0: இருக்கிறோம். இப்ப நாமெல்லாம் டிரைவன் டெம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். டிரைவன் ஹோட்டல் மாதிரி டிரைவன் டெம்பிள் இருந்தா பிரஷர்லயே 11 சுத்தி சுத்தி இல்லாம நம்முடைய எண்ணம் போகிறது. ஆனால் அன்று பிரம்மா என்ன செய்தார், தன்னுடைய அன்னவாகனத்தை அடிவாரத்தில் இறக்கி விட்டு நடந்து மேல வர்ற. ஆனால் அந்த அன்னவாகனம் செய்தான் எங்க பார்த்தாலும் பனிமயமாக மென்மையாக இருக்கிறது. இந்த அன்னவாகனம் அந்த பனிமயத்துக்குள்ளே கூட போயிருது. பிரம்மா தரிசனம் பண்ணி வரும்போது அந்த வாகனத்தை காணாம தேடுறாரு. ஏன்னா அதுவும் வெள்ள பனியும் வெள்ள வெள்ளைக்குள்ள விடையாக இருக்கிற வாகனத்தை தேடி அறைவது போல ஒரு காட்சி அருமையாக சேர்க்கிறார் பிரம்மா இந்த கைலவிலை அடிவாரத்திலே காட்டுகிறார். அதே போல மகாவிஷ்ணு வருகிற அவர் வாகனம் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை இறக்கி விட்டார். அது அப்படியே பார்க்குது வாசல்ல விநாயகர் பெருமானு அற்புதமான சன்னதி. அவருடைய மூஷிக வாகனம் வெளியே இருக்குது. அந்த மூஷிக வாகனத்தை பார்த்த உடனே இந்த கருட நிலைதான் அந்த கைலாய இந்த திருவண்ணாமலையில ஜோதிமயமாக இருந்த பரமேஸ்வரன் தான் வந்து விட்டார் போன்றது. அந்த பரமேஸ்வரனை காண்பதற்காக நம்முடைய முதலாளி மகாவிஷ்ணு வெள்ளை பள்ளி எடுத்து இந்த வழியத்தில் போறாரு நினைச்சுட்டு அந்த வெள்ளை மூசியத்துக்கு பின்னால கருட பகவான் சொல்ல அவரை தேடிக்கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணு வந்ததாக ஒரு அரிய ஓவியம் அங்கே வரைந்து காட்டப்படுகிறது. இந்த அற்புதமான கைலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக வர்ணிக்கிற பிரம்மா எங்க பார்த்தாலும் சிவ கணங்கள் எல்லாம் ஆடுகின்றன ஆடுகின்றன. பெருமான் புகழையெல்லாம் பரவி துதிக்கின்ற அந்த அற்புத காட்சியை நான் பார்க்கிறோம். ஆங்கே அந்த அருமையான கைலை மலையினுடைய முதல் தலைமை காவலராக இருக்கின்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய அருத்திருமையினுடைய 8 தோள்களோட கையில ஒரு கையில உடைவாளையும் இன்னொரு கையில திறமை வைத்துக் கொள்கிறார். கைலைக்கு கைலை மலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவர் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமான் அற்புதமாக வீற்றிருக்கின்ற காட்சியில் நம்முடைய சேக்கரார் பெருமான் அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அருள் திருமேனி வடிவத்தை மிக அழகாக ஒரு பாசுரத்துல நமக்கு எடுத்திருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோடர் நீரணிமேனிய அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகம் தன்னருள் பெறுவார் மற்றதற்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுரிகையும் பெரம்பும் சுரிகையும் பெரம்பும் கச்சைவார் சடையான் அருளினான் பெற்றான் காப்பது அக்கைதைமான் வரைதான் காப்பது அக்கைதைமான் வரைதான். அந்த நந்திகேஸ்வர பெருமான் கைலை மால்வரையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் முதல் குருநாதர். அந்த பெருமான் அனுமதி இல்லாம திருக்கோயிலுக்கு போக முடியாது. ஆகவே எந்த சிவாலயத்துக்கு நாம் போகும்போதோ கைலைமலைக்கு செல்வதாக நாம் உடனே நினைத்துக்கணும். முதலாவதாக நாம் விநாயகரை வணங்கிவிட்டு திருநந்திகேஸ்வருடைய அனுமதி பெற்று தான் மானசீகமா அனுமதி பெற்று நம்ம கோயிலுக்குள் போகணும். எந்த சிவாலயத்துக்கு போனாங்க பரமேஸ்வரன் இருக்கிற எல்லா சிவாலயம் பூகையிலா என்று. ஆகவே நம்ம கைலாயத்துக்கு போறது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். அங்கே நந்திகேஸ்வர பெருமாட்டு அருள் விளை பெற்ற பிறகுதான் திருக்கோயிலுக்குள்ள செல்லணும். இதெல்லாம் சைவ பாரம்பரியம். அந்த வகையிலே இங்கே எண்ணற்ற மகரிஷிகளும் அந்தனர் பெருமக்களும் தேவர்களும் கைலை மலை நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கைலையில் ஒரு அடிவார சாரலுக்கு நாம் போகிறோம். அங்கே ஒரு அற்புதமான மகரிஷி வீற்றிருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய திருமுகத்தை பார்க்கிற போதே அந்த அருள் பொழியும் திருமுகம் நம்முடைய உடையத்தில்தான் கவர்கிறது. அவருடைய திருநாமம் என்ன? உபமலி மகரிஷி. உபமலி மகரிஷி என்ற மகரிஷி அங்கே பல்லாயிரக்கணக்கான முனிமுங்கவர்களுக்கு சிவபெருமான் புகழையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபமலி மகரிஷி பெருமையில யாதவன் சுவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் யாதவன் முடிமேல் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டிலுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். உபமணி மகர்ஷி பெருமையெல்லாம் ஒரு 3 பாசுரத்துல சேக்கார பெருமான் கூறுகிறான். இப்ப உபமணி மகர்ஷி பத்தி ஒரு வார்த்தை நாம இங்க சொல்லணும். மகாபாரதத்துல இந்த உபமணி மகர்ஷி பேசப்படுகிறார். எவ்வாறு என்று சொன்னால் மகாபாரதத்துல அடர்ந்த காற்று கொண்ட உபமரிசி சிவபூஜை பண்ண முடியும். அப்பொழுது சீடர்கள்னா, சுவாமி நாங்கள் பூக்கள் இன்றைக்கு தேடி தேடி அதான் பூவே கிடைக்கல என்று அவர் பாரம் சொல்கிறார் மகிழ்ச்சி. அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுறீங்க, அதோ யமுனை நதி கரையில அந்த யமுனை நதியில அப்படியே பூக்கள் மதந்து போகும், அதை கொண்டு வாங்கிறார். உடனே இந்த சீடர்களா சொல்கிறார்கள், சுவாமி அது கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணி ஆத்திரப்பட்டிருக்கிறாரு, நிர்மாணியம் பூஜை பண்ண நிர்மாணிய பூக்களை நாம் எடுத்து தினம் பூஜை பண்ண போதல்ல, ஆகவே நாங்கள் அதை எடுத்து வரல என்று சீடர்கள் உபமனிய விஷயம் சொல்றாங்க. அப்படி அவர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சிவதீட்சை பெறல, எனவே அவர் செய்த பூஜை உண்மையான பூஜை இல்ல, அந்த பூஜையை பயன்படுத்த பூக்கள் நிர்மாலயம் ஆகாது, எனவே நீங்க எடுத்து வாருங்க. ஓடி போய் எடுத்தாங்க. இந்த செய்தி கண்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா, ஆக நாம இதுவரைக்கும் செய்த பூஜை பலனற்று போன பூஜையா இருக்கிறது, முறையாக குருவினிடம் சிவதீட்சை பெற வேண்டும், நாம் அதை செய்யல என்று சொல்லி ஓடோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷு பாதத்திலிருந்து வணங்குற. இது நான் எழுதல, மகாபாரதத்தில் இருக்கு. என்னமோ இவரு இவரு ஸ்ரீ தீவிர சைவரு இவர் சொல்ல நினைக்காதீங்க. கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷு பாதத்தில் விழுந்து வணங்கி அடியருக்கு சிவதீட்சை செய்து அதான் யாதவன், யாதவன் யாதவர் குலத்திலே அவதாரம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. சுவரைக்கு இறை ஆகிய மாதவன், சுவராபுரியில அரசாட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா மாதவன், அவருக்கு ஒரு பேர் மாதவன், தவம் பெரிய தவம் சூர்மானுக்கு தவமன்னவர். சுவராபுரியிலே வாழ்கின்ற மாதவன் இருக்கின்றானே கிருஷ்ண பரமாத்மா, மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், அந்த கிருஷ்ணனுடைய சிரசுல தன் பாதங்களை சுட்டியவர் உபமனிய மகிஷி. அப்ப அவர் திரும்பி இருக்கிறார், கைலாயத்துல எல்லாருமும் இருக்க முடியாது, உபமனிய மகிஷி இருக்கிறாரா காரணம் தான், கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களுக்கெல்லாம் சிறுதீட்சி செய்து வச்சவர் அந்த உபமனிய மகிஷி. அதற்கப்புறம் இன்னொரு பெருமை, அத்தர் தந்த அருள் பால் கடலுண்டு சித்தமாண்டி தெவிட்டு வளர்ந்தவன், அத்தரந்த அருள் பால் கடலுண்டு. உபமனிய மகிஷி சின்ன பிள்ளையா இருந்தார், அவங்க அப்பா பேரு வியாக்கரபாலன், வியாக்கரம்னா புலி, புலிக்கால் முனிவர் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடராஜ பெருமான் பக்தர் இருப்பார். அந்த புலிக்கால் முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமான் நடன வைபத்தை காண்பதற்காக காமன் இருக்கிறார். அவருடைய குழந்தை உபமனிய மகிஷி, அவன் மாமனார் தாய் மாமனார் வசிஷ்டன் செய்தார், இந்த குழந்தையை நான் கொஞ்ச நாளைக்கு வளர்க்கிறேன்னு கொடுத்தாங்க. அவர் ஆசிரமத்துல காமதேவி பஸ் இருக்கு, தாய் மாமனார் அந்த காமதேனு பசுவனுடைய பால அழகா அந்த குழந்தை நல்லா நிறைய குடிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஜாபநாடு வந்துருச்சு, யாக்கரபாதர்ட்ட, அப்பா எனக்கு காமதேனு பசுனுடைய பால் தான் வேணும் என்று இந்த பிள்ளை கேட்க. அப்பா காட்டுக்குள்ள இருக்கிற யாக்கரபாதர் என்ன செய்வார் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பால், அங்கே காமதேனு பசு இருந்து மாமனார் கொடுத்தாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் சுவர் மட்டும் வேண்டேன் என்று பரமேஸ்வரன் நோக்கி வியாக்கரபாதன் எழுதினார். அப்பொழுது பரமேஸ்வரன் திருப்பார்கடலையே அந்த குழந்தை கொண்டு வந்தார் அந்த காட்டுக்குள்ள. பாலுக்கு பாலகன் வேண்டி அழிந்திட பார்க்கடல் இந்த பேரான் திருப்பநாண்டுல சென்னார் பேசுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழிந்திட புமன் மகிஷி, எனக்கு அந்த பால் தான் வேணும், அந்த பால் தான் வேணும், அங்கே அவர் வேண்டியது காமதேனு பசுவர் சுவாமி அந்தவளவு மேல் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடன் இந்த பிரான் நம்ம சிவபெருமான். அப்ப நம்ம சுவாமி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிற உபமனிய மகிஷிக்கு அழகா திருப்பார் கடலையே கொண்டாந்து விட்டார். அப்படி பெருமையானவர் உபமனிய மகிஷி. அவருடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், உபமனிய மகிஷி ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படியே எந்திக்கிறார். தெற்கு திசைக்கு பாக்குறேன், தெற்கு திசையில ஆயிரம் கோடி சூரிய குதித்தது போல பிரகாசமான ஒரு ஞான ஒளி வந்து கொண்டிருக்கிறது. இவர் அமர்ந்திருந்தவர் எழுந்தார், இரண்டு கைகளையும் அந்த தெற்கு திசை நோக்கி வருகின்ற அந்த அருமையான ஞான ஒளியை அப்படியே வணங்குற. எல்லா சிஷ்ய முனிவர்கள் தான் ஆச்சரியப்படுறாங்க, சூர்மானத்தவரை வியாக்கிரபா மாதருடைய மனம் மகனாகிய உபமனி வச்சு கைகள் சீர்மான தவிர யாரையும் வணங்காது. ஆனா எங்கேயோ தெற்கு நோக்கி ஒரு ஒரு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து வணங்குறாரு. என்ன அதிசயம் என்று அந்த சிஷ்ய கோடிகளாக பலாயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் வியந்து கேட்க போறாங்க. அவர் சொல்ல கேள்வி கேட்கிறாங்க, மகரிஷியே தங்கள் திருக்கரங்கள் சூரியமான தவிர யாரும் வணங்காது, ஆனால் இன்று ஏதோ ஒரு ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறது, அது யார் என்று அழகா எல்லா முனிவர்களும் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க, ஜம்புவில் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சார் இது என், ஜம்புவில் அடி தாமரை போதலால் சிவர்மானி பேர் பல பேர்கள் ஜம்புன்னு ஒரு பேர் ஜம்பு நிற்கிற ஜம்பு என்று சொன்னால் சுகத்தை செய்பவன், ஜம்புவின் அடி தாமரை போதலால் சிவர்மான் திருவடிகளை தவிர எம்பிரான் இறைஞ்சாய் எங்கள் தலைவனாகிய உமரிஷியே நீ கும்பிட மாட்டேன், சிவபெருமான் அடி திருவடியை தவிர நீ யாரையும் கும்பிட மாட்டேன். இது யாரையும் கும்பிடுறீங்கள, இது என்ன விஷயம், என்ன ஈஸியா இருக்கு பத்தல தமிழ், இதுக்கு டிக்ஷனரியும் தேவையில்லை. ஜம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என் கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார், இவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த மகரிஷி. தம்பிரானை தன் உள்ளமும் தழியவள் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான் நம பார்வதி வர்றது யார் தெரியுமா, தம்பிரானை தன் உள்ளமும் தழியவள் நமக்குதான் கடவுளாகி சிவருமான உள்ளத்தில் வச்சு தழிய கொண்டிருக்கிற சுந்தர பெருமான் வருகிறார். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் சுந்தரமிஷன் பேர் நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் நாம் தொடும் தன்மையான். ஆகவே சிவருமான உள்ளத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற நம்பி ஆரூர சுந்தர பெருமை தான் வணங்குகிறேன், இது தவறில்லை. அதோ அவரும் சிவருமான ஒண்ணுதான். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆர்வூரன் நாம் சொல்லும் தன்மையாம். பூலோகத்திலிருந்து மீண்டும் கைலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதோ சுந்தர பெருமான். அது ஆயிரம் கோடி சூரியனுக்கு போல அவருடைய பிரகாசம் தெரிகிறது. எனவே நான் அவரை வணங்குவது தவறில்லை, நீங்களும் சேர்ந்து வணங்குங்க. பூலோகத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு வருகிறார், அவரை வணங்கும் நீங்களும் வணங்க. நம்பி ஆர்வூரன் நாம் சொல்லும் தன்மையாம் என்று சொன்னே எல்லா முனிவர்களும் அப்படியே வணங்குறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, மகரிஷியே அந்த அற்புதமான நம்பி ஆருடைய பெருமை எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியணும் ஆசையா இருக்குத என்று முனிவர் பெருமக்கள்லாம் உபமனி மகரிஷிட்ட கேட்கிறாங்க. அந்த ஜோதி மயமான ஊரில் வந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது இவர் அங்கே வணங்கின விஷயத்தை சொல்றார், ஏன் இவர் வணங்குறார், அவருடைய பெருமை என்ன, சுந்தரமுஷனுடைய பெருமை என்ன, உபமனி வச்சு சொல்ல போற நம்ம கேட்கப்படுறோம். அந்த சுந்தரமுனி சுவாமிகள் பூலோகத்துக்கு வந்து இந்த அருமையான திருமல்ல வாயில அவருடைய திருவடி பெற்று அப்ப எவ்வளவு பெருமை பாருங்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அருணகிரிநாத பெருமான் அருளிச் செய்த கொங்கு நாட்டு தல திருப்புகள்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: அருள் திரு மாதவ சிவஞான முனிவர் அருளிய திருநாவுக்கரசு நாயனார் துதி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை, சோணசேலம், சோணகிரி, சோணாசலம், அருணாசலம், அருணை என்பன திருத்தலப் பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை, ஆதி அருணாசலம், பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை, பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சக்கர தீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவலப் பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலகு அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம், இராமாயணம், மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்றுள்ளது. அருணகிரியார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வெளிப்பட்ட பதி. ஆடிப்பாடிய அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலையம்மை, தலமரம் மகிழ், மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்பூசேர் பதி. அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்தது. தளர்ப்பிழம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளி இருந்தனர். பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஐந்து கரத்தனை ஆணை மகத்தனை எந்திரும் இளம்பெறை போலும் செய்ய நன்றி மகந்தாய் ஞானக்குழுந்தன் உங்கையில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை தரும் என் மலப்பாதங்கள் மெய்மைகுன்றா விழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோடும் வயதனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மையொருமே விழிக்கேருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடன் சொல்லு எமக்க வழி கிடக்கு வழிக்கே சுழன்றுவே பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே கழுந்தும் கைவகமோ என்ன கூப்பிடுகிறது எல்லாம் அல்ல இறைகள் ஒவ்வொரு பிரதோஷத்தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த இரண்டு பிரதோஷம் பிளான் இல்லை சார், எந்த தளம் சொல்ல போறீங்க தெரியல, என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டாங்க. நான் ஆனா இதை ரொம்ப வரவேற்கிறேன். என்ன தளம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது, நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது. யாருக்கு தேவையோ அவங்க வந்து கேட்கணும், அதற்கு இறைவன் திருவள்ளுவர் செய்யணும். இது ஒண்ணும் நாங்க இந்த டைம்ல இதை பேசணும் அப்படின்னு யாரும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணல. திருவாசகம் தேவாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து தொகுத்து வரிசையா சொல்லிட்டே வருவோம், ஞானசம்பந்தருடைய பதிவுகளை சொல்லிட்டே வருவோம். அப்பப்போ அதுல உள்ள சிறப்புகளை வரக்கூடிய சிறப்புகளை இணைத்து போவோம். இதுதான் எங்களுடைய நோக்கம், இப்படிதான் வழி. நாளை மறுநாள் சனிக்கிழமை ராகு கேது பேச்சு. இது ராகுவும் கேதுவும் வழிபட்ட தலம். அது என்ன ஒரு அழகா அமைக்குது பாருங்க. நாளைக்கு மறுநாள் ராகு கேது பேச்சு, அன்றைக்கு வந்து ராகுவும் கேதுவும் கியூரடிந்து வழிபாடு செய்வதற்கு பதிலாக இறைவன் சிவபெருமானை வழிபட்ட திருக்கேதீச்சரம் இலங்கையில் இருக்கக்கூடியது. அழகா சொல்றாங்க, மன்னார் தொடர் வண்டி நிலையத்து கிழக்கே 7.5 கிலோமீட்டர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலம். இரண்டாம் திருமுறையில 107வது பதிகம், இரண்டாம் திருமுறையில 107வது பதிகம், ஏழாம் திருமுறையில சுந்தரர் 80வது பதிகமா இதே தலத்தை பாடியிருக்கார். ஏழாம் திருமுறையில சுந்தரர் இதே தலத்தை 80வது பதிகமா பாடியிருக்கிறார். மிகப்பெரிய சோமாஸ்கந்த வடிவம் உள்ள தலம். சோமாஸ்கந்தங்கிறது சிவபெருமானுடைய ஆனந்த வடிவம். சோமாஸ்கந்த வழிபாட்டீங்கன்னு சொன்னா ஆனந்தம் பெருகும். சோமாஸ்கந்த வடிவம் தான் இந்த 10 நாள் உற்சவத்துல வெளிய புறப்பாடாகும். ஏன் அது உற்சவத்துல புறப்பாடாகுது அப்படின்னா, சைவர்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மக்கள் எல்லோருக்கும் ஆனந்தத்தை தர வேண்டும் என்பதற்காக 10 நாள் விழாவிலும் 5 மேதிகள் உலாவும். இந்த 5 மேதிகள் சோமாஸ்கந்த வடிவம் தான் பிரதானமா முன்னால வரும். பிள்ளையார்களுக்கு சோமாஸ்கந்த வடிவம், சோமாஸ்கந்த வடிவத்தை பார்த்தீங்க அந்த இங்க கூட இருக்கும், சன்னதியில இருக்கும் சோமாஸ்கந்த வடிவம். அதை தரிசனம் பண்ணீங்கன்னா ஆனந்தம் பெறும். வியாழக்கிழமை தரிசனம் பண்ணா நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். ரெண்டாவது திடும் திடும்னு வர ஆபத்துகள் இருக்கும். சொல்லுங்க, எப்ப என்ன வருதோ தெரிய மாட்டேங்குது. திடும் திடும்னு வரக்கூடிய ஆபத்துகள் வியாழக்கிழமை என்று வளரக்கூடிய பிரதோஷ தினத்துல இறைவனாகிய சிவபெருமானை வழிபட்டால் விலகிடும். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் அப்பகர்ஷணமா வரும். அவர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக வருகிறார்கள் அப்பிரதட்சணமா. அதனால நாம எல்லாம் அப்பிரதட்சணமா சுத்தக்கூடாது, நாம பிரதட்சணமா தான் சுத்தம். 9 சுத்தி 2 சுத்தி சார், நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன், என்னைய ஒருத்தர் சுத்துங்க சார் அப்படிங்கிறது. ஏங்க அப்பதான் அது நூல் பெரிய மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப 9 சுத்தி இப்படி சுத்தினியாது அப்படின்னு, அப்ப நூல் சுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் கிடையாது, அதெல்லாம் அறியாமல் யாரோ ஒருவர் கிளப்பி உள்ள செய்தி அப்படிதான் கிடையாது. ரெண்டாவது நிறைய பொருள் செலவு செய்தி எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. உங்க உடம்பு வருந்தினால் அது பரிகாரம். சில சமயம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வருவீங்க, உங்க கை இழுக்கும், தூக்கிக்கிட்டே வர முடியாது. சார் கை வலிக்குது சார், கொஞ்சம் இந்த பூ ஓப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி ஒரு உதவி வலிட்டு வாங்கிப்பாங்க. ஆனா நாம எழுவா தூக்கிட்டு வந்துருவோம். ஆனா அது அந்த அளவுக்கு இதை இறைவன் நின்று கொள்வான். அதனாலதான் சில சமயம் நீங்க வாங்கிட்டு அச்சனை தட்டு தூக்கிட்டு வர முடியாது, சில நேரம் கீழே வச்சுட்டு கையை உதவிப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு இதையே இறைவன் வச்சு கொள்வார். வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்துல சுவாமி வழிபட்டா திடும் திடும் வரக்கூடிய ஆபத்துகள் விளைவிடும். இந்த திருக்கேதீச்சரம்ங்கிற தலம் வந்து ராகுவும் கேதுவும் வழிபட்ட தலம். அவர்களுடைய ஜென்ம சாபமே அடைந்து இருக்கக்கூடிய தலத்தை அவர்களுடைய பெயர்ச்சிக்கு முதல் நாள் நாம வழிபடுவதனால ஏதாவது அப்படி கிரகத்துல இருந்தால் அப்பிரதட்சிணமா வருது. அது வரும்போது பாத்தீங்கன்னா மீனத்துக்கு வருது, கேது வந்து மீனத்துக்கு வருது, ராகு வந்து கண்ணிக்கு வருது. இப்படி அப்பிரதட்சிணமா சுத்தும். அப்படி சுத்துறதுனால நானும் அப்பிரதட்சிணமா சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. சார் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். ராம் ஜென்மத்துல வராரு, கேது ஜென்மத்துல வராரு, இது இங்க வருது அங்க வருது, இதெல்லாம் யாரும் பயப்படுத்தும், நாம பயப்பட வேண்டாம்.
2: ஏன்னா அடிக்கடி சொல்ற ஒரு செய்தியை சொல்றேன், வங்கியில இருந்து ஏதாவது கடலாசு வருது, இல்ல வங்கியில இருந்து யாராவது ஒரு வருகிறார்கள்,
1: வங்கியில கடன் வாங்கினவங்க அதுக்கு பயப்படுது, வங்கியில கடன் வாங்கி இருக்கிறவங்க அதுக்கு பயப்படுது.
2: வங்கியில இருந்து ஒரு கடன் வருகிறதே, வங்கியிலிருந்து அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்களே, நம்ம பணத்தை கட்டலையே அப்படின்னு அதுக்கு பயப்படுது. வங்கியில டெபாசிட் பண்ணிருக்கிறவங்க அதுக்கு பயப்படுமா?
1: நாம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை டெபாசிட் பண்ணிருக்கோம்.
2: ராகு எங்க வந்தாயங்க, கேது எங்க வந்தாயங்க, அடுத்து நவம்பர்ல சனீஸ்வரம் தான் எங்க வந்தாயங்க, பார்த்து போடுற அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்து போடுறது நமக்கு என்ன, அவர் வேலையை பார்க்க நாம நாம வேலையை பார்ப்போம். நம்முடைய வேலை என்ன, சிவபெருமானை வணங்குவதுதான் நம்முடைய வேலை.
3: இது கௌரி அம்மை உடனாக கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர், அருள்மிகு கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர்.
2: கேது வழிபட்ட சிறப்பின் காரணமாக கேது ஈஸ்வரர், திருக்கேதீஸ்வரர் அருள்மிகு கௌரி அம்மை. கௌரிங்கிற வார்த்தையே இல்லங்களிலும் மங்களத்தை கொண்டு நல்ல நிகழ்வுகளை கொண்டு வரும்.
1: இந்த சொற்பொழிவுல என்ன தெரியுமா சிறப்பு,
2: ராகு கேதுவனுடைய பெயர்ச்சியினால் யாருக்கேனும் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது நீங்கிடும்,
1: அது யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும்தான் உட்கார வைக்கும், தேவையில்லாத நடத்தி விடுவோம். யாருக்கெல்லாம் இல்லத்துல நல்ல செய்திகள் வரணும் இருக்கோ அவங்களுக்கு கேட்க வைக்கும்.
2: இன்னும் பேனர்லாம் தேவையில்லை. எங்க இருக்கு தளம்னா, மன்னார் தொடர்வண்டி நிலையத்துக்கு கிழக்க 7.5 கிலோமீட்டர், பெயர் வந்து மாதோட்டம் அப்படின்னு ஞானசமுதருடைய பதிகத்துல குறிக்கப்பட்டிருக்கு.
1: சூரபர்மனுடைய பெயரின் பெயரு துவட்டாது பேர், சூரபர்மனுடைய பெயரின் பெயரு துவட்டாது பேர். அவரு இந்த நகரத்தை பெரிய நகரமா ஆக்கினார், அதனால மா துவட்டா, மா துவட்டான்னு மானா பெரிய. இப்ப பெரிய நகரம், பெரிய நகரம் என்று சொல்லி மருவி மாதோட்டம் அப்படின்னு ஆச்சு. காலப்போக்குல அதுவும் மருவி இன்றைக்கு மாத்தை அப்படின்னு வழங்கப்படுகிறது, இலங்கையில மாத்தை அப்படிங்கிற வழங்கப்படுகின்ற இடத்துல இந்த தளம் இருக்கிறது. அருள்மிகு கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர், இந்த சுவாமியை வழிபட்டா நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்வான சம்பவங்கள் உடனே உடனே நடக்கும். உடனே உடனே நடக்கும்னா எப்படி நடக்கும்னா, அடுத்தடுத்து நடக்கும். ஒரு செய்தி மகிழ்வான செய்தி வருது, சார் பையன் பாஸ் பண்ணிட்டான், வெரி குட். அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு தான் பையன் போன் பண்ணி எனக்கு இன்டர்வியூ போன வேலையும் கிடைச்சிருச்சு மகிழ்ச்சி. அடுத்து 2 நாளைக்கெல்லாம் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்து பரிவர்த்தனை பதிவு பண்ணிருக்கோம், அந்த இடத்துல இருந்து நிச்சயம் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறோம். உடனடியா வேலை, உடனடியா திருமணம், எல்லா விதமான மகிழ்வான நிகழ்வுகளையும் உடனே உடனே கொண்டு வரக்கூடிய சில பேர் காலதாமதமாக இருக்கும். அவங்க எல்லாம் இதை படிச்சா உடனே உடனே மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த திருஞான சம்பந்தரையுடைய 2ஆம் திருமுறையில் 107வது பதிகம். பொதுவாக வியாழக்கிழமையில எப்பெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ அப்பெல்லாம் நீங்க சுவாமியை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சுவாமியை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். என்ன நல்ல வழி கிடைக்கும், போற வழி சரியா தவறா நமக்கு தெரியாது, அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம், சார் நான் இதை பண்றேன் கரெக்ட் தானே, நான் இந்த பூஜை பண்றேன் கரெக்ட் தானே, இந்த ஸ்லோகம் சொல்றேன் கரெக்ட் தானே அப்படின்னு. ஆனா இதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் இந்த பூஜை பண்றேன், இந்த மந்திரத்தை சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், இது சரியா அப்படின்னு யாருக்கையும் சொல்லாது. எதுவும் பண்ணலைன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, நான் சாமி கூடவே இல்லை, கோவிலுக்கே போல, ஒரு மந்திரமும் பண்ணல, ஒரு ஜபமும் பண்ணல, ஒரு பூசையும் பண்ணல, நல்ல தூங்குறேன் நல்ல தூங்குறேன் ஒன்றும் செய்யல, இருந்தாலும் சாமி எனக்கு அருள் பண்றாரு, அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். கோயிலை சுத்தினோம்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கோயிலை சுத்தாம சிம்மாவுக்கு போனோம்னா அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். கோயிலுக்கு வந்து 108 சுத்து சுத்தினேன், இன்னைக்கு கோயில போய் 108 சுத்து சுத்திட்டு வந்தல, அதை யாரையும் சொல்லக்கூடாது. சினிமாவுக்கு போனால அதை சொல்லலாம், எல்லாருக்கும்
3: செய்த தவறுகளை எல்லோரிடத்திலும் சொல்லுங்க, தவறு இல்லாம போயிடுங்க. செய்யற புண்ணியத்தை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள், புண்ணியம் இன்னும் இன்னும் வளர ஆரம்பிச்சு, புண்ணியம் இன்னும் இன்னும் வளர ஆரம்பிச்சிடும்.
1: என்னங்க அப்படின்றீங்களா, நம்ம செலவை எல்லாருக்கிட்டையும் சொல்றோமே, டெபாசிட் பண்ணதை யாரையா சொல்றோம், எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, இது டெபாசிட்ரா, இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது இன்னைக்கு நான் 108 ஜபம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிடாத, டெபாசிட் 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்தா இன்னைக்கு தான் நான் 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதையா சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன்னா அவரு எனக்கு ஒரு 8 லட்சம் தேவைப்படுது ஒரே லொகேஷன் அடுத்த வாரம் கொடுத்துருந்தேன் கேட்பாரு தரமாட்டேன்னா பொருளா போயிருக்கும். அப்போ நம்ம போட டெபாசிட்டு யாரையும் சொல்ல மாட்டோம். அது போல இறைவனை வழிபடுவது என்பது டெபாசிட் அது வெளியில சொல்லக்கூடாது. சொன்னா ஒண்ணும் இல்ல இருப்ப சொன்னா என்ன ஆயிடும் கடன் கேட்பாங்க இல்ல ஏதாவது செலவு சொல்லுவாங்க போயிடும். அது போல புண்ணியத்தை சொன்னால் புண்ணியம் போயிடும் அதனால சொல்லக்கூடாது. இது செல்பிஷா தான் சொல்றேன் யாத்தையும் சொல்லக்கூடாதுன்னா நமக்கு இன்னும் இன்னும் புண்ணியம் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். விருது மாமேதுவில் நான் அறவா இந்த இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மை விளங்குவதற்காக மேருமலையை வில்லாக்கி பாம்பை நானாக்கி எய்கிறார் அனல் எரி அம்பால் அனல் கக்கக்கூடிய அம்பு பொருது மூவு எயில் செற்று அவன் பற்றி இருந்த உரை பதி மூன்று உப்புறங்களை எரித்த சிவபெருமான் வேறுமலையை வில்லாக படைந்து பாம்பை அம்பாக்கி எரிகின்ற வில்லாக்கி எய்கிறார் உப்புறங்களும் எரித்து விடுகின்றன என்னாலும் கருதுகின்ற ஊர் அவர் இருக்கிறார் நினைக்கிற ஊரா அவர் இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு மாத்தையில் இருக்கிறார் இறைவன் திருக்கேவீஸ்வரர் அங்கே உறைந்திருக்கிறார் என்று கருதுகின்ற ஊர் கனைவட கடிகமழ் பொழி அணி கருதுகின்ற தேதீச்சரம் கை தொழ சென்று வணங்க அப்படின்னு சொல்லல. இருக்கிற இடத்திலேயே கழிந்த கருத இந்த கேரீச்சரம் கை தொழ கையால தொழுதுட்டா கௌரி அம்மைக்கே இப்ப நம்ம வணக்கம் சொல்லியாச்சு. இதுதான் அங்க போகணுமே பிளைட்ல பிடிக்கணுமே எப்படி போறது ஒரே பிரச்சனையா இருக்கு போலாமா போகக்கூடாதான் போக விடுவாங்களா தேவையில்லை. அருள்மிகு கௌரி அம்மையுடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரநாதர் இந்த இடத்தையே சொல்லியாச்சு கரு கைதோட கடுவினை அடையாமை கடுமையான வினை அடையாளம் ஏன் அடையாது அப்ப இல்லையா அர்த்தமா கடுமையான வினை இருக்குது. நாம செஞ்சது விட்டுருப்போம் நாம என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தோமோ விட்டுடுமா அது விடவே விடாது. நீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கும் சின்ன குழந்தைங்க ஒரு விளையாட்டு விளையாடும் ஓடி வந்து பெரிய பையனை ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி போய் அம்மா பின்னால ஒழிஞ்சிடும் அதுவும் அழுதுட்டே ஒழிஞ்சிடும். அம்மா அம்மா அப்படின்னு என்ன அண்ணன் அடிக்க வரலாம் ஆனா இது என்ன பண்ணிடுச்சு அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டு இது யாருக்கும் தெரியாது அம்மாவுக்கு தெரியாது. ஏய் உன் தம்பி தானே அவனை அடிக்கலாமா சின்ன பையன் பயப்படுறான் பாரு யாரு இவனா இவன் என்ன வேலை பண்ணா தெரியுமா உனக்கு அப்படி என்ன பண்ணான் என்னடா பண்ண உண்மை பண்ணமா சும்மா இப்படி தொட்டேன் இப்படி வந்து ஒழிஞ்சுக்கல. அது போல மிகப்பெரிய வினைகளை செஞ்சுட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே உட்காந்துச்சு எப்படி அண்ணனை அடிச்சுட்டு வந்து தம்பி அம்மா பின்னால ஒழிஞ்சுக்கிற மாதிரி வினையை முந்தைய முந்தைய முந்தைய பிறவிகளில் செய்துவிட்டு தற்பொழுது வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலையே இப்ப நீ ஒண்ணும் பண்ணல அப்போ பண்ணதுக்கு அப்போ பண்ணதுக்கு அந்த வினை தொடர்ந்து வரும். அதனால் அம்பிகையை கைதொட கடுவினை அடையாது. இறைவனை கைகொண்டு விட்டால் திருக்கேதீஸ்வரம் இந்த காலத்து இறைவனை கைகொண்டு விட்டால் கடுவினை அடையாது. வினை அடையான்னு சொல்ல முடியாது ஏன்னா வினையில நம்ம செஞ்ச வினையில நிறைய பேரு வினையே வராது இனிமே அப்படிம்பாங்க. வினைனா நல்ல ஞாபகம் வச்சுங்க தமிழ்ல வினைனா நாம செய்த செயலினுடைய பலன் பொருள். நாம செய்த செயலினுடைய பலன் நல்லதா இருந்தா நமக்கு கிடைக்கணும் கெட்டதா இருந்தா சுவாமி வச்சுக்கணும் இதான் நம்மளோட விண்ணப்பமே. போன பிறவில நான் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தேன்னா அதை எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எங்கேயாவது டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா அதை என் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தேன்னா அந்த உன் அக்கௌண்ட் நீ டிரான்ஸ்பர் பண்ணி யாரையாவது ஏமாத்தி இருந்தேன் நீ உன் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும் யாருக்காவது உதவி பண்ணிருக்கேன் அவங்க இந்த திருமத்துல எனக்கு உதவி பண்ணணும் அதை என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடு. வினை வேண்டும் எனக்கு நல்வினை வேண்டும் கடுவினை வேண்டாம். பையன் அடிக்கடி சொல்லுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கு சார் போட மாட்டேங்கிறாருமா நீங்க பையன் வச்சிருந்தீங்கன்னா தெரியும் விட்டா வரும் இப்போ மார்க் வந்திருக்கும் இல்லையா மார்க் ஏன் குறைஞ்சிருக்கு சார் போட மாட்டேங்கிறாரு அப்படியா எந்த சாரா மார்க் போடாம இருப்பாரு எழுதிட்டு
2: எழுதியதுக்கு போட்டுருவோம். ஆனா எந்த அம்மாவும் நீ ஒழுங்கா எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியா நான் நாளைக்கு வந்து கேட்கறேன், சாரை கேட்கறேன், ஆமாம்மா நீ வந்து கேளு, நம்மால் சொல்லணும். ஆனா வினை இருக்குல்ல, அந்த வினையை நல்வினை தீவினை என்று பகுத்து இறைவன் நமக்கு கொடுப்பதனால்தான் நாம் இவ்வளவு மூலம் நின்று உட்காந்து சுவாமியை தரிசிக்க முடியும். ஏதோ முந்தைய முந்தைய பிறவிகள செஞ்ச கொஞ்சம் போல் நல்ல கண்ணை நம்மளே இங்க உட்கார முடியும். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா நம்மளை இங்க உட்கார வைக்க. கருதலின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாளம் பாடல் வினயம். நிறைய மகிழ்வான நிகழ்வுகள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆடல் பாடல் இதெல்லாம் இல்லை. சுவாமியை சுற்றி எப்பொழுதும் துணுக்கை நாயத்துல விதவிதமான பாடல்களும் விதவிதமான ஆடல்களும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கலாம், நடந்துகிட்டே இருக்கலாம். பாடலும் வீணையர் பல பல சரிதையர் சுப்பிரமணியம் ஒன்று ரெண்டு சரிதம் இல்லை, எக்கச்சக்கமா இருக்கு. 64 திருவிளையாளர்கள், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எழுதோம்னா இப்ப அதுக்கு மேல திருவிளையாளர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு, நினைக்கவே முடியல. ஒன்று ரெண்டு செய்திகளா இந்த சொற்பொழிவுகளை சொல்லுங்கிற போதே அவர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை சொன்னாலே அவ்வளவு திருவிளையாடல்களா இருக்கு. அற்புதமான திருவிளையாடல்களை இறைவன் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கான், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கான். சொல்லவே முடியல இது இப்படி நடக்குமா, இப்படி கூட நடக்குமா என்ன அப்படின்னு நினைக்க விட்டாரு. ஆனா நடக்கு, அது முழுக்க முழுக்க இறைவனின் திருவிளையாடல்கள். பாடல் வீணையர் பல பல சரிதையர் எருது கை தரு நட்டம் ஆடலும் வேணுங்கள். ஒரு பக்கம் வினையில கதை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பக்கம் பாடல கதை சொல்றாங்க, ஒரு பக்கம் ஆடலில் கதை சொல்கிறார்கள். வேணுவர் அமரர்கள் வேண்ட இப்படியெல்லாம் செய்து அமரர்கள் வேண்ட தேவர்கள் வேண்டுவதற்காக நஞ்சு உண்ட இருள் கண்டத்தால் விஷத்தை அவன் சாப்பிட்டாங்க. தேவர்கள் எல்லாம் வெள்ளி போனதன் காரணமாக இறைவனாகிய சிவபெருமான் நஞ்சினை ஏற்றுக்கொண்டார். ஏன் நஞ்சினை ஏற்றுக்கொண்டார் செய்தியை எடுத்துக்கணும்னா இது வந்து இரண்டாவது பாடல் பிரதோஷத்தினுடைய சிறப்பே. பிரதோஷம்னாலே என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சை எல்லாம் இறைவன் ஒன்று திரட்டி நல்லாக்கி விழுங்கி விட்டார். காலகால விஷம்னா என்ன, ஒரு பக்கம் பாம்போட விஷம், ஒரு பக்கம் பார்க்கறதில் கிடைத்த போது வந்த விஷம், ஆல ஆல விஷம் ஆல கால விஷம் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து வருங்க. எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, என்னுடைய முந்தைய வினை, போன பிறவியில நான் செஞ்ச வேலை, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை, ரெண்டையும் கலந்தா என்ன வரும், புண்ணியமா வரும், விஷம்தான் வரும். விஷமமா நாம செஞ்சதெல்லாம் புண்ணியமா எப்படி வரும், விஷமா தான் வரும். அதை கொண்டு வந்து சிவபெருமான முடிஞ்ச ஐயா எங்க வேற எதுவும் இல்லை, நான் என்ன வெத்தலை பார்த்தா பழமா வாங்கி தருவேன், அர்ஜுனதத்தா வாங்கி தருவேன், வில்வமா வாங்கி தருவேன், பூவா வாங்கி தருவேன், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஊட்டி தரத்து கொண்டு வந்துருக்கிறேன், நீ தான் தேவர்களுக்காக நஞ்சையே அமுதாக்கி இருக்கிறியே, இந்த இதையும் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே அம்பு எசுமா இருப்பாளா, பொருந்தியுடை செப்புடை செய்தி உணர்வுள்ளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோ மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பியை. தற்போது முதலடியா ஐயோ பாவம் இந்த குழந்தைங்களா இந்த விஷயத்தை சாப்பிட்டு எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு, இதை வெளியில துப்பினா குழந்தைங்க கஷ்டப்படும், முழுகிட்டா தான் வீட்டுக்காரர் கஷ்டப்படுவாரு. உடனடியா கழுத்துல கைய வச்சு நல்ல எண்ணத்துல கழுத்துல கைய வச்சு விஷத்தை தன்னுடைய தொடுதலாலேயே நிறுத்தி விட்டாள். யோசிச்சு பாருங்க, சுவாமிக்கு இதுதான் அடிக்கடி துண்டு சொல்லுவாரு, உடனடியா விலகி திருவியில வந்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய ஆபத்துகள் உடனே விலகி. நண்பர் ஒருவர் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்தோம், இப்போ இருக்கிற ஸ்கூட்டர்லாம் அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை, பழைய ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா இன்னும் 3-4 டயர் வந்து வண்டிக்கு பின்னால உள்ள வச்சிருப்பாங்க, நெட்டு போட்டு டைப் பண்ணிருப்பாங்க, அது வண்டி ஒரு பக்கம் விழுந்தா அது ஒரு பக்கம் உங்களை விழுந்தோம். இந்த ஸ்கூட்டர் இருக்கும் அது ரொம்ப கடினமான, அந்த ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலதான் முடியும். அது எங்கேயோ செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்குதுன்னு இந்த மாடல் வாங்கி வந்துட்டு, கொஞ்சம் பழைய வண்டி. சிறுநீரகங்கிற வார்த்தையே ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் இருக்கும் நான் சொல்ற செய்தி நடந்தது. அப்போ மவுண்ட்ல போற முன் வண்டி திடீர்னு பிரேக் அடிக்கவும் இவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அதே விழுந்துருக்காரு. பின்னால லாரி வந்துருக்கு, நல்லா தெரியுது ஏதோ லாரி வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வண்டி தான் விழுந்திருக்கு அவருக்கு உண்மையாகும். அவர் நான் கேக்குறேன் என்ன ஆச்சு, வண்டி நின்ன உடனே திருநீல வேண்டாம் காப்பாற்று கேட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. திருநீல வேண்டாம் காப்பாற்று எனக்கு சொன்னது எனக்கு நினைவில் இருக்குதுங்க. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எழுந்து பாக்குறேன் வண்டி அப்புறமா நொறுங்கி கிடக்கு. அந்த வண்டி நொறுங்கவே நொறுக்காது. நீங்க யாராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள கேட்டு பாத்தீங்கன்னா அந்த வண்டி நொறுங்கவே நொறுக்காது. போற ஆளோட எனக்கு வேணா நொறுங்க வேண்டாலும் அந்த வண்டி நொறுங்கவே நொறுங்காது. அந்த வண்டி நொறுங்கி கிடக்குதான். ஆனா அவருக்கு ஒரு அடி சாய்ப்பு கூட இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் சொன்னார் அந்த வார்த்தை தான் காப்பாத்துச்சு. திருநீல வேண்டமும் ரொம்ப கடினமான சூழல்ல திருநீல வேண்டமும் சொல்லிட்டா போதும், உடனடியா அது காப்பாற்றப்படுவான். இப்போ இந்த செய்தியை நான் சொல்றது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு வீட்டுல தகராறு நடந்துட்டு இருந்துச்சு கணவனுக்கும் மனைவிக்கும். மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், உங்களோட இன்னும் திருமணம் பண்ண முடியாது, திருமணம் ஆகி 2 வருடங்கள் ஆகுறாங்க, இனிமே உங்களோட இந்த புகழ் பண்ண முடியாது, நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு மனைவி கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிருக்காங்க. இந்த கணவர் வந்து என்னுடைய அவரு நம்ம சாதாரணமா பேசும்போது சொல்லுவோம், 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த செய்தி நாங்க சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்போம். திருநீல வேண்டாம சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகள் உடனே விளைகிடும் அப்படின்னு சாதாரணமா சொன்னது ஒரு திரும்ப நினைவுக்கு வந்து, சரி இவ்வளவு போறேன்றா நம்ம என்ன பண்றது எப்படி தடுக்கிறது தெரியல, போகாதே சொல்லியா இல்ல இல்ல நான் போகாத போறேன்னு கிளம்புறாங்க, என்ன பண்றது தெரியல. திருநீல வேண்டாம்னு சொல்லிட்டு திருநீல புசிந்து நம்ம ஆள் உட்காந்துட்டு இந்த அம்மா எல்லா பத்தியும் எடுத்து வச்சுட்டு வெளியில போறீங்கன்னா அவங்க அம்மா அங்கேயிருந்து வராங்க. பெண்ணோட அம்மா, உங்க அப்பா அவங்க எனக்கு தகராறு, உங்க வீட்டுல 10 நாள் வீட்டுக்கு போலாம் நான் வந்துருக்கேன், என்னம்மா நான் இங்க இருந்து அங்க கிளம்பா இருந்தேன் நீங்க வந்த திருநீல வேண்டம்ங்கிற வார்த்தை இருந்ததுன்னா பெண்ணு எங்கேயாவது மனைவி கிளம்பிடுவாளோ இருந்தா மாமியாரும் சேர்த்து ஒரு மாசம் இங்க தங்குற மாதிரி நிறைவு செய்து அவர் இன்னைக்கு அதை சொல்லி சொல்லி மகிழ்வார். அவன் 2வது புத்தகத்துக்கு போயிருந்தபோது அவன் தனியா அந்த வீட்டை திருநீல வேண்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை சுந்தரராமன், அதை நான் நேர்பட பார்த்தேன் அப்படின்னு நேர்பட பார்த்தேன். நீங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல மாட்டும் போது திருநீல வேண்டாம்னு சொல்லி பாருங்க, அந்த கஷ்டம் உடனடியா உங்களை விட்டு அப்படியே சூரியனை கண்ட பனி போல விலகுவதை பார்த்து ரசிக்கலாம். கண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்து சூழ்வது தெரியாது, ஆனா கஷ்டம் விலகுறது உடனே தெரியுங்க. ஏன்னா நெருப்புல இருக்கிறவங்கதான் நீருடைய அருமை தெரியும், வெயில இருக்கிறவங்க தான் நிழலோட அருமை தெரியும், கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியுடைய அருமை தெரியும், சுவை தெரியும். துன்பத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் மாறி மாறி மாறி வந்து சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த துன்பம் வினாடி பொழுதுல போயிடும், காணா போயிடும், இந்த இடமே தெரியாது. சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொற்பொழி சொல்லிட்டே இருக்கிறேன், திரும்ப மணி எடுத்து என்ன ஆரம்பிச்சிட்டாரு, என்ன என்னுடைய துன்பம் தான் போகுது, 1 தடவை பத்தாது, 108 தடவை சொல்லிடலாம்னு கிடைக்கிறது மணி எடுத்து என்ன ஆரம்பிச்சுட்டேன், திருநீல வேண்டாம் திருநீல வேண்டாம் திருநீல வேண்டாம். ஆனா உள்ளங்கோடு ஒருமுறை சொன்னார், உள்ளங்கோடு ஒருமுறை சொன்னால் குழந்தை பிறந்து கிடந்தே 6 மாசத்துக்கு குழந்தை, 6 நாள் குழந்தை பிறந்து 6 மணி நேரம் ஆன குழந்தை பிறந்து கிடந்தே அது எங்கேயாவது அம்மா என்னை பாரு, எனக்கு பால் கொடு, எனக்கு இப்போ பசிக்குது, நான் ஈரம் பண்ணிட்டேன், துணிய மாத்து சொல்லுடா, எல்லாத்துக்கும் ஒரே அழுக, எல்லாத்துக்கும் ஒரே அழுகு. ஆனா அந்த வித்தியாசம் அம்மாவுக்கு தெரியும், இன்னொரு அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியும், அந்த குழந்தையோட அம்மா அவருக்கு தெரியும். இப்போ இது பசிக்காக அழுது, இப்போ இது ஈரம் பண்ணிட்டு அழுது, இது போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு தூக்கத்துக்காக அழுது எல்லாம் சொல்லுவாங்க. அதோட இன்னொன்னு தெரியுங்களா, நான் எங்க இல்லத்துல பாத்துக்கிறேன், என் சகோதரியுடைய குழந்தை தூங்குவான், இரவு பொழுது உண்டு எங்கேயோ போயிடுவான், அவங்க ஒரு மூலையில கிடப்பான், எங்க என்னுடைய சகோதரி ஒரு மூலையில படுத்து கிடப்பாங்க, அவன் அங்க வீழ்ந்து அழுதானா அவங்க இங்க தட்டுவாங்க, இங்க வெறும் தராணிய தட்டுவாங்க, அவனும் அங்க அழுகி நிறுத்திவான், இவங்களும் கவனம் தூங்கிடுவாங்க. இரவு பொழுது நான் படிச்சுட்டு இருப்பேன், என்ன குழந்தை எங்கேயோ குழந்தைய தட்டி தூங்க வச்சாலும் சரி, குழந்தை எங்கேயோ உருட்டு கிடக்குது, இவங்க எங்கேயோ பட்டு கிடக்குறாங்க.
3: ஆனா குழந்தை அழுதவுடனே அவர் தட்ட உடனே அவனும் கம்மனும் அழுத நினைத்தா இந்த அம்மாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க சகோதரி. நான் கேட்பேன் காலையில எழுந்துச்சு அவன் எங்கேயோ உருண்டு படுத்துக்கலாம் நீ எங்கேயோ தட்ட அது என்ன அது இருக்க உங்களுக்குள்ள எழுந்துருக்கீங்க அதை மட்டும் சொல்லிவிடு ஏன்னா அப்படி ஏற்கலவே. அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தாயினுடைய குரல் கேட்டவுடனே தாய் நம்ம பக்கத்துல இருக்கிறான் நம்மள பார்த்துட்டு இருக்கிறான் நம்பிக்கை வந்துருது. ஆனா நமக்கு சாமி எல்லாம் எழுதி இருக்கிறாரு சாமி நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கைவிட மாட்டாரு தப்பு செஞ்சவங்கள மட்டும்தான் தண்டிப்பாரு நேர்மையா பொய் சொல்லாம இருக்கிறவங்கள ஒருபோதும் தண்டிக்க மாட்டாரு நம்மால தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்கவே மாட்டாரு. வந்தா எப்பவாவது நம்பிக்கை வந்தா எப்பவாவது நம்பிக்கை வந்தா கேவலம் சிந்திக்க மாற்றம் இல்லாத ஒரு குழந்தைக்கு தாயோட குரல் கேட்டோடனே அம்மா நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு எல்லா அறிவும் இருக்கு. ஆனா சிவபெருமான எல்லா திருவிளையாளர்களையும் படிக்கிறோம் அப்படி பண்ணிருக்கிறாரு அவங்க எனக்கு ஒண்ணும் பண்ணிய கடைசியால அந்த கேள்வி வைக்கும் போது ரொம்ப மகிழ்வா இருக்கும் சார். எல்லா ரைட்டு சார் 63 திருவிளையாளர்கள் 64 திருவிளையாளர்களும் ஏற்கிறேன். ஆனா சாமிங்கிறவரு எனக்கு ஏதாவது பண்ணாதான நான் நம்புவேன் இல்ல சயின்ஸ் அதான சொல்லுது எனக்கு கண்ணால காட்டணும் எனக்கு நீ கண்ணாடி பாத்துருக்கியா பாத்துருக்கேன் நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் சேர்த்து மன்னிச்சு உனக்கு உடம்பு கொடுத்துருக்காரு கண்ணு கொடுத்துருக்காரு கை கொடுத்துருக்காரு கால் கொடுத்துருக்காரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்காரு. இரண்டு கண்களும் இல்லாதவர்கள் படுகின்ற பாடு இரண்டு கால்களும் இல்லாதவர்கள் படுகின்ற பாடு காலில் ஊனமுடையவர்கள் படுகின்ற பாடு சிந்திக்கு மாற்றம் இல்லாமல் பைத்தியமா இருக்கிறவங்க படுகின்ற பாடு அதெல்லாம் இல்லாம நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை முறை ஒழுங்கு வேற ஒண்ணும் வேண்டாம் நம்மால் கால் தவறையேன்னு வருத்தப்படுறான் சில பேர் கால தவறையேன்னு வருத்தப்படுறான் எது நம்ம வினையெல்லாம் மன்னிச்சு நான் நிரம்ப நேரம் கோயிலுக்கு வரும்போது நினைச்சுப்பேன் பரவாயில்ல நான் செஞ்ச வினையெல்லாம் மன்னிச்சு என்னை ஓமிட்ட கொண்டு வந்துருங்க அதுக்கு மறந்து அதுக்கு மறந்து நின்று வேற எங்கேயா சுத்த விடாம நான் என்ன நல்ல வினையா பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு போறேன் இல்லையா நல்ல வினை பண்ணிருந்தா நமக்கு ஏன் பிறப்பு ஏதோ தீ வினை சுற்றி சொல்லு அடிக்குது அதனாலதான் பிறப்பு காரசாரமா வேற சாப்பாடு கேக்குது கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தாலும் பிடிக்கல கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாலும் பிடிக்கல சூடு இல்லைன்னா சுத்தமா பிடிக்கல சுத்தாவே சுட சுட அது இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒண்ணு தட்டல ஒண்ணு தோசை எப்படி வேணும் அடுத்த ஒண்ணு தட்டல ஒண்ணு அப்படியே நெருப்பு கோடி மாதிரி விழுந்தணும். இதெல்லாம் சுவையோட கேட்கிறது இப்படி என்றைக்காவது நாவில் ஒரு நாமம் நெஞ்சில் ஒரு நாமம் நினைக்கிறா நினைக்கிறது இவ்வளவு சரிதை ஆடல் வேண்டுகள் அமர்கள் வேண்ட நஞ்சுண்டைகள் வண்டத்தார் ஈடமாவது வெறும் கடற்கரையில் எழுந்துகள் மாதோட்டம் எளிதான மாதோட்டம் கேளிதாக கேதிச்சரம் கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத கேதிச்சரம் தொழு எழ கெடும் இட வினை தானி ரொம்ப தானேங்கிற சொல்லு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் தானேங்கிற சொல் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் முக்கியமா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தானே அப்படிங்கிறது நமக்குள்ள பலவிதமான செய்திகளை கூறுகிறது. தெளிவு குருவின் குருவியை காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு எழுதி திருமுறை. இது இலக்கணப்படி நீங்க பொருள்கொண்டு வழியாட்டு பாத்தீங்கன்னா இது வந்து கூட்டு பொருள் பேரு எப்படி பொருள் கொள்றதுனா கடைசி சொல்லு முதல் சொல்லு கடைசி சொல் என்ன முடிஞ்சது தானே முடிஞ்சது முதல் சொல் என்ன தொடங்கிச்சு தெளிவுன்னு தொடங்கிச்சு எது தெரியுமா தானே தெளிவு தானே தெளிவு யாரையாவது போய் டவுட் சார் இது என்ன சார் நம்மளோட பழக்கம் சொல்லுது சார் அந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெளிவுன்னு சொல்ல மாட்டாரு தெளிவுன்னு சொல்ல மாட்டாரு இன்னொரு பார்க்கும் போதே நான் சொல்லிடுவேன் ஐயா எங்க கொடுத்துருக்கேன் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா தெரியாது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேற சொல்லுவாரு. இதை விட இன்னொன்று கேட்டீங்கன்னா நேரம் போவேன் நம்ம எந்த வழியில வந்தோமோ அந்த வழியில சொல்லுவாரு அங்க போய் கேட்டுங்க அங்க ஒரு ஜென்ஷன் வரும் அங்க போய் கேட்டுங்க சார் இப்பதான் அங்க கேட்டேன் இப்படி நேரா போய் இந்த ஜங்ஷன்ல கேளுங்க, இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க.
2: நம்மால் தெரியுதுன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியல அத ஒன்றை இன்னொரு இடத்தில் கேட்டால் தெரியவில்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்மளை குழப்பி விட்டுருவாங்க.
3: இந்த நிலைமையான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த மதம் அந்த மதம், இந்த சாமி தான் நல்லதை பண்ணும் சொல்றது, வேற வேற மதங்கள் இல்ல. நம்ம ஆட்களே சிவமனை கூடி அவரு அஞ்சு வர சார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த சோல் முடிஞ்சிருச்சு. ஆமா, யார் அழிப்பாரு? எனக்கு உள்ள தீமையை அழித்து விடுவார், எனக்கு தீமை செய்கின்றவர்களை அழித்து விடுவார், எனக்கு வரக்கூடிய தீமைகளை அழித்து அழிப்பாரு. என்ன தருவாரு?
2: திருநீற்றுக்கு பெயரை செல்வம்னு பெயர், திருநீற்றுக்கு பெயரை செல்வம்னு பெயர். திருநீர் பூசினீங்கன்னா மிகுந்த செல்வ பலம் வரும். ஆனா உள்ளதோடு பூசணும்.
3: நான் காலையில எழுந்து திருநீரை பூசும் போது அப்பா எனக்கு செல்வத்தை பூசியாச்சு, நிறைவா அப்படின்னு நினைச்சோம்னா நிறைவா இருக்கும். நிறைவா
2: நிறைந்த மனதோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்களை நிறைவை நோக்கித்தான் அழைந்து சொல்லும். ஒருபோதும் உரை வரவே வராது, ஒருபோதும் வராது.
0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: காவ்யா, இப்ப நாம் அடுத்ததா பார்க்க போற வடிவம் கால சம்ஹார மூர்த்தி. அதாவது காலனை சம்ஹாரம் எரித்த சிவபெருமானுடைய பெருமையை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். காலன்னா யார் தெரியுமா? காலன் அப்படின்னா யம தர்மருக்கு இன்னொரு பேர் வந்து காலன். அதாவது யம தர்மனையே உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த யம தர்மன். அந்த யம தர்மனையே பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் அழிச்சிட்டாரு. அந்த ரூபத்தினுடைய பெருமையும் யாருக்காக அப்படி யமனையே அழிச்சாரு? அப்ப யம தர்மரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற பெருமான் எந்த உயிருக்காக அந்த வேலையை செய்தாருங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யமதர்மனுடைய பெருமையை சொல்லலாமா? யம தர்மன் வந்து அவர் ஒரு தர்ம தேவதை. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் பாவங்கள் செய்யறோம், புண்ணியங்கள் செய்யறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரு எறும்பு கொன்னாலும் பாவம் தான், ஒரு எறும்புக்கு வந்து அரிசி போட்டா கூட அது புண்ணியம் தான். ஒவ்வொருத்தரும் செய்யற பாவங்கள் புண்ணியங்கள், அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருறது, இந்த மாதிரி பாவங்கள், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, இறைவனை வணங்குறது, இந்த மாதிரியான புண்ணியங்கள், இந்த எல்லா கணக்கு வழக்கும் யம தர்மன் கிட்ட இருக்கும். ஆமா, அவர் வந்து சிவபெருமான் நியமிச்ச ஒரு வேலையாள் சரியா. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஒரு வேலையாள் வச்சிருக்காரு யம தர்மன். அவருக்கு பேர் வந்து சித்திரகுப்தன். அவர் தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறவரு. அது இல்லாம அவர்கிட்ட கீழே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாருன்னா காலன், அப்புறம் வந்து மற்ற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யம தூதர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இறைவன் சொல்ற, அதாவது யமன் சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போதும் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெய்வம் வந்து சிவபெருமான் தான். அவர் சொல்ற வேலையை தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கில் இந்த சித்திரகுப்தன் தான் எழுதி பெரும் யம தர்மனுக்கு வந்து காட்டுவார். அப்பப்ப அதுபடிதான் அவங்களுடைய

0: அப்படி ஆத்மா இருக்கும், அது வந்து அடுத்த உடம்பு உடம்புக்கு போகும். சோ இதுதான் சூட்சமம். பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இறக்குறாங்க. இறந்த உடனே அவங்க ஆத்மா வந்து திருப்பி அவங்களுடைய அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி எடுக்கும். இந்த சூட்சமா நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த இறப்புங்கிற முக்கியமான தொழிலை செய்யற தர்ம தேவதை தான் வந்து இந்த யம தர்மர். இவர் வந்து என்னன்னா யாருக்கும் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரே நீதி. யாருக்கு என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆயுள் படி அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு வர்றது இவருடைய வேலை. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆயுள் அந்த உயிருக்கு ஏத்த புண்ணிய பலன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு, பாவ பலன்னா நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அந்த ஓரளவுக்கு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உடனே அவங்க மிச்சம் இருக்க அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த உயிரினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடம்பு கொடுப்பாரு. அந்த குடுக்கற அடுத்த உடம்பு குடுக்கறதெல்லாம் வந்து சிவபெருமான் வேலை. யமனுக்கு வந்து அதை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏத்த தண்டனை கொடுக்கறது இல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புறதுதான் இவருடைய வேலை. சரியா? இப்படி இருக்கும்போது இப்படி இருக்க யம தர்மனையே ஏதோ ஒருத்தருக்காக சிவபெருமான் அழிச்சாராம். அதாவது யம தர்மனுடைய உயிரவே வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஓகேயா? அது யார் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ உனக்கெல்லாம் பர்த்டே வருது, நம்ம எல்லாம் பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா, பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லையா, அப்ப என்னெல்லாம் செய்வீங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுவோம்?
1: காலையில எழுந்து நல்லா தலை குளிப்போம், தலை குளிச்சு கோவிலுக்கு போய் கும்பிடுவோம், கும்பிட்டு வந்து இனிப்பு சாப்பிடுவோம்.
0: அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் போய் இனிப்பு தருவேன். இப்ப எல்லாம் புதுசா நம்ம இன்னொன்னு செய்யறோம் இல்லையா, கொஞ்ச காலமாவே என்னது, கேக் வெட்டி எல்லாருக்கும் கொண்டாடுறோம். இந்த பழக்கமும் இப்ப நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப கேக் வெட்டாதவங்களே இல்ல இல்லையா, பிறந்த நாள் தான். சரி, இதை இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும்போதும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் தானே, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம், தீர்காயுசா இருக்கணும்ட்டு. அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தீர்காயில், உனக்கு தீர்காயுசு, மார்க்கண்டேயர் ஆயுசு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த ஆசீர்வாதம், அந்த மார்க்கண்டேயர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மார்க்கண்டேயருக்காக தான் என்னது பெருமான் வந்து இந்த யம தர்மனை உயிரையே வந்து எடுத்தாரு, யம தர்மனையே அழிச்சாரு. அந்த மார்க்கண்டேயர் வந்து இது இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுற போதும், ஆஹா எனக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, நான் பெரியவளா ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே. அதே போல நாங்களும் சந்தோஷப்படுவோம், என் குழந்தை வந்து பெரியவள் ஆயிட்டு இருக்கா, வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க ஒரு குழந்தை பெருசாகி வளர்ந்துட்டு இருக்க அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப கவலையா இருக்கான். ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரும்போதும் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அந்த குழந்தை தான் இந்த மார்க்கண்டேயர். ஏன் அப்படி கவலைப்படுறாங்க, அப்படி என்ன மார்க்கண்டேயர் செய்தாரு, அவருக்காக ஏன் யம தர்மனையே பெருமான் எரிச்சாரு, யமன் வந்து அவருடைய கடமையை தானே செஞ்சாரு, அவரை ஏன் பெருமான் வந்து அழிச்சாரு, இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆவல் வந்திருக்குமே. ஆவல் வந்துருச்சா? சரி சொல்றேன். அதாவது ஒரு முறை மெருக்கண்டு மருத்துவதி அப்படிங்கிற ரெண்டு முனிவர்கள், அதாவது மெருக்கண்டுங்கிறவர் வந்து ஒரு முனிவர், மருத்துவதிங்கிறவங்க ஒரு முனிவருடைய மகள். இவங்க வந்து ரொம்ப சிறந்த இறை பக்தியில சிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்திர பேர், அதாவது குழந்தையின்மை இருந்தது. அவங்களால அவங்க ரொம்ப மனசு வருந்தி காசி இருக்குல்ல, காசி மாநகரம் வடக்கு வடக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவரை வந்து வேண்டி வணங்குறாங்க. அதாவது கங்கையில போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்துல உட்காந்து எங்களுக்கு புத்திர பேர் வேணும், எங்களுக்கு வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டி ஒரு வருஷம் கடுமையான தவம் இருக்கிறாங்க, ஓராண்டு காலம். அப்ப அவங்களுடைய கடுமையான தவத்துக்கு மிச்சி சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய குறைய நீக்கணும்னு அருள் செய்யறாரு. அவங்களுடைய விதி பயன் வந்து அவங்களுக்கு

0: வந்து இன்மைங்கிறது இருக்கு. அவங்க பெருமானை துதிச்சு அந்த விதியவே மாற்றணும்னு நினைச்சாங்க. நினைச்சு பெருமானை துதித்த உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருடைய அவங்க கனவுல வந்து கேக்குறாரு, நீங்க வந்து தீய குணம், அறிவின்மை, ஊனம், செவிடு, உடம், குருடு, நோய் மிகைமை, நிறைய நோய், அது இல்லாம என் மீது அன்பே இல்லாத ஒரு பையன், அன்பே இல்லாத ஒரு குணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா? இறைவன் சிவபெருமான் மேல அன்பு கிடையாது, அவங்களுக்கு குருடு, செவிடு, முடம், நல்லவங்க கிடையாது, தீய குணம், அறிவின்மை, நோய் மிகைமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா? அது இல்லாம உடல் அழகு, உறுப்புல எந்தவித குறைபாடின்மை, நோயின்மை, சிவபெருமான் மேல அன்புடைய, பல கலைகளையும் பயிற்சி பெற்ற, இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள், நல்ல குணங்களும் பொருந்திய, ஆனா ஆயுசு வந்து 16 வயசு தான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா, இல்ல இப்படி இருக்கக்கூடிய 100 புதல்வர்கள் வேணுமா அப்படின்னு பெருமானி கேக்குறாராம். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பெருமானே, ஏன்னா அவங்களும் பக்தியானவங்க தானே, அவங்க பெருமானே உங்களை துதிக்கக்கூடிய குழந்தை, இந்த நல்ல பலன்கள்லாம் இருந்தாலும் உங்களை துதிக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் எங்களுக்கு வேணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 16 ஆயில இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கக்கூடிய பிள்ளை தான் எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்களாம். சரி, அப்படியே உங்களுக்கு கிடைப்பாரு அப்படின்னு சிவபெருமானும் அருள் செய்துட்டாரு. அப்ப உடனே இந்த முனிவரும் முனி பத்னியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு சீக்கிரம் குழந்தை வரப்போகுதுன்னு நினைச்சு இருந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அதே மாதிரியே வயிறுல வந்து கர்ப்பம் தரிச்சு குழந்தை உருவாகுது. உருவாகி ஒரு நாள், அதாவது என்ன நாள் அப்படின்னா, பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல மிதுன லக்னத்துல சூரியன், குரு இதெல்லாம் சுப கிரகங்கள் உச்ச நிலையில இருக்கும் போது இந்த மருத்துவதி இருக்காங்க இல்லையா, அவங்க மணி வயிற்றுல ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்குது. அதோட குரலை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு அளவில்லா மகிழ்ச்சியா, நிறைய தான தர்மம் எல்லாம் செய்யறாரு. அந்த குழந்தை பேர்பட்ட குழந்தையா இருக்குதான், அறம் வளர, அந்த பூமியில அறம் வளரவும், நம்மளுடைய வைதீக சமயம் வாழவும், வைதீக சைவம் வாழவும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கறதுக்கும், யமபயத்தை போக்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையே வந்து பூமியில பிறந்த மாதிரி இருந்துதான். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. 5 வயசு வந்தோடனே அவங்க வந்து இந்த உபநயனம்ங்கிற ஒரு சடங்கு அவங்களுக்கு செய்யறாங்க, செஞ்சு வேதம் இந்த மாதிரி பல கலைகளையும் கத்துக் கொடுக்குறாங்க. கத்து கொடுத்து சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிற உண்மையையும் அவருக்கு நல்லா சொல்லி தராங்க. சொல்லி கொடுத்தோடனே அந்த குழந்தை 5 வயசுலேயே சிவபெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவருடைய திருவடிக்கே அன்பு செலுத்தி பிரம்மச்சாரிய விரதம் எடுத்து சிவபெருமானையே வணங்கிட்டு இருந்ததான். ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைக்கு வயது ஏறும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்களாம். அதுவும் 16 வயசு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அன்னைக்குதான் 16வது வயது ஆயிடுச்சு. அன்னைக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்களாம். அப்ப அந்த குழந்தை, அந்த பையன் வந்து கேக்குறாராம், அம்மா அப்பா ஏன் வந்து இப்படி கவலையோட இருக்கீங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ரொம்ப நாளா நீங்களும் வந்து இருக்க இருக்க என்ன பார்த்து கவலைப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மா அப்பா சொல்றாங்களாம், ஆமா மகனே, எங்களுக்கு ஒரு மிகுந்த கவலை இருக்கு, இத்தனை நாளா உங்ககிட்ட நாங்க அதை சொல்லல, எங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம், இப்ப வந்து கண்டிப்பா நாங்க சொல்றோம், என்னன்னா சிவபெருமான் வந்து இப்படி வரவும் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி குறை இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் வேணுமா, இல்ல இறைவனுடைய பற்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாரு. நாங்களும் வந்து உன்னை வேண்டி வாங்கி வரமா வந்து நீ வந்து எங்களுக்கு பிறந்த, ஆனா நீ என்னன்னா உன்னுடைய அறிவாற்றலையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய திறமையும் உன்னோட எல்லா நல்ல குணங்களையும் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனா உன்னோட பிறந்த நாள் வர்றதை மட்டும் ஒவ்வொரு வருடமும் வரும்போது எங்களுக்கு மனசு கவலை வந்துடும், அடடா 16 வயசுல உனக்கு இறைவன் வந்து ஆயுள் 16 வயசு தானே கொடுத்தாரு, நீ அதுக்குள்ள எங்களை பிரிஞ்சு போயிடுவியன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது இன்னைக்கு இப்ப பார்த்து உனக்கு 16 வயது ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால எங்களுக்கு வந்து அளவில்லாத துக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்தி சொன்னாங்களாம். உடனே கவலைப்படாதீங்க, இதுக்கு போய இவ்வளவு கவலைப்படுறீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, சிவபெருமானை ஏத்தி அர்ச்சனை செய்து வாழ்ற நானு கண்டிப்பா என்ன வந்து பெருமானவர் காப்பாத்துவாரு, நான் வந்து இந்த கூற்று வந்த யமன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு உங்ககிட்ட சீக்கிரம் வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மணிக்கர்ணிக்கை ஆலயம் இருக்கு இல்லையா அங்கேயே திருப்பி போயிட்டு காசில போயிட்டு ஈசனுடைய திருவடிகளை முடிக்கணியாக பணிந்து பலவாறு தோத்திரங்கள், பல பாடல்கள், தேவார திருமுறை, பல வேதங்கள் மூலமா பாடல்கள்லாம் பாடி சிவபெருமான துதிச்சு லிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து அவர் பக்கத்திலே தெற்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கத்தையே அவரே உருவாக்கி ஸ்தாபிச்சு வேத விதிப்படி சிறந்த பூஜையெல்லாம் செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சிறந்த நம்பிக்கைக்கும் பூஜைக்கும் பெருமான் என்ன செய்யறாரு, நேரடியா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாராம். உடனே இவர் என்ன செய்யறாரு, இவருக்குரிய சந்தோஷம் பெருமானே நேராண்டுன்னு. உடனே என்ன செய்யறாரு, பெருமான் காலில் விழுந்து, அப்பா என்ன நீங்களே வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு என்ன கவலை, இந்த யமதர்மன் வந்து என்னை வந்து கவராத வண்ணம் நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. உடனே பெருமான், அந்தகனுக்கு நீ அஞ்சேல், அதாவது அந்த யமதர்மனுக்கு நீ பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி திருவடிகளை காட்டி தீட்சை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இறைவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, 16 வயது நிரம்பிருச்சு, இப்ப விண்ணிடை மேகம் போல ஒரு யமதூதன் வந்து வராரு வானத்துல இருந்து கருப்பா வந்து. சிவபெருமான் கிட்ட இவர் உட்காந்து பூஜை செய்யறத பார்த்தோன்னே அவரை இவருடைய கால்வன் நெருங்கிடுச்சு, இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உயிரை எடுத்துட்டு போனான்னு கிட்ட வராரு. அவரால் கிட்டே வர முடியலையா அந்த யமதூதனால, அவருடைய தவ கனல் வந்து அவர் கிட்டேயே போக முடியலையா. உடனே என்னடா அது, எந்த மனிதர்களையும் நாங்கள் ஈஸியாக பிடிச்சிருவோம், இவனை என்னால் பிடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு திருப்பி போய் யமதர்மன்ட்டு போய் சொல்கிறாராம். உடனே யமதர்மனுக்கு ஒரே கோபம், யாரா அது, அப்படி ஒரு சின்ன பையன் என்னோட தூதன்கிட்டயே வந்து இவ்வளோ வேலை கட்டுறாரா, சித்திரகுப்தா இங்கவா அப்படின்னு சொல்லி அந்த சித்திரகுப்தனை நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. உன் நோட்டை எடுத்துட்டு வா, உன் கணக்குல வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாராம். சரி, சித்திரகுப்த நோட்டை எடுத்துட்டு வராரு. வந்தோடனே அந்த மார்க்கண்டேயனோட ஆயுசு எவ்வளோன்னு பாரு அப்படிங்கிறாராம். என்ன செய்யறாரு, ஆயுள் எவ்வளோன்னு பாரு. மார்க்கண்டேயருடைய ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தா, எஜமானே அவருக்கு ஆயுள் வந்து 16 வயசு தான் சிவபெருமான் கொடுத்துருக்காரு, அதுவும் இனியோட முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து இனிமே அவர் உயிரை கவர்ந்துட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாராம். அப்படியா, சரி சரி, இந்த குட்டி பையன் இவ்வளோ வேலை பண்றானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு காலன்கிற அவருடைய இன்னொரு வேலையால அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு, போய் இந்த மார்க்கண்டேயர எரி கிட்ட போனா காலனாலையும் வந்து என்ன செய்ய முடியல, உயிரை எடுக்க முடியல. அவரும் போய் சொல்றாரு, உனக்கு உன்னோட வயசு வந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எங்க கிட்ட வரணும், உன் உயிரை நாங்க கவர்ணும்னு சொல்லி எனக்கு யமதர்மன் ஆணையிட்டு இருக்காரு, உன்னால உன்னோட உயிரை வந்து நான் இப்ப எடுக்க போறேன்னு சொன்னோன்னே அதை என்ன செய்யறாரு, நான் வந்து சிவபெருமான பணிந்து போற்றக்கூடிய அடியவன், நீ வந்து என்னுடைய உயிரை வந்து கவர முடியாது, நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு சொல்லி போன் சொல்லி துரத்தி விட்டுருவாராம். உடனே இந்த காலனுக்கு ஒரே கோவம் வந்து என்ன செய்யறாரு, போய் யமதர்மன்ட்ட போய் சொல்லிடுறாரு, ஐயா பிரபுவே இந்த பையனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரமா இருக்கான், என்னையவே வந்து மதிக்காம பேசிட்டான், நீங்க உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அவனை வந்து என்னால பிடிக்க முடியல, அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, அவர் கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு வந்து சொன்னோன்னு யமனுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சான். இவன் வந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட உயிரை நானே கவர்ந்து வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு ஊர்தி என்ன தெரியுமா, அவருடைய வாகனம் என்ன தெரியுமா, எருமக்கடா, எரும மாடு இருக்கு இல்லையா, ஆமா எருமைக்கடா தான் அவருடைய வாகனம். ஆனா நம்ம ஊர்ல போற மாதிரி அது ரொம்ப ஸ்லோவாலாம் போகாது, பயங்கரமான எருமைக்கடா, என்ன வேகமா போகுமா தெரியுமா, அந்த எருமைக்கடா மேல நல்ல கொம்பு, பெரிய கொம்பு வச்சு நல்ல பெரிய ஒரு எருமைக்கடா, அதை பார்த்தாலே பயங்கர கோவத்தோட அப்படியே முகத்துல பெரிய அக்னி சுரூபத்தோட அந்த எருமைக்கடா, அது மேல வந்து யமதர்மன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படி தெரியுமா இருக்காரு, கருப்பா நல்ல கரேர்னு இருப்பாராம், அவர் கண்கள்லாம் எப்பயுமே அப்படியே கோபத்தீல இருக்குமா, அப்படியே பார்த்தாலும் செவந்து அப்படியே கோபத்தோட இருப்பாராம், அவர் முகத்துல துளி அளவு கூட இறக்கங்கிறதே இருக்காதான். அவர் வந்து அவரோட வேலையில கரெக்டா இருப்பாராம். யார் அழுதாலோ புலம்புனாலோ இரக்கமே காட்ட மாட்டாராம். கண்கள் வந்து எரிக்கிற கண்களோட, கையில வந்து பாசம் பாச கயிறு, தண்டம் சூளம் அப்படிங்கிற ஆயுதங்கள் வச்சிருப்பாராம் அவர். அப்படின்ற இதோட அப்படியே பயங்கர ஒரு கொடூரமான ரூபத்துல இருப்பாராம். எலும்பு கூடு இந்த மண்டையோட எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து நல்ல பெரிய மீச வச்சிருப்பாரு யமதர்மன். இந்த மாதிரி பாக்குறதுக்கே பயமா இருப்பாராம். அப்படி இருக்கிற அந்த யமதர்மன் வந்து தன்னுடைய வேலையில வந்து அவர் சரியா இருக்கணும், அதனால யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாரு. அவர் அப்படின்னு எறும்பு மேல வராரு, வேகமா இந்த காசியை நோக்கி வராராம். வந்து இந்த குட்டி பையனா எப்படியாவது இன்னைக்கு பாத்துடுறேன்ட்டு வராராம். வந்தா அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. யாரு, நம்ம மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து இவர் வந்து சின்ன பையன் மைந்தனே, உன்னோட பூஜை வந்து என்னோட பாசத்தை கூட வந்து பாச கயிற கூட விளக்கிடுமா உன் பூஜை? யார் உன்னை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, நீ நினைச்சிட்டு இருக்கியா உன்னை உயிரை இப்ப நான் கொண்டுட்டு தான் போக போறேன். நீ ஈசனை வணங்கினாலும் சரி யாரை வணங்கினாலும் எனக்கு கவலை இல்ல, உன்னை விட மாட்டேன். இப்ப என்கிட்ட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாராம். தென்புலத்துக்கு வா அப்படிங்கிறாராம். அதாவது யமனுடைய இருப்பிடம் வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஆனா இவரு என்னுடைய இறைவனுடைய, மார்க்கண்டேயர் சொல்றாரு, என்னுடைய இறைவனுடைய அடியவர்கள் திருக்கையிலே அடையறதுதான் எங்களுடைய வேலை. உன்னோட உலகத்தை நாங்க அடைய மாட்டோம், ஏன்னா உலகத்துக்கு வந்தா நீ உன்னி எங்களை நரகத்துக்கு அனுப்புவ இல்லாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவ. நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு நாங்க கொடிய பாவங்கள் செய்யல, எங்களுடைய புண்ணியத்தை எல்லாம் நீ வந்து எங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவ, அதுக்கும் நாங்க போக மாட்டோம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க, அது எப்படி நாம சொர்க்கம் போகாம திருக்கைலாயம் போறதுங்கிற ஒரு சூட்சமத்தை நான் கடைசியா சொல்றேன். அதனால உலகத்துக்கு நாங்க வரமாட்டோம், சரியா? நீ வேணா எங்க, நாங்க வந்து இந்திரன் திருமால் பிரம்மன் இவங்களையே நாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம், எங்களுக்கு சிவபெருமானை தவிர வேற யாருடைய இதுவும் தேவையில்லைன்னு நினைப்போம். அப்படிமா உனக்காக நாங்க போய் பயப்படுவோமா? என்னோட உயிருக்கே நீ தீங்கு நினைக்கிறியா? உன்னோட தலைமைக்கும் உன்னோட உயிருக்கும் இது நல்லதுல, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லாட்டி நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போறேன்னா அவ்வளவுதான், நான் உனக்கு எச்சரிக்கை செய்யறேன், என் பேச்சு கேளுன்னு மார்க்கண்டேயர் வந்து யமதர்மனிய மிரட்டுறாரு. உன்ன இங்க யமதர்மனுக்கு என்ன ஆயிடுது, கூட கொஞ்சம் கோபம் வந்துது, ஏயா குட்டி பயணி என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட கை பாசம் அந்த பாச கை இருக்குல்ல அதை எடுத்து இந்த மார்க்கண்டேயர் மேல வீசுறாராம். உடனே மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சிவபெருமானை தியானிச்சு அவருடைய அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்குவாராம். போயிட்டு இவர் மேல அந்த வீசின பாச கயிறு என்ன ஆயிருது, சிவபெருமான் இவர் பிடிச்சிட்டு இருக்கறனால பெருமான் மேல இருக்க லிங்கத்து மேலையும் பட்டு அந்த முனி அந்த மார்க்கண்டேயர் இப்படி இழுத்த உடனே லிங்கமும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி, சாமியவே இழுக்கிற மாதிரி ஆகுதான். புரியுதா? இவர் மேல இவர் வந்து சாமி இருக்கு கட்டி பிடிச்சிட்டாரு, அப்ப அந்த பாச கயிறு வந்து இவர் மேல போட்டது ஆட்டோமேட்டிக்கா எங்க படுது, படுது. உடனே அவரையும் சேர்த்து இழுத்த உடனே பெருமான் உடனே என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு உடனே தோன்றி என்ன செய்யறாரு, மைந்தனே பயப்படாத, உன்னோட துன்பத்தை நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த யமதர்மனை நோக்கி தன்னோட இடது காலால ஒரே உத லேசா, பெருசா கூட அவர் உதைக்கல, அவர் இடது காலால ஒரு லேசா அப்படி ஒரு ஒரு உந்தி அப்படி லேசா ஒரு உத கொடுத்தாராம். அவ்வளவுதான் அந்த யம மேல வானத்துல இருந்து கீழே விழற மாதிரி தோப்புட போய் விழுந்து அங்கேயே டமான்னு செத்து போயிட்டாராம். அப்படியே அந்த எருமக்கடான்னு செத்து போச்சு, ஏன்னா எருமை மாதிரிதானே போய் இழுக்கிறாரு, விட்ட வகையில எருமையும் யமனும் சேர்ந்து ஒரே நேரத்துல செத்து போய் விழுந்து கீழே இறந்து போயிட்டாங்களாம். உடனே என்ன ஆகுது, உன்னுடைய இறந்த உடனே சிவபெருமான் வந்து யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு வந்து வரம் கொடுக்கறாரு, உன்னுடைய பூசையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு முடிவே இல்லாத ஆயுள் தரும், உனக்கு எப்பயுமே மரணமே கிடையாது, நீ என்னைக்கு 16 வயசோட இருப்ப, உனக்கு தனி உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இருந்து நீ வாழ்ந்து வருவாய் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, முழு ஆயுசை கொடுத்து இப்ப அவரை வந்து என்னைக்கும் வந்து மார்க்கண்டேயருக்கு என்ன செஞ்சார், இன்றும் 16 வயசு கொடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுது, உடனே அவரு சந்தோஷமா சிவபெருமான எப்பயுமே தியானம் பண்ணிட்டு அந்த மார்க்கண்டேயர் சந்தோஷமா இருந்தாராம். பின்ன காலனியே மிதிச்சனால அப்ப எரிச்சனால இவருக்கு அது வந்து கால தகன மூர்த்தி அல்லது கால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்துருச்சான். காலன சம்ஹாரம் பண்ணால கால சம்ஹார மூர்த்திங்கிற பேர் வந்துருச்சு. இப்ப இந்த காலனைய வந்து உழைச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த வயசானவங்க முடியாதவங்க இவங்களா இந்த மாதிரி நிறைய உயிர்கள்லாம் வந்து இப்ப என்ன ஆகுது, யாருமே இறப்பே இல்லை, எல்லாரும் பிறந்துகிட்டே இருக்காங்க. உலகத்தோட பாரம் தாங்க முடியல, ஏன்னா இந்த யமனோட வேலை அங்க இல்லாம போச்சு இல்ல. உடனே பூமாதேவி போய் என்ன செய்யறாங்க, யமதர்மனுடைய இறப்புனால பூமியில வந்து இறப்பே ஏற்படல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் மறுபடியும் முறையிடுறாங்க. ஏன்னா வேற வழி, திருப்பி அவர்கிட்ட தானே போகணும், அவருடைய தீர்ப்பை யாராவது மாத்த முடியுமா? உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அந்த யமதர்மன் இருக்கார் இல்லையா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து திருப்பி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாரு, நீ வந்து திருநீரும் ருத்ராட்சமும் தரித்த என்னை தியானிக்க கூடிய அடியோர்கள்ட்ட நீ கூற்றுவன் யமன் அப்படிங்கிற முறையில போக கூடாது, அப்படிங்கிற முறையில நீ போக கூடாது, அவங்க கிட்ட நீ ஆணவத்தோட நடந்துக்க கூடாது, அவங்கள சாதாரண மண்ணுலகு மனிதர்கள் போல நினைக்காத, அவங்க வந்து என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அது மாதிரி நீ அவங்கள நினைக்கணும், சரியா? அவங்களோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கமோ நரகமோ இதெல்லாம் நீ மத்தவங்களுக்கு தான் தர முடியும், என்னுடைய அடியவர்களுக்கு நீ தர முடியாது, அதனால நீ அத மனதுல வச்சு இனிமே செயல்படணும், அப்பதான் நீ இனிமே ஒழுங்கா இருக்க முடியும்னு சொல்லி அவரை வந்து சொல்லிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அனுப்பிடுவாராம். அதுல இருந்து இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை படிக்கிறவங்களுக்கோ இல்ல அதை கேக்குறவங்களுக்கோ இல்ல இந்த மார்க்கண்டேயர் பேரை சொல்றவங்களுக்கோ பெருமானுடைய பேரை சொல்றவங்களுக்கோ ருத்ராட்சம் திருநீர் அணிந்தவங்களுக்கு நமக்கு யம பயமே இருக்காது. ஆமா
1: அம்மா, நீங்க சொர்க்கத்துக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றேன்னு சொன்னீங்க.
0: சரியா கேட்டியே. ஆமா, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சொர்க்கத்துக்கு ஏன் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யறோம், அதுக்கான பலன் நமக்கு என்ன கிடைக்குது, புண்ணியம் கிடைக்குது. இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யறோம், அதுல பாவம் கிடைக்குது. ஆனா நம்ம இறைவன் கிட்ட அடியவரா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தீமைகள் வந்து அதிகம் நம்ம செய்யறது கிடையாது. ருத்ராட்சம் திருநீர் அணிஞ்ச உடனே நம்ம எந்த உயிரையும் கொள்றது கிடையாது, புலால் சாப்பிட மாட்டோம் இல்லையா, எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம், தேவையில்லாம யாருக்கும் பொய் சொல்றது இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா எந்த உயிருக்காவது நம்ம நன்மை செய்யறோம்ல, அதாவது யாருக்காவது பணம் கொடுக்கறது இல்ல பொருள் கொடுக்கறது இல்ல உணவு கொடுக்கறது, மத்த உயிர்களுக்கு நாம நன்மை செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நாம நினைக்காம இறைவன் சொன்னாரு, இறைவனுக்காக கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக கொடுத்த மாதிரி நாம நினைச்சோம்னா அதெல்லாம் என்னவாயிடும் தெரியுமா, சிவ புண்ணியமாயிடும். நான் செஞ்சேன் நான் கொடுத்தேன்னு நினைக்க ஆரம்பிச்சா அது என்னவாயிடும், நம்மளுடைய புண்ணியமாயிடும். அப்படி புண்ணியம் கிடைச்சதுன்னா நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துல போய் அங்க நல்லதெல்லாம் அனுபவிப்போம், அந்த புண்ணிய பலன் தீர்ந்தோடனே திருப்பியும் மனுஷனா பிறப்போம். இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும், இதனால திருப்பியும் ஒரு ஏதாவது தப்பு செய்வோம், திருப்பி நரகத்துக்கு போவோம், இப்படியே நடக்கும். அதுக்கு பதிலா பெருமான் கொடுத்தாரு, சாமி செய்ய சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் செய்ததா நினைச்சோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், சிவ புண்ணியம் கிடைக்கும். அப்ப நாம சொர்க்கத்துக்கும் போக தேவையில்ல, நரகத்துக்கும் போக தேவையில்ல, நம்மளுடைய சிவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிவலோகம் போயிடலாம். இப்ப புரியுதா? ஆமா, அதான் கைலாயம், சிவபெருமான் இருக்க இடத்துக்கு போய் சாமி பக்கத்திலேயே இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எந்த பயமும் இல்ல வாழ்க்கையில, அதை விட சிறந்த சொர்க்கம் எங்கேயாவது இருக்கா? இப்ப புரியுதா? இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை கேட்டோடனே நீ பயப்படவே கூடாது, எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் இனிமேல் பயப்படுவீங்களா, எனக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், பயப்பட மாட்டீங்க தானே? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: ஓம் நமசிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: பசுக்களை பின்தொடர்ந்து சாத்தனூரினை சென்றடைந்த திருமூலர் பசுக்கள் எல்லாம் தத்தமது மனைகளில் கொண்டு சேர்ந்து வருகையில் பெருமையுடைய மூலனின் மனைவி பொழுது போன பின்பும் தன் கணவர் வர தாழ்த்தாரே என்று அச்சத்துடன் ஓடி வருகிறாள். இடம் சாத்தனூர் தெருவீதி.
4: ஏ மாமோய், பொழுது சாஞ்சி இம்புட்டு நேரமாயும் நீ வரலேன்னு நான் எம்புட்டு பயத்தோட இருந்தேன் தெரியுமா? ஆமா, ஏ மாமா இன்னைக்கு இம்புட்டு நேரமாச்சு. மாமோய், உனக்கு என்னாச்சு? காத்தால என் மேல நீ கோச்சுக்கிட்டியா? உன்னதான் கேக்குற மாமோய், காத்தால நல்லா தானே போனேன், அந்திக்குள்ள உனக்கு என்ன வந்துருச்சு? காத்துக்கருப்பு எதையும் பார்த்து பயந்துட்டியா?
5: அம்மா, நான் உன் கணவன் அல்ல.
4: அச்சச்சோ, என் மாமா என்னன்னுவோ பேசுதே. ஈஸ்வரா, என் மாமாவுக்கு என்ன ஆச்சு? இத கேக்க யாரும் இல்லையா? ஏ சித்தப்பூ, ஏ பெரியப்பூ, இத வந்து கேளுங்களே. மாமா, விளையாண்டது போதும், வா நம்ம வீட்டுக்கு போலாம்.
5: அம்மா, உமக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்படி இருக்க உம்முடன் என்னால் வர இயலாது. யாம் பொது மடத்தில் சென்று தங்கிக் கொள்கிறோம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: கருதறிய ஞாலோ உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே நம பார்வதி பதை ரகர மகாதேவ இறைவன் நமக்கு மூலபண்டாரத்தை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டவரை சிவபெருமான் தான் முதல்ல. ஆகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஆகவே நான் படிமுறையிலே இன்றைக்கு சிவ பூஜை என்கின்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அதுக்கப்புறம் தான் சண்டி பூஜை. நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே பூஜைக்கு என்ன பேர்னு கேட்டா, முழு பேருன்னு கேட்டா சௌராதி சண்டாந்த பூஜைன்னு தான் பேர். அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அதாவது சூரியன்ல ஆரம்பிச்சு சண்டியில முடிக்கணும்னு அர்த்தம். ஆகவே இந்த பூஜையினுடைய முழு பேர் என்ன, சௌராதி சண்டாந்த பூஜை. ஆகவே நாம் எப்ப பண்ணாலும் சரிதான், சண்டீசர் ஒருவர் தான் நம்முடைய சிவ புண்ணியங்களை எல்லாம் அக்கௌண்ட் பண்றார். உங்களுடைய வழிபாடு நீங்க செய்திருக்கிறீர்கள் என்பதை அவர் தான் கணக்கு வச்சுக்கிறார் இல்லையா. அவர் தான் கணக்கு வச்சுக்கிறாருன்னா சிவபெருமான் ஆணையினாலே அவருக்குன்னு அதை கொடுத்திருக்கிறார். பெரிய சிறப்பு சண்டீஸ்வரன் ஆயினா இருக்கு. ஆகவே அவர் கோயில போனாலும் வருவார், இங்க வச்சாலும் வருவார், மூர்த்தி வீதி வளம் ஆகும் பொழுதும் வருவார். எப்பயும் சண்டீஸ்வரன் இல்லாம சிவபெருமான் நிற்கவே மாட்டார். ஆகவே சண்டி பூஜை. அதுக்கப்புறம் வீட்டில் பசுமாடு வளர்த்தால் அந்த பசுவை வணங்க வேண்டும், கபில பூஜை. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, டவுன்ல உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அது பசுமாட்டே பார்க்கல, கறந்த அது பாக்கெட் பால் தான் பார்த்து பழகி இருக்கு. கறந்த பால் கண்ணோடு இருந்தா அது கறந்த பால்னா எப்படி சார் கேட்கும் குழந்தை. அது பசுமாடுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல வந்து மடியில வந்து கறப்பாங்க அப்படின்னா ஓ ஐசி அப்படிங்கும். ஆகையாக அந்த கபில பூஜை, வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுவை வணங்குங்கள், அந்த கபில பூஜை. அதுக்கப்புறம் தான் அந்த சிவபிரசாதத்தை சுவாமியிடத்தை நைவேத்தியம் என்று சொல்கிறார் அல்லவா. அதாவது சுவாமியிடத்தில் நாம் இந்த சொல்லுகின்ற நீர்பொருளாக இருந்தால் அதுக்கு பேரு வச்சு போனகம்னு பேர். போனகம் அதான் பொற்கோயிலும் போனகமும் அருளினர். நைவேத்தியம் என்றால் சாலிடா உள்ளதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆகவே முதல்ல அந்த சிவபிரசாதம், அந்த சிவபிரசாதத்தை உண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க போனோம், சாப்பிடறதுக்கு போனோம். சிவ பூஜை பெற்றுக் கொண்டவர்கள் ஒழுக வேண்டிய நியதிகள் என்று வைத்துக் கொண்டால் இந்த சிலவற்றை மிகச் சிறப்பாக இவற்றையெல்லாம் கட்டாயமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டியது. இது போக விரிவாக செய்வதும் இருக்கிறது, அது உள்ள போறதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆகவே இப்ப சிவ பூஜை என்றால் என்ன என்றால் ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். கோமாதா பூஜை தான் பசு, இல்லை கபில பூஜை எல்லாம் ஒண்ணுதான். கோமாதா அப்படின்னா பசுதான். கபிலம், கபிலம் சொன்னாலும் நம்ம சிறப்பு. கபிலம் என்பது நிறத்தையும் குறிக்கும். கபில நிற பசுனே ஒரு பசு இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது வந்து பசுவினுடைய பால். அதே கபில நிறமுடைய பசுனே ஒண்ணு இருக்குது. அந்த கபில நிறமுடைய பசுனுடைய பால் ரொம்ப வசதின்னு சொல்லியிருக்கு ஆர்வனால சொல்ற. ஆக என்னன்னு கேட்டா, இந்த சிவ பூஜை ஒன்றுதான் நமக்கு ஞானத்தை வழங்கும். இந்த சிவபூஜையால் அன்றி ஞானம் வராது. இதெல்லாம் உபசாரமா தான் முதல்ல பண்றீங்க, என்ன சார் பாவனையில தானே பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாவனை வந்து என்ன செய்யும்னா, அந்த பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். இப்ப உலக உலகத்தில் என்ன சொல்றோம், சீனின்னு பேப்பர்ல எழுதி என்னவோ பண்ணுனா இனிக்குமான்னு கேட்பாங்க. அப்ப பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். உலகத்துல பாவனைக்கு பலன் இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கா நான் சாப்பிட்டா வயிறு பசி தீர்மானம் கேட்கறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், பாவனைக்கு பலன் உண்டு, ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அந்த பாவனை என்ன பண்ணும் கேட்டா, உங்களுடைய உயிரை தூய்மை செய்யும். ஒரு இதை ஞாபகம், நீங்க இப்ப ஒவ்வொரு பொருளையும் தூய்மை செய்வதற்குன்னு தனியா ஒரு கருவி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப ஆடைகள்ல உள்ள அழுக்கு, இந்த ஆடைகள்ல உள்ள அழுக்கை நீக்கணும்னா டிட்டர்ஜென்ட் சோப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம். நம்ம உடம்புல உள்ள அழுக்கு நீக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு சோப், டாய்லெட் சோப் அல்ல டால்கம் அப்படி ஒரு சோப் வச்சிருக்கோம். பாத்திரத்தில் உள்ள அழுக்கு நீக்கணும்னா ஆமா அதுக்கு தனியா இருக்கு, அது A1 கிளீனிங் பவுடர் அதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா அழுக்க நீக்கணும், ஆனா ஒவ்வொரு அழுக்குக்கும் அதே போல பயன்படுத்துறது இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா உயிரில் உள்ள அழுக்க எப்படி சார் நீக்குவீங்க அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த பாவனை தான் உயிரில் உள்ள அழுக்கை நீக்கும். இந்த பாவனை என்ன பண்ணுமா, உயிரில் உள்ள அழுக்கை எல்லாம் நீக்கி நீக்கி அந்த உபசார திருமேனியாக நான் வணங்கி அந்த சிவபெருமானே உண்மை திருமேனியில காட்சி கொடுத்து வரப்புறம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம், இந்த அத்துவாக்கள் கொஞ்சம் ஆதாரம் எழுதிக்கணும் இல்லையா, நான் என்ன சொல்லிருக்கேன் உபசார திருமேனி எதெல்லாம் சொல்லியிருக்கேன், அத்துவாக்கள் இந்த அத்துவாக்களை எப்படி பாவிக்கணும்னு அடுத்த சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய மந்திரம் சிவபெருமானுடைய ரத்தம், பதங்கள் சிவபெருமானுடைய தலை, வண்ணம் அவனுடைய தோல், புவனங்கள் அவனுடைய ரோமம், தத்துவங்கள் அவருக்கு சத்த தாதுக்கள், கலை அவருக்கு அவயவம். இப்படி பாவனை பண்ணா அதுக்கு தான் அத்துவாக்கள்னு பேர். இது எங்க கந்தர் கலிவன்பா 60-62 ஆமா சொல்லிட்டான். மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால் ஒத்த புருவத்து உருவே ரோமமாக தத்துவங்களே சத்த தாதுவாக வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோன். இவங்கெல்லாம் பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் பாருங்க பிரமாணம், இது மாதிரி அத்துவாக்கள் அவருக்கு உடம்பாக வருமா என்றால் சித்தியார் சொல்றார். சிவஞான சித்தியார் 76-77 நான் போட்டிருக்கேன் இல்லையா, அத்துவாக்கள் அவருக்கு உபசார திருமேனி எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தர் கலிவன்பா 60-62 கண்ணிகள், சிவஞான சித்தியார் 76-77 அந்த அத்துவாக்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், மந்திரங்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், பிம்பத்தை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம் இல்லையா, கும்பம் தம்பம். ஆகவே நம்ம இப்ப கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணா என்ன பண்றோம், அக்னியில சிவபெருமான ஆவாகனம் பண்றீங்க அவ்வளவுதான், அவர் கும்பத்தில் ஆவாகனம் பண்றீங்க. அப்படி எல்லாம் பண்ணினா எதை எதை எப்படி பாவிக்கணும் என்று என்னுடைய பெரியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவ பாவனை அவ்வளவுமே, உதாரணமா தேங்காயை வச்சு நம்ம கும்பத்தில் ஆவாகனம் பண்றோம், அந்த தேங்காயில என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன, அது சிவபெருமானோட என்னென்ன பாகம் என்றெல்லாம் பாவனை தான் இல்லை. அதை இப்படி ஞாபகிச்சுட்டா போதும், பிம்பம் கும்பம் தம்பம் இவற்றிலே நீ அவங்க அவரை நீ ஆவாகனம் செய்து வழிபடும் பொழுது அவைகளெல்லாம் அவருக்கு உபசார திருமேனியாக ஆகிறது. சிவஞான போதம் 9வது சூத்திரம் முழுவதுமே அவர் என்ன சொல்றாருனா சிவபூஜையை பற்றி சொல்வதெல்லாம் சிவஞான போதம் 9வது சூத்திரம் தான். அவ உபசார திருமேனிகளை தான் இப்ப வழிபட முடியும், அவருடைய உண்மை திருமேனி நான் வழிபட முடியாது. அந்த உபசார திருமேனிகளை நாம் பல நாட்கள் வழிபட்டு வந்தால் அதான் சலிப்பின்றி வழிபடணும். அதான் சொன்னாங்க சிவபூஜையில நேத்து பண்ணதை விட இன்னைக்கு அதிகமான விருப்பு வரணும். நேத்து ஒரு மணி நேரம் பண்ணிருக்கீங்களா, இன்னைக்கு கூட ஒரு கால் மணி நேரம் பண்ணணும் என்ன வரணும், தினம் 2 மணி நேரம் பண்ணி என்னத்தை கண்டேன்னு வந்துடக்கூடாது, சலிப்பு வந்துடக்கூடாது. அத அப்படி பண்ண பண்ண பண்ண பண்ண அந்த ஆவல்கள் அதான் சொன்னாரு, தாயா தாயே ஆகி வளர்த்தனை போற்றினார் சாயா அன்பு பேசினார் மாணிக்க வாசலுக்கு பேசினாரு, சாயா அன்பினை டெய்லி பண்ணினார் நாடொரும் அழைப்பவர், சாயா அன்பினை நாடொரும் அழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அப்புறம் அதுக்கு மேல சொன்னார் இவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை அழித்திடும் ஆகில் பவம் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தாள். ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சுன்னு சொன்னார், அப்ப சொன்னாரா பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அப்போ அந்த உபசார திருமேனிகள் வழிபட்டு வந்தால் உண்மை திருமேனியாக அவர் ஒரு நாளைக்கு அவர் கட்டாயம் காட்சி கொடுப்பார். அது என்ன சொல்றாருனா அடுத்த பிறவியில கூட அது அமையலாம். அதான் தவம் என்ன சொன்னா, இந்த சிவபூஜை தான் தவம், சிவபூஜை இல்லாதெல்லாம் தவம் இல்லை அவம் நான். அருமின்றி ஞானம் இல்லை, ஞானமின்றி வீடு வேறு இல்லை. தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதன அவம். 4 வார்த்தை ரொம்ப அருமையா பயன்படுத்தின, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, அது அவமே காலத்தை போக்காதே. இந்த சொல்ல திருவள்ளுவரும் பயன்படுத்துகின்றார், இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற எவனும் அவன் எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிவதுன்னார். திருவள்ளுவர் பதில் சொன்னார், தவம் செய்வார் தந்தர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைப்பட்டு என்று சொல்வார். ஆக நாலு வார்த்தை ஞாபகம், தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதனையெல்லாம் அவன், அந்த அவன் பவத்தை காட்டும், பவம் என்றால் பிறப்பு என்று எட்டாம் ஜோதிடர் மிக அடித்து பேசுவார். மெய்கண்டார், மே சரியேறியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்னு சொல்வார். ஆகவே நன்னறியாகிய ஞானம் ஒன்றுதான் நன்னறி, மிக மேலான நல்லறி என்று சொன்னால் அது ஞானம் ஒன்றுதான். ஆகவே ஞானமாகிய நன்னறியை காட்டி அல்லதுன்னு சொல்வார். ஆகவே நமக்கு ஞானத்தை பழம் என்று சொன்னார்கள். அதாவது ஏன் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க, ஞான பழத்தை பிழிந்துன்னு அந்த காலத்தில் கே வி சுந்தராம்பாள் பாட்டு, அது ஏன் பழம்னு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த படிமுறையில தான் ஞானம் வரும். ஆகவே சரியை என்பது அரும்பு, கிரியை என்பது மலர், யோகம் என்பது காய், ஞானம் என்பது பழம். அவ்வளவுதான், ஞான பழம் ஏன் சொன்னாங்கன்னா ஒரு பழம் வானத்திலிருந்து பொத்தில் விழாது, அது வருமா ஒரு பழம் வருமா, அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக வந்த பிறகுதான் பழம் வரும். அதனாலதான் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க, வேற ஒண்ணு இல்லை. ஞான பழம் பழம்னா ஏன் சொன்னாங்க, அது ரொம்ப தாய்மார ரொம்ப அருமையா சொன்னார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அது சரியில் யோகம் ஞானம் என்பது அரும்பு மலர் காய்கனின்னு சொன்னாங்க. அதனால எப்படி அரும்பு முற்றி மலர், மலர் முற்றி காய், காய் முற்றி பழம், அதே போல சரியை முற்றியவின் கிரியை, கிரியை முற்றியவின் யோகம், யோகம் முற்றியவின் ஞானம். அதனாலதான் இன்றைக்கு யோகம் என்ற பெயரினாலே நடத்தப்படுகின்ற இயக்கங்கள் எல்லாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற யோகமா என்னன்னு எனக்கு தெரியல. யோகம் என்பது கிரியை முற்றிய பிறகு வருவதுதான் யோகமே ஒழிய மற்றவையெல்லாம் யோகமாகாது என்பதுதான் நம்முடைய பெரியவருடைய கோரி ஒரு முடிவு என்று கூறிக்கொண்டு, நம்முடைய ஞான சாத்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே குரு நம்ம தேடி வர்றார். நாம் திருவாவூர்களுக்கு சென்றால் நேரம் காத்திருந்து தரிசிக்க இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஞான குரு நம்ம தேடி வர்றார், ஏன்னா நீங்க சாத்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது அருமையா திருவந்தியால் ரொம்ப அருமையா சொல்வார், அகலமாய் யாரும் அறிவறி தப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர. அதாவது அதுதான் குருவரும் நான் திருவர் குருவர் ரெண்டு கட்டாயமாக வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் நாங்க, மாதா பிதாவை காட்டுவாள், பிதா குருவை காட்ட வேண்டும், குரு கடவுளை காட்ட வேண்டும், அதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்தார். அந்த வகையிலே இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஞான குரு என்பது நாம் செய்த தவம் காரணமாகத்தான் வருவார். எட்டாஞ்சி விட்டு சொல்ல போறார், தவத்தினில் உணர்த்தம்பர், தவம் காரணமாக ஞானம் வரும், குரு வருவார், குரு வருவதனால நமக்கு ஞானம் வருகிறது, ஞானம் வருவதனால வீடு பெற்றுக்கு செல்கிறோம் என்று நம்ம பெரியவர்கள் அதை படிமுறையிலே அமைத்தார்கள். ஆகவே சிவபூஜை என்பது ஒரு பெரிய தவம் என்பதுதான் நம்முடைய நூல்கள் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக எங்க போனாலும் என்ன பண்ணுது, நீங்க 274 பாடல் பெற்ற தளத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன வருது, இந்திரன் வழிபட்ட இடம், இது சந்திரன் வழிபட்ட இடம், இங்க அகத்தியர் வழிபட்ட இடம், இங்க முருகன் வழிபட்ட இடம், அப்படி ஏன் சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர் முழுவர் கடவுள். அருமையாக ஆர்வனாளர் அவர் சொல்வார்கள், சைவ சமயம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, அதை இதுவரை நீங்க கேட்ட செய்திகளின் சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சைவ சமயம் என்றால் என்ன என்பதற்கு ஆர்வனாளர் ரொம்ப அருமையா சொல்வார், சிவபிரானே முழுமுதற் கடவுள் என்றும், அவன் அருளி செய்த வேத சிவாகமங்களே முதநூல்கள் என்றும், அவற்றுள் வேதம் பொதுநூல் ஆகமம் சிறப்பு நூல் என்றும், விபூதி ருத்ராக்கங்களே சிவசின்னங்கள் என்றும், ஸ்ரீ பஞ்சாட்சரமே சிவமூல மந்திரம் என்றும், விபூதி உத்ராக்க தாரணமும் ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமும் சிவலிங்கோபாசனையும் வேதத்தில் விதிக்கப்பட்டிருப்பினும் சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது என்று விசுவசித்து அங்கனம் விசுவசித்தபடியே ஒழுகும் மார்க்கம் சைவ சமயம் எனப்படும். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டேன், அவரை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே எல்லாமே நமக்குரிய சொற்கள் தான், ஞானம் விசுவாசம் கர்த்தர் எல்லாம் நமக்குள்ள சொல்தான்.
2: நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போய் அதை வச்சுட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், நிலையாமையை உணர்வதுதான் ஞானத்தினுடைய முதற்படி. கர்த்தருக்கு பயப்படுதல் முதற்படி இல்லை இல்லையா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு என்னன்னு கேட்டா, நிலையாமையை உணர்தல் முதல்ல. அந்த நிலையாமையை உணர்ந்தாதான் நிலைத்த பொருள் என்னன்னு நமக்கு அதை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரும். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னாரு, அறிவிலேயே மிகவும் கேடுபட்ட அறிவுனா என்னது சார் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொன்னார், இந்த புஸ்தத்தை படிக்காது அந்த புஸ்தத்தை படிக்காதுன்னு சொல்லல. திருவள்ளுவர் எதையுமே அவர் ஆன்சர் பண்ற விதமே தனியா தான் இருக்கும். அறிவிலேயே மிகவும் கடையான அறிவுனா என்னதுன்னார். அதை பத்தி சொல்ல முடியுமா உங்களால கேட்டா, அவர் என்ன சொன்னாரு, நில்லாதவற்றை நிலையினே என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அவ்வளவுதான் புல்லறிவு, நல்லறிவு புல்லறிவு, அவ்வளவுதான் ஞானம் நல்லறிவு, இது புல்லறிவு. ஆகவே நிலையில்லாத பொருள்களை நிலையினே என்று உணர்வதுதான் புல்லறிவு என்று சொல்வார். ஆகவே நமக்கு எல்லாரும் என்ன உணர்த்தினார்கள் என்றால், நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதற்குரிய சூழ்நிலை அது சிவபெருமான் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இல்லையா. நம்ம பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கம் எனக்கு நல்லா தெரியுது. நாங்கெல்லாம் என்னைக்கு சார் தீட்சை எடுத்துக்கிறது, என்னைக்கு சிவபூஜை பண்ண போறோம், என்னைக்கு நாங்க முறையான வழிபாட்டை தொடங்க போறோம் அப்படின்னு இயக்கம் வருது, நல்லா தெரியும் உங்ககிட்ட. ஆனால் சூழ்நிலை வாய்க்கல இல்லையா. ஆனா நிச்சயமா வாய்க்கும். ஞான நூல்களை பயில ஆரம்பிச்ச உடனே அந்த ஞானிகளுடைய வாக்கு நமக்கு அதை காட்டும், அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அதனாலதான் திருச்செந்தூர்ல மூலவர், மூலவர் எப்படி இருக்கிறார் நான் வேடிக்கையா சொல்வேன். திருச்செந்தூர்ல போய் மூலவர்க்க ஞானம் தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. வேற என் பிள்ளைக்கு கல்யாணம் வரணும், என் பொண்ணுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டதும் ஆறுமுனை நாட்டில் தான் கேட்கணும். அவற்றை போய் கேட்கக்கூடாது. அவற்றை ஞான மூலவர் ஞானத்தை மட்டும் வழங்குகிறார். அந்த மூலவர் எப்படி இருப்பார் என்றால், நான்கு கரங்களோடு இருக்கிறார். ரைட் சைட்ல ரெண்டு கரம், லெப்ட் சைட்ல ரெண்டு கரம். இந்த மூலவர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா, இந்த வலது பக்கம் ரெண்டு கரம் இருக்கும், அந்த கரம் ஒரு கரம் இப்படி வச்சுட்டு இருக்கும், அது அபய கரம். அதுக்கு கீழே ஒரு கரம் இருக்கும், அது என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்கும். இந்த இடது பக்கம் ரெண்டு கரம், இந்த இடது பக்கம் ஒரு கரம், இப்படி வரத கரம் இப்படி காட்டிட்டு இருக்கும். இன்னொரு கரம் மேல ஜபமாலையை வைத்துக் கொண்டிருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நான்கு கரங்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கும் நினைக்க நீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் பாக்கலாம்னா இனிமே பாருங்க கரெக்டா. வலது பக்கம் உள்ள இரண்டு கரங்கள், ஒரு கரம் அபய கரமாக இருக்கும், அக்கீழே உள்ள கரம் வந்து தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கும். இடது பக்கம் இருக்கக்கூடிய கரம் ஒன்று வரத கரம் இப்படி வச்சுட்டு இருக்கோம், இன்னொன்னு ஜபமாலையை கையில ஏந்தி கொண்டிருக்கோம். ஏன் அதோட வள்ளி தேவயானையோட இருந்து இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபூஜை செய்யலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா. முருகப்பெருமான் நமக்கு என்ன செய்தார் கேப்பீங்க, தேவர் சிறை மீட்ட பெருமாளே, தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து கொண்டு வந்தார், நமக்கு என்ன சார் லாபம், தேவர்கள் சிறையில் இருந்து வந்தாலும் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா. நமக்கு என்ன உணர்த்தினார் கேள்வி, முருகப்பெருமான் நமக்கு என்ன உணர்த்தினார் என்றால், நமக்கு உணர்த்தியது நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு உணர்த்தினார். முருகப்பெருமான் ரெண்டு இடத்துல சிவபூஜை செய்தார் தந்த புராணத்தில் வருது. ஒன்று திருச்சேங்கலூர், சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ண இடம் திருச்சேங்கலூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, அதுதான் சண்டேஸ்வருடைய அவதார ஸ்தலம். அங்க கிரௌஞ்ச வதம் தாருக வதம், நாலு பேர் வதம் பண்ணார் இல்லையா. முதல்ல வதம் பண்ணது கிரௌஞ்சன், அப்புறம் அவனுடைய எஜமான் தாருகன். இந்த கிரௌஞ்சனையும் தாருகனையும் வதம் பண்ண உடனே சிவபூஜை செய்ய வேண்டும் என்று தேவர்களுக்கெல்லாம் காமிச்ச. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே கொண்டாட்டம், களியாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் ஒழிஞ்சா இன்னும் ரெண்டு பேர் இருக்கான்னு நினைச்சாங்க. அப்ப அவர்களுக்கு சிவபூஜை செய்து காட்டினார் அங்கே திருச்செங்கலூர்ல. அதுக்கப்புறம் சிங்கமுகன் சூரபத்மன், கடைசியா வதம் பண்ணது சூரபத்மன் இல்லையா. அதுக்கு முன்னாடி சிங்கமுகன், இந்த சூரபத்மனை வேலாயுதத்தினாலேயும் சிங்கமுகனை குலிசப்படையினாலையும் வென்றார். இதுதான் வருது. அதை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒழிஞ்சாங்க, நாலு பேர் ஒழிஞ்சாங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னார், நீங்கள் சூரபத்மனிடத்திலே இவ்வளவு நாள் ஏன் துன்பத்திற்கு உள்ளானீர்கள் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சிவபூஜையை கைவிட்டதுதான், ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யறேன் பாருங்க. நடந்து காட்டுறான் தலைவன். ஆகவே முருகப்பெருமான் என்ன செய்தார் என்றால், தேவர்களுக்கு சிவபூஜையினுடைய சிறப்பை உணர்த்தினார், பூலோகத்திலிருந்து உணர்த்தினார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பூலோகத்திலிருந்து செய்யக்கூடிய சிவபூஜைக்கு ரொம்ப அதிக பலம். தேவலோகத்துக்கு சிவ பூஜையை விட பூலோகத்தில் உள்ள சிவ பூஜை இருக்கு பாருங்க. ஏன் சார் இந்திரன் இங்க வந்து பூஜை பண்ணான், சந்திரன் ஏன் இங்க வந்து பூஜை பண்ணான், அங்க இந்திரலோகத்துல பூஜை ரூம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்க இல்லையா. என்னன்னு கேட்டா இந்த பூமியிலே வந்து சிவ பூஜை செய்த அதிக பலன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்தியால் ரொம்ப அருமையா சொல்வார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் மாடும் அரண்மணிக்காக வென்றோ வானிடத் தவறும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று மிக அருமையாக அந்த செய்திகளை எல்லாம் கந்த புராணத்திலே தெளிவாக நமக்கு எல்லாரும் நமக்கு உணர்த்துவது என்னன்னு கேட்டா, சிவ பூஜைக்கு மேல நீங்க செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதுதான் என்பதுதான் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்று கூறிக்கொண்டு, ஆகவே நாம் செய்யக்கூடியது அது சுவையான போது எப்படி வருது பாருங்க. முதல்ல இலக்கணவியல், முதல்ல இலக்கணம் பிரமாண இயல் மூணு சூத்திரம், அதுக்கப்புறம் இலக்கண இயல் அதுக்கு ஒரு மூணு சூத்திரம், அதுக்கப்புறம் சாதன இயல். ஐயா சாதனை இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டாம் சூத்திரம் நடத்திருக்காங்க, ஆறாம் சூத்திரம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இல்லையா, ஏழாம் சூத்திரத்துல இருந்தா சாதனை இயல் வரப்போகுது. இனிமேல் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மூன்று சூத்திரத்திலே உணர்த்தினார், அது அதுக்கு பேர் சாதனை இயல். அதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு சூத்திரம் பயனியல். அந்த பயனியல் என்பது மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று சிவ யோகம் கைவரப்பெறுவது பத்தாம் சூத்திரம். பதினோராம் சூத்திரம் சீவன் உத்தர்களுடைய இயல்பு. பரமுத்தர்களுடைய இயல்பு பதினோராம் சூத்திரம். பனிரெண்டாம் சூத்திரம் சீவன் முத்தர்களது இயல்பு. ஆகவே ஞானிகளுக்கும் அந்த சிவபூஜை ஆலய வழிபாடு உண்டு என்பதுதான் சிவஞான போதத்தினுடைய முடிந்த கருத்து. அதனாலதான் ஆலயந்தானும் அரணின தொழுமேன்னு சொன்னார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை வேறு விதமாக தொகுக்கலாம். நாம் செய்ய வேண்டிய பூஜை மூன்று, ஒன்று சிவபூஜை, ரெண்டு குரு பூஜை, மூணாவது மாகேஸ்வர பூஜை. சைவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை மொத்தம் மூணு. சிவபூஜை என்றால் நேரடியாக சிவலிங்க பெருமானத்திலே நாம் வணங்குவது சிவபூஜை. குரு பூஜை என்று சொன்னால் ஏற்கனவே முத்தி அடைந்த ஆன்மாக்களுடைய அந்த ஆன்ம திருமேனியவே நிலைக்களமாக கொண்டு சிவபெருமான அருள்வது குரு பூஜை, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. மூணாவது ஒன்னு இருக்குது, அதுதான் மாகேஸ்வர பூஜை. நடமாடும் சிவனடியார்களுக்கு அவர்களை சிவபெருமானாக பாவனை செய்து அந்த பதினாறு உபச்சாரங்களையும் செய்து அவர்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அதுக்கு பேர் அன்னதானம்னு பேர் வைக்கல. சைவத்தை நீங்க கவனிக்கணும், மற்ற இயக்கங்கள்லாம் ஒரு இயக்கம் சொல்லிச்சு அன்னதானம்னு, இன்னொரு இயக்கம் சொல்லிச்சு நாராயண சேவை அப்படின்னுச்சு இல்லையா. நாம அப்படிலாம் பேர் கொடுக்கல, நாம என்ன பேர் கொடுத்தோம், மாகேஸ்வர பூஜை. அதாவது சிவன் அடியார்களை சிவபெருமானாகவே பாவனை செய்து அவர்களை நாம் வழிபட்டு அவர்களுக்கு கொடுத்தால் அது மாகேஸ்வர பூஜை. ஆகவே சிவபூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜை, இந்த மூன்று சைவருடைய மூன்று பூஜைகள். அதே போல நாம் வழிபடக்கூடிய ஆலயங்கள் மூன்று, ஒன்று சிவாலயம், ரெண்டு மடாலயம், மூன்று வித்யாலயம். இப்ப பதினஞ்சு நாட்கள் இந்த கல்யாண மண்டபம் வித்யாலயமாக மாறிவிட்டது இல்லையா, அப்புறம் கல்யாண மண்டபமா தான் ஆக போகுது, ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னா கல்யாண மண்டபமாக இல்ல, என்ன இருக்குது, ஒரே ஞானிகளுடைய வாக்கு எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இதுக்கு பேர் என்னது, வித்யாலயம். ஆகவே மூன்று ஆலயம், சிவாலயம், மடாலயம், வித்யாலயம் என்று இந்த மூன்று ஆலயங்கள் நாம் சைவர்கள் வழிபாட்டுக்குரியது என்றெல்லாம் பெரியவர்கள் நமக்கென்று விதித்த பல்வேறு அறங்களிலே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்னொன்று சொன்னார்கள், இந்த கலை ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அதான் 64 கலைகள். இந்த கலைகளுக்கெல்லாம் வந்து அதிபதி தான் சரஸ்வதி, உலக ஞானம். இந்த கலைஞானம்னா என்ன சொல்றாங்கன்னா குரு இல்லாமையும் வருமா, நீ உலகத்தை எத்தனை பேரை பார்க்கலாம், மோட்டார் மெக்கானிசமே படிச்சிருக்க மாட்டான், அவன் போய் படிச்சிருக்க மாட்டான், பிஏ மெக்கானிக்ஸ் பிஏ மெக்கானிக்கலை விட இவன் அருமையா பார்த்துருவான் இல்லையா. இது எப்படி வந்தது, எந்த படிப்புலையும் படிக்கலையே அப்படின்னா, கலைஞானம் மருத்துவம், ரசவாதம், இசை, கணிதம், பொறியியல், இதெல்லாம் என்ன தெரியுமா, பூர்வ ஜென்மத்திலேயே நாம் அந்த கலையை பயின்றிருந்தால் ஒரு குரு இல்லாம கூட வருமா அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஞானம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஞானம் இருக்கே இறைவனுடைய அடிஞானம். அதான் சம்பந்தரை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்வார், உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். அதையே உவமைன்னு சொன்னாருன்னா கலைஞானத்துல உவமை உண்டு. இவரை விட அவர் கட்டிக்காரு சார், டாக்டர் தான் இந்த டாக்டரை விட அந்த டாக்டர் கட்டிக்காரு சார், இந்த இன்ஜினியர் விட அந்த இன்ஜினியர் கட்டிக்காருன்னு உவமைக்கலாம். அதான் சொன்னாரு. ஆனா ஞானசம்பந்தருக்கு வந்து தெரியுமா, உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இவ்வளவு ஞானம் அவருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதுக்கு சொன்னார் எதை முதலா போட்டார், தவத்தை முதலாக முதலீடு செய்தார். அதான் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த ஞானம் இறைவனுடைய அடிசேர் ஞானம். அது ஐயா அன்னைக்கு எழுதி போட்டான் ரொம்ப அருமையாக, சிவஞானம் பரஞானம் அடிசேர் ஞானம் இதெல்லாம் திருவடி ஞானம் இல்ல, இறைவனுடைய அறிவுக்கு என்ன பெயர், நம்முடைய அறிவுக்கு என்ன பெயர், ஒரு ஆறு வார்த்தை எழுதி போட்டாங்க ஐயா, ரொம்ப அருமையாக நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆகவேதான் அடி, இந்த அடியார்னே சொல்றோம், நம்மள வந்து அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். சைவத்துல அடியாருக்கு தான் தனி சிறப்பு. அடியார் என்பது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், சிவபெருமானுடைய திருவடியிலே பொருந்துகிறவர்கள். இந்த ஆர் என்றால் பொருந்துதல், ஆகவே திருவடியிலே பொருந்துகிறவர்கள் அடியார்கள். அதை வச்சுதான் பேர் வச்சாங்க அடியார்கள். ஆகவே திருவடி ஞானம் ஒன்றுதான், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். அது தொகையடியார சொல்லிட்டார். அதுல சுந்தரர் என்ன பண்ணுவார்னா, சிலவற்றை இறந்த காலத்துல சொல்வார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தான். சுந்தரர் காலத்துக்கு மேல பிறக்கிறவங்களும் அந்த வணக்கம் செல்லாது, திருவாரூர் பிறந்தார்கள் தான், திருவாரூர் பிறப்பார்கள் அடியாருக்குன்னு சொல்லல. அது என்னன்னு கேட்டா, சுந்தரர் காலத்துல அங்கே திருவாரூரிலே பிறக்கிறவர்கள், அதுலேயும் திருவாரூர் ஆழிவட்டம்னு ஒண்ணு இருக்குது, அதாவது திருவாரூர் ஆழிவட்டம். அது நம்பியாண்டா நம்பிதான் சொல்றார், அந்த திருவாரூர் ஆழிவட்டத்துக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வழக்கம் சொன்னார். ஏன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் வரை சிவகணங்களே அங்க பறக்கும் என்பது நியதி. ஆகவே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். ஆனா சில பேரை மூணு காலத்துக்கு புரிஞ்சு சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். என்னெல்லாம் தொகையடியாரில் ரொம்ப குறிப்பதா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில நுட்பமான பல செய்திகளை வைத்திருக்கிறார். ஆக இங்கே ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், இந்த ஞானம் என்பது இறைவனுடைய அடிசேர் ஞானம் என்பது குருவின் வழியாகத்தான் வரும், அது சிவஞான சித்தியால மிக தெளிவாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, ஆகவே மரபு வழியாக நாளைக்கு நான் வந்து திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பில குருமகா சன்னிதானம் இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த மாதிரி சுற்றுவை புற்சுவை கருத்து நிறைந்த வாக்கியங்களை கேட்க பல பேர்த்து கொடுத்து வைக்காது. என்ன காரணம்? புண்ணிய அதிகம் இல்லாம. அதுல என்ன சொன்னார்? துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது அணிலை என்னும் கோயில் அப்படின்னார. இந்த சிவகாமி ஆண்டாரை சொல்லும் போது சிவகாமி ஆண்டார்னு வேறு, ஆண்தான் சிவகாமி ஆண்டார்னு வேறு, சிவகாமியினால ஆளப்பட்டவர் அப்படி பேரை பாத்தியா? சிவகாமி ஆண்டார் திண்ணிய அன்பு கூர்ந்த திண்ணியன உறுதியான தளராத உறுதியான அது ஆற்றல் மிக்க அன்பு என்பார். அந்த அன்ப ஆற்றல் மிக்க புரியல. இப்ப அன்பு நம்ம கிட்ட இருக்கிற இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற அன்புக்கு ஆற்றல் இல்லை. ஏதாவது ஒரு இடையூறு வந்தா சாமியை திட்டுவோம், ஒண்ணு இன்னும் இடைஞ்சூர் வந்தா பட்டியை விட்டுருவோம். எதுக்கா இந்த பத்திக்கு இடையூறு அல்லது நம்ம வாழ்க்கையில் இடையூறு வந்துச்சுன்னா போச்சு, அதோடு போச்சு. இப்ப மெய்ப்பொருள் நாயனாருக்கு உயிரே போச்சு, பத்திய விடலே. அப்பா எல்லாரும் ஊதிய போட்டு காப்பாத்துங்கப்பா, பழச்சுங்கப்பா அப்படின்னு சொல்ல விட்டாரு. நான் விபூதிய நம்பித்தாண்டா இப்படி போனே, பய பயவனே இந்த மேல விபூதிய புரிசாதிகடா, விபூதிக்காரன் வந்தான்னா விடாதிகடா, அவனை பிடிச்சி உள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. சொல்லலையே விபூதி பூஜனவனை நம்பி நம்பி தாண்டா நான் வீணா போனே அப்படித்தானே சொல்லி ஆகணும். அதனால விபூதி பூஜனவன ஊருக்குள்ள விட்டுறாதீங்களா அப்படின்னு சொல்லல. அரசியல் ஆயத்தார்க்கு அணிவுறும் காதலார்க்கு விரவிய செய்யதன்னை விளம்புவார் விரியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பிழந்து புறவர் மன்றுள் ஆடும் பூங்களில் சிந்தை செய்தார். அதனால அந்த அளவு நாயன்மார்களுக்கு பத்தி நமக்கெல்லாம் தளருகின்ற பக்தி, ஆற்றல் இல்லாத பக்தி. பொத்தி என்றும் புரண்டும் என்றும் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன்.

அதோர் கொள்கை என் கொள்கையே, கூற்றமன் அதோர் கொள்கை என் கொள்கையே என்பது திருவாசகம். ஆற்றலுக்கு கண்ணப்பொருளை என்பது எப்படி சொல்லி முடியுமா? அந்த ஆற்றலுக்கு சொல்லி முடியுமா? இரண்டாவது உண்மையும் தோண்ட போறானே முடியும். திண்ணிய அங்கு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனாராம் பூப்பறி தலங்கள் சாத்தி உன்னிறைக்காதாரோடு ஒழுகுவார் ஒரு நாள் முன்போ.

காலேஜில் வேலை பார்த்தாரு அப்படின்னா பெரிய புராணத்தில் வர மாட்டாங்க. பெரிய புராணத்தில் அவங்களுக்கு வேலையே இல்லை, அங்கே வேலை பார்த்துருந்தா சிவனுடைய கம்பெனிலே வேலை பார்த்தாங்க, அதனால பெரிய புராணம். அவருடைய வேலை என்ன தெரியுமா, விடியற் காலையில எழுதும், விடிய 5 நாளைக்கு முன்னே எழுதும். அப்படி எழுந்து காலை அனுஷ்டான முதலானவத்தை எல்லா ஸ்நானம் முடித்துக் கொண்டு அதற்கு மேலே வந்து பூக்கொடலை எடுத்துக்கொண்டு தோளிலே பூக்கொடலையை மாட்டிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வாய் கட்டிக்கொண்டு வாய் கட்டிக்கொண்டு நந்தனவனத்துக்கு சென்று நல்ல மலர்கின்ற நேரம் பார்த்து ரொம்ப மலர்ந்துடப்படாது, மலராம அரும்பாம இருக்கக்கூடாது. மொட்டரா மலர் வரித்து இறஞ்சி அது அப்படி அப்படி அப்படி மலர்கின்ற பருவம், அப்படி பூக்கல பூல சுவாமிக்கு அர்ச்சனை உணவு மலர்கின்ற பருவம். அதான் இந்த இதுல கோயில் புராணத்துல வர்றது, விடிஞ்சு போச்சுன்னா வண்டு ஊதிருது, சாமி மலர்ந்துருச்சுன்னா தேனை குடிக்க வண்டு வந்து ஊதிருது. விடிய காலம் ராத்திரில பறிக்கலாமன்னா பூ தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, மரம் வழுக்குது. இதனால நான் என்ன பண்ணுவேன் சாமி, எனக்கு ராத்திரில ஏறி பூ பறிக்கிறாப்புல, விடிய காலம் இருட்டில் பறிக்கிறாப்புல, எனக்கு கண்ணும் கொடு காலு கையும் கொடுன்னு வேண்டி புலிக்காலும் புலி கண்ணும் பெற்றவர் வியாக்கிரமர். பூ பறிக்கிறதுக்காக அப்படின்னா பூ பறிக்கிறது எவ்வளவு புண்ணியம்னு நினைச்சுவாரு. காலையில எந்திரிச்சா பூ பறிக்கணும், காலையில் எந்திரிச்சா ஒரு 4 பூவாவது எடுத்து படத்துக்காவது போட்டு பூஜை பண்ணாதவளா இருந்தா கூட பரவாயில்ல, ஜெயிச்சு வாங்காத 4 பூவாவது பறிச்சு அந்த விநாயகர் சுப்பிரமணியர் படத்துக்கிட்ட போட்டு தெரிஞ்சா தேவார திருவாரம் சொல்லுங்க இல்லையா சிவசிவான்ட்டு அப்புறம் சாப்பிடலாம். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உன்னாராயும் என்னையா சொல்றது, மூக்கை கொண்டரன் பொன்னடி போக்கிலார், நாக்கை கொண்டரன் நாமம் நவிகிலார், ஆக்கைக்கே இறை தேடி அறம் வந்து காக்கைக்கே இறையாயிட்டார் அப்படின்னார் அப்பர். அதனாலே ஒரு 4 பூவாவது பூச்செடின்னு ஒவ்வொருத்த வீட்லயும் இருக்கணும், இல்லைன்னா இருக்க இடம் போயாவது ஒரு 10 பூ கொண்டாந்து சிவசிவான்னு போட்டுட்டா போதும். சிவசிவாங்கிறது பெரிய மந்திரம், சாதாரணம் அல்ல. சிவசிவான்னு ஒரு 10 பூவை போட்டுக்கிட்டு ஒரு தேவார திருவா சொல்லினா பூஜை பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க மாதிரி பூஜை பண்ணலாம். அது சாதாரண வேலை, சும்மா லேசா காசு இல்லாத வேலை, அது நிறைய இருக்கு. ஆகையினாலே இப்படி காலையில எழுவார், ஸ்நானம் ரிட்டான முதலம் புதலானவற்றை முடித்துக் கொண்டு அந்த பூக்குடலை எடுத்துக்கொண்டு மனுஷன் விவரந்தேஞ்சிருந்து என்ன பண்றேன் பொண்டாட்டி இருக்கிறானே அந்த பஞ்சாதி மூலமா ரொம்ப சுகத்தை அனுபவிக்கிறானே, அடுத்தாப்புல புள்ள ஊட்டி வந்துருக்க அதுல ரொம்ப சுகமா, அப்புறம் பேரம் போயிட்டு இருக்க அதுல ரொம்ப சுகமா, அப்புறம் மருமவன் மருமோ இதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது சுகம். ஆகையினாலே இப்படி வந்து வைகரை உணர்ந்து வந்து புனல் மூழி வாயும் கட்டி, வாயும் கட்டின்னா அந்த பூ எடுக்கும் போது பேசப்படாது, பூ கட்டும் போது பேசப்படாது. பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், அதனாலே வந்து அவ்வளவு தூய்மையான இடம் தனி பூ குரடுன்னு இவர் தனியா பூ கட்டுறது, பூ கட்டுற மண்டபம் தனியா பையன் வந்து பார்த்தீங்கன்னா தனியா மேல்புறத்துல இந்த பல கல் மேல கூட்டு அப்படித்தான் வெளியேன்னு பாக்குறேங்க. இல்ல இல்ல இல்ல நின்று போச்சு, நெகட்டிவ் இருந்தா நின்று போச்சு, அதுக்குன்னு ஆளை போட்டு பூ கட்டுறது அது முக்கியமான பணி, எல்லா பணியும் நின்று போச்சு. அதனாலே அப்படி வந்து பூக்குடலை எடுத்து கொண்டு போய் நந்தனவனத்தில் நல்ல மலர்களை குயில், நல்ல மலர்களை குயில், அதை வகவையான மாலைகளாக கட்டி கொண்டு வந்து பசுபதீஸ்வரருக்கு சாத்தவன் கூட்டும் மலரும் இளமலரும் குளிர் நீர் மலரும் கொள்ளும் கூட்டியும் தோட்டும் மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயு சுருதி

ஒரு நாயனார் பூக்கட்டி போட்டே முத்தி வச்சிருக்கார் முருகநாயனார். எல்லாரும் இங்க பாத்துக்கலாம். அதனாலே அப்படி வைகரை எழுந்து

வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகையாளரும் வேலை தெய்வநாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமங்குயிரு. தாமம்னா மாலை. அப்படி பூக்களை பறித்து வருவார். பூ பறிக்கிறது ஒரு பெரிய கலை. அது அதுல அது பறிச்சு பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். நான் 7 வயசுலேருந்து பறிக்கிறேன், 7 வயசுலேருந்து பூ பறிக்கிறேன். அது நல்ல பூவா நிறைய இருக்கும்போது ஆசையா இருக்கும். பூ பறிக்கிறது, பூ நிறைய இருக்கும்போது 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் இருக்கும் பூ பறிக்கிறது. முட்டாமே நாள் ஊறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டடி சேர்த்து அந்தனர்தான் கருப்பறியூர். சுந்தர் நிறைய புண்ணியமான ஒரு பாடி இருக்கிறான், அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படி பறிச்சுக்கிட்டு வந்தேன், நம்ம அப்படி பறிக்க முடியுதா? அப்படி பூ பறித்து ஒரு நாள் பல நாள் இப்படி தோணும் செய்கிறார். ஒரு நாள் பூவை பறித்து அந்த குடலை, பூ குடலைன்னு சொல்றது, அதை நிறைத்து கொண்டு சாமி மேல அளவில்லாத பிரியத்தோடு ஒரு தண்டு கையில வயசானவர் ஊந்தி கொண்டு கோயிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். கோலப்பும் கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசங்கொண்டு மலர் கையில் தண்டும் கொண்டு கொண்டு கொண்டுன்னு வர்றார்கள். கோலப்பும் கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசங்கொண்டு மலர் கையில் தண்டும் கொண்டு அங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதில் பாராட்டார். அதனால கொண்டு வந்து அதை ஒரு பொறு பாராடத்துல வச்சு மாலை கட்டி சாத்துறது அந்த வேலைக்கு வந்து. அந்த வேலையிலே மற்றவர் அணைய இப்பால் வளநகர் அதனில் மண்ணும் கொற்றவர் வளவர் தங்கள் குலப்புகள் சோழனார்தாம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர் தனமாம் பந்து பெற்றவங்களிரு கோலம் புருகுமான் அவை முன்னாள். அஷ்டமி இன்னைக்கு அயால் அந்த பட்டத்தை அணைய குளிப்பாட்டுறதாம். காவிரியிலே குளிப்பாட்டி அந்த யானையை அலங்காரம் பண்ணி ஓட்டிக்கிட்டு வர்ற வழக்கம். அது போல அந்த நவமிக்கு முன்னாள், நவமிக்கு முதல் நாள் அட்டமியிலே அந்த யானையை நீராட்டி அந்த யானை பாகங்கள் ஓட்டி கொண்டு வந்தார். யானை வந்து ராஜாவுக்கு படைகளிலே 4 வகைப்படை, ரத கஜ துரக அபதாதி. அதாதினா ஆட்கள், துரகம்னா குதிரை, கஜம்னா யானை, ரதம்னா தேர். ரத கஜ துரக பதாதி ஆகிய 4 சேனையும் ராஜாவுக்கு தான் இருக்கணும். அப்படி பட்டதிலே பட்டவர்த்தனம் என்கிறது ராஜா ஏறுகிற யானை, பட்டவர்த்தனங்கிறது. அப்படிப்பட்ட யானையே நீராட்டி கொண்டு சீராட்டி கொண்டு வந்தார். நீராட்டி சீராட்டி வந்தார். மங்கள விளவு கொண்டு வருநதி துறை நீராடி பொங்கிய கழிப்பினோடும் பொலிமதன் சுரிய நின்றார். எங்கனு இரியல் போக எதிர்பதிக்காரர் ஓட துங்கமால் யானை போல் சொல்ற ஒரு மலையார் மலையனே விரும்பாருங்க.

0: எய்த உருமலையார் புறம் எய்த உருமைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொருமலையும் வெம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைதுழுவா. எத்தனை மலை வருது பார்த்தீங்க? மலைமலையா உருமலையார் புறமலையும் உருமலையார் புறமலையும் ஒருமலையார் மேருமலையினாலே புறத்தை வந்தவன் மேருமலையை வில்லாக மலை உருமலையார் புறமலையும் உருமைந்தன் திருமைந்தன் அவனுடைய உருமைந்தன் உப்பற்ற வழிமுடையவனாகிய சிவபெருமானுடைய திருமைந்தன் விநாயக பெருமான் உருமலையார் புறமலையும் உருமைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி இதெல்லாம் நீக்குவாரா. இருமலு தும்மலு பொய்மலு வந்த பொறுமலு விம்மலு இவ்வளவு பொறுமல் இருக்குது எல்லாமே போயிடும். பாட்டை பாத்தீங்களா? விருத்தாசல புறான் உருமலையார் புறமலையும் உருமைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி கருமலையும் கருமலையும் மறுபடி பறக்க விடாமல் பண்ணுவாராம். கருவுக்குள்ள போவார் கருமலையும் பெருமலையில் பெரிய மலை பூண்டு இருக்கின்ற பெருமலையில் கைமலையை கையை துதிக்க இருக்குது பாரு யானை பெருசா இருக்குதா மலை போல இருக்குதா கை இருக்குதா அதனால கைமலை இருக்குது. கருமலையும் பெருமலையில் கைமலையை கை தொடுவார் கைமலையாகிய விநாயக பெருமானே கையினால தொடுவோம் கைமலையை கை தொடுவோம். பாட்டு பாத்தீங்களா? அருமையான பாட்டு. இந்த ஒரு பாட்டு அப்படிலாம் இங்க ஏற்றுவீங்க முடியுமா? பாடவே முடியும். அதனால யானைக்கு கைமலைன்னு வேறு மலைனே வேறு. அப்படி அந்த யானையானது மலை போல வந்து கொண்டிருந்தது. வென்றி மால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் வென்றி மால் பாகர்கள் காவலர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் கூட. வென்றிமால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் செந்தொரு தெரிவின் முட்டி அந்த யானையானது திருவழியாக வந்தது. அப்படி திருவழியாக வந்தது என்று சொன்னால் அந்த திருவழியில தான் சிவகாமி ஆண்டார் பூக்குடலே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். வயசானவர் 75 வயசு தடியை உணித்து வர்றார். வன்றணி தண்டில் தூங்கும் மலர் உள் பூங்கூடை தன்னை அந்த தண்டுல தொங்குகின்ற அந்த பூக்கூடைய பின்தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து முன் பறித்து சென்றார். யானை சென்றது அந்த கூடையை பார்த்தவன அதுக்கு என்ன மனசுல தோணுச்சு அந்த யானைக்கு உடனே தன்னுடைய துதிக்கையினாலே அந்த கூடையை பறித்து செஞ்சு முடிச்சு பூ கொத்தி முடிச்சு அந்த பாகர்கள் அதை என்னன்னு கண்டுக்கல. ராசா விட்டு ஆளுக அதனால ஒன்னும் கண்டுக்கல. அவன் யானை வேகம் ஓடிக்கிட்டு அவன் பாட்டு இவர் பூ போச்சேன்னு சொல்லி இவர் படுற பாடு கொஞ்சம் இல்லை அவனுக்கு அதை பத்தி கண்டுக்கவே. மேல் கொண்ட பாகரண்டு விசை கொண்டு களிறு சண்ட கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகலப்போக நூல் கொண்ட மார்வின் தொண்டர் நோக்கினர் பதைத்து பொங்கி மால் கொண்ட களித்தின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். அதனாலே அவருடைய ஆதங்கம் பூ கொட்டி போச்சு. சுவாமிக்கு இன்னைக்கு ஜாத்திரை எவ்வளவு நேரம் பறிச்சிருப்பார்? ரொம்ப வேதனை அவருக்கு. அதான் முதலே இது பூஜை முதலே பணம் காணா போட்டது மாதிரி வச்சுங்களே. பணம் காணா போட்டா என்னமா இருக்கு? அது சொன்னதே நல்லா விளங்கு. அது மாதிரி அவருக்கு சரியான ஆதம். அதனாலே மெல்ல அந்த யானையை அடிக்கலாம்னு சொல்லி யானை அடிக்கிறது என்ன சாதாரண வேலையா? அடிச்சாத்தே உரைக்குமா? மனுஷன் அடிச்சா யானைக்கு உரைக்க போகுது. அப்படி தண்டு கொண்டடிக்க வந்தார். அப்பொழுது அணைய ஒட்டாது அடற்கழிது அகன்று போக அது வேகமா சென்று விட்டது. பாகர்கள் வேகமா நடத்திக்கிட்டார். மெய்ப்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார். வயசானவர் வேகமா போக முடியல. தப்பினர் விழுந்து கையால் தரையடித்து எழுந்திருந்து கீழே விழுந்துட்டார். செப்பெரும் துயரன் இடி செய்து முன் சிவதா என்றார். கீழே விழுந்து புலம்பினார். வேறு என்ன பண்றது? இன்னும் புலம்ப வேண்டியில்ல. போய் பூ பறிச்சுட்டு வந்து மறுபடியும் சாத்தலா? அது எவ்வளவு மனசு சஞ்சலம். அவ்வளவு பூக்கும் கொத்தி போச்சு. எவ்வளவு நேரம் பறிச்சாரோ எவ்வளவு பூவோ அப்புறம் பறிக்கிற சாமான்யமா பூ இருக்குமா. இப்போ எங்கள் வீட்டுலாம் பூ ரொம்ப குறைஞ்சி போச்சு, இந்த மழைக்காலத்தில் நிறைய இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. பூ இல்லைன்னா பூசக்காரனுக்கு வர்ற வேதனை வந்து வெத்தலை விற்காத போது எப்படி இருக்குமோ அது மாதிரி. பயிர் நல்லா இல்லை, வெத்தலை விலை இல்லை, ஒரு முட்டி 3 ரூபாய்க்கு போகுதுன்னா என்ன பண்ணுவோம், அவ்வளவு கவலையா இருக்குங்கண்ணே. இந்திரன் வந்து சீராழியிலே நந்தனம் வச்சிருந்தான், தேவைய சூரபன்மனுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நந்தனை வச்சு நந்தனவனை வச்சு அதுல பூவை பறிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். மழை இல்லா போச்சு, பூ இல்லா போச்சு, பூஜை பண்ண முடியல. ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன். அப்ப அந்த சமயத்துக்கு நாரதர் வந்து ஒரு யோசனை சொன்னாரு, இந்த மாதிரி கவலைப்படாதே, இதுக்கு ஒரு தீர்த்தங்க வரும்படியாக ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அப்படின்னா என்ன மாடினா, இது அகத்திய முனிவர் குடகளை வச்சு பொன்னியாத்து கமண்டலத்தில் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வருமானே, அதனால அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட்டா இங்க பிரவாகமா வெள்ளமா வருந்தா அப்படின்னு யோசனை நல்ல யோசனை. கவிழ்த்து விடுறதாரு அகத்திட்டு இருக்கிறத கவிழ்த்து விடுறதாரு அப்படின்னு. அது சாதாரண விஷயம் இல்லை சாமி, அது இங்கனையா இருக்குது, பிள்ளைகள்ல போகணும் குங்குனாரு குடகுமலைக்கு, குடகுமலைக்கு. அதனால என்ன பண்றது சாமின்னா, இதுக்கு ஒரு யோசனை சொல்றாரு யாரு, நாரதர். எல்லாருக்கும் பெரிய சாமி, ஒரு சாமி இருக்கு, அந்த சாமியை நீ பூசை பண்ண உடனே உனக்கு அருள் பண்ணிடும் அப்படின்னாரு. அந்த சாமிக்கு நிறைய பலகாரமாக வச்சு பூசை பண்ண நல்லா பலகாரத்தையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு விட்டு என்னடா விஷயம்னாரு, ஆறு அந்த சாமி என்ன சாமி இது, விநாயகர் விநாயகர். அது என்னதான் சமாசாரம்னாரு, இந்த மாதிரி சாமி அகத்தியர் வைத்திருக்கிற என் பூக்கிற நந்தவனம் வாடுதுன்னு நானா கடலை திருப்பி விடட்டார்னாரா. அதெல்லாம் வேண்டாம் சாமி, அகத்தியர் கமண்டலத்துல பொன்னி என்கிற தீர்த்தத்தை வச்சிருக்கிறாரு, அதை கவிழ்த்து விட்டா போதும் அப்படின்னா ஆறு இந்திரை தானபரமான உடனே கவிழ்த்து விட்டுறேன்டாரு. 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு சொன்னாப்பா, 10 மணிக்கு அங்க குடகுமலையில அகத்தியருடைய கமண்டலத்துல காகமா போய் உட்கார்ந்துருக்காரு, வேகமா போய் காகமா உட்கார்ந்து 10 மணிக்கு சீர்காழியில சொன்னா, 10 மணிக்கு சீர்காழியில சொன்னாப்பா, 10 மணிக்கு அங்க போய் காகமா கமண்டலத்துல உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அகத்தியருக்கு ரொம்ப கோபம், என்னன்னா நம்ம ஷோர் மண்டலத்துல இந்த காக்க வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நருச அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன ஒரு தெரியுமா, சரி நான் போறப்ப துரத்துல போகாம என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு அமுத்தி விட்டுட்டு அடிச்சா அமுத்தி விட்டுட்டு சாடையும் காட்டினார், நேரா சீர்காழிக்கு போட்டார். என்னமா அந்த காலத்துல வெளில வந்திருக்கு பாருங்கண்டா, சீர்காழிக்கு போறதுனா அது எப்படி வந்திருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா, தெய்வ பொண்ணு. நேரா போயிடுச்சு சீர்காழிக்கு போயிடுச்சு. அப்புறம் இவர் அந்த காகாய துரத்திட்டு போனாரு, காகத்து மேல எரிச்ச வந்து இவரு யானைய துரத்தினா, அது கொஞ்ச தூரம் ஒன்னு ஒரு சின்ன பயலா இருந்துகிட்டு இருந்தேன், காக்காயா இருந்து அப்ப பயலா போட்டேன். அவளை போய் குத்த போனாரு, இப்படி கையை முடிச்சு குட்ட போனாரு, அவன் 8 துக்கு சுத்தல, இவரால ஓட முடியும், சுத்தி சுத்தி பார்த்தாரு இப்படியாவது எனக்கு குட்டி போடலாம் கிக்கல. அப்புறம் அசந்து போய் நின்றுட்டாரு போற, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ இல்லாம வாழ்னா எப்படி, அதனாலே எப்படி ஒரு பூ கொட்டி விட்டது, யாரை தட்டி விட்டது என்று சொல்லி அளவில்லா அதை கவலைப்பட்டார். அதுல ஒரு 4 பாட்டு பாடுறாரு, யானைய உரித்த பெருமானே உனக்கு அபயம், இந்த யானைதான் பகையா பக்தர்களுக்கு, பக்தர்களுக்கு யானைதான் பகையா. தொண்டு களிரும் அடகி சுரும்பார் மல்லர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடமென் என்பது கேதாரத்தேவர். அதனால யானைனா புரியுதா, இது அஞ்சு யானையும், கண்ணூர் யானை, மூக்கூறு யானை, வாயூர் யானை, காதூர் யானை, உடம்பூர் யானை, அஞ்சு யானை. அஞ்சு யானைக்கு கிட்டே சிக்கிக்கிட்டேன். மாணிக்க வாசன் சொல்றாரு, அவர் சொல்றது எப்படி தெரியுமா, அவர் சொல்றது ரெண்டு யானை பலமான மத்தம் கொண்ட யானை சண்டை போட்டுச்சான், ரெண்டு யானை. அவரு மாதிரி சொல்ல தெரியாதாட்டிருந்து யாருக்கு, ரெண்டு பலமான யானை ரெண்டு சண்டை போட்டுக்குன்னு வச்சுருவாங்க. அந்த சண்டை, அந்த யானை சண்டை, யானை காலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற யானை காலில் ஒரு ஒரு செடி, ஒரு குறுஞ்செடி காலில் கிடைச்சதுன்னா என்ன கதியா வந்து, செடி அந்த யானை போரில் செடி காலில் அகப்பட்டுச்சுன்னா அது என்ன இருக்கிற இடம் தெரியுமா. அது மாதிரி இந்த புலன்களுக்கு இடையில நான் சிக்கிக்கிட்டேன் ஜாது, நான் ஒரு குறுஞ்செடி, இந்த யானை போர்கிட்ட சிக்கி. ஆனை வெம்போரில் குறுந்தூரு என புலனால் அலைப்புண்டேன எந்த ஐவிடுதி எண்டாய், வினையேன் மனத்து தேனையும் பாலையும் அமுதத்தையும் ஒத்து உனையும் என் வினை உருக்காருந்த உண்மையனே என்பது திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya. Krishna Yajurvedam, Pancharutram Namakam. Ondram Anuvagam, Mandiram 5 mudal 12 varai. Vilakka urai vazhangubavar Subramani Sharma. Om Namah Shivaya.
2: ஓம் நமஃ சிவாய. மாலா சூலாக்னி கண்டா மனிதசக மகா கேது புவாங்க பாஷான் வீணாபேனாம் குஷேந்தோ சகல பரஷதாளால் புதாட்சசுகஸ்வஹ தோர்பியாம் பிப்ராணமீட்யம் சகலஜனநுதம் சங்கரம் சர்வரக்ஷாலோலம் காலே பிரதோஷே கிருத பதனமனந்த பிரபம் சிந்தையேகம் மகாதேவ சம்போ பரமேஸ்வரா. இறைவனுடைய அருளாலே நாம் யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நமகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நாலு மந்திரங்கள் பார்த்திருக்கிறோம், இன்று ஐந்தாவது மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவே நவசசாத்வாகி ரிஷாச்சாவதாமசி யதா நசர்வமித் ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத் அத்யவோசததி வக்தா பிரதமோ தெய்வியோபிஷக். சிவேன மங்களகரமான வசசா, இந்த வாக்கினால் துவா உன்னை, கிரிஷ மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே, அச்சா அதை அடைவதற்காக வதாமசி கூறுகின்றோம். இந்த மங்களகரமான வசனங்களை, இந்த ஸ்துதியை, மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே உன்னை அடைவதற்காக, உன்னை அடையும் பொருட்டு, அச்சா அப்படின்னா உன்னை அடையும் பொருட்டு வதாமசி கூறுகின்றோம். யதா நகா, எப்படி இந்த நகா எங்களுடைய ஜெகத் இத்து, இந்த உறவினர்களும் ஆவினம் முதலியவர்களும் சர்வம் எல்லாமே, அயக்ஷ்மம் அப்படின்னா வியாதி இல்லாமல் இருக்கக்கூடியது, என்னை சார்ந்த எல்லாருமே வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும், அயக்ஷ்மமாக இருக்க வேண்டும். சுமனாகா, இங்கே சுமனாகா அப்படின்னா வந்து பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌமனசியமாக இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே வேண்டிக் கொள்கிறது ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து. அத்தியபோச்சது அதிவக்தா, அதிவக்தா அப்படிங்கிறது வந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், பிரதமோ முதன்மையானவர், தெய்வியோ தேவ தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர், தேவ தெய்வத்தன்மையை உடையவர், பிஷக்கு மருத்துவர். நாம் ஏற்கனவே ரிக்வேத ருத்ரத்திலே பார்த்தது, இந்த சம்சாரம் அப்படிங்கிற வியாதிக்கு ஒரே மருந்து வைத்தியநாத சுவாமி, இந்த பிஷக், அப்படியாப்பட்ட மருத்துவர் பிஷக் அப்படின்னா மருத்துவர். எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், நம்முடைய தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நம்மளுடைய குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நிறைகளை மட்டுமே காண்பவர் அப்படின்னா. அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வா ஆஷ்ரயாது தான்யா அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ரஸ்வ மங்களஹாம். பாம்பு முதலிய துஷ்ட ஜந்துக்களில் இருந்தும், அஹி அப்படிங்கிறது வந்து பாம்பு முதலிய துஷ்ட ஜந்துக்கள், எல்லாம் வேற எதெல்லாம் என்னை துன்புறுத்துவதற்காக இருக்கிறதோ இந்த உலகத்தில், அவை எல்லாவற்றையும் ஜம்பயன்னு அழித்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். யாது தான்யகா, அரக்கர்களையும் சேர்த்து சொல்றது, அவர்களையும் அழித்து, பாம்பு முதலியான ஜந்துக்கள், அரக்கர்கள், இவர்கள் எல்லாரையும் அழித்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். தாமரஹா, தாமரம் போல் சிவந்த நிறமுடையவரும். மேலும் அருணஹா, அருணன்கிறது அருணோதயம் ஒன்று நடக்கும், சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் தான் நடக்கும். சக்க சிவக்க அப்படி வானம், வானத்திலே வந்து சூரியன் வருவதற்கு முன்னாடி பார்த்தா அப்படி சிவப்பா இருக்கும் வானம், அது அருணோதயம்னு பேர். அந்த அருணன் போல சிவப்பாக இருக்கக்கூடியவர் உத. மேலும் பப்ருஹு, பொன்னிறமாக இருக்கக்கூடியவர். சுமங்கலஹா, மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். யார சொல்றது? சூரியனை சொல்றது. அந்த சூரியன் எவர் விளங்குகிறாரோ, ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷோ இப்படி இருக்கக்கூடிய சூரியன் வரார் நினைச்சுக்கிறீர்களே, இந்த சூரியன் வேற யாரும் இல்ல, ருத்ரனுடைய ஸ்வரூபம்தான். அவர் தான் அங்கே அவசர்பத்தின்னு சொல்றது இல்லையா, இவர் தான் புறப்பட்டு வருகிறார். இப்படி புறப்பட்டு வரக்கூடிய சூரியன் அருணனாக தாமர வர்ணத்தில் அருணன் வந்த பிறகு அப்படி பொன்னிறமாக பப்ருஹு, பொன்னிறமாக வரக்கூடிய இந்த இளஞ்சூரியன் கிளம்பி வருகிறாரே, இது யாரு அப்படின்னு பார்த்தா ருத்ரன் தான். இந்த எல்லாதிக்கிலும் வியாபித்து இருக்கக்கூடியது இந்த சூரிய ஒளி. இப்படி இப்படியாக இருக்கக்கூடிய சூரியன் வேற யாரும் இல்ல, இவர் தான் அப்படிங்கறத சொல்றது. சஹசிரஷஹா, எல்லா இடத்துலையும் எல்லா திக்குகளிலும் ருத்ர கணங்களில் நிரம்பி இருக்கின்றன. ஹேடஹா அப்படிங்கிறது கோபம். அவஈமகே, தணிந்து போகும்படி நாங்கள் வழிபடுகிறோம், உங்களுடைய கோபம் தணிந்து போகும்படி நாங்கள் வழிபடுகிறோம். யாரு நீலகிரீவனாக இருக்கிறாரோ, யார் நீலகண்டனாக இருக்கிறாரோ, நீல நிற கழுத்தை யார் ஒருவர் உடையவராக இருக்கிறாரோ, யஹா அவர் எவர் ஒருவர் இருக்கிறாரோ, விலோகிதஹா சிவந்த வர்ணமுடையவராக இருக்கிறாரோ, இந்த சூரியனாக அவரே வெளிவருகிறார் அப்படிங்கிறத சொல்றது. சொல்லிட்டு இதை யாரெல்லாம் பாக்குறா, யாரெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, உத மேலும் ஏனம், இதை இந்த சூரிய ரூபியாக இந்த ருத்ர பெருமான் வருவதை, கோபாகா இடையர்களும் கூட அதிர்ஷன்னு பார்க்கிறார்கள். உதஹாரியஹா, தண்ணீர் கொண்டு வரும் பெண்களும் அதிர்ஷன்னு பார்க்கின்றார்கள். அவர்களும் கூட பார்க்கும் அளவிற்கு, அவர்களும் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு, அவர்களும் அனுபவிக்கும் அளவிற்கு ஈஸ்வரன் நமக்காக கருணையே வடிவமாக இறங்கி வருகிறார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்படியாக நம்மை இன்புறச் செய்கிறார். இந்த அளவுக்கு நமக்கு தரிசனம் கொடுத்து நம்மை ஈஸ்வரனாகப்பட்டவர் இன்புறச் செய்கிறார். உதை நம் விஸ்வா பூதானி திருஷ்டோ மிருடயாதி நகா, இன்பமடைய செய்கிறார். நகா நம்மை மிருடயாதி, இன்பமடைய செய்கிறார். நமோ அஸ்து நீல கிரீவாய சஹசிராட்சாய மீடுஷே அதோ ஏ அசிருத்வா நோஹம் தேப்யோ கரன் நமஹா. நீலக்ரீவாய, நீலகண்டனாக இருக்கக்கூடியவர் அகலாகல விஷத்தை உண்டதினாலே, தேவி அதை கழுத்திலே பிடித்து விட்டதினால் நீலகண்டத்தை உடையவர் சிவபெருமான். இந்த கரிய கண்டம் படைத்தவரும், சஹசிராட்சாய ஆயிரம் கண்களை உடையவரும், எல்லாமே அவருடைய கண்கள் தான். கணக்கற்ற கண்களை கொண்டவரும், மீடுஷே வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவரும். இகத்தை கேட்டால் இகம், பரத்தை கேட்டால் பரம். வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவருமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நமோ அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகுக அப்படிங்கிறதாக சொல்றேன். அத்தகா மேலும், அஸ்ய இவருடைய சத்வானகா அடியார்களாகிய பிரமத கணங்கள் யார்கள், யார் யார் இருக்கிறார்களோ, ஏ யார் யார் இருக்கிறார்களோ, தேவ்யகா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். நமஹா அகரம், அகரன் நமஹான்னு சொல்றது இல்லையா, நமஹா அகரம், அவர்களுக்கும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். பிரமுஞ்ச அப்படிங்கறது வந்து அவிழ்த்து விட வேண்டும், முக்தியை கொடுக்க வேண்டும், அவிழ்த்து விட வேண்டும் அர்த்தம். தன்வனஹா அப்படிங்கிறது வில்லு. பிரமுஞ்ச தன்வனஸ்வமுபயோரார்த்னியோர்ஜியாம், உன்னுடைய ஜியாம் அப்படிங்கிறது வில்லுனுடைய நான், பூட்டி இருக்கிற நானையும் அவிழ்த்து விட வேண்டும். இந்த ரெண்டு பக்கமும் நான் கட்டியிருக்கிறாரே உபயஹா, ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆர்த்னியோகோ, ரெண்டு நுனிகளிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நான்கு இற்றை பிரமுஞ்ச அவிழ்த்து விட்டு விடுங்கள். யாஷ்ச தே ஹஸ்த இஷவ பராதா பகவோ வப, மேற்கொண்டு உம்முடைய ஹஸ்தே கையில் உள்ள இஷவஹா பானங்களை பரா அதை வந்து பராவப அம்புரா துணியில் மறைத்து வைத்து விடுங்கள். அதை எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது, அதை மறைத்து வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே ருத்ரபரமேஸ்வரனை பார்த்து வேண்டிக் கொள்கிறது. அவதத்ய தனுஸ்வகும் சஹசிராட்சசதேஷு தேனுஷீரிய சல்யா நாமுகா சிவோன சுமனாபவ வித்யம் தனுஹ்க பர்தினோ விஷல்யோ பாணவாகும் உத அனேஷன் அஸ்யேஷவ ஆபுரஸ்ய நிஷங்கதிஹி. சஹசிராட்ச, ஆயிரம் கண்களை உடையவனே, சத இஷுதே சதேஷுதே அப்படிங்கிறது பல அம்புரா துணிகளை உடையவரே, இஷுதேனா அம்புரா துணி, பல அம்புரா துணிகளை உடையவரே, துவம் நீங்கள், தனுகு வில்லை, அந்த நாணை தளர்த்தி விட வேண்டும் அவதத்தியன்னு சொல்லி எடுத்து, நாணை தளர்த்தி சல்யா நாம் அம்புகளுடைய நுனிகளை நிஷீரிய மழுங்க செய்து விட வேண்டும், அது கூர்மையான அம்புகளாக இருக்கின்றதே அதை மழுங்க செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற. எங்களுக்கு மங்கள வடிவினராகவும் சுமனகா நல்ல மனதை உடையவராகவும் மாறிவிடுங்கள், பவா சுமனா பவ, மாறிவிட வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் பிரார்த்திக்கிறார். மேலும் கபர்தினஹா அப்படின்னா சடைதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கு கபர்தினின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, லலிதா சகோதரன், சடையை உடையவள் அர்த்தம், சடை உடையவருக்கு கபர்தினஹா அப்படின்னு. விஜயம், இந்த வில்லினுடைய நானை, ஜியாம்னா நம்ம வந்து இந்த நான்கு இருந்து பார்த்தோம் இல்லையா, விஜயம்னா நான் அற்றதாக ஆகட்டும், இந்த உன்னுடைய வில் நான்கைது இல்லாத ஒன்றாக மாறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது விஜயம். பானவான் உத, அம்புராத் நீம் இருக்கக்கூடாது. விஷல்யகா, சல்யகாங்கிறது அன்பு, அம்பு அம்போட இருக்கக்கூடியது, விஷல்யகான பானமற்றதாக ஆகட்டும், உன்னுடைய அம்புரா துணியில் அம்பே இருக்கக்கூடாது. போன இதுல வந்து அம்பு அந்த அந்த அம்பு வந்து நுனி மழுங்கணும்னு வேண்டித்து இப்ப அந்த அம்புரா துணியில் அம்பே இருக்கக்கூடாது. அசிய, இவருடைய அம்புகள், இஷவகான அம்புகள் அனேஷன்னு துன்புறுத்தும் சக்தியை இழந்து விடட்டும். அசிய, இவருடைய நிஷங்கதிகி, கத்தியினுடைய உரை ஆபுகு விலகாமல் இருக்கட்டும், உரையிலேயே இருக்கட்டும் கத்தி, அது உரையிலிருந்து விலகவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஸ்ரீருத்ரா. மேல் கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களை வரும் காலத்துல பார்க்கலாம். ஓம் நம சிவாய்,
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: போய் திருக்கோயில் வழிபாட்டு முறை என்று சொல்லும் போது அதில் நிறைய அங்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எந்த செயலை நாம் செய்தாலும் பிறருடைய உந்துதலின் காரணமாக முதலில் செய்ய துவங்கலாம். அப்பா சாமியை கும்பிடு அப்படின்னு அப்பா சொன்னார்னா கொஞ்ச நாளைக்கு அவருடைய உந்துதலின் பேரிலே நாம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் 50-60 வரைக்கும் அப்பா சொன்னதுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் செய்தால் அதுக்கு பூரண பலன் நமக்கு கிடைக்காது. நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த இதை செய்வதால் நமக்கு பலன் ஏற்படுகிறது, ஏற்படும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, ஏற்படுகிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இறைவனை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன காரணம் வேணும்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே சொல்லி இருக்கிறது, பிரமாணம்ங்கிற ஒரு விஷயம் விசாரம், அது பெரிய சப்ஜெக்ட். அந்த பிரமாண புத்தி, சிவாகமங்கள், வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் வாக்குகள், அருளாளர்களுடைய பெருமக்களுடைய வாக்குகள் எல்லாம் அருள் வாக்குகள். நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்களை அது சொல்கின்றன. அதை பின்பற்ற வேண்டியதுதான் நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிரமாண புத்தி என்று பெயர். ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டா பிரமாணம்ங்கிறத புரியணும். ஒரு குறுகிய காலத்திற்குள் அது சொல்வதற்கு முயற்சிக்கின்றேன். பெரும்பாலும் நாம் அறிவை பெறுவதற்கு இரண்டு கருவிகள், விஞ்ஞான ரீதியிலே பார்க்கும்போது இரண்டு கருவிகள் இருக்கின்றன. ஒன்று கண்ணால் நேரடியாக பார்த்து அறிவது, இரண்டாவது பார்க்கின்ற பொருளை கொண்டு பார்க்காத பொருளை தீர்மானிப்பது. முதல் பட்சத்திற்கு பிரத்யக்ஷம் காண்டல் என்று பெயர், இரண்டாவதற்கு கருதல் என்று பெயர். ஒரு வர்ணம் கலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் வேண்டும். ஒரு இந்த இடத்திலே பச்சை கலர் இருக்கிறதா சிகப்பு கலர் இருக்குதா என்று நமக்கு தெரிவதற்கு, அந்த அறிவு பெறுவதற்கு நமக்கு கண் வேண்டும், கண் பார்க்கக்கூடிய ஆற்றலை இருக்க வேண்டும். இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கிறது, எனவே இது குளிர் சாதனம் மூட்டப்பட்ட அறை என்பதை நாம் நேராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே இது குளிரூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தீர்மானம் செய்யலாம். இதற்கு அனுமானம் என்று பெயர். இந்த ரெண்டு வழிதான் எப்பேற்பட்ட அறிவையும் பெறுவதற்கு. ஆனால் இந்த இரண்டு அறிவுகளை கொண்டு இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்களுக்கு நமக்கு நன்மை தீமைகள் ஏற்படுமா, சொல்ல முடியாது. சயின்ஸ்னால சொல்லவே முடியாது. அப்ப இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருபவை தான் வேதங்களும் சிவாகமங்களும் திருமுறைகளும். எனவே அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள். திருக்கோயில் இருக்கிறது, அந்த ஆகமங்களிலே வழிபாட்டு முறை இவ்வாறு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். வழிபாடு என்று நாம் சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் அதற்குள்ளே அடங்குகின்றன. வழிபடப்படுகின்ற பொருள் இறைவன், வழிபாடு செய்பவன் மனிதன், மனிதனையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு கருவி வழிபாடு. எப்பொழுது இந்த மூன்றும் இணைகிறதோ அப்பொழுதுதான் வழிபாடு பூர்ணமாக அமையும், பலன் கிடைக்கும். ஒண்ணு எப்பவுமே கரெக்டா இருக்கும், இறைவன். இந்த வழிபாடு செய்யறவனும் வழிபாடும் சரியா இருக்குமா இல்லாதாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும் இல்லையா. அப்ப வழிபாட்டு முறை என்னங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். ஏன்னா கடவுள் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர் தானே. நான் என் பாட்டுக்கு சாமியை கும்பிடலாம்னா கும்பிடக்கூடாது. ஏன், நமக்கு குறிப்பிட்ட பலன்கள் வேண்டும். யாருக்கு பலனே தேவையில்லையோ அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை அப்பி வழிபட்டார். நாம் கண்ணாடியை கூட அப்பி வழிபட முடியாத ஒரு மனோபாவத்துடன் இருக்கின்றோம். யாராவது ஒருத்தருக்கு கண்ணாடி தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருமா? அப்ப அவர்களுடைய பக்தியோடு நம்முடைய பக்தியை ஒப்பிடுவது மாபெரும் தவறு. அதனாலதான் நாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்கார், விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டன். ராகபக்தி வைதேய பக்தி என்று பக்தியிலே இரண்டு வகை. ராகபக்தி என்பது உணர்ச்சி பூர்வமானது. காலத்திலே கண்ணப்ப நாயனார் திண்ணப்பன் என்ற பெயரோடு இருக்கும் பொழுது இறைவனை இறைவனாக மட்டும் பார்க்கவில்லை, தன்னுடைய உயிராக பார்த்தான். ஒரு தாய் தனது குழந்தைக்கு செய்கின்ற சேவை எப்படிப்பட்டதோ அது போன்றது இறைவன் கண்ணப்பர் நாயனார் இறைவனுக்கு செய்தது. அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆறே நாள்ல முக்தி கிடைச்சது அவருக்கு. நாமெல்லாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது வைதேய பக்தி, விதியுக்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாவுக்கரசர் பெருமான் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டிப்போல் வார்ந்தார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டார் புள்ளிருக்கு வேலூரேங்கிறார். அப்போ ஒரு அறிவு, ஒரு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே வழிபாட்டிற்கு முறைகள் உண்டு, அந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வழிபடுபவனுக்கு என்று பல தகுதிகள் இருக்கிறது. ஒருவர் பொருள் கருதி மட்டும் வழிபடலாம், துன்பம் நீங்க வேண்டி மட்டும் வழிபடலாம். துன்பம் நீங்க மட்டும் வழிபவனுக்கு ஆர்த்தன் என்று பெயர். தப்பு இல்ல, பகவானே எனக்கு கஷ்டங்கள்லாம் போகணும், வேற ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு கடவுளை போய் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று வழிபடுவதற்கு ஆர்த்த பக்தன் என்று பெயர். எனக்கு பொருள் கிடைக்க வேண்டும் என்று வழிபடுபவனுக்கு அர்த்தார்த்தி பக்தன் என்று பெயர். எனக்கு அது வேணும், இது வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கணும், முடிச்ச உடனே இன்டர்வியூல வந்து வேலை கிடைச்சிடணும், ஃபாரின்ல வேலை கிடைக்கணும், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பக்தி பக்தன் அர்த்தார்த்தின்னு பெயர். தப்பு இல்ல. மூன்றாவதாக ஜிக்ஞாசு என்ற ஒரு பக்தன், இறைவா உன்னை பற்றி அறிவு எனக்கு வேண்டும்னார். அருணகிரி கேட்டுட்டே இருக்கார், உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவா, எத்தனை இடத்துல கேட்கிறார். எனது யானும் வேறாகி யாதும் யானும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயேங்கிறார். அவனுக்கு ஜிக்ஞாசு என்று பெயர். இறைவனை உணர்ந்தவனுக்கு ஞான பக்தன் என்று பெயர். இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணிட்டு நமக்கு பலன் கிடைக்கலையேன்னு நம்ம எண்ணம் நமக்கு வராது. ஓஹோ, குறை நம்மள்ட்ட தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆர்த்த பக்தனாக இருந்து கொண்டு ஜிக்ஞாசுக்கு சமமானமான வழிபாட்டை நாம் செய்ய முடியாது. குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையாங்கிறார் நாவுக்கரசர். நம்ம சொல்லுவோமா, நான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் பகவானே, அப்படியும் எனக்கு பலன் கிடைக்கலையே, என்னத்தை கரெக்டா பண்ண. யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினயன் அழுதால் உன்னை பெறலாமே என்ற மாணிக்கவாசகர் நம்ம சொல்லுவோமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன், ஆனா பலன் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பாவம். நமக்கு நாம் யார் என்பது தெரியவில்லை, இறைவன் எப்பேற்பட்டவன் என்பது தெரியவில்லை, நாம் எப்படி அவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். இறைவன் எப்பேற்பட்டவன், அவனை வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்ற தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். வழிபாட்டு முறை முறையாக செய்ய வேண்டும். வழிபாட்டு முறைகளை பற்றியும் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டு முறையிலே ஐந்து அங்கங்களை ஆகமங்கள் நமக்கு விதித்திருக்கின்றன. தரிசனம், ஸ்துதி, பிரதக்ஷிணம், ஜபம், நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்கள். எப்பொழுது ஆலய வழிபாடு இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக அமைகிறதோ, முறையான இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றதோ, அப்பொழுது அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஏனோ தானோ என்று கோயிலுக்கு செல்லக்கூடாதுங்கிறதான் முதல் விதி. திருப்பமன்றத்தில் இருக்கோம், மதுரைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ்க்காக போத்தீஸ்க்கு போறோம், அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட வந்தோம், அப்படியே போயிட்டு வந்துருவோம். இன்னைக்கு நாம் அப்பேற்பட்ட ஒரு அவசரத்தில் இருக்கின்றோம், ஆனால் சாஸ்திரங்கள் அப்படி வழிபாட்டை செய்ய சொல்வதில்லை. அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக நீங்க அப்படி போறதும் நிப்பாட்டிடக்கூடாது. வீட்டிலிருந்து புறப்படும் போதே இன்று நான் இந்த க்ஷேத்திரத்திற்கு யாத்திரை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நமது முன்னோர்கள். சேக்கிழாருடைய பெரிய பிரமாணத்தை பார்க்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து பிறிதொரு இடத்துக்கு செல்லும் போது அங்கு செல்கின்றோம் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக செல்கிறார்கள். அப்போ இங்கிருந்து புறப்படும் போதே நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரம் கண்ணுக்கு வந்துடும். நம்ம இப்ப எப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் கூட பாக்கறது இல்ல, செக்யூரிட்டி வழியா உள்ள போயிடும். அது வேற கருவி எல்லாம் இருக்கு, அண்ணன் கருவி இதெல்லாம் மைய தூக்கி போடு, அதை தூக்கி போடு, பூ தூக்கி போடு, பூவெல்லாம் நோண்டி நோண்டி பாக்குறாங்க. அப்படி அப்படி சங்கல்பம் செய்து கொண்டு யாத்திரை போன்று உள்ளதாக அமைய வேண்டும் ஆலய வழிபாடு. வீட்டை விட்டு புறப்படும் போது நாம் கோயிலிலே சென்று எப்படி வழிபடப் போகிறோமோ அந்த முழுமையான வழிபாட்டையும் மனதினாலே முதலில் செய்து புறப்பட வேண்டும். நாங்கெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டோம். முழுமையாக மனதிலே அந்த வழிபாட்டை செய்து பிறகு புறப்பட வேண்டும். கோயிலுக்கு அருகாமையில் சென்றவுடன் அந்த கோபுரம் நமது கண்களுக்கு எந்த இடத்திலிருந்து தெரிகிறதோ அந்த இடத்திலிருந்து கோயிலினுடைய கருவறை வரை சிவபுரத்திற்கு சமமான பூமி. கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதைய போதியோ பூம்பா வாயின் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா கட்டிடம் சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதைய போதியோ பூம்பா வாயின் தான் பாடணும். எங்க பார்த்தாலும் கட்டிடம் தான், கோயிலுக்கு பக்கத்துல போய் இப்படி பார்த்தா நமக்கு கோபுரம் தெரியும் போல. அப்படி முதலில் கோபுரத்தை வணங்க வேண்டும். பிறகு கோயிலுக்கு அருகாமையிலோ ஒன்று கோயிலை கோயிலின் வாயிலில் அல்லது கோயிலின் உட்புறத்தில் திருக்குளம் அமைந்திருக்கும். தேசாபேவ சமீபஸ்தம் சிவதீர்த்தம் ஷடாரண, சுவாமி முருகனுக்கு சொல்றார் இந்த கோயிலை ஒட்டிருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதே அது சிவ தீர்த்தத்துக்கு சமானமானது. எனவே அந்த அந்த குளக்கரைக்கு சென்று நீரை எடுத்து முதல்ல காலை வைக்கக்கூடாது. ஆ போவை சர்வா தேவதா ஆஹா என்று வேதம் சொல்கிறது. முதலிலே ஜலத்துக்கு சென்றவுடன் எங்கேயுமே கால் வைக்கக்கூடாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட்டு நமது மேலே தெளித்துக் கொண்டு பிறகுதான் காலை வைக்க வேண்டும். வீட்டிலையும் அப்படித்தான். நமக்கு இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதோ அதெல்லாம் நம்ம மதிக்கிறதுல சரியா. கங்கைக்கு சமமானவள் எல்லா தீர்த்தம். அப்படி தனது உடலையும் கால்களையும் சுத்தம் செய்து கொண்டு பிறகு ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் பொழுது முதலிலே பலிபீடத்திற்கு முன்பாக அல்லது ராஜகாது விஜஸ்தம்பம் கொடிமரத்திற்கு முன்பாக வீழ்ந்து வணங்க வேண்டும். வணங்கிய பின் ஒவ்வொரு மூர்த்தங்களாக விநாயகர் தொடங்கி எல்லா மூர்த்தங்களையும் முறையாக வழிபட வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த இறை உருவங்களை கண்ணால் நன்றாக பார்க்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை எந்தெந்த அளவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி பார்த்ததுனாலதான தோனுடைய செவியன்னு பாடினார். அப்படியே போய் அங்க போய் பக்கத்துல நண்டு முருகா முருகா முருகா முருகான் தெரியாது. வீட்டுல வந்து பார்த்தா என்ன வஸ்திரம் கட்டிருந்தாங்கன்னா ஞாபகம் இருக்காது நமக்கு. அப்படியே முண்டி போய் கூட்டம் வேற அப்படியே ஜெருகண்டி ஜெருகண்டின்னு போக வேண்டியிருக்கா. அதனால முழுசா பார்க்க முடியல. நீங்க முழுமையாக கண்ணார காண வேண்டும். அந்த அந்த உருவத்தை விட்டு கண்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதே என்ற ஏக்கம் மனதிலே இருக்க வேண்டும். பிறந்த குழந்தை இரண்டு மூன்று மாதங்களே அது செய்கின்ற சேட்டையை பார்த்து நம் கண் அகலாது எப்படி மீண்டும் மீண்டும் பார்க்கிறோமோ அதுபோல நமது இறைவனது திருவுருவத்தை கண்ணார காண வேண்டும். எல்லா இறை உருவங்களையும் கண்ணார காண வேண்டும். இது முதல் படி தரிசனம்னு பேர் இருக்கு. பேர் அடுத்ததாக ஸ்துதி. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் நமக்கு நாம நம்மளால சுவாமியை பிரார்த்தனை பண்ண முடியாட்டா கூட புதுசா ஒரு பாட்டை எழுதி நம்மளால சுவாமி கும்பிட முடியாது. அப்படி கும்பிட்டா அது வேதத்தை காட்டிலும் சிறப்புன்னு சொல்லியிருக்கு. நாமே ஒரு கவி எழுதி இறைவனை போற்றி ஒரு பாடல்களை இயற்றினால் அது வேதங்களை காட்டிலும் சிறந்தது என்று கூறப்படுகிறது. நம்மால் அப்படி செய்ய முடியலன்னா அருளாளர்கள் போற்றி பாடிய பாடல்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்காக இருக்கிறது. அப்படி ஒரு தெய்வத்திடமும் சென்று அந்தந்த தெய்வத்திற்குரியதான பணல்களை பாடி பரவ வேண்டும். இது இரண்டாவது ஸ்துதி. மூன்றாவதாக பிரதட்சிணம். பிரதட்சிணம் என்பது ஆலயத்தை வலம் வருவதல். முதல் பிராகாரம், இரண்டாம் பிராகாரம், மூன்றாம் பிராகாரம், நான்காம் பிராகாரம், ஐந்தாம் பிராகாரம், இந்த ஐந்து பிராகாரங்களையும் முறையாக வலம் வருதலுக்கு பிரதட்சிணம் என்று பெயர். இது தெரியாத எங்களுக்கு கேட்காது. பிரதட்சிணம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆசன்ன பசவான் ஆரி தைல பூர்ணம் யதா கடம் பதாத்து பதாந்தரம் கச்சேத் கரவு சலன வர்ஜிதவு. ஒரு நிறை மாத கர்ப்பிணி கையிலே ஒரு எண்ணெய் குடத்தை ஏந்தி இருக்கின்றாள். அதை வைத்துக் கொண்டு அவள் நடந்து செல்கிறாள். கற்பனை பண்ணி பாருங்க, நிறை மாத கர்ப்பிணி கையிலே எண்ணெய் குடத்தை ஏந்தி வலம் வருகிறாள், நடக்கிறாள். அவ்வளவு மெதுவாக நடக்க வேண்டும். சிவாலய ஓட்டம்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நான் சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 12 கோயில் பாக்குறதுன்னு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பழக்கம் இருக்கு போல இருக்கு. அப்ப ஓடுவாங்க. ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுவது தவறல்ல, கோயிலுக்குள்ள ஓடுறது தப்பு. ஆசன்ன பிரசவா நாரி தைல பூரணம் யதாகட்டம் பதாத்து பதாந்தரம் கச்சே. ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. ஏன் இதெல்லாம் சொல்லணுமானா, நமக்கு கவனக்குறைவினாலே நாம் பல தவறுகளை செய்து விடுகிறோம். அதனால ஆகமங்கள் ஒரு இடத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக நமக்கு கட்டளையிடுகின்றன, அறிவுறுத்துகின்றன. கரவு சலன வர்ஜித, 4 அங்கமுடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். கரவு சலன வர்ஜித, கைகளை ஆட்டிக்கொண்டு போகக்கூடாது, பக்தன் போற மாதிரி போகும். சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெள்ள, கரம் குய்வார் உள்மகிழும் இறைவன். கரங்களை ஒன்று இதயத்திலே குவித்திருக்க வேண்டும் அல்லது சிரத்திலே குவித்திருக்க வேண்டும். கரவு சலன வர்ஜித பதாத்து பதாந்தரம் கச்ச, ஒரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும், கைகளை ஆட்டக்கூடாது. ஸ்துதிரர் வாச்சா, வாக்கிலே இறைவனுடைய பொருள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹிருதி தியானம், இதயத்திலே நாம் முன்னர் கண்ட உருவம் மனதிலே பதிந்திருக்க வேண்டும், போட்டோ எடுத்திருக்கணும் மனசுனால. இந்த 4 அங்கம் உடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். தர்சனம் தீ பிரதட்சிணம். மூன்றாவதாக ஜபம். ஜபம் எந்த ஆலயத்திலே வழிபடுகிறோமோ அந்த ஆலயத்தினுடைய மூல மூர்த்தியாக இருக்கின்ற பெருமானுடைய மந்திரம், அல்லது நமக்கு எந்த மந்திரம் தீட்சையிலே உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த மந்திரம். ஆலயத்தினுடைய கொடிமரத்திற்கு அருகிலே வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். 108 முறை நம்ம பையன் என்னப்பா சொல்றா, ஓம் சிவாய நம. சுவாமிக்கே தெரியாது அப்படி சொன்னாங்க, ஏதோ வேற ஏதோ சொல்றான் போல, முணுமுணுக்கிறான் போலன்றார். அவசரம். ஓம் சிவாய நம. இப்படி 108 முறை முடியலையா, 27 முறை அதுவும் முடியலையா, கோயிலுக்கே போக வேண்டாம். நமக்கு எல்லாத்துலயும் ஒண்ணுதான், ஜபம் செய்ய வேண்டும், பிறகு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம் இது எதுவுமே ஒரு தடவை பண்ணக்கூடாது. குறைந்த பட்சம் பிரதட்சிணமும் நமஸ்காரமும் 3 இருக்கணும். உத்தமமானது 9 முறை. ஜபம் 3 சொல்லக்கூடாது, 27 தான் குறைஞ்ச பட்சம், உட்காந்துதான் சொல்லணும். அடுத்ததாக நமஸ்காரம். நமஸ்காரம் வீழ்ந்து வணங்க வேண்டும். ஒரு தடிக்கோலை நிற்க செய்தால் அது எப்படி தானாக விழுமோ அதுபோல உடல் இறைவா உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவக்கல் விழுமாது. கீழே விழுந்து அடிபட்ட கூடாது, கவனமா விழணும். இப்படி சட்டை சரி பண்ணிண்டு, கால் சரி பண்ணிண்டு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. விழுந்து எழுந்த பிறகு உடலிலே ஒட்டி இருக்கின்ற தூசுகளை தட்டக்கூடாது. அந்த உடலிலே எத்தனை ரேணுக்கள், ரேணுன்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து சின்ன ஒளி கீற்று விழகும் போது தூசி தெரியுது இல்லையா, அதுக்கு பரமாணு ரேணுன்னு பேர். அப்படி நாம் நமஸ்காரம் செய்யும் போது நமது உடம்பிலே எத்தனை ரேணுக்கள் தூசுகள் ஒட்டி இருக்கின்றதோ அத்தனை ஆண்டு காலம் நாம் சிவபெருமானோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எப்போ, இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, செத்த பிறகு சிவலோகம் போனா என்ன, வைகுந்தம் போனா என்ன, இந்த உலகில் வாழும் பொழுதே அந்த நிலை நமக்கு ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை நமக்கு தரவல்லது ஆலய வழிபாடு. எனவே இந்த ஆலய வழிபாட்டை தரிசனம் ஸ்துதி பிரதட்சிணம் ஜபம் நமஸ்காரம் என்ற 5 அங்கம் உடையதாக நாம் ஆர்த்தனாக இருக்கிறோமா, அர்த்தார்த்தியாக இருக்கிறோமா, ஜிக்ஞாசுவாக இருக்கிறோமா, ஞானியாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனுடைய பேர் அருளையும் பேர் ஆற்றலையும் பேர் அறிவையும் உணர்ந்து வழிபட்டால் நமக்கு இந்த பிறவியிலேயே நாம் எதை வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். சத்தியம், அருளாளர்கள் வாக்கெல்லாம் பொய்யல்ல. எத்தனையோ வாக்கு திருவாக்குகள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றன. அவர்கள் வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள். அற்புதமாக சொல்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான், கண்களை நோக்கி முதலிலே தலையே நீ வணங்காய் என்கிறார், கும்பிடுங்கிறார், கண்கால் காண்மீன்களோங்கிறார், செவிகால் கேண்மீன்களோங்கிறார், மூக்கே நீ முரளாய்கிறார், வாயே வாழ்த்து கண்டாய்கிறார், நெஞ்சே நீ நினையாய்கிறார், கால்களார் பயன் என்கிறார், ஆக்கையார் பயன் என்கிறார். பாட்டை நல்லா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பரவாயில்ல. ஒரு ஒரு அங்கமும் இறைவனை நோக்கியே அமைய வேண்டும் என்பது அற்புதமாக ஒரு ஒரு அங்கத்திற்கும் கட்டளை இடுகிறார். கண்கால் காண்மீன்களோ கண்டதையும் பார்க்காத பரமேஸ்வரனை பார், இறைவனை பார். ஆக்கையார் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையார் பயன் என். இப்ப உனக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கலாம்பா, ஒரு காலத்துல உனக்கு அது துன்பகரமாக தோன்றும். அப்படி துன்பகரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே, அதாவது வீட்டுல வந்து ஒரு பழமொழி என்ன உண்டுன்னா, நெருப்பு பிடிக்க பிடிச்சதுக்கு அப்புறம் கிணறு தோண்டக்கூடாது, ஒரு பழமொழி உண்டு பழமொழியில. எப்பொழுது நமக்கு கஷ்டம் வருகிறதோ அதற்கு முன்பாகவே நமக்கு ஷாக் அப்சார்பர், கார்ல போகும்போது வண்டியில போகும்போது ஷாக் அப்சார்பர் இருக்கு, அது எங்க பள்ளம் மேடுகளையும் தாங்குகிறது. அது போன்ற வாழ்க்கையிலே பள்ளம் மேடுகள் ஏற்படுகின்ற போது அதை தாங்குகின்ற ஷாக் அப்சார்பர் முன்னாடியே நீ தயார் பண்ணி வச்சுக்கணும்பா. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. எனவே நமக்கு இன்றும் அன்றும் என்றும் இறைவனே ஒரே துணை, அவனை பற்றுக்கோளாக கொள், உலக வாழ்க்கையும் நன்றாக வாழ், இதை மனதிலே வைத்துக் கொண்டு வழிபடு, உனக்கு வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் என்று சொல்லி நமது கலையண்ணையாரை போன்ற வாழ்வு நமக்கும் ஏற்படும். அவர்களுடைய மரண தருவாயிலே திருமகனாரை அழைத்து, எனக்கு முதல் நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், எட்டாவது நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், யாருக்காகவும் என்னை கடத்தக்கூடாது, இதெல்லாம் எப்படி வரும், நமக்கு எமன நினைச்சாலே நமக்கு உயிர் போயிடும். யமபயம் இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த கலையண்ணையாரை போன்ற ஒரு வாழ்வு, அருள் அடியார்களை போன்ற ஒரு வாழ்வு நமக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனை வழிபட்டு நாம் அந்த நிலையை அடைவதற்கு நாம் இடைவிடாது முயற்சிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அப்படி இந்த மும்மலங்களும் நீங்கினால் ஆன்மா என்ன நிலையடையும்? தூய்மையடையும். ஆன்மா தூய்மையடையும். மலந்தான் அழுக்கு. மலம் என்றாலே அழுக்கு. உயிரிலேயே கலந்திருக்கிற அழுக்குகள் இந்த மூன்று. இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. அதை ஆன்ம சுத்தி என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். ஆன்ம சுத்தி. பாடையில் உள்ள அழுக்கு என்ன செய்கிறது? அந்த ஆடையினுடைய வெண்மை நிறத்தை தெரிய விடாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆடையில் உள்ள அழுக்கு. அந்த அழுக்கை நீக்கிவிட்டால் ஆடையினுடைய வெண்மை பளிச்சென்று தெரிகிறது. அதே போல இந்த ஆன்மாவில இருக்கிற இந்த மும்மலங்களாகிய அழுக்கு நீங்கினால் ஆன்மா தூய்மை பெற்று தன்னை உணரும். தான் யார் என்பதை உணரும். தன்னை எவ்வாறு உணரும் என்றால், நான் உடம்பு அல்ல என்ற உண்மை அதற்கு விளங்கும். நான் உடம்பு அல்ல. நாமெல்லாம் இப்போது உடம்போடு சேர்ந்து உடம்பாகவே தானே இருக்கிறோம். உடம்பாகத்தான் இருக்கிறோம். உடம்பு வேறு என்ற உண்மையை உணர்வதற்கு எத்தனையோ பிறவி வேண்டியிருக்கிறது. விழாவுக்கு, ஒரு பெரிய விழாவுக்கு ஒரு தொடங்கி வைப்பதற்காக ஒரு அமைச்சரை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். அவருக்கு மரியாதை செய்ய வேண்டுமே. உடனே அமைப்பாளர் ஒரு பெரிய மாலையை தூக்கி கொண்டு வந்து போடுகிற போது, அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு இந்த மாலையை சாத்துகிறேன். அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு, அதுதானே உண்மை, உடம்புக்கு தானே அடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அமைச்சர் பொறுத்து கொண்டு கையில துப்பாக்கி இருந்தார். ஆக இது எதை காட்டுகிறது? அத உடம்பு வேறு நான் வேறு என்று நினைத்து பார்க்க கூட நமக்கு மனசு இல்லை. உடம்பு வேறு நான் வேறு என்று சொன்னாலே கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம் உடம்போடு. அது பக்குவப்பட்டால்தான் உடம்பு வேறு நான் வேறு என்பது தெரியும். எனவே மல பரிபாகம், ஆணவ மலம் நீங்கும் போதுதான் ஆன்மா தன்னை, நான் உடம்பின் வேறு, நான் சித்துப்பொருள், ஆனால் தானே அறிகிற சித்துப்பொருள் அல்ல, இறைவன்தான் என்னோடு உடனாக இருந்து அவன் அறிவிக்க நான் அறிகிறேன், அவன் செய்விக்க நான் செய்கிறேன். எனக்கென்று எந்த அறிவும் இல்லை, எனக்கென்று எந்த செயலும் இல்லை. திருவுருள் பண்ணிலே படித்திருக்கிறீர்கள், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. ஆக இந்த ஆன்மாவுக்கு போய் அறிவு, சித்து என்ற பெயர் வைத்திருக்கிறார்களே, இது ரொம்ப வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது?

தலைவனையும் உணர்தல், அதுதான் தன்னையும் தலைவனையும் உணர்தல். தன்னுடைய செயலற்ற தன்மையை உணர்ந்து இறைவன் வழிபட்டு நிற்றல், அருள் வழியில் நிற்றல், அருள் வழியில் நிற்றல், இறைவனுக்கு ஆட்படுதல். அப்படிப்பட்டவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள், உண்மை ஞானத்தை பெற்றவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த ஞானம் பெற்றவர்கள் உடலிலே பற்று இல்லாமல் இருப்பார்கள். உடல் பற்று, உடல் வேறு நான் வேறு, உடல் பற்றிய அட்டு இல்லாமல் இருப்பார்கள். உலகப்பற்று அவர்களுக்கு சிறிதும் இருக்காது. உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் பற்றியின்றி இருப்பார்கள். இறைவனை உயிரினும் மேலாக நேசிப்பார்கள். இறைவன்தான் எனக்கு உயிர் என்று கருதுவார்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள்தான் இந்த முதல் வரியிலே சொல்லப்பட்டவர்கள். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்தார்? மானக்கஞ்சார நாயனார் நினைவிருக்கா தெரியல, என்ன மானக்கஞ்சா தெரியுமாமா என்ன அவருடைய செயல் என்ன? ஆமா, மகள், அருமை மகள். அவளுக்கு திருமண நாள் அன்றைக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வந்து, இந்த உன் மகளுடைய கூந்தல், அந்த நீண்டு தழைத்து வளர்ந்திருக்கிற கூந்தல் எனக்கு வேண்டும் என்று கேட்ட நிலையில அவர் ஒரு கணமாவது தயங்கினாரா? அப்பொழுதே தன்னுடைய உடைவாளை எடுத்து கூந்தலை அறிந்து கொடுத்தாரே, இது சாதாரண செயலா? ஞானம் பெற்றவர்களாலே தான் முடியும். இறைவனை உணர்ந்தவர்களாலே தான் அந்த நிலை முடியும். கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார், எல்லா நாயன்மார்களும் அதே போலத்தான். அறிவாள் தாய நாயனார் பெருமானுக்கு உணவு எடுத்துக்கொண்டு போகிறார், நிவே நைவேத்தியம், அந்த சோறு கறி வகைகள் எல்லாம் தலையிலே வைத்துக் கொண்டு செல்லுகிறார். ஆனால் அவர் பட்டினி, பல நாள் பட்டினி, அதனாலே நடக்கிற போது தள்ளாடி தடுமாறி விழும்போது அந்த உணவு கீழே சிந்தி விடுகிறது. அப்போது ஐயோ பெருமான் பசியோடு இருப்பாரே என்று அந்த நிலையை பொறுக்க முடியாமல் தன் கழுத்தையே அறுத்து கொள்ள போகிறாரே. ஆக இப்படி நாம் பெரியவரான நாயன்மார்கள் எல்லாம் இதற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள், தலைவனை உணர்ந்தவர்கள். அதைத்தான் மெய்கண்டார் இந்த முதல் வரியிலே அமைத்திருக்கிறார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய, தம்மை அடிமையாக உடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு, பெருமக்களுக்கு, அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நான் அடியவன் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார். எம்மை உடைமை இரண்டாவது வரியில், அப்படிப்பட்டவர்கள் எம்மை உடைமையால், அவர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள், தான் அவர்களுக்கு அடிமை. அந்த பெருமக்கள் யாருக்கு அடிமை? இறைவனுக்கு அடிமை. பெருமக்கள் இறைவனுக்கு அடிமை, அவர்களுக்கு நான் அடிமை. எனவே அடியார்க்கு அடியேன் என்று சுந்தரர் சொல்வதைப் போலவே அவரை பின்பற்றியே மெய்கண்டாரும் எம்மை உடைமை உடைமையால் எமை இகழார். அந்த பெருமக்களுக்கு நான் அடியவனாதலாலே, அடியவனாகிய நான் செய்த இந்த நூலை அந்த பெரியோர்கள் இகழ மாட்டார்கள், இகழாமல் என்னுடைய நூலை ஏற்றுக்கொள்வார்கள். எமை இகழார் என்று மெய்கண்டார் தன்னுடைய பணிவினை புலப்படுத்தினார். அடுத்து அடுத்த பகுதியில் பிரசமயத்தாருடைய நிலையை கூறுகிறார். பிரசமயத்தார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரே வார்த்தையிலே அடக்கிவிட்டார். தம்மை உணரார். அவர்களெல்லாம் தம்மை உணராதவர்கள். அதாவது என்ன பொருள்? ஆன்மாவினுடைய இயல்பு என்ன என்பதையே உணராதவர்கள், ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை உணராதவர்கள். தம்மையே உணராத அவர்கள் எப்படி தலைவனை உணரப்போகிறார்கள்? தம்மையே சரியாக உணர்ந்து கொள்ளாதவர்கள் தலைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும்?
தம்மை

0: உணரார் உணரார். அடுத்த உணராருக்கு தலைவனையும் உணராதவரே, தம்மை உணராதவர் தலைவனையும் உணராதவர். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், இந்திய தத்துவத்தில் நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றன. நியாயம் வைசேடிகம் ரெண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை. எனவே ரெண்டையும் சேர்த்து தான் இந்திய தத்துவத்திலே ஒரே பெயர் கொடுத்து வழங்குவார், தர்க்கம், தர்க்கம் என்று குறிப்பிடுவார். இந்த ரெண்டு தத்துவங்களிலேயும் உயிரை பற்றிய கோட்பாடு என்ன என்றால், அவர்கள் உயிரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது. எப்படி அவர்களுடைய கோட்பாடு, உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது, ஜடம். உயிர் என்பது ஜடம், அறிவு கிடையாது. அவர்களுடைய அறிவு உயிர் கோட்பாடு அப்படி. மேலே என்ன சொல்லுகிறார்கள், அப்படி கொண்டதனாலே அதற்கேற்பத்தான் அவர்களுடைய தத்துவமும் அமையும். ஒரு சமயத்தினுடைய உயிர் கொள்கை எப்படியோ அதற்கு ஏற்பத்தான் அவர்கள் தத்துவத்தை அமைத்துக் கொண்டது, கட்டு நிலை முத்தி நிலை எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப இப்படி சொன்னதனாலே இந்த உயிர் என்பது அறிவற்றது, ஆனால் உடம்போடும் மனத்தோடும் சேர்கிற போது அதற்கு அறிவு உண்டாகிறது. எப்படி இந்த உயிர் உடம்போடும் மனத்தோடும் சேர்கிற போது அவற்றின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு செயற்கையாக உண்டாகிறது. மனத்தின் சேர்க்கையினாலே அறிவு உண்டாகிறது. அந்த அறிவினாலே என்ன ஏற்படுகிறது, அந்த அறிவினாலே உலகப் பொருள்களை அறிந்து அதன் மேலே ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்டதனாலே என்ன உண்டாகிறது, துன்பம். ஆசையினாலே வருவது துன்பம். எனவே ஆன்மா படுகிற துன்பத்துக்கு எது காரணம், ஆசை பற்று. அந்த பற்றுக்கு எது காரணம், மனத்தினுடைய சேர்க்கை. எனவே அங்கு அவர்கள் சொல்லுகிற முத்தி நிலை என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால் என்ன ஆகும், உயிர் அறிவற்றதாகிவிடும், கல் போல ஆவது, அதுதான் முத்தி நிலை. இப்ப துன்பம் இல்லை அல்லவா, உலகத்தை அறிந்தால்தானே துன்பம். எனவே கல்லை போல அசைவற்று கிடப்பதுதான் முத்தி நிலை என்ற ஒரு வினோதமான கருத்து இவர்களுக்கு. எனவே இங்கே இறைவனை சொல்லுவார்கள், இறைவன் என்ற ஒன்றை சொல்லுவார்கள், ஆனால் இறைவனுக்கு முதன்மை கொடுக்க மாட்டார்கள். இறைவன் என்று பெயருக்கு வைத்திருக்கிறார்களே தவிர நாம் என்ன இறைவனுக்கு இடம் கொடுக்கிறோம், இங்கே இறைவன் தான் முதன்மையானவன், முடிவிலே எல்லா ஆன்மாக்களும் அவனை சேர்ந்து அவன் அளிக்கின்ற அவன் தருகிற பேரின்பத்தை அனுபவித்தல், இதுதான் சைவத்தில முடிநிலை. ஆனால் அவர்கள் இறைவனை ஒப்புக்கொண்டாலும் அவன் இறைவனுக்கு உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவனுடைய வேலையெல்லாம் என்ன, உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப உடம்புகளை படைத்துக் கொடுப்பான். உடம்பை படைத்துக் கொடுப்பதோடு சரி, அவனை போய் சேர வேண்டும் என்ற முறை அங்கே கிடையாது. இறைவனை சேர வேண்டும், அவனுடைய பேரின்பத்தை நுகர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எனவே இப்படிப்பட்டவர்கள்தான் தம்மை உணரார் தலைவனையும் உணராதவர்கள் என்று இங்கே தம்மை உணரார் உணரார். அடுத்து என்ன சொல்லுகிறார், தம்மில் உடங்கு இயைந்து, உடங்கு இயைந்து, உடங்கு இயைந்தன ஒன்று கூடி, உடங்கு இயைந்து ஒன்று கூடி தம்மில் புணராமை. அப்படி ஒன்று கூடினாலும் தங்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்குள்ளே பூசலிட்டுக் கொள்வார்கள், தங்களுக்குள்ளேயே வாதம் செய்து கொண்டு தம்மில் புணராமை. புணராமைனா சேராது, தமக்குள்ளே ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை ஏற்படாமல் அது எது போல என்றால், ஒரு நாலு குருடர்கள், நான்கு குருடர்கள் ஒரு யானையை போய் பார்த்து ஒவ்வொரு உறுப்பாக தடவி, காலை பார்த்த காலை பிடித்தவன் யானை தூணை போல இருக்கிறது என்று, காதை பிடித்தவன் அதுக்கு என்ன பேரு முரம் போல இருக்கிறது என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறான். பிறகு அந்த வழியாக ஒரு கண்ணுடையவன் வந்து பார்த்து, நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, நீ சொல்வதுதான் தவறு, நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று வாதிடுகிறார்களே, அதை போலத்தான் மெய்கண்டார் சொல்கிறார். நான் உண்மையை எடுத்து சொன்னாலும் இந்த பிற சமயத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் பிடித்ததே, தாங்கள் பிடித்ததே, பிடித்ததே சாதிப்பார்கள். எனவே அவர்கள் இந்த நூலை ஏற்பார்களா? என்னுடைய நூலை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அவர்களை மதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். தம்மில் புணராமை கேளாம், கேளாம்னா மதிக்க மாட்டோம், நான் மதிக்க மாட்டோம். யாரை, எதை கேளாம்? புறன், புறன்னா பழிப்புரை. அவர்கள் என்னை பற்றி கூறுகிற பழிச்சொற்களை ஒரு பொருளாக நாம் மதிக்க மாட்டோம். அவர்கள் இந்த நூலை இகழ்ந்து என்ன பழித்தாலும் நான் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு ஒரு யானை, கம்பீரமான யானை சாலையிலே நடந்து, கம்பீரமாக நடந்து செல்லுகிறது, திருநாய்கள் என்ன செய்யும், குறைத்து கொண்டே பின்னாலே ஓடி வரும். அந்த யானை கொஞ்சமாவது கவலைப்படுகிறோம், அது பாட்டுக்கு தன்னுடைய போக்கிலே அந்த நாய்களை பொருட்படுத்தாமல் செல்லுகிறது. அதே போல மெய்கண்டார் இந்த பிற சமயத்தாரையெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் கூறுகிறார். தம்மை உணரார் உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமையால் கேளாம் புறம் என்று கூறுகிறார். இப்படி இது அவையடக்கத்தினுடைய பொருள் அமைப்பு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
0: அடுத்து ஆறு கதம் சமணம், சமணர்கள் கொள்கை. அவர்களும் ஏறத்தாழ அதே கொள்கைதான், பௌத்தத்தை போலவே. பௌத்தர்கள் என்ன சொன்னார்கள்? உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. இந்த சமணர்கள் சொல்வது உலக பொருள்களை பற்றி உள்ளதும் தான் இல்லதும் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள், இவர்கள் உள்ளதும் தான் இல்லதும் தான், வம்பு இல்லை என்ற கோட்பாடு உடையவர்கள் சமணர்கள். உள்ளதும் தான் இல்லதும் தான். எனவே இவர்கள் கொள்கைக்கு என்ன பெயர்? அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம் சமணர் கொள்கை. அநேக, அநேகன பல, அந்தம் முடிவு, அநேகாந்தம்னா பல முடிவு சொல்லுகிறவர்கள். ஒரு முடிவிலே நில்லாமல் உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று இப்படி இன்னும் ஏழு விதமாக சொல்லுவார்கள். ரெண்டுதான் குறைத்து சொல்லியிருக்கேன், ஏழு. உள்ளதும் தான் இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான், சொல்லோனாததாம், உள்ளதாம் சொல்லோனாததாம், இல்லதாம் சொல்லோனாததாம், உள்ளதும் இல்லதுமாம் சொல்லோனாததாம். எனக்கும் சொல்லமோ, அப்படி ஏழு விதமாக சொல்லுவார்கள். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, திரு எழு கூட்டிருக்கையிலே ஐயூரும் அமணரும் அறுவகை தேரரும் என்று சொல்லு. ஐயூரும் அமணர், சந்தேக பிராணிகள், உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று ஐயூரும் அமணர் என்று ஞான சம்பந்தர் இந்த கொள்கையை குறிப்பிடுகிறார். மேலும் அந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் அந்த சமணர்கள் அந்த ஏட்டிலே தங்களுடைய
2: மந்திரமாக எழுதி போட்டது இந்த கொள்கையை தான் பெரிய கொள்கையாக நினைத்து கொண்டு அஸ்தி நாஸ்தி என்று எழுதினார். அஸ்தினா உள்ளது, நாஸ்தினா இல்லது, உள்ளதும் இல்லதும். ஆனால் இந்த கொள்கை அங்கே நிலைத்து நிற்க ஆற்றிலே ஆற்றோடு ஆறாக போய்விட்டு நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆக இந்த கொள்கைகளையெல்லாம் நம்முடைய அருளந்தி சிவம் இங்கே மறுக்கப் போவதை பார்க்கிறோம். இது அவைதிக சமயங்கள். இங்கே வைதிக சமயங்களை எடுத்துக்கொண்டால் மீமாம்சை இவர்களுக்கு கடவுட்கோட்பாடு கிடையாது. இவர்கள் கடவுள் நிலையிலே வைத்து போற்றுவது வேதங்கள். வேதங்கள் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். அது வேதத்திலேயும் ரெண்டு பகுதி இருப்பதாக நேற்று சொன்னேன், கர்மகாண்டம் ஞான காண்டம். அதிலே இவர்கள் கர்மகாண்டத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுவார்கள், கர்மகாண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார்கள். அதே போல சங்கரர் கொள்கையை பின்பற்றுகிற வேதாந்திகள் ஞான காண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார்கள், அவர்கள் கர்மகாண்டத்தை ஏற்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த பகுதியை வைத்துக் கொள்வார். அந்த மீமாம்சகர் மீமாம்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஆராய்ச்சி. மீமாம்சை என்றால் ஆராய்ச்சி என்ற பொருள். அவர்கள் அந்த கர்மகாண்டத்தை வேதத்தில் உள்ள முன்பகுதியை எடுத்து மிக மிக ஆராய்ந்து உரை எழுதியிருக்கிறார். ஆராய்ச்சி விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்ட வேள்விகள் அவற்றை செய்தாலே அது எல்லா பலன்களையும் தரும். இந்த வேள்வியே முத்தியை கொடுக்கும், எல்லா நன்மைகளையும் வழங்கும் என்ற கோட்பாடு உடையவர். வேள்விதான் அவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் புத்தர் காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த பலியிடுதல் யாகத்தில் அந்த வைதிகத்தினுடைய அதைத்தான் புத்தர் எதிர்த்து புறப்பட்டார். எனவே அது மீமாம்சை. அவர்களுக்கு கடவுட்கோட்பாடு இல்லை. அடுத்து தர்க்கம் என்று சொல்லப்படுகிற நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு மதங்கள் இரண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை, வேறுபாடு அதிகம் இல்லை. எனவே இரண்டையும் இணைத்து தர்க்கம் என்ற பெயராலே வழங்குவார்கள். தர்க்கம் என்றால் என்ன? லாஜிக், ஆராய்ச்சி, காரண காரிய முறை. இந்த நாம் நேற்று பார்த்தோமே பிரமாணங்கள், பிரமாணங்களை பற்றி ஆராய்ந்தவர்கள் முதலே இவர்கள் தான். இந்திய நாட்டில பிரமாணங்களை பற்றி முதன் முதலிலே விரிவாக ஆராய்ச்சி நடத்தியவர்கள் நியாயம், நியாய நூலார். சைவ சித்தாந்தம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலும் சில மாற்றங்களை சொல்லுகிறது. நேற்று பொருத்தம் இல்லவா, அந்த தர்க்க கொள்கையிலிருந்து எப்படி சைவ சித்தாந்தம் மாறுபடுகிறது, பிரமாணத்தில் எந்த வகையிலே மாறுபடுகிறது. அவர்கள் சொல்லுகிற பிரமாணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 10 3 இவர்கள் என்னத்தனை சொல்லுவார்கள், 4 கொள்ளுவார்கள். உபமானத்தை சேர்த்து 4 பிரமாணம் கொள்ளுவார்கள். அது பிரமாணங்களினுடைய எண்ணிக்கை. இன்னொன்று முக்கியமான சொன்னேனே, பிரமாணம் என்று பிற சமயத்தார் எதை சொல்லுகிறார்கள், சைவ சித்தாந்தம் எதை பிரமாணம் என்று கொள்ளுகிறது, முக்கியமானது நேற்று பாருங்க, திருப்பி பாருங்க. இல்லை பாருங்க, ஆன்மாவின் அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் உண்மையான பிரமாணம் சொன்னது நினைவிருக்கா? எது முக்கியமோ அதை விட்டு விடுகிறீர்கள். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் உண்மையிலே பிரமாணம். அது ஆன்மாவினுடைய அறிவு தான் எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. கண் காதல்லாம் சிலவற்றை தானே அறிய முடியும், எல்லாவற்றையும் அறிய முடியாதே இந்த ஐம்புரிகளால். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆனால் தர்க்கத்தில் இந்த ஐம்பொறிகள் புகை போன்ற இவைதான் பிரமாணங்களாக சொல்லப்படுகின்றன. அது ஒரு முக்கியமான வேறு. எனவே பிரமாணங்களை எடுத்து ஆராய்ந்தவர்கள் முதன் முதலிலே இந்த நியாய வைசேடிகர். பிறகு இவர்களுடைய உலகத்தை பற்றிய கொள்கை என்ன என்றால், இவர்களுக்கு கடவுள் உண்டு, கடவுள் கோட்பாடு உண்டு. ஆனால் கடவுளுக்கு முதன்மை கிடையாது. கடவுள் கோட்பாடு உண்டு, நாம் கொடுக்கின்ற முதன்மை அவர்கள் கடவுளுக்கு கொடுப்பது இல்லை. இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்பது அவர்கள் கருத்து. அணுக்களால் ஆனது, எனவே அணு முதற்காரண வாதம் இவர்களுக்கு உரியது. அணு முதற்காரண வாதம், அணுக்கொள்கை உடையவர். அந்த அணுக்களிலே நாலு வகை உண்டு. நில அணுக்கள், நீர் அணுக்கள், தீ அணுக்கள், காற்று அணுக்கள் என்று அந்த முதல் நான்கு பூதங்களும் அணுக்களால் ஆனவை. ஐந்தாவது பூதம் எது? ஆகாயம். அது அணுக்களால் ஆனது அன்று, அது என்றைக்கும் உள்ளது என்று வைத்திருக்கிறார். ஆகாயம் மட்டும் என்றைக்கும் உள்ள பொருள், மற்ற பூதங்கள் அணுக்களால் ஆனவை. இந்த பூதங்கள் அழியும், தோன்றி அழியும், ஆனால் அணுக்களுக்கு அழிவு கிடையாது. அணுக்கள் என்றும் உள்ளவை. இந்த நால்வகை அணுக்களும் என்றைக்கும் உள்ளவை. இந்த அணுக்கள் சேர்ந்து பூதங்கள் உண்டாகின்றன. இந்த அணுக்கள் எப்படி சேரும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். முதலிலே நில அணு, ஓரணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு ஆகும். ஓரணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு உண்டாகும், இரட்டை அணுக்களாக சேரும். பிறகு இரட்டை அணுக்கள் மூன்று மூன்றாக சேரும். இரட்டை அணுக்கள் மூன்று மூன்றாக சேரும். அதற்கு இரட்டை அணுக்கள் மூன்று சேர்ந்து மும்மை அணுக்களாகும். பிறகு மும்மை அணுக்கள் நான்கு சேர்ந்து என்று இந்த முறையிலே சேர்ந்து சேர்ந்து பெரிய பொருள்கள், சிறிய உலக பொருள்கள் உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். இந்த கொள்கைக்கு என்ன பெயரு? ஆரம்பவாதம். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம், அதாவது ஒன்றோடு ஒன்று ஒட்டி சேர்ந்து உண்டாவது. இப்ப ஆடை எப்படி உண்டாகிறது? ஒரு நூலோடு இன்னொரு நூல், அந்த நூலோடு இன்னொரு நூல் என்று அடுத்தடுத்து ஒட்டிக்கொண்டு பொருள் உண்டாவதை போல ஆரம்பவாதம். இது பொருள்கள் தோன்றுகிற முறை. சைவ சித்தாந்தத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? உலக பொருள்கள் எப்படி தோன்றுகின்றன? எந்த முறையிலே? பரிணாமவாதம். பரிணாமம், அதுதான் சைவத்தில சொல்லுகிற முறை. பரிணாம, இப்படி இந்திய தத்துவத்தில் எத்தனையோ வாதங்கள் இருக்கின்றன. பரிணாமவாதம், இப்ப இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பவாதம், பரிணாமவாதம். பரிணாமவாதம் என்றால் என்ன? பரிணாமம் என்றால் என்ன? ஒன்று இன்னொன்றாக முழுதும் மாறுதல். ஒன்று இன்னொன்றாக மாறுதல் அடைதல். ஒன்று ஒன்று மாறுதல், காரணம் காரியமாக மாறுதல், காரணப்பொருள் காரியப்பொருளாக மாற்றமடைதல், பரிணாமம். சங்கரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய கொள்கை பிரம்மம் உலகமாக மாறிவிட்டதா? உண்மையிலே மாறவில்லை, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. எப்படி இரவு நேரத்தில் கயிறு பாம்பாக தோற்றமளிப்பதை போல மாறிவிடவில்லை, பாம்பாக மாறிவிடவில்லை கயிறு, ஆனால் பாம்பு போல தோற்றமளிக்கிறது. அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுகிறது. அதே போலத்தான் பிரம்மம் உலகமாக மாறாமலே ஆனால் மாறியதாக தோற்றமளிக்கிறது, உலகமாக தோற்றமளிக்கிறது. அப்பியரன்ஸ் என்று கூறுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற பெயர், இதுவும் ஒரு மாற்றம் தானே, மாறுதல் தானே, இது விவர்த்தனவாதம். விவர்த்தனம் என்றால் காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுதல். காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுவது, அதான் விவர்த்தம். இந்த முறையிலே தர்க்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து என்னவாதம், அதை மறந்து விட்டீர்களா? தர்க்கத்தில் ஆரம்பவாதம், ஆரம்பவாதம், அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உலகப் பொருள் உண்டாதல், ஆரம்பவாதம். இந்த அணுக்கள் தாமாக ஒன்று சேரும், இந்த அணுக்கள் தாமாகவே சேர்ந்து பொருள்கள் உண்டாகும். அப்படியானால் கடவுளுடைய வேலை என்ன என்ற கடவுள் கொள்ளுகிறார்களே, கடவுள் அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் எப்போது விரும்புகிறாரோ, அவர் விரும்பிய போது இப்படி அந்த அணுக்கள் செயற்படும், வேறு தலையிடுவதில்லை அவர். கடவுள் விருப்பத்தின்படி இந்த அணுக்கள் இப்படி சேர்ந்து உலகம் உண்டாக்குறது என்கிறார். பிறகு ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு அவரெல்லாம் உதவியெல்லாம் செய்ய மாட்டார் கடவுள். அவருடைய திருவடியை போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் அங்க அந்த கதையெல்லாம் கிடையாது, அந்த துன்பம் எல்லாம் கிடையாது அங்க ஆன்மாவுக்கு. அவர்கள் ஒரு விசித்திரமான கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆன்மா எப்படிப்பட்டது என்றால், அந்த தர்க்கத்துல ஆன்மா அறிவற்றது, இயற்கையில அறிவே கிடையாது. ஆன்மா இயற்கையிலே அறிவற்றது. ரொம்ப நல்லா போயிட்டு இல்லையா? நல்லதா? இயற்கையிலே ஆன்மா இயற்கையிலே அறிவு அற்றது. பிறகு அது அந்த ஆன்மாவானது மனத்தோடு சேருகிற போதுதான் அறிவு உண்டாகிறது. ஆன்மா மனத்தோடு சேருகிற போது அறிவு உண்டாகிறது. அப்படி அறிவு உண்டாவதனாலதான் இந்த உலகப் பொருள்களை அறிந்து அவற்றின் மீது ஆசைப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறது. எனவே ஆன்மாவினுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? அறிவுதான். அறிவு இல்லை என்றால் துன்பம் இல்லையே. எனவே இந்த மனத்தோடு சேர்ந்து அறிவு பெற்று உலகத்தின் மீது ஆசை கொண்டு துன்பப்படுகிறது. எனவே அங்கே முத்தி என்பது என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்கி ஆன்மாவானது எப்படி ஆகிவிடும்? ஆமா, கல் போல அறிவற்ற ஜடமாக கிடப்பதுதான் அங்கே முத்தி. ஆமா, துன்பமில்லாத நிலை, துன்பமில்லாத நிலை, இதுதான் அவர்களுடைய முத்தி நிலை. இதுல சைவத்தில உட்பிரிவும் ஒன்று இதே போல இருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்திலேயே ஒரு உட்பிரிவு பாடானவாத சைவம் என்ற ஒன்று சைவம் இருக்கு. பாடானம்னா கல், பாடானவாத சைவம் என்றால் ஆன்மா முத்தியில கல் போல கிடக்கும். எனவே இங்கே தர்க்கத்துல உலகத்தை பற்றிய கொள்கை இது. அடுத்து என்னது, தர்க்கத்தை அடுத்து சாங்கியம். சாங்கியத்துல அவர்கள் கடவுள் கோட்பாடு இல்லாதவர்கள். சாங்கியத்துல இரண்டே பொருள் தான், இரண்டே பொருள், உலகம், உயிர்கள். உயிர்களை புருடன் என்ற சொல்லாலே குறிப்பிடுவார்கள், புருடன். உலகம் என்பது பிரகிருதி, பிரகிருதி, பிரகிருதி ஜடம், அறிவற்றது. புருடன் சித்து, அறிவுடையது. புருடன் அறிவுடைய பொருள், பிரகிருதி அறிவற்றது. இவர்கள் கொள்கைப்படி உலகம் எப்படி தோந்த பிரகிருதியிலிருந்து இவர்கள்தான் முதன் முதலில் இந்த 24 தத்துவம், பிரகிருதியிலிருந்து உண்டாகிற 24 தத்துவங்களை சொன்னவர்கள். உலக தோற்றத்தை பற்றி 24 தத்துவங்களாக வகுத்து சொன்னவர்கள் சாங்கியர். இதை எல்லா இந்திய தத்துவங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. சைவ சித்தாந்த உட்பட எல்லா தத்துவங்களுமே இந்த 24 தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றன. பிரகிருதியிலிருந்து தோன்றுவனவா சைவ சித்தாந்தம் அதற்கு மேல என்ன சொல்லுகிறது? பிரகிருதியோடு நின்று விடவில்லை. மற்ற சமயத்தாரெல்லாம் பிரகிருதியோடு நின்று விட்டார், அதுதான் கடைசி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே சென்று பிரகிருதிக்கு மேல மித்தியா தத்துவங்கள், அதற்கு மேல சுத்த தத்துவங்கள் என்று 36 தத்துவங்களை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறார். எனவே சாங்கியத்தில் இந்த பிரகிருதியிலிருந்து இந்த 24 தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்றால், ஆன்மாவினுடைய புருடனுடைய முன்னிலையில் சந்நிதியில் இந்த பிரகிருதி தானாக செயல்படுகிறது. புருடனுடைய முன்னிலையில் பிரகிருதி தானாக செயல்படுகிறது, தத்துவங்களை தோற்றுவிக்கிறது என்று கூறுகிறார்கள். கடவுளுக்கு இங்கே இடமில்லை, கடவுட்கோட்பாடு கிடையாது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இப்போது அருள்நந்தி சிவ கூறுவதை பார்ப்போம். பாட்டு 21, 20 உதிப்பதும், அது என்ன ஒன்றிலே ஒரு எண்ணிக்கை மாறுது. உதிப்பதும், இந்த பாட்டுல முதலிலே உலகாயுதத்தை எடுத்துக்கொள்கிறார், உலகாயுதையை மறுக்கின்றார். உலகாயதர் அவர்கள் கொள்கை என்ன என்ற பார்த்திருக்கிறோம். உலகாயதர் உலகமானது என்றும் இப்படியே இருப்பது, அதை மறுக்கிறார் பாருங்கள். உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு எண்ணெய். இது உலகாயதர் கேட்கிறார்கள். சைவ சித்த அருணந்த சிவத்தை பார்த்து உலகத்திற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், தோற்றமும் அழிவும் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உதிப்பதும் தோற்றமும் ஈரும் அழிவும், தோற்றமும் ஈரும் உண்டு, உலகத்திற்கு உண்டு என்று நீங்கள் உரைப்பது என்னை? அதற்கு என்ன காரணம்? எங்களுடைய கொள்கை என்ன என்றால், உலகம் என்றைக்கும் இப்படியே இருப்பது, உலகத்திற்கு தோற்றம் இல்லை அழிவு இல்லை. ஆனால் நீங்கள் மாறாக சொல்லுகிறீர்களே, உலகத்திற்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு என்கிறீர்களே, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை? மேலும் கேட்கிறார்கள், முன்னோர் எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள், மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர். இந்த உலகாயதர் என்ன அளவை கொள்ளுவார்கள் என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் 3 அளவை நேற்று பார்த்தோம். உலகாயதர் ஒரே அளவை தான் கொள்ளுவார், காட்சி அளவை மட்டும்தான், காட்சி அளவை ஒன்றைத்தான் கொள்ளுவார்கள். ஆக கண்ணாலே, ஐம்பொறிகளாலே காண்பது ஒன்றுதான் மெய், மற்றதை ஏற்க மாட்டார். ஆதலாலே முன்னோர் மதித்து காட்சி அளவை ஒன்றையே மதித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள்? உலகு அனாதியாக மன்னியல், உலகம் என்றைக்குமே இருப்பது, அனாதியாக மன்னியது, நிலைத்திருப்பது என்பர் என்று இதுவரை அவர்களுடைய கருத்து. உலகாயதர் இவ்வாறு சொல்லுகிறார், மன்னியது என்பர் என்னில். இப்போது அருள்நந்தி சிவம் என்று நீ சொல்லுகிற எண்ணில் என்று நீ சொன்னால் விடை சொல்லுகிறார் அருள்நந்தி சிவம். நல்ல உரையாடல் முறையிலே இனிமேல் பார்க்கலாம். இதற்கு யான் அனுமானாதி எடை, இதற்கு உனக்கு பதில் சொல்லுவதற்கு யான் அனுமானம் ஆதி, அதான் அனுமானாதி, அனுமானம் ஆதி எடேன், அதாவது அனுமானம் முதலிய பிரமாணங்களை நான் எடுத்து உனக்கு சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் நீ அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டாயே. உனக்கு காட்சி அளவைதானே முக்கியம், காட்சி அளவினாலே காட்டுகிறேன். எத தோன்றும் அழியும் என்பதை, உலகத்திற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்பதை உன்னுடைய வழியிலேயே வந்து காட்டுகிறேன். நீ அனுமானத்தை ஏற்க மாட்டாய், ஒரே அளவையே ஏற்க மாட்டாய். எனவே அனுமானாதி எடையும் பயப்படாதே. இப்பூதாதி எல்லாம், பூதாதி உலகப் பொருள்கள், பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள், பூத ஆதி பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள் எல்லாம், பூதாதி எல்லாம் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி அழிவதை நீ பார்க்கிறாய் அல்லவா, கண்ணாரி பார்க்கிறாய். இந்த பொருள்கள் எல்லாம் பூதங்களால் ஆனவைதானே. அதே போல இந்த பெரிய உலகமும் எப்படி உண்டானது? அதுவும் பூதங்களால் ஆனதுதானே. அதை நீ ஒத்துக்கொள்ளுகிறாய், நான்கு பூதங்களால் ஆனது உலகம். எனவே எப்படி உலகப் பொருள்களைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதாக இருப்பதனால் இந்த உலகப் பொருள்களுக்கு உண்டாகிற கதிதானே உலகத்திற்கு ஏற்படும். எனவே உலகப் பொருள்கள், பூதங்களாலான உலகப் பொருள்கள் தோன்றி அழிவதைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதனாலே இந்த உலகத்திற்கும் தோற்றமும் அழிவும் உண்டு என்று சொல்லுகிறார். இப்பூதாதி எல்லாம் விதிப்படி முறைப்படி தோற்றி மாயக்காண்டலாம் மேதினிக்கே, மேதினிக்கேன இந்த உலகத்தில் என்று அவர்களை மறுத்தார். இது உலக ஆயுத மறுப்பு. இன்னும் அடுத்த பாட்டில கருத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். அடுத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உலக ஆயதர், சரி நீங்கள் சொன்னபடியே உலகம் தோன்றி அழிகிறதாக வைத்துக் கொள்வோம். இந்த தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று ஏன் கொள்ளக்கூடாது? கடவுள்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து அழிக்கிறார் என்று ஏன் கொள்ள வேண்டும்? கடவுளை ஏன் கொள்ள வேண்டும்? தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று கொண்டால் என்ன என்று வாதிடுகிறார்கள் உலகாயதர். அதற்கு அருள்நந்தி சிவம் கூறுகிற விடை, இயற்கை என்றால் ஒரு தன்மைதான் இருக்க வேண்டும், ரெண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இருக்க முடியாது. இப்ப நீருக்கு குளிர்ச்சி வெப்பம் இரண்டு மாறுபட்ட தன்மை இயற்கையாக இருக்க முடியுமா? ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். அதுபோல தோன்றுதலும் அழிதலும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட இரண்டு தன்மைகள். எனவே தோன்றுதல் மாறுதல் என்பவை இயற்கை அல்ல என்று அவர்கள் கருத்தை மறுக்கிறார். எனவே தோற்றத்தையும் அழிவையும் உண்டாக்குகின்ற ஒருவன் இருக்க வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும். அடுத்து உலகாயதற்கு அடுத்து யாரு? பௌத்தர்கள். அது அடுத்து ரெண்டு பாட்டு கழித்து பாருங்கள், 24வது. சார்பினில் சார்பினில் தோன்றும் எல்லாம், 25. சார்பினில் தோன்றும் எல்லாம். அந்த சொன்ன கருத்து நினைவிருக்கிறதா? பௌத்தர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள், அதாவது ஒரு நொடியிலே தோன்றி மறுநொடியிலே அழியும், அழியும் போது தன்னுடைய தன்மையை அடுத்த பொருளிடத்திலே விட்டு செல்லும், அதுதான் சார்பில் தோன்றுதல். ஒன்றன் சார்பிலே இன்னொன்று தோன்றுதல். அதாவது வித்து விதை அழிந்தால் அந்த அழிவிலே முளை தோன்றுகிறது, வித்தின் அழிவிலே முளை தோன்றுகிறது, முளை மரமாகி மரத்தின் அழிவிலே வித்து தோன்றுகிறது. இப்படி தொடர்ச்சியாக நிகழ்கிறது. அதான் சந்ததிங்கிறோம் இல்லையா, தந்தை இறந்தால் மகன், பிறகு மகன் என்று இப்படி இந்த தொடர்ச்சி நிகழ்கிறது. சார்பினில் தோன்றும், அதை சொல்லுகிற போது அவர் முதல் சார்பினில் தோன்றும் எல்லாம், எல்லா பொருள்களும் இந்த முறையிலே சார்பு பற்றி தோன்றும், தருபவன் இல்லை. ஆதலால் தருபவன் ஒருவன் இருக்க வேண்டியது இல்லை, தருபவன் இல்லை என்னில் என்று நீ சொன்னால் அவர்களை மறுக்கிறார் தேரின். ஆராய்ந்து பார்த்தால் நீ சார்பிலே தோன்றும் என்று சொல்லுகிறாயே, அதாவது அவர்கள் கருத்து என்ன, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. அப்ப கேட்கிறார், அந்த தோன்றுகிற பொருள் சார்பிலே தோன்றுகிற பொருள் உள்ள பொருளா இல்லாத பொருளா? அருளந்தி சிவன் கேட்கிறார், சார்பிலே தோன்றும் என்கிறாய், அவ்வாறு தோன்றுவது எது, உள்ளதா இல்லதா? அதற்கு தான் அவன் சொல்லுகிற விடை உள்ளதும் அன்று இல்லதும் அன்று என்று சொல்கிறார். தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ, ஆக தோற்றம் தோன்றுவது உள்ளதா இல்லாததா? இல்லதற்கோ உள்ளதற்கோ தோற்றம் நீ செப்பாய் என்று, இது அருள்நந்தி சிவத்தினுடைய கேள்வி. அதற்கு அவர்கள் கூறுகிற விடை அடுத்து வருவது, அப்படி பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் கூறுகிற விடை, ஓரின் இல்லதுவும் தோன்ற, அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், இல்லாதது தோன்ற முடியாது, இல்லது தோன்றாது, உள்ளதேல் உதிக்க வேண்டும், அதான் உள்ள பொருளாயிற்று, அது ஏன் தோன்ற வேண்டும், உள்ள பொருள் என்றால் ஏன் தோன்ற வேண்டும்? எனவே இல்லாதது தோன்றாது, உள்ளது தோன்ற வேண்டியதில்லை. ஆதலால் சோர்விலாது இரண்டும் இன்றி நிற்பது, இரண்டுமின்றி நிற்பது என்ன, உள்ளதுமன்றி இல்லதுமன்றி நிற்பது தோன்றுமன்றி என்று விடை கூறுகிறார், விடை கூறுகிறார்கள் அவர். உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை மையமாக வைத்துத்தான் ஆராய்ச்சியை செய்கிறார்கள். இந்த உலகம், உலகத்தை பற்றி பல கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்றும் இப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படி கருதுகிறவர் யார் என்று பார்த்தோம், உலகாயதர். இன்னொருவர் மீமாம்சகர், உலகம் இப்படியே இருப்பது. அவர்கள் என்ன சொல்வார்கள் மீமாம்சகர், உலகத்தில உடம்புகள்தான் தோன்றி அழிவதை பார்க்கிறோமே தவிர, உடம்புகள்தான் தோன்றி அழிகின்றன கண்கூடாக பார்க்கிறோம், ஆனால் இந்த உலகம் என்றும் தோன்றி எழுவதை யாரும் பார்த்தது இல்லை, எனவே உலகம் என்றும் இப்படியே இருப்பது. என்கிறார்கள். அதை எப்படி மறுக்கின்றார்கள் சைவ சித்தாந்திகள்? இந்த உலகம் முழுவதுமே ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் ஒடுங்கிவிடும். எதுபோல என்றால், மழைக்காலத்துல அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பயிர்கள் ஒரு சேர முளைத்து வளர்கின்றன கார்காலத்துல. வெயில் காலத்துல, வெயில் காலத்துல அத்தனையும் அழிந்து விடுகின்றன. இவையெல்லாம் ஜடம்தான். பயிர் என்றால் அந்த உயிரை குறிப்பிடவில்லை, அந்த ஜடம் தாவரங்கள். அதுபோலத்தான் ஒரு காலம் வருகின்ற போது இந்த உலகமெல்லாம் ஒருங்கே ஒரு சேர அழிந்துவிடும் என்று சிவஞான போதத்திலேயும் வருகிறது, சித்தியாரிலும் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல்லாம் ஜடப்பொருள். அந்த தார்க்கிகர் தர்க்க மதத்தினர் என்ன கூறுகிறார்கள்? உலகத்தை பற்றி அணுக்களால் ஆனவை, அந்த அணுக்கள் அழியாதவை என்றும் உள்ளவை. அணுக்களால் ஆன காரியமாகிய பொருள்கள் அழியுமே தவிர நால் வகையான அணுக்கள் என்றும் உள்ளவை என்கிறார். அந்த அணுக்கள் வடிவம் இல்லாதவை, புலனாகாதவை, பரமாணு என்று குறிப்பிடுவார்கள். பரமாணுக்கள் நுண்ணிய அணுக்களால் ஆனது உலகம். அதை மறுக்கிற போது நீ சொல்லுகிற அணுக்களுக்கும் வடிவம் உண்டு. எப்படி தெரிகிறது என்றால், உன்னுடைய கொள்கைப்படி அணுக்கள் எப்படி சேர்கின்றன? ஒன்றோடு ஒன்று இரட்டையாக மும்மையாக சேர்கின்றன என்று சொல்லுகிறாய். ஒன்றோடு ஒன்று சேர வேண்டுமானால் வடிவம் இல்லாமல் எப்படி ஒட்டும் ஒன்றோடு ஒன்று? எனவே உன்னுடைய கொள்கையே அணுக்கள் வடிவம் உடையவை, அவயவம் உடையவை என்பதை காட்டுகின்றது. எனவே அணுக்கள் அழியக்கூடியவை என்று காட்டுகிறார்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டு சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அவ்வளவுதான் அவர் என கற்பாக கண்டார். ஆனால் அதே காவிரி அதே மலரை வம்பூலாமலர் நீரால் எண்ணில் சிவாலயங்களில் அப்படிலாம் பொறுத்ததுனால உங்க நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால். நம்ம சொன்ன மாதிரி புலவர் நாவில் பொருந்திய காவிரின்னு போட்டு இந்த ஒப்பீடெல்லாம் எழுதுனா வச்சுங்க, அவன் 1000 பக்கம் எழுத வேண்டியதான். ஒருத்த வரமாட்டேங்கிறா நீ ஒருத்த வரமாட்டேங்க இவன் தான் செய்வான். புலவர் நாதில் பொருந்திய காவிரி சாரி குதிகா போன என்ன பண்றது குறிக்கலாம் தேய்க்கிறாரும் இளங்கோடிகளும். இந்த ரெண்டு பேருக்கு சொன்னா போதும். இன்னொருத்தன் தேய்க்கிறாரும் கம்பரும் இது போங்களேன், தேய்க்கிறாரும் சீத்தலை சாத்தனாரும் போங்களேன். ரெண்டு பேரும் காவிரி அழகா ஒப்பிடலாம். எத்தனை தலைப்புகள் இருக்கின்றன, அந்த பக்கமே போறதில்லை. எல்லா பலனைகளும் நம்பிதான் இருக்கு. ஏன் இருக்கிற எங்க புண்ணியவான்கள் இந்த மாதிரி இதோட சரி ஆண்டவன் தான் இதெல்லாம் காக்கணும். எனவே எம்பீரானை இறைஞ்சலின் ஈரும் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பர் முக்குமால். இதே இளங்கோடிகள் வைய யாற்றை பாடுகிறார். இங்க இன்பச் சூழல் காவிரியை வைத்து பாடும்போது அந்த துன்பச் சூழல். ஏன் இதோ கோவலன் கண்ணி இரண்டு பேரும் இந்த வையையை கடக்கப் போகிறார்கள், கோவலன் கண்ணியும் கடக்கப் போகிறார்கள். ஆம், இனி ஒரு முறை இந்த ஆணும் பெண்ணும் இந்த வையை அடைய முடியுமா? இல்லை. அல்லது இப்பொழுது தாண்டுகிற இந்த கணவன் மனைவியும் எந்த இப்படியே இருக்க போகிறார்களா? இல்லை. அது யாருக்கு தோன்றுகிறது? தங்கனுக்கு தோன்றுகிறது. பையன் யார் இதோ போய் கொண்டு இதே மலர்கள் அப்படி இருக்கு. அங்கே என்ன சொன்னா, கையர் கூறுவது தானறிந்தனல் போல். இந்த கண்ணீக்கு நடக்க போறது தெரிஞ்ச மாதிரி, ஏமா நீ இதை கடக்க போற, இனி நீனு கணவனு மனைவினா சேர்ந்து வாழ மாட்டீங்களேம்மா, உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இல்லையம்மா என்று வருதான். அந்த தண்ணீரை கரந்தக தொடுத்து மலர்களால அப்படியே மறைச்சிட்டாலாம். தாங்கண்ட தண்ணி வர தெரியப்படாதுங்கிறதுக்காக குறைச்சிக்கிட்டு என்னமோ போங்கம்மா, என்னமோ போங்க, மதுரைக்கு போறீங்க, இப்படியே வாட்டிருந்து வர போறீங்க என்று இதே மலர் காட்சி துன்பச் சூழலில் காட்டினான். வையாற்றில் இங்க இன்பச் சூழலில் காட்டினான். கேட்கிறார் இந்த இன்பமும் துன்பமும் கடந்த அடியவர் சூழலில் காட்டினார். ஏன் அடியவர் எப்படிப்பட்டவங்க? அடியவர் எப்படிப்பட்டவங்க? வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இவர்களுக்கு இன்பம் உண்டு துன்பம் உண்டு. அதனால் அவர் துன்பச் சூழலில் வைத்து வையையும் இன்பச் சூழல் வைத்து காட்டிய காவிரியும் இளங்கோடிகள் காவிரியில் இன்பம் துன்பத்தை இரண்டும் கடந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி போயிட்டனால அடிவரோட ஒப்பிட்டு காட்டினேன். அடிவரோட ஒப்பிட்டு காட்டினேன். இதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாமா? என்னைக்கு எண்ணி பார்க்கணும். நல்ல பலனை கிடைத்த இந்த ஒப்பீடுன்னு ஒண்ணு சொன்னான். ஒப்பீடு ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்ததானே இன்னைக்கு ஒரு கையில ஓசை வருங்களா, இன்னொன்னு சேர்த்தாதானே ஓசை வருது. அது போல ஒரு இலக்கியத்தோடு இணைத்தாதானே அந்த ஒப்பீடு நல்லா தான் செய்யறான் திட்டம். இந்த பாலா ஆப்போன்னு நாங்கள் சரியா செய்யலையே, கையங்களை ஆற்றுப்படுத்தலையே, என்ன பண்றது? போட்டு இப்படியாக காவிரியானது வருகிறது. இதுக்கு மேலையும் காவிரியில் நிற்கப்படாது. இனி இந்த காவிரி கொண்டிருக்கிற நாட்டிற்கு வருவோம். நாட்டில் நிறைய பண்ற இது வயல்கள் எப்படி இருக்கிறார். ஒரு பாட்டு காணலாம் கடைக்கரும்பு நாடிக்கிட்டு சொல்லியிருக்கேன். பையங்க ஐயா நீங்க இப்படி சொல்லும் போது நல்லாதான் இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இல்லையே அப்படின்னு கேட்பான். ஒரு மணி நேரமாவது நல்லா இருடா, ஏண்டா அதை போய் பாக்குறேன். இந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு, நல்ல மண்ணு நிறைவா இருக்கு. மணி இருக்க பிறகு வேற சிந்தனை எல்லாம் பண்ணு. காடெல்லாம் கடை கரும்பு எங்க பார்த்தாலும் கரும்புகள், காதெல்லாம் குழைக்க அரும்பு. அப்படியே சோலையை பார்த்தோம்னா குழைக்க அரும்பு, அதெல்லாம் அரும்புகள் அப்படியே இருக்குதான். ஆச்சு மலர போற தருணத்துல இங்க கரும்பு அது அரும்பு. அதுல பாருங்க, ஒரு ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வானவேடிக்கை. ஒரு பக்கம் இயற்கை, இன்னொரு பக்கம் சொல்லாச்சு. உண்மையிலே சொல்றேன், அன்னை காலத்துல நம்முடைய வடார்காடு மாடுதல கிருஷ்ணன் சாமிகள் எல்லாம் தேய்க்கலாரை ஒரு உண்டு உண்டுதனால்தான் ஓரளவு நல்ல வெளிப்பாடு அதிகமா இருக்கு. மனமாற போட்டணும். ஒரு காலத்துல வடார்காடு மாவட்டம் பாரதத்துக்கு பெயர் போனதுன்னு சொல்றது உண்டு, நாங்கெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தோம். பாரதம் பெரிய சுமையிலும் என்று. ஆனால் இப்பொழுது ரொம்ப அற்புதமாக கேட்கிறாரை தமிழகத்திற்கு தருகின்ற பெருமையில இப்பொழுது விஞ்சிருக்கிறது. இப்ப காதல்லாம் கழைக்கரும்பு, காதல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, மாடெல்லாம் கருங்குவளை. மாடுன பக்கம் இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரே குவளை பூத்துக்கிறதுதான். தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு இவர் பண்ணாரு. எல்லாம் குவளைகள் பூத்த வயல்கள் அப்படின்னு. இந்த புறம் பார்த்தோம்னா வயலெல்லாம் நெருங்குவளை, அங்க போய் கொண்டு இங்க குவளை, இங்க வயலெல்லாம் நெருங்கு வளை சங்கம் சங்குகளா கயல் பார்த்தா அங்கே குவளைன்னு படிக்கணும், இங்க நெருங்கு வளையும் படிக்கணும். கோடெல்லாம் மர அன்னம், எந்த மரத்தினுடைய உச்சியை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப அன்னங்கள் அது பாடு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் கேட்டா தான் வாழ்வதற்குரிய எல்லா வளமும் அந்த சோலையில் இருக்கு, அச்சமும் இல்லை. யாரும் மக்கள் பார்த்தாங்கன்னா அதை விரட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னாரு, அவ்வளவு அருள் படைத்தவர்கள் நல்ல உள்ளங்கள் பத்தியா அழகா இருக்குதுல்லா, நெருங்கி போகுதுடா பயந்துட்டு போடும் எட்டவே இது என்று சொல்லுவாங்க. தவிர பக்கத்துல போடா ஒரு கல்லெடுத்து அடிடா இதெல்லாம் புத்தி எல்லாம் கிடையாது. அதனால அப்படி இருக்குது. எங்க காலத்துல தலைவியை நோக்கி வருகிறான், ரொம்ப வேகமா வரானா, போய் ரெண்டு மாதம் பிரிஞ்சு அந்த ரெண்டு மாதம் பிரிஞ்சிருந்தது மீண்டு வருகின்ற பொழுது எவ்வளவு வேகமா வருவான் உன்னோட சொல்லியிருப்பேன். வருகின்ற பொழுது பேர் வேகமா வருகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் நல்ல சோலைகள், அதனால அந்த தேனுண்ணு வண்டுகள் அப்படி அந்த மலர்களை மொய்த்து அந்த தேனி அறிந்து மகரந்த பொடியை சாப்பிடுறதுக்காக எல்லாம் இருக்கு. இந்த தேர் ஒளி கேட்ட உடனே பயந்து அதெல்லாம் அப்படியே மேல பறக்குதான். பார்த்தான் நிறுத்தினான் தேர, பாவம் தான் உண்பதற்குரிய உணவையும் அந்த மகரந்த பொடியும் சாப்பிடுறதை விட்டுட்டு நம்ம தேர்வு அஞ்சு சொல்றது எல்லா மணிகளையும் கட்டான. இந்த மணி ஒளி அடிக்கத்தானே அது பயந்து போகுது, மணி ஒளியா இருந்தது. மணினார்த்தமான் தேரன், மணியினுடைய நாக்குகளை எல்லாம் சேர்த்து கடித்தாங்க. ஏ காதும் பறவை தேதுரல் அஞ்சி, இந்த தேனையும் மகரந்த பொடியும் சாப்பிடுகிற வண்டுகள் இப்படி வருத்தப்படுதே என்பது கருதி தன்னுடைய மணிகளுக்கு அதுக்கு காரணமாக இருந்த மணியுடைய நாக்கெல்லாம் கட்டினான். அவன் இதோ வந்துட்டாண்டி என்று தோடி சொல்றான். அகனான் ஒரு பாட்டு, இதெல்லாம் படிக்க வேணாமா, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதுதான் குணம், இன்னைக்கு இருக்கிற குணம்லாம் நம்ம குணம் தமிழ் தமிழ் குணமா முருகா முருகா. அதனால் கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, எந்த குளத்தை பார்த்தீங்கனாலும் கடல் மாதிரி இருக்கும். தண்ணி அது பாட்டுக்கு நிறைய இருக்கு, நீங்க அதுக்குள்ள வந்து அடித்தளத்தையும் அதை பார்க்க முடியாது, பத்தவே பத்தாது. அப்படி நாடெல்லாம் நீர் நாடு, ஐயா உங்க சோழ நாட்டுல ஏதேன்னு ஒரு பரமக்குடி பக்கத்துல ராமநாதபுரம் எல்லாம் எப்படி இருக்கிறார், அது கொஞ்சம் தண்ணி இல்லாம தான் இருக்கு. அப்படி கிடையாது, நாடெல்லாம் நீர் நாடு, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சு, தலை எல்லா தனி ஒவ்வா நலம் எல்லாம், அப்படிப்பட்ட சோழ நாடு இந்த சோழ நாடு என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு, இனி இதோ அந்த உழவர்கள் ஆகினாலே உழவர்கள் நிறைய நிற்கிருப்பதனாலே விவசாயம் இது ஒரு நல்ல நெற்பயிர், காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை தேடி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் 94 நாட்கள் 105 நாட்கள் அப்படின்லாம் பயிருக்கு இருக்குது. அந்த பயிரில் இதோ இப்பொழுது 100 நாட்கள் உடைய பயிரில் 80 நாட்களுக்கு மேலே ஆகிட்டு, 80-85 கூட ஆகிட்டு, அது அப்படியே நல்ல இதுன்னு நல்ல கதிர் முற்றி பால் முற்றி அப்படி ஒரு கதிர்தான். பார்த்தா வயல் நெல் வயல் என்று சொல்லுங்க. அதை பற்றி ஒரு அருமையான பாடல், பட்டியின் பாலராயி பரமனுக்கு ஆளாமன்பர் சத்தமில் வணங்குமா போல். நல்ல பாட்டு, இங்க நல்ல கதிர்முத்தி வளைஞ்சிடும், கதிர்முத்தி வளைஞ்ச உடனே காத்துல என்ன பண்ணும், இது இப்படி பண்ணிட்டு இது வந்து அதுல மோதும் அது இதுல மோதும் மோதும். இது நமக்கு எல்லாருக்கும் சாதாரண இப்ப புலவர் பார்க்கணும்ல, ஒரு இடைய பெருவர்களை பார்த்தா கூட தெரியுது கதிர்முத்துச்சுன்னா வளையும், வளைந்ததுன்னா காத்துல அசையும், அசையும் போது ஒன்று கொண்டு அப்படியே இதே அப்படியே அதை பயிர் செய்யும் அல்லவா, இவ்வளவுதான் செய்தி, இதுதான் செய்தி. ஆனால் செய்கிறா பெருமானா இருக்கு எப்படி ஞாபகம் செய்யுங்க, ஆடா இந்த ஒரு கதிர் நல்லா அப்படி வணங்கி இதுவும் வணங்கி கொண்டவர் வந்து அப்படியே பொருந்தது பத்தியா. இது போலத்தான் நல்ல அடியவர்கள் தம்முடைய தம்மை பற்றி அந்த செருக்கு யானினதென்னும் செருக்கு இல்லாமல் முழுமையாக தன் திருமேனியை வணங்கி வளர்த்தி பொறுத்த பொறுத்த வணங்குவாங்க. சாமி எப்போ வந்தது, இப்பதான் காலையில வந்து, ஒரு கடிதம் போடப்படாத நான் முன்னே வந்திருப்பேன், இல்லை இல்லை வந்துட்டேன் பரவாயில்ல, இப்போ உங்க வீடு தானே வந்துட்டேன், அப்படி உபசரி. எனவே பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் நல்ல சிவனடியார்கள் சத்தமில் வணங்குமாவோல். இது கேட்கலாருக்குத்தான் வரும். சத்தமில் வணங்குமா போல் சத்தமில் கூடினார்கள் கலையினால் வணங்குமா போல் மொய்த்தலியல் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை புத்தகத் தன்னை போல விளைந்தன சாலியெல்லாம். அது வேற நல்ல விளைஞ்சிட்டுதான். எது போல என்னாரு, நல்ல ஞானிகளுடைய அந்த உள்ளத்துல அந்த சிவஞானம்ங்கிறது எப்படி பழுத்து இருக்குமோ அது போல இந்த நெல் நல்ல பழுத்து முதிர்ந்து இதோ இப்ப இன்னைக்கே அறுவடை செய்யலாம். அது மாதிரி புத்தகர் தன்னை போல விளைந்தன. அப்போ வணங்கியது ஒரு அடியவர் இன்னொரு அடியவர் போல விளைந்த திறம் அந்த ஞானியோடைய உள்ளத்தை எப்படி ஞானமானது பழுத்து முதிர்ந்து இருக்குமோ அது போல இந்த நெல்லான முதிர்ந்து இருக்கும். இது வேற யாவரும் செய்ய மாட்டு சொல்ல மாட்டாரு. கேட்கிறார் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க. இதே நிலைமையில நம்முடைய திருத்தக்க தேவர் சிந்தாமணியில பண்ணார், சிந்தாமணியில பண்ணார் அவர் நெல் பயிர் பண்ணார். ஒப்பிடும்போதுதான் நம்ம உண்மை தெரியும். சொல்லரும் தோல் பசும் பாம்பின் தோற்றம் போல் நெல்லவே கரையிருந்து சிந்தாமணி. இது இந்த நெற்பயிர் போட்டோம் என் 90 நாள் 104 அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 60 நாள் 70 நாள் ஆச்சுன்னு சொன்னா நல்ல பால் பிடிக்கும். அதான் கருவுரு கருவு தோன்றுதுன்னு சொன்னேன். எது போலனாரு, பசும் பாம்பின் தோற்றம் போல் நெல்லவே கருவிருந்து. இந்த பச்சை பாம்பினுடைய கரு அந்த பசுமையோடு கூடிய வெண்ணையா இருக்குமா, அப்படியாக கருத்து வந்துட்டான். இன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி இன்னும் நல்லா முதிர்ந்தது பால் முத்தி நல்லா நெல்லுக்கு நெற்க அப்படி தோன்றினவன் நேரம் நின்றுதான், நேரம் நின்றுதான். எது போல என்னாரு, மேலார் செல்வமே போல் தலை நிறுவி. நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரம் எப்படியோ ஒரு ரூபா டிக்கெட் வாங்கினா 1,00,000 தான் நான் காலையில் விழுந்துட்டு. பெண்மணி தெரிஞ்சு பத்து

அப்பா, இவங்கெல்லாம் பாம்பினுடைய அந்த கரு போல நெல்லினுடைய கரு இருக்குங்கிறாங்க. நம்ம பாம்பின் கரு எங்க பார்த்தோம்? இவங்களுக்கு ஓஹோ ஐசி நெல்லுடைய அந்த பால் பிடிப்பு, பாம்பனுடைய கரு அப்படிதான் இருக்க மாட்டேங்குது. நாங்க ரெண்டு முடியாத ஆளு மக்கூப்ப என்ன தெரியும்? அதுக்கு ஓமையில போட்டு ரொம்ப பிரமாணம் சொல்றாங்க. ரெண்டுமே தெரியாது, சென்ற நிலம் இல்ல, பார்த்தது இல்ல. பாம்பு வேகம் பார்த்தான், பாம்பு எல்லாம் ஓடி போடுறோம் தெரிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டுமே எங்களுக்கு புரியுது. மேலாம் செல்வம் போல் அப்போ செல்வம் நிறைய நிறைய என்ன இருக்கணும்? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கு செல்வம் தவிர்த்து திருவள்ளுவர். ஏ, உலகத்துல யாருக்கு பணி வேணும்னார்? எல்லாருக்கும் வேணும்ப்பா. ஆனா பெண்ணு அகில உலகத்துக்கும் அண்ணாரு. அதுலையும் சொல்ல போனா செல்வம் பெருக்கு இன்னும் வேணும் அப்படின்னு செல்வர்க்கே செல்வம் தவிர்த்து. இங்க என்ன? மேலார் செல்வமே போல் தலை நீரீதி. இங்க இதை இலக்கியங்களை படிக்கும்போதுதான் திருவள்ளுடைய மாண்பு தெரியும், எப்படி முன்னோடியாக சென்றார். எல்லாருக்கும் முன்னோடியா இருக்க காலம் முன்னே, அதனால தானே எல்லாம் சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறங்கி காய்ச்சவே. நல்ல படிக்க படிக்க படிக்க படிக்க எப்படி பணிவு தானா வருமோ அது போல இது தானா வளர்ந்தது. ஆனா இவர் பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் தத்தமிழ் கூறினார்கள் தலையினால் வணங்குமா போல். அது கூட ரெண்டு வணங்கும் போது கேட்டீங்கன்னா முதல்ல எப்படி வணங்குவாங்க? தலையினால் வணங்குவாங்க, அப்புறமா நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க. அது போல இந்த நெற்கதிர் என்ன பண்ணுது? அதனுடைய தலை எது? அந்த கதிர் தான், அந்த தலையினால் வணங்குவான். திருக்குறள் படிக்கும் நெல் பயிர் கோலில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்கா தலை நெற்பயிரும் திருக்குறள் படித்தது ரொம்ப அழகு. இப்ப நாங்க பெரியங்களுக்கு இப்ப 300 கிலோமீட்டர் வந்து போறதெல்லாம் கூட சன்னியாரம் கூட கேட்குது, எப்படிப்பா போயிட்டு வருவீங்கன்னு. சாமி அங்க இருக்கிற மக்களை பார்த்து அது சாமி பேருந்தது மாதிரிலாம் பேசும்போது அதெல்லாம் துன்பம் எல்லாம் மறந்துடுது. நீண்ட சட்டையை கழிச்சு போட்டா உடம்பெல்லாம் வலிக்கும், அது வேற இருக்கும். இந்த நேரத்துல நீங்க இதனால்தான் சரி இப்படியாக இருக்கிறது. எனவே இப்பொழுது நீர் வளம், இப்பொழுது நிலவளம் ரெண்டும் சொல்லி ஆயிடுச்சு. நான் தாண்டேன் பல பாட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா படிக்கணும்னு சொன்னா அநேகமா வந்து 21ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம முடிக்கலாம். அதனால அதுவும் தவறு. அதனாலே ஒன்று ரெண்டு விட்டு இனி மக்கள் வளம். மக்கள் வளம், மக்கள் வளம் ரொம்ப அருமையான பாட்டு. அதெல்லாம் அருமை அருமைங்கிறது என்ன? ஒரு பிறம் மூணு பிறம் இலக்கிய கூட ஒத்துதான் பாப்பேன். இப்ப நான் சொல்றேன், நல்ல மாடுன்னா கணத்துல போட்டு பேசப்படாது. வெளியில விட்டு உலகில கட்டி வண்டியில கட்டி தனியா வந்து இதை மட்டும் பார்த்து போட விட்டு அப்புறம் பார்க்கணும். அது போல நம்ம இலக்கியத்தை வந்து நீங்க ஒப்பிட்டு முடிஞ்சாங்களா? பர இலக்கியத்தை எடுத்து சொல்லு, இங்கே காட்சியே நானும் சொல்றேன் வா. அப்படி செய்யும்போது அறிவிப்பாடு அறிவிப்பாடு ரொம்ப அருமையா. இப்ப மக்கள் வளம் ஒரு ஒவ்வொரு பாட்டு போய் பாருங்க, தாண்டி தாண்டி போறேன். ஆனா நல்லா தாண்டி போறதுடைய பாவத்தை அனுபவிக்கணும். ஆமாம், பெரியவான் தாண்டி போலாமா? போகப்படாது. ஆனா நம்ம காலம் கருதி போறோம், மன்னிக்கணும். சேக்கலார் திருவடிகள் மன்னிப்பதாக ஒரு காலம். மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இதே மாதிரி நீ மக்கள் வளத்தை படிச்சு பாருங்க. மற்ற இலக்கியத்தில் அரசு கொள் கடன்கள் ஆட்சி மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது முதல்ல என்ன சொன்னா, அரசுக்கு தர வேண்டிய கட்ட வேண்டிய நீதியான பணத்தை கட்டணும். இதை முதல்ல சொன்ன புலவர் முதல் புலவர் மாதிரிதான் மக்கள் ஆர்வம். இவர் அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு நாட்டில் முதல் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தவறாம செலுத்தணும். அப்பதான் அரசு ரோடு போடும், கழிவுகளை வைக்கும், விளக்கு தரும், பேருந்து ஓட்டும், காவல்துறை அமைக்கும், நாம பயமில்லாம நகை போட்டுட்டு போலாம். இத்தனை யாரு? அரசல்ல காரணம். ஆதலால் அரசு கொள் கடன்கள் ஆட்சி முதல் கடமையாச்சுங்க, முதல் கடமை. அப்படி இருக்கு. ரெண்டா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கிசு செலுத்திட்டே, நான் 1ஆம் தேதி செலுத்தி விடுவேன். தண்ணிவரி உடனே கட்டிட்டு, விளக்கு உடனே விளக்கு வரி கட்டிட்டு. அரசு அங்க கூட ஒரு ஒரு ஒரு நயம், அரசு கொள் கடன்கள் ஆட்சி. அது கொல்ல வேண்டிய கடன்கள் காட்டுங்கிற நம்ம நம்ம புரிஞ்சு புரிஞ்சு அறிக்கப்படாது. அதுவும் அதற்கென்று ஒரு நீதி இருக்குது, எவ்வளவு வரி போடணும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அந்த வரியை போடும்போது நம்ம தவறாம செலுத்தணுமே தவிர, அது கொல்லத்தகாத வரிகளை போடும்போது கொஞ்சம் நாமும் அப்படிங்க வேண்டியதான். அது ஏன் சொல்லலைன்னாரு? அந்த காலத்துல அந்த மாதிரி பழக்கம் இல்லை, என்ன உண்டோ அதுதான். அது போல இவங்க என்ன உண்டோ அதை கொடுத்துருவாங்க.

0: அரசு கொள்கடன்கள் ஆற்றி அரசுக்கு தர வேண்டிய நீதி வரி வரிப்பணத்தை தவறாமல் செலுத்தி மக்களிடம். பம்பேலிய நாடு எப்படி இருக்கு முடியும்? ஆகவே பொதுநலனை முதற் கவனித்து தன்னலனை பிறகு கவனிக்கிறார்கள். ஆமா, ஒவ்வொருவர் கொடுக்கிற வரிப்பணமும் தானே நாடு நலமாக இருக்க முடியுது. எந்த அரசு வந்தாலும் எனக்கு தானே நான் பணத்தை படைச்சிருமா, நம்ம கிட்ட போட்டுதானே வாங்கணும். அப்ப பொதுநலத்தை முதலில் கவனித்து பிறகு தன்னலம் பேணுகிறார்கள். அரசு கொள்கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அதுக்கு பிறகுதான் நம்மோட பிறகு ஏன்னு ஒண்ணு குலதெய்வத்துக்கு முத முதல் எடுத்து முடிஞ்சிருப்பா. அப்புறம் எல்லாம் செய்ய கல்யாண செலவு ஆரம்பி அப்படி சொல்றோம்ல, கல்யாணம்னா அறிவம்னு தொடங்குறோம். தொடங்கும் போது சரி, ஏய் முத முதல் நீங்க வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு மனுஷன் எடுத்து முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு 15 ரூபாய் அல்ல 20 ரூபாய் முடிஞ்சு வச்சிருப்பா, அப்புறம் ஆரம்பிப்பா இது வாங்கறதுனால. ஏய் அது தலையாயது. அது போல இங்க தலையாய கடமை செய்துவிட்டு மிகுதி கொண்டு அறங்கள் தேனி மீதி இருக்கிற பணத்தை தான் தன்னை சமயப்படுத்திக்கணும். என்னென்ன பண்ணிக்கணும், என்னென்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க? மிகுதி கொண்டு அறங்கள் தேனி. இங்க மிகுதி கொண்டு அறங்கள் அறம் செய்து இல்லாம அறங்கள் என்று பன்மையில போடுறார். இது செய்த அறம் என ஒருமையால் கூறாது, அறங்கள் என பன்மையால் கூறினார். பன்மையில் அப்படிதான் எழுதுவார். இப்ப என்ன விலங்குலேங்கிறான், அறம் என ஒருமையால் கூறாது, அறங்கள் என பன்மையால் கூறினார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடையவர்க்கும் குறந்தார்க்கும் துவாதவர்க்கும் தென்புலத்தார் தெய்வம் இருந்துக்கள் காணண்டாங்க என்பன போன்றவற்றை நோக்கி முடிச்சிருவான். என்ன விலங்குது சார், ஒண்ணுமே விலங்குதுன்னா மூணு குரல் உள்ளது இருந்தது. திருவள்ளுவர் என்ன சொன்னார், விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொறுப்பு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் காணண்டாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பிறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான். அடி அறங்கள் தேன அறம் என ஒருமையால் கூறாது பன்மை கூறினார். இதையெல்லாம் கழுவுதல் அறங்கள் தேனி பரவரும் கடவுள் போற்றி அருமை. நல்ல வழிபாடு செய்வாங்க நாட்டு மக்கள், தாம் தாம் இருந்து வழிபாடு செய்வாங்க. பரவரும் கடவுள் போற்றி எல்லா மக்களும் தெய்வத்தை மிக்கவர்களாக இருக்காங்க. அப்ப அறம் செய்து அரசு கொடுக்கிற கடமையை செய்துட்டு மற்ற பல அறங்களையும் செய்து நல்ல தெய்வபக்தியுடையவர்களாக கடவுள் போற்றி கூறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி கூறவரும். அப்பா அம்மா அண்ணன் அண்ணி ஆசிரியன் இவங்கெல்லாம் குறவர்கள் பேர், ஐம்பெரும் குறவர்கள் என்ற நல்ல ஞானியர்கள். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணும்னாரு, மூணு பேர் சொல்ற கூறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் மூணி விழுத்து அவற்றை ஓம்பிங்களை காத்துங்களை போற்றிங்களை தாங்கி ஒவ்வொரு சொல்லும் அவர் சொல்லும் அவர் தாங்குதல்னு சொல்லாங்கல்ல பெண்கள் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க நம்ம மட்டும் செய்ய மாட்டாங்க, அவர் வந்து என்ன தாங்குவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவர்களுக்கு புரியுது. என்ன ஓடு ஓடுவாங்க என்ன இப்படி எல்லாம் சொல்லுவாரு. இந்த தாங்கிறதுன்னா நீங்க அதுக்கு பொருள் வேற சொல்ல முடியாது, அது அவங்க தான் சொல்லிக்கணும், நீங்க தான் அதை தெரிஞ்சுக்கணும். அதுவா என்ன காலையில எழுந்ததுல இருந்து கொஞ்சம் மானம் கருக்கலா இருக்கிறது. சரி, புடவை நீங்க கட்டிங்கம்மா, எங்க புடவை எல்லாம் இல்லையா, ஏ அது பட்டுப்பட எடுத்து பட்டுப்படுத்து கலசி எடுத்துக்கலாம் மோசம் இருக்கு, அதை பூச்சி பட்டுக்கிறா பூச்சி பட்டு கிணறு. இப்படி வியாதிகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற அனுபவம் எல்லாம் அதுக்கு தாங்கி அப்படி சொல்லு. அப்பா அம்மாவை என்ன பண்ணணும், கோவலன் இவ்வளவு கேடு கட்டு போய் கூட நினைச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாம். இங்க என்ன, இங்க நினைச்சு பூம்புகார் நினைச்சிருந்தானா நல்லா இருக்கும், அங்க போய் நினைச்சு பாக்கலாம். இங்க மதுரை போற வழியில இரு பெரும் குறவர் ஏவலும் பிழைத்தேன் திருமுது குறவிக்கு திருமையும் செய்தேன். எங்க அப்பா அம்மா சொல்ல நான் தப்புனேன், இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். இந்த பொண்ணு என்ன நம்பி வந்த பொண்ணு, இதுக்கு திருமையும் செய்தேன் வருவேனும் பாரேன். இதெல்லாம் தப்புன்னு கூட நினைக்கணும். இவருடைய இன்னொருத்துல குறவர் பணியன்றியும் அம்மா எழுதுறா, யாரு மாதவி கடிதம். அதுல நீங்க என்ன மறக்கலாம், பூங்குகார மறக்கலாம், அம்மா அப்பாவுக்கு செய்யற பணி எப்படி மறந்தீங்க என்று யாரு ஒரு காதலி எழுதுகிறார். காதலே. அதனால கோவலன் ஒரு பக்கம் இந்த மாதிரி கற்பு கரிசியை விட்டுட்டு போனது தப்பா இருந்தாலும் நல்ல தாயின்பர்களுக்கு பணியெல்லாம் செய்திருக்கிறான். குறவர் பணி அன்பியும் அது எப்படி மறந்துட்டீங்க? சரி, இங்க யார் அழுக்கிட்டு போங்க ராத்திரி ராத்திரியா? எம்மாதிரி இருக்கிறவள் இல்லையே, குலப்பிறப்பாட்டியோடு தங்கத்துல தங்கம் கற்பு தங்கம் இல்ல, அத பகல்ல போடாதாயா? இரவிடை கடிதற்கு என்று இழைப்பு அறியாது. அருமையான கடிதம். ஒரு காதலி காதல் கருதுற கடிதம் இப்படி ஒரு கடிதம் இருக்குன்னா தலையில வச்சல போட்டு. அதனால குறவர் பணி என்பது, இந்த குறவர் பணி என்பது என்ன கேட்டா, வயதான பிறகுதான் ரொம்ப அவங்க எல்லாம் இந்த நெஞ்சு இது இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா, இரவு படுக்கும் போது அப்பாடா அம்மாடா பாங்க என்னப்பா பண்ணுது என்ன பண்ணுது என்ன, அவங்க இல்லப்பா நீ படுத்துக்க போ, அவங்க அன்பு உண்மையில அண்ணன் நீ படுத்துக்க போக்கிறது ஒண்ணுமில்ல, அதெல்லாம் ஒண்ணுல இல்லப்பா என்னமோ சொன்னீங்களே என்ன என்ன இது பண்ணிக்கிறாப்பா என்ன ஒண்ணுமில்ல இங்கதான் வலிக்குது நான் பிடிச்சு வர்றேன்ப்பா என்று பிடிக்கணும், அப்பதான் தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, அதை தான் இலக்கியங்கள் வளர்க்க இருந்தேன். சரிப்பா போதும்ப்பா போதும் போதும் சரி இப்பா நான் வந்து ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு ஏன்னா இரவுல சின்ன பிள்ளை மாதிரிதான் சிறுநீர் கழிப்பாங்க அல்லது வெளியே போகணும்பாங்க, என்ன எழுப்புங்கப்பா. இதெல்லாம் செய்வதுதான் குறவர் பணி, அதெல்லாம் செய்திருக்கிறோம். நாடு இதெல்லாம் உணர்ந்தால் அல்லவா நல்ல நாடாகும். அதனால கூறாவாரும் அப்புறம் நல்ல நாட்களிலே நல்ல வணங்கணும். வணங்கும் போது எனக்கு ஒரு நீதி, நான் சொல்றது சொல்லிவிடுறது அப்படி கவலைப்படுறதில்லை இல்லையா, யாராலேயே பத்து பத்து உழுவீங்களா நல்ல பேரது. நாம் இருந்து பத்து மாதம் இருந்தது வயிறு இல்லை, சுமந்த தாய் அல்ல, பெற்றெடுத்த அப்பா அல்லவா. வணங்கும் போது நம்ம கண்கள் வந்து அவங்க திருவடியில படணும், படணும், சும்மா பக்தி இருக்கக்கூடாது. லாங்கம் வைக்கிற மாதிரி என்ன ஏன் பெண்ண விட வள என்ன போட்டுது, நம்முடைய இரண்டு கண்களும் அந்த திருவடியில படணும். கைதொடு பரவி காலுற வணங்கி சொல்லுறது காட்டுப்பட அது மாதிரி விழுந்து வணங்கும். சில நாளைக்கு விழுந்து வணங்கும் போது எழுந்தும் போது என்ன வரும், நல்ல தண்ணீர் வரும், அவங்களும் தண்ணீர் வரும். என்னப்பா எல்லாம் ஒண்ணு இருக்கணும்ப்பா, சரி மாதிரிப்பா ஏன் அழுகுற ஏன் அழுகுற என்ன என்ன எத்தனை நாள் இருந்து என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமோ இந்த ஆசீர்வாதம் எனக்கு நீடிக்க வேண்டும் என்று எண்ணி கண்ட தண்ணி வரும், அவர்களுக்கு தண்ணி மீறி வரும், அதுதான் அந்த ஆனந்த மலை. அதெல்லாம் தன் வாழ்நாள ஒருத்தன் பார்க்கலன்னா மட என்ன இருக்கும் சொல்லுவா. அதனால கூறவரும் விருந்தும் விருந்தும் விருந்தை பற்றி திருவள்ளுவர் எட்டாவதியாரம் எட்டாவதியார். அதனால கேட்கவே வேணும், விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்கு. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து, நல்விருந்து நல்விருந்துன்னு சொல்ற அது ரொம்ப அந்தலையன், அது கிடைக்கணும் நமக்கு அந்த விருந்து இருக்குது. அது எப்படினா சாங்கம் அப்புறம் கூறவரும் விருந்தும் மூன்றாவது ஒன்று சொல்ல போகுது நல்லா தெரியணும். பண்பிரவிய கிளையும் தாங்கி அண்ணன் பையன் அக்கா பையன் வந்து மச்சனை மற்றவர்கள்லாம் இருக்கா பாருங்க, அவங்களாம் நம்ம உள்ள வந்தாங்கன்னா சரிப்பாத்து மாதிரி இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்ன இங்கே கேம்பரிச்சுதான் போல இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சரி, இப்போ அண்ணன் பையன் அக்கா பையன் எல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறாங்க, தான் ஒரு நல்ல நகரத்தில் இருக்கிறான் சொல்லுவான், ஆறாவது ஏழாவது படிச்சதா சரி நல்லா இங்கே அனுப்புங்க நாங்கள் சாப்பிடுறது சாப்பிட்டோம் படிக்கிட்டீங்க அப்படின்னு யார் யாரும் அழகா படிச்ச தேடி யூனிவர்சிட்டி பண்ணார் அண்ணாமலை பல்கலை கட்டினாங்க நிதி முகத்தவர் செஞ்ச வேலை. நாம் ஏதோ நாம் சாப்பிட்றது சாப்பிட்டு போகிறோம் படிக்கட்டுங்க. ஆனால் அந்த சுற்றத்தார் எப்படி இருக்கணும்னாரு, பண்பிரவிய கிளையும் சேர்க்கல ஒரு அருமையான வழிபடுங்க. அது எப்படி கேட்டா நாம் செலுத்துகிற அன்பை அதுகளும் செலுத்தணும். நம்ம கிட்டக்கெல்லாம் வேட்டை விட்டு விட்டு நமக்கே ஆப்பு வைக்கப்படாது. இதை சிவ சிவ சிவ திருவள்ளுவர் இதெல்லாம் விடுவாரா, சுற்றம் தடால் என்று ஒரு அதிகாரம் வைத்தார், சுற்றம் தடால் நல்ல சுற்றத்தை பாதுகாக்கணும். ஆனால் அந்த சுற்றந்தானும் நல்ல சுற்றமா இருக்கு. உங்களோட சொன்ன ஒரு நாள் ஒற்றர் எங்க சிஐடி எங்கெங்க வேலை செய்யணும்னு சொல்லும் போது திருவள்ளுவர் சிஐடி ஒருத்தருக்கு வேலை செய்யணும், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துறோம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: பார்வையின மாக்களை பற்றி அவர்களை ஆன்மாக்களுடைய தீமையான குணங்களை நீக்கி உண்மையான ஞானத்தை கொடுத்து பற்றுவதற்காக. அழகான் சொல்வார், பற்றுவதற்காக. நாம பற்ற விட்டா அவன் பற்றுவா சார், நாம பற்ற விட்டா அவன் பற்றுக பற்றுகன் பற்றத்தான் பற்றினை. அப்ப பற்றுக பற்றினை பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. பற்ற விட்டோம்னா இறைவன் நம்மை பற்றிக்குவான். அதனால நீங்க சொல்ற பற்றி பிடித்தற்காக போர்வை என மானுட சட்டை, போர்வைனா மானுட சட்டை. போர்வை காணார் புவி, போர்வையை ஞானம் பெறாதவர்கள் உணர மாட்டார்கள். அப்ப ஞானம் பெறுகிற சூழல் வருகிற பொழுதுதான் நாம் ஆச்சாரியனை உணர முடியும். அதாவது ஊரெல்லாம் பொண்ணு தேடிட்டு இருப்போம் சார், கடைசியில எதிர் வீட்டு பொண்ணு மருமகள் வருவாளா இல்லையா, அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணணும், அப்ப இவ்வளவு நாளை சுத்த வச்சது இறைவர், எப்ப காட்டணுமோ அப்பத்தான் காட்டுறோம், அப்பதான் அந்த மருமகளை நமக்கு காட்டுறான். அப்ப மருமகளை பேசுங்க, ஊரெல்லாம் அலைஞ்சங்க, கடைசியில அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணு தாங்க மருமகளா சொல்ற மாதிரி, அதுதான் உண்மை. அப்ப அதற்குரிய காணார் புவி மக்கள் அந்த நேரம் வந்தால் அதற்குரிய ஆச்சாரியனை காண்பார்களே தவிர, காணார் சத்தினி பாதமாக இருக்கிற மலபரி பாகம் நீக்கம் இல்லாமல் இறையனுடைய அருளைக்குரிய ஆச்சாரியனை நாம் அடையாளம் காண முடியாது. ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நமக்கு அனைவருக்கும் சத்தினி பாதம் நிகழ்கிற காலம், இதை வீணாக்கிவிடக் கூடாது. இந்த 10 நாட்கள் மட்டும்தான் சித்தாந்தத்தை உணர்ந்தோம் என்பது அல்ல, வாய்ப்பு கிடைக்கிற வாழ்க்கையெல்லாம் திருமுறைகளை படித்து சித்தாந்த சாத்திரங்களை ஆச்சாரியர்கள் யாரேனும் கிடைத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் போய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். 10 நாள் முடிஞ்சது, சரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அரை கிலோ கூடியாச்சு அப்படின்னு போயிடப்படாது. அதுக்கு பிறகு நாம் நம்மை உணர்த்தி கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற நாளும் நீங்கள் பயில வேண்டும். ஏதோ நீ குட்ட புஷத்தை வாங்கினா அப்படின்னு கொண்டு போய் எங்கே வச்சான், அது வாங்கினே எங்க வச்சோம் தெரியல, தேடி தரேன்னு சொல்லப்படாது. நாள்தோறும் இதுதான் நமக்கு தெய்வம். ஞானாசிரியராக இருக்கிற இந்த நூல்கள் தான் நமக்கு தெய்வம். இனிமே அந்த நூல்களைத்தான் வைத்து நாம் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். அதுதான் இது இவ்வளவு நம்ம சொல்றது. அடுத்து 6வது பாட்டு, போர்வை என காணார், போர்வை மானுடச் சட்டை என்பதை உணராதர்கள் புவி, புவி என்றால் புவி மக்கள். 6வது பாட்டு, எமக்கு எவன், எவனுக்கு எவை தெரியும், அவ தமக்கு அவனை வேண்டத்தவர். நாம யாருக்கு என்ன தெரியுமோ அதுக்குத்தானே அவனை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவோம். நம்ம வீடு கட்டணும் சொன்னா வீடு கட்டுறதுக்குரிய கொத்தனாரையோ இன்ஜினியரையோத்தான் தெரிஞ்சவன் நினைச்சிட்டு அவன்கிட்ட போன. அப்ப வீடு கட்டுறதுக்கு நாம போய் மளிகை கடைக்காரன் தேடப்படாது. அப்ப வீடு கட்டுறவனுக்கு, வீடு கட்ட நினைக்கிறவனுக்கு வீடு கட்ட தெரிஞ்சவன் எவனோ எவனுக்கு எவை தெரியும், இந்த ஞானம் யாருக்கு தெரியும். ஞானம் தெரியும் சும்மா வீட்டுல ஞான செல்வன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஞானம் தெரியுமா, இல்ல தெருவில் போறவனுக்கு ஞானம் தெரியும், ஐயா எனக்கு கொஞ்சம் ஞானம் தருங்கள் என்றார். நேற்று இவர் நல்லா தானே இருந்தாருமா, ஒருத்தனை போய் ஞானம் தரணும்னு ஏதாவது கேட்டு ஞானம் பெறப்போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு புறப்பட்டா கூட வீட்டுக்காரி என்ன நினைப்பா, நேத்து வர நல்லா தனைந்தாரு. எமக்கு எவனுக்கு எது தெரியும், அவை தெரியும் அவ, அதை தெரிந்தவரிடத்தில் தான் அவ்வ அதனை தமக்கு அவனை வேண்ட. தவிர்க்க முடியுமா, ஞானாச்சரியனிடத்திலே ஞானம் பெற நான் வேண்டுவதை தவிர்க்க முடியுமா, ஏனென்றால் அவனுக்குத்தான் ஞானத்தை தர தெரியும். சாதாரண இடத்திலே இருக்கிற மனிதனுக்கு தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். அப்ப மெய்கண்டாராக இருக்கின்ற வழியிலே வந்த ஞானாச்சிரியர்களை தேடி நாம் ஞானத்தை தருகின்ற புத்தகங்களுக்குரிய நூல்களுக்குரிய அந்த உரையை கேட்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவருளை அடைய முடியும். எவனுக்கு எவை தெரியும், அவை தெரியும் அவ்வத் தமக்கு, அந்த தெரிந்திருந்த ஞானத்தை தருகின்ற அவருக்கு, அவனை வேண்ட தவிர்க்க முடியுமோ, தவிர்க்க வேண்ட தவிர்த்தல் இயலுமோ, தவிர்த்தல் செய்யணுமா, தேடி போக வேண்டும். அதான் சொன்னேன், 10 நாள் இதை படித்த பிறகு எங்கெங்கு சித்தாந்தத்தினுடைய சொற்பொழிவு நடக்கிறதோ சித்தாந்த ஆசிரியர்கள் இருக்கார்களோ, சித்தாந்தம் தெரிந்தவர்கள் இருக்கார்களோ, அவர்களை நாடி சென்று நீங்கள் கேட்க வேண்டும். வேண்ட தவிர்க்க வேண்டுமா தவிர்க்க கூடாதுங்கிறார். வேண்ட தவிர கேள்வி, வேண்ட தவிர தவிர்ப்பது வேண்டுமா? யாருக்கு எது தெரியும் என்று தெரிந்து அதனிடத்தில் ஞானத்தை பெறுவதை தவிர்க்க வேண்டுமா? இதன் பாட்டுக்கு பொருள், எவனுக்கு எவை தெரியும் அவனுக்கு அது தெரிந்து அவர் தக்கவனை தேடி கேட்பதை தவிர்க்க வேண்டுமா? அதான் பொருள். தவிர்க்க வேண்டுமா? தவிர்க்க வேண்டாம். நாம எப்பொழுதுமே பசிக்குதான் கேட்டுதானே சோறு போட்டிருக்கோம். என்னங்க பசிக்குதா சோறு சாப்பாடு எடுத்து வைக்கணுமான்னு கேக்குறமா இல்லையா? அது என்ன கேக்குற தப்பா? ஆனா தப்புனோட சில நேரத்தில் வந்துடும். எங்க மாமா அவர்தான் வந்தாராம் எங்க வீட்டுக்கு. எங்க தாயார் சொல்லுவாங்க, என்ன தம்பி சாப்பிட்டு போறீங்களான்னு கேட்டாலாம். அவர் சண்டை போட்டுட்டு இனி உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு போயிட்டாரு. சாப்பிட்டு போறியான்னு எப்படி கேக்குறது? சாப்பிடுல நீ சொல்லணும். சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுக்கு சாப்பாடுக்கா வந்தேன், சாப்பிடுறியான்னு கேக்குற? ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பேசலையா? எப்படி நீ கேட்கலாம்? எங்க அக்கா அவரு, எங்க அக்கா அப்படி கேட்டா. அதனால எங்க மாமா வந்தா எங்களை எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏ அவங்க பேச்சு கொடுக்க, அவன் பேச்சை மட்டும் கேளுங்க, நம்ம பேச்சு கொட்ட. அவர் தமிழ் படிச்சவர், அதனால அவர் ஏதாவது விளக்கமா பேசுவான், பேச ஆரம். அப்ப யாரிடத்திலே நாம் கேட்டு நிச்சயம் கேட்டுத்தான், எமக்கு எவன் எவனுக்கு எவை தெரியும் அவோ தமக்கு அவனை வேண்ட தவிர்த்தலா? தவிர்க்க வேண்டுமா? வேண்டாம். நாடி சென்று கற்க வேண்டும். ஏனென்றால் ஏன் நாடி சென்று கற்க வேண்டும்? ஒரு பாம்பு தீண்டிருச்சுன்னு வச்சுங்க, அந்த பாம்பை மறுபடியும் படத்துல வேணா வரலாம், கணவனை கண்கண்ட தெய்வத்துல வருதா இல்லையா அப்படின்னு ஒரு படம் நம்ம காலத்துல ஃபேமஸா இல்லையா? அது வந்து பாம்பே கடிச்சு பாம்பு ரத்தத்தை அது உறிஞ்சிட்டு போற மாதிரி காட்டுவான். அப்ப விஷத்தை தீண்டிய பாம்பை வந்து மறுபடியும், அல்லது பாம்புக்கு பகையான கீரி வந்து கடித்த இடத்தில் புரண்டாலும் விஷம் இறங்காது. விஷத்தை இறக்குவதற்கு எவனுக்கு ஒரு மந்திரம் தெரிகிறதோ அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுதுதான் அந்த விஷம் நீங்கும். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற விஷமாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆயி என்று சொல்லக்கூடிய அந்த குற்றங்களை நீக்கு, குற்றங்களை நீக்குவதற்கு நாம தானே இந்த குற்றத்தை வச்சிருக்கோம், நாம தானே கடிச்சோம், நம்ம உடம்புல நாம தான் உயிர், நம்ம தானே வினையை கடிச்சோம், நாம வினையை அனுபவிக்கிறோம். அப்ப நாமே வினையை தீர்க்க முடியாது. வினையை தீர்க்க வேண்டுமானால் இறைவன் தான் தீர்க்க முடியும். ஏனென்றால் வினையை ஏற்படுத்தி வினையை செய்து கொண்டிருக்க, நாம ஒரு பாவத்தை செஞ்சோம் சார், அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு நீங்க உடனே இப்ப இன்னைக்கு அடுத்த முடிச்சா 1000 ரூபாய் எடுத்தாச்சு, கள்ளப்பணம் எடுத்துட்டோம் எல்லாம் வச்சிடும், அதுக்காக உடனே எல்லா கும்பாபிஷேகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதுதான் கும்பாபிஷம் போறான். எவ்வளவு செருப்பு வாங்கின கதைக்கு பதிலா இப்ப கும்பாபிஷேகம், எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம், ஏண்டா எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம், பாவத்தை தீர்க்கணும். அதனால அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லா கும்பாபிஷேகம் நடத்துட்டான், ராமேஸ்வரத்துல இந்த முழுக்க முடியல நடத்துட்டான், ஏன் பாவத்தெல்லாம் தீர்க்கணும் முடியாது. அப்ப பாவத்தை நீக்குவதற்காக நாம் ஒரு நன்மையை செய்தால் பாவம் தீர்ந்து விடுமா? தீராது. அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனுடைய மந்திர சொற்கள் நம்முடைய பாவத்தை தீர்க்கும். அதான் அந்த பாட்டினுடைய பொருள். நகுலம் என்றால் கீரி என்பது பொருள். விடம் என்றால் தெரியும் விஷம். விடம் நகுலம் ஏவினும், நகுலம் கீரி, விஷத்தை கடித்தவன் உடலில், விஷம் பட்டவனுடைய உடம்பில் நகுலமாக இருக்கின்ற கீரி புரண்டாலும் மெய்ப்பாவகனின் மீளும். பாவகமாக தன்னை கீரியாக பாவித்துக் கொண்டு, மெய்ப்பாவகம் தம்முடைய உடம்பை பாவகமாக கீரியாக பாவித்துக் கொண்டு ஒருவன் சொல்லுகிற மந்திரத்தால் மீளும் விஷம் மீளும். முதல் வரிக்கு அதான் பொருள். விடம் நகுலம் மேவினும், நகுலம் என்ற கீரி விடத்தை உடைய உடம்பில் புரண்டாலும், மேவினும் புரண்டாலும் பாவகன் தன்னுடைய மெய்யை கீரியாக பாவித்துக் கொண்டு அந்த மந்திரத்தை சொல்பவன் அந்த மந்திரத்தால் மீளும். கடனில் இருள் போவது இவன் கண். எனவே அந்த முறைப்படி கடன், அதுபோல இருள் போவது இவன் கண். இருள் அறியாமை, போவது நீங்குவது இவன் ஆன்மா, இவன் கண். ஆன்மாவின் கண் இருக்கக்கூடிய அறியாமை இறைவனால் தான் தீரும், இறைவனுடைய நாமத்தால் தான் தீருமே தவிர அந்த கடித்த வினையினால் நம்மால் தீர்க்க முடியாது. வினையை தந்ததுனால் வினையை, வினைக்கு பகைதான், பாம்புக்கு பகைதான் உங்களுக்கு கீரி. அப்ப பகையினால கீரி போயிடுமா? அப்படின்னா போகாது. அப்ப நாம் செய்யக்கூடிய பாவம் நம்முடைய பகையாக இருக்கக்கூடிய நன்மையால், பாவத்துக்கு பகை எது? புண்ணியம் தானே, புண்ணியத்தால் போகாது. அந்த பாட்டு கதை பொருள், நகுலம் என்பது பாம்புக்கு பகை, கீரி என்பது பாம்புக்கு பகை. அந்த கீரியே வந்து புரண்டாலும் விஷம் தீராது. இதான் முதல் வரி. அப்ப பகையே வந்து, அதுக்குரிய பகையே வந்து புரண்டாலும் தீராதுன்னா, நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு பகை எது? புண்ணியம். நீ புண்ணியம் செய்ததினாலே உன்னை பாவம் போய்விடும் என்று நினைக்காதே. உன்னை பாவம் செய்தவனாக இருப்பதை மாற்றி இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இறைவரையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய பாவம் தீரும். எவ்வளவு அழகு பாரு. அதனாலதான் சொல்றாரு, விட நகலம் மேவினுமி பாவகனின் மேலும் கடன். கடன்னா முறைமை. இருள் போவது, இருள் அறியாமை போவது, நீங்குவது. இவன் ஆன்மா, ஆன்மாவின் கண், ஆன்மாவினிடத்தில் இறைவனுடைய திருவருளினாலேதான் கடன். அதுபோல இருள் போவது, இருள் எப்படி போகும்? இறைவனுடைய திருவருளாக இருக்கின்ற பேரொளியால் போகும். ஏன்னா உடம்புல இருக்கிற பேரொளி இருக்கு, இருள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த இருள் போகும்னா அந்த பேரொளியாலதான் போகணுமே தவிர, அது ரெண்டையும் வச்சிருக்கிற உடம்பாலேயோ உயிராலேயோ போகாது. அப்ப இறைவனுடைய திருவருளை நாடி நாம் நாள்தோறும் வணங்க வேண்டும். திரும்ப திரும்ப திருவருப்பேன் சொல்வது அதுதான். இறைவன் தான் உன்னை ஆட்டு வைக்கிறான், இறைவனை நீ நம்பு, கடவுளை நம்பு சொல்றமா இல்லையா? அதுக்காக சொல்லப்பட்டதுதான் உமாபதி சிவத்தினுடைய திருவருள். அதுதான் அடிப்படை. அடிப்படையை வைத்துக் கொண்டு சொல்றார், கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்மை இயக்குகிறார், கடவுளால்தான் முக்தி அடைய முடியும். அவ்வளவுதான் மூனே வரி. இதை சொல்லுவதுதான் சித்தாந்த தத்துவத்தினுடைய அடிப்படை கருத்து. அதை சுட்டி காட்டுவதுதான் இந்த திருவருள் பயன் என்பது. அகலத்தர் அப்புறம் எப்படி ஞானம் கிடைக்கும்? ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாது, ஆன்மாக்களுடைய வகை சொல்லலாம். ஆன்மாக்கள் 1000 கோடி 2000 கோடி என்று எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மாவினுடைய வகை விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற வகைப்படுத்தலாம். எண்ணிக்கை சொல்ல முடியாது. சித்தாந்தம் சொல்லுது ஆன்மாக்கள் எத்தனை. ஒருத்தர் கேட்டார், உயிர்னு சொல்லலாமா ஆன்மாவும் சொல்லலாமா? நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க. இது எல்லாருக்கும் சந்தேகம் என்ன, உயிர்ல இருக்கிற போது ஆன்மா, உடம்புல இருக்கிற போது ஆன்மாவுக்கு உயிர்னு பேர், உடம்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஆன்மா. இப்ப உயிர் இருக்குன்னு சொல்ல ஆன்மா இருக்குன்னு சொல்றது இல்ல. இந்த உடம்புல ஆன்மா இருந்தா அதற்கு உயிர்ல இருக்கு, உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உயிர்னு பேர். இந்த உடம்பு எடுக்காம இந்த ஆன்மா சுத்திக்கு தெரியல கொஞ்ச நேரம், அது கேவலம்னு ஒண்ணு பேரா இல்லையா? ஏன்னா அது நீங்க இனிமே தத்துவங்களை படிப்பீங்க. கேவலம்னு அதுக்கு பேர், உடம்போடு இல்லாது ஆன்மா ஆணவத்தோடு. நான் ஒன்னும் சொல்லுங்கள, ஒன்னு விளையாட்டா சொல்றேன் புரிஞ்சுங்க. இப்ப உடம்பு புத்தப்பன் சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார். செத்தான்னு நான் சொல்லல, நான் இறைவனடி சேர்ந்தான்னு சொல்லுவேன். என் பையன்கிட்டையும் அப்படித்தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் சிவோதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறீங்களா? அவர் சிவோதி அடைந்து இவன் வருத்தப்படுறான். ஏன்னா ஏன்டா வருத்தப்படுறான், இங்க கெடுத்து பார்த்தா அங்கேயும் கெடுத்துட்டு வாருங்கிறான். திருவடி அடைந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். திருவடி அடைந்த இங்கே போன உயிர் எங்க போகுது? உடனே போய் அடுத்து நம்ம மக பிரசவம் ஆயிருக்கான்னு உடனே நம்ம போய் தாத்தா பிறந்துருவனா? பிறந்தான்னு சொல்லுவாங்கள பேர். நான் விளையாட சொல்லுவேன், ஒருத்தி பெத்து இருந்தா சொன்னேன்னு நினைக்கிறேன், செத்து ஒருத்த பெத்து போட்டிருந்தா பொம்பளை பிள்ளை, அவளே பொம்பளை பிள்ளையா பெத்துட்டோம்னு வருத்தப்பட்டு இருந்தா, அடுத்தவட்ட அம்மா பாட்டி போனா அடியே பொம்பளை பிள்ளையா பெத்திருக்க, ஆமா அப்படியே மாமியாரை உரிச்சு வச்சிருக்கேன்னா. அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததே ரொம்ப சங்கடம். இப்ப மாமியாரே வந்து பாருங்க, அந்த பொண்ணை பாக்குற போதெல்லாம் மாமியாராகி வெறுப்பு வந்துடும். வருமா வர, ஏன் சும்மா தானே வரணும்? ஏன்னா செத்தா உடனே இங்க வந்துடுவாளா? அதான் கிடையாது. நம்முடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்தால், எப்படி ஒரு பலூனிலே இருக்கக்கூடிய காற்று உடைந்தால் காற்று அணுக்களோடு காற்று சேருதா இல்லையா? பலூன்ல இருக்க காற்று எங்க போய் சேரும்? காற்று அணுக்களை போய் சேரும். அது போல இந்த உடம்புல இருக்கிற உயிர் போனால் உயிர் அணுக்களோடு போய் சேரும். உயிர் அணுக்களோடு, உயிர் அணுக்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய அணுக்களோடு சேர்ந்து வியாப்பியாக சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் அணுக்களும் நீ புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியம் பண்ண அணுக்கள் எங்க இருக்குன்னு பூஞ்சோலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் சுத்தி கொண்டு இருக்கிற அணுக்களோடு போய் சேரும். அதான் சொர்க்கம். நீ பாவம் பண்ணினா சாக்கடையும் நம்முடைய கழுவி நீரை கொட்டுற இடம் இருக்கு, அதுல இருக்க ஒரே நாத்தமா நாருது பாருங்க. சில சாராய கடை தொழிற்சாலை வழியா போனா ஒரே நாத்தமா நாருதா இல்லையா, அங்க போய் சேரும், அதான் நரகம். சரி, அணுக்கள் எங்கெங்க இப்ப காற்றணுக்கள் காற்றணுக்களோட சேருதா இல்லையா? அப்ப நம்முடைய சைவ சித்தாந்தத்துல ஒரு உடம்பில் இருந்து பிரிந்த உயிர் அந்த பிராப்த நிலையில் எதை அனுபவித்தாரோ அதற்கேற்ற சொர்க்க நரகத்தை அடைந்து அதன் பிறகு இறைவன் எந்த உடம்புக்குள் அனுப்ப வேண்டுமோ அதற்குள் அனுப்புவான். இதான் சைவ சித்தாந்தம். உடனே போய் இன்னொரு உடம்பு போய் சேராது, இறைவன் முன்வினை பயனுக்கேற்ப உடம்பை தயார்படுத்தி இந்த உயிரை விடுவான். அதுவரை என்ன சொர்க்கம் நரகத்துக்குள்ள போயிருக்கோம். போற்றிப்பவருடைய அழகாக விளக்கமாக சொல்லுகிறது அதை. அதுல சொர்க்க நரகம்னா என்ன, வேற ஒண்ணும் இல்ல. நரகத்தை நமக்கு தெரியுமா? பையனை கேட்டேன், நரகம் ஏண்டா பாவம் பண்ணவெல்லாம் எங்கடா போவானா, நரகத்துக்கு போவான். நீ எங்கடா போவானா, நீங்க எங்க சார் போவானா, நான் உனக்கு பாடம் சொன்னதான் நரகத்துக்கு தான் போவேன். அவன் சொன்ன, அப்ப நான் உங்களோட வந்துடுறேன் சார்னா. ஏண்டா என்னோட வர, நீங்க நரகத்துல போனா உங்களை எப்படி எண்ணெயில போட்டு ஆட்டுறாங்கன்னு நாங்க போய் பார்க்க வருவேன் சார், வாங்க வருவேங்கிறான். அப்ப சொர்க்கம் நரகம் என்ற இடத்துக்கு நம்முடைய ஆவியாக இருக்கிற உயிர் போய் சேரும், அந்த அணுக்களோடு போய் சேரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால இறைவன் விஞ்ஞானகலராக இருக்கிற ஆணவ மலம் மட்டும் இருக்கிற ஆன்மாவுக்கு அகலர்த்து, அகலர் அப்படின்னா விஞ்ஞானகலர் அர்த்தம். அந்த விஞ்ஞானகலத்துக்கு உள்ளே இருந்து இறைவன் அருள் தருவான். அடுத்தது என்ன? அருளை தரும், அருளை ஆக்கும், வினை நீக்கும். அப்புறம் பிரளயாகலர்க்கு ஆக்கும், வினை நீக்கும். வெளிப்படையாக நின்று இறைவன் 63 நாயன்மார்களுக்கு எப்படி காட்சி இருந்தார்? விடையில் அம்மையும் அப்பனுமாக காட்சி இருந்தாரா இல்லையா? அதனாலதான் பிரளயாகலர் என்று அவரை சொல்லுவோம். பிரளயாகலருக்கு எப்படி அருள் தருவான்? இறைவன் தன்னுடைய வடிவத்தோடு வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படின்னா ஆச்சாரியனாக வந்து அருள் தருவான். விஞ்ஞானகலருக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து அருள் தருவான், அவர்தான் ஜீவன் முத்தர்கள். பிரளயாகலராக இருக்கிற அடியவர்களுக்கு தன்னுடைய சிவ வடிவத்தில் வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படி அருள் தருவார் என்றால், நமக்கு இப்பொழுது ஆச்சாரியராக இருந்து அருள் தருகிறார்களே அதுபோல அருள் தருவார். பாட்டி தான். அகலத்திற்கு தரும் அருளை, உள்ளத்துள் இருந்து அருளை தரும். ஆக்கும், வினை நீக்கும். வினையை நீக்கி தன்னை வடிவத்தை காக்கி கொண்டு வினையை நீக்கும். சகலருக்கு வந்து அருளும் தான். சகலராக இருக்கிற நமக்கு இறைவன் வந்து அருளுவான். இது நாம் திரும்ப திரும்ப படிக்க போறோம். மெய்கண்டார் மிக அற்புதமாக சொல்லுவார். எனவே அதை தெரிஞ்சுக்கொண்டு விஞ்ஞானருக்கு உள்ள அறிவுக்கு அறிவாக இருந்து அருள் தருவான், பிரளயாகலருக்கு வடிவத்தில் அருள் தருவான், சகலருக்கு ஆச்சாரியனாய் அருள் தருவான். அடுத்த பாடல், ஆறறிவார் எல்லாம் அகந்த நெறியிலும் பேரறிவன் வாராது. அவனே வந்து தன்னுடைய நிலையை காட்டி அருள் தரலைன்னா யாரு தருவா? இறைவன் தான் வரணும், இறைவன் தான் ஆச்சாரியனா வரணும். அவன் வந்துதான் நமக்கு அருள் தருவான். மற்றவர்கள் ஆச்சாரிய வடிவந்தேங்க ஒன்னும் செய்ய முடியாது. ஆர் அறிவார் எல்லாம் அகந்த நெறி அருளும், எல்லாவற்றையும் அகந்த நெறி என்றால் நம்முடைய சகலம் கேவலம் இவற்றில் செய்யப்பட்ட அனைத்து வாழ்வியல் நெறிகளையும் அகற்றி ஞானத்தை தருபவன் இறைவன். அவருக்கு என்ன பொருள் சொல்றார்? எல்லாம் அகன்ற, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலங்கள், வினைகள், மாயை எல்லாம் அகன்ற. மாயை அகல வேண்டும், வினை அகல வேண்டும், அதோடு நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம் அடங்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்கி அகன்ற நெறியருளும் ஞானத்தை தருகின்ற பேரறிவாளன் ஆச்சாரிய வடிவன் வாராதபின் அவனே இறைவனே ஆச்சாரிய வடிவத்தில் வந்து நமக்கு அருளவில்லை என்றால் யார் அருளுவார்கள்? யார் ஞானத்தை தர முடியும்? நம் உள்ளத்தில் இருக்கிற குற்றம் அவனால் நமக்கு தரப்பெற்று நம்மை ஆக்கி படைத்திருக்கிற ஒன்று. அப்படியானால் அவன்தானே வந்து இருக்க வேண்டும். மின்சாரம் பழுது போச்சுன்னா மின்சாரம் தெரிஞ்சவனத்தான் எலக்ட்ரீஷியன் தான் கூப்பிட்டு வரணும். நம்ம ஏதாவது பண்ணி உள்ளதும் போயிடப்படாது. நாம சின்னத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது மாத்தி சொல்லி டம்முன்னு போய் பிரிச்சு போச்சா வீட்டுக்கு திட்டு வந்துட்டு திட்டுவா. இதுக்குத்தான் சும்மா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கன்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் பிரிச்சு போச்சா, இது எனக்கு வேணும் என்ன வேணுமோ. அது உண்மைதானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்வோம். என்ன ஒரு சாதாரண பீஸ் போட முடியாதா? நான் பாரு பாரு பீஸ், அது பீஸாவே போயிடும். அப்ப யாரு எலக்ட்ரிஷியனோ எலக்ட்ரிஷியனை கொண்டுதானே சார் பார்க்கணும். அதான் சொல்றார். எனவே ஆறறிவார் எல்லாம் அகந்த நெறியருளும் போய் பேரழிவான் வாராதபி. பேரறிவாளனாக இருக்கிற ஞானாசிரியன் தான் இறைவன். பேரறிவாளன் தானே இறைவன். அந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். ஆச்சாரியனாக வந்து அவன் நம்முடைய மலங்களை நீக்கவில்லை என்றால் யார் நீக்குவார்? நிறைவான பாடல். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கல் அனற்பானு ஒழியப்படி. சிக்கி முக்கிய கல்லுன்னு அந்த காலத்துல ஒரு கல் இருந்து அது படிய கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை தேய்ச்சா உங்களுக்கு நெருப்பு வரும். சூரியன்ல கடந்தாத்தான் அந்த நெருப்பு அந்த கல்ல தேய்ச்சா வரும். சூரியன் இல்லாத தண்ணிக்குள்ள இருக்கிற கல்ல தேய்ச்சா வராது. சப்போஸ் சூரியன் படமே சூரியனுடைய நிழலே படாத ஒரு கல்லுல தீ வந்தா ஆச்சாரியம் இல்லாம உனக்கு ஞானம் கிடைக்கும்னு ஒத்துக்கிறேன். இதான் அந்த பாட்டு. இறைவனுடைய ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் இறை ஆச்சாரியனாலேதான் அதை தர முடியும். இல்ல ஆச்சாரியன் தேவையில்லை, நானே ஞானத்தை பெறுவேன், எல்லாம் தெரிந்து கொள்வேன். எத்தனை புஸ்தகம் இருக்கு, எவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்கு, எவ்வளவு இமெயில் இருக்கு, எவ்வளவு பேஸ்புக் இருக்கு, எதை தட்டினாலும் உடனே வருதா இல்லையா? பேஸ்புக்ல இப்ப எல்லாத்தையும் போடுறேன், பேஸ்புக்ல அவ்வளவும் போடுவான். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் என்றால் ஞானம் ஆச்சாரியன் இல்லாமல் கிடைத்திடும். நான் சொல்றது ஏன்னா சாம்பார் வைக்கணும் சொன்னா கடுகு இருந்தாலும் கடுகு போட்டாத்தானே அதுக்கு ஒரு காரம். கடுகு இல்லாம சமைக்கலாம் சொன்னா என்றால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆச்சாரியன் இவன் என்றால் ஆச்சாரியன் நன்னியிடும் கிடைக்கும் என்றால் நல் கணல் நல்ல கணல் நல் கல் கல் என்று சிக்கி முக்கி கல் அதிலே அனல் தோன்றும் வானும் ஒழிய சூரியன் இல்லாமலேயே கல்லில் அனல் தோன்றும் என்றால் இங்கு ஆச்சாரியன் இல்லாமல் நீ அருளை பெறலாம். ஆக அதுவும் நடக்காது இதுவும் நடக்காது. அதனால ஆச்சாரியராக இருக்கிற ஞானாசிரியராக இருக்கிற பெருமக்கள் தந்திருக்கிற சிவஞான போதம் சித்தியார் உமாவதி சிவந்த அஷ்ட நூல்கள் இவற்றையெல்லாம் படிக்க படிக்கத்தான் ஆச்சாரிய உபதேசம் கேட்க கேட்கத்தான் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆசிரியருடைய உரைகளை கேட்க கேட்கத்தான் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் நீங்கும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: பாலகுசாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாரே உண்மை விளக்கத்திலே இன்று 28 பாடல் முதலாக ஒரு விளக்கம் செய்ய எண்ணுகிறேன்.
6: அகரவர அறிவாகி உலகமெங்கு அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால் அகரமன அறிவாகி உலகமெங்கு அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலாகி வேறும் ஆகி பலவேறு திருவேன் எரித்துக் கொண்டு புகரில் ஒரு நான்கினை இடது இருந்த இத போற்றுனருக்கு அறக்கருணை உரிந்தல்லார்க்கு நிகரில் மறக்கருணை உரிந்து ஆண்டு கொள்ளும் நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வாம் என்பது விநாயக புராணம். ஆகையினாலே இப்படி அகார உக்காரம் அகாரமாக விளங்குகின்ற பிரணவத்தையே நாம் இடமாக கொண்டு ஆடுகின்றோம் என்பது இதான் நேர்குரு. உயிரிடத்தே நின்று ஆடுகின்றோம் என்பது ஒரு குருள். அதுக்கு மேலே அகார உகாரம் அகாரமாக விளங்குகின்ற 8 அகாரம் ஆ 8 ஊரெண்டு அகார உகாரம் மகாரமா எடுத்துக்கிட்டோம்னா அகார உகர மகாரம் அகார உகாரம் அகார ஓங்காரம் ஓங்காரத்துல அகாரம் இருக்குது, உகாரம் இருக்குது, மகாரம் இருக்குது, நாதம் இருக்குது, விந்து இருக்குது, கலை இருக்குது. அந்த ஓங்காரத்துல ஓங்காரத்திலே அத்தனை இருக்குது. அகாரம் இருக்குது, ஓ அதுல ஆ இருக்கு. மூடும் போது ஊம் வந்துருது, இம்மு வந்துருது. ஊம் இதுல ஊ இருக்குதா, ஆவும் ஊ இருக்குதா, ஓங்கிறதுல என்னென்ன இருக்குது, ஆனாவும் ஊனாவும் இருக்குதுப்பா. ஆ இதுல ஊ ரெண்டு இருக்குதா, விளங்குதா. மூடினா இம் அகரம் உகரம் மகரம் மூணு அதுல இருக்கு. அகரம் உகரம் அகரம் மூன்றும் வடிவமாயிருக்கிற ஓங்காரத்திலே நாம் நின்று ஆடுகிறோம். ஓங்காரத்தில் தான் நின்று நாம் ஆடுகின்றோம். அதைத்தான் வந்து அந்த கந்த புராணத்தில் கச்சியப்பரு வந்து நம்ம முருகனுக்கு முருகனுகிட்ட பிரணவத்தை சொல்ல முடியாம, பிரணவ பொருளை சொல்ல முடியாம பரமா விழிச்ச போது அப்ப சொல்றாரு கச்சியப்ப சிவாசிவாமி. எப்படி சொல்றாருன்னா, ஈசன் மேவரு பீடமாய், இதுதான் நல்ல ஒரு இருக்கு உதாரணம். ஈசன் மேவரு பீடம், சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பீடமாக இருப்பது இது ஓங்கார். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய், சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பீடமாக இருக்கும், மற்றவர்கள் தோன்றுவதற்கு வாசமாக இடமாக இருக்கும். அவன் இருக்கின்ற இடமாக இருக்கும், மற்றவர்கள் தோன்றுகின்ற இடமாக இருக்கும். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமா ஏலா எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், காசிதன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் களரும் ஆசில் தாரக பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான் என்பது கந்தபுராணம். ஆகையினாலே இப்படி எட்டு இரண்டு உருவானலிங்க என்பது உண்மையிலேயே அது ஓங்காரம் தான். ஓங்காரத்தை இடமாக கொண்டு ஆடும், எட்டு இரண்டு உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றோம், ஓங்காரமாக கொண்டு ஆடும். எட்டு இரண்டு உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வா என்ன விளக்கு. அந்த லிங்க திருமையிலிருந்து ஆடுகின்ற அந்த நடனத்தை கேளுன்னு சொல்றார் சிட்டன். சிட்டன் என்று சொன்னால் நல்லவன் உருள் யாரு, அவ்வளவுதான். அவனை கெட்டவன் யாரு சொல்லுவான், அவன் என்ன பண்ணினாலும் நல்லவன். எப்படித்தானுப்பா, என்ன பண்ணினாலும் நல்லவன். அவன் தான் நமக்கு எல்லா கெடுதலையும் பண்றான், எல்லா நல்லதையும் பண்றான். கெடுதல் யாரு பண்றா, அவர்தான் பண்றாரு. எப்படி பண்றாரு, ஊட்டி வைக்கிற வினையை ஊட்டி வைக்கிறேன். இல்லைன்னா நம்ம பாட்டுல நம்ம இருக்கலாம், வினை பாட்டுல வினை இருக்கும். அவன் ஊட்டி வைக்கவன் தான் நம்ம கிட்ட வினை வந்து வேலை செய்யுது. இல்லையா அவன் பாட்டுல அது பாட்டுல பேசாம கூட்டு வைப்பான், கூட்டு வைப்பான், உட்டுப்பானுங்கு ஒருவனுடைய தில்லையம்பலத்து. அதனாலே இப்படி சிவபெருமான் சித்தன் சிட்டன் என்று பெயர். சிட்டன் நல்ல பெயர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், தெரியாது அவங்களுக்கு தெரியாது. சிட்டனை சிவனை செடுஞ்சோதி அபர தேவாரம் நிட்டையிலா உடல் எத்தன்மையாண்டா நெகிரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியார சிறு ஆட்டும் தரங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊர் அமிர்தனுக்க ஆலநலர் பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே வல்லாண்டு உரிமை என்பது திருப்பல்லாண்டு. சிட்டன் என்று சொன்னால் நல்லவன், துட்டன் என்றால் கெட்டவன். அதுக்கு எதிர்ப்பதான், சிட்டனுக்கு எதிர்ப்பதான் துட்டன். சிட்டன் என்று சொன்னால் நல்லவன், துட்டன் என்றால் கெட்டவன். ஆகையினாலே அப்படிப்பட்டவராகிய நல்லவனாகிய சிவபெருமான் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாரே அவாயமரன் என்று ஆடுவான். சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே இதுல என்ன குறிப்புன்னு கேட்டா, பஞ்சாட்சரம் தான் அவன் திருமேனியே, பஞ்சாட்சரம் தான் அவனுடைய திருமேனி. பின்னாடி என்ன சொல்றாரு, பஞ்சாட்சரம் தான் அவனுடைய திருமேனி. ஏன் இந்த பஞ்சாட்சரமாத்தனா அவனுடைய திருமேனியாக இருக்கிறது என்று கேட்டால், பஞ்சாட்சரத்திலே எல்லா பொருளும் அடங்கி விடுகிறோம். எல்லா பொருளும் எது என்று கேட்டால் மூன்றே பொருள் தான், பதி பசு பாசம். மூன்றே பொருள் பதி பசு பாசம். பாசம் என்றால் உலகம், பசு என்றால் உயிர், பதி என்றால் கடவுள் தீர்ந்து வச்சு. இவ்வளவுதானே, மூணு தானே, பதி பசு பாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுவாசம் திரித்தது. சிவப்பிரகாசம் பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து, இதுதான் கருத்தே பதி பசுபாசம் என்று சொல்லுவார். அதனாலே இந்த மூன்று பொருள் தான் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் மூன்றே பொருள் தான் பாசம், பாசம் பசு பதி. பாசம் என்றால் உலக பொருள் அத்தனையும், பசு என்றால் உயிர்கள், பதி என்றால் கடவுள். இந்த மூன்றும் அந்த அஞ்சலத்தில் இருக்கு. மூன்றும் சிகாரம் சிவம், வகாரம் உமாதேவி, ரெண்டும் பதி, ரெண்டும் பதி. சிவா ரெண்டும் பதி, யா வந்து உயிர்கள், யா வந்து உயிர்கள். நகாரமகாரம் ரெண்டும் பாசம், நகாரமகாரம் ரெண்டும் பாசம். இந்த பக்கம் பாசம், இந்த பக்கம் பதி, இந்த பக்கம் பாசம் பதிக்கு நடுவிலே உயிர். அதான் ஒரு அதிசயம், பாசத்துக்கும் பதிக்கு நடுவிலே உயிர் இருக்கிறது. பதியோடு சேர்ந்தால் முழுவதும் இன்பமாகவே இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தால் துன்பமாக இருக்கும். இப்ப நமக்கு துன்பத்து காரணம் பாசத்தோடு சேர்ந்ததுன்னா, சேர்ந்ததுன்னா அவன் சேர்த்து வச்சு விட்டாரு, நாம என்ன பண்றது? நம்ம துன்பத்தோட இருக்கலாம்னா நாம நினைக்கிறோம், நீ பண்ணுன வேலைக்கு உன்னை பாசத்தோட சேர்த்து வச்சுட்ட. பாசம் பரஞ்சோதிக்கு வச்சுட்டோம்னா கேட்க வேண்டியது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் உயிர். பாச கடவுள் ஒருத்தர் தான், அதனால மூணு பேர் இருக்க பக்கம் தானே நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒருத்தரோட சேரலாமா? இது ஒரு ரகசியம், இது ஒரு நல்ல ரகசியம். ஒருத்தனோட சேரப்படாது, ஒருத்தனோட சேரப்படாதுன்னா மூணு பேர்த்தோட சேர்ந்துச்சு. புரியுது இல்ல? இது நல்ல நல்லது. இவர் ஒருத்தோட சேர்றது இல்ல, தனி ஒத்தையா அரிக்கிறான, ஒத்தையா அரிக்கிறான். இந்த ஒத்தையாளோட நம்ம சேரப்படாதுன்னா மூணு பேர்த்தோட சேர்ந்துச்சு. அதனாலே இப்படி பாசத்துக்கும் பதிக்கும் நடுவிலே உயிர். இந்த பக்கம் பதி, இந்த பக்கம் பாசம். அதனாலதான் அதனாலே அதனாலே இந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்று இந்த ஐந்து எழுத்துல இருப்பதனாலே, இந்த ஐந்து எழுத்தும் பதி பசு பாசம் மூன்றும் உலகம் உயிர் கடவுள் ஆகையினாலே இந்த அஞ்சையும் இடமாக கொண்டு ஆடுகிறேன், அஞ்செழுத்தையும் திருமேனியாக கொண்டு ஆடுகிறேன் என்று சொல்லுவேன். அஞ்செழுத்து திருமேனி என்ன என்றால், உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்று சித்தியார். உலகம் முழுவதும் அவருடைய உருவமே, உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்பது சித்தியார். சிவபெருமானுக்கு உலகமே உருவந்தான், உலகமே உருவந்தான். அதனால அவனுக்கு ஆடையே இல்லை. சிவனுக்கு ஆடை இல்லாமையினாலதான் அவன் நக்கன்னு சொல்றது, திக்குகளையே ஆடையாக உடையவன் சொல்றது அந்த குறிப்பு. திக்குகளையே திக்கம்பரன் சொல்றது, திக்கு அம்பரம் திக்கம்பரம், விளங்குதா? திக்குத்தான் அவனுக்கு ஆடை, அம்பரம்னா ஆடை, திக்குன்னா திசைகள், திசைகளையே ஆடையாக உடையவன் ஒருவான் சொல்றது. என்ன காரணம் என்றால், உலகமே அவன், அவனுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துக்கு எந்த ஆடையை கட்ட முடியும், எந்த ஆடையாரா கட்ட முடியுமா? அதனாலே திக்கம்பரன் சொல்றது, திகம்பரன் சொல்லுவான், திக்கு அம்பரம் திகம்பரம். அதனால நக்கன்னு சொல்லு, நக்கன் அவன், அதனால ஆடை இல்லாதவன் நக்கன்னு சொல்லி. ஆகையினாலே இப்படி உலகமே அவனுடைய உருவம், உலகம் அவனுடைய உருவம். அது வந்து சித்தியார்ல எப்படி சொல்லுவார் என்று கேட்டால், விஸ்வரூபின்னு சொல்லு, விஸ்வரூபின்னு சொல்லு, விஸ்வரூபி விஸ்வ காரணம், விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வாதிகளும் நான்கு இலக்கணம் சௌரவானுக்கு சொல்லும். விஸ்வ காரணம், விஸ்வ காரணம், விஸ்வாந்தர்யாமி, விஸ்வரூபி, விஸ்வாதிகள் என்று நான்கு இலக்கணம் சௌரவானுக்கு சொல்லும். விஸ்வ காரணம், விஸ்வ காரணம் என்றால் உலகம் தோன்றுவதற்கும் நிலைப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பவர் விஸ்வ காரணம். இந்த நாலு வாக்கியம் போதும் இந்த கடவுள் இலக்கணத்துக்கு பெருமைக்கு. விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வ காரணம், விஸ்வ காரணம் என்றால் உலகத்தில் தோன்றுவதற்கும் உலகை நிறைத்து இருப்பதற்கும் உலகம் அழிவதற்கும் காரணமாக இருப்போம் விஸ்வ காரணம். அதற்கு மேலே விஸ்வாந்தரியாமி, விஸ்வாந்தரியாமி என்றால் உலக எல்லாவற்றிலும் உள்ளே புகுந்து கலந்து இருக்கிறது. அந்தரியாமி உள்ளே கலந்து இருக்கிறது, அந்தரங்கமா இருக்கிறது, விஸ்வாந்தரியாமி விஸ்வரூபி. விஸ்வரூபி என்பதுதான் உலகமே அவனுடைய உருவம், உலகமே அவனுடைய உருவம். அந்த உலகமே உருவமாக இருக்கிறத விண்ணாகி மண்ணாகி பெண்ணாகி ஆணாகி அலியாகி பரங்குடிசை விண்ணாகி மண்ணாகி அதான் விஸ்வரூபி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்றெல்லாம் வருது அல்லவா. இத்தனையும் சொல்றது என்ன காரணம் என்றால் உலகமே அவன் தான். இருநல்லாய் தீயாகி நீருமாகி ஏமானனாய் இடியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பரவுருவும் தம்முருவும் தாமையாகி நெருநலையாய் இன்றையாய் நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் நின்றவாறு அப்பொரு. ஆகையினாலே இப்படி உலகம் அவனுடைய உருவம், உலகம் அவனுடைய உருவம் என்று சொன்னால் அதனால அந்த உலகம் தான் கடவுள் இருக்கிறது, அதுதான் வந்து உயிர் இருக்கிறது, அதுதான் பாசம் இருக்கிறது, அதுதான் இந்த மூணு இதுல இருக்குதுன்னா இந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கு. சிகார அவகாரம் பதி, யகாரம் உயிர், நகாரம் அகாரம் பாசம். விஸ்வாதிகன், விஸ்வாதிகன் என்றால் உலகத்தை கடந்தவன், விஸ்வ காரணம் உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருப்பவன், விஸ்வான் தெரியாமல் உலகத்தோடு கலந்து இருப்பவன், விஸ்வாதிகன் உலகத்தை கடந்து இருப்பவன், விஸ்வரூபி உலகமாகவே இருப்பவன். விஸ்வாதிகன்கிறது கடைசியாகும், விஸ்வாதிகன்கிறது கடைசியாகணும். ஆகையினாலே இப்படி சிவாயனம் என்னும் திருவெழுத்தஞ்சாலே அவாயமரன் என்று ஆடுவான். அதனாலே இப்படி பஞ்சாச்சலத்தையே திருமேனியாக கொண்டு ஆடுகின்றான் அபாயம் மரன் என்று ஆடுவான். உயிர்களுக்கு பிறவி என்கின்ற அபாயம் இல்லாமல் மற்ற அபாயங்களையும் நீக்கினான்னா தேவலாம், எல்லா அபாயங்களும் நீக்கும்படியாக நூங்கும்படியாக நின்று ஆடுகிறான். சிவாய நமகன் சிந்தித்திருப்பார்க்கு, சிவாய நமகனை சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கிறார். அவசிவாய நமவன் திருவழுத்தஞ்சால அவாயவன் இருந்து ஆடுவான். எல்லாம் பெரிய பெரிய சரக்குகளா வருது. முத்தப்பெருமானின் திருமி இது எப்படி சொல்றாருன்னா, ஆடும்படி கீழ் அம்பலத்தான் ஐயனை, அம்பலத்தான் ஆடுகின்ற அந்த தன்மையை கேட்பாயாக, ஆடுகின்ற அந்த தன்மையை கேட்பாயாக. அது எப்படி ஆடுகிறான், நாடும் திருவடியிலே நகரம், நாடும் திருவடியிலே நகரம், திருவடி இருக்குதே அது நகரம், நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம், மகாரம் இருக்குதே அது திருவயிறு, திருவடியிலே நகாரம் மகாரம் திரு உதரம் திரு உதரம் வளர் தோல் ரெண்டும் சிகரம், சிகாரம் இரண்டு தோள்களும் சிகாரம், திருமுகம் வந்து யகாரம், நி திருவடியிலே நகாரம், திரு உதரத்திலே மகாரம், தோளிலே சிகாரம் நம, நம ஷி வந்துருச்சா யகாரம் முகம், திருமுடி யகாரம், நம சிவாய நகாரம் திருவடியிலே நகாரம் வந்து திருவயிற்றிலே மகாரம் தோளிலே சிகாரம் முகத்திலே வகாரம், முகத்திலே வகாரம், முகத்தில் வகாரம், முகத்தில் வகாரம் முடியிலே யகாரம், நாம சிவாய நா மா நம சிவாய் இப்படி தூல பஞ்சாக்கத்திரம் தூல பஞ்சாக்கம் அவனுடைய பெருமேனி. அதனாலதான் அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் இல்லை என்று சொல்லுவது அந்த குரு. அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. அதனாலதான் நன்று கண்டீர் இது நமச்சிவாய படம் தின்று கண்டு இருக்குது தித்திட்டவாரே என்றார் திருமுரு. அதனாலே நகா நமசிவாய என்கின்ற பஞ்சாச்சரம் இது தூல பஞ்சாச்சரம் சொல்றது. நகாராச இது தூல பஞ்சாச்சரம் வர அப்புறம் சூப்ப பஞ்சாச்சரம் சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னா துடி அப்படின்னு துடி சிகரம் துடி சிகாரம் துடினா உடுக்க துடி ஆகிய உடுக்க சிகாரம் வீசுகின்ற கரம் வகாரம் வீசிய கரம் வகாரம் அபயகரம் அயகரம் துடியேந்திய கரம் சிகாரம் வீசிய கரம் வகாரம் வந்து அபயகரம் யகாரம் சிவாயம் வந்துருச்சா சிவாயம் பார்க்கில இருக்கு. அங்கி நகரம் நெருப்பு நகரம் முயலகன் மகரம் இப்படி வரும். தூல பஞ்சாச்சரம் இப்படி சூக்கம் இப்படி சூக்கு பஞ்சாச்சரம் சேர்க்கும் துடி சிகரம் சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா விசுகரம் வீசுகரம் சிக்கன வா வா வகாரம் வீசியகரம் அதற்கு மேல ஆர்க்கும் அபயகரம் அபயகரம் அபயகரம் யகாரம் அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் நெருப்பேந்திய திருக்கறதுக்கு அது நகாரம் நகரம் அடிக்கல் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் முயலகனை ஒன்றிய திருவடி இருக்கு அதுதான் மகாரம். அதனால முயலகன் என்பவன் வந்து மலத்தை குறிப்போம். முயலகன் இருக்கிறானே அவன் என்ன குறிப்புன்னா ஆணவமலம் ஆணவமலம் ஆணவமலத்தினாலதான் அவன் கையில கேடையும் வாழ்லாம் வச்சிருக்கான். ஆணவமலம் என்ன வச்சிருக்குது கையில கேடயமும் வாழும் வச்சிருக்குது. தன்னை வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் அவன் வந்து சங்காரம் பண்றதுக்காக சங்காரம்னா நம்முடைய அறிவை எல்லாம் அவன் தான் கொள்ளையிடுறவன். அறிவை கொள்ளையிடுகிறவன் யார் என்றால் அந்த ஆணவமலமாகிய முயலகன் என்கிற அசுரம் ஆணவமலமாகிய முயலகன் என்கின்ற அசுரம் அந்த ஆணவமலத்தை அவர் மிதித்து ஆடுகிறார். ஆணவமலம் நம்ம மிதித்து ஆடுகிறது ஆணவமலத்தை அவர் மிதித்து ஆடுகிறார். அவர்கிட்ட அடங்கி கிடக்குது நம்மள அது அடக்குது அல்ல இந்த சந்தேகம். ஆணவமலமாகிய முயலகனை அவர் மிதித்து ஆடுகிறார். அங்க ஒன்னும் ஆட்டம் போட முடியல அவன் அந்த ஆணவமலம் நம்மை மிதித்து ஆடுகிறார். ஆணவமலத்துக்கு கீழே நாம இருக்கிறோம் சிவனுக்கு கீழே ஆணவமலம் உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலே மகாரம் என்பது மலத்தை குறிப்பது. ஆகவே இப்படி வந்து சேர்க்கும் துடிசுகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலறைக்கு அங்கி நகரம் அடிக்குள் முயலகனார் தங்கும் மகரம் அது தாட்டி இப்படி கீழிருந்து மேலமா தூலவஞ்சாச்சரத்தையும் மேலிருந்து கீழாக சூப்பவஞ்சாச்சரத்தையும் இப்படி அருளி செய்தாரு. திருவாசியும் ஒளியும் பரமேஸ்வரன் திருமேனியை தரித்து கொண்டு ஆடுதல் அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாத்தான் சொல்லு. என்ன காரணம் என்று கேட்டால் அவன் இயல்பாக இருப்பது சுரூப லட்சணம் என்கின்ற முறையிலே அவன் ஒளி வடிவமாக இருப்பவன். அவன் திருமேனி கொள்ள வேணும் என்கின்ற அக்கறை இல்லை. அவனுக்காக திருமேனி வேணுங்கிறத அவசியம். அதனாலதான் ஓருருவம் ஒன்றுமில்லாருனார். ஒரு நாளும் ஓருருவம் ஒன்றுமில்லாருன்னு சொன்னது ஆங்காரம். அவன் திருமேனி அவனுக்காக எடுக்கணுங்கிறது இல்லை, நமக்காக திருமேனி எடுத்திருக்கிறான். நமக்காக திருவேணி எடுத்திருக்கிறார். சோதி வந்து உருவமாக வந்தது, சோதி வந்து உருவமாக வந்தது. சோதி சுரூப லட்சணம், உருவம் தடத்த லட்சணம். சோதி

ஓங்காரமே தத்துவம். திருவாசி இப்படி இருக்குது, ஓங்காரமா தான். அதனால திருவாசி அவசியம் நடராசா கிட்ட இருக்கணும், சிவலிங்கத்திட்டே இருக்கும். திருவாசி அவசியமானதுதான், திருவாசி தான் ஓங்காரம். ஓங்காரமே நத்துருவாசி, நல்ல திருவாசி அதுதான் வாசி. வாசி என்று சொன்னால் ஆதாயம், வாசி என்றால் அது வாசிங்கிற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசி தீரவே காசு நல்லீர், அது வருது. வாசிங்கிறது வாசி என்பது வாசிங்கிறது இந்த வளர்ச்சிக்கு விருத்திக்காக சொல்லுகிற ஒரு சொல். வளர்ச்சி விருத்தி ஆகிறதுக்கு இந்த ராசின்னு சொல்றோம்ல, இந்த வருஷம் நல்ல ராசியா அப்படின்னு கேட்கறோம்ல, அதே மாதிரி இது வரும். அதனாலே திருவாதி என்பது சிவபெருமானுக்கு பீடமாக இருக்கிறது. அந்த திருவாதி தான் ஓங்காரத்தை குறிப்பது, ஓங்காரத்தை காட்டுவது. அப்படி ஓங்காரமேன திருவாசி உற்று அதனில் நீங்க எடுத்து நிறை சுடலாம். அப்படி இந்த ஓங்காரத்தை பொருந்தி நீங்க எடுத்தாக விளங்குகின்ற அந்த பஞ்சாட்சர பொருளாக விளங்குகின்றானே பரமேஸ்வரன், அவன்தான் நிறை சுடராக விளங்குகிறான். நிறை சுடராக விளங்குகிறான். நிறை சுடர் என்பது சிவம், நிறை சுடர் என்பது சிவம். நீங்க எழுத்து என்பது பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நிறை சுடர் தான் சிவபெருமான். திருவாசி பிரணவம் பஞ்சாட்சரம், அதுதான் பிரணவத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பது, பிரணவத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கிற குறிப்பும் அதுதான். அதனால நீங்கா எழுத்தே நிறை சுடரா, நீங்கா எழுத்து என்பது சிவமும் அந்த எழுத்தும் வேறல்ல, சிவமும் அந்த எழுத்தும் வேறல்ல. அதனால வேற எழுத்தா அல்லாமையினாலே நீங்கா எழுத்துன்னாரு. இதுவே அது, அதுவே இது. அந்த எழுத்தே திருமினியாக உடையவனாகினால் நீங்கா எழுத்தே நிறை சொல்றார். அதனாலே வந்து அங்காரமும் அடங்கார் உடுங்கார் வரம் ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் என் செய்வ தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதர்க்கேன்னு அடுக்கிறார் அது அருணகிறார். அங்காரம் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதர்க்கே என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே பரமேஸ்வரன் இதில் இருக்கிறால் ஓங்கார பொருளாகி விளங்குகிறார், ஓங்கார பொருளாகி. விநாயகர் திருவுருவமும் அதுதான், விநாயகர் திருவுருவமும் ஓங்காரம்தான். கொன்ற புஷ்பமும் ஓங்காரம்தான், இந்த காது ஓங்காரம்தான், உலகமே ஓங்காரம்தான். அதனாலே அந்த ஆவுடை ஓங்காரம்தான், ஆவுடை ஓங்காரம்தான். இப்படி ஓங்காரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு பல வகையிலே அந்த ஓங்காரத்தினுடைய சுரூபம் பெருமை இவைகள் எல்லாம் நன்றாக விளங்கும். விளங்குதா? அதனாலே ஓங்காரமே திருவாசி உற்று அதை நீங்க எடுத்து நிறைசுடறாம். இது யாருக்கு தெரியும்? இந்த உண்மைகள்லாம் யாருக்கு தெரியும்? ஆங்காரம் அற்றார் யாருக்கு தெரியும்? இந்த உண்மை ஆங்காரம் யாருக்கு தொலைஞ்சு போச்சோ அவர்களுக்கு தான் இந்த உண்மை. ஆங்காரம் தொலையாதவர்களுக்கு இந்த உண்மை ஆங்காரமும் அடங்கார். அந்த பாட்டு இந்த பாட்டு உருவாரு, ஆங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தேன்னு வருது அல்லவா, அதே போலதுல ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பரத்தான் ஆடல். அங்காரம் அற்றார் அறிவார் அழகு உருந்தி அம்பலத்தில் ஆடுகின்ற நடேச பெருமானுடைய ஆடல் இது. அங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது. ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார் இந்த உண்மையே இந்த நன்மை.

0: இந்த திருக்கூத்து, இந்த ரகசியத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் பரப்பு அற்றார், பெற்றார் அற்றார். ஒங்காரமீன திருவாசி உற்றதை நீங்கா எடுத்தே நிறைசுடரா அங்கார அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல். இது பெற்றார் பரப்பற்றார், பின்னாலே அவர்களுக்கு பரப்பு, பின்னாலே அவர்கள் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாரமாட்டார்கள். யாரு? இந்த கூத்தை பெற்றவர்கள். ஆகையினாலே அதைத்தான் மாணிக்க வாசகர் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவுருளே சிறுவண்ணம் குறியொன்றுமில்லாத
1: எனக்கு
0: குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் அருளியவாறு. இந்த கூத்த யாருக்கு தெரியும்? பரமஞானிகளுக்கு அவன் காட்ட அந்த முடிச்சு. இந்த கூத்த பார்க்கணும்னு சொல்லித்தான் ரெண்டு புண்ணியவான்கள் ஆடாடா படாத பாடுபட்டு வெகுகாலம் பாடுபட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வந்து ஆட வச்சாங்க. அதனால அது பெரும்பூத்து. அந்த கூத்து சின்ன கூத்து அல்ல, சனி கூத்து, பெரும்பூத்து, அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, ஞான கூத்து, திருக்கூத்து. கூத்து எந்த நூலை எடுத்தாலும் அதுதான் பெருசு. எல்லா நூல்களையும் அதைத்தான் சொல்லு, கூத்தான் பிரமாதமா பண்றாங்க விளங்குதான். ஆகையினாலே ஒரு அங்காரம் அற்றார் அறிவன் அணியம்பலத்தான் ஆடல். இது பெற்றார் பெறப்பற்றார். அதனாலதான் உனக்கு தில்லைய தரிசனம் பண்ணினா முத்திங்கிறது. கூத்த பார்த்துட்டா முத்தி, கூத்த பார்த்துட்டா முத்தி. இந்த எண்ணத்தோடு இந்த குறிப்போடு பார்க்கணும், இந்த குறிப்போடு எண்ணத்தோடு கூத்த பார்த்தா முத்தி. சிவஞான போதம், சிவஞான போத வசனாலங்காரம்னு எழுதியிருக்காரு காசிவாசி செந்திநாதையர். ஆறுமோகன் அவருடைய சிஷியர், ஆறுமோகன் அவருடைய சிஷியர் பெரிய கடல் செந்திநாதையர், செந்திநாத ஐயர் கடல் படிப்புல அவரு ஆறுமோகன் அவருக்கு சிஷியர். அவர் எழுதுறாரு, எல்லாரும் அவன் கூத்தை போய் ராத்திரியில பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ஞானிகள் ஆனந்த கூத்தை காண்கிறார். எல்லாரும் ராத்திரியில என்ன பண்றேன், அவன் கூத்தை போய் பாத்துக்கிட்டு கூத்தாடுற இடத்துக்கு போனா என்ன ஊத்து, நம்ம ஊத்து தான் அங்க நடக்கிறது. இப்ப டிவியில வர்ற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறா கூட்டு போயில ஓம் கூத்து தான்டா. இது ஊன கூத்து, இது ஈன கூத்து, அது ஞான கூத்து. பரமஞானிகள் அந்த கூத்தை காண்கிறார்கள். ஆகையினாலே கூத்து பார்த்தா அந்த கூத்தை பார்க்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு மேல இன்னும் நிறைய வருது, அது அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல சரக்கு பகவான் அருகும் நல்லபடியாக அனுபவிக்க அருகும். இதுக்கும் என்ன வந்து குறுக்க தடுத்துச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம், 34 வரையும் சொல்லி இருக்குது.
2: தவறாமல் நிலைத்த புத்திரனை பிரியாமல் கனத்த தத்துவம் முற்றடியாமல் கரித்த நித்திய சித்தருள்வாயே மனித்தர் பத்தர் சமக்கெடியோனை மதித்த முத்தமிழித்த புத்திரரில் சிறியோனை திருத்தணி பதியில் பெருமாடை வான்முகில் வளாது மெய்யமலிவளஞ்சுரக்கமன் மண் கோன்முறை அரசிய குறையிலாதுயிருள் வாழ்க நான் மறை அரங்குடோங்க நற்றமும் எழில் வல்க மேன்மைகள் செய்வநீதி வழங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: இறைவணக்கம். நமக்கும் உயிர்களுக்கும்னா யாரோன்னு நினைத்திருவோம், நமக்கும் என்ன உறவு என்பதை உணர்த்துகிற ஒரு முக்கியமான நூற்பா இரண்டாவது நூற்பா. நேற்று ஒன்றாதல் மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா? ஒன்றாதல் என்றால் இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து நின்று அந்தந்த உயிராகவே இருக்கிறான். அவனுடைய இருப்பு சிறிதும் புலப்படவில்லை. அதற்கு என்ன ஓமை? உடம்பும் உயிரும் போல. எப்படி உயிரானது உடம்போடு கூடி உடம்பாகவே இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கூடி உயிராகவே இருக்கிறான். அந்த உடம்புக்கு வைத்த பெயரால கூப்பிடுகிற போது உயிர் சும்மா இருக்க வேண்டியதான? நம்மை கூப்பிடவில்லை என்று நினைக்கிறதா? அந்த உடம்பு உயிரானது உடம்பாகவே இருப்பதனால தன்னை கூப்பிடுவதாக அது என்ன என்று கேட்கிறது. எனவே அது எதை காட்டுகிறது? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை காட்டுகிறது. அதுபோல இறைவன் உயிர்களோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறான். உடலும் உயிரும் போல. இது முதலாவது நிலை, ஒன்றாதல். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்ன? வேறாதல். அப்படி உயிர்களோடு ஒன்றாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தன்மையில மாறவில்லை, அவன் வேறாகத்தான் இருக்கிறான். உயிர்களோடு கலந்திருந்தாலும் இறைவன் இறைவனாகத்தான் இருக்கிறான், உயிர் உயிராகத்தான் இருக்கிறது. எனவே வேறு வேறாகத்தான் இருக்கின்றன இறைவனும் உயிரும். வேறு வேறாக இருக்கின்றன என்றால் பிரிந்திருக்கின்றன என்று பொருள் அல்ல, பிரிந்து இல்லை, எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கின்றான் இறைவன். ஆனாலும் தன்னுடைய தன்மையில வேறாக இருக்கான், பொருள் தன்மையில அவன் வேறாகத்தான் இருக்கிறான். தன்மையில இறைவன் இறைவன் தான். இது ரெண்டாவது. அதற்கு உவமை என்ன என்று பார்க்கிற போது அதற்கு ஒரு உதாரணம். எதுபோல நம்முடைய கண்ணுக்கு காணுகிற தன்மை இருக்கிறதா இல்லையா? தானாக காணுமா? இன்னொரு ஒளியினுடைய உதவி வேண்டும். விளக்கொளியோ சூரிய ஒளியோ ஏதோ ஒரு ஒளி காட்டினால்தான் கண் காணும். அதுபோலத்தான் உயிர். உயிருக்கும் காணும் தன்மை இருக்கிறது, ஆனால் தானாக காணாது, இன்னொரு பொருள் காட்ட வேண்டும். அந்த கண்ணுக்கு வேறாக இருந்து சூரிய ஒளி காட்டுகிறது. சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து, சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து காட்டுகிறது. அப்படி கலந்து காட்டுகிற போது சூரிய ஒளி வேறாகத்தான் இருக்கிறது. சூரிய ஒளி சூரிய ஒளிதான், அது வேறாகிய சூரிய ஒளி கண்ணிலே கலந்து வேறாக நின்று காட்டுகிறது. காட்ட வேண்டுமானால் வேறாக இருந்தால்தான் நடக்கும். இப்ப நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால் உங்களுக்கு வேறாக இருந்துதானே உணர்த்துகிறேன். காட்டுதல் என்றால் உணர்த்துதல். உணர்த்த வேண்டும் என்றால் உணர்த்துகிறவர் வேறாக இருக்க வேண்டும், அந்த உணர்வை அறிவை பெறுகிறவர் வேறாகத்தான் இருக்க வேண்டும். ரெண்டும் ஒன்றாக இருந்தால் நடக்காது. எனவே இறைவன் வேறாக இருக்கிறான். எதற்கு? நமக்கு அறிவிப்பதற்காக. அதான் பயன். வேறாக இருக்கிற நிலையினுடைய பயன் உயிர்கள் அறிவு விளக்கம் பெறுதல். என்ன உதாரணம் சொன்ன, கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. சூரிய ஒளி என்பது இறைவன், கண்ணொளி என்பது ஆன்மா உயிர். எவ்வளவு பொருத்தமான ஓமை, கண்ணுக்கும் ஒளி இருக்கிறது உயிருக்கும் ஒளி இருக்கிறது. ஒளி என்றால் கண்ணுக்கு ஒளி என்றால் அது காட்டுகிற ஒளி, கண்ணுக்கு அந்த கண்ணுக்கா சூரிய ஒளி காட்டுகிற ஒளி, கண்ணொளி காணுகிற ஒளி, ரெண்டு ஒளி. ஒரு ஒளி காட்டுகிறது இன்னொரு ஒளி காணுகிறது. அதே போல உயிரறிவு காணுகிறது இறைவனுடைய அறிவு காட்டுகிறது. காட்டுதல் காணுதல் ரெண்டு வேறு வேறாக இருக்க வேண்டும். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாது. அந்த பாட்டு தான் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதார். அதற்கு பிறகு அதே பின்னால வருது, ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதார், அடங்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதார், பாட்டுவித்தால் ஆர் ஒருவர் பாடாதார், பணிவித்தால் ஆர் ஒருவர் பணியாதாரி, ஓட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரி, உருகுவித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரி, காட்டுவித்தால் ஆர் ஒருவர் காணாதாரி. காண்பார் யார் கண்ணுதலாய் நீ காட்டாக்காலே என்று அப்பர் பெருமான் இறைவன் வேறாக இருந்து நமக்கு செய்கிற அந்த உபகாரத்தை உணர்த்தி இருக்கிறாரே. இதற்கு காட்டும் உபகாரம் என்ற பெயர். இந்த இரண்டாவது உதவி காட்டும் உபகாரம். இறைவனால் நாம் பெறுகிற முதல் உதவி என்ன? முதலாவது உதவி ஒன்றாதலால என்ன பயன்? என்ன பயன் பார்த்தோம்? நிலைத்தல், நிலை பேறு, உயிர் உயிராக நிலை பெறுவதற்கு இறைவன் ஒன்றாக இருக்கிறான். இரண்டாவதாக இந்த அறிவுடைய உயிர்கள் அறிவு விளங்குவதற்காக வேறாக இருந்து உணர்த்துகிறான். இப்படி உணர்த்துவதை இறைவன் உணர்த்துவதாலே உயிர்கள் உணர்கின்றன, அறிவு விளக்கம் பெறுகின்றன. அறிவு விளக்கம் பெற்ற பிறகு அதற்கு பிறகு என்ன? அறிவு பெற்ற பிறகு அறிவின் பயன் என்ன? இறைவனாலே அறிகிறோம், அறிவின் பயன் என்ன? அறிவினுடைய பயன் அனுபவித்தல். ஒரு பொருளை அறிந்தால் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அனுபவிக்காமல் அறிந்து என்ன பயன்? ஆனால் அப்படி ஒருவன் இருக்கிறான், அறிந்தாலும் அனுபவிக்க மாட்டான். யாரு? இறைவன். அவன் எல்லாவற்றையும் அறிவான் ஆனால் அனுபவிக்க மாட்டான். நாம் தான் அனுபவிக்கிறோம். அவனால் அறிந்து அவனால் அனுபவிக்கிறோம். அனுபவம் மூன்றாவதாக அனுபவம். அதற்கு அடுத்து மூன்றாவது உதவி தேவைப்படுகிறது. உயிர் நிலை பெறுவதற்கும் அறிவு விளங்குவதற்கும் இறைவன் உதவுவது போல மூன்றாவதாக அந்த அறிந்தவற்றை அனுபவிப்பதற்கும் இறைவனுடைய உதவி. ஆக இப்படி இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது? ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு இறைவனுடைய உதவி வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நொடியிலையும் கணந்தோர் நம் கணந்தோர் நம் இறைவனால்தான் வாழ்கிறோம். அது மூன்றாவது உதவி. அதற்கு என்ன பெயர்? ஒன்றாதல் இரண்டாவது, வேறாதல் மூன்றாவது, உடனாதல். உடனாதல் உடனாதல் உடனாதல் என்றால் என்ன? உடனாதல் தெரியாதா? உடனாதல் என்ன? அது சாதாரண வார்த்தை தானே. என்ன அர்த்தம் உடனாதல்? ஆமா, ரெண்டு நண்பர்கள் உடனாக சேர்ந்திருப்பது போல இறைவன் உயிரோடு சேர்ந்து உடனாகவே இருக்கிறான். இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். உடனாக இறைவன் உடனாக இருந்து உடனாக இருந்து நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அவனும் அறிகிறான். நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அவனும் கூட இருந்து அறிகிறான். அப்படி அவன் உடனாக இருந்து அறிந்தால்தான் உயிர்கள் அறிய முடியும், அனுபவிக்க முடியும். இறைவன் உடனாக இருந்து நான் உடனாக இருந்து நாம் எவற்றையெல்லாம் அறிகிறோமோ அவற்றையும் அறிகிறான். தனக்காக அறிகிறானா? தனக்காகவா அறிகிறான்? உயிர்களுக்காக அறிகிறான். அவன் அறிந்தால்தான் நாம் அந்த பொருளை அனுபவிக்க முடியும். எனவே அறிவித்தால் மட்டும் போதாது. ரெண்டாவது வேறாதல் இருந்து அறிவித்தானே, அறிவித்தால் மட்டும் போதா? நாம் அறிவித்து விட்டோம், நம் வேலை முடிந்தது என்று இறைவன் இல்லை. அறிவித்த பிறகும் உடனாக இருந்து அவனும் அறிந்தால்தான் அந்த பொருளை உயிர் அறிய முடியும். ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயது ஒரு குழந்தை, ஆண் குழந்தைய வைத்துக் கொள்ளலாமா, பெண் குழந்தையை வைத்துக் கொள்ளலாமா, ஏதோ ஒரு குழந்தை. அவங்க வீட்டை விட்டு நான் தனியாக வந்து ஒரு 2 வீதிகள் தள்ளி வழி தெரியல திரும்பி போக வீட்டுக்கு அழுது கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த குழந்தையை பார்த்து விசாரிக்கிறீர்கள். அதற்கு விவரம் சொல்ல தெரியலை, வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியலை. பையில் பார்த்தா என்ன இருக்குது? இப்போ தான் கட்டாயம் இருக்கணுமே பையில் என்ன? அடையாள அட்டை, அடையாள அட்டை இருக்குது. அதை பார்த்தா அதில் முகவரியெல்லாம் இருக்கும் இல்லையா? உடனே இவர், நீங்கள் என்ன இப்படி போய் அப்படி திரும்பி போக வேண்டும் என்று வழி சொல்லுகிறீர்கள் அதை கேட்டு அந்த குழந்தை என்ன திகைத்து தான் நிற்கிது, தானாக போயிடுமா? உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதனுடைய கையை பிடித்து கொண்டு கூடவே அழைத்து கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிறீங்க. அதான் கூடவே வருகிறது. அதுபோல இறைவனும் உயிர்களாகிய நம்மோடு கூடவே வந்து நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அறிந்து அனுபவிக்க வைக்கிறோம், அனுபவத்தை கொடுக்குறோம். இப்படி சைவ சித்தாந்தம் இறைவன் செய்கிற உபகாரத்தை, இது என்ன உபகாரம் என்றால் இது காணும் உபகாரம், ரெண்டாவது சொன்னது காட்டும் உபகாரம், இது காணும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் என்ன பொருள், உயிர் அறிகின்றவற்றையெல்லாம் இறைவனும் உடனிருந்து காணுகிறான் அறிகிறான். காணுதல் என்றால் அறிதல், உடனிருந்து அறிகிறான். எதற்காக? அனுபவம், உயிர்களுக்கு அனுபவம் உண்டாகும், அனுபவம் கிடைப்பதற்காக, அந்த பொருளை அனுபவிப்பதற்காக. எனவே நாம் எந்த பொருளை அனுபவித்தாலும் இறைவனும் நம்மோடு உடனிருந்து உதவுகிறான் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே நாம் எந்த இடத்திலும் தனியாக இல்லை, யாருக்கும் தெரியாது என்று நாம் ஆமாம் தவறு செய்யக்கூடாது. யாரும் பார்க்கவில்லை. ஆக அப்படி இது இறைவனுடைய இந்த மூன்று வகையான உபகாரங்கள், ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். இந்த மூன்று விதமான உதவிகளுக்கும் சேர்த்து ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த மூன்றையும் சேர்த்து என்ன பெயர், அதற்குத்தான் அத்வைதம் என்ற பெயர். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்வைதம், அத்வைதம், அதை இது வடமொழி சொல்லு, வேதத்தில் வருகிற சொல் அத்வைதம். ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் அதே கொஞ்சம் அத்துவிதம், அத்துவிதம் என்று அதே சொல்ல தமிழ் படித்தம் தமிழ் ஒலிக்கேற்ப கூறுகிறது. ரெண்டு ஒரே பொருள் தான், ஒரே சொல்லு தான். இதில் இந்த சொல்லில் இது ஒரு சொல் போல தெரிகிறது, ஆனால் ரெண்டு சொற்கள், ரெண்டு சொற்கள் சேர்ந்திருக்கின்றன. என்ன ரெண்டு சொற்கள்? ஆவா, தெரியாவிட்டால் சொல்லக்கூடாது, தவறாக. நாத்வைதம், அத்வைதம், நாத்துவிதம், அத்துவிதம். துவிதம் என்றால் என்ன பொருள்? இரண்டு. த்வைதம், துவிதம் என்றால் இரண்டு. அந்த காலத்தில் தமிழில் சைக்கிளுக்கு என்ன பேர் தெரியுமா? துவி, துவி சக்கர வண்டியும் வாங்க. துவி சக்கர, இரண்டு சக்கரத்தில் ஓடுகிற வண்டி. துவினா இரண்டு. ஏக் தோங்கிறான்ல, தோனா ரெண்டு. எல்லாம் ஒற்றுமையுடைய சொற்கள் தான். இப்ப ரெண்டையும் சேருங்க. அந்த நாக்கு என்ன பொருள் சொல்லலையே, நாய்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பல பொருள் இருக்கு. நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம பார்ப்போம். நாய் என்றால் அண்மை, அண்மை பொருள், அண்மை. அண்மை என்றால் என்ன? அல்ல என்ற பொருள். அண்மைனா அல்ல, அல்ல என்ன பொருள்? ஒரு வாக்கியம் சொல்லுங்க அல்ல என்று வர்றாப்புல. இரண்டு விட்டுருங்க, வேற உலக உதாரணம் தெரியாதா? இதை செய்தது நான் அல்லங்கிறோம்ல, இது பேனா அல்ல. இப்போ என்ன அல்லன்னு என்ன பொருள்? இல்லைங்கிற சொல்லுக்கும் அல்லங்கிற சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கு, இருக்கிறது. ஆனால் உலக பேச்சு வழக்கில் யாரும் அந்த வேறுபாட்டை உணர்வதில்லை. நான் இல்லை, நான் அல்ல, எல்லாம் ஒன்றா வழங்குறாங்க. இதை செய்தது நான் இல்லைங்கிறாங்க. நான் அல்லன்னு சொல்லணும். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், இல்லை இன்மை, அதான் இல்லை இல்லை இன்மை. அதற்கு என்ன பொருள்?
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
6: ஓம் சிவாய நமன். shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: சிவநேய சகோதரர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி என்ற நூலின் சிந்தனையை செய்வதற்கு திருவருள் கூட்டுவித்துள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒரே வரியில், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அடுத்த வரி, ஒளிக்கும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. அதே வரியில, உள் உயிர்க்கு உயிராய், தெளிக்கும் அறிவு. மூணாவது வரி, தெளிக்கும் அறிவு சிறந்து உளதேனும், தெளிக்கும் அறிவு சிறந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே. அதே வரிதான், திரிமலத்தே, திரிமலத்தே. அடுத்த வரி, குளிக்கும் திரிமலத்தே குளிக்கும் உயிர், குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே, கொடி கட்டினனே. பாடலை பார்க்கும்போதுக்கு மிக எளிமையான வார்த்தைகள் இல்லையா? ஒளி, ஒளி என்பார், இருள் என்பார், இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடி ஒன்று ஒளிக்கும். ஒண்ணு புதுசா ஒண்ணு தெரிந்து கொள்வதற்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணு அதிகமானா இன்னொன்னு ஒழித்துக் கொள்ளும். இருள் அடராது, ஒளியை பந்திக்காது. அப்புறம் உள் உயிருக்கு உயிராய், உள்ள உயிருக்கு உயிராய், தெளிந்த அறிவு சிவ ஒளி, திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தை குளிக்கும் உயிர், இந்த உயிருக்கு அருள் கூடும்படி கொடி கட்டினேனே. முடிஞ்சுதா பாட்டு? முடிந்துவிட்டது. ஒளி என்றால் எந்த ஒளியை கொழுக்கேன்? சக்தி, சிவ சக்தியை குறிக்கிறது. அருள் ஒளி, ஒளி என்பது இந்த எதை குறிக்கிறது? அருள் ஒளி. ஒளி என்பது அருளையும், அருட்கதி. ஒளி என்பது அருள் ஒளியையும், திருவருள் சக்தியையும். ஒளி என்பது திருவருள் சக்தியையும், இருள் என்பது வழக்கமா உள்ள மாதிரி என்னது ஆணவ இருளையும் குறிக்கும். ஒளி என்பது திருவருள் ஒளியையும், இருள் என்பது ஆணவ இருளையும் குறிக்கும். இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவை. ஒன்றே இடம் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இப்ப இந்த ஆன்மா மலர் நடையில் செல்கிறதுன்னு வச்சுப்போம், முழுத்த ஆணவ மலத்தில் தன்னை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது. கேவல நிலையில், இந்த நிலையில் தான் பரச நிலையிலேயே அதிகமான பந்தத்தில் மூழ்கியிருக்கிறது. இப்ப நம்மிடையே பொதுவா உயிர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க இல்லையா? முழுவதும் அந்த குடும்ப சூழலை விட்டு இங்க அங்க அசைறதே இல்லை. உண்பதும் உடுப்பதும் அதுவே இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்ப அவங்க எதுல முழுவதுமாக சிக்கியிருக்காங்க? மலை இருள அதிகமாக சிக்கியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு திருவருள் ஒளி தோன்றுவது இல்லை. எது மிகும் பொழுது? ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கும் பொழுது இந்த திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். ஏன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திருவருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் என்ன நடக்கும்? குழந்தையின் கையில் கொண்டு பொற்கிண்ணத்தை கொண்டு கொடுக்கிறோம், அது என்ன பண்ணும்? அதுக்கு பொண்ணுடைய அருமை தெரியாது. அது பாட்டுல தூக்கி எறிஞ்சிட்டு வீதியில விளையாடிட்டு இருந்து கையில கொண்டு கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அது பாட்டுல வீட்டுக்குள்ள போயிடும். அது பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பொக்கிஷமே எந்த அதனுடைய அருமை அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே கதைதான். இந்த ஆணவ இருள் அதிகரித்திருக்கும் பொழுது திருவருள் ஒளி தோன்றினால் என்ன நடக்கும்னா, இந்த பொற்கின குழந்தையின் கையில் அகப்பட்ட பொற்கின்னம் போல்தான், அதனுடைய அருமையே அவர்கள் உணர மாட்டார்கள். இந்த உண்மை நான் சொல்லல, எதுல வருது? திருவாசகத்துல என்ன வருது? மழக்கை இழங்கு பொற்கின்னம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றே. மாணிக்க வாசகர் சொல்ற மழக்கை இழங்க, சின்ன குழந்தை மழக்கைன்னா அது குறிப்பிட்ட வயசுள்ள குழந்தை. மழக்கை இழங்கு பொற்கிண்ணம் என்று அலா அரியை என்று உனை கருதுகின்றேன். பாட்டு ஆரம்பம் என்னது? மயிலங்கு நல் என்னால் தண்ணி பங்கனே வந்து என்னை பணி கொண்டவின். அது வந்து என்னை பணி கொண்டவின். அதுக்கப்புறமே அது மழக்கை இழங்கு பொற்கிண்ணமா இருக்குது. அப்ப ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஆணவையில் உள்ள மொழி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீசி எறிஞ்சிருவாங்க இல்லையா? அதுமா அதனாலதான் அவன் என்றும் என் முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து. போத்தி பதனுடையில வரும். முந்தி என்னுள் நீங்காது எல்லாம் சரிதான். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒளித்திருந்து முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து போத்தி பகரோட. அதனால அந்த மலம் மேலிடும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு எது முதன்மையாக இருக்கும் என்றால் இந்த உலக பதார்த்தங்கள் தான் முதன்மையாக இருக்கும் இல்லையா? அதனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் இதுலதான் இருக்கும். அந்த உலக பதார்த்தங்களையே இருக்கும். அந்த பரம் கண்ணுக்கு தென்படவும் மாட்டான். தென்பட்டால் இந்த ஆன்மாவான ஏறிட்டும் பார்த்தார். ஏன்னா அதனுடைய பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கு? பதார்த்த இந்த உலக பதார்த்தங்கள்லயே இருக்கு. அதனால அது பதத்தை பார்த்தார். நம்ம அதுதான் நான் பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இது இவ்வாறாக அந்த ஆணவ மலத்தில் அது மூழ்கி இருக்கும் பொழுது அந்த சிவ சக்தி வந்து அவனுடைய சிற்சக்தியானவள் ஒளித்து கொள்கிறாள். அந்த அம்பலவான சுவாமிகள், அம்பலவான குருமூர்த்திகள், எங்க திருவாரூரை ஆதீன குருமூர்த்தியில அம்பலவான குருமூர்த்திகள் வந்து மூன்றாவது குருமகா சன்னிதான். அவங்க சொல்லுவாங்க, சில மலமும் காணாம் மட நெஞ்சமே மல நெஞ்சமே அப்படின்பார். சில மலம், சிலம்னா எள்ளளவும் உணராத மட நெஞ்சமே அப்படின்பார். மலத்தால் இது மூடப்பட்டு அவனை கொஞ்சம் கூட எள்ளளவு கூட நினைக்காத அளவுல அந்த உலக விஷயங்கள்ல அது மூழ்கி இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நடைக்கு பேர் தான் என்னது? மல நடை. இவ்வாறு திருவருளை ஓரளவும் சிறிதேனும் சிந்திக்காமல் முழுவதுமாக ஆணவ இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது திருவருள் ஒளி மறைந்த நீண்ட அந்த நிலை, அதுக்கு பேர் தான் என்னது? மல நடை. இதே இது மாறிவிடுகிறது. எப்படி மாறுகிறது? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காண்ட சோறு என இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் வெறுத்து காந்த சோறு என்றால் தெரியும் இல்லையா, கட்டிய சோறு. அதுல எவ்வளவு அருவறுப்பு வருமோ அது மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக பதார்த்தங்களில் வெறுப்பு வந்து இவ்வளவுதான் இதுக்கு தகுதி. இவ்வளவு நேரம் தான் இது இவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, இவ்வளவு நாள் தான் கொடுக்க முடியும், இவ்வளவு காலத்துக்கு தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல அந்த இன்பம் மறைந்து விடும் அல்லது வெறுத்து விடும் அல்லது அதில் அலுப்பு தட்டி விடும். எல்லா இன்பங்களுமே அப்படித்தானே. ஆக இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இவையெல்லாம் நிலையானவை அல்ல என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மா உணர்ந்து உணர்ந்து அதே சமயத்துல திருவருள் ஒளியில் திளைத்து திளைத்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையில் தன்னை அழுத்தி அழுத்தி இந்த அழுதுதல் குறைபடும், அந்த அழுந்துதல் கூடும். இப்படி கூடி கூடி படிப்படிப்படியாக கூடி கூடி முற்றுமாக திருவருள் ஒளியில் அந்த ஆன்மா மூழ்கி இருக்கும் பொழுது அதற்கு எது தோன்றாது? அதற்கு உலக பதார்த்தங்கள் முக்கியமானதாக தோன்றாது. சரியா? அது எதையே பார்த்திருக்கும், அந்த பரத்தையே பார்த்திருக்கும், அதனுடைய சிந்தை எல்லாம் அந்த சிவமே நிறைந்திருக்கும். அதனுடைய சிந்தையில இந்த உலக பதார்த்தங்களாகிய குப்பைகள், அந்த குப்பைகளை வைத்து சிந்தையை நிறைவு செய்ய மாட்டாங்க. சிந்தையெல்லாம் சிவமே நிறைந்திருக்கும். ஆக இந்த நடைக்கு பெயர் என்னன்னா அருள் நடை என்று பெயர். இந்த அருள் நடையில் ஆணவம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தன் வலிமையெல்லாம் ஒடுக்கி தன்னுடைய வலிமையெல்லாம் இவற்ற செல்லாது என்பது அது தெரியும். உடனே என்ன பண்ணும், தன்னுடைய வலிமையெல்லாம் அடக்கி. சில குழந்தைகள் பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே பெரிய காரியம் இல்லையா. அது செய்யற பெரிய காரியம் என்னது, தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அது மாதிரிதான் இந்த ஆணவம் என்ன பண்ணும், பெசாம அடங்கி இருந்தா அதுவே போதும். அப்ப அந்த சமயத்துல இந்த ஆணவமாகிய இருள் ஒளித்து கொள்ளும். எப்போ திருவருள் ஒளி மேலிடும் போது. ரெண்டும் எங்கதான் இருக்கு, இந்த ஆன்மாலதான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆணவம் கேவல நிலையில இருக்கும் பொழுதும் துன்பத்தை கொடுக்கு. எப்படி துன்பத்தை கொடுக்கு, முழுவதுமாக இந்த ஆன்மாவின் அறிவை மறைத்து துன்பத்தை கொடுக்கிறது. அந்த சக்திக்கு பேரு ஆணவத்தினுடைய அந்த சக்திக்கு என்ன பெயர், ஆவாரக சக்தி. கேவலத்தில் ஆணவம் ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக மறைத்து நிற்கும். அந்த சக்திக்கு பெயர் ஆவாரக சக்தி. அப்புறம் பெருமான் இந்த உடல், இந்த இடம், போக பொருட்கள் எல்லாவற்றையும் அழித்த பிறகு இந்த சகல நிலையில் அது என்ன பண்ணும், அந்த முழுசும் மறைக்க இப்ப முடியாது. இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் அறிவு விளங்க ஆரம்பிச்சு, அதனால முழுவதுமாக மறைக்க முடியாது. ஆனாலும் தன் தொழிலை அது விடாது. இந்த அறிவை எப்படி பண்ணும், மேல் நோக்கி செலுத்தாம, மேம்பட்ட பொருள்களில் செலுத்த விடாமல், நிலையான பொருள்களில் நினைவை இருக்க விடாமல் என்ன பண்ணும், மறுபடியும் கீழ் நோக்கி செலுத்தும். இழிந்த பொருள்களிலும் இழிந்த செயல்களிலும் இந்த ஆன்மாவை இழுக்கும். முழுவதுமாக கேவலத்தில் மறைத்த ஆணவமானது சகல நிலையில் ஆன்மாவின் அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். அந்த ஆன்மாவை முன்னேற விடாதபடி முழு பகையாக இருப்பது யாரு, இந்த ஆணவம் தான். அது வேற எங்கேயும் இல்லை, நம்முள்ளேயே இருக்கிறது. அதான் பரிதாபம் இந்த ஆன்மாவை நினைக்கும் பொழுது. உள்ளேயே இவ்வளவு பெரிய பெரும்பகை இருப்பது இருக்கிறது என்பதை உணராமல் இல்லையா நானா ஆட்டம் போடுகிறது. அந்த பெரும் பகையுடன் சேர்ந்து கொண்டே அது இழுக்கிற இழுப்பிலேயே போய் ஆட்டம் போடுகிறது. சரி, இவ்வளவு சக்தியுடைய அந்த ஆணவம் அந்த பதியை பற்றுமா? ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஆன்மாவை நல்ல இறுக்கமாக பற்றி உள்ளது. அப்படியானால் ஏன் அந்த ஆணவம் பதியை பற்றவில்லை என்றால், இருளானது சூரியனை பற்ற முடியுமா? அதற்கு நமக்கு சாஸ்திரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான உவமை, கடல் கடல் நீர் உப்பு. கடல் என்றால் அந்த வெளி, நீரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வெளி. அப்ப அந்த உப்பு வந்து எதை பற்றிருக்கிறது? நீரைத்தான் பற்றுமே தவிர அந்த கடல் ஆகாயத்தை பற்றாது. அதனால் பற்ற முடியாது, அதனால் நெருங்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவம், ஆன்மா எதனுள் அதை வியாபியமாக அடங்கியிருக்கிறது? இறைவனுள், பதியினுள் வியாபியமாக ஆன்மா அடங்கியுள்ளது. ஆனாலும் இந்த ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவமானது பதியை நெருங்க முடியாது, பற்ற முடியாது. அந்த பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அதுதான் இருள் அடராது. அடராது என்றால் பற்றாது. எதை பற்றாது? ஒளியை பற்றாது. அதாவது ஆணவம் திருவருளை பற்றாது. ஆன்மாட்ட தான் இவ்வளவு ஆட்டமும் அது போடுகிறது. அப்புறம் உள் உயிர்க்கு உயிரால் அந்த பாடத்துல ஒன்று மேலிடியிலும் சொல்லுவாங்க, ஒன்று மேவிடியிலும் சொல்லுவாங்க. அது பாட பேதம். சில பேர் எல்லாம் பொருள் ஒன்றுதான், மேவிடிலும் சொல்லுவாங்க மேலிடிலும் சொல்லுவாங்க. என்ன எது வந்தாலும் சரி என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பாட பேதம். சரி, உள் உயிர்க்கு உயிராய் தெளிந்த அறிவு திகழ்ந்துள்ளதேனும். எல்லா உயிருக்குள்ளும் உயிராக இருக்கின்றார் இல்லையா? எப்படி உடலுக்கு உயிர் இருக்கிறதோ அவ்வாறு உயிருக்கு உயிராக இருக்கின்றார். உடலினைக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆணாய் போற்றி என்று பஞ்சாத்தர மூர்த்திகளை பாடுவார்கள். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆணாய் போற்றி. எப்படி உடலின் இயக்கம் உயிரால் உண்டாகிறதோ அவ்வாறே உயிரின் இயக்கம் அவனால் பதியால் இயக்கப்படுகிறது. அதனாலதான் உடலுக்கு எப்படி உயிர் இருந்தால்தான் உடலுக்கு எல்லாம், அதே மாதிரி அவன் இருந்தால்தான் இந்த ஆன்மாவுக்கு எல்லாம். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆணாய் போச்சு. உரை சேர் 84,100,000 யோனி பேதம் இறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். திருவிழிமலை பதிகம் ஞான சம்பந்தருடைய இல்லையா? உடைத்தேர் 84,100,000 யோனி பேதம், 84,00,000 வகைப்பட்ட வகையான எவ்வளவு வகை ஒவ்வொன்றையும் தாவரங்கள் 11,00,000, அதுல ஏகப்பட்ட வகைகள். இப்படி அந்த 84,00,000 அத்தனை உயிர்களிலும் உயிருக்கு உயிராக நின்று இயக்கி வருகிறான். உயிருக்கு உயிராய் நின்றான் என்று மட்டும் சொல்ல முடியுமா? எப்படி இருக்கிறான்? உடம்பும் உயிரும் போல ஒன்றாகி இருக்கிறான் இல்லையா? ஒளியும் சூரிய ஒளியும், சூரிய ஒளியும் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல எப்படி இருக்கிறான்? அப்புறம் உடனாகி ஆன்ம அறிவும் கண்ணொளியும் போல உடனாகி நிற்கிறான். இதெல்லாம் எதுக்காக? ஒன்றாகி நிற்பது எதற்காக? உயிர் நிலைத்து நிற்பதற்காக. இந்த உடம்புல வந்தோம்னா அந்த உடம்புல அது அத்தனை காலமும் நிலைத்து நிற்பதற்காக. வேறாகி என்பது உயிருக்கு அறிவு விளங்குவதற்காக. உயிருக்கு அறிவு ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது விளக்கம் பெறணும். விளக்கம் பெறதுக்கு அவன் எப்படி இருந்தாதான், அறிவித்தால்தான் அந்த அறிவு விளக்கம் பெறும். நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது என்ன பண்ணும், தானாக இயங்காது. என்ன பண்ணணும், பெருமானால் இயக்கப்பட்டால்தான் இயங்கும். அதனால அவன் வேறாகி நின்று அறிவிக்கிறான். அப்போ அறிவு விளங்கும் பொருட்டு அவன் இந்த உயிரினுள் வேறாகி நிற்கிறான். அப்புறம் இந்த உயிர் அறிந்த பொருளை அனுபவிப்பதற்காக அவன் உடனாகி நின்று செலுத்துகிறான். பொருளால் வேறாயின் கலப்பால் ஒன்றாகி, இப்படிலாம் செலுத்தும் தன்மையால் உடனாகியும். ஆக இவ்வாறாக ஒன்றாகி நிற்றல் உயிர் அறிவு, உயிர் நிலை பெறுதல் பொருட்டு, வேறாகி நிற்றல் உயிர் அறிவு விளங்கும் பொருட்டு, உடனாகி நிற்றல் உயிர் அனுபவத்தில் ஈடுபடும் பொருட்டு. இதான் உள் உயிருக்கு உயிராய் சிறந்து அது இருந்தாலும் திகழ்ந்து உளதேனும். விதவிதமா இப்படி விதவிதமா நின்று இந்த உயிரை இயக்குகிறான். இப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாதுன்னு சொல்லி விதவிதமாக நின்று இந்த உயிரை இயக்குகிறான். என்ன பரிதாபம் பாருங்க, நமக்காக அவன் உட்கார்ந்து இவ்வளவு வேலையும் உள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறான். இது என்ன பண்ணுது, அத பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்துறதே இல்லாம அப்படி இயக்குகிறான், இயங்குகிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம இது அது பாட்டுல என்ன பண்ணுது, திரிமலத்தே குடித்து கொண்டிருக்க.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: அப்புறம் அகழ்வாய், இந்த பெந்தத்திலிருந்து நீ அகழ்வாய். எப்படி அகழ்வாய்? ரொம்ப இந்த பகுதி கொஞ்சம் சுவையான நல்ல பகுதி. புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால். இந்த உடம்பு கிடைச்ச உடனே கொஞ்சம் அறிவு வருது. அறிவு வந்த உடனே பட்டறிவும் வருது, நூலறிவும் வருது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நல்ல குணங்கள் புண்ணியங்கள் வந்து சேரும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஆன்மாவனுடைய உயிருடைய இயல்பு என்ன? சுயநலம் தான். அவதான் அவனுக்கு பெருசு சுயநலம். இது உயிருக்கு, எல்லா உயிருக்கும் பொது. அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி வருகின்ற பொழுது தன்னை சேர்ந்த உயிர்களோடு உயிருடைய நலத்தை பேணுவது முதல். அதுதான் நமக்கு பாசம் என்று சொல்றான். இந்த பாசம் இருக்கிற இது கொடிய விலங்குகளுக்கும் கூட உண்டு. அது சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, மனுஷா இருந்தாலும் சரி, அது வரும். அப்போ அந்த சிறிய விலங்குகள் நம்ம வந்து பாகம் பெற்றோர் பாகம்னா எத்தனை குழந்தை குட்டிகள் வளர்த்துற போது நம்ம நம்முடைய பெரியவங்க எல்லாம் பெற்றோர்லாம் சில தியாகம் செய்து நம்ம வளர்த்தார்கள். நாம நமக்கு சில சேர்ந்து நம்ம குழந்தைகளை வளர்த்த முடியும். அப்ப சுயநலத்தை இருக்கிற போத கொஞ்சம் அந்த அன்பினால சில தியாகங்களும் செய்கின்றோம். அப்புறம் அதே வந்து நம்ம சேர்ந்து சுற்றத்தா இருக்கு, அது பரவுது. அப்புறம் அப்படியே சமூக நாட்டுக்கு சமூகத்துக்கு அப்படி அது விரிவடைகிறது. தொடக்கம் வந்து சுயநலம் தான், சுயநலத்திலிருந்து பரவலாம் வருகிறது. அப்ப நூலறிவு எல்லாம் படிக்கிற பொழுது இது புண்ணியம், இது பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு நூலே அறிவு வருகிறது. அப்போ இந்த செய்யக்கூடிய அறச்செயல்கள் எல்லாம் முதல்ல வந்து சுயநலம் கருதி செய்யப்படும், அப்புறம் பேருக்கும் புகழுக்கும் செய்வார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அனுபவத்துல இதெல்லாம் பேரும் புகழ் எல்லாம் நமக்கு நிக்காது. ஆண்டவன் தெய்வத்தை நினைத்து செய்கின்ற பொழுது அது நல்ல புண்ணியம் ஆகிறது. அதுக்கு பேரு முதல்ல சொன்ன பசு புண்ணியம். ஆன்மாக்கள் இருக்கு, நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன், என்னானு இந்த சமூக சேவை செய்கின்றேன் என்று தன் தற்போதத்தோடு செய்கின்றதெல்லாம் வந்து அது பசு புண்ணியம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம சிவம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, சிவத்தினுடைய துணையினால சிவத்தினுடைய அருளினால இது நான் சமுதாயத்துக்கு செய்கின்றேன் அப்படின்ட்டு இது செய்வதும் சிவத்துக்கு செய்கின்ற வழிபாடு என்று இடத்து செய்வதற்கு அது சிவபுண்ணியம். அது சிவனடியார்களுக்கும் சிவனுடைய திருக்கோயில்களுக்கும் செய்வது அது சிவபுண்ணியம். எல்லா உயிர்களையும் சிவம் இருக்குது. அந்த ஆன்மாக்களுடைய உயிரெல்லாம் சிவன் உறைகின்ற கோயில், அந்த ஆன்மாக்களுக்கு செய்கின்ற வழிபாடு இந்த அறங்கள் என்று செய்கின்ற பொழுது அந்த பசுபுண்ணியமே சிவபுண்ணியமாக மாறுகிறது. அப்ப நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய், புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால். அப்ப சிவபுண்ணியம் பண்ணுகின்ற பொழுது பண்ற போது என்ன வரும்னா, வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதாம் ஒப்ப. அப்ப முதல்ல புண்ணியம், அந்த புண்ணியம் எப்படி வருது அப்படின்னா, நாம செயல்கள் செய்கின்றோம். நமக்கு சித்தாந்த சாஸ்திரத்துல வினைகள் என்ற அந்த கலை சொல்லுக்கு தனிய ஒரு பொருள் உண்டு. எது வினை என்று சொன்னால், நாம் செய்வதெல்லாம் செயல்கள் தான், செயல் எப்ப வினையாக ஆகிறது அப்படின்னா, அது நாம செய்கின்ற இந்த செயல் ஒருவரை பாதிக்க வேண்டும், ஒருவருக்கு ஏதோ ஒருத்தர் அவங்கள சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பதான் வினையாக மாறுகிறது. இப்ப வந்து வீட்டுல டிஃபன் பண்ற சோறு இருக்குது, சாப்பிடுறோம், அது ஒரு செயல். சாப்பிடுற போத அடுத்தவங்களுக்கு மிச்சம் வைக்க கூடாது. ஆனா பூரண சாப்பிட்டா அடுத்தவா பண்ணி ஆடமா இல்லையா? அப்ப நினைச்சு செஞ்சா அது வந்து வினையாக போயிடுது. விடை செயலுக்கும் வினைக்கும் வேறுபாடு. வினை என்பது இன்னொருத்தர் நாம் செய்யற செயலினால் அடுத்த பாதிக்கப்படும், ஏதோ ஒருத்தர் நன்மையாகவோ தீமையாகவோ பாதிக்கப்பட வேண்டும் என்று செய்து செய்தால் அது வந்து வினையாக மாறிவிடுகிறது. அந்த அந்த இப்போ செய்கின்ற வினை இருக்குத, அந்த வினை செய்தவுடனே முடிஞ்சு போகுது. இப்போ ஒருத்தர் அடிக்கிறான், கன்னத்துல அடிக்கிறான், அந்த அடித்த அந்த நேரத்திலேயே அந்த செயல் முடிஞ்சு போகுது. அப்போ அது எப்படி செயல் வந்து இப்படி விடையாகுது அப்படின்னா, அந்த செயல் தான் அது வந்து அடிபட்டவன் அடித்தவன் ஆகியுடைய புத்தி தத்துவத்தில் இருந்து

வந்து என்ன, இன்ப துன்பம். அதுக்கு நடுவுல நல்வினை தீவினை, புண்ணிய பாவம், இன்ப துன்பம். அந்த மாதிரி இங்க புண்ணியத்தால் என்ன வருது அப்படின்னா, மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதான் ஒப்ப. இந்த மலபாகத்துக்கு முன்னால இன்னொன்னு இருக்கு, அதுக்கு சொல்லல. என்ன? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்று சொன்னால், அது நமக்கு சாதாரணமா மனித இயல்பு என்ன, கொள்ளுன்னா வாய் திறக்கிறது, கடிவாளம்னா வாய் முடியுது. நமக்கு நாம் பிறருக்கு செய்கின்ற உபகாரங்கள் நம்ம நினைவில் இருக்கும். நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு நன்றியை எதிர்பார்ப்போம். நமக்கு பிற செய்கின்ற உபகாரங்கள் மறந்து போகுது, அல்லது நினைச்சு வச்சுக்கோ. அதே மாதிரி நமக்கு ஒரு கெட்டது வந்துட்டு சொன்னா அது நம்மால் செஞ்சா இருக்கும், ஆனா அது அடுத்தவன் செஞ்சதுன்னு சொல்லுவோம். மனித இயல்பு இப்படி போறோம், வெளியில போறோம், இங்க வரும்போது நல்ல உயரமா இருக்குது. நம்ம மாதிரி இப்போ இது குட்டையா இருக்குன்னு வச்சுக்குவோம், இடிச்சு என்ன இடிச்சுன்னு சொல்றோம், நிலவு இடிச்சிருச்சு, இவன் போய் இடிச்சுக்கிட்டு நிலவு இடிச்சிருச்சுன்னு சொல்றோம். இது மனித இயல்பு. இப்ப அந்த மாதிரி இருவினைப்பு என்பது என்ன என்றால், அந்த வினை பயனை அனுபவிக்கின்ற பொழுது நல்வினையாகிய நல்வினை பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கர்வமோ, தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது துன்பமோ, ரெண்டும் இறைவன் நமக்கு நன்றியை செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, இரண்டையும் ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்வது. கேளும் ஆக்கமும் கெட்ட திருநார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அந்த மனநில அந்த அது இந்த நமக்கு சிவபுண்ணியம் மோட்சமெல்லாம் இருக்கட்டும் இருங்க, நம்ம மனசே இப்படி இருந்துன்னு சொன்னா மனசுக்குள்ளார ஒரு குழப்பமோ துன்பமோ வருத்தமோ சூட இருக்காது. இதெல்லாம் நமக்கு ஏதோ துன்பம் வந்துச்சுன்னா எது வரவேண்டியது வந்துச்சு, இனி அதுக்கு யாரு இல்லாம குறை சொல்லக்கூடாதுங்கிற மனநிலை இருந்துன்னு சொன்னா மனசுக்கு அமைதி வந்துடும். ஒருத்தொருத்த மேல குறை காண முயன்றால் அதுக்கு எல்லையே இல்ல, அது பாட்டுக்கு இவன் மேல மேல குறை சென்றுட்டு போகும். அதனால இது ஒரு பொறையுடைமை என்று சொல்லப்படும். இதுக்கு வந்து பொறையுடைமை என்பது, பொறைமையுடைமைன்னா அது ஞானாம இருந்தது ரொம்ப அழகா சொல்லுவார். நமக்கு வந்து இதை காட்டிலும் நமக்கு பெரியவங்க நம்ம நாட்டியார் இலக்கியம் சொல்றார். அது நமக்கு ஒருத்தன் ஒரு துன்பம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, கெட்டு செஞ்சுட்டான், அறியாமையினால இப்படி செய்து விட்டான், இந்த செய்த இந்த செயலினால அவன் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்க போறானோ தெரியல. அவன் பரிதாபப்படுவதும் பெரியோருடைய இயல்பு என்று சொல்றார். பரிதாபப்படுவது பெரியோருடைய இயல்பு என்று சொல்றார். சரி, இப்ப அந்த இருவினை ஒப்புனால மல பரிபாகம் வந்து சேரும். சிவபுண்ணியத்தினால இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வந்து சேரும். மல பரிபாகம்னா என்ன என்று சொன்னால், மலத்தினுடைய பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்குவது. இதனால சத்திய நிபாதம், சத்தியன திருவருள், திருவருளுடைய வீழ்ச்சியும் நிகழும். இப்ப மூன்று, சிவ புண்ணியம், இறைவனை ஒப்பு, மல பரிபாகம், சத்தினி பாதம். இது இந்த வரிசையில சொன்னாலும் கூட இவன் வந்து சைமல்டேனியஸா நடக்கும், கிராஜுவலா, திடீர்னு வந்து வருவது அல்ல. இது எத்தனைக்கு எத்தனை இருவினை எப்பு வருதோ அத்தனைக்கு எத்தனை மல பரிபாகம் கூட வரும், அத்தனைக்கு எத்தனை சத்தினி பாதம் திருவள்ளுவர் வீழ்ச்சியும் நடக்கும். இது ஒன்றன் பின் ஒன்று, ஒன்றன் பின் ஒன்று அல்ல. இரு சூரிய ஒளி பரவ பரவ இருளானது விலகுவதை போல இது உடல் நிகழ்ச்சி. அது எப்படி உடல் நிகழ்ச்சிங்கிறது நாம பார்ப்பாங்க. நமக்கு அது வந்து இந்த அவத்த நிலையில வைத்துக் கொண்டு சொல்லுகிறான். எப்படின்னா, நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய், புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால், வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேர, சக்திங்கிறது சத்தினி பாதம் வந்து சேர, வினைதாம் ஒப்ப. இந்த வினைதாம் ஒப்ப வந்து மலபாகத்துக்கு முன்னால சேர்த்தனும். மலபரி அது இருவினை ஒப்பு வந்தால் மலபரிபாகம், மலபரிபாகத்துல

சத்தினி பாபம். இது இது சொல்ற முறையில வரிசைப்படி சொன்னாலும் கூட இது வந்து ஒரே சமயத்துல நிகழ்வது. இருவினைப்புக்கு ஏற்ப மலபரிபாகம் வரும், மலபரிபாகத்துக்கு ஏற்ப சத்தினி பாகம் கிடைக்கும். ஆனா இந்த வரிசையில இருவினை என்பது மலபாகத்துக்கு முன்னால சொல்லணும். அப்ப அவதாரத்தில் என்ன ஆகும்னா, அப்பதான் அண்ணல் அண்ணல் பரமேஸ்வரன் இறைவன் என்ன பண்றாரு, அருள் உருவாய் அருளே உருவாக்கொண்டு, அருளே உருவாக்கொண்டு. அப்போ இறைவன் மானுட சட்டை தாங்கி வர்றான், மானுட சட்டைன்னா மனித வடிவத்துல வர்றான், குருவாக வருகிறார். அப்ப வந்திருக்கிறது அவர் பார்க்கறதுக்கு நம்ம போல இந்த உடம்பாக இருந்தாலும் கூட அவர் உடம்ப அருவுருவாக கொள்ளுதல் வேண்டும். அருளை திருவுரு சக்தியே அவர் உடம்பாக கண்டு கொள்ளுதல் வேண்டும். அருளே உருவாய் இந்த அவதாரத்துல அவதாரம், அவதாரம் என்றால் சூழ்நிலை சூழல், இந்த நிலை, இந்த நிலையில அண்ணல் அருள் உருவாய் தோன்றே, அருளே தன்னுடைய வடிவமாக உருவமாக கொண்டு உடலாக கொண்டு தோன்றி என்ன பண்ணுவாரு, பவம் அகற்றும் நன்னெறி பாவித்த, பவம்னா பிறப்பு, பிறப்பை அகற்றக்கூடிய நல்ல நெறியை அவ பாரித்து. அவதரம் அவதரம் என்றால் காலம் நேரம், இந்த சமயத்துல அண்ணல் சிவபரம் பொருள் அருளுருவாய் தோன்றி அருளே தன்னுடைய வடிவாக கொண்டு உடு வடிவமாக கொண்டு இங்க தோன்றுவார். இப்ப இதெல்லாம் நமக்கு திருட்பயன்ல சொல்றது இல்ல, ஐயா உதா காட்டிருக்கிறார். அறியாமை இதுவரைக்கும் நமக்கு நமக்கு அது உயிருக்கு உயிராக இருந்து நல்லதை எடுத்தது காட்டி நமக்கு நன்னெறி படித்துக் கொண்டிருந்த சிவம், உயிருக்காக இருந்த சிவம் இப்ப வந்து வெளிப்பட்டு குருவாக இருந்தது. அறியாமை உள்நின்ற முன்னால் இருக்கிறது யாரு அப்படின்னா வெறும் மனிதன் நினைச்சுக்காத, உன்ன போல மனிதன் நினைச்சுக்காத, இதுவரைக்கும் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து எந்த சிவம் உணர்த்திட்டோ அந்த சிவம் தான் இப்ப உனக்கு முன்னால வந்து நிற்கிறது. அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் எது குறியாக, மானுட குறியாக இந்த கோ. அடுத்த பாட்டு தான் நமக்கு ரொம்ப சுவையான பாட்டு. ஏன் வந்து ஆண்டவனுக்கு ஏன் வந்து அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு சரியில்லை வீட்டுல யாரு இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல நோயாளி மேல யாருக்கு அக்கறையோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நோயை சீக்கணும், டாக்டர் கூட்டிட்டு போகணும், மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அக்கறை யாருக்கு இருக்கும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ தூரத்துல இருக்கிறவங்களுக்கோ ஒண்ணும் தெரியாது. வேணா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்குதா விசாரிக்கானா வருவாங்க. ஒழிய அகத்துரு நோயிற்கு வீட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும். நமக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூட இருக்கிறோம் யாரு, சிவம். அப்ப சிவனுக்கு தான் இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்ப மருந்து கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிற அதுதான் அக்கறை, அவர் தான் அக்கறை இருக்கும். அகத்துரு நோய்க்கு உள்ளிடவை என்று கூடவே இருக்கிறது அல்லாம சகத்தவரும் காண்போரோ தான், ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவார்களா, அறிய மாட்டார்கள் என்றார். இப்போ இந்த சிவமானது அருளுருவாய் தோன்றி பவம் அகற்றும் நன்னெறி பாரித்து, பாரித்தல் என்றால் விரிவடைய செய்தல் அர்த்தம், பாரித்தல் விரிவடைய செய்தல், நிலா பாரித்து நமக்கு தமிழ் இலக்கியத்துல வரும். நிலாப்பா பௌர்ணமி நாள்ல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சிருக்கும், அப்புறம் பௌர்ணமி போது நில ஒளி பறந்துடும். நிலா பார்த்து நன்னெறியை விரித்து, பவமகற்றும் நன்னெறி பாரித்து, பாரித்து என்ன பண்றாரு அப்படின்னா அப்பா சொல்றார் போது நீ இந்த உடம்புல இருக்கிறாய், இந்த உடம்புல நீ அறிவுடைய பொருளா இருக்கிறாய், இந்த உடம்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் வைத்து அது பத்து காரியங்கள்ல வைத்து ஆசிரியர் உனக்கு அது பேரு தசகாரியம் என்பது பேர். இந்த நூலுக்கு
இந்த தசகாரியம் என்பது சைவ சித்தாந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய முறைகள் ஒண்ணு. அது யோகம், சிவ யோகம், சிவ யோகத்தையும் அந்த யோகத்தால் வரக்கூடிய போகத்தையும் உணர்த்துவது இந்த தச காரியம். தசம் என்றால் பத்து, பத்து செய்திகள், ஞான செய்திகள் என்று சொல்லுவோம். பத்து ஞான செய்திகள், பத்த வந்து அந்த தசகாரியத்தை இந்த பஞ்சாட்சரத்தில் வைத்து உணர்த்துவதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. பஞ்சாட்சரத்தை நாம் சொல்ற போது அந்த குருநாதன் உணர்த்திய அந்த தசகாரியம் பத்து காரியங்களை நினைவுக்கு வர வேண்டும். அது என்ன என்று சொன்னால், முதல்ல இந்த பதியை படிச்சு அப்புறம் அதுக்கு பேர் பார்த்துக்கோம். என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து தீட்சை பண்றான், பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கிறார். பஞ்சாட்சரம் உபதேசிக்கும் போது ஞான தீட்சை, அந்த தீட்சை வந்து சடங்கோடு கிரியாவதி செய்ததுண்டு, ஞானவதி எல்லாருக்கும் தீட்சைகள் பல இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த தீட்சை செய்து ஞான உபதேசமும் பண்றார். அது அவர் செய்கிற ஞான உபதேசத்துக்கு பேரு தசகாரியம். இப்ப என்னன்னு சொன்னா, நாம் படிக்கூடிய ஞான சாத்திரம் இருக்குத, இது அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் தீட்சை வேண்டும். தீட்சை இல்லாம ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் தீட்சை பெற்று ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் அவங்க படிப்பு அந்த உணர்வுல, சாஸ்திரத்தை உணர்வதில் வேறுபாடு உண்டு. இப்ப கல்லூரிகளில சைவ சித்தாந்தம் பாடம் சொல்றோம், கல்லூரிகள அங்க சைவ சித்தாந்தத்தை சாய்பும் படிக்கிறோம், கிறிஸ்தவம் படிப்பாங்க. அவங்க வந்து சைவ சித்தாந்தம் அவங்களுக்கு தேர்வுல பாஸ் பண்றது தானே ஒழிய அவங்களுக்கு அனுபவத்துக்கு அல்ல. இப்ப மற்றவர்கள் நாம சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கிறோம்னா, நாம படிச்சா நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்று படிக்கிறோம். நாம இங்க படிப்பதை பிராக்டிக்கலாக அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த தீட்சை உதவி பண்ணும், தீட்சை நமக்கு துணை செய்யும். அதே மாதிரி சிவபூஜை பண்றவனுக்கு இந்த படித்த சாத்திரங்கள் அவங்களுக்கு அனுபவத்துக்கு, அந்த கொண்டு ஞானத்தை அனுபவத்துக்கு கொண்டு வந்து தரும். அப்ப அது அதுக்குரிய வழிமுறைகளை இந்த தீட்சைக்கு முன்னால இந்த தசகாரியத்துல குருநாதன் உபதேசம் செய்கிறான்.

0: காயம்னா உடம்பு. இந்த உடம்பு இருக்குத, இது தத்துவங்களினால் ஆனது. பிருத்திவி முதல் கலையீராக இருக்கக்கூடிய 31 தத்துவங்களினாலையும் ஆனது இந்த காயம். அப்ப குருநாத் என்ன பண்றாருன்னா, முதல்ல இந்த காயத்தினுடைய தன்மைகளை காட்டுறார், உடம்போட தன்மைய காட்டுகிறார். அப்போ முதல் என்ன பண்றார், நாம உண்மை விளக்கத்துல படிச்சோம் இல்லையா, அது இந்த தத்துவங்களை காட்டுறார். தத்துவங்களை காண்பதற்கு துணையாகத்தான் நமக்கு அந்த தத்துவங்களுக்கு பெயர், ரூபம், குணம், அதுக்குரிய எழுத்து, இத அடையாளம் எல்லாம் ஒரு ஒன்னுக்கு சொல்றார். இப்ப மண் இருக்குது, மண்ணு வந்து சதுரம், மண்ண படுத்தினா ஒரு சதுரம் மாதிரிதான் இருக்கும். மண்ணு நுண்ணிய மண்ணிலேயே அது சதுரம் இருக்கும். தண்ணுக்கு பிறை போல என்று சொல்றார். கண்ணாட்டம்ல தண்ணி வச்சு போயிருங்க, நம்ம டிராயிங் படம் போகும்போது கூட கண்ணாட்டம் போட்டு போகும்போது இப்படி பிறை போல போடுவோம். நெருப்புக்கு பிந்து இருக்கும் இப்படி போட்டிருப்போம், பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நெற்றிக்க பொட்டு மாதிரி. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்ற. இப்ப இந்த அப்போ இந்த இந்த பஞ்சபூதங்களினால் ஆனதுதான், பஞ்சபூத பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும். இது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். முதல்ல தத்துவத்தினுடைய வடிவத்தை சொல்லுவது தத்துவ ரூபம். தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னா, இந்த தத்துவங்களால் ஆனது இந்த ஆன்மா பெற்றக்கூடிய உடம்பு. இதுல இதுதான் இந்த தத்துவங்களினாலதான் இன்ப துன்பங்கள் நேருகின்றன, விளைகின்றன என்று சொல்லி இந்த தத்துவங்களிலிருந்து விளக்குவதற்குரிய அடையாளங்களை தான் குணங்குறி பெயர் ஆகிய அடையாளங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஏன் நமக்கு வந்து உண்மை விளக்கத்தில் அந்த பட்டியல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இப்ப வகுப்புல தேசிய பெற்றவர்களும் இருப்போம். தேசிய பெற்றவர்கள் அனுஷ்டானம் பண்ற போது, முதல்ல ஆசமணம் பண்ற போது, ஆத்மதத்துவ சுதா, வித்யாதத்துவ சுதா, சிவதத்துவ சுதா, தண்ணி விட்டு சுட்டு வாய் தலைமை சொல்ற போது, இந்த தத்துவங்களை விட்டு ஆன்மா நீங்குவது அல்லது தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது, அந்த தத்துவமானது நம்ம மயக்காமல் தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது பார்க்கிறோம். இப்ப தத்துவ ரூபம் பண்ணுது. அப்புறம் நாம அறிவது அனுபவிப்பதெல்லாம் இந்த தத்துவங்களினாலதான். நாம அறிவது அனுபவம்லாம் இந்த அனுபவிப்பது, இந்த ரெண்டும் இந்த தத்துவங்களினாலதான். ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம், சில சமயத்துல இந்த தத்துவங்களே அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். சாதாரண மக்கள் கண் காணுகிறது, காது கேட்கிறது, காணக்கூடிய அறிவு கண்ணுக்கும் கேட்கக்கூடிய அறிவு காதுக்கும் சொல்றோம். நாம பேச்சு வழக்கு இந்த மாதிரி வந்து கண் காணும், காது கேட்கும், மூக்கு முகரும், வாய் பேசும், சுவைக்கும் சொல்றோம். அப்போ இந்த தத்துவங்களே அறிவுடையது போல சொல்றோம். இப்போ தத்துவ ரூபம் தரிசனத்துக்கு அப்புறம் தத்துவ தரிசனம் சொல்றோம். தரிசனம் அந்த உண்மையை காணுவது, தரிசிப்பது உண்மையை அறிவது. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம், இவை நமக்கு அறிவை தராது. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அறிவு வரும். தத்துவ தரிசனம் என்பது தத்துவங்கள் ஜடம் என்று அதனை அறிவது தத்துவ தரிசனம். கண்ணே காணும்னு சொன்னா பணத்துக்கு கண் இருக்கு இல்லையா, அது காணுமா? அப்ப அந்த கருவிகள் தத்துவங்களா காரியங்கள் எல்லாம் இவை ஒன்றும் நமக்கு அறிவை தருவது இல்லை. அப்ப இந்த ஜடம் என்று அறிவது, இந்த தத்துவங்கள்லாம் அறியாமை உடையன என்று அறிவது தத்துவ தரிசனம். அப்புறம் இந்த தத்துவ தரிசனம் வந்து இது நான் அல்ல என்று நீங்குவதற்கு தத்துவ சுத்தி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அல்ல என்று நீங்குவது தத்துவ சுத்தி. அப்ப தத்துவ சுத்தி சொல்ற போது ஆன்மாவுடைய சொரூபம் தோன்றும் சொல்றார். இந்த மூணு நிகழ்கின்ற போது இந்த ஒன்று வந்து சேரும். இது ஆன்மா கண் எப்படி காணுது, ஆன்மா கண்ணோடு பொருந்தினால்தான் கண்ணு காணுது, ஆன்மா நாவோடு பொருந்தினால்தான். நம்ம சாதாரணமா இதுல மோட்டர் சைக்கிள் டூ வீலர் போறோம், இந்த ரோட்ல பிரஃப் ரோட்ல போறோம்னு வச்சுக்கோ, நம்ம கருத்து போறோம் எங்க இருக்கோம், என்ன போற எங்க இருக்கோம், அடுத்த மேல இடிக்காம பத்திரமா போய் சேரணும் இருக்கு. நம்ம என்ன போறோம் அங்க இருக்கு. அப்ப யாராவது கை காட்டி கூப்பிட்டாலும் நமக்கு தெரிவது இல்லை. அப்ப நம்முடைய அறிவு பூரா எங்க இருக்குது, கண் வழியில தான் இருக்குது, கண்ணுல தான் அறிவு இருக்குது, போறல கண்ணுல தான் இருக்கு, மற்றது அறிவது இல்லை. அதுபோல இங்க நமக்கு அறிவு கூடாமல் உயிர் கூடாமல் இந்த தத்துவங்கள் பயன்படுவது இல்லை. தத்துவங்களை பயன்கொள்வது ஆன்மா என்று அறிவு இருக்கு இல்லையா, அறிந்து தத்துவங்களை விட்டு நீங்குவது தத்துவ சுத்தி. அப்போ இந்த தத்துவ சுத்தி இருக்கின்ற பொழுது தோன்றுகின்ற பொழுது ஆன்மா ரூபம் தோன்ற, ஆன்மாவுடைய வடிவம் ரூபம் தோன்ற, ஆன்மாவுக்கு ஆன்மாதான் இந்த அறிவு பட்டு விட்டு கருவி கொள்கின்றது என்று சொல்றது. இப்ப இந்த மூணும் தத்துவ அது முதல்ல அது பத்து பார்த்து பேரை மட்டும் பார்த்துக்குவோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவசுத்தி இல்ல. அதுக்கப்புறம் சிவசுத்தி, சிவசுத்தி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிவ யோகம், சிவ போகம், இப்படி பத்து. இந்த பத்துல இத சிவபிரகாசத்துல உமாபதிசிவம் மூணா சொல்லுவார். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம லாபம். சிவயோகத்தையும் சிவபோகத்தையும் ஆன்ம லாபமாக சொல்லுவார்கள். இதுக்கு முன்னாலெல்லாம் நமக்கு இந்த உடம்பே கருவியாக ஆன்மா அறிந்து வந்தது. இப்ப இந்த உடம்பை கருவியாக கொண்டறிவது ஆன்மா என்று அறிந்த பொழுது அங்க சிவ ரூபம், அது ஆன்ம ரூபம் தோன்றுகிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 9 படலம் முதல் 11 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மனமுடித்து கொடுத்த மாமியார்ட ரொம்ப அன்பு மாப்பிள்ளைக்கு. அதனால பொதுவா நம்ம இப்பயும் உலகத்துல பாக்குறோம் லௌகிக்கமா. ஆத்துக்காரி சொன்னா கூட கேட்காத மாமியார் சொன்னா கேட்டுருவாங்க. மாமியார் வரார்னா டிக்கெட் வந்து இ டிக்கெட் எப்படி புக் பண்ணி கொடுப்பா, ஃபர்ஸ்ட் ஏசி அதுல புக் பண்ணி கொடுப்பா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சுடுவான். அப்படியே அன்பா இருப்பான். தனக்கு நல்ல பெண்ணை பெற்றுக் கொடுத்ததுனால அந்த நன்றி உணர்ச்சி. அதுபோல தன்னுடைய மாமியாராகின்ற காஞ்சன மாலைக்கு பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாப்பிளையும் செய்யாத ஒரு அன்பினை செய்தார். அதான் எழுகடல் அழைத்தது. பொன்மாலை என்று பெயர் கொண்ட அந்த காஞ்சன மாலை தவம் ஏற்றி கொண்டிருக்கிறாள். சுந்தரபாண்டியர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய தவசிகள்லாம் எல்லா தேசத்திலிருந்து வந்து மதுரையில் வந்து பெருமானை வந்து தரிசித்து அளவலாவி செல்வார்கள். அப்போ கௌதம ரிஷி வந்தார், பெருமானை தரிசித்து விட்டு காஞ்சனமாலை வீட்டுக்கும் போனார். காஞ்சனமாலை அவரை வரவேற்று ரிஷி என்பதனால பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய பொன்னும் துகிலும் கொடுத்து அவருக்கு அன்னமிட்டு அவரை வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெற்று திருநீர் வாங்கி அணிந்து, பெருமானே எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும், நீங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கீள், எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும், நம்ம அதுக்கு ஒருத்தர் வந்தா ஒரு 5 எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ராமகிருஷ்ண பரமசரை சுத்தி நிறைய சிஷ்யால் இருக்கா. அப்போ ஒரு பெரிய ஆத்ம ஞானிங்க வந்தார், பஞ்சாப்லேருந்து உயரமா வந்தார். அவர் பாம்புக்கு பாம்பை தெரியும்னு சொல்லுவார், பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு ஞானிக்கு ஞானியை தெரியும். உடனே பரமசர் என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யாலெல்லாம் பார்த்து பஞ்சாபில் நல்லா உயரமா இருக்கிறவா இருப்பா, அது உயரமா இருக்கிறவா வேகமா நடந்து போவா, கால் உயரமா இருக்க முடியும், அவர் வேகமா போவார், நீங்களாம் ஓடி போய் அவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லுவார் நல்ல வார்த்தை, அதை கேட்டுட்டு வாங்கன்னு நினச்சாராம். ஒரு சாது வந்தார்னா அவர் பேசி நம்ம கேட்கணும். அவள் அதுமாரி அவர் துரத்தின்னு போனால் அவர் ஒன்றுமே பேசாமல் போயிட்டு இருந்தார். அந்த ஹவுரா நதியையும் அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். இவா அந்த கரைக்கு போய் ஏன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன்னு அவர் பார்த்தாராம். எங்கள் குருநாதர் அனுப்பிச்சார், நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இவா சொன்னார். அப்போ குருமொழிக்கு அடங்கி வந்திருக்கேள், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றலைன்னா நான் தப்பு பண்ணினவன் ஆகிடுவேன் அப்படின்னு அவர் நினச்சார். மௌனமயமாய் உபதேசம் பண்ணார் அவர். தட்சிணாமூர்த்தி மாதிரி என்ன உபதேசம் பண்ணாருன்னா, ஆகாசத்தில் சூரியனை காமிச்சார், பூமியில் கங்கையை காமிச்சார், பக்கத்திலேயே ஒரு குட்டை அதில் சேறு அழுக்கு ஜலம் இருக்குது அதையும் காமிச்சார், மூணையும் காமிச்சிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சமிக்கை பண்ணிட்டு போயிட்டார். இவெல்லாம் பரமசிட்ட வந்தா ஏதாவது சொன்னாரா பேசினாரா? பேசலை, ஆனால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார், கண்ணால் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டாங்க. என்ன அது அப்படின்னு கேட்டார். இப்படி தான் சைகை பண்ணினார், என்ன புரிஞ்சுட்டேன்னு கேட்டாரா? நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். அவன் சொன்னார், சூரியன் எப்படி புனிதமான கங்கையிலையும் பிரகாசிக்கிறான், அழுக்கு குட்டையிலையும் பிரகாசிக்கிறானோ, அதுபோல் பகவான் எல்லாருக்கும் பொது, படித்தவன் படிக்காதவன், மனுஷன் விலங்கு, ஆண் பெண், உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பரமேஸ்வருக்கு கிடையாது. எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக அவர் இருக்கிறார், சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிற மாதிரி. அது எல்லாருக்கும் பொது சொத்து. எப்படி எலெக்ஷன் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கோ, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு எலெக்ஷன் வந்தால், அதுபோல் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சுவாமி இருக்கிறார், மற்றதெல்லாம் பார்க்காம அப்படின்னு அர்த்தம். இப்போ கௌதமர்கிட்ட இவன் வந்து ஒரு உபதேசம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, தபஸை பற்றி சொல்லுங்கங்கிறார். அரிய தவத்திரம் கேட்டாள் கௌதமர். சொன்னார், தபஸ் மூணு விதமா, மனசனால் பண்ணுறது ஒரு தபஸ் மானசம்னு பேர், வாக்குனால் பண்ணுறது ஒரு தபஸ் வாச்சிக்கம்னு பேர், உடம்புனால் பண்ணுறது ஒரு தபஸ் காயிக்கம்னு பேர். மனசுனாலையும் தவம் பண்ணலாம். எப்படின்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சா மனசனால தபஸ், யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காம இருக்கிறதே ஒரு தபஸ். தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, நான் நிறையா சம்பாதிக்கணும், நிறையா தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நம்ம சம்பாதிக்காமல் இருக்கலாம், நினைக்கலாமே, நிறையா சம்பாதிக்கணும், நிறையா கொடுக்கணும் நினைக்கிறது ஒரு தபஸ். அப்புறம் கஷ்டப்படுறவாளை பார்த்து தயவோடு இருக்கிறது, தனக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணினா பொறுத்துக்கிறது, கோச்சிக்காமல் இருக்கிறது, பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது, பஞ்சேந்திரிகளை நிகிரகம் பண்ணுறது, இதெல்லாம் மனசனால் பண்ணுற தபஸ். வாச்சிக்கம், வாக்கினால் பண்ணுற தபஸ் என்ன அப்படின்னு கேட்டால், பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறது, வேத சாஸ்திரங்களை பாராயணம் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு தர்மத்தை எடுத்து சொல்கிறது. கஷ்டப்படுறவாள்கிட்ட கஷ்டப்படாதீங்கோ, மீனாட்சியை வேண்டிக்குங்கோ, உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துடும், நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்ப மொழி பேசுறது. ஜிஹ்வா மே மது மத்தமா, யார்கிட்டையும் இன்பமா தான் பேசணும், கடுப்பா பேசக்கூடாது. இது வாக்குனால பண்ற தவம். உடம்புனால பண்ற தவம் என்ன என்றால், பெருமானுக்கு பண்ற சரியை தொண்டு, புஷ்பங்கள் பறிக்கிறது தொடுக்கிறது, நந்தவனம் பராமரிக்கிறது, சுவாமிக்கு ஜலம் கட்டுறது, திருத்தாள் முறையா இருந்து பக்கத்துல இருந்து பணி செய்யறது, தானே தன் கரத்தினால சுவாமியை பூஜை பண்றது, உடம்புனால சுவாமியுடைய கோயிலை பிரதட்சிணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, அப்புறம் க்ஷேத்ராடனம் பண்ணுறது, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு மரம் தான் மதுரையிலேயே இருக்கும், நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம், எல்லா தேசங்களுக்கும் போய் எல்லா ஸ்தலங்களும் இருக்கிற சுவாமி தரிசனம் நின்று வரணும், அப்படி தீர்த்தாடனம் பண்ணுறது, எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஸ்நானம் பண்ணுறது, இப்படி உடம்புனால் பண்ணக்கூடிய தவங்கள் தான் நிறையா இருக்குது, எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் எது ஒஸ்தின்னு கேட்டால், புண்ணியம்னு எடுத்துட்டேன்னா, மனசனால் பண்ணுற புண்ணியத்தை விட வாக்குனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம், வாக்குனால் பண்ணுற புண்ணியத்தை விட உடம்புனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம். பாவம்னு எடுத்துட்டேன்னா, உடம்புனால் பண்ணுற பாவத்தை விட வாக்குனால் பண்ணுற பாவத்துக்கு பாவம் அதிகம், அதை விட மனசனால் பண்ணுற பாவத்துக்கு தோஷம் அதிகம், ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் உடம்புனால் பண்ணணும், அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் எதனால் பண்ணணும், உடம்புனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதில் இந்த நிலையில் நீ வந்து தீர்த்தாடனம் பண்ணலாம், தீர்த்த யாத்திரை சிவஸ்தலங்களுக்கு போகலாம், சிவ தீர்த்தங்களில் நீ வந்து நீராடலாம், கங்கை முதல் தீர்த்தங்கள் நிறையா இருக்கின்றன, ஆனால் அநேகமான தீர்த்தங்கள் அனைத்திலும் ஆடுகின்ற பலன், அந்த தீர்த்தங்கள்லாம் வந்து சேர்ற காரணத்தினால சமுத்திரம்தான் தீர்த்தங்கள்லேயே ராஜா, தீர்த்த ராஜா. ஆகவே சமுத்திர ஸ்நானம் பண்ணினா எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியமானது சுலபமாக கிடைக்கிறது என்று கௌதமர் உபதேசம் பண்ணினார். உடனே காஞ்சன மாலைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஆசை வந்து தன்னுடைய பெண்ணாகின்ற மீனாட்சியிட்ட போய் சொன்னால், கௌதமர் சொல்லியிருக்காருமா, எனக்கும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போல ஆசையாக இருக்குது, சமுத்திரம் மதுரையிலேருந்து ரொம்ப எட்டி இருக்குமா அப்படின்னு நினச்சா இவ, இருந்தாலும் அது சொல்லலை. ஒரு வயசான ஸ்திரீ ஆற்றுல இருக்கிறவாளுடைய துணை இல்லாமல் தானே போய் ஒரு புண்ணியக்காரத்தை ஈட்டிக்க முடியுமா? அதனால் இதை நம்முடைய ஆத்துக்கார்ட்ட சொல்லுவோம்னு சொல்லி மீனாட்சி என்ன பண்ணால், சுந்தர பாண்டியர்கிட்ட போய் அம்மா ஆசைப்படுறா அப்படின்னு எடுத்து சொல்லலாம். சுவாமி சொன்னார், நீ ஆசைப்படுறேன்னு நான் யோசிப்பேன், அம்மா ஆசைப்படுறான்னு செலக்ஷன் உடனே பண்ணிடணும். மீனாட்சி எப்படி அழகாக கேட்குறா, பெருமானே உன்னுடைய தொண்டருக்காக நீங்கள் அன்னைக்கு அன்னக்குழியும் வைகையும் அழைச்சேள், இன்றைக்கு அம்மா கடலாடணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுங்கோ. அன்று அன்னக்குழியினோடும் அரழைத்த அருட்கடலே இன்று அன்னை கடலாட வேண்டினாள் என்று இறந்தாள். இந்த சுந்தரர் சொன்னார், அம்மா ஏன் ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும்? நம்முடைய அம்மா இல்லையாவ? நம்ம அம்மா வந்து ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறது நமக்கு பெருமையா? லோகத்தை படைக்கும் போது எந்த சப்த சமுத்திரங்கள் படைக்கப்பட்டனவோ அந்த சப்த சமுத்திரங்களையும் அவள் ஸ்நானம் பண்ணட்டும். அவள் ஸ்நானம் பண்ணாத சமுத்திரம் பாக்கி இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லா தீர்த்தங்களும் வந்து சேர்றட சமுத்திரம். இந்த சமுத்திரங்களில் சில தீர்த்தங்கள் சேர்கின்றன, வேறு தீர்த்தங்களில் வெவ்வேறு சமுத்திரங்களில் சேர்கின்றன. சப்த சமுத்திரத்திலையும் ஸ்நானம் பண்ணால் எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண மாதிரி ஆகிடுது. அதனால் படைக்கப்பட்ட சப்த சமுத்திரங்கள்லையும் காஞ்சன மலை ஸ்நானம் பண்ணட்டும். எப்படி பெருமானே ஸ்நானம் பண்ணுறது? அதுக்கு நேரம் பிடிக்குமே, பல நாள் யாத்திரை பண்ண வேண்டுமே, அதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? சப்த சமுத்திரமும் கண்ணெதிராக வந்துடும் என்று சுவாமி சொன்னாரா? அப்படி சப்த சமுத்திரங்களையும் சங்கல்பிச்சார். தன்னுடைய திருவாலவாய் கோயிலுக்கு நேர்கீழ் திசையில் எழுகடல் என்று இன்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்துல அங்கு ஒரு ஏற்கனவே ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்திலே அந்த சப்த சமுத்திரங்களும் தோன்றும் வண்ணம் மனசனால் சங்கல்பிச்சார். அந்த சமுத்திரங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது, பூமியை கடந்தெல்லாம் இருக்குது. அந்த ஏழு கடலுக்கும் ஏழு நிறம், வெவ்வேறு நிறம். அந்த நிறங்களோடு கூட உலகத்தை அழிக்க வருகின்ற வெள்ளம் போல பொங்கினவா சுவாமி என்ன பண்ணார்? அதனால் ஆபத்து வராமல் தன்னுடைய திருக்கண்ணாலையும் திருக்கரத்தினாலையும் அடக்கினார். அந்த ஏழு சமுத்திரங்களும் அந்த குளத்துக்குள்ளேயே அடங்கி ஏழு கிணறுகளாக ஆகின என்று பார்க்கின்றோம். அந்த ஏழு தீர்த்தத்தோட அந்த குளத்தினுடைய தீர்த்தமும் எட்டாவது தீர்த்தமும் சேர்ந்து எட்டு வித ரூபத்தில் அந்த குளம் அமைந்தது. அது என்ன பண்ணதான், பரமேஸ்வரனையே இருந்து தரிசனம் அபிமுகமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுடைய சாரூபியம், அந்த அஷ்டமூர்த்தியினுடைய சாரூபியத்தை பெற்றது போல அது இருக்குது. சுவாமியே தீர்த்த ரூபத்தில் அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து ஸ்நானம் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மேம், யாரோ சொல்லிட்டார். உடனே பிராமணர்கள்லாம் கூப்பிடுறா, ஏன்னா பிராமணர்களுக்கு அவள்கிட்ட அனுக்கிய பரணும், அவளை தட்சிணை வச்சு கொடுத்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவள் கையினால் பவித்திரம் வாங்கிக்கணும். பவித்திரம் வாங்கிட்டு ஸ்நானம் பண்ணணும். அப்போ ஸ்நான விதி கேட்குறா, சமுத்திரத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி ஸ்நானம் பண்ணுறது என்று அந்த விதியை கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, கோதரு கற்பினாய் குற்றமில்லாத கற்புக்கரசியே, கொழுநன் கைத்தலம் காதலன் கைத்தலம் அன்றி கன்றின் வால் ஆதல் இம்மூன்றில் ஒன்று அங்கை பற்றியே ஓத நீர் ஆடுதல் மரபென்றோதினார். ஆத்துக்காருடைய கையை பிடிச்சிக்கணும், அல்லது தன்னுடைய புத்திரனுடைய கையை பிடிச்சிக்கணும். கொழுநன் என்றால் கணவன், காதலன் என்றால் மகன். காதலன்னா கணவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காதலன் என்ற சொல்லு கணவனுக்கும் உண்டு, மகனுக்கும் உண்டு. ஏன்னா இருவரும் இந்த பெண்ணை காத்தற்கு உரியவர்கள். ஒரு அம்மாவை காப்பாற்றுற அந்த கடமை புத்திரனுக்கு உண்டு, மனைவியை காப்பாற்றுற கடமை பர்த்தாவுக்கு உண்டு. ஆக ரெண்டு பேருமே காத்தலை செய்வதனால காதலர்கள், காத்தல் செயலை செய்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய கையை பிடி, ஆண் பிள்ளையினுடைய கையினை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லது ரெண்டு பேரும் இல்லைன்னா பசுங்க கண்ணுக்குட்டி, ஆண் கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த காஞ்சனமால கண்ணீர் சிந்திராளா, நான் போதுமான தபஸ் பண்ணலை, நான் அறகுறையாக தான் தபஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாக முழுக்க நான் பூர்ணமான தபஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு என் பர்த்தாவோ அல்லது புத்திரனோ என் பக்கத்தில் இருப்பாளே. பர்த்தாவும் வந்து சொர்க்கத்தில் இருக்கார், புத்திரனோ எனக்கு தோன்றலை. ஆகவே நான் பண்ணின தபஸ் கம்மி என்று நினைத்து கண்ணீர் சிந்தினாளாம். ஆகவே இனிமே எனக்கு ஒரு கன்றுக்குட்டி தான் வேணும் அப்படின்னு நினச்சாளாம். உடனே அந்த வருத்தத்தை மீனாட்சி போய் சொன்னாள் சுந்தர பாண்டியர்கிட்ட, நம்ம அம்மா வருத்தப்பட வேண்டாம், அவள் கண்ணீர் சிந்த வேண்டாம், கண்ணீரை துடைத்து கொள்ள சொல் என்று சொல்லிவிட்டு மனசனால் சங்கல்பித்தார். அங்கே இந்திரலோகத்தில் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு பக்கத்தாப்பில் ஒரு ரத்தன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார் மலையதோஜ பாண்டியன். புண்ணியத்தில் அனுபவிக்கிறார், இந்திரனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார். பூமியில் எப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது அப்படின்னு. அப்போ அவருடைய சீட்டு மட்டும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. யாருடைய சீட்டு? மலையதோஜனுடைய சீட்டு. அவருக்கு தெரியாமலே அந்த சீட்டு பறந்து மதுரைக்கு வந்துடுச்சு. மலையதோஜன் அந்த சிம்மாசனத்தோட சுந்தரபாண்டியருடைய சங்கல்பத்தினால் என்ன பண்ணார், மதுரைக்கு கீழே வந்துட்டார். திவ்ய ரூபத்தோட அவர் தேவதா ரூபத்தோட பூமிக்கு வந்தார். வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரமேஸ்வரன் ஆகினால் இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காஞ்சன மாலையை கண்டு மகிழ்ந்தார். தன்னுடைய மகள் அவளை கண்டு மகிழ்ந்தார். மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு. ஒரு அன்ன பக்ஷி தாமரை மலரை பார்த்த உடனே பறந்து போய் உட்காந்துக்குமா அதில், அதுபோல் அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டினாளாம். திருமணம் ஆனாலும் அப்பான்னா அப்பா தானே, ஓடி வந்து கட்டின்றாள். அவர் அப்படியே கண்ணீர் சிந்தினார், மகிழ்ந்தார். பாண்டியர் சொன்னார், மனைவி கையை பிடித்து கொண்டு அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த சப்த சமுத்திரத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணணும் எங்களுக்காக அப்படின்னு சொன்னார். உடனே தன்னுடைய மனைவி கையை பிடித்து கொண்டு மலைத்வஜ பாண்டியரானவர் அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினார் என்று பார்த்தோம். ஸ்நானம் பண்ணி அவள் எழுந்திருக்கும் போது எப்படி இருந்தான்னா, பழைய ரூபத்தோடு எழுந்திருக்கலையா, பரமேஸ்வருடைய சாரூபியத்தோடு எழுந்திருந்தார். மலைத்வஜ பாண்டியன் சிவ சாரூபியத்தை அடைஞ்சிட்டார். ஜட்டாபாரம், திரிபுண்டரம், கருப்பு கழுத்து, மான்மழு, அதோட சூலத்தோடு எழுந்திருக்கிறார். அந்த காஞ்சன மாலை அம்பாளுடைய சுரூபத்தோடு எழுந்துட்டார். எழுந்துட்டா அவளுக்கு கைலாசத்துலேருந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானத்தில் இவள் ரெண்டு பேரையும் சிவகணங்கள்லாம் ஏற்றினான். நாம் போக வேண்டிய இடம் அங்கே, நீங்கள் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், நம்ம சிவபுரத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகும்பொழுது பூலோகத்திலேருந்து போகிறது அந்த விமானம். புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், வைகுண்டம், இந்த லோகங்களெல்லாம் கடந்து மேலே இருக்கிற சிவலோகம் அப்படிங்கிற சிவலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அது போகும்போது இவள் திரும்பி திரும்பி கீழே பார்த்துட்டே இருக்கா பூலோகத்தில். மதுரையை பார்த்துட்டு மதுரையை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல, சிவசாரூபியம் பெற்றும் கூட. அந்த மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கா, அந்த அவளுடைய அந்த காட்சி மறைகிறவரையும் திரும்பி திரும்பி பார்க்குறானா, மீனாட்சியையும் சுந்தர பாண்டியரும் பார்க்குறா. என்ன நினச்சாரா அந்த மலைத்வஜ பாண்டியர், பூமியில் சுவாமி நம்முடைய ரூபத்தை வாங்கிட்டு தன்னுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். தந்தது உன் தன்னை, கொண்டது என்றென்னை, சங்கரா அருக்குலோ சதுர். ஒரு பாகு பண்ணுறோம், ஜலத்தில் வெள்ளத்தை கரைச்சா வெள்ளப்பாகு. அந்த வெள்ளம் என்ன பண்ணுறது, ஜலத்தினுடைய ரூபத்தை தான் வாங்கிட்டு தன்னுடைய இனிப்புங்கிற ரூபத்தை ஜலத்துக்கு தருது, அதனால் வெள்ளப்பாகு உண்டாரு. இந்த உயிரை பரமேஸ்வரனுடைய திருவடியில் ஐக்கியம் பண்ணிக்கும் பொழுது என்ன பண்ணுறார், உயிருடைய குற்றங்களெல்லாம் போக்குறார், மலங்களெல்லாம் போக்கிறார், தன்னுடைய ஆனந்த சுரூபத்தை அதுக்கு தரார், தன்னுடைய ரூபத்தை அதுக்கு கொடுத்து தன்மயமாக ஆக்குறார். அப்படி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறார், முதல்ல அவர் தன்னை போல இந்த உயிரை போல ஒரு மனுஷ ரூபம் தாங்கி அருபரத்துருவன அவனியில் வந்து குருபரனாகி பெருமை அருள்கின்றான். குருநாதனாக வரார், அந்த குருநாதனை சிவம் என்று அறிய வேண்டும், அவனை மனிதன் என்று இகழக்கூடாது. அறுபுறத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. கைலாசபதி நம்ம போல ஒரு பாண்டியனாகி நம்முடைய மகளை மணந்து நம்முடைய ராஜாங்கத்தை பெற்று அந்த தர்ம பரிபாலனம் பண்ணுறது என்பது எதற்காகனு சொன்னால், நம்மை போல் அவன் ஆகியது அவனைப் போல் நாம் ஆவதற்காக அப்படின்னு மலைத்தஜ பண்ணி நினைக்கிறாராம். அந்த சிவ தத்துவத்தை நினைக்கிறார். சுவாமி நம்மளை மாதிரி மனுஷனா குருநாதனாக வர்றது எதற்காகனா, அவனை மாதிரி நாம் சிவஸ்வரூபத்தை அடையணுங்கிறதுக்காக தான் குருநாதனாக வரார். இதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்கிறது. பக்குவியான ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக கைலாசபதியே குருநாதனாக வருகின்றான். அப்படி மீனாட்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் என்ன சொல்கிறா, எல்லாருக்கும் பால் கொடுக்குற காமதேனு தான் புதுசாக பிரசவிச்சிருக்கிற ஒரு கன்னுக்குட்டிக்கு ஆசையாக பால் தராதா, தரும். அதே போல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற பெருமானே உங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரமாக இருக்கின்ற எனக்கு நீங்கள் பண்ணுற அனுகிரகம் இருந்தது அமோகமானது என்று மீனாட்சி அந்த சுந்தர பாண்டியருடைய மனசு குளிர்றா மாதிரி ஆரம்பித்தாளாம், அழகாக பேச ஆரம்பித்தா. சுவாமி சுதாரிச்சுட்டார், நீ இதை சொல்கிறதுக்காக மட்டும் வரல, வேற எதையோ சொல்கிறதுக்காக நீ இதை சொல்கிற. சுவாமி நீங்கள் ரொம்ப எங்கிட்ட அழகாக வந்து அன்பாக இருக்கேள் அப்படின்னு பத்னி சொன்னாலோ, அல்லது பர்த்தா பத்னியை பார்த்து அம்மா நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக எனக்கு தெரிகிற அப்படின்னு சொன்னாலோ, அது அவள் அதை மட்டும் சொல்கிறதுக்காக சொல்லலை, வேற ஏதோ சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சுவாமி சொன்னார், தொடர்ந்து சொல்லு என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு. நான் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன், பிள்ளையாக பிறக்கலை, இந்த வம்சம் இதோடு நின்றுடுமோன்னு எங்கள் அப்பா பயந்தார். அப்படி அவர் பயப்படாமல் இருக்கிறதுக்காக எங்கள் அசரீரியாக அவருக்கு பயத்தை போக்கிட்டு என்னை வந்து கைப்பிடித்து இந்த வம்சத்தை காப்பாற்றினே, தொடர்ந்து நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா என்று சொன்னார். அந்த சங்கல்பத்தை சுவாமி உணர்ந்தார். உணர்ந்தோடனே மீனாட்சிக்கு ஒரு குழந்தை வேண்டும், தொடர்ந்து இந்த பாண்டிய வம்சம் விருத்தியாகணும்னா மீனாட்சி வயிற்றில் ஒரு குமாரன் உதிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதாவாகின்ற அங்கையர்கண்ணி விரும்புகின்றாள் என்பதை உணர்ந்து பரமேஸ்வரன் ததாஸ்து அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொன்னார்னா என்ன அர்த்தம், சுவாமி சங்கல்பத்தினால்தான் இப்போ இந்த குழந்தை பிறக்க போகிறது. நமக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற மாதிரி சுவாமி வந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தை பிறக்கலை. அதைத்தான் சொல்கிறார் புராணக்கர். என்ன சொல்கிறாருன்னா, பரமேஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம தத்துவத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு வேதாதி சாஸ்திரங்களில் அப்படின்னு கேட்டால், ஜகத்தில் இருக்கிற எல்லாரும் உயிர்கள் தான், அவர்களை போல சுவாமி கிடையாது, உயிர் குணம் எதுவும் சுவாமிகிட்ட கிடையாது. சுவாமி சங்கல்பத்தினாலே ஜகத்தை சிருஷ்டிக்கிறார். அவருக்கு மூணு விசேஷ லட்சணங்கள் இருக்குது. என்ன லட்சணம்னு கேட்டால், கர்த்திருவம், அகர்த்திருவம், அந்யதா கர்த்திருவம் அப்படின்னு மூணு கௌரவங்கள் இருக்கு. கர்த்திருவம்னா என்னென்னா, ஒன்றினை செய்கை கர்த்திருவம், யாரும் செய்ய முடியாததை சுவாமி செய்வார், அது கர்த்திருவம். அகர்த்திருத்வம் அப்படின்னா செய்யாது இருக்கை. அதுதான் செய்யாது இருக்கை, சோம்பேறியா இருக்கிறதா அப்படி இல்லை. எல்லாரும் செய்தே திருவார்கள், அதை சாமி செய்யாமல் இருப்பார். தூக்கம் வந்தால் தூங்கியே திருவோம், பசிச்சா சாப்பிட்டே திருவோம், ஆசை வந்தால் அடைந்தே திருவோம், வலிச்சா அழுதே தீருவோம், கோபம் வந்தால் சண்டை போட்டே தீருவோம், இல்லையா? ஒரு காரியத்தை செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. நெருப்புக்கு பக்கத்தாப்பில் பஞ்ச வச்சா பத்தின்டே தீரும், அப்படி சுவாமி கிடையாது. மூவிலையிலும் அழகியா இருக்கின்ற திரிபுர சுந்தரி, அழகினுக்கு யாருக்கும் இணையில்லாதவள், அந்த அம்பாளை ஒரு பாகத்தில் ஒட்டி வச்சுட்டாமல் இருந்தும் அவர் காமனை ஜெயிச்சவராக இருக்கிறார். மங்கையோடு இருந்தே யோகு செய்வான். அவர் ஊர்துவர் ரதசா இருக்கிறார், அவருடைய சக்தி வெளிப்படுறதில்லை. அப்படி மூவிலையிலும் அழகா இருக்கின்ற அம்பாள் கூடவே இருந்தும், அவருடைய சன்னிதானத்திலே இருந்தும், ஃபெவிகால் போட்டு ஒட்டினாமறி இருந்தும் அவருடைய ரேதஸ் வந்து வெளிப்படுறதில்லை என்பதனால அவர் வந்து செய்யாதிருத்தல் என்ற அந்த சிறப்பினை பெறுகின்றார். அகர்த்திருத்தம்ங்கிறார். அந்நதா கர்த்திருத்தம் அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, மாற்றி தான் செய்யணும். வேறொன்று செய்கை, வேறுபட செய்கை. சரி, அகர்த்திருத்தத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். கர்த்திருத்தத்துக்கு என்ன உதாரணம்? எல்லாரும் செய்கிறதையா சாமி செய்கிறார்? எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிடுவாளா, விஷம் சாப்பிடுவாளா? ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக தன் விஷத்தை எடுத்து குடிப்பானா? ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக பிடிக்காத கோதுமை உப்புமா வேணால் சாப்பிட்லாம், இல்லை பிரெட்டு வாங்கி வேணால் சாப்பிட்லாம், இல்லை பிஸ்கெட்டை வாங்கி வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக விஷத்தை சாப்பிடுவாளா? ஏன், விஷம் பசியே போக்கும், ஆளையே போக்கிடும். அதே போல் கண்ணிலிருந்து ஒரு ஓவியத்தை வாங்குவானா? எவ்வளோ அழகாக இருந்தாலும் கண்ணை கொடுத்துட்டு ஓவியத்தை வாங்க மாட்டான். தன்னை காத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சுவாமி என்ன பண்ணார்? அமிர்தம் போல விஷத்தை பானம் பண்ணினார். அது அவரை தவிர யாராலையும் பண்ண முடியாதுங்கிறதால பண்ணினார். கங்கையை தாங்கினார். ஏன் கங்கையை தாங்கினார்னா, கங்கையை தாங்கினால் தனக்கு புண்ணியம்னு தாங்கலை, அவரால் தாங்கப்பட்டதுனால்தான் கங்கைக்கு புண்ணியம், அதுதான் கங்கைக்கு பிரபாவம். இன்னொருத்தர் தாங்க மாட்டாங்கிறதால செய்தார். அப்போ உத்தம புருஷ லட்சணம்ங்கிறது என்னென்னா, யாராலையும் இது செய்ய முடியாது, ஆனால் இது செய்ய வேண்டிய செயல். இதை செய்யலைன்னா ஜனங்கள் கஷ்டப்படுவா, செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை, நாம செய்வோம் என்று முன்வந்து செய்தல். ஆகவே அதான் கர்த்திருத்வம். அதான் பகவான் பண்றார். கங்கையை தாங்கிறார், விஷத்தை சாப்பிட்றார். அகர்த்திருத்வம், அம்பாள் கூட இருந்தே மனமடங்கி இருக்கிறார், மன்மதனை அடக்கி இருக்கிறார். அந்நதா கர்த்திருத்வம், மாற்றி செய்தல். அது என்ன மாற்றி செய்தல் அப்படின்னா, நன்னா கவனிங்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் வந்தது. ராமன் என்ன பண்ணினார்? ராவணனை வதம் பண்ணிவிட்டார். ராவனுடைய உடம்பு பூமியில் விழுந்துருத்து. அதுக்கப்புறம் அவள்லாம் வந்து சம்ஸ்காரம் பண்ணினா, அந்த உயிர் என்னாச்சு? உயிர் வந்து உடம்புலேருந்து பிரிஞ்சால் எங்கே போகணுமோ, தட்சிண திக்பாகம், யமலோகத்துக்கு போய் சேரும். யாருடைய உயிராக இருந்தாலும் அங்கே போய் அதனுடைய புண்ணியபாவத்துக்கு ஏற்ப லெட்ஜரை பார்த்து அக்கௌண்ட் படி, எத்தனை வருஷம் இங்கே சொர்க்கத்தில் இருக்கணும், நரகத்தில் இருக்கணும், திரும்பவும் என்ன ஜென்மா எடுக்கணும் அப்படிங்கலாம் முடிவு பண்ணுவாள். அப்போ உடம்புலேருந்து உயிர் பிரிந்தால் உயிர் வந்து வேறு இடத்துக்கு போகிறது. யார் வதம் பண்ணானோ அவன் அந்த உயிரை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்க முடியாது. உங்கள் செல்லை நான் எடுத்துட்டேன்னா என் பையில போட்டுக்கலாம், உங்கள் உயிரை எடுத்துட்டா நான் என் பையில போட்டுக்க முடியாது, அது போயிடும். இப்போ ராமனுக்கு ராவனுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை, கண்ணனுக்கு கம்சனுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ பேருடைய உயிரை போக்கியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார்கள். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார்? மன்மத்தனுடைய உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார். அந்த உயிரை யமலோகத்துக்கு அனுப்பாமல் ரதி கையில் கொடுத்தார். உனக்கு உன் புருஷன் உண்டு, நீ கொடுத்துட மாட்டார். இது யாரால முடியும்? பரமேஸ்வரன் தான் சுவாமிங்கிறதுக்கு இதை தவிர வேற பிரமாணம் வேண்டாம். வேற எந்த தெய்வத்தினால் இதை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. மன்மதன் உடம்புலேருந்து உயிரை பிரித்தார். பிரித்து மன்மதன் என்ன பண்ணார்? நீ கண்ணாடி பார்த்தா உனக்கு உன் முகம் தெரியாது, ஆனால் ரதி வந்தா அவளுக்கு உன் முகம் தெரியும். என்னன்னா இது, தலையிலெல்லாம் புழுதி படிஞ்சிருக்க அப்படின்னு அவ தட்டி விடுவேன். உனக்கு உன் தலை எங்கே இருக்குன்னு தெரியாது, அவளுக்கு தெரியும். என்ன காரணம்னா, சுவாமி அவளுக்கு வரம் கொடுத்துருக்கிறார். உனக்கு உங்க ஆத்துக்காட்ட போகம் உண்டு, நீ சௌக்கியமா இருக்கலாம், நீ ஒரு தப்பும் பண்ணல. சுவாமி என்ன பண்ணுவார்? தப்பு பண்ணுவாளுக்கு தான் தண்டனை தருவார், ஒட்டுமொத்தமா தண்டனை தரமாட்டார். இன்னைக்கு என்ன ஆறுது? யாரோ தப்பு பண்ணிருக்காங்கிறதுனால தீவிரவாதம் என்ன பண்றான்? யாரையோ ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுனால அப்பாவி ஜனங்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட்டுடுறான், ஒருத்தரை கொள்றதுக்காக 1000 பேரை கொள்றான். சுவாமி அப்படி பண்ணல. 30 அசுரர்களை எரித்த பொழுது சிவபூஜை பண்ற 3 பேரை காப்பாத்தினார். மன்மதனை எரித்தார், ரத்திக்கு அனுகிரகம் பண்ணார், உனக்கு மன்மதன் உண்டு என்று அனுகிரகம் பண்ணார். இது அந்நதா கர்த்திருத்தம், அவர் தான் சுவாமிங்கிறத காட்டினார். அதுபோல பெருமான் சம்போகம் இல்லாமலேயே மீனாட்சிக்கு கர்ப்பம் தரிக்கிற மாதிரி பண்ணினார். தன் சங்கல்பத்தினாலேயே தன் நெற்றியில் தோன்றிய அந்த ஸ்கந்தன் முருகப்பெருமான் இவருடைய வயிற்றில் தோன்றட்டும் என்று நினைத்தாராம். முருகப்பெருமான் அம்பாளுடைய வயிற்றுக்கு வந்துவிட்டார். பரமேஸ்வரன் வேற ஒரு காரியமும் பண்ணல, தன் நெற்றியில் இருக்கிற முருகப்பெருமான் மீனாட்சியுடைய வயிற்றிலே வரட்டும் அப்படின்னு நினைத்தார். நினைத்த அளவில் மீனாட்சிக்கு கர்ப்பமானது உண்டாயிற்று. இந்திரஜால வித்தை போல கர்ப்பம் தரித்தவள் போல் ஆகினாள். அதனால் அவளுக்கு மசக்க உண்டாயிற்று. மசக்க என்னென்னா, என்னவும் எளிய வேணும் அரியன என்ன வேட்டாள். அல்பமாக இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ரொம்ப ஒஸ்தியாக இருக்கிற வஸ்து மாதிரி சாப்பிடணும்னு ஆசை வருமா. வயத்தில் குழந்தை இருக்கும்போது புளியை பார்த்தா திங்கணும்னு தோணும், நெல்லிக்காய் பார்த்தா திங்கணும்னு தோணும். இன்னொருத்தர் கையில் புளி இருந்ததுன்னா இதை கூட நான் வச்சுக்கிறேன், ஏன் உங்கள் காத்துல புளி இல்லையா, ஆற்றுக்கு போகிற வரையும் இது வாயில் கொஞ்சம் போட்டுன்னு போகிறாங்க. அதுபோல் அந்த மசக்கையானது அவளுக்கு உண்டாயிற்று. அப்படி இந்திர ஜால வித்தியை காட்டுவான் என்ன, தன்பால் செந்திரல் நாட்டம் என்ற செல்வனை கர்ப்பம் எய்தாது என்றால் தான் அவள் கர்ப்பத்தில் எய்தாதுன்னு அர்த்தம். அவள் கர்ப்பம் எய்தினாள், பிதா வந்து பத்தினியினுடைய கர்ப்பத்திற்குள் தான் செல்வதனால அவள் கர்ப்பம் தரிக்கிறாள் அங்கனம் இல்லாமல். அப்படின்னா பரமேஸ்வனுக்கு கர்ப்பவாசம் கிடையாதுன்னு அர்த்தம். பரமேஸ்வனுக்கு புத்திரன் உண்டானாலும் சாஸ்திர ரீதியாக பரமேஸ்வனுக்கு கர்ப்பவாசம் கிடையாது. அவனுடைய ரேதஸ் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போனாதான் அவனுக்கு கர்ப்பவாசம், அது அவனுக்கு கிடையாது. அவ்வாறு மீனாட்சியானவள் இந்திரஜாலம் போல கர்ப்பம் தரிக்க அந்தமில் உயிரும் ஞாலம் அனைத்தையும் ஈன்ற தாயாம் சுந்தரவல்லி தன்பால் தோன்றுமாறு உள்ளம் செய்தான். அப்படி அவன் திருவுள்ளம் செய்தான், அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு சோமவாரம் திருவாதிரை நட்சத்திரம் அந்த குரு பார்வை இருக்கிற மாதிரி ஜன்மலக்னம், ஜன்மலக்னத்தில் 4 போன்ற 8 போன்ற ஒஸ்தியான இடத்துலேருந்து குரு பார்க்குறார். அந்த குரு பார்வை விழும்படியாக அந்த ஜன்மலக்னத்தில் உக்ரகுமார பாண்டியருடைய அவதாரமானது நிகழ்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி முருகப்பெருமானே மீனாட்சி வயிற்றில் உக்ரன் என்ற பெயரோடு ஒரு குமாரனாக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணும்பொழுது அந்த அவதார காலத்தில் இந்திரன் மேருமலை வருணன் இந்த முழு பேருக்கும் இடது தோல் துடித்தனவான், அவளுக்கெல்லாம் ஆபத்துன்னு அர்த்தம், இவனால் அவளுக்கு ஆபத்து. அப்படி தனக்கு பிறந்த குழந்தையை மீனாட்சி என்ன பண்ணாள், ஆசையாக எடுத்துக்கொண்டாள். எடுத்தனள் மொந்து புள்ளி எந்தினள் காந்தன் கையில் கொடுத்தனள். இது உலக வழக்கு, பிறந்த குழந்தையை அம்மா எடுத்துக்கிறது, அது மோந்து பார்க்கறது, முத்தம் கொடுக்கறது, அப்பா கையில் கொடுக்கறது. அதுபோல் மீனாட்சி சுந்தர பண்டிர் கையில் அந்த குழந்தையை கொடுத்தாள், திரும்பவும் அவர் கையிலேருந்து வாங்கிட்டாள். வீங்கு கொங்கை நின்று இழி பால் வெள்ளம் விடுத்தனள், தன்னுடைய முலைகளிலிருந்து பொழிகின்ற பால் வெள்ளத்தை ஒரு வெண்மையான வள்ளம், வள்ளம் என்றால் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலே கறந்து கொண்டாள். குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல்வாய் மடுத்தனள் அறுத்தினாள் தன் மைந்தனை எம்பிராட்டி. முருகப்பெருமானாக முருகப்பெருமான் வந்திருக்கிறார் இல்லையா குழந்தையா, அந்த குழந்தையின் வாயிலே இந்த பாலடையை வைத்து அதனை போட்டுகின்றாள். அது குமுதம் போல் அந்த வெள்ளம் இருந்தது, குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல் இருந்துங்கிறதுனால பாலாடை மூலம் பொட்டினாள்னு ஒரு சங்கேதம் இருக்கு. ஏன்னா அம்பாளுக்கு அபீத குச்சாம்பாள்னு பேர். அவள் இன்று வரை யாருக்குமே தன் முலையிலே வாய் வைத்து உண்கின்ற பேற்றினை தரவில்லை என்ற காரணத்தினால தன் வயிற்றில் தோன்றிய உக்ரகுமாரனுக்கும் தன்னுடைய பாலினை ஒரு பாலாடையிலே கறந்துதான் கொடுத்தாள் என்று தோன்றும் வண்ணம் இங்கு சொல்றாரு. அதான் இந்திரஜாலம் போலன்னு சொல்றாரு. குமுத போதுன்னா அள்ளி அந்த குவளை மலர், செங்குவளை மலர், அது எப்படி இருக்கும், பாலாடை போன்ற வடிவம் கொண்டிருக்கும். அதில் பால் நிரம்பியிருக்கு. எப்படின்னா இந்த குவளை மலரை இரவு நேரத்தில் நிலாவானது தன்னுடைய கரங்கள்னால விரிக்கும், அதை விரித்து அது மலரவும் அந்த நிலாவுடைய வெளிச்சம் அதில் வந்து பால் போல படியும். அதுபோல் இந்த பாலடையில் அந்த பாலானது கறக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பு குறிப்பால் உணர வைக்கிறார். அவ்வாறு அந்த அம்பாளானவள் உக்ரகுமார பாண்டியனுக்கு பாலூட்டினாள். அந்த முருகப்பெருமானுக்கு பெருமான் ஜாதகர்மம் முதலிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்தார். உக்ரவர்ம பாண்டியன் என்று அவருக்கு பெயரிட்டார். 4வது மாதத்தில் பிரவேசம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் மாறுது, சந்தி மிதித்தல், குழந்தையை வெளியில் கொண்டு வந்து கோயில் காட்டுறது. அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் அன்னப்பிராசனம், சமச்ச சாதத்தை ஊட்டுறது. அப்புறம் ஓராண்டின் மேலாகிய திங்கள் 13வது மாதத்தில் சவுளம், அதுக்கு வந்து வபனம் பண்ணுறது, அதாவது தலை முடி நீக்குகின்ற அந்த மயிர் வினை மங்கலம். அப்புறம் 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார், 13வது மாதத்தில் பண்ணினர் சவுளத்தை. 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார். இது 5வது ஆண்டுங்கிறது எல்லாமே கணக்கு வந்து இந்த வருஷ கணக்கு வந்து கர்ப்பத்திலேருந்து 5வது ஆண்டு ஆரம்பத்தில் உபநயனம் பண்ணினர். எல்லா கலைகளையும் அவருக்கு அந்த பிரகஸ்பதி ஆகின்ற குருநாதர் வந்து உபதேசித்தார். பாசுபத அஸ்திரங்கிற வித்தியை மட்டும் பரமேஸ்வரன்ட்ட சாட்சாத்தாக கத்துண்டார், சுந்தர பாண்டியன் வந்து கத்துந்தார். அது அவருக்கு தெரியாது, பிரகஸ்பதிக்கு தெரியாது. அதனால வேதாதி சாஸ்திரங்களையும் மற்றபடி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாவற்றையும் அந்த வீரனுக்குரிய எல்லா கலைகளையும் பிரகஸ்பதிட்ட கற்றுக்கொண்டு பாசுபத அஸ்திரத்தை மட்டும் வந்து பரமேஸ்வரன்ட்டையே கற்றுண்டார். 8 ஆண்டு அளவில் எல்லா படிப்பும் அவருக்கு நிரம்பிடுத்தும். எட்டு வயசுல கிராஜுவேட் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது எட்டு வயசுலேருந்து 16 வயசு வரையும் வெறும் விளையாட்டு தான். எப்படி 8 வயசுக்குள்ள படிப்பு முடிஞ்சுடுத்து 8 வருஷம் விளையாடுறதுன்னா எவ்வளோ சௌக்கியம் யோசிச்சு பாருங்க. என்ன 16 வயசுல விளையாடிட்டு இருக்கார், முதலில் ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் அது விலங்குகளோடையும் உயிரினங்களோடையும் இயற்கையோடையும் இன்பமாக பொழுது போக்கி கொண்டிருக்கிறார். 16 வயது அளவில் அந்த உக்ரகுமாரனுடைய திவ்யமான சாமுத்ரிகா லட்சணங்கள் பொருந்திய அந்த புருஷ ஆகிருதியை பார்த்து சுந்தர பாண்டியருக்கும் மீனாட்சிக்குமே கண்ணு சொக்கிறது. சொக்காத்தங்கமாக இருக்கிறார் அந்த உக்ரகுமாரர். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த 32 லட்சணங்களும் இவர்கிட்டே வந்து அமைந்ததாக தெரியுது. அப்போ சுவாமி பண்ணினார், இவனுக்கு நம்ம வந்து முடி கவிப்பதற்கு முன்பாக கல்யாணம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டி திருமணம் தான். திருமணத்தை பண்ணிவிட்டு இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ராஜாங்கத்தை கொடுப்போம் என்று தன்னுடைய கடமையை ஒரு பூமியில் இருக்கிற பிதா செய்வதைப் போல உணர்ந்து சுந்தர பாண்டியர் அதற்கான ஆயத்தங்களை செய்தார். உடனே என்ன பண்ணார், சுயம் சுவாமி பரமேஸ்வரனா கூட மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி இருக்கின்றார் இல்லையா. சுவாமி பூமியில் வந்து பாண்டியனாக இருந்தாருன்னா ராஜா என்ன பண்ணணுமோ அதை மாதிரி நடந்துக்கணும், எல்லாத்தையும் தானே ஜீபும் பாபா பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணார், மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டார், என் மகனுக்கு ஒரு மகள் தேடுங்கள்னு சொன்னார். பெரியவாளை கூப்பிட்டு சொல்லணும், தானே தானும் தேடுறதுக்கு முன்னாடி பெரியவாளை நம்பணும். தான் பெரியவாளை நம்பினாதான் தன் குழந்த தன்னை நம்பாமல் தானே தேடிக்காமல் இருக்கும், தன்னை போல தான் அந்த பிள்ளை இருக்கும். ஆகவே தனக்கு ஒரு மருமகளை தேடுவதற்கு பெரியோர்கள்ட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சா பிதா அப்படி இருந்தால் தான் இந்த குழந்தை அவசரப்படாமல் இருக்கும் என்று பார்க்கின்றோம். உடனே மந்திரிமார்கள்லாம் வலை போட்டு தேடுறா, இந்த உக்ரவர்மனுக்கு இணையான தவம் பண்ணியிருக்கிற அழகான ஒரு பெண் வேண்டும்னு தேடும் பொழுது இந்த பாண்டிய தேசத்துக்கு வடக்கே இருக்கிற சோழ தேசத்தில் கல்யாணபுரம் என்ற ஒரு ஊர், அதுவும் மணவூர் என்ற பெயர் வரும். அந்த ஊரிலே சூரியவம்சத்திலே தர்ம பரிபாலனம் பண்ணிட்டுருக்கிறார் சோமசேகர சோழராஜா. அந்த ராஜாவினுடைய மகள் காந்திமதி திருமண பருவத்தை எழுதியிருக்கின்றாள். அவள் இவனுடைய கரத்தை பிடிப்பதற்கு தகுந்தவள் என்று பெரியோர்கள் எல்லாம் யோசித்து முடிவு பண்ணார்கள். குலங்கோத்திரம் எல்லாம் பார்த்து அவருடைய பக்குவத்தெல்லாம் பார்த்து முடிவு பண்ணினார்கள். பண்ணிட்டோம் என்ன பண்ணுற, பெண் கேட்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வைதிக சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பிள்ளையை பெற்றவன் தான் பெண்ணை கேட்க வேண்டும், அதற்கு வரப்பிரேஷன் பேர். இப்படி நடக்கிற கல்யாணம் தான் விதிவத்தான் நடக்கிறது. எந்த ஒரு நிலையிலையும் பெண்ணை பெற்றவன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தன் பெண்ணுடைய ஜாதகத்தை பிள்ளை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அது வேத சாஸ்திரத்துக்கு விரோதம். நம்ம வீட்டு பெண்ணை ஒருத்தருந்து கேட்கணும், எந்த ஜாதியாக இருந்தாலும் இதுதான், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் வேதம் தான் பிரமாணம், எல்லா ஜாதியும் வேதம் சொன்ன ஜாதி தான், எல்லா ஜாதிக்கும் வேதம் சாஸ்திரம். வேதம்ங்கிறது பிராமணாளுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்ந்து தான் பொது வேதம். வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்கு, வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் வேதம் என்பது பொதுவாக இருக்குது. அப்போ வேத விதிப்படி தான் எல்லா ஜாதிகர்களும் மனம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஹிமவானுக்கு தெரிஞ்சுடுத்து நாரதர் சொன்னார், உன் மகளாகின்ற பார்வதிக்கு கைலாசபதியான பரமேஸ்வரன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டார். இன்னார் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் கூட வேத விதிக்கு உட்பட்டு நாம போய் பரமேஸ்வரனை நித்தியப்படி தரிசனம் பண்ணுறார் சுவாமியை கைலாசத்தில். ஆனால் என் பெண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளைன்னு நாரதர் சொன்னார், ஆகவே என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன காரணம்னா, அப்படி சொல்லக்கூடாது விதி. அதனால் சுவாமியே என்ன பண்ணார், அகஸ்தியர் முதலிய சத்தரிஷிகளை விட்டு பெண் கேட்டார் என்று அங்கே பார்க்குறோம். அதனால் சுந்தர பாண்டியர் மந்திரிமார்களெல்லாம் அனுப்புகிறார், நீங்கள் கல்யாணபுரத்துக்கு போய் உக்ரவர்மனுக்கு அந்த காந்திமதிங்கிற பெண், சோமசேகர சோழனுடைய பெண் காந்திமதினு பேர், அவளை விவாகம் முடிப்பதற்காக கேட்டு பெறுங்கள் என்று சொன்னார். இவா புறப்படுறா, இவா பாதி வழி போயிட்டு இருக்கும்போதே ராத்திரி வருது. ராத்திரியில் சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமான் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய பரம பக்தனாக இருக்கின்ற சோமசேகர சோழராஜாவுடைய கனவுல போய் சேர்றார். சந்திர கலையோட மான் மழுவோட தலையில கங்கையோட கையில சூலத்தோட இடுப்புல புலித்தோளோட சர்ப்பாபரணத்தோட சாமி தோன்றின உடனே அவன் புல்லரித்து ரோமகர்ஷணம் எய்தி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி கனவிலேயே எழுந்து பெருமானை பலமுறை வணங்கி, பெருமானே எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்களே என்று வியந்து அவரை ஸ்துதித்தான். சுவாமி சொன்னார், நீ பெறாத தவத்தினால் பெற்றிருக்கின்ற அந்த காந்திமதி என்ற உன்னுடைய அரிய மகளை, அருகிலே இருக்கின்ற மதுரையை ஆண்டு வருகின்ற சுந்தர பாண்டியனுடைய பையன் ஆண்மகன் அந்த உக்ரவர்மனுக்கு நீ மனமுடிப்பாயாக, அவர்கள் வந்து உன்னை பெண் கேட்பார்கள் என்று முன்கூட்டி அறிவித்தார். அவ்வாறு சொன்ன உடனே சுவாமியே சொல்லிட்டார், இதில் நம்ம மான மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆகவே இந்த பெண்ணை அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்வோம் என்று அவன் ஆரம்பித்தான். இப்படி விதிக்கு விதியை மீறி ஒரு செயல் நிகழறதுன்னா அது பிரேமையினால நிகழது, சுவாமி சொல்லிட்டாங்கிற காரணத்தால் நிகழது என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: முதல்ல இருந்ததை விட 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட நம்முடைய பாரத நாட்டில் பல பேருக்கு இந்தியாவில் வருமானம் அதிகமாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி விலைவாசியா இருக்கு, அதை பத்தி நான் சொல்ல வரல. ஒரு பக்கம் பார்க்கலாம், படிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப என்னை விட என் பசங்க புத்திசாலிகளா இருப்பாங்க. அதாவது எனக்கு தெரியாத டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப அந்த காலத்துல ரேடியோனாலே பெரிய விஷயம், டிவிங்கிறது பார்க்கவே முடியாது. இப்ப அவன் கம்ப்யூட்டர் தான் பசங்களே விளையாடுகிறாங்க. இப்ப அறிவு வளர்ந்துருக்குதா? வளர்ந்துருக்கு. ஆனா அதை விட கவலையும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஏராளமான தற்கொலைகள், ஏராளமான கொலைகள், ஏராளமான பலாத்காரங்கள், வன்முறைகள் இப்ப ஏன் வளருகிறது? இது ரெண்டு என்னமோ பெரிய ரயில்வே டிராக் மாதிரி, இது வளர வளர இதுவும் வளருகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்ப நமக்கு மனத்திலே கவலை இருக்கிறது, நம்முடைய மனத்திலே நிம்மதி இருப்பது கிடையாது, ஒரு ஆனந்தம் இருப்பது கிடையாது. மனுஷன் எதுக்காக வாழ வேண்டும்? எனக்கு ஏராளமா சொத்து இருக்கிறது, ஏராளமான பணம் இருக்கிறது, ஏராளமான படிப்பு இருக்கிறதா? நிம்மதி மாத்திரம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் உண்டா இந்த படிப்பினாலே, பணத்தினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிம்மதியே இல்லாத வாழ்க்கையினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தார். வந்த பொழுது என்ன பண்ணாரா, அந்த வடக்கே கொஞ்சம் பகுதிகளை எல்லாம் பிடித்த அப்படியே காட்டுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு இருந்தாராம். ஒரு மகரிஷி அப்படியே மாந்தோலை போட்டு கீழே உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். கண்ணு மூடி நிஷ்டையில இருந்தார். அலெக்சாண்டருக்கு என்னன்னு சொன்னா, இவர் பெரிய உலகத்தையே வென்றவர் அப்படின்னு சொல்ற காரணத்தினாலே அந்த இடத்துல வந்து என்னடா அது, எனக்கு வந்து இவர் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கத்தியை எடுத்து அவர் மேல வச்சு, நான் யார் தெரியுமான்னு அவர் கண்ணை திறந்து பார்த்த. கவலையே அப்படிங்கல, திருப்பி கண்ண முடின்னு பேசாத இருந்த, தட்டி எழுப்பினார். நான் யாரு தெரியுமான்னா, யாரா இருந்த எனக்கு என்னாரா, இல்லை நான் அந்த உலகத்தையே வென்றவன் அலெக்சாண்டர் பேரரசன் இருந்துட்டு போயேன், நான் என்ன பண்ணும்? இல்ல என்ன கண்டா நீ பதற வேண்டாமா, கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, உன்னை இப்ப நினைச்சா நான் தலையை விட்டுடுவேன். வெட்டிட்டு போயேன் இப்படி சொல்ற, நீ கவலையே கிடையாதா, பயமே கிடையாதா? எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? நான் எதை இழக்க போகிறேன், நான் எதை இழக்க போகிறேன், எனக்கு இழப்புன்னு எது இருக்க முடியும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப உனக்கு என்ன ஏதாவது இழப்பு என்ற ஒன்றை நீ நினைத்திருக்கலாம், என்னை என்ன வைத்திருக்கிறேன் நான் இழப்பதற்கு? ஒண்ணும் கிடையாது, எனக்கு என்ன கவலை இருக்கிறது அப்படின்னாரா. அவனுக்கு புரியல என்ன அவர் சொன்னார். உன்னுடைய மனசுல ஏராளமா எனக்கு இது இருக்கு, நான் இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆன காரணத்தினாலே உனக்கு பயம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன், உலகத்துல எல்லாமே இறைவனுடைய மயமாக பார்க்கிறேன், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எல்லாமே இறைவனாக கண்ட எனக்கு எதை பத்தி கவலை இருக்க முடியும்னா. அவனுக்கு அப்படியே வெக்கமா போயிடுத்தான். உலகத்தையே வென்றவன் நான், எனக்கு கூட பாதுகாவலர்கள் வேணும், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அச்சம் இருக்கும், அவன் கொண்டுடுவானோ இவன் கொண்டுடுவானோ, சாப்பாட்டுல விஷ வைப்பானோ இல்ல மறைந்திருந்து தாக்குவார்களோன்னு பயம் இருக்கும். இவனிடம் கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கிறான். இந்த நிலையை எப்படி அடைவதுன்னு நானா, எல்லாத்தையும் விட்டுடும். அந்த மகிழ்ச்சி சொன்னாராம், எல்லாத்தையும் விட்டுடு, என்ன மாதிரி வந்து என் கூட உட்கார்ந்துக்கோ, உனக்கும் இந்த கவலை இல்லாத தன்மை வரும். அப்படி விடுறது நான் மகாராஜானா, இந்த மகாராஜா நினைச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் மிகப்பெரிய சங்கடமான விஷயம் உனக்கு. அதை விட்டுடு முதல்ல, அதை விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு வந்து இந்த கவலையே இல்லாத தன்மை கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். இப்போ எனக்கு எல்லா நான் என்னுடையது, எனக்கு இது, எனக்கு அது, நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய நினைப்புகளை விட்டுவிட்டால் எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்க போவதில்லை. இந்த கவலையே இல்லாத தன்மை இருந்து விட்டால் ஆனந்தம் வருகிறது. கவலை போனால் ஆனந்தம் வருகிறது. இந்த ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயமே தவிர, இதைத்தான் முதல் நாளே நாம பார்ப்போம். ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆனந்தமே இல்லாம எனக்கு வந்து கோடி மேல கோடி இருக்க வேண்டும், வீடு மேல வீடு கட்டி கொண்டிருக்க வேண்டும், ஒன்னும் பிரயோஜனமே இருக்க முடியாது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனந்தம் இருந்தால், நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அது பிரயோஜனப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல கொண்டு வார்கள். இந்த சனக சனாதி முனிவர்களும் கூட, சனகாதி முனிவர்கள் எல்லாம் எத்தனையோ படித்தார்கள், ஆனால் நிம்மதி இல்லை அவர்களுக்கு. அந்த நிம்மதி இல்லாத காரணத்தினாலே அவ்வளவு கற்றிருந்தாலும் கூட அங்கே இறைவனிடத்திலே சென்று அமர்ந்தார்கள். நம்முடைய செல்வம், நம்முடைய கல்வி, நம்முடைய பதவி எல்லாமே இறைவனை அடைவதற்காக, இவற்றிற்கு ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது, ஆனந்தத்தை கொடுக்காது. அப்படி இருக்கப்பட்டவனை அறிந்தால் மட்டுமே நமக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காதுங்கிறது ஒரு கருத்து. சரி, துன்பமே இல்லாம இருக்கணும்னா அடுத்தது எப்படி கிடைக்கும்? அதைத்தான் பார்வதியினுடைய தன்மை சுட்டி காட்டுகிறது. அம்பிகை இறைவனை பற்றி கேட்டாள், இறைவனை பற்றி படித்தாள், மற்றவர்களெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டார். அதுதான் நம்ம பார்த்தோமே, சாது சமாகம சங்கீதனானாம் என்று சொல்லும்படியாக அடியவர்களுடைய நெருக்கம் வேண்டும். அடியவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருந்த இறைவனை பற்றி அறிந்தார், ஆசை வந்தது. ஆனா ஆசையோட நிக்கல, எனக்கும் கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருந்துட்டு ஆச்சா, இது வந்து ஆசை, விஷ் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா ஆங்கிலத்தில், அவ்வளவுதான். விருப்பப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், ஆனால் அடைய வேண்டும் என்கின்ற அவ்வா, அதாவது ஆசையை விட அதிகமான ஆர்வம், விடாப்பிடியான முயற்சி நம்மிடத்திலே இருப்பதில்லை. எனக்கு வேணும், நான் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நானும் என் பெருமானை பார்க்கணும், பரமேஸ்வரனை ஆனந்தமாக கண்டு தரிசிக்க வேண்டும், இதெல்லாம் ஆசை இருக்கு.

தவத்தை அடைந்தால் மட்டுமே, தவத்தினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். தவமும் தவமுடையார்க்கே, தவத்தினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அந்த இறைவனை அடைவதற்காக முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பற்றி படிக்க வேண்டும், இறைவனை பற்றி கேட்க வேண்டும், இறைவனுடைய அடியார்களிடத்தை இருக்க வேண்டும், ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நமக்கு முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு நாலெட்ஜ் வேணும். என்ன அறிவுன்னு கேட்டா, இந்த உலகம் நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது. இந்த அனுபவங்கள், பணமோ பதவியோ மகளிரோ மற்றவையோ நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது. இது மீண்டும் மீண்டும் கொண்டு போய் மயக்க கடல் என்று சொல்லும்படியாக கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு ஆசை வரும், இல்லைனா வராது. இப்படி இன்னொரு விஷயமும் உண்டு சார், அலை ஓயணும் அப்பதான் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன், கடல் போய் ஆட வேண்டும், நான் நீராட வேண்டும் கடல்ல போய். அலை ஓயணும், அலை என்னைக்கு ஓயறது? ஓயாது. இப்ப ரெண்டு பக்கமும் சேர்ந்து செல்ல வேண்டும். எப்படி? ஆசையை வளர்த்து கொள்வதற்காக நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அதுக்காகத்தான் இது மாதிரி கந்த புராணமோ சிவபுராணமோ தேவார திருவாசகங்களையோ கேட்பது. கேட்கும் பொழுது நமக்கே புரியும், ஆஹா இப்படிப்பட்டதா அனித்தியமான விஷயம், ஓ அங்கே அப்படி சொல்லி இருக்கிறார்கள், இங்கே நமக்கு இந்த அனுபவம் நடக்கிறது. அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அடியார்களோடு சேரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து நாமும் என்ன செய்வோம், இப்படி இருக்கிறதா என்று அவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில காரியங்களை பண்ணுவோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் நாம கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டு பக்கமும் எப்படி வண்டிக்கு ரெண்டு பக்கமும் சக்கரங்கள் இருக்கிறதோ, ஒரு சக்கரம் இல்லாம எப்படி ரெண்டு சக்கரங்களிலே செல்லுகிறதோ, அதே மாதிரி ஒரு சக்கரம் நம்முடைய முயற்சி என்று சொல்லும்படியாக நாம் படிக்கக்கூடியது கற்கக்கூடியது அடியார்களுடைய சாது சமாகமம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் சேர்க்கை, இவற்றையெல்லாம் ஒரு சக்கரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த சக்கரம் நம்முடைய உலக அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நமக்கு பாடத்தை கற்பிக்கும். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். சரியான உதாரணம் சொல்லணும்னா பட்டினத்து பிள்ளையார். பட்டினத்து பிள்ளையார் கோடீஸ்வரராக இருந்தவர், ராஜாவுக்கே கடன் கொடுப்பாராம். அப்படி இருக்கப்பட்டவர் தன்னுடைய மகன் மருதவாணன் எருமுட்டை வெறும் ஒரு ஆட்டிதான் அனுப்பிச்சான்னு நினைத்து வருந்தினார். அதை எடுத்து உடைத்து போடும் பொழுது பொன்னும் முத்தும் மணியும் சிதறனவாம். அப்ப ஒரு ஓலை அனுப்பிச்சிருந்தார், காதற்று ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கே. மருதவாணர் அவருடைய மகன் பத்து புத்திரன் அனுப்பிச்சிருந்தாராம். அப்ப விட்டார் அந்த செல்வத்தை, செல்வம் ஏராளமாக வைத்துக் கொண்டிருந்தவர். இதையே பின்னாடி அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல, சோழ தேசத்து வந்தா மன்னன் வந்தானா, வந்து நின்று கொண்டு, ஆஹா இவ்வளவு அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறீர்கள் பட்டினத்து பிள்ளையாரே, இதுல என்ன சிறப்புன்னு நானா, இப்படி இருக்கிறீரே அதனால என்ன சிறப்புன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, நீர் நிற்க யாம் இருக்க அப்படின்னாராம். அவனுக்கு புரியல மகாராஜாவுக்கு, அது என்ன நீர் நிற்க நாம் இருக்கன்னா என்ன அர்த்தம்னா, மகாராஜா முதல்ல நான் பட்டினத்தை அடிகளாக இருப்பதற்கு முன்பாக நானும் இருந்தேன் பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக, அப்போ நான் உனக்கு கடன் கொடுப்பேன், கடன் கொடுக்கிற நான் வந்து கீழே நின்று கொண்டிருப்பேன், நீ அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருப்பாய், நான் உனக்கு மகாராஜா இத்தனை கோடி பொன் உனக்கு கடனா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கடனா கொடுப்பேன், நீ உட்கார்ந்து கொண்டு வாங்கிக் கொள்ளுவாய், நான் வணங்கி கடனை கொடுப்பேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது, இறைவன் என்கின்ற பெரும் செல்வம் மட்டும்தான் இருக்கிறது, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அப்ப எல்லாம் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்து கொண்டிருந்தாய் அரியாசனத்திலே, இப்ப நீ அதே மன்னன் தான், ஆனா என்னிடத்துல அந்த செல்வம் எதுவுமே கிடையாது, பெரிய செல்வமான எம்பெருமான் என்கின்ற சிவலோகநாதன் என்கின்ற செல்வம் என்னிடத்துல இருக்கிறது, இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நீ நின்றுட்டு இருக்க பாருங்க. இதுதான் வாழ்க்கை. எது நம்மை காக்கும், எது நமக்கு சுகந்தரும், எதினாலே ஆனந்தம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த உலக பசு பாச தொந்தம், உலக பசு பாச தொண்டம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை என்று சொல்லும்படியாக, இந்த
மல ஜல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள்தாராய்.

0: அருணகிரி பெருமான் பாடுவார். இப்படி இந்த உறவினாலே மனநிலை கெட்டுக் கொண்டிருக்கிறது. எது ஆனந்தம், எது சுகம், எது உயர்வு, எது சாஸ்வதம் என்றெல்லாம் நாம நினைத்துக் கொண்டிருந்தோமோ அதெல்லாம் கிடையாது. சாஸ்வதம் இல்லை, சுகம் கிடையாது, நிம்மதி தராது, நிலையானது இல்லை என்று தெரிந்து கொண்ட பொழுது எது நிலையானது என்கின்ற ஒரு தன்மை வரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் இப்படித்தான் வரும். அப்பொழுது நினைக்கிறோம், பரம கருணாமூர்த்தியாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவன்தான் சாஸ்வதமானவன், அவன்தான் சுகத்தை தரக்கூடிய சம்பு சங்கரன், அவன்தான் என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கப்பட்டவன், நித்யன், பரிபூர்ணன், ஆனந்தமே வடிவானவன், அவனைத்தான் நான் அடைய வேண்டும். இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்ன பொழுது அதுதான் இரண்டாவது சக்கரம். இந்த அனுபவங்கள் இருக்கிறதே, நம்முடைய அனுபவங்கள் என்கின்ற ஒரு சக்கரத்திலேயும், அடியார்களுடைய உறவு என்கின்ற இரண்டு சக்கரங்களிலேயும், ஆனந்தம் என்கின்ற இறைவனை நோக்கி அடைவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம், எனக்கு அறிவு வந்துட்டது, பகவானை நோக்கி நான் தவம் செய்து விடுகிறேன், எனக்கு வந்து அடியார்களுடைய சேர்க்கை இருக்கிறது, இறைவன் கிடைத்து விடுவானா? கிடைக்க மாட்டான். இறைவனாக நினைக்க வேண்டும், இறைவன் தன்னை கொடுப்பதற்கு இறைவன் நினைக்க வேண்டும். இவற்றினாலே அடைய முடியாது. இது ஒரு வண்டி மாதிரி தான், கொண்டு போய் சேர்க்கலாம்னா அந்த பாதையிலே போவதற்கு நான் உந்தி தள்ளினாலும் கூட அடைய வேண்டிய இலக்கு நம்மிடத்திலே வர வேண்டும். இந்த உரான உதாரணத்துல வந்து அந்த அதுதான் ஒரு முரணாக இருக்கும். அவன் நினைத்தால் ஒழிய வேறு எதுவுமே நடக்காது. இதுக்கே இந்த கதையில எப்படி வரும், மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், அவன் இறைவனை நோக்கி வந்து இறைவனை மயக்கி விடலாம் என்று வருகிறான். அவனுக்கு சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரொம்ப அழகாக சொல்றார்கள், மகாவுட்டம் சொல்றாராம், இறைவனை புஷ்பங்களினாலே அர்ச்சனை செய்யலாம், எந்த எந்த புஷ்பங்களினால அர்ச்சனை பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த shaivam.org-ல ஏராளமாக கொடுத்திருப்பார்கள். நீங்க எல்லாம் பார்க்கலாம், எத்தனை விதமான புஷ்பங்கள், எத்தனை விதமான வில்வங்கள், அஞ்சு விதமான பஞ்ச வில்வங்கள், எத்தனை விதமான பத்திரங்கள் இறைவனுக்கு போடலாம், அதுக்கு வேறு எதுக்கு எக்ஸ்பைரி டேட் எத்தனை மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம் இருக்கக்கூடியது, 3 மாதம் இருக்கக்கூடியது, 1 நாள் இருக்கக்கூடியது, 3 நாள் இருக்கக்கூடியது, இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் உண்டு. படிக்கக்கூடியவர்கள் அங்கேயே சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது மாதிரி பலவிதமான பூக்களை இட்டு அர்ச்சனை செய்கிறோம். பாரு, உனக்கெல்லாம் பஞ்ச பானங்களும் என்னன்னா புஷ்பங்களா இருக்கு, நீ அர்ச்சனை பண்ற மாதிரி விடுமாறாம். மகாவிஷ்ணு சொல்லித்தர சாதுரியமா இதையும் சொல்லலாம், ஆனால் மனோ பாவனை இல்லாவிட்டால், நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அவை பயன் தராது. மனத்தினுடைய வடிவமாக இருக்கப்பட்டவன், அதனால்தான் மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லப்படுகிறான். காமதேவனாக இவன் இருக்கிறான். இவன் இறைவனை நாடி வந்து இறைவனை தன்னுடைய பானங்களினாலே மயக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருக்கின்ற பொறியானது அப்படி மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். பெரிய பொறியெல்லாம் ஒண்ணும் சொல்லல, மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். அதை ரொம்ப அழகா சொல்லுவெம் பகழியைந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும், இதுக்கு முன்னாடி எப்படி விட்டான்னு சொன்னார், எரிதரு கணிச்சி செங்கை ஈசன் வேல் இலக்க நாடும் குடியினர் போல நின்ற கொடுந்தொழில் மாறன் துஞ்சு நெறியினருக்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் என்ன நறுமலர் வாழியைந்து நாதன் மேல் செல்ல விட்டான். அப்படியே 5 மலர்கனைகளையும், 1 மலர் 2 மலர் இல்ல, 5 மலர்கனைகளையும் அப்படியே அனுபவிச்சானா கொடுந்தெழினர். இங்க மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி இவன் புஷ்பவானத்தை அர்ச்சனை மாதிரி போட்டிருந்தான்னு சொன்னா இதுக்கு கொடுந்தொழில் கிடையாது. சாக்கிய நாயனார் கல்லால எரிந்தார் சிவபெருமானை, ஆனால் கல்லால எரிந்ததுனால அவருக்கு பாவம் கிடைக்கல, அவர் சாக்கிய நாயனார் என்று புகழப்பட்டார். என்ன எந்த பொருள் என்பது முக்கியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய கருத்து, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பாவனை முக்கியமாக இருக்கிறது. இவன் மலரே விட்டாலும் கூட மலரை இறைவனை மயக்குவதற்காக விடுகிறான், அதனால போட்டார் கொடுந்தொழில் மாறன் துஞ்சினருக்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் அவரால் வாழி எய்ந்து அதன் மேல் செல்ல விட்டான் விட்டானா என்ன ஆச்சுனர் விட்டி ஐந்தும் கொடுமையான பகழினர் ஏன் உலகத்தை எல்லாம் மயக்கக்கூடிய பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டதும் மேல அடிய பட்டதான் அவ்வளவுதான் சிறிதே வேளை பார்த்தனன் பெருசல்ல கண்ணத்தன் அப்படி பார்த்தார் அதாவது எந்த விதமான காரணமும் நோக்கமும் இல்லாமல் பார்ப்பதற்கு பேர் பார்த்தல் ஜஸ்ட் அப்படியே பார்க்கறது அவ்வளவுதான் தமிழ்ல மூணு உண்டு பார்த்தல் காணுதல் நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாம சும்மா கண்ணுருவு பார்க்கிறோம் அவ்வளவுதான் அது திருப்பி கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்காது என்னடா கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு போனியே அது தெரியலையா என்ன இருக்குன்ட்டு அப்படின்னா தலைய தலையே சொல்லுவான் எல்லாரும் ஏன் பார்த்தான் ஆனா பதியலை மனத்திலே பதியவில்லை அதுதான் பார்த்தல்னு அர்த்தம் அடுத்தது காணுதல்னா கண்ணாலே காணுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மனத்துக்குள்ளே பதிந்து கொள்ளுகின்றான் நோக்கத்தோடு பார்க்கறதுக்கு பேர் நோக்குதல்னு பேர் இப்ப எந்த விதமான நோக்கமும் இல்லை மனத்துல பதியவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தல் பேரு பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டணல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது பக்கத்துல இருக்கிற ரவி தேவியை விட்டு விட்டது இவனை மட்டும் அப்படியே சுட்டதும் இது சுட்டதுக்கு என்ன காரணம்னு பின்னாடியும் சொல்லுவார் நந்தியம்பெருமான் பெரிய புகை அப்படியே சூழ்ந்ததான் சூழ்ந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் பூதகணங்களுக்கெல்லாம் சொல்றார் வேற ஒன்றும் கிடையாது மன்மதன் தவறுதலான நோக்கத்தோடு அங்கே சென்றான் அவன் அழிந்து விட்டான் ஆசை அழிந்துவிட்ட காரணத்தினாலே உலகையே ஆழகால விஷம் போலே மூடுவதை போலவே இந்த புகை சூழ்ந்ததுன்னர் அண்ணு கொண்டு சின்னதா கொண்டு வந்து போட்டான் அது உலகத்தையே அழிப்பதை போலவே ஆசை என்கின்ற ஒன்று உலகத்தையே அழிக்கும்படியான தன்மையிலே இருக்கின்றது ஆனா இறைவனை அழிக்க முடியாது இறைவன் ஆசையை அழிக்கிறான் இறைவன் ஆசையை அழிக்கிறான் மன்மதனை அழிக்கிறான் ஆனா பக்கத்தில் இருக்கிற ரதி தேவியை மாத்திரம் அழிக்கல இது என்ன கெடுத்தது எவன் தவறு செய்தானோ அவனுக்கு தான் தண்டனை அதனால மன்மதன் தவறு செய்த அவனுக்கு தண்டனை இது ஒரு விளக்கம் இரண்டாவது உண்டு இவனை மட்டும் அழிப்பதற்கு அது சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய ஸ்தூலமான நெருப்பு கிடையாது அது சூக்ஷ்மமான நெருப்பு அது ஞானமே வடிவான நெற்றிக்கண் ஞானத்தினாலே நம்முடைய அறிவினாலே காமத்தை வெல்ல வேண்டும் காமம் காமம்னு ரொம்ப எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் காமம்னா என்ன அடிப்படையா யோசிச்சு பாருங்க காமம்னா என்ன காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழிக்கு ஆசைன்னு பேர் வேற ஒண்ணுமே கிடையாது ஆசைன்னு பேர் ஆசை எதுவே போனாலும் வரலாம் மனம் இருக்கிறது அந்த மனத்தினுடைய வேலையே ஆசைப்படுறதுதான் ஏதாவது ஒன்று மேல பற்றி கொண்டிருக்கும் மனம் மாத்திரம் தனியா செயல்படாது மனம் தனியாக செயல்படாது ஏதோ ஒரு பொருளே ஒன்றுபட்டு இருக்கும் இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருப்பார் இல்லையா பேப்பர் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க இப்ப டிவி தான் எல்லாரும் பாக்குறாங்களே அதனால தான் நல்ல உதாரணம் நினைக்கிறேன் இந்த பசங்க வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா வந்து பக்கத்துல சாப்பாடு வச்சிருப்பாங்க நல்லா கமகமகமகமான்னு இருக்கக்கூடிய வாசனையான சாப்பாடு வாசனையான சாப்பாடு மூக்குக்குள்ள போகுது ஆனா உணர்வதற்கு மூக்கினாலே முடியவில்லை கொசு வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பையனையோ பொண்ணையோ அப்படியே கொசு வந்து கடித்து கொண்டு இருக்கும் ஆனா ரொம்ப மும்மரமா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சீரியலோ இல்ல ஏதோ ஒரு படமோ ஓடிட்டு இருக்கு இந்த உடல் நினைப்பு மறந்தது அவன் அங்கே ஊன்றி மனமானது பார்வையிலே இருக்கிறது இப்போ காதிலேயும் பார்வையிலேயும் இருக்கிறது மூக்குங்கிற கரணம் வேலை செய்யல உடம்புங்கிற கரணம் வேலை செய்யல வாக்குங்கிற கரணம் வேலை செய்யல யோசிச்சு பாருங்க மனம் எங்கே இருக்கிறதோ அந்த பொறி மட்டும்தான் வேலை செய்கிறது அது இன்னொரு விதமா பார்த்தா மனமானது ஏதாவது ஒரு பொறியோடு ஏதாவது ஒரு இந்திரியத்தோடு சேர்ந்துதான் வேலை செய்யும் மனத்துக்கு நாலு விதமான மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு நாலு விதமான தன்மைகள் நாலு பகுப்பாக சொல்லுவார்கள் ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம் பார்த்ததை பதிவு செய்து கொள்ளுகிறோம் இதை இன்னொன்றோடு ஒப்பிட்டு நோக்குகிறோம் பின்னாடி இதே மாதிரி ஒன்று வரும் பொழுது அதை எடுத்து பார்க்கிறோம் இப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்றதோ அதைத்தான் இந்த மனமானது மூளையானது செய்கின்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயங்களுக்கு சொல்லுவார்கள் இது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் எனக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் பிடிக்கும். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒரு ஸ்வீட் பிடிக்கும். இப்ப ஸ்வீட்டை நான் பார்த்தேன், வாசனை இருந்தது இல்லையா, அதுக்கு மனம் இருந்தது, மனம் அல்லது நிறம் இருந்தது, மனம் நிறம் குணம் மூன்றும் சேர்ந்ததாக இருந்தது. வாயில எடுத்து போட்டேன், ஆஹா என்ன சுவை, என்ன சுவை, அற்புதமான சுவை. சரிங்களா, ஒரு உதாரணம் தாங்க. அப்படியே ஒரு சுவை, நல்ல சுவை இருந்தது. அந்த சுவை என்னாச்சு, பார்த்தேன், பதிவு செய்து கொண்டேன், சாப்பிடுகிறேன். இது ஒரு அனுபவம். இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடுங்கிற நாக்கு விஷயத்துல மனமானது ஒன்றி இருக்கிறது. ஒன்றி இருக்கிற காரணத்தினாலே மனம் அதனை பதிவு செய்து கொள்கிறது. ஓஹோ இந்த இனிப்பு இந்த வகையான சுவையிலே இருக்கிறது, இந்த இனிப்பு சுவை இப்படி இருக்கும். லட்டு ஒரு இனிப்பு, ஜிலேபி ஒரு இனிப்பு, அல்வா ஒரு இனிப்பு, பாதுஷா ஒரு இனிப்பு, ஒன்னும் ஒரு விதம் இல்லையா. இனிப்புன்னு சொல்லிட்டா கூட எவ்வளவோ இருக்கும், வெறும் சர்க்கரை சாட்டா அது ஒரு இனிப்பு. இது அப்படி இல்லை, ஓ வித்தியாசமானதாக இருக்கிறது, பதிவு செய்து கொள்ளுகிறது. பின்னாடி இன்னொரு இனிப்பு பண்டத்தை நம்ம பார்க்கிறோம், அன்னைக்கு சாப்பிட்டமே அது மாதிரி இருக்குமோ, எடுத்து சாப்பிடுறோம், ஐயே நல்லாவே இல்லையே, பார்க்க நல்லா இருந்தது, மனம் நன்றாக இருந்தது, ஆனா டேஸ்ட் மாத்திரம் இல்லையே, சுவை மாத்திரம் அது மாதிரி இல்லையே. எப்படி சொல்லுகிறோம், நம்முடைய மனமானது ஒன்றை அனுபவித்தது, நாக்கின் மூலமாக அனுபவித்தது, அதனை பதிவு செய்து கொண்டது, இப்பொழுது எடுத்து பார்க்கிறது, இது மாதிரி இருக்கிறதா என்று பார்க்கிறது. இதுதான் அனுபவம். இந்த மனமானது இப்படித்தான் செயல்படுகிறது, இல்லைன்னு நடக்காது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். வீட்டுல அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, காஃபியோ அத காஃபி பிரியர்கள் டீ பிரியர்கள் கொண்டு வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு காஃபி இல்லைன்னா தலையே விடிச்சிடும் போல இருக்கும், காலையில காஃபி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஆனா பேப்பர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்திருக்கு, பட்ஜெட்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அவர் படிச்சுட்டு இருக்கிறார், காஃபி சாப்பிடுறார், ரொம்ப அருமையான காஃபி, இப்பதான் ப்ரூவ் பண்ணி வந்திருக்கக்கூடிய காஃபி, அப்பொழுது இருக்கிறது ரொம்ப அருமையாக. அவர் அந்த வீட்டிலேயே அந்த காலம் மாதிரி அதை வறுத்து அரைச்சு பொடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க. அவ்வளவு அருமையான மனம் நிறம் குணம் எல்லாம் இருக்கிறது சரி. ஆனா நியூஸ்ல மனம் போயிட்ட காரணத்தினாலே இவருக்கு இந்த சுவை தென்படவில்லை. சுவையாக இருந்தாலும் கூட எடுத்து பார்க்கல. ஏன், முதல்ல இந்த சுவையை மனம் நினைத்திருக்கிறது. நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனா இப்பொழுது அந்த மனமானது வேறிடத்திலே லயித்த காரணத்தினாலே, இந்த சுவையிலே இல்லாத காரணத்தினாலே இவராலே இவற்றை அனுபவிக்க முடியவில்லை, இந்த சுவையை அனுபவிக்க முடியவில்லை, வேற எங்கேயோ சென்று விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த மனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே செயல்படுகிறதோ, அதன் மூலமாக நம்முடைய எல்லா பொறிகளும் செல்லுகின்றன, இந்த பொறிகளின் மூலமாக மனம் செல்லுகின்றது. அது என்னாகும், கொஞ்ச நாள்ல அப்படியே நம்ம இழுத்து கொண்டு போகும். இங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாய் வாழை ஆட்டலாம், தப்பே இல்லை, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாய் வாழை ஆட்டினா நல்லா இருக்கும், நன்றியோட இருக்குன்னு அர்த்தம். ஆனா வாழு நாய ஆட்டினா நம்ம என்ன சொல்றது, ஒரு விபரீதமான விஷயம்னு சொல்லுவோம். இதை இப்படியே நீங்க இங்க கொண்டு வந்து ஒப்பிட்டு பாருங்கள். மனம் என்பது ஒரு கரணம், நாய் வாழு மாதிரி, நாம தான் நாய் மாதிரி. நாய் மாதிரின்னு கூட சொல்லப்படாது, கொஞ்சம் மரியாதை ஆகணும்னா சொல்லிக்கலாம், அது அடுத்த விஷயம். நாயின்னு சொல்லிக்கலாம், குரங்குன்னு சொல்லிக்கலாம், மாடுன்னு சொல்லிக்கலாம், ஆனா மனுஷன் மாத்திரம் நம்ம சொல்லிக்கிறதே கிடையாது. ஏன்னு மனுஷனா யாருமே இருக்கிறது இல்லை. அதுவாரு நாய் மாதிரி வெள்ளு வெள்ளு விழுகிறான் பாரு, அவரு அப்படியே கட்டி அவன் நரி மாதிரி சார், கோணா நரி மாதிரி சார், குரங்கு பய சார், நம்ம மனுஷன் ஒருத்தனை கூட ஒத்துக்கிறதே கிடையாது. இப்படிதான் நம்ம இருப்போம். வள்ளலார் இருந்த காலத்துல சென்னையில ஒரு யோகியா இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், பகல் நேரத்திலேயே லாந்தரை வைத்துக் கொண்டு பாப்பாராம், திண்ணையில படுத்துட்டு இருப்பார், இந்த குரங்கு போகுது பார், இந்த நரி போகுது பார், இந்த நாய் போகுது பார், பன்றி போகிறது பார், எரும மாடு போகிறது பார்னு போறவனை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். எல்லாரும் பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு முறை வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகும்பொழுது, ஆகா பரிபூர்ணமான மனிதன் போகிறான்னு சொன்னாராம். வள்ளல் பெருமானை பார்த்து மட்டும்தான் அவர் சொன்னாரா, இவர் மனிதன் செல்கிறார். நம்ம எல்லாம் மிருக குணங்கள் மட்டுமே கொண்டு இருக்கிறோம், மனித குணத்தை கொண்டிருப்பது கிடையாது. இருக்கட்டும், இப்போ இந்த நாயை இந்த வால் ஆட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் மனமானது நம்முடைய கருவியாக இருக்க வேண்டிய மனம், அந்த கரணத்திலே கருவியிலே ஒன்றான மனமானது நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த ஆட்டி படைப்பதனுடைய விளைவுதான் காமம். இது உடலினாலே வருவதல்ல, இது மனத்தினாலே வரக்கூடியது ஆசை. அது பெண்கள் மீது ஆசையாக இருக்கலாம், ஒரு இனிப்பு பண்டத்தில் இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம், பதவியிலே இருக்கப்பட்ட ஆசையாக இருக்கலாம், மனம் நினைக்கிறது இது நல்லா இருக்கும், நமக்கு ஆனந்தத்தை தரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மனது அது துளில் விடுகிறது, இது ஆனந்தமா இல்லையாங்கிற சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எனக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னுடைய மனைவிக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பாதுஷா பிடிச்சிருக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்றேன். இன்னொருத்தருக்கு அது ரெண்டுமே பிடிச்சிருக்காது, அவங்களுக்கு காரம் பிடித்திருக்கலாம். இப்ப சுவையிலே எப்படி லோகோ பின்னருச்சிக்கு என்று சொல்லும்படியாக சுவை மாறுபடுமோ, சுவை மாறுபடுவதை போலவே மனத்திலே இருக்கக்கூடிய தன்மைகளும் மாறுபடுகின்றன.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ சிவாய நமஃ.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 12 முதல் திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த முனிவரே, தாங்களோ ஞான பெருங்கடல், தங்கள் திருவாய்மொழியாக திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேட்க பெரிதும் விரும்புகிறேன், தயவு செய்க. உபமன்ய முனிவர் கூறுகிறார், தேவகியின் செல்வமே, ஸ்ரீ கிருஷ்ணா திரு ஐந்தெழுத்தின் பெருமையை 100 கோடி ஆண்டுகள் வர்ணித்தாலும் முழுமையாக சொல்லி மாடாது, ஆகவே சுருக்கமாக கூறுகிறேன் கேள். சிவனடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றி வைப்பது இவ்வைந்தெழுத்து. வேதங்களிலும் சிவாகமங்களிலும் இப்பஞ்சாட்சர மந்திரம் ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்த்து 6 மந்திரமாக கூறப்பட்டுள்ளது. இம்மந்திரத்தில் எழுத்துக்கள் மிக குறைவுதான், ஆனால் அவ்வெழுத்துக்களில் புதிந்துள்ள பொருளோ எல்லையற்றது. இத்திரு ஐந்தெழுத்துக்கள் வேதத்தின் சாரம் முக்தி அளிப்பது, சிவனாரது ஆளுமை நிறைந்தது, ஐயமற்றது, சிவபிரானின் சுரூபமானது, அனிமாதி சித்திகளை தன்னுள் கொண்டது, தெய்வத்தன்மை பொருந்தியது, மக்களை மகிழ்விப்பது, மனோமலத்தை நீக்குவது, விரும்பியதை அளிப்பது, சிவபிரானின் திருவாக்கின் என்றும் உதித்தது, வாயினால் உச்சரிக்க எளிது, அனைத்து ஜீவராசிகளும் உய்யும் வண்ணம் சர்வஜ்ஞரான சிவபிரான் ஓம் நம சிவாய என்கிற இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை கூறியுள்ளார். ஓம் என்னும் பிரணவத்தோடு கூடிய இம்மந்திரம் அனைத்து கலைகளுக்கும் மூல காரணமான விதை. ஆலமரத்தின் சிறுவிதையில் எவ்வாறு அந்த பெரிய மரமே அடங்கியுள்ளதோ அம்மாதிரியே இம்மந்திரம் மிகச்சிறியதாக இருப்பினும் பொருட்செறிவு மிக்கது. ஓம் என்கிற பிரணவமாகிற இந்த ஓரெழுத்து மந்திரத்தில் முக்குடங்களை கடந்த அனைத்தும் அறிந்த அனைத்தையும் ஆக்கித் தருகின்ற தன் ஒளியில் பிரகாசிக்கின்ற எங்கும் நீக்குமர நிறைந்துள்ள பரம்பொருளான சிவபிரான் நிலை கொண்டுள்ளார். ஈசானன் முதலிய நுண்ணிய ஓரெழுத்து பிரம்ம தத்துவங்கள் அனைத்தும் ஓம் நம சிவாய என்கிற இந்த மந்திரத்திலேயே முறையாக அமைந்துள்ளன. நுண்ணியதான இந்த 6 மந்திரத்தில் பஞ்ச பிரம்மங்களின் திருமேனியாக விளங்கும் அந்த சிவபிரம்பருளே இயல்பாகவே சொல் சொல்லப்படும் பொருள் என்கிற தத்துவத்தில் விளங்குகிறார். எல்லைக்கு கட்டுப்படாதவர் என்பதால், அதாவது எல்லையற்றவர் என்பதால் சிவபிரான் வாட்சியமான சொல்லப்படும் பொருள் ஆகிறார். திரு ஐந்தெழுத்தோ அவரை கூறும் வாசகமான சொல். சிவபிரான் வாட்சியம், ஐந்தெழுத்து வாசகம். இந்நிலை தொன்மையானது, நித்தியமானது, கோரமான இந்த சம்சார ஆழ்கடல் எவ்வாறு தொன்று தொட்டு உள்ளதோ அதே போலத்தான் உலகியலில் இருந்து நம்மை கரையேற்றும் இறைவனும் தொன்று தொட்டு நித்தியமாக இருக்கிறான். மருந்து நோய்களுக்கு பகைவன் என்பது போல சிவபிரான் உலகியலான இந்த சம்சாரமாகிற பெருநோய்க்கு மருந்தான பகைவன். உலகநாதனான சிவபிரான் இல்லையெனில் இவ்வுலகமே அந்தகாரமான இருண்ட சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கும். ஏனெனில் பிரகிருதியான இயற்கை என்பது ஜடம், ஜீவாத்மாவோ அஞ்ஞானி. ஆகவே இப்பிரபஞ்சத்திற்கு ஒளி தருவது இறைவனே. பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து இடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைதன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது, அதாவது தானாக செயலை செய்பவனாக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலை தலைகளிலிருந்து விடுதலை என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவனாரது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கித் தவிக்கிறான். பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து ஜடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைத்தன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது, தானாக செயலை செய்பவராக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலை தலையிலிருந்து விடுதலை என்கிற இரண்டு தர்மம் இரண்டும் பந்தம் மோட்சம் என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞரான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவபிரானது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கி தவிக்கிறான். ஆகவே ஜீவர்களை சம்சார கடலில் இருந்து கரையேற்றுவிப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறார் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூரணர், முதல் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர், அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சுரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இச்சிவ பரம்பொருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது வாசகம், அபிதானம். சிவ பரம்பொருளோ வாச்சியம், அபிதேயம், அப்பஞ்சாட்சரத்தினால் குறிக்கப்படுபவர். திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம், அனைத்து சித்திகளையும் தரவல்லது. அதுவே வாசகம், அதாவது அபிதானம், அதுவே வாச்சியமும் அபிதேயமும். ஓம் நமக சிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம், அதுவே சிவஞானம், அதுவே பரமபதமும். இது சிவபிரான் உறுதிபடக் கூறியது, ஏதோ வெட்டியாக வீணாக கூறியதல்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே தூயது. ஜீவர்களை சம்சார கடலில் இருந்து கரையேற்று வைப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறாய் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூர்ணர், சிவபிரானே முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர், அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சுரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இந்த சிவ பரம்பொருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது அபிதானம், அதாவது வாசகம். சிவ பரம்பொருளோ அபிதேயம், அதாவது வாட்சியம். அப்பஞ்சாட்சரத்தினால் குறிப்பிடப்படுபவர் அச்சிவபிரானே. திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம், அனைத்து சித்திகளையும் இது தரவல்லது. அதுவே அபிதானம், அதாவது வாசகம், அதுவே அபிதேயமும், அதாவது வாட்சியமும். ஓம் நமக சிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம், அதுவே சிவஞானம், அதுவே பரம பதமும். இது சிவபிரான் உறுதிபடக் கூறியது, ஏதோ வெட்டியாக கூறியதல்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே தூயது. அனைத்து உலகங்கட்கும் திருவருள் பொழியும் சிவபிரான் பொய்யுரைப்பாரா? சர்வஜரான அவரது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதானால் என்னென்ன பயன் எந்த அளவு கிடைக்குமோ அதை முழுமையாகத்தானே கூறுவார். ராகம் தேசம் உள்ளவர்கள்தான் பொய்யுரைப்பர். ராகத்வேஷமற்ற, அதாவது விருப்பு வெறுப்பற்ற, அஞ்ஞானமற்ற, குறைகளற்ற சிவபிரானா போய் கூறுவார்? நிச்சயம் இல்லை. குற்றம் குறைகளே இல்லாது என்றும் துயவரான சர்வஜ்ஞரான சிவபிரான் எந்த ஒரு துயதான மந்திரமான திரு ஐந்தெழுத்தை கூறினாரோ அது பிரமாணமாகத்தானே இருக்க வேண்டும். இதில் ஐயத்திற்கே இடமில்லை. ஆகவே கற்றறிந்தவர்கள் இறைவரது மொழிகளில், அதாவது அவரது சொல்லில் நம்பிக்கை கொள்ளத்தான் வேண்டும். உண்மையாக விளங்கும் புண்ணிய பாவங்களில் சிவபிரானது திருவாய்மொழிகளில் ஸ்ரத்தை, அதாவது நம்பிக்கை கொள்ளாதவன் நரகம்தான் அடைவான். சாந்தமான இயல்புடைய முனிஸ்ரேஷ்டர்கள் சொர்க்கம் மோட்சம் இவற்றை பெறுவதற்காக கூறிய அழகிய நன்மொழிகளே சுபாஷிதங்கள் என்று அறிவோம். விருப்பு வெறுப்பு, பொய், காமம், கோபம், அதாவது சினம், பேராசை ஆகியனவற்றை பின்பற்றி கூறுகிற சொற்கள் துர்பாஷிதம், தீய மொழிகள் என்பதாகும். சொர்க்காபவர்க்க சித்தியர்த்தம் பாஷிதம் யத் சுபோ சுசோபனம் வாக்கியம் முனிவரை சாந்தை தத் விஜ்ஞேயம் சுபாஷிதம் ராகத்வேஷா நிருதக்ரோத காமத்ருஷ்ணானுசாரியத் வாக்கியம் நிறைஹேதுத்வாத் தத் துர்பாஷிதமுச்சதே. அவித்யை, அதாவது அறியாமை, மற்றும் ராகம், அதாவது விருப்பு, இரண்டும் கொண்ட சொற்கள் பிறப்பு இறப்பு என்கிற சம்சார பெருஞ்சுழலுக்கு காரணமாகின்றன. இனிதாக, எளியதாக, மெல்லியதாக அல்லது நன்கு பண்பட்ட சொற்களாக இருந்தும் அதனால் என்ன பயன் கிட்டும்? எந்த சொற்களை கேட்டதும் நன்மை பெறலாகுமோ, விருப்பு வெறுப்பு முதலிய குற்றங்கள் நீங்குமோ, அச்சொற்கள் இனிமையாக இன்றி காதுகளுக்கு கேட்க குசுமாறு இருப்பினும் உண்மையில் அவைதான் நமக்கு நன்மை விளைவிப்பன. அவைகளைத்தான் நாம் என்றும் நினைவில் கொள்ளத்தக்கவைகள். மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. ஓம் நமக சிவாய என்கிற இந்த ஆறெழுத்து மந்திரத்தில் நான்கு வேதங்களும் அதன் ஆறு அங்கங்களும் மற்றும் பரந்து விரிந்து கிடக்கும் அனைத்து சாஸ்திரங்களும் பதிந்துள்ளன. ஆலம் விதையில் அத்துணை பெரியதான ஆலமரமே அடங்கியுள்ளது போல. ஆகவே இதற்கு இணையாக வேறு எந்த மந்திரமும் இல்லை. 7 கோடி மகாமந்திரங்கள் மற்றும் உள்ள அநேக உபமந்திரங்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் இந்த ஆறெழுத்து மந்திரம் நூலும் அதில் கோக்கப்பட்ட மணிகளும் எவ்வாறு வேறு வேறோ அவ்வாறே வேறு வேறுதான். சிவஞான போதம் முதலிய சிவஞான நூல்களும் அனைத்து வித்தியைகளும் இந்த திரு ஐந்தெழுத்தின் விளக்கங்களே. இந்த ஓம் நமக சிவாய என்கிற ஒரே ஒரு மந்திரம் நம் இதயத்தில் குடிகொண்டால் போதும். மற்ற கோடி கோடி மந்திரங்களோ விரிவான சாஸ்திரங்களோ தேவையில்லை. எவன் நமக சிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தை உறுதியோடு ஜபித்து தனதாக்கிக் கொண்டானோ அவன் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவன், புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் செய்து முடித்தவன். நமகா என்கிற இரண்டெழுத்துக்களோடு சிவாய என்கிற மூன்றெழுத்துக்களும் எவனது நாவின் நுனியில் இருக்குமோ அவனது பிறவியே நற்பிறவி, பயனுடைய பிறவி. திரு ஐந்தெழுத்தை ஓதுகிறவன் பண்டிதனோ பாமரனான அறிவிலியோ தாழ்ந்தவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனே பாவக்குண்டிலிருந்து விடுதலை பெறுபவன் ஆவான். தேவி கேட்கிறாள், இறைவா, கலியுகம் வெற்றி கொள்ள இயலாதது, ஒதுக்கித் தள்ளவும் முடியாது, எல்லோரையும் கலக்குவது. ஆகவே உலக மக்கள் இக்கலியில் அறநெறி விடுத்து பாவம் என்னும் பேர் இருளில் மூழ்கி வர்ணாசிரம தர்மங்களை இழந்து சங்கடத்தில் துன்பச் சூழ்நிலையில் விடப்போகிறார்களே. இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட போகிறதே. அனைவருடைய அதிகாரம் சந்தேகத்திற்கு இடமாகுமே, அதனால் பெரும் விபரீதங்கள் தோன்றுமே. அப்பொழுது உபதேச முறைகள் நசித்துவிடும், குரு சிஷ்ய பரம்பரை என்பதே இல்லாமல் போய்விடும். இவ்வாறாக வரக்கூடிய கலியுகத்தில் தங்களுடைய அடியார்கள் இவ்வாறு முக்தி பெறுவர்? சிவபிரான் கூறுகிறார், தேவி, கொடுமையான கலியுகத்தில் மனிதர்கள் எனது மந்திரமான திரு ஐந்தெழுத்தின் துணை கொண்டு பக்தி வெள்ளம் புரண்டோடும் மனம் பெற்று உலகியல் தடைகளில் இருந்து முக்தி பெறுவர். சொல்ல முடியாததும் நினைக்கவும் முடியாததுமான மனம் வாக்கு உடல் இம்மூன்றினாலும் குற்றங்களே இழைத்தவன், செய்நன்றி மறந்தவன், கருணை உள்ளம் அற்றவன், ஏமாற்றுபவன், பேராசை கொண்டவன், தீய எண்ணம் கொண்டவன், இவ்வாறான தீய குற்றங்கள் கொண்டவன் ஆயினும் என்மேல் பக்தி கொண்ட மனது உடையவனாக எனது திரு ஐந்தெழுத்தை ஜபித்து வருவானே யாகில் அவனுக்கு இந்த திரு ஐந்தெழுத்து வித்தையே உலகியல் பயத்தை நீக்கி முக்திக்கரை சேர்த்துவிடும். இம்மந்திரம்தான் தாரக மந்திரமான ஓடம். இவ்வுலகில் மிக மிக கீழ்நிலைக்கு சென்றவன் ஆனாலும் அவன் இத்திரு ஐந்தெழுத்தை ஓதுவானால் உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறுவான். இது எனது வாக்கு. தேவி கேட்கிறாள், ஒரு மனிதன் தனது இழிந்த செயல்களால் கீழ்நிலை அடைகிறான், அதனால் அவனுக்கு நற்கர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவனது செயல்கள் நரகத்தைத்தானே தரும். அவ்வாறான நிலையில் இழிந்த செயல்கள் செய்த ஒருவன் இந்த திரு ஐந்தெழுத்தினால் எவ்வாறு முக்தி பெறுவான்? உலகியல் தடைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவான்? சிவபிரான் கூறுகிறார், அழகிய மனமுடையவளே, நீ மிகவும் உயர்ந்த சரியான வினாவைத்தான் கேட்கிறாய். இப்பொழுது இதற்கான விடையை கூறுகிறேன் கேள். இது ரகசியமானது என்பதனால் இதுவரை இதை வெளியிடவில்லை. திரு ஐந்தெழுத்தை விடுத்து உலகியலில் மயங்கி வேறு மந்திரங்களை கூறி என்னை வழிபட்டால் அது நிச்சயம் நரகத்திற்குத்தான் வழிவகுக்கும். ஆனால் திரு ஐந்தெழுத்திற்கு அவ்வாறான தடைகள் ஏதுமில்லை. சிலர் நீரை மட்டும் உண்டு, சிலர் காற்றை மட்டும் சுவாதித்து, விரதங்கள் பல இருந்து உடலை இழைக்கச் செய்து தவம் செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு எனது உலகம் கிடைக்கும் என்பதில்லை. ஆனால் எவன் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை மட்டும் ஓதிய வண்ணம் என்னை பூஜிக்கிறானோ அவன் இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையால் எனது உலகை அடைகிறான். ஆகையால் தவமோ வேள்வியோ விரதங்களோ நியமங்களோ ஆகிய இவை எவையும் பஞ்சாட்சரம் கூறி செய்யும் பூஜையில் கோடியில் ஒரு பங்குக்கு கூட சமமாகாது. தலைப்பட்டவனோ முக்தனோ பஞ்சாட்சரம் கூறி பூஜை புரிபவன் சம்சார பாசத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். தேவி, திரு ஐந்தெழுத்து ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்ந்து சடக்ஷரமாகிறது. ஈசானம் தத்துருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கிற 5 பிரம்ம தத்துவங்களும் இதன் உறுப்புகள். இம்மந்திரத்தை கூறி காதலாகி கசிந்து உருகி என்னை பூஜிப்பவன் முக்தி பெறுகிறான். பதித்தவனோ, அதாவது ஒழுக்கம் தவறியவனோ, தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ அவன் இந்த திரு ஐந்தெழுத்தை ஓதி என்னை பூஜிக்க வேண்டும். குருவின் உபதேச முறையின் மூலம் மந்திரத்தை பெற்றானோ இல்லையோ என்பதும் தேவையில்லை. சினத்தை வென்றிருந்தால் போதும். மந்திர தீட்சை பெற்றவன் மந்திர தீட்சை பெறாதவனை விட கோடி மடங்கு கோடி கோடி மடங்கு உயர்ந்தவன். ஆகவே மந்திர தீட்சை பெற்றுச் செய்திலே உயர்ந்தது. மைத்ரி அதாவது கருணை, முதிதா அதாவது மனநிறைவு முதலிய குணங்கள் கொண்டவனாக, புலன் அடக்கம் கொண்டவனாக, மந்திர தீட்சை பெற்றவனாக இருந்து என்னை பூஜிப்பவன் என்னையே ஒப்பவனாக ஆகிறான். இதில் பல சொல்வதற்கு என்ன உள்ளது? எனது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கு எல்லா பக்தர்களுக்கும் தகுதி உண்டு. அதனால் அது மிகவும் உயர்வானது. திரு ஐந்தெழுத்தின் மகிமையினால் அல்லவோ உலகம், வேதங்கள், மகரிஷிகள், தொன்மையான தர்மங்கள், தேவர்கள் மற்றும் இவ்வுலகங்கள் அனைத்தும் நிலையாக அடிபற்று நிற்கின்றன. தேவி, மகாப்பிரளயமான ஊடிக்காலத்தில் சராச்சரங்கள் அடங்கிய இவ்வுலகம் அழியும். பிரபஞ்சங்கள் அனைத்தும் பிரகிருதியில் லயத்தை அடையும். அப்பொழுது என்னைத் தவிர வேறொன்றும் இருக்காது. அவ்வேளை அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் திரு ஐந்தெழுத்தில் தங்கிவிடும். எனது திருவருளால் அவைகள் அழிவதில்லை. அதற்கு பின் பிரகிருதி, புருஷன் என்கிற வேறுபாடு கொண்ட படைப்பு என்னிடமிருந்து தோன்றும். அதன் பின் முக்குணங்களையும் அழிக்கும் அவாந்தர பிரளயம் ஏற்படும். அப்பிரளய காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மாயாமயமான திருமேனியை ஏற்று திருப்பார்கடலில் ஆதிசேஷ சயனத்தில் சயனித்திருப்பார். அவரது தொப்புள் கமலத்திலிருந்து ஐந்து முகங்கள் கொண்ட பிரம்மதேவர் தோன்றுவார். பிரம்மதேவர் மூலகங்களையும் படைக்க எண்ணியும் உதவிக்கு யாரும் இல்லாததால் படைக்க முடியாமல் இருந்தார். அப்பொழுது மிகவும் தேஜஸ் கொண்ட 10 மகர்ஷிகளை படைத்தார். இவர்களை மானச புத்திரர்கள் அதாவது மனதிலிருந்து தோன்றிய புத்திரர்கள் என்பர். இவர்களுக்கு சித்தி கிடைக்க வேண்டி அதாவது மென்மை கிடைக்க வேண்டி பிரம்மதேவரும் என்னிடம் வேண்டலானார். மகாதேவா, தேவதேவா, எனது மக்களுக்கு சக்தியை தாருங்கள். இவ்வாறு அவர் பிரார்த்திக்கவே நான் எனது ஐந்து திருமுகங்களில் இருந்து ஒவ்வொரு எழுத்தாக கூற அவரும் தன் ஐந்து முகங்களினாலும் அதை பெற்றார். பின் வாச்சியமான என்னை வாசகமான திரு ஐந்தெழுத்தின் மூலம் மகேஸ்வரன் என்று அறிந்தார். மந்திரத்தின் பிரயோகத்தை அறிந்து முறைப்படி அதை சித்தி செய்தார். பின் அத்திரு ஐந்தெழுத்தையும் அதன் பொருளையும் தன் 10 மானசீக புத்திரர்களுக்கும் உபதேசித்தார். தங்கள் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து திருவைந்தெழுத்தான மந்திர ரத்னத்தை பெற்ற அம்முனிவர்கள் மகாமேறு பர்வதத்தில் உள்ள முஞ்சவான் என்கிற பர்வத முகத்திற்கு சென்று 1000 வருடங்கள் கடுந்தவம் ஏற்றினர். அந்த முஞ்சவான் என்கிற பர்வதம் எனக்கு மிகவும் உகப்பான இடம். எனது அடியார்கள் என்றும் அதை சூழ்ந்திருப்பர். உலகை படைக்க மனங்கொண்ட அவர்கள் காற்றையே உணவாக கொண்டு அங்கு பெருந்தவம் ஏற்றினர். அவர்களது பக்தியைக் கண்டு மகிழ்ந்த நான் உடனே அவர்கள் இருக்கும் இடம் சென்று காட்சி தந்து அவர்கள் ஓதி வரும் திரு ஐந்தெழுத்திற்கான ரிஷி, சந்தன்ஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீழகம், அங்கன்யாசம், கரண்யாசம், திக்பந்தனம், விநியோகம் முதலிய அங்கங்களை முழுமையாக உபதேசித்தேன். உலகம் பெருக்கமடைய வேண்டும் என்பதற்காக நான் திரு ஐந்தெழுத்தின் விதிமுறைகளை முறைப்படி உபதேசித்தேன். மந்திரத்தின் மகிமையினால் தவத்தின் பயனை பெற்ற முனிவர்கள் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியவர்களை படைக்கலாயினர். இனி உயர்ந்ததான இந்த திரு ஐந்தெழுத்தின் சுரூபத்தை விளக்குவேனாக. முதலில் நமகா என்கிற பதத்தை கூற வேண்டும். அதன் பின் சிவாயே என்கிற பதம். இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்ததுதான் திரு ஐந்தெழுத்து. இது அனைத்து வேதங்களுக்கும் கிரீட்டம் போன்றது. சொற்கூட்டங்கள் அனைத்துக்கும் தனியா தொன்மையான விதை. இந்த திரு ஐந்தெழுத்து முதன் முதலில் எனது திருமுகத்தில் இருந்துதான் தோன்றியது. ஆகவே இது எனது உண்மை தத்துவத்தை, எனது சுரூபத்தை குறிப்பது. இந்த வித்தியை தியானிக்கும் போது ஒரு பெண்பாலாக தியானிக்க வேண்டும். இந்த வித்யாதேவியின் திருமேனி பொலிவு உருக்கி எடுத்த பண்போன்றது. உருண்டு உயர்ந்த மார்பகன், 4 திருக்கரங்கள், முக்கண்கள், தலையில் இளம்பிறை, 2 கரங்களில் ஒன்றில் தாமரையையும் மற்றதில் நீலோத்பலப்பூவும், கீழிரு திருக்கைகளில் ஒன்றினால் வரத முத்திரையும் மற்றதனால் அபய முத்திரையும் காட்சி தருகின்றனர். அமைதியான சாந்தம் தவிழும் திருமுகம் இலக்கணங்கள் முழுவதும் நிரம்பியது. திரு ஆபரணங்கள் எங்கும் காட்சி தருகின்றன. வெண்டாமரை ஆசன பீடம், சுருண்ட இருண்ட கேசங்கள், திருமேனியிலோ 5 வர்ணங்கள் அதாவது 5 நிறங்கள், மஞ்சள், கருப்பு, புகை, பொன், சிவப்பு ஆகியன. உடல் காந்தியோ ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. இவற்றை தனித்தனியாக கூறுவோமானால் பிந்துநாதம் என்பதால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக கூற வேண்டும். பிந்து என்பது அரைச்சந்திர வடிவானது. நாதம் என்பது விளக்கில் ஒளிரும் படலம் போன்றது. இத்திருமந்திரத்தின் எழுத்துக்கள் அனைத்தும் பீஜரூபம்தான் என்றாலும் வேறு அக்ஷரங்களும் இதற்கு பீஜம் என்றும் அறியவும். தீர்க்கஸ்வரம் உள்ள 4வது எழுத்தை அதாவது வா கீழகம் என்றும், 5வது வர்ணமான அதாவது 5வது எழுத்தான யாவை சக்தி என்றும் அறியவும். இம்மந்திரத்தை கண்டுபிடித்த ரிஷி வாமதேவர். ஆகவே அவரே இதற்கு ரிஷி. சந்தஸ் என்பது பங்கி. இம்மந்திரத்தின் தேவதை சிவனான நானே. இதிலே ஒரு குறிப்பு இந்த உரையாசிரியர் கூறுகிறார். ஓம் அஸ்ய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சரி மங்காமந்திரஸ்யா வாமதேவ ரிஷி பங்கி சந்தஹா சிவோ தேவதா மம் பீஜம் எம் சக்தி வாம் கீலகம் ஸ்ரீ சதா சிவ கிருபா பிரசாதோ பலத்தி பூர்வம் அகில அகில புருஷார்த்த சித்தகே ஜபே விநியோக என்பது சிவபுராணத்தில் காணும்படி. ஆனால் மந்திர மகாரணவம் முதலிய நூல்களில் ஓம் பீஜம் நமகாசக்தி சிவாய கீலகம் என்றுள்ள வேறுபாட்டையும் கவனிக்க நாம் தொடர்கிறோம். நமக சிவாயே என்கிற இந்த மந்திரத்தில் உள்ள ந முதலான எழுத்துக்களுக்கு ரிஷிகள் முறையே கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்ரர், அங்கிரசர், பரத்வாஜர் ஆகிய ஐவரும், இந்த ஐந்து எழுத்துக்களின் சந்தஸ் முறையே காயத்ரி, அனுஷ்டுப், திருஷ்டுப், பிரகதி, விராட் என்பன. இவ்வெழுத்துக்களின் தேவதைகள் முறையே இந்திரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, ஸ்கந்தனான முருகன், நான்கு திசைகளை நோக்கும் எனது நான்கு திருமுகங்கள் மற்றும் மேல் மற்றும் மேல் நோக்கிய முகம் ஒன்று ஆக ஐந்து முகங்களுமே இவ்வைந்தெழுத்துக்களின் இருப்பிடம். திரு ஐந்தெழுத்தின் முதல் எழுத்து உதாத்தம் என்கிற ஒலிக்குறிப்பு, இரண்டாவது மற்றும் நான்காவது எழுத்தும் உதாத்தம், ஐந்தாவது எழுத்து ஸ்வரிதம், மூன்றாவது எழுத்து அனுதாத்தமாகும். இதன் மூல வித்யை சிவன். சைவ சூத்திரம் மற்றும் திரு ஐந்தெழுத்து சிவபிரானின் தொடர்புடைய பீஜமான பிரணமம் எனது பரந்த மனது. நகாரம் தலை, மகாரம் சிகை, சிகாரம் கவசம், வா கண், ய அஸ்திரமாகும். இவ்வெழுத்துக்களின் முடிவில் நான்காவது வேற்றுமையை கூட்டி அதோடு நமஹா, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், பௌஷட், பட் என்று படித்தால் அது அங்கன்யாசம் எனப்படும். இங்கே உரையாசிரியர் ஒரு குறிப்பி கூறுகிறார், அங்கன்யாசம் என்பது ஓம் ஓம் ஹிருதயா எனமஹா, ஓம் நம் சரசே ஸ்வாஹா, ஓம் மம் சிகாயை வஷடு, ஓம் சிம் கவசாயகும், ஓம் வாம் நேத்திரத்ரயாய பௌஷட், ஓம் எம் அஸ்திராய பட்டு. கரன்யாசம் என்பது ஓம் ஓம் அங்குஷ்டாபியான் நமஹ, ஓம் நாம் ஓம் நம் தர்ஜனீபியான் நமஹ, ஓம் மம் மத்யமாபியான் நமஹ, ஓம் சிம் அநாமிகாபியான் நமஹ, ஓம் வாம் கனிஷ்டிகாபியான் நமஹ, ஓம் எம் கரதல கரபிருஷ்டாபியான் நமஹ. மந்திரம் கூறும்போது வரக்கூடிய ரிஷிகளை எங்கு தொட வேண்டும் என்பது ஓம் வாமதேவர்ஷயே நமஹ தலையிலே, ஓம் பங்கிஷ்சந்தசே நமஹ முகத்தில், ஓம் சிவதேவதாயை நமஹ இதயத்தில், ஓம் மம் பீஜாய நமஹ குஹ்யத்தில், ஓம் எம் சக்தயே நமஹ பாதங்களில், ஓம் வாம் கீலகாய நமஹ நாபியில், ஓம் விநியோகாய நமஹ உடல் முழுவதும். முக்கியமான ஒரு குறிப்பு, மந்திரங்களை இங்கே புராணத்திலும் புராண உரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதை கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து இதை குருநாதர் மூலமாக மட்டுமே அறிந்து தெரிந்து உபாசிக்கவும். தொடர்கிறோம். தேவி, இத்திரு ஐந்தெழுத்தில் ஒரு சிறு மாற்றம் செய்தால் அது உனது மூல மந்திரமாகும். அதாவது திரு ஐந்தெழுத்தின் ஐந்தாவது எழுத்தான எ என்பதை பன்னிரண்டாவது ஸ்வரத்தில் சேர்த்தார், அதாவது நம சிவாயே என்கிற சிவமந்திரம் நம சிவாயே என்கிற தேவியின் மூல மந்திரமாகும். ஆகவே இந்த மந்திரங்கள் மூலம் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றின் செயல்பாடுகளில் வேறுபாடு கொண்டு நம் இருவரையும் பூஜிக்கலாம், ஜபிக்கலாம், வேள்வியும் செய்யலாம். அதாவது மானசீக பூஜை, வாச்சிகமான பூஜை, சரீர சம்பந்தமுடைய சாரீரக பூஜை என அப்பூஜை மூவகையாகும். அப்பூஜையை ஒருவன் தன் புத்திக்கு எட்டியவாறு செய்யலாம், சமயத்திற்கு ஏற்பவும் செய்யலாம், அறிவிற்கு ஏற்பவும் செய்யலாம், தகுதிக்கு ஏற்பவும் செய்யலாம், தன் செல்வ செழிப்பிற்கு ஏற்பவும் செய்யலாம், உற்சாகத்திற்கேற்பவோ விருப்பத்திற்கேற்பவோ எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு சாதனத்தின் மூலமாகவோ ஆனால் முழு பக்தியுடன் என் பூஜையை செய்யலாம். அவ்வாறு அவன் செய்த பூஜை அவனை முக்தியை அடையச் செய்யும். மங்களமானவளே, என்னிடமே மனதை நிறுத்தி செய்யும் பூஜை நெறிமுறையானதோ நெறிமுறையற்றதோ எதுவானாலும் அதுவே எனக்கு மிகவும் உகப்பாகும். மேலும் தேவி, ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். இனி மந்திர தீட்சை பெறுவது எப்படி என்கிற வழிமுறைகளை கூறுகிறேன். அவ்வாறின்றி ஜபிக்கும் மந்திரம் பலனளிக்காது, நெறிமுறை தவறாது செய்யும் மந்திர ஜபம் உடனே பலனளிக்கும். இங்கு ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார், சாக்கிய நாயனார் சமணர்களுக்கு பயந்து சிவலிங்க மூர்த்தியை மனம் கசிந்துருகி கல்லால் அடித்து பூஜித்தார். ஆனால் அவர் மனம் சிவனிடமே ஒன்று இருந்ததனால் பகவான் அதை ஏற்றார். இது நெறி தவறிய பூஜை. கண்ணப்பன் இறைவனது முகத்தில் அவரது கண்ணருகில் தன் செருப்பு காலை அடையாளத்திற்கு வைத்துக் கொண்டான். இது நமக்கு தவறாக தெரியலாம், ஆனால் அவனது பக்தியின் அளவு இறைவனுக்குமே அறிய முடியாதது என்கிறார்கள் புலவர்கள். கையொன்று செய்ய வெடி ஒன்று நாட கருத்தொன்று நினைக்க நாம் செய்யும் பூஜையோ காண்பதற்கு சாஸ்திரமுறைப்படி இருப்பினும் மனை இறைவரிடம் வைக்கவில்லையே, இதுவும் ஒருவித பூஜைதான் என்பது உரையாசிரியனுடைய குறிப்பு.
5: Thank you.
1: Namashivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namashivaya.

ஆனந்தத் தழுந்தல் எனப்படுவது பேரின்ப வெள்ளமாகிய சிவவெள்ளத்திலே மூழ்குதல் என்பதாகும். பேரின்ப பெருவாழ்வு என்பது இறைவனுடைய திருவடி கமலங்களை பற்றுதலாம். இத்தகு பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்காக மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனிடம் இறைஞ்சுவதே இப்பகுதியாகும்.

பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினார் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லல்லாவ கேட்பவே அனைத்துலகம் மாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலாம் எனத்தனைத்ததெப்புறத்ததெந்தை பாதமெய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனர்க்கு உய்தலாவதுன்கனன்றி மற்றொருண்மையின்மையின் பைதலாவதென்று பாதுகாத்து

வெந்தையா விழுந்திலேன், என் உள்ளம் வெல்கி விண்டிலேன், எந்தையாய் நின்ன இன்னம் எய்தலுற்று இருப்பனேன், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய்மடுத்து எனை கலந்து போ.

சிறு நடமாடிய சிறு நடமாடயக்கரிய திரள் அசுரன் முடிசுதர சனந்த வீரம். எப்படி சூரம்மனாகிய சூரபன்மனா உங்களுக்கு புரியுமா? ராவணன்லாம் எத்தனை கோடி ராவணன் சேர்ந்தாலும் சூரபன்மன் நிற்க முடியாது, அவ்வளவு பச்சரையாக இந்திரனுக்கு அறியாத வர்க்க பெற்றவன். அவருடைய முடி செலுத்த முடியாது. அவன் என்ன பண்ணாரு? அவனை சந்தாரம் பண்ணல, உருவத்தை மாத்தினாரு. கடைசியா மாமரமான கடல்ல போய் மாமரமான சூரபன்மன் வேலாயத்தை விட்டா ரெண்டா பிறந்தது. இரண்டா பிறந்த உடனே ஒரு பாதி மயிலா வந்துச்சு, ஒரு பாதி சேவலா வந்து, ரெண்டாவதுதான் ஒரு உடல்ல இருந்திருக்கிறான். ரெண்டு சூரம் பகவான் அப்படி மயில் சேவலமான ஆன உடனே அவனை கண்ணால பார்த்தாரு. அது கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு அந்த கட்டம் போயிடுச்சு. உடனே ஒரு பாடு நமக்கு வாகனமா இருந்தாரு மயில சேவல் குடியும், சேவல் குடியும், கோழி குடியும், கடற்கரை

வைசாகி போச்சுன்னா எல்லாம் வெறுப்பாங்க. வைசாகி சரீரன் சரீரன் சரியில் இருக்குங்க, சரீரன் சரியில் இருக்குங்க, கூட்டுகிழமெல்லாம் வெறுக்கும்.

எடுத்தெறிந்தால் வாயிடவே பயம் உறவே கடத்திக்கான்.

நிறைய உபகாரம் பஞ்சலி ஆக்கிரவாதம் பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க.

என்பது நந்தனாசர் கல்லு. அதனாலே அப்படி பெருநட்டம் சுவாமி ஆட கூட்டு பெருநட்டம், பெருமை உறுதி நட்டம். உலகத்தவர்கள் எல்லாம் ஆடுகின்ற கூத்து சிறுமை, சிவபெருமான் ஆடுகிற கூத்து பெருமை. பரமஞானிகள் அந்த கூத்த பார்ப்பார்கள், இந்த கூத்த பார்க்க மாட்டாங்க. பரமஞானிகள் இந்த கூத்த தவிர உலகத்தில் ஆடுற கூத்த பார்க்க மாட்டாங்க. அஞ்ஞானிகள் இந்த கூத்த பார்ப்பா, அந்த கூத்த பார்க்க மாட்டாங்க.

பெரிய கூத்தாடுவோராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற இந்த உப்பொழியூர் ஆலயத்திலே சிறப்பாக விளங்கும்படியாக இருக்கிற மாளிகையிலே கோயிலிலே எழுந்தருளியிருக்கிற சிவேல் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அழகு பொருந்திய அந்த சிற்றடிகளை சிறப்பில் வைப்பான் அப்படின்னு சிறுநடவாக அழைக்கரிய தரலகுரம் முனிஷதர சிறந்த வீரம் கரநட மாரியம் ஒரு அக்கரமே ரொம்பானின் கவிஞர் போற்ற பெருநட மாடுங்கடம் புக்கொழியாலய நிலையம் பரங்கச் சூழ்ந்த திருநட மாளிகை அமர்வு செவ்வேறு சீரடிகள் சிறப்பில் வைப்பான். அப்படி முருகப்பெருமான திருவடி கவலத்தை தலையிலே சூடிக்கொள்வான் என்று இந்த பாட்டில் முருகனை தோத்திரம் பண்றாரு. அடுத்தாப்புல சூரிய பகவானுக்கு தோத்திரம் பண்றாரு. சூரியனுக்கு சூரியன் பிரத்யட்சமா நமக்கு உபகாரம் பண்ற கடவுள். சூரியன் எல்லாருக்கும் உலகத்துக்கு சூரியன் புறப்படையில கண்ணு தெரியாது. சூரியன் புறப்படையினா கண்ணு நல்லா இருந்தாலும் கண்ணு தெரியாது. தெரியுமா, உலகத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது சூரியன். உலகம் வாழ்வதற்கு முக்கியமான பொருளாக இருப்பது சூரியன். நவகிரகத்துல அவர் தான் முதல் கிரகம். நவகிரகத்துல அவர் தான் சூரிய பகவான் ஆதித்த மூர்த்தி தினகரன் பல பெயர்கள். அப்படிப்பட்ட சூரியனை வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். சூரியனை சூரிய நமஸ்காரம் வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது ஆன்மார்த்த பூஷையில முதல்ல சூரிய பூஷை அப்புறம் தான் ஜெவபூஷை. இந்த மாதிரி ஆன்மார்த்த பூஷை பண்றவங்க முதல்ல சூரிய பூஷையை பண்ணிட்டு தான் அப்புறம் ஜெவபூஷை பண்ணுவோம். கிழக்கு முகமாக உட்கார்ந்து சூரிய பூஷையை பண்ணிட்டு அப்புறம் ஜெவபூஷை. அந்த சூரிய பூஷையில சிவபெருமான் இருக்கிறார். சூரிய மண்டலத்துல சிவபெருமான் அந்த சூரியனுக்கு தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, சூரிய பகவான் ஆதாய கடைசி ஓய்வே கிடையாது அவருக்கு. சூரிய பகவான் இப்ப மறைஞ்சிட்டார, அடுத்த நாட்டுக்கு போட்டார். அடுத்த சூரியன் மறையது இல்ல, நம்ம நாட்டுல இல்ல, அடுத்த நாட்டுக்கு போட்டார். பிரதம மந்திரி இப்ப இந்தியாவில் இல்ல, ஜப்பான் போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காருங்கிற மாதிரி அவரு ஏறி செல்லுகின்ற ரதம் ஒரு சக்கரம் கிடையாது. அந்த சக்கர ரதத்துக்கு ஒரே சக்கரம், குதிரை ஏழு குதிரை, பச்சை குதிரை ஏழு குதிரை, ஒரு சக்கரம் ஓடுற சாரதி அருணன் ஓட்ட சாரதி ரதத்தை ஓட்டவும் அருணன். அவனுடைய வேகம் பவர் யாராவது சொல்லி முடியுமா? சூரிய பகவானுடைய வேகம் பவர் அளவுக்கு சொல்ல முடியும். அவர் ஆராய்ச்சியிலே செஞ்சிருக்கிறார். அதை சொல்றாரு, விண்ணார்ந்த மணிமறியில் வரவும் ஒரு சகட்டி ரதம் இசையனாயி பண்ணார்ந்த மறைமுனிவர் பாணி தரும் பாணி கொண்டு. இசை தெரிந்தவர்கள், நூலை உணர்ந்த வேதத்தை உணர்ந்த முனிவர்கள் பாணி தரும் பாணி கொண்டு. பாணி தரும் பாணி கொண்டு, பாணி தரும் பாணினா கையினாலே சலவு தர்ப்பணம் தர்ப்பணம். சடக்கே பரி நிறைப்பார் ஒரு தரமாவது செய்யும் கிழக்கே சதம் இதுவாக கிழக்கே சதம் இதுவாக தர்ப்பணத்தை சொல்றார் போதும். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவதுங்கிற தேவார பதிகத்துல மூன்றாவது பாட்டு என்ன சொல்றாருன்னா, உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பா இருக்குன்னு சொல்லு. கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிடறது கூட ரொம்ப சாப்பிடப்படாது, சாப்பிட்டா செலவா போறோம்னு பத்திரம் பண்ணி வச்சு விட்டு கடைசியா விட்டுட்டு போறவன் பலவு. உலக்கே உண்டு, உலகத்துனா வீசமுடி, வீசமுடி போதுமா நமக்கு? உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பார்கள் சிலர்கள். வழக்கே இனி குழக்கேன் என்று மதிமாந்திய மாந்தர் சலக்கே ஒரு நிறைப்பார் ஒரு தரமாவது செய்யணும் கிழக்கே சில இதுவாக கேதாரம் அணியும். திரு கேதார தேவாரம் காலையில தர்ப்பணம் ரெண்டாம் தர்ப்பணம் வந்து அந்த பாணினா கை கையினால இடுதல், பாணினா தீர்த்தம், பாணினா தண்ணீர், பாணினா தண்ணீர், பாணினா தீர்த்தம். அந்த ஒரே வாக்கியத்தை அப்படி பண்ற பாணி தரும் பாணி உண்டு, பாணி தரும் பாணி உண்டு. பதுமம் பார்த்து, பதுமம் பார்த்துன்னா சூரியன் முதிச்சாருன்னா பதுமங்கிற தாமரை மலர்ந்துடும். சூரிய உதித்தா பதுமம்னா தாமரை மலர்ந்துடும். தன்னார்ந்த மதிநிலவு தாழ்றையும் பொழிவாள் அதனால குளிர்ச்சி உறுதிய சந்திரனை சூடி இருக்கிற சிவபெருமான் எழுந்தருடைய இருக்கிற திருப்புக்குடியூர்களே ஆலயத்துல சயம்பஞான கண்ணார்ந்த பேருடைய ஆலயத்துல எழுந்தருடைய இருக்கிற சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்கிறவன் சூரியன். சிவபெருமானுடைய வலது கண்ணு சூரிய, இடது கண்ணு சந்திரன், நெற்றி கண்ணு ஆக்கி
கண்ணார்ந்த மதிநிலவு தாழ்கடகம் முக்கொழி ஞான கண்ணார்ந்த பேருடைய கதிரவனை எதிர்பணித்து கற்பு

0: படைக்கிறதுக்கு அது நினைவு மாறி போச்சு. அது உடனே சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய கோபத்திலிருந்து பைரவர் ஒன்று பண்ணாரு. பைரவர்னு பார்த்து கோயில பைரவர் இருக்கு இல்ல, பயப்பிரமான் சாமியை வணங்கினாரு. இந்த மாதிரி பிரம்மனுடைய தலை அஞ்சு தலையில ஒரு தலையை கிள்ளிக்கிட்டு வாழ்ந்தார், நடுத்தலையை கிள்ளிக்கிட்டு பைரவர் வந்தார். நடுத்தலைய நகத்துல கிள்ளிக்கிட்டார், நகத்துல நல்ல மலரின் பேர் நான்முகனாடலை ஒல்லை அறிந்ததென்று உந்திவர உயிரால் அறிந்ததென்று உந்திவர என்று திருவாசகம். நல்ல மலத்தார் நான்முகனாடு அப்படி கிள்ளி அடுத்த மாதிரி தேவரத்தில் இருந்த அறந்தையெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் புத்தியை உண்டு பண்ணவர் பைரவ உண்டு. அவர் உண்டு அஞ்சுகனை யாதிலது ஆடரவ கங்கணனை, அஞ்சு தலைகளை உடைய விலங்கு என்ற ஆடு என்ற அரவத்தை கங்கணமாக இருந்தவர், பாம்பை கங்கணமாக. அகரும் வானில் இஞ்சுகனை மாணி நகர் மேனியனை, வானில் இருக்கின்ற மேகம் போன்ற நிறமுடைய கருப்பு நிறம், வானில் இருக்கின்ற வானத்தில் இருக்கிற மேகம் போன்ற கருப்பு நிறம். விரைந்து தாரும் வாசியனை விரைந்து தாரும் பல்யுகனை ஏகிரித்த, வேகமாக செல்லுகின்ற பறக்கின்ற கிளியை வாகனமாக உடைய மன்மதனை, கிளியை வாகனமாக உடைய மன்மதனை எரித்த குப்பலியூரில் இருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஆலயத்திலே காவல் செய்கின்ற வீரனாகிய பைரவனை வணங்குவோமாக அப்படின்னு உத்தரம் பண்றார். அஞ்சுகனை யாதிலது ஆடரவ கங்கணனை, அகலவாடி இஞ்சுகனை மாறிநகர் மேனியனை வாசியனை வரைந்ததாகவும் பைஞ்சுகனை ஏறித்த புக்கோலியார் இயல்காவல் பறிக்கும் வீர கஞ்சுகனை வேணிமலர் கிஞ்சுகனை பரசுகனை கலரம் செய்வான் அப்படின்னு பைரவனுக்கு தோத்திரம். அதே போல திருநந்தி தேவர் தோத்திரம். திருநந்தி தேவர் என்பவர் சிவபெருமானுடைய ஆலயத்திலே முதல் வாயில் காவலராக இருப்பவர். அவர் தான் சிவபெருமான பக்கத்துல போய் பேசுறதுக்கான தகுதி உடையவர். சிவபெருமான பக்கத்துல போய் இந்த மாதிரி பரமா வந்திருக்கு நிக்கிறான், விஷ்ணு வந்து நிக்கிறான், வர சொல்லட்டுமா இல்ல எப்ப வர சொல்லட்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்றவர் அவங்க. யாரு திருநந்தி? அவரு அவதாரம் பண்ண ஊர் இது தெரியுமா? திருநந்தி தேவர் பிறந்த ஊர் திருவையர். திருவையாற்றுல அவதாரம், திருமலபாடியில கல்யாணம். திருவையாற்றுல அவதாரம், திருமலபாடியில திருமண சுயம்பகாசி. அது எப்போ அளவு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஊருக்காரன் அங்க போய் சாமி கிட்ட வேலை பார்க்கறாரு. இப்ப நம்ம கைலாயத்துக்கு போனோம்னு வச்சுக்க, உடனே விட்டுருவார், உள்ள போங்கட்டுருவார். பிரமாவத்துக்கெல்லாம் போனா நின்றுங்கடாடுவார். பிரமாவத்துக்கெல்லாம் போனா தலையில அடி, தலையில அடி எல்லா வரிசையா நெருக்கிட்டு போறானா, எல்லாம் தலையில கிரீட வச்சிருக்கிறாங்க. நம்ம கிரீட வச்சுட்டு போவோமா சாமி கிட்ட? அவனுக்குலாம் திமுர் செல்வம் இருக்குங்க, திமுர் இல்ல, தலையில நவரத்தன கிரீட வச்சுட்டு போறாங்க. நல்ல விளங்க பரம்பினாலே தலையில அடிச்சு ஒழுங்குபடுத்தி விடுவோம். அப்படின்னு தலையில அடிப்பாங்க, அடிச்சா விவசாயிக்கு தெரியும் அந்த அருமை, விவசாயிக்கு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பதவியிலே இருப்பவர் புக்கோழி நாயகர் சிவந்த சரணப்போதில் சந்திக்காலத்திலே கூட்டம் கூட்டமாக, சந்திக்காலம் அப்படின்னா காலையிலே மாலையிலே சந்தியா காலத்தில் கூட்டம் கூட்டமாக அந்தனர்களும் சிவபூசர்களும் இருந்து அக்னி காரியம் செய்வார். அக்னி காரியம் அதுல ஆகுது, அக்னியிலே ஆகுது. நெய்யை பொறி மற்ற திரவியங்கள் எல்லாம் போட்டு ஆகுது பண்றோம் யாகத்தில். அப்படி ஆகுதி பண்ணக்கூடியதாக இருக்கிற சிவாக்கினிய வளர்க்கின்ற ஊரும் இந்த திருப்பு கூலி விரும்புறாரு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க நிறைய
1: இந்த ஊர்ல இருக்கிற ஐயரை.

எல்லாம் தர்மத்தை செய்கின்ற பூசுழல் பிராணர்களுக்கு பூசுழல் பூசுழல்னா பூமியில இருக்கிற தேவர்கள் பூனா பூமி சுழல்னா தேவர் அவர்கள் பூசுழல் பூசுழன் ஞான சம்பந்தன் ஒரு பூசுழன் ஞான சம்பந்தம் பூசுழல்னா தேவர் பூமியில இருக்கிற தேவர்கள் பிராணர்கள்

என்பது திருப்பூர். அதனால எப்படி ஆதி வடக்கின்ற திருப்புக்குழியூரில் இருக்கின்ற சிவபெருமானுடைய சிவந்த திருவடி கமலத்தை புந்தியிலே இருத்தியவர், சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை புந்தியிலே இருக்கிறார். நந்தி தேவரை இரண்டாம் சிவன் சொல்றது, விருந்தி தேவரை இரண்டாவது சிவன் சொல்றோம், இரண்டாவது சிவன். இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நந்தி தேவர் இரண்டாவது சிவன். புற்புயங்கள் நான்கு இலக, அவருக்கு நான்கு புயங்கள், நான்கு கைகள், நான்கு கைகள், மனித முகம், கும்பிட்ட கரம், மான்மனு, சதுர்புஷம், குருநேத்திரம், நீலகண்டம், நெற்றிக்கண்ணு, எல்லாமே சிவபெருமானுக்கு இருக்கிற அடையாளம் கூட அவருக்கு இருக்கும். சிவபெருமான போன்ற வடிவமே திருந்து எங்க இருக்கிறார? திருநந்தேவரு எங்க இருக்காரு? இங்க இல்ல. மதுரை, திருவாதூர், காஞ்சிபுரம், சிதம்பரம், திருவையாறு, திருமலைவாடி, அப்படி பல ஆலயங்கள்ல இருக்கார். மனைவியோட இருப்பார், முதல் வாயில இருப்பார் மனைவியோட, சுயம் பிரகாசம், மனைவி பேரு சுயம் பிரகாசம். பங்குனி மாசம்தான் கல்யாணம் திருமலைவாடி. நான்கு இலக, புடசேர் கையால் நந்திகம ஓதையின் மத்தளம் அதிர்ந்து, அவர் மத்தளமும் முழக்குவாராம். அது அப்பர் சுவாமி பாடினார். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக இருந்த அவதாரம் பண்ணினார்னு சொல்றார். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக இருந்த அவதாரம். குரா மலரோடராமதியம், குரா குறாங்கிறது ஒரு வகை மலர், அரை குரா.

0: என்பது அப்படி கொடுத்தார். அதனால திருநந்தேவர் தான் மணிக்கவாசகராக இருந்தார். திருநந்தேவர் யாருக்கு உபதேசம் பண்றாரு? கைலாயத்தில் இப்ப மாணிக்கவாசகராக திருவாதூரில் வந்து அவதாரம் பண்ணிய பிறகு அவருக்கு யாருக்கிட்ட யாரு உபதேசம் பண்ணா அவருக்கு சரியா இருக்கும். சாதாரண குருக்கள் வந்து ஊர்மார் வந்து உபதேசம் பண்ணா அவருக்கு பிடிக்காது. அது மதுரைக்கு வர்றவனெல்லாம் விசாரிச்சாரா, வர்ற சாமியாரு வர்ற குருமாரு வர்ற புலவன் எல்லாம் விசாரிச்சாரா, வரவனெல்லாம் ஒருத்தனை கூட விடுறதில்ல. மாணிக்கவாசகர் மந்திரிய வேலை பார்த்துட்டு மதுரைக்கு வராதவன் இருக்க மாட்டான். அதிகம் மதுரைக்கு வராத புலவர்கள் நித்துவார்கள் சாமியார்கள் ஞானின்னு எத்தனை பேர் போய் எல்லாம் பாண்டியன் பரிசு வாங்கறதுக்காக மதுரைக்கு போய் பட்டம் வாங்கிட்டேன்னா கிட்டிக்காரன். அவன் அதான் இசை நாடகம் மூன்று தமிழ் முழங்கிய மதுரை என்பது அத்தனை பேர்த்தையும் விசாரிச்சு பார்த்தா ஒருத்தட கூட ஞானம் இல்லையா? பேருக்குத்தான் தேசம் போட்டுட்டு வரேன், பேருக்குத்தான் தேசத்தை பார்த்தா புரிஞ்சது ஞானம் இல்லை. அதை திருவாரூரில் மாணத்தில் சொல்றாரு மாணிக்கவாசகர் சிதம்பரத்துக்கு போகும்போது வழியில் இருக்கிற இயற்கை வளங்களை சொல்லும் போது இயற்கை வளங்களை சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு கடவுள் வாங்குவது இந்த முறுக்கம் பூன்னு ஒரு பூ இருக்கு. முறுக்கம் முள் முறுக்கேன்னு சொல்லுவோம். இந்த குடிக்கால் பக்கத்துக்கிட்ட நீர்ச்சாலைகள்ல இருக்கும், இங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க பக்கத்துல இருக்க குடிக்கால் பக்கத்துல முள் முறுங்கேன்னு முள் முறுங்கேன்னு அது பேரு. அது பூ எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணை பறிக்கும் நேரம் சிவப்புன்னா அப்படிப்பட்ட சிவப்பு அந்த பூ வாசனை கொஞ்சம் கூட இருக்கா. அது மாதிரி வேஷம் போட்டுட்டு வாரவன் பார்க்கும் போதே பாய்ப்படுறாங்க வேஷம் போட்டு வர நிறைய பேர் அவங்க ஞானமே இருக்காது. எது மாதிரி அந்த முள்ளு முழுக்க மாதிரி பார்க்கறதுக்கு நிறம் அப்படி இருக்குது வாசனை இல்லை, இவன் பார்க்கறதுக்கு வேஷம் அப்படி இருக்குது விட்ட ஞானம் இல்லை. இப்படி மதுரைக்கு வந்த பலவர்களாம் ஜோதிச்சு பார்த்து ஞானம் இல்லையா? எப்பொழுது ஞானத்தை கொடுக்கற ஆச்சாரியன் வருவாரு காத்துட்டு இருந்தாரு. யாரு அவருக்காக? அவரு வந்து காத்துட்டு இருந்தாரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு. அவரு வந்து காத்துக்கிட்டு இருந்தார். யாரு? அவர் வந்து காத்துக்கிட்டு இருந்தார். காத்திருந்து சிவஞானம் கொடுத்தார். இருந்து என்னை ஆண்டா, இருந்து என்னை இருந்து என்னை ஆண்டா. நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருவாட ஊரந்தான் வருவான் தெரியும். அதனாலே மாணிக்கவாசகருக்கு வேற வேற உபதேசம் பண்ணா பிடிக்காது. அதனால சிவருமான உபதேசம் பண்ணார். அப்படி நந்திகர உதையின் மத்தளம் அதிர்ந்து மருகா வஞ்சலி கொண்டேத்தும் நந்திகண நாதனடி நாளுமர வாதபடி நயந்து சேர்வான். எழப்படி அஞ்சலியுடைய திருக்கரத்தையுடையவராகிய திருநந்தி தேவர் சிவகணங்களுக்கும் அரியவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருக்கிற அரியவர்கள் சிவகணங்கள் ஜபத்தில் அத்தனைக்கும் குருவாக இருக்கிற அந்த நந்தியினுடைய திருவடியே மறவாதபடி நயந்து சேர்வான் அப்படின்னு திருநந்தி தேவர் தோற்றம். அடுத்தாப்புல இடமதேவர் இந்த புராண ஆசிரியர் தான், இந்த புராண ஆசிரியர் தான் திருநந்தி தேவர்னு ஒரு தோத்திரம் பண்ணி அடுத்தாப்புல இடமதேவர்னு தோத்திரம் பண்றார். ஜனங்க அந்த இடமதேவர் கார்வார் படுத்துருக்குவாரு சிவபெருமானுடைய வாகனம் மாடு, அதைத்தான் நந்தி நந்தின்னு சொல்லுவார், அதைத்தான் நந்தின்னு எல்லாரும் சொல்லுவார். இவர் தான் பிரிச்சு எழுதியிருக்காரு திருநந்தி தேவர் தோத்திரம் அப்ப இடமதேவர் தோத்திரம். அந்த சிவபெருமான ஏறுகின்ற வாகனமாக இருக்கிற அந்த கால மாட்டுக்கு இடமும்னு பேரு இடபதேவர். இடப மாடு மாடுன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும், பசுன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். நல்லா தான் இருக்கு, வாக்கியம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி அமைதியா இருந்து கேட்கும். கேட்டா பல சரக்குகள் நிறைய வந்துட்டே இருக்கும், நல்ல சரக்கா இருக்கும். இந்த மாதிரி சரக்குலாம் வேற எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே சொல்லும்படியா இருக்கு. நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன், நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறேன். அதுக்கு மேல 1971 பூசை பண்றேன் சிவபூசை. நிறைய நூல்களை பல பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிற பல நூல்கள் ஒரு புராணம் இல்லை. அதனால நல்ல சரக்குகள் பல நூல்ல இருக்கிற சரக்குகள் வந்துகிட்டு இருக்கும். இப்ப மாடுன்னு சொன்னா வருத்தம், பசுன்னு சொன்னா பூர்த்தம், பதி பசு முப்பூர்ல பசு என்பது உயிர்களாகிய நமக்கும் தான். அதனால கோயில்ல பதி பசு பாசம் மூணு இருக்கும். கோயில்ல பதி பசு பாசம் பலிபீடம் பாசம் முன்னால படுத்து இருக்கிற மாடு பசு, உள்ள இருக்கிற சிவலிங்கம் பதி, அவிநாசி எப்பொரு பதி, அடுத்தாப்புல பசு, அடுத்தாப்புல பலிபிட பாசம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நிலவும் மரணம் ஏற்படலாம், நீரிலும் மரணம் ஏற்படலாம், நிலத்திலும் மரணம் ஏற்படலாம், எல்லா இடத்திலும் பெருமானி இருக்கின்றாய். நான் நீரில் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும், நான் நெருப்பில் சிக்கிக் கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்திலும் இருக்கிறிய. ஒரு நிலவடக்கம் ஏற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலேயே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும். அப்ப உயிர் வேறு உடம்பு வேறு என்று நினைக்கணும். உயிர் தன்னை உயிர் என்று அறிந்தால் அது பற்று ஆகாது. உயிர் தன்னை உயிர் என்று அறிய மறுத்து தானல்லாத ஒன்றை தான் என்று பாவித்தல் தான் அகப்பற்று. புறப்பற்று என்பது தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியதென்று பாவிப்பது புறப்பற்று. நமக்கு எது உரியதோ அது நமக்கு உரியது நினைச்சா அது புறப்பற்று இல்லை. திருவாசகம் நமக்கு உரிய நூல், எம்பெருமான் நமக்கு உரிய தலைவர், குருநாதர் நமக்கு உரிய குருநாதர் என்று நினைப்பது பற்றாகாது. நமக்கு எதுல உண்மையான உரிமை இல்லையோ அதனிடத்திலே நமக்கு உரிமை இருப்பதாக பாவிப்பதற்கு தான் புறப்பற்று. உண்மையிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்குமே நமக்கு உரிமை கிடையாது, ஏன்னா எல்லாமே பெருமானுடைய சொத்து. ஆகவே இன்னொரு செல்ல நம்ம செல்ல நினைச்சா தப்பா. அப்ப படைப்பனைத்தும் அடியார்களுக்கு உரியன, நம்முடையது இல்லை என்று புறப்பற்றினை களைந்தார்கள் அடியார்கள்லாம். இயற்பகை நாயனார் புறப்பற்றை களைந்தார். என்ன காரணம்? யாரும் ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகில் அது எம்பினார் அடியவர் உடைமை, என்னோடது கிடையாது. என் வீட்டுல எது இருந்தாலும் அடியார்களுக்கு சொத்தே தவிர என்னுடைய பொருள் கிடையாது. புறப்பற்று களையப்பட்டது. உன் பொண்டாட்டி அதுவும் உங்களோட தான். என்ன காரணம்? அதுக்காக தான் முன்னாடியே கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரே கல்யாணம் கட்டி வைக்கணும். நீர் வந்து கேட்கும் போது நான் கையை பிசையக்கூடாது. அதுக்காக தான் பெருமான் முன்பே அறிவிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த அளவிலே ஒருவன் சிவபக்தி செய்யணும், அடியார் பக்தி செய்யணும். ஆகவே பற்று எவ்வாறு களையப்படும் என்று சொன்னால், பற்று தொண்டினால் தான் களையப்படும். பற்றை களைவதற்கு பாடம் கட்டு பிறகு கிடையாது, தொண்டு செய்யணும். பெருமானுக்கு கரத்தினால் தொண்டு செய்து அந்த சரியை கிரியை யோகம் என்ற மார்க்கத்தில் நின்று அகப்புற பற்றுகளாகின்ற பொய்கள் களையப்பட வேண்டும். அந்த பொய்களாகின்ற இருள் நீங்க எதனால் நீங்கன்னா, குருநாதனுடைய அந்த காட்சியினாலேயோ தீட்சையினாலேயோ உபதேசத்தினாலேயோ அகப்புற பற்றுகளாகின்ற பொய் இருள் நீங்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொய்யிருள் நீங்கும் வண்ணம் சைவ வானிலே ஞானசூரியனாக நம்முடைய குருநாதர், திருவாசம் படின குருநாதர் தோன்றினார். பொய்மையாய்ந்த இருள் நீங்க தோன்றினார். பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடர் திருவாசத்திலே வருது. பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடராக தோன்றினார். பொய்மையான் உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தமிழ் அழகில் தந்தும் சமய காரகை வழுங்க. சரி, உலகத்துல பொய்யாகின்ற பற்றுகளை ஒழித்து மெய்யாகின்ற கடவுளை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் தேடுகின்றவர்களும் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் நல்ல குருநாதனே அடைகின்ற புண்ணியம் செய்யாத காரணத்தினாலே அசத்குருவிடம் மாட்டிக்கொண்டு பிறவி பயனை இழக்கின்றார்கள். அசத்குருவாகின்ற மாற்று சமயத்தாரிடையே தவமில்லாதவர்கள் அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தங்கள் கருத்துக்களாக பாவித்து பிறவி பயனை இழக்கின்றார்கள். அப்படி ஒருவனுக்கு இருட்டிலே மின்மினிக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஒளி காட்டுவதை போல பாசாங்கு செய்தாலும் நட்சத்திர ஒளியிலே ஒருவனால் அடர்ந்த காட்டிலே செல்ல முடியாது. அந்த காட்டிலே சூரியன் உதித்து விட்டால் அந்த பகலிலே அவன் தங்கு தரையின்றி அச்சமின்றி செல்லலாம். அதுபோல இந்த பிறவியிலும் ஞானசூரியனாக இந்த திருவாதூரர்களுடைய அருளை பெற்றவர்கள் தான் பிறவிப்பினை இதுவர்களை தவிர எங்கிருந்தோ இருந்து கொண்டு மின்மினிச்சு போல் மின்மினி பூச்சி போல் சிறிய ஒளியை தருகின்ற அந்த விண்ணிலே இருக்கின்ற தாரகங்களை ஒத்த அந்த அசர் குருநாதர்களுடைய அருளை பெறுபவர்கள் அதை பெற முடியாது. அப்பொழுது தன்னுடைய சீடனை ஒரு அசர் குருவிடம் அனுப்பாமல் தன்னிடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரியன் தாரகை ஒளி வழுங்க தோன்ற வேண்டும். அந்த தாரகைகளே கண்ணிலே புலப்படாத வண்ணம் சூரியன் உதிக்க வேண்டும். நட்சத்திரமே கண்ணிலே தெரியக்கூடாது, அப்ப மாற்று சமயமே தெரியக்கூடாது, இன்னொரு தெய்வமே தெரியக்கூடாது. இன்று ஆசிரியனே தெரியக்கூடாது. திருவாசகத்திலே குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. திருவாசகத்திலே ஒரு புண்ணியத்தினால யார் சிக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு இன்னொரு தெய்வம் தெரியாது, இன்னொரு நூல் தெரியாது, இன்னொரு குருநாதன் தெரிய மாட்டார். அப்படி இவர் தோன்றினார் என்று சொன்னார். அன்னோர் என்றால் உலக மக்கள், அவர்களை தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமய தாரகை. அதுல சமய தாரகைன்னா சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாரதம் சுழித்தரித்தார்த்து உலோகாயுதமும் ஒன்றிரப்பாமின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதிர்பெருமாயை இணைப்பல சூழவும் தன் குருநாதன் தலைவர் தான் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல நம்முடைய குருநாதனோ சமயவாதிகளுடைய சமய பேதங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல், அந்த நட்சத்திர ஒளிகளை நம்பாமல், சூரிய ஒளியை நம்புவதிலே இயல்பாக ஒருவதற்கு ஈடுபாடு ஏற்படுவதைப் போல திருவாசகத்தை கொடுத்து நம்மை ஆட்கொள்கின்றார். எம்மையால் உடையா நண்பரிலேயே தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர, தாமரப்பு எப்ப மலரும் சூரியனை பார்த்து மலரும், சூரியனை நோக்கி செல்லும். அதே போல எம்மை ஆளுகின்ற எம்பெருமானாகின்ற சிவபெருமான் அவனுக்கு தந்து செய்த அன்பர்களுடைய இதயமாகின்ற தாமரைகள் எல்லாம் திருவாசகம் கேட்ட அளவிலே மலரும். பெருமானுக்கு தந்து செய்த அடையாளங்கள் பெருகின்ற பேரின்பம் என்னன்னா ஒரு திருவாசகம் சொல்லுங்க கேட்கிறேங்கிறது தான். வேற என்ன இன்பம் சிவனுடைய அடையாளங்கள் பெறுகின்ற இன்பம் என்ன? ஓதுவார் வந்தா திருவாசகம் சொல்லுங்க, அதுக்குத்தானே அவங்க விரும்புறாங்க. அப்ப இதய அன்பர்களுடைய இதய தாமரைகளை மலர்த்துகின்ற சூரியனை போல் நம் குருநாதர் உதித்தார். இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான செம்மையாய் மலர்ன்னு சொன்னார். என்னன்னா சில சில தாமரை ஒழுங்கா மலராது, பாதி மலரும் மீதி மலராது, அரும்புகள் உண்டு. இந்த எருக்கம் இருக்குங்க அஞ்சு இதழ் தான், ஆனா முழுக்க மலராம ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும். செம்மையாய் மலர வேண்டும் என்றால் நன்றாக மலர வேண்டும், மேற்பிறவி இல்லாமல் ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும். ஞானத்தை முழுமையாக பெற்றால் இனி பிறக்க தேவையில்லை. திருவாசகம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரும். ஆகவே அந்த திருவாசகை தந்த நம்முடைய குருநாதர் தன்னுடைய அடியவர்கள் இந்த பிறவியை ஒழிக்கின்ற ஞானத்தினை முழுவதுமாக பெறுகின்ற அளவிலே சூரியனை போல் உதித்தார். என்ன காரணம்? அவரை அவருடைய குருநாதர் நன்றாக ஆட்கொண்டார். என்றைக்குமே நன்றாக ஆட்கொள்ளணும், அறவரை ஆட்கொள்ளக்கூடும். அதையும் பரமசர் சொல்றாரு, இந்த தண்ணி பாம்பு தவளையை பிடிச்சிட்டா தவளைக்கும் கஷ்டம் பாம்புக்கும் கஷ்டமா. இந்த தண்ணி பாம்பு வந்து தொண்டை சின்னது, தவளை உடம்பு பெருசு, தவளைய அதை அமுக்கி அமுக்கி திங்கும் தவளைக்கு உடம்பு நோகும், தண்ணி பாம்புக்கு கழுத்தெல்லாம் நோகும். அப்படி இல்லாம புலி மாலை பிடிப்பதை போல பிடிக்கணும். திருப்பரத்தூர்ல இருக்கிற ஆர்வ குருநாதர் புலி போன்றவர், நம்முடைய குருநாதர் எழில் வாய்ந்த மான் போன்றவர். மானை புலி பிடிக்கிற மாதிரி பிடிச்சார். மான் புலிட்ட எப்ப அடங்கும் அப்படின்னு கேட்டா புலி பின்னாடி துரத்தினா மான் அஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். மான் தப்பி செல்வதும் உண்டு, பல மான்கள் தப்பிவிடும். புலி பின்னாடி வந்தாதான் மான் ஓடும், புலி முன்னாடி பார்த்துருச்சுன்னா ஏன் வேஸ்டா ஓடணும், நாம தான் இது வயிற்றுக்குள்ள போகிறோம், சும்மா இருக்கணும். அதான் குருநாதருடைய காட்சி. திருப்பரந்தில குருநாதரை நெறியிலே கண்டு விட்டால் நம்முடைய குருநாதர் என்ன பண்ணுவார்? பாருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிறுவருவாரே செங்கமல மரம் போல, ஆறுருவாய் என் ஆறுமுகே உன் அடியவர் தொகை நடுவே, ஒரு ரூபாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே என்று விண்ணப்பிப்பார். அதே போல ஆளுதல் செம்மையாய் ஆளுதல் ரெண்டும் கேட்டான ஆட்கொள்ளக்கூடாது, ஐயமின்றி ஆட்கொள்ள வேண்டும். அப்படி தென்னன் பிறந்தன ஆட்கொண்டான் என்பதை நம்ம குருநாதர் சொல்றார். செஞ்சவே ஆண்டாய் சிவபெருமானே, செஞ்சவே என்றால் செம்மையாக பர்ஃபெக்ட்லி 100% கரெக்ட். ஒரு மயிரிழை கூட பெருமானுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. பாக்கி வைக்காம அவர் இந்த உயிருங்கின்ற எம்மான் முழுதுமாக அடக்கி ஆளுகின்ற பெருமான். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே அந்த குருநாதனுடைய திருவாய் மொழியாகின்ற நம்முடைய திருவாசகம் தன்னை கற்றுணர்கின்ற உயிர்களை செம்மையாக ஆளுகின்ற தன்மை கொண்டது. ஆகவே திருவாசகத்தை படிக்கின்ற அன்பருடைய இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலரும் வண்ணம் இவர் சூரியனாக உதித்தார் என்று சொன்னார். அவருக்கு திருப்பெயர் வைக்கின்றார்கள். மறுவாத நெறி பூண்ட மத்தன் என் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர, ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உராதவர்க்கு திருவாத ஊரர் எனும் திருநாமம் தரித்தார்கள். மறுவாத நெறி பூண்ட மத்தன், மறுவதெல்லாம் பொருந்துதல், வேதாகமங்களாகின்ற பிகுணர்ச்சி தருகின்ற பிரமாண நூல்கள், அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மையோடு பொருத்தம் இல்லாத நூல்கள், பிரமாண நூல்களோடு பொருந்தாதவர்களுக்கு மறுவாத நூல்கள், வழிக்கு வராதவர்கள். அந்த நெறி பூண்ட மத்தனும் புத்தன், மத்தன் என்றால் பைத்தியக்காரன், உன்மத்தன் பித்தனாகின்ற புத்தன், புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். நீ புத்தனுக்கு ரொம்ப பெருமையெல்லாம் சொல்றாங்க, புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் சொன்னதையே சில பேர் மறுக்கிறாங்க. எப்படி இப்படி சொல்லலாம்? புத்த சமயத்தினுடைய கொண்பாடுகளை சிறப்பா சொன்னாங்களே, ஒரு சிறப்பும் கிடையாது. புத்தர் என்ன சொல்றாருன்னா, கணிக்க விஜயானவாதம், ஆற்றுல ஜலம் போயிட்டு இருக்குது, இந்த கணத்துல இந்த படித்துறையில போற ஜலம் அடுத்த கணத்துல இல்லை, புது ஜலம் தானே வருது. அது போல காண்கின்ற உலகம் புதுசு புதுசா தோன்றுகின்றது, ஆகவே நிலை இல்லாது பொய்யானதுன்னு சொல்றான். இதை யாராவது கடைபிடிக்க முடியுமா? தன் மனைவிடம் போய் சொல்றான், நேற்று பார்த்த அந்த மனைவி நீ இல்ல, நீ வேறொருத்தி. சொன்னா வேலை நடக்குமா? ஒருவனுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நெறி, அது புல்லறிவு நெறி. எவ்வளவு நீட்டி முழுக்கி பேசினாலும் சாதனமா பேசினாலும் ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவன். ஒருவன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது புத்தி சாதனத்தை கொண்டு சொல்கின்றதுனால அவன் புத்தன் பேரு. புத்தன் என்று சொல்வதனாலே அவன் அறிவிலே என்பது சொல்லப்பட்டது. ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தும் காலத்திலே அறிவில்லாதான் ஆனான். ஒருவன் தன் அறிவை மட்டும் பயன்படுத்த கூடாது, எதை பயன்படுத்த வேண்டும்? அருளை பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் நினைக்கிறது கரெக்ட், நான் பேசுறது கரெக்ட், நான் பேசக்கூடாது. நீங்க ஏற்கும் வண்ணம் பேச வேண்டும். உங்கள் மனம் நோகாதனோ, உங்கள் மனம் ஏற்கும்படியா பேச வேண்டும். உங்களிலே ஒருவர் மனம் நான் கூறுவதை ஏற்கவில்லை என்று சொன்னால் நான் சொல்வதிலே திருத்த வேண்டும். நான் இன்னும் கருத்தை செப்பரேட் கொள்ள வேண்டும். பலரும் ஏற்க மண்டம் தான் என் கருத்தை அமைய வேண்டும். நான் சொல்றதை சொல்லிட்டு இருப்பேன், நீங்க சொல்ல செய்து செஞ்சிட்டு கூடாது. அப்பொழுது புத்தன் என்ற அவன் பெயரே அவன் அபுத்தன், அறிவில்லாத என்ற பொருளில் தான் வருகின்றது. அவனை புத்தன் சொல்லும் போதே அவன் புத்தியை மட்டுமே நம்புறான், புத்தி இல்லாதன் அர்த்தம். புத்தன் முதலாய புல்லறிவு, மத்தனும் புத்தனுடன் பெருவாதம் என்று அவனோடு பெரிய வாதத்தை வென்றார். என்ன வாதம் வென்றார் அப்படின்னா, பெருமைக்குரிய வாதம் என்பது கட்புலன் ஆக்குகின்ற தன்மை. சம்பந்த பெருமான் சமணரோடு வாதம் செய்தார். முதலிலே அந்த மருந்தை வெப்பு நோயை தீர்த்தொழினார். அப்புறம் அவன் சொன்னாங்க, நாம வந்து சமய கருத்துக்களை வாதிட வேண்டாம், சமய உண்மையை கட்புலனாக்கும். அஸ்தி நாத்தின்னு பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் புரியாது, ஆனால் பாமரர்களும் எதை புரிந்து கொள்வார்கள்? இந்த கல்லான கரும்பு சாப்பிட்டா மன்னன் ஒத்துப்பான், இந்த கல்லானைக்கு கரும்பு கொடுங்க, தை மாசம் ஒன்னாந்தேதிக்கு எல்லாம் வந்து சித்து கொடுத்தார், அப்ப நான் உங்களை ஒத்துக்கிறேன். அந்த கல்யாணம் என்ன பண்ணது, கரும்பையும் வாங்கி சாப்பிட்டது, மன்னனுடைய கருத்தில் இருந்த முத்துமாலையும் வாங்கி சாப்பிடுச்சு. இப்ப கட்புல வேண்டும், சமய உண்மைகளை பாதிட்டு அதை உணர்ந்து பாராட்டுகின்ற தன்மை எல்லாருக்கும் கிடையாது, ஆனா அற்புத நிகழ்ச்சிகளை அறிந்து பாராட்டுகின்ற தன்மை உலக மக்களுக்கு உண்டு. ஆகவே அனல்வாதம் புனல்வாதம் என்று கட்புலனாக்கின்ற வாதங்கள் தான் வேண்டும் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதே போல இங்கு ஒரு வாதம் செய்யப்பட்டது, சமய சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. அந்த சைவ சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. எழுப்பப்பட்ட தடைகளுக்கெல்லாம் அந்த புத்த சமயத்தை சார்ந்த ஒரு மன்னனுடைய பேச தெரியாத ஒரு பெண்ணை பேச வைத்து விடையளித்தார் பெருமாள். அவ்வாறு கட்புலன் ஆக்கினார், கட்புலன் ஆக்கி வாதத்தையும் செய்தார், கட்புலனும் ஆக்கினார், சைவத்தினுடைய உண்மையை கட்புலனும் ஆக்கினார். அவ்வாறு செய்தனால இதை போல ஒரு வாதம் இதுவரையிலும் செய்யப்படவில்லை என்பதால் பெருவாதுன்னு சொல்லி உலகத்தில் எங்குமே இவ்வாறு ஒரு வாதம் செய்யப்பட்டதில்லை. தன் சமய உண்மைகளை நிறுவினார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். எப்படின்னா, புத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணே பேச தெரியாதவள் தன் வாய் திறந்து சைவ சமயத்துக்கு எதிரான தடைகளுக்கு விடை கூறுகின்றாள் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய வெற்றி என்ன வேண்டும்? அவ்வாறு செய்தார். பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர, பெருமானுடைய பெருமைக்குரிய நாமமாகின்ற அந்த சிவநாமம் உலக மக்களிடத்திலே வளர என்றால், சிவதீட்சை பெறாதவர்கள், சிவநெறியிலே உழுகாதவர்கள் சிவநெறிக்கு வந்து சிவனுடைய நாமத்தை பயின்று அந்த பலனை அடையும் வண்ணம் சிவநெறி பெறுக. ஒருவாத பிறவீர் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு, பிறவி என்பது ஒருவாது, ஒருவுதல் தான் நீங்குதல், ஒருவாத தன்மையில நீங்காத தன்மை. பிறவி ஒருவருக்கு நீங்காது பற்றி கொண்டே இருக்கும். பாசம் என்பது தொடர்ந்து ஒருவனை அடரும், அது எப்பொழுது நீங்கும்? ஒருவாத என்பதனால எப்பொழுதுமே ஒருவாத இருக்கும் என்பது இல்லை, ஒரு நாள் நீங்கும், அது நீங்குகின்ற வரையிலும் நீங்காமல் தொடரும். உண்மையான மெய்ஞானம் ஏற்படுகின்ற வரையிலும் எவ்வளவு புண்ணியத்தை ஒருவன் ஈட்டினாலும் ஒரு நற்பிறவி கிட்டுமே தவிர பிறவி நீங்காது. இப்ப ஆஸ்பத்திரி வைக்கிறோம், அன்னதானம் பண்றோம், நல்ல நல்விதைகள் செய்யறோம், புண்ணியங்கள்லாம் செய்யறோம், புண்ணியங்கள் செய்வதனால பிறவி நீங்குமான ஒரு கேள்வி வருது. புண்ணியம் என்பது ஒரு பொன் விலங்கு, அவ்வளவுதான். ஒருவனை காயிலையும் கையிலையும் இரும்பு சங்கிலாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு அவங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஆனா தங்க சங்கிலாம் கட்டி போட்டிருக்காங்கன்னா, ஐயோ இவர் கையிலேயே எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னு எதிராளி ஆச்சரியப்பட்டாலும் மாட்டிக்கிட்டு இருக்கணும், கஷ்டம் தான் போடுவோம். பரவாயில்ல, தங்க சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, தங்க சங்கிலியால கட்டி போட்டா சந்தோஷப்படுறவர்கள் தான் பட்டாது ஒரு அறியாம இருக்கு. தவறா நினைச்சுக்காதுங்க, புதுசா கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டாலும் ரொம்ப சிரமமா இருக்கு, சம்பளிக்குது வீட்டுக்காரர் பார்த்தாரு, உனக்கு ஒரு பதக்கம் தங்கத்துல பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், பழங்காலத்துல இயந்திரம் இருக்கும் இல்லையா, பால் அரைக்கிறதுக்கு ரெண்டு கல் தான் வட்ட கல் ஏதோ சொன்னாரு. அதில் வச்சு இந்த அரிசியை பொடி பண்ணினா அது எனக்கு சுத்த முடியாது கை வலிக்கணும். அதுக்கே தங்க கவசம் போட்டு கொடுத்தார கழுத்துல பட்டிக்கெல்லாம் பண்ணிட்டுலாம். அது அறியாமை காரணம் பற்றி. ஆகவே நல்வினை என்பது ஒரு பொன் விலங்கு, இருவினையும் விலங்குகள் தான். ஆகவே மெய்ஞானம் இல்லாமல் வினை ஒழியாது. வினை ஒழியாத வரையிலும் வினையினுடைய பலனை தீர்ப்பதற்காக பிறவி ஒருவாது நீங்காது மீண்டும் தோன்றும். அப்ப நல்வினையும் பிறவிக்கு வித்திடும். அது ஒரு நல்ல நிலையிலே ஒரு பிறவி தோன்றும். சீரஞ்சிருப்புமா ஒரு பிறவி தோன்றும், ஆனால் பிறவி நீங்காது. அந்த தன்மை கொண்ட பிறவி எப்பொழுது நீங்கும்? நல்வினைக்கும் தீவினைக்கும் மாற்றாக ஒரு வினை உண்டு. அந்த வினைக்கு என்ன பெயர்? தேவாரத்தில் அந்த வினைக்கு பெயர் இருக்கு. அது நல்வினையும் ஆகாது தீவினையும் ஆகாது. அது என்ன வினை? அதுதான் தொண்டு. கைவினை செய்யம் பிராங்கடல் போற்றுதும் நாமடியோம். நாமடியோம் என்ற அந்த பாவத்தினாலே பெருமான் நமக்கு தலைவன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உயிருக்கு கடவுள் தான் உறவு. இந்த பிறவில இவங்க உறவு, சென்ற பிறவில இவங்க எப்படி இருந்தாங்களோ மறுபிறவில எப்படி இருப்பாங்களோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னும் எத்தனை எத்தனை பிள்ளையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. ஒரு ட்ரெயின்ல போகும்போது ஒரே கம்பார்ட்மெண்ட்ல பேசிட்டு போறோம், இன்பமா அன்பா பேசிட்டு போறோம், சில நேரங்களில் சண்டை போட்டுட்டு போறோம். அவங்க ஸ்டேஷன்ல இறங்கிடுறோம், மறந்துடுறோம். சண்டையும் மறந்துடுறோம், இன்பமா சல்லாபிச்சதையும் மறந்துடுறோம். நம்ம டிஃபன் பாக்ஸ் இருந்து அவங்க சாப்பிட்றாங்க, அவன் டிஃபன் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஒருத்தர் மாயவத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருமணத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருநெல்வேலியில் இறங்குறாங்க. அப்படிப்பட்டதான் வாழ்க்கை. உயிர் எத்துணை பிறவில் எடுத்தாலும் உயிருக்கு உண்மையான அம்மையப்பர் உண்டு. அவர் யாருன்னா அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர். அது உயிர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே உறவு, உண்மையான உறவு. அப்ப அந்த உறவினை பற்றிய உணர்ச்சி வந்து விட்டால் தொண்டு செய்வார்கள். நாம் அடியோம் என்ற உணர்ச்சி வந்து விட்டால், அந்த உணர்ச்சி வராத வரையிலும் காது குத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம், கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம். நம்ம போகலன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. சித்திரை சதயத்தன்னைக்கு அப்பரம்மனாருடைய அந்த அபிஷேகத்தையும் புறப்பாட்டையும் பார்க்காம எதுக்காக நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம்? நீ ஏன் கல்யாணத்துக்கு வரேன்னு அவங்க சிறந்தாங்கன்னா நீ ஏன் சித்திர சதயத்தை வச்சுட்டு அவங்க கல்யாணத்துல கேட்க வேண்டியதானே? அப்ப நம்முடைய சார்பு உலகத்தை விட்டு சிவன் பால் சென்றால் நாம் அடியோம். நம்முடைய சார்பு உலக சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக படிப்படியாக மாறினால் நாம் அடியோம். அவன் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் நாம போகாதெல்லாம் தாலி கட்ட மறுத்தானா? இல்லையே. நாம போகாட்டாலும் தாலி கட்டுவாங்க, நம்ம போகாட்டாலும் காது குத்துவாங்க. நம்ம போய் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. அந்த விவேகம் நமக்கு அடியாளர்களா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. அந்த விவேகம் வந்த பிறகு நாம் செய்கின்ற வினை நம்மை பற்றாது. அந்த வினை மகேஸ்வர மகேஸ்வர பூஜையாகின்ற வினை, பெருமானுக்கும் பெருமக்களுக்கும் செய்கின்ற தொண்டு. அதுக்காக நீ 24 மணி நேரம் சண்டை போட்டு கொலையே பண்ணினாலும் தீவினை வராது. அடியார்கள் கொலையே புரிந்தாலும் அவர்கள் தீவினை பற்றாது. அச்சம் மிலர், பாவம் மிலர், கேடும் மிலர் அடியார். எரிபத்தர் அச்சம் மிலர், சிறுத்தொண்டர் பாவம் மிலர், இயற்பை நயனர் கேடும் மிலர். கொள்வாரேனும் குணப்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர். அடியார்களா இருந்தார். அப்பொழுது அடியாருடைய இயல்பு என்னன்னா, கைவினை செய்தையும் பிராண்களும் போற்றுதும் நாம் அடியோம். அப்படி இருந்தால் செய்வினை வந்தவை திண்டப்பெறார். செய்வினை என்பது நல்வினையாகின்ற நல்வினைக்கு இருவினைகளும் அவ்வினைக்கு இவ்வினையான் என்று சொல்லும் அது அறிவி என்று சொன்னார். இதை செஞ்சா இது பலிக்குது அப்படின்னு தெரியுது. ஆகவே செய்வதை நிறுத்தினால் பலன் துய்ப்பதை நிறுத்தலாம். செயல்வாண்ட வாவாடி கல்லிடம் குற்றாகும், கயன்மாண்ட கண்ணிதன் பங்கனினை கலந்த ஆண்டதுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றவும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டது அப்படின்னு சொன்னார். செயல் மாண்டதுன்னு சொன்னா உலகத்தை பொருளாக கருதி செய்கின்ற ஈட்டுகின்ற நல்வினை தீவினைகளை செய்தல் மாண்டதே அன்றி பெருமானுக்கும் பெருமூன் செய்கின்ற தொண்டு மாண்டதுன்னு சொல்லல. என்ன காரணம்னா, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் அருள்வார் சோவே. சிவமாக்கி என்னை ஆண்டான் என்று சொன்னாலேயே அவன் ஆண்டான், நான் அவனுக்கு அடிமை செய்கின்றேன் என்று அங்கு அடிமையாகின்ற தொண்டு நிற்கவில்லை என்பதை காட்டினார். அப்ப செயல் மாண்டுதல் என்பது உலக சார்பான செயல்கள் மாண்டுதல் தான். அது மாண்டால் பிறவி நம்ம மீண்டு வரமாட்டோம், பிறவிக்க மாட்டோம். அதுவரையிலும் பிறவி வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. அதனால பிறவிக்கு ஒருவாத பிறவி, நீங்காத பிறவி என்று சொன்னார். இனிமேல் நம்முடைய குருநாதர் ஒரு பிறவியிலே பிறந்து அவருக்கு ஒரு பெயர் வைக்க போறாங்களா? கிடையாது. திருவாசகம் பாடிய இந்த பிறவிதான் அவருக்கு இறுதி பிறவி. இனிமேல் பிறந்து அவருக்கு ஒரு பெயர் வைக்க போறதில்லை. இதுதான் அவருக்கு கடைசி பேர் என்று அறிந்ததைப் போல திருவாசக ஊரர்ந்து பெயர் வச்சாங்க. இனி ஒரு பேர் அவருக்கு யாரும் வைக்க முடியாது என்ற காரணம் பற்றி திருவாத ஊரர்கள். ஏன் திருவாத ஊருங்கிற பேருக்கு சிறப்புன்னு கேட்டா அடங்கியது. ஒரு பெரிய ஆலமரம் எதற்குள் அடங்கியிருக்கு? தவம் என்ற வித்திற்குள் அடங்கியிருக்கின்றது. தவம் என்னும் பெரிய முளை விட்டு எந்த சேற்றிலே அந்த வித்தினை விதைத்திருக்கிறார்களோ அந்த சேற்றிலிருந்து மேலே உயர வளர்ந்தது, சேறு தன்மேல் படாமல் வளர்ந்தது. அருளாளர்கள்லாம் பூமியில தான் தோன்றுறாங்க, ஆனா பூமி அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அவர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேர். ராமகம்சத்தை சொல்ற ஒரு உயிர் உலகத்திலே பிறந்து ஒரு பறவை தமிழ அன்பில் தாய் உயரமான ஒரு மரத்திலே கூடு கட்டி அந்த கூட்டிலே தன்னுடைய முட்டையினை அடைகாத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுக்கு இறக்கைகள் வந்து உழைத்து பறக்கின்ற ஆற்றல் வருகின்ற வரையிலும் தான் உணவினை எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய வாயில ஊட்டும். ஊட்டிட்டே அப்படின்னா அதை ரக்க பறக்க அளவுக்கு வந்தோடனே தொடர்ந்து நாங்க உனக்கு ஊட்ட முடியாது, நீயே உங்க உணவை தேடிக்க அப்படின்னு சொல்லி மண்டம் மோதி செத்துருவோம்னு நினைச்சிடும். இந்த பூமியில மண்டம் மோதி செத்துருவோம் அந்த நினைப்பினால் பூமியில அவதாரம் பண்ணியிருந்தாலும் பூமிக்கு வரமாட்டார்கள், சிவனிடத்திலே வாழ்வார்கள். அவர்கள் சமய குரவர்கள். சேற்றிலே அவர்கள் விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட இருக்கின்ற சேறு ஒட்டாமல் பங்கம் என்ற சேரிலே ஜம் என்றால் தோன்றுதல், ஜனன் ஜனனித்தல் ஜம். அப்ப சேற்றிலே தோன்றுதல் தாமரைக்கு பங்கதான் பேரு. சேறு இல்லாம தாமரை வெறும் நீரிலே தோன்றாது, வெறும் ஜலத்துல தாமரை வெளியே போட்டா வளராது, அது சேறு வேணும். சேத்துல இருக்கிற நியூட்ரிஷன் தான் அதுக்கு வளருது. அப்ப சேற்றில் தான் செந்தாமரை முளைக்கும். பங்கம் என்றால் சேறு, பவம் பங்கம் நீங்கி பவம் என்றால் பிறப்பு, பிறந்த தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். பூமியில பிறப்பெடுத்துட்டாங்க ஆனால் பிறந்த குற்றம் அவர்கிட்ட இல்ல. இதை போலன்னு கேட்டா பிறந்ததையே பாக்கியமா கருதுறாங்க. ஒருவன் பிறப்பினை எப்பொழுது பாக்கியமா கருத முடியுமா? முடியும். எப்படி அறிய முடியும்? பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மையிலும் தெய்தினேன் என்று அறிதல். ஐந்தெழுத்தை பெற்றார், பெற்றவுடனே பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்பதனால இனி பிறவாத தன்மை வந்து எய்துவதை போல பிறவிச்சேறு இனி பிறக்கா பிறக்க போகாதவனுக்கு ஒட்டாது. இரண்டு பேரும் பிறக்கிறாங்க, இறுதி பிறவி எடுப்பவனும் பிறக்கிறான், இனி பிறக்க போகவனும் பிறக்கிறான். ஆனால் இனி பல பிறவிகள் பிறக்கப் போகின்றவனுக்கு பிறவியா என்று சேறு ஒட்டும், இனி பிறவாதவனுக்கு அந்த பிறவி சேறு ஒட்டாது. அந்த பயிர் மட்டும் பவமெனும் பங்கம் நீங்க, பவம் என்றால் மறுபிறவி, மறுபிறவி என்று வாலி மிகுந்த இன்பத்தை தருகின்ற பிறவி. பவம் என்ற செற்றிலே ஒட்டாமல் அது ரகமான அரிசி செஞ்சாலி என்றால் இருக்கிற அரிசி வெப்பம் தான் மட்டம், அரிசி வெப்பதா இருக்கணும். நெல்லுதான் நெற்பயிர் வளரும் போது சுருட்டி கொண்டு வளரும், குருத்தாக வளரும். அது எப்படின்னா குளிருக்கு நடுங்குவன் போத்தி கொண்டதை போல, உலகுக்கு நடுங்குவன் அஞ்சு செல்வதை போல, இந்த மறுபிறவிக்கு அஞ்சு ஒருவன் சிவத்தை போர்த்தி கொண்டு செல்வதை போல, ஒரு பெண் எவ்வாறு நேரே பார்க்காமல் பூமியை பார்த்து அஞ்சு நடக்கின்றாள் அதே போல தோற்றம். அருள் யாருக்கு பதிந்திருக்கின்றதோ அவர்கள் பினாலடியா அனாவடித்தனமா நடந்து கொள்ள மாட்டார்கள், அடங்கி பண்போடு. அருளினாலே குருத்து உண்டாகி அவமேலும் கலைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால் அந்த கலையை தன்னுடன் சேர்ந்து அந்த கலையை நீக்கிக் கொள்கின்றது. உழவன் தானே நிற்குகின்றான், கலை கட்டுகின்றது தோய்ந்து அடங்கி கிடைக்கின்ற ஒரு உயிருக்குத்தான் உழவனாகின்ற குருநாதன் கலை கட்டுகின்றான். அதனாலே அந்த பலன் அந்த பயிருக்கு வந்து செய்கின்றன. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காமகோபங்களை தாங்களே அடக்க பயிற்சி செய்வார்கள். சமணர் புத்தர் போன்றவர்கள் தன்னுடைய வலிமையை கருதுகின்றவர்களுக்கு உண்மையான முன்னேற்றம் கிடையாது. ஆனா எல்லாம் பெருமானே உன்செயல் என்று பெருமானத்தில் யார் ஒப்பாக காமகோபங்களையும், காமகோபம் தான் ஞானமாகின்ற பயிர் வளர்றதுக்கு தடை, செம்மையான அறிவு என்ற பயிர் வளர்றதுக்கு எது தடை? அவன் தான் கட்டுகின்றான். அதே போல தாயான தத்துவங்கள் ஒரு குருநாதன் நம்முடைய காம கோபங்களிலிருந்து நம்ம நீக்கி வருகின்றான். அதனால்தான் காமனை எரிக்கின்றவனாகவும் காலனை உதைக்கின்றதாகவும் கடவுள் காட்டப்பட்டிருக்கின்றான், உயிர் காட்டப்படவில்லை. மன்மதனை எரிப்பவன் யாரு? மன்மத ஜெயம் யாராரை மீதுற இன்பத்துறையினில் எளியனானார். அவரை எது காத்தது? திருநீல கண்டம் என்ற சிவநாமம் காத்தது. அப்ப கலை கட்டியது யாரு? சிவநாமம் கலை கட்டியது. ஆகவே சிவனுடைய தான் நம்மை காக்கின்றது, உழவன் தான் பயிரை காக்கின்றான். அதே போல இது நல்ல பயிர் என்றால் உழவன் காக்க தவறமாட்டான், நமக்காக சாமி என்ன பண்ணுவாரு அந்த உதவியை செய்வார். நமக்கு பிறவியிலே பிறவி எடுப்பதனால எந்த ஒரு அச்சம் உண்டோ, காம கோபங்களினால எந்த ஒரு துன்பம் உண்டோ, அந்த துன்பம் நிகழாத வண்ணம் பெருமான் நம்மை காத்து வருவார். கருத்து ரொம்ப தெளிவா சொல்ற தேவாரம் உண்டு, அதை சொல்றேன். என்ன சொல்றாரு சம்பந்த பெருமான், உனக்கு என்னடா வேலை இருக்கு? உயிருக்கு வேலை இருக்கா? ஒரு உறங்கினா நன்றா வளரும், அம்மாவை அம்மானு தெரிஞ்சுக்கிட்டு அடங்கிட்டா அந்த குழந்தை நல்லா வளரும். அது அம்மாவட்ட முரண்டு பிடிச்சானா கஷ்டப்பட்டு வளரும், இப்படியும் அதை வளர்த்துதான். ஆனா தாயுடைய தவிர வாழா இருப்பதே குழந்தைக்கு வளர்ச்சி. குழந்தைக்கு ஒரு செயலும் கிடையாது. பக்தி பேர் வித்திட்டு பரந்தாய் புலன்கள் வாய் பாலே போகாமே விதைக்கிறவன் பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ள வராரு. இப்போது அம்மா கறி சித்தி கறி அத்த கறிலாம் அந்த பயிரிடாதுல, நம்ம அங்க போய் போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ள என்ன பண்றாரு, என் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்காக போய் போன் பண்ணணும், என் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. சரி நாங்க உங்களுக்கு லெட்டர் போடுறோம் அப்படின்னு இந்த அப்பா சொல்றாருன்னா, பொண்ணோட அப்பா சொல்றாருன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும், சும்மா இருக்கு இப்படிலாம் சொல்லாதீங்க, சும்மா இருங்கப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணு ஏன் எப்படி சொல்றது, அது நேற்று வரைக்கும் சொல்லல, இந்த பிள்ளைக்கு தன்னை பிடித்தனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்ணு ஒரு வாரம் கழிச்சு லெட்டர் போடுறேன்னு சொன்னா இந்த அன்பு உண்டாகாது. அவங்க அப்படி சொன்னா நாமும் யோசிச்சு சொல்லுவோம், முன்பின் யோசிப்போம் தான் தோணும். ஆனால் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது இன்ப வாழ்க்கைக்கு. வீட்டுக்காரர்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் தலை செய்கிறத பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு பிடிச்சிருது. அதே போல கடவுளுக்கு நம்மை பிடித்தால் நமக்கு கடவுளை பிடிக்கும். இதான் விஷயம். பெண்ணிட்டம் பண்டையது அன்பு. எந்த பெண்ணுக்கும் முதல்ல இஷ்டம் கிடையாது, பிள்ளைக்கு இஷ்டம் தான் பெண்ணுக்கு இஷ்டம். அதே போல தலைவனாக இந்த கடவுளுக்கு நம்மை பிடித்தது என்று சொன்னால் நமக்கு அவனை பிடிக்கும். ஆகவே பக்தி என்ற வித்தினை உயிரினுடைய உள்ளத்திலே விதைப்பவன் கடவுள், ஆட்கொள்பவன் கடவுள், அதான் ஆண்டான் என்ற பெயர். பக்தி பேர் வித்திட்டே அப்ப அந்த பக்தியாகின்ற வித்து அங்குரித்தலுக்கும் வளரமானமா அவன் மறந்தெல்லாம் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், பெண்ணை கடத்தி விடுவார்கள். பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளிட்ட போய் சேரணும்னா மனமாமா இருக்கும் போது நீ எப்படி இன்னொரு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்து திருடர்களிடமிருந்து தலைவன் தனக்குரிய தலைவியை தானே கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஐந்து திருடர்களையும் அவனே அடக்குவான். ஒரு பெண்ணாகிய நம்மால் அடக்கிக் கொள்ள முடியுமா, நம்ம அபலை தானே, நம்மகிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, உயிருக்கு என்ன, இந்த கடவுள் தான் செய்வான். அஞ்சும் அடக்கடக்கு என்பார் அறிவிலர். நமக்கு அருள் செய்வதென்று ஒரு கடவுள் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனே அந்த அன்றை அடக்கி விடுவான். புத்திக்கு ஏவி கத்தே வீட்டுக்காரர் அங்க வாங்கி கூப்பிட்டுறாரு, வீட்டுல அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்காரன் பண்றாரு, நீ கோயிலுக்கு வந்தாலும் நான் ரிஷபர் நீ. ஆகவே பெருமான் ஆசையை அதிகரிக்க செய்து முக்திக்கு ஏவி கத்தே இடையிலே தடையாக இருக்கின்ற முக்குணங்கள் வாய் மூடா. முக்குணம் ஆறாக செய்யும் அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரர் சொல்றாரு, இனி நீ வேறு நான் வேறு நினைக்காத, நம் இருவருக்கும் உடல் தான் வேறு உள்ளம் ஒன்று, நீ நினைப்பதை நான் செய்வேன், நான் நினைப்பதை நீ செய்வாய், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் ஒரே வீடு என்று பெருமான் உயிரை தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றான். சேர்வா தானே தானாக செய்பவன், தானாக செய்பவன் உறைவனம் எது, கத்திட்டோர் சட்டங்கம் கலந்திலங்கு நத்தோள் காலே ஓவாதார் மேவும் கழுமல வளன அவைகளும் கலைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால். இந்த பயிரிட்டு வருகின்ற குடமன் கலைகளை நீக்குகின்றான். அந்த கலைகள் என்ன, நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற நல்வினை தீவினை வந்து அது செய்வது நின்று போனாலும் அந்த வாசனை இருக்கும், வாசனையின் காரணமாக நாம் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய முனைவோம், அது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து அருள் நம்மை காக்கும். பண்ணிய உலகினை பயின்ற பாவம் அதை நன்னி நின்று அறுப்பது நவச்சி வாயம். இப்ப அருள் என்ன பண்ணுது, வாசனாமல விகாரமாகின்ற கலைகளை நீர் இருக்கின்றது, அது சிவம் என்ற உண்மை சிவம் என்ற சிவபோகம் என்ற அந்த நெல்லினை தருகிற நெல்மணிகளை தருகின்றது. அவ்வாறு இந்த பிறவி பயனை திருவாதவூரர் தான் பெற்று நமக்கு பெறுவதற்காக கடவுளே வளர்த்த ஒரு தெய்வ சாலியாக வளர்கின்றார்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: வள்ளுவர் கூட இவற்றை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. தென்புலத்தார் இறந்தவர்களுக்கு செய்கின்ற பிதிர்க்கடன். மற்றது தென்புலத்தார் தெய்வம் வந்து இறைவனுக்கு செய்கின்ற கடன். மற்றது விருந்து, விருந்தினர்களை உபசரித்தார். ஒக்கல் சுட்டத்தாரை தாங்குதல், செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல், நம்முடைய சுட்டவர்களை சுத்தத்தவர்களை உதவி செய்வதும் அவர்களை அனுசரிப்பதும் ஆதரிப்பதும் கூட ஒரு இல்லறத்தாருக்குரிய ஒரு கடமை. தன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தான் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். வேதங்கள் இந்த பஞ்சயஜ்ஞத்திலே முதல் சொன்ன நான்கையும் கூறி இந்த தான் என்பதை விடுத்து பூதஜக்ஞம், அதாவது மிருகங்களை பிராணிகளை மற்ற பிராணிகளை பாதுகாப்பது கூட ஒரு தர்மமாக சொல்லியிருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு குறளையும் சொல்வார்கள், துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இது இல்லற தர்மத்திலே இருக்கிற வைதிக தர்மம். அந்த வர்ணாசிரமத்திலே வந்து கடமையை சொன்னது. இப்ப வைதிக தர்மத்திலே அதை விட மேலாக தன்னுடும்பத்தை மட்டும் மையமாக கொண்டல்லாமல் மற்றவர்களை முன்னிட்டு வச்சு செய்கிற வாழ்க்கை நிலையை சொல்லுகின்றது வைதிக தர்மம். வைதிக தர்மத்திலே அடுத்ததாக ரிட்டையர்ட் லைஃப், அதாவது வானப்பிரஸ்தம் என்று சொல்லுவோம். ரிட்டையர்ட் லைஃபில் இப்ப ஒருவர் வந்து நெடுக இப்போதெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பலர் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து தொடர்ந்து அப்படியே போய் கொண்டிருக்கிற காலம் கொண்டு இருக்கின்றது. அப்படி என்று இல்லாமல் ஒரு நேரத்திலே உங்களுடைய பொறுப்புகளை கடமைகளை சுருக்கிக் கொண்டு உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய ஆத்மீக நலனிலே பொறுப்படுத்த வேண்டிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் கிரகஸ்த வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுவது. இந்த வானப்பிரஸ்தத்திலே தனியே உங்களுடைய நலன்களை மட்டும் பார்க்காமல் சாதுக்களை அனுசரித்தல் செய்தல், நல்ல அடியார் கூட்டத்தோடு சத் சங்கம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதில் ஈடுபடுதல், அந்த சத் சங்க கூட்டங்களை கூட்டுதல் அல்லது அதிலே பங்கு கொள்ளுதல், அவர்களுக்கு உதவி செய்தல், உணவளித்தல், மற்ற தீர்த்த யாத்திரைகள் மேற்கொண்டு விதமான பெரியவர்களை கோயில்களை தரிசித்தல் போன்றவை எல்லாம் இந்த கிரகஸ்த வானப்பிரஸ்தத்திலே இருக்கின்றது. வானப்பிரஸ்தத்திலேயும் கூட மனைவியுடன் இருந்து செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். மனைவி கணவன் சேர்ந்தும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். இருந்து செய்கின்ற பொழுது அது சபத்து நீகம் என்று சொல்லப்படுகின்றது. தனியத்தை இருந்து செய்கின்ற பொழுது அது விபத்து நீகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சன்னியாச தர்மம். சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மநலனை பார்த்துக் கொண்டு போய்விடலாம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், உன்னுடைய ஆத்மநலனை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பயன், எத்தனையோ மக்கள் பன்றிக்குட்டிகளைப் போல கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய ஆத்மநலனை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பலன், இவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது முயற்சி செய் என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய ஆத்மீகன் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி திருமூலர் சொன்னாரே திருமந்திரத்திலே, அந்த விதத்திலே தன்னுடைய அந்த ஆத்மீகன்கள் மற்ற சமுதாயத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற அவாவுடன் செய்யப்படுவது சன்னியாச தர்மத்திலே வைதிக தர்மம். அப்ப முதல் சொன்ன அந்த நான்கு விதமான வர்ணங்கள், நான்கு விதமான ஆச்சிரங்களும் வைதிக தர்மத்திலேயும் உள்ளன. ஆனால் ஒருபடி மேலாக தன்னை மையப்படுத்தி அல்லாமல் பிறரை மையப்படுத்தியதாக அமைகின்றது. ஆகவே இது அதை விட உயர்வானது. இந்த விடயங்கள் யாவும் இதுவரை சொன்னதை யாவும் சென்ற வாரம் நாங்கள் பேசியவற்றின் மீட்டல். இப்ப இந்த வைதிக தர்மத்துக்கு மேலாகவும் ஒரு தர்மம் உண்டு. அதை சொல்லுவார்கள் சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் என்று சொல்லுவார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் கூட இதற்கு மேலாக சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் சொல்லுவார்கள், சிவ புண்ணியங்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த புண்ணியங்களை சொல்லுவார்கள் தபம், இன்னொரு பெயர் இதற்கு தபம். தபம் என்றால் ஏதோ காட்டிலே போய் தவம் செய்கின்ற தவம் அல்ல. அதுல சொல்லுவார்கள் இந்த சிவஞான சித்தியாரிலேயே ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, நாடுகளில் புக்குளன்றும் என்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அது இந்த நாடுகளில் புக்குளன்றும் என்ற பாடல்களே அவர் வித்தியாசம் வித்தியாசமான தவ வாழ்க்கையை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப குறிப்பிடுவது அவர் சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் தவங்கள் செய்வதால் கூட இந்த ஞானம் வந்துவிடாது என்பதை அவர் அதிலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலிலே சொல்லுவது என்னென்று கேட்டால், ஒருவருடைய நாடுகளில் புக்குளன்றும், அதாவது பல பல தேசங்கள் போய் கோயில்களை தரிசித்தும், காடுகளில் சரித்தும், காடுகளிலே போய் தனியாக இருந்து தவம் செய்தும், நாக முளை புக்கிருந்தும், நாகமுளை என்றது இந்த கற்பாறையில் உள்ள குகைகள். உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே பலவிதமான குகைகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே குகை கோயில்கள் என்றே இருந்தன. சமணர்கள் பிரபலமாக இருந்த காலத்திலே நிறைய குகைகளிலே அவர்கள் தங்கி இருந்து தவம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல இடங்களிலே திபெத் மற்ற மற்ற இடங்களிலேயும் பௌத்த மதம் போன்ற சம்பிரதாயங்கள் இருக்கிற இடங்களிலே மக்கள் போய் அடைவதற்கு அரிய மலை உச்சி குகைகளிலே கூட அந்த மொனாஸ்ட்ரி ஸ்தாபித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே, அதாவது மடங்களதுகள். அப்படியான நாகமுளை புக்கு இருந்தும் அந்த குகைகளிலே போய் தனித்து தவம் இருந்த கூட தாக முதல் தவிர்ந்தும், தாகம் பசி முதலியவற்றை தவிர்த்து நீண்ட காலம் உடம்பை வெறித்தி விரதங்கள் இருந்தும், நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும். இப்பதெல்லாம் பல சொல்லுவார்கள் காயகல்பம், அல்லது உடம்பை வந்து அதை உடம்பை வந்து ஒரு இரவா உடம்பு மூவா உடம்பு என்பதை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த அந்த விதமான யோக சாதனைகள் செய்து நீண்ட காலம் இருந்தும் பலவிதமான சித்தர்களை சொல்லுவார்கள். இந்தியாவிலே கும்பமேளா என்று சொல்லி அடிக்கடி நிகழ்கின்ற நிகழ்வு ஒன்று நடக்கின்றது. அது 12 ஆண்டுகளுக்கு முறை பூரண கும்பமேளாவாகவும், அதற்கு இடையிலே வந்து அனுசரிக்கப்பட்ட கும்பமேளாவாக வட இந்தியாவிலே நடக்கின்றது. இந்த கும்பமேளா நிகழ்வு நிகழ்கின்ற காலத்திலே பலவிதமான சன்னியாசிகள் வந்து சேருவார்.
6: கூடுகின்ற
5: இந்த லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கேதரிங் இன் தி வேர்ல்ட் வந்து கும்பமேளா.
6: கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்,
5: நான் நினைக்கிறேன் 60 லட்சம் 50 லட்சம் பேர் சேம்பியரை கிட்ட கடைசியாக அந்த விவரம் வந்த கடைசியான அந்த கும்பமேளா 60 லட்சம் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த கும்பமேளா நிகழ்விலே பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு 2013 ஆம் ஆண்டு ஜனவரி மாச கடைசியிலிருந்து பிப்ரவரி மாச கடைசி வரை நடைபெற இருக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு முறை வருகின்ற பிரபலமான கும்பமேளா. அந்த நிகழ்விலே பலர் போய்கொண்டு வருவதை பார்த்தால் சில சன்னியாசிகள் அங்கு 120 வருடங்கள் 180 வருடங்கள் 200 வருடங்கள் கூட இருப்பதாக சொல்லுகின்றார்கள்.
6: அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய அந்த தவ வலிமை,
5: தவ வலிமை அல்லது யோக சித்தி அதனால் இருந்திருக்கின்றது. பாபாஜி கிரியஜோகா, அவர் பாபாஜி என்ற சுவாமி, எங்களுக்கு தெரியும் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கூட அவருடைய குகைக்கு சென்று தியானம் செய்து வருவது வலிமை. இமாலயத்திரியுடைய குகை இருக்கின்றது, இன்றைக்கும் அவர் பலருக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னும் நித்திய ஜீவியாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படி பலவிதமான ஆட்கள் பல காலங்கள் இருக்கின்ற சித்திகள் யோகத்திலே சாத்தியம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் மின்மல ஞானத்தை இல்லார், அதாவது மலங்கள் எல்லாம் எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கி போகின்ற, நிர்மலம் என்றால் மலங்கள் எல்லாம் நாசமாகி அல்லது அழிந்து போகின்ற அந்த ஞான நிலை வந்து கிடைக்காமல் போகலாம். நிகழ்ந்திடுவர் பிறப்பிர் மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலை வந்து சேரலாம் என்று இந்த பலவிதமான தவங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த தவச் செயல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிவபுண்ணியங்களினாலே மட்டும்தான் ஞானம் அந்த இறைவனடியை அடைகின்ற தன்மை வரும் என்று சொல்லி சொல்லுகின்றது. அதை சொல்லுவார்கள் என்னென்று கேட்டால் இன்னொரு பாடல் சொல்லுகின்றது, தானம். தானம் என்பது நாங்கள் செய்கின்ற தர்மம். இதில் ரெண்டு இருக்கின்றது, தானம் வேறு தர்மம் வேறு. எல்லாரும் சொல்லுவார்கள் தான தர்மம் என்றுதான் சொல்லுவாங்க. தானம் என்பது எம்மினும் பார்க்க உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது தானம். ஆச்சாரியாருக்கு குருமாருக்கு கொடுப்பதெல்லாம் தானம். தர்மம் என்பது எம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது தர்மம். தானம் தர்மம் என்று ரெண்டு இருக்கின்றது. அப்ப ஔவையார் கூட ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழிதிறந்திடுமே என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம், ஆச்சிரமம் என்பது நாங்கள் சொன்ன வர்ணாச்சிரமம், தவங்கள், தவங்கள் என்பது நாங்கள் இப்போது சொன்ன உடம்பை வெறுத்து செய்கின்ற தவன், காட்டிலே போயிருக்கின்ற தவன், நாடுகளில் சுற்றித் திரிகின்ற தவங்கள், சாந்தி விரதம் கர்மயோகங்கள், கர்மயோகம் எல்லாம் சரித்தோர் ஈனநிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். இப்படியான இந்த தர்மங்களை அனுசரித்து வருவதால் எங்களுக்கு கிடைப்பது என்னென்று கேட்டால் நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல புத்திரர்கள், நல்ல இடத்திலே, நல்ல சுற்றாடலிலே பிறப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல சீர்கை, இவைகள் வந்து இந்த இப்படிப்பட்ட தான தர்ம தவங்களினாலே கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை நெடுத்து போனாலும் கூட மீண்டும் இந்த சுவர்க்க போகங்கள், ஹெவன்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த சுவர்க்க போகங்கள் கிடைக்கும். ஆயினும் அது முடிந்த பிறகு மீண்டும் இங்கே வந்து இந்த தர்மங்களை தொடர்ந்து செய்து இந்த கடைசியாக சொல்லப்பட்ட சிவ தர்மங்களின் ஊடாகத்தான் இறைவனை அடைய முடியும். அப்ப அடுத்த வரியிலே சொல்லுகின்றார், இவர்கள் ஈனமிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். இந்த சுவர்க்கம் எல்லாம் சுவர்க்க போகங்கள் எல்லாம் அனுபவித்து மீண்டு வருவார்கள். ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றோர், ஈசனுடைய சிவதர்மமான யோகம் கிரியை சரியை சரியை கிரிய யோகத்தில் நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது என்று சொல்லி அந்த முத்தி பதம் வந்து இதற்களுக்கு கூடாகத்தான் வருகின்றது என்று இருக்கின்றது. அப்ப இவ்வளவு நாளும் செய்த தர்மங்களை விட சிவ தர்மம் என்பது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கும் தான் சிவ தர்மங்கள். இந்த சரியகிரிய யோக ஞானத்தை தான் தவம் என்று சொல்வது. சொல்லுவார்கள், ஞான சம்பந்தர் தெரியும், எங்களுக்கு சீர்காழியிலே பிறந்திருந்தார், அவருடைய 3 வயதிலே தகப்பனர் அவரை கோயிலுக்கு போகின்ற பொழுது தானும் வருகின்றேன் என்று அடம்பளித்து அழிது தகப்பனர் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். இந்த சீர்காழிக்கு யாத்திரை செய்தால் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு அந்த கோயில் இருக்கின்றது. அந்த தீர்த்த குளத்தருகிலே குழந்தையை இருத்திவிட்டு அவர் நீரிலே மூழ்கி அவர் நீரிலே சில வழிபாடுகள் இருக்கின்றது. அகமர்ஷணம், தண்ணிக்குள்ளே இருந்து ஜபிக்கின்ற மந்திரம் அகமர்ஷண சூக்தம் என்று இருக்கின்றது. அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தை தந்தையாரை காணாமல் அழத் தொடங்க அங்கே சிவன் உமையோடு தோன்றி அவருக்கு பால் கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்கின்றது. அப்ப இந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் அந்த நேரத்திலே பெரிய புராணத்தில் சொல்கிறார்கள், அந்த பால் குடித்த பிறகு அவர் சொல்லுகின்றார், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அதான் அவர் சொல்லுகின்ற வசனம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப தவ முதல்வர் சம்பந்தர் என்றால் இந்த சம்பந்தர் வந்து என்ன தவம் செய்திருக்கின்றார், பிறந்து சீர்காழியில் இருக்கின்ற 3 வயது ஆகவில்லை, ஒரு புண்ணான இருக்கிற கோயிலுக்கு போவது கூட தகப்பனார் தவப்படுகின்றது, அவரை எப்படி தவ முதல்வர் என்று சொல்வது?
6: அவருடைய முற்பிறப்பு,
5: அவர் முற்பிறப்பிலே செய்த தவம். அப்ப இந்த சம்பந்தருக்கு வந்து இறைவன் திருமலைப்பால் கொடுத்த அம்மாதவியார் வந்து பொற்கிண்ணத்திலே முளைப்பால் கொடுத்து அதனாலே அந்த ஞானம் வந்தது. இந்த தவம் என்பது என்ன என்பதற்கு சிவஞான சுவாமி சொல்ற, ஈண்டு தவம் எனப்பட்டது சரியகிரிய யோகங்களையே. சரியகிரிய யோகங்கள் தான் தவம் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த இது சம்பந்தர் பாலுண்டதை பற்றி பலர் கேட்பார்கள், சில பேர் கிண்டலாக கூட கேட்பார்கள், இது எல்லாம் நடக்கின்ற காரியமா? சான்றுகள் இருக்கின்றது, இன்றைக்கும் போகலாம், சிதம்பரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது சீர்காழி திருப்பதி சம்பந்த தவரித்த தலம். அவருடைய அவதார தலம் இன்றைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய பீடத்தினாலே பேண்டா பாதுகாக்கப்பட்டு வருகின்ற, அவர் இருந்து அவதரித்த வீடு இன்றைக்கும் இருக்கின்றது. அவர் இறந்தது வந்து கிட்டத்தட்ட 1713-14 ஆண்டு அவர் பிறக்கின்றார். அப்ப அது ஒன்று. மற்றது அந்த இடத்திலே போனால் அந்த அவர் குளிக்க போன அந்த தீர்த்தக்கேணி இன்றைக்கும் இருக்கின்றது, அவர் வழிபட்ட கோயில் இன்றைக்கும் இருக்கின்றது, தல புராணம் இருக்கின்றது, அது ஒன்று. இரண்டாவதாக அவருடைய பாடலிலேயே அவர் பாடியிருக்கின்றார், தனக்கு இந்த அமுது தந்ததை. அவருடைய திருவாரத்தில் ஒன்றிலே வருகின்றது, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுரத் தானெனை ஆண்டவன், காதையார் குழலினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்தது. இந்த பாட்டை சொல்லுகிறார். இவருடைய கதை என்ன போகின்றது, அவருடைய இந்த உமாதேவியாரும் சிவனும் வந்து இவருக்கு பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள், வாயிலே பால் வடிந்து கொண்டிருக்கின்றது, தந்தையார் வந்து பார்த்தால் குழந்தை அழாமல் இருக்கின்றது சந்தோஷம், கிட்ட வந்து பார்த்தால் வாயிலே பால் வடிகின்றது. எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன்றும் வேண்டப்படாது, எங்களோட குழந்தைகளுக்கு நடுவோம் சொல்லதானே, டோன்ட் அக்செப்ட் எனி திங் ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஹலோவின் பண்டிகைக்கு வெளியில போய் இனிப்புகள் வேண்டும் பொழுது கூட பெற்றோருடைய சூப்பர்விஷன் தேவை, அது வந்தவுடனும் அதை பார்த்து பகுத்து தான் அவர்களுக்கு உண்ண கொடுப்பது வளமை, சேஃப்டி ப்ரிகாஷன். அதேதான் யாருடன் நீ பால் வேண்டினாய், அவருக்கு கோபம் வந்து விட்டது. அப்ப அதான் சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்தடி சிறர், அந்த உமாதேவியார் பொற்கிண்ணத்திலே கொடுத்த அந்த அமுது பாலமுனை பொல்லாதென, இது கூடாது என்று சொல்லி, தாதையார் தந்தையார் முனிவுற கோபப்பட தான் இணை ஆண்டவன், தன்னை என்னை ஆண்டு கொண்டவன், காதையார் குழலினன், காதலே அந்த குலை என்று சொல்லப்படுகின்றது, தோடுடைய செவிகள் என்றுதான் முதலாவது பாடல் பாடுகின்றார். அந்த தோடு என்பது உண்மையில இந்த காலத்திலே தோடு என்றால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடுவது, ஆனா அந்த காலத்திலே ஆண்கள் அணுகின்ற காதணி குலை, பெண்கள் அணுகின்ற தானதுதான் தோடு, இதுதான் இலக்கிய மரபம். அவர் உமாதேவியரைத்தான் தோடுடைய என்று சொல்லி செவியன் என்று சொல்லி இவரை பாடுகின்றார். அப்ப இதிலே வந்து இறைவனை சொல்கிறார், காதையார் குழலினன் என்று பாடுகின்றார். இது அகச்சான்று, அவர் தன்னுடைய பாடலிலேயே இறைவன் வந்து தனக்கு திருவமுது பால் ஊட்டியதை ஆட்கொண்டதை தகப்பனார் கோபித்ததை எல்லாம் பாடியிருக்கின்றோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு இருந்து இதெல்லாம் நடந்ததா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சான்றுகளை பாதிக்க வேண்டும், எவிடன் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள், மெடிசின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல எவிடன் பேஸ்ட் பிராக்டிஸ். எப்பொழுதும் ஒரு மருந்து கொடுத்தால் என்ன, ஒரு டெஸ்ட் பண்ணினால் என்ன, அல்லது ஒரு அட்வைஸ் கொடுத்தால் என்ன, அது வந்து தகுந்த ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டும், சும்மா நாங்கள் நினைத்தபடி எல்லாம் கொடுக்க முடியும். சமயத்திலும் அதுதான் எவிடன்ஸ் பிராக்டிஸ். அப்ப சம்பந்தர் பால் உண்டார் என்பதற்கு இதுதான் இங்கே ஆதாரம். அப்ப இந்த சம்பந்தருடைய அந்த தவத்தை சொல்ல வருகின்றோம் நாங்கள். இந்த தவம் என்று சொல்லுகின்ற பொழுது சரியைகிரிய யோகங்களைத்தான் தவம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மற்ற எல்லாம் தவம் என்று சொல்லுவது இல்லை. என்னுடைய பாடல் ஒன்றும் இருக்கின்றது, தவமென்று பாயடிக்கு தலை பறித்து நின்றும் அவமொன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என. அதாவது தவம் என்று சொல்லிக்கொண்டு பாயிடுக்கி, அந்த காலத்திலே சில சமய பிரிவினர் சமணர்கள் வந்து இளதலை குலைகளை உடுப்பாக போடுவார்கள் அஹிம்சை வழிகள் என்று. மற்றது தலைமயிர் கூட பீனிருந்து அது கஷ்டப்படும் தலைமையில கூட பிடுங்கி விடுவார்கள். அதான் சொல்லுகின்ற தவம் ஒன்று பாயடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே. இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ் அல்லது அர்த்தமற்ற காரியங்களை தவம் என்று சொல்லாமல், உடம்பை வாட்டுவதை மட்டுமே தவம் என்று சொல்லாமல், இந்த சிவபுண்ணியங்கள் தான் மேலான தவங்கள். இப்ப சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? சரியை என்பது சுருக்கமாக சொன்னால் எமது உடலினாலே செய்கின்ற தொண்டுகள் சரியை. ஒரு கோயிலை அல்லது வீட்டில் இருக்கிற பூசை அறையை கோயிலை சுத்தம் செய்தல், பலம் பெறுதல், கழுவுதல் அல்லது மொப்பண்ணி கழுவி துடைத்தல், விளக்குகள் போன்றவற்றை மினிக்கு கழுவி கொடுத்தல், இப்படியானவை சரியை தொண்டுகள்.
6: கோயிலே அநேகமாக எங்களோட சிலர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
5: இல்லாமல் என்று இல்லை, சில கோயில்களே பார்த்தால் இருக்கின்ற ஷீரடி சாய்பாபா மந்திர் இருக்கின்றது, அங்கே இந்த பணிகளை செய்வதற்கு நிறைய பேர் முன்பு எடுத்து அதை நீங்க போய் பதிந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தே நீங்க செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கென்று அதை பார்த்து பழக வேண்டும். நாங்கள்
6: கோவில்
5: அந்த மாதிரியான இதுகள் குறைவு. இந்த தொண்டுகள் அதாவது வந்து சொல்லுவார்கள், ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து செய்யவே எங்களுடைய பாவங்கள் நசுகின்றன, நலிகின்றன. அதான் சொல்லுவார்கள். அந்த இது இந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அடி ஒரு ஒரு அடி நிலத்தை துப்புரவு செய்வது, கழுவுவது, மொப்பண்ணுவது போன்றவற்றினாலே எங்களுடைய பாவங்கள் துளைகின்றன, அணிகின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது சரியை தொண்டு. கிரியை தொண்டு வந்து இந்த உடம்போடு மனத்தையும் சேர்த்து செய்வது, பூசை செய்வது. நாங்கள் சொல்றோம் பஞ்ச உபசார பூசை, இலவச இலகுவாக வீட்டிலே பூஜை செய்யலாம். உங்கள் இருக்கிற சாமி படத்துக்கு நீங்கள் முன்னாலே ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைத்து ஒரு தண்ணீர் வைத்து அந்த ஊதுபத்தியை காட்டினால் அதுவே பூசை. அதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி வைத்தது. அதையே சற்று முறையாக செய்ய வேண்டும் என்றால் அஞ்சு உபசாரங்கள், அதாவது அவனுக்கு ஒரு தீபத்தை காட்டுதல், மற்றது ஒரு தூபத்தை காட்டுதல்.

0: விட்டது.
1: எல்லோரும் பணம்
0: என்னடா மேம், மக்களுக்கும் மன அலைச்சல் கூட. அப்ப மன அலைச்சல் கூட, அப்ப இதுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்குமா? யாராவது சாமியார் வருவாரா? யாராவது ஒரு யோகா சொல்லி தருவாரா? அதுல இருந்து விடுதலை ரெண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை வைத்து கவர்ந்து வியாபாரம் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அடுத்தது எங்களுடைய அக்கறையையும் பொறுத்தது. இப்ப சமீபத்திலே ஒருவர் கேட்டிருந்தார், எங்களுக்கு யோகாவுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தாருங்க என்று கேட்டிருந்தார். அப்ப நான் இடத்தை சஜஸ்ட் பண்ணேன், இங்க இருந்து ஒரு 25 நிமிஷம் தள்ளி போக வேணும். இடத்தை சஜஸ்ட் பண்ணி சொன்னேன், ஐயோ அவ்வளவு தூரம் போக இயலாது. நாங்கள் எங்களுடைய எங்கே நின்று அழுந்திக் கொண்டிருக்கிறோமோ அந்த சூழலிலே எமது குடும்பம், எமது பிள்ளைகள், எமது உற்றார்கள், எமது வாழ்க்கை சுமைகள்ல இருந்து தூர போகப்படாது. அதுக்குள்ளேயே இருந்து கொண்டுதான் நாங்கள் யோகா செய்வோம். பொழுது எங்கே நிம்மதி வருவது? அதான் இருக்கிறது. அப்ப ஒரு 20 நிமிஷம் தள்ளி இருக்க முடியாத நாங்கள் எப்படி நாங்கள் யோகா செய்வது? அந்த இருக்கின்றது. அதே மாதிரியாக தியான பயிற்சியும் கண்ண பேர் உடனே தியான பயிற்சி என்று போர்டை பார்த்தவுடன், விளம்பரத்தை பார்த்தவுடன் போய் அமர்ந்து விடுவார்கள். கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள். ஒரு அளவுக்கு மனச்சாந்தி உண்டென்றாலும் அந்த முழுமையான பயன்கள் தியானத்தின் இருக்கிறார்கள். அதுக்குரிய சில வடிமுறைகள் இருக்கின்றன. யோகத்தை சொல்லுவார்கள் அட்டாங்கம். 8 பகுதிகள் இருக்கின்றன யோகத்திலே. இந்த அட்டாங்கம் என்றால் முதலாவது இயமம். இயமம் என்றால் இயமம் நியமம் என்பது முதல் 2 படி. இந்த இயம நியமங்கள் வந்தால் சர்டன் டிசிப்ளின்ஸ் தேவை. அதுக்காக வருத்தி கொண்டுவதில்லை. அதை தொடங்கி தெரிந்து வைத்திருந்தாலே அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது ஒரு தரம் உடனடியாக இவ்வளவு டிசிப்ளினும் செய்த பிறகுதான் யோகா தொடங்கு. இது வந்து சொல்வது நீண்ட பழையினவரதான் தண்ணிக்கு வரங்க என்று சொல்ற மாதிரி. இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்திருந்தாலே காணும். இந்த இயமத்துக்கு சொல்லுவார்கள் இயமம் என்றால் என்னென்று கேட்டால் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றது, கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்யவல்லான். நடுச்செய்யவல்லான் என்றால் நடுநிலைமை உள்ளவன். பகுந்து உண்பான்,
1: எல்லோருக்கும் கொடுத்து
0: மாசிலான், கள் காமம் இல்லான், இயமத்திடை நின்றானே. இது திருமந்திரத்தில் இதுக்காக இவ்வளவும் செய்து போட்டுதான் போறதென்று இல்லை. இதை தெரிந்திருந்தால் அதுல போய் இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மாசக்கணக்கிலே வேடக்கணக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே மாதிரியாக நியமம் என்பது அடுத்த படி. முதலாவது வந்து கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின் என்று சொன்னா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் மென்டல் டிசிப்ளின் கொஞ்சம் ஹையா போகும். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், உணவை சுருக்குதல், பொறை, பொறுமை, செவ்வை என்றால் நேர்மை, வாய்மை, நிலைமை, எல்லாத்துக்கும் அலைஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க ஒரு நிலையாக தழும்பாமனிட்டல், வளர்த்தலே பண்பு மற்ற இவை காமங் களவு கொலை என காண்பவை. மற்றதுகளை சில சில பிள்ளைகளை இது பிள்ளை என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். செய்கிறது செய்யாம இருக்கிறது, சார்பாக பேசுறது எதிராக பேசுறது ஒரு பக்கம் இருக்க, பிழையை பிழை என்று தெரிந்து கொள்றது முதலாவது படி இல்லையா? அதை தெரிந்து கொள்கின்ற தன்மை. நீனி ஈரைந்து நியமத்தை நாமி, நியமத்துக்கு வருகின்றது. அதுக்காக பிரத்யாகாரம் தாரணை, இது இந்த உள்முகப்படுத்தல். கடவுளை அல்லது ஆன்மீகத்தை வெளியே தேடிக்கொண்டிருப்பதை விடுத்து உள்முகப்படுத்தல் தான் பிரத்யாகாரமும் தாரணையும். அதற்கு அடுத்ததாக பிராணாயாமம், மூச்சு பயிற்சி,
1: அதுதான் கடைசி,
0: அது முக்கியமானது. இந்த மூச்சு பயிற்சி வந்து 5வது படி. அட்டாங்க யுகத்தில் 5வது படி இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, அதிலே பிராணாயாமம், மூச்சு பயிற்சி முக்கியமானது. பொதுவாக ஒரு இடத்தில் இருந்து நேராக அமர்ந்திருந்து இந்த ஸ்பைன் அண்ட் ஹெட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுகின்றார், ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நேராக இருந்து எங்களுடைய மூச்சை ஆழமாக மெதுவாக உள்வாங்கி வெளியிட்டு அதை அவதானித்துக் கொண்டிருத்தல்லையே மூச்சை பயிற்சி தொடங்குகின்றது. பிறகு அப்புறமாக அதை அவதானித்து இடையில நிறுத்தி கொஞ்சம் சில செகண்ட்ஸ் நிறுத்தி பிரகங்கால 3 பகுதிகள் இருக்கின்றது. அந்த பகுதிகளை செய்து பிறகு அதுக்குரிய கால மாத்திரைகள் இருக்கின்றன, அதை செய்து கொண்டு வர்றது. அந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய உடலிலே அந்த பிராணன் நன்றாக தொழிற்பட தொடங்க அந்த மனம் சாந்தமாக வரும். அதை சொல்லுவார்கள் வந்து கேட்டால், புள்ளினும் மிக்க புரவியை மேற்கொண்டால், புள்ளன்றது பறவை, புரவி என்றது குதிரை. இந்த பறவையை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற புரவி என்றது இந்த மூச்சுக்காற்று, தண்ட பாட்டு ஓடிக்கொண்டே இருக்குது. புரவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், இந்த மதுபானங்கள் இன்டெக்சிகன் தேவையில்லை, ட்ரக்ஸ் தேவையில்லை, தானே களி தரும். இந்த மனத்தில் சந்தோஷம் தானே பொங்கி வரும். சந்தோஷம் தோடுவர்கள் கவனிக்க வேண்டும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும். இந்த உடலை உற்சாகப்படுத்தி துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இது திருமந்திரத்திலே இருக்கின்றது.

0: இது வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. இது முக்கியமானது உண்டு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மூச்சு பயிற்சி ஒரு காலையில் ஒரு சில நிமிடங்கள் அல்லது வேலையில இருக்கும்போது சில நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம். இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டே ஒருக்கா செய்து கொண்டு வரலாம். அது ஒன்று. அடுத்ததாக ஆசனம். இந்த ஆசனம் தான் யோகாசனம்.
1: யோகாசனம்
0: அப்ப முன் சொன்ன படிமுறைகளுக்கு வராமல் தனியே போய் கையையும் காலையும் நீட்டி மடக்கி எழுந்தி வருவதனால பயனில்லை. அப்ப இந்த முதல் இது தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னென்ன டிசிப்ளின்ஸ் வந்து இதுல இருக்கின்றது என்று தெரிஞ்சிருந்தால் அந்த பிராணாயாமம் செய்ய தொடங்கி ஆசனம் செய்ய தொடங்க அந்த டிசிப்ளின் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக படிந்து வரும். அதான் அப்படித்தான் நடக்கணும். அந்த ஆசனங்கள்லையும் வலிந்து செய்யப்படாத ஒரு ஆசனத்தையும் தகுந்த ஆசானை கொண்டு செய்யணும். ஒரு உருமுகமாக பயிரவேணும். சில பேர் டிவியை பார்த்து புத்தகத்தை பார்த்து ஆசனம் செய்வார்கள். அப்படி அல்ல, ஒரு ஆசானை பார்த்து செய்ய வேண்டும். அடுத்தது ஆசனம் முழுமையாக செய்ய முடியாதவர்கள் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு ஆசனம் இருக்கிறது. ஒரு பகுதி அதுல 12 போஸ்டர்ஸ் இருக்கின்றது. அந்த பகுதியை மட்டும் செய்து வந்தாலே அது ஒரு மினி யோகா. முழுமையாக செய்ய நேரம் இல்லாவிட்டாலும் இயலுமான வரைக்கும் அதை மட்டும் செய்ய பார்ப்பது. அது அதை மட்டும் செய்து வந்தாலே ஒரு பெரிய யோகா. அது ஒன்று. அப்படி செய்து கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக தான் தியானம் வருகின்றது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து கண்ணு மூடி கொண்டு வந்தால் நித்திரை தான் வரும்.
1: சரி,
0: கண்மூடி தூங்குவதாக இருக்கும். அதற்கப்புறம் தான் சமாதி. இதுதான் இந்த அட்டாங்க யோகத்தினுடைய பகுதிகள். இப்ப இந்த யோகத்தை இது இல்லாவிட்டால் மிச்சம் எல்லாம் அவயோகம். அதாவது இந்த சரியான யோக பயிற்சி இல்லாமல் மற்றவர்களை சென்று செய்தவரெல்லாம் அவயோகம் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
1: இதுவரை நேரமும் இந்த வர்ணாசிரமத்தில் ஆரம்பித்து நாங்கள் இப்பொழுது இந்த யோக பயிற்சி முறையை பற்றி டாக்டர் அவர்கள் மிகவும் விளக்கமாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். அதற்கிடையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள்
0: தொடர்பு கொள்ள,
1: இடைவேளை முடிந்ததும் எங்களோடு தொடர்பு கொண்டால் வசதியாக இருக்கும். நாங்கள் செய்ய வேண்டிய இதுகளை உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும்.

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: நாம் பார்க்கிறோம், பார்க்கறதெல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையே? அப்ப என்னாச்சு? நம்ம பார்க்கறத பார்க்க மாதிரி இல்ல, வேற விதமாகவும் இருக்கலாம். அந்த குருடனா இருக்கிறவன் நடக்கிறது பாருங்க, ஒரு கையை கம்பல், கையில கம்பு வச்சுட்டு இப்படி எப்படியும் தட்டிண்டு அப்படியும் போறான். ஏன்னா யார் மேலாவது விடுறோமோ, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு பயத்தோட. அதே ஒருத்தன் இந்த கம்பை பிடிச்சிட்டு எழுதுனு போனா வேகமா நடக்கிறான் பாருங்க. நாம அப்படித்தான் இருக்கோம் வாழ்க்கை. இந்த வழியில போனா தேவையில்லையே, அந்த வழியில போனா தேவையில்லையே, ஏதாவது நன்னா இருக்குமா தெரியலையே நமக்கு. கண்ணு இருக்கா போல இருக்கு அவ்வளவுதான், ஆனா அதனுடைய செயல் ஒண்ணும் இல்லையே. மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம். அப்ப நீங்க காப்பாத்தணும்னு பரமேஸ்வர, என்னிடத்துல நான் என்ன பண்ணினேன்னு எனக்கு பார்க்காதியும், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்காதியும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதியும், இருந்தாலும் நீங்க காப்பாத்தினா உண்டு. பரமாத்மா பரம்பொருளானது என்னை காப்பாத்தனமையானால் அவர் என்னிடத்துல ஒன்னும் எதிர்க்க பார்க்கக்கூடாது. நீங்க சொன்னபடி கேட்டீரா கேட்கல, இதெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேனே கேட்டீளா இல்ல, நீங்க எதை பண்ண வேண்டாம் போய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன், கெட்ட வழியில போகாதேன்னு போயிருக்கேன், யாருக்கும் தீங்கு பண்ணாத எத்தனையோ பேருக்கு வேணும்னு தீங்கு பண்ணிருக்கேன். என்ன காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரிடத்துல ஒரு அபாரமான ஒரு கருணை. யாரா இருந்தாலும் காப்பாத்தணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்க வேணா இல்ல என்ன காப்பாத்தலாம் அப்படின்னா நான் இருக்கேன். ஏ பரமேஸ்வரா என்னெல்லாம் இப்படி தப்பா, உன்னை கவனிக்காம ஊர்ல எல்லாம் சுத்திண்டே இருக்கேன். பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம். கிருபையா கிருபா, மற்றவர்களிடத்து எதையும் எதிர்பாராமல் அவர்களுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு கிருபான்னு பேர். கீதையில தம் ததா கிருபையா விஷ்டம் அசுபூர்ணா குலேட்சணம். ததா கிருபையா, அது என்ன அவர் கிருபைன்னு, யாருக்கு மேல கிருபையை காட்டப்படாதோ அப்படி காட்டிட்டாங்க. துரியோதனாதிகள் மேல கிருபை இருக்கலாமோ? ராஜ்யமானது யாருக்கு சேர்ந்தது? பாண்டவாளுக்கு சேர்ந்தது. பாண்டு புத்திரன் தான், பாண்டு ராஜா தான் முதல்ல ராஜாவா இருந்தார். திருதராட்டிரன் பாண்டவராஜான்னு ரெண்டு பேர் பிறந்தா, அந்த ரெண்டு பேர்ல இந்த திருதராட்டிரா இருக்கிறவர் பிறக்கிறப்பவே பிறவி குருடா ஆயிட்டார். அப்ப அவர் என்னாச்சு, அவரை ராஜ்யத்துக்கு அதிபதியா சொல்ல பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு அவர் இல்லைங்கிறதுக்காக பாண்டவராஜாவா ராஜாவா ஆக்கியாச்சு. எப்பொழுது ராஜாவா ஆக்கியாச்சோ அடுத்ததாக யார் வரணும், அவர் குழந்தைத்தான் வரணும். ராஜ்யங்கள்லாம் யாருக்கு சேர்ந்தது, பாண்டவாளுக்கு சேர்ந்தது. இதான் ரூல், தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. துரியோதனன் என்ன பண்ணிவிட்டான், அந்த ராஜ்யத்தை தானே எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆனா பாதி ராஜ்யம் இவாளுக்கு பாதி ராஜ்யம் அவளுக்குன்னு பிரிச்சு கொடுத்தான். தண்டை போட்டுக்க வேண்டாம், பாதி பாதி வச்சுங்கோன்னு கொடுத்தான். நன்னாத்தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணார், இந்த துரியோதனுக்கு அந்த பாதி ராஜ்யம் கூட அவங்க வச்சுக்கூடாத, நானே வச்சுக்கணும். என்ன பாருங்க என்ன பண்றது, தர்மபுத்திர கூப்பிட்டார், அவரோட சூதாடினார், தோத்து போயிட்டேன்னு ஏமாத்தி விட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டார். எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க இத்தனை வருஷம் 16 வருஷம் காட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த காட்டுல இருக்கணும்னு சொன்னாலும் அது ஆனப்புறம் நீங்க பண்ண கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அந்த ராஜ்யத்தை கொடுக்கலாமா இல்லையா? பாதி ராஜ்யமும் கொடுக்கல, ஒரு 5-5 கிராமத்தையாவது கொடுக்கப்பான்னார், அதையும் கொடுக்க மாட்டேன். பூச்சி குத்தினாலும் எவ்வளவு இடமா இருக்கோ அதையும் நான் குத்த மாட்டேன், அதையும் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்துல எவ்வளவு காசு, பணம் உங்களுக்கு நிறைய வர வர வர வர என்ன, யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு தோன்ற. பணம் இல்லாத சமயத்துல இல்லையங்கிறதுக்காக கொடுக்கல, பணம் வந்த பிறகு தோணல கொடுக்கல. அந்த காசு நம்மளை விட்டு போகப்படாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குதான் லோபம்னு பேர். இது முதல்ல இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சோம், 10 ரூபாய் இன்னொருத்தர் கொடுத்தணும். நம்மளை விட கீழ்த்தரத்தில் இருக்கிறவாளை கொடுங்க. அதே போல ஏதோ எல்லாமே அப்படி கொடுக்க சொல்லுவேன், ஏதோ கொஞ்சம் கோவிலுக்கு கொடுக்கும், கொஞ்சம் படித்தவாளுக்கு கொடுக்கும், ஒரு படிப்புக்கு கொடுங்க, ஒரு நல்ல வியாதி வந்தவாளை குறைக்கிறதுக்காக கொடுங்க. டோட்டலா 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 10 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல இருந்து வர வச்சுக்கணும் நம்ம. ஆனா விவகாரம் என்ன, காசு வர வர என்ன சேர்றது, இது எவ்வளவு கட்டம் தெரியும்னு சேர்க்கறது, எவ்வளவு அருமை தெரியுமா அப்படின்னு வச்சுட்டு சேர்த்துட்டே வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு கட்டம். அப்படி அந்த துரியோகன் எதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்றது, யுத்தத்துக்காக போன. யுத்தத்துக்கு போன பிறகு இத்தனை வருஷமாக நான் யுத்தம் பண்ணணும் பண்ணணும் என கூடியதான எண்ணத்திலேயே இருந்த அர்ஜுனன் அங்க யுத்த களத்துக்கு போன பிறகு மாறிவிட்டார். ஜனங்கள்லாம் பார்த்தவர்கள், எனக்கு வில்லு வித்தியை சொல்லிக் கொடுத்தா வாத்தியார் மேலேயே நான் அம்பு போடலாமா, இதேன் சார் முன்னால வீட்டில் யோஜனை பண்ணலையா, இங்கேதான் வந்து யோஜனை பண்ணுமா, என்ன வளர்த்த தாத்தாவுக்கு மேல நான் அம்பு போடலாமா, ஏன்னா இங்கே வந்து யோஜனை பண்றேன், 14 வருஷம் டைம் கொடுத்தனேனா, அத்தனை வருஷமும் அவரை அடிக்கணும் கொல்லணும் தானே நினைச்சேரு, இப்ப வந்து பண்றேன்னா தெரியாதுன்னு. எங்க பார்த்தாலும் புத்திரான் பௌத்திரான் சொசுரான் பேரன்கள் பசங்கள் பேரன்கள் மாமனார்கள் சம்பந்திகள் அத்தனை பேர் இருக்காளே, இவாளோட நான் சண்டை போடலாமா என்றனர். யாருக்கு அந்த தகுதி இல்லையோ அவளிடத்த கிருபையை காட்டினான். தம் ததா கிருபையா விட்ட மற்ற பூர்ணா புலேட்சணம் அப்படின்னு இந்த சம்சாரம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு காணப்படுறது துக்காலயம். சரி, அப்படிதான் துக்காலயமா இருக்கட்டும், என்ன விவகாரம், அங்கேயாவது சாஸ்வதமா இருக்கான். உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் எல்லாம் உண்மையா இருக்கா போலத்தான் காணப்படுறது, பர்மனண்டா இருக்கா போலதான் காணப்படுறது, எதுவும் பர்மனன்ட் இல்ல. நம்ம மறைக்கிறோம், அது வாங்கணும் இது வாங்கணும், பிளாட் வாங்கணும்னா வீடு வாங்கணும்னா எங்கேயோ இங்க இருந்து 100 மைல் கன்னடா போய் ஏதோ ஒரு பிளாட் வாங்குறேன் சார், அப்படியே பர்மனண்டா இருக்கும், ஒரு நாளைக்கு அது வேலை ஏறாதா, அன்னைக்கு விற்கலாமா எல்லாம் இருக்கும். 10 வருஷம் அனுப்புறம் அப்படி போய் பார்த்தான், அங்க பார்த்தா இவன் பிளாட்டே இல்ல, என்ன சார் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான், யாரோ வீடு கட்டிட்டு குடிச்சை போட்டுருக்கா போயாச்சு, தினந்தோறும் போயிட்டு பாக்குன்னு வர முடியுமா, முடியல. நாம எது சாஸ்வதம்னு நினைக்கிறோமோ, எது வசதியா இருக்கும் நினைக்கிறோமோ அது இல்ல வாழ்க்கை. ஆகையால் நீங்களும் நினைச்சா பரமேஸ்வரன் நினைச்சா மாதிரி தானே ஆறுது, சாஸ்வதமான பதார்த்தம் ஒண்ணும் இல்ல. ஆகையால் துக்காலயமா சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா. என்ன பகவான யாரு நம்புறானோ, யாரு பகவானுக்கு பூஜை பண்றானோ, அவன் இப்படிப்பட்டதான உலகத்துல இருந்த போதிலும் பகவான் இடத்துல க்ஷேமத்தை அடையிறான். ஆகையால் அது ஒண்ணுத்தான் வழி. ஆனா நான் என்ன பண்ணிவிட்டேனப்பா தெரியலையே, பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பார்த்து மூச்சித்தம். ஆகிய நீங்க என்ன பண்ணணும், என்ன காப்பாத்தணும், வேற வழி இல்ல, என்ன காப்பாத்துன்னு நானும் கேட்கறதுக்கு ரைட் இல்ல எனக்கு. நம்ம அப்படின்னா இருக்கும் காலம் பிறகு ஒவ்வொரு நாளும் யோஜனை பண்ணிங்க, நம்ம இன்னைக்கு யாருக்காவது உதவினோமா, யாருக்காவது ஒரு நல்லது பண்ணினோமா, எல்லாரிடத்துலயும் பகவான் இருக்கார், பகவான் இங்கேயோ அங்கேயோ கோவில்ல இருக்காருன்னு நினைக்க முடியாது, ஒவ்வொரு வியக்தியிலும் இருக்கார். நம்மளால முடிஞ்ச சகாயம் யாருக்காவது சொன்னோமா, நல்ல வார்த்தை யாரோட பேசினோமா, யாருக்காவது மன சந்தோஷமாக இருக்கும்படி பண்ணினோமா, அட மனசு சந்தோஷம் என்ன சார், மனசுக்கு வருத்தப்படாம இருந்தா நடந்துட்டோமா, யாராவது ஒரு சொன்ன பட்டம் நீ மட்டும் என்ன வாழ்ந்ததுன்னு கேட்கிறோம், ஏன் சார் நீர் பொய் சொல்ல, நீர் பொய்ய சொல்லல இருங்க பரந்தண்ணில இருந்து அப்படின்னு திருப்பி கேட்கிறோம். கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம் யஷ தர்ம சனாதனா அப்படித்தானே போயிருக்கோம். எப்பவும் நமக்குள்ள நான் தான் வசதிங்கிற ஒரு எண்ணம் ஓடிண்டதுக்கே தவிர, நீங்க வசதியா இருக்கலாம், இன்னொருத்தன் உங்களுக்கு சமானமா இல்லேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கு. இப்படிதான் வாழ்நாள் போயிட்டு இருக்க, பகவான் எப்படி காப்பாத்து, ஏ பரமேஸ்வரா காப்பாத்துங்கிறதுக்கு என் இடத்துல என்ன தகுதி இருக்கு தெரியலையே, என்ன காப்பாத்துவார கேக்கிறார். மதன்ய கோதீனா தவ கர்பண ரக்ஷா தீனி புனா, ஹே பரமேஸ்வரா மதன்ய கோதீனஹா, உலகத்துல தேடி தேடி பார்த்தேன் என்னால் என்னை விட ரொம்ப மோசமான வியக்தி யாரும் இருக்க முடியாது. என்ன நீங்க சொன்ன காரியத்தை எதையும் பண்ணல, பண்ணாதேன்னு சொல்றத நிறைய என்னுடைய சொந்தமான ஒரு காரியத்துக்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கேனப்பா, ஆகையால் என்னத்தான் என்னை விட மோசமான வியக்தி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அதனால ரக்ஷா திணிப்புனா அண்ணா நீங்க எப்படி கோவாமே திருஜகதி சரண்ய பசுபதே யார நாடுவேன்னா உலகத்துல மூ உலகத்திலையும் யார போய் சரணாகதி பண்ணுவேன் என்ன காப்பாத்துன்னு யார சொல்லுவேன். ஏன் ஒருத்தரிட போய் நம்ம காப்பாத்துன்னு சொன்னா அந்த வியக்தி எப்படி இருக்கணும் நிச்சயமாக என்ன காப்பாத்தணுங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கும். ஒருத்தரிட ஒரு சகாயத்துக்கு நம்ம போறோம்னா என்ன எண்ணத்துல போறோம் சார் இவரிடத்துல போறோம்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே எந்த சகாயத்துக்கும் போறோம். நீங்க போனால் அவர் நிச்சயமா பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர் யார் இருக்கா உலகத்துல? யாராவது நம்ம சகாயத்துக்கு போனா அவ எப்படி இருக்கார் நம்மகிட்ட இருந்து என்ன சகாயம் வருதுன்னு எதிர்பார்த்து அப்படி பண்றோம். இன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு இவரால் லாபம் உண்டா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கிறோம். எல்லோரும் அப்படித்தான் உலகத்தில் அப்படித்தான் காணப்படுறான். ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹெல்ப் பண்றவர்கள் யாராவது இருக்காளா? அது நீங்க ஒருத்தர் தான். ஏன்னா உங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. யாராலையும் ஆக நைவத்தியகிருத்தே நார்த்தா நாக்கிருத்தே நேஹ கப்சனா. யாராலையும் எந்த பொருளும் எப்பவும் வேண்டியதில்ல பரமேஸ்வருக்கு. என்ன ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். ஒரு காலத்துல இருக்கார் ஒரு காலத்துல இல்லைங்கிறதுல யார்கிட்டையும் எதையும் எதிர்பாராததான ஒரு வியக்தி அவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எதையும் எனக்கு சகாயம் பண்ணக்கூடியதான பரிஸ்தித்திலையும் இருக்கார். சில பேர் என்ன பண்ணுவா, நான் இதை பண்ண முடியாது எனக்கு பா, நிஜமே பண்ண முடியாது. ஆனா எங்க பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை, எதையும் பண்ணலாம். அதே போல யார்கிட்டையும் எனக்கு இன்னைக்கு பண்ணினா இன்னொரு நாளைக்கு நமக்கு பண்ணுவாராங்கிற விவகாரமும் இல்லை. ஆகையார் திரிஜகதி சரண்ய பசுபதே. திரிஜகதி மூலகத்திலையும் ஹே பசுபதே பரமேஸ்வர உன்னை விட என்னை காப்பாத்துறவா யார் இருக்கா சொல்ல முடியும். ஆகையால் நிச்சயமாக என்னை காப்பாத்தணும். ஏன்னா தகுதியும் இருக்கு, உமட்ட காப்பாற்றக்கூடியதான சக்தியும் இருக்கு, இன்னொருத்தர் எதையும் எதிர்பாராமல் நம்ம சகாயம் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு அப்படி இல்லையேப்பா. ஆகையால் அதே மாதிரியே நானும் எப்படி இருக்கேன், ரொம்ப கீழ்தனமான நிலையில இருக்கேன். நம்ம நினைக்கிறோம் நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன், எங்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு இவ்வளவு அழகு இருக்கு நினைச்சுதான் பாக்கிறோம். எவ்வளவு காசு இருந்தாலும் காசு காதம் போடாது நம்ம நினைக்கிறோம். வயசான காலத்துல ஏகாக்கியா இருந்த எவ்வளவு காசு கொடுத்தாலும் யாரு வர, அதை வச்சுட்டு தானே கல்யாணம்ங்கிற குழந்தைகள்ன அவளாவது ஹெல்ப் பண்ணுவாளோ ஒரு நம்பிக்கை தான். அவ பெரிய படி படிச்ச அமெரிக்கால நியூ ஜெர்சியில போய் உட்கார்ந்துண்டு, அது என்ன ஓல்டு ஜெர்சி இல்லையான்னு அது என்ன தெரியல, அந்த ஊர்ல போய் உட்கார்ந்துண்டு இங்க இருந்து போன் பண்ணினா நான் $4 அனுப்புறேன்பா உங்களுக்கு சரியா இருக்குங்கிறோம், நான் காசையா சாப்பிட போறேன். பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பதார்த்தம் எடுத்து ஒரு பழத்தை கட் பண்ணி கொடுத்து அது கொடுத்தா ஒரு அபிமானத்தோட அவ்வளவு அதுதானே வேண்டி இருக்கு. வயசான காலத்துல எவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம் அது தெரிய மாட்டேங்கிறது, தெரிய மாட்டேங்கிறது தெரியுது. அவளும் சொல்றான் நாங்களும் ரிட்டையர் ஆனப்புறம் ஓல்ட் ஏஜ் ஹோம் தான், நாங்க என்ன பண்ண போறோம் அது அவளுக்கும் தெரியுது. தெரிஞ்சாலும் சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில அவ இல்ல. ஏன் அங்க உத்தியோகத்துல லீவ் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட 2 மடங்கு போன் பிளேன் சார்ஜியா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பிராணம் போறா போல இருக்கேன்னு டெலிபோன் பண்ணினா அப்புறம் பண்ணுங்கிறோம். நான் இங்கிருந்து வந்துட்டு திரும்பிய இங்க போக முடியலன்னு என்ன பண்றதுங்கிறான். வாழ்க்கை அப்படி கஷ்டமா போயிடுது, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே நீங்க இன்னொருத்தர தப்பு சொல்றது மட்டும் இல்ல, அவன் நிலையில இருந்து கூட நம்ம யோஜனை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டான், ஏன் அந்த ஊருக்கு போனேன், என்ன பண்றது காசுல ஆசை தான், அங்க போனா நிறைய காசு வரும் அப்படிங்கிற ஆசையில போன அந்த சுழல்ல மாட்டின்றேன், தப்பிச்சுக்க முடியலையே. குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டாயிவா வர்த்தா அவர்த்தாதந்த அவர்த்தந்தரமாசுதே. ஒரு சுழல்ல இருந்து இன்னொரு சுழல்ல எம்பி எம்பி மாட்டிக்கிறான். ஒரு பூச்சி நதி சூழல்ல மாட்டின்னு சுத்தே இருக்கு, அது பாட்டுக்கு யாருக்கா பாத்துவாத, அதை யாரு பாக்கறான்னு அதுபாடும் சூழல மாட்டின் மூச்சு தட்டிண்டே இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியல, அப்பப்போ குதிச்சு பாக்கிறது எங்க தப்பிச்சுன்னு வருமோ, மறுபடியும் அந்த சூழல மாட்டி என்னைக்காத ஒரு நாள் எம்பி குதிச்சதுன்னா பக்கத்துல இன்னொரு சூழல மாட்டி எங்க பார்த்தாலும் அப்படின்னா இருக்க. கல்யாணம் ஆறதுக்கு முன்னால் ரொம்ப சிரமமா இருக்கு, நானே சமைச்சுக்க வேண்டியதா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பாடு ஒட்டுக்க மாட்டேங்கிறதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன். பிறகு அந்த மாமி என்ன சொல்றதுன்னு, கல்யாணம் பொண்ணு நான் பாதி வேலை செய்யறேன், நீ பாதி வேலை செய்யற, நீ சமைக்கிறியா பாத்திரம் துவக்கறியா, ரெண்டு ரவுண்டு எதை பண்ண போற. எனக்கு இவனுக்கு இதுவும் தெரியல சமைக்க தெரியல, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அது உடம்பு ஒத்துக்க மாட்டேங்கிறது, நான் தான் ஆண் ஆச்ச, நான் பண்ணுவேன் இந்த காரியத்தை. இப்படி கல்யாணம் ஆனப்பறம் இங்க மாட்டேன். சரி பையன் பிறந்தானா, அவன் பிரம்மராட்சசனா பிறந்தான், ஒண்ணும் பண்ண முடியல. ஆத்துல இருந்து காலம் இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு ஆத்துக்கு வந்தவன காலம் இருந்து இதோட நான் பட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்கிறத இவன் பாத்துக்கிறதா, அவனை பாத்துக்கிறதா தெரியலையே வாழ்க்கையில. ஒரு சுழல்ல இருந்து ஒரு சுழல்ல மாட்டிண்டே இருக்கான் ஜீவன். யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும் இதெல்லாம் வேண்டான்னு சன்னியாசம் வாங்கிட்டு போனான். சிஷ்யன் வந்து மாட்டிட்டான், சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. இப்படி அவர்த்தாது அவர்த்தான் தர மாசுதே, ஒரு சுழல் இருந்து ஒரு சுழல் இன்னொரு சுழல் இருந்து சுழல் இப்படி மாட்டிண்டு கஷ்டப்பட்டே இருக்கப்ப யாரோ ஒரு குரு வந்து அந்த மேல இருந்து பார்த்தா நான் தெரியாம இந்த சுழல்ல மாட்டின் இருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு இலைய பிச்சு போட்டார். அவ்வளவுதான் அது என்னது தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியம், அது பிச்சு போட்டு அது மேல விழுந்தார். இப்ப அந்த பூச்சி என்ன பண்ணிருக்கு தெரியுமோ, நான் அந்த இலை மேல வந்து உட்கார்ந்து இருக்கு, வேற ஒண்ணும் பண்ண இன்னும் சுத்தறதுன்னு சுழல்ல சுத்தின் இருந்தது, இப்ப இலை மேல உட்கார்ந்து இருக்கு, இலை சுத்தின் இருக்கு, இப்ப மூச்சு தட்டல. ஓஹோ சுத்தே இருப்போம், இலைய கட்டியே பிடிச்சுப்போம், அவ்வளவுதான். அதே போல பகவான் என்ன காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்க, எப்ப காப்பாத்துவார் அவருக்கு தெரியல எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா காப்பாத்துவார். எங்கிருந்து ஒரு பெரிய கட்டை வந்தது, வேகமா வந்தது, அந்த கட்டை ஒரு சுழல்ல விழுந்தது. அந்த கட்டை அது சுத்தல சுத்தல என்ன ஆச்சுன்னு, இந்த இலையோட தூக்கி அந்த பக்கம் போட்டுடு, எங்க போட்டுடுதுன்னு, இப்ப வந்து அந்த சுழல்ல இல்ல தூக்கி கரையில வந்து விழுந்துடுது. கரையில வந்த பிறகு இந்த பூச்சி பார்த்துதான், நான் சுத்திட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இலை வேணும், இப்பதான் இந்த கரைக்கு வந்துட்டேன் இலையை விட்டு போயிடுதானா. பிராப்திய தீர தருட்சாயம் விஸ்ராமியந்து யதா சுகம். அதே போல ஆசான் சொன்னதான அந்த மந்திரத்தையோ அந்த உபதேசத்தையோ எடுத்துண்டு அதை நாம் சுத்தி கொண்டு அதையே இருந்தோமே, ஏனால் கொஞ்ச நாளைக்கு இதுவும் போயிடும், சாஸ்திர வாசனா லோக வாசனா எல்லாம் போய் அந்த பரமனுடைய பாதபத்மத்துல போய் சேருவோம். நீதான் வழி, யாரா இருந்தாலும் சரி, படித்தவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ வழி ஒண்ணுதான். ஆகையால் ஹே பரமேஸ்வரா என்ன காப்பாத்தப்பா, ததன்ய கோபாமே திருஜகதி, மூலத்திலையும் தேடி தேடி பாக்கிறேன், நீ ஒத்தன்தான் என்னால காப்பாடு. சரண்ய பசுபதே சரண்யா, என்னை காப்பாத்தக்கூடியவன் நீங்க ஒத்தன்தான். நான் யாரிடத்துல அடைக்கலத்தை அடைவேன், உங்களிடத்துல சரண்ய பசுபதே. இங்க பசுபதேன்னு சொல்லியிருக்க, பசுக்களாக அஜானத்துல கார்மிக மலம் காயிக மலம் இந்த மலங்களோடு கூடிட்டு இருக்கக்கூடியதான என்ன நீங்க தான் காப்பாத்தன. சரி சார் காப்பாத்துறேன்னு சொல்றேன், பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் தான் நமக்கு என்ன பந்துவா. இந்த லோகத்துல பந்துக்கள்னு சில பேர் இருக்கா, ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு சகாயம் பண்றதுக்காக பந்துக்கள், அப்படி சில சொசைட்டிஸ் இருக்கு. அவளுக்கெல்லாம் என்ன, பந்துக்களுக்குள்ள ஒருத்தர் கஷ்டம் வந்துருத்தனா அவளை காப்பாத்துருவான். இந்த குஜராத்தி ஜனங்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, யாராவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருப்பார், அதுல விழுந்து விட்டான்னு வச்சுக்கலேன், ஒரு பத்து பேர் சேர்ந்து அவள் சகாயம் பண்ணுவா, அது போல மூணு தரம் பண்ணுவாளாம். மூணு தரம் பண்ணினாலும் அவன் சரியா வரலன்னு விட்டுருவா, அவள நீ இங்கே எங்கேயாவது போயிடு. ஆனா நமக்கு யாராவது நம்ம பந்துக்கள் இருக்காளா, ஒண்ணும் இல்லை. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரா, எல்லாரும் அப்படி எல்லோருமே விரோதியா இருக்கா. என்ன பண்றது, இத பந்துக்கள்னா என்ன, பத்னாதீதி பந்துனா நம்மளை கட்டி போடுறான். என்ன கட்டி போடுறான், என் காலத்துல கல்யாணம்னு அந்த பத்திரிகை வைப்ப. சரி நீங்க போனேன்னு வச்சுங்களேன், ஏதாவது கிப்ட் கொடுக்கறேடான்னு எதிர்பார்க்கிறேன். சரி போகலன்னு வச்சுங்களேன், அடுத்தது பார்த்த பிறகு நீங்க எங்காத்துக்கு வருவீளா, நீங்கள பணக்காரத்துக்குன்னு போவேள், எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவேளா என்ன? ஐயா இல்லப்பா, நீ கிளாஸ் இருந்தது போக வேண்டியது. அதான் டெய்லி இருக்க, வாழ்நாள் முழுக்க இருக்க. என்ன வாழ்ந்தது கிளாஸ், என்ன புரிஞ்சது? இது விவகாரம் என்னடா, ஏதோ ஒரு விதமா உங்களை கட்டி போட்டு அவ வழிக்கு இழுத்துட்டு போறதுக்காகத்தான் பந்துக்கள் இருக்க. பந்துக்கள்னா என்ன அர்த்தம்? உங்களை கட்டி போட்டுடணும். நல்ல வழிக்கு தேடுறோம் போகிறோம்னு சொன்னா அதுக்கு முட்டுக்கட்டை போடணும். இப்படிதான பந்துக்கள் இருக்க. ஆனா பந்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நமக்கு சகாயம் பண்றவர்னு அர்த்தம். ஆகையால் சகாயம் பண்றவா யார் இருக்கார்? ஒண்ணும் தெரியல பரமேஸ்வர. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ ஒருத்தன் தான் எனக்கு சகாயம் பண்ணணும். ஏன்னா உங்களை ஒருத்தன் தான் பந்துவா நான் எடுத்துக்க முடியும். பிரபுத்வம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே. ஹே பரமேஸ்வர, ஏழை ஏழுக்கு பந்துவா நீ தானப்பா. தீனனா இருக்கிறவன், வேற யாரும் சகாயம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறவளுக்கு தீனம்னு பேர். சாதாரணமாக தீனம் தீனம்ங்கிற என்ன அர்த்தத்துக்கு என்ன? எளியோர்களாக எளியோர்களாக இருக்கிறவளுக்கு, என்னால இதை பண்ண முடியுங்கிற எண்ணமே இல்லாத மனுஷியாளுக்கு யாரு பரம பந்து? நீங்க தான பண்ணர். பிரபுத்வம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே பிரமுக்கியோகம் தேஷாமபி. ஆனா அப்படி தீனர்களா எதுக்கும் உதவாதவராக இருக்கிறவன் வாழ்க்கையில தான் அதை பண்ணுவேனா எது பண்ணுவேனா எதையும் பண்றதுக்கு முடியலையே என்னால. அப்படி இருக்கிறவாளுக்குள்ள முதன்மையா இருக்கிற என்ன? தேஷாமபி கிமுத்து கிமுத பந்துத்வம் அனயோஹோ. இவளுக்கு ரெண்டு பேருக்கும் பந்துத்வம் வருமா? என்ன பந்துக்கள்லாம் எப்படி சார் இருப்பார்? சமமாக இருக்கணும். விவாகஸ்த விவாகஸ்த சமயோரேவ சோபதே. கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணும் பையனும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணும்னா ஒரே கோத்திரமா இருக்கணும். நான் சொல்லப்படுங்க, ஈக்குவலா இருக்கணும்னா என்ன? ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். பொண்ணு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து கல்யாணம் பண்ணிட்டவள்னா அந்த பொண்ணுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எதை சொன்னாலும் நம்ம பொண்ணும் இல்லையே இவ என்ன பண்ணுவாளோ என்னமோ ஒரு பயம். அதனால விவகாரம் என்ன? அதுவும் சரியா வராது. அதே போல இவாளும் கல்யாணம் பண்ணிட்டவாளும் எது கேட்டாலும் ஆமா உங்கத்துல என்ன இருக்குன்னு பிச்சை எடுக்கிறவா தானே அப்படின்னு நாலு தரம் கேட்போம். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இது ஒத்தரத்துல இல்ல, எல்லாராத்திலயும் நடக்கக்கூடியதான விவகாரம் தான். பிறந்தாத்துல பொண்ணுக்கு சரியான நிலை இல்லைன்னா இந்த ஆத்துல மரியாதை கிடையாது. அதே மாதிரியே பையன் ஏழ்மையா இருந்து பொண்ணுக்கு நிறைய காசு இருக்கிற வாரத்துல காசு இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்கேயும் இருப்ப, நம்மாத்துல வந்து இருக்கலாம், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கலாம். அது என்ன? அங்க இருந்தா இங்க இருந்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னு போனேன்னா நாலு நாள் மரியாதை இருக்கும், அஞ்சாவது நாள் செருப்ப கரெக்டா எடுத்து வைங்க, லைனா எடுத்து வைப்போம் பாரு மாப்பிள்ள, குப்பையா இருக்கு பாருங்க நேரத்தா எடுத்து வைங்க. ஏன்டா பணம் தான் சார் எல்லாத்தையும் பண்றத? அப்ப விவகாரம் என்ன? ரெண்டும் சமமா இருக்கணும். பொண்ணாத்துல வசதியாவோ இல்ல பையனாத்துல வசதியாவோ எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கட்டம் தான். அப்ப விவகாரம் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரியே விவாகஸ்த விவாதஸ்த, ரெண்டு பேரும் குத்துச்சண்டை போடுறான், ரொம்ப நேரம் குத்துச்சண்டை நடக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் சமானமா இருக்கணும். பீமசேனனோட வேற யாராவது ஒருத்தர் குத்துச்சண்டை போட்டு ஒரே குத்து பிராண்ட விட்டா அப்ப அவருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்ப எப்படி ஒரு சண்டேன்னு வந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படி. மது கைட்டபால்னு ரெண்டு பேர் ராட்சசர், மகாவிஷ்ணு அவளோட ரெஸ்லிங் பண்ணினாராம், ஐயாயிரம் வருஷம் பண்ணிடலாம். பஞ்சவர்ஷ்ராணி பாஹு பிரஹரணோ விபோ, ஐயாயிரம் வருஷம் விடாம பகலும் ராத்திரியும் சண்டை போட்டார்னா என்ன? எவ்வளவு கூட மல்லு கொடுத்துட்டே இருக்கான் சார் அவன். அது எதுக்கு சொல்றது? யாரோ மகாவிஷ்ணு யாருன்னு இல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் நம்மகிட்ட போகணும். அதுக்கு அவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணணும், வேதாந்தத்தை அத்தனை வருஷம் வாசிக்கணும். நம்ம என்ன ஏதோ அப்பப்ப கேட்டுண்டு இன்னும் மகான் ஹெல்ப் பண்ணலையேன்னு கேட்கப்படாது. அவ்வளவு கெட்ட குணம் சுட்டுருக்கு. பாத்திரமானது அவ்வளவு அழுக்கா இருக்குமே ஆனால் ஒரு தரம் தேய்ச்சா போறதா ரெண்டு தரம் தேய்ச்சா போறதா? கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா? மணல் இருக்கு பதிலா மணலை வச்சு தேய்ப்பா. நமக்குத்தான் கையில சக்தி ஒண்ணும் கிடையாது, பித்தளை பாத்திரம் அப்பெல்லாம் மணலை விட்டு தேய் தேய்னு தேய்ப்பா, நல்ல நல்ல பிரகாசமா வரும். இப்ப விமு சோப்பு அது வேற கையில புடிச்சுக்கிறதா வேற கஷ்டம். அதுக்கு அவனே ஒரு பிரஷ் கொடுக்கறான் விவகாரம் முழுக்க. அது கைய அரிக்கிறது பாத்திரத்தை ஒண்ணும் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. நம்ம என்னடா டிவியில அட்டைஸ் பண்றான், அது ஒரு டிராப் போட்டா 5000 பாத்திரம் அலம்பலான்ட்டான். யாரு சார் பட்டம்? ஆனா கேக்குறால அது போய் வாங்குறால ஒரு டிராப்புக்கு 5000 பாத்திரம் வருமானு நமக்கு ஞாபகம் இருக்கு. இதுல படிச்சவெல்லாம் ரொம்ப எண்ணெய் ஏக்கிறாங்க. நடக்குமா? போய் வாங்குறோம். ஜடதியா பிரபந்தம்னு சொன்னாரு, அவன் போட்டதெல்லாம் பொய்னு சொன்னாலும் நம்ம போய் அதை வாங்குறோம். பாத்தீடா இப்படின்னா லோகத்துல சிரமமா இருக்கப்பா. ஆகையால் பரமேஸ்வரா நம்ம ரெண்டு பேருக்கும் சமமா இருக்க. என்னாச்சுன்னா எம்மாதிரி ரொம்ப மோசமான வியக்தியும் இல்ல, உங்க மாதிரி ரொம்ப வசதிய காப்பாத்துறவாளும் யாரும் இல்லைன்றது. மதபராதஸ்தகலாக எத்தனையோ அபராதங்கள் தெரியாம பண்ணிருக்கேன், சிலது தெரிஞ்சு பண்ணிருக்கேன், ஒரு தரம் பண்ணிருக்கேன், பல தரம் பண்ணிருக்கேன். இந்த ஆவணி மாவட்டத்தில் சங்கல்பம் சொல்வர் வாத்திய, தெரிஞ்சு சிறத பண்ற தப்பு, அஜாதகிருதம் ஞாதகிருதம், ஞாததா அபகிருத்கிருதம், அஜாதா அசனீக்கிருதம், அசகிருத்கிருதம், மலினீக்கிருதம், என்னமோ ஒன்னு ரெண்டுன்னு கிடையாதுன்னு. தெரிஞ்சு பல தப்பு பண்ணிருக்கோம், தெரியாம பல தப்பு பண்ணிருக்கோம், தெரிஞ்ச தப்ப பல முறை பண்ணிருக்கோம். இதோ ஒரு தரம் பண்ணிருந்தோம் சார், போனா பிறந்து விட்டுற வேண்டியதானே. வாய்நாள்ல அப்படி பண்ண முடியலையேப்பா, அத்தனை தப்பு பண்ணிருக்கோம். அது நம்ம குழந்தைகளா இருந்தா அவ என்ன தப்பு பண்ணினாலும் நம்ம குழந்தைன்னு பாத்துட்டு இருக்கோம். வேற யாராவது இருந்தா அவளை உதைக்கிறதுக்கு போறோம். நம்ம கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம மனசுல எத்தனை ஆசைகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை கோபங்கள். ஹே பரமேஸ்வரா, இதெல்லாம் பார்த்தா என்னால முடியலப்பா. எல்லா பாபங்களையும் நீங்க தான் போக்க. பகவான் என்ன சொல்லிருக்கார், சில பாபங்களுக்கு பிராயஷ்டித்தம் இல்லப்பா, சிலதெல்லாம் இரிப்பேரபிள் லாஸ், ஒரு தரம் பண்ணிட்டோம்னா அது அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்டதான பாபங்கள் எத்தனையோ பண்ணிருக்கேனேதா. ஒரு மனுஷனை அடிச்சு கொஞ்ச நேரம் சாரின்னு சொன்னாள், போனா போயிடுச்சு, அவருக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுத்து அது பரவாயில்ல, கொண்டு பிறகு திரும்பி வர முடியுமா? எதை பண்ணினா அது ரிவர்ஸ் பண்ண முடியாதோ அதை பண்ணினதான் காரியங்கள் எத்தனை பண்ணிருக்கோம். சாதாரணமாக அடிச்சு விட்டாலும் அந்த வடு போயிடும், மனசுனால மனசு தாக்கம் பண்ணி பேசணும்னு அது போகுமா? 20 வருஷம் ஆனப்புறம் அந்த மனு வியக்தியை பார்த்ததுன்னா மனசுல இன்னைக்கு அவன் இப்படி வச்சா பாத்தீர, அது அப்படியே பச்சையா நம்ம மனசுல இருக்க. மறந்து விடுமோன்னு எத்தனையோ பேர் சொல்ற, மறக்க மாட்டேங்கிறத. எத்தனை பாபங்கள், எத்தனை துர்குணங்கள் நம்ம பண்ணிருக்கேனப்பாஸ்தகலாக கர்த்தவியம் மதவனம். இன்னொன்னு கேக்குறேனப்பா பரமேஸ்வர, நீங்க என்ன காப்பாத்தணும்னா நீங்க முயற்சி எடுத்து என்ன காப்பாத்தணும். உலகத்தை படைச்சு ரைட், உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கேள், உலகத்தில் ஒரு சமயத்தில் அழிச்சு விடுவேள், ஆனா என்ன காப்பாத்தணும் நீங்க முயற்சி எடுக்கணும். என்ன சார் முயற்சி எடுக்கணும்? பரமேஸ்வரன் அவ்வளவு கஷ்டமா? அவர் தான் எல்லா காரியத்தையும் பண்ண வல்லமாளர், சர்வஜ்ஞ சர்வவிது சர்வசக்திகர்னு சொல்றேன். என்ன எல்லா சக்தியும் உங்க இடத்துல இருக்கு, ஆனா என்ன காப்பாத்துறதுல முயற்சி எடுக்கணுங்கிறார் ஆச்சாரியர். என்ன சுவாமி முயற்சி எடுக்கணும்னு? உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்கேன். என்ன கான்ஸ்டியூஷன்? ஒருத்தரை காப்பாத்தணும்னா அவன் நல்ல செயல் செய்து இருக்கணும். யார் நல்ல செயல் செஞ்சானோ அவனை தான் காப்பாத்த முடியும், யார் கெட்ட செயல் செஞ்சாரோ அவனை காப்பாத்த முடியாது. என்ன அப்படிதான் நியாயம் சொல்றது? ஒரு கர்மான்னு என்ன சொல்றது? இந்த கர்மா பண்ணினவாளுக்கு என்ன பலம்? நான் தான் புண்ணிய கர்ம எதையும் பண்றது இல்லையே, எதையுமே நான் பண்ணலையே, என்னமா காப்பாத்துவள்? அப்படியா? பிரயத்னாத் கர்த்தவ்யம் மதவனம். மதவனம் என்னை காப்பாத்துவது, அதுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுத்துக்கணும். என்ன முயற்சி? ஒரு நல்ல ஆத்மாவை என் வாழ்க்கையில கொண்டு வந்து விடணும். சத்சங்கம்னு ஒன்னு என்கிட்ட விடணும். என்ன நானா நல்ல வழிக்கு வர்றதுங்கிறது கிடையாது, முடியாது. ஆனா ஒரு சத்சங்கம் யாராவது வந்தாரே, ஆனால் நம்ம வாழ்க்கையில அவளோட நம்ம இருந்தோமையானால் நம்ம மனசுக்கு சாந்தி வரும், நம்ம மனசு இங்கே எங்கேயும் கெட்டு போகாது. அந்த இடத்துலயாவது நான் அந்த சந்தையில நல்ல வழிக்கு வருவேனோ என்னமோ. அதான் அவன் மனுஷியாளுக்கு வேண்டியதுன்னா சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சில பெரியவாள் என்ன பண்ணுவான், காலம் பண்ணிட்டு சாயங்காலத்துக்கு ஜபம் பண்ணிட்டே இருப்பான். என்ன சார் நான் சொர்க்கல இருக்கிற கையால புளிக்கணுங்கிற ஜபம் பண்றாள்? இல்ல, நான் பண்ணாம இருந்தா போய் பேசிடுவேன் பயம். அவ்வளவுதான், நம்ம ஏதாவது காரணத்தை கெட்ட காரியம் வந்துருமோ என்னமோ. யாரோடையும் பேசல, என்ன பேசினா இன்னொருத்தருடைய மனசு நொந்து போகுமோ. தெரியாமலேயே நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திடும். அதுக்காக பெரியவா பேச மாட்டாளாம். ஞானே மௌனம் சமா சக்த. உடம்புல நிறைய சக்தி இருக்கு, ஒரே ஒரு குத்து குத்தினான கீழே விழுந்துருவான். இருந்தாலும் ரொம்ப பொறுமையோட இருப்பாளாம். என்னடா சொன்னார், யாருக்கும் தீங்கு பண்ணப்படாது அப்படின்னா பெரியவா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் சத்து இருக்கு. சத்துனா என்ன, எப்பொழுதும் நல்ல வழியிலேயே தான் இருப்பான், யாரிடத்திலையும் ஜாஸ்தி அட்டாச்சா இருக்க மாட்டான், எண்ணி அனாவசியமாக பேச மாட்டான், பேசினா நல்லதான் பேசுறதுன்னு ஒரு ரசத்தோட இருப்பான். இப்படிப்பட்டதான சத்துகள் இருப்பாள் பார்த்தீங்களா, அவளை கொண்டு வந்து நீங்க விடணும். அப்படி என் பக்கத்தில் விட்டலையானால் அவளுடைய ஒரு சம்பந்தத்தினால நம்ம மனசானது கெட்ட வழியில போகாமல் நல்ல வழிக்கு போகுமையானால் அப்பொழுது நான் நல்ல கர்மா பண்ணி என்னட பண்ண வச்சு அப்புறம் நீங்க பலத்தை கொடுக்கலாம். ஏசக்கேவ சாது கர்ம காரகிதம் எமேபியோ லோகேபியோ ஒன்னு நீட்டது. யார தூக்கி விடணும்னு நினைக்கிறாளோ அவளால நல்ல செயல பண்ணும்படி பண்றாராம். எப்படி நல்ல செயல பண்ணும்படி பண்றார், நல்ல செயல பண்ணும்படி பண்ணி அவளுக்கு நல்ல பலன் கொடுத்தா அதுவும் வைஷமியம் இல்லையோ, நைர்ஷண்யம் இல்லையோ, இல்ல சத்துகளோட சேர விடுற. உலகத்துல எப்படின்னு, ரொம்ப நல்ல பையன் சார், அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, நாசமா போயிட்டான். அப்படிதான் ரொம்ப பேர் இருக்க. ஒண்ணுமில்ல, வெறும் பொழுதுதானே போறது, ஒண்ணும் இல்லப்ப, ஒரு சீட்டா அட்டக்கு வரணும் அவ்வளவுதான் போச்சுன்னு. ஒரு கை குறையறதுன்னா 20 வருஷமா சீட்டா ஆட்டமா ஒரு கை குறையறது கல்யாணத்துல சேர்ந்தான் அவ்வளவுதான். அடுத்த நாள் இருந்து மாட்டின்டா சார், வீட்டில் இருக்கிற எல்லா காசும் போயிடுது. ஏன், ஒரு நாள் துஷ்டம். அந்த கெட்ட பேட் கம்பெனின்னு சொல்ற பாருங்க, அது எப்பவாவது மனுஷன் எழுத்துப்படலாம். வழி ஒன்னே ஒன்று தான் மனுஷன், யாருக்கா இருந்தாலும் அந்த சாது சங்கம்னு இருக்க பார்த்தீங்களா, அது ஒண்ணுதான் காப்பாத்தும். அப்படி எனக்கு சகாயம் பண்ணினாத்தான் நான் முன்னுக்கு வரேன்ப்பா பிரமேஸ்வர அப்படின்னு. நிஜமான பந்து நீங்க தான், என்னை காப்பாற்றக்கூடியதான பந்து நீங்க தான். ஆனையால் யாரு எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியதான பந்து பரமேஸ்வரன். அவர் என்ன பண்றார், நேரா நமக்கு காப்பாத்துறது இல்லாமல் நல்லவாழ் வழியாக நம்மளை சேர்த்து வச்சு நம்மளை காப்பாத்துறாராம். பிரபுத்வம் தீனானாம் ஏ பரமேஸ்வர, தீனாளுக்கு பிரபுவா இருக்கா, ஏ கலு பரம பந்து பசுபதே. யாராவது உங்க ரிலேஷன் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க பதில் நேர பரமேஸ்வரன் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது பரமேஸ்வரன் இருக்காரான்னு கேட்பாள். மனசுல வச்சுருவான், நமக்கு நிஜமான பந்து யாரு, பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். பிரமுக்கியோகம் தேசாம பிகிமுத பந்துத்வம் அனயோ, நம்ம ரெண்டு பேருக்கும் பந்துத்துவம் எப்படித்தாப்ப. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கெட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அது எப்படி, பிரயத்னா கர்த்தவ்யா கர்த்தவ்யம் பிரயத்னா, முயற்சி எடுத்துட்டு சத்சங்கத்தை கொடுத்து நீங்க காப்பாத்தணும். மதவனம் இயம் பந்து சரணி, இப்படி பண்றதுதான் நிஜமான பந்து பண்ணிய வேலை. அவனம்னு காப்பாத்து அவரக்ஷரே மதவதம் இயம் பந்து சரணி, இதானப்பா பந்துக்களா இருக்க கூடியதான ஒரு நிலை. ஆகையால் நீங்க எங்களுக்கு பந்துவா இருக்கணும், நான் உங்களுக்கு பந்துவா இருக்கணும் அப்படின்னு. நமக்கு ஒரு சந்தேகம், நம்மளை யாராவது காப்பாத்துவாளவா, பரமேஸ்வரன் ரெடியா இருக்காரு உங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணனா, அவரிடத்துல நம்ம பக்தியை செலுத்தணும். அதுக்காக அவர் எப்படி காப்பாத்துவார், அக்கடைஞ்சு வைகுண்ட கைலாசத்திலிருந்து காலமாடி ஏறி வந்து உங்களை இது பண்ணி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லவர் வந்து சேர்வர். சேர்ந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மெத்தடே மாறி போயிடும். பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச சகாயம் பண்ணிட்டு இருக்கோ, இல்லைன்னா யாருக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கோம், இப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டே இருப்ப. கொஞ்ச நாளைக்கு நம்ம அறியாமலேயே நம்ம மனசுக்குள்ள பக்தி வந்து அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். அப்படி அழகான ஒரு ஸ்வரூபத்தை இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 6, பகுதி 2. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: பிரம்மசூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கா. நிறைய மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்றாரு. நான் சொன்ன மாதிரி யோகத்தை கண்டனம் பண்றாரு, மீமாம்சா கண்டனம் பண்றாரு, நையாயக்கால கண்டனம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவரோட பாஷத்துல வந்து அத்வைத திருஷ்டியில இருந்து ஸ்தாபிக்க விரும்புறாரு. இவரோட ஒரு கருத்து அத்வைத ஸ்தாபனம். இதுதான் அத்வைதத்தோட ஒரு முக்கியமான சில ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்பவும் வந்து அத்வைதம் போல, ஏன்னா அது வந்து ரொம்பவும் விஸ்தாரமா சொல்லிட்டே இருக்கு. இப்ப நம்ம அடுத்த ரொம்ப பிரபலமான ஒரு சித்தாந்தம் இருந்தோம்னா விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவா அப்படிங்கறதுதான் தக்குன்னு ஞாபகம். நம்ம பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவா அப்படிங்கிற அந்த சித்தாந்திகள் தான் வந்து நமக்கு
4: நியாய வைசேஷிகம் சாங்கிய யோகம் மீமாம்சை எல்லாம் பார்த்ததுல சில தரிசனங்கள் வந்து ஈஸ்வரன் ஒரு ஒரு ஒரு லிமிட்டட் காரியத்துக்காக நயாயிக்கா வந்து படைக்கிறதுக்கு ஈஸ்வரன் வேணுங்கிறான். யோகத்திலயும் வந்து ஏன் ஈஸ்வரன் வேணும் அப்படின்னா, பிரகிருத்தியும் புருஷனையும் யார் சேர்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஈஸ்வரன் வேணும் அப்படிங்கறதும் சமாதானத்து. ஆனா எங்கேயுமே மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு இந்த நான் 5 சித்தாந்தத்துலயும் ஈஸ்வரன் மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப நிர்திஷ்டமா இல்ல. ஜெய்மினி சொல்றதாக பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் சொல்றார். ஆனா அதுக்கு மேல வந்து ஜெய்மினி வந்து அதை பத்தி ரொம்பவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு கிரந்தங்களாவது கிடைக்கல. அவர் பண்ணிருக்கலாம், ஆனா நமக்கு கையில எதுவும் கிரந்தங்கள் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனா இங்கதான் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துலதான் நாம முதல்ல சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு சேஷ்வரமான ஒரு வேதாந்தத்தை பாக்குறோம். அதாவது என்ன இவாளோட கருத்து என்ன அப்படின்னா, விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட அத்வைத்தம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவா இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி குவாலிஃபைடு அத்வைத்தம், நான் டுவல் குவாலிஃபைடு நான் டுவலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவாளும் அத்வைத்த கொள்கையை ஒத்துக்கிறான். ஆனா இவ எங்க அத்வைத்தம் அப்படிங்கறத வந்து இவ வந்து வரையறுக்கு. இப்போ இவ என்ன சொல்றா அப்படின்னா, பிரம்மத்தை எல்லா வேதாந்தியும் பிரம்மத்தை ஒத்துக்கிறான். இவ வந்து விஷ்ணு தான் பிரம்மம் பரம் அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த விஷ்ணுவோட இந்த உலகம் அப்படிங்கிறது விஷ்ணுவோட சரீரம் தான் அப்படிங்கிறது. இந்த அதாவது இந்த இன்னர் மேட்டர், பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்கள் மேட்டர், இதெல்லாம் வந்து பகவானோட சரீரம் அப்படிங்கிறது வாழோட ஜீவர்கள் இவாளோட கொள்கை. அது மாதிரி ஜீவர்கள்னா பகவானோட உடைமைகள், சேஷி சேஷபாவ அப்படின்னு மாதிரி சொல்றான். இவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆனந்த தாரதமயத்துல நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனந்த தாரதமயத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா இதுவும் கொஞ்சம் வேறுபாடு கிடையாது. அது மாதிரி ஆத்மாவும் நித்தியம், எப்படி ஜீவாத்மா நித்தியமோ அது மாதிரி பரமாத்மாவும் நித்தியம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு அந்த கர்த்தத்துவ பாவம், டூவர் சென்ஸ் ஆஃப் டூவர்ஷிப் அப்படின்னு அது உண்டு. இந்த விஷ்ட அத்வைத கொள்கைப்படி உண்டு. ஆனா அத்வைத கொள்கைப்படி ஆத்மாவுக்கு அந்த கர்த்திருவிய பாவம் கிடையாது. அதுக்கு கர்மாக்களோட தேவை கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவை அப்படின்னு ஏற்பட்டா அது வந்து நித்தியமா இருக்காது. அதனால வந்து ஆனா இங்க வந்து விஷ்டாத்வைத்தத்துல வந்து ஆத்மாக்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு கர்த்திருவ பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மாதிரி எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியா வந்து பகவான் வந்து இருக்கார் அப்படிங்கிறது இவாளோட ஒரு கொள்கை. இவாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவ வேதாந்தத்தைப்படி நம்ம வந்து அவரோட கிரேஸ் காரணத்தை வந்து காட்டி அவர் வந்து ஜென்மத்துல இருந்து சம்சாரத்துல இருந்து அவர் வந்து அவரது வைகுண்டத்துல வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது இவாளோட சித்தாந்தம். இவா மூணு தத்துவங்கள் இவாளுக்கு இருக்கு. அதாவது இந்த முதல்ல தத்துவம், இந்த மூணு தத்துவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்தியமான மூணு தத்துவங்கள், ஜீவன், ஜெகத்து, அதாவது ஜெகத்னா இந்த பிரபஞ்சம், பிரகிருத்தின்னு வச்சுக்கலாம் சாங்கியம் மாதிரி, ஈஸ்வரன் அப்படின்னா இங்க விஷ்ணு நாராயணன் தான் பரபிரம்மம். இந்த மூணு தத்துவங்களும் நித்தியமாவே இருக்கு, த்ரீ ரியாலிட்டிஸ் அப்படிங்கிற. இதெல்லாம் அத்வைதிகளை பொறுத்தவரையும் ஜெகத் வந்து இல்லா நிஜமா இருப்பு கிடையாது, மாயை அப்படின்னு சொன்னா, இல்ல பிரம்மத்தோட விவர்த்தம்னு சொன்னா, மாறுதல்னு சொன்னா. ஆனா இங்க வந்து அவ வந்து ஜெகத்துக்கு நித்தியத்துவம் இருக்கு, ஆனா ஜெகத்துக்கு நித்தியத்துவம் இல்ல, சத்தியத்துவம் இருக்கு ஆனா நித்தியத்துவம் கிடையாது. அதாவது ரியாலிட்டி இருக்கு ஆனா பெர்மனன்ஸ் கிடையாது ஜெகத், அதுதான் சொல்றான். அப்புறம் இந்த மூணு தத்துவங்களையும் அறிஞ்சோடனே எது ஹிதம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவ சொல்ற அவளோட கொள்கைப்படி பக்தியும் பிரபத்தியும் தான் ரெண்டு. பிரபத்தி அப்படின்னா சரணாகதி அடையிறது, ஃபார்மாக சரணாகதி அடையிறது அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து இப்போ வடகலாய் ஸ்கூல்ல ஃபார்மாக சரணாகதி அடையிறது அப்படிங்கறது அவளோட ஒரு கொள்கை. நான் பார்ப்போம் அது என்ன வித்தியாசம். இன்னொரு புருஷார்த்தம், புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா மோட்சம்தாங்க. எப்படி மோட்சம் அடைவோம் அப்படின்னா, நம்ம வந்து பகவானை வந்து சரண் அடைஞ்சு அவர் நம்ம வந்து பிறவி அவர் கர்மா வினைகள்லாம் வந்து சரி செஞ்சு நமக்கு வந்து பிறப்பி இறப்பு கடல்ல நம்மளை வந்து மீட்டுவார் அப்படிங்கறதுதான் வந்து அவரோட அடிப்படையான கொள்கை. இப்ப நான் சொன்ன மாதிரி
5: அதாவது வந்து மூணு பிரமாணம் தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா மூணு தான் வந்து அடிப்படையுமே வந்து மூணு தான் வந்து போதும். பிரத்யக்ஷ அனுமான சப்தம், பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம வந்து இந்திரியங்களை வந்து பார்க்கறது, அனுமானம் சொன்னேன்.
4: சப்தம்ங்கிறது ஸ்ருதி வழியா வருது,
5: அதாவது பார்த்த வாக்காளோட இது அப்படின்னு. இதுல பொதுவாக ஒரு மூணு ரூல் இருக்கு நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல அதாவது நம்மளோட ஆத்யாத்மிகமான விஷயங்கள்ல சப்த பிரமாணம் தான் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது நம்மளோட ரூல். அப்புறம் அடுத்தபடியே அனுமானம்,
4: இது வந்து அடுத்த லெவல்ல ஹைரார்க்கில. அப்புறம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் வந்து இப்போ ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் வேறுபாடு இருந்ததுன்னா நம்ம வந்து பிரத்யக்ஷத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு நம்ம வந்து பிரமாண விதி. ஏன்னா ஸ்ருதி என்னைக்குமே
5: பிரத்யக்ஷமான விஷயத்த சொல்லக்கூடாது, பரோட்சமான விஷயத்தான் சொல்லணும். எல்லா சுத்தி சொல்ற பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருந்தது. இப்ப வந்து நெருப்பும் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த உலகத்துல நார்மலா நெருப்பு முடியாது, ஆனா ஒரு சில
4: இதுல வந்து அது அர்த்தவாதமா நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் பிரத்யக்ஷ விஷயங்கள்ல விரோதம் வந்ததுன்னா நாம பிரத்யக்ஷத்தை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு தத்துவம்.
5: அதனால வந்து பகவான் அஞ்சு இதுவா பாக்குறேன், அச்சம் யூகம் இடமும்
4: அச்சம் அஞ்சு மரணம் வச்சு அந்த அஞ்சும் பகவானோட ஒரு அவதாரம் அல்லது என்ன சொல்றது ஃபார்ம்ஸ் அப்படின்னு பாக்குறான். இதெல்லாம் ஆகும் இல்லைன்னு நமக்கு கிடைக்கிறது. இந்த அஞ்சும்
5: பொதுவாக ரெண்டு ஆகமும் ரெண்டு வரையா பாடம் பண்றான், பாஞ்சலார சாகமும் பதிமான சாகமும். அத்வைதிகளுக்கு
4: ஆகமத்தை எடுத்துக்கிறது இல்ல, இவாளோட சித்தாந்தத்துல ரெண்டு ஆகமங்கள் இருக்கு, அந்த ரெண்டு ஆகமங்களையும் வந்து அதுல இருந்து அதை எடுத்து நம்ம அதையும் அதுல வர சில தத்துவங்களையும் எடுத்துக்கலாம். இந்த பஞ்ச வடிவம்
5: அந்த அர்த்தம் இதெல்லாம் வந்து வந்து
4: ஆகமங்கள்ல இருந்து நம்ம கிடைக்கும். இவாளுக்கும் இவாளும் பிரஸ்தாக்கரையில பிரஸ்தானக்கரையை எடுத்துக்கிறார். அதாவது என்னன்னா பிரம்மசூத்திரம், கீதை, அப்புறமா உபனிஷத்து. இப்போ வந்து பிரம்மசூத்திரத்துக்கும் அவ பாஷ்யம் வந்து விஷ்ணாத்வைத தர்சனத்துல இருந்து அவ வந்து அந்த திருஷ்டிகள் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி ராமானுஜர் எழுதியிருக்கார். கீதைக்கு வந்து விஷ்ணாத்வைத்தமா பாஷா அவர் வந்து சொல்றார் ராமானுஜர். அதை தவிர இவ வந்து நிறைய இப்ப மகாபாரதங்கள்ல எல்லாம் வந்து பிரமாணம் எடுத்துக்கிற கீதையே ரொம்ப முக்கியமான சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம். ஏன்னா சர்வதர்மான் படித்தேஜ அப்படிங்கிறது வந்து சொல்றா,
3: மாதிரி நிறைய உபநிஷத்து வாக்கியங்கள்லாம் இருக்கா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னா, அந்த ஒரு வாக்கியத்துக்கு சங்கரர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுதான் பிரம்மத்தோட தன்மையே அப்படிங்கிற இன்ட்ரின்சிக் நேச்சர்ங்கிறாரு. ஆனா ராமானுஜரோட கருத்து என்னன்னா, இல்ல குணமும் குணி இல்லாம குணம் கிடையாது, அதனால ஞானம் அனந்தம் அப்படிங்கிற சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது பிரம்மத்தோட குணங்கள் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த மாதிரி சில ரெண்டு பேரும் அந்த உபநிஷத்து வாக்கியங்கள்ல கருத்து இருப்பாது நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து இவா வந்து நான் சொன்னேன் முதல் நாலு மகா வாக்கியங்களையும் அதுலயும் ரெண்டு பேருக்கும் வந்து வேதங்கள் உண்டு. இப்போ பொதுவா பார்த்தா தத்துவமசி அப்படிங்கறதுக்குதான் வந்து ராமானுஜருக்கும் சங்கரருக்கும் தான் நிறையவே வேதங்கள் இருக்கு. அதுல இன்டர்பிரேஷன்ல அந்த வாக்கியங்கள்ல நம்ம அதுல டீப்பாலாம் போகணும், ஆனா நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நான் சொன்னதுக்குலாம் ராமானுஜர் சொல்றாங்கன்னா, இது பிரம்மமா இருக்க முடியாது, இது பிரம்மமா இருக்க முடியாது, இது மட்டும் பிரம்மமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது பிரம்ம இல்ல அப்படிங்கறத சொல்லாம, பிரம்மா இவ்வளவு இல்ல, இது மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, இன்னும் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க வந்து சங்கரன் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் அல்லாத வஸ்துவை விசாரிக்கும் போது ஒதுக்கிறதுக்கு இந்த நேயத்திங்கிறது. இதுல ரெண்டு பேருக்கு வந்து கருத்து கருக்காருக்கு. அதனால தத்துவம் வந்து நான் சொன்னேன், அதுல வந்து என்ன சொன்னாருன்னா,
6: ஆத்மா ஜீவாத்மாக்குள்ள இருக்கிற அந்தரியாமையும் பரபிரம்மமும் ஒண்ணு, நீதான் அது அப்படிங்கிறார். நேரடியா ஜீவாத்மா தான் பரபிரம்மம்ன்றது அங்க சொல்லல, அவன் ஏத்துக்கல. அது மாதிரி இங்க வந்து ரெண்டு வகையான வந்து மெயினா வந்து பிரபத்தின்னு நான் சொல்றேன், சரணாகதின்னு சொல்றேன். ஆனா இங்க ரெண்டு வகையான ஸ்கூல்ஸ் இருக்கு, தெங்காயும் வடகலையும் நம்ம பாக்குறோம். இந்த தெங்கலைக்கும் வடகலைக்கும் நிறைய நிறைய பேதங்கள் இருக்கு, நிறைய சில விஷயங்கள்ல அவளுக்கு கருத்து வருவாங்க. அதுல அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் பாக்கலாம். முதல்ல வந்து இவ வந்து மோட்சம் அடைகிறது. இப்போ வரகல வைஷ்ணவன்னா பார சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு அது ஆச்சாரியா இல்லையா பண்ணிக்கிறேன். ஆனா அவளோட கருத்து என்ன அப்படின்னா, அதை பண்ணிட்டா பெருமான் வந்து இந்த பிறவிலே வந்து அவ கணக்கை தீர்த்து வச்சு இன்னும் அனுபவிக்க வேண்டியதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கஷ்டத்தை கொடுத்து மீட்டுன்றவார் அப்படிங்கிறது இவாரோட ஒரு கருத்து. அதனால அவ ஆச்சாரியா வழியா அவ அந்த பார சமர்ப்பணம்ங்கிறத பண்ணிக்கிறா, பிரபத்தி அப்படின்னு சொல்றா. ஆனா தெங்கலையில வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க தேவையில்லை, அவனுக்கு தெரியும். அதாவது இங்க வந்து மார்ஜால நியாயம், மர்க்காட்டக நியாயம், அதாவது பூனை குரங்கு ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். இப்ப பூனை பார்த்தா அதுவா வந்து குட்டிய ஒரு இடத்துல இருந்து போய் இன்னொரு இடத்துல விடும், காப்பாத்தும். குட்டி பூனை எதுவுமே பண்ண வேணாம், கூட்ட கூட வேணாம். ஆனா குரங்க பார்த்தா தாய் குரங்கு வந்து குட்டி குரங்கு ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணும், தாய் தவறாம செய்யுமே தவிர புடிச்சுக்க வேண்டியது குரங்கோட கடமை. அதனால இதுக்கு வந்து மார்த்தாட்டக்க நியாயம் பெரு. தெங்கல என்ன சொல்றா தெங்கலக்காரா, இது வந்து அவ வந்து மார்ஜாலிய நியாயம் மாதிரி, பூனையோட நியாயத்தை அவ பின்பற்றான். பகவானுக்கு தெரியும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இவாளோட கருத்து வந்து இல்ல, நாமளும் நம்ம பக்கத்துல இருந்தும் நமக்கு முயற்சி தேவை அப்படிங்கிறது இவாளோட கருத்து. இதுல வந்து தெங்கலக்காரா வந்து என்ன சொல்றான்னா, நாம ஒண்ணும் பிரபத்தி பண்ணிருந்தா அதுக்கு ஒண்ணும் அஷூரன்ஸ் கிடையாது. பகவான் வந்து எப்போ வந்து கொடுக்குறானா அப்பதான் வந்து அவனுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு தோணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த பிரபத்தி விஷயத்துல இன்னொன்னு லட்சுமி ஸ்ரீ அப்படிங்கிறார். இப்போ வடகல சம்பிரதாயத்துல வந்து ஸ்ரீயும் பிரம்மத்தோட ஒரு பகுதி அப்படிங்கிறா, அவளும் வந்து அனந்தமானவள், அவளுக்கும் வந்து பரமாத்ம தன்மை இருக்கு, அவளுக்கும் மோட்சம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறா. ஆனா வடகலையில இது வந்து வடகலையோட ஒரு தத்துவம். தெங்கலக்கார என்ன சொல்றா அப்படின்னா, அவளும் ஒரு நார்மலான ஒரு ஜீவர் ஜீவாத்மா தான், அவளும் ஜீவாத்மா மாதிரி ஒரு தன்மை உள்ளவள். அதனால அவ அந்த ஒரு புண்ணியத்தினால அவ லட்சுமி தன்மை அடைஞ்சாலே ஒழிய அவளுக்கு வந்து பரமாத்ம தன்மை கிடையாது அப்படிங்கிறது தெங்கலவாதிகளோட கருத்து. ஆனால் கைவல்யம், கைவல்யம்னா ஆத்ம ஞானம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதாவது ஆத்மாவில இருந்து இப்ப சாந்தியா மாதிரின்னா வரகலகாரம் என்ன சொல்றாங்க, கைவல்யத்தை ஒத்துக்கிறா, அதனால வந்து நித்தியமும் ஒத்துக்கிறா. கைவல்யம் வந்து என்ன அப்படின்னா, பரமபதத்துக்கு வெளியில, பரமபதம் அப்படின்னா விஷ்ணு வைகுண்டத்துல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பரமபதத்துக்கும் அது கொஞ்சம் தாழ்ந்த ஒரு நிலைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வடகலையோட தத்துவம்.
3: கல்யாணக்காரன்னு சொல்றாங்க கைவல்யம் தேவையில்ல, அது பரமபதத்துக்கு காட்டிலேயே நீச்சமான விஷயம், கைவல்யம் நித்தியம் கிடையாது. கைவல்யம் அடைஞ்சவா இப்போ வந்து ஒரு நகரம் இருக்கு, நகரத்து வெளியில இருக்கிறது மாதிரி அது வெளியில இருக்கிறவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவமைவாடு. நிறைய
5: விஷயங்கள்ல இவாறு வந்து வித்தியாசம். இப்ப வந்து சந்தியாவந்தாரியெல்லாம் பார்த்தா வரகடக்காரன் வந்து கொஞ்சம் வைதிக தர்மத்தை வந்து கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிருந்துட்டான், தென்னலக்காரன் வந்து அது வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான தேவை இருந்தா அப்படிங்கிறான். இந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து விஷ்டாச்சு. இது வந்து நான் திருப்பியும் ஒரு மேலாண்மை சொல்ல முடியும். இது ரொம்பவும் வந்து அதாவது உபநிஷத் வார்த்தைகளையும் நான் சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசங்கள்லாம் வந்து இருக்கு. அதை ரொம்பவும் நம்ம ஆழமா பாக்குறது இல்லை. இப்ப விஜிதாபீதத்துல நிறைய வடகலையிலுமே நிறைய பிரிவுகள் இருக்கு, முனிசிரயம் இருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள்லாம் அவாருக்குள்ளும்
3: இருக்கு. வேதாந்தத்திலயும் நான் சொன்ன மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதாவது நீங்க இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது நேரமா வைதீகத்துக்கு வெளியில இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தான். இந்த அத்வைதத்திலயும் விஷ்டாத்வைதத்திலயும் நேர வேதத்துல நம்ம இந்த கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. ஒரு புராணமோ இல்ல ஒரு சம்பிரதாய ஆச்சாரியாரோட ஒரு சம்பிரதாயமா
5: இதுதான் அடிப்படையா வச்சு பார்க்கணும். இப்ப அடுத்த ரொம்பவும் பாப்புலரா இருக்கிற ஸ்கூல் வந்து துவைதவாதம். இதோட பிரவர்த்தகாச்சாரியார் வந்து
3: மத்வாச்சாரியார். அதுக்கு முன்னாடி இங்க மன்னிக்கணும், இத வைஷ்ணவத்துல வேதாந்த தேசிகர் ஒருத்தர், அவர் தென்கலைய வடகலையோட மிக முக்கியமான ஆச்சாரியர்.
5: பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிறவங்க வந்து தென்கலையோட முக்கியமான ஆச்சாரியரா இருக்கப்படுறாரு. நாகமொழியும் தென்கலையோட முக்கியமான ஆச்சாரியர்.
3: வேதாந்த தேசிகரும் இந்த பிள்ளை லோகாச்சாரியார் ரெண்டு பேருமே வந்து காண்டெம்பரரிஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. இது வந்து விஷ்டாத்வைத பத்தி ஒரு ஓவர் வியூ.
5: மத்வாச்சாரியர் பிரவர்த்தகர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா
3: துவைத்தம், அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா அங்க விஷ்டாத்வைத்தத்திலாவது இவர் அந்தரியானி இவரோட சைத்தன்யம் தாரதமியம் எல்லாம் ஒண்ணுங்கிறார். இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கண்டிப்பா வேற வேறதான், இதுல எங்கேயுமே காமனாலிட்டி கிடையாது, ரெண்டும் மீட்டே பண்ண முடியாது, வேற வேறதான். ஏன்னா ஜீவாத்மா ரொம்ப அல்பமான ஒரு நிலைமையில இருக்கிறது, பரமாத்மாங்கிறது ஒரு மகா மகத்தான ஒரு நிலைமையில இருக்கிறது, இது ரெண்டும் எப்படி ஒண்ணு சேர முடியாது அப்படிங்கிறது இவரோட பொருட்ட. மோட்சம் அப்படிங்கிறது வைஷ்ணவா சொல்ற மாதிரி ஒரு வகையில இவா வந்து முக்கியமா கிருஷ்ணரை தான் வந்து முக்கியமா வந்து பரதெய்வமா இருக்கிறார். அங்க வந்து அவ ஸ்ரீமன் நாராயணன் தான் முக்கியங்கிற அதுல ஒரு அம்சம் வந்து கிருஷ்ணா அவதாரம் இருக்கு. அதுதான் இவாளுக்கு துவைத்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரபிரம்மம். இவாளுக்கு துவைத்தியர்களுக்கு கிருஷ்ணன் முக்கியமா. மத்வாச்சாரியாரோட மதம் பார்த்தா உடுப்பி, அந்த உடுப்பி

நம்ம வந்து இனர்ட் மேட்டர் அதாவது பிரபஞ்சத்தோட துவைத்தம், அப்புறம் ஜீவாத்மா பிரபஞ்சத்தோட துவைத்தம், அப்புறம் ஜீவர்களுக்கே உள்ள ஒரு துவைத்தம், அப்புறமா மேட்டருக்குள்ளேயே உள்ள துவைத்தம், இந்த மாதிரி பஞ்ச துவைத்தங்கள் வந்து அவர் புரிஞ்சுக்கிறது தான் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இவரோட தத்துவம். அதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தர்க்கத்தை அடிப்படையா வச்சு, ஏன்னா இங்க பிரகிருத்தின்னு வந்துருக்கு, அப்போ வந்து நியாய சம்பிரதாயத்துப்படி நியாயம் என்ன பண்றது அப்படின்னா பௌத்திக பிரபஞ்சத்தை நியாய வைசேஷிகங்கள் என்ன பண்றது, பௌத்திக பிரபஞ்சத்தை வந்து நாம வந்து விசாரிக்கிறது கிளம்புறது அப்படிங்கும் போது இந்த இவாளோட ஒரு தத்துவம் என்னன்னா பௌத்திகமா ஒரு வஸ்துக்கும் இன்னொரு வஸ்துக்கும் அதாவது ஜட வஸ்துக்களுக்குமே வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுனால இவா வந்து அந்த வைசேஷிக நியாயத்தோட அந்த பதார்த்தங்கள்லாம் இவா ரொம்பவும் ஆழமா விசாரிக்கப்பட்டா, இவா ரொம்பவும் தர்க்கத்தை வந்து ரொம்பவும் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு லெவல் கொண்டு போயிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம இவர் நம்ம மதுசூதன சரஸ்வதி அவர் அத்வைதி, வியாசராயர் அவர் துவைதி. இங்க பார்க்க வேண்டியது ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தர், இவரும் கிருஷ்ண பக்தர், மதுசூதன சரஸ்வதியும் வியாசதீர்க்கனும் கிருஷ்ண பக்தர். ஆனா இவா ரெண்டு பேரோட சித்தாந்த அணுகுமுறையும் வேற. ரெண்டு இவர் வந்து அத்வைதத்தை கண்டிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் தர்க்கத்தை அடிப்படையா வச்சு எழுதுறாரு. இதை வந்து கண்டிச்சு இவர் வந்து மதுசூதன சரஸ்வதி வந்து திருப்பி தர்க்கத்தை வச்சு வந்து எழுதிட்டார். அதனால பார்த்தா இந்த நியாய சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்க ஸ்ரீச்சிடு ஸ்பீக் இந்த ரெண்டு பேரோட வாதத்தையும் நமக்கு இது தெரியுது. தர்க்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அத மாதிரி இவா இவா இதே மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி இவா மகா வாக்கியங்கள்லாம் வந்து வேற வேற, இவா தத்துவமசி அப்படின்னா அதத்வமஸ்மி, அதத்வமசி நீ கண்டிப்பா அது கிடையாது, அது நீயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவா வந்து அத்தாரத்தை போட்டு அந்த மகா வாக்கியத்தை இவா வந்து இன்டர்பிரட் பண்றான். அது மாதிரி ஒவ்வொரு மகா வாக்கியம் அத்வைதிகள் சொன்ன மகா வாக்கியம் உபநிஷத்து வாக்கியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவும் இவா ரெண்டு பேருக்கும் டோட்டலா அந்த துருவங்கள், அதாவது இவ வட துருவம்னா இந்த துவைத்த தென் துருவம், அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் இன்டர்பிரேஷன் இருக்கும். அத மாதிரி பார்த்தா இவா வந்து ஜீவர்களை வந்து நித்திய நடக்கர்கள், நித்திய சம்சாரிகள், மோட்சத்துக்குரிய அதிகாரிகள் இந்த மாதிரிதான் பிரிவினை இருக்கு இவாளுக்கு. வேற எந்த ஒரு சித்தாந்தமோ தரிசனமோ இத வந்து நம்ம வந்து அவ ஏத்துக்கிறது இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒருத்தர் வந்து நடக்கத்துக்கு போலாம் அவர் பண்ண பாவத்தினால, ஒருத்தர் வந்து அவர் பண்ண பாவத்தினால ரொம்ப கொடுமையான மனித ஜென்ம வாழ்க்கை அனுபவிச்சு அடையலாம். ஆனா எல்லாரும் ஒரு காலத்துல வந்து மோட்சம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான் இவாளோட இருக்கும். மோட்சங்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தான் மோட்சம் கொடுக்கணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஒத்துமா இருக்கு. ஆனா அதுல தன்மையில ஆனந்த தன்மையிலையும் இதுலயும் வந்து கண்டிப்பா வந்து வேறுபாடு இருக்கு. இங்கேயும் இவா பகவானோட கிரேஸ் ஆர் கருணை அப்படிங்கறத இவா வந்து முக்கியமா இவ நம்பராவா. அதனால நான் சொன்ன மாதிரி எல்லா ஆத்மாக்களும் வந்து மோட்சம் அடையறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது இவரோட தீர்க்கமான கொள்கை மத்வாச்சாரியர். இதுக்கு நேரடியா எனக்கு வேறு பிரமாணம் கிடைக்கல, ஆனா இவரோட கொள்கையே அதுதான். அது மாதிரி இவா பார்த்தா இவா வந்து மிக முக்கியமா வாயையும் ஆஞ்சநேயரையும் ரொம்ப ஏத்துக்கிறான். அதாவது பார்த்தா ஹரி சர்வா சர்வாத்மா வாயு ஜீவாத்மா, அதாவது எல்லாத்துலயும் வந்து சஞ்சரிக்கிறவர் வாயு. அதனால வாயு இல்லாம ஜீவர்கள்னால வாசமே பண்ண முடியும். அதனால வந்து இவா வந்து வாயு ஆஞ்சநேயர் ரெண்டு பேரும், ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வாயுவோட புள்ள. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் இந்த துவைத மதத்துல ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து இவா வந்து வழிபடுறா. பார்த்தா நம்ம வந்து பவமான சூத்தம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரிக்வேதத்துல சொல்லுவாங்க. பொதுவா வேதத்துல வருது என்ன அப்படின்னா சோமப்பவமானம் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஆனா இவா அதை எப்படி அர்த்தம் கொள்றா அப்படின்னா ஆஞ்சநேயருக்கா அதை வந்து பவமான சுத்தமா சொல்றா, வாயுக்கும் சொல்றா. அதனால வந்து அந்த பொசிஷனே வந்து இங்க அந்த அந்த தத்துவத்தோடயே வேறையாவே இருக்கு. இவா பவமான மந்திரம் அப்படியே தான் ஸ்வரஸ்தானம் அப்படியேதான் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றா அப்படின்னா இவா வந்து அந்த அர்த்தம் அந்த மந்திரத்தை கொள்ற அர்த்தம் வந்து வேறையா வந்து இவா எடுத்துக்கிட்டு. அதோட பார்த்தா துவைத்தம் அவர் மத்வாச்சாரியர் வந்து ரிக்வேதத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு சில மந்திரங்கள் வரைக்கும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், உள்ள எழுதினாராங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சில மந்திரங்களுக்கு ரிக்வேத பாஷம் பண்ணியிருக்கார். அது மாதிரி ஒரு இவா வந்து பாகவத புராணத்தை நல்லா பிரமாணமா எடுத்துக்கிறா. ஏன்னா நமக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி விஸ்தாரமா கிடைக்கக்கூடியது இங்க இருக்குன்னா நமக்கு வேதங்கள்ல கிருஷ்ணரை பத்தி ஒரே ஒரு மென்ஷன் தான் இருக்கு. ரொம்பவும் கிருஷ்ணரை

0: கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்றாருன்னா, தேவகி புத்திர சாந்தோகியத்துல நினைக்கிறேன், தேவகி புத்திர கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து கோராங்கிரசர் அப்படிங்கிறவர்கிட்ட வித்தியை பயின்றார் அப்படிங்கறது ஒரு மென்ஷன் தான் இருக்கு தேவகி புத்திர கிருஷ்ணர். ஆனா அவரை பத்தின விஸ்தாரமான கதைகள்னா மகாபாரதத்துல கூட கிடையாது, பாகவதத்துலதான் வந்து பத்தாவது ஸ்டான் நினைக்கிறேன், அதுல ரொம்பவும் வந்து விவரிச்சு கொடுத்திருக்கார் நமக்கு கிருஷ்ணரோட லீலைகள்லாம், பால லீலைகள், அவர் என்னென்ன அசுரன் எல்லாம் வர முன்னார் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவும் விவரிச்சு பாகவதெல்லாம் கொடுத்திருக்கிறதுனால இவா வந்து பாகவதத்தை வந்து ரொம்பவும் ஒரு பிரமாணமா ஏத்துக்கிறான். இவாளுக்கு வேதத்தை வந்து புராணத்தோட ஒட்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறது, இவா வந்து பௌராணிக்கா அப்படின்னு ஒரு வகையில சொல்லலாம் நம்ம. ஏன்னா இவா வந்து முக்கியமா மத்வாச்சாரியர் வந்து இப்ப சங்கரர் பார்த்தா புராணங்களே சொல்லல அவரோட பிரம்மசூத்திர பாஷையம். இவாளும் பிரஸ்தான திரையத்தை ஒத்துக்கிறான், அதாவது பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபநிஷத்தை ஒத்துக்கிறான். ஆனா இவாளோட மத்வாச்சாரியார் எழுதியிருக்கிற அந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் நிறைய புராண பிரமாணங்கள்லாம் வந்து சொல்லி எழுதியிருக்கார். இத வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சங்கராச்சாரியார் ஒண்ணுமே அந்த மாதிரி கையாளல, புராணங்களே கையாளல, ஒரு 10 ஸ்ருதியோ 12 ஸ்ருதியோ தான் எடுத்து அதுல இருந்து அவர் வந்து பிரம்மசூத்திரத்தை வந்து அவர் வந்து விவரிக்கிறார். மத்வாச்சாரியார் பாஷ்யத்துல பார்த்தா கொஞ்சம் புராண ரீதியா நிறைய நம்ம பார்க்கலாம். அதனால இவர் இந்த மதம் வந்து நிறைய புராணங்கள், கிருஷ்ண பக்தி, இந்த மாதிரி சம்பிரதாய ரீதியா பௌராணிக ரீதியான விஷயங்களுக்கும் இங்க இடம் இருக்கு. அதனால கிருஷ்ண பக்தி, பஜனை, நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுல இவாளுக்கும் வந்து இது இருக்கு. இவாளும் நம்ம, ஆனா இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, பொதுவா நம்ம வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம் பார்த்தா உபநயன அது யஜ்ஞோபவீதத்தை கழட்ட மாட்டான், சிகா யஜ்ஞோபவீதங்களோட தான் இருப்பா. ஆனா அத்வைத சன்னியாசிகளும் மத்வ சன்னியாசிகளையும் பார்த்தா சிக யஜ்ஞோபவீதங்கள்லாம் கழட்டிட்டு மொட்டமா மொட்டையா மழிச்சுருவா. இது பார்த்தா இதுல இவாருக்கு இவா ரெண்டு பேருக்கும் இந்த சன்னியாச தசனாமி சம்பிரதாயம் அப்படிங்கிற சன்னியாச விஷயத்துல இவா ரெண்டு பேருக்கும் ஒத்துமை. அப்ப பாத்தீங்கன்னா இங்க மூணு பாப்புலரான வேதாந்தங்களை வந்து நான் வந்து எடுத்து சொன்னேன், நிறைய சொல்லலாம், ஒவ்வொரு வேதாந்தத்துக்கும் வாரக்கணக்குல சொல்லலாம், ஆனா அதுக்கு இங்க அவகாசம் ஒன்றும் இல்லை. இப்ப இந்த அதை தவிர நான் சொன்ன மாதிரி நிறைய பக்தி, இப்போ பார்த்தா இஷ்டான் தான் இருக்கு, அவெல்லாம் பக்தி வேதாந்தியல்னு தன்னை சொல்லிக்கிறேன். வங்காளத்துல இந்த கௌடிய வைஷ்ணவம்னு சொல்லிட்டு இருக்கு, அதோட அடிப்படையில இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்ற இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு இயக்கத்துக்கு கௌடிய சைதன்ய மகாபிரபு இவாள்லாம் வந்து வந்த நாம சங்கீர்த்தன பரம்பரையில இவா வந்து பிரபுபாதானந்தா அப்படின்னு ஒரு 50 வருஷம் 60களில் இருந்தாரு. அவர் வந்து இந்த இஸ்கான்ங்கிறத ஆரம்பிச்சு இந்த பாகவதத்தை தான் அவ அடிப்படை, அவ வேதத்தை கூட மத்வாச்சாரியார் அவ துவைத்திகள்னா அந்த பரம்பரையில வேதத்தை ஸ்ருதியை ஏத்துக்கிறான். ஆனா இவா வந்து ஸ்ருதியை கூட ஏத்துக்கிறது இல்லை, பாகவதத்தை தான் அவ வேதமா வச்சுக்கிறான். இது ஒரு நவீனமான ஒரு ஒரு வேதாந்த சித்தாந்தம் சொல்லலாம். நீங்க பார்த்தா உலகம் முழுக்க நிறைய நம்ம பாக்குறோம், ஸ்டேஷன்ல பாக்கலாம், அங்க பாக்கலாம், எல்லாரும் ஷிகா கச்சாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து அவ இதெல்லாம் சொல்றான். இது ஒரு முக்கியமான வேதாந்த சித்தாந்தம் நவீன காலத்துல அப்படிங்கிறது நான் சொன்னேன். அதை தவிர நிறைய அச்சிந்தியா வேத வேதம்லாம் நிறைய இருக்கு, அது மாதிரி வந்து துவைதாத்வைதம்லாம் இருக்கு, நிறைய நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பிரபலமா இல்லை, அதனால வந்து நம்ம அதை பத்தி ரொம்பவும் நம்ம வந்து பார்க்க போறது இல்லை. இப்ப இதோட நான் வந்து வேதாந்தத்தை வந்து நான் நிறுத்திக்கிறேன். இதை வந்து நாம வந்து பார்த்தா இது முக்கியமா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 6 தரிசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த பாரத தேசத்துல எத்தனை ஒரு அறிவு சார்ந்த சம்பிரதாயங்கள் இருக்கு, எத்தனை சிந்தனைகள் வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சில சிந்தனைகள்லாம் ஈஸ்வரன் ஏத்துக்கிறதுல, சில சிந்தனைகள்லாம் ஈஸ்வரனை ஏத்துக்கிறது, சில சிந்தனை வேதத்தை ஏத்துட்டே ஈஸ்வரனை ஏத்துக்காத சிந்தனைகள்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது மீமாம்சகத்தை பார்த்தோம், சாங்கியத்தை பார்த்தோம், இந்த மாதிரி சில சித்தாந்தங்கள்லாம் ஏத்துக்கல. அதே பக்கம் பார்த்தா அந்த சைடு பார்த்தா நாஸ்திகம், வேதத்தையே ஏத்துக்காதவளோட கணக்கை பார்த்தா அவா வந்து அவளும் மோட்சம், அதாவது சாருவாக்கனை தவிர சாருவாக்கம் கம்ப்ளீட் மெட்டீரியலிஸ்ட், அவ வந்து வேதத்தையும் ஏத்துக்கல, அவ மோட்சத்தையும் ஏத்துக்கல, வெறும் இந்திரியஸ்கம்தான் அவன் முக்கியம் அப்படின்னு அவன் போயிட்டான். இதே இவா வந்து பௌத்த ஜெயினாள்லாம் பார்த்தா இப்ப மாத்தியமிக்கன்னா அதுல வரலன்னு நினைக்கிறேன், இவாள்லாம் மோட்சத்தை ஏத்துக்கிறான் ஆனா ஆத்மாவை ஏத்துக்கல. இவா சூன்யவாதம்ங்கிறது இவாளோட பேரு, சூன்யவாதம், அதாவது ஒண்ணுமே கிடையாது, பைனலா என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, வாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான் இவாளோட பாக்குறேன். அதனால இந்த பாரத தேசத்துல இந்த இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தா பல, அது தவிர சைவம் இருந்திருக்கு, அது தவிர வந்து சாக்தம் இருந்திருக்கு, அது தவிர தந்திரங்கள்னா தாந்திரம் இருந்திருக்கு, தாந்திரீகமான சில சித்தாந்தங்கள் இருந்திருக்கு, அப்புறம் யோக முறைகள், எத்தனையோ யோக முறைகள் இருந்தது. பார்த்தா பல்லாயிரக்கணக்கான அறிவு சார்ந்த சிந்தனைகள் நிறைய நம்ம பாரத தேசத்துல கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது நம்மளோட பரம்பரையோட அந்த அறிவு வளத்தை நம்ம வந்து பார்க்கணும். இது இது சரியா அது சரியா அப்படிங்கிறது பார்க்கறதோட கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு அப்ஜெக்டிவ் வியூ பார்த்தா இவ்வளவு பேர் இவ்வளவு வகையா யோசிச்சிருக்கா, நமக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கும். மாத்தியமிக்க இன்னைக்கு எடுத்தா நிறைய விஷயம் அவன் பார்த்தா இன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒட்டியே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்றத படிக்கிறத பார்த்தா, இந்த மாத்தியமிக்க சூத்திரங்கள்லாம் நம்ம பார்த்தா. அதனால நாஸ்திக சம்பிரதாயம் நம்ம ஒதுக்கிடலாம், ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்பவும் நவீன விஞ்ஞானத்தை ஒட்டி வருது வாழ்வதுமே. அதனால அதுல இருந்து நம்ம ஒரு சில சில விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனா அந்த சித்தாந்தம் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஆனா வந்து அவளோட அந்த இன்டலெக்சுவல் தாட் அப்படியே அந்த மாதிரி ரொம்பவும் ஆழமா போயிருக்கு. அதாவது பண்டைய பாரதத்துல இவ்வளவு வகையான சிந்தனைகள் இருந்திருக்கு, அதோட பெருமையை எடுத்து சொல்றதுதான் என்னோட ஒரு முயற்சியை தவிர இது பெருசா அது பெருசா ஆஸ்திக தரிசனத்துல அப்படிங்கறது ஸ்தாபிக்கிறதுக்கு நான் இங்க வரல. இந்த வாய்ப்பை கொடுத்த சைவம் டாட் ஆர்க்கு என்னோட நன்றியை சொல்லி இன்னையோட இந்த பேச்சு முடியுது. ரொம்ப நன்றி, வணக்கம். கேட்டதுக்கு எல்லாருக்கும் பொறுமையா நமஸ்காரம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om.

0: தன்னார்தவிழிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாடுபாகனை பேணு பெருந்துரையிரு கண்ணாறு கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அரநம பார்வதி பதை தென்னாடுடைய சிவனே போத்தி ஏகம்பத்துறையந்தாய் போத்தி வாகம்பெண்ணுரு ஆனாய் போத்தி சிவனே செல்வர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக சிந்திப்பது நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். அந்த சைவ சமயத்தின் சிறப்பு அம்சங்கள் சாலியன் ஃபீச்சர்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது சில பொருள்கள் அல்லது சில இயக்கங்களுக்கென்று ஒரு தனித்தன்மைகள். முதலாவதாக அது காலம் கடந்தது, சமயம் நம்முடைய கணக்கிலே எந்த காலத்திலேயே தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம் உலகத்திலேயே சைவ சமயம் ஒன்றுதான். அதோடு அந்த கொள்கைகளை எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக மற்ற சமயங்கள் வெளிப்படுத்தியது போல மற்ற சமய கருத்துக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. சிவபெருமானே சதாசிவமூர்த்தியாக இருந்து வேதத்தையும் ஆகமத்தையும் அருளி செய்தார். அதனுடைய பொருள் விளக்கங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய மற்றபடி அவர் தானே செய்கிறார் என்றுதான் சிவஞான சித்தியாரிலே ஒரு அருமையான பாடல். அது அரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுடர் நர நாகர்க்கு எல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செங்கிடாவை. ரெண்டு செய்தி சொல்ற, ஒன்று அவரேதான் அருளி செய்கிறார் ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றால் வேதம். இன்னொரு செய்தியை சொல்லுகிறார், மற்ற சமயங்களெல்லாம் அவருடைய கடவுள் யாருக்கு அறிவுறுத்துகிறார், மனிதர்களுக்குத்தான் அறிவுறுத்துகிறார். அவர்கள் போக்கிலேயே வைத்துக் கொள்வோம், அவர்கள் நோக்கிலேயே வைத்துக் கொள்வோம். மற்ற சமய கொள்கைகள் எல்லாம் அந்த கொள்கை விளக்கம் யாருக்காக சொல்லப்பட்டது என்ன, ஒன்லி ஃபார் மேன்கைண்ட், மனித சமுதாயத்திற்கு தான் சொன்னார்கள். ஆனால் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட வேதம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்கள் கந்தர்வர்கள் இயக்கர்கள் நாரணன் என்ன அருமையா சொல்ற, சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாரு. ஆகவே சகல விதமான உயிரினங்கள் அந்த உயிரினங்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வங்கள், அதில் இருக்கக்கூடிய லோகங்களிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் அருள் செய்கிறார். அதுதான் மற்ற சமயத்திற்கும் நம்ம சமயத்திற்கு ஒரு பெரிய வேறுபாடு. அடுத்து பொதுவாக திருமுறைகளுக்கு பொருள் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மரபை நம்முடைய ஆண்டோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் வரை இவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதோடு நமக்கென்று ஒரு கேலண்டர், ஒரு கால எல்லையை வரை செய்வதற்கு ஆல்மனாக் என்று அவங்கள சொல்லுவாங்க. ஆல்மனாக் நம்ம ஒரு பெரிய ஆல்மனாக் வச்சிருக்கோம், ரொம்ப அற்புதமான ஒரு, அதை நான் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் வந்து 6வது நாளுடைய பாலபாடம் 4வது பகுதியிலே காலப்பிரமாணம் என்ற பகுதியிலே நாவலர்கள் சொல்லுவார்கள். அது ஆகமத்தில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் சில ஒரு 4-5 செய்திகளை சொன்னேன், ஏற்கனவே சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நம்முடைய சமயத்திலே சிறப்பு அம்சங்கள் என்ன, அதிலே கூட சங்க இலக்கியங்களிலே பார்த்தால் கூட சில நாம் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த கருத்து அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இப்பொழுது நடக்கக்கூடிய கல்பம் ஸ்வேத வராக கல்பம், இந்த ஸ்வேத வராக கல்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்வேத வராக கல்பத்திலே இப்பொழுது வைவஸ்வத மன்வந்திரம் என்ற ஒரு மன்வந்திரம், அந்த மன்வந்திரத்தில் இருபத்தி எட்டாவது மகா யுகத்தில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கேலண்டர் பார். இந்த செய்தி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்திலே பரிவாடல்ல கூட வருது. பரிவாடல்ல ஒரு பாடல் இப்ப நடக்கக்கூடிய சுவேதவராக கல்பம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற சங்க இலக்கியங்களில் கூட அதனுடைய ரெஃபரன்சஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றன. அந்த வகையிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கலாம் என்று நானே ஒரு வரையறை செய்து கொள்கிறேன் என்று கேட்டால், நம்ம நூலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாடம் நடத்தவில்லை. எல்லா நூல்களின் சாரத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். அதுதான் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கு நாம் வந்து சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்று அம்சங்கள் சைவத்திலே உண்டு. இன்றைக்கு தோத்திரங்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சாத்திரங்களை பற்றி சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே புராணங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு அறிமுகம், இன்றைய வகுப்பு எடுத்துக்கொண்டால் தேவாரம் ஒரு அறிமுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தேவாரம் கிடைத்த வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எப்படி நிர்ணயிக்கிறார்கள்? ஒரு நண்பர் சொல்லுவார் வேடிக்கையாக, சம்பந்தர் எப்பொழுது அவதாரம் செய்தார் என்றால் கிபி 638, அப்பர் எப்போது அவதாரம் செய்தார் கிபி 575. இப்படியெல்லாம் வரலாறுகள் எழுதியிருக்கிறார்களே, இது நமக்கு சைவத்திற்கு ஒரு ஒரு வெட்கக்கேடான சமயம் கருத்து இல்லையான்னு கேட்டார். அவர் எப்படி சிந்திக்கிறார்? சம்பந்தர் எப்ப பிறந்தார்னா கிறிஸ்து பிறந்ததை சொல்லிதான் சம்பந்தரை சொல்லணுமா? நல்ல கேள்விதான், நல்ல சிந்தனை. அப்பர் அவதாரம் செய்தது 575 என்று வரலாற்றிலே வருகிறது. வரலாற்று அறிஞர்கள் அதற்கென்றே இப்ப காணா வெள்ளை வாரணனார், சதாசிவ பண்டாரத்தார், கே நீலகண்ட சாஸ்திரி இவர்கள் எல்லாம் இந்த கால ஆராய்ச்சிக்கென்றே நிறைய ஆராய்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அவருடைய அந்த பணி வந்து பாராட்டத்தகுந்தது. எவ்வளவு மேற்கோள்கள், எவ்வளவு கல்வெட்டுக்கள், அரசாங்கத்தினாலே வெளியிடப்படக்கூடிய அந்த கல்வெட்டு சம்பந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள், திருமுறையில் வருகிற செய்திகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகள், எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள். அது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு அம்சம்தான். இருந்தா கூட அப்பர் பிறந்தது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 575, சம்பந்தர் பிறந்தது கிறிஸ்து பிறந்த பிறகு 638 என்று சொன்னால் அது சைவத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா? கேள்வி நல்ல கேள்விதானே. இப்போ உங்களுக்கு என்று ஒரு கேலண்டர் இல்லையா, உங்களுக்கு என்று ஒரு கால வரையறை இல்லையா என்று ஒரு நண்பர் கேட்டார். நல்ல அருமையான ஒரு கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆகவேதான் பொதுவாக தமிழ்நாட்டுடைய எத்தனையோ கேலண்டர்ஸ், இப்பொழுது தமிழ் ஆண்டு இருக்கிறது, இப்ப திருவள்ளுவர் ஆண்டு, இங்க தமிழ்நாட்டில் பெரியார் ஆண்டு கூட வந்துருச்சு, சாலிவாகன சகாப்தம், கொழும்பு என்னுடைய அந்த கால வரையாற்றுக்கு நிறைய பஞ்சாங்கங்கள், எல்லா செய்தியும் போட்டுருமா பஞ்சாங்கத்தை. இந்த வருஷத்தினுடைய கலியுகம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு, வள்ளுவர் தோன்றி எவ்வளவு நாளாச்சு, அப்புறம் நாம கைலாயபுரம் போல மெய்கண்டாருடைய ஆண்டு என்று நாங்கள் எழுதுகிறோம். திருவாவூர் மெய்கண்டார் ஆண்டு போடுவாங்க, பெரியார் ஆண்டு வரைக்கும் எத்தனையும் வந்தாச்சு. ஆனால் பொதுவாக கால வரையறையை எப்படி வைத்தார்கள் என்று நக்கீர தேவநாயனார் தான் இறையனார் கலவியல்ல நமக்கு காட்டுகிறார். அதாவது இந்த கிறிஸ்தவ கிறிஸ்டியன் கேலண்டர்லாம் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன கேலண்டர் வைத்துக் கொண்டிருந்தோம் என்பதற்கு தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரை அவர் என்ன வைத்திருந்தார்கள் என்றால், முதற் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. என்னுடைய நக்கீரர் போன்ற பெருமக்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு நக்கீரர் எழுதும்போது அப்படி எழுத இல்லையா, இது முதல் சென்னை எப்பொழுதுன்னா கிமுல இருந்து கிபி இருந்து எழுதியிருக்கேன், அவர் எழுதவில்லை. அவை அந்த மூன்று சங்கங்கள் இருந்ததாக நமக்கு வரலாற்றிலே வருகிறது. அதுல அருமையான செய்தியை என்னுடைய நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். முதற் சங்க காலத்திலே அப்பொழுது தென் மதுரை அது கடல் கொள்ளப்பட்டது. கடல் கோள் தமிழ்நாட்டை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு கடலானது ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு திரும்பவும் அந்த நிலப்பரப்பை கொடுக்காமலேயே இருந்தால் அது கடல் கோள். ஒரு கடலானது பொங்கி வந்து நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு மீண்டும் வடிந்து விட்டால் அதுதான் சுனாமி. இப்பொழுதுதான் ஒரு புதிய பெயர் வைத்திருக்கிறோம், நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறது திரும்ப கடல் உள்ள போயிருது அது சுனாமி. அது சிற்றூலி என்று வைத்தார்கள். பேரூடி சிற்றூடி என்று நமக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் டெலூஜ் என்று சொல்வார்கள், கடல் ஹோல். இந்த கடல் ஹோல் டெலூஜ் என்று சொல்வது. அந்த முதற் சங்க காலத்திலே தென் மதுரை, அதுதான் நம்முடைய பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருந்தது. அது எவ்வளவு நாள் இருந்துன்னு சொல்றேன், நான் சொல்லுகின்ற வரலாறுல நான் சொல்றது இல்லை, நக்கீர தேவநாயனார் சொல்லுகிறார். இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார், அங்கே குறிப்பிடுகின்றார். 4440 ஆண்டுகள் இருந்தன முதற் சங்கம். இந்த முதல் சங்க காலம் தென்மதுரையை தலைநகராக கொண்டு, அது நிறைய சொல்ல, எத்தனை புலவர்கள் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்தன, எத்தனை அரசர்கள் சென்றிருக்கிறார்கள். முதற் சங்க காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் 89 பேருங்கிற எல்லாம் தெளிவா கணக்கு சொல்ற, நம்மளுடைய கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அதன் பின்பு இடைச்சங்க காலம், அந்த தென்மதுரை கடல் கொள்ளப்பட்டது, அது வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தான் லிமூரியா என்று சொல்கிறார், லிமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகிறது. கடல் இப்ப கடலுக்குள்ள போயிச்சது. அப்ப கபாடபுரம், அது இரண்டாம் சங்கம் இருந்தது, அது 3700 ஆண்டுகள் இருந்தது என்று சொல்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை, அது உத்தர மதுரை என்று சொல்லப்படும், அந்த மதுரையிலே கடைச்சங்க காலம் 1850 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு. அப்ப எவ்வளவு பெரிய நாட்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன பாருங்க. இந்த காலங்களில் முதல் 4440 ஆண்டுகள், அப்புறம் 3700 ஆண்டுகள், அப்புறம் 1850 ஆண்டுகள் கடைச்சங்கம். அவர் பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், என்னென்ன மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க சொல்லப்படுது. உதாரணமாக தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் தான் பாயிரத்தில் வருது, நிலந்தருதிருவர் பாண்டியன் அவயத்து. தொல்காப்பியம் எப்பொழுது அரங்கேறியது என்று கேட்டால் பாயிரத்திலேயே வருகிறது, நிலந்தருதிருவர் பாண்டியன் அவயத்து என்று அந்த சொல் சொல்கிறது. அதுபோல திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்று கேட்டால், காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி. திருக்குறள் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டியனுடைய பெயர் என்ன என்று கேட்டால், காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி என்று வருகிறது. ஆக நமக்கு இப்படி ஒரு வரலாற்றை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த காலங்களில் எல்லாம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே தமிழ்நாட்டிலே சைவத்தை தவிர வேறு சமயம் இருந்ததே இல்லை. சைவம் ஒன்றுதான் இருந்திருக்கிற, அவ்வளவு பெரிய இப்ப எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை 1000 வருடங்கள் ஆகின்றன பாரு. பிற சமயத்தினுடைய தாக்கம் இல்லை, பிற மொழியினுடைய தாக்கம் இல்லை, பிற கலாச்சாரத்தின் தாக்கம் இல்லை. இது ஒரு பெரிய சிறப்பு. அந்த முதற் சங்க காலத்திலேதான் சிவபெருமானே 549 புலவர்களில் ஒருவனாக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அது பெரிய சிறப்பு. 549 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது வந்து சீட், அதாவது முதற் சங்கம் என்று வைத்துக் கொண்டால் இருக்கைகள் சொல்றோம் தமிழ்ல, இருக்கைகள். இப்ப எம்எல்ஏ எம்பி சொன்னா இத்தனை இத்தனை கான்ஸ்டிடியூவன்சின்னு சொல்றோம். ஆனா அத்தனை கான்ஸ்டிடியூவன்சியில ஒரு எம்எல்ஏ இறந்து போயாச்சுன்னா இன்னொரு எம்எல்ஏ எலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு மந்திரி இறந்து போனா இன்னொரு மந்திரி எலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல முதற் சங்க காலத்திலே இருந்த இருக்கைகள் 549. அந்த இருக்கையிலே அமர்ந்த புலவர்களின் எண்ணிக்கை 4449. அவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், 4449. இடைச்சங்க காலத்திலே 59 இருக்கைகள் இருந்திருக்கின்றன, அதுல 3700 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைச்சங்க காலத்திலே 49 இருக்கைகள். திருக்குறள் அரங்கேறும் பொழுது எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் என்று கேட்டால், 49 புலவர்கள். அந்த 49 புலவர்களும் சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. அந்த கடைச்சங்க காலத்திலே 449 புலவர்கள் மொத்தம் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அதாவது நாம் ஒன்று படிக்கிறோம், தருமி என்ற ஒருவனுக்காக சிவபெருமான் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் என்று திருவிழா பாடத்திலே வருது. தருமிக்கு பொற்களி பெறுவதற்காக சிவபெருமானே ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அது எப்பொழுது? கடைச்சங்க காலம். ஆனால் முதற்சங்க காலத்திலே அப்படி இல்லை. முதற்சங்க காலத்திலே சிவபெருமானே சிவன் என்று சொல்லக்கூடியது எல்லாமே சாத்திரத்திலே அது சிவன் என்று பொதுவாக வந்தாலும் கூட அந்த சிவபெருமானை பற்றிய பல நிலைகள் அது சாத்திரங்கள் படிக்கும்போதுதான் நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு சாத்திரம் படித்த ஒரு மாணவன் அவனை அழைத்து சங்கத்திலே சிவன் இருந்தான் என்று அவன் சொல்லக்கூடாது. சாத்திரம் படித்தவன் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவபெருமான் நிலைகளை சொல்லும்போது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்ற நிலை வேற, சதாசிவன் என்ற நிலை வேற, சொரூப சிவம் என்ற நிலை வேற. தத்துவம் கடந்தவர். இப்ப உதாரணமாக நம்முடைய புராணம் இதுதான், அது சாத்திரமும் தோத்திரத்தையும் நம்ம ஒழுங்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நம்முடைய புராணங்களிலே சொல்லப்படுகின்றவர் எல்லாருமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான். அரக்கர்களோடு அரக்கர்களுக்கு வரம் கொடுத்தது, அவர்களை அழித்தது. அதுக்கப்புறம் வந்து ரிஷப வாகனத்திலே உமாதேவியாரோடு இருப்பது, கைலாயம் வரையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுபவர் பொதுவாக சிவன் என்று சொன்னாலும் கூட அவரை சாத்திர முறையிலே சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அல்லது ஸ்ரீகண்டர், தமிழிலே ஸ்ரீகண்டர் என்று எழுத வேண்டும். அந்த ஸ்ரீகண்டர் தான் இது ஒரு இன்னொரு நாளைக்கு இதை பற்றி விளக்கிறேன் எப்படிங்கிறது, அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கான்செப்ட் ஆஃப் காட் இன் சைவ சித்தாந்தம் அல்லது சைவிசம் ரொம்ப முக்கியம். யாரை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம்? என நிறைய கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு கல்யாணம் உண்டா, கடவுளுக்கு மகன் உண்டா, கடவுளுக்கு மனைவி உண்டா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியெல்லாம் எதற்காக என்றா, அது சரியாக அந்த சாத்திர அம்சத்தை கொள்கை விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்விகள். அது ஒரு குறம் இருக்கட்டும். அந்த முதற் சங்க காலத்திலேதான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனே அந்த 549 புலவர்களில் ஒருவராக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழை ஆராய்ந்தார் என்று சொன்னால் தமிழ் மொழியை மட்டும் ஆராய்ஞ்சார்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழியிலே தோன்றிய எல்லா கலைகளும் இங்கே தமிழ் மொழியிலே இருந்தன என்பதுதான் பொருளே. தமிழ் லிட்ரேச்சரை மட்டும்தான் ஆராய்ச்சார்னு சொல்லிடக்கூடாது. அதைதான் திருவிழா பாணத்தில் சொன்னார், கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிவோர் என்னிடப்பட கிடந்ததோ என்னவும் படுமோ. அருமையா சொல்ல திருவிளையாட பிரணாசிரியர், அந்த கண்ணுதர் கடவுள் கழகத்திலே அமர்ந்து தமிழை ஆராய்ந்தார், ஒரு பெருமை. கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து அருமையா. அது எப்போ? முதற் சங்க காலத்தில் தான். கடைச்சங்க காலத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் அழித்தர்ற, இதெல்லாம் வேறுபாடு. ஆகவே தலைச்சங்கத்திலே அவர் சிவபெருமான் ஒரு புலவனாகவே இருந்து தமிழை ஆராய்ந்ததாக ஒரு வரலாறு வருகிறது. ஆகவே தலைச்சங்க புலவர் இதை எப்படியெல்லாம், ஏன்னா இந்த கருத்தை இப்ப நமக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடாங்க நம்ம சிந்திக்கணும். இதுதான் பெரிய விஷயம். சைவத்திலே வரம்பு வைத்தார்கள், நீ ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வதனால அந்த ஆராய்ச்சி உண்மையாகி விடுமா என்றால் ஆகாது. அது நம்முடைய ஞானிகள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அது ஆராய்ச்சி, இல்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல மூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சேக்கலார் பெருமான் இதை சொல்லுகிறார். கருத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த மதுரையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அவ்மூதூர் ஆலவாய் பெருமான் எம்மை பவந்தீர்ப்பவர் சங்கம் இருந்தது. பெரிய புராணத்தை வருது இந்த கருத்து, இதை குறித்துக் கொள்ளுங்கள். மூர்த்தி நாயனார் புராணம் 7வது பாடம் நான் சொல்லுவேன். அங்கே சிவபெருமான் தலைச்சங்கத்திலே இருந்தார் என்ற செய்தியை சேக்கலார் சொல்கிறார். அதே போல திருநாவுக்கரச நாயனார் புராணம் 403வது பாடலிலே சொல்லுகிறார், அப்பர் சுவாமிகள் மதுரைக்கு வருகிறார். அங்கே வந்து எப்படி சொல்லணும் நியாயமாக, சொக்கலிங்க பெருமானை வணங்கினார், சோமசுந்தர கடவுளை வணங்கினார், அப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொன்னார்? அப்பர் வந்து யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்தில் அன்னிருந்து தமிழாராய்ந்தருளி அங்கனர் கோவில். அகச்சாந்தி எவ்வளவு தெளிவா இருப்பார். அப்பர் சுவாமிகள் யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்தில் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோவில். அப்ப ஞானிகளுக்கு அந்த கருத்து உடன்பாடுன்னு தெரியுது இல்லையா? அதே போல சம்பந்தர் புராணத்திலே சொல்லுவார், அந்த நீலமாவிழற்று ஆளவாயான் என்ற திரு இருக்கு குரல், அருமையான ஒரு இரண்டு அடிகளே உடைய அந்த திரு இருக்கு குரல் என்று அது ஒரு யாப்பு. அந்த யாப்பிலே நீல மாமிட அளவாயிலான் பல தாயினார் ஞாலமாழ்வரே, அருமையா அந்த நராகம் தெரிஞ்சவர்கள் பாட மிக அருமையாக இருக்கும். அப்பொழுது என்ன சொன்னார், இந்த திரு இருக்கு குரலை சம்பந்தர் எப்போது பாடினார், எங்கே பாடினார் என்று சேர்க்கிறார். எப்படி சொல்லுகிறார், நீலமாமிழற்று ஆளவாயான் என நிலவும் மூலமாகிய திரு இருக்கு குரல் மொழிந்து சீலமாதவ திருத்தொண்டர் தம்முடன் திளைத்தார் சாலு மேன்மையில் தலைச்சங்கப் புறவனார் தம்முன். அங்கேயும் சொல்ற இந்த திரு இருக்கு குரலை மதுரை சோமசுந்தர கடவுள் முன் பாடினார் அல்லது மீனாட்சியின் முன் பாடினார் அப்படித்தானே சொல்லணும். ஆனா எப்படி சொல்றார், சாலு மேன்மையில் தலைச்சங்க புறவனார்தம் முன். இப்ப என்ன தெரிகிறது என்றால், இந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடு. அதற்காக சொல்லவில்லை, எதுவுமே ஒரு பிரமாணம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. சைவர்களுக்கு எப்படியும் ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால், நாம் சொல்லுவதை ஞானிகள் சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த மூன்று சங்கங்கள் இருந்த காலத்திலேயும் தமிழும் சைவமும் சிவபெருமானுடைய மேன்மையை சொல்லுகின்ற செய்திகளும் தான் நடந்து வந்திருக்கின்றன. இந்த மூன்றாம் சங்கம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, கிபி நூறிலே மூன்றாம் சங்கம், அதாவது அந்த வருஷம் 1850 ஆண்டுகள், அந்த 1850 ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது இன்னைக்குள்ள நம்ம கேலண்டர் அதற்கு ஒரு கன்கார்டன்ஸ் அல்லது கோரலேஷன் சொல்லுவாங்க, அது எப்போ வருகிறது, கிபி 100 வரைக்கும் வருகிறது. அந்த காலத்தில் தான் திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்றால் கிமு 31. ஏன்னா அந்த கேலண்டர் வராதுக்கு முன்னாடியே சொல்றோம், கிமுன்னு சொன்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியும் இல்லையாச்சுன்னா அப்படி எப்படி கேலண்டர் வந்திருக்கும் இல்லையா? அதே கணக்கு இப்படி பின்னாடி போய் பார்க்கணும் அவ்வளவுதான். கிமு 31 தான் அந்த உக்கிர பெருவெளியினுடைய அவைக்களத்திலே தான் திருக்குறள் அரங்கேறியது. அந்த திருக்குறளுக்கு 49 புலவர்கள் கொடுத்த சாற்று கவியோடு அந்த மன்னனும் ஒரு சாற்று கவி கொடுத்திருக்கிறான். உக்கிர பெருவெளி பாடிய பாடலும் திருவள்ளுவர் மாலையிலே இருக்கிறது. அதன் பின்பு அந்த சங்கம் முடிந்து விட்டாலும் கூட அந்த சங்கம் மருவிய காலம் என்று ஒரு காலம் வைத்திருந்தார். அது கிட்டத்தட்ட கிபி 300 வரை இந்த சங்கம் மருவிய காலம் வருகிறது. அந்த சங்கம் மருவிய காலத்திற்கு பின்பு ஒரு காலம் வருகிறது, அதான் இருண்ட காலம் என்று ஒரு காலம். அது கிட்டத்தட்ட கிபி 300 600 வரை இருண்ட காலம் என்று சொல்லப்படுவார். இந்த இருண்ட காலத்திலேதான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்னவென்றால், அதுவரை தமிழ்நாட்டிலே நடந்த போரெல்லாம் தமிழனுக்குள்ளேயேதான் போர், சேரன் பாண்டியன் மீது போர் தொடுப்பான், பாண்டியன் சோழன் மீது போர் தொடுப்பான், அல்லது பல்லவருக்கும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் சோழர்களுக்கும் போர் என்றுதான் தமிழ்நாட்டிலே வரலாறு போறாமே. இன்னும் சொல்ல போனா சோழனுக்குள்ளேயே போர், சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் போரை நிறுத்துவதற்காக கபிலர் சென்று பாடிய பாடல் இருக்கிறது அல்லவா, புறநானூல் இருக்கிறது. சோழ மன்னர்களுக்குள்ளேயே சண்டை, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி, அவர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்காக கபிலர் செல்லுகிறார் என்று புறநானூலே ஒரு பாடல் வருகிறது. அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இருக்கே, கிபி 300 வரைதான் தமிழ்நாட்டிலே ஒரு புதுமை நடக்கிறது. அது என்னவென்றால், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை தமிழ் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே படையெடுக்கிறார்கள். அதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்பொழுதுதான் யார் உள்ளே நுழைகிறார், அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, அவருடைய சமயம் சைவம் இல்லை, வேற்று சமயம் வேற்று மொழி வேற்று கலாச்சாரத்தை உடைய மன்னர்கள் முதன் முதல்ல படையெடுக்கிறார்கள். அந்த படையெடுத்த காலத்திலேதான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே பல சின்னங்களை அழித்து விட்டார்கள். ஆகவே வரலாற்றாளர்கள் என்ன பெயர் கொடுத்தாங்க, இருண்ட காலம். என அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பலவரை அழிந்து போன காரணத்தினாலே அந்த லிங்க் என்று சொல்வார்கள் தொடர்ச்சி கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த இருண்ட காலத்திலேதான் களப்பிரர்கள் அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. அவர்கள் தான் களப்பிரர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுவார்கள். அந்த களப்பிர மன்னன் தான் நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிவாயனம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்போது நாம் மனக்கஞ்சாவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குடைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழைக்குதவும் பெருங்கத்தின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் இழைக்கும் வரி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இங்குதான் பெரியபுராணத்தினுடைய மேன்மை பளிச்சென தெரிகிறது. நமது சமயத்திலே ஒரு கோட்பாடு உண்டு, புத்து என்பது ஒரு நரகம். பெற்றோரையும் பெண்குலத்தாராகிய முன்னோரையும் புத்தியின் நரகத்திலே புக விடாமல் தடுப்பவரே புதல்வர். அதனாலே அவர் புத்திரர் எனப்படுவார். புத்து எனும் நரகத்துக்கு பெற்றோரை புக விடாமல் தடுப்பவர் புத்திரர். கௌனியங்கள், இங்கே பெண்ணை பற்றி சொன்னார். இவர் என்ன நரகத்திலே புக விடாமல் தடுப்பது? சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டாம், பொன்னுலகமாக இறைவன் சிவனுலகத்துக்கு எங்கள் தந்தையை கொண்டு சேர்ப்போம் என்று சூழ்நிலைப்பது போல ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தாராம் பெரியவர் மானக்கஞ்சார். அந்த அம்மையை பற்றி சொல்லும் பொழுது, திருமகட்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் என்கிறது பெரிய குரான். இவருடைய பெருமை என்னவோ என்ன தெரியுமோ? தந்தையாகிய மானக்கஞ்சாரருக்கு முக்தியை கொடுத்தவர், கொள்ளர் அதாவது கணவராகிய கலிக்காமருக்கு முக்தியை கொடுத்தவர் இவர் தான். பிறந்த வீட்டுக்கு மட்டும் பேரின்பத்தை தாராமல் புகுந்த வீட்டுக்கும் பேரின்பத்தை தந்தவர் இந்த பிராட்டியார் கலிக்காமர் தேவியார் மானக்கஞ்சாரர் திருமகளா. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த அம்மைக்கு திருமணம் பேசுகிறார்கள் கலிக்காமரை. கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவதற்கு முன்பு ஈஸ்வர் வருகிறார் மாவிரத வடிவிலே. பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய கேசத்தான் இந்த கருப்பு பூணில் அணிந்தவராய் வந்தவர் நேரடியாக மானக்கஞ்சார் நிலத்துக்கு போகின்றார். இங்கு நிகழும் சோபனம் என்ன, என்ன நிகழ்ச்சி நடக்கிறது மங்களமா? மானக்கஞ்சார் தாழ்ந்து அடிபணிந்து, யான் பெற்றது ஒரு பெண் கொடிதன் வதுவை, நான் ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தேன், பெண்ணுக்கு நீ கல்யாணம், இந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து வந்திருக்கிற மாவிரத வடிவத்தார வணங்க வைக்கிறார் மானக்கஞ்சார். தம் சரணத்திடை பணிந்து தாய்ந்தெழுந்த மடக்கொடிகள் மஞ்சி தடைத்தன மகற்பூந்தல் புறநோக்கி. சாமி சோதிக்கணும் அல்லவா, சோதிச்சாதான் அன்பு தெரியும். இத சோதனை என்று சொல்வது பாமர வழக்கு, அன்பு நுகர்தல் என்பது புராண வழக்கு. இறைவர் சோதிக்கிறார் என்று சொன்னால் பாமரத்தன்மான தன்மையான பேச்சது. இறைவர் அன்பை நுகர வந்தார் என்று சொன்னால் புராணத்தனமான பேச்சு. சான்று அதிபத்தர் புராணத்திலே வரும், ஆளும் அமுது செய்தார் தொண்டர் அன்பனும் அமுது நுகர்வார். சிறுத்தொண்ட புராணத்திலே வரும், இத்தன்மையராய் நிகழ்ந்தான் இவர் திருத்துண்டு இருந்த கையிலை அத்தர் திருவடியினை கீழ் சென்றடைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர்தான். சித்தனரும் பைரவராய் மீத்தன்மை அன்று உயர்ந்த அருளுவதற்கு வீரவராய் வரார் அங்க சொல்லு. அதே போல மனக்கஞ்சார புராணத்துல இந்த பெண்ணினுடைய கூந்தல் எனக்கு வேணுங்கிறார். காரணம், மானக்கஞ்சாருடைய அன்பை நுகர்வதற்கு ஒரு முட்டி கூட காலந்தாயத்துல. இது என்ன அசாதாரண செயல்னா, பெண்பாளர் அவர் நேர்த்தி கடனுக்காக தலைமையை எடுத்துக்கலாம், வெவ்வேறு நாட்கள்ல திருமண நாள் அன்று எது மங்கள சின்னமா கருதப்படுமோ, எதை நீக்கின விதவை கோலமா கருதப்படுமோ, அந்த உயரிய பொருளை அல்லவா கேட்கிறார் சாமி நாயனார். என்ன செய்யறார், அருள் செய்த மொழிகேளா அடற் சுருகை தனி உருவி சுருகை குருவாள் பொருள் செய்தாம் இனப்பத்தை நிலக்கொண்டு பூங்குடிதன் இரு செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மறு செய்த பிறப்பொறுப்பார் மலர் கரத்தின் இடை நீட்ட. ஒரு முடிகூட யோசிக்கல. இந்த மாதிரி தொண்டெல்லாம் கனவுல செய்ய முடியுமா? கனவுல கற்பனையிலேயாவது செய்ய முடியுமா? அந்த செயற்கரிய செயல் செய்த தீரர்களாம் நாயன்மார்களை வணங்குவோம். வீரம் என்னால் விளங்கும் தகையதோன்னு ஆசிரியர் பெருமா. அவர் வீரத்தை யார் பேச முடியும்? இப்ப அந்த பெண்ணு கல்யாணம் ஏர்கோணர் வந்துட்டார். இங்க ஒரு நுட்ப ஆசிரியர் ரொம்ப கண்ணியமாக காவியம் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய பெருமான். அவர் வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்திருக்கு. வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்குடி அப்படிங்கிறார். கணவன் பார்க்க கூந்தல் இல்லாம இருக்கலாமா? இதெல்லாம் நன்கு அறிந்தவர் ஆசிரியர் பெருமான். அவரை போல நன் நாகரிகம் கற்று வல்ல தீர்ந்த பெரியார் வேறு யாவர்? இந்த அளவுல இந்த அம்மா தந்தைக்கு முக்தி வாங்கி கொடுத்தார் அல்லவா. கல்யாணம் பண்ணி பூந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அது திரு பெருமங்கலம்னு ஒரு திருப்புங்கூர் பக்கத்துல இருக்கு. குளிருக்கும் திருவேலரனும் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஊர். அங்க போயிட்டாங்க. ஏர்கோணருக்கு ஒரு கொள்கை உண்டு, சாமிக்கு யார் அடியவரோ அவரை வணங்குவார். இப்படி கொள்கை உடையவருக்கு சுந்தரர் ஈஸ்வர ஏவல் கொண்டு இரண்டு முறை பறவையாருடைய இல்லத்துக்கு தூது விட்டார் என்று அறிந்தவுடனே கோபம் வருது. அவர் ஈஸ்வரருக்கு அடிமையா இருக்கிறவர் தானே வணங்குவார்னு சொன்னேன். அப்ப ஈஸ்வர வேலை வாங்கினவர் எப்படி வணங்குவார்? அவர் எஜமானர் சாமி, இங்க எப்படி வேலை வாங்கலாம்? அந்த கோபம் வந்துருது அவருக்கு. அஞ்சு பாடல் அவருடைய கோப கனலை கொட்டுகிறார் தேவி செக்கிடா. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. நாயன்ன தலைவன். சாலை ஏழும் என்று இதனை செய்தான் தொண்டனாம் என்னே பாவம். பேயனை பொறுக்க உண்ணா பிழையினை செவியார் கேட்பது ஆயின பின்னும் மாயா இருந்தது என் ஆவி. கருகை தன்பால் செல்லும் தார காதலால் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ தேரணி வீதி வீடு செல்வது வருவதாகி ஓரிரவெல்லாம் தூது புழல்வராம் ஒருவர். அறிவி காரணத்தினாலே ஆளுடை பரமதம்மை இரவில் தூது போக ஏது அங்கு இருந்தான் தன்னை வருவது காண்பேனாகி வருவது என்னாம் கொல். சுந்தரனை பார்த்தா என்ன நடக்கும் தெரியாது, அவ்வளவு கோபம். கவனிங்கோ, ஏர்வனர் இவ்வளவு கொச்சுக்கிட்டார் சுந்தரர் பார்த்து. சுந்தரர் என்ன சொல்லலாம், ஐயா நீங்க சாமிக்கு தொண்டர், நானும் தொண்டர். நீங்க தொண்டருங்கிற நிலையில உங்க உறவு முடியுது. நான் தோழன்கிற முறையும் உடையவன். என் தோழன்ட்ட நான் தோழமை உரிமையினாலே சில கேட்க அவர் செய்தளித்தத குறை கூற நீங்கள் எந்த உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அதான் சுந்தரர் பெருமை. அவர் என்ன நினைக்கிறார், ஏர்கோணார் ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிறவர். ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிற ஏர்கோணார் என்னையும் கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சார்னா அது வசையல்ல வாழ்த்து, அது பழியல்ல பாராட்டு. இப்படி நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மனம் வேணும்? நம்ம எல்லாம் நினைப்போமா? யாராவது சொன்னா கச்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகுதா? நம்ம உள்ளு தூண்டும். இந்த சொல்றார சேக்கிடார் பெருமான், இருளா புகழின் ஓங்கும் ஏர்கோணார்தான் என்ன பேரிது பெற்றார். கவுனிங்களே, அடியார்கள் நம்மளை வசப்பாடினா கூட பேருதான். ஏன் தெரியுமா? சிவனையே கும்பிடும் என்ற திருவுடை பெரியாருடைய சிந்தனையில் நாம் இடம்பெற்றமை கண்டு மகிழ்தல் வேண்டுமே தன்றி காய்தல் வேண்டாம். கண்ணம் வச்சுட்டார். சுந்தர பெருமான் வேண்டார், எனக்கு அவருடைய தோழமை வேணும், தோழமை வேணும், நட்பு வேணும். சாமி பாக்குற, சரி ரெண்டு பேருக்கு தோழமை புரியணும், என்ன சிக்கல்னா, ஆச்சாரியாரையோ அடியாரையோ பற்றி வசைப்பாடினா பழி வரும். நம்ம எங்கிருந்து பேசுறோம், பேச்சுக்கு அடிநாதம் மூலாதாரமாகிய தொப்புள் குடியிலேருந்து தொடங்குது. அங்க போகுது வின சூழ்நோயை கொடுத்தார். அனல் செய்வேல் குடைவதென்ன, ஏர்கோனாருடைய வயிற்ற குடைகின்றது அந்த நோய். சுந்தரரை துச்சமாக நினைத்து பேசிய சொற்கள் எழுந்த இடம் அது ஆனமையினா. ஆனா அப்ப கூட ஏர்கோனார் கொள்கையை விட்டு கொடுக்கல. சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயர். அத என்ன அழகா சொல்றாரு ஆசிரிய பெருமான். சுந்தரர் பக்கம் சாமி போயிட்டார், ஏர்கோனா தனியா இருப்பாரு, அவர் பக்கம் தெய்வ சேக்கிரார் போயிட்டார். காவலர் தம்பாலீசர் தாசு சரியா இருக்கணும், சாமி ஒரு பக்கம் ஆச்சாரிய ஒரு பக்கம், அப்பதான் தாசு சரியா இருக்கு. பந்துனை வருத்தும் சூளை பந்துடன் தீர்க்கில் என்று ஒழியாது. அப்ப சொல்றார், பிரான் என்னை தந்தை, தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான், நீரையும் வழிவழி சார்ந்து வாழும் இம்பரி மிக்க வாழ்க்கை ஒருவனே தீர்ப்பார். நீங்க ஓலை கொடுத்து ஆட்கொண்ட பிறகுதான் சுந்தரருக்கு நீங்க தலைவர்னு தெரியும். நான் பிறந்ததிலிருந்து உங்களை தலைவரா கொண்டு ஒழுகிறேன். இடையில வந்து அவர் பெரியவரா, ஆதிராந்து கும்பர நான் பெரியவரா, நல்லா இருக்கு உங்க கட்சி, அவருக்கே நீங்க உறுதி செய்றீங்களே. அப்படி அவர் வந்து தீர்ந்து தீர்த்து இந்த உயிர் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எடுத்தார் குப்புடை வாளை, கிழித்தார் வயிற்றை, சூளையும் தீர்ந்தது, உயிரும் போயிற்று. இப்ப பாருங்க, இந்த நாயனாருடைய மனைவிதான் மானக்கஞ்சாரர் திருமகளார், மறந்துட வேண்டாம். திருமகட்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். அந்த அம்மன் என்ன முடிவெடுக்கிறான், இல்லாம வருந்தல, இந்த முழுகியும் முழுகி போகுது பெரிய புராணம், கனவும் இருந்த வருந்தலையா, என்ன இது கேலி கூத்து. அந்த அம்மை கணவனோடு போவதுக்கு தயாராயிட்டான், தன் உயிரை மாய்த்துக் கொண்டு. அத சொல்றார் ஆசிரியர், கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமற் தேதியாரும். இந்த மாதிரி போன ஒரு மாதரசி மாதினியார். புராணத்தில் அவரை பற்றி சொல்லும் போது இங்கெல்லாம் ஆசிரியருடைய தெய்வ திருவுள்ளம் நன்கு புலப்படும். மற்றவர்களெல்லாம் தனித்தனியா தான் சொல்லுவார். ஏன் ஆனானப்பட்ட பகவதி அம்மையை சொல்லும் போது கூட தனியா தான் சொல்லுவார். மற்றவர்கள் திருமணையார் வாய்ந்த மறை மரபின் ஒரு பெற்றியினார், எவ்வுலகம் பிறக்கரிய பெருமையினார், பொறுப்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார், கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார் அப்படின்னு சொல்றார். இது பவித்திரை அம்மா, பவித்திரை அம்மா சண்டேசருடைய அம்மா. அவரை சொல்லும் போது என்ன சொல்றார், மற்ற திருமணியும் மனைவி பற்றையரையும் பற்றி வர சார்பாய் உள்ள பவித்திரை, அவரையும் தனியா தான் சொல்றார். அதாவது பவித்திரை சண்டேசருடைய அம்மா, பகவதி பிள்ளையாருடைய அம்மா, சம்பந்த பெருமானுடைய அம்மா, அவங்களெல்லாம் கணவரோடு சேர்த்து சொல்லாம தனியா தான் சொல்றார் ஆசிரியர். ஆனா மாதினியார் எப்படி சொல்றார், புகழனா தமக்குரிமி பொருவில் குல குடியுங்கும் மகிழவர் மனம் குணந்த மாதினியார். ஏன் கணவரோடு சேர்த்து சொல்றார், யோசிக்க வேண்டி வருது. கணவர் உயிர் நீத்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, கணவர் புகழனார் முன்னாடி உயிர் நீத்துருவார், மற்றவர் தான் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் புகழ் ஆகவே நீத்து பெற்றிமையால் உடன் என்னும் பிரியாத உலகு எய்தும் கற்பு நெறி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார். கணவனாரோடைய உன்கட்டை ஏறிய அந்த மாதரசிய கணவனாரோடு சேர்த்து அறிமுகப்படுத்திய பெரியார் ஆசிரியர் பெருமான். இப்ப நம்ம மானக்கஞ்சார் மகளார்கிட்ட வருவோம். அதாவது கலிக்காமர் தேவியா, கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமர் தேவியாரும் ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலை. இந்த கூர்ந்து கவனிக்கணும் பெருமக்கள். மாதராருக்கு ரெண்டு இலக்கணம் தான் பெரிய புராணம் வகுத்தது முன்னுமே சொன்னேன், ஒன்று கற்பு மற்றது மனையறம். இந்த அம்மா கணவரோட கூட போனா கற்பு நிலைநாட்டப்படும், மனையறம் என்ன ஆகும். அந்த நேரத்துல வாசலில் வந்தடைந்தார் நம்பி செய்தி வருது. கணவனாருடைய இறப்புக்கே காரணம், இறப்புன்னு சொல்லலாம் தற்கொலைன்னு கூட சொல்லிக்கலாம், காரணம் நம்பிகள் தான். அந்த நம்பிகள் வாசல்ல வந்திருக்காங்க, இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இங்கதான் புகுந்த வீட்டு பெருமை தெரியுது. இந்த அம்மா மானக்கஞ்சாரர் திருமகளார் அல்லவா, தான் பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீட்டு ஆக்குறாங்க. இவங்க கணவனோட ஒழுங்கட்ட ஏறிந்தா என்ன ஆயிருக்கும், பேச்சு எழும். தம்ம கணவனோட போனதெல்லாம் சரிதான், ஈசருக்கே தோழரா இருக்கிற சுந்தரர் வந்தாங்க, அவங்களுக்கு கூட திருமதி படைக்காம அப்படி என்ன வேண்டி கிடக்கு, குடன்கட்டை ஏறது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழும். இதை நன்கு உணர்ந்தவர்கள் அந்த அம்மை. தெருவரும் கணவரோடு போவது புரியும் காலை, மறுவியும் அணைந்தார் நம்பி என்றும் வந்தார் கூட, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. காவல்காரங்களும் அழறாங்க, அவர் சேனை தளபதி, சேனா வீரர்கள் அழுவதை நிறுத்த சொல்லி துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள செல் என்றார். புனர்நிலை வாயில் தூணும் பூர்ணகும் பம்பை கவனிங்களே, கணவனா இறந்த வீட்டுல, அதாவது இழவு நிகழ்ந்த வீட்டுல ஒரு அன்பர் வந்துட்டார்னு பூர்ணகும் வைப்பதோ, தோர்ண வாயில் அமைப்பதோ, மானை தூக்கி செல்வதோ யாருக்காவது இயலுமா? மானக்கஞ்சார திருமகளாருக்கு என்றது சுந்தரவர்மா வந்துடுறது. செம்மை சேர் சிந்தை மாதர் சென்று எதிர் கொண்டு போற்ற நம்மை ஆணுடைய நம்பி நகை முகம் அவர்க்கு நல்கி புன்முறுவலோட வர்றார். நீமையாய் விருப்பினோடு மேவி உட்புகுந்து நிற்க நீமலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்தபோது, ஈசனுடைய தோழர் அல்லவா ஆச்சாரியார், வேற பூஜை பண்றாங்க, தகுந்த அர்ச்சனைகள் செய்கின்றார்கள். வந்த உடனே அதெல்லாம் முடிந்த உடனே சொல்றார் முனைப்பாடி நாடர் சுந்தரபெருமா, ஏற்கனவே பார்க்க வந்தேன், எனக்கு புட்டிடம் கொண்டாரிட்ட ஆணை அவருடைய சூழ்நிலை தீர்க்க நான் வந்தேன். இப்ப பாருங்க திருப்பி கற்பு வந்துடுது, மனையறம் முடிஞ்சிருது, அவருக்கு திருமணம் படைச்சாச்சு பூஜை பண்ணியாச்சு. கற்பு என்ன, கணவரை காட்டி கொடுக்க கூடாது. இந்த அம்மாவ மாதிரி பெரியவா யார் இருக்கா? கணவன் இறந்த பிறகு மனையறம் பேண வந்தவருக்கு திருமது படைச்சாங்க, வந்தவர்கிட்ட கணவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு இழுக்கு நேராவன்னும் ஒண்ணு நடக்கலன்னு சொன்னாங்க. வந்தவருக்கு திருமது படைத்ததுனால மனையறம் பேணப்பட்டது, கணவரை காட்டி கொடுக்க அமையினால கற்பும் பேணப்பட்டது. இந்த அம்மையை போல பெண்ணின் பெருந்தக்கை அவள. இப்ப சுந்தரர் சொல்றார், ஒத்துக்கல் அவர் இல்லையே, நான் ஈஸ்வர் அருளால வந்தேன், பார்த்துட்டு போனா எனக்கு திருப்தி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது மறுக்க கூடாது. ஏன்னா வந்தவர் பெரியவர் அல்லவா, பெரியவராகி ஈஸ்வரையே பணிகொண்ட பெரியவர். உள்ளாச்சின்னு போறாங்க, பார்த்தா அவர் குருதி சோற குடலும் சோற விந்து கிடக்க ஏறுகோனார். எப்படி இருக்கும் சுந்தரருக்கு, நான் காப்பாத்தணும்னு நினைச்சு வந்தேன், நீங்க உயிரை மாச்சுட்டீங்களே. சரி, உயிரை மாச்சிக்கிற திறன் உங்களுக்கு மட்டும்தானா? அதே குற்றவாளை எடுத்தார், மார்பில நாட்ட போறார் சுந்தரபெருமான். ஏவோனார் குத்தின்ற போது தடுக்காத எம்பெருமான் தோழர் குத்தும் போது தடுக்கல, தடுத்து என்ன பண்ண அவரை தடுக்கல, வீழ்ந்து கிடந்தாரை கழிக்காமர் அவரை எழுப்பி உன்னால பகை கொண்டுதானே பேசினார், பகையெல்லாம் மாற்றி சொந்தக்காரன் சொல்ல வைக்கிறார். கேளீரே அது கேட்டேன், கேளீர்னா உயிர் சுற்றம்னு அர்த்தம், உறவு சுற்றத்தை கிளைஞர்மாங்க, நல்லா கவனிங்கோ, பெரிய புராணத்தில் இதை கத்துக்கலாம். கிளைஞர்னு ஏன் உறவு சுற்றத்தான சொன்னாங்கன்னா, மரக்கிற மாதிரி சடம் மாடி இருப்பான் சொந்தக்காரன். கேளுன்னு ஏன் உயிர் சுற்றமாகி அடியார சொன்னாங்கன்னா, ஒரு அடியாருக்கு துன்பம்னா துவண்டு எழுந்து பாய்வான் உருத்திர பல்கணத்தாராம் பேரடியார்கள். ஆகவே அடியார்களை உயிர் சுற்றமாகவும் நமது கூட பிறந்தவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் உறவு சுற்றமாகவும் சொல்வது பெரிய புராண வழக்கு. இப்ப அவர் இவரை நண்பராக கொண்டு, இவர் திருவடியில விட சுந்தரர், அவர் திருவடியில விட முதல்ல விழுந்த ஒரு சுந்தர பெருமான் தான். வாளினை மாற்றி வண்டுந்தர் வணங்கி வீழ ஏயர் கொற்றவனார் நம்பி குறைகடல் பணிந்து வீழ்ந்தார் என்று பெரியவரான சொல்லுது. என்ன தெரிஞ்சுக்கிறோம், செத்து போன கணவரை மீட்டெடுத்த பெருமை மனையறமும் கற்பரமும் பேணிய மானக்கஞ்சார திருமகளார் கலிக்காமர் தேவியார் என்று சொன்னால் பெண்ணின் பெருந்தக்கை ஆவள். புராணத்திலே பல இடங்களிலே மாதரார் பெருமை பேசப்படும். திருநீலகண்டத்து கோவனாரை எடுத்துக்கொள்வோமே, அவருடைய மனைவியார் எப்படி சொல்லும், அருந்ததி கற்பின் மிக்கார் தேமலர் கமலப்போதி திருவினும் உருவம் மிக்கார். அடுத்த நாயனார் இயற்பகை நாயனார் ரொம்ப அற்புதமா சொல்றார், இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை. இருவர் யார், மேலே பறந்த அயன் கீழே அகழ்ந்த மால், மால் அயன் அறியாத வானவர் ஈசர் பின்னாலே செல்கிறார். இந்த அம்மை ஏற்பகையார் தேவி வந்த அடியவருக்கு தமது மனைவியை வழங்கியவர் ஏற்பகையார். வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். ஒரு கேள்வி எழும், மாற்றாரோடு சென்ற மனைவியாருடைய கற்பநிலை என்ன என்று. தெய்வச் சேக்கிழார் தீர்ப்பளிக்கின்றார்கள், தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார், தேற்றம் மருவிய உறுதி பொருந்திய என்று பொருள். மற்றவர் கற்பு கற்பாக இருக்கலாம், இவரது தெய்வ கற்பு தேற்றம் மருவிய தெய்வ கற்பு என்கிறார் ஏற்பகையார் மனைவியார். அடுத்தவர் இளையான்குடி மாறநாயனார், அவரை செழிந்திரு மாதர், மேம்படு கற்பின் மிக்கார், திருமணையார், தாரமாதர் என்றெல்லாம் சொல்லும் புராணம். ஈசர் வாக்கிலேயே ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கும். அன்பர் பூசை அளித்த அணங்கு, இந்த பெருமை இளையான்குடியார் தேவியா இருக்கு. அன்பர் பூசை அளித்த அணங்கு. அறிவாள் தாய் நாயனார் மனைவி, நைகரம் இல்லா அன்பின் நங்கை. நைகரம்னா குறைவு அல்லது தாழ்வு, தாழ்வில்லா அன்பு குறைவில்லா நேயம் உடையவர் அறிவாட்டாய நாயனார் மனைவி. இனி திலகவதியாரை பற்றி சொல்லும், நிகழுமல செங்கமல நிறையிதழி நகவையினில் திகழ வரும் திருவணைய திலகவதியார், ஏறாத பாச பிணிப்புழிய பிஞ்சகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார், தூண்டுதவ விளக்கணையார், மீமைப்பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனிநாயகனார் கடலி தம் வீச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார். அந்த அம்மாவை நினைக்கும் போது சைவ உலகம் அவர் உச்சி மேல வச்சு கொண்டாடணும். 4, 5, 6 திருமுறைகளை நமக்கு தந்த நாவினுக்கு வேந்தர், சொல்லினுக்கு அரசர், நம்மை உடையவர் கடற்கு நயந்த திரு தொண்டாலை இம்மையிலும் பிழைப்பதென எங்கெல்லாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசரை சைவ உலகத்துக்கு தந்த தன்னேறில்லா மாதரசியார் அந்த அம்மை. இப்படி பறவையாரை பற்றி சொல்லுவார், செங்கிலியாரை பற்றி சொல்லுவார், மதங்கு சூளாமணியார் நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய மனைவியார், மண்ணும் இசைவடிவான மதங்கு சூளாமணியார், கருநீர் இசைப்பாட்டு மதங்க சூளாமணியார். நீங்களா அவங்களை புகழணும், ஆசிரியர் சொல்லியிருக்கார், மங்கையார் புகழ் மதங்க சூளாமணியார். திருஞான சம்பந்த தேவியை பற்றி சொல்லும் போது, செம்மஞ்சை வாசிச்சூட்டு திருமணி புனைபூன் செல்வ பைமொழியின் மாலை வேந்த பவளமின் கொடி வைப்பார், ஏகமாம் சிவமஞ்ஞானம் இசைந்தவர் வளப்பாலேதி நாகமார் பணப்பேரல்கள் நற்ற

0: கற்றமேல் குவி கைத்தளிர் உடையார், பருங்க யானை வாழ் வளவர்கோன் பாவையார், வரிசீலை தென்னவந்தான் உயிர்க்கு வளவர்கோமான் திருவுயிர் தருணம் செல்வ பாண்டிமா தேவியார், சைவனின் மரபில் வந்த தட மயில் மத மின் சாயல் பைவளர் அறவேலல் பாண்டிமா தேவியார். இவ்வளவு பெருமை நமக்கு ஏனால வந்தது? அவங்க திருஞான சம்பந்தர் கேட்ட உடனே அவருடைய மார்பகங்கள் பால் சொரிந்தனவா. திருஞான சம்பந்தர் குழந்தையா பாவித்த உடனே பெரிய நாச்சியார் கூட திருஞான சம்பந்தர் அழுத பிறகுதான் பால் கொடுத்தாங்க. திருஞான சம்பந்தர் வந்தளவிலே பால் கொடுத்தவங்க மங்கையர்க்கரசியார். இது சாத்திரம் பேசுது, திருக்களிற்று படியாருங்கிற ஞான சாத்திரம். சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்தளித்தார் பிள்ளை என சொல்ல, சுரந்த தென்பாண்டி மாதேவி தனமுடையாள் தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாறு அப்படின்னு இத நால்வர் நால்மணி மாலை சொல்லுது. உன் நிலை விளம்ப பொங்கை சுரந்த அருள் கோமகள் மங்கையர்க்கரசியார். அந்த அம்மையாரோட வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு. இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் பின்னால இருந்து அவங்களை வளப்படுத்தியவங்களை பத்தி பேசிக்கிட்டு வர்றேன். இயற்பகையார், இளையங்குடியார், திருநீலகண்டத்து குயவனார், அறிவாட்டாய நாயனார், என் மெய்ப்பொருளார் மனைவியை சொல்றார் திருமகள் என்ன நின்ற தேவியார், அமனிய மனைவியை சொல்றார் பொனிமலக்குழல் மனைவியார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு சொன்ன சொல்லேதென்று. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முதல் பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணம். ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நின்று இளங்கும் ஜோதி ரூபமான அறிவாக நின்று இளங்கும் அந்த தத்துவம் மௌனியாய் தோன்றி அவரே குருவாக தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை வாக்கின் துணை கொண்டு எனக்கு காட்டினார். இதை எப்படின்னா இந்த உதாரணம் மனசுல இருந்தா புரிஞ்சிடும். கிளை எட்டாத அந்த சந்திரனை காட்டியது போல வாக்கு செல்லாத இடத்தில் ஆனால் இந்த வாக்கின் மூலமாக நாம் சென்றோம். இதுதான் முதல் பகுதி, முதல் பாடல். இப்படிப்பட்ட இறைவன் குருவாக தோன்றி வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்தார். இதோடு முதல் பாடல் முடிவடைகின்றது. இரண்டாவது பாடலுக்கு செல்லலாம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இது இரண்டாவது பாடல். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், இது ரொம்ப சுலபமா இருக்கு, எளிமையா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன, இதை படிச்சாவே நமக்கு புரிகின்றது. படிச்சு பார்ப்போமே. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், எனக்கு குரு வந்து சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு முடிச்சார். இப்போ சொல்லாத வார்த்தையை எனக்கு சொன்னார் இல்லையா, சொல்ல முடியாத வார்த்தையை எங்கிட்ட சொன்னார், அதை எப்படி பிறகு நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவர் எனக்கு சொல்ல முடியாத தத்துவத்தை சொன்னார், அந்த சொல்ல முடியாத தத்துவத்தை உணர்த்தினார், அதையும் நானும் சொல்ல முடியாதுதான். ஆகவே சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், எனக்கு புகட்டிய சொல்லை எப்படி நான் எடுத்து சொல்வேன், ஏதென்று சொல்வேன்னா என்னால் சொல்ல

0: முடியாது. இந்த இடத்துல சொன்ன சொல் என்றால் அந்த சொன்ன சொல்லினால் எனக்கு புகட்டப்பட்ட தத்துவம், அதை நான் எப்படி எடுத்து சொல்வேன் என்றால் எடுத்து சொல்ல முடியாது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். பிறகு என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி. சூதாய் அப்படின்னா ஏமாற்றி, வஞ்சகமாய் என்ன வந்து ஏமாற்றி தணிக்கவே தனிமைப்படுத்தினார். என்ன வந்து ஏமாற்றி தனிமைப்படுத்தினார். ஏமாற்றினா இந்த இடத்துல என்ன பொருள், இந்த இடத்துல சூது அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, சில சமயங்கள்ல குழந்தைகளை பெற்றோர்கள் ஏமாற்றி வீட்டுல விட்டுட்டு போய்விடுவார்கள். அவர்கள் எங்கேயோ கிடைக்கிற முக்கியமான வேலைக்கு போகணும், குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கும், நானு வர்றேன்னு அடம் பிடிக்கும். பிறகு அவர்கள் ஏதாவது சூது செய்வார்கள், அந்த குழந்தையினுடைய கவனத்தை திருப்பி பிறகு அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிக் கொள்வார்கள். இப்படி பெற்றோர்கள் எப்படி குழந்தையை ஏமாற்றுகிறார்களோ அதுதான் இந்த இடத்துல சூது. அப்படி என்னை சற்று ஏமாற்றி என்ன பண்ணாராம் அந்த இறைவன், இந்த இடத்துல குரு, இந்த குரு வந்து கொஞ்சம் ஏமாற்றினாராம். அதெல்லாம் என்ன ஏமாற்றுதல்னு பிறகு பார்ப்போம் விளக்கத்துல. என்ன கொஞ்சம் ஏமாற்றி தணிக்கவே என்றால் என்ன வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தினார், மற்றவங்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு ஒரு அசங்கமாக்கி விட்டார். முன்ன வந்து ஆட்டு மந்தை போல அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஓடிட்டு இருந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டாராம், என்ன கொஞ்சம் தனிமைப்படுத்தினார். அதனாலதான் சிங்கத்தினுடைய பெருமையை சொல்றது, சிங்கம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கார். இந்த ஆடு மான் எல்லாம் பார்த்தாதான் அது கூட்டம் கூட்டமா இருக்கு, அதனால தனிமையில் இருக்க முடியாது. ஆனா சிங்கம் பார்த்தீங்கன்னா அது தனியா தான் இருக்கும். அப்படி என்னை கொஞ்சம் தனிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி பிறகு என்ன செய்தாராம், சும்மா இருத்தி. என்ன குரு ஏற்கனவே என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், சும்மாருன்னு சொல்லியிருக்கார். அப்படி என்னை சும்மா இருத்தி பிறகு என்ன செய்தார், என்னை கொஞ்சம் தனிமைப்படுத்தினார், சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் பிரிச்சார், சும்மா வேற இருக்க வச்சிட்டார். தனிமைப்படுத்தி வேற ஒன்னும் செய்ய வைக்கல, சும்மா இருத்தி பிறகு என்ன பண்ணாராம், முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலை ஏதும் இல்லாதே என்றால் எனக்கு முன்னாடி எந்த பொருளும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. முன்னிலைனா கண்ணுக்கு முன்னாடி, இந்திரியங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் இல்லாமல், இல்லாதே என்பது இல்லாது இல்லாத என்று பொருள். இந்த ஏ அப்படிங்கிறது தேற்ற ஏகாரம் அப்படின்னு சொல்றது, சமஸ்கிருதத்துல ஏவ அப்படின்னு சொல்றது. நிறுத்தி முன்னிலை ஏதும் இல்லாத, முன்னிலை ஒன்றும் இல்லாத என்று பொருள். இல்லாத சுகம் முற்ற செய்தே, முன்னிலை எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லாமல் ஆனால் சுகத்தை முற்ற செய்தான் என்றால் மேலான சுகத்தை எனக்கு கொடுத்து. அதாவது பொதுவா சுகம் வேணும்னா முன்னாடி ஏதாவது இருக்கணும், முன்னாடி ஏதாவது இருந்தா தான் சுகம், முன்னாடி டெலிவிஷன் ஓடிட்டு இருந்தா சுகம், முன்னிலை ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி சுகம். ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா, எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லை ஆனால் சுகம் எப்படினா, முன்னாடி ஒண்ணுமே இல்லையே துக்கமா இருக்கிறனான்னா கிடையாது, முன்னாடி எந்த சுகமும் இல்லை ஆனால் பொருளும் இல்லை ஆனால் சுகம் முற்ற செய்து. அப்படின்னா முற்ற செய்துனா சுகத்தினுடைய எல்லையை இவர் காட்டினார். அவ்வளவுதான் இந்த உலகத்துல சுகத்தை அடைய முடியும், இந்த மனித ஜென்மத்தில் எடுத்து இந்த உலகத்துல எவ்வளவு மேக்சிமம் சுகத்தை அடைய முடியுமா, அப்படிப்பட்ட மேலான சுகத்தை முற்ற செய்தே என்றால் முற்ற செய்து அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்து என்னை பற்றி கொண்டான். என்னை பற்றி கொண்டான்னா என்னை தன்மயமாக்கி கொண்டான், என்னை பற்றி கொண்டாண்டி. இதுதான் இதனுடைய பொருள். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாக தணிக்கவே தனிமைப்படுத்தி சும்மா இருத்தி எந்த பொருளும் முன் இல்லாமல் சுகத்தினுடைய எல்லைக்கு என்னை எடுத்து சென்று என்னை பற்றி கொண்டான், என்னை தன்னுள் அடக்கி கொண்டான். இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. இனி வந்து இதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து நம்ம சிந்திப்போம். அப்படித்தான் இனிமேல் நம்ம சிந்திக்க போறோம். ஒவ்வொரு பாடலினுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு பிறகு அதிலிருந்து ஏதாவது சில சொற்கள் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போம். இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ற கருத்து, சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்ததில் ஒன்னும் இல்லை சிந்திக்கிறதுக்கு, சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் இதோட ஓவர் தான், அல்லது முடிச்சுக்கலாம், அல்லது இதை வச்சு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். சிந்திக்க வேண்டிய பாடல் இவைகள் எல்லாம் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன சிந்தனை கிடைக்கிறதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல நடக்கிற கஷ்டம் என்ன, சங்கடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு சில கருத்தை புரிய வைக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு நான் இதை உணர்த்த முடியவில்லைன்னு சொல்லித்தான் சங்கடப்படுறோம். பெற்றோர்கள் எதுக்கு சங்கடப்படுகிறார்கள், குழந்தைக்கு நாம் புரிய வைக்க முடியல, இந்த பாடல் எல்லாம் படி நல்லா இருன்னு புரிய வைக்க முடியல. அல்லது சில பேர் என்ன செய்கிறார்கள், வயதான தாய் தந்தைக்கு எனக்கு புரிய வைக்க முடியல. ஒன்னா சின்ன குழந்தைக்கு புரிய வைக்க முடியல, இல்ல வயதாயிடுது அதனால புரிய வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு கஷ்டம். இப்படி எல்லாருக்கும், நண்பன் வந்து இனி ஒரு நண்பனுக்கு என் மனசை புரிய வைக்க முடியல, ஒரு பிசினஸ்ல பார்ட்னருக்கு இனி ஒரு பார்ட்னருக்கு புரிய வைக்க முடியல, கணவன் வந்து மனைவிக்கு இதை புரிய வைக்க முடியல, மணவன் வந்து கணவனுக்கு இதை புரிய வைக்க முடியலன்னு சொல்லி நம்மளுடைய சங்கடமே பார்த்தோம் சொன்னா, மற்றவர்களுக்கு நான் புரிய வைக்க முடியவில்லை. இது எப்ப இந்த சங்கடம் வருதுன்னா, சில விஷயம் நமக்கு புரிஞ்சுட்டா, நமக்கே ஒன்னும் புரியலன்னு வச்சுக்கோமே, இந்த சங்கடமே வராது. அதனாலதான் அறியாமையோட முட்டாளா இருக்கிறது கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் அறிவு வந்துட்டா தான் சங்கடமே. காரணம் என்ன, அறிவு வந்தாச்சு, அறிவு வந்த உடனே அந்த அறிவோட நம்மால வாழ முடியவில்லை. இப்ப வந்து தூய்மையா இருந்து ஒரு வாழ்க்கையே தெய்வீகமா இருந்தா நல்லா இருக்குங்கிற அறிவு வந்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணலன்னு வச்சுக்கோமே, எல்லாம் அசுத்தமா இருக்காங்க, அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு. அதுக்கு இந்த அறிவு வராம இருந்துட்டா நல்லா இருக்குமோன்னு நமக்கு தோணும், அப்பதான் இந்த சங்கடம் வரும். அவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே, துணியையும் இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியலையே. காரணம் என்ன, நமக்கு புரிஞ்சிடுது. அப்போ நம்ம மனதுல புத்தியில ஒரு வர்ற போராட்டம் எந்த நேரத்துல அப்படின்னா, நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு அது நமக்கு நல்லதை கொடுக்குன்னு தெரிஞ்சு, அது நமக்கு சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் மீது நமக்கு கொஞ்சம் பற்று வேற இருக்கு, அதுதான் அங்க கஷ்டம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னமோ பண்ணிட்டு போட்டும், நமக்கு யார் மீது பற்று இருக்கோ, யாரோட நம்ம விவகாரம் பண்ணி ஆகணுமோ அவர்களிடம் நம்ம வந்து புரிய வைக்க முடியலங்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், வேதனைப்படுறோம். இந்த வேதனைக்கு காரணம் என்னன்னா வேதாந்தம் தான். ஏதோ வேதாந்தம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டதுனாலதான் எக்ஸ்ட்ரா துக்கம். இந்த மாதிரி நீங்க தாய்மானவர் பாடல் படிச்சு ஒன்னும் கேட்கலன்னு வச்சுக்கோமே, இந்த துக்கம் எல்லாம் இருக்காது. இப்ப இந்த துக்கம் ஏன் வருது அப்படின்னா, புரிய வைக்க முடியவில்லை. இப்ப இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதுதான் இந்த முதல் வரியில இருக்கு. வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கணும், என்ன என்றால், யாருக்கும் நாம் எதையையும் புரிய வைக்க முடியாது. இது ஒரு பேருண்மை, யாருக்குமே நாம் எதையும் புரிய வைக்க முடியாது. இத வந்து மனசுல அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், இதுதான் மந்திரமே. நீங்க வந்து ஓம் நம சிவாயான்னு ஜபிக்கிறத விட கொஞ்ச நாள் இதை ஜபிங்க. என்னன்னா, யாருக்கும் எதையும் நான் புரிய வைக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிறகு நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கும் ஒன்னே புரிய வைக்க முடியாதுன்னா நீங்க பேசி எங்களுக்கும் புரிய வைக்க முடியாது, அப்ப எதுக்கு பேசி கொண்டிருக்கிறீர்கள். தாய்மானவர் தான் எதற்கு இதை பாடினார், சாஸ்திரம் தான் எதற்கு இருக்கு, அது புரிய வைக்கிறதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, பிறகு நீங்க எதுக்கு பேசுறீங்க, நான் எங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னா நாங்க தான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம். அந்த சந்தேகம் வரும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், நாம் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள ஒரு கருவியாக செயல்படலாம், கர்த்தாவாக இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், ஆனா கரணமாக இருக்கலாமே தவிர புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு கர்த்தாவாக செயல்பட முடியாது. இப்போ உபனிஷத்தாகட்டும் அல்லது என்னுடைய வாக்காகட்டும், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமே தவிர கர்த்தா அல்ல. இத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நான் புரிய வைக்கிறேங்கிற கர்வம் எல்லாம் இருக்க, நான் ஒரு ஆசிரியர் மற்றவங்களை எல்லாம் திருத்திட்டேங்கிற எண்ணமே நமக்கு வராது. இப்ப என்னாலதான் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கவே மாட்டோம். காரணம் என்ன, யாரையும் நம்ம மாற்றதுக்கான உரிமை, கர்த்தான்னு சொன்னாவே உரிமை உடையவன், சுதந்திரக கர்த்தா, பாணினியினுடைய லட்சணமே. கர்த்தாவுக்கு அவர் லட்சணம் சொல்றார், சுதந்திரமாக இருப்பவன். உரிமை யாருக்கு இருக்கோ அவன் கர்த்தா. இப்ப வந்து எனக்கு மற்றவர்களை புரிய வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது, பிறகு என்ன இருக்குன்னா, மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஒரு கருவியாகத்தான் நான் செயல்பட முடியும். பிறகு யாருக்கு உரிமை இருக்குன்னா, அவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது, புரிஞ்சு கொள்றவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறமே தவிர, நம்ம வந்து எதையும் மாற்ற எதையும் புரிந்து கொள்ள ஒரு கர்த்தாவாக இல்லை. இத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா மனதுல ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்துடும், மனதுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, நம்ம சொல்லி என்ன யாரு கேட்க போறா, யாரும் கேட்க போறதில்லை. நம்ம சொல்லுவோம் ஒரு கருவியாக இருந்து நல்லத சொல்லுவோம், என்ன சில விஷயங்களை தெரிஞ்சிட்டோம், நல்லத தெரிஞ்சிட்டோம் சொல்லுவோம். கேட்டு மாறுவதும் புரிந்து கொள்வதும் அவர்களுடைய விருப்பம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், நான் என்னெடுத்து சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சலிச்சுட்டு சொல்றார், நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் கிடையாது. காரணம் என்ன, நான் வந்து வெறும் கருவிதான், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறேனே தவிர நான் கர்த்தாவாக இல்லை. இப்ப இந்த பாடத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நைட்ல இருந்தே புரிஞ்சுக்கணும் என்னன்னு, இத கேட்டதுல இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த இடத்துலயும் கர்த்தா அல்ல நான், கரணம் தான். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உங்க இஷ்டம்தான். இந்த போய் மத்தவங்களுக்கு நான் புரிய வைக்கத்தான் போறேன்னு போலாம். நீங்க போயிட்டீங்களே இவ்வளவு நேரம் நான் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. புரிய வைக்க முடியாதுன்னா புரிய வைக்க முடியாதுதான். நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமாக இருக்கலாம். நான் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். என்னிடத்துல ஒருவர் வந்து சொன்னார், தன்னுடைய மாமனார் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவரை அவமானப்படுத்திட்டாராம். உடனே அவர் என்னிடத்துல ரொம்ப சீரியஸா சொன்னார், என்னுடைய ஃபாதர் இன்லா என்னுடைய மாமனார் வந்து அவமானப்படுத்திட்டார், அவர் பேசினது தப்புன்னு நான் புரிய வைக்க போறேன் சாமி, சண்டை போட்டு புரிய வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், அவருக்கு ரொம்ப வயசாயிடுது, ஏதோ தெரியாம சொல்லிட்டார், அவருக்கு புரிய வைக்க முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு. இல்ல சாமி, நான் அவருக்கு புரிய வைக்கத்தான் போறேன். இல்ல முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் என்ன எரியாம அவரோட ஆர்குமெண்ட். அதற்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி இவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி, அவருக்கு போய் அதை புரிய வைக்க முடியாதுன்னு இவருக்கு எனக்கு புரிய வைக்க முடியும் நினைச்சதுனாலதான் நான் கொஞ்ச நேரம் அவரோட வாதம் பண்ணேன். அப்ப நான் பேசாம இருந்துட்டேன், சரி முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடைஞ்சா நல்லதுன்னு சொல்லி. நான் என்ன புரிஞ்சிட்டேன், இவருக்கு புரிய வைக்க முடியாதுங்கிற விஷயத்த புரிய வைக்க முடியாது, அவராக புரிஞ்சிட்டா உண்டு. இத தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். என்னன்னா, வாதம் பண்றதையே நம்ம விட்டுருவோம், ஆர்குமெண்டே இருக்காது. எதுக்கு போய் யார்கிட்ட வாதம் பண்றது, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம். எப்பெல்லாம் ஆர்குமெண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தா ஐட்டம் நடத்தோம். ஏன்னா நான் அங்க நிலைநாட்டணும்ங்கிற எண்ணம் வந்துடுது. என்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணமா இருக்கிறமோ அங்க வந்து வாதம் இல்லை, மனது சந்தோஷமா. நம்ம மனதை கரணமா வச்சிருக்கிற வரைக்கும் மனது நமக்கு சந்தோஷமா இருக்கும். மனது கர்த்தாவாகும் பொழுதுதான் மனது நம்ம அளக்கடிக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து சாதாரண விஷயத்துக்கும் இதுதான், பிரம்ம ஞானத்துக்கும். பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் என்ன உணர்கிறார்கள்னு சொன்னா, நான் வந்து யாருக்கும் அந்த பிரம்மத்தை எடுத்து சொல்ல முடியாது, காரணம் என்னுடைய குருவே எனக்கு அவர்னால வாயில சொல்ல முடியல, அதே கதிதான் எனக்கும். பிறகு நான் என்ன பண்றேன்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒரு கருவியா இருந்துட்டு இருக்கேன், புரியறவங்க அது புரிந்து கொள்ளலாம். என்னுடைய குருவும் கருவியா இருந்தார், இப்ப அவருடைய குரு அவருக்கு கருவியா இருந்தார். இப்படி நம்ம எல்லாம் ஒரு கருவியாக இருந்து வருகின்றோமே தவிர யாரும் கர்த்தா அல்ல என்று உணர்ந்தவுடன் அந்த ஒரு மன நிறைவு இருக்கின்றதல்லவா. என்ன நிறைவுனா, பேசணுங்கிற ஆதங்கம் போயிரும், நிரூபிக்கணும், இந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு எல்லாத்துக்கும். பேசி நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகம், அதெல்லாம் போன உடனே மனசுக்கு வர்றது டோட்டல் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், முழுமையா வருகின்ற அமைதி. அந்த அமைதியினுடைய வெளிப்பாடு தான் இந்த சொல். நான் இதை அதிகமா சொல்றது காரணம், இந்த சொல் பல இடங்கள்ல இனி வரப்போகுது. அதாவது பேசாத காரியம் பேசினான், பெற்றதை ஏதென்று சொல்வேன். இப்படி நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்றது என்னால சொல்ல முடியாது, பெற்றதை நான் எப்படி சொல்லுவேன்னு என்னால சொல்ல முடியாது, அதாவது என்னால புரிய வைக்க முடியாது, என்னால் விளக்க முடியாது என்று பல இடங்களில் தாயுமானவர் பேசுகின்றார். இந்த ஆனந்த கழிப்பு மட்டுமல்ல, பல இடங்கள்ல தன்னுடைய சொல்லினுடைய பயனின்மையை அவர் உணர்ந்தார். அப்போ அவர் உண்மையிலேயே புரிய முடியாத தத்துவத்தை அவர் புரிஞ்சிட்டதுனாலதான் இப்படிப்பட்ட சொற்கள் அவரிடம் இருந்து வந்துள்ளது. அதனால் இந்த மாதிரி சொல்லல எந்தெந்த இடத்துல வருதோ அந்த அனைத்துக்கும் இதுதான் நம்ம பார்த்ததுதான் விளக்கம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், இதனுடைய பொருள் என்ன? இதுதான் பாவார்த்தம்ங்கிறது. பாவம்னா எந்த உணர்விலிருந்து தாய்மானவருக்கு இந்த சொல் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்லுவேன், என்னால சொல்ல முடியாது, நான் ஊமையாகி விட்டேன், நான் மௌனத்தை அடைந்து விட்டேன். காரணம் என்ன? எப்பொழுது வாய் பேசிட்டு இருப்போம், எப்பொழுது நான் கர்த்தா, நான் இதை நிலைநாட்டி விடுவேன், எனக்கு வந்து வாக் சாதுரியம் இருக்கு, எனக்கு வந்து இலக்கணம் தெரியும், தர்க்கம் தெரியும், பேசி புரிய வச்சிருப்பேன்னு என்ன இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்போம். பிறகு யாருக்கு ஒன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சவுடன் மௌனத்தை நாம் அடைவோம். இதற்கு இனி ஒரு நல்ல உதாரணம் இருக்கின்றது. சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒருவர், அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு, சில சமஸ்கிருத பாடல்கள். அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் வந்து ஒரு குருவிடம் நன்கு வேதாந்தம் எல்லாம் பயின்றார். பயின்றது கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார், யாரெல்லாம் அவரிடம் வருகிறாரோ அவரிடமெல்லாம் வாதம் பண்ணி வென்று கொண்டே இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் தர்க்கத்தை வச்சு பேசி எல்லாத்தையும் வெற்றி பெறுவது இப்படி இருந்து கொண்டு இருந்தார். ஒருவர் வந்து என்ன செய்தார், உங்களுடைய சிஷ்யன் நல்ல அறிவாளிதான், நல்லவர் தான், ஆனா எப்பொழுது பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் வாதம் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னார். தன்னுடைய குருவிடம் போய் சொன்னார். உடனே குரு கூப்பிட்டு அவர் சொன்னார், சதேசிவ பிரம்மேந்திரா கிட்ட சொன்னார், என்னன்னா ஊர்வாயெல்லாம் நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாயை எப்ப மூட போறேன்னு கேட்டார். ஊர்வாயை நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாயை எப்ப மூட போறேன்னு, அதுதான் அவர் கடைசியா பேசினது. அதற்கு பிறகு அவர் வாயை திறக்கவே கிடையாது. அவர் வாழ்க்கை பூரா அதற்கு பிறகு மௌனத்தை அடைஞ்சார். ஏன்னா வாய் அதிகமா பேசிட்டு இருக்க சிந்தனை தவம் நல்லா செய்ய முடியாது. அதற்கு பிறகு நன்கு தவம் செய்து ஸ்ரோத்ரியனாக இருந்த அவர் பிரம்மனிஷ்டனாக மாறினார். காரணம் என்னன்னா, இந்த சொல்லுதான், சொல்லு என் கையில ஒரு ஆயுதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பிரயோகம் பண்ணிட்டு இருப்போம், அது ஒரு ஆயுதம் அல்ல, அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உணரணும். நம்ம எத்தனை சொற்களை படிச்சு வச்சிருக்கிறோமோ அதை யாருக்கும் நான் ஒன்னும் பண்ணிட முடியாது. பிறகு என்னன்னா, மேபி ஒரு கருவியா வச்சிருக்கலாம், பயனடைறவங்க அடையலாம்னு உணரும் பொழுதுதான் நம்ம மனதில் ஒரு மௌனத்தை அடைவோம். அது மனதில் அடைற மௌனம், அது தாய்மானவர் அடைஞ்ச காரணத்தினாலதான் இந்த மாதிரி சொற்கள் பல அவரிடம் இருந்து வந்துள்ளது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் அடுத்த பாட்டிலேயே இருக்கு. பெற்றதை ஏதென்று சொல்வேன், பேசாத காரியம் பேசினார். இப்படி பல இடங்கள்ல அவர் சொல் ஒரு கருவி, நான் ஒரு கரணம் என்பதை உணர்ந்தார். நான் ஒரு கர்த்தா அல்ல. நான் வந்து லௌகிக்க உதாரணமா சொன்னேன். இதுவே பிரம்ம விஷயத்திலையும் சரி, பிரம்ம ஞானத்திலையும் சரி, லௌகிக்க விஷயத்திலையும் சரி, யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆனால் நாம் ஒரு கருவியாக செயல்படலாம். நம்மளுடைய சொல் தூய்மை, சிந்தனை தூய்மை இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல கருவியாக செயல்படலாம். நாம் ஒரு கருவியே தவிர கர்த்தா அல்ல. அதுதான் இதனுடைய பாவனை. இனி அடுத்த சொல்லுக்கு வந்தால், என்னை சூதாய் தணிக்கவே. இந்த இடத்துல அழகான சில கருத்துக்கள் இருக்கு. என்ன வந்து பகவான் என்ன செய்தார்னா, சூதாய் ஏமாற்றினார், குரு வந்து ஏமாற்றினார். என்ன ஏமாற்றினார் அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்போ ஒருவன் வந்து ஏழையா இருந்துட்டு இருக்கான் அல்லது பக்தனா இருக்கான், அவன் வந்து பகவான் மீது பக்தி செலுத்தி கொண்டு இருக்கின்றான். திடீர்னு அவனுக்கு பணம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, பணம் புகழ் உறவினர்கள் எல்லாம் வருது. உடனே அவன் என்ன சொல்லுவான், பகவான் வந்து எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவான். ஒருவன் ரொம்ப தவம் பண்றான், ரொம்ப தவம் பண்ண உடனே நல்ல ஒழுக்கமா வாழ்ந்து கடும் தவம் பண்ண உடனே அதனுடைய பலனா பணம் வந்ததுன்னா அவன் என்ன நினைக்கிறான், பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். ஆனா உண்மையிலேயே பகவான் அங்க சூதுதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை கொடுத்து மயக்கிட்ட, கொஞ்ச நாள் நீ என்ன சிந்திக்காத, தவம் எல்லாம் பண்ணாத, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லி சூது பண்ணியிருக்காரு பகவான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார்னு நினைச்சிட்டு இருக்கான். கட்டோபனிஷத்துல நச்சிகேதங்கிற ஒரு மாணவன் வந்து பரபிரம்ம தத்துவத்தை கேட்கும் போது யம தர்மராஜா என்ன பண்ணார், ஆசிரியரா இருக்கிறவர், உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேன், அந்த தத்துவத்தை கேட்காத சூது பண்ணினார். ஆனா அந்த பொடி பையன் என்ன பண்ணா, சூதுக்கு மயங்கல, இதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு கடைசியில் அந்த பரபிரம்மத்துக்கு வந்தா. அப்படி பகவான் வந்து பல இடங்கள்ல நமக்கு எது நன்மைன்னு சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை கொடுத்து சூது பண்ணுவார். இது ஒரு விதமான சூது. இனி ஒரு விதமான சூது என்ன தெரியுமோ, ஒருவன் நல்ல தவம் செய்து வந்தால் கஷ்டத்தை கொடுப்பார் பகவான். கஷ்டத்தை கொடுத்து பிறகு அது ஒரு சூதுதான், பிறகு என்ன செய்ய போறார், பெரும் நன்மையை செய்ய போறார். அவைகளெல்லாம் எப்படி என்பதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அது சுந்தரம சுவாமிகள் பூதவத்தில் வாழ்கிற சமயத்தில் திருமுல்லவாயில் பெருமான் மீது அவ்வளவு அத்தியந்த பக்தி சுந்தர பெருமான். 18 ஆண்டுகள் இந்த பூதவத்தில் இருந்துட்டு தென்கையில் தென்பகுதியிலிருந்து வடகையிலைக்கு வருகிற போது உபமனிய மகர்ஷி இந்த அருட்காட்சியை பார்க்கிறார். இத சுந்தரமுக சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்திலேயே அந்த யானை மீது கை வைக்க வரும்போது யாரெல்லாம் அவர் சுற்றி வருகிறார் ஒரு பாட்டில் அருமையா யானை மீது வருகிற போது ஒரு அருமையான பதிகம் சுந்தர பெருமான்
3: அதறிந்து தன் பொன்னடிக்கே
2: என்று ஒரு அழகான பதிகம் தொடங்குறது. அதுல
3: இந்திரன்மால் பிரமல் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்ததில் கொண்ட என்னை மத்த யானை அருள் புரிந்து வந்ததில் கொண்ட என்னை மத்த யானை அருள் புரிந்து
2: அப்படி தேவர்கள் எல்லாம் சுத்தி சூழ ஒரு அருமையான வெள்ளையானை அருள் புரிந்தானே பரமேஸ்வரன். அப்பொழுது அங்கிருக்கிற முனிவர்கள் எல்லாம் இந்த வரக்கூடியவர் யாரு கேட்ட போது
3: நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் உத்தமனேகே நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே
2: வர்றது யாருமா யார் தெரியுமா நம்முடைய தோழன் வருகிறான் சோறு மாதிரி அண்ணன் காட்டினார் முனிவர்களுக்கு. அப்படி இந்திரன் மாநகரம் எல்லார் மீது தேவர்கள் எல்லாம் வந்த இதில் கொள்ள மக்கள் யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரன
4: அந்த மந்திர மந்திரன் மலை மலையில் இருக்கிற முனிவர்னா இது யாரு அப்படின்னு கேட்டாங்க.
3: மந்திர மாமுனிவர் இவன் ஆரன எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே
2: சுந்தரமுஷ்ணாமலே இந்த விஷயம் சொல்ற. ஆகவே கைலைக்கு வருகிற சமயத்துல யாருன்னு கேட்ட போது நம்முடைய தோழர் வருகிறான்னு சூர்மான் அடையாளம் கேட்டான். உமனிய மகிழ்ச்சி இந்த பெருமையை சொல்ல போற சுந்தர பெருமானுடைய பெருமையை கேளுங்கள் என்று சொல்ல போற. இப்போ தெலுங்கு புராணம் வந்ததே கைலாயத்துலதான் வந்தது. ஆனா நம்ம கைலாயத்துக்கு போற காரணம் தான் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிற அருமையான தெலுங்கு புராண சிந்தனை எல்லாம் உருவாவதற்கு அருள் ஊற்று கைலை மலை. சுந்தர பெருமான் கைலாயத்திலிருந்து பூலோகத்து போற எதுக்கா வந்தார்? நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களுடைய பெருமையை சொல்வதற்காக வந்தார். அது ஏன் வந்தாலும் இப்ப பாக்க போறோம். அந்த செய்தி கைலையில அழகான ஒரு பூஞ்சோலை. இந்த விஷயத்தை சொல்வது உபமரி மனசு கேட்பது இங்க இருக்கிற 40-50 பேர் எல்லாயிரக்கணக்கான முடிவுகள் கேட்கிறாங்க. உபமரி மனசு இங்க நம்ம அலுப்பு சலுப்புமா கேட்டு இருக்கோம், அங்க அப்படி இல்லை, எல்லாரும் உற்சாகமா கேட்டு. அப்பொழுது கைலை மலையில ஒரு அழகான பூங்கா ஒரு சோலை. சோலைக்கு ஒரு நாள் நம்முடைய சிவருமானுடைய அணுக்க சுந்தர் ஆளார சுந்தரர் பூக்களை பறிப்பதற்கு வர சுவாமி பூபந்தி கைலை மலையில் வர்றது ஆளார சுந்தரர். ஆளார சுந்தரர் சிவருமானுடைய அணுக்க தொண்டர் கைலையில பக்கத்திலிருந்து தொழில் செய்வார். அந்த தங்க விபூதி மறைவை கையில வச்சுட்டு சிவருமான் பக்தர் வச்சிருப்பார். அவர் எப்படிதான் பூதி பூசணுமோ அந்த தங்க மறை அப்படி காட்டுவார். திருப்பார்கடல்ல அவர்கள் கடையும் போது ரெண்டு விஷம் வந்து வாசி பாம்பூர் விஷத்தை கக்குச்சு கடலுக்குள்ள விஷம் வந்து ஆழம் காலம் ரெண்டு விஷம் அந்த ரெண்டு விஷம் சேர்ந்தது தேவர்களை தாக்குச்சு ஓர் அழுகுறாங்க. அப்போ சிவருமான் அவர்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக இது பண்ணலாம் அந்த ஆளுக்கார விஷயத்தை கொண்டு வரணுமே, அதற்காக அவர் யார சந்தேஷம் பண்றாரு? கைலையில ஒரு அழகான கல்யாணி முன்னாரே சிவருமான் நிக்கிறார். போய்
4: சுந்தரா வாங்குற அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து சுந்தரம் சொல்றாரு. கண்ணாடியில இவர் பார்த்தாருன்னா இவருடைய பிம்பம் தான் தெரியும். சிவபெருமான் பிம்பம் எப்படி இருக்கும், ஜடாபாரம், கங்கை நந்தி, போருடைய செவி, விடையேறுதல், ஒரு சூழல் மதிசூடி, இந்த காலுடைய சுடலை பொடி, அதுக்கப்புறம் யானத்தோல், புலித்தோல், கபால ஓடுகள், பாம்பு, இதெல்லாம் இருக்கணும். அந்த கண்ணாடியில அப்படிதான் தெரியணும். ஆனா கண்ணாடியில அழகான சுந்தர் மிக்க ஒரு அருமையான பெருமாள் வர சுந்தரா வாங்குற. அவர் சிவபெருமானும் அவர் ஒண்ணுதான் தெரியும். கண்ணாடியில பார்த்தா அவர் தான் வரணும். அப்ப அவர் சுந்தர வடிவத்துல வர சுந்தரா வாணார். அந்த விசேஷம் கொண்டு வாழ்னார். நேர போனார், அப்படி கையை நீட்டினார். அழகாக விஷயம் உழுந்து அளவு உழுந்த அளவு கொண்டு சுந்தரம் சமையல் அதான் பிரதோஷத்துல உழுந்து விட்டோம். உழுந்து நைவேத்தியம் கொடுக்க காரணம் தான் உழுந்த அளவு வருகிறது. அதை கொண்டு வந்து சிவபெருமான் திருக்கரத்துல கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர் அழகார சுந்தர். அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதே சமயத்துல அன்னை உமாதேவியாருடைய இரண்டு தோழியர்கள் அம்மைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிற இரண்டு சேடியர், ஒரு அம்மையார் பேரு கமலினி, இன்னொரு அம்மையார் பேரு அனிந்திதை. அனிந்திதை கமலினி ரெண்டு சேடியர்கள் பூப்பனிக்க அதே சமயத்தில் வர்றாங்க. ஒரு பக்கம் அந்த ரெண்டு தாய்மார்கள், இந்த பக்கம் அழகரசர்கள். அப்பொழுதுதான் சிவபெருமான் திருவிழியாடு நடக்கும். என்ன நடக்கிறது? மாதவம் செய்த தெந்திசை வாண்டிட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவாறு அவர் மேல் மனம் போக்கினார். காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். நம பார்வதி திருப்பாடல் நம்முடைய உள்ளத்தில் என்னைக்கு இருக்கும். சுந்தரம் சுவாமி போதவத்துக்கு எங்க வந்தார்? மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. இந்த போலவத்தில் தென்பகுதியாக இருக்கிறதே பாரத நாடு. பாரத நாடு வாழும் பொருட்டு அவர் வந்தார். இந்த பாரத நாடு தவம் செய்தது என்ன? மாதவம் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. அதற்காக தான் சுவாமி இந்த பிரேயர் செய்யற. இரண்டாவது அடுத்த நோக்கம் தீதிரா திருத்தொண்டு தொகை தர அடியார் பெருமக்களுடைய துதி பாடுகிறாரே திருவான அந்தனதம் அடியாருக்கும் அடியே திருத்தொண்ட தொகை. அந்த அற்புத தேவார சொல் மாலையை உலகத்துக்கு தருவதற்காக அந்த மாலையை படித்தால் தீதி இல்லா நம்முடைய தீமைகளால் நீக்கிருமா. தீதிகளை இல்லையாக ஆக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை என்ற ஞான பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக இவர் கண்கள் இவர் மனம் அந்த ரெண்டு செடியர்கள் மீது போனது. போனது சொல்ல மாதர் மேல் மனம் போக்கினார். மனத்தை போக்குனார். நம்ம மனம் போகும். இந்த பிரசங்க கட்டிட்டு இருக்கும் போதே நேராச்சு சாப்பிடுறதுக்கு இவரோட செவ்வாய் இருக்காரே சிட்டி பஸ் பிடிச்சு போனவே அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை எண்ணங்களா இருக்கும். ஆனா அங்க அப்படி இல்லை. மனதை போக்கினார். மனம் போகல நல்ல பலிக்கு. சுந்தரமுசாமி சரித்திரத்தை சொல்லும் போது கவனமாக சொன்னார். அவர் இரண்டு பரவலாச்சியார் சங்கிலாச்சியர் ரெண்டு தாய்மார்களை திருமணம் செய்கிறார். அந்த ரெண்டு பேரும் கைலையில் வந்தவர்கள் மறந்துடாதீங்க. அந்த விஷயத்தை ஞாபகத்தில் சொல்லுங்க. ஆனா அவர் இந்த உலகத்துல திருமணம் செய்வதற்காக வரல. அவரோ பெருமாள் பக்கத்தில் அழுக்க சொல்ல இந்த பூலோக வாழ்க்கை அவருக்கு இருக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தீதிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக வந்தார். மாதவம் செய்த தெந்திசை வாழ்மாறு வந்தார். அதனாலதான் அவர் மரங்கள் மரத எழுச்சியா அந்த ரெண்டு பெண்கள் மீது போக்கினார். அந்த ரெண்டு பெண்களும் இவரை பார்த்தார். இவ்வளவுதான் கைலாசம் சுவாமி பெயர் பரமேஸ்வரன் அங்க இவரை காட்சி கொடுக்கிறார். ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே. ஆதிமூர்த்தி ஆகிய சிவருமான் பூலோகத்துல சென்று அந்த ரெண்டு பெண்களோடு வாழ்ந்து மீண்டும் கைதைக்கு வருக சுவாமி ஆணையிட்டார்.
3: கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான்,
4: கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினார். இந்த அற்புதமான கைலை வாழை விட்டு பூலோகத்துக்கு போக சொல்றாரு, அழுத சுவாமி இது அங்க போக சொல்றீங்களே,
3: எல்லாம்
4: உண்மை பூலோகத்துல நாம் தடுத்து ஆட்கொள்வோம் சுவாமி. அனுப்புனர் அவர்னா அவருக்கு ஆறுதல் அவ்வளவு கவலைப்படாதீங்க, பூலோகத்துல உரிய காலத்துல நாம் உண்மை தடுத்து ஆட்கொள்வோம். சூர்மான் அப்படி ஒரு அருள் பாதித்தார், இந்த ரெண்டு பெண்களையும் பூலோகத்துக்கு போக மாதிரி செய்தார். ஆகவே பூலோகத்துல நம்முடைய சுவாமி சுந்தர பெருமான் திருநாவலூர் இந்த கஷேத்திரத்துல உருந்திருக்கப்பட்ட பக்கத்தில் இருக்கு திருநாவலூர். அங்கே சடையநாயனார் இசைஞானியார் என்ற ஆதிசைவ தம்பதிகளுக்கு குழந்தையா திரு அவதாரம் செய்யறார் சுந்தர பெருமான். அங்க அந்த ரெண்டு சேடியர்களும் திருவாரூர்ல கமலினி என்ற அந்த அன்னை பரவலாட்சியாராக திரு அவதாரம் செய்கிறார். திருவாச்சூர்ல உங்க ஊர் பக்கம் இருக்க, உங்க ஊர் பக்கம் திருமலைவாயில் பக்கத்தில் திருவாச்சூர் சங்கரங்கர் பக்கத்தில் அந்த அருமையான திருவாச்சூர்ல கைலாயத்திலிருந்து அன்பு அந்த அம்மா சங்கரணாச்சாரியர் திரு அவதாரம் செய்கிறார். திருவாச்சூர் எவ்வளவு பெருமை பத்தினா, கைலாயத்திலிருந்து வருகிறவர்கள் பூலோகத்தில் எத்தனையோ ஊர் இருக்கு, அந்த ஊரெல்லாம் போயிருப்பாங்க திருவச்சூர். அதே போல திருவாரூர் புகழ்பெற்ற அங்கே பரமநாச்சியார், இங்கே சங்கராச்சியார், சுந்தர சுவாமிகள் அங்கே திருநாவலூர். இந்த அற்புதமான காட்சி திரு கயிறு நடக்கிறது. அப்படியே சுவாமி பூலோகத்துக்கு வந்தார். இந்த செய்தியை உபமனிதர் சொன்னோடனே இன்னும் அந்த பெருமைதான் எங்களுக்கு சொல்லுங்க என்று ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் உபமனி மகரிஷி கேட்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு, நீங்கள் யாரை சொல்வீர்கள் நாங்கள் ஐயப்பட்ட போது அவர் பெருமையெல்லாம் தெரிந்து கொண்டோம். சுந்தர பெருமான் ஆயிரம் கோடி சூரியர்கள் போல உதித்தார், அவர் ஒளி விளக்க வழங்குற விளக்கின் உள்ளே இருக்கிற அந்த சிவபெருமானை சுந்தரமுசாமியிடம் வழங்குற. அவருக்கு முக்கியமான விஷயம் விளக்க கும்பிடுவது முக்கியம் இல்ல, விளக்கின் உடைய சிவபெருமான கும்பிடணும். பின்னால் வந்து சில பேரு விளக்கே கும்பிட சொல்லிட்டு அருப்பெரும் ஜோதி அதையே கும்பிட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜோதியை கும்பிட சொல்லி சிவபெருமான மைனஸ் ஆகிட்டாங்க. அந்த வழிபாடு சைவ சமயத்துக்கு முரண்பட்ட வழிபாடு. அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கர்ணம் என்பதெல்லாம் சைவ சமயத்துக்கு முரண்பட்டது. ஜோதியை வெறும் விளக்க மத்தனம் கும்பிடக்கூடாது, விளக்கினூடாக அவள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. அங்கே உடனே இருக்கிற சிவபெருமான மணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வெறும் ஜோதியை மத்தனம் கும்பிட்டா அது சைவ சமயம் ஆகாது. அங்கே ஆயிரம் கோடி சூரியர்கள் போதித்த நடுவே யார் இருக்கிறார், சுந்தர பெருமான். நம்பி ஆர்வன் நாம் சொல்லும் தன்மையா என்ற அற்புதமான செய்தியை உபமனி மகரிஷி எடுத்திருக்கிறார். உலகம் உயவும் சைவம் என்று ஓங்கவும் அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்துரை குலபு தன்புணல் நாட்டணி கூறுவாம் நம பார்வதி
3: உபமனிஷ்மரிஷி
4: அற்புதமாக இந்த செய்தி எடுத்துரைக்கிறார். பூலோகத்துல சுந்தரமு சுவாமிகள் திருத்தொண்ட தொகை அருளினார்கள். அந்த திருத்தொண்ட தொகை நூல் என்ன சொல்கிறது, 63 நாயன்மார்களுடைய பெருமையை முதல்ல நமக்கு அடையாளம் காட்டிய பொக்கிஷம் சுந்தரமு சுவாமி தேவார். அது இல்லைன்னா நமக்கு நாயன்மார்கள் வாழ்க்கை தெரியாது. சுந்தரமு சுவாமி அவதாரம் நிகழலைன்னு சொன்னா 63 நாயன்மார்களுக்கு தெரியாது. சுந்தரமு சுவாமியுடைய அவதாரம் நடக்கிறேன்னு சொன்னா திருநாவுக்கர் சுவாமியை பத்தியோ திருஞான சம்பந்த பெருமானையோ நாம் அறிய முடியாது. சுந்தர பெருமான் அவதாரம் நிகழவில்லை என்று சொன்னார் குரு லிங்க சங்கம வழிபாட்டை சைவ மக்கள் பின்பற்ற மாட்டார்கள். சுந்தர பெருமான் அவதாரம் செய்யவில்லை என்று சொன்னால் விபூதி பெருமை தெரியாது. அவர் அவதாரம் தான் ருத்ராச பெருமை, அவருடைய அவதாரம் தான் நற்றபாவனை நான் மறைத்தும் சொல்லினால் நமச்சிவாயில் நமக்கு எடுத்திருக்கு அவர் அற்புதமான அவதாரம். அந்த சுந்தரமு சுவாமியுடைய அருமையான அருள் தான் திருத்தொண்ட தொகை. சேக்கிரார் பெருமான் முதலாவதாக திருத்தொண்டத்தை ஆதாரமா வச்சுதான் பெரிய புராணம் செய்யறாங்க. அதற்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு சுந்தரமுசாமிக்கு காலத்துக்கு அப்புறம் 1000 ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியில் ஒரு பெருந்தகையார் வர்றார். அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூல் அனுப்பிச்சுகிறார். அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒவ்வொரு திருப்பாசனம், சில சமயம் ரெண்டு இருக்கும். அங்கே சுந்தரமுசாமி ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒரு வரி, இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அழிகேன் ஒரு வரி. சுந்தரமுசாமி நம்பியாண்டார் நம்பிகள் அந்த ஒரு வரிக்கு ஒரு பெரிய பாசனம், 4 வரி பாடும். ஆகவே முதல் நூல் திருத்தொண்டர், வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, அதற்கு விரிநூல் பெரியவரான. ஒரு வரி ஒரு பாடல், ஆயிரக்கணக்கான பாடல் பெரியவரான். சைவ மக்களாக இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணம் வருவதற்கு மூல காரணம் சுந்தர பெருமான். சுந்தர பெருமானுக்கு அடுத்த அவரை வணங்கி ஒவ்வொரு பாடல் பாடலா அப்படி செய்தார் நம்பியாண்டார் நம்பிகள். அதையும் விளக்கமா நம்ம அறிந்து பயன்பெற வேண்டுமே, அதற்காகத்தான் சேக்கரார் பிரபு அவதாரம் பண்ணார். அவர் அறிந்து செய்த பொக்கிஷம் தான் இந்த பெரிய புராணம். ஆகவே இந்த அழகான அற்புதமான நூல் முதல்ல வந்த நூல் மூலம் திருத்தொண்டர் தொகை, அதற்கு வழி நூல் திருத்தொண்டர் திருவந்தார், சார்பு நூல் பெரியவரான். இந்த மூணு சங்கிலி தொடர் போல இருக்கணும். மறந்துடக்கூடாது சேக்கடார் பெருமான், நான் இந்த பெரிய புராணத்தை அருள் செய்யறதுக்கு எனக்கு மூல காரணமா இருந்தவர்கள் சுந்தரமுசாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை, அவரை வணங்குகிறேன். நம்பியாண்டார் நம்பி அருள் செய்த திருத்தொண்டர் திருவந்தாதி, அவரை வணங்குகிறேன். இப்பொழுது அழியேன் அவர் பெருமையை சொல்லப் போகிறேன். இதுதான் திருமலை சர்க்கம் என்பது. இவ்வாறு இந்த நூலுடைய வரலாற்றை நமக்கு அழகா கைரவரிலிருந்து எடுத்து காட்டுகிறேன். ஆக இப்பொழுது இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகளை மீண்டும் நினைவு கூர்ந்து திருமலை சர்க்கத்தை நிறைவு செய்வோமாக. திருமலை என்பது கைலைமலை. அந்த கைலைமலையிலே இருக்கின்ற பெருமான் பரமேஸ்வரன், ஆயிரக்கணக்கான முனிபொங்குவர்கள் அடியார்கள் அந்தணர்கள் தேவர்களாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். உபதி மகர்ஷி கைலை அடிவாரத்துல 10,000 முனிபொங்குவர்களுக்கு உபதேசம் அளித்திருக்கிறார். தென்பகுதியிலிருந்து ஒரு பிரமாண்டமான ஞான பிரகாசமான ஒரு அற்புத காட்சி கிடைக்கிறது. உமரிஷி எழுந்தார், அதை நோக்கி தொழுதார், முனிவங்கவர்கள் யாரை வணங்கினீர்கள், சிவபெருமானை தவிர உங்க கை கரம் யாரையும் வணங்காத என்று கேட்டபோது வர்றது நம்பியாருடன், அவர் தம்பிரான தன் உள்ளம் தழியவர், ஆகவே நாம் தொழக்கூடிய பாக்கியமா பெற்றேன், அவர் தொழுது நான் பாக்கியம் பெற்றேன் என்று அவர் சொன்னார். அவருடைய பெருமைகளை சொல்ல மாட்டீர்களா முனிவங்கவர்கள்? உமரிஷி கைலையில சோலைகள் அந்த காட்சியை காட்டுகிறார். ஒரு பக்கம் ஆலார சுந்தரர், இன்னொரு பக்கம் கமலினி அனந்தினி, இவர்கள் இருவரும் சந்திக்க காரணம் இந்த உலக வாழ்க்கை அவர்கள் சந்திக்கல, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்த தென்திசை பெருமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தென்திசை சொன்னவன் அதனால என்ன பெருமை இருக்கு தென்திசைக்கு, அதெல்லாம் அடுத்த சர்க்கத்தில் பார்க்கிறோம். மாதவம் செய்த தென்திசை சொன்னார் பார்த்தீங்களா, அதற்கு காரணம் என்ன? அது வந்து திருமலை சிறகு சொல்றார். இந்த பூலோகத்துல மேலான நாடு பாரத நாடு, இந்தியா இல்ல. இந்தியாங்கிற பேர் பின்னால் வந்தது, முகலாயர்கள் பேர் அவங்களுக்கு அவன் என்ன பண்ணா நமக்கு இந்தியான்னு பெற்றான். இண்டஸ் சிந்து சமூகம், சிந்து நடிகை ஒட்டி இருக்கிற இவங்களுக்கு இந்தியான்னு பெற்ற சிந்து, அது இந்து ஆயிடுச்சு. நம்முடைய நாட்டினுடைய பேர் பாரதம், பரமேஸ்வரி பேர் பரதன் பேர், சிவபெருமான் பேர் பரதம், பரதநாட்டியம் சிவபெருமான் நகரம். ஆகவே இந்த நாட்டில் பேரே பாரதம், சிவபெருமான் பேர். இன்னொரு 30-40 வருஷம் பேரு இது முஸ்லீம் நாடா மாறிடும். இன்னைக்குள்ள நன்மையில நம்ம ஒன்றுக்கு மேல வேண்டாமோ, அங்க 10-15 ஒவ்வொரு வீட்டு. ஆனால் இந்த நாடு இந்து நாடாங்க கிறிஸ்தவ நாடாங்க முஸ்லீம் நாடா வாக்கு. நம்ம நாடு அற்புதமான ஒரு சைவ வளமிக்க நாடு பாரத நாடு. அந்த பாரத நாட்டில் தென்பகுதி சிறப்பு, தென் அழகு சுதனையே போச்சு. வாய்களே எல்லாம் பேசாங்க, பல இடங்களில் பேசாங்க, பார்த்துருவோம். அதுக்கு அசு தெரியாமலே சொல்லி இருக்காங்க. தென்பகுதி எப்படி சிறப்புடையது? அதுல ஒரு அற்புதமா 4 தடங்களை சொல்ற. முதலாவதாக சிதம்பரம், சிதம்பரம் நடராஜ பெருமாள் ஆண்டவர் அற்புத கோயில் இருக்கிற இடம் என்பது.
2: அதற்கப்புறம் அழகான தாமரைப்பூல் இருப்பது போல திருவாரூர் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த திருவையார், அன்னை உமாதேவியார் ஏகம்பரநாதனை பூஜித்த காஞ்சி மாநகரம்.
4: இப்படி அருமையா பற்றி போட்டு ஒரு ஏழு எட்டு ஸ்தலங்கள் சொல்ல இப்பொழுது நிறைவு செய்கிறோம்.
2: எனவே மாதவன் செய்த தந்திசைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் உண்மை நிகழ்ச்சி, திருவிழா திருத்தொண்ட தொகைக்கு விளக்கம் கொடுத்தார். அதை அடிப்படையா வச்சு நம்பியாண்டார் நம்பியுடைய திருத்தொண்ட திருவந்தாதி அடிப்படையா வச்சு அடியேன் இப்பொழுது திருத்தொண்டர் புராணத்தை அறிவிச்சுகிறேன் என்று சுவாமிகள் நமக்கு சேர்க்கடாறு பெருமான் எடுத்திருக்கிற பகுதிதான் திருமலை சர்க்கம். இப்பொழுது நாம் இந்த அருமையான முதல் காண்டத்துல இரண்டாவது பகுதி திருநாட்டு சிறப்பு அது போகிறோம். திருநாட்டு சிறப்பு இந்த அருமையான காப்பியத்திற்கு கதாநாயகன் யாரு பெரிய புராணத்துல ஷீரோ ஒரு இலட்சியம் என்று சொன்னால் இலட்சியத்துக்கு தலைவர் இருக்கணும். அந்த தலைவர் இந்த பெரிய புராணத்தில் யாரு கேட்டா சுந்தரமுசாமி. பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவர் சுந்தரமுசாமி. ஏனென்றால் அவர்களா அவருடைய வாழ்க்கை முழுக்கதான் இது திருத்தொண்ட தொகையோடு வருது. இந்த பெரிய புராணம் முழுக்க அவருடைய வாழ்க்கை சொல்ற முதல்ல கைலாயத்தில் பரட்டும். இந்த பெரிய புராணத்தின் நிறைவு கட்டத்தில் வெள்ளாண சர்க்கம் இருக்கு. இங்க பூலோகத்துக்கு வந்தது, அந்த பூலோகத்திலிருந்து வெள்ளையான திரும்பி இருக்கு. அப்ப இந்த நூல் பூரா சுந்தர சுவாமியுடைய வாழ்க்கையை சுத்தியே வரும் பத்திடம் பின்னி கிடக்குது. எனவே இந்த நூலுடைய கதாநாயகன் காப்பிய தலைவன் சுந்தரபெருமான். ஆக பெரிய புராணத்தை ஒரு காப்பியமாக சில பேர் சொல்ல மாட்டாங்க, தக்குவம் பக்குவம் இல்லாதவங்க. எந்த காப்பியத்துக்கு என்ன தகுதி உண்டோ அவ்வளவு பெரிய புராணத்துக்கு உண்டு. தனித்தனி சரித்திரமா இருக்கு, இது காப்பியமே சொல்ல முடியாதுன்னு அப்படி சில பேர் பொறாமையில சொல்வாங்க. ஆனா அது சிறந்த சைவ காப்பியம். அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டா சுந்தரம் சுவாமி. திருமலை சர்க்கத்தில் ஆரம்பிச்சிட்டோம், நிறைய வரப்போது விடான சர்க்கம் ரெண்டு இடையே அழிமையாக தடுத்தால் கொண்ட புராணம் ஏர்வன் கலிக்காமல் நாயனார் புராணம், அதுக்கப்புறம் கடல் செறிவார் நாயனார் புராணம், இதெல்லாம் சுந்தரம் சுவாமி வரலாறு அப்படியே பின்னி பின்னி பின்னியே. ஆக சுந்தர பெருமான் தான் திருத்தொண்ட புராணத்தினுடைய காப்பிய தலைவர். அப்ப அந்த தலைவர் வாழ்ந்த நாடு இருக்குதா அந்த நாட்டு சிறப்பு சொன்னோம். அடுத்த தலைப்பு திருநாட்டு சிறப்பு. அந்த தலைவர் வாழ்ந்த நாட்டு தலைவர்கள் இருக்குதா திருவாரூர் திருநகர சிறப்பு. இப்ப வரிசையா அதை பார்க்க போறோம். அப்ப இரண்டாவதாக இப்ப நம்ம பாக்குறது சருக்கத்துல திருமலை சிறப்பு, பார்த்த பிறகு திருநாட்டு சிறப்பு. சுந்தரம் சுவாமி அவதாரம் உள்ள இந்த அற்புதமான அருள் வாழ்வு பெற்ற இடம் எதுனா சோழ நாடு. சோழ நாட்டு பெருமையை இங்க பேச போல நீண்ட நேரம் பேசணுமா கவலைப்படாதீங்க. சோழ நாட்டு பெருமை கொஞ்சம் கொஞ்சம் சோழ நாடுனா சோறு உடைத்து. இந்த சமயத்தில் யாருக்கும் நினைவு வரக்கூடிய நேரம் எல்லாம் போய் சாப்பிட வேண்டிய நேரம் என்ன மணி நெருங்கிட்டு இருக்கு. அதனால சோழ நாடு சோறு உடைத்து அந்த காலத்துல காவிரி இருமலங்கும் பெருகி போன நாள். அதனால இரண்டு பூ விளையும் மூணு பூ விளையும். இன்றைக்கு காவிரி வளரவே இருக்கு, அது ஒரு பக்கம். அந்த காவிரியுடைய வளர்த்தேதான் அழகா பல பாசுரங்கள் சேக்கரார் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிறார். காவிரி ரெண்டு கரணையும் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தான். அந்த சிவாலயங்கள இந்த காவிரி வீசிதான் பூக்களா கொண்டு போய் சொரிதான் சுவாமிக்கு பூஜைக்கு. அப்படியே பூக்களை காற்று உள்ள பூக்களை எல்லாம் அப்படியே பறிச்சுட்டு தன்னுடைய அலைகளாகிய கைகள்னால அந்த கரைகள் இருக்கிற கோயில் அப்படியே அழியே. அப்படிப்பட்ட காவிரி அந்த அற்புதமான காவிரி. அந்த காவிரியினுடைய வளம் சிறப்புமிக்க வளம். அங்கே இருக்கிற வயல்கள், அந்த வயல்களை வந்திருக்கு நெற்கதிர். அந்த நெற்கதிர் முற்றினவன அப்படி தாழ்ந்து இருக்கிறது. சிவனடியார்கள் ஒருவருடைய பார்க்கறது தாழ்ந்து வணங்குவாரோ அது அந்த செய்தியெல்லாம் கூடப்படுது. நான் வேகமா போறேன். திருநாடு சிறப்பு அப்படி அற்புதமான காவிரியுடைய வள நிறைந்த பகுதி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாட்டிலே அரசர் யாருன்னு கேட்டா அனபாய சோழ. அனபாய சோழ சக்கரவர்த்தி இரண்டாம் குலத்துக்கு சோழ. அவர் ஆட்சி நடக்கிற சோழ நாடு பெருமையுடையது அப்படின்னு கூறியதுமில்ல. அனபாய சோழ சக்கரவர்த்தி தான் இந்த பெரிய புராணம் வருவதற்கு காரணமானவர்.
4: போன வாரம் போன சிந்தனை பார்த்தோம்,
2: சிவ சிந்தனம் படிச்சுங்க, படிக்காதீங்க, நாயன்மார்கள் வரலாறு படி சொன்ன உடனே உலகெல்லாம் நடராஜ பெருமான் அறிவித்துக் கொடுக்க இந்த நூலை அருள் செய்ததுக்கு பெரிய உதவி செய்தது யாரும் அனபாய சொல்ல சொல்ற. ஆனா பெரிய புராணத்துல பல இடங்கள்ல சேக்கரார பெருமான் அனபாய சோழ சக்கரவர்த்தி பெருமை சொல்லிட்டே இருப்பார். ஆகவே திருநாட்டு சிறப்பு அதுல நிறைய பாசுரத்துல சேக்கரார பெருமான் அனபாய சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கூட்டப்பட்ட காரணத்தினால இந்த நாடு மேலான நாடுங்கிற இதுதான் திருநாட்டு சிறப்பு. அடுத்தபடியாக திருநகர சிறப்பு. திருநகரம் எது? திருவாரூர். சோழ நாட்டுடைய தலைநகர். சோழ நாட்டு பல தலைநகர் உண்டு. காவிரி உறையூர் தலைநகராக இருக்கு, கரூர் ஒரு தலைநகராக இருக்கு, திருவாரூர் ஒரு தலைநகராக இருக்கு. இப்படி பல தலைநகர்கள் உண்டு சோழ நாட்டு. அதுல திருவாரூர் சோழ மகாராஜனுடைய தலைநகர். சேக்கரார் பெருமாள் திருநகர சிறப்பை சொல்ல போகிறார். அதனை நாம் இப்ப காண இருக்கிறோம். ஆகவே அதை பிறக்கலாம்.
5: ஸ்ரீ
2: கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம்,
5: ஸ்ரீ
2: வல்லிகாந்த ஸ்மரணம்,
5: நம
2: பார்வதி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை சோணசேலம் சோணகிரி சோணாசலம் அருணாசலம் அருணை என்பன திருத்தலப் பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை, ஆதி அருணாசலம், பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை, பிரம்ம தீர்த்தம், இந்திரதீர்த்தம், சக்கரதீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவலப் பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலக அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம், இராமாயணம், மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்றுள்ளது. அருணகிரியார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வழிபட்ட பதி. ஆடிப்பாடிய அண்ணாமலை கைதுட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலையம்மை, தலமரம் மகிழ், மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்புசேர் பதி. அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்ததே. தளர்ப்பிழம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளியிருந்தனர். பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஐந்து கரத்தனை யானை மகத்தனை எந்தில் இளம்பெறை போலும் செய்ய நந்தி மகந்தனை ஞான கொழுந்தன் உங்கையில் வைத்தடி போற்று கொண்டேன். விழிக்கு துணை தரும் என் மலப்பாதங்கள் மெய்மைகுன்றா விழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரதோடும் வயதனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மையோருமே விழிக்கேருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடன் சொல்லு எமக்க வழி கிடக்கு படிக்கே சுழன்றவே பாவங்களே செய்து வாழ்நரக துணிக்கே கழுந்தும் கைவகமோ என்ன கூப்பிடுது எல்லாம் அல்ல இறைகள் ஒவ்வொரு பிரதோஷத்தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த இரண்டு பிரதோஷம் பிரதோஷம் இல்லை சார், எந்த தளம் சொல்ல போறீங்க தெரியல, என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டாங்க. நான் ஆனா இதை ரொம்ப வரவேற்கிறேன். என்ன தளம் சொல்ல போறேன் அப்படிங்கறது தெரியக்கூடாது, நிறைய பேர் சொல்லக்கூடாது. யாருக்கு தேவையோ அவங்க வந்து கேட்கணும். அதற்கு இறைவன் திருவள்ளுவர் செய்யணும். இது ஒண்ணும் நாங்க இந்த டைம்ல இதை பேசணும் அப்படின்னு யாரும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பண்ணல. திருவாசகம் தேவாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து தொகுத்து வரிசையா சொல்லிக்கிட்டே வருவோம். ஞானசம்பந்தருடைய பதிவுகளை சொல்லிக்கிட்டே வருவோம். அப்பப்போ அதுல உள்ள சிறப்புகளை வரக்கூடிய சிறப்புகளை இணைத்து போவோம். இதுதான் எங்களுடைய நோக்கம். இப்படிதான் வழி நாளை மறுநாள் சனிக்கிழமை ராகு கேது பேச்சு. இது ராகுவும் கேதுவும் வழிபட்ட தலம். அது என்ன ஒரு அழகா அமைக்குது பாருங்க. நாளைக்கு மறுநாள் ராகு கேது பேச்சு, அன்றைக்கு வந்து ராகுவும் கேதுவும் கியூரளிங்க வழிபாடு செய்வதற்கு பதிலாக இறைவன் சிவபெருமானை வழிபட்ட திருக்கேதீச்சரம் இலங்கையில் இருக்கக்கூடியது. அழகா சொல்றாங்க, மன்னார் குரல் வண்டி நிலையத்து கிழக்கே 7.5 கிலோமீட்டர் திருஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம். இரண்டாம் திருமுறையில 107வது பதிகம் ஏழாம் திருமுறையில சுந்தரர் 80வது பதிகமா இதே தலத்தை பாடியிருக்கார். பாடியிருக்கிறார். மிகப்பெரிய சோமாஸ்கந்த வடிவம் உள்ள தலம். சோமாஸ்கந்தங்கிறது சிவபெருமானுடைய ஆனந்த வடிவம். சோமாஸ்கந்த வழிபாட்டீங்கன்னு சொன்னா ஆனந்தம் பெருகும். சோமாஸ்கந்த வடிவம் தான் இந்த 10 நாள் உற்சவத்துல வெளிய புறப்பாடாகும். ஏன் அது உற்சவத்துல புறப்பாடாகுது அப்படின்னா, சைவர்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மக்கள் எல்லோருக்கும் ஆனந்தத்தை தர வேண்டும் என்பதற்காக 10 நாள் விழாவிலும் 5 மேதைகள் உலாவும். இந்த 5 மேதைகள் சோமாஸ்கந்த வடிவம் தான் பிரதானமா 3 நாள் வரும். பிள்ளையார்களுக்கு சோமாஸ்கந்த வடிவம். சோமாஸ்கந்த வடிவத்தை பாத்தீங்க அந்த இங்க கூட இருக்கும், சன்னதியில இருக்கும் சோமாஸ்கந்த வடிவம். அதை தரிசனம் பண்ணீங்கன்னா ஆனந்தம் பெறும். வியாழக்கிழமை தரிசனம் பண்ணா நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். ரெண்டாவது திடும் திடும்னு வர ஆபத்துகள் இருக்கும். சொல்லுங்க, எப்ப என்ன வருவோம் தெரிய மாட்டேங்குது. திடும் திடும்னு வரக்கூடிய ஆபத்துகள் வியாழக்கிழமை என்று வளரக்கூடிய பிரதோஷ தினத்துல இறைவனாகிய சிவபெருமானை வழிபட்டால் விலகிவிடும். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ராகவும் கேதுவும் அப்பதர்ஷனமா வரும். அவர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக வருகிறார்கள் அப்பதர்ஷனமா. அதனால நாம எல்லாம் அப்பதர்ஷனமா சுத்தக்கூடாது. நாம பிரதட்சணமா தான் சுத்தம். 9 சுத்தி 2 சுத்தி சார், நான் சுத்திக்கிட்டே இருக்கிறேன், என்னைய ஒருத்தர் சுத்துங்க சார் அப்படின்னு. ஏங்க அப்பதான் அது நூல் பெரிய மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப 9 சுத்தி இப்படி சுத்தினியா அது அப்படின்னு. அப்ப நூல் சுத்திக்கிட்டே இருக்கா அதான் அதெல்லாம் அறியாமல் யாரோ ஒருத்தர் கிளம்பி உள்ள செய்தி அப்படிதான் கிடையாது. ரெண்டாவது நிறைய பொருள் செலவு செய்தி எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. உங்க உடம்பு வருந்தினால் அது பரிகாரம் ஆகும். சில சமயம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க, உங்க கை இழுக்கும், தூக்கிக்கிட்டே வர முடியாது. சார் கை வலிக்குது சார், கொஞ்சம் இந்த பூ அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி ஒரு உதவி வலிட்டு வாங்கிப்பாங்க. ஆனா நாம இலகுவா தூக்கிட்டு வந்துருவோம். ஆனா அது அந்த அளவுக்கு இறை இறைவன் இருந்து கொள்வான். அதனாலதான் சில சமயம் நீ வாங்கிட்டு அச்சனை தட்டை தூக்கிட்டு வர முடியாது சில நேரம், கீழே வச்சுட்டு கையை உதவிப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு இறை இறைவன் வச்சு கொள்வான். வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ தினத்துல சுவாமியை வழிபட்டா திடும் திடும்பு வரக்கூடிய ஆபத்துகள் விளைவிடும். இந்த திருக்கேதீச்சரவங்கிற தலம் வந்து ராகுவும் கேதுவும் வழிபட்ட தலம். அவர்களுடைய ஜென்ம சாபமே அடைந்திருக்கக்கூடிய தலத்தை அவர்களுடைய பெயர்ச்சிக்கு முதல் நாள் நாம வழிபடுவதனால ஏதாவது அப்படி கிரகத்துல இருந்தால் அப்பிரதட்சிணமா வருது. அது வரும்போது பாத்தீங்கன்னா மீனத்துக்கு வருது, கேது வந்து மீனத்துக்கு வருது, ராகு வந்து கன்னிக்கு வருது. இப்படி அப்பிரதட்சிணமா சுத்தும். அப்படி சுத்துறதுனால நானும் அப்பிரதட்சிணமா சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. சார் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமோ அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். ராகு ஜென்மத்துல வராரு, கேது ஜென்மத்துல வராரு, இது இங்க வருது அங்க வருது, இதெல்லாம் யாரும் பயப்படுத்தும், நாம பயப்பட வேண்டாம். ஏன்னா அடிக்கடி சொல்ற ஒரு செய்தியை சொல்றேன், வங்கியில இருந்து ஏதாவது கடலாசு வருது, இல்ல வங்கியில இருந்து யாராவது வருகிறார்கள், வங்கியில கடன் வாங்கினவங்க அதுக்கு பயப்படுது, வங்கியில கடன் வாங்கி இருக்கிறவங்க அதுக்கு பயப்படுது. ஆ, வங்கியில இருந்து ஒரு கடன் வருகிறதே, வங்கியில இருந்து அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்களே, நம்ம பணத்தை கட்டலையே அப்படின்னு அதுக்கு பயப்படுது. வங்கியில டெபாசிட் பண்ணிருக்கிறவங்க அதுக்கு பயப்படுமா? நாம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை டெபாசிட் பண்ணிருக்கோம். ராகு எங்க வந்தாயங்க, கேது எங்க வந்தாயங்க, அடுத்த நவம்பர்ல சனீஸ்வரம் தான் எங்க வந்தாயங்க, பார்த்துட்டு போறது அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போறாரு. நமக்கு என்ன, அவர் அவர் வேலையை பார்க்க, நாம நாம வேலையை பார்ப்போம். நம்முடைய வேலை என்ன, சிவபெருமானை வணங்குவதுதான் நம்முடைய வேலை. இது கௌரி அம்மை உடனாக கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர், அருள்மிகு கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர், கேது வழிபட்ட சிறப்பின் காரணமாக கேது ஈஸ்வரர் திருக்கேதீஸ்வரர் அருள்மிகு கௌரி அம்மை. கௌரிங்கிற வார்த்தையே இல்லங்களில் மங்களத்தை கொண்டு நல்ல நிகழ்வுகளை கொண்டு வரும். இந்த சொற்பொழிவுல என்ன தெரியுமா சிறப்பு, ராகு கேதுவனுடைய பெயர்ச்சியினால் யாரு பேரும் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது நீங்கிடும், அது யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும்தான் உட்கார தேவையில்லாத நடத்தி விடுவோம். யாருக்கெல்லாம் இல்லத்துல நல்ல செய்திகள் வரணும் இருக்கோ அவங்களுக்கு கேட்க வேண்டும். இன்னும் பேனர்லாம் தேவை எங்க இருக்கு தலம்னா, மன்னார் தொடர்வண்டி நிலையத்துக்கு கிழக்கு 7.5 கிலோமீட்டர், பெயர் வந்து மாதோட்டம் அப்படின்னு ஞானசமுதருடைய பதிகத்துல குறிக்கப்பட்டது. சூரபர்மனுடைய பெயரின் பெயரு துவட்டாது பேர், சூரபர்மனுடைய பெயரின் பெயரு துவட்டாது பேர். அவரு இந்த நகரத்தை பெரிய நகரமா ஆக்கினார், அதனால மா துவட்டா, மா துவட்டான்னு மானா பெரிய, இப்ப பெரிய நகரம் பெரிய நகரம் என்று சொல்லி மருவி மாதோட்டம் அப்படின்னு ஆச்சு. காலப்போக்குல அதுவும் மருவி இன்றைக்கு மாத்தை அப்படின்னு வழங்கப்படுகிறது, இலங்கையில மாத்தை அப்படிங்கிற வழங்கப்படுகின்ற இடத்துல இந்த தலம் இருக்கிறது. அருள்மிகு கௌரி அம்மை உடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரர், இந்த சுவாமியை வழிபட்டா நிறைய மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்வான சம்பவங்கள் உடனே உடனே நடக்கும். உடனே உடனே நடக்கும்னா எப்படி நடக்கும்னா அடுத்தடுத்து நடக்கும். இப்போ ஒரு செய்தி மகிழ்வான செய்தி வருது, சார் பையன் பாஸ் பண்ணிட்டான், வெரி குட். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு தான் பையன் போன் பண்ணி எனக்கு இன்டர்வியூ போன வேலையும் கிடைச்சிருச்சு மகிழ்ச்சி. அடுத்த ரெண்டு நாளைக்கெல்லாம் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்து பரிவர்த்தனை பதிவு பண்ணிருக்கோம், அந்த இடத்துல இருந்து நிச்சயம் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறோம், உடனடியா வேலை உடனடியா திருமணம், எல்லா விதமான மகிழ்வான நிகழ்வுகளையும் உடனே உடனே கொண்டு வரக்கூடிய சில பேர் காலதாமதமாக இருக்கும். அவங்க எல்லாம் இதை படிச்சா உடனே உடனே மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த திருஞான சம்பந்தரையுடைய 2வது திருமுறையில் 107வது பதிகம், பொதுவாக வியாழக்கிழமையில எப்பெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ அப்பெல்லாம் நீங்க சுவாமியை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சுவாமியை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். என்ன நல்ல வழி கிடைக்கும், போற வழி சரியா தவறா நமக்கு தெரியாது, அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம், சார் நான் இதை பண்றேன் கரெக்ட் தானே, நான் இந்த பூஜை பண்றேன் கரெக்ட் தானே, இந்த ஸ்லோகம் சொல்றேன் கரெக்ட் தானே அப்படின்னு. ஆனா இதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் இந்த பூஜை பண்றேன், இந்த மந்திரத்தை சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், இது சரியா அப்படின்னு யாரையும் சொல்லாது. எதுவும் பண்ணலன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, நான் சாமி கூடவே இல்லை, கோவிலுக்கே போல, ஒரு மந்திரமும் பண்ணல, ஒரு ஜபமும் பண்ணல, ஒரு பூசையும் பண்ணல, நல்ல தூங்குறேன் நல்ல தூங்குறேன் ஒன்றும் செய்யல, இருந்தாலும் சாமி எனக்கு அருள் பண்றாரு, அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். கோயிலை சுத்தினோம்னா யாருக்கையும் சொல்லக்கூடாது, கோயிலை சுத்தாம சிம்மாவுக்கு போனோம்னா அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். கோயிலுக்கு வந்து 108 சுத்து சுத்தினேன், இன்னைக்கு கோயில போய் 108 சுத்து சுத்திட்டு வந்தால அதை யாரையும் சொல்லக்கூடாது. சிம்மாவுக்கு போனால அதை சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் செய்த தவறுகளை எல்லோரிடத்திலும் சொல்லுங்க, தவறு இல்லாமல் போயிடுங்க, செய்யற புண்ணியத்தை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். புண்ணியம் இன்னும் வளர ஆரம்பிச்சு, புண்ணியம் இன்னும் வளர ஆரம்பிச்சு என்னங்க அப்படின்றீங்களா, நம்ம செலவை எல்லாத்தையும் சொல்றோமே டெபாசிட் பண்ணதை யாரையாவது சொல்றோம், எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு இது டெபாசிட்ரா, இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது இன்னைக்கு நான் 108 ஜபம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிடாத, டெபாசிட் பத்து லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்தா இன்னைக்கு தான் நான் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதே சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன்னா அவரு எனக்கு ஒரு 8 லட்சம் தேவைப்படுது ஒரே லொக்கேஷன் அடுத்த வாரம் கொடுத்துருவேன் கேட்பாரு. தரமாட்டேன்னா பொருளா போயிருக்கு. அப்போ நம்ம போட டெபாசிட் யாரையும் சொல்ல மாட்டோம். அது போல இறைவனை வழிபடுவது என்பது டெபாசிட், அது வெளியில சொல்லப்படுது. சொன்னா ஒண்ணும் இல்ல, இருப்ப சொன்னா என்ன ஆயிடும், இருப்ப சொன்னா என்ன ஆயிடும், கடன் கேட்பாங்க இல்ல ஏதாவது செலவு சொல்லுவாங்க போயிடும். அது போல புண்ணியத்தை சொன்னால் புண்ணியம் போயிடும், அதனால சொல்லப்படுது. இது செல்பிஷா தான் சொல்றேன், யாரையும் சொல்லப்படாதுன்னா நமக்கு இன்னும் இன்னும் புண்ணியம் சேரணுங்கிறதுக்காக சொல்றேன். விருது இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மை விளங்குவதற்காக மேருமலையை வில்லாக்கி பாம்பை நானாக்கி எய்கிறார். அனல் எரி அம்பால், அனல் கக்கக்கூடிய அம்பு பொருது மூவு எயில் செற்று அவன் பற்றி இருந்த உரை பதி. மூன்று புறங்களை எரித்த சிவபெருமான் வேறுமலையை வில்லாக படைத்து பாம்பை அம்பாக்கி எரிகின்ற வில்லாக்கி எய்கிறார். முப்புறங்களும் எரித்து விடுகின்றன. என்னாலும் கருதுகின்ற ஊர் அவர் இருக்கிறார் நினைக்கிற ஊரா அவர் இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, மாத்தையில் இருக்கிறார் இறைவன் திருதேவீஸ்வரர் அங்கே உறைந்திருக்கிறார் என்று கருதுகின்ற ஊர் கனைகள கடிகமழ் பொழி அணி கருதுகின்ற தேதீச்சரம் கை தொழ சென்று வணங்க அப்படின்னு சொல்லல. இருக்கிற இடத்திலேயே கழிந்த கருத இருந்த கேரீச்சரம் கை தொழ கையால தொழுதுட்டா கௌரி அம்மைக்கே இப்ப நம்ம வணக்கம் சொல்லியாச்சு. இதுதா அங்க போகணுமே, பிளைட்ல பிடிக்கணுமே, எப்படி போறது, ஒரே பிரச்சனையா இருக்கு, போலாமா போகக்கூடாதான் போக விடுவாங்களா, தேவையில்லை. அருள்மிகு கௌரி அம்மையுடனாகிய அருள்மிகு திருக்கேதீஸ்வரநாதர் இந்த இடத்தையே சொல்லியாச்சு. கரு கைதோட கடுவினை அடையாமை, கடுமையான வினை அடையாளம் ஏன் அடையாது அப்ப இல்லையா அர்த்தமா, கடுமையான வினை இருக்குது. நாம செஞ்சது விட்டுருப்போம், நாம என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தோமோ விட்டுடுமா, அது விடவே விடாது. நீங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கும் சின்ன குழந்தைங்க ஒரு விளையாட்டு விளையாடும், ஓடி வந்து பெரிய பையனை ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி போய் அம்மா பின்னால உழிஞ்சிடும், அதுவும் அழுதுட்டே உழிஞ்சிடும். அம்மா அம்மா அப்படின்னு என்ன அண்ணன் அடிக்க வரலாம், ஆனா இது என்ன பண்ணிடுச்சு, அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுக்கிட்டு. இது யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. ஏய் உன் தம்பி தானே, அவனை அடிக்கலாமா, சின்ன பையன் பயப்படுறான் பாரு, யாரு இவனா, இவன் என்ன வேலை பண்ணா தெரியுமா உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டான், என்னடா பண்ண உண்மை பண்ணலாம், சும்மா இப்படி தோட்டேன் இப்படி வந்து ஒழிஞ்சுக்கல. அது போல மிகப்பெரிய வினைகளை செஞ்சுட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே உட்காந்துச்சு. எப்படி அண்ணனை அடிச்சுட்டு வந்து தம்பி அம்மா பின்னால ஒழிஞ்சுக்கிற மாதிரி வினையை முந்தைய முந்தைய முந்தைய பிறவிகளில் செய்துவிட்டு தற்போது கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலையே, இப்ப நீ ஒண்ணும் பண்ணல, அப்போ பண்ணதுக்கு அப்போ பண்ணதுக்கு அந்த வினை தொடர்ந்து வரும். அதனால் அம்பிகையை கைதொட கடுவினை அடையாது. இறைவனை கைகொண்டு விட்டால் திருகேதீஸ்வரோ இந்த தலத்து இறைவனை கைகொண்டு விட்டால் கடுவினை அடையாது. வினை அடையான்னு சொல்ல முடியாது, ஏன்னா வினையில நம்ம செஞ்ச வினையில நிறைய பேரு வினையே வராது வினையே வராது இனிமே அப்படிம்பாங்க. வினைனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, தமிழ்ல வினைனா நாம செய்த செயலினுடைய பலன் பொருள். நாம செய்த செயலினுடைய பலன் நல்லதா இருந்தா நமக்கு கிடைக்கணும், கெட்டதா இருந்தா சுவாமி வச்சுக்கணும். இதான் நம்மளோட விண்ணப்பமே. போன பிறவில நான் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தேன்னா அதை எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, எங்கேயாவது டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா அதை என் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி, எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தேன்னா அதை உன் அக்கௌண்ட்டுக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணி, யாரையாவது ஏமாத்திருந்தேன் நீ உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும், யாருக்காவது உதவி பண்ணிருக்கேன் அவங்க இந்த ஜென்மத்துல எனக்கு உதவி பண்ணணும் அதை என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடு. வினை வேண்டும், எனக்கு நல்வினை வேண்டும், கடுவினை வேண்டாம். பையன் அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கு சார் போட மாட்டேங்கிறாருமா. நீங்க பையன் வச்சிருந்தீங்கன்னா தெரியும், விட்டா வரும் இப்போ மார்க் வந்திருக்கும், இதே மார்க் ஏன் குறைஞ்சிருக்கு, சார் போட மாட்டேங்கிறாரு அப்படியா, இந்த சாரம் யார் போடாம இருப்பாரு எழுதியதுக்கு எழுதியதுக்கு போட்டு. ஆனா எந்த அம்மாவும் நீ ஒழுங்கா எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியா நான் நாளைக்கு வந்து கேட்கறேன் சார கேட்கறேன். ஆமாம்மா நீ வந்து கேளு நம்மால் சொல்லு. ஆனா வினை இருக்குல்ல அந்த வினையை நன்வினை தீவினை என்று பகுத்து இறைவன் நமக்கு கொடுப்பதனால்தான் நாம் இவ்வளவு உண்மையோடு நின்று உட்கார்ந்து சுவாமியை தரிசிக்க முடியும். ஏதோ முந்தைய முந்தைய பிறவிகள செஞ்ச கொஞ்சம் போல் நல்ல கண்ணை நம்மளே இங்க உட்கார முடியும். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா நம்மளை இங்க உட்கார வைக்கணும். கருதலின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாளம் பாடல் வீணையர். நிறைய மகிழ்வான நிகழ்வுகள் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆடல் பாடல் இதெல்லாம் இல்லை. சுவாமியை சுற்றி எப்பொழுதும் துணுக்கை நாயத்துல விதவிதமான பாடல்களும் விதவிதமான ஆடல்களும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கலாம் நடந்துகிட்டே இருக்கலாம். பாடலும் வீணையர் பல பல சரிதையர் சிவபெருமானுக்கு ஒன்று ரெண்டு சரிதம் இல்லை எக்கச்சக்கமா இருக்கு. 64 திருவிளையாளர்கள் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எழுதோம்னா இப்ப அதுக்கு மேல திருவிளையாளர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. நினைக்கவே முடியல. ஒன்று ரெண்டு செய்திகளா இந்த சொற்பொழிவுகளை சொல்லுங்கிற போதே அவர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை சொன்னாலே அவ்வளவு திருவிளையாளர்களா இருக்கு. அற்புதமான திருவிளையாளர்களை இறைவன் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கான். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கான் சொல்லவே முடியல. இது இப்படி நடக்குமா இப்படி கூட நடக்குமா என்ன அப்படின்னு நினைக்க விட்டாரு. ஆனா நடக்குது அது முழுக்க முழுக்க இறைவனின் திருவிளையாளர்கள் பாடல் வீணையர் பல பல சரிதையர் எருகை தன் நட்டம் ஆடலும் வேணுங்கள். ஒரு பக்கம் வீணையில கதை சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பக்கம் பாடல கதை சொல்றாங்க, ஒரு பக்கம் ஆடலில் கதை சொல்கிறார்கள். வேணுவர் அமரர்கள் வேண்ட இப்படியெல்லாம் செய்து அமரர்கள் வேண்ட தேவர்கள் வேண்டுவதற்காக நஞ்சு உண்ட இருள் கண்டத்தால் விஷத்தை அவர் சாப்பிட்டார். தேவர்கள் எல்லாம் வெள்ளி கூடுவதன் காரணமாக இறைவனாகிய சிவபெருமான் நஞ்சினை ஏற்றுக்கொண்டார். ஏன் நஞ்சினை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை எடுத்துக்கொண்டா இது வந்து இரண்டாவது பாடல். பிரதோஷத்தினுடைய சிறப்பே அதுதான். பிரதோஷம்னாலே என்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சை எல்லாம் இறைவன் ஒன்று திரட்டி நல்லாக்கி விழுங்கி விட்டார். காலகால விஷம்னா என்ன? ஒரு பக்கம் பாம்போட விஷம், ஒரு பக்கம் பார்க்கறதில் கிடைத்த போது வந்த விஷம், ஆல ஆல விஷம் ஆல கால விஷம் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து வருங்க. எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? என்னுடைய முந்தைய வேலை, போன பிறவியில நான் செஞ்ச வேலை, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ரெண்டையும் கலந்தா என்ன வரும்? புண்ணியமா வரும், விஷம்தான் வரும். விஷமமா நாம செஞ்சதெல்லாம் புண்ணியமா எப்படி வரும்? விஷமாதான் வரும். அதை கொண்டவங்க சிவபெருமான முடிஞ்சா எங்க வேற எதுவும் இல்லை. நான் என்ன வெத்தரபாக்கா பழமா வாங்கி தருவேன், அர்ஜுனதா வாங்கி தருவேன், வில்வமா வாங்கி தருவேன், பூவா வாங்கி தருவேன். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஊட்டி தரத்து கொண்டு வந்துருக்கேன். நீ தான் தேவர்களுக்காக நஞ்சையே அமுதாக்கி இருக்கிறியே, இந்த இதையும் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே அம்பிகை சும்மா இருப்பாளா? பொருந்தி உடை செப்புடை செய்தி உணர்வுள்ளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோமணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. தற்போது முதலடியா ஐயோ பாவம் இந்த குழந்தைங்களாம் இந்த விஷயத்தை சாப்பிட்டு எங்க வீட்டுக்கார கஷ்டப்படுறாரு. இதை வெளியில துப்பினா குழந்தைங்க கஷ்டப்படும், முழுகிட்டாருன்னா வீட்டுக்கார கஷ்டப்படுவாரு. உடனடியா கழுத்துல கைய வச்சு நல்ல எண்ணத்துல கழுத்துல கைய வச்சு விஷத்தை தன்னுடைய தொடுதலாலேயே நிறுத்தி விட்டாள். யோசிச்சு பாருங்க சுவாமிக்கு இவர் அடிக்கடி துண்டு சொல்லுவாரு உடனடியா விலகி திருவியில வந்தம் என்று சொன்னால் வரக்கூடிய ஆபத்துகள் உடனே விலகி. ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இருக்கிற ஸ்கூட்டர்லாம் அவனுக்கு வந்து அப்படி இல்லை. பழைய ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் மூன்று டயர் வந்து வண்டிக்கு பின்னால உள்ள வச்சிருப்பாங்க, நெட்டு போட்டு டைப் பண்ணிருப்பாங்க. அது வண்டி ஒரு பக்கம் விழுந்தா அது ஒரு பக்கம் உங்களை விழுக்கும். இந்த ஸ்கூட்டர் இருக்கும் அது ரொம்ப கடினமான அந்த ஸ்கூட்டரை ஓட்டுறதுக்கே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால்தான் முடியும். அது எங்கேயோ செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்குதுன்னு இந்த மாடல் வாங்கி வந்துட்டு கொஞ்சம் பழைய வண்டி சிங்கிள லிங்கம்ங்கிற வார்த்தையை ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகள் 17 ஆண்டு இருக்கும் நான் சொல்ற செய்தி நடந்து. அப்போ மவுலூர்ல போற முன் வண்டி திடீர்னு பிரேக் அடிக்கவும் இவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அதே விழுந்து இருக்காரு. பின்னால லாரி வந்துருக்கு, நல்லா தெரியுது ஏதோ லாரி வந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வண்டி தான் நொறுங்கிருக்கு அவருக்கு உண்மையாகும். அவர் நான் கேக்குறேன் என்ன ஆச்சு, வண்டி நின்ன உடனே திருநீலம் வேண்டாம் காப்பாற்றுன்னு கேட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. திருநீலம் வேண்டாம் காப்பாற்று எனக்கு சொன்னது எனக்கு நினைவு இருக்குதுங்க. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எழுந்து பாக்குறேன் வண்டி அப்புறமா நொறுங்கி கிடக்கு. அந்த வண்டி நொறுங்கவே நொறுக்காது. நீங்க யாராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள கேட்டு பாத்தீங்கன்னா அந்த வண்டி நொறுங்கவே நொறுக்காது. போற ஆளோட எழுந்து வேணா நொறுங்க வேண்டாலும் அந்த வண்டி நொறுங்கவே நொறுக்காது. அந்த வண்டி நொறுங்கி கிடக்குதான். ஆனா அவருக்கு ஒரு வண்டி சாய்ப்பு கூட இல்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் சொன்னார் அந்த வார்த்தை தான் காப்பாத்துச்சு. திருநீல வேண்டமும் ஏதோ ரொம்ப கடினமான சூழல்ல திருநீல வேண்டமும் சொல்லிட்டா போதும், உடனடியா அது காப்பாற்றப்படுவோம். இப்போ இந்த செய்தியை நான் சொல்றது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு வீட்டுல தகராறு நடந்துட்டு இருந்துச்சு கணவனுக்கு மனைவிக்கும். மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், உங்களோட என்னால திருமணம் பண்ண முடியாது, திருமணம் ஆகி 2 வருடங்கள் ஆகுறாங்க, இனிமே உங்களோட இருந்து புதன் பண்ண முடியாது, நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு மனைவி கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி இருக்காங்க. இந்த கணவர் வந்து என்னுடைய நண்பர். அவரு நம்ம சாதாரணமா பேசும்போது சொல்லுவோம், 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த செய்தி நாங்க சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்போம். திருநீல வேண்டாம சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகள் உடனே விளங்கிடும் அப்படின்னு சாதாரணமா சொன்னது திரும்ப நினைவுக்கு வந்து, சரி இவ்வளவு போறேன்றா நம்ம என்ன பண்றது எப்படி தடுக்கிறது தெரியல, போகாத சொல்லியா இல்ல இல்ல நான் போகாத போறேன்னு கிளம்புறாங்க என்ன பண்றது தெரியல. திருநீர கண்டம்னு சொல்லிட்டு திருநீர புசிந்து நம்ம ஆள் உட்காந்துட்டு இந்த அம்மா எல்லா பத்தியும் எடுத்து வச்சுட்டு வெளியில போறீங்கன்னா அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க, பெண்ணோட அம்மா. உங்க அப்பாவுக்கு எனக்கு தகராறு, உங்க வீட்டுல 10 நாள் வீட்டுக்கு போகலான்னு நான் வந்துருக்கிறேன், என்னம்மா நான் இங்கேருந்து அங்க கிளம்பா இருந்தேன் நீங்க வந்த திருநீர கண்டம்ங்கிற வார்த்தை இருந்ததுன்னா பெண்ணு எங்கேயாவது மனைவி கிளம்பிடுவாளோ இருந்தா மாமியாரும் சேர்த்து ஒரு மாசம் இங்க தங்குற மாதிரி செய்து அவர் இன்னைக்கு அதை சொல்லி சொல்லி மகிழ்வார். அவன் 2வது பேசும்போது அவன் தனியா தெரிவித்தேன், திருநீல கண்டம்ங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை சுந்தரராமன், அதை நான் நேர்பட பார்த்தேன் அப்படின்னு நேர்பட பார்த்தேன். நீங்கள் ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல மாட்டும் போது திருநீல கண்டம்னு சொல்லி பாருங்க, அந்த கஷ்டம் உடனடியா உங்களை விட்டு அப்படியே சூரியனை கண்ட பணி போல விலகுவதை பார்த்து ரசிக்கலாம். கண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்து சூழ்வது தெரியாது, ஆனா கஷ்டம் விலகுறது உடனே தெரியுங்க. நெருப்புல இருக்கிறவங்கதான் நீரோடைய அருமை தெரியும், வெயில்ல இருக்கிறவங்க தான் நிழலோட அருமை தெரியும், கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் மகிழ்ச்சியுடைய அருமை தெரியும், சுவை தெரியும். துன்பத்துல அளவுக்கு அதிகமான துன்பம் மாறி மாறி ஒரு சூழ்நில வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த துன்பம் வினாடி பொழுதுல போயிடும், காணா போயிடும், இந்த இடமே தெரியாது. சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்லப்படி சொல்லிட்டே இருக்கிறேன், திரும்ப மணி எடுத்து என்ன ஆரம்பிச்சிட்டாரு, என்ன என்னுடைய துன்பம் தான் போகுது, 1 தடவை பத்தாது, 108 தடவை சொல்லிடலாம்னு கிடைக்கிறது மணி எடுத்து என்ன ஆரம்பிச்சுட்டேன், திருநீல வேண்டாம் திருநீல வேண்டாம் திருநீல வேண்டாம். ஆனா உள்ளங்கோடு ஒருமுறை சொன்னால், உள்ளங்கோடு ஒருமுறை சொன்னால் குழந்தை பத்து கிடையாது, 6 மாசத்துக்கு குழந்தை, 6 நாள் குழந்தை பிறந்த, 6 மணி நேரம் ஆன குழந்தை பட்டு கிடையாது, அது எங்கேயாவது அம்மா என்னை பாரு, எனக்கு பால் குடு, எனக்கு இப்போ பசிக்குது, நான் ஈரம் பண்ணிட்டேன், துணிய மாத்து சொல்லுதா, எல்லாத்துக்கும் ஒரே அழுக, எல்லாத்துக்கும் ஒரே அழுகு. ஆனா அந்த வித்தியாசம் அம்மாவுக்கு தெரியும், இன்னொரு அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியும், அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியும். இப்போ இது பசிக்காக அழுது, இப்போ இது ஈரம் பண்ணிட்டு அழுது, இது போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு தூக்கத்துக்காக அழுது எல்லாம் சொல்லுவாங்க. அதோட இன்னொன்று தெரியுமா, நான் எங்க இல்லத்துல பாத்துக்கிறேன், என் சகோதரியுடைய குழந்தை தூங்குவான், இரவு பொழுது உண்டு எங்கேயோ போயிடுவான், அவங்க ஒரு மூலையில கிடப்பான், எங்க என்னுடைய சகோதரி ஒரு மூலையில படுத்து கிடப்பாங்க, அவன் அங்க வீழ்ந்து அழுதானா அப்படி இங்க தட்டுவாங்க, இங்க வெறும் தராணிய தட்டுவாங்க, அவனும் அங்க அழுகி நிறுத்திவான், இவங்களும் கவனம் தூங்கிடுவாங்க. இரவு பொழுது நான் படிச்சுட்டு இருப்பேன், என்ன குழந்தை எங்கேயோ, குழந்தைய தட்டி தூங்க வச்சாலும் சரி, குழந்தை எங்கேயோ விட்டு கிடக்குது, இவங்க எங்கேயோ பத்து எழுதுறாங்க, ஆனா குழந்தை அழுதவுடனே அவர் தட்டவுடனே அவன் கம்மனு அழுதுனே தெரியலாம். இந்த அம்மாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சகோதரி நான் கேட்பேன் காலையில எழுந்துச்சு அவன் எங்கேயோ உருண்டு படுத்துக்கலாம், நீ எங்கேயோ தட்டுற, அது என்ன அது இருக்கிற உங்களுக்குள்ள எழுந்திருக்கீங்க, அதை மட்டும் சொல்லிவிடு. ஏன்னா அப்படி ஏற்கலாமே. அதாவது அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தாயினுடைய குரல் கேட்டவுடனே தாய் நம்ம பக்கத்துல இருக்கிறான், நம்மள பார்த்துட்டு இருக்கிறான், நம்பிக்கை வந்துருது. ஆனா நமக்கு சாமி எல்லாம் எழுதி இருக்கிறாரு, சாமி நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கைவிட மாட்டாரு, தப்பு செஞ்சவங்கள மட்டும்தான் தண்டிப்பாரு, நேர்மையா பொய் சொல்லாம இருக்கிறவங்கள ஒருபோதும் தண்டிக்க மாட்டாரு, நம்மால தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்கவே மாட்டாரு. வந்தா எப்பவாவது நம்பிக்கை வந்தா, எப்பவாவது நம்பிக்கை வந்தா, கேவலம் சிந்திக்க மாற்றம் இல்லாத ஒரு குழந்தைக்கு தாயோட குரல் கேட்டோடனே அம்மா நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு எல்லா அறிவும் இருக்கு. ஆனா சிவபெருமான எல்லா திருவிளையாளர்களையும் படிக்கிறோம், அப்படி பண்ணிருக்கிறாரு, இப்படி பண்ணிருக்கிறாரு, அவங்க கூட பண்ணிருக்கிறாரு, எனக்கு ஒண்ணும் பண்ணீங்க. கடைசியால அந்த கேள்வி வைக்கும் போது ரொம்ப மகிழ்வா இருக்கும். சார் எல்லா ரைட்டு சார், 63 திருவிளையாளர்கள், 64 திருவிளையாளர்களையும் ஏத்துக்கிறேன். ஆனா சாமிங்கிறவர் எனக்கு ஏதாவது பண்ணாதான நான் நம்புவேன். இல்ல சயின்ஸ் அதான சொல்லுது, எனக்கு கண்ணால காட்டணும். எனக்கு நீ கண்ணாடி பாத்துருக்கியா, பாத்துருக்கிறேன், நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் சேர்த்து மன்னிச்சு உழைச்சிட்டு இருக்கு, உடம்பு கொடுத்துருக்கிறாரு, கண்ணு கொடுத்துருக்கிறாரு, கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்காரு. இரண்டு கண்களும் இல்லாதவர்கள் படுகின்ற பாடு, இரண்டு கால்களும் இல்லாதவர்கள் படுகின்ற பாடு, காலில் ஊனமுடையவர்கள் படுகின்ற பாடு, சிந்திக்கு மாற்றம் இல்லாமல் பைத்தியமா இருக்கிறவங்க படுகின்ற பாடு, அதெல்லாம் இல்லாம நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை முறை உறுதிப்படும், வேற ஒண்ணும் வேண்டாம். நம்மால் கால் தவறையே வருத்தப்படுறான், சில பேர் கால தவறையே வருத்தப்படுறான். எது நம்ம வினையெல்லாம் மன்னிச்சு, நான் நிரம்ப நேரம் கோயிலுக்கு வரும்போது நினைச்சுப்பேன், பரவாயில்ல நான் செஞ்ச வினையெல்லாம் மன்னிச்சு என்னை ஓமிட்ட கொண்டு வந்துருங்க, அதுக்கு மறந்து அதுக்கு மறந்து நன்றி, வேற எங்கேயா சுத்த விடாம நான் என்ன நல்ல வினையா பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு போறேன். இல்லையா நல்ல வினை பண்ணியிருந்தா நமக்கு ஏன் பிறப்பு, ஏதோ தீவினை சுற்றி சொல்லு அடிக்குது, அதனாலதான் பிறப்பு. காரசாரமா வேற சாப்பாடு கேக்குது, கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தாலும் பிடிக்கல, கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தாலும் பிடிக்கல, சூடு இல்லைன்னா சுத்தமா பிடிக்கல, சுத்தா சுட சுட. அது இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒன்று தட்டில ஒன்று தோசை எப்படி வேணும், அடுத்த ஒன்று தட்டில ஒன்று அப்படியே நெருப்பு கோடி மாதிரி விழுந்தணும். இதெல்லாம் சுவையோட கேட்கிறது. இப்படி என்றைக்காவது நாவில் ஒரு நாமம் நெஞ்சில் ஒரு நாமம் நினைக்கிறா நினைக்கிறேன். இவ்வளவு சரிதை ஆடல் வேண்டுகள் அமர்கள் வேண்ட நஞ்சுண்டையில் வண்டத்தார் ஈடமாவது வெறும் கடற்கரையில் எழுந்துகள் மாதோட்டம், எளிதான மாதோட்டம், கேளிதாக கேதிச்சரம், கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத கேதிச்சரம், தொழு எழ கெடும் இடம் வினை தானி, ரொம்ப தானேங்கிற சொல்லு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் தானேங்கிற சொல் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல். முக்கியமா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தானே அப்படிங்கிறது நமக்குள்ள பலவிதமான செய்திகளை கூறுகிறது. தெளிவு கூறும் திருவேணி காண்டல், தெளிவு கூறும் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு எழுதி திருமுறை. இது இலக்கணப்படி நீங்க பொருள்கோடு வழியாக பார்த்தீங்கன்னா இது வந்து கூட்டு பொருள்கொண்டு பேரு, எப்படி பொருள் கொள்வதுனா கடைசி சொல்லு முதல் சொல்லு, கடைசி சொல் என்ன முடிஞ்சது தானே முடிஞ்சது, முதல் சொல் என்ன தொடங்கிச்சு தெளிவுன்னு தொடங்கிச்சு, எது தெரியுமா தானே தெளிவு, தானே தெளிவு. யாரையாவது போய் டவுட் சார் இது என்ன சார், நம்மளோட வழக்கு சொல்லுது சார் அந்த அட்ரஸ் எங்க இருக்கு, தெரியுது அங்க ஒரு ஜென்ஷன் வரும், அங்க போய் கேளுங்க சார் இப்பதான் அங்க கேட்க இப்படி நேரா போய் இந்த ஜங்ஷன்ல கேளுங்கன்னு இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியலாத ஒன்றை இன்னொரு இடத்துல கேட்டால் தெரியவில்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. இந்த நிலமையான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த மதம் அந்த மதம், இந்த சாமி தான் நல்லதை பண்ணும் சொல்றது, வேற வேற மதங்கள் இல்ல. நம்ம ஆட்களே சிவமனை கூடி அவரு அஞ்சுவாங்க சார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இந்த சோல் முடிஞ்சிருச்சு. ஆமா, யார் அழிப்பாரு? எனக்கு உள்ள தீமையை அழித்து விடுவார், எனக்கு தீமை செய்கின்றவர்களை அழித்து விடுவார், எனக்கு வரக்கூடிய தீமைகளை அழித்து அழிப்பாரு. என்ன தருவாரு? திருநீற்றுக்கு பெயரை செல்வம்னு பெயர், திருநீற்றுக்கு பெயரை செல்வம்னு பெயர். திருநீர் பூசினீங்கன்னா மிகுந்த செல்வப்பட வரும், ஆனா உடலோடு பூசணும். நான் காலையில எழுந்து திருநீரை பூசும் போது அப்பா எனக்கு செல்வத்தை பூசியாச்சு, நிறைவா இருக்கும் நினைச்சோம்னா நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். நிறைந்த மனதோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்களை நிறைவை நோக்கித்தான் அழைந்து சொல்லும். ஒருபோதும் உரை வரவே வராது, ஒருபோதும் வராது.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: காவ்யா, இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற வடிவம் கால சம்ஹார மூர்த்தி. அதாவது காலனை சம்ஹாரம் எரித்த சிவபெருமானுடைய பெருமையை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். காலன்னா யார் தெரியுமா? காலன் அப்படின்னா யமதர்மருக்கு இன்னொரு பேர் வந்து காலன். அதாவது யமதர்மனையே உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அழிக்கக்கூடிய வேலையை செய்யறது இந்த யமதர்மன். அந்த யமதர்மனையே பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் அழிச்சிட்டாரு. அந்த ரூபத்தினுடைய பெருமையும் யாருக்காக அப்படி யமனையே அழிச்சாரு? அப்ப யம தர்மரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற பெருமான் எந்த உயிருக்காக அந்த வேலையை செய்தாருங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யமதர்மனுடைய பெருமையை சொல்லலாமா? யமதர்மன் வந்து அவர் ஒரு தர்ம தேவதை. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களும் பாவங்கள் செய்யறோம், புண்ணியங்கள் செய்யறோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரு எறும்பு கொன்னாலும் பாவம் தான், ஒரு எறும்புக்கு வந்து அரிசி போட்டா கூட அது புண்ணியம் தான். ஒவ்வொருத்தரும் செய்யற பாவங்கள் புண்ணியங்கள், அடுத்தவங்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, திருறது, இந்த மாதிரி பாவங்கள், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, இறைவனை வணங்குறது, இந்த மாதிரியான புண்ணியங்கள், இந்த எல்லா கணக்கு வழக்கும் யமதர்மன் கிட்ட இருக்கும். ஆமா, அவர் வந்து சிவபெருமான் நியமிச்ச ஒரு வேலையாள் சரியா. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஒரு வேலையாள் வச்சிருக்காரு யமதர்மன். அவருக்கு பேர் வந்து சித்திரகுப்தன். அவர் தான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறவரு. அது இல்லாம அவர்கிட்ட கீழே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாருன்னா காலன், அப்புறம் வந்து மற்ற வேலையாட்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யம தூதர்கள், அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இறைவன் சொல்ற, அதாவது யமன் சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்படி எல்லாரும் இருக்கும்போதும் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் தெய்வம் வந்து சிவபெருமான் தான். அவர் சொல்ற வேலையை தான் இவங்க எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கில் இந்த சித்திரகுப்தன் தான் எழுதி யமதர்மனுக்கு வந்து காட்டுவார் அப்பப்ப. அதுபடிதான் அவங்களுடைய செயல் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல பிறக்குறவங்க எல்லாரும் இறந்துதானே ஆகணும். இப்ப ஒரு பிறந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தா, புதுசு புதுசா பிறந்துட்டு இருக்காங்க, யாருமே இறக்கவே இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படியே மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கும் இல்லையா? ரொம்ப வெயிட் ஆயிடும். அதுவும் வயசானவங்க எல்லாம் ரொம்ப வயசான காலத்துல தன்னால முடியாத இருக்கிறாங்க, உடம்பு தளர்ந்துரும். அப்ப ஆனா இறப்பு வரல அப்படின்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்ப வந்து இறப்புங்கறத வந்து நம்மள நாமே புதுப்பிச்சுக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே நிரந்தரமா இறந்து போயிடுறது இல்ல. அவங்க திருப்பி அடுத்த அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஆத்மா இருக்கும், அது வந்து அடுத்த உடம்புக்கு போகும். சோ இதுதான் சூட்சமம். பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இறக்குறாங்க. இறந்த உடனே அவங்க ஆத்மா வந்து திருப்பி அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவி எடுக்கும். இந்த சூட்சமா நடக்குது. இப்படி இருக்கும்போது அந்த இறப்புங்கிற முக்கியமான தொழிலை செய்யற தர்ம தேவதை தான் வந்து இந்த யம தர்மர். இவர் வந்து என்னன்னா யாருக்கும் தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரே நீதி. யாருக்கு என்ன ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த ஆயுள் படி அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு வர்றது இவருடைய வேலை. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆயுளுக்கு அந்த உயிருக்கேத்த புண்ணிய பலன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாரு, பாவ பலன்னா நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. அந்த ஓரளவுக்கு அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் திருப்பி உடனே அவங்க மிச்சம் இருக்க அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த உயிரினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடம்பு கொடுப்பாரு. அந்த குடுக்கற அடுத்த உடம்பு கொடுக்கறதெல்லாம் வந்து சிவபெருமான் வேலை. யமனுக்கு வந்து அதை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஏத்த தண்டனை கொடுக்கறது இல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புறது தான் இவருடைய வேலை. சரியா? இப்படி இருக்கும்போது இப்படி இருக்க யம தர்மனையே ஏதோ ஒருத்தருக்காக சிவபெருமான் அழிச்சாராம். அதாவது யம தர்மனுடைய உயிரவே வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் புடிச்சுக்கிட்டாரு. ஓகேயா? அது யார் அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ உனக்கெல்லாம் பர்த்டே வருது, நம்மலாம் பர்த்டே கொண்டாடுறோம் இல்லையா, பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இல்லையா, அப்ப என்னெல்லாம் செய்வீங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுவோம்?
4: காலையில எழுந்து நல்லா தலை குளிப்போம், தலை குளிச்சு கோவிலுக்கு போய் கும்பிடுவோம், கும்பிட்டு வந்து இனிப்பு சாப்பிடுவோம்.
3: அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல இருக்க உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருக்கும் போய் இனிப்பு தருவ. இப்பெல்லாம் புதுசா நம்ம இன்னொன்னு செய்யறோம் இல்லையா, கொஞ்ச காலமாவே என்னது, கேக் வெட்டி எல்லாருக்கும் கொண்டாடுறோம். இந்த பழக்கமும் இப்ப நமக்குள்ள நிறைய இருக்கு. இப்ப கேக் வெட்டாதவங்களே இல்ல இல்லையா, பிறந்த நாள்லாம். சரி, இதை இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் வரும்போதும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் தானே, கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம், தீர்காயுசா இருக்கணும்ட்டு. அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தீர்காயில், உனக்கு தீர்காயுசு, மார்க்கண்டேய ராயுஸ் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஆசீர்வாதம், அந்த மார்க்கண்டேயர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மார்க்கண்டேயருக்காக தான் என்னது பெருமான் வந்து இந்த யம தர்மனை உயிரையே வந்து எடுத்தாரு, யம தர்மனையே அழிச்சாரு. அந்த மார்க்கண்டேயர் வந்து இது இப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுற போதும் ஆஹா எனக்கு வயசு ஏறிட்டே இருக்கு, நான் பெரியவளா ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே? அதே போல நாங்களும் சந்தோஷப்படுவோம், என் குழந்தை வந்து பெரியவளா ஆயிட்டு இருக்கா, வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க ஒரு குழந்தை பெருசாகி வளர்ந்துட்டு இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கான். ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரும்போதும் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அந்த குழந்தை தான் இந்த மார்க்கண்டேயர். ஏன் அப்படி கவலைப்படுறாங்க, அப்படி என்ன மார்க்கண்டேயர் செய்தாரு, அவருக்காக ஏன் யம தர்மனையே பெருமான் எரிச்சாரு, யமன் வந்து அவருடைய கடமையை தானே செஞ்சாரு, அவரை ஏன் பெருமான் வந்து அழிச்சாரு, இந்த காரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆவல் வந்திருக்குமே. அவள் வந்துருச்சா? சரி சொல்றேன். அதாவது ஒரு முறை மிருகண்டு மருத்துவதி அப்படிங்கிற ரெண்டு முனிவர்கள், அதாவது மிருகண்டுங்கிறவர் வந்து ஒரு முனிவர், மருத்துவதிங்கிறவங்க ஒரு முனிவருடைய மகள். இவங்க வந்து ரொம்ப சிறந்த இறை பக்தியில சிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செஞ்சு அவங்க வந்து இல்லறத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் புத்திர பேர், அதாவது குழந்தையின்மை இருந்தது. அவங்களால அவங்க ரொம்ப மனசு வருந்தி காசி இருக்குல்ல, காசி மாநகரம் வடக்கு வடக்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவரை வந்து வேண்டி வணங்குறாங்க. அதாவது கங்கையில போய் நீராடி அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்துல உட்காந்து எங்களுக்கு புத்திர பேர் வேணும், எங்களுக்கு வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான வேண்டி ஒரு வருஷம் கடுமையான தவம் இருக்கிறாங்க, ஓராண்டு காலம். அப்ப அவங்களுடைய கடுமையான தவத்துக்கு மிச்சய சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய குறைய நீக்கணும்னு அருள் செய்யறாரு. அவங்களுடைய விதிப்பயன் வந்து அவங்களுக்கு குழந்தை இன்மைங்கிறது இருக்கு. அவங்க பெருமானை துதிச்சு அந்த விதியவே மாற்றணும்னு நினைச்சாங்க. நினைச்சு பெருமானை துதித்த உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருடைய அவங்க கனவுல வந்து கேக்குறாரு, நீங்க வந்து தீய குணம், அறிவின்மை, ஊனம், செவிடு, முடம், குருடு, நோய் மிகைமை, நிறைய நோய், அது இல்லாம என் மீது அன்பே இல்லாத ஒரு பையன், அன்பே இல்லாத ஒரு குணம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா? இறைவன் சிவபெருமான் மேல அன்பு கிடையாது, அவங்களுக்கு குருடு, செவிடு, முடம், நல்லவங்க கிடையாது, தீய குணம், அறிவின்மை, நோய் மிகைமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பிள்ளைங்க வேணுமா? அது இல்லாம உடல் அழகு, உறுப்புல எந்தவித குறைபாடின்மை, நோயின்மை, சிவபெருமான் மேல அன்புடைய, பல கலைகளையும் பயிற்சி பெற்ற, இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள், நல்ல குணங்களும் பொருந்திய, ஆனா ஆயுசு வந்து 16 வயசு தான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு புதல்வன் வேணுமா? இல்ல இப்படி இருக்கக்கூடிய

முனி பத்னியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு சீக்கிரம் குழந்தை வரப்போகுதுன்னு நினச்சி இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதே மாதிரியே வயிறில் வந்து கர்ப்பம் தரிச்சு குழந்தை உருவாகுது. உருவாகி ஒரு நாள், அதாவது என்ன நாள் அப்படின்னா, பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல மிதுன லக்னத்துல சூரியன் குரு இதெல்லாம் சுபகிரகங்கள் உச்ச நிலையில இருக்கும்போது இந்த மருத்துவதி இருக்காங்க இல்லையா, அவங்க மணி வயிற்றுல ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அந்த அதோட குரலை கேட்டவொடனே அவங்க அப்பாவுக்கு அளவில்லா மகிழ்ச்சியா, நிறைய தான தர்மம் எல்லாம் செய்யறாரு. அந்த குழந்தை பேர்பட்ட குழந்தையா இருக்குதான், அறம் வளர, அந்த பூமியில அறம் வளரவும் நம்மளுடைய வைதீக சமயம் வாழவும் வைதீக சைவம் வாழவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கறதுக்கும் யமபயத்தை போக்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குழந்தையே வந்து பூமியில பிறந்த மாதிரி இருந்துதான். அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க, மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. 5 வயசு வந்தோடனே அவங்க வந்து இந்த உபநயனம்ங்கிற ஒரு சடங்கு அவங்களுக்கு செய்யறாங்க, செஞ்சு வேதம் இந்த மாதிரி பல கலைகளையும் கத்துக் கொடுக்குறாங்க. கத்து கொடுத்து சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிற உண்மையையும் அவருக்கு நல்லா சொல்லி தராங்க. சொல்லி கொடுத்தோடனே அந்த குழந்தை 5 வயசுலயே சிவபெருமான் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டு அவருடைய திருவடிக்கே அன்பு செலுத்தி பிரம்மச்சாரிய விரதம் எடுத்து சிவபெருமானையே வணங்கிட்டு வந்துதான். ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைக்கு வயது ஏறும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்களாம். அதுவும் 16 வயசு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அன்னைக்குதான் 16வது வயது ஆயிடுச்சு. அன்னைக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்களாம். அப்ப அந்த குழந்தை அந்த பையன் வந்து கேக்குறாராம், அம்மா அப்பா ஏன் வந்து இப்படி கவலையோட இருக்கீங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ரொம்ப நாளா நீங்களும் வந்து இருக்க இருக்க என்ன பார்த்து கவலைப்படுறீங்களே அப்படின்னு கேட்டாராம். அவங்க அவங்க அம்மா அப்பா சொல்றாங்களாம், ஆமா மகனே எங்களுக்கு ஒரு மிகுந்த கவலை இருக்கு, இத்தனை நாளா உங்ககிட்ட நாங்க அதை சொல்லல, எங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம், இப்ப வந்து கண்டிப்பா நாங்க சொல்றோம். என்னன்னா சிவபெருமான் வந்து இப்படி வரவும் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி குறை இருக்கக்கூடிய 100 குழந்தைகள் வேணுமா, இல்ல இறைவனுடைய பற்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாரு. நாங்களும் வந்து உன்னை வேண்டி வாங்கி வரமா வந்து நீ வந்து எங்களுக்கு பிறந்த, ஆனா நீ என்னன்னா உன்னுடைய அறிவாற்றலையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய எல்லா நல்ல குணங்களையும் பார்த்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனா உன்னோட பிறந்த நாள் வர்றதை மட்டும் ஒவ்வொரு வருடமும் வரும்போது எங்களுக்கு மனசு கவலை வந்துடும், அடடா 16 வயசுல உனக்கு இறைவன் வந்து ஆயுள் 16 வயசு தானே கொடுத்தாரு, நீ அதுக்குள்ள எங்களை பிரிஞ்சு போயிடுவியன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது இன்னைக்கு இப்ப பார்த்து உனக்கு 16 வயது ஆயிடுச்சு இன்னைக்கு, அதனால எங்களுக்கு வந்து அளவில்லாத துக்கம் வந்துருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்தி சொன்னாங்களாம். உடனே கவலைப்படாதீங்க, இதுக்கு போயே இவ்வளவு கவலைப்படுறீங்க, எனக்கு எதுவும் ஆகாது, சிவபெருமானை ஏத்தி அர்ச்சனை செய்து வாழ்ற நானு கண்டிப்பா என்னை வந்து பெருமானவன் காப்பாத்துவாரு, நான் வந்து இந்த கூற்றுவன் இந்த யமன் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு உங்ககிட்ட சீக்கிரம் வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மணிக்கர்ணிக்கை ஆலயம் இருக்கு இல்லையா அங்கே திருப்பி போயிட்டு காசியில போயிட்டு ஈசனுடைய திருவடிகளை முடிக்கணியாக பணிந்து பல வார தோத்திரங்கள் பல பாடல்கள் தேவார திருமுறை பல வேதங்கள் மூலமா பாடல்கள்லாம் பாடி சிவபெருமானை துதிச்சு லிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து அவர் பக்கத்திலே தெற்கு பக்கத்துல ஒரு சிவலிங்கத்தையே அவரே உருவாக்கி ஸ்தாபிச்சு வேத விதிப்படி சிறந்த பூஜையெல்லாம் செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சிறந்த நம்பிக்கைக்கும் பூஜைக்கும் பெருமான் என்ன செய்யறாரு, நேரடியா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாராம். உடனே இவர் என்ன செய்யறாரு, இவருக்குரிய சந்தோஷம் பெருமானே நேரான்றானே, உடனே என்ன செய்யறாரு, பெருமான் காலில் விழுந்து, அப்பா என்ன நீங்களே வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு என்ன கவலை, இந்த யமதர்மன் வந்து என்னை வந்து கவராத வண்ணம் நீங்க தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. உடனே பெருமான், அந்தகனுக்கு நீ அஞ்சேல், அதாவது அந்த யமதர்மனுக்கு நீ பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி திருவடிகளை காட்டி தீட்சை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இறைவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, 16 வயது நிரம்பிருச்சு, இப்ப விண்ணிடை மேகம் போல ஒரு யமதூதன் வந்து வராரு வானத்துல இருந்து கருப்பா வந்து சிவபெருமான் கிட்ட இவர் உட்காந்து பூஜை செய்யறத பார்த்தோன்னே அவரை இவருடைய கால்வ நெருங்கிருச்சு இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை உயிரை எடுத்துட்டு போனான்னு கிட்ட வராரு. அவரால் கிட்டே வர முடியலையா அந்த யமதூதனால, அவருடைய தவ கனல் வந்து அவர் கிட்டேயே போக முடியலையா. உடனே என்னடா

0: எந்த மனிதர்களையும் நாங்க ஈஸியா பிடிச்சிருவோம், இவனை என்னால பிடிக்க முடியன்னு சொல்லிட்டு திருப்பி போய் யமதர்மன்ட்ட போய் சொல்றாராம். யமதர்மனுக்கு ஒரே கோபம், யாரா அது, அப்படி ஒரு சின்ன பையன் என்னோட தூதன்கிட்டயே வந்து இவ்வளோ வேலை கட்டுறாரா, சித்திரகுப்தான் இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த சித்திரகுப்தனை நோட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. உன் நோட்டை எடுத்துட்டு வா, உன் கணக்குல வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாராம். சரி, சித்திரகுப்த நோட்டை எடுத்துட்டு வராரு. வந்தோடனே அந்த மார்க்கண்டேயனோட ஆயுசு எவ்வளோன்னு பாரு அப்படிங்கிறாராம். என்ன செய்யறாரு, ஆயுள் எவ்வளோன்னு பாரு. மார்க்கண்டேயனுடைய ஆயுள் எவ்வளோன்னு பார்த்தா, எஜமானே அவருக்கு ஆயுள் வந்து 16 வயசு தான் சிவபெருமான் கொடுத்துருக்காரு, அதுவும் இன்னோட முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து இனிமே அவர் உயிரை கவர்ந்துட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாராம். அப்படியா, சரி சரி, இந்த குட்டி பையன் இவ்வளவு வேலை பண்றனா சரி அப்படின்னு சொல்லிட்டு காலன்கிற அவருடைய இன்னொரு வேலையால அனுப்புறாரு. அவர் என்ன பண்றாரு, போய் இந்த மார்க்கண்டேயரை எரி கிட்ட போனா காலனாலையும் வந்து என்ன செய்ய முடியல, உயிரை எடுக்க முடியல. அவரும் போய் சொல்றாரு, உனக்கு உன்னோட வயசு வந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நீ எங்க கிட்ட வரணும், உன் உயிரை நாங்க கவர்ணும்னு சொல்லி எனக்கு யமதர்மன் ஆணையிட்டு இருக்காரு, உன்னால உன்னோட உயிரை வந்து நான் இப்ப எடுக்க போறேன்னு சொன்னோன்னே அதை என்ன செய்யறாரு, நான் வந்து சிவபெருமானை பணிந்து போற்றக்கூடிய அடியவன், நீ வந்து என்னோட உயிரை வந்து கவர முடியாது, நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு சொல்லி போன் சொல்லி துரத்தி விட்டுருவாராம். உடனே இந்த காலனுக்கு ஒரே கோவம் வந்து என்ன செய்யறாரு, போய் யமதர்மன்ட்ட போய் சொல்லிடுறாரு, ஐயா பிரபுவே இந்த பையனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரமா இருக்கான், என்னவே வந்து மதிக்காம பேசிட்டான், நீங்க உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அவனை வந்து என்னால பிடிக்க முடியல, அவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, அவர் கிட்டேயே நெருங்க முடியல அப்படின்னு வந்து சொன்னோன்னு யமனுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சான். இவன் வந்து இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட உயிரை நானே கவர்ந்து வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவருக்கு ஊர்தி என்ன தெரியுமா, அவருடைய வாகனம் என்ன தெரியுமா, எருமைக்கடா, எரும மாடு இருக்கு இல்லையா, ஆமா எருமைக்கடா தான் அவருடைய வாகனம். ஆனா நம்ம ஊர்ல போற மாதிரி அது ரொம்ப ஸ்லோவாலாம் போகாது, பயங்கரமான எருமைக்கடா, என்ன வேகமா போகுமா தெரியுமா, அந்த எருமைக்கடா மேல நல்ல கொம்பு, பெரிய கொம்பு வச்சு நல்ல பெரிய ஒரு எருமைக்கடா, அது பார்த்தாலே பயங்கர கோவத்தோட அப்படியே முகத்துல பெரிய அக்னி சுரூபத்தோட அந்த எருமைக்கடா, அது மேல வந்து நேமதர்மன் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படி தெரியுமா இருக்காரு, கருப்பா நல்ல கரேறு இருப்பாராம், அவர் கண்கள்லாம் எப்பயுமே அப்படியே கோபத்தீல இருக்குமா, அப்படியே பார்த்தாலும் செவந்து அப்படியே கோபத்தோட இருப்பாராம், அவர் முகத்துல துளி அளவு கூட இறக்கங்கிறதே இருக்காதான், அவரு வந்து அவரோட வேலையில கரெக்டா இருப்பாராம், யார் அழுதாலோ புலம்னாலோ இரக்கமே காட்ட மாட்டாராம், கண்கள் வந்து எரிக்கிற கண்களோட, கையில வந்து பாசம் பாச கயிறு, தண்டம் சூளம் அப்படிங்கிற ஆயுதங்கள் வச்சிருப்பாராம் அவரு, அப்படின்ற இதோட அப்படியே பயங்கர ஒரு கொடூரமான ரூபத்துல இருப்பாராம், எலும்பு கூடு இந்த மண்டையோட எல்லாம் கழுத்துல போட்டுட்டு இருப்பாரு, அப்புறம் வந்து நல்ல பெரிய மீச வச்சிருப்பாரு யமதர்மன், அந்த மாதிரி பாக்கறதுக்கே பயமா இருப்பாராம். அப்படி இருக்கிற அந்த யமதர்மன் வந்து தன்னுடைய வேலையில வந்து அவர் சரியா இருக்கணும், அதனால யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டாரு, அவர் அப்படின்னு எருமை மேல வராரு, வேகமா இந்த காசிய நோக்கி வராராம். வந்து இந்த குட்டி பையனை எப்படியாவது இன்னைக்கு பாத்துடுறேன்ட்டு வராராம். வந்தா அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு, யாரு நம்ம மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து சின்ன பைந்த மைந்தனே, உன்னோட பூஜை வந்து என்னோட பாசத்தை கூட வந்து பாச கயிற கூட விளக்கிடுமா, உன் பூஜை யார் உன்னை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, நீ நினைச்சிட்டு இருக்கியா, உன்னை உயிரை இப்ப நான் கொண்டுட்டு தான் போக போறேன், நீ ஈசனை வணங்கினாலும் சரி யார வணங்கினாலும் எனக்கு கவலை இல்லை, உன்னை விட மாட்டேன், இப்ப என்கிட்ட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாராம், தென்புலத்துக்கு வா அப்படிங்கிறாராம், அதாவது யமனுடைய இருப்பிடம் வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். உடனே இவரு என்னுடைய இறைவனுடைய, மார்க்கண்டேயர் சொல்றாரு, என்னுடைய இறைவனுடைய அடியவர்கள் திருக்கையிலே அடையிறதுதான் எங்களுடைய வேலை, உன்னோட உலகத்தை நாங்க அடைய மாட்டோம், ஏன்னா உலகத்துக்கு வந்தா நீ உன்னி எங்களை நரகத்துக்கு அனுப்புவ, இல்லாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்புவ. நரகத்துக்கு அனுப்புற அளவுக்கு நாங்க கொடிய பாவங்கள் செய்யல, எங்களுடைய புண்ணியத்தெல்லாம் நீ வந்து எங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவ, அதுக்கும் நாங்க போக மாட்டோம். அது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். எப்படி சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க, அது எப்படி நாம சொர்க்கம் போகாம திருக்கயிலாயம் போறதுங்கிற ஒரு சூட்சமத்தை நான் கடைசியா சொல்றேன். அதனால உன் உலகத்துக்கு நாங்க வரமாட்டோம், சரியா? நீ வேணா எங்க, நாங்க வந்து இந்திரன், திருமால், பிரம்மன் இவங்களையே நாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம். எங்களுக்கு சிவபெருமான தவிர வேற யாருடைய இதுவும் தேவையில்லைன்னு நினைப்போம். அப்படிமா உனக்காக நாங்க போய் பயப்படுவோமா? என்னோட உயிருக்கே நீ தீங்கு நினைக்கிறியா? உன்னோட தலைமைக்கும் உன்னோட உயிருக்கும் இது நல்லதுல, ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லாட்டி நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போறேன்னா அவ்வளவுதான், நான் உனக்கு எச்சரிக்கை செய்யறேன், என் பேச்சு கேளுன்னு மார்க்கண்டேயர் வந்து யம தர்மனிய மிரட்டுறாரு. உன்ன யமதர்மனுக்கு என்ன ஆயிடுது, கூட கொஞ்சம் கோபம் வந்துது, ஏயா குட்டி பயணி என்னையே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவரோட கை பாசம், அந்த பாச கை இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மார்க்கண்டேயர் மேல வீசுறாராம். உன்னே மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, பெருமானி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி சிவபெருமான தியானிச்சு அவருடைய அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்குவாராம். போயிட்டு இவர் மேல அந்த வீசின பாசக்கயிறு என்ன ஆயிருது, சிவபெருமான் இவர் பிடிச்சிட்டு இருக்கறனால பெருமான் மேல இருக்க லிங்கத்து மேலையும் பட்டு அந்த முனி அந்த மார்க்கண்டேயர் இப்படி இழுத்த உடனே லிங்கமும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி, சாமியவே இழுக்கிற மாதிரி ஆகுதான். புரியுதா? இவர் மேல போ, இவர் வந்து சாமி இருக்கு கட்டி பிடிச்சிட்டாரு, அப்ப அந்த பாசக்கயிறு வந்து இவர் மேல போட்டது ஆட்டோமேட்டிக்கா எங்க படுது, படுது. உடனே அவரையும் சேர்த்து இழுத்த உடனே பெருமான் உடனே என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு உடனே தோன்றி என்ன செய்யறாரு, மைந்தனே பயப்படாத, உன்னோட துன்பத்தை நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் காரதல் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த யமதர்மனை நோக்கி தன்னோட இடது காலால ஒரே உத லேசா, பெருசா கூட அவர் உதைக்கல, அவரு இடது காலால ஒரு லேசா அப்படி ஒரு ஒரு உந்தி அப்படி லேசா ஒரு உத கொடுத்தாராம். அவ்வளவுதான் அந்த யம மேல வானத்துல இருந்து கீழே விழற மாதிரி தோப்புன்னு போய் விழுந்து அங்கேயே தமான்னு செத்து போயிட்டாராம். அப்படியே அந்த எருமக்கடாவும் செத்து போச்சு, ஏன்னா எருமை மாதிரி தானே போய் இழுக்கிறாரு, விட்ட வகையில எருமையும் யமனும் சேர்ந்து ஒரே நேரத்துல செத்து போய் விழுந்து கீழே இறந்து போயிட்டாங்களாம். உடனே என்ன ஆகுது, உன்னுடைய இறந்த உடனே சிவபெருமான் வந்து யாருக்கு, மார்க்கண்டேயருக்கு வந்து வரம் கொடுக்கறாரு, உன்னுடைய பூசையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் பார்த்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு முடிவே இல்லாத ஆயுள் தரோம், உனக்கு எப்பயுமே மரணமே கிடையாது, நீ என்னைக்கு 16 வயசோட இருப்ப, உனக்கு தனி உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இருந்து நீ வாழ்ந்து வருவாய் அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, முழு ஆயுச கொடுத்து இப்ப அவரை வந்து என்னைக்கும் வந்து மார்க்கண்டேயருக்கு என்ன செஞ்சார், என்றும் 16 வயசு கொடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுது, உடனே அவரு சந்தோஷமா சிவபெருமானை எப்பயுமே தியானம் பண்ணிட்டு அந்த மார்க்கண்டேயர் சந்தோஷமா இருந்தாராம். பின்ன காலனியே மிதிச்சனால அப்ப எரிச்சனால இவருக்கு அது வந்து கால தகன மூர்த்தி, அதாவது கால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்துருச்சான். காலன சம்ஹாரம் பண்ணால கால சம்ஹார மூர்த்திங்கிற பேர் வந்துருச்சு. இப்ப இந்த காலனைய வந்து உழைச்சிட்டாங்கல்ல, இப்ப இந்த வயசானவங்க முடியாதவங்க இவங்களை இந்த மாதிரி நிறைய உயிர்கள்லாம் வந்து இப்ப என்ன ஆகுது, யாருமே இறப்பே இல்லை, எல்லாரும் பிறந்துகிட்டே இருக்காங்க, உலகத்தோட பாரம் தாங்க முடியல, ஏன்னா இந்த யமனோட வேலை அங்க இல்லாம போச்சு இல்ல. உடனே பூமாதேவி போய் என்ன செய்யறாங்க, யம தர்மனுடைய இறப்புனால பூமியில வந்து இறப்பே ஏற்படல அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் மறுபடியும் முறையிடுறாங்க. ஏன்னா வேற வழி, திருப்பி அவர்கிட்ட தானே போகணும், அவருடைய தீர்ப்பை யாராவது மாத்த முடியுமா? உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அந்த யமதர்மன் இருக்கார் இல்லையா அவனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து திருப்பி எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாரு, நீ வந்து திருநீரும் ருத்ராட்சமும் தரித்த என்னை தியானிக்க கூடிய அடியோர்கள்ட்ட நீ கூற்றுவன் யமன் அப்படிங்கிற முறையில போக கூடாது, அப்படிங்கிற முறையில நீ போக கூடாது, அவங்க கிட்ட நீ ஆணவத்தோட நடந்துக்க கூடாது, அவங்கள சாதாரண மண்ணுலகு மனிதர்கள் போல நினைக்காத, அவங்க வந்து என்ன என்ன என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அது மாதிரி நீ அவங்கள நினைக்கணும் சரியா? அவங்களோட புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கமோ நரகமோ இதெல்லாம் நீ மத்தவங்களுக்கு தான் தர முடியும், என்னுடைய அடியவர்களுக்கு நீ தர முடியாது. அதனால நீ அத மனதுல வச்சு இனிமே செயல்படணும், அப்பதான் நீ இனிமே ஒழுங்கா இருக்க முடியும்னு சொல்லி அவரை வந்து சொல்லிட்டு அவருக்கு உயிர் கொடுத்து அனுப்பிடுவாராம். அதுல இருந்து இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை படிக்கிறவங்களுக்கோ இல்ல அதை கேக்குறவங்களுக்கோ இல்ல இந்த மார்க்கண்டேயர் பேரை சொல்றவங்களுக்கோ பெருமானுடைய பேரை சொல்றவங்களுக்கோ ருத்ராட்சம் திருநீர் அணிந்தவங்களுக்கு நமக்கு எம பயமே இருக்காது. ஆமா
1: அம்மா, நீங்க சொர்க்கத்துக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றீங்கன்னு
0: சொன்னீங்க. சரிய கேட்டியே. ஆமா, அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சொர்க்கத்துக்கு ஏன் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யறோம், அதுக்கான பலன் நமக்கு என்ன கிடைக்குது, புண்ணியம் கிடைக்குது. இப்ப நாம ஒருத்தவங்களுக்கு தீமை செய்யறோம், அதுல பாவம் கிடைக்குது. ஆனா நம்ம இறைவன் கிட்ட அடியவரா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தீமைகள் வந்து அதிகம் நம்ம செய்யறது கிடையாது. ருத்ராட்சம் திருநீர் அணிஞ்ச உடனே நம்ம எந்த உயிரையும் கொள்றது கிடையாது, புலால் சாப்பிட மாட்டோம் இல்லையா, எந்த உயிரையும் கொண்டு சாப்பிட மாட்டோம், தேவையில்லாம யாருக்கும் பொய் சொல்றது இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா எந்த உயிருக்காவது நம்ம நன்மை செய்யறோம்ல, அதாவது யாருக்காவது பணம் கொடுக்கறது இல்ல பொருள் கொடுக்கறது இல்ல உணவு கொடுக்கறது, மற்ற உயிர்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நாம நினைக்காம இறைவன் சொன்னாரு, இறைவனுக்காக கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக கொடுத்த மாதிரி நாம நினைச்சோம்னா அதெல்லாம் என்னவாயிடும் தெரியுமா, சிவ புண்ணியம் ஆயிடும். நான் செஞ்சேன் நான் கொடுத்தேன்னு நினைக்க ஆரம்பிச்சா அது என்னவாயிடும், நம்மளுடைய புண்ணியம் ஆயிடும். அப்படி புண்ணியம் கிடைச்சதுன்னா நம்ம உடனே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துல போய் அங்க நல்லதெல்லாம் அனுபவிப்போம், அந்த புண்ணிய பலன் தீர்ந்தோடனே திருப்பியும் மனுஷனா பிறப்போம். இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும், இதனால திருப்பியும் ஒரு ஏதாவது தப்பு செய்வோம், திருப்பி நரகத்துக்கு போவோம், இப்படியே நடக்கும். அதுக்கு பதிலா பெருமான் கொடுத்தாரு, சாமி செய்ய சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் செய்ததா நினைச்சோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், சிவ புண்ணியம் கிடைக்கும். அப்ப நாம சொர்க்கத்துக்கும் போக தேவையில்ல, நரகத்துக்கும் போக தேவையில்ல, நம்மளுடைய சிவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிவலோகம் போயிடலாம். இப்ப புரியுதா? ஆமா, அதான் கைலாயம், சிவபெருமான் இருக்க இடத்துக்கு போய் சாமி பக்கத்திலே இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எந்த பயமும் இல்லைல்ல வாழ்க்கையில, அதை விட சிறந்த சொர்க்கம் எங்கேயாவது இருக்கா? இப்ப புரியுதா? இந்த மார்க்கண்டேயரோட சரிதத்தை கேட்டோடனே நீ பயப்படவே கூடாது, எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் இனிமே பயப்படுவீங்களா, எனக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம், பயப்பட மாட்டீங்க தானே? இப்ப நல்லா புரியுதா? அடுத்த கதைக்கு போலாமா?
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: பசுக்களை பின்தொடர்ந்து சாத்தனூரினை சென்றடைந்த திருமூலர் பசுக்கள் எல்லாம் தத்தமது மனைகளில் கொண்டு சேர்ந்து வருகையில் பெருமையுடைய மூலனின் மனைவி பொழுது போன பின்பும் தன் கணவர் வர தாழ்த்தாரே என்று அச்சத்துடன் ஓடி வருகிறாள். இடம் சாத்தனூர் தெருவீதி.
4: ஏ மாமோய், பொழுது சாஞ்சி இம்புட்டு நேரமாயும் நீ வரலேன்னு நான் எம்புட்டு பயத்தோட இருந்தேன் தெரியுமா? ஆமா, ஏ மாமா இன்னைக்கு இம்புட்டு நேரமாச்சு. மாமோய், உனக்கு என்னாச்சு? காத்தால என் மேல நீ கோச்சுக்கிட்டியா? உன்னதான் கேக்குற மாமோய், காத்தால நல்லா தானே போனேன், அந்தக்குள்ள உனக்கு என்ன வந்துருச்சு, காத்து கருப்பு எதையும் பார்த்து பயந்துட்டியா?
5: அம்மா, நான் உன் கணவன் அல்ல.
4: அச்சச்சோ, என் மாமா என்னென்னவோ பேசுதே, ஈஸ்வரா என் மாமாவுக்கு என்ன ஆச்சு, இத கேக்க யாரும் இல்லையா? ஏ சித்தப்பூ, ஏ பெரியப்பூ, இத வந்து கேளுங்களே. மாமா விளையாண்டது போதும், வா நம்ம வீட்டுக்கு போலாம்.
5: அம்மா, உமக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அப்படி இருக்க உம்முடன் என்னால் வர இயலாது. யாம் பொது மடத்தில் சென்று தங்கிக் கொள்கிறோம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: கருதறிய ஞாலோ உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே நம பார்வதி பதை ரகர மகாதேவ இறைவன் நமக்கு மூலபண்டாரத்தை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டவரை சிவபெருமான் தான் முதல்ல. ஆகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஆகவே நான் படிமுறையிலே இன்றைக்கு சிவ பூஜை என்கின்ற தலைப்பிலே கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அதுக்கப்புறம் தான் சண்டி பூஜை. நான் சொன்னேன் இல்லையா, எப்பயுமே பூஜைக்கு என்ன பேர்னு கேட்டா, முழு பேருன்னு கேட்டா சௌராதி சண்டாந்த பூஜைன்னு தான் பேர். அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அதாவது சூரியன்ல ஆரம்பிச்சு சண்டியில முடிக்கணும்னு அர்த்தம். ஆகவே இந்த பூஜையினுடைய முழு பேர் என்ன, சௌராதி சண்டாந்த பூஜை. ஆகவே நாம் எப்ப பண்ணாலும் சரிதான், சண்டீசர் ஒருவர் தான் நம்முடைய சிவ புண்ணியங்களை எல்லாம் அக்கௌண்ட் பண்றார். உங்களுடைய வழிபாடு நீங்க செய்திருக்கிறீர்கள் என்பதை அவர் தான் கணக்கு வச்சுக்கிறார் இல்லையா. அவர் தான் கணக்கு வச்சுக்கிறாருன்னா சிவபெருமான் ஆணையினாலே அவருக்குன்னு அதை கொடுத்திருக்கிறார். பெரிய சிறப்பு சண்டீஸ்வரன் ஆயினா இருக்கு. ஆகவே அவர் கோயில போனாலும் வருவார், இங்க வச்சாலும் வருவார், மூர்த்தி வீதி வளம் ஆகும் பொழுதும் வருவார். எப்பயும் சண்டீஸ்வரன் இல்லாம சிவபெருமான் நிற்கவே மாட்டார். ஆகவே சண்டி பூஜை. அதுக்கப்புறம் வீட்டில் பசுமாடு வளர்த்தால் அந்த பசுவை வணங்க வேண்டும், கபில பூஜை. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது, டவுன்ல உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் அது பசுமாட்டே பார்க்கல, கறந்த அது பாக்கெட் பால் தான் பார்த்து பழகி இருக்கு. கறந்த பால் கண்ணோடு அது கறந்த பால்னா எப்படி சார் கேட்கும் குழந்தை. அது பசுமாடுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல வந்து மடியில வந்து கறப்பாங்க அப்படின்னா ஓ ஐசி அப்படிங்கும். ஆகையாக அந்த கபில பூஜை, வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுவை வணங்குங்கள், அந்த கபில பூஜை. அதுக்கப்புறம் தான் அந்த சிவபிரசாதத்தை சுவாமியிடத்தை நைவேத்தியம் என்று சொல்கிறார் அல்லவா. அதாவது சுவாமியிடத்தில் நாம் இந்த சொல்லுகின்ற நீர்பொருளாக இருந்தால் அதுக்கு பேரு வச்சு போனகம்னு பேர். போனகம் அதான் பொற்கோயிலும் போனகமும் அருளினர். நைவேத்தியம் என்றால் சாலிடா உள்ளதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஆகவே முதல்ல அந்த சிவபிரசாதம், அந்த சிவபிரசாதத்தை உண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்க போனோம், சாப்பிடறதுக்கு போனோம். சிவ பூஜை பெற்றுக் கொண்டவர்கள் ஒழுக வேண்டிய நியதிகள் என்று வைத்துக் கொண்டால் இந்த சிலவற்றை மிகச் சிறப்பாக இவற்றையெல்லாம் கட்டாயமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டியது. இது போக விரிவாக செய்வதும் இருக்கிறது, அது உள்ள போறதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆகவே இப்ப சிவ பூஜை என்றால் என்ன என்றால் ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். கோமாதா பூஜை தான் பசு, கபில பூஜை எல்லாம் ஒண்ணுதான். கோமாதா அப்படின்னா பசுதான். கபிலம், கபிலம் சொன்னாலும் நம்ம சிறப்பு. கபிலம் என்பது நிறத்தையும் குறிக்கும். கபில நிற பசுனே ஒரு பசு இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது வந்து பசுவினுடைய பால். அதே கபில நிறமுடைய பசுனே ஒண்ணு இருக்குது. அந்த கபில நிறமுடைய பசுனுடைய பால் ரொம்ப வசதின்னு சொல்லியிருக்கு ஆர்வனால சொல்ற. ஆக என்னன்னு கேட்டா, இந்த சிவ பூஜை ஒன்றுதான் நமக்கு ஞானத்தை வழங்கும். இந்த சிவபூஜையினால் அன்றி ஞானம் வராது. இதெல்லாம் உபசாரமா தான் முதல்ல பண்றீங்க, என்ன சார் பாவனையில தானே பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். பாவனை வந்து என்ன செய்யும்னா, அந்த பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். இப்ப உலக உலகத்தில் என்ன சொல்றோம், சீனின்னு பேப்பர்ல எழுதி என்னவோ பண்ணுனா இனிக்குமான்னு கேட்பாங்க. அப்ப பாவனைக்கு பலன் உண்டான ஒரு சந்தேகம். உலகத்துல பாவனைக்கு பலன் இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கா நான் சாப்பிட்டா வயிறு பசி தீருமாதான் கேட்கறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், பாவனைக்கு பலன் உண்டு, ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அந்த பாவனை என்ன பண்ணு கேட்டா, உங்களுடைய உயிரை தூய்மை செய்யும். ஒரு இதை ஞாபகம், நீங்க இப்ப ஒவ்வொரு பொருளையும் தூய்மை செய்வதற்குன்னு தனியா ஒரு கருவி நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப ஆடைகள்ல உள்ள அழுக்கு, இந்த ஆடைகள்ல உள்ள அழுக்கை நீக்கணும்னா டிட்டர்ஜென்ட் சோப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம். நம்ம உடம்புல உள்ள அழுக்கு நீக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு சோப், டாய்லெட் சோப் அல்ல டால்கம் அப்படி ஒரு சோப் வச்சிருக்கோம். பாத்திரத்தில் உள்ள அழுக்கு நீக்கணும்னா ஆமா அதுக்கு தனியா இருக்கு, அது A1 கிளீனிங் பவுடர் அதெல்லாம் இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னா அழுக்க நீக்கணும், ஆனா ஒவ்வொரு அழுக்குக்கும் அதே போல பயன்படுத்துறது இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா உயிரில் உள்ள அழுக்க எப்படி சார் நீக்குவீங்க அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த பாவனை தான் உயிரில் உள்ள அழுக்கை நீக்கும். இந்த பாவனை என்ன பண்ணுமா, உயிரில் உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கி நீக்கி அந்த உபசார திருமேனியாக நான் வணங்கி அந்த சிவபெருமானே உண்மை திருமேனியில காட்சி கொடுத்து வரப்புறம். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம், இந்த அத்துவாக்கள் கொஞ்சம் ஆதாரம் எழுதிக்கணும் இல்லையா, நான் என்ன சொல்லிருக்கேன் உபசார திருமேனி எதெல்லாம் சொல்லியிருக்கேன், அத்துவாக்கள் இந்த அத்துவாக்களை எப்படி பாவிக்கணும் அடுத்த சொல்லியிருக்கு. சிவபெருமானுடைய மந்திரம் சிவபெருமானுடைய ரத்தம், பதங்கள் சிவபெருமானுடைய தலை, வண்ணம் அவனுடைய தோல், புவனங்கள் அவனுடைய ரோமம், தத்துவங்கள் அவருக்கு சத்த தாதுக்கள், கலை அவருக்கு அவயவம். இப்படி பாவனை பண்ணா அதுக்கு தான் அத்துவாக்கள்னு பேர். இது எங்க கந்தர் கலிவன்பா 60-62 ஆமா சொல்லிட்டான். மந்திரமே சோரியா வான்பதமே மாமுடியா தொந்தமுறும் வண்ணமே தொக்காக பந்தனையால் ஒத்த புருவத்து உருவே ரோமமாக தத்துவங்களே சத்த தாதுவாக வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோன். இவங்கெல்லாம் பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் பாருங்க பிரமாணம், இது மாதிரி அத்துவாக்கள் அவருக்கு உடம்பாக வருமா என்றால் சித்தியார் சொல்றார். சிவஞான சித்தியார் 76-77 நான் போட்டிருக்கேன் இல்லையா, அத்துவாக்கள் அவருக்கு உபசார திருமேனி எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தர் கலிவன்பா 60-62 கண்ணிகள், சிவஞான சித்தியார் 76-77 அந்த அத்துவாக்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், மந்திரங்களை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம், பிம்பத்தை அவருக்கு திருமேனியாக பாவனை செய்கிறோம் இல்லையா, கும்பம் தம்பம். ஆகவே நம்ம இப்ப கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணா என்ன பண்றோம், அக்னியில சிவபெருமான ஆவாகனம் பண்றீங்க அவ்வளவுதான், அவர் கும்பத்தில் ஆவாகனம் பண்றீங்க. அப்படி எல்லாம் பண்ணினா எதை எதை எப்படி பாவிக்கணும் என்று என்னுடைய பெரியவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவ பாவனை அவ்வளவுமே, உதாரணமா தேங்காயை வச்சு நம்ம கும்பத்தில் ஆவாகனம் பண்றோம், அந்த தேங்காயில என்னென்ன பாகங்கள் இருக்கின்றன, அது சிவபெருமானுடைய என்னென்ன பாகம் என்றெல்லாம் பாவனை தான், ஒண்ணும் இல்லை. ஆக இப்படி ஞாபகிச்சுட்டா போதும், பிம்பம் கும்பம் தம்பம் இவற்றிலே நீ அவங்க அவரை நீ ஆவாகனம் செய்து வழிபடும் பொழுது அவைகளெல்லாம் அவருக்கு உபசார திருமேனியாக ஆகிறது. சிவஞான போதம் 9வது சூத்திரம் முழுவதுமே அவர் என்ன சொல்றாருனா சிவபூஜையை பற்றி சொல்வதெல்லாம் சிவஞான போதம் 9வது சூத்திரம் தான். அவ உபசார திருமேனிகளை தான் இப்ப வழிபட முடியும், அவருடைய உண்மை திருமேனி நான் வழிபட முடியாது. அந்த உபசார திருமேனிகளை நாம் பல நாட்கள் வழிபட்டு வந்தால் அதான் சலிப்பின்றி வழிபடணும். அதான் சொன்னாங்க சிவபூஜையில நேத்து பண்ணதை விட இன்னைக்கு அதிகமான விருப்பு வரணும். நேத்து ஒரு மணி நேரம் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு கால் மணி நேரம் பண்ணணும்னு என்ன வரணும், தினமும் 2 மணி நேரம் பண்ணி என்னத்தை கண்டேன்னு வந்துடக்கூடாது, சலிப்பு வந்துடக்கூடாது. அத அப்படி பண்ண பண்ண பண்ண பண்ண அந்த ஆவல்கள் அதான் சொன்னாரு தாயா தாயே ஆகி வளர்த்தனை போற்றினார் சாயா அன்பு பேசினார் மாணிக்கவாசலுக்கு பேசினாரு சாயா அன்பினை டெய்லி பண்ணார் நாடொரும் அழைப்பவர் சாயா அன்பினை நாடொரும் அழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அப்புறம் அதுக்கு மேல சொன்னார் இவன் எனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை அழித்திடும் ஆகில் பவம் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தாள். ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சுன்னு சொன்னார், அப்ப சொன்னாரா பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அப்போ அந்த உபசார திருமேனிகள் வழிபட்டு வந்தால் உண்மை திருமேனியாக அவர் ஒரு நாளைக்கு அவர் கட்டாயம் காட்சி கொடுப்பார். அது என்ன சொல்றாருனா அடுத்த பிறவியில கூட அது அமையலாம். அதான் தவம் என்ன சொன்னா இந்த சிவபூஜை தான் தவம், சிவபூஜை இல்லாதெல்லாம் தவம் இல்லை அவம் நான். அருமின்றி ஞானம் இல்லை, ஞானமின்றி வீடு வேறு இல்லை. தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதன அவம். 4 வார்த்தை ரொம்ப அருமையா பயன்படுத்தின, கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, அது அவமே காலத்தை போக்காதே. இந்த சொல்ல திருவள்ளுவரும் பயன்படுத்துகின்றார், இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற எவனும் அவன் எந்த நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிவது என்ன? திருவள்ளுவர் பதில் சொன்னார், தவம் செய்வார் தங்கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைப்பட்டு என்று சொல்வார். ஆக நாலு வார்த்தை ஞாபகம், தவம் சிவத்தை காட்டும், தவம் அல்லாதனையெல்லாம் அவன், அந்த அவன் பவத்தை காட்டும், பவம் என்றால் பிறப்பு என்று எட்டாம் ஜோதிடர் மிக அடித்து பேசுவார் மெய்கண்டார். மே சரியேறியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்னு சொல்வார். ஆகவே நன்னறியாகிய ஞானம் ஒன்றுதான் நன்னறி, மிக மேலான நல்லறி என்று சொன்னால் அது ஞானம் ஒன்றுதான். ஆகவே ஞானமாகிய நன்னறியை காட்டி அல்லதுன்னு சொல்வார். ஆகவே நமக்கு ஞானத்தை பழம் என்று சொன்னார்கள். அதாவது ஏன் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க? ஞான பழத்தை பிழிந்துன்னு அந்த காலத்தில் கே வி சுந்தராம்பாள் பாட்டு, அது ஏன் பழம்னு சொன்னாங்கன்னு தெரியணும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த படிமுறையில தான் ஞானம் வரும். ஆகவே சரியை என்பது அரும்பு, கிரியை என்பது மலர், யோகம் என்பது காய், ஞானம் என்பது பழம். அவ்வளவுதான். ஞான பழம் ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு பழம் வானத்திலிருந்து பொத்தில் விழாது, அது வருமா? ஒரு பழம் வருமா? அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக வந்த பிறகுதான் பழம் வரும். அதனாலதான் ஞானத்தை பழம்னு சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஞான பழம், பழம்னா ஏன் சொன்னாங்க? அது ரொம்ப தாய்மார ரொம்ப அருமையா சொன்னார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. அது சரியில் யோகம் ஞானம் என்பது அரும்பு மலர் காய்கனின்னு சொன்னாங்க. அதனால எப்படி அரும்பு முற்றி மலர், மலர் முற்றி காய், காய் முற்றி பழம், அதே போல சரியை முற்றியவின் கிரியை, கிரியை முற்றியவின் யோகம், யோகம் முற்றியவின் ஞானம். அதனாலதான் இன்றைக்கு யோகம் என்ற பெயரினாலே நடத்தப்படுகின்ற இயக்கங்கள் எல்லாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற யோகமா என்னன்னு எனக்கு தெரியல. யோகம் என்பது கிரியை முற்றிய பிறகு வருவதுதான் யோகமே ஒழிய மற்றவையெல்லாம் யோகமாகாது என்பதுதான் நம்முடைய பெரியவருடைய கோரி, ஒரு முடிவு என்று கூறிக்கொண்டு நம்முடைய ஞான சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே குரு நம்ம தேடி வர்றார். நாம் திருவாவளிக்கு சென்றால் ரொம்ப நேரம் காத்திருந்து தரிசிக்க இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு ஞான குரு நம்ம தேடி வர்றார். ஏன்னா நீங்க சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது அருமையா திருவந்தியால ரொம்ப அருமையா சொல்வார், அகலமாய் யாரும் அறிவறி தப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வர. அதாவது அதுதான் குருவரும் நான் திருவர் குருவர் ரெண்டு கட்டாயமாக வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் நாங்க, மாதா பிதாவை காட்டுவாள், பிதா குருவை காட்ட வேண்டும், குரு கடவுளை காட்ட வேண்டும், அதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்தார். அந்த வகையிலே இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஞான குரு என்பது நாம் செய்த தவம் காரணமாகத்தான் வருவார். எட்டாஞ்சூர்ல சொல்ல போறார், தவத்தினில் உணர்த்தம்பர், தவம் காரணமாக ஞானம் வரும், குரு வருவார், குரு வருவதனால நமக்கு ஞானம் வருகிறது, ஞானம் வருவதனால வீடு பெற்றுக்கு செல்கிறோம் என்று நம்ம பெரியவர்கள் அதை படிமுறையிலே அமைத்தார்கள். ஆகவே சிவபூஜை என்பது ஒரு பெரிய தவம் என்பதுதான் நம்முடைய நூல்கள் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக எங்க போனாலும் என்ன பண்ணுது, நீங்க 274 பாடல் பெற்ற தளத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன வருது, இந்திரன் வழிபட்ட இடம், இது சந்திரன் வழிபட்ட இடம், இங்க அகத்தியர் வழிபட்ட இடம், இங்க முருகன் வழிபட்ட இடம், அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர் முழுவர் கடவுள். அருமையாக ஆர்வநாதர் அவர் சொல்வார்கள், சைவ சமயம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி, அதை இதுவரை நீங்க கேட்ட செய்திகளின் சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சைவ சமயம் என்றால் என்ன என்பதற்கு ஆர்வநாதர் ரொம்ப அருமையா சொல்வார், சிவபிரானே முழுமுதற் கடவுள் என்றும், அவன் அருளி செய்த வேத சிவாகமங்களே முதநூல்கள் என்றும், அவற்றுள் வேதம் பொதுநூல் ஆகமம் சிறப்பு நூல் என்றும், விபூதி ருத்ராக்கங்களே சிவசின்னங்கள் என்றும், ஸ்ரீ பஞ்சாட்சரமே சிவமூல மந்திரம் என்றும், விபூதி உத்ராக்க தாரணமும் ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமும் சிவலிங்கோபாசனையும் வேதத்தில் விதிக்கப்பட்டிருப்பினும் சிவாகமத்தில் விதித்தபடி சிவதீட்சை பெற்றுக் கொண்டு அனுஷ்டித்தால் ஒழிய முத்தி சித்தியாது என்று விசுவசித்து அங்கனம் விசுவசித்தபடியே ஒழுகும் மார்க்கம் சைவ சமயம் எனப்படும். எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டேன், அவரை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே எல்லாமே நமக்குரிய சொற்கள் தான், ஞானம் விசுவாசம் கர்த்தர் எல்லாம் நமக்குள்ள சொல்தான்.
2: நம்மகிட்ட அவங்க வாங்கிட்டு போய் அதை வச்சுட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், நிலையாமையை உணர்வதுதான் ஞானத்தினுடைய முதற்படி. கர்த்தருக்கு பயப்படுதல் முதற்படி இல்லை இல்லையா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு என்னன்னு கேட்டா, நிலையாமையை உணர்தல் முதல்ல. அந்த நிலையாமையை உணர்ந்தாதான் நிலைத்த பொருள் என்னன்னு நமக்கு அதை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரும். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னாரு, அறிவிலேயே மிகவும் கேடு கட்ட அறிவுனா என்னது சார் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொன்னார், இந்த புஸ்தத்தை படிக்காது அந்த புஸ்தத்தை படிக்காதுன்னு சொல்லல. திருவள்ளுவர் எதையுமே அவர் ஆன்சர் பண்ற விதமே தனியா தான் இருக்கும். அறிவிலேயே மிகவும் கடையான அறிவுனா என்னதுன்னார். அதை பத்தி சொல்ல முடியுமா உங்களால கேட்டா, அவர் என்ன சொன்னாரு, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அவ்வளவுதான் புல்லறிவு, நல்லறிவு புல்லறிவு, அவ்வளவுதான் ஞானம் நல்லறிவு, இது புல்லறிவு. ஆகவே நிலையில்லாத பொருள்களை நிலையினை என்று உணர்வதுதான் புல்லறிவு என்று சொல்வார். ஆகவே நமக்கு எல்லாரும் என்ன உணர்த்தினார்கள் என்றால், நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதற்குரிய சூழ்நிலை அது சிவபெருமான் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இல்லையா. நம்ம பேரு உங்களுக்கு இருக்கக்கூடிய இயக்கம் எனக்கு நல்லா தெரியுது. நாங்கெல்லாம் என்னைக்கு சார் தீட்சை எடுத்துக்கிறது, என்னைக்கு சிவபூஜை பண்ண போறோம், என்னைக்கு நாங்க முறையான வழிபாட்டை தொடங்க போறோம் அப்படின்னு இயக்கம் வருது, நல்லா தெரியும் உங்ககிட்ட. ஆனால் சூழ்நிலை வாய்க்கல இல்லையா. ஆனா நிச்சயமா வாய்க்கும். ஞான நூல்களை பயில ஆரம்பிச்ச உடனே அந்த ஞானிகளுடைய வாக்கு நமக்கு அதை காட்டும், அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அதனாலதான் திருச்செந்தூர்ல மூலவர், மூலவர் எப்படி இருக்கிறார் நான் வேடிக்கையா சொல்வேன். திருச்செந்தூர்ல போய் மூலவர்கிட்ட ஞானம் தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. வேற என் பிள்ளைக்கு கல்யாணம் வரணும், என் பொண்ணுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டதும் ஆறு மணி நேரத்தை தான் கேட்கணும். அவற்றை போய் கேட்கக்கூடாது. அவற்றை ஞான மூலவர் ஞானத்தை மட்டும் வழங்குகிறார். அந்த மூலவர் எப்படி இருப்பார் என்றால், நான்கு கரங்களோடு இருக்கிறார். ரைட் சைட்ல ரெண்டு கரம், லெப்ட் சைட்ல ரெண்டு கரம். இந்த மூலவர் எப்படி இருக்கிறார் பாத்தீங்களா, இந்த வலது பக்கம் ரெண்டு கரம் இருக்கும், அந்த கரம் ஒரு கரம் இப்படி வச்சுட்டு இருக்கும், அது அபய கரம். அதுக்கு கீழே ஒரு கரம் இருக்கும், அது என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்கும். இந்த இடது பக்கம் ரெண்டு கரம், இந்த இடது பக்கம் ஒரு கரம், இப்படி வரத கரம் இப்படி காட்டிட்டு இருக்கும். இன்னொரு கரம் மேல ஜபமாலையை வைத்துக் கொண்டிருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நான்கு கரங்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கும் நினைக்க நீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் பாக்கலாம்னா இனிமே பாருங்க கரெக்டா. வலது பக்கம் உள்ள இரண்டு கரங்கள், ஒரு கரம் அபய கரமாக இருக்கும், அது கீழே உள்ள கரம் வந்து தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கும். இடது பக்கம் வைக்கக்கூடிய கரம் ஒன்று வரத கரம் இப்படி வச்சுட்டு இருக்கோம், இன்னொன்னு ஜபமாலையை கையில ஏந்தி கொண்டிருக்கோம். ஏன் அதோட வள்ளி தெய்வயானையோட இருந்து இருக்கிறார். அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவபூஜை செய்யலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா. முருகப்பெருமான் நமக்கு என்ன செய்தார் கேப்பீங்க, தேவர் சிறை மீட்ட பெருமாளே, தேவர்களை எல்லாம் சிறையிலிருந்து கொண்டு வந்தார், நமக்கு என்ன சார் லாபம், தேவர்கள் சிறையில் இருந்து வந்தாலும் நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா. நமக்கு என்ன உணர்த்தினார் கேள்வி, முருகப்பெருமான் நமக்கு என்ன உணர்த்தினார் என்றால், நமக்கு உணர்த்தியது நீங்கள் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு உணர்த்தினார். முருகப்பெருமான் ரெண்டு இடத்துல சிவபூஜை செய்தார் தந்த புராணத்தில் வருது. ஒன்று திருச்சேங்கலூர், சண்டேஸ்வர நாயனார் அவதாரம் பண்ண இடம் திருச்சேங்கலூர், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, அதுதான் சண்டேஸ்வருடைய அவதார ஸ்தலம். அங்க கிரௌஞ்ச வதம் தாருக வதம் நாலு பேர் வதம் பண்ணார் இல்லையா. முதல்ல வதம் பண்ணது கிரௌஞ்சன், அப்புறம் அவனுடைய எஜமான் தாருகன். இந்த கிரௌஞ்சனையும் தாருகனையும் வதம் பண்ண உடனே சிவபூஜை செய்ய வேண்டும் என்று தேவர்களுக்கெல்லாம் காமிச்ச. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே கொண்டாட்டம், களியாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் ஒழிஞ்சா, இன்னும் ரெண்டு பேர் இருக்கான்னு நினைச்சாங்க. அப்ப அவர்களுக்கு சிவபூஜை செய்து காட்டினார் அங்கே திருச்செங்கலூர்ல. அதுக்கப்புறம் சிங்கமுகன் சூரபத்மன், கடைசியா வதம் பண்ணது சூரபத்மன் இல்லையா. அதுக்கு முன்னாடி சிங்கமுகன், இந்த சூரபத்மனை வேலாயுதத்தினாலேயும் சிங்கமுகனை குலிசப்படையினாலையும் வென்றார். இதுதான் வருது. அதை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒழிஞ்சாங்க, நாலு பேர் ஒழிஞ்சாங்க அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டம் அப்படி ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னார், நீங்கள் சூரபத்மனிடத்திலே இவ்வளவு நாள் ஏன் துன்பத்திற்கு உள்ளானீர்கள் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சிவபூஜையை கைவிட்டதுதான், ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யறேன் பாருங்க. நனைந்து காட்டுறாங்க தலைவன். ஆகவே முருகப்பெருமான் என்ன செய்தார் என்றால், தேவர்களுக்கு சிவபூஜையினுடைய சிறப்பை உணர்த்தினார், பூலோகத்திலிருந்து உணர்த்தினார். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பூலோகத்திலிருந்து செய்யக்கூடிய சிவபூஜைக்கு ரொம்ப அதிக பலம். தேவலோகத்துக்கு சிவ பூஜையை விட பூலோகத்தில் உள்ள சிவ பூஜை இருக்கு பாருங்க. ஏன் சார் இந்திரன் இங்க வந்து பூஜை பண்ணான், சந்திரன் ஏன் இங்க வந்து பூஜை பண்ணான், அங்க இந்திரலோகத்துல பூஜை ரூம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்க இல்லையா. என்னன்னு கேட்டா இந்த பூமியிலே வந்து சிவ பூஜை செய்த அதிக பலன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்தியார் ரொம்ப அருமையா சொல்வார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் மாடும் அரண்மணிக்காக வென்றோ வானிடத் தவறும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று மிக அருமையாக அந்த செய்திகளை எல்லாம் கந்த புராணத்திலே தெளிவாக நமக்கு எல்லாரும் நமக்கு உணர்த்துவது என்னன்னு கேட்டா, சிவ பூஜைக்கு மேல நீங்க செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதுதான் என்பதுதான் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்று கூறிக்கொண்டு, ஆகவே நாம் செய்யக்கூடியது அது சுவையான போது எப்படி வருது பாருங்க. முதல்ல இலக்கணவியல், முதல்ல இலக்கணம் பிரமாண இயல் மூணு சூத்திரம், அதுக்கப்புறம் இலக்கண இயல் அதுக்கு ஒரு மூணு சூத்திரம், அதுக்கப்புறம் சாதன இயல். ஐயா சாதனை இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டாம் சூத்திரம் நடத்திருக்காங்க, ஆறாம் சூத்திரம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இல்லையா, ஏழாம் சூத்திரத்துல இருந்தா சாதனை இயல் வரப்போகுது. இனிமேல் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மூன்று சூத்திரத்திலே உணர்த்தினார், அது அதுக்கு பேர் சாதனை இயல். அதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு சூத்திரம் பயனியல். அந்த பயனியல் என்பது மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று சிவ யோகம் கைவரப்பெறுவது பத்தாம் சூத்திரம். பதினோராம் சூத்திரம் சீவன் உத்தர்களுடைய இயல்பு. பரமுத்தர்களுடைய இயல்பு பதினோராம் சூத்திரம். பனிரெண்டாம் சூத்திரம் சீவன் முத்தர்களது இயல்பு. ஆகவே ஞானிகளுக்கும் அந்த சிவபூஜை ஆலய வழிபாடு உண்டு என்பதுதான் சிவஞான போதத்தினுடைய முடிந்த கருத்து. அதனாலதான் ஆலயந்தானும் அரணின தொழுமேன்னு சொன்னார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை வேறு விதமாக தொகுக்கலாம். நாம் செய்ய வேண்டிய பூஜை மூன்று, ஒன்று சிவபூஜை, ரெண்டு குரு பூஜை, மூணாவது மாகேஸ்வர பூஜை. சைவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை மொத்தம் மூணு. சிவபூஜை என்றால் நேரடியாக சிவலிங்க பெருமானத்திலே நாம் வணங்குவது சிவபூஜை. குரு பூஜை என்று சொன்னால் ஏற்கனவே முத்தி அடைந்த ஆன்மாக்களுடைய அந்த ஆன்ம திருமேனியவே நிலைக்களமாக கொண்டு சிவபெருமான அருள்வது குரு பூஜை, அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. மூணாவது ஒன்னு இருக்குது, அதுதான் மாகேஸ்வர பூஜை. நடமாடும் சிவனடியார்களுக்கு அவர்களை சிவபெருமானாக பாவனை செய்து அந்த பதினாறு உபச்சாரங்களையும் செய்து அவர்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அதுக்கு பேர் அன்னதானம்னு பேர் வைக்கல. சைவத்தை நீங்க கவனிக்கணும், மற்ற இயக்கங்கள்லாம் அவர் இயக்கம் சொல்லிச்சு அன்னதானம்னுச்சு, இன்னொரு இயக்கம் சொல்லிச்சு நாராயண சேவை அப்படின்னுச்சு இல்லையா. நாம அப்படிலாம் பேர் கொடுக்கல, நாம என்ன பேர் கொடுத்தோம், மாகேஸ்வர பூஜை. அதாவது சிவன் அடியார்களை சிவபெருமானாகவே பாவனை செய்து அவர்களை நாம் வழிபட்டு அவர்களுக்கு கொடுத்தால் அது மாகேஸ்வர பூஜை. ஆகவே சிவபூஜை, குரு பூஜை, மாகேஸ்வர பூஜை, இந்த மூன்று சைவருடைய மூன்று பூஜைகள். அதே போல நாம் வழிபடக்கூடிய ஆலயங்கள் மூன்று, ஒன்று சிவாலயம், ரெண்டு மடாலயம், மூன்று வித்யாலயம். இப்ப பதினஞ்சு நாட்கள் இந்த கல்யாண மண்டபம் வித்யாலயமாக மாறிவிட்டது இல்லையா, அப்புறம் கல்யாண மண்டபமா தான் ஆக போகுது, ஏற்கனவே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னா கல்யாண மண்டபமாக இல்ல, என்ன இருக்குது, ஒரே ஞானிகளுடைய வாக்கு எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இதுக்கு பேர் என்னது, வித்யாலயம். ஆகவே மூன்று ஆலயம், சிவாலயம், மடாலயம், வித்யாலயம் என்று இந்த மூன்று ஆலயங்கள் நாம் சைவர்கள் வழிபாட்டுக்குரியது என்றெல்லாம் பெரியவர்கள் நமக்கென்று விதித்த பல்வேறு அறங்களிலே சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்னொன்று சொன்னார்கள், இந்த கலை ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அதான் 64 கலைகள். இந்த கலைகளுக்கெல்லாம் வந்து அதிபதி தான் சரஸ்வதி, உலக ஞானம். இந்த கலைஞானம்னா என்ன சொல்றாங்கன்னா, குரு இல்லாமையும் வருமா, நீங்க உலகத்தை எத்தனை பேரை பார்க்கலாம், மோட்டார் மெக்கானிசமே படிச்சிருக்க மாட்டான், அவன் போய் படிச்சிருக்க மாட்டான், பிஏ மெக்கானிக்ஸ் பிஏ மெக்கானிக்கலை விட இவன் அருமையா பார்த்துருவான் இல்லையா. இது எப்படி வந்தது, எந்த படிப்புலையும் படிக்கலையே அப்படின்னா, கலைஞானம், மருத்துவம், ரசவாதம், இசை, கணிதம், பொறியியல், இதெல்லாம் என்ன தெரியுமா, பூர்வ ஜென்மத்திலேயே நாம் அந்த கலையை பயின்றிருந்தால் ஒரு குரு இல்லாம கூட வருமா அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஞானம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஞானம் இருக்கே இறைவனுடைய அடிஞானம். அதான் சம்பந்தரை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்வார், உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். அதையே உவமைன்னு சொன்னாருன்னா கலைஞானத்துல உவமை உண்டு. இவரை விட அவர் கட்டிக்காரு சார், டாக்டர் தான் இந்த டாக்டரை விட அந்த டாக்டர் கட்டிக்காரு சார், இந்த இன்ஜினியர் விட அந்த இன்ஜினியர் கட்டிக்காருன்னு உவமைக்கலாம். அதான் சொன்னாரு. ஆனா ஞானசம்பந்தருக்கு வந்து தெரியுமா, உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இவ்வளவு ஞானம் அவருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அதுக்கு சொன்னார் எதை முதலா போட்டார், தவத்தை முதலாக முதலீடு செய்தார். அதான் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த ஞானம் இறைவனுடைய அடிசேர் ஞானம். அது ஐயா அன்னைக்கு எழுதி போட்டான் ரொம்ப அருமையாக, சிவஞானம் பரஞானம் அடிசேர் ஞானம் இதெல்லாம் திருவடி ஞானம் இல்ல, இறைவனுடைய அறிவுக்கு என்ன பெயர், நம்முடைய அறிவுக்கு என்ன பெயர், ஒரு ஆறு வார்த்தை எழுதி போட்டாங்க ஐயா, ரொம்ப அருமையாக நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆகவேதான் அடி, இந்த அடியார்னே சொல்றோம், நம்மள வந்து அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். சைவத்துல அடியாருக்கு தான் தனி சிறப்பு. அடியார் என்பது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், சிவபெருமானுடைய திருவடியிலே பொருந்துகிறவர்கள். இந்த ஆறு என்றால் பொருந்துதல், ஆகவே திருவடியிலே பொருந்துகிறவர்கள் அடியார்கள். அதை வச்சுதான் பேர் வச்சாங்க அடியார்கள். ஆகவே திருவடி ஞானம் ஒன்றுதான், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். அது தொகையடியார சொல்லிட்டார். அதுல சுந்தரர் என்ன பண்ணுவார்னா, சிலவற்றை இறந்த காலத்துல சொல்வார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தான். சுந்தரர் காலத்துக்கு மேல பிறக்கிறவங்களும் அந்த வணக்கம் செல்லாது, திருவாரூர் பிறந்தார்கள் தான், திருவாரூர் பிறப்பார்கள் அடியாருக்குன்னு சொல்லல. அது என்னன்னு கேட்டா, சுந்தரர் காலத்துல அங்கே திருவாரூரிலே பிறக்கிறவர்கள், அதுலேயும் திருவாரூர் ஆழிவட்டம்னு ஒண்ணு இருக்குது, அதாவது திருவாரூர் ஆழிவட்டம். அது நம்பியாண்டா நம்பிதான் சொல்றார், அந்த திருவாரூர் ஆழிவட்டத்துக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வணக்கம் சொன்னார். ஏன்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் வரை சிவகணங்களே அங்க பறக்கும் என்பது நேரி. ஆகவே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். ஆனா சில பேரை மூணு காலத்துக்கு புரிஞ்சு சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். என்னெல்லாம் தொகை அடியாரு ரொம்ப குறிப்பதா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொன்ற தொகையில நுட்பமான பல செய்திகளை வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன், இந்த ஞானம் என்பது இறைவனுடைய அடிசேர் ஞானம் என்பது குருவின் வழியாகத்தான் வரும், அது சிவஞான சித்தியால மிக தெளிவாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, ஆகவே மரபு வழியாக நாளைக்கு நான் வந்து திருக்கயிலாய பரம்பரை என்கின்ற ஒரு தலைப்பில குருமகா சன்னிதானம் இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாம்
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எரிபத்த நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இந்த மாதிரி சுற்றுவை புற்சுவை கருத்து நிறைந்த வாக்கியங்களை கேட்க பல பேர்த்து கொடுத்து வைக்காது. என்ன காரணம்? புண்ணிய அதிகம் இல்லாம. அதுல என்ன சொன்னார்? துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது அணிலை என்னும் கோயில் அப்படின்னார. இந்த சிவகாமி ஆண்டாரை சொல்லும் போது சிவகாமி ஆண்டார்னு வேறு ஆண்தான், சிவகாமி ஆண்டார்னு வேறு, சிவகாமியினால ஆளப்பட்டவர் அப்படி பேரை பாத்தியா? சிவகாமி ஆண்டார் திண்ணிய அன்பு கூர்ந்த, திண்ணியன உறுதியான தளராத உறுதியான அது ஆற்றல் மிக்க அன்பு என்பார். அந்த அன்ப ஆற்றல் மிக்க புரியல. இப்ப அன்பு நம்ம கிட்ட இருக்கிற இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிற அன்புக்கு ஆற்றல் இல்லை. ஏதாவது ஒரு இடையூறு வந்தா சாமியை திட்டுவோம், ஒண்ணு இன்னும் இடைஞ்சூர் வந்தா பட்டியை விட்டுருவோம். எதுக்கா இந்த பத்திக்கு இடையூறு அல்லது வாழ்க்கையில் இடையூறு வந்துச்சுன்னா போச்சு, அதோடு போச்சு. இப்ப மெய்ப்பொருள் நாயனாருக்கு உயிரே போச்சு, பத்திய விடலே. அப்பா எல்லாரும் ஊதிய போட்டு காப்பாத்துங்கப்பா, பழச்சுங்கப்பா அப்படின்னு சொல்ல விட்டாரு. நான் விபூதிய நம்பித்தாண்டா இப்படி போனே, பய பயவனே இந்த மேல விபூதிய புரிசாதிகடா, விபூதிக்காரன் வந்தான்னா விடாதீடா, அவனை பிடிச்சி உள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. சொல்லலையே விபூதி பூஜனை அவனை நம்பி நம்பி தாண்டா நான் வீணா போனே அப்படித்தானே சொல்லி ஆகணும். அதனால விபூதி பூஜனை ஊருக்குள்ள விட்டுறாதீடா அப்படின்னு சொல்லல. அரசியல் ஆயத்தார்க்கு அணிவுறும் காதலார்க்கு விரவிய செய்யதன்னை விளம்புவார் விரியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து இப்பிழந்து புறவரர் மன்றுள் ஆடும் பூங்கலல் சிந்தை செய்தார். அதனால அந்த அளவு நாயன்மார்களுக்கு பத்தி நமக்கெல்லாம் தளருகின்ற பக்தி, ஆற்றல் இல்லாத பக்தி. பொத்தி என்றும் புரண்டும் என்றும் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன்.

கூற்றமன் அதோர் கொள்கை என் கொள்கையே, கூற்றமன் அதோர் கொள்கை என் கொள்கையே என்பது திருவாசகம். ஆற்றலுக்கு கண்ணப்பொருளை என்பது எப்படி சொல்லி முடியுமா? அந்த ஆற்றலுக்கு சொல்லி முடியுமா? இரண்டாவது உண்மையும் தோண்ட போறானே முடியவே. திண்ணிய அங்கு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவராம் பூப்பரித்தலங்கள் சாத்தி உன்னிறைக்காதரோடு முழுகுவார் ஒரு நாள் முன்போர். அதனாலே அப்படி அன்பு மிகுந்து உள்ளவராய் திடமான பக்தியுடையவராய் உள்ளவர் சிவகாமி ஆண்டார். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? அவரு பயங்கர வேலை பார்த்தாரு, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வந்து காலேஜில் வேலை பார்த்தாரு. அப்படின்னா பெரிய புராணத்தில் வரமாட்டாங்க. பெரிய புராணத்தில் அவங்களுக்கு வேலையே இல்லை, அங்கே வேலை பார்த்துருந்தாங்க. சிவனுடைய கம்பெனிலே வேலை பார்த்தாங்க, அதனால பெரிய புராணம். அவருடைய வேலை என்ன தெரியுமா? விடியற் காலையிலே இருந்தது, விடிய 5 நாளைக்கு முன்னே எழுது. அப்படி எழுந்து காலை அனுஷ்டான முதலானவத்தை எல்லா ஸ்நானம் முடித்து கொண்டு அதற்கு மேலே வந்து பூக்கொடலை எடுத்துக்கொண்டு தோளிலே பூக்கொடலையும் மாட்டிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வாய் கட்டிக்கொண்டு வாய் கட்டிக்கொண்டு நந்தனவனத்துக்கு சென்று நல்ல மலர்கின்ற நேரம் பார்த்து ரொம்ப மலர்ந்துடப்படாது, மலராம அரும்பாம இருக்கப்படாது. மொட்டராமலர் வரித்து இறங்கி அது அப்படி அப்படி அப்படி மலர்கின்ற பருவம் அப்படி பூக்கல பூல சுவாமி தரிசனம் பண்ணணும். மலர்கின்ற பருவம் அதான் இந்த கோயில் புராணத்துல வர்றது. விடிஞ்சு போச்சுன்னா வண்டு ஊதிரு, சாமி மலர்ந்துருச்சுன்னா தேனை குடிக்க வண்டு வந்து ஊதிருது. விடிய காலம் ராத்திரில பறிக்கலாம்னா பூ தெரிய மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, மரம் வழுக்குது. இதனால நான் என்ன பண்ணுவேன் சாமி? எனக்கு ராத்திரில ஏறி பூ பறிக்கிறாப்புல, விடிய காலம் இருட்டுல பறிக்கிறாப்புல, எனக்கு கண்ணும் கூடு காலு கையும் கூடுன்னு வேண்டி புலிக்காலும் புலி கண்ணும் பெற்றவர் வியாக்கிரமன். பூ பறிக்கிறதுக்காக அப்படின்னா பூ பறிக்கிறது எவ்வளவு புண்ணியம் நினைச்சுவாரு. காலையில எந்திரிச்சா பூ பறிக்கணும், காலையில் எந்திரிச்சா ஒரு 4 பூவாவது எடுத்து படத்துக்காவது போட்டு பூஜை பண்ணாதவளா இருந்தா கூட பரவாயில்ல, ஜெயிச்சு வாங்காதவங்க 4 பூவாவது பறிச்சு அந்த விநாயகர் சுப்பிரமணியர் படத்துக்கிட்ட போட்டு தெரிஞ்சா தேவார திருவாரம் சொல்லுங்க, இல்லையா சிவசிவான்ட்டு அப்புறம் சாப்பிடலாம். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராயும் என்னையா சொல்றது? மூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாமம் நவிகிறார், ஆக்கைக்கே இறை தேடி அறம் வந்து காக்கைக்கே இறையாயிடும் அப்படின்னார். அப்புறம் அதனாலே ஒரு 4 பூவாவது பூச்செடின்னு ஒவ்வொருத்த வீட்லயும் இருக்கணும். இல்லைன்னா இருக்க இடம் போயாவது ஒரு 10 பூ கொண்டாந்து சிவசிவான்னு போட்டுட்டா போதும். சிவசிவாங்கிறது பெரிய மந்திரம், சாதாரணம் அல்ல. சிவசிவான்னு ஒரு 10 பூவை போட்டு போட்டு ஒரு தேவார திருவா சொல்லின்னா பூஜை பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க மாதிரி பூஜை பண்ணலாம். அது சாதாரண வேலை, சும்மா லேசா காசு இல்லாத வேலை, அது நிறைய இருக்கு. ஆகையினாலே இப்படி காலையில எழுவார், ரிட்டான முதலானவற்றை முடித்து கொண்டு அந்த பூக்குடலை எடுத்துக்கொண்டு மனுஷன் விவரம் தெரிஞ்சிருந்து என்ன பண்றேன் கொண்டாடி கட்டுறானே, அந்த பஞ்சாதி மூலமா ரொம்ப சுகத்தை அனுபவிக்கிறானே, அடுத்தாப்புல புள்ள ஊட்டி வந்துருக்க அதுல ரொம்ப சுகமா, அப்புறம் பேரம் போயிட்டு இருக்க அதுல ரொம்ப சுகமா, அப்புறம் மருமவன் மருமக இதெல்லாம் சொல்லி முடியாது, சொல்லி இந்தியா சுகம். ஆகையினாலே இப்படி வந்து வைகரை உணர்ந்து கொண்டு புனல் மூழ்கி வாயும் கட்டி, வாயும் கட்டின்னா அந்த பூ எடுக்கும் போது பேசப்படாது, பூ கட்டும் போது பேசப்படாது. பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதனாலே வந்து அவ்வளோ தூய்மையான இடம் சனி பூ குரடுன்னு இவர் தனியா பூ கட்டுறது, பூ கட்டுற மண்டபம் தனியா மையம் அல்ல பார்த்தீங்கன்னா தனியா மேல்புறத்துல இந்த பழக கல் மேல கூட்டு அப்படித்தான் வெளியேன்னு பாக்குறேங்க. இல்லை இல்லை இல்லை நின்று போச்சு, நெகட்டிவ் இருந்தா அதுக்குன்னு ஆளை போட்டு பூ கட்டுறது அது முக்கியமான பணி.
எல்லா பணியும் நின்று போச்சு. அதனாலே அப்படி வந்து பூக்குடலை எடுத்து கொண்டு போய் நந்தனவனத்தில் நல்ல மலர்களை குயில், நல்ல மலர்களை குயில் அதே வகையான மாலைகளாக கட்டி கொண்டு வந்து பசுபதி சொல்றது சாத்தவன் கூட்டும் மலரும் இளமலரும் குளிர் நீர் மலரும் கொள்ளும் கூட்டியும் தோட்டும் மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் சுருதி மலரும் திருவாயில் காட்டும் உருவல் நிலவலர கனகவரையர் பன்னகனான் பூட்டும் ஒருவர் திருமுடிக்கு புனையலாகும் மலர் தெரிந்து. ஒரு நாயனார் பூக்கட்டி போட்டே முத்தி பெற்றுதார் முருகநாயனார். எல்லாரும் இங்க பாத்துக்கலாம். அதனாலே அப்படி வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயுங்கட்டி மொய்மல நெருங்குவாத நந்தனவனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகையாளரும் வேலை தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமங்குயிரு. தாமம்னா மாலை. அப்படி பூக்களை பறித்து வருவார். பூ பறிக்கிறது ஒரு பெரிய கலை. அது அதுல அது பறிச்சு பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். நான் 7 வயசுல இருந்து பறிக்கிறேன், 7 வயசுல இருந்து பூ பறிக்கிறேன். அது நல்ல பூவா நிறையா இருக்கும்போது ஆசையா இருக்கும். பூ பறிக்கிறது பூ நிறையா இருக்கும்போது 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் இருக்கும் பூ பறிக்கிறது. முட்டாமே நாள்தூறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்டை கொண்டடி சேர்த்து அந்தனர்தான் கருப்பறியலூர் சுந்தர். நிறைய புண்ணியமானவர்கள் பாடி இருக்கிறான். அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படி பறிச்சுக்கிட்டு வந்தேன். நம்ம அப்படி பறிக்க முடியுதா? அப்படி பூ பறித்து ஒரு நாள் பல நாள் இப்படி தோணு செய்கிறார். ஒரு நாள் பூவை

0: ஒரு பாடத்துல வச்சு மாலை கட்டி சாத்துறது அந்த வேலைக்கு வந்து அந்த வேலையிலே மற்றவர் அணைய இப்பால் வளநகர் அதனில் மண்ணும் கொற்றவர் வளவர்தங்கள் குலப்புகள் சோழனார்தாம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர் தனமாம் பந்து பெற்றவங்களிரு கோலம் புருகுமான் அவை முன்னாள் அஷ்டமி. இன்னைக்கு அயால் அந்த பட்டத்து யானையை குளிப்பாட்டுறதான், காவிரியிலே குளிப்பாட்டி அந்த யானையை அலங்காரம் பண்ணி ஓட்டிக்கிட்டு வர்ற வழக்கம். அதுபோல அந்த நவமிக்கு முன்னாள், நவமிக்கு முதல் நாள் அட்டமியிலே அந்த யானையை நீராட்டி அந்த யானை பாகர்கள் ஓட்டி கொண்டு வந்தார். யானை வந்து ராஜாவுக்கு படைகளிலே நாலு வகைப்படை, ரத கஜ துரக பதாதி. பதாதினா ஆட்கள், துரகம்னா குதிரை, கஜம்னா யானை, ரதம்னா தேர். ரத கஜ துரக பதாதி ஆகிய நாலு வகை சேனையும் ராஜாவுக்கு தான் இருக்கணும். அப்படி பட்டதிலே பட்டவர்த்தனம் என்கிறது ராஜா ஏறுகிற யானை, பட்டவர்த்தனங்கிறது. அப்படிப்பட்ட யானையே நீராட்டி கொண்டு சீராட்டி கொண்டு வந்தாரு, நீராட்டி சீராட்டி வந்தாரு. மங்கள விளவு கொண்டு வருநதி துறை நீராடி பொங்கிய கழிப்பினோடும் பொலிமதன் சுரிய நின்றார். எங்கனும் இறியல் போக எதிர்பதிக்காரர் ஓட துங்கமால் யானை போல்
1: ஒரு மலையார் மலையனே விரும்பாருங்க.

செய்த ஒரு மலையார் புறம் எய்த ஒரு மைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொருமலையும் வெண்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி கருமலையும் பெருமலையில் கைமலையை கைதொழுவா. எத்தனை மலை வருது பாத்தீங்க, மலைமலையா வருது. ஒரு மலையார் புறமலையும் ஒரு மலையார் புறமலையும் ஒரு மலையான மேருமலையினாலே புறத்தை வந்தவர் மேருமலையை வில்லாக மலை. ஒரு மலையார் புறமலையும் ஒரு மைந்தன் திருமைந்தன் அவனுடைய ஒரு மைந்தன்னா உப்பற்ற வலிமுடையவனாய சிவருமனுடைய திருமைந்தன் விநாயக பெருமான். ஒரு மலையார் புறமலையும் ஒரு மைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி இதெல்லாம் நீக்குவாரா. இருமல் தும்மல் பொய்மலை வந்த பொறுமல் விம்மல் இவ்வளவு பொறுமல் இருக்குது எல்லாமே போயிடும். பாட்டை பாத்தீங்களா, விருத்தாசல புறம். ஒரு மலையார் புறமலையும் உருமைந்தன் திருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் பொறுமலையும் விம்மலையும் பொய்மலையும் பொடித்தருளி கருமலையும் கருமலையும் மறுபடி பறக்க விடாமல் பண்ணுவாராம், கருவுக்குள்ள போவார். கருமலையும் பெருமலையில் பெரிய மலை பூண்டிருக்கின்ற பெருமலையில் கைமலையை கையை துதிக்க இருக்குது பாரு, யானை பெருசா இருக்குதா மலை போல இருக்குதா கை இருக்குதா அதனால கைமலை இருக்குது. கருமலையும் பெருமலையில் கைமலையை கை தொடுவா. கைமலையாகிய விநாயக பெருமானே கையினால தொடுவோம், கைமலையை கை தொடுவோம். பாட்டு பாத்தீங்களா, அருமையான பாட்டு. இந்த ஒரு பாட்டு அப்படிலாம் இங்க ஏற்றுவீங்கள முடியுமா, பாடவே முடியும். அதனால யானைக்கு கைமலைன்னு வேறு மலைன்னே வேறு. அப்படி அந்த யானையானது மலை போல வந்து கொண்டிருந்தது. வென்றி மால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் வென்றி மால் பாகர்கள் காவலர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் கூட. வெந்தீமால் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் செந்தொரு தெருவின் முட்டி அந்த யானையானது தெருவழியாக வந்தது. அப்படி தெருவழியாக வந்தது என்று சொன்னால் அந்த தெருவழியில தான் சிவகாமி ஆண்டார் பூக்குடலையே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். வயசானவர், 75 வயசு, தடியை உணித்து வர்றார். வன்றணி தண்டில் தூங்கும் மலர் உள் பூங்கூடை தன்னை அந்த தண்டுல தொங்குகின்ற அந்த பூக்கூடைய பின்தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து முன்பறித்து சென்றார். யானை சென்றது அந்த கூடைய பார்த்தோம்னா அதுக்கு என்ன மனசுல தோணுச்சு அந்த யானைக்கு உடனே.

0: கூடை துதிக்கையினாலே அந்த கூடையை பறித்து செஞ்சு முடிச்சு கொத்தி முடிச்சு. அந்த பாகர்கள் அதை என்னன்னு கண்டுக்கல, ராஜா விட்டு ஆளுக, அதனால ஒன்றும் கண்டுக்கல. அவன் யானை வேகம் ஓடிக்கிட்டு அவன் பாட்டணும். இவர் போச்சேன்னு சொல்லி இவர் படுற பாடு கொஞ்சம் இல்லை, அவனுக்கு அதை பத்தி கண்டுக்கவே. மேல் கொண்ட பாகர் உண்டு, விசை கொண்டு களிறு சண்ட கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகலப்போக நூல் கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினர் பதைத்து பொங்கி மால் கொண்ட களித்தின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். அதனாலே அவருடைய ஆலங்கா பூ கொட்டி போச்சு. சுவாமிக்கு இன்னைக்கு ஜாத்திரை எவ்வளவு நேரம் படிச்சிருப்பார், ரொம்ப வேதனை அவருக்கு. அதான் முதலே இது பூஜை, முதலே பணம் காணா போட்டது மாதிரி வச்சுங்களே, பணம் காணா போட்டா என்னமா இருக்கு, அது சொன்னதே நல்லா விளங்கு. அது மாதிரி அவருக்கு சரியான காரணம். அதனாலே மெல்ல அந்த யானையை அடிக்கலாம்னு சொல்லி, யானை அடிக்கிறது என்ன சாதாரண வேலையா, அடிச்சாத்தே உரைக்குமா, மனுஷன் அடிச்சா யானைக்கு உரைக்க போகுது. அப்படி தண்டு ஒன்றடிக்க வந்தார். அப்பொழுது அணைய ஒட்டாது அடற்கழிது அகன்று போக அது வேகமா சென்று விட்டது. பாகர்கள் வேகமா நடத்திக்கிட்டார். மெய்ப்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார், வயசானவரு வேகமா போக முடியல. தப்பினர் விழுந்து கையால் தரையடித்து எழுந்திருந்து கீழே விழுந்துட்டார். செப்பெரும் துயரம் இடி செய்து முன் சிவதா என்றார். கீழே விழுந்து புலம்பினார். வேறு என்ன பண்றது, இன்னும் புலம்ப வேண்டியில்ல, போய் பூ பறிச்சுட்டு வந்து மறுபடியும் சாத்தலா. அது எவ்வளவு மனசு செஞ்சலாம், அவ்வளவு பூப்பும் கொத்தி போச்சு, எவ்வளவு நேரம் பறிச்சாரோ எவ்வளவு பூவோ. அப்புறம் பறிக்கிற சாமான்யமா பூ இருக்குமா, இப்போ எங்கள் வீட்டிலாம் பூ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மழைக்காலத்தில் நிறைய இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. பூ இல்லைன்னா பூசக்காரனுக்கு வர்ற வேதனை வந்து வெத்தலை விற்காத போது எப்படி இருக்குமோ அது மாதிரி. பயிர் நல்லா இல்லை, வெத்தலை விலை இல்லை, ஒரு முட்டி 3 ரூபாய்க்கு போகுதுன்னா என்ன ஒன்று, அவ்வளவு கவலையா இருக்குங்கண்ணே. இந்திரன் வந்து சீராழியிலே நந்தன வயம் வச்சிருந்தான், தேவைய சூரபன்மனுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நந்தனை வச்சு நந்தனவனை வச்சு அதுல பூவை பறிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். மழை இல்லா போச்சு, பூ இல்லா போச்சு, பூஜை பண்ண முடியல. ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப கவலைப்பட்டேன். அப்ப அந்த சமயத்துக்கு நாரதர் வந்து ஒரு யோசனை சொன்னாரு, இந்த மாதிரி கவலைப்படாதே, இதுக்கு ஒரு தீர்த்தங்க வரும்படியாக ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அப்படின்னா என்ன மாடினா, இது அகத்திய முனிவர் குடகளை வச்சு பொன்னியாத்து கமண்டலத்துல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வருமானே, அதனால அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட்டா இங்க பிரவாகமா வெள்ளமா வருந்தா யோசனை நல்ல யோசனை. கவிழ்த்து விடுறதாரு அகத்திய இருக்கிறத கவிழ்த்து விடுறதாரு அப்படின்னு, அது சாதாரண விஷயம் இல்லை சாமி, அது இங்கனையா இருக்குது. பிள்ளைகள்ல போகணும் குங்குனாரு குடகுமலைக்கு, குடகுமலைக்கு. அதனால என்ன பண்றது சாமின்னா, இதுக்கு ஒரு யோசனை சொல்றாரு யாரு, நாரதன். எல்லாருக்கும் பெரிய சாமி, ஒரு சாமி இருக்கு, அந்த சாமியை நீ பூசை பண்ண உடனே உனக்கு அருள் பண்ணிடும் அப்படின்னாரு. அந்த சாமிக்கு நிறைய பலகாரமா வச்சு பூசை பண்ண நல்ல பலகாரத்தையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு போட்டு என்னடா விஷயம்னாரு, யாரு அந்த சாமி, என்ன சாமி இது, விநாயகர், விநாயகர் என்னதான் சமாச்சாரம்னாரு. இந்த மாதிரி சாமி அகத்தியர் வைத்திருக்கிற என் பூக்க பூ பூ பூக்கிற நந்தவனம் வாடுதுன்னு நானா கடலை திருப்பி விடட்டார்னாரா. அதெல்லாம் வேண்டாம் சாமி, அகத்தியர் கமண்டலத்துல பொன்னி என்கிற தீர்த்தத்தை வச்சிருக்கிறாரு, அதை கவிழ்த்து விட்டா போதும் அப்படின்னா ஆறு இந்திரை தானபரமான உடனே கவிழ்த்து விட்டுறேன்டாரு. 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு சொன்னாப்பா, 10 மணிக்கு அங்க குடகுமலையில அகத்தியருடைய கமண்டலத்துல காகமா போய் உட்கார்ந்துருக்காரு, வேகமா போய் காகமா உட்கார்ந்து 10 மணிக்கு சீர்காழியில சொன்னா, 10 மணிக்கு சீர்காழியில சொன்னாப்பா, 10 மணிக்கு அங்க போய் காகமா கமண்டலத்துல உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அகத்தியருக்கு ரொம்ப கோபம், என்னன்னா நம்ம ஷோர் மண்டலத்துல காக்க வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நருசா அப்படின்னா என்ன பண்ற அப்படின்னு ஒரு அமுத்தி விட்டுட்டு அடிச்சா அமுத்தி விட்டுட்டு சாடையும் காட்டினார். நேரா சீர்காழிக்கு போட்டார். என்னமா அந்த காலத்துல வெளில வந்திருக்கும் ஆறுகண்டா சீர்காழிக்கு போறதுனா அது எப்படி வந்திருக்கும்னு யாரு சொல்ல முடியுமா? தெய்வ பொண்ணு நேரா போயிடுச்சு சீர்காழிக்கு போயிடுச்சு. அப்புறம் இவரு அந்த காகாய துரத்திட்டு போனாரு. காகத்து மேல எரிச்சம் வந்து இவரு யானைய துரத்தினா அப்படின்னு அது கொஞ்ச தூரம் ஒண்ணுன்னு ஒரு சின்ன பயலா இருந்துகிட்டு இருந்தேன். காக்காயா இருந்தேன் அப்ப பயலா போட்டேன். அவளை போய் குட்டை போனாரு. இப்படி கையை முடிச்சு குட்டை போனாரு. அவன் எட்டு திக்கும் சுத்தல இவரால ஓட முடியும். சுத்தி சுத்தி பார்த்தாரு இப்படியாவது எனக்கு குட்டி போடலாம் கிக்கல. அப்புறம் அசந்து போய் நின்றுகிட்டாரு போற. அப்புறம் நம்ம பத்தை இப்படி அசந்து நிக்க கூடாதுன்னு காட்சி விட்டாரு. அதுல ஒரு நாலு பாட்டு பாடுறாரு. யானைய உரித்த பெருமானே உனக்கு அபயம். இந்த யானைதான் பகையா பக்தர்களுக்கு. பக்தர்களுக்கு யானைதான் பகையா. தொண்டு களிரும் அடகி சுரும்பார் மல்லர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடமென்பரா என்பது கேதார தேவன். அதனால யானைனா புரியுதா? இது அஞ்சு யானையா. கண்ணு ஒரு யானை, மூக்கு ஒரு யானை, வாய் ஒரு யானை, காது ஒரு யானை, உடம்பு ஒரு யானை. அஞ்சு யானை. அஞ்சு யானைக்கு கிட்டே சிக்கிக்கிட்டேன். மாணிக்க வாசன் சொல்றாரு. அவரு சொல்றது எப்படி தெரியுமா? அவர் சொல்றது ரெண்டு யானை பலமான மத்தம் கொண்ட யானை சண்டை போட்டுக்குச்சா. ரெண்டு யானை அவரு மாதிரி சொல்ல தெரியாதாட்டு யாருக்கு? ரெண்டு பலமான யானை ரெண்டு சண்டை போட்டுக்குன்னு வச்சுருங்க. அந்த சண்டை, அந்த யானை சண்டை, யானை கால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற யானை கால ஒரு ஒரு செடி, ஒரு குறுஞ்செடி கால கிடைச்சதுன்னா என்ன கதியா? வந்து செடி அந்த யானை போர்ல செடி கால அகப்பட்டுச்சுன்னா அது என்ன இருக்கிற இடம் தெரியுமா? அது மாதிரி இந்த புலன்களுக்கு இடையில நான் சிக்கிக்கிட்டேன். ஜாது நான் ஒரு குறுஞ்செடி இந்த யானை போர்கிட்ட சிக்கி. ஆனை வெம்போரில் குறுந்தூரு என புலனால் அலைப்புண்டேன எந்த ஐவிடுதி எண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் அமுதத்தையும் ஒத்து உனையும் என் வினை உருக்காருந்த உண்மையனே என்பது திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நம சிவாய. கிருஷ்ண யஜுர்வேதம் பஞ்சருத்ரம் நமகம் ஒன்றாம் அனுவாகம் மந்திரம் 5 முதல் 12 வரை விளக்க உரை வழங்குபவர் சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. மாலாஷூலாண்டாமலிசமாகேதுவாங்கபாஷாவீனாபேனாம் சகலஜனம் சங்கரம் சர்வரட்சாலோலம் காலே பிரதோஷே கிருத்தபம் சிந்தையேகம் மகாதேவசம்போ பரமேஸ்வரா. இறைவனுடைய அருளாலே நாம் யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நமகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 4 மந்திரங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று 5வது மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவே நவசசாத்வாகிரிஷாச்சாவதாமசி யதா நஸ்ஸர்வமித் ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத் அத்யவோசததி வக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக். சிவேன மங்களகரமான வசசா, இந்த வாக்கினால் துவா உன்னை கிரிஷ மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே அச்சா அதை அடைவதற்காக வதாமசி கூறுகின்றோம். இந்த மங்களகரமான வசனங்களை, இந்த ஸ்துதியை மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனே உன்னை அடைவதற்காக, உன்னை அடையும் பொருட்டு, அச்சா அப்படின்னா உன்னை அடையும் பொருட்டு வதாமசி கூறுகின்றோம். யதா நகா, எப்படி இந்த நகா எங்களுடைய ஜெகத் இத்து, இந்த உறவினர்களும் ஆவினம் முதலியவர்களும் சர்வம் எல்லாமே அயக்ஷ்மம் அப்படின்னா வியாதி இல்லாமல் இருக்கக்கூடியது, என்னை சார்ந்த எல்லாருமே வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும், அயக்ஷ்மமாக இருக்க வேண்டும். சுமனாகா, இங்கே சுமனாகா அப்படின்னா வந்து பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌமனசியமாக இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே வேண்டிக் கொள்கிறது ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து. அத்தியவோச்சது அதிவக்தா, அதிவக்தா அப்படிங்கிறது வந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், பிரதமோ முதன்மையானவர், தெய்வியோ தேவ தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர், தேவ தெய்வத்தன்மையை உடையவர், பிஷக்கு மருத்துவர். நாம் ஏற்கனவே ரிக்வேத ருத்ரத்திலே பார்த்தது போல இந்த சம்சாரம் அப்படிங்கிற வியாதிக்கு ஒரே மருந்து வைத்தியநாத சுவாமி, இந்த பிஷக் அப்படியாப்பட்ட மருத்துவர், பிஷக் அப்படின்னா மருத்துவர். எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், நம்முடைய தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நம்மளுடைய குறைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நிறைகளை மட்டுமே காண்பவர் அப்படின்னா. அஹீகிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வா ஆஷ்ரயாது தான்யா அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ரஸ்வ மங்களஹாம். பாம்பு முதலிய துஷ்ட ஜந்துக்களில் இருந்தும், அஹி அப்படிங்கிறது வந்து பாம்பு முதலிய துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம், வேற எதெல்லாம் என்னை துன்புறுத்துவதற்காக இருக்கிறதோ இந்த உலகத்தில் அவை எல்லாவற்றையும் ஜம்பயன்னு அழித்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். யாது தான்யஹா, அரக்கர்களையும் சேர்த்து சொல்றது, அவர்களையும் அழித்து, பாம்பு முதலியான ஜந்துக்கள், அரக்கர்கள், இவர்கள் எல்லாரையும் அழித்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். தாமரஹா, தாமரம் போல் சிவந்த நிறமுடையவரும், மேலும் அருணஹா, அருணன்கிறது அருணோதயம் ஒன்று நடக்கும், சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் தான் நடக்கும், சக்க சிவக்க அப்படி வானம், வானத்திலே வந்து சூரியன் வருவதற்கு முன்னாடி பார்த்தா அப்படி சிவப்பா இருக்கும் வானம், அது அருணோதயம்னு பேர். அந்த அருணன் போல சிவப்பாக இருக்கக்கூடியவர், உத மேலும் பப்ருஹு பொன்னிறமாக இருக்கக்கூடியவர், சுமங்கலஹா மங்களஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். யார சொல்றது? சூரியனை சொல்றது. அந்த சூரியன் எவர் விளங்குகிறாரோ, ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷோ இப்படி இருக்கக்கூடிய சூரியன் வரார் நினைச்சுக்கிறீர்களே, இந்த சூரியன் வேற யாரும் இல்ல, ருத்ரனுடைய ஸ்வரூபம்தான். அவர் தான் அங்கே அவசர்பத்தின்னு சொல்றது இல்லையா, இவர் தான் புறப்பட்டு வருகிறார். இப்படி புறப்பட்டு வரக்கூடிய சூரியன் அருணனாக தாமர வர்ணத்தில், அருணன் வந்த பிறகு அப்படி பொன்னிறமாக பப்ருஹு பொன்னிறமாக வரக்கூடிய இந்த இளஞ்சூரியன் கிளம்பி வருகிறாரே, இது யாரு அப்படின்னு பார்த்தா ருத்ரன் தான். இந்த எல்லா திக்கிலும் வியாபித்து இருக்கக்கூடியது இந்த சூரிய ஒளி, இப்படி இப்படியாக இருக்கக்கூடிய சூரியன் வேற யாரும் இல்ல, இவர் தான் அப்படிங்கறத சொல்றது. சஹசிரஷஹா, எல்லா இடத்துலையும் எல்லா திக்குகளிலும் ருத்ர கணங்களில் நிரம்பி இருக்கின்றன. ஹேடஹா அப்படிங்கிறது கோபம். அவஈமகே, தணிந்து போகும்படி நாங்கள் வழிபடுகிறோம், உங்களுடைய கோபம் தணிந்து போகும்படி நாங்கள் வழிபடுகிறோம். யார் நீலக்ரீவனாக இருக்கிறாரோ, யார் நீலகண்டனாக இருக்கிறாரோ, நீல நிற கழுத்தை யார் ஒருவர் உடையவராக இருக்கிறாரோ, யஹா அவர் எவர் ஒருவர் இருக்கிறாரோ, விலோகிதஹா சிவந்த வர்ணமுடையவராக இருக்கிறாரோ, இந்த சூரியனாக அவரே வெளிவருகிறார் அப்படிங்கிறத சொல்றது. சொல்லிட்டு இதை யாரெல்லாம் பார்க்கறா, யாரெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, உத மேலும் ஏனம் இதை, இந்த சூரிய ரூபியாக இந்த ருத்ர பெருமான் வருவதை, கோபாகா இடையர்களும் கூட அதிர்ஷன்னு பார்க்கிறார்கள், உதஹாரியஹா தண்ணீர் கொண்டு வரும் பெண்களும் அதிர்ஷன்னு பார்க்கின்றார்கள், அவர்களும் கூட பார்க்கும் அளவிற்கு, அவர்களும் கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு, அவர்களும் அனுபவிக்கும் அளவிற்கு ஈஸ்வரன் நமக்காக கருணையே வடிவமாக இறங்கி வருகிறார் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்படியாக நம்மை இன்புறச் செய்கிறார், இந்த அளவுக்கு நமக்கு தரிசனம் கொடுத்து நம்மை ஈஸ்வரனாகப்பட்டவர் இன்புறச் செய்கிறார். உதைனம் விஸ்வா பூதானி சதிருஷ்டோ மிருடயாதி நகா, இன்பமடைய செய்கிறார். நகா நம்மை மிருடயாதி, இன்பமடைய செய்கிறார். நமோ அஸ்து நீல கிரீவாய சஹசிராட்சாய மீடுஷே அதோ ஏ அஸ்ய சுத்வா நோஹம் தேப்யோ கரன் நமஹா. நீலக்ரீவாய, நீல கண்டனாக இருக்கக்கூடியவர் அகலாகல விஷத்தை உண்டதினாலே, தேவி அதை கழுத்திலே பிடித்து விட்டதினால் நீலகண்டத்தை உடையவர் சிவபெருமான், இந்த கரிய கண்டம் படைத்தவரும் சஹசிராட்சாய ஆயிரம் கண்களை உடையவரும் எல்லாமே அவருடைய கண்கள் தான், கணக்கற்ற கண்களை கொண்டவரும், மீடுஷே வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவரும், இகத்தை கேட்டால் இகம் பரத்தை கேட்டால் பரம், வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவருமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நமோ அஸ்து, என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகுக அப்படிங்கிறதாக சொல்றேன். அத்தகா மேலும் அஸ்ய இவருடைய சத்வானகா அடியார்களாகிய பிரமத கணங்கள் யார்கள் யார் யார் இருக்கிறார்களோ, ஏ யார் யார் இருக்கிறார்களோ, தேவ்யகா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். நமஹா அகரம், அகரன் நமஹான்னு சொல்றது இல்லையா, நமஹா அகரம், அவர்களுக்கும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றது. பிரமுஞ்சதன்வனஸ்துவமுபயோரார்த்னியோர்ஜாம். பிரமுஞ்ச அப்படிங்கிறது வந்து அவிழ்த்து விட வேண்டும், முக்தியை கொடுக்க வேண்டும், அவிழ்த்து விட வேண்டும் அர்த்தம். தன்வனஹா அப்படிங்கிறது வில்லு. பிரமுஞ்சதன்வனஸ்துவமுபயோரார்த்னியோர்ஜாம், உன்னுடைய ஜியாம் அப்படிங்கிறது வில்லுனுடைய நான், பூட்டி இருக்கிற நானையும் அவிழ்த்து விட வேண்டும். இந்த ரெண்டு பக்கமும் நான் கட்டியிருக்கிறாரே, உபயஹா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய, ஆர்த்னியோகோ ரெண்டு நுனிகளிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நான் கயிற்றை பிரமுஞ்ச அவிழ்த்து விட்டு விடுங்கள். யாஷ்ச தே ஹஸ்த இஷவ பராதா பகவோ வப, மேற்கொண்டு உம்முடைய ஹஸ்தே கையில் உள்ள இஷவஹா பானங்களை பரா அதை வந்து பராவப அம்புராத்னியில் மறைத்து வைத்து விடுங்கள், அதை எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது, அதை மறைத்து வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் இங்கே ருத்ரபரமேஸ்வரனை பார்த்து வேண்டிக் கொள்கிறது. அவதத்யதனுஸ்வகும் சஹசிராட்சசதேஷு தேனுஷீரிய சல்யா நாமுகா சிவோன சுமனாபவ வித்யம் தனுஹ்க பர்தினோ விஷல்யோ பாணவாகும் உத அனேஷன் அஸ்யேஷவ ஆபுரஸ்ய நிஷங்கதிஹி. சஹசிராட்ச ஆயிரம் கண்களை உடையவனே, சத இஷுதே சதேஷுதே அப்படிங்கிறது பல அம்புராத்னிகளை உடையவரே, இஷுதேனா அம்புராத்னி, பல அம்புராத்னிகளை உடையவரே, துவம் நீங்கள் தனுகு வில்லை அந்த நானை தளர்த்தி விட வேண்டும், அவதத்தியன்னு சொல்லி எடுத்து நானை தளர்த்தி சல்யா நாம் அம்புகளுடைய நுனிகளை நிஷீரிய மழுங்க செய்து விட வேண்டும், அது கூர்மையான அம்புகளாக இருக்கின்றதே அதை மழுங்க செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற. எங்களுக்கு மங்கள வடிவினராகவும் சுமனகா நல்ல மனதை உடையவராகவும் மாறிவிடுங்கள், பவா சுமனா பவ மாறிவிட வேண்டும் அப்படிங்கிறதாக வேதம் பிரார்த்திக்கிறது. மேலும் கபர்தினஹா அப்படின்னா சடைதரித்தவர் அப்படின்னு அர்த்தம். அம்பாளுக்கு கபர்தினின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, லலிதா சகோதர நாமம், சடையை உடையவள் அர்த்தம், சடை உடையவருக்கு கபர்தினஹா அப்படின்னு. விஜயம் இந்த வில்லினுடைய நானை, ஜியாம்னா நம்ம வந்து இந்த நான்கு இருந்து பார்த்தோம் இல்லையா, விஜயம்னா நான் அற்றதாக ஆகட்டும், இந்த உன்னுடைய வில் நான் கைது இல்லாத ஒன்றாக மாறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது விஜயம். பானவான் உத அம்புராத் நீம் இருக்கக்கூடாது, விஷல்யகா சல்யகாங்கிறது அன்பு, அம்பு அம்போட இருக்கக்கூடியது, விஷல்யகான பானமற்றதாக ஆகட்டும், உன்னுடைய அம்புரா துணியில் அம்பே இருக்கக்கூடாது, போன இதுல வந்து அம்பு அந்த அந்த அம்பு வந்து நுனி மழுங்கணும்னு வேண்டித்து இப்ப அந்த அம்புரா துணியில் அம்பே இருக்கக்கூடாது. அஸ்ய இவருடைய அம்புகள், இஷவகான அம்புகள் அனேஷன்னு துன்புறுத்தும் சக்தியை இழந்து விடட்டும். அஸ்ய இவருடைய நிஷங்கதிகி கத்தியினுடைய உரை ஆபுகு விலகாமல் இருக்கட்டும், உரையிலேயே இருக்கட்டும் கத்தி, அது உரையிலிருந்து விலகவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஸ்ரீருத்ரா. மேல் கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களை வரும் காலத்துல பார்க்கலாம். ஓம் நம சிவாய,
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: போய் திருக்கோயில் வழிபாட்டு முறை என்று சொல்லும் போது அதில் நிறைய அங்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எந்த செயலை நாம் செய்தாலும் பிறருடைய உந்துதலின் காரணமாக முதலில் செய்ய துவங்கலாம். அப்பா சாமியை கும்பிடு அப்படின்னு அப்பா சொன்னார்னா கொஞ்ச நாளைக்கு அவருடைய உந்துதலின் பேரிலே நாம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் 50-60 வயது வரைக்கும் அப்பா சொன்னதுக்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் செய்தால் அதுக்கு பூரண பலன் நமக்கு கிடைக்காது. நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த இதை செய்வதால் நமக்கு பலன் ஏற்படுகிறது, ஏற்படும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, ஏற்படுகிறது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இறைவனை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன காரணம் வேணும்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே சொல்லி இருக்கிறது? பிரமாணம்ங்கிற ஒரு விஷயம், விசாரம், அது பெரிய சப்ஜெக்ட். அந்த பிரமாண புத்தி, சிவாகமங்கள், வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய அருள் வாக்குகள், அருளாளர்களுடைய பெருமக்களுடைய வாக்குகள் எல்லாம் அருள் வாக்குகள். நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்களை அது சொல்கின்றன. அதை பின்பற்ற வேண்டியதுதான் நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிரமாண புத்தி என்று பெயர். ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டா பிரமாணம்ங்கிறத புரியணும். ஒரு குறுகிய காலத்திற்குள் அது சொல்வதற்கு முயற்சிக்கின்றேன். பெரும்பாலும் நாம் அறிவை பெறுவதற்கு இரண்டு கருவிகள், விஞ்ஞான ரீதியிலே பார்க்கும்போது இரண்டு கருவிகள் இருக்கின்றன. ஒன்று கண்ணால் நேரடியாக பார்த்து அறிவது, இரண்டாவது பார்க்கின்ற பொருளை கொண்டு பார்க்காத பொருளை தீர்மானிப்பது. முதல் பட்சத்திற்கு பிரத்யக்ஷம், காண்டல் என்று பெயர். இரண்டாவதற்கு கருதல் என்று பெயர். ஒரு வர்ணம், கலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் வேண்டும். ஒரு இந்த இடத்திலே பச்சை கலர் இருக்கிறதா சிகப்பு கலர் இருக்குதா என்று நமக்கு தெரிவதற்கு, அந்த அறிவு பெறுவதற்கு நமக்கு கண் வேண்டும். கண் பார்க்கக்கூடிய ஆற்றலை இருக்க வேண்டும். இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கிறது, எனவே இது குளிர் சாதனம் மூட்டப்பட்ட அறை என்பதை நாம் நேராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே இது குளிரூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தீர்மானம் செய்யலாம். இதற்கு அனுமானம் என்று பெயர். இந்த ரெண்டு வழிதான் எப்பேற்பட்ட அறிவையும் பெறுவதற்கு. ஆனால் இந்த இரண்டு அறிவுகளை கொண்டு இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நாம் செய்கின்ற புண்ணிய பாவங்களுக்கு நமக்கு நன்மை தீமைகள் ஏற்படுமா, சொல்ல முடியாது. சயின்ஸ்னால சொல்லவே முடியாது. அப்ப இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருபவை தான் வேதங்களும் சிவாகமங்களும் திருமுறைகளும். எனவே அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டவர்கள். திருக்கோயில் இருக்கிறது, அந்த ஆகமங்களிலே வழிபாட்டு முறை இவ்வாறு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணியிருந்தேன். வழிபாடு என்று நாம் சொல்லும் பொழுது மூன்று விஷயங்கள் அதற்குள்ளே அடங்குகின்றன. வழிபடப்படுகின்ற பொருள் இறைவன், வழிபாடு செய்பவன் மனிதன், மனிதனையும் இறைவனையும் இணைக்கின்ற ஒரு கருவி வழிபாடு. எப்பொழுது இந்த மூன்றும் இணைகிறதோ அப்பொழுதுதான் வழிபாடு பூர்ணமாக அமையும், பலன் கிடைக்கும். ஒண்ணு எப்பவுமே கரெக்டா இருக்கும், இறைவன். இந்த வழிபாடு செய்யறவனும் வழிபாடும் சரியா இருக்குமா இல்லாதாங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும் இல்லையா. அப்ப வழிபாட்டு முறை என்னங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். ஏன்னா கடவுள் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர் தானே. நான் ஏன் பாட்டுக்கு சாமியை கும்பிடலாம்னா கும்பிடக்கூடாது. ஏன், நமக்கு குறிப்பிட்ட பலன்கள் வேண்டும். யாருக்கு பலனே தேவையில்லையோ அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். கண்ணப்ப நாயனார் தன் கண்ணை அப்பி வழிபட்டார். நாம் கண்ணாடியை கூட அப்பி வழிபட முடியாத ஒரு மனோபாவத்துடன் இருக்கின்றோம். யாராவது ஒருத்தருக்கு கண்ணாடி தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வருமா? அப்ப அவர்களுடைய பக்தியோடு நம்முடைய பக்தியை ஒப்பிடுவது மாபெரும் தவறு. அதனாலதான் நாவுக்கரசர் பெருமான் சொல்லியிருக்கார், விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டன். ராகபக்தி வைதேய பக்தி என்று பக்தியிலே இரண்டு வகை. ராகபக்தி என்பது உணர்ச்சி பூர்வமானது. காலத்திலே கண்ணப்ப நாயனார் திண்ணப்பன் என்ற பெயரோடு இருக்கும் பொழுது இறைவனை இறைவனாக மட்டும் பார்க்கவில்லை, தன்னுடைய உயிராக பார்த்தான். ஒரு தாய் தனது குழந்தைக்கு செய்கின்ற சேவை எப்படிப்பட்டதோ அது போன்றது இறைவன் கண்ணப்பர் நாயனார் இறைவனுக்கு செய்தது. அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆறே நாள்ல முக்தி கிடைச்சது அவருக்கு. நாமெல்லாம் அப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது வைதேய பக்தி, விதியுக்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாவுக்கரச பெருமான் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல் வாழ்ந்தார். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டார் புள்ளிருக்கு வேலூரேங்கிறார். அப்போ ஒரு அறிவு, ஒரு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனவே வழிபாட்டிற்கு முறைகள் உண்டு, அந்த முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வழிபடுபவனுக்கு என்று பல தகுதிகள் இருக்கிறது. ஒருவர் பொருள் கருதி மட்டும் வழிபடலாம், துன்பம் நீங்க வேண்டி மட்டும் வழிபடலாம். துன்பம் நீங்க மட்டும் வழிபவனுக்கு ஆர்த்தன் என்று பெயர். தப்பு இல்ல, பகவானே எனக்கு கஷ்டங்கள்லாம் போகணும், வேற ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு கடவுளை போய் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று வழிபடுவதற்கு ஆர்த்த பக்தன் என்று பெயர். எனக்கு பொருள் கிடைக்க வேண்டும் என்று வழிபடுபவனுக்கு அர்த்தார்த்தி பக்தன் என்று பெயர். எனக்கு அது வேணும், இது வேணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கணும், முடிச்ச உடனே இன்டர்வியூல வந்து வேலை கிடைச்சிடணும், ஃபாரின்ல வேலை கிடைக்கணும், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பக்தி பக்தன் அர்த்தார்த்தின்னு பெயர். தப்பு இல்ல. மூன்றாவதாக ஜிக்ஞாசு என்ற ஒரு பக்தன், இறைவா உன்னை பற்றி அறிவு எனக்கு வேண்டும். அருணகிரி கேட்டுட்டே இருக்கார், உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவா, எத்தனை இடத்துல கேட்கிறார். எனது யானும் வேறாகி யாதும் யானும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயேங்கிறார். அவனுக்கு ஜிக்ஞாசு என்று பெயர். இறைவனை உணர்ந்தவனுக்கு ஞான பக்தன் என்று பெயர். இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணிட்டு நமக்கு பலன் கிடைக்கலையே நம்ம எண்ணம் நமக்கு வராது. ஓஹோ, குறை நம்மள்ட்ட தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆர்த்த பக்தனாக இருந்து கொண்டு ஜிக்ஞாசுக்கு சமமானமான வழிபாட்டை நாம் செய்ய முடியாது. குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையாங்கிறார் நாவுக்கரசர். நம்ம சொல்லுவோமா, நான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் பகவானே, அப்படியும் எனக்கு பலன் கிடைக்கலையே, என்னத்தை கரெக்டா பண்ண? யானே போய், என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய், ஆனால் வினயன் அழுதால் உன்னை பெறலாமே என்ற மாணிக்கவாசகர் சொல்லுவோமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன், ஆனா பலன் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பாவம். நமக்கு நாம் யார் என்பது தெரியவில்லை, இறைவன் எப்பேற்பட்டவன் என்பது தெரியவில்லை, நாம் எப்படி அவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த நான்கு நிலைகளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். இறைவன் எப்பேற்பட்டவன், அவனை வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்ற தீர்மானம் நமக்கு இருக்க வேண்டும். வழிபாட்டு முறை முறையாக செய்ய வேண்டும். வழிபாட்டு முறைகளை பற்றியும் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டு முறையிலே ஐந்து அங்கங்களை ஆகமங்கள் நமக்கு விதித்திருக்கின்றன. தரிசனம், ஸ்துதி, பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம் என்று ஐந்து அங்கங்கள். எப்பொழுது ஆலய வழிபாடு இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக அமைகிறதோ, முறையான இந்த ஐந்து அங்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றதோ, அப்பொழுது அதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஏனோ தானோ என்று கோயிலுக்கு செல்லக்கூடாதுங்கிறது முதல் விதி. திருப்பரங்குன்றத்தில் இருக்கோம், மதுரைக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ்க்காக போத்தீஸ்க்கு போறோம், அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு வந்து விட வந்தோம், அப்படியே போயிட்டு வந்துருவோம். இன்னைக்கு நாம் அப்பேற்பட்ட ஒரு அவசரத்தில் இருக்கின்றோம், ஆனால் சாஸ்திரங்கள் அப்படி வழிபாட்டை செய்ய சொல்வது அதற்காக சொல்கிறேன். அதுக்காக நீங்க அப்படி போறதும் நிப்பாட்டிடக் கூடாது. வீட்டிலிருந்து புறப்படும் போதே இன்று நான் இந்த க்ஷேத்திரத்திற்கு யாத்திரை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நமது முன்னோர்கள். சேக்கிழாருடைய பெரிய பிரமாணத்தை பார்க்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து பிறிதொரு இடத்துக்கு செல்லும் போது அங்கு செல்கின்றோம் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக செல்கிறார்கள். அப்போ இங்க இருந்து புறப்படும் போதே நமக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரம் கண்ணுக்கு வந்துடும். நம்ம இப்ப எப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் கூட பாக்கறது இல்ல, செக்யூரிட்டி வழியா உள்ள போயிடும். அது வேற கருவி எல்லாம் இருக்கு, அண்ணன் கருவி இதெல்லாம் மைய தூக்கி போடு, அதை தூக்கி போடு, பூ தூக்கி போடு, பூவெல்லாம் நோண்டி நோண்டி பாக்குறாங்க. அப்படி அப்படி சங்கல்பம் செய்து கொண்டு யாத்திரை போன்று உள்ளதாக அமைய வேண்டும் ஆலய வழிபாடு. வீட்டை விட்டு புறப்படும் போது நாம் கோயிலிலே சென்று எப்படி வழிபடப் போகிறோமோ அந்த முழுமையான வழிபாட்டையும் மனதினாலே முதலில் செய்து புறப்பட வேண்டும். நாங்கெல்லாம் கோயிலுக்கே போக மாட்டோம். முழுமையாக மனதிலே அந்த வழிபாட்டை செய்து பிறகு புறப்பட வேண்டும். கோயிலுக்கு அருகாமையில் சென்றவுடன் அந்த கோபுரம் நமது கண்களுக்கு எந்த இடத்திலிருந்து தெரிகிறதோ அந்த இடத்திலிருந்து கோயிலினுடைய கருவறை வரை சிவபுரத்திற்கு சமமான பூமி. கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதய போதியோ பூம்பா வாய்ந்து பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். இன்னைக்கெல்லாம் பார்த்தா கட்டிடம் சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதய போதியோ பூம்பா வாய்ந்து தான் பாடணும். எங்க பார்த்தாலும் கட்டிடம் தான், கோயிலுக்கு பக்கத்துல போய் இப்படி பார்த்தா நமக்கு கோபுரம் தெரியும் போல இருக்கு. அப்படி முதலில் கோபுரத்தை வணங்க வேண்டும். பிறகு கோயிலுக்கு அருகாமையிலோ ஒன்று கோயிலின் வாயிலில் அல்லது கோயிலின் உட்புறத்தில் திருக்குளம் அமைந்திருக்கும். தேஷாபேவ சமீபஸ்தம் சிவதீர்த்தம் ஷடாரண, சுவாமி முருகனுக்கு சொல்றார் இந்த கோயிலை ஒட்டிருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறதே அது சிவ தீர்த்தத்துக்கு சமானமானது. எனவே அந்த அந்த குளக்கரைக்கு சென்று நீரை எடுத்து முதல்ல காலை வைக்க கூடாது. ஆ போவை சர்வா தேவதா ஆஹா என்று வேதம் சொல்கிறது. முதலிலே ஜலத்துக்கு சென்றவுடன் எங்கேயுமே கால் வைக்க கூடாது. முதல்ல அந்த தண்ணீரை தொட்டு நமது மேலே தெளித்துக் கொண்டு பிறகுதான் காலை வைக்க வேண்டும். வீட்டிலேயும் அப்படித்தான். நமக்கு இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கிடைக்கிறதோ அதெல்லாம் நம்ம மதிக்கிறதுல சரியா. கங்கைக்கு சமமானவள் எல்லா தீர்த்தம். அப்படி தனது உடலையும் கால்களையும் சுத்தம் செய்து கொண்டு பிறகு ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் பொழுது முதலிலே பலிபீடத்திற்கு முன்பாக அல்லது ராஜகாது விஜஸ்தம்பம் கொடிமரத்திற்கு முன்பாக வீழ்ந்து வணங்க வேண்டும். வணங்கிய பின் ஒவ்வொரு மூர்த்தங்களாக விநாயகர் தொடங்கி எல்லா மூர்த்தங்களையும் முறையாக வழிபட வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த இறை உருவங்களை கண்ணால் நன்றாக பார்க்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை எந்தெந்த அளவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி பார்த்ததுனாலதான தோனுடைய செவியன்னு பாடினார். அப்படியே போய் அங்க போய் பக்கத்துல நண்டு முருகா முருகா முருகா முருகான்றதா தெரியாது. வீட்டுல வந்து பார்த்தா என்ன வஸ்திரம் கட்டிருந்தாங்கன்னா ஞாபகம் இருக்காது நமக்கு. அப்படியே முண்டி போய் கூட்டம் வேற அப்படியே ஜெருகண்டி ஜெருகண்டின்னு போக வேண்டியிருக்கா, அதனால முழுசா பார்க்க முடியல. நீங்க முழுமையாக கண்ணார காண வேண்டும். அந்த அந்த உருவத்தை விட்டு கண்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதே என்ற ஏக்கம் மனதிலே இருக்க வேண்டும். பிறந்த குழந்தை இரண்டு மூன்று மாதங்களே அது செய்கின்ற சேட்டையை பார்த்து நம் கண் அகலாது எப்படி மீண்டும் மீண்டும் பார்க்கிறோமோ அதுபோல நமது இறைவனது திருவுருவத்தை கண்ணார காண வேண்டும். எல்லா இறை உருவங்களையும் கண்ணார காண வேண்டும். இது முதல் படி, தரிசனம்னு பேர். அடுத்ததாக ஸ்துதி. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் நமக்கு, நாம நம்மளால சுவாமிய பிரார்த்தனை பண்ண முடியாட்டா கூட புதுசா ஒரு பாட்டை எழுதி நம்மளால சாமி கும்பிட முடியாது. அப்படி கும்பிட்டா அது வேதத்தை காட்டிலும் சிறப்புன்னு சொல்லியிருக்கு. நாமே ஒரு கவி எழுதி இறைவனை போற்றி ஒரு பாடல்களை இயற்றினால் அது வேதங்களை காட்டிலும் சிறந்தது என்று கூறப்படுகிறது. நம்மால் அப்படி செய்ய முடியலன்னா அருளாளர்கள் போற்றி பாடிய பாடல்கள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்காக இருக்கிறது. அப்படி ஒரு ஒரு தெய்வத்திடமும் சென்று அந்தந்த தெய்வத்திற்குரியதான பணல்களை பாடி பரவ வேண்டும். இது இரண்டாவது ஸ்துதி. மூன்றாவதாக பிரதட்சிணம். பிரதட்சிணம் என்பது ஆலயத்தை வலம் வருவதல். முதல் பிராகாரம், இரண்டாம் பிராகாரம், மூன்றாம் பிராகாரம், நான்காம் பிராகாரம், ஐந்தாம் பிராகாரம், இந்த ஐந்து பிராகாரங்களையும் முறையாக வலம் வருதலுக்கு பிரதட்சிணம் என்று பெயர். இது தெரியாத எங்களுக்கு கேட்காது. பிரதட்சிணம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆசன்ன பசவான் ஆரி தைல பூர்ணம் யதா கடம் பதாத்து பதாந்தரம் கச்சே கரவு சலன வர்ஜிதவு. ஒரு நிறைமாத கர்ப்பிணி கையிலே ஒரு எண்ணெய் குடத்தை ஏந்தி இருக்கின்றாள். அதை வைத்துக் கொண்டு அவள் நடந்து செல்கிறாள். கற்பனை பண்ணி பாருங்க, நிறைமாத கர்ப்பிணி கையிலே எண்ணெய் குடத்தை ஏந்தி வலம் வருகிறாள், நடக்கிறாள். அவ்வளவு மெதுவாக நடக்க வேண்டும். சிவாலய ஓட்டம்லாம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நான் சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 12 கோயில் பாக்குறதுன்னு ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பழக்கம் இருக்கு போல இருக்கு. அப்ப ஓடுவாங்க. ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு ஓடுவது தவறல்ல, கோயிலுக்குள்ள ஓடுறது தப்பு. ஆசன்ன பிரசவா நாரி தைல பூர்ணம் யதாகட்டம் பதாத்து பதாந்தரம் கச்சே. ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. ஏன் இதெல்லாம் சொல்லணுமானா, நமக்கு கவனக்குறைவினாலே நாம் பல தவறுகளை செய்து விடுகிறோம். அதனால ஆகமங்கள் ஒரு ஒரு இடத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக நமக்கு கட்டளையிடுகின்றன, அறிவுறுத்துகின்றன. கரவு சலன வர்ஜிதவ், நான்கு அங்கமுடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். கரவு சலன வர்ஜிதவ், கைகளை ஆட்டிக்கொண்டு போகக்கூடாது, பக்தன் போற மாதிரி போகும். சிரம் குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெள்ள, கரம் குய்வார் உள்மகிழும் இறைவன். கரங்களை ஒன்று இதயத்திலே குவித்திருக்க வேண்டும் அல்லது சிரத்திலே குவித்திருக்க வேண்டும். கரவு சலன வர்ஜித, பதாத்து பதாந்தரம் கச்ச, ஓரொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும், கைகளை ஆட்டக்கூடாது. ஸ்துதிரர் வாச்சா, வாக்கிலே இறைவனுடைய பொருள் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கிருதி தியானம், இதயத்திலே நாம் முன்னர் கண்ட உருவம் மனதிலே பதிந்திருக்க வேண்டும், போட்டோ எடுத்திருக்கணும் மனசுனால. இந்த நான்கு அங்கம் உடையதாக பிரதட்சிணம் அமைய வேண்டும். தரிசனம், தீ, பிரதட்சிணம். மூன்றாவதாக ஜபம். ஜபம் எந்த ஆலயத்திலே வழிபடுகிறோமோ அந்த ஆலயத்தினுடைய மூல மூர்த்தியாக இருக்கின்ற பெருமானுடைய மந்திரம், அல்லது நமக்கு எந்த மந்திரம் தீட்சையிலே உபதேசம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த மந்திரம். ஆலயத்தினுடைய கொடிமரத்திற்கு அருகிலே வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். 108 முறை நம்ம பையன் என்னப்பா சொல்றா, ஓம் சிவாய நம. சுவாமிக்கே தெரியாது அப்படி சொன்னாங்க, ஏதோ வேறதோ சொல்றான் போல, முணுமுணுக்கிறான் போலக்குன்றார். அவசரம். ஓம் சிவாய நம. இப்படி 108 முறை முடியலையா, 27 முறை அதுவும் முடியலையா, கோயிலுக்கே போக வேண்டாம். நமக்கு எல்லாத்துலயும் ஒண்ணுதான், ஜபம் செய்ய வேண்டும், பிறகு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம் இது எதுவுமே ஒரு தடவை பண்ணக்கூடாது. குறைந்த பட்சம் பிரதட்சிணமும் நமஸ்காரமும் 3 இருக்கணும். உத்தமமானது 9 முறை. ஜபம் 3 சொல்லக்கூடாது, 27 தான் குறைஞ்ச பட்சம். உட்காந்து தான் சொல்லணும். அடுத்ததாக நமஸ்காரம். நமஸ்காரம் வீழ்ந்து வணங்க வேண்டும். ஒரு தடிக்கோலை நிற்க செய்தால் அது எப்படி தானாக விழுமோ அதுபோல உடல் இறைவா உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவக்கல் விழுமா. கீழே விழுந்து அடிபட்ட கூடாது, கவனமா விழணும். இப்படி சட்டை சரி பண்ணிண்டு, கால சரி பண்ணிண்டு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. விழுந்து எழுந்த பிறகு உடலிலே ஒட்டியிருக்கின்ற தூசுகளை தட்டக்கூடாது. அந்த உடலிலே எத்தனை ரேணுக்கள், ரேணுன்னு சொன்னா நம்ம வீட்டுல வந்து சின்ன ஒளி கீற்று விழகும் போது தூசி தெரியுது இல்லையா, அதுக்கு பரமாணு ரேணுன்னு பேரு. அப்படி நாம் நமஸ்காரம் செய்யும் பொழுது நமது உடம்பிலே எத்தனை ரேணுக்கள் தூசுகள் ஒட்டி இருக்கின்றதோ அத்தனை ஆண்டு காலம் நாம் சிவபெருமானோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. எப்போ? இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, செத்த பிறகு. சிவலோகம் போனா என்ன, வைகுந்தம் போனா என்ன, இந்த உலகில் வாழும் பொழுதே அந்த நிலை நமக்கு ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை நமக்கு தரவல்லது ஆலய வழிபாடு. எனவே இந்த ஆலய வழிபாட்டை தரிசனம், ஸ்துதி, பிரதட்சிணம், ஜபம், நமஸ்காரம் என்ற ஐந்து அங்கமுடையதாக நாம் ஆர்த்தனாக இருக்கிறோமா, அர்த்தார்த்தியாக இருக்கிறோமா, ஜிக்ஞாசுவாக இருக்கிறோமா, ஞானியாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனுடைய பேர் அருளையும் பேர் ஆற்றலையும் பேர் அறிவையும் உணர்ந்து வழிபட்டால் நமக்கு இந்த பிறவியிலேயே நாம் எதை வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். சத்தியம், அருளாளர்கள் வாக்கெல்லாம் பொய்யல்ல. எத்தனையோ வாக்கு திருவாக்குகள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றன. அவர்கள் வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள். அற்புதமாக சொல்கிறார் திருநாவுக்கரசர் பெருமான், கண்களை நோக்கி முதலிலே தலையே நீ வணங்காய் என்கிறார், கும்பிடுங்கிறார், கண்கால் காண்மீன்களோங்கிறார், செவிகால் கேண்மீன்களோங்கிறார், மூக்கே நீ முரளாய்கிறார், வாயே வாழ்த்து கண்டாய்கிறார், நெஞ்சே நீ நினையாய்கிறார், கால்களார் பயன் என்கிறார், ஆக்கையார் பயன் என்கிறார். பாட்டை நல்லா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பரவாயில்ல. ஒரு ஒரு அங்கமும் இறைவனை நோக்கியே அமைய வேண்டும் என்று அற்புதமாக ஒரு ஒரு அங்கத்திற்கும் கட்டளையிடுகிறார். கண்கால் காண்மீன்களோ கண்டதையும் பார்க்காத பரமேஸ்வரனை பார், இறைவனை பார். ஆக்கையார் பயன் என், அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையார் பயன் என். இப்ப உனக்கு வாழ்க்கை சுகமாக இருக்கலாம்பா, ஒரு காலத்துல உனக்கு அது துன்பகரமாக தோன்றும். அப்படி துன்பகரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே, அதாவது வீட்டுல வந்து ஒரு பழமொழி என்ன உண்டுன்னா, நெருப்பு பிடிக்க பிடிச்சதுக்கு அப்புறம் கிணறு தோண்டக்கூடாது, ஒரு பழமொழி உண்டு வடமொழியில. எப்பொழுது நமக்கு கஷ்டம் வருகிறதோ அதற்கு முன்பாகவே நமக்கு ஷாக் அப்சார்பர், கார்ல போகும்போது வண்டியில போகும்போது ஷாக் அப்சார்பர் இருக்கு, அது எங்க பள்ளம் மேடுகளையும் தாங்குகிறது. அது போன்ற வாழ்க்கையிலே பள்ளம் மேடுகள் ஏற்படுகின்ற போது அதை தாங்குகின்ற ஷாக் அப்சார்பர் முன்னாடியே நீ தயார் பண்ணி வச்சுக்கணும்பா. உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. எனவே நமக்கு இன்றும் அன்றும் என்றும் இறைவனே ஒரே துணை, அவனை பற்றுக்கோடாக கொள், உலக வாழ்க்கையும் நன்றாக வாழ், இதை மனதிலே வைத்துக் கொண்டு வழிபடு, உனக்கு வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் என்று சொல்லி நமது கலையன்னையாரை போன்ற வாழ்வு நமக்கும் ஏற்படும். அவர்களுடைய மரண தருவாயிலே திருமகனாரை அழைத்து, எனக்கு முதல் நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், எட்டாவது நாள் கிரியையை எப்படி செய்ய வேண்டும், யாருக்காகவும் என்னை கடத்தக்கூடாது, இதெல்லாம் எப்படி வரும், நமக்கு எமன நினைச்சாலே நமக்கு உயிர் போயிடும். யமபயம் இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த கலையன்னையாரை போன்ற ஒரு வாழ்வு, அருள் அடியார்களை போன்ற ஒரு வாழ்வு நமக்கும் கிடைக்க வேண்டும். இறைவனை வழிபட்டு நாம் அந்த நிலையை அடைவதற்கு நாம் இடைவிடாது முயற்சிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அப்படி இந்த மும்மலங்களும் நீங்கினால் ஆன்மா என்ன நிலையடையும்? தூய்மையடையும். ஆன்மா தூய்மையடையும். மலந்த அழுக்கு, மலம் என்றாலே அழுக்கு, உயிரிலேயே கலந்திருக்கிற அழுக்குகள் இந்த மூன்று. இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. அதை ஆன்ம சுத்தி என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். ஆன்ம சுத்தி, பாடையில் உள்ள அழுக்கு என்ன செய்கிறது? அந்த ஆடையினுடைய வெண்மை நிறத்தை தெரிய விடாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆடையில் உள்ள அழுக்கு, அந்த அழுக்கை நீக்கிவிட்டால் ஆடையினுடைய வெண்மை பளிச்சென்று தெரிகிறது. அதே போல இந்த ஆன்மாவில் இருக்கிற இந்த மும்மலங்களாகிய அழுக்கு நீங்கினால் ஆன்மா தூய்மை பெற்று தன்னை உணரும், தான் யார் என்பதை உணரும். தன்னை எவ்வாறு உணரும் என்றால், நான் உடம்பு அல்ல என்ற உண்மை அதற்கு விளங்கும். நான் உடம்பு அல்ல. நாமெல்லாம் இப்போது உடம்போடு சேர்ந்து உடம்பாகவே தானே இருக்கிறோம், உடம்பாகத்தான் இருக்கிறோம். உடம்பு வேறு என்ற உண்மையை உணர்வதற்கு எத்தனையோ பிறவி வேண்டியிருக்கிறது. விழாவுக்கு, ஒரு பெரிய விழாவுக்கு ஒரு தொடங்கி வைப்பதற்காக ஒரு அமைச்சரை கூப்பிட்டார்கள். அவர் வந்தார். அவருக்கு மரியாதை செய்ய வேண்டுமே. உடனே அமைப்பாளர் ஒரு பெரிய மாலையை தூக்கி கொண்டு வந்து போடுகிற போது, அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு இந்த மாலையை சாத்துகிறேன். அமைச்சர் அவர்களுடைய உடம்புக்கு, அதுதானே உண்மை, உடம்புக்கு தானே அடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த அமைச்சர் பொறுத்து கொண்டு கையில துப்பாக்கி இருந்தார். ஆக இது எதை காட்டுகிறது? அத உடம்பு வேறு நான் வேறு என்று நினைத்து பார்க்க கூட நமக்கு மனசு இல்லை. உடம்பு வேறு நான் வேறு என்று சொன்னாலே கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு நாம் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம் உடம்போடு. அது பக்குவப்பட்டால்தான் உடம்பு வேறு நான் வேறு என்பது தெரியும். எனவே மல பரிபாகம், ஆணவ மலம் நீங்கும் போதுதான் ஆன்மா தன்னை, நான் உடம்பின் வேறு, நான் சித்துப்பொருள், ஆனால் தானே அறிகிற சித்துப்பொருள் அல்ல, இறைவன்தான் என்னோடு உடனாக இருந்து அவன் அறிவிக்க நான் அறிகிறேன், அவன் செய்விக்க நான் செய்கிறேன். எனக்கென்று எந்த அறிவும் இல்லை, எனக்கென்று எந்த செயலும் இல்லை. திருவுருள் பண்ணிலே படித்திருக்கிறீர்கள், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. ஆக இந்த ஆன்மாவுக்கு போய் அறிவு, சித்து என்ற பெயர் வைத்திருக்கிறார்களே, இது ரொம்ப வேடிக்கையாக அல்லவா இருக்கிறது? சித்து என்றால் என்ன இலக்கணம்? தானாக அறிய வேண்டும், அதுதானே சித்து. இறைவன் ஒருவன் தான் அப்படிப்பட்ட சித்து, தானே அறிகிற சித்து. இந்த உயிரை போய் சித்து என்று சொல்லுகிறார்களே என்று வேடிக்கையாக சொல்லுகிறார். எனவே நான் இறைவனால் தான் அறிகிறேன், இறைவனால் தான் நான் செயல்படுகிறேன். எனவே அவன்தான் தலைவன், அவன்தான், அவன் வழிப்பட்டவன், எனக்கென்று எந்த சுதந்திரமும் இல்லை என்று உணர்வதுதான் தன்னையும் தலைவனையும் உணர்தல். அதுதான் தன்னையும் தலைவனையும் உணர்தல். தன்னுடைய செயலற்ற தன்மையை உணர்ந்து இறைவன் வழிபட்டு நிற்றல், அருள் வழியில் நிற்றல், அருள் வழியில் நிற்றல், இறைவனுக்கு ஆட்படுதல். அப்படிப்பட்டவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள், உண்மை ஞானத்தை பெற்றவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த ஞானம் பெற்றவர்கள் உடலிலே பற்று இல்லாமல் இருப்பார்கள். உடல் பற்று, உடல் வேறு நான் வேறு, உடல் பற்று அற்று இல்லாமல் இருப்பார்கள். உலகப்பற்று அவர்களுக்கு சிறிதும் இருக்காது. உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் பற்றியின்றி இருப்பார்கள். இறைவனை உயிரினும் மேலாக நேசிப்பார்கள். இறைவன்தான் எனக்கு உயிர் என்று கருதுவார்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள்தான் இந்த முதல் வரியிலே சொல்லப்பட்டவர்கள். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்தார்? மானக்கஞ்சார நாயனார் நினைவிருக்கா தெரியல, என்ன மானக்கஞ்சா தெரியுமாம்மா என்ன செய்ய அவருடைய செயல் என்ன? ஆமா, மகள், அருமை மகள். அவளுக்கு திருமண நாள் அன்றைக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வந்து, இந்த உன் மகளுடைய கூந்தல், அந்த நீண்டு தழைத்து வளர்ந்திருக்கிற கூந்தல் எனக்கு வேண்டும் என்று கேட்ட நிலையில அவர் ஒரு கணமாவது தயங்கினாரா? அப்பொழுதே தன்னுடைய உடைவாளை எடுத்து கூந்தலை அறிந்து கொடுத்தாரே, இது சாதாரண செயலா? ஞானம் பெற்றவர்களாலே தான் முடியும், இறைவனை உணர்ந்தவர்களாலே தான் அந்த நிலை முடியும். கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார், எல்லா நாயன்மார்களும் அதே போலத்தான். அறிவாள் தாய நாயனார் பெருமானுக்கு உணவு எடுத்துக்கொண்டு போகிறார், நிவே நைவேத்தியம், அந்த சோறு கறி வகைகள் எல்லாம் தலையிலே வைத்துக் கொண்டு செல்லுகிறார். ஆனால் அவர் பட்டினி, பல நாள் பட்டினி, அதனாலே நடக்கிற போது தள்ளாடி தடுமாறி விழும்போது அந்த உணவு கீழே சிந்தி விடுகிறது. அப்போது ஐயோ பெருமான் பசியோடு இருப்பாரே என்று அந்த நிலையை பொறுக்க முடியாமல் தன் கழுத்தையே அறுத்து கொள்ள போகிறாரே. ஆக இப்படி நாம் பெரியவரான நாயன்மார்கள் எல்லாம் இதற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்களை உணர்ந்தவர்கள், தலைவனை உணர்ந்தவர்கள். அதைத்தான் மெய்கண்டார் இந்த முதல் வரியிலே அமைத்திருக்கிறார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய, தம்மை அடிமையாக உடைய தலைவனையும் உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு, பெருமக்களுக்கு, அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு நான் அடியவன் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார். எம்மை உடைமை இரண்டாவது வரியில், அப்படிப்பட்டவர்கள் எம்மை உடைமையால், அவர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள், தான் அவர்களுக்கு அடிமை. அந்த பெருமக்கள் யாருக்கு அடிமை? இறைவனுக்கு அடிமை. பெருமக்கள் இறைவனுக்கு அடிமை, அவர்களுக்கு நான் அடிமை. எனவே அடியார்க்கு அடியேன் என்று சுந்தரர் சொல்வதைப் போலவே அவரை பின்பற்றியே மெய்கண்டாரும் எம்மை உடைமை உடைமையால் எமை இகழார். அந்த பெருமக்களுக்கு நான் அடியவனாதலாலே, அடியவனாகிய நான் செய்த இந்த நூலை அந்த பெரியோர்கள் இகழ மாட்டார்கள், இகழாமல் என்னுடைய நூலை ஏற்றுக்கொள்வார்கள். எமை இகழார் என்று மெய்கண்டார் தன்னுடைய பணிவினை புலப்படுத்தினார். அடுத்து அடுத்த பகுதியில் பிரசமயத்தாருடைய நிலையை கூறுகிறார். பிரசமயத்தார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரே வார்த்தையிலே அடக்கிவிட்டார். தம்மை உணரார். அவர்களெல்லாம் தம்மை உணராதவர்கள். அதாவது என்ன பொருள்? ஆன்மாவினுடைய இயல்பு என்ன என்பதையே உணராதவர்கள், ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை உணராதவர்கள். தம்மையே உணராத அவர்கள் எப்படி தலைவனை உணரப்போகிறார்கள்? தம்மையே சரியாக உணர்ந்து கொள்ளாதவர்கள் தலைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும்? தம்மை உணரார், உணரார், அடுத்த உணராருக்கு தலைவனையும் உணராதவரே. தம்மை உணராதவர் தலைவனையும் உணராதவர். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், இந்திய தத்துவத்தில் நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு தத்துவங்கள் இருக்கின்றன. நியாயம் வைசேடிகம் ரெண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை. எனவே ரெண்டையும் சேர்த்து தான் இந்திய தத்துவத்திலே ஒரே பெயர் கொடுத்து வழங்குவார். தர்க்கம், தர்க்கம் என்று குறிப்பிடுவார். இந்த ரெண்டு தத்துவங்களிலேயும் உயிரை பற்றிய கோட்பாடு என்ன என்றால், அவர்கள் உயிரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது எப்படி அவர்களுடைய கோட்பாடு? உயிர் என்பது இயற்கையிலே அறிவற்றது, ஜடம். உயிர் என்பது ஜடம், அறிவு கிடையாது. அவர்களுடைய அறிவு உயிர் கோட்பாடு அப்படி. மேலே என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி கொண்டதை

சேருகிற போது அவற்றின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு செயற்கையாக உண்டாகிறது. மனத்தின் சேர்க்கையினாலே அறிவு உண்டாகிறது. அந்த அறிவினாலே என்ன ஏற்படுகிறது? அந்த அறிவினாலே உலகப்பொருள்களை அறிந்து அதன் மேலே ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்டதுனாலே என்ன உண்டாகிறது? துன்பம். ஆசையினாலே வருவது துன்பம். எனவே ஆன்மா படுகிற துன்பத்துக்கு எது காரணம்? ஆசை, பற்று. அந்த பற்றுக்கு எது காரணம்? மனத்தினுடைய சேர்க்கை. எனவே அங்கு அவர்கள் சொல்லுகிற முத்தி நிலை என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால் என்ன ஆகும்? உயிர் அறிவற்றதாகிவிடும், கல் போல ஆவது. அதுதான் முத்தி நிலை. இப்ப துன்பம் இல்லை அல்லவா? உலகத்தை அறிந்தால்தானே துன்பம். எனவே கல்லை போல அசைவற்று கிடப்பதுதான் முத்தி நிலை என்ற ஒரு வினோதமான கருத்து இவர்களுக்கு. எனவே இங்கே இறைவனை சொல்லுவார்கள், இறைவன் என்ற ஒன்றை சொல்லுவார்கள். ஆனால் இறைவனுக்கு முதன்மை கொடுக்க மாட்டார்கள். இறைவன் என்று பேருக்கு வைத்திருக்கிறார்களே தவிர நாம் என்ன இறைவனுக்கு இடம் கொடுக்கிறோம்? இங்கே இறைவன்தான் முதன்மையானவன். முடிவிலே எல்லா ஆன்மாக்களும் அவனை சேர்ந்து அவன் அளிக்கின்ற, அவன் தருகிற பேரின்பத்தை அனுபவித்தல், இதுதான் சைவத்தில முடிநிலை. ஆனால் அவர்கள் இறைவனை ஒப்புக்கொண்டாலும் அவன் இறைவனுக்கு உயிர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அவனுடைய வேலையெல்லாம் என்ன? உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப உடம்புகளை படைத்து கொடுப்பான். உடம்பை படைத்து கொடுப்பதோடு சரி, அவனை போய் சேர வேண்டும் என்ற முறை அங்கே கிடையாது. இறைவனை சேர வேண்டும், அவனுடைய பேரின்பத்தை நுகர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. எனவே இப்படிப்பட்டவர்கள்தான் தம்மை உணரார் தலைவனையும் உணராதவர்கள் என்று இங்கே தம்மை உணரார் உணரார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? தம்மில் உடங்கு இயைந்து. உடங்கு இயைந்து, உடங்கு இயைந்துனா ஒன்று கூடி. உடங்கு இயைந்து ஒன்று கூடி தம்மில் புணராமை. அப்படி ஒன்று கூடினாலும் தங்களுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்குள்ளே பூசலிட்டுக் கொள்வார்கள். தங்களுக்குள்ளேயே வாதம் செய்து கொண்டு தம்மில் புணராமை. புணராமைனா சேராது, தமக்குள்ளே ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை ஏற்படாமல். அது எது போல என்றால், ஒரு நாலு குருடர்கள், நான்கு குருடர்கள் ஒரு யானையை போய் பார்த்து ஒவ்வொரு உறுப்பாக தடவி, காலை பார்த்த காலை பிடித்தவன் யானை தூணை போல இருக்கிறது என்று, காதை பிடித்தவன் அதுக்கு என்ன பேரு, முரம் போல இருக்கிறது என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறான். பிறகு அந்த வழியாக ஒரு கண்ணுடையவன் வந்து பார்த்து நீங்கள் சொல்வதெல்லாம் தவறு என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, நீ சொல்வதுதான் தவறு, நாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று வாதிடுகிறார்களே, அதை போலத்தான் மெய்கண்டார் சொல்கிறார். நான் உண்மையை எடுத்து சொன்னாலும் இந்த பிற சமயத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்கள் பிடித்ததே சாதிப்பார்கள். எனவே அவர்கள் இந்த நூலை ஏற்பார்களா? என்னுடைய நூலை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அவர்களை மதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். தம்மில் புணராமை கேளாம். கேளாம்னா மதிக்க மாட்டோம், நான் மதிக்க மாட்டோம். யாரை, எதை? கேளாம் புறன். புறன்னா பழிப்புரை. அவர்கள் என்னை பற்றி கூறுகிற பழிச்சொற்களை ஒரு பொருளாக நாம் மதிக்க மாட்டோம். அவர்கள் இந்த நூலை இகழ்ந்து என்ன பழித்தாலும் நான் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு யானை, கம்பீரமான யானை
சாலை

0: நடந்து கம்பீரமாக நடந்து செல்லுகிறது. திருநாய்களை என்ன செய்யும்? குறைத்து கொண்டே பின்னாலே ஓடி வரும். அந்த யானை கொஞ்சமாவது கவலைப்படுகிறோம், அது பாட்டுக்கு தன்னுடைய போக்கிலே அந்த நாய்களை பொருட்படுத்தாமல் செல்லுகிறது. அதே போல மெய்கண்டார் இந்த பிற சமயத்தாரையெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் கூறுகிறார். தம்மை உணரார் உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமையால் கேளாம் புறம் என்று கூறுகிறார். இப்படி இது அவையடக்கத்தினுடைய பொருள் அமைப்பு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அடுத்து ஆறுகதம் சமணம், சமணர்கள் கொள்கை. அவர்களும் ஏறத்தாழ அதே கொள்கைதான். பௌத்தத்தை போலவே பௌத்தர்கள் என்ன சொன்னார்கள்? உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. இந்த சமணர்கள் சொல்வது உலக பொருள்களை பற்றி உள்ளதும் தான் இல்லதும் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். இவர்கள் உள்ளதும் தான் இல்லதும் தான், வம்பு இல்லை என்ற கோட்பாடு உடையவர்கள் சமணர்கள். உள்ளதும் தான் இல்லதும் தான். எனவே இவர்கள் கொள்கைக்கு என்ன பெயர்? அநேகாந்தவாதம். அநேகாந்தவாதம் சமணர் கொள்கை. அநேக அநேகன பல, அந்தம் முடிவு, அநேகாந்தம்னா பல முடிவு சொல்லுகிறவர்கள். ஒரு முடிவிலே நில்லாமல் உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று இப்படி இன்னும் ஏழு விதமாக சொல்லுவார்கள். நான் ரெண்டுதான் குறைத்து சொல்லியிருக்கேன், ஏழு. உள்ளதும் தான் இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான், சொல்லோனாததாம், உள்ளதாம் சொல்லோனாததாம், இல்லதாம் சொல்லோனாததாம், உள்ளதும் இல்லதுமாம் சொல்லோனாததாம். எனக்கும் சொல்லும் போது அப்படி ஏழு விதமாக சொல்லுவார்கள். அதனால்தான் ஞான சம்பந்த பெருமான் அவர்களை பற்றி சொல்லுகிற போது திரு எழு கூட்டிருக்கையிலே ஐயூரும் அமணரும் அறுவகை தேரரும் என்று சொல்லு. ஐயூரும் அமணர் சந்தேக பிராணிகள், உள்ளதும் தான் இல்லதும் தான் என்று ஐயூரும் அமணர் என்று ஞான சம்பந்தர் இந்த கொள்கையை குறிப்பிடுகிறார். மேலும் அந்த அனல்வாதம் புனல்வாதத்தில் அந்த சமணர்கள் அந்த ஏட்டிலே தங்களுடைய மந்திரமாக எழுதி போட்டது இந்த கொள்கையை தான் பெரிய கொள்கையாக நினைத்து கொண்டு அஸ்தி நாஸ்தி என்று எழுதினார். அஸ்தினா உள்ளது, நாஸ்தினா இல்லது, உள்ளதும் இல்லதும். ஆனால் இந்த கொள்கை அங்கே நிலைத்து நிற்க ஆற்றிலே ஆற்றோடு ஆறாக போய்விட்டு நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆக இந்த கொள்கைகளையெல்லாம் நம்முடைய அருளந்தி சிவங்கே மறுக்கப் போவதை பார்க்கிறோம். இது அவைதிக சமயங்கள். இங்கே வைதிக சமயங்களை எடுத்துக்கொண்டால் மீமாம்சை இவர்களுக்கு கடவுட்கோட்பாடு கிடையாது. இவர்கள் கடவுள் நிலையிலே வைத்து போற்றுவது வேதங்கள். வேதங்கள் தான் அவர்களுக்கு மிக மிக முக்கியம். அது வேதத்திலேயும் ரெண்டு பகுதி இருப்பதாக நேற்று சொன்னேன், கர்மகாண்டம் ஞான காண்டம். அதிலே இவர்கள் கர்மகாண்டத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார், கர்மகாண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார். அதே போல சங்கரர் கொள்கையை பின்பற்றுகிற வேதாந்திகள் ஞானகாண்டத்தை மட்டும்தான் கொள்ளுவார், அவர்கள் கர்மகாண்டத்தை ஏற்க மாட்டார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த பகுதியை வைத்துக் கொள்வார். அந்த மீமாம்சகர், மீமாம்சை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் ஆராய்ச்சி. மீமாம்சை என்றால் ஆராய்ச்சி என்ற பொருள். அவர்கள் அந்த கர்மகாண்டத்தை வேதத்தில் உள்ள முன்பகுதியை எடுத்து மிக மிக ஆராய்ந்து உரை எழுதியிருக்கிறார், ஆராய்ச்சி விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்ட வேள்விகள், அவற்றை செய்தாலே அது எல்லா பலன்களையும் தரும், வேள்வியே முக்தியை கொடுக்கும், எல்லா நன்மைகளையும் வழங்கும் என்ற கோட்பாடு உடையவர். வேள்விதான் அவர்களுக்கு முக்கியம். அதனால்தான் புத்தர் காலத்துல அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இந்த பலியிடுதல் யாகத்துல அந்த வைதிகத்தினுடைய, அதைத்தான் புத்தர் எதிர்த்து புறப்பட்டார். எனவே அது மீமாம்சை, அவர்களுக்கு கடவுள் கோட்பாடு இல்லை. அடுத்து தர்க்கம் என்று சொல்லப்படுகிற நியாயம் வைசேடிகம் என்ற இரண்டு மதங்கள், இரண்டும் ஏறத்தாழ ஒத்த கொள்கை உடையவை, வேறுபாடு அதிகம் இல்லை. எனவே இரண்டையும் இணைத்து தர்க்கம் என்ற பெயராலே வழங்குவார்கள். தர்க்கம் என்றால் என்ன? லாஜிக், ஆராய்ச்சி, காரண காரிய முறை. இந்த நாம் நேற்று பார்த்தோமே பிரமாணங்கள், பிரமாணங்களை பற்றி ஆராய்ந்தவர்கள் முதலே இவர்கள் தான். இந்திய நாட்டில பிரமாணங்களை பற்றி முதன் முதலிலே விரிவாக ஆராய்ச்சி நடத்தியவர்கள் நியாயம், நியாயநூலார். சைவ சித்தாந்தம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலும் சில மாற்றங்களை சொல்லுகிறது. நேற்று பொருத்தம் இல்லவா, அந்த தர்க்க கொள்கையிலிருந்து எப்படி சைவ சித்தாந்தம் மாறுபடுகிறது, பிரமாணத்தில் எந்த வகையிலே மாறுபடுகிறது. அவர்கள் சொல்லுகிற பிரமாணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 10 3 இவர்கள் என்னத்தனை சொல்லுவார்கள், 4 கொள்ளுவார்கள். உபமானத்தை சேர்த்து 4 பிரமாணம் கொள்ளுவார்கள். அது பிரமாணங்களினுடைய எண்ணிக்கை. இன்னொன்று முக்கியமான சொன்னேனே, பிரமாணம் என்று பிற சமயத்தார் எதை சொல்லுகிறார்கள், சைவ சித்தாந்தம் எதை பிரமாணம் என்று கொள்ளுகிறது, முக்கியமானது என்ன பாருங்க, திருப்பி பார். இல்லை பாருங்க, ஆன்மாவின் அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் உண்மையான பிரமாணம் சொன்னது நினைவு இருக்கா? எது முக்கியமோ அதை விட்டு விடுகிறீர்கள். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் உண்மையிலே பிரமாணம். அது ஆன்மாவினுடைய அறிவு தான் எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. கண் காதெல்லாம் சிலவற்றை தானே அறிய முடியும், எல்லாவற்றையும் அறிய முடியாதே இந்த ஐம்பொறிகளால். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஆனால் தர்க்கத்தில் இந்த ஐம்பொறிகள், புகை போன்ற இவைதான் பிரமாணங்களாக சொல்லப்படுகின்றன. அது ஒரு முக்கியமான வேறு. எனவே பிரமாணங்களை எடுத்து ஆராய்ந்தவர்கள் முதன் முதலிலே இந்த நியாய வைசேடிகர். பிறகு இவர்களுடைய உலகத்தை பற்றிய கொள்கை என்ன என்றால், இவர்களுக்கு கடவுள் உண்டு, கடவுள் கோட்பாடு உண்டு. ஆனால் கடவுளுக்கு முதன்மை கிடையாது, கடவுள் கோட்பாடு உண்டு, நாம் கொடுக்கின்ற முதன்மை அவர்கள் கடவுளுக்கு கொடுப்பது இல்லை. இந்த உலகம் அணுக்களால் ஆனது என்பது அவர்கள் கருத்து, அணுக்களால் ஆனது. எனவே அணு முதற்காரண வாதம் இவர்களுக்கு உரியது, அணு முதற்காரண வாதம், அணுக்கொள்கை உடையவர்கள். அந்த அணுக்களிலே 4 வகை உண்டு, நில அணுக்கள், நீர் அணுக்கள், தீ அணுக்கள், காற்று அணுக்கள் என்று அந்த முதல் 4 பூதங்களும் அணுக்களால் ஆனவை. 5வது பூதம் எது? ஆகாயம் அது அணுக்களாலானது அன்று, அது என்றைக்கும் உள்ளது என்று வைத்திருக்கிறார். ஆகாயம் மட்டும் என்றைக்கும் உள்ள பொருள், மற்ற பூதங்கள் அணுக்களால் ஆனவை. இந்த பூதங்கள் அழியும், தோன்றி அழியும், ஆனால் அணுக்களுக்கு அழிவு கிடையாது. அணுக்கள் என்றும் உள்ளவை. இந்த நால்வகை அணுக்களும் என்றைக்கும் உள்ளவை. இந்த அணுக்கள் சேர்ந்து பூதங்கள் உண்டாகின்றன. இந்த அணுக்கள் எப்படி சேரும் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். முதலிலே நில அணு, ஓர் அணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு ஆகும். ஓர் அணு இன்னொரு அணுவோடு சேர்ந்து இரட்டை அணு உண்டாகும், இரட்டை அணுக்களாக சேரும். பிறகு இரட்டை அணுக்கள் மூன்று மூன்றாக சேரும். இரட்டை அணுக்கள் மூன்று மூன்றாக சேரும். அதற்கு இரட்டை அணுக்கள் மூன்று சேர்ந்து மும்மை அணுக்களாகும். பிறகு மும்மை அணுக்கள் நான்கு சேர்ந்து என்று இந்த முறையிலே சேர்ந்து சேர்ந்து பெரிய பொருள்கள், சிறிய உலகப் பொருள்கள் உண்டாகின்றன என்று சொல்லுகிறார். இந்த கொள்கைக்கு என்ன பெயரு? ஆரம்பவாதம். ஆரம்பவாதம், ஆரம்பவாதம், அதாவது ஒன்றோடு ஒன்று ஒட்டி சேர்ந்து உண்டாவது. இப்ப ஆடை எப்படி உண்டாகிறது? ஒரு நூலோடு இன்னொரு நூல், அந்த நூலோடு இன்னொரு நூல் என்று அடுத்தடுத்து ஒட்டிக்கொண்டு பொருள் உண்டாவதை போல ஆரம்பவாதம். இது பொருள்கள் தோன்றுகிற முறை. சைவ சித்தாந்தத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? உலகப் பொருள்கள் எப்படி தோன்றுகின்றன, எந்த முறையிலே? பரிணாமவாதம். பரிணாமவாதம், பரிணாமம், அதுதான் சைவத்தில சொல்லுகிற முறை. பரிணாம, இப்படி இந்திய தத்துவத்தில் எத்தனையோ வாதங்கள் இருக்கின்றன. பரிணாமவாதம், இப்ப இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பவாதம், பரிணாமவாதம். பரிணாமவாதம் என்றால் என்ன? பரிணாமம் என்றால் என்ன? ஒன்று இன்னொன்றாக முழுதும் மாறுதல், ஒன்று இன்னொன்றாக மாறுதல் அடைதல், ஒன்று ஒன்று மாறுதல். காரணம் காரியமாக மாறுதல், காரணப்பொருள் காரியப்பொருளாக மாற்றமடைதல், பரிணாமம். சங்கரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய கொள்கை, பிரம்மம் உலகமாக மாறிவிட்டதா? உண்மையிலே மாறவில்லை, மாறியதை போல தோற்றமளிக்கிறது. எப்படி இரவு நேரத்தில் கயிறு பாம்பாக தோற்றமளிப்பதை போல, மாறிவிடவில்லை, பாம்பாக மாறிவிடவில்லை கயிறு, ஆனால் பாம்பு போல தோற்றமளிக்கிறது. அதாவது உண்மையிலே மாறாமலே மாறியது போல தோன்றுகிறது. அதே போலத்தான் பிரம்மம் உலகமாக மாறாமலே ஆனால் மாறியதாக தோற்றமளிக்கிறது, உலகமாக தோற்றமளிக்கிறது. அப்பியரன்ஸ் என்று கூறுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற பெயர், இதுவும் ஒரு மாற்றம் தானே, மாறுதல் தானே, இது விவர்த்தனவாதம். விவர்த்தனம் என்றால் காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுதல். காரணம் காரியமாக மாறாமலே மாறியதாக தோன்றுவது, அதான் விவர்த்தம். இந்த முறையிலே தர்க்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து என்னவாதம், அதை மறந்துவிட்டீர்களா? தர்க்கத்தில் ஆரம்பவாதம், அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உலகப் பொருள் உண்டாதல், ஆரம்பவாதம். இந்த அணுக்கள் தாமாக ஒன்று சேரும், இந்த அணுக்கள் தாமாகவே சேர்ந்து பொருள்கள் உண்டாகும். அப்படியானால் கடவுளுடைய வேலை என்ன என்ற கடவுள் கொள்ளுகிறார்களே, கடவுள் அவருடைய வேலை என்ன தெரியுமா? அவர் எப்போது விரும்புகிறாரோ, அவர் விரும்பிய போது இப்படி அந்த அணுக்கள் செயற்படும். வேறு தலையிடுவதில்லை அவர். கடவுள் விருப்பத்தின்படி இந்த அணுக்கள் இப்படி சேர்ந்து உலகம் உண்டாக்குறது என்கிறார். பிறகு ஆன்மாக்கள், ஆன்மாக்களுக்கு அவரெல்லாம் உதவியெல்லாம் செய்ய மாட்டார் கடவுள். அவருடைய திருவடியை போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் அங்க அந்த கதையெல்லாம் கிடையாது. அந்த துன்பம் எல்லாம் கிடையாது அங்க ஆன்மாவுக்கு. அவர்கள் ஒரு விசித்திரமான கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆன்மா எப்படிப்பட்டது என்றால், அந்த தர்க்கத்துல ஆன்மா அறிவற்றது, இயற்கையில அறிவே கிடையாது. ஆன்மா இயற்கையிலே அறிவற்றது. ரொம்ப நல்லா போயிட்டு இல்லையா? நல்லதா? இயற்கையிலே ஆன்மா இயற்கையிலே அறிவு அற்றது. பிறகு அது அந்த ஆன்மாவானது மனத்தோடு சேருகிற போதுதான் அறிவு உண்டாகிறது. ஆன்மா மனத்தோடு சேருகிற போது அறிவு உண்டாகிறது. அப்படி அறிவு உண்டாவதனாலதான் இந்த உலகப் பொருள்களை அறிந்து அவற்றின் மீது ஆசைப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறது. எனவே ஆன்மாவினுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? அறிவுதான். அறிவு இல்லை என்றால் துன்பம் இல்லையே. எனவே இந்த மனத்தோடு சேர்ந்து அறிவு பெற்று உலகத்தின் மீது ஆசை கொண்டு துன்பப்படுகிறது. எனவே அங்கே முத்தி என்பது என்ன என்றால், இந்த மனத்தினுடைய தொடர்பு நீங்கி ஆன்மாவானது எப்படி ஆகிவிடும்? ஆமா, கல் போல அறிவற்ற ஜடமாக கிடப்பதுதான் அங்கே முத்தி. ஆமா, துன்பமில்லாத நிலை, துன்பமில்லாத நிலை, இதுதான் அவர்களுடைய முத்தி நிலை. இதுல சைவத்தில உட்பிரிவும் ஒன்று இதே போல இருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்திலேயே ஒரு உட்பிரிவு பாடானவாத சைவம் என்ற ஒன்று சைவம் இருக்கிறது. பாடானம்னா கல், பாடானவாத சைவம் என்றால் ஆன்மா முத்தியில கல் போல கிடக்கும். எனவே இங்கே தர்க்கத்துல உலகத்தை பற்றிய கொள்கை இது. அடுத்து என்னது தர்க்கத்தை அடுத்து? சாங்கியம். சாங்கியத்துல அவர்கள் கடவுள் கோட்பாடு இல்லாதவர்கள். சாங்கியத்துல இரண்டே பொருள் தான், இரண்டே பொருள், உலகம், உயிர்கள். உயிர்களை புருடன் என்ற சொல்லாலே குறிப்பிடுவார்கள், புருடன். உலகம் என்பது பிரகிருதி, பிரகிருதி, பிரகிருதி ஜடம் அறிவற்றது, புருடன் சித்து அறிவுடையது. புருடன் அறிவுடைய பொருள், பிரகிருதி அறிவற்றது. இவர்கள் கொள்கைப்படி உலகம் எப்படி தோந்த? பிரகிருதியிலிருந்து. இவர்கள்தான் முதன் முதலில் இந்த 24 தத்துவம், பிரகிருதியிலிருந்து உண்டாகிற 24 தத்துவங்களை சொன்னவர்கள். உலக தோற்றத்தை பற்றி 24 தத்துவங்களாக வகுத்து சொன்னவர்கள் சாங்கியர். இதை எல்லா இந்திய தத்துவங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. சைவ சித்தாந்தம் உட்பட எல்லா தத்துவங்களுமே இந்த 24 தத்துவங்களை ஏற்றுக்கொள்கின்றன, பிரகிருதியிலிருந்து தோன்றுவனவா. சைவ சித்தாந்தம் அதற்கு மேல என்ன சொல்லுகிறது? பிரகிருதியோட நின்று விடவில்லை. மற்ற சமயத்தாரெல்லாம் பிரகிருதியோட நின்று விட்டார், அதுதான் கடைசி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே சென்று பிரகிருதிக்கு மேல மித்தியா தத்துவங்கள், அதற்கு மேல சுத்த தத்துவங்கள் என்று 36 தத்துவங்களை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது. எனவே சாங்கியத்துல இந்த பிரகிருதியிலிருந்து இந்த 24 தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்றால், ஆன்மாவினுடைய குருடனுடைய முன்னிலையில் சந்நிதியில் இந்த பிரகிருதி தானாக செயல்படுகிறது. குருடனுடைய முன்னிலையில் பிரகிருதி தானாக செயல்படுகிறது, தத்துவங்களை தோற்றுவிக்கிறது என்று கூறுகிறார்கள். கடவுளுக்கு இங்கே இடமில்லை, கடவுட்கோட்பாடு கிடையாது. இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இப்போது அருள்நந்தி சிவ கூறுவதை பார்ப்போம். பாட்டு 21 உதிப்பதும், அது என்ன ஒவ்வொன்றிலையும் ஒரு எண்ணிக்கை மாறுது. உதிப்பதும், அதாவது இந்த பாட்டுல முதலிலே உலகாயுதத்தை எடுத்துக்கொள்கிறார், உலகாயுதை மறுக்கின்றார். உலகாயதர் அவர்கள் கொள்கை என்ன என்ற பார்த்திருக்கிறோம். உலகாயதர் உலகமானது என்றும் இப்படியே இருப்பது, அதை மறுக்கிறார் பாருங்க. உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை, இது உலகாயதர் கேட்கிறார்கள். சைவ சித்த அருணந்த சிவத்தை பார்த்து உலகத்திற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், தோற்றமும் அழிவும் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உதிப்பதும் தோற்றமும் ஈரும் அழிவும், தோற்றமும் ஈரும் உண்டு, உலகத்திற்கு உண்டு என்று நீங்கள் உரைப்பது என்னை, அதற்கு என்ன காரணம். எங்களுடைய கொள்கை என்ன என்றால், உலகம் என்றைக்கும் இப்படியே இருப்பது, உலகத்திற்கு தோற்றம் இல்லை அழிவு இல்லை. ஆனால் நீங்கள் மாறாக சொல்லுகிறீர்களே, உலகத்திற்கு தோற்றம் உண்டு அழிவு உண்டு என்கிறீர்களே, ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள். உதிப்பதும் ஈரும் உண்டென்று உரைப்பது இங்கு என்னை. மேலும் கேட்கிறார்கள் முன்னோர், எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள், மதித்து உலகு அனாதியாக மன்னியது என்பர். இந்த உலகாயதர் என்ன அளவை கொள்ளுவார்கள் என்று நாம் சைவ சித்தாந்தத்தை மூன்று அளவை நேற்று பார்த்தோம். உலகாயதர் ஒரே அளவை தான் கொள்ளுவார், காட்சி அளவை மட்டும்தான், காட்சி அளவை ஒன்றைத்தான் கொள்ளுவார்கள். ஆக கண்ணாலே ஐம்பொறிகளாலே காண்பது ஒன்றுதான் மெய், மற்றதை ஏற்க மாட்டார்கள். ஆதலாலே முன்னோர் மதித்து காட்சி அளவை ஒன்றையே மதித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள், உலகு அனாதியாக மன்னியது, உலகம் என்றைக்குமே இருப்பது அனாதியாக மன்னியது நிலைத்திருப்பது என்பர் என்று இதுவரை அவர்களுடைய கருத்து. உலகாயதர் இவ்வாறு சொல்லுகிறார், மன்னியது என்பர் என்னில். இப்போது அருணந்தி சிவம் என்று நீ சொல்லுகிறாய், என்னில் என்று நீ சொன்னால் விடை சொல்லுகிறார் அருள்நந்தி சிவம். நல்ல உரையாடல் முறையிலே இனிமேல் பார்க்கலாம். இதற்கு யான் அனுமானாதி எடை, இதற்கு உனக்கு பதில் சொல்லுவதற்கு யான் அனுமானம் ஆதி, அதான் அனுமானாதி, அனுமானம் ஆதி எடேன், அதாவது அனுமானம் முதலிய பிரமாணங்களை நான் எடுத்து உனக்கு சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் நீ அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டாயே, உனக்கு காட்சி அளவைதானே முக்கியம். காட்சி அளவினாலே காட்டுகிறேன், எத தோன்றும் அழியும் என்பதை, உலகத்திற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்பதை உன்னுடைய வழியிலேயே வந்து காட்டுகிறேன். நீ அனுமானத்தை ஏற்க மாட்டாய், ஒரே அளவையே ஏற்க மாட்டாய். எனவே அனுமானாதி எடை, பயப்படாதே, இப்பூதாதி எல்லாம், பூதாதி உலகப் பொருள்கள், பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள், பூத ஆதி பூதங்களாலாகிய உலகப் பொருள்கள் எல்லாம், பூதாதி எல்லாம் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்றி அழிவதை நீ பார்க்கிறாய் அல்லவா? கண்ணாலே பார்க்கிறாய். இந்த பொருள்கள் எல்லாம் பூதங்களால் ஆனவைதானே. அதே போல இந்த பெரிய உலகமும் எப்படி உண்டானது? அதுவும் பூதங்களால் ஆனதுதானே. அதை நீ ஒத்துக்கொள்ளுகிறாய். நான்கு பூதங்களால் ஆனது உலகம். எனவே எப்படி உலக பொருள்களைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதாக இருப்பதனால் இந்த உலக பொருள்களுக்கு உண்டாகிற கதிதானே உலகத்திற்கும் ஏற்படும். எனவே உலக பொருள்கள் பூதங்களாலான உலக பொருள்கள் தோன்றி அழிவதைப் போல இந்த பெரிய உலகமும் பூதங்களால் ஆனதனாலே இந்த உலகத்திற்கும் தோற்றமும் அழிவும் உண்டு என்று சொல்லுகிறார். இப்பூதாதி எல்லாம் விதிப்படி முறைப்படி தோற்றி மாயக்காண்டலாம் மேதினிக்கே, மேதினிக்கேனா இந்த உலகத்தில் என்று அவர்களை மறுத்தார். இது உலக ஆயுத மறுப்பு. இன்னும் அடுத்த பாட்டில கருத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு செல்லுகிறேன். அடுத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உலக ஆயதர். சரி, நீங்கள் சொன்னபடியே உலகம் தோன்றி அழிகிறதாக வைத்துக் கொள்வோம். இந்த தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று ஏன் கொள்ளக்கூடாது? கடவுள்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து அழிக்கிறார் என்று ஏன் கொள்ள வேண்டும்? கடவுளை ஏன் கொள்ள வேண்டும்? தோற்றமும் அழிவும் உலகத்திற்கு இயற்கை என்று கொண்டால் என்ன என்று வாதிடுகிறார்கள் உலகாயர். அதற்கு அருணந்தி சிவம் கூறுகிற விடை, இயற்கை என்றால் ஒரு தன்மைதான் இருக்க வேண்டும். ரெண்டு மாறுபட்ட தன்மைகள் இயற்கையாக இருக்க முடியாது. நீருக்கு குளிர்ச்சி வெப்பம் இரண்டு மாறுபட்ட தன்மை இயற்கையாக இருக்க முடியுமா? ஒரு தன்மைதான் இயற்கையாக இருக்க முடியும். அதுபோல தோன்றுதலும் அழிதலும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட இரண்டு தன்மைகள். எனவே தோன்றுதல் மாறுதல் என்பவை இயற்கை அல்ல என்று அவர்கள் கருத்தை மறுக்கிறார். எனவே தோற்றத்தையும் அழிவையும் உண்டாக்குகின்ற ஒருவன் இருக்க வேண்டும், தருபவன் ஒருவன் வேண்டும். அடுத்து உலகாயதற்கு அடுத்து யாரு? பௌத்தர்கள். அது அடுத்து ரெண்டு பாட்டு கழித்து பாருங்கள், 24வது. சார்பினில், சார்பினில் தோன்றும் எல்லாம். 25. சார்பினில் தோன்றும் எல்லாம். அந்த சொன்ன கருத்து நினைவு இருக்கிறதா? பௌத்தர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள், அதாவது ஒரு நொடியிலே தோன்றி மறு நொடியிலே அழியும், அழியும் போது தன்னுடைய தன்மையை அடுத்த பொருளிடத்திலே விட்டு செல்லும், அதுதான் சார்பில் தோன்றுதல். ஒன்றன் சார்பிலே இன்னொன்று தோன்றுதல். அதாவது வித்து விதை அழிந்தால் அந்த அழிவிலே முளை தோன்றுகிறது. வித்தின் அழிவிலே முளை தோன்றுகிறது. முளை மரமாகி மரத்தின் அழிவிலே வித்து தோன்றுகிறது. இப்படி தொடர்ச்சியாக நிகழ்கிறது. அதான் சந்ததிங்கிறோம் இல்லையா, தந்தை இறந்தால் மகன் பிறகு மகன் என்று இப்படி இந்த தொடர்ச்சி நிகழ்கிறது. சார்பினில் தோன்றும் அதை சொல்லுகிற போது அவர் முதல் சார்பினில் தோன்றும் எல்லாம், எல்லா பொருள்களும் இந்த முறையிலே சார்பு பற்றி தோன்றும், தருபவன் இல்லை. ஆதலால் தருபவன் ஒருவன் இருக்க வேண்டியது இல்லை. தருபவன் இல்லை என்னில் என்று நீ சொன்னால் அவர்களை மறுக்கிறார் தேரின். ஆராய்ந்து பார்த்தால் நீ சார்பிலே தோன்றும் என்று சொல்லுகிறாயே, அதாவது அவர்கள் கருத்து என்ன, உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. அப்ப கேட்கிறார் அந்த தோன்றுகிற பொருள் சார்பிலே தோன்றுகிற பொருள் உள்ள பொருளா இல்ல இல்லாத பொருளா? அருளந்தி சிவன் கேட்கிறார் சார்பிலே தோன்றும் என்கிறாய், அவ்வாறு தோன்றுவது எது, உள்ளதா இல்லதா? அதற்கு தான் அவன் சொல்லுகிற விடை உள்ளதும் அன்று இல்லதும் அன்று என்று சொல்கிறான். தேரின் இல்லதற்கோ தோற்றம் உள்ளதற்கோ, ஆக தோற்றம் தோன்றுவது உள்ளதா இல்லாததா? இல்லதற்கோ உள்ளதற்கோ தோற்றம் நீ செப்பாய் என்று இது அருணந்தி சிவத்தினுடைய கேள்வி. அதற்கு அவர்கள் கூறுகிற விடை அடுத்து வருவது, அப்படி பிரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் கூறுகிற விடை, போரின் இல்லதுவும் தோன்ற அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள், இல்லாதது தோன்ற முடியாது, இல்லது தோன்றாது, உள்ளதேல் உதிக்க வேண்டாம், அதான் உள்ள பொருளாயிற்று, அது ஏன் தோன்ற வேண்டும், உள்ள பொருள் என்றால் ஏன் தோன்ற வேண்டும்? எனவே இல்லாதது தோன்றாது, உள்ளது தோன்ற வேண்டியதில்லை, ஆதலால் சோர்விலாது இரண்டும் இன்றி நிற்பது. இரண்டுமின்றி நிற்பது என்ன, உள்ளதுமன்றி இல்லதுமன்றி நிற்பது தோன்றுமன்றி என்று விடை கூறுகிறார் அவர். உலகம், நாம் வாழ்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை மையமாக வைத்துத்தான் ஆராய்ச்சியை செய்கிறார்கள். இந்த உலகம், உலகத்தை பற்றி பல கருத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்றும் இப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படி கருதுகிறவர்கள் யார் என்று பார்த்தோம், உலகாயதர், இன்னொருவர் மீமாம்சகர், உலகம் இப்படியே இருப்பது. அவர்கள் என்ன சொல்வார்கள் மீமாம்சகர், உலகத்தில உடம்புகள்தான் தோன்றி அழிவதை பார்க்கிறோமே தவிர, உடம்புகள்தான் தோன்றி அழிகின்றன கண்கூடாக பார்க்கிறோம், ஆனால் இந்த உலகம் என்றும் தோன்றி அழிவதை யாரும் பார்த்தது இல்லை, எனவே உலகம் என்றும் இப்படியே இருப்பது என்கிறார்கள். அதை எப்படி மறுக்கின்றார்கள் சைவ சித்தாந்திகள், இந்த உலகம் முழுவதுமே ஒரு காலத்தில் தோன்றியது ஒரு காலத்தில் ஒடுங்கிவிடும். எதுபோல என்றால், மழைக்காலத்தில் அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பயிர்கள் ஒரு சேர முளைத்து வளர்கின்றன கார்காலத்தில், வெயில் காலத்தில் அத்தனையும் அழிந்து விடுகின்றன. இவையெல்லாம் ஜடம்தான், பயிர் என்றால் அந்த உயிரை குறிப்பிடவில்லை, அந்த ஜடம் தாவரங்கள். அதுபோலத்தான் ஒரு காலம் வருகின்ற போது இந்த உலகமெல்லாம் ஒருங்கே ஒரு சேர அழிந்துவிடும் என்று சிவஞான போதத்திலேயும் வருகிறது, சித்தியாரிலும் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல்லாம் ஜடப்பொருள். அந்த தார்க்கிகர் தர்க்க மதத்தினர் என்ன கூறுகிறார்கள், உலகத்தை பற்றி அணுக்களால் ஆனவை, அந்த அணுக்கள் அழியாதவை என்றும் உள்ளவை. அணுக்களால் ஆன காரியமாகிய பொருள்கள் அழியுமே தவிர நால் வகையான அணுக்கள் என்றும் உள்ளவை என்கிறார். அந்த அணுக்கள் வடிவம் இல்லாதவை, புலனாகாதவை, பரமாணு என்று குறிப்பிடுவார்கள். பரமாணுக்கள் நுண்ணிய அணுக்களால் ஆனது உலகம். அதை மறுக்கிற போது நீ சொல்லுகிற அணுக்களுக்கும் வடிவம் உண்டு. எப்படி தெரிகிறது என்றால், உன்னுடைய கொள்கைப்படி அணுக்கள் எப்படி சேருகின்றன? ஒன்றோடு ஒன்று இரட்டையாக மும்மையாக சேர்கின்றன என்று சொல்லுகிறாய். ஒன்றோடு ஒன்று சேர வேண்டுமானால் வடிவம் இல்லாமல் எப்படி ஒட்டும் ஒன்றோடு ஒன்று? எனவே உன்னுடைய கொள்கையே அணுக்கள் வடிவம் உடையவை, அவயவம் உடையவை என்பதை காட்டுகின்றது. எனவே அணுக்கள் அழியக்கூடியவை என்று காட்டுகிறார்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநாட்டுச் சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அவ்வளவுதான், அவர் என கற்பாக கண்டார். ஆனால் அதே காவிரி, அதே மலரை வம்புலாமலர் நீரால் என்னில் சிவாலயங்களில் அப்படிலாம் பொறுத்ததுனால உங்க நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால். நம்ம சொன்ன மாதிரி புலவர் நாவில் பொருந்திய காவிரின்னு போட்டு இந்த ஒப்பீடெல்லாம் அழுதுனு வச்சுங்க, அவன் ஆயிரம் பக்கம் எழுத வேண்டியது. ஒருத்த வர மாட்டேங்கிறான், நீ ஒருத்த வர மாட்டேங்க, இவன் தான் செய்வான். புலவர் நாதில் பொருந்திய காவிரி சாரி இப்படி புதிதா போன என்ன பண்றது, குறிக்கலாம் தேய்க்கிறாரும் இளங்கோவடிகளும். இந்த ரெண்டு பேருக்கு சொன்னா போதும். இன்னொருத்தன் தேய்க்கிறாரும் கம்பரும், இது போங்களேன். தேய்க்கிறாரும் சீத்தலை சாத்தனாரும் போங்களேன். ரெண்டு பேரும் காவிரி அழகா ஒப்பிடலாம். எத்தனை தலைப்புகள் இருக்கின்றன, அந்த பக்கமே போறதில்லை. எல்லா பலனைகளும் நம்பிதான் இருக்கு. ஏன் இருக்கிற எங்க புண்ணியவான்கள் இந்த மாதிரி இதோட சரி, ஆண்டவன் தான் இதெல்லாம் காக்கணும். எனவே எம்பீரானை இறைஞ்சலின் ஈரும் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பர் முக்குமால். இதே இளங்கோடிகள் வைய யாற்றை பாடுகிறார். இங்க இன்பச் சூழல் காவிரியை வைத்து பாடும்போது அந்த துன்பச் சூழல். ஏன் இதோ கோவலன் கண்ணி இரண்டு பேரும் இந்த வையையை கடக்கப் போகிறார்கள், கோவலன் கண்ணியும் கடக்கப் போகிறார்கள். ஆம், இனி ஒரு முறை இந்த ஆணும் பெண்ணும் இந்த வையை அடைய முடியுமா? இல்லை. அல்லது இப்பொழுது தாண்டுகிற இந்த கணவன் மனைவியும் எந்த இப்படியே இருக்க போகிறார்களா? இல்லை. அது யாருக்கு தோன்றுகிறது? தங்கனுக்கு தோன்றுகிறது. பையன் யார் இதோ போய் கொண்டு இதே மலர்கள் அப்படி இருக்கு. அங்கே என்ன சொன்னா, கையர் கூறுவது தானறிந்தனல் போல். இந்த கண்ணீக்கு நடக்க போறது தெரிஞ்ச மாதிரி, ஏமா நீ இதை கடக்க போற, இனி கணவன் மனைவியா சேர்ந்து வாழ மாட்டீங்களேம்மா, உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இல்லையம்மா என்று வருதான். அந்த கண்ணீரை கரந்தக தொடுக்கி மலர்களால அப்படியே மறைச்சிட்டாலும் வாங்கண்ட தண்ணி வர்றது தெரியப்படாதுங்கிறதுக்காக உரைச்சிக்கிட்டு என்னமோ போங்கம்மா, என்னமோ போங்க, மதுரைக்கு போறீங்க, இப்படியே வாத்திருந்து வர போறீங்க என்று இதே மலர் காட்சி துன்பச் சூழலில் காட்டினான். வையாற்றுல இங்க இன்பச் சூழலில் காட்டினான். கேட்கிறார் இந்த இன்பமும் துன்பமும் கடந்த அடியவர் சூழலில் காட்டினார். ஏன் அடியவர் எப்படிப்பட்டவங்க? அடியவர் எப்படிப்பட்டவங்க? வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். இவர்களுக்கு இன்பம் உண்டு துன்பம் உண்டு. ஆதலால் அவர் துன்பச் சூழலில் வைத்து வையையும் இன்பச் சூழலில் வைத்து காட்டிய காவிரியும் இளங்கோடிகள் காவிரியில் இன்பம் துன்பத்தை இரண்டும் கடந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி போயிட்டதுனால அடிவரோட ஒப்பிட்டு காட்டினேன். அடிவரோட ஒப்பிட்டு காட்டினேன். இதெல்லாம் எண்ணி பார்க்க வேணாமா? என்னைக்கு எண்ணி பார்க்கணும். நல்ல பலனை கிடைத்து அந்த ஒப்பிடுன்னு ஒண்ணு சொன்னான். ஒப்பிடுனா ஒன்றோட வந்து ஒப்பிட்டு பார்த்ததான் நீங்க ஒரு கையில ஓச வருங்களா, இன்னொன்னு சேர்த்தா தானே ஓச வருது, அது போல ஒரு இலக்கியத்தோடு இணைத்தா தானே அந்த ஒப்பீடு நல்லா தான் செய்யறான் திட்டம். இந்த பாலா போனோம், நாங்க சரியா செய்யலையே, கையங்களை ஆற்றுப்படுத்தலையே, என்ன பண்றது? போட்டு இப்படியாக காவிரியானது வருகிறது. இதுக்கு மேலையும் காவிரிகள் வைக்கப்படாது. இனி இந்த காவிரி சூழ்ந்திருக்கிற நாட்டிற்கு வருவோம். நாட்டில் ஆடாத நிறைய தண்டர் இதோ வயல்கள் எப்படி இருக்கிறார். ஒரு பாட்டு காணலாம் கடை கரும்பு நாடுக்கிட்ட முன்ன சொல்லியிருக்கேன். பையங்க ஐயா நீங்க இப்படி சொல்லும் போது நல்லாதான் இருக்குது, இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் இல்லையே அப்படின்னு கேட்பான். ஒரு மணி நேரமாவது நல்லா இருடா, ஏண்டா அதை போய் பார்க்கறேன். இந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு, நல்ல மண்ணு நிறைவா இருக்கு. மணி இருக்க பிறகு வேற சிந்தனை எல்லாம் பண்ண. காடெல்லாம் கடை கரும்பு, எங்க பார்த்தாலும் கரும்புகள். காவெல்லாம் குழைக்க அரும்பு, அப்படியே சோலையை பார்த்தோம்னா குழைச்ச அரும்பு, அதெல்லாம் அரும்புகள் அப்படியே இருக்குதான். ஆச்சு மலர போற தருணத்துல இங்க கரும்பு, அது அரும்பு. அதுல பாருங்க, ஒரு ஆறு காசுல கல்யாணம், அதுல ஒரு வன வெடிக்க. ஒரு பக்கம் இயற்கை, இன்னொரு பக்கம் சொல்லாட்சி. இன்னும் சொல்றேன், அன்னை காலத்துல நம்முடைய வடார்காடு மாடுதல இப்ப கிருஷ்ணன் சாமிகள் எல்லாம் சேக்கலாரை ஒரு உண்டு உண்டுதனால்தான் ஓரளவு நல்ல வெளிப்பாடு அதிகமா இருக்கு. மனமாற போட்டணும். ஒரு காலத்துல வடார்காடு மாவட்டம் பாரதத்துக்கு பெயர் போனதுன்னு சொல்றது உண்டு, நாங்கெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தோம். பாரதம் பெரிய சம்மேளனம் என்று. ஆனால் இப்பொழுது ரொம்ப அற்புதமாக தேய்க்கிறாரை தமிழகத்திற்கு தருகின்ற பெருமையில இப்பொழுது இருக்குது. இப்ப
2: காடெல்லாம் கழைக்கரும்பு, காதெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, மாடெல்லாம் கருங்குவளை.
1: மாடுன்னா பக்கம், இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னு சொன்ன ஒரே குவளை பூத்துக்கிறதுதான். தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. எல்லாம் குவளைகள் பூத்த வயல்கள் அப்படின்னு. இந்த புறம் பார்த்தோம்னா வயலெல்லாம் நெருங்குவளை, அங்க போய் கொண்டு இங்க குவளை, இங்க வயலெல்லாம் நெருங்கு வளை சங்கம் சங்குகளாம் வயல் பார்த்தா அங்கே குவளைன்னு படிக்கணும், இங்க நெருங்கு வளையும் படிக்கணும்.
2: கோடெல்லாம் மட அன்னம்,
1: எந்த மரத்தினுடைய உச்சியை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ரொம்ப அன்னங்கள் அது பாடு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் கேட்டா தான் வாழ்வதற்குரிய எல்லா வளமும் அந்த சோலையில் இருக்கு, அச்சமும் இல்லை. யாரும் மக்கள் பார்த்தாங்கன்னா அதை விரட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னாரு, அவ்வளவு அருள்வளம் படைத்தவர்கள் நல்ல உள்ளங்கள் சரியா அழகா இருக்குதுங்களா, நெருங்கி போகுதுடா பயந்துட்டு போயிடும் எட்டவே இது என்று சொல்லுவாங்க. தவிர பக்கத்துல போடா ஒரு கல் எடுத்து அடிடா இதெல்லாம் புத்தி எல்லாம் கிடையாது. அதனால அப்படி இருக்குது. எங்க காலத்துல தலைவியை நோக்கி வருகிறான், ரொம்ப வேகமா வரானா, போய் 2 மாதம் பிரிஞ்சு ரெண்டு மாதம் பிரிஞ்சிருந்த மீண்டு வருகின்ற பொழுது எவ்வளவு வேகமா வருவான் சொல்லியிருப்பேன். வருகின்ற பொழுது பேர் வேகமா வருகின்ற பொழுது ரெண்டு பக்கமும் நல்ல சோலைகள், அதனால அந்த தேனுண்ணு வண்டுகள் அப்படி அந்த மலர்களை முயத்து அந்த தேனை அறிந்து மகரந்த பொடியை சாப்பிடுறதுக்காக எல்லாம் இருக்கு. இந்த தேர் ஒளி கேட்ட உடனே பயந்து அதெல்லாம் அப்படியே மேல பறக்குதான். பார்த்தான் நிறுத்தினான் தேர, பாவம் தான் உண்பதற்குரிய உணவையும் அந்த மகரந்த பொடியும் சாப்பிடுறதை விட்டுட்டு நம்ம தேர்வு அஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா மணிகளையும் கட்டான. இந்த மணி ஒளி அடிக்கத்தானே அது பயந்து போகுது, மணி ஒளி அடிக்கும். மணினா அர்த்த மாந்திரி தேரன், மணியினுடைய நாக்குகளை எல்லாம் சேர்த்து கடித்தான். ஏ காதும் பறவை தேதுரல் அஞ்சி, இந்த தேனையும் மகரந்த பொடியும் சாப்பிடுகிற வண்டுகள் இப்படி வருத்தப்படுதே என்பது கருதி தன்னுடைய மணிகளுக்கு அது காரணமாக இருந்த மணியுடைய நாக்கெல்லாம் கட்டினான். அவன் இதோ வந்துட்டாண்டி என்று தோழி சொல்றான். அகனான ஒரு பாட்டு, இதெல்லாம் படிக்க வேணாமா, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, இதுதான் குணம், இன்னைக்கு இருக்கிற குணமெல்லாம் நம்ம குணம் தமிழ் தமிழ குணமா முருகா முருகா. அதனால்
2: கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன,
1: எந்த குளத்தை பார்த்தீங்கனாலும் கடல் மாதிரி இருக்கு, தண்ணி அது பாட்டுக்கு நிறைய இருக்கு. நீங்க அதுக்குள்ள வந்து அடித்தளத்தையும் அதை பார்க்க முடியாது, பத்தவே பத்தாது. அப்படி
2: நாடெல்லாம் நீர் நாடு,
1: ஐயா உங்க சோழ நாட்டுல ஏதேனும் ஒரு பரமக்குடி பக்கத்துல ராமநாதபுரம் எல்லாம் எப்படி இருக்கின்றனர், அது கொஞ்சம் தண்ணி இல்லாம தான் இருக்கு, அப்படி கிடையாது.
2: நாடெல்லாம் நீர் நாடு,
1: எங்க பார்த்தாலும் தண்ணி, ஏரி குளம் எல்லாம் நிறைந்து,
2: தலை எல்லா தனி ஒவ்வா நலம் எல்லாம்,
1: அப்படிப்பட்ட சோழ நாடு இந்த சோழ நாடு என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு, இனி இதோ அந்த உழவர்கள் ஆகினாலே உழவர்கள் நிறைய நிற்கிருப்பதனாலே விவசாயம் இது ஒரு நல்ல நெற்பெயர். காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை தேடி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் 94 நாட்கள் 105 நாட்கள் அப்படிங்கலாம் பயிருக்கு இருக்குது. அந்த பயிரில் இதோ இப்பொழுது 100 நாட்கள் உரிய பயிரில் 80 நாட்களுக்கு மேலே ஆகிருக்கணும், 80-85 கூட ஆகிடும். அது அப்படியே நல்ல இதுன்னு நல்ல கதிர் முற்றி பால் முற்றி அப்படி ஒரு கதிர் தான் பார்த்தா வயல் நெல் வயல் என்று சொல்லி அதை பற்றி ஒரு அருமையான பாடம்.
2: பட்டியின் பாலராயி பரமனுக்கு ஆளாமன்பர் சத்தமில் வணங்குமாபோல்,
1: நல்ல பாட்டு. இங்க நல்ல கதிர்முற்றி வளைஞ்சிடும், கதிர்முற்றி வளைஞ்ச உடனே காத்துல என்ன பண்ணும், இப்படி பண்ணிட்டு இது வந்து அதுல மோதும் அது இதுல மோதும் மோதும். இது நமக்கு எல்லாருக்கும் சாதாரண இப்ப புலவர் பார்க்க முடியல, ஒரு இடதே பெருவர்களை பார்த்தா கூட தெரியுது கதிர்முற்றுனா வளையும், வளைந்ததுன்னா காத்துல அசையும், அசையும் போது ஒன்று கொண்டு அப்படியே இதே அப்படியே அதை பயிர் செய்யும் அல்லவா, இவ்வளவுதான் செய்தி, இதுதான் செய்தி. ஆனால் செய்கிறா பெருமானாருக்கு எப்படி ஞாபகம் செய்யுங்க, ஆடாடாடா இந்த ஒரு கதிர் நல்லா அப்படி வணங்கி இதுவும் வணங்கி கொண்டவர் வந்து அப்படியே பொருந்தது பத்தியா. இது போலத்தான் நல்ல அடியவர்கள் தம்முடைய தம்மை பற்றி அந்த செருக்கு யானினதென்னும் செருக்கு இல்லாமல் முழுமையாக தன் திருமேனியை வணங்கி வளர்த்தி பொறுத்த பொறுத்த வணங்குவாங்க. சாமி எப்போ வந்தது, இப்பதான் காலையில வந்து ஒரு கடிதம் போடப்படாத நான் முன்னே வந்திருப்பேனே, இல்லை இல்லை வந்துட்டேன் பரவாயில்ல இப்பதான் உங்க வீடு தானே வந்துட்டு அப்படி உபசரி. எனவே
2: பக்தியின் பாலராயி பரமனுக்கு ஆளாம் அன்பர் நல்ல சிவனடியாக சத்தமில் வணங்குமாவோல். இது கேட்கலாருக்குத்தான் வரும். சத்தமில் வணங்குமா போல் சத்தமில் கூடினார்கள் கலையினால் வணங்குமா போல் முத்தலியில் பக்தி என்பால் முதிர்தலை வணங்கி மற்றை புத்தக தன்னை போல விளைந்தன சாலி எல்லாம்.
1: அது வேற நல்ல விளைஞ்சிட்டுதான் எது போலன்னாரு. நல்ல ஞானிகளுடைய அந்த உள்ளத்துல அந்த சிவஞானம்ங்கிறது எப்படி பழுத்து இருக்குமோ அதுபோல இந்த நெல் நல்ல பழுத்து முதிர்ந்து இதோ இப்ப இன்னைக்கே அறுவடை செய்யலாம். அது மாதிரி புத்தகர் தன்னை போல விளைந்தன. அப்போ வணங்கியது ஒரு அடியவர் இன்னொரு அடியவர் போல விளைந்த திறம் அந்த ஞானியோடைய உள்ளத்தை எப்படி ஞானமானது பழுத்து முதிர்ந்து இருக்குமோ அது போல இந்த நெல்லான முதிர்ந்து இருக்கும். இது வேறையாவது நியமம் சொல்ல மாட்டாரு. கேட்கிறா ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க. இதே நிலைமையில நம்முடைய குருத்தக்க தேவர் சிந்தாமணியில பாண்ணார். சிந்தாமணியில பாண்ணார் அவர் நெல் பயிர்ப்பார். ஒப்பிடும் போதுதான் நம்ம உண்மை தெரியும். சொல்லரும் தோல் பசும் பாம்பின் தோற்றம் போல் நெல்லவே கரையிருந்து சிந்தாமணி. இது இந்த நெற்பயிர் போட்டோம் என் 90 நாள் 100 நாள் வச்சுங்களே அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 60 நாள் 70 நாள் வச்சுன்னு சொன்ன நல்ல பால் பிடிக்கும். அதான் கருவுரு கருவு தோன்றுதுன்னு எது போலனாரு. பசும் பாம்பின் தோற்றம் போல் நெல்லவே கருவிருந்து இந்த பச்சை பாம்பினுடைய கரு அந்த பசுமையோடு கூடிய வெண்ணையா இருக்குமா அப்படியாக அது மெதுவாக கருத்து வந்துட்டான். இன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி நூஞ்சு நல்லா முதிர்ந்தது பால் முத்தி நல்லா நெல்லுக்கு நெருக்க அப்படி தோன்றினவான் நேர நின்றுதான். நேர நின்றுதான் எது போல என்னாரு. மேலார் செல்வமே போல் தலை நிறுவி நேற்று வரைக்கும் பிளாட்ஃபாரம் எப்படியோ ஒரு ரூபா டிக்கெட் வாங்கினா 1,00,000 தான் 4 நாள் காலில் விழுந்துட்டு பெண்மணி தெரிஞ்சிருப்பெல்லாம் வந்து பார்த்தாங்க எப்படி இருப்பான் அவன் சட்டை போட்டு தெருவில் போகும்போது அப்படிமா. அப்படி தலகால தெரியாதவனுக்கு செல்லும் வந்த மாதிரி அப்படி நீரா நின்றுதான். தலை நீரேவி இதோ இப்பொழுது நல்ல 95 நாள் ஆயிட்டது கதிர்கள் முற்றியது அப்படியே ஒன்று வளைந்தது வளைந்தது எது போல வளைந்ததுன்னாரு. சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறங்கி காய்ச்சது. எவர் ஒருவர் நல்ல படிக்க படிக்க படிக்க படிக்க தானா பணிவு வருதோ அது போல இந்த கதிர் வளர வளர வளர வளர தானா வளைஞ்சு போச்சு. அது தப்பல்ல உலகியலறம் உலகியலறம் கேளாது. அப்போ நாங்கெல்லாம் சொல்றது அப்பா இவங்கெல்லாம் பாம்பினுடைய அந்த கரு போல நெல்லினுடைய கரு இருக்குங்கிறாங்க. நம்ம பாம்பின் கரு எங்க பார்த்தோம் இதுவரைக்கு ஓஹோ ஐசி நெல்லுடைய அந்த பால் பிடிப்பு பாம்பனுடைய கரு அப்படிதான் இருக்க மாட்டேதுன்னு நாங்க ரெண்டும் தெரியாத ஆளு மக்கூப்ப எங்களுக்கு என்ன தெரியும். அதுக்கு ஓமையில போட்டு ரொம்ப பிரமாதம் சொல்றாங்க ரெண்டுமே தெரியாது. சென்ற நிலம் இல்ல பார்த்தது இல்ல பாம்பு வேணும் பார்த்தான் பாம்புன்னா ஓடி போடுறோம் தெரிஞ்சு போயிடுச்சு ரெண்டுமே எங்களுக்கு புரியுது. மேலலார் செல்வமே போல் அப்போ செல்வம் நிறைய நிறைய என்ன இருக்கணும் எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவர் உள்ளும் செல்வர்க்கு செல்வம் தவிர்த்து திருவள்ளுவர். ஏ உலகத்துல யாருக்கு பணி வேணும்னார் எல்லாருக்கும் வேணும்ப்பா ஆனா பெண்ணா அகில உலகத்துக்கும் அண்ணாரு. அதுலயும் சொல்ல போனா செல்வம் பெருக்கு இன்னும் வேணும் போ அப்படின்னு செல்வர்க்கே செல்வம் தவிர்த்து. இங்க என்ன மேலார் செல்வமே போல் தலை நீரீதி இங்க இறை இலக்கியங்களை படிக்கும்போதுதான் திருவள்ளுடைய மாண்பு தெரியும் எப்படி முன்னோடியாக சென்றார். எல்லாருக்கும் முன்னோடியா இருக்க காலம் முன்னி அதனால தானே எல்லாம் சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறங்கி காய்ச்சதே. நல்ல படிக்க படிக்க படிக்க படிக்க எப்படி பணிவு தானா வருமோ அது போல இது தானா வளைந்தது. ஆனா இவர் பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாமன்பர் சத்தமில் கூறினார்கள் தலையினால் வணங்குமா போல். அது கூட ரெண்டு வணங்கும் போது எப்படி கேட்டீங்கன்னா முதல்ல எப்படி வணங்குவாங்க தலையினால் வணங்குவாங்க அப்புறமா நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க. அது போல நெற்கதிர் என்ன பண்ணுது அதனுடைய தலை எது அந்த கதிர் தான் அந்த தலையினால வணங்குவான். திருக்குறள் படிக்கும் நெல் பயிர் கோலில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை தாளை வணங்கா தலை நெற்பயிரும் திருக்குறள் படித்தது ரொம்ப அழகு. இப்ப நாங்க பெரியவங்களுக்கு இப்ப 300 கிலோமீட்டர் வந்து போறதெல்லாம் கூட சன்னிதானம் கூட கேட்குது எப்படி பாப்பிட்டு வரீங்கன்னு சுவாமி அங்க இருக்கிற மக்களை பார்த்து அது சுவாமி பேருடைய மாதிரிலாம் பேசும்போது அதெல்லாம் துன்பம் எல்லாம் மறந்துடுது. நீண்ட சட்டையை கழுத்து போட்ட உடம்பெல்லாம் வலிக்கும், அது வேற இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கிடு, இதனால் தான் சரி இப்படியாக இருக்கிறது. எனவே இப்பொழுது நீர்வளம், இப்பொழுது நிலவளம் ரெண்டும் சொல்லி ஆயிடுச்சு. நான் தாண்டம் பல பாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா படிக்கணும்னு சொன்னா அநேகமா வந்து 21வது நூற்றாண்டுல தான் நம்ம முடிக்கலாம். அதனால அதுவும் தவறு. அதனாலே ஒன்று ரெண்டு விட்டு இனி மக்கள் வளம், மக்கள் வளம், மக்கள் வளம் ரொம்ப அருமையான பாட்டு. இதெல்லாம் அருமை அருமைங்கிறது என்ன, ஒரு பெரும் மூணு பெரும் இலக்கிய கூட ஒத்துதான் பாப்பேன். இப்ப நான் சொல்றேன், நல்ல மாடுன்னா கணத்துல போட்டு பேசப்படாது, வெளியில விட்டு உலகில கட்டி வண்டியில கட்டி தனியா வந்து இதை மட்டும் பார்த்து போற விட்டு அப்புறம் பார்க்கணும். அது போல நம்ம இலக்கியத்தை வந்து நீங்க ஒப்பிட்டு முடிச்சாங்கன்னா வர இலக்கியத்தை எடுத்து சொல்லு, இங்கே காட்சிய நானும் சொல்றேன் வா. அப்படி செய்யும்போது அறிவிப்பாடு அறிவிப்பாடு ரொம்ப அருமையா. இப்ப மக்கள் வளம் ஒரு ஒரு பாட்டு போய் பாட்டு நான் தாண்டி தாண்டி போறேன், ஆனா நல்லா தாண்டி போறதுடைய பாவத்தை அனுபவிக்கணும். ஆமாம் பெரியவான் தாண்டி போலாமா போப்படாது, ஆனா நம்ம காலம் கருதி போறோம், மன்னிக்கணும். சேக்கலார் திருவடிகள் மன்னிப்பதாக ஒரு பாலம். மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதே மாதிரி நீ மக்கள் வளத்தை படிச்சு பாருங்களேன். மற்ற இலக்கியத்தில் அரசு கொள் கடன்கள் ஆற்றி மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது முதல்ல என்ன சொன்னா, அரசுக்கு தர வேண்டிய கட்ட வேண்டிய நீதியான பணத்தை பணத்தை கட்டணும். இதை முதல்ல சொன்ன புலவர் முதல் புலவர் மாதிரிதான் மக்கள் ஆர்வம் கேட்டா. இவர் அமைச்சர் மட்டுமல்ல, ஒரு நாட்டில் முதல் கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தவறாம செலுத்தணும். அப்பதான் அரசு ரோடு போடும், கழிவுட வைக்கும், விளக்கு தரும், பேருந்து ஓட்டும், காவல்துறை அமைக்கும், நாம பயமில்லாம நகை போட்டுட்டு போலாம். இத்தனை யாரு அரசல்ல காரணம். ஆதலால் அரசு கொள் கடன்கள் ஆற்றி முதல் கடமையாச்சு, முதல் கடமை. அப்படி இருக்கா எல்லா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கிசு செலுத்திட்டே நான் 1ஆம் தேதி செலுத்தி விடுவேன். தண்ணி வரி உடனே கட்டிட்டு, விளக்கு உடனே விளக்கு வரி கட்டிட்டு, அரசு அங்க கூட ஒரு ஒரு ஒரு ஒரு நயம் அரசு கொள் கடன்கள் ஆற்றி. அது கொல்ல வேண்டிய கடன்கள் காட்டுங்கிற நம்ம நம்ம புரிஞ்சு புரிஞ்சு அறிக்கப்படாது. அதுவும் ஆமா அதற்கென்று ஒரு நீதி இருக்குது, எவ்வளவு வரி போடணும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அந்த வரியை போடும்போது நம்ம தவறாம செலுத்தணுமே தவிர, அது கொல்லத்தகாத வரிகளை போடும்போது கொஞ்சம் நாமும் அப்படிங்க வேண்டியதான். அது ஏன் சொல்லலைன்னாரு, அந்த காலத்துல அந்த மாதிரி பழக்கம் இல்லை, என்ன உண்டோ அதுதான். அது போல இவங்க என்ன உண்டு அதை கொடுத்துருவாங்க. அரசு கொள் கடன்கள் ஆற்றி அரசுக்கு தர வேண்டிய நீதி வரி வரிப்பணத்தை தவறாமல் செலுத்தி மக்கள் இருக்கு. வம்பேந்திய நாடு எப்படி இருக்கு முடியும், ஆகவே பொதுநலனை முதற் கவனித்து தன்னலனை பிறகு கவனிக்கிறார்கள். ஆனா ஒவ்வொருவர் கொடுக்கிற வரிப்பணமும் தானே நாடு நலமாக இருக்க முடியுது. எந்த அரசு வந்தாலும் எனக்கு தானே நான் பணத்தை படைச்சிருமா, நம்ம கிட்ட போட்டுதான் வாங்கணும். அப்ப பொதுநலத்தை முதலில் கவனித்து பிறகு தன்னலம் பேணுகிறார்கள். அரசு கொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அதுக்கு பிறகுதான் பிறகு ஏன்னு ஒண்ணு குலதெய்வத்துக்கு முத முதல் எடுத்து முடிஞ்சிருப்பா. அப்புறம் எல்லாம் செய்ய கல்யாண செலவு ஆரம்பி அப்படி சொல்றோம் இல்ல, கல்யாணம்னா அறிவம்னு தொடங்குறோம். தொடங்கும் போது சரி முத முதல் நீங்க வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு மஞ்சள் எடுத்து முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு 15 ரூபாய் 20 ரூபா முடிஞ்சு வச்சிருப்பா, அப்புறம் ஆரம்பிப்பா இது வாங்கறதுனால. ஏன் அது தலையாயது. அது போல இங்க தலையாய கடமை செய்துவிட்டு நிகழி கொண்டு அறங்கள் பேணி நீதி இருக்கிற பணத்தை தான் தன்னை சமயப்படுத்திக்கணும். என்னென்ன பண்ணிக்கணும், என்னென்ன செய்யறாங்க.

பொறுத்து செம்பலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் காணுந்தாந்த ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பிறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான். அடியே அறங்கள் தேன் அறம் என ஒருமையால் கூறாது பன்மை கூறினார். இதையெல்லாம் தழுவுகள் அறங்கள் தேனி பரவரும் கடவுள் போற்றி அருமை. நல்ல வழிபாடு செய்வாங்க நாட்டு மக்கள், தாம் தாம் இருந்து வழிபாடு செய்வாங்க. பரவரும் கடவுள் போற்றி எல்லா மக்களும் தெய்வத்தை மிக்கவர்களாக. அப்ப அறம் செய்து அரசு கொடுக்கிற கடமையை செய்துட்டு மற்ற பல அறங்களையும் செய்து நல்ல தெய்வபக்தியுடையவர்களாக கடவுள் போற்றி குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி குறவரும். அப்பா அம்மா, அப்பா அம்மா, அண்ணன் அண்ணி, ஆசிரியன், இவங்கெல்லாம் குறவர்கள் பேர். ஐம்பரும் குறவர்கள் என்று நல்ல ஞானியர்கள் சொல்ல என்ன பண்ணுனாரு, மூணு பேர் சொல்ல குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் மூணி விழித்து அவற்றை ஓம்பிங்களை காத்துங்களை போற்றிங்களை தாங்கி ஒவ்வொரு சொல்லும் அதை சொல்லும் அதை தாங்குதல்னு ஒரு சொல்லாங்கல்ல பெண்கள் சொல்லுவாங்க. ஆமா இவங்க நம்ம வந்து செய்ய மாட்டாங்க, அவர் வந்து என்ன தாங்குவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அவர்களுக்கு புரியுது. என்ன ஓடு ஓடு ஓடுவாங்க குடும்பத்தில் இருக்கிற அனுபவம் எல்லாம் தாங்கி அப்படி சொல்லு. அப்பா அம்மாவை என்ன பண்ணணும், கோவலன் இவ்வளவு கேடுகட்டு போய் கூட நினைச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்க்கலாம். இங்க என்ன, இங்க நினைச்சு பூம்புகார் நினைச்சிருந்தானா நல்லா இருக்கும், அங்க போய் நினைச்சு பார்க்கலாம். இங்க மதுரை போற வழியில இரு பெரும் குறவர் ஏவலும் பிழைத்தேன் திருமுது குறவிக்கு திருமையும் செய்தேன். எங்க அப்பா அம்மா சொல்ல நான் தப்புனேன், இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். இந்த பொண்ணு என்ன நம்பி வந்த பொண்ணு, இதுக்கு திருமையும் செய்தேன் வருவனும் பாரேன். இதெல்லாம் தப்புன்னு கூட நினைக்கிறேன். இவருடைய மூலத்துல குறவர் பணியன்றியும் அம்மா எழுதுறா யாரு, மாதவி கடிதம். அதுல நீங்க என்ன மறக்கலாம், பூம்புகார மறக்கலாம், அம்மா அப்பாவுக்கு செய்யற பணி எப்படி மறந்தீங்க என்று யாரு ஒரு காதலி எழுதுகிறார். அதனால கோவலன் ஒரு பக்கம் இந்த மாதிரி கற்பு கரிசியை விட்டுட்டு போனது தப்பா இருந்தாலும் நல்ல தாயந்தருக்கு பணியெல்லாம் செய்திருக்கிறார். அது எப்படி மறந்துட்டீங்க, சரி இங்க யார் அழுக்கிட்டு போங்க ராத்திரி ராத்திரியா, எம்மாதிரி இருக்கிறவள் இல்லையே, குலப்பிறப்பாட்டியோடு தங்கத்துல தங்கம் கற்பு தங்கம் இல்ல அத பகல்ந்து போகப்படாதயா, இரவிடை கடிதற்கு என்று அறியாது. அருமையான கடிதம், ஒரு காதலை காதல் கடிதம் இப்படி ஒரு கடிதம் இருக்குன்னா தலையில வச்சல போட்டு. அதனால குறவர் பணி என்பது, இந்த குறவர் பணி என்பது என்ன கேட்டா, வயதான பிறகுதான் ரொம்ப அவங்க எல்லாம் அந்த நெஞ்சு எழுதி இடுப்பு வலிக்கும் கால் வலிக்கும் எல்லாம் வலிக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா, இரவு படுக்கும் போது அப்பாடா அம்மாடாம்பாங்க, என்னப்பா பண்ணுது என்ன பண்ணுது என்ன, அவங்க இல்லப்பா நீ படுத்துக்க போ, அவங்க அன்பு உண்மையில அண்ணன் நீ படுத்துக்க போக்கிறது ஒண்ணுமில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லப்பா என்னமோ சொன்னீங்களே, என்ன என்ன இது பண்ணிக்கிறாப்பா என்ன, ஒண்ணுமில்ல இங்கதான் வலிக்குது, நான் பிடிக்க வர்றேன்ப்பா என்று பிடிக்கணும், அப்பதான் தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, அதைத்தான் இலக்கியங்கள் வளர்த்திருந்தேன். சரிப்பா போதும்ப்பா போதும் போதும் சரி, இப்பா நான் வந்து ஏதேனும் உங்களுக்கு ஒண்ணு, ஏன்னா இரவுல சின்ன பிள்ளை மாதிரிதான் சிறுநீர் கழிப்பாங்க அல்லது வெளியே போகணும்பாங்க, என்ன எழுப்புங்கப்பா. இதெல்லாம் செய்வதுதான் குறவர் பணி, அதெல்லாம் செய்திருக்கிறோம். நாடு இதெல்லாம் உணர்ந்தால் அல்லவா நல்ல நாடாகும். அதனால கூறாவாரும் அப்புறம் நல்ல நாட்களிலே நல்ல வணங்கணும். வணங்கும் போது எனக்கு ஒரு நீதி, நான் சொல்றது சொல்லிவிடுறது அப்படி கவலைப்படுறதில்லை இல்லையா, யாராலேயே பத்து பத்து உழுவீங்களா, நல்ல பேர நாம் இருந்து பத்து மாதம் இருந்தது வயிறு இல்லை, உணர்ந்த தாயல்ல.

0: பெற்றெடுத்த அப்பா அல்லவா. வணங்கும் போது நம்ம கண்கள் கொண்டு அவங்க திருவடியில படணும் படணும். சும்மா பக்தி இருக்க கூடாது, லாங்கம் வாங்கிய மாதிரி. என்ன ஏன் பெண்ண விட வள என்ன போட்டுது, நம்முடைய இரண்டு கண்களும் அந்த திருவடியில படணும். கைதோடு பரவி காலுற வணங்கி சொல்லுறது காட்டுப்பட அது மாதிரி விழுந்து வணங்கும். சில நாளைக்கு விழுந்து வணங்கும்போது எழுந்தும் போது என்ன வரும், நல்ல தண்ணீர் வரும், அவங்களும் தண்ணீர் வரும். என்னப்பா நல்லா ஒன்று இருக்கணும்ப்பா, சரி மாதிரிப்பா ஏன் அழுகுற ஏன் அழுகுற, ஏன்னா என்ன எத்தனை நாள் இருந்து என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமோ இந்த ஆசீர்வாதம் எனக்கு நீடிக்க வேண்டும் என்று எண்ணி கண்ட தண்ணி வரும், அவர்களுக்கு தண்ணி மீறி வரும். அதுதான் அந்த ஆனந்த மலை. அதெல்லாம் தன் வாழ்நாள ஒருத்தன் பார்க்கலன்னா மடை என்ன இருக்கும் அல்லவா. அதனால குறவரும் விருந்தும் விருந்தும் விருந்த பத்தி திருவள்ளுவர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம். அதனால கேட்கவே வேணும், விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்கு இருக்கு. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்துவோம். நல்விருந்து நல்விருந்துன்னு சொல்ற அது ரொம்ப அந்தலயம், அது கிடைக்கணும் நமக்கு அந்த விருந்து இருக்குது. அது எப்படின்னு சாங்கம் அப்புறம் புறவரும் விருந்தும் மூன்றாவது ஒன்று சொல்லப்போகுது நல்லா தெரியணும். பண்பிய கிளையும் தாங்கி அண்ணன் பையன் அக்கா பையன் வந்து மச்சனை மற்ற வீட்லாம் இருக்கா பாருங்க அவங்கெல்லாம் நம்ம உள்ள வந்தாங்க சரி பார்த்து மாதிரி இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன் என்ன இங்கே கேம்பரிச்சுதான் போல இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சரி இப்ப அண்ணன் பையன் அக்கா பையன் எல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறாங்க, தான் ஒரு நல்ல நகரத்துல இருக்கிறான் சொல்லுவாங்க, ஆறாவது ஏழாவது படிச்சதா சரி நல்லா இங்க அனுப்புங்க நாங்க சாப்பிடுறது சாப்பிட்டோம் படிக்கிட்டீங்க அப்படின்னு யார் யாரும் அழகா பச்சை தேடி யூனிவர்சிட்டி பண்ணார் அண்ணாமலை பல்கலை கட்டினாங்க நிதி முகத்தவர் செஞ்ச வேலை. நாம ஏதோ நாம சாப்பிடுறது சாப்பிட்டு போறோம் படிக்கிட்டுங்க. ஆனால் அந்த சுற்றத்தார் எப்படி இருக்கணும்னாரு, பண்பிய கிளையும் சேர்க்கல ஒரு அருமையான அது எப்படின்னுட்டா நாம செலுத்துற அன்பை அதுகளும் செலுத்தணும். நம்ம கிட்டக்கெல்லாம் வேட்டை விட்டு விட்டு நமக்கே ஆப்பு வைக்கப்படாது. திருவள்ளுவர் இதெல்லாம் விடுவாரா, சுற்றம் தடால் என்று ஒரு அதிகாரம், சுற்றம் தடால் நல்ல சுற்றத்தை பாதுகாக்கணும். ஆனால் அந்த சுற்றம் தானும் நல்ல சுற்றமா இருக்கும். உன்னோட சொன்ன ஒரு நாள் ஒற்றர் எங்க சிஐடி எங்கெங்க வேலை செய்யணும்னு சொல்லும் போது திருவள்ளுவர் சிஐடி ஒருத்தருக்கு வேலை செய்யணும், ஒரு பெரிய நிறுவனம் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்துறோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன்னவர்கள். வணக்கம்.
3: பார்வையின மாக்களை பற்றி அவர்களை ஆன்மாக்களுடைய தீமையான குணங்களை நீக்கி உண்மையான ஞானத்தை கொடுத்து பற்றுவதற்காக அழகான் சொல்வார் பற்றுவதற்காக. நாம பற்ற விட்டா அவன் பற்றுவா சார், நாம பற்ற விட்டா அவன் பற்றுக பற்றுகன் பற்றத்தான் பற்றினை. அப்ப பற்றுக பற்றினை பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு பற்ற விட்டோம்னா இறைவன் நம்மை பற்றிக்குவான். அதனால நீங்க சொன்னார் பற்றி பிடித்தற்காக போர்வை என மானுடச் சட்டை, போர்வைனா மானுடச் சட்டை, போர்வை காணார் புவி, போர்வையை ஞானம் பெறாதவர்கள் உணரமாட்டார்கள். அப்ப ஞானம் பெறுகிற சூழல் வருகிற பொழுதுதான் நாம் ஆச்சாரியனை உணர முடியும். அதாவது ஊரெல்லாம் பொண்ணு தேடிட்டு இருப்போம் சார், கடைசியில எதிர் விட்டு பொண்ணு மறுமலை வருவாளா இல்லையா, அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணணும், அப்ப இவ்வளவு நாளை சுத்த வச்சது இறைவன், எப்ப காட்டணுமோ அப்பத்தான் காட்டுறான், அப்பதான் அந்த மருமகளை நமக்கு காட்டுறான். அப்ப மருமகளை பேசுங்க, ஊரெல்லாம் அலைஞ்சங்க, கடைசியில அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணுதாங்க மருமகளை சொல்ற மாதிரி அதுதான் உண்மை. அப்ப அதற்குரிய காணார் புவி மக்கள் அந்த நேரம் வந்தால் அதற்குரிய ஆச்சாரியனை காண்பார்களே தவிர, காணார் சத்தினி பாதமாக இருக்கிற மலபரி பாகம் நீக்கம் இல்லாமல் இறையனுடைய அருளைக்குரிய ஆச்சாரியனை நாம் அடையாளம் காண முடியாது. ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நமக்கு அனைவருக்கும் சத்திரிவாதம் நிகழ்கிற காலம், இதை வீணாக்கிவிடக் கூடாது. இந்த 10 நாட்கள் மட்டும்தான் சித்தாந்தத்தை உணர்ந்தோம் என்பது அல்ல. வாய்ப்பு கிடைக்கிற வாழ்க்கையெல்லாம் திருமுறைகளை படித்து சித்தாந்த சாஸ்திரங்களை ஆச்சாரியில் யாரேனும் கிடைத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் போய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். 10 நாள் முடிஞ்சது, சரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அரை கிலோ கூடியாச்சு அப்படின்னு போயிடப்படாது. அதுக்கு பிறகு நாம் நம்மை உணர்த்தி கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற நாளும் நீங்கள் பயில வேண்டும். ஏதோ நீ குத்த புஸ்தத்தை வாங்கினா அப்படியே கொண்டு போய் எங்க வச்சான், அது வாங்கினே எங்க வச்சோம்னு தெரியல, தேடி தரேன்னு சொல்லப்படாது. நாள்தோறும் இதுதான் நமக்கு தெய்வம். ஞானாசிரியராக இருக்கிற இந்த நூல்கள் தான் நமக்கு தெய்வம். இனிமே அந்த நூல்களைத்தான் வைத்து நாம் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். அதுதான் இது இவ்வளவு நம்ம சொல்றது. அடுத்து 6வது பாட்டு, போர்வை என காணார் போர்வை மானுடச் சட்டை என்பதை உணராதர்கள் புவி, புவி என்றால் புவி மக்கள். 6வது பாட்டு, யமக்கு யவன் யவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்டத்தவர். நாம யாருக்கு என்ன தெரியுமோ அதுக்குத்தானே அவனை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவோம். நம்ம வீடு கட்டணும் சொன்னா வீடு கட்டுறதுக்குரிய கொத்தனாரையோ இன்ஜினியரையோத்தான் தெரிஞ்சவன் நினைச்சிட்டு அவன்கிட்ட போன. அப்ப வீடு கட்டுறதுக்கு நாம போய் மளிகை கடைக்காரன் தேடப்படாது. அப்ப வீடு கட்டுறவனுக்கு, வீடு கட்ட நினைக்கிறவனுக்கு வீடு கட்ட தெரிஞ்சவன் எவனோ எவனுக்கு எவை தெரியும்? இந்த ஞானம் யாருக்கு தெரியும்? ஞானம் தெரியும் சும்மா வீட்டுல ஞான செல்வன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஞானம் தெரியுமா? இல்ல தெருவில் போறவனுக்கு ஞானம் தெரியும், ஐயா எனக்கு கொஞ்சம் ஞானம் தருங்கள் என்றார். நேற்று இவர் நல்லா தானே இருந்தாரு. ஒருத்தனை போய் ஞானம் தரணும்னு யாராவது கேட்டவங்க ஞானம் பெறப்போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு புறப்பட்டா கூட வீட்டுக்காரி என்ன நினைப்பா, நேற்று வரை நல்லா தானே இருந்தாரு. யமக்கு எவனுக்கு எது தெரியும் அவை தெரியும் அவ்வ, அதை தெரிந்தவரிடத்தில் தான் அவ்வ அதனை தமக்கு அவனை வேண்ட. தவிர்க்க முடியுமா? ஞானாச்சரியனிடத்திலே ஞானம் பெற நான் வேண்டுவதை தவிர்க்க முடியுமா? ஏனென்றால் அவனுக்குத்தான் ஞானத்தை தர தெரியும். சாதாரண இடத்திலே இருக்கிற மனிதனுக்கு தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். அப்ப மெய்கண்டாராக இருக்கின்ற வழியிலே வந்த ஞானாச்சரியர்களை தேடி நாம் ஞானத்தை தருகின்ற புத்தகங்களுக்குரிய நூல்களுக்குரிய அந்த உரையை கேட்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவருளை அடைய முடியும். எவனுக்கு எவை தெரியும் அவை தெரியும் அவ்வ தமக்கு, அந்த தெரிந்திருந்த ஞானத்தை தருகின்ற அவருக்கு அவனை வேண்ட. தவிர்க்க முடியுமோ? தவிர்க்கும் என்ன தவிர்த்தல் இயலுமோ? தவிர்த்தல் செய்யணுமா? தேடி போக வேண்டும். அதான் சொன்னேன், 10 நாள் இதை படித்த பிறகு எங்கெங்கு சித்தாந்தத்தினுடைய சொற்பொழிவு நடக்கிறதோ, சித்தாந்த ஆசிரியர்கள் இருக்கார்களோ, சித்தாந்தம் தெரிந்தவர்கள் இருக்கார்களோ, அவர்களை நாடிச் சென்று நீங்கள் கேட்க வேண்டும். வேண்ட தவிர்க்க வேண்டுமா தவிர்க்க கூடாதுங்கிறார்? வேண்ட தவிர, கேள்வி, வேண்ட தவிர தவிர்ப்பது வேண்டுமா? யாருக்கு எது தெரியும் என்று தெரிந்து அதனிடத்தில் ஞானத்தை பெறுவதை தவிர்க்க வேண்டுமா? இதன் பாட்டுக்கு பொருள், எவனுக்கு எவை தெரியும் அவனுக்கு அது தெரிந்து அவ தக்கவனை தேடி கேட்பதை தவிர்க்க வேண்டுமா? அதான் பொருள், தவிர்க்க வேண்டுமா தவிர்க்க வேண்டாம்? நாம எப்பொழுதுமே பசிக்குதான் கேட்டுதானே சோறு போட்டிருக்கோம். என்னங்க பசிக்குதா சோறு சாப்பாடு எடுத்து வைக்கணுமான்னு கேட்கிறமா இல்லையா? அது என்ன கேக்குற தப்பா? ஆனா தப்புனோட சில நேரத்தில் வந்துடும். எங்க மாமா அவர்தான் வந்தாராம் எங்க வீட்டுக்கு, எங்க தாயார் சொல்லுவாங்க, என்ன தம்பி சாப்பிட்டு போறீங்களான்னு கேட்டாலாம். அவர் சண்டை போட்டுட்டு இனி உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு போயிட்டாரு. சாப்பிட்டு போறியான்னு எப்படி கேக்குறது? சாப்பிடுல நீ சொல்லணும். சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுக்கு சாப்பாடுக்கா வந்தேன், சாப்பிடுறியான்னு கேக்குற? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேசலையா? எப்படி நீ கேட்கலாம்? எங்க அக்கா அவரு, எங்க அக்கா அப்படி கேட்டா, அதனால எங்க மாமா வந்து எங்களை எங்க அம்மா சொல்றாரு, ஏ அவங்க பேச்சு கொடுக்க, அவன் பேச்ச மட்டும் கேளுங்க, நம்ம பேச்சு கொட்டா அவர் தமிழ் படிச்சவர், அதனால அவர் ஏதாவது விளக்கமா பேசுவான், பேச ஆரம்பம். அப்ப யாரிடத்திலே நாம் கேட்டு நிச்சயம் கேட்டுத்தான், எமக்கு எவன் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட. தவிர்த்தலா? தவிர்க்க வேண்டுமா? வேண்டாம். நாடி சென்று கற்க வேண்டும். ஏனென்றால் ஏன் நாடி சென்று கற்க வேண்டும்? ஒரு பாம்பு தீண்டிருச்சுன்னு வச்சுங்க, அந்த பாம்பை மறுபடியும் படத்துல வேணா வரலாம், கணவனே கண்கண்ட தெய்வத்துல வருதா இல்லையா அப்படின்னு ஒரு படம் நம்ம காலத்துல ஃபேமஸா இல்லையா? அது வந்து பாம்பே கடிச்சு பாம்பு ரத்தத்தை அது உறிஞ்சிட்டு போற மாதிரி காட்டுவான். அப்ப விஷத்தை தீண்டிய பாம்பை வந்து மறுபடியும் அல்லது பாம்புக்கு பகையான கீரி வந்து கடித்த இடத்தில் புரண்டாலும் விஷம் இறங்காது. விஷத்தை இறக்குவதற்கு எவனுக்கு ஒரு மந்திரம் தெரிகிறதோ அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுதுதான் அந்த விஷம் எங்கும். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற விஷமாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆயி என்று சொல்லக்கூடிய அந்த குற்றங்களை நீக்கு, குற்றங்களை நீக்குவதற்கு நாம தானே இந்த குற்றத்தை வச்சிருக்கோம், நாம தானே கடிச்சோம், நம்ம உடம்புல நாம தான் உயிர், நம்ம தானே வினையை கடிச்சோம், நாம வினையை அனுபவிக்கிறோம். அப்ப நாமே வினையை தீர்க்க முடியாது. வினையை தீர்க்க வேண்டுமானால் இறைவன் தான் தீர்க்க முடியும். ஏனென்றால் வினையை ஏற்படுத்தி வினையை செய்து கொண்டிருக்கலாம். ஒரு பாவத்தை செஞ்சா சார், அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு நீங்க உடனே இப்ப இன்னைக்கு அடுத்த முடிச்சா 1000 ரூபாய் எடுத்தாச்சு, கள்ளப்பணம் எடுத்துட்டோம், எல்லாம் வச்சிடும், அதுக்காக உடனே எல்லா கும்பாபிஷேகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதுதான் கும்பாபிஷம் போறான். எவ்வளவு செருப்பு வாங்கின கதைக்கு பதிலாக இப்ப கும்பாபிஷேகம், எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம், ஏண்டா எல்லா கோயிலும் பாவத்தை தீக்கணும். அதனால அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லா கும்பாபிஷேகம் நடத்துட்டான். ராமேஸ்வரத்துல இந்த முழுக்க முடியல நடத்துட்டான். ஏன் பாவத்தெல்லாம் தீக்கணும் முடியாது. அப்ப பாவத்தை நீக்குவதற்காக நாம் ஒரு நன்மையை செய்தால் பாவம் தீர்ந்து விடுமா? தீராது. அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனுடைய மந்திர சொற்கள் நம்முடைய பாவத்தை தீர்க்கும். அதான் அந்த பாட்டினுடைய பொருள். நகுலம் என்றால் கீரி என்பது பொருள். விடம் என்றால் தெரியும் விஷம். விடம் நகுலம் ஏவினும், நகுலம் கீரி விஷத்தை கடித்தவன் உடலில், விஷம் பட்டவனுடைய உடம்பில் நகுலமாக இருக்கின்ற கீரி புரண்டாலும் மெய்ப்பாவகனில் மீளும். பாவகமாக தன்னை கீரியாக பாவித்துக் கொண்டு, மெய்ப்பாவகம் தம்முடைய உடம்பை பாவகமாக கீரியாக பாவித்துக் கொண்டு ஒருவன் சொல்லுகிற மந்திரத்தால் மீளும் விஷம் மீளும். முதல் வரிக்கு அதான் பொருள். விடம் நகுலம் மேவினும், நகுலம் என்ற கீரி விடத்தை உடைய உடம்பில் புரண்டாலும், மேவினும் புரண்டாலும் பாவகன் தன்னுடைய மெய்யை கீரியாக பாவித்துக் கொண்டு அந்த மந்திரத்தை சொல்பவன் அந்த மந்திரத்தால் மீளும். கடனில் இருள் போவது இவன் கண், எனவே அந்த முறைப்படி கடன். அதுபோல இருள் போவது இவன் கண், இருள் அறியாமை போவது நீங்குவது இவன் ஆன்மா இவன் கண். ஆன்மாவின் கண் இருக்கக்கூடிய அறியாமை இறைவனால் தான் தீரும், இறைவனுடைய நாமத்தால் தான் தீருமே தவிர அந்த கடித்த வினையினால் நம்மால் தீர்க்க முடியாது. வினையை தந்ததுனால் வினையை, வினைக்கு பகைதான், பாம்புக்கு பகைதான் உங்களுக்கு கீரி. அப்ப பகையினால கீரி போயிடுமா? அப்படின்னா போகாது. அப்ப நாம் செய்யக்கூடிய பாவம் நம்முடைய பகையாக இருக்கக்கூடிய நன்மையால், பாவத்துக்கு பகை எது? புண்ணியம் தானே, புண்ணியத்தால் போகாது. அந்த பாட்டு கதை பொருள். நகுலம் என்பது பாம்புக்கு பகை, கீரி என்பது பாம்புக்கு பகை. அந்த கீரியே வந்து புரண்டாலும் விஷம் தீராது. இதான் முதல் வரி. அப்ப பகையே வந்து, அதுக்குரிய பகையே வந்து புரண்டாலும் தீராதுன்னா நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு பகை எது? புண்ணியம். நீ புண்ணியம் செய்ததினாலே உன்னுடைய பாவம் போய்விடும் என்று நினைக்காதே. உன்னை பாவம் செய்தவனாக இருப்பதை மாற்றி இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இறைவரையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய பாவம் தீரும். எவ்வளவு அழகு பாரு. அதனாலதான் சொல்றாரு, விடநகுல மேவினுமே பாவகனின் மேலும் கடன், கடன்னா முறைமை, இருள் போவது இருள் அறியாமை, போவது நீங்குவது இவன் ஆன்மா, ஆன்மாவின் கண். ஆன்மாவினிடத்தில் இறைவனுடைய திருவருளினாலேதான் கடன். அதுபோல இருள் போவது, இருள் எப்படி போகும்? இறைவனுடைய திருவருளாக இருக்கின்ற பேரொளியால் போகும். ஏன்னா உடம்புல இருக்கிற பேரொளி இருக்கு, இருள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த இருள் போகும்னா அந்த பேரொளியாலதான் போகணுமே தவிர அது ரெண்டையும் வச்சிருக்கிற உடம்பாலேயோ உயிராலேயோ போகாது. அப்ப இறைவனுடைய திருவருளை நாடி நாம் நாள்தோறும் வணங்க வேண்டும். திரும்ப திரும்ப திருவருப்பயன் சொல்வது அதுதான், இறைவன் தான் உன்னை ஆட்டு வைக்கிறான், இறைவனை நீ நம்பு, கடவுளை நம்பு சொல்றமா இல்லையா? அதுக்காக சொல்லப்பட்டதுதான் உமாபதி சிவத்தினுடைய திருவுருள். அதுதான் அடிப்படை. அடிப்படையை வைத்துக் கொண்டு சொல்றார். கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்மை இயக்குகிறார், கடவுளால் தான் முக்தி அடைய முடியும், அவ்வளவுதான் மூணே வரி. இதை சொல்லுவதுதான் சித்தாந்த தத்துவத்தினுடைய அடிப்படை கருத்து. அதை சுட்டி காட்டுவதுதான் இந்த திருவருட்பயன் என்பது. அகலத்தர் அப்புறம் எப்படி ஞானம் கிடைக்கும்? ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாது, ஆன்மாக்களுடைய வகை சொல்லலாம். ஆன்மாக்கள் 1000 கோடி 2000 கோடி என்று எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மாவினுடைய வகை விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற வகைப்படுத்தலாம். எண்ணிக்கை சொல்ல முடியாது, சித்தாந்தாலும் சொல்லுது. ஆன்மாக்கள் எத்தனை? ஒருத்தர் கேட்டார், உயிர்னு சொல்லலாமா ஆன்மாவும் சொல்லலாம்? நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவேன், இது எல்லாருக்கும் சந்தேகம் தான். உயிர்ல இருக்கிற போது ஆன்மா, உடம்புல இருக்கிற போது ஆன்மாவுக்கு உயிர்னு பேர், உடம்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஆன்மான்னு பேர். இப்ப உயிர் இருக்குன்னு சொல்லலாம், ஆன்மா இருக்குன்னு சொல்றது இல்ல. இந்த உடம்புல ஆன்மா இருந்தா அதற்கு உயிர்ல இருக்கு, உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உயிர்னு பேர். இந்த உடம்பு எடுக்காம இந்த ஆன்மா சுத்திக்கு தெரியல கொஞ்ச நேரம், அது கேவலம்னு ஒண்ணு பேரா இல்லையா? ஏன்னா அது நீங்க இனிமே தத்துவங்களை படிப்பீங்க, கேவலம்னு அதுக்கு பேர். உடம்போடு இல்லாது ஆன்மா ஆணவத்தோடு, நான் ஒன்னும் சொல்ல முடியல, ஒன்னு விளையாட்டா சொல்றேன் புரிஞ்சுங்க. இப்ப உடம்பு புத்தப்பன் சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார், செத்தான்னு நான் சொல்லல, நான் இறைவனடி சேர்ந்தார்ன்னு சொல்லுவேன். என் பையன்கிட்டையும் அப்படித்தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் சிவோதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறீங்களா? அவர் சிவோதி அடைந்து இவன் வருத்தப்படுறான், ஏன்னா ஏண்டா வருத்தப்படுறான், இங்க கெடுத்த பார்த்தா அங்கேயும் கெடுத்துருவாருங்கிறான். திருவடியை அடைந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். திருவடி அடைந்த இங்க போன உயிர் எங்க போகுது? உடனே போய் அடுத்து நம்ம மக பிரசவமாயிருக்கான்னு உடனே நம்ம போய் தாத்தா பிறந்துருவனா? பிறந்தான்னு சொல்லுவாங்கள பேர். நான் விளையாட சொல்லுவேன், ஒருத்தி பெற்று இருந்தா நான் சொன்னேன் நினைக்கிறேன், சொத்து ஒருத்த பெற்று போட்டிருந்தா பொம்பளை பிள்ளை, அவளே பொம்பளை பிள்ளையா பெற்றுட்டோம்னு வருத்தப்பட்டு இருந்தா, அடுத்தவட்டு அம்மா பாட்டி போனா அடியே பொம்பளை பிள்ளையா பெற்றிருக்க, ஆமா அப்படியே மாமியாரை உரிச்சு வச்சிருக்கேன்னா. அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததே ரொம்ப சங்கடம். இப்ப மாமியாரே வந்து பாருந்தா அந்த பொண்ணை பாக்குற போதெல்லாம் மாமியாராகி வெறுப்பு வந்துடும். வருமா வர, ஏன் சும்மா தானே வரணும்? ஏன்னா ஒருத்த செத்தா உடனே இங்க வந்துருவாளா? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்தால், எப்படி ஒரு பலூனிலே இருக்கக்கூடிய காற்று உடைந்தால் காற்று அணுக்களோடு காற்று சேருதா இல்லையா? பலூன்ல இருக்க காற்று எங்க போய் சேரும்? காற்று அணுக்களை போய் சேரும். அதுபோல இந்த உடம்புல இருக்கிற உயிர் போனால் உயிர் அணுக்களோடு போய் சேரும். உயிர் அணுக்களோடு, உயிர் அணுக்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய அணுக்களோடு சேர்ந்து வியாப்பியாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் அணுக்களும் சரி, நீ புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியம் பண்ண அணுக்கள் எங்க இருக்குன்னு பூஞ்சோலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் சுற்றி கொண்டு இருக்கிற அணுக்களோட போய் சேரும், அதான் சொர்க்கம். நீ பாவம் பண்ணினா சாக்கடையும் நம்முடைய கழுவி நீரை கொட்டுற இடம் இருக்கே அதுல இருக்க ஒரே நாத்தமா நாருது பாருங்க. சில சாராயக்கடை தொழிற்சாலை வழியா போனா ஒரே நாத்தமா நாருதா இல்லையா? அங்க போய் சேரும், அதான் நரகம். சரி, அணுக்கள் எங்கெங்க? இப்ப காற்று அணுக்கள் காற்று அணுக்களோடு சேருதா இல்லையா? அப்ப நம்முடைய சைவ சித்தாந்தத்துல ஒரு உடம்பில் இருந்து பிரிந்த உயிர் அந்த பிராப்த நிலையில் எதை அனுபவித்தாரோ அதற்கேற்ற சொர்க்க நரகத்தை அடைந்து அதன் பிறகு இறைவன் எந்த உடம்புக்குள் அனுப்ப வேண்டுமோ அதற்குள் அனுப்புவான். இதான் சைவ சித்தாந்தம். உடனே போய் இன்னொரு உடம்பு போய் சேராது. இறைவன் முன்வினை பயனுக்கேற்ப உடம்பை தயார்படுத்தி இந்த உயிரை விடுவான். அதுவரை என்ன சொர்க்கம் நரகத்துக்குள்ள போயிருக்கோம். போட்டிப்பவருடைய அழகாக விளக்கமாக சொல்லுகிறது அதை. அதுல சொர்க்க நரகம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, நரகத்தை நமக்கு தெரியுமா? பையனை கேட்டேன், நரகம் ஏண்டா பாவம் பண்ணவெல்லாம் எங்கடா போவானா? நரகத்துக்கு போவான். நீ எங்கடா போவானா? நீங்க எங்க சார் போவானா? நான் உனக்கு பாடம் சொன்னதெல்லாம் நரகத்துக்கு தான் போவேன்னு அவன் சொன்னான். அப்ப நான் உங்களோட வந்துடுறேன் சார்னா. ஏண்டா என்னோட வர? நீங்க நரகத்துல போனா உங்களை எப்படி எண்ணெயில போட்டு ஆட்டுறாங்கன்னு நாங்க போய் பார்க்க வருவேன் சார், வாங்க வருவேங்கிறான். அப்ப சொர்க்கம் நரகம் என்ற இடத்துக்கு நம்முடைய ஆவியாக இருக்கிற உயிர் போய் சேரும், அந்த அணுக்களோடு போய் சேரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால இறைவன் விஞ்ஞானகலராக இருக்கிற ஆணவ மலம் மட்டும் இருக்கிற ஆன்மாவுக்கு அகலர்த்து, அகலர் அப்படின்னா விஞ்ஞானகலர் அர்த்தம். அந்த விஞ்ஞானகலத்துக்கு உள்ளே இருந்து இறைவன் அருள் தருவான். அடுத்தது என்ன? அருளை தரும் அருளை ஆக்கும் வினை நீக்கும். அப்புறம் பிரளயாகலருக்கு ஆக்கும் வினை நீக்கும். வெளிப்படையாக நின்று இறைவன் 63 நாயன்மார்களுக்கு எப்படி காட்சி இருந்தார்? விடையில் அம்மையும் அப்பருமாக காட்சி தந்தாரா இல்லையா? அதனாலதான் பிரளயாகலர் என்று அவரை சொல்லுவோம். பிரளயாகலருக்கு எப்படி அருள் தருவான்? இறைவன் தன்னுடைய வடிவத்தோடு வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படின்னா ஆச்சாரியனாக வந்து அருள் தருவான். விஞ்ஞானகலருக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து அருள் தருவான், அவர்தான் ஜீவன் முத்தர்கள். பிரளயாகலராக இருக்கிற அடியவர்களுக்கு தன்னுடைய சிவ வடிவத்தில் வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படி அருள் தருவார் என்றால், நமக்கு இப்பொழுது ஆச்சாரியராக இருந்து அருள் தருகிறார்களே அதுபோல அருள் தருவார். பாட்டி தான், அகலத்தற்கு தரும் அருளை உள்ளத்துள் இருந்து அருளை தரும், ஆக்கும் வினை நீக்கும், வினையை நீக்கி தன்னை வடிவத்தை காக்கிக் கொண்டு வினையை நீக்கும், சகலருக்கு வந்து அருளும் தான். சகலராக இருக்கிற நமக்கு இறைவன் வந்து அருளுவான். இது நாம் திரும்ப திரும்ப படிக்க போறோம். மெய்கண்டார் மிக அற்புதமாக சொல்வார். எனவே அதை தெரிஞ்சுக்கொண்டு விஞ்ஞானருக்கு உள்ள அறிவுக்கு அறிவாய் இருந்து அருள் தருவான், பிரளயாகலருக்கு வடிவத்தில் அருள் தருவான், சகலருக்கு ஆச்சாரியனாய் அருள் தருவான். அடுத்த பாடல், ஆறறிவார் எல்லாம் அகந்த நெறியிலும் பேரறிவன் வாராது. அவனே வந்து தம்முடைய தன்னுடைய நிலையை காட்டி அருள் தரலைன்னா யாரு தருவா? இறைவன் தான் வரணும், இறைவன் தான் ஆச்சாரியனா வரணும். அவன் வந்துதான் நமக்கு அருள் தருவான். மற்றவர்கள் ஆச்சாரிய வடிவம் தேங்கி ஒன்னும் செய்ய முடியாது. ஆர் அறிவார் எல்லாம் அகந்த நெறி அருளும், எல்லாவற்றையும் அகந்த நெறி என்றால் நம்முடைய சகலம் கேவலம் இவற்றில் செய்யப்பட்ட அனைத்து வாழ்வியல் நெறிகளையும் அகற்றி ஞானத்தை தருபவன் இறைவன். அவருக்கு என்ன பொருள் சொல்றார்? எல்லாம் அகன்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் வினைகள் மாயை எல்லாம் அகன்ற, மாயை அகல வேண்டும், வினை அகல வேண்டும், அதோடு நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம் அடங்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்கி அகந்த நெறியருளும் ஞானத்தை தருகின்ற பேரறிவாளன் ஆச்சாரிய வடிவன் வாராதபின் அவனே இறைவனே ஆச்சாரிய வடிவத்தில் வந்து நமக்கு அருளவில்லை என்றால் யார் அருளுவார்கள்? யார் ஞானத்தை தர முடியும்? நம் உள்ளத்தில் இருக்கிற குற்றம் அவனால் நமக்கு தரப்பெற்று நம்மை ஆக்கி படைத்திருக்கிற ஒன்று. அப்படியானால் அவன்தானே வந்து நீக்க வேண்டும். மின்சாரம் பழுது போச்சுன்னா மின்சாரம் தெரிஞ்சவனத்தான் எலக்ட்ரீஷியன் தான் கூட்டு வரணும். நம்ம ஏதாவது பண்ணி உள்ளதும் போயிடப்படாது. நாம சின்னத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது மாத்தி சொல்லி டம்முன்னு போய் பிரிச்சு போச்சா வீட்டுக்கார திட்டு வந்துட்டு திட்டுவான். இதுக்குத்தான் சும்மா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கன்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் பிரிச்சு போச்சா இது எனக்கு வேணும் என்ன வேணுமோ? அது உண்மைதானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரு சாதாரண பீஸ் போட முடியாதா? நான் பாருபாரு பீஸ், அது பீஸாவே போயிடும். அப்ப யாரு எலக்ட்ரிஷியனோ எலக்ட்ரிஷியனை கொண்டுதானே சார் பாக்கணும். அதான் சொல்ற ஆறறிவார் எல்லாம் அகந்த நெறியருளும் பேரறிவான் வாராதபி. பேரறிவாளனாக இருக்கிற ஞானாசிரியன் தான் இறைவன். பேரறிவாளன் தானே இறைவன். அந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். ஆச்சாரியனாக வந்து அவன் நம்முடைய மலங்களை நீக்கவில்லை என்றால் யார் நீக்குவார்? நிறைவான பாடல், ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கல் அனற்பானு ஒழியப்படி. சிக்கி முக்கிய கல்லுன்னு அந்த காலத்துல ஒரு கல் இருந்து அது படிய கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை தேய்ச்சா உங்களுக்கு நெருப்பு வரும். சூரியன்ல கடந்தாத்தான் அந்த நெருப்பு அந்த கல்ல தேய்ச்சா வரும். சூரியன் இல்லாத தண்ணிக்குள்ள இருக்கிற கல்ல தேய்ச்சா வராது. சப்போஸ் சூரியன் படமே சூரியனுடைய நிழலே படாத ஒரு கல்லுல தீ வந்தா ஆச்சாரியம் இல்லாம உனக்கு ஞானம் கிடைக்கும்னு ஒத்துக்கிறேன். இதான் அந்த பாட்டு. இறைவனுடைய ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் இறை ஆச்சாரியனாலேதான் அதை தர முடியும். இல்ல ஆச்சாரியன் தேவையில்லை, நானே ஞானத்தை பெறுவேன், எல்லாம் தெரிந்து கொள்வேன். எத்தனை புஸ்தகம் இருக்கு, எவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்கு, எவ்வளவு இமெயில் இருக்கு, எவ்வளவு பேஸ்புக் இருக்கு, எதை தட்டினாலும் உடனே வருதா இல்லையா? பேஸ்புக்ல இப்ப எல்லாத்தையும் போடுறேன், பேஸ்புக்ல அவ்வளவு போடுவான். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் என்றால் ஞானம் ஆச்சாரியன் இல்லாமல் கிடைத்திடும். நான் சொல்றதுதான், ஏன்னா சாம்பார் வைக்கணும் சொன்னா கடுகு இருந்தாலும் கடுகு போட்டாத்தானே அதுக்கு ஒரு காரம். கடுகு இல்லாம சமைக்கலாம் சொன்னா உண்மை, நீங்க சாப்பிட்டு பார்த்து ருசிச்சு சாப்பிடணும். சாப்பிட கூட ருசி வேணும் சார். ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் என்றால், ஞானம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆச்சாரியன், இவன் என்றால் ஆச்சாரியன், நன்னியிடும் கிடைக்கும் என்றால், நல் கணல், நல்ல கணல், நல் கல், கல் என்று சிக்கி முக்கி கல், அதிலே அனல் தோன்றும் வானம் ஒழிய, சூரியன் இல்லாமலேயே கல்லில் அனல் தோன்றும் என்றால், இங்கு ஆச்சாரியன் இல்லாமல் நீ அருளை பெறலாம். ஆக அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. அதனால ஆச்சாரியராக இருக்கிற, ஞானாசிரியராக இருக்கிற பெருமக்கள் தந்திருக்கிற சிவஞான போதம், சித்தியார், உமாவதி சிவந்த அஷ்ட நூல்கள் இவற்றையெல்லாம் படிக்க படிக்கத்தான், ஆச்சாரிய உபதேசம் கேட்க கேட்கத்தான், இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆசிரியருடைய உரைகளை கேட்க கேட்கத்தான் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் நீங்கும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: பாலகுசாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாரே, உண்மை விளக்கத்திலே இன்று 28வது பாடல் முதலாக ஒரு விளக்கம் செய்ய எண்ணுகிறேன்.
6: அகரவர அறிவாகி உலகமெங்கு அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால், அகரமன அறிவாகி உலகமெங்கு அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால், பகரும் ஒரு முதலாகி வேறும் ஆகி பலவேறு திருவேன் எரித்துக் கொண்டு புகரில் ஒரு நான்கினை இடது இருந்த இத போற்றுனருக்கு அறக்கருணை உரிந்தல்லார்க்கு நிகரில் மறக்கருணை உரிந்து ஆண்டு கொண்டு நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வாம் என்பது விநாயக புராணம். ஆகையினாலே இப்படி அகார உக்காரம் அகாரமாக விளங்குகின்ற பிரணவத்தையே நாம் இடமாக கொண்டு ஆடுகின்றோம் என்பது இதான் நேர்குரு. உயிரிடத்தே நின்று ஆடுகின்றோம் என்பது ஒரு குருடு. அதுக்கு மேலே அகார உகாரம் அகாரமாக விளங்குகின்ற எட்டு ரெண்டுங்கிறது அகாரம் ஆ எட்டு ஊரெண்டு அகார உகாரம் மகாரமா எடுத்துக்கிட்டோம்னா அகார உகர மகரம் அகார உகார மகார ஓங்காரம். ஓங்காரத்துல அகாரம் இருக்குது, உகாரம் இருக்குது, மகாரம் இருக்குது, நாதம் இருக்குது, விந்து இருக்குது, கலை இருக்குது. அந்த ஓங்காரத்துல ஓங்காரத்திலே அத்தனை இருக்குது. அகாரம் இருக்குது, ஓ அதுல ஆ இருக்கு. மூடும்போது ஊம் வந்துருது, இம்மும் வந்துருது. ஓம் இது ஊ இருக்குதா, ஆவும் ஊ இருக்குதா, ஓங்கிறதுல என்னென்ன இருக்குது, ஆனாவும் ஊனாவும் இருக்குதுப்பா. ஆ ஊல ஊ ரெண்டு இருக்குதா, விளங்குதா, மூடுனா இம் அகரம் உகரம் மகரம் மூணு அதுல இருக்கு. அகரம் உகரம் அகரம் மூன்றும் வடிவமாயிருக்கிற ஓங்காரத்திலே நாம் நின்று ஆடுகிறோம். ஓங்காரத்தில் தான் நின்று நாம் ஆடுகின்றோம். அதைத்தான் வந்து அந்த கந்த புராணத்தில் கச்சியப்பரு வந்து நம்ம முருகனுக்கு முருகனுகிட்ட பிரணவத்தை சொல்ல முடியாம, பிரணவ பொருளை சொல்ல முடியாமே பரமா விழிச்ச போது அப்ப சொல்றாரு கச்சியப்ப சிவாசிவாமி எப்படி சொல்றாருன்னா, ஈசன் மேவரு பீடமாய், இதுதான் நல்ல ஓமை இருக்கு. உதாரணம் ஈசன் மேவரு பீடம், சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பீடமாக இருப்பது இது ஓங்கார். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய், சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பீடமாக இருக்கும், மற்றவர்கள் தோன்றுவதற்கு வாசமாக இடமாக இருக்கும், அவன் இருக்கின்ற இடமாக இருக்கும், மற்றவர்கள் தோன்றுகின்ற இடமாக இருக்கும். ஈசன் மேவரு பீடமாய் ஏனையோர் தோற்று வாசமா, ஏலாய் எழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய், காசி தன்னிடை மாய்பவர்க்கு எம்பிரான் களரும் ஆசில் தாரக பரமமா அதன் பொருள் ஆய்ந்தான் என்பது கந்தபுராணம். ஆகையினாலே இப்படி எட்டு இரண்டு உருவானலிங்க என்பது உண்மையிலேயே அது ஓங்காரம் தான். ஓங்காரத்தை இடமாக கொண்டு ஆடும் எட்டு இரண்டு உயிரை இடமாக கொண்டு ஆடுகின்றோம், ஓங்கார இடமாக கொண்டு ஆடும் எட்டு இரண்டு உருவான லிங்கத்தே நட்டம் முதல்வா நவிலக்கு. அந்த லிங்க திருமையிலிருந்து ஆடுகின்ற அந்த நடனத்தை கேளுன்னு சொல்றார் சிட்டன். சிட்டன் என்று சொன்னால் நல்லவன் பொருள். யாரு அவனை கெட்டவன் யாரு சொல்லுவான்? அவன் என்ன பண்ணினாலும் நல்லவன். எப்படித்தானுப்பா என்ன பண்ணினாலும் நல்லவன். அவன் தான் நமக்கு எல்லா கெடுதலையும் பண்றான், எல்லா நல்லதையும் பண்றான். கெடுதலை யாரு பண்றா? அவர்தான் பண்றாரு. எப்படி பண்றாரு? ஊட்டி வைக்கிறது, வினையை ஊட்டி. இல்லைன்னா நம்ம பாட்டுல நம்ம இருக்கலாம், வினை பாட்டுல வினை இருக்கும். அவன் ஊட்டி வைக்க வந்தா நம்ம கிட்ட வினை வந்து வேலை செய்யுது. இல்லையா அவன் பாட்டுல அது பாட்டுல பேசாம கூட்டு உப்பான் கூட்டு உப்பான் கூட்டு உப்பான்னு ஒருவனுண்டு தில்லையம்பலம். அதனாலே இப்படி சௌரமான் சித்தன் சிட்டன் என்று பெயர். சித்தன் நல்ல பெயர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், தெரியாது அவங்களுக்கு தெரியாது. சிட்டனை சிவனை செடுஞ்சோதி அபர தேவாரம் நிட்டையிலா உடல் எத்தன்மை ஆண்ட நெகிரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடி ஆற சிறு ஆட்டும் தரங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊர் அமிர்தனுக்க ஆலநலர் பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே வல்லாண்டு உரிமை என்பது திருப்பல்லாண்டு. என் சிட்டன் என்று சொன்னால் நல்லவன், துட்டன் என்றால் கெட்டவன். அதுக்கு எதிர்ப்பதான் சிட்டனுக்கு எதிர்ப்புதான் துட்டன். சிட்டன் என்று சொன்னால் நல்லவன், துட்டன் என்றால் கெட்டவன். ஆகையினாலே அப்படிப்பட்டவராகிய நல்லவராகிய சிவருமான் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாரே அவாயமரன் என்று ஆடுவான். சிவாய நமவென்னும் திருவெழுத்து அஞ்சாலே இதுல என்ன குறிப்புன்னு கேட்ட பஞ்சாட்சரம் தான் அவன் திருமேனியே. பஞ்சாட்சரம் தான் அவனுடைய திருமையாது. பின்னாடி என்ன சொல்றாரு? பஞ்சாட்சரம் தான் அவனுடைய திருமேனி. ஏன் பஞ்சாட்சரமா தான் அவனுடைய திருமேனியாக இருக்கிறது என்று கேட்டால், பஞ்சாட்சரத்திலே எல்லா பொருளோடும் அடங்கி விடுகிறது. எல்லா பொருளும் எது என்று கேட்டால் மூன்றே பொருள் தான். பதி, பசு, பாசம். மூன்றே பதி, பசு, பாசம். பாசம் என்றால் உலகம், பசு என்றால் உயிர், பதி என்றால் கடவுள். தீர்ந்து இவ்வளவுதானே, மூணு தானே, பதி, பசு, பாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசுவாசம் திரித்தம் தீர்ந்து சிவப்பிரகாசம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து இதுதான் கருத்தே பதி பசுபாசம் என்பது சொல்லுவார். அதனாலே இந்த மூன்று பொருள் தான் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் மூன்றே பொருள் தான். பாசம், பாசம், பசு, பதி. பாசம் என்றால் உலக பொருள் அத்தனையும், பசு என்றால் உயிர்கள், பதி என்றால் கடவுள். இந்த மூன்றும் அந்த அஞ்செழுத்தில் இருக்கு. மூன்று சிகாரம் சிவம், வகாரம் உமாதேவி. ரெண்டும் பதி, ரெண்டும் பதி. சிவா ரெண்டும் பதி. யா வந்து உயிர்கள், யா வந்து உயிர்கள். நகாரமகாரம் ரெண்டும் பாசம், நகாரமகாரம் ரெண்டும் பாசம். இந்த பக்கம் பாசம், இந்த பக்கம் பதி. இந்த பக்கம் பாசம் பதிக்கு நடுவிலே உயிர். அதான் ஒரு அதிசயம். பாசத்துக்கும் பதிக்கு நடுவிலே உயிர் இருக்கிறது. பதியோடு சேர்ந்தால் முழுவதும் இன்பமாக இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தால் துன்பமாக இருக்கும். இப்ப நமக்கு துன்பத்து காரணம் பாசத்தோடு சேர்ந்தது. சேர்ந்ததுன்னு அவன் சேர்ந்து வச்சு விட்டாரு. நாம என்ன பண்றது? நம்ம துன்பத்தோட இருக்கலாம்னா நாம நினைக்கிறோம். நீ பண்ணுன வேலைக்கு உன்னை பாசத்தோட சேர்த்து வச்சுட்டான். விளங்குதா? பாசம் பரஞ்சோதிக்கு வச்சுட்டோம்னா கேட்க வேண்டியது. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் உயிர் பாச கடவுள் ஒருத்தர் தான், அதனால மூணு பேர் இருக்க பக்கம் தானே நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒருத்தரோட சேரலாமா? இது ஒரு ரகசியம், இது ஒரு நல்ல ரகசியம். ஆள் அடந்தது விட தாள் அடந்தது வெள்ளாமல் சொல்லுவாங்கல்ல. அது போல நம்ம மூணு பேர் இருக்க பக்கம் சேர்ந்துக்கோ, ஒருத்தனை ஓடி சேரப்படாது, ஒருத்தனோட சேரப்படாதுன்னா மூணு பேர்த்தோட சேர்ந்துச்சு. புரியுது இல்ல? இது நல்ல நல்லது. இவர் ஒருத்தோட சேர்றது இல்லை, தனி ஒத்தையா அரிக்கிறான, ஒத்தையா அரிக்கிற இந்த ஒத்தையாளோட நம்ம சேரப்படாதுன்னா மூணு பேர்த்தோட சேர்ந்துச்சு. அதனாலே இப்படி பாசத்துக்கும் பதிக்கும் நடுவிலே உயிர், இந்த பக்கம் பதி இந்த பக்கம் பாசம். அதனால இந்த பதி பசு பாசம் என்கின்ற மூன்று இந்த ஐந்து எழுத்துல இருப்பதனாலே இந்த ஐந்து எழுத்தும் பதி பசு பாசம் மூன்றும் உலகம் உயிர் கடவுள் ஆகையினாலே இந்த அஞ்சையும் இடமாக கொண்டு ஆடுகிறேன், அஞ்செழுத்தையும் திருமேனியாக கொண்டு ஆடுகிறேன் என்று சொல்லுவேன். அஞ்செழுத்து திருமேனி என்று இருந்தால் உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்று சித்தியாது. உலகம் முழுவதும் அவருடைய உருவமே, உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்பது சித்தியாது. சிவபெருமானுக்கு உலகமே உருவந்தான், உலகமே உருவந்தான். அதனால அவனுக்கு ஆடையே இல்லை. சிவனுக்கு ஆடை இல்லாமையினாலதான் அவன் நக்கன்னு சொல்றது, திக்குகளையே ஆடையாக உடையவன் சொல்றது அந்த குறிப்பு. திக்குகளையே திக்கம்பரம் சொல்றது, திக்கு அம்பரம் திக்கம்பரம் விளங்குதா? திக்குத்தான் அவனுக்கு ஆடை, அம்பரம்னா ஆடை, திக்குன்னா திசைகள், திசைகளையே ஆடையாக உடையவன் ஒருவான் சொல்றது. என்ன காரணம் என்றால் உலகமே அவன், அவனுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துக்கு எந்த ஆடையை கட்ட முடியும், எந்த ஆடையார கட்ட முடியுமா? அதனாலே திக்கம்பரம் சொல்றது, திகம்பரம் சொல்லுவான், திக்கு அம்பரம் திகம்பரம். அதனால நக்கன்னு சொல்லு, நக்கன் அதனால ஆடை இல்லாதவன் நக்கன்னு சொல்லி. ஆகையினாலே இப்படி உலகமே அவனுடைய உண்மை, உலகம் அவனுடைய உண்மை. அது வந்து சித்தியார்ல எப்படி சொல்லுவார் என்று கேட்டால் விஸ்வரூபின்னு சொல்றது, விஸ்வரூபின்னு சொல்றது, விஸ்வரூபி விஸ்வ காரணம் விஸ்வ அந்தர்யாமி விஸ்வாதிகளும் நான்கு இலக்கணம் சௌரமானுக்கு சொல்லும். ஏ விஸ்வ காரணம் விஸ்வ காரணம் விஸ்வாந்தர்யாமி விஸ்வரூபி விஸ்வாதிகன் என்று நான்கு இலக்கணம் சௌரமானு சொல்லும். விஸ்வ காரணம், விஸ்வ காரணம் என்றால் உலகம் தோன்றுவதற்கும் நிலைப்பதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பவன் விஸ்வ காரணம். இந்த நாலு வாக்கியம் போதும் இந்த கடவுள் இலக்கணத்துக்கு பெருமைக்கு. விஸ்வ விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வம் என்றால் உலகம், விஸ்வ காரணம், விஸ்வ காரணம் என்றால் உலகத்தின் தோன்றுவதற்கும் உலகம் நிறைத்து இருப்பதற்கும் உலகம் அழிவதற்கும் காரணமாக இருப்போம் விஸ்வ காரணம். அதற்கு மேலே விஸ்வாந்தர்யாமி, விஸ்வாந்தர்யாமி என்றால் உலகம் எல்லாவற்றிலும் உள்ளே புகுந்து கலந்து இருக்கிறது, அந்தர்யாமி, அந்தர்யாமின்னா உள்ளே கலந்து இருக்கிறது, அந்தரங்கமா இருக்கிறது, அந்தரங்கமா விஸ்வாந்தர்யாமி, விஸ்வாந்தர்யாமி விஸ்வரூபி. விஸ்வரூபி என்பதுதான் உலகமே அவனுடைய உருவம், உலகமே அவனுடைய உருவம். அந்த உலகமே உருவமாக இருக்கிறத விண்ணாகி மண்ணாகி பெண்ணாகி ஆணாகி அலியாய் பரங்குடிசை விண்ணாகி மண்ணாகி அதான் விஸ்வரூபி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்றெல்லாம் வருது அல்லவா, இத்தனையும் சொல்றது என்ன காரணம் என்றால் உலகமே அவன்தான். இருநல்லாய் தீயாகி நீருமாயி ஏமானனாய் இடியும் காற்றுமாயி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பரவுருவும் தம்முருவும் தாமையாகி நிறுநலையாய் இன்றையாய் நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் நின்றவாறு அப்பொரு. ஆகையினாலே இப்படி உலகம் அவனுடைய உருவம், உலகம் அவனுடைய உருவம் என்று சொன்னால் அதனால் அந்த உலகம் தான் கடவுள் இருக்கிறது, அதுதான் வந்து உயிர் இருக்கிறது, அதுதான் பாசம் இருக்கிறது, அதுதான் இந்த மூணு இதுல இருக்குதுன்னா இந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கு. சிகார அவகாரம் பதி, யகாரம் உயிர், நகாரம் அகாரம் பாசம். விஸ்வாதிகன், விஸ்வாதிகன் என்றால் உலகத்தை கடந்தவன். விஸ்வகாரன் உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருப்பவன். விஸ்வான் தெரியாமல் உலகத்தோடு கலந்து இருப்பவன். விஸ்வாதிகன் உலகத்தை கடந்து இருப்பவன். விஸ்வரூபி உலகமாகவே இருப்பவன். விஸ்வாதிகன் கடைசியாகும், விஸ்வாதிகன் கடைசியாகணும். ஆகையினாலே இப்படி சிவாயனம் என்னும் திருவெழுத்தஞ்சாலே அவாயமரன் என்று ஆடுவான். அதனாலே இப்படி பஞ்சாச்சலத்தையே திருமேனியாக கொண்டு ஆடுகின்றான் அபாயம் மரன் என்று ஆடுவான். உயிர்களுக்கு பிறவி என்கின்ற அபாயம் இல்லாமல் மற்ற அபாயங்களையும் நீக்கினான்னா தேவலா, எல்லா அபாயங்களும் நீக்கும்படியாக நீங்கும்படியாக என்று ஆடுகிறான். சிவாய நமகன் சிந்தித்திருப்பார்க்கு, சிவாய நமகனை சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கிறார். அவ சிவாய நமவன் திருவழுத்தஞ்சாலே அபாயவன் என்று ஆடுவான். எல்லாம் பெரிய பெரிய சரக்குகளா வருது. முத்தப்பெருமானின் திருமீனி இது எப்படி சொல்றாருன்னா, ஆடும்படி கீழ் அம்பலத்தான் ஐயனை, அம்பலத்தான் ஆடுகின்ற அந்த தன்மையை கேட்பாயாக, ஆடுகின்ற அந்த தன்மையை கேட்பாயாக. அது எப்படி ஆடுகிறான், நாடும் திருவடியிலே நகரம், நாடும் திருவடியிலே நகரம், திருவடி இருக்குதே அது நகரம், நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம், மகாரம் இருக்குதே அது திருவயிறு, திருவடியிலே நகாரம் மகாரம் திரு உதரம் திரு உதரம் வளர் தோல் ரெண்டும் சிகரம், சிகாரம் இரண்டு தோள்களும் சிகாரம், திருமுகம் வந்து யகாரம், நா மா ஷி வா யா, திருவடியிலே நகாரம் திருஉதரத்திலே மகாரம் தோளிலே சிகாரம் நம நம ஷி வந்துருச்சா, யகாரம் முகம் திருமுடி யகாரம், நம சிவாய நகாரம் திருவடியிலே நகாரம் வந்து திருவயிற்றிலே மகாரம் தோளிலே சிகாரம் முகத்திலே வகாரம், முகத்திலே வகாரம், முகத்தில் வகாரம், முகத்தில் வகாரம், முடியிலே யகாரம், நாம சிவாய நா மா ஷி வா நம சிவாய, இப்படி இது தூல பஞ்சாக்கத்திரம், தூல பஞ்சாக்கம் அவனுடைய திருமேனி. அதனாலதான் அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் இல்லை என்று சொல்லுவது அந்த குரு, அஞ்செழுத்துக்கு மேல மந்திரம் கிடையாது. அதனாலதான் நன்று கண்டீருது நமச்சிவாய படம் தின்று கண்டே இருக்குது தித்தித்தவாரே என்றார் திருமுருகன். அதனாலே நமச்சிவாய என்கின்ற பஞ்சாச்சரம் இது தூல பஞ்சாச்சரம் சொல்றது. நகாராச இது தூல பஞ்சாச்சரம் வர அப்புறம் சூப்பு பஞ்சாச்சரம் சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னா, துடி அப்படின்னு துடி சிகரம், துடி சிகாரம், துடினா உடுக்க, துடி ஆகிய உடுக்க சிகாரம், வீசுகின்ற கரம் வகாரம், வீசிய கரம் வகாரம், அபயகரம் யகரம், துடியந்திய கரம் சிகாரம், வீசிய கரம் வகாரம், வந்து அபயகரம் யகாரம் சிவாயம் வந்துருச்சா, சிவாயம் பார்க்கில இருக்கு, அங்கி நகரம் நெருப்பு நகரம் முயலகன் மகரம், இப்படி வரும் தூல பஞ்சாச்சரம், இப்படி சூக்கு இப்படி சூக்கு பஞ்சாச்சரம், சேர்க்கும் துடி சிகரம், சேர்க்கும் துடி சிகரம், சிக்கனவா விசுகரம், விசுகரம் சிக்கன வா, வா வகாரம் விஷயகரம். அதுக்கு மேல ஆர்க்கும் அவயகரம், அவயகரம் அவயகரம் யகாரம் அவயகரம். பார்க்கில் இறக்கி அங்கி நகரம், நிருப்பேந்திய திருக்கறதுக்கு அது நகாரம் நகரம். அடிக்கல் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான், முயலகனை ஒன்றிய திருவடி இருக்கு அதுதான் மகாரம். அதனால முயலகன் என்பவன் வந்து மலத்தை குறிப்போம். முயலகன் இருக்கிறானே அவன் என்ன குறிப்புன்னா ஆணவமலம், ஆணவமலம் ஆணவமலத்தினாலதான் அவன் கையில கேடயம் வாழ்லாம் வச்சிருக்கான். ஆணவமலம் என்ன வச்சிருக்குது, கையில கேடயமும் வாழும் வச்சிருக்குது. தன்னை வந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் அவன் வந்து சங்காரம் பண்றதுக்காக, சங்காரம்னா நம்முடைய அறிவை எல்லாம் அவன் தான் கொள்ளையிடுறவன். அறிவை கொள்ளையிடுகிறவன் யார் என்றால் அந்த ஆணவமலமாகிய முயலகன் என்கிற அசுரம், ஆணவமலமாகிய முயலகன் என்கின்ற அசுரம். அந்த ஆணவமலத்தை அவர் மிதித்து ஆடுகிறார். ஆணவமலம் நம்ம மிதித்து ஆடுகிறோம், ஆணவமலத்தை அவர் மிதித்து ஆடுகிறார். அவர்கிட்ட அடங்கி கிடக்குது, நம்மள அது அடக்குது அல்ல இந்த சந்தேகம். ஆணவமலமாகிய முயலகனை அவர் மிதித்து ஆடுகிறார். அங்க ஒன்னும் ஆட்டம் போட முடியல அவன். அந்த ஆணவமலம் நம்மை மிதித்து ஆடுகிறார். ஆணவமலத்துக்கு கீழே நாம இருக்கிறோம், சிவனுக்கு கீழே ஆணவமலம் இருக்கும். உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலே மகாரம் என்பது மலத்தை குறிப்பது. ஆகவே இப்படி வந்து சேர்க்கும் துடிசுகரம் சிக்கனவா விசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கிலறைக்கு அங்கி நகரம் அடிக்குள் முயலகனார் தங்கும் மகரம் அது தாட்டி. இப்படி கீழிருந்து மேலமா துலவஞ்சாச்சரத்தையும் மேலிருந்து கீழாக சுக்குவஞ்சாச்சரத்தையும் இப்படி அருள் செய்தாரு. திருவாசியும் ஒளியும் பரமேஸ்வரன் திருமேனியை தரித்து கொண்டு ஆடுகள், அது ஒரு பெரிய ஒரு அதிசயமாத்தான் சொல்லு. என்ன காரணம் என்று கேட்டால், அவன் இயல்பாக இருப்பது சுரூப லட்சணம் என்கின்ற முறையிலே அவன் ஒளி வடிவமாக இருப்பவன். அவன் திருமேனி கொள்ள வேணும் என்கின்ற அக்கறை இல்லை, அவனுக்காக திருமேனி வேணுங்கிறத அவசியம். அதனாலதான் ஓருருவம் ஒன்றுமில்லார்னார், ஒரு நாளும் ஓருருவம் ஒன்றுமில்லார்னு சொன்னது ஆங்காரம். அவன் திருமேனி அவனுக்காக எடுக்கணுங்கிறது இல்லை, நமக்காக திருமேனி எடுத்திருக்கிறார், நமக்காக திருமேனி எடுத்திருக்கிறார். சோதி வந்து உருவமாக வந்தது, சோதியை வந்து சோதி வந்து உருவமாகும். சோதி சுரூபலட்சணம் உருவம் தடத்தலட்சணம், சோதி சுரூபலட்சணம் உருவம் தடத்தலட்சணம், சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அவன் ஆடுகின்ற போது அது அந்த ஓங்காரத்தை அவன் பீடமாக நின்று ஆடுகிறான் என்று முதலில் சொன்னம் அல்லவா, ஓங்காரம் அவனுக்கு பீடமாக இருக்குன்னு அது இங்கு வெளிப்படையா சொல்றார். ஓங்காரமே நற்றுருவாசி அப்படின்னா, ஓங்காரமே நற்றுருவாசி, ஓங்காரமே நற்றுருவாசி. திருவாசி இப்படி இருக்குது ஓங்காரமா தான். அதனால திருவாசி அவசியம் நடராசா கிட்ட இருக்கணும், சிவலிங்கத்திட்டே இருக்கணும். திருவாசி அவசியமானதுதான், திருவாசி தான் ஓங்காரம். ஓங்காரமே நற்றுருவாசி, நல்ல திருவாசி அதுதான் வாசி. வாசி என்று சொன்னால் ஆதாயம், வாசி என்றால் அது வாசிங்கிற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்கள, வாசி தீரவே காசு அது வருது. வாசிங்கிறது வாசி என்பது வாசிங்கிறது இந்த வளர்ச்சிக்கு விருத்திக்காக சொல்லுகிற ஒரு சொல்லு. வளர்ச்சி விருத்தி ஆகிறதுக்கு இந்த ராசின்னு சொல்றோம்ல, இந்த வருஷம் நல்ல ராசியா அப்படின்னு கேட்கறோம்ல, அதே மாதிரி இது வரும். அதனாலே திருவாதி என்பது சிவபெருமானுக்கு புரிடமாக இருக்கிறது. அந்த திருவாசி தான் ஓங்காரத்தை குறிப்பது, ஓங்காரத்தை காட்டுவது. அப்படி ஓங்காரமேன திருவாசி உற்று அதனில் நீங்க எடுத்து நிறை சுடலாம். அப்படி இந்த ஓங்காரத்தை பொருந்தி நீங்க எடுத்தாக விளங்குகின்ற அந்த பஞ்சாட்சர பொருளாக விளங்குகின்றானே பரமேஸ்வரன், அவன்தான் நிறை சுடராக விளங்குகிறார். நிறை சுடராக விளங்குகிறார். நிறை சுடர் என்பது சிவம், நிறை சுடர் என்பது சிவம். நீங்க எழுத்து என்பது பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற நிறை சுடர் தான் சிவபெருமான். திருவாசி பிரணவம் பஞ்சாட்சரம், அதுதான் பிரணவத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பது, பிரணவத்தை சொல்லி பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கிற குறிப்பும் அதுதான். அதனால நீங்கா எழுத்தே நிறைய சுடரா, நீங்கா எழுத்து என்பது சிவமும் அந்த எழுத்தும் வேறல்ல, சிவமும் அந்த எழுத்தும் வேறல்ல, அதனால வேற எழுத்தா அல்லாமையினாலே நீங்கா எழுத்துன்னாரு. இதுவே அது, அதுவே இது. அந்த எழுத்தே திருமினியாக உடையவனாகினால் நீங்கா எழுத்தே நிறைய சுடரா. அதனால வந்து அங்காரமும் அடங்கார் உடுங்கார் வரம் ஆனந்தத்தை தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வ தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதர்க்கேன்னு அடுக்கிறார் அரு அருணகிறார். அங்காரம் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் தினைப்போதளவும் ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொடும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கு என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே பரமேஸ்வரன் இதில் இருக்கிறால் ஓங்கார பொருளாகி விளங்குகிறார், ஓங்கார பொருளாகி. விநாயகர் திருவுருவமும் அதுதான், விநாயகர் திருவுருவமும் ஓங்காரம்தான். கொன்ற புஷ்பமும் ஓங்காரம்தான், இந்த காது ஓங்காரம்தான், உலகமே ஓங்காரம்தான். அதனாலே அந்த ஆவுடை ஓங்காரம் தான், ஆவுடை ஓங்காரம் தான். இப்படி ஓங்காரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு பல வகையில் அந்த ஓங்காரத்தினுடைய சுரூபம் பெருமை இவைகள் எல்லாம் நன்றாக விளங்கும், விளங்குதா? அதனாலே ஓங்காரமின் திருவாசி உற்று அதனை நீங்க எடுத்து நிறைசுடறாம். இது யாருக்கு தெரியும்? இந்த உண்மைகள்லாம் யாருக்கு தெரியும்? ஆங்காரம் அற்றாறு யாருக்கு தெரியும்? இந்த உண்மை ஆங்காரம் யாருக்கு தொலைஞ்சு போச்சோ அவர்களுக்கு தான் இந்த உண்மை. ஆங்காரம் தொலையாதவர்களுக்கு இந்த உண்மை ஆங்காரமும் அடங்கார். அந்த பாட்டு இந்த பாட்டு ஒரு மாதிரி, ஆங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தின் வருது இல்லவா, அதே போலதுல ஆங்காரம் அற்றார் அறிவு அணி அம்பலத்தான் ஆடல் அங்காரம் அற்றால் அறிவார். அழகு உருந்தி அம்பலத்தில் ஆடுகின்ற நடேச பெருமானுடைய ஆடல் இது. அங்காரம் அற்றால் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது. ஆடல் இது பெற்றார் பெறப்பற்றார். இந்த உண்மையே, இந்த நன்மையே, இந்த திருக்கூத்தே, இந்த ரகசியத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் பரப்பு அற்றார். பெற்றார் அற்றார் ஒங்காரமே நற்றுவாசி உற்றதில் நீங்க எடுத்தே நிறைசுடரா அங்கார அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பரப்பற்றார். பின்னாலே அவர்களுக்கு பரப்பு, பின்னாலே அவர்கள் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாரமாட்டார்கள். யாரு? இந்த கூத்தை பெற்றவர்கள். ஆகையினாலே அதைத்தான் மாணிக்க வாசகர் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சிறுவண்ணம் குறியொன்றுமில்லாத
7: எனக்கு வண்ணம் அருளியவார் ஆறுவார்
6: குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு. இந்த கூத்த யாருக்கு தெரியும்? பரமஞானிகளுக்கு அவன் காட்ட அந்த முடிச்சு இந்த கூத்த பார்க்கணும்னு சொல்லித்தான் ரெண்டு புண்ணியவான்கள் அடாடா படாத பாடுபட்டு வெகுகாலம் பாடுபட்டு அந்த அளவு

0: இது பெற்றார் பெறப்பற்றார். அதனாலதான் உனக்கு தில்லைய தரிசனம் பண்ணினா முத்திங்கிறது. கூத்த பார்த்துட்டா முத்தி, கூத்த பார்த்துட்டா முத்தி. இந்த எண்ணத்தோடு இந்த குறிப்போடு பார்க்கணும். இந்த குறிப்போடு எண்ணத்தோடு கூத்த பார்த்தா முத்தி தான். சிவஞான போத சிவஞான போத வசனாலங்காரம்னு எழுதியிருக்காரு காசிவாசி எந்திநாதையர். ஆறுமோன் அவருடைய சிஷியர், ஆறுமோன் அவருடைய சிஷியர் பெரிய கடல் செந்திநாதையர், செந்திநாத ஐயர் கடல் படிப்புல அவரு ஆறுமோன் அவருக்கு சிஷியர். அவர் எழுதுறாரு எல்லாரும் அவன் கூத்த போய் ராத்திரியில பாத்துக்கிட்டு இருக்கிறான், ஞானியோட ஆனந்த கூத்தை காண்கிறார். எல்லாரும் ராத்திரியில என்ன பண்றேன், அவன் கூத்த போய் பாத்துக்கிட்டு கூத்தாடுற இடத்துக்கு போனா என்ன ஊத்து, நம்ம ஊத்து தான் அங்க நடக்கிறது. இப்ப டிவியில வர்ற கூத்தெல்லாம் இதை பாத்துக்கிட்டு இருக்கிற கூட்டு போயில ஓங்குது தான்டா, இது ஊன கூத்து, இது ஈன கூத்து, அது ஞான கூத்து. பரமஞானிகள் அந்த கூத்தை காண்கிறார்கள். ஆகையினாலே கூத்து பார்த்தா அந்த கூத்தை பார்க்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு மேல இன்னும் நிறைய வருது, அது அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல சரக்கு பகவான் அருண்படும், நல்லபடியாக அனுபவிக்க அருண்படும். இதுக்கும் என்ன வந்து குறுக்க தடுத்துச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும், 34 வரையும் சொல்லி இருக்குது.
1: தவறாமல் நிலைத்த புத்தி தானே பிரியாமல் கனத்த தத்துவம் முற்றடியாமல் கரித்த நித்திய சித்தருள்வாயே மணித்தர் பத்தர் சமக்கெடியோனே மதித்த முத்தமிழித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணிப்பதியில் பெருமாடே வான்முகில் வள அது மெய்யமலிவளஞ்சுரக்கமன்மன் கோன்முறை அரசிய குறைகளாதுருள் வாழ்க நான் மறை அரங்குடோங்க நற்றமும் எழி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே. ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம், வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இறைவனுக்கும் நமக்கும் உயிர்களுக்கும்னா யாரோன்னு நினைத்திருவோம், நமக்கும் என்ன உறவு என்பதை உணர்த்துகிற ஒரு முக்கியமான நூற்பா 2வது நூற்பா. நேற்று ஒன்றாதல் மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா. ஒன்றாதல் என்றால் இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்து நின்று அந்தந்த உயிராகவே இருக்கிறான். அவனுடைய இருப்பு சிறிதும் புலப்படவில்லை. அதற்கு என்ன ஓமை? உடம்பும் உயிரும் போல. எப்படி உயிரானது உடம்போடு கூடி உடம்பாகவே இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கூடி உயிராகவே இருக்கிறான். அந்த உடம்புக்கு வைத்த பெயரால கூப்பிடுகிற போது உயிர் சும்மா இருக்க வேண்டியதானே, நம்மை கூப்பிடவில்லை என்று நினைக்கிறதா? அந்த உடம்பு உயிரானது உடம்பாகவே இருப்பதனால தன்னை கூப்பிடுவதாக அது என்ன என்று கேட்கிறது. எனவே அது எதை காட்டுகிறது? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை காட்டுகிறது. அதுபோல இறைவன் உயிர்களோடு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறான். உடலும் உயிரும் போல, இது முதலாவது நிலை ஒன்றாதல். அடுத்து 2வது என்ன சொன்ன? வேறாதல்.

0: அப்படி உயிர்களோடு ஒன்றாக இருந்தாலும் அவன் தன்னுடைய தன்மையில மாறவில்லை, அவன் வேறாகத்தான் இருக்கிறான். உயிர்களோடு கலந்திருந்தாலும் இறைவன் இறைவனாகத்தான் இருக்கிறான், உயிர் உயிராகத்தான் இருக்கிறது. எனவே வேறு வேறாகத்தான் இருக்கின்றன இறைவனும் உயிரும். வேறு வேறாக இருக்கின்றன என்றால் பிரிந்து இருக்கின்றன என்று பொருள் அல்ல, பிரிந்து இல்லை, எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கின்றான் இறைவன். ஆனாலும் தன்னுடைய தன்மையில வேறாக இருக்க, பொருள் தன்மையில அவன் வேறாகத்தான் இருக்கிறான். தன்மையில இறைவன் இறைவன் தான். இது ரெண்டாவது. அதற்கு உவமை என்ன என்று பார்க்கிற போது அதற்கு ஒரு உதாரணம். எதுபோல நம்முடைய கண்ணுக்கு காணுகிற தன்மை இருக்கிறதா இல்லையா? தானாக காணுமா? இன்னொரு ஒளியினுடைய உதவி வேண்டும். விளக்கொளியோ சூரிய ஒளியோ ஏதோ ஒரு ஒளி காட்டினால்தான் கண் காணும். அதுபோலத்தான் உயிர், உயிருக்கும் காணும் தன்மை இருக்கிறது, ஆனால் தானாக காணாது, இன்னொரு பொருள் காட்ட வேண்டும். அந்த கண்ணுக்கு வேறாக இருந்து சூரிய ஒளி காட்டுகிறது. சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து, சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்து காட்டுகிறது. அப்படி கலந்து காட்டுகிற போது சூரிய ஒளி வேறாகத்தான் இருக்கிறது. சூரிய ஒளி சூரிய ஒளிதான், அது வேறாகிய சூரிய ஒளி கண்ணிலே கலந்து வேறாக நின்று காட்டுகிறது. காட்ட வேண்டுமானால் வேறாக இருந்தால் தான் நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால் உங்களுக்கு வேறாக இருந்துதானே உணர்த்துகிறேன். காட்டுதல் என்றால் உணர்த்துதல். உணர்த்த வேண்டும் என்றால் உணர்த்துகிறவர் வேறாக இருக்க வேண்டும், அந்த உணர்வை அறிவை பெறுகிறவர் வேறாகத்தான் இருக்க வேண்டும். ரெண்டு ஒன்றாக இருந்தால் நடக்காது. எனவே இறைவன் வேறாக இருக்கிறான். இதற்கு நமக்கு அறிவிப்பதற்காக அதான் பயன். வேறாக இருக்கிற நிலையினுடைய பயன் உயிர்கள் அறிவு விளக்கம் பெறுதல். என்ன உதாரணம் சொன்ன? கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. சூரிய ஒளி என்பது இறைவன், கண்ணொளி என்பது ஆன்மா உயிர். எவ்வளவு பொருத்தமான ஓமை! கண்ணுக்கும் ஒளி இருக்கிறது, உயிருக்கும் ஒளி இருக்கிறது. ஒளி என்றால் கண்ணுக்கு ஒளி என்றால் அது காட்டுகிற ஒளி. கண்ணுக்கு அந்த கண்ணுக்கா சூரிய ஒளி காட்டுகிற ஒளி, கண்ணொளி காணுகிற ஒளி. ரெண்டு ஒளி, ஒரு ஒளி காட்டுகிறது, இன்னொரு ஒளி காணுகிறது. அதே போல உயிரறிவு காணுகிறது, இறைவனுடைய அறிவு காட்டுகிறது. காட்டுதல் காணுதல் ரெண்டு வேறு வேறாக இருக்க வேண்டும். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆறாது. அந்த பாட்டு தான் எடுத்து கொடுக்க வேண்டும். ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதார். அதற்கு பிறகு அது பின்னால வருது. ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதார், அடங்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதார். பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதார், பணி வித்தால் ஆரொருவர் பணியாதார், ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதார், உருகுவித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரே, காட்டு வித்தால் ஆர் ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் நீ காட்டாக்காளே என்று அப்பர் பெருமான் இறைவன் வேறாக இருந்து நமக்கு செய்கிற அந்த உபகாரத்தை உணர்த்தியிருக்கிறாரே. இதற்கு காட்டும் உபகாரம் என்ற பெயர். இந்த இரண்டாவது உதவி காட்டும் உபகாரம். இறைவனால் நாம் பெறுகிற முதல் உதவி என்ன? முதலாவது உதவி ஒன்றாதலால என்ன பயன்? என்ன பயன் பார்த்தோம்? நிலைத்தல், நிலை பேறு, உயிர் உயிராக நிலை பெறுவதற்கு இறைவன் ஒன்றாக இருக்கிறான். இரண்டாவதாக இந்த அறிவுடைய உயிர்கள் அறிவு விளங்குவதற்காக வேறாக இருந்து உணர்த்துகிறான். இப்படி உணர்த்துவதை இறைவன் உணர்த்துவதாலே உயிர்கள் உணர்கின்றன, அறிவு விளக்கம் பெறுகின்றன. அறிவு விளக்கம் பெற்ற பிறகு அதற்கு பிறகு என்ன? அறிவு பெற்ற பிறகு அறிவின் பயன் என்ன? இறைவனாலே அறிகிறோம், அறிவின் பயன் என்ன? அறிவினுடைய பயன் அனுபவித்தல். ஒரு பொருளை அறிந்தால் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அனுபவிக்காமல் அறிந்து என்ன பயன்? ஆனால் அப்படி ஒருவன் இருக்கிறான், அறிந்தாலும் அனுபவிக்க மாட்டான். யாரு? இறைவன். அவன் எல்லாவற்றையும் அறிவான், ஆனால் அனுபவிக்க மாட்டான். நாம் தான் அனுபவிக்கிறோம், அவனால் அறிந்து அவனால் அனுபவிக்கிறோம். அனுபவம் மூன்றாவதாக. அனுபவம் அதற்கு அடுத்து மூன்றாவது உதவி தேவைப்படுகிறது. உயிர் நிலை பெறுவதற்கும் அறிவு விளங்குவதற்கும் இறைவன் உதவுவது போல மூன்றாவதாக அந்த அறிந்தவற்றை அனுபவிப்பதற்கும் இறைவனுடைய உதவி. ஆக இப்படி இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது? ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு இறைவனுடைய உதவி வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நொடியிலையும் கணந்தோர் நம் கணந்தோர் நம் இறைவனால்தான் வாழ்கிறோம். அது மூன்றாவது உதவி. அதற்கு என்ன பெயர்? ஒன்றாதல், இரண்டாவது வேறாதல், மூன்றாவது உடனாதல். உடனாதல், உடனாதல், உடனாதல் என்ற என்ன? உடனாதல் தெரியாதா? உடனாதல் என்ன? அது சாதாரண வார்த்தை தானே. என்ன அர்த்தம் உடனாதல்? ஆமா, ரெண்டு நண்பர்கள் உடனாக சேர்ந்திருப்பது போல இறைவன் உயிரோடு சேர்ந்து உடனாகவே இருக்கிறான். இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். உடனாக இறைவன் உடனாக இருந்து உடனாக இருந்து நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அவனும் அறிகிறான். நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அவனும் கூட இருந்து அறிகிறான். அப்படி அவன் உடனாக இருந்து அறிந்தால்தான் உயிர்கள் அறிய முடியும், அனுபவிக்க முடியும். இறைவன் உடனாக இருந்து நாம் எவற்றையெல்லாம் அறிகிறோமோ அவற்றையும் அறிகிறான். தனக்காக அறிகிறானா? தனக்காகவும் அறிகிறான், உயிர்களுக்காக அறிகிறான். அவன் அறிந்தால்தான் நாம் அந்த பொருளை அனுபவிக்க முடியும். எனவே அறிவித்தால் மட்டும் போதாது, இரண்டாவது வேறாதல் இருந்து அறிவித்தானே, அறிவித்தால் மட்டும் போதாது. நாம் அறிவித்து விட்டோம், நம் வேலை முடிந்தது என்று இறைவன் இல்லை. அறிவித்த பிறகும் உடனாக இருந்து அவனும் அறிந்தால்தான் அந்த பொருளை உயிர் அறிய முடியும். ஒரு சின்ன குழந்தை, 5-6 வயது ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை வைத்துக் கொள்ளலாமா, பெண் குழந்தையை வைத்துக் கொள்ளலாமா, ஏதோ ஒரு குழந்தை. அவங்க வீட்டை விட்டு தனியாக வந்து ஒரு 2 வீதிகள் தள்ளி வழி தெரியல திரும்பி போக வீட்டுக்கு அழுது கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த குழந்தையை பார்த்து விசாரிக்கிறீர்கள். அதற்கு உரம் சொல்ல தெரியலை, வீடு எங்கே இருக்கிறது என்று தெரியலை. பையில் பார்த்தா என்ன இருக்குது? இப்போ தான் கட்டாயம் இருக்கணுமே பையில், என்ன அடையாள அட்டை, அடையாள அட்டை இருக்குது. அதை பார்த்து அதில் முகவரியெல்லாம் இருக்கும் இல்லையா. உடனே இவர், நீங்கள் என்ன இப்படி போய் அப்படி திரும்பி போக வேண்டும் என்று வழி சொல்லுகிறீர்கள் அதை கேட்டு அந்த குழந்தை என்ன திகைத்து தான் நிற்கிது, தானாக போயிடுதுமா? உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதனுடைய கையை பிடித்து கொண்டு கூடவே அழைத்து கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிறீங்க, அதான் கூடவே வருகிறது. அதுபோல இறைவனும் உயிர்களாகிய நம்மோடு கூடவே வந்து நாம் அறிகின்றவற்றையெல்லாம் அறிந்து அனுபவிக்க வைக்கிறான், அனுபவத்தை கொடுக்குறான். இப்படி சைவ சித்தாந்தான் இறைவன் செய்கிற உபகாரத்தை, இது என்ன உபகாரம் என்றால் இது காணும் உபகாரம். 2வது சொன்னது காட்டும் உபகாரம், இது காணும் உபகாரம். காணும் உபகாரம் என்றால் என்ன பொருள்? உயிர் அறிகின்றவற்றையெல்லாம் இறைவனும் உடனிருந்து காணுகிறான், அறிகிறான். காணுதல் என்றால் அறிதல், உடனிருந்து அறிகிறான். எதற்காக? அனுபவம், உயிர்களுக்கு அனுபவம் உண்டாகும், அனுபவம் கிடைப்பதற்காக, அந்த பொருளை அனுபவிப்பதற்காக. எனவே நாம் எந்த பொருளை அனுபவித்தாலும் இறைவனும் நம்மோடு உடனிருந்து உதவுகிறான் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே நாம் எந்த இடத்திலும் தனியாக இல்லை, யாருக்கும் தெரியாது என்று நாம் ஆமாம் தவறு செய்யக்கூடாது. யாரும் பார்க்கவில்லை. அப்படி இது இறைவனுடைய இந்த 3 வகையான உபகாரங்கள், ஒன்றாதல், வேறாதல், உடனாதல். இந்த 3 விதமான உதவிகளுக்கும் சேர்த்து ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த 3ஐயும் சேர்த்து என்ன பெயர்? அதற்குத்தான் அத்வைதம் என்ற பெயர். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்வைதம் அத்வைதம், அதை இது வடமொழி சொல்லு, வேதத்தில் வருகிற சொல் அத்வைதம். ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் அதே கொஞ்சம் அத்துவிதம், அத்துவிதம் என்று அதே சொல்ல தமிழ் படுத்தாமல் தமிழ் ஒலிக்கேற்ப கூறுகிறது. ரெண்டும் ஒரே பொருள் தான், ஒரே சொல்லு தான். இதில் இந்த சொல்லில் இது ஒரு சொல் போல தெரிகிறது, ஆனால் ரெண்டு சொற்கள், ரெண்டு சொற்கள் சேர்ந்திருக்கின்றன. என்ன ரெண்டு சொற்கள்? ஆவா தெரியாவிட்டால் சொல்லக்கூடாது, தவறாக. நாத்வைதம் அத்வைதம், நாத்வைதம் அத்வைதம். துவிதம் என்றால் என்ன பொருள்? இரண்டு. துவைதம் துவிதம் என்றால் இரண்டு. அந்த காலத்தில் தமிழில் சைக்கிளுக்கு என்ன பேர் தெரியுமா? துவி, துவி சக்கர வண்டியும் வாங்க. துவி சக்கர, இரண்டு சக்கரத்தில் ஓடுகிற வண்டி. துவினா இரண்டு. ஏக் தோங்கிறான்ல, தோனா ரெண்டு. எல்லாம் ஒற்றுமையுடைய சொற்கள் தான். இப்போ ரெண்டையும் சேருங்க. நான் அந்த நாக்கு என்ன பொருள் சொல்லலையே, நாய்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பல பொருள் இருக்கு. நமக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம பார்ப்போம். நா என்றால் அண்மை, அண்மை பொருள், அண்மை. அண்மை என்றால் என்ன? அல்ல என்ற பொருள். அண்மைனா அல்ல, அல்ல என்ன பொருள்? ஒரு வாக்கியம் சொல்லுங்க அல்ல என்று வர்றாப்புல. இரண்டு விட்டுருங்க, வேற உலக உதாரணம் தெரியாதா? இதை செய்தது நான் அல்லங்கிறோம்ல, இது பேனா அல்ல. இப்போ என்ன அல்லன்னா என்ன பொருள்? இல்லைங்கிற சொல்லுக்கும் அல்லங்கிற சொல்லுக்கும் வேறுபாடு இருக்கு, இருக்கிறது. ஆனால் உலக பேச்சு வழக்கில் யாரும் அந்த வேறுபாட்டை உணர்வதில்லை. நான் இல்லை, நான் அல்ல, எல்லாம் ஒன்றா வழங்குறாங்க. இதை செய்தது நான் இல்லைங்கிறாங்க. நான் அல்லன்னு சொல்லணும். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், இல்லை இன்மை, அதான் இல்லை, இல்லை இன்மை. அதற்கு என்ன பொருள்?
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: சிவநேய சகோதரர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கொடிக்கவி என்ற நூலின் சிந்தனையை செய்வதற்கு திருவள்ளுவர் கூட்டுவித்துள்ளது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒரே வரியில், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அடுத்த வரி, ஒளிக்கும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. அதே வரியில, உள் உயிர்க்கு உயிராய், தெளிக்கும் அறிவு. மூணாவது வரி, தெளிக்கும் அறிவு சிறந்த உளதேனும், தெளிக்கும் அறிவு சிறந்த உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும், திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே. அதே வரிதான், திரிமலத்தே, திரிமலத்தே. அடுத்த வரி, குளிக்கும் திரிமலத்தே, குளிக்கும் உயிர், குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே, கொடி கட்டினனே. பாடலை பார்க்கும்போதுக்கு மிக எளிமையான வார்த்தைகள் இல்லையா? ஒளி, ஒளி என்பார், இருள் என்பார், இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடி ஒன்று ஒளிக்கும். ஒன்னு புதுசா ஒண்ணு தெரிந்து கொள்வதற்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு அதிகமானா இன்னொன்னு ஒழித்துக் கொள்ளும். இருள் அடராது, ஒளியை பந்திக்காது. அப்புறம் உள் உயிருக்கு உயிராய், உள்ள உயிருக்கு உயிராய், தெளிந்த அறிவு சிவ ஒளி, திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே, குளிக்கும் உயிர் இந்த உயிருக்கு அருள் கூடும்படி படி கட்டினேனே. அவ்வளவுதான், முடிஞ்சுதா? பாட்டு முடிந்து விட்டது. ஒளி என்றால் எந்த ஒளியை கொழுக்கே? சக்தி, சிவ சக்தியை குறிக்கிறது. அருள் ஒளி, ஒளி என்பது இந்த எதை குறிக்கிறது? அருள் ஒளி, ஒளி என்பது அருளையும். அருட்கதி, ஒளி என்பது அருள் ஒளியையும், திருவருள் சக்தியையும். ஒளி என்பது திருவருள் சக்தியையும், இருள் என்பது வழக்கமா உள்ள மாதிரி என்னது, ஆணவ இருளையும் குறிக்கும். ஒளி என்பது திருவருள் ஒளியையும், இருள் என்பது ஆணவ இருளையும் குறிக்கும். இரண்டுக்கும் ஒன்றே இடம், ஒன்றே இடம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவை. ஒன்றே இடம் என்பது ஆன்மாவை குறிக்கிறது. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இப்ப இந்த ஆன்மா மலர் நடையில் செல்கிறதுன்னு வச்சுப்போம், முழுக்க ஆணவ மலத்தில் தன்னை அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது. கேவல நிலையில், இந்த நிலையில் தான் பரச நிலையிலேயே அதிகமான பந்தத்தில் மொழி இருக்கிறது. இப்ப நம்மிடையே பொதுவா உயிர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க இல்லையா? முழுவதும் அந்த குடும்ப சூழலை விட்டு இங்க அங்க அசைறதே இல்லை. உண்பதும் உடுப்பதும் அதுவே இன்பம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்ப அவங்க எதுல முழுவதுமாக சிக்கியிருக்காங்க? மழை இருள அதிகமாக சிக்கியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு திருவருள் ஒளி தோன்றுவது இல்லை. எது மிகும் பொழுது? ஆணவமாகிய இருள் மிகுந்திருக்கும் பொழுது இந்த திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். திருவருளாகிய ஒளி ஒளித்துக் கொள்ளும். ஏன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திருவருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் என்ன நடக்கும்? குழந்தையின் கையில் கொண்டு பொற்கிண்ணத்தை கொண்டு கொடுக்கிறோம், அது என்ன பண்ணும்? அதுக்கு பொண்ணுடைய அருமை தெரிய அது பாட்டுல தூக்கி எரிஞ்சுட்டு வீதியில விளையாடிட்டு இருந்து கையில கொண்டு கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அது பாட்டுல வீட்டுக்குள்ள போயிடும். அது பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பொக்கிஷமே. எந்த அதனுடைய அருமை அந்த குழந்தைக்கு தெரியாது. அதே கதைதான், இந்த ஆணவ இருள் அதிகரித்திருக்கும் பொழுது திருவருள் ஒளி தோன்றினால் என்ன நடக்கும்னா, இந்த பொற்கின்ன குழந்தையின் கையில் அகப்பட்ட பொற்கின்னம் போல்தான், அதனுடைய அருமையே அவர்கள் உணர மாட்டார்கள். இந்த உண்மை நான் சொல்லல, எதுல வருது? திருவாசகத்துல என்ன வருது? மழக்கை இழங்கு பொற்கின்னம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றேன். மாணிக்க வாசல் சொல்ற மழக்கை இழங்க, சின்ன குழந்தை மழக்கைன்னா அது குறிப்பிட்ட வயசுள்ள குழந்தை. மழக்கை இழங்கு பொற்கிண்ணம் என்று அலா அரிய என்று உனை கருதுகின்றேன். பாட்டு ஆரம்பம் என்னது? மயிலங்கு நல் நல் தங்கி பங்கனே வந்து என்னை பணி கொண்டவின். அது வந்து என்னை பணி கொண்டவின். அதுக்கப்புறமே அது மழக்கை இழங்கு பொற்கிண்ணமா இருக்குது. அப்போ ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஆணவையில் உள்ள மொழி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வீசி எறிஞ்சிருவாங்க இல்லையா? அதுமா அதனாலதான் அவன் என்றும் என் முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து. போற்றி பதனடையில வரும் முந்தி என்னுள் நீங்காது எல்லாம் சரிதான். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒளித்திருந்து முந்தி என்னுள் நீங்காது ஒளித்திருந்து போற்றி பதனடை. அதனால அந்த மலம் மேலிடும் பொழுது இந்த ஆன்மாவுக்கு எது முதன்மையாக இருக்கும் என்றால் இந்த உலக பதார்த்தங்கள் தான் முதன்மையாக இருக்கும் இல்லையா? அதனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் இதுலதான் இருக்கும், அந்த உலக பதார்த்தங்களையே இருக்கும். அந்த பரம் கண்ணுக்கு தென்படவும் மாட்டான், தென்பட்டால் இந்த ஆன்மாவான ஏறிட்டும் பார்த்தார். ஏன்னா அதனுடைய பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கு? பதார்த்த உலக பதார்த்தங்கள்லயே இருக்கு. அதனால அது பதத்தை பார்த்தார். நம்ம அதுல நான் பார்க்கிறோம், நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இது இவ்வாறாக அந்த ஆணவ மலத்தில் அது மூழ்கி இருக்கும் பொழுது அந்த சிவ சக்தி வந்து அவனுடைய சிற்சக்தியானவள் ஒழித்து கொள்கிறாள். அந்த அம்பலவான சுவாமிகள், அம்பலவான குருமூர்த்திகள், எங்க திருவாரூரை ஆதீன குருமூர்த்தியில அம்பலவான குருமூர்த்திகள் என்று மூன்றாவது குருமகா சன்னிதான், அவங்க சொல்லுவாங்க, சிலமலவும் காணாம் மட நெஞ்சமே மல நெஞ்சமே அப்படின்பார். சிலமலம், சிலம்னா எள்ளளவும் உணராத மட நெஞ்சமே அப்படின்பார். மலத்தால் இது மூடப்பட்டு அவனை கொஞ்சம் கூட எள்ளளவு கூட நினைக்காத அளவுல அந்த உலக விஷயங்கள்ல அது மூழ்கி இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நடைக்கு பேர் தான் என்னது? மல நடை. இவ்வாறு திருவருளை ஓரளவும் சிறிதேனும் சிந்திக்காமல் முழுவதுமாக ஆணவ இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது திருவருள் ஒளி மறைந்து நின்ற அந்த நிலை, அதுக்கு பேர் தான் என்னது? மல நடை. இதே இது மாறி விடுகிறது. எப்படி மாறுகிறது? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காண்ற சோறு என இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் வெறுத்து. காந்த சோறு என்றால் தெரியும் இல்லையா, கட்டிய சோறு. அதுல எவ்வளவு அருவறுப்பு வருமோ அது மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக பதார்த்தங்களில் வெறுப்பு வந்து இவ்வளவுதான் இதுக்கு தகுதி. இவ்வளவு நேரம் தான் இது இவ்வளவு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, இவ்வளவு நாள் தான் கொடுக்க முடியும், இவ்வளவு காலத்துக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல அந்த இன்பம் மறைந்து விடும், அல்லது வெறுத்து விடும், அல்லது அதில் அலுப்பு தட்டி விடும். எல்லா இன்பங்களுமே அப்படிதானே. ஆக இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இவையெல்லாம் நிலையானவை அல்ல என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்மா உணர்ந்து உணர்ந்து அதே சமயத்துல திருவருள் ஒளியில் திளைத்து திளைத்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையில் தன்னை அழுத்தி அழுத்தி இந்த அழுதுதல் குறைபடும், அந்த அழுந்துதல் கூடும். இப்படி கூடி கூடி படிப்படிப்படியாக கூடி கூடி முற்றுமாக திருவருள் ஒளியில் அந்த ஆன்மா மூழ்கி இருக்கும் பொழுது அதற்கு எது தோன்றாது? அதற்கு உலக பதார்த்தங்கள் முக்கியமானதாக தோன்றாது, தெரியாது. அது எதையே பார்த்திருக்கும், அந்த பரத்தையே பார்த்திருக்கும், அதனுடைய சிந்தையெல்லாம் அந்த சிவமே நிறைந்திருக்கும். அதனுடைய சிந்தையில இந்த உலக பதார்த்தங்களாகிய குப்பைகள், அந்த குப்பைகளை வைத்து சிந்தையை நிறைவு செய்ய மாட்டார்கள். சிந்தையெல்லாம் சிவமே நிறைந்திருக்கும். ஆக இந்த நடைக்கு பெயர் என்னன்னா அருள் நடை என்று பெயர். இந்த அருள் நடையில் ஆணவம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தன் வலிமையெல்லாம் ஒடுக்கி தன்னுடைய வலிமையெல்லாம் இவற்றை செல்லாது என்பது அது தெரியும். உடனே என்ன பண்ணும், தன்னுடைய வலிமையெல்லாம் அடக்கி. சில குழந்தைகள் பார்ப்போம், ஏதாவது ஒரு நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே பெரிய காரியம் இல்லையா. அது செய்யற பெரிய காரியம் என்னது, தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அது மாதிரிதான் இந்த ஆணவம் என்ன பண்ணும், பேசாம அடங்கி இருந்தா அதுவே போதும். அப்ப அந்த சமயத்துல இந்த ஆணவமாகிய இருள் ஒழித்து கொள்ளும். எப்போ, திருவருள் ஒளி மேலிடும் போது. ரெண்டும் எங்கதான் இருக்கு, இந்த ஆன்மால தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆணவம் கேவல நிலையில இருக்கும் பொழுதும் துன்பத்தை கொடுக்கு. எப்படி துன்பத்தை கொடுக்கு, முழுவதுமாக இந்த ஆன்மாவின் அறிவை மறைத்து துன்பத்தை கொடுக்கிறது. அந்த சக்திக்கு பேரு, ஆணவத்தினுடைய அந்த சக்திக்கு என்ன பெயர், ஆவாரக சக்தி. கேவலத்தில் ஆணவம் ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக மறைத்து நிற்கும். அந்த சக்திக்கு பெயர் ஆவாரக சக்தி. அப்புறம் பெருமான் இந்த உடல், இந்த இடம், போக பொருட்கள் எல்லாவற்றையும் அழித்த பிறகு இந்த சகல நிலையில் அது என்ன பண்ணும், அந்த முழுசும் மறைக்க இப்ப முடியாது. இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் அறிவு விளங்க ஆரம்பிச்சு, அதனால முழுவதுமாக மறைக்க முடியாது. ஆனாலும் தன் தொழிலை அது விடாது. இந்த அறிவை எப்படி பண்ணும், மேல் நோக்கி செலுத்தாம, மேம்பட்ட பொருள்களில் செலுத்த விடாமல், நிலையான பொருள்களில் நினைவை இருக்க விடாமல் என்ன பண்ணும், மறுபடியும் கீழ் நோக்கி செலுத்தும். இழிந்த பொருள்களிலும் இழிந்த செயல்களிலும் இந்த ஆன்மாவை இழுக்கும். முழுவதுமாக கேவலத்தில் மறைத்த ஆணவமானது சகல நிலையில் ஆன்மாவின் அறிவை கீழ் நோக்கி செலுத்தும். அந்த ஆன்மாவை முன்னேற விடாதபடி முழு பகையாக இருப்பது யாரு, இந்த ஆணவம் தான். அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம உள்ளேயே இருக்கிறது. அதான் பரிதாபம் இந்த ஆன்மாவை நினைக்கும் பொழுது. உள்ளேயே இவ்வளவு பெரிய பெரும்பகை இருப்பது இருக்கிறது என்பதை உணராமல் இல்லையா நானா ஆட்டம் போடுகிறது. அந்த பெரும் பகையுடன் சேர்ந்து கொண்டே அது இருக்கிற இழுப்பிலேயே போய் ஆட்டம் போடுகிறது. சரி, இவ்வளவு சக்தியுடைய அந்த ஆணவம் அந்த பதியை பற்றுமா? ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த ஆன்மாவை நல்ல இறுக்கமாக பற்றி உள்ளது. அப்படியானால் ஏன் அந்த ஆணவம் பதியை பற்றவில்லை என்றால், இருளானது சூரியனை பற்ற முடியுமா? அதற்கு நமக்கு சாஸ்திரத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு அருமையான உவமை, கடல் கடல் நீர் உப்பு. கடல் என்றால் அந்த வெளி, நீரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வெளி. அப்ப அந்த உப்பு வந்து எதை பற்றிருக்கிறது? நீரைத்தான் பற்றுமே தவிர அந்த கடல் ஆகாயத்தை பற்றாது. அதனால் பற்ற முடியாது, அதனால் நெருங்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவம், ஆன்மா எதனுள் அதை வியாபியமாக அடங்கியிருக்கிறது? இறைவனுள், பதியினுள் வியாபியமாக ஆன்மா அடங்கியுள்ளது. ஆனாலும் இந்த ஆன்மாவை பற்றிய அந்த ஆணவமானது பதியை நெருங்க முடியாது, பற்ற முடியாது. அந்த பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அதுதான் இருள் அடராது. அடராது என்றால் பற்றாது. எதை பற்றாது? ஒளியை பற்றாது. அதாவது ஆணவம் திருவருளை பற்றாது. இப்ப இந்த ஆன்மாட்ட தான் இவ்வளவு ஆட்டமும் அது போடுகிறது. அப்புறம் உள் உயிர்க்கு உயிரால் இந்த பாடத்துல ஒன்று மேலிடிலும் சொல்லுவாங்க, ஒன்று மேவிடிலும் சொல்லுவாங்க. அது பாட பேதம். சில பேர் எல்லாம் பொருள் ஒன்றுதான், மேவிடிலும் சொல்லுவாங்க, மேலிடிலும் சொல்லுவாங்க. என்ன எது வந்தாலும் சரி என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பாட பேதம். சரி, உள் உயிர்க்கு உயிராய் தெளிந்த அறிவு திகழ்ந்துள்ளதேனும். எல்லா உயிருக்குள்ளும் உயிராக இருக்கின்றார் இல்லையா? எப்படி உடலுக்கு உயிர் இருக்கிறதோ அவ்வாறு உயிருக்கு உயிராக இருக்கின்றார். உடலினைக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆணாய் போற்றி என்று பஞ்சாக்கர மூர்த்திகளை பாடுவார்கள். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆனாய் போட்டி. எப்படி உடலின் இயக்கம் உயிரால் உண்டாகிறதோ அவ்வாறே உயிரின் இயக்கம் அவனால் பதியால் இயக்கப்படுகிறது. அதனாலதான் உடலுக்கு எப்படி உயிர் இருந்தால்தான் உடலுக்கு எல்லாம், அதே மாதிரி அவன் இருந்தால்தான் இந்த ஆன்மாவுக்கு எல்லாம். உடலுக்கு உயிரே போல உயிருக்கு உயிர் ஆனாய் போச்சு. உரைசேர் 84 நூறாயிரமாம் யோனி வேதம் இறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். திருவிழிமலை பதிகம் ஞான சம்பந்தருடையது இல்லையா? உரைசேர் 84 நூறாயிரம் யோனி வேதம், 84 லட்சம் வகைப்பட்ட வகையான எவ்வளவு வகை ஒவ்வொன்றிலையும் தாவரங்கள், 11 லட்சம் அதுல ஏகப்பட்ட வகைகள். இப்படி அந்த 84 லட்சத்திலையும் அத்தனை உயிர்களிலும் உயிருக்கு உயிராக நின்று இயக்கி வருகிறார். உயிருக்கு உயிராய் நின்றான் என்று மட்டும் சொல்ல முடியுமா? எப்படி இருக்கிறான்? உடம்பும் உயிரும் போல ஒன்றாகி இருக்கிறான் இல்லையா? ஒளியும் சூரிய ஒளியும், சூரிய ஒளியும் சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல எப்படி இருக்கிறார்? அப்புறம் உடனாகி ஆன்ம அறிவும் கண்ணொளியும் போல உடனாகி நிற்கிறார். இதெல்லாம் எதுக்காக? ஒன்றாகி நிற்பது எதற்காக? உயிர் நிலைத்து நிற்பதற்காக. இந்த உடம்புல வந்தோம்னா அந்த உடம்புல அது அத்தனை காலமும் நிலைத்து நிற்பதற்காக. வேறாகி என்பது உயிருக்கு அறிவு விளங்குவதற்காக. உயிருக்கு அறிவு ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது விளக்கம் பெறணும். விளக்கம் பெறதுக்கு அவன் எப்படி இருந்தாதான், அறிவித்தால்தான் அந்த அறிவு விளக்கம் பெறும். நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு, ஆனா அது என்ன பண்ணும், தானாக இயங்காது. என்ன பண்ணணும், பெருமானால் இயக்கப்பட்டால்தான் இயங்கும். அதனால அவன் வேறாகி நின்று அறிவிக்கிறான். அப்போ அறிவு விளங்கும் பொருட்டு அவன் இந்த உயிர் நோய் வேறாகி நிற்கிறான். அப்புறம் இந்த உயிர் அறிந்த பொருளை அனுபவிப்பதற்காக அவன் உடனாகி நின்று செலுத்துகிறான். பொருளால் வேறாயின் கலப்பால் ஒன்றாயும், இப்படிலாம் செலுத்தும் தன்மையால் உடனாகியும். ஆக இவ்வாறாக ஒன்றாகி நிற்றல் உயிர் அறிவு, உயிர் நிலை பெறுதல் பொருட்டு, வேறாகி நிற்றல் உயிர் அறிவு விளங்கும் பொருட்டு, உடனாகி நிற்றல் உயிர் அனுபவத்தில் ஈடுபடும் பொருட்டு. இதுதான் உள் உயிருக்கு உயிராய் சிறந்து அது இருந்தாலும் திகழ்ந்து உளதேனும். விதவிதமா இப்படி விதவிதமா நின்று இந்த உயிரை இயக்குகிறார். இப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாது, அப்படி இருந்தா போதாதுன்னு சொல்லி விதவிதமாக நின்று இந்த உயிரை இயக்குகிறார். என்ன பரிதாபம் பாருங்க, நமக்காக அவன் உட்கார்ந்து இவ்வளவு வேலையும் உள்ள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறான். இது என்ன பண்ணுது, அத பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்துறதே இல்லாம அப்படி இயக்குகிறான், இயங்குகிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம இது அது பாட்டுல என்ன பண்ணுது, திரிமலத்தே குடித்து கொண்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: அப்புறம் அகழ்வாய், இந்த பெந்தத்திலிருந்து நீ அகழ்வாய். எப்படி அகழ்வாய்? ரொம்ப இந்த பகுதி கொஞ்சம் சுவையான நல்ல பகுதி. புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால், இந்த உடம்பு கிடைச்ச உடனே கொஞ்சம் அறிவு வருது. அறிவு வந்த உடனே பட்டறிவும் வருது, நூலறிவும் வருது. அப்ப கொஞ்சமா நல்ல குணங்கள் புண்ணியங்கள் வந்து சேரும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஆன்மாவனுடைய உயிருடைய இயல்பு என்ன? சுயநலம் தான். அவதான் அவனுக்கு பெருசு சுயநலம். இது உயிருக்கு, எல்லா உயிருக்கும் பொது. அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி வருகின்ற பொழுது தன்னை சேர்ந்த உயிர்களோடு உயிருடைய நலத்தை பேணுவது முதல். அதுதான் நமக்கு பாசம் என்று சொல்றான். இந்த பாசம் இருக்குது, இது கொடிய விலங்குகளுக்கும் கூட உண்டு. அது சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, மனுஷா இருந்தாலும் சரி, அது வரும். அப்போ அந்த சிறிய விலங்குகள், நம்ம வந்து பாகம் பெற்றோர் பாகம்னா எத்தனை குழந்தை குட்டிகள் வளர்த்துற போது, நம்ம நம்முடைய பெரியவங்க எல்லாம் பெற்றோர்லாம் சில தியாகம் செய்து நம்ம வளர்த்தார்கள். நாம நமக்கு சில சேர்ந்து நம்ம குழந்தைகளை வளர்த்த முடியும். அப்ப சுயநலத்தை இருக்கிற போது கொஞ்சம் அந்த அன்பினால சில தியாகங்களும் செய்கின்றோம். அப்புறம் அதே வந்து நம்ம சேர்ந்து சுற்றத்தா இருக்கு, அது பரவுது. அப்புறம் அப்படியே சமூக நாட்டுக்கு சமூகத்துக்கு அப்படி அது விரிவடைகிறது. தொடக்கம் வந்து சுயநலம் தான், சுயநலத்திலிருந்து பரவலாம் வருகிறது. அப்ப நூலறிவு எல்லாம் படிக்கிற பொழுது இது புண்ணியம், இது பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு நூலே அறிவு வருகிறது. அப்போ இந்த செய்யக்கூடிய அறச்செயல்கள் எல்லாம் முதல்ல வந்து சுயநலம் கருதி செய்யப்படும், அப்புறம் பேருக்கும் புகழுக்கும் செய்வார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அனுபவத்துல இதெல்லாம் பேரும்புகள் எல்லாம் நமக்கு நிக்காது. ஆண்டவன் தெய்வத்தை நினைத்து செய்கின்ற பொழுது அது நல்ல புண்ணியமா ஆகிறது. அதுக்கு பேரு முதல்ல சொன்ன பசு புண்ணியம். ஆன்மாக்கள் இருக்கு, நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன், நானு இந்த சமூக சேவை செய்கின்றேன் என்று தன் தற்போதத்தோடு செய்கின்றதெல்லாம் வந்து அது பசு புண்ணியம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம சிவம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, சிவத்தினுடைய துணையினால சிவத்தினுடைய அருளினால இது நான் சமுதாயத்துக்கு செய்கின்றேன், இது செய்வதும் சிவத்துக்கு செய்கின்ற வழிபாடு என்று இடத்து செய்வதற்கு அது சிவபுண்ணியம். அது சிவனடியார்களுக்கும் சிவனுடைய திருக்கோயில்களுக்கும் செய்வது அது சிவபுண்ணியம். எல்லா உயிர்களையும் சிவம் இருக்குது. அந்த ஆன்மாக்களுடைய உயிரெல்லாம் சிவன் உரைகின்ற கோயில், அந்த ஆன்மாக்களுக்கு செய்கின்ற வழிபாடு இந்த அறங்கள் என்று செய்கின்ற பொழுது அந்த பசுபுண்ணியமே சிவபுண்ணியமாக மாறுகிறது. அப்ப நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய், புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால். அப்ப சிவபுண்ணியம் பண்ணுகின்ற பொழுது பண்ற போது என்ன வரும்னா, வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதாம் ஒப்ப. அப்ப முதல்ல புண்ணியம், அந்த புண்ணியம் எப்படி வருது அப்படின்னா, நாம செயல்கள் செய்கின்றோம். நமக்கு சித்தாந்த சாஸ்திரத்துல வினைகள் என்ற அந்த கலை சொல்லுக்கு தனிய ஒரு பொருள் உண்டு. எது வினை என்று சொன்னால், நாம் செய்வதெல்லாம் செயல்கள் தான், செயல் எப்ப வினையாக ஆகிறது அப்படின்னா, அது நாம செய்கின்ற இந்த செயல் ஒருவரை பாதிக்க வேண்டும், ஒருவருக்கு ஏதோ ஒருத்தர் அவங்கள சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பதான் வினையாக மாறுகிறது. இப்ப வந்து வீட்டுல டிஃபன் பண்ற சோறு இருக்குது, சாப்பிடுறோம், அது ஒரு செயல். சாப்பிடுற போத அடுத்தவங்களுக்கு மிச்சம் வைக்க கூடாது. ஆனா பூரண சாப்பிட்டா அடுத்தவா பண்ணி ஆடமா இல்லையா? அப்ப நினைச்சு செஞ்சா அது வந்து வினையாக போயிடுது. வினை செயலுக்கும் வினைக்கும் வேறுபாடு. வினை என்பது இன்னொருத்தர் நாம் செய்யற செயலினால் அடுத்த பாதிக்கப்படும், ஏதோ ஒருத்தர் நன்மையாகவோ தீமையாகவோ பாதிக்கப்பட வேண்டும் என்று செய்து செய்தால் அது வந்து வினையாக மாறிவிடுகிறது. அந்த அந்த இப்போ செய்கின்ற வினை இருக்குத, அந்த வினை செய்தவுடனே முடிஞ்சு போகுது. இப்போ ஒருத்தர் அடிக்கிறான், கன்னத்துல அடிக்கிறான், அந்த அடித்த அந்த நேரத்திலேயே அந்த செயல் முடிஞ்சு போகுது. அப்போ அது எப்படி செயல் வந்து இப்படி வினையாகுது அப்படின்னா, அந்த செயல் தான் அது வந்து அடிபட்டவன் அடித்தவன் ஆகியுடைய புத்தி தத்துவத்தில் இருந்து அப்புறம் செயல் பின்னால வருவது. அது நான் பார்ப்போம். இப்போ வினையை வினையினால் வருவது புண்ணிய பாவங்கள். அந்த புண்ணிய பாவம்னா அடுத்த அப்படி இன்ப துன்பங்களாக மாறுகிறது. மூன்று நிலை உண்டு. முதல்ல வினை, அப்ப வினையினுடைய பயன். அந்த வினை பயனுக்கு வினை பயன் என்பது என்ன? இன்ப துன்பம். அதுக்கு நடுவுல நல்வினை தீவினை, புண்ணிய பாவம், இன்ப துன்பம். அந்த மாதிரி இங்க புண்ணியத்தால் என்ன வருது அப்படின்னா, மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதான். அப்ப இந்த மலபாகத்துக்கு முன்னால இன்னொன்னு இருக்கு, அதுக்கு சொல்லல. என்ன? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்று சொன்னால் அது நமக்கு சாதாரணமா மனித இயல்பு என்ன? கொள்ளுன்னா வாய் தேக்கிறது, கடிவாளனா வாய் முடியுது. நமக்கு நாம் பிறருக்கு செய்கின்ற உபகாரங்கள் நம்ம நினைவில் இருக்கும். நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு நன்றியை எதிர்பார்ப்போம். நமக்கு பிற செய்கின்ற உபகாரங்கள் மறந்து போகுது, அல்லது நினைச்சுக்கோ. அதே மாதிரி நமக்கு ஒரு கெட்டு வந்துட்டு சொன்னா அது நம்மால செஞ்சா இருக்கும், ஆனா அது அடுத்தவன் செஞ்சதுன்னு சொல்லுவோம். மனித இயல்பு இப்படி போறோம், வெளியில போறோம், இங்க வரும்போது நல்ல உயரமா இருக்குது. நம்ம மாதிரி இப்போ இது குட்டையா இருக்குன்னு வச்சுக்குவோம், இடிச்சு என்ன இடிச்சுன்னு சொல்றோம், நிலவு இடிச்சிருச்சு, இவன் போய் இடிச்சுக்கிட்டு நிலவு இடிச்சிருச்சுன்னு சொல்றோம். இது மனித இயல்பு. இப்ப அந்த மாதிரி இருவினைப்பு என்பது என்ன என்றால், அந்த வினை பயனை அனுபவிக்கின்ற பொழுது நல்வினையாகிய நல்வினை பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கர்வமோ, தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது துன்பமோ, ரெண்டும் இறைவன் நமக்கு நன்றியை செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே, இரண்டையும் ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்வது. கேளும் ஆக்கமும் கெட்ட திருநார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அந்த மனநில அந்த அது இந்த நமக்கு சிவபுண்ணியம் மோட்சமெல்லாம் இருக்கட்டும் இருங்க, நம்ம மனசே இப்படி இருந்துன்னு சொன்னா மனசுக்குள்ளார ஒரு குழப்பமோ துன்பமோ வருத்தமோ சூடோ இருக்காது. இதெல்லாம் நமக்கு ஏதோ துன்பம் வந்துச்சுன்னா எது வரவேண்டியது வந்துச்சு, இனி அதுக்கு யாரும் நாம குறை சொல்லக்கூடாதுங்கிற மனநிலை இருந்துன்னு சொன்னா மனசுக்கு அமைதி வந்துடும். ஒருத்தருத்த மேல குறை காண போயின்றால் அதுக்கு எல்லையே இல்ல, அது பாட்டுக்கு இவன் மேல மேல குறை சென்றுட்டு போவோம். அதனால இது ஒரு முக்கியதான் பொறையுடைமை என்று சொல்லப்படும். இதுக்கு வந்து பொறையுடைமை என்பது பொறையுடைமைன்னா அது ஞானாமிர்தன் ரொம்ப அழகா சொல்லுவார். நமக்கு வந்து இதை காட்டிலும் நமக்கு பெரியவங்க நம்ம நாட்டியார் இலக்கியம் சொல்றார். அது நமக்கு ஒருத்தன் ஒரு துன்பம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, கெட்டு செஞ்சுட்டான், அறியாமையினால இப்படி செய்து விட்டான், இந்த செய்த இந்த செயலினால அவன் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்க போறானோ தெரியல. அவன் பரிதாபப்படுவதும் பெரியோருடைய இயல்பு என்று சொல்றார். பரிதாபப்படுவது பெரியோருடைய இயல்பு என்று சொல்றான். சரி, இப்ப அந்த இருவினை ஒப்புனால மல பரிபாகம் வந்து சேரும். சிவபுண்ணியத்தினால இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வந்து சேரும். மல பரிபாகம்னா என்ன என்று சொன்னால், மலத்தினுடைய பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்குவது. இதனால சத்திய நிபாதம் சத்தியன திருவருள் திருவருடைய வீழ்ச்சியும் நிகழும். இப்ப மூன்று சிவ புண்ணியம் இருவடையப்பு மலபரிவாகம் சத்தினி பாதம் இது இந்த வரிசையில சொன்னாலும் கூட இவன் வந்து சைமல்டேனியஸா நடக்கும் கிராஜுவலா திடீர்னு வந்து வருவது அல்ல. இது எத்தனைக்கு எத்தனை இருவிடைப்பு வருதோ அத்தனைக்கு எத்தனை மலபரிவாகம் கூட வரும் அத்தனைக்கு எத்தனை சத்தினி பாதம் திருவருள் வீழ்ச்சியும் நடக்கும். இது ஒன்றன்பின் ஒன்று ஒன்றன்பின் ஒன்று அல்ல. இருள் சூரிய ஒளி பரவ பரவ இருளானது விலகுவதை போல இது உடன் நிகழ்ச்சி. அது எப்படி உடன் நிகழ்ச்சிங்கிறது நாம பார்ப்போம். நமக்கு அது வந்து இந்த அவத்தனில் வைத்துக் கொண்டு சொல்கிறான். எப்படின்னா நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய் புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால் வாய்த்த மலபாகத்தால் தந்த சத்தி சேர சத்திங்கிறது சத்தினி பாதம் வந்து சேர வினைதாம் ஒப்ப இந்த வினைதாம் ஒப்ப வந்து மலபாகத்துக்கு முன்னால சேர்த்தனும். மலபரி அது இருவினை ஒப்பு வந்தால் மலபரிவாகம் மலபரிவாகத்துல சத்தினி பாதம். இது இது சொல்ற முறையில வரிசைப்படி சொன்னாலும் கூட இது வந்து ஒரே சமயத்துல நிகழ்வது. இருவினை ஒப்புக்கு ஏற்ப மலபரிவாகம் வரும் மலபரிவாகத்துக்கு ஏற்ப சத்தினி பாகம் கிடைக்கும். ஆனா இந்த வரிசையில இருவினை என்பது மலபாகத்துக்கு முன்னால சொல்லணும். அப்ப அவதாரத்தில் என்ன ஆகும்னா அப்பதான் அண்ணல் அண்ணல் பரமேஸ்வரன் இறைவன் என்ன பண்றாரு அருள் உருவாய் அருளே உருவாக்கொண்டு அருளே உருவாக்கொண்டு. அப்போ இறைவன் மானுட சட்டை தாங்கி வர்றான். மானுட சட்டைன்னா மனித வடிவத்துல வர்றான் குருவாக வருகிறார். அப்ப வந்திருக்கிறது அவர் பார்க்கறதுக்கு நம்ம போல இந்த உடம்பாக இருந்தாலும் கூட அவர் உடம்ப அருளுருவாக கொள்ளுதல் வேண்டும். அருளை திருவருள் சக்தியே அவர் உடம்பாக கண்டு கொள்ளுதல் வேண்டும். அருளே உருவாய் இந்த அவதாரத்துல அவதாரம் அவதாரம் என்றால் சூழ்நிலை சூழல் இந்த நிலை இந்த நிலையில

சொல்றதெல்லாம் ஐயாவுதான் காட்டிருக்கிறார். அறியாமை இதுவரைக்கு நமக்கு உயிருக்கு உயிராக இருந்து நல்லதை ஏற்றதை காட்டி நமக்கு நன்னெறி படித்துக் கொண்டிருந்த சிவம், உயிர்க்காக இருந்த சிவம் இப்ப வந்து வெளிப்பட்டு குரு ஆகின்றது. அறியாமை உள்நின்ற முன்னால் இருக்கிறது யாரு அப்படின்னா வெறும் மனிதன் நினைச்சுக்காத, உன்ன போல மனிதன் நினைச்சுக்காத. இது வரைக்கும் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து எந்த சிவம் உணர்த்திட்டோ அந்த சிவம் தான் இப்ப உனக்கு முன்னால வந்து நிற்கிறது. அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் எது குறியாக மானுட குறியாக இந்த கோ. அடுத்த பாட்டு தான் நமக்கு ரொம்ப சுவையான பாட்டு. ஏன் வந்து ஆண்டவனுக்கு ஏன் வந்து அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு சரியில்லை வீட்டுல யாரு இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல நோயாளி மேல யாருக்கு அக்கறையோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நோயை சீக்கணும், டாக்டர் கூட்டிட்டு போகணும், மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அக்கறை யாருக்கு இருக்கும்? வீட்டுல இருக்கிறவங்களுக்குதான் இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ தூரத்து இருக்கிறவங்களுக்கோ ஒண்ணும் தெரியாது. வேணா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்குதா விசாரிக்க வருவாங்க. ஒழிய அகத்துரு நோய்க்கு வீட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும். நமக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூட இருக்கிறோம் யாரு, சிவம். அப்ப சிவனுக்கு தான் இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்ப மருந்து கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிற அதுதான் அக்கறை, அவர் தான் அக்கறை இருக்கும். அகத்துறு நோய்க்கு உள்ளிடவை என்று கூடவே இருக்கிறது அல்லாம சகத்தவரும் காண்பரோ தான் ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவார்களா அறிய மாட்டார்கள் என்றார். இப்ப இந்த சிவமானது அருளுருவாய் தோன்றி பவம் அகற்றும் நன்னெறி பாரித்து. பாரித்தல் என்றால் விரிவடைய செய்தல் அர்த்தம். பாரித்தல் விரிவடைய செய்தல், நிலா பாரித்து நமக்கு தமிழ் இலக்கியத்துல வரும். நிலா பௌர்ணமி நாள்ல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சிருக்கும், அப்புறம் பௌர்ணமி போது நில ஒளி பறந்துடும். நிலா பாரித்து நன்னெறியை விரித்து, பவமகற்றும் நன்னெறி பாரித்து. பாரித்து என்ன பண்றாரு அப்படின்னா அப்பா சொல்றார் போது நீ இந்த உடம்புல இருக்கிறாய், இந்த உடம்புல நீ அறிவுடைய பொருளா இருக்கிறாய், இந்த உடம்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் வைத்து அது பத்து காரியங்கள்ல வைத்து ஆசிரியர் உனக்கு அது பேரு தசகாரியம் என்பது பேர். இந்த நூலுக்கு இந்த தசகாரியம் என்பது சைவ சித்தாந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய முறைகள் ஒண்ணு, அது யோகம், சிவ யோகம். சிவ யோகத்தையும் அந்த யோகத்தால் வரக்கூடிய போகத்தையும் உணர்த்துவது இந்த தச காரியம். தசம் என்றால் பத்து, பத்து செய்திகள், ஞான செய்திகள் என்று சொல்லுவோம். பத்து ஞான செய்திகள், பத்த வந்து அந்த தசகாரியத்தை இந்த பஞ்சாட்சரத்தில் வைத்து உணர்த்துவதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. பஞ்சாட்சரத்தை நாம் சொல்ற போது அந்த குருநாதன் உணர்த்திய அந்த தசகாரியம் பத்து காரியங்களை நினைவுக்கு வர வேண்டும். அது என்ன என்று சொன்னால் முதல்ல இந்த பதியை படிச்சு அப்புறம் அதுக்கு பேர் பார்த்துக்கோம். என்ன என்ன பண்றாருன்னா முதல்ல வந்து தீட்சை பண்றான், பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கிறார். பஞ்சாட்சரம் உபதேசிக்கும் போது ஞான தீட்சை, அந்த தீட்சை வந்து சடங்கோடு கிரியாவதி செய்ததுண்டு ஞானவதி, எல்லாருக்கும் தீட்சைகள் பல இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த தீட்சை செய்து ஞான உபதேசமும் பண்றார். அது அவர் செய்கிற ஞான உபதேசத்துக்கு பேரு தசகாரியம். இப்ப என்னன்னு சொன்னா நாம் படிக்கூடிய ஞான சாத்திரம் இருக்குத, இது அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் தீட்சை வேண்டும். தீட்சை இல்லாம ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் தீட்சை பெற்று ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் அவங்க படிப்பு அந்த உணர்வுல சாஸ்திரத்தை உணர்வதுல வேறுபாடு உண்டு. இப்ப கல்லூரிகளில சைவ சித்தாந்தம் பாடம் சொல்றோம், கல்லூரிகள அங்க சைவ சித்தாந்தத்தை சாயிபும் படிக்கிறோம், கிறிஸ்தவம் படிப்பாங்க. அவங்க வந்து சைவ சித்தாந்தம் அவங்களுக்கு தேர்வுல பாஸ் பண்றது தானே.

ஒழிய அவங்களுக்கு அனுபவத்துக்கு அல்ல. இப்ப மற்றவர்கள் நாம சர்வீஸ் தான் ஏன் படிக்கிறோம்னா, நாம படிச்சா நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்று படிக்கிறோம். நாம இங்க படிப்பதை பிராக்டிக்கலாக அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த தீட்சை உதவி பண்ணும், தீட்சை நமக்கு துணை செய்யும். அதே மாதிரி சிவபூஜை பண்றவனுக்கு இந்த படித்த சாத்திரங்கள் அவங்களுக்கு அனுபவத்துக்கு அந்த கொண்டு ஞானத்தை அனுபவத்துக்கு கொண்டு வந்து தரும். அப்ப அது அதுக்குரிய வழிமுறைகளை இந்த தீட்சைக்கு முன்னால இந்த தசகாரியத்துல குருநாதன் உபதேசம் செய்கிறான்.

0: காயம்னா உடம்பு. இந்த உடம்பு இருக்குது, இது தத்துவங்களினால் ஆனது. பிருத்திவி முதல் கலையீராக இருக்கக்கூடிய 31 தத்துவங்களினாலையும் ஆனது இந்த காயம். அப்ப குருநாத் என்ன பண்றாருன்னா, முதல்ல இந்த காயத்தினுடைய தன்மைகளை காட்டுறார், உடம்போட தன்மைய காட்டுகிறார். அப்போ முதல் என்ன பண்றார், நாம உண்மை விளக்கத்துல படிச்சோம் இல்லையா, அது இந்த தத்துவங்களை காட்டுறார். தத்துவங்களை காண்பதற்கு துணையாகத்தான் நமக்கு அந்த தத்துவங்களுக்கு பெயர், ரூபம், குணம், அதுக்குரிய எழுத்து, இத அடையாளம் எல்லாம் ஒரு ஒன்னு சொல்றார். இப்ப மண் இருக்குது, மண்ணு வந்து சதுரம், மண்ணை நம்ம படுத்தோம்னா ஒரு சதுர மாதிரி தான் இருக்கும். நுண்ணிய மண்ணிலேயே சதுரம் இருக்கும். தண்ணுக்கு பிறை போல என்று சொல்றார். கண்ணாட்டம்ல தண்ணி ஊத்து போய் நம்ம டிராயிங் படம் போடும்போது கூட கண்ணாட்டம் போட்டு போகும்போது இப்படி பிறை போல போடுவோம். நெருப்புக்கு பிந்து இருக்கும், இப்படி போட்டிருப்போம், பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நெற்றிக்க பொட்டு மாதிரி. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லலாம். இப்ப இந்த அப்போ இந்த இந்த பஞ்சபூதங்களினால் ஆனதுதான், பஞ்சபூத பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும். இது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். முதல்ல தத்துவத்தினுடைய வடிவத்தை சொல்லுவது தத்துவ ரூபம். தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னா, இந்த தத்துவங்களால் ஆனதே இந்த ஆன்மா பெற்றக்கூடிய உடம்பு. இதுல இதுதான் இந்த தத்துவங்களினாலதான் இன்ப துன்பங்கள் நேருகின்றன, விளைகின்றன என்று சொல்லி இந்த தத்துவங்களிலிருந்து விளக்குவதற்குரிய அடையாளங்களை தான் குணங்குறி பெயர் ஆகிய அடையாளங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஏன் நமக்கு வந்து உண்மை விளக்கத்தில் அந்த பட்டியல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இப்ப வகுப்புல தேசிய பெற்றவர்களும் இருப்போம். தேசிய பெற்றவர்கள் அனுஷ்டானம் பண்ற போது, முதல்ல ஆசமனம் பண்ற போது, ஆத்மதத்துவ சுதா, வித்யாத்துவ சுதா, சிவதத்துவ சுதா, தண்ணி விட்டு வாய் தகவல் சொல்ற போது, இந்த தத்துவங்களை விட்டு ஆன்மா நீங்குவது அல்லது தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது, அந்த தத்துவமானது நம்மை மயக்காமல் தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது. இப்ப தத்துவ ரூபம் பண்ணுது. அப்புறம் நாம அறிவது அனுபவிப்பதெல்லாம் இந்த தத்துவங்களினாலதான். நாம அறிவது அனுபவம்லாம் இந்த அனுபவிப்பது, இந்த ரெண்டும் இந்த தத்துவங்களினாலதான். ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம், சில சமயத்துல இந்த தத்துவங்களே அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். சாதாரண மக்கள் கண் காணுகிறது, காது கேட்கிறது, காணக்கூடிய அறிவு கண்ணுக்கும் கேட்கக்கூடிய அறிவு காதுக்கும் சொல்றோம். நாம பேச்சு வழக்கிற மாதிரி வந்து கண் காணும், காது கேட்கும், மூக்கு முகரும், வாய் பேசும், சுவைக்கும் சொல்றோம். அப்போ இந்த தத்துவங்களே அறிவுடையது போல சொல்றோம். இப்போ தத்துவ ரூபம் தரிசனத்துக்கு அப்புறம் தத்துவ தரிசனம் சொல்றோம். தரிசனம் அந்த உண்மையை காணுவது, தரிசிப்பது உண்மையை அறிவது. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம், இவை நமக்கு அறிவை தராது. என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அறிவு வரும். தத்துவ தரிசனம் என்பது தத்துவங்கள் ஜடம் என்று அதனை அறிவது தத்துவ தரிசனம். கண்ணே காணும்னு சொன்னா பணத்துக்கு கண் இருக்கு இல்லையா, அது காணுமா? அப்ப அந்த கருவிகள், தத்துவங்களா, காரியங்கள் எல்லாம் இவை ஒண்ணும் நமக்கு அறிவை தருவது இல்லை. அப்ப இது ஜடம் என்று அறிவது, இந்த தத்துவங்கள்லாம் அறியாமை உடையன என்று அறிவது தத்துவ தரிசனம். அப்புறம் இந்த தத்துவ தரிசனம் வந்து, இது நான் அல்ல என்று நீங்குவதற்குத தத்துவ சுத்தி. இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அல்ல என்று நீங்குவது தத்துவ சுத்தி. அப்ப தத்துவ சுத்தி சொல்ற போது ஆன்மாவுடைய சொரூபம் தோன்றும் சொல்றார். இந்த மூணு நிகழ்கின்ற போது இந்த ஒன்று வந்து சேரும். இது ஆன்மா கண் எப்படி காணுது, ஆன்மா கண்ணோடு பொருந்தினால்தான் கண்ணு காணுது, ஆன்மா நாவோடு பொருந்தாதான். நம்ம சாதாரணமா இதுல மோட்டர் சைக்கிள் டூ வீலர் போறோம், இந்த ரோட்ல பிரஃப் ரோட்ல போறோம்னு வச்சுக்கோ, நம்ம கருத்து பூரா எங்க இருக்கோம், எண்ணெய் பூரா எங்க இருக்கோம், அடுத்த மேல இடிக்காம பத்திரமா போயிச்சாலும் இருக்கு, நம்ம எண்ணெய் பூரா அங்க இருக்கு. அப்ப யாராவது கை காட்டி கூப்பிட்டாலும் நமக்கு தெரிவது இல்லை. அப்ப நம்முடைய அறிவு பூரா எங்க இருக்குது, கண் வழியில தான் இருக்குது, கண்ணுல தான் அறிவு இருக்குது, போறல கண்ணுல தான் இருக்கு, மற்றதை அறிவது இல்லை. அதுபோல இங்க நமக்கு அறிவு கூடாமல் உயிர் கூடாமல் இந்த தத்துவங்கள் பயன்படுவது இல்லை. தத்துவங்களை பயன்படுவது ஆன்மா என்று அறிவு இருக்கு இல்லையா, அறிந்து தத்துவங்களை விட்டு நீங்குவது தத்துவ சுத்தி. அப்போ இந்த தத்துவ சுத்தி இருக்கின்ற பொழுது தோன்றுகின்ற பொழுது ஆன்மா ரூபம் தோன்ற, ஆன்மாவுடைய வடிவம் ரூபம் தோன்ற, ஆன்மாவுக்கு ஆன்மாதான் இந்த அறிவு பட்டு இவற்றை கருவி கொள்கின்றது என்று சொல்றது. இப்ப இந்த மூணும் தத்துவ, அது முதல்ல அந்த பத்து பார்த்து பெயரை மட்டும் பார்த்துக்குவோம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவசுத்தி இல்ல, அதுக்கப்புறம் சிவசுத்தி, சிவசுத்தி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிவ யோகம், சிவ போகம், இப்படி பத்து. இந்த பத்துல சிவபிரகாசத்துல உமாபதி சிவம் மூணா சொல்லுவார், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம லாபம். சிவயோகத்தையும் சிவபோகத்தையும் ஆன்ம லாபமாக சொல்லுவார். இதுக்கு முன்னாலெல்லாம் நமக்கு இந்த உடம்பே கருவியாக ஆன்மா அறிந்து வந்தது. இப்ப இந்த உடம்பை கருவியாக கொண்டு அறிவது ஆன்மா என்று அறிந்த பொழுது அங்க சிவ ரூபம், ஆன்ம ரூபம் தோன்றுகிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமன். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 9 படலம் முதல் 11 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: மனமுடித்து கொடுத்த மாமியார்கிட்ட ரொம்ப அன்பு மாப்பிளைக்கு. அதனால பொதுவாக நம்ம இப்பயும் உலகத்தில் பார்க்குறோம் லௌகிக்கமாக, ஆத்துக்காரி சொன்னால் கூட கேட்காத மாமியார் சொன்னால் கெட்டுருவா மாப்பிள்ளைங்க. மாமியார் வராருன்னா டிக்கெட்டு வந்து இ டிக்கெட் எப்படி புக் பண்ணி கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் ஏசி அதில் புக் பண்ணி கொடுப்பேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சுடுவேன், அப்படியே அன்பாக இருப்பேன். தனக்கு நல்ல பெண்ணை பெற்றுக் கொடுத்ததுனால அந்த நன்றி உணர்ச்சி. அதுபோல் தன்னுடைய மாமியாராக இந்த காஞ்சன மாலைக்கு பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாப்பிளையும் செய்யாத ஒரு அன்பினை செய்தார். அதான் எழுகடல் அழைத்தது. பொன்மாலை என்று பெயர் கொண்ட அந்த காஞ்சன மாலை தவம் ஏற்றி கொண்டிருக்கிறாள். சுந்தரபாண்டியர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய தவசிகள்லாம் எல்லா தேசத்திலிருந்து வந்து மதுரையில் வந்து பெருமானை வந்து தரிசித்து அளவலாவி செல்வார்கள். அப்போ கௌதம ரிஷி வந்தார், பெருமானை தரிசித்து விட்டு காஞ்சன மாலை வீட்டுக்கும் போனார். காஞ்சன மாலை அவரை வரவேற்று ரிஷி என்பதனால பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய பொன்னும் துகிலும் கொடுத்து அவருக்கு அன்னமிட்டு அவரை வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பெற்று திருநீர் வாங்கி அணிந்து, பெருமானே எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும், நீங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கீள், எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும், நம்ம ஆத்துக்கு ஒருத்தர் வந்தால் ஒரு 5 எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ராமகிருஷ்ண பரமசரை சுற்றி நிறைய சிஷ்யால் இருக்கா. அப்போ ஒரு பெரிய ஆத்மஞானிங்க வந்தார், பஞ்சாப்லேருந்து உயரமாக வந்தார். அவர் பாம்புக்கு பாம்பை தெரியும்னு சொல்லுவார், பாம்பின் கால் பாம்பறியும். ஒரு ஞானிக்கு ஞானியே தெரியும். உடனே பரமசர் என்ன பண்ணார், தன்னுடைய சிஷ்யாலெல்லாம் பார்த்து பஞ்சாபில் நல்லா உயரமாக இருக்கிறவா இருப்பா, அது உயரமாக இருக்கிறவா வேகமாக நடந்து போவா, கால் உயரமாக இருக்க முடியும், அவர் வேகமாக போவார், நீங்களாம் ஓடி போய் அவர் ஏதாவது உங்களுக்கு சொல்லுவார் நல்ல வார்த்தை, அதை கேட்டுட்டு வாங்கன்னு நினச்சாரான். ஒரு சாது வந்தார்னா அவர் பேசி நம்ம கேட்கணும. அவள் அதுமாரி அவர் துரத்தின்னு போனால் அவர் ஒன்றுமே பேசாமல் போயிட்டு இருந்தார், அந்த ஹவுரா நதியையும் அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். இவா அந்த கரைக்கு போய் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேள் அவர் பார்த்தாரா, எங்கள் குருநாதர் நினச்சார் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இவா சொன்னேன். அப்போ குருமொழிக்கு அடங்கி வந்திருக்கேள், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றலைன்னா நான் தப்பு பண்ணினவன் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் நினச்சார். மௌனமேவே உபதேசம் பண்ணாராம். தட்சிணாமூர்த்தி மாதிரி என்ன உபதேசம் பண்ணாருன்னா, ஆகாசத்தில் சூரியனை காமிச்சார், பூமியில் கங்கையை காமிச்சார், பக்கத்திலேயே ஒரு குட்டை அதில் சேறு அழுக்கு ஜலம் இருக்குது அதையும் காமிச்சார், மூணையும் காமிச்சிட்டு போயிட்டு வாங்கும் அப்படின்னு சமிக்கை பண்ணிட்டு போயிட்டார். இவெல்லாம் பரமசிட்ட வந்தா ஏதாவது சொன்னாரா பேசினாரா? பேசலை, ஆனால் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டார், கண்ணால் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டார். என்ன அது அப்படின்னு கேட்டார். இப்படி தான் சைகை பண்ணினார், என்ன புரிஞ்சுட்டேன்னு கேட்டாரா, நீங்கள் சொல்லணும் அப்படின்னார். அவன் சொன்னார், சூரியன் எப்படி புனிதமான கங்கையிலையும் பிரகாசிக்கிறான், அழுக்கு குட்டையிலையும் பிரகாசிக்கிறானோ, அதுபோல் பகவான் எல்லாருக்கும் பொது, படித்தவன் படிக்காதவன், மனுஷன் விலங்கு, ஆண் பெண், உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி, பணக்காரன் ஏழை, பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பரமேஸ்வனுக்கு கிடையாது. எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக அவர் இருக்கிறார், சூரியன் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிற மாதிரி. அது எல்லாருக்கும் பொது சொத்து. எப்படி எலெக்ஷன் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கோ, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது எலெக்ஷன் வந்தால், அதுபோல் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சுவாமி இருக்கிறார், மற்றதெல்லாம் பார்க்காம அப்படின்னு அர்த்தம். இப்போ கௌதமர்கிட்ட இவன் வந்து ஒரு உபதேசம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, தபசை பற்றி சொல்லுங்கிறார். அரிய தவத்திரம் கேட்டாள் கௌதமர். சொன்னார், தபஸ் மூணு விதமாக, மனசனால் பண்ணுறது ஒரு தபஸ் மானசம்னு பேர், வாக்குனால் பண்ணுறது ஒரு தபஸ் வாச்சிக்கம்னு பேர், உடம்புனால் பண்ணுறது ஒரு தபஸ் காயிக்கம்னு பேர். மனசினாலையும் தவம் பண்ணலாம். எப்படின்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினச்சா மனசனால் தபஸ், யாரும் கெட்டு போகணும்னு நினைக்காமல் இருக்கிறதே ஒரு தபஸ், தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது, நான் நிறையா சம்பாதிக்கணும், நிறையா தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நம்ம சம்பாதிக்காமல் இருக்கலாம், நினைக்கலாமே, நிறையா சம்பாதிக்கணும், நிறையா கொடுக்கணும் நினைக்கிறது ஒரு தபஸ். அப்புறம் கஷ்டப்படுறவாளை பார்த்து தயவோடு இருக்கிறது, தனக்கு யாராவது இடைஞ்சல் பண்ணினா பொறுத்துக்கிறது, கோச்சிக்காமல் இருக்கிறது, பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது, பஞ்சேந்திரிகளை நிகிரகம் பண்ணுறது, இதெல்லாம் மனசனால் பண்ணுற தபஸ். வாச்சிக்கம், வாக்கினால் பண்ணுற தபஸ் என்ன அப்படின்னு கேட்டால், பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறது, வேத சாஸ்திரங்களை பாராயணம் பண்ணுறது, இன்னொருத்தருக்கு தர்மத்தை எடுத்து சொல்கிறது. கஷ்டப்படுறவாள்கிட்ட கஷ்டப்படாதீங்கோ, மீனாட்சியை வேண்டிக்குங்கோ, உங்கள் கஷ்டமெல்லாம் தீந்துடும், நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்ப மொழி பேசுறது. ஜிஹ்வா மே மது மத்தமா, யார்கிட்டையும் இன்பமாக தான் பேசணும், கடுப்பாக பேசக்கூடாது. இது வாக்குனால் பண்ணுற தவம். உடம்புனால் பண்ணுற தவம் என்ன என்றால், பெருமானுக்கு பண்ணுற சரியை தொண்டு, புஷ்பங்கள் பறிக்கிறது, தொடுக்கிறது, நந்தவனம் பராமரிக்கிறது, சுவாமிக்கு ஜலம் கட்டுறது, திருத்தாள் முறையாருந்து பக்கத்துலேருந்து பணி செய்கிறது, தானே தன் கரத்தினால் சுவாமியை பூஜை பண்ணுறது, உடம்புனால சுவாமியுடைய கோயிலை பிரதட்சிணம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, அப்புறம் க்ஷேத்ராடனம் பண்ணுறது, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு பரம் தான் மதுரையிலேயே இருக்கும், நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம், எல்லா தேசங்களுக்கும் போய் எல்லா ஸ்தலங்களும் இருக்கிற சுவாமி தரிசனம் நின்று வரணும், அப்படி தீர்த்தாடனம் பண்ணுறது, எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஸ்நானம் பண்ணுறது, இப்படி உடம்புனால பண்ணக்கூடிய தவங்கள் தான் நிறையா இருக்குது, எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதில் எது ஒஸ்தின்னு கேட்டால், புண்ணியம்னு எடுத்துட்டேன்னா, மனசனால் பண்ணுற புண்ணியத்தை விட வாக்குனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம், வாக்குனால் பண்ணுற புண்ணியத்தை விட உடம்புனால் பண்ணுற புண்ணியத்துக்கு பலன் அதிகம். பாவம்னு எடுத்துட்டேன்னா, உடம்புனால் பண்ணுற பாவத்தை விட வாக்குனால் பண்ணுற பாவத்துக்கு பாவம் அதிகம், அதை விட மனசனால் பண்ணுற பாவத்துக்கு தோஷம் அதிகம், ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் உடம்புனால் பண்ணணும், அதிகமாக புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிறவன் எதனால் பண்ணணும், உடம்புனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதில் இந்த நிலையில் நீ வந்து தீர்த்தாடனம் பண்ணலாம், தீர்த்த யாத்திரை சிவஸ்தலங்களுக்கு போகலாம், சிவ தீர்த்தங்களில் நீ வந்து நீராடலாம், கங்கை முதல் தீர்த்தங்கள் நிறையா இருக்கின்றன, ஆனால் அநேகமான தீர்த்தங்கள் அனைத்திலும் ஆடுகின்ற பலன், அந்த தீர்த்தங்கள்லாம் வந்து சேர்ற காரணத்தினால சமுத்திரம்தான் தீர்த்தங்கள்லேயே ராஜா, தீர்த்த ராஜா. ஆகவே சமுத்திர ஸ்நானம் பண்ணினா எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியமானது சுலபமாக கிடைக்கிறது என்று கௌதமர் உபதேசம் பண்ணினார். உடனே காஞ்சன மாலைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஆசை வந்து தன்னுடைய பெண்ணாகின்ற மீனாட்சியிட போய் சொன்னால், கௌதமர் சொல்லியிருக்காருமா, எனக்கும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போல ஆசையாக இருக்குது, சமுத்திரம் மதுரையிலேருந்து ரொம்ப எட்டி இருக்குமா அப்படின்னு நினச்சா இவ, இருந்தாலும் அது சொல்லலை. ஒரு வயசான ஸ்திரீ ஆற்றுல இருக்கிறவாளுடைய துணை இல்லாமல் தானே போய் ஒரு புண்ணியக்காரத்தை ஈட்டிக்க முடியுமா, அதனால் இதை நம்முடைய ஆத்துக்காரில் சொல்லுவோம்னு சொல்லி மீனாட்சி என்ன பண்ணால், சுந்தர பாண்டியர்கிட்ட போய் அம்மா ஆசைப்படுறா அப்படின்னு எடுத்து சொல்லலாம். சுவாமி சொன்னார், நீ ஆசைப்படுறேன்னு நான் யோசிப்பேன், அம்மா ஆசைப்படுறான்னு செலெக்ஷன் உடனே பண்ணிடணும். மீனாட்சி எப்படி அழகாக கேட்குறா, பெருமானே உன்னுடைய தொண்டருக்காக நீங்கள் அன்றைக்கி அன்னக்குழியும் வைகையும் அழைச்சேள், இன்றைக்கு அம்மா கடலாடணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுங்கோ. அன்று அன்னக்குழியினுடும் ஆரழைத்த அருட்கடலே இன்று அன்னை கடலாட வேண்டினாள் என்று இறந்தாள். என்ன சுந்தரர் சொன்னார், அம்மா ஏன் ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும், நம்முடைய அம்மா இல்லையாவ? நம்ம அம்மா வந்து ஒரு சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுறது நமக்கு பெருமையா? லோகத்தை படைக்கும் போது எந்த சப்த சமுத்திரங்கள் படைக்கப்பட்டனவோ அந்த சப்த சமுத்திரங்களையும் அவள் ஸ்நானம் பண்ணட்டோம். அவள் ஸ்நானம் பண்ணாத சமுத்திரம் பாக்கி இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லா தீர்த்தங்களும் வந்து சேர்ற இடம் சமுத்திரம். இந்த சமுத்திரத்துங்களில் சில தீர்த்தங்கள் சேர்கின்றன, வேறு தீர்த்தங்கள வெவ்வேறு சமுத்திரங்களில் சேர்கின்றன. சப்த சமுத்திரத்திலையும் ஸ்நானம் பண்ணால் எல்லா தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ண மாதிரி ஆயிடுது. அதனால படைக்கப்பட்ட சப்த சமுத்திரங்கள்லையும் காஞ்சன மலை ஸ்நானம் பண்ணட்டும். எப்படி பெருமானே ஸ்நானம் பண்ணுறது, அதுக்கு நேரம் பிடிக்குமே, பல நாள் யாத்திரை பண்ண வேண்டுமே, அதெல்லாம் எதுக்காக பண்ணணும், சப்த சமுத்திரமும் கண்ணெதிராக வந்துடும் என்று சுவாமி சொன்னாரா. அப்படி சப்த சமுத்திரங்களையும் சங்கல்பிச்சார். தன்னுடைய திருவாரவாய் கோயிலுக்கு நேர்கீழ் திசையில் எழுகடல் என்று இன்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்துல அங்கு ஒரு ஏற்கனவே ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளத்திலே அந்த சப்த சமுத்திரங்களும் தோன்றும் வண்ணம் மனசனால் சங்கல்பிச்சார். அந்த சமுத்திரங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது, பூமியை கடந்தெல்லாம் இருக்குது. அந்த ஏழு கடலுக்கும் ஏழு நிறம், வெவ்வேறு நிறம். அந்த நிறங்களோடு கூட உலகத்தை அழிக்க வருகின்ற வெள்ளம் போல பொங்கினவா. சுவாமி என்ன பண்ணார், அதனால் ஆபத்து வராமல் தன்னுடைய திருக்கண்ணாலையும் திருக்கரத்தினாலையும் அடக்கினார். அந்த ஏழு சமுத்திரங்களும் அந்த குளத்துக்குள்ளேயே அடங்கி ஏழு கிணறுகளாக ஆகின என்று பார்க்கின்றோம். அந்த ஏழு தீர்த்தத்தோட அந்த குளத்தினுடைய தீர்த்தமும் எட்டாவது தீர்த்தமும் சேர்ந்து எட்டு வித ரூபத்தில் அந்த குளம் அமைந்தது. அது என்ன பண்ணதான், பரமேஸ்வரனையே இருந்து தரிசனம் அபிமுகமாக தரிசனம் பண்ணிட்டுருக்கிறதுனால அவனுடைய சாரூபியம் அந்த அஷ்டமூர்த்தியினுடைய சாரூபியத்தை பெற்றது போல அது இருக்குது. சுவாமியே தீர்த்த ரூபத்தில் அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து ஸ்நானம் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மேம், யாரோ சொல்லிட்டார். உடனே பிராமணர்கள்லாம் கூப்பிடுறா, ஏன்னா பிராமணர்களுக்கு அவள்கிட்ட அனுக்கிய பரணும், அவளை தட்சிணை வச்சு கொடுத்து சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு அவள் கையினால் பவித்திரம் வாங்கிக்கணும், பவித்திரம் வாங்கிட்டு ஸ்நானம் பண்ணணும். அப்போ ஸ்நான விதி கேட்குறா, சமுத்திரத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி ஸ்நானம் பண்ணுறது என்று அந்த விதியை கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, கோதரு கற்பினாய் குற்றமில்லாத கற்புக்கரசியே, கொழுநன் கைத்தலம் காதலன் கைத்தலம் அன்றி கன்றின் வால் ஆதல் இம்மூன்றில் ஒன்று அங்கை பற்றியே ஓத நீர் ஆடுதல் மரபென்றோதினார். ஆத்துக்காருடைய கையை பிடிச்சுக்கணும் அல்லது தன்னுடைய புத்தனுடைய கையை பிடிச்சுக்கணும். கொழுநன் என்றால் கணவன், காதலன் என்றால் மகன். காதலன்னா கணவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காதலன் என்ற சொல்லு கணவனுக்கும் உண்டு, மகனுக்கும் உண்டு. ஏன்னா இருவரும் இந்த பெண்ணை காத்தற்கு உரியவர்கள். ஒரு அம்மாவை காப்பாற்றுற அந்த கடமை புத்திரனுக்கு உண்டு, மனைவியை காப்பாற்றுற கடமை பர்த்தாவுக்கு உண்டு. ஆக ரெண்டு பேருமே காத்தலை செய்வதனால காதலர்கள், காத்தல் செயலை செய்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய கையை பிடி, ஆண் பிள்ளையினுடைய கையினை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லது ரெண்டு பேரும் இல்லைன்னா பசு கண்ணுக்குட்டி, ஆண் கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த காஞ்சனமாலை கண்ணீர் சிந்தினாளாம், நான் போதுமான தபஸ் பண்ணலை, நான் அறகுறையாக தான் தபஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாக முழுக்க நான் பூர்ணமான தபஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதுக்கு என் பர்த்தாவோ அல்லது புத்திரனோ என் பக்கத்தில் இருப்பாளே. பர்த்தாவும் வந்து சொர்க்கத்தில் இருக்கார், புத்திரனோ எனக்கு தோன்றலை, ஆகவே நான் பண்ணின தபஸ் கம்மி என்று நினைத்து கண்ணீர் சிந்தினாளாம். ஆகவே இனிமே எனக்கு ஒரு கன்றுக்குட்டி தான் வேணும் அப்படின்னு நினச்சாலாம். உடனே அந்த வருத்தத்தை மீனாட்சி போய் சொன்னாள் சுந்தர பாண்டியர்கிட்ட, நம்ம அம்மா வருத்தப்பட வேண்டாம், அவள் கண்ணீர் சிந்த வேண்டாம், கண்ணீரை துடைத்துக்கொள்ள சொல்லு என்று சொல்லிட்டு மனசனால் சங்கல்பித்தார். அங்கே இந்திரலோகத்தில் சொர்க்கத்தில் இந்திரனுக்கு பக்கத்தாப்பில் ஒரு ரத்தன சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார் மலையதோஜ பாண்டியன். புண்ணியத்தில் அனுபவிக்கிறார், இந்திரனுக்கு பக்கத்தால் உட்காந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கார், பூமியில் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது அப்படின்னு. அப்போ அவருடைய சீட்டு மட்டும் ஆட ஆரம்பிச்சிருத்து, யாருடைய சீட்டு, மலையதோஜனுடைய சீட்டு. அவருக்கு தெரியாமலே அந்த சீட்டு பறந்து மதுரைக்கு வந்துடுத்து. மலையதோஜன் அந்த சிம்மாசனத்தோட சுந்தரபாண்டியருடைய சங்கல்பத்தினால் என்ன பண்ணார், மதுரைக்கு கீழே வந்துட்டார். திவ்ய ரூபத்தோட அவர் தேவதா ரூபத்தோட பூமிக்கு வந்தார். வந்தால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரமேஸ்வரனுடைய ஆக்கினால் இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காஞ்சன மாலையை கண்டு மகிழ்ந்தார், தன்னுடைய மகள் அவளை கண்டு மகிழ்ந்தார். மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு. ஒரு அன்ன பட்சி தாமரை மலரை பார்த்த உடனே பறந்து போய் உட்காந்துக்குமா அதில், அதுபோல் அப்பாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டினாளாம். திருமணம் ஆனாலும் அப்பான்னா அப்பா தானே, ஓடி வந்து கட்டின்றாள். அவர் அப்படியே கண்ணீர் சிந்தினார், மகிழ்ந்தார். பாண்டியர் சொன்னார், மனைவி கையை பிடித்து கொண்டு அம்மா மனசு சந்தோஷப்படுற மாதிரி இந்த சப்த சப்தத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணணும் எங்களுக்காக அப்படின்னு சொன்னார். உடனே தன்னுடைய மனைவி கையை பிடித்துக்கொண்டு மலைத்வஜ பாண்டியரானவர் அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினார் என்று பார்த்தோம். ஸ்நானம் பண்ணி அவள் எழுந்திருக்கும் போது எப்படி இருந்தான்னா, பழைய ரூபத்தோடு எழுந்திருக்கலையா, பரமேஸ்வருடைய சாரூபத்தோடு எழுந்திருந்தார். மலைத்வஜ பாண்டியன் சிவ சாரூபத்தை அடைஞ்சிட்டார். ஜட்டாபாரம், திரிபுண்டரம், கருப்பு கழுத்து, மான்மழு, அதோட சூலத்தோடு எழுந்திருக்கிறார். அந்த காஞ்சனமால அம்பாளுடைய சுரூபத்தோடு எழுந்துட்டார். எழுந்துட்டா அவளுக்கு கைலாசத்துலேருந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானத்தில் இவள் ரெண்டு பேரையும் சிவகணங்கள்லாம் ஏற்றினா, நாம் போக வேண்டிய இடம் அங்கே, நீங்கள் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், நம்ம சிவபுரத்துக்கு போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறா. அப்படி அழைத்து கொண்டு போகும்பொழுது பூலோகத்துலேருந்து போகிறது அந்த விமானம். புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், வைகுண்டம், இந்த லோகங்களெல்லாம் கடந்து மேலே இருக்கிற சிவலோகம் அப்படிங்கிற சிவலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அது போகும்போது இவள் திரும்பி திரும்பி கீழே பார்த்துட்டே இருக்கா பூலோகத்தில். மதுரையை பார்த்துட்டு மதுரையை விட்டு பிரியறதுக்கு மனசு வரல, சிவசாரூபியம் பெற்றும் கூட. அந்த மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கா, அந்த அவளுடைய அந்த காட்சி மறைகிறவரையும் திரும்பி திரும்பி பார்க்குறானா, மீனாட்சியையும் சுந்தர பாண்டியரும் பார்க்குறா. என்ன நினச்சாரா அந்த மலைத்வஜ பாண்டியர், பூமியில் சுவாமி நம்முடைய ரூபத்தை வாங்கிட்டு தன்னுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். தந்தது உன் தன்னை, கொண்டது என்றென்னை, சங்கரா அருக்குலோ சதுர். ஒரு பாகு பண்ணுறோம், ஜலத்தில் வெள்ளத்தை கரைச்சா வெள்ளப்பாகு. அந்த வெள்ளம் என்ன பண்ணுறது, ஜலத்தினுடைய ரூபத்தை தான் வாங்கிட்டு தன்னுடைய இனிப்புங்கிற ரூபத்தை ஜலத்துக்கு தருது, அதனால் வெள்ளப்பாகு உண்டாது. இந்த உயிரை பரமேஸ்வரனுடைய திருவடியில் ஐக்கியம் பண்ணிக்கும் பொழுது என்ன பண்ணுறார், உயிருடைய குற்றங்களெல்லாம் போக்குறார், மலங்களெல்லாம் போக்கிறார், தன்னுடைய ஆனந்த சுரூபத்தை அதுக்கு தரார், தன்னுடைய ரூபத்தை அதுக்கு கொடுத்து தன்மயமாக ஆக்குறார். அப்படி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறார், முதல்ல அவர் தன்னை போல அந்த உயிரை போல ஒரு மனுஷ ரூபம் தாங்கி அருபரத்துருவன அவனியில் வந்து குருபரனாகி பெருமை அருள்கின்றான். குருநாதனாக வரார், அந்த குருநாதனை சிவம் என்று அறிய வேண்டும், அவனை மனிதன் என்று இகழக்கூடாது. அருபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. கைலாச பதி நம்ம போல ஒரு பாண்டியனாகி நம்முடைய மகளை மணந்து நம்முடைய ராஜாங்கத்தை பெற்று அந்த தர்ம பரிபாலனம் பண்ணுறது என்பது எதற்காகன்னு சொன்னால், நம்மை போல் அவன் ஆகியது அவனை போல் நாம் ஆவதற்காக அப்படின்னு மலைத்வஜ பாண்டி நினைக்கிறாராம். அந்த சிவ தத்துவத்தை நினைக்கிறார். சுவாமி நம்மளை மாதிரி மனுஷனா குருநாதனாக வர்றது எதற்காகன்னா, அவனை மாதிரி நாம் சிவஸ்வரூபத்தை அடையணுங்கிறதுக்காக தான் குருநாதனாக வரார். இதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சொல்கிறது. பக்குவியான ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக கைலாசபதியே குருநாதனாக வருகின்றான். அப்படி மீனாட்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவன் என்ன சொல்கிறா, எல்லாருக்கும் பால் கொடுக்குற காமதேனு தான் புதுசாக பிரசவிச்சிருக்கிற ஒரு கன்னுக்குட்டிக்கு ஆசையாக பால் தராதா, தரும். அதே போல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற பெருமானே, உங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரமாக இருக்கின்ற எனக்கு நீங்கள் பண்ணுற அனுகிரகம் இருந்தால் அமோகமானது என்று மீனாட்சி அந்த சுந்தர பாண்டியருடைய மனசு குளிர்ற மாதிரி ஆரம்பித்தாளாம். அழகாக பேச ஆரம்பித்தான். சுவாமி சுதாரிச்சுட்டார், நீ இதை சொல்கிறதுக்காக மட்டும் வரல, வேற எதையோ சொல்றதுக்காக நீ இதை சொல்ற. சாமி நீங்க ரொம்ப எங்கிட்ட அழகா வந்து அன்பா இருக்கேள் அப்படின்னு பத்னி சொன்னாலோ, அல்லது பர்த்தா பத்னியை பார்த்து அம்மா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா எனக்கு தெரியற அப்படின்னு சொன்னாலோ, அது அவ அதை மட்டும் சொல்றதுக்காக சொல்லல, வேற ஏதோ சொல்றதுக்காக சொல்ற அப்படின்னா சுவாமி சொன்னார், தொடர்ந்து சொல்லு என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னா, நான் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெண்ணா பிறந்துட்டேன், பிள்ளையா பிறக்கல, இந்த வம்சம் இதோடு நின்றுடுமோன்னு எங்க அப்பா பயந்தார். அப்படி அவர் பயப்படாமல் இருக்கிறதுக்காக இங்கே அசரீரியாக அவருக்கு பயத்தை போக்கிட்டு என்னை வந்து கைப்பிடித்து இந்த வம்சத்தை காப்பாற்றினே, தொடர்ந்து நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா என்று சொன்னார். அந்த சங்கல்பத்தை சுவாமி உணர்ந்தார். உணர்ந்தோடனே மீனாட்சிக்கு ஒரு குழந்தை வேண்டும், தொடர்ந்து இந்த பாண்டிய வம்சம் விருத்தியாகணும்னா மீனாட்சி வயிற்றில் ஒரு குமாரன் உதிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதாவாகின்ற அங்கையர் கண்ணி விரும்புகின்றாள் என்பதை உணர்ந்து பரமேஸ்வரன் ததாஸ்து அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொன்னார்னா என்ன அர்த்தம், சுவாமி சங்கல்பத்தினால்தான் இப்போ இந்த குழந்தை பிறக்க போகிறது. நமக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற மாதிரி சுவாமி வந்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தை பிறக்கலை. அதைத்தான் சொல்கிறார் புராணக்கர் என்ன சொல்கிறாருன்னா, பரமேஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்ம தத்துவத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு வேதாதி சாஸ்திரங்களில் அப்படின்னு கேட்டால், ஜகத்தில் இருக்கிற எல்லாரும் உயிர்கள் தான், அவர்களை போல சுவாமி கிடையாது, உயிர் குணம் எதுவும் சுவாமிகிட்ட கிடையாது. சுவாமி சங்கல்பத்தினாலே ஜகத்தை சிருஷ்டிக்கிறார். அவருக்கு மூணு விசேஷ லட்சணங்கள் இருக்குது. என்ன லட்சணம்னு கேட்டால், கர்த்திருவம், அகர்த்திருவம், அந்யதா கர்த்திருவம் அப்படின்னு மூணு கௌரவங்கள் இருக்கு. கர்த்திருவம்னா என்னென்ன, ஒன்றினை செய்கை கர்த்திருவம், யாரும் செய்ய முடியாததை சுவாமி செய்வார், அது கர்த்திருவம். அகர்த்திருத்வம் அப்படின்னா செய்யாது இருக்கை. அதுதான் செய்யாது இருக்கை, சோம்பேறியா இருக்கிறதா அப்படி இல்லை. எல்லாரும் செய்தே திருவார்கள், அதை சாமி செய்யாமல் இருப்பார். தூக்கம் வந்தால் தூங்கியே திருவோம், பசிச்சா சாப்பிட்டே திருவோம், ஆசை வந்தால் அடைந்தே திருவோம், வலிச்சா அழுதே தீருவோம், கோபம் வந்தால் சண்டை போட்டே தீருவோம் இல்லையா. ஒரு காரியத்தை செய்யாமல் நம்மால் இருக்க முடியாது. நெருப்புக்கு பக்கத்தாப்பில் பஞ்ச வச்சா பத்தின்டே தீரும் அப்படி சுவாமி கிடையாது. மூவிலையிலும் அழகியா இருக்கின்ற திரிபுர சுந்தரி, அழகினுக்கு யாருக்கும் இணை இல்லாதவள், அந்த அம்பாளை ஒரு பாகத்தில் ஒட்டி வச்சுட்டாமல் இருந்தும் அவர் காமனை ஜெயிச்சவராக இருக்கிறார். மங்கையோடு இருந்தே யோகு செய்வான். அவர் ஊர்துவர் எத்தசா இருக்கிறார், அவருடைய சக்தி வெளிப்படுறதில்லை. அப்படி மூவுலையிலும் அழகா இருக்கின்ற அம்பாள் கூடவே இருந்தும், அவருடைய சன்னிதானத்திலே இருந்தும், ஃபெவிகால் போட்டு ஒட்டினாமறி இருந்தும் அவருடைய ரேதஸ் வந்து வெளிப்படுறதில்ல என்பதனால அவர் வந்து செய்யாதிருத்தல் என்ற அந்த சிறப்பினை பெறுகின்றார். அது அகர்த்திருத்தம்ங்கிறார். அந்நதா கர்த்திருத்தம் அப்படின்னா என்னென்ன, எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, மாற்றி தான் செய்யணும். வேறொன்று செய்கை, வேறுபட செய்கை. சரி, அகர்த்திருத்தத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். கர்த்திருத்தத்துக்கு என்ன உதாரணம், எல்லாரும் செய்கிறதையா சாமி செய்கிறார். எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிடுவாளா, விஷம் சாப்பிடுவாளா, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக ஒருத்தன் விஷத்தை எடுத்து குடிப்பானா, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக பிடிக்காத கோதுமை உப்புமா வேணால் சாப்பிட்லாம், இல்லை பிரெட்டு வாங்கி வேணால் சாப்பிட்லாம், இல்லை பிஸ்கட்டை வாங்கி வேணால் சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக, ரொம்ப பசிக்கிறதேங்கிறதுக்காக விஷத்தை சாப்பிடுவாளா? ஏன், விஷம் பசியே போக்கும், ஆளையே போக்கிடும். அதே போல் கண்ணிலிருந்து ஒரு ஒன்று ஓவியத்தை வாங்குவானா, எவ்வளோ அழகாக இருந்தாலும் கண்ணை கொடுத்துட்டு ஓவியத்தை வாங்க மாட்டான். தன்னை காத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சுவாமி என்ன பண்ணார், அமிர்தம் போல விஷத்தை பானம் பண்ணினார். அது அவரை தவிர யாராலையும் பண்ண முடியாதுங்கிறதால பண்ணினார். கங்கையை தாங்கினார். ஏன் கங்கையை தாங்கினார்னா, கங்கையை தாங்கினால் தனக்கு புண்ணியம்னு தாங்கலை, அவரால் தாங்கப்பட்டதுனால தான் கங்கைக்கு புண்ணியம், அதுதான் கங்கைக்கு பிரபாவம். இன்னொருத்தர் தாங்க மாட்டாங்கிறதால செய்தார். அப்போ உத்தம புருஷ லட்சணம்ங்கிறது என்னென்னா, யாராலையும் இது செய்ய முடியாது, ஆனால் இது செய்ய வேண்டிய செயல். இதை செய்யலைன்னா ஜனங்கள் கஷ்டப்படுவா, செய்யறதுக்கு வேற யாரும் இல்லை, நாம செய்வோம் என்று முன்வந்து செய்தல். ஆகவே அதான் கர்த்திருத்வம், அதான் பகவான் பண்றார். கங்கையை தாங்கிறார், விஷத்தை சாப்பிட்றார். அகர்த்திருத்வம், அம்பாள் கூட இருந்தே மனமடங்கி இருக்கிறார், மன்மதனை அடக்கி இருக்கிறார். அந்நதா கர்த்திருத்வம், மாற்றி செய்தல். அது என்ன மாற்றி செய்தல் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் வந்தது. ராமன் என்ன பண்ணினார், ராவணனை வதம் பண்ணிவிட்டார். ராவணனுடைய உடம்பு பூமியில் விழுந்துருத்து. அதுக்கப்புறம் அவள்லாம் வந்து சம்ஸ்காரம் பண்ணினா, அந்த உயிர் என்னாச்சு, உயிர் வந்து உடம்புலேருந்து பிரிஞ்சால் எங்கே போகணுமோ, தட்சிண திக்பாகம், யமலோகத்துக்கு போய் சேரும். யாருடைய உயிராக இருந்தாலும் அங்கே போய் அதனுடைய புண்ணியபாவத்துக்கு ஏற்ப லெட்ஜரை பார்த்து அக்கௌண்ட் படி எத்தனை வருஷம் இங்கே சொர்க்கத்தில் இருக்கணும், நரகத்தில் இருக்கணும், திரும்பவும் என்ன ஜென்மம் எடுக்கணும் அப்படிங்கிறலாம் முடிவு பண்ணுவான். அப்போ உடம்புலேருந்து உயிர் பிரிந்தால் உயிர் வந்து வேறு இடத்துக்கு போகிறது. யார் வதம் பண்ணானோ அவன் அந்த உயிரை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்க முடியாது. உங்கள் செல்லை நான் எடுத்துட்டேன்னா என் பையில் போட்டுக்கலாம், உங்கள் உயிரை எடுத்துட்டா நான் என் பையில் போட்டுக்க முடியாது, அது போயிடும். இப்போ ராமனுக்கு ராவனுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை, கண்ணனுக்கு கம்சனுடைய உயிர் மீது ஆட்சி இல்லை. எத்தனையோ பேருடைய உயிரை போக்கியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை, உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார்கள். ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், மன்மத்தனுடைய உடம்பிலிருந்து உயிரை பிரித்தார், அந்த உயிரை யமலோகத்துக்கு அனுப்பாமல் ரதிகையில் கொடுத்தார். உனக்கு உன் புருஷன் உண்டு, நீ கொடுத்துட மண்ணினார். இது யாரால முடியும், பரமேஸ்வரன் தான் சுவாமிங்கிறதுக்கு இதை தவிர வேற பிரமாணம் வேண்டாம், வேற எந்த தெய்வத்தினாலும் இது பண்ண முடியுமா, யோசிச்சு பாருங்க. மன்மதன் உடம்புலேருந்து உயிரை பிரித்தார், பிரித்து மன்மதன் என்ன பண்ணார், நீ கண்ணாடி பார்த்தா உனக்கு உன் முகம் தெரியாது, ஆனால் ரதி வந்தால் அவளுக்கு உன் முகம் தெரியும், என்னென்னா இது தலையிலெல்லாம் புழுதி படிஞ்சிருக்க அப்படின்னு அவன் தட்டி விடுவேன். உனக்கு உன் தலை எங்கே இருக்குன்னு தெரியாது, அவளுக்கு தெரியும். என்ன காரணம்னா, சுவாமி அவளுக்கு வரம் கொடுத்துருக்கிறார், உனக்கு உங்கள் ஆத்துக்காட்ட போகம் உண்டு, நீ சௌக்கியமா இருக்கலாம், நீ ஒரு தப்பும் பண்ணலை. சுவாமி என்ன பண்ணுவார், தப்பு பண்ணுவாளுக்கு தான் தண்டனை தருவார், ஒட்டு மொத்தமாக தண்டனை தர மாட்டார். இன்னைக்கு என்ன ஆகுது, யாரோ தப்பு பண்ணியிருக்காங்கிறதுனால தீவிரவாதி என்ன பண்ணுறான், யாரையோ ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுனால அப்பாவி ஜனங்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட்டுடுறான், ஒருத்தரை கொள்றதுக்காக 1000 பேரை கொள்றான். சுவாமி அப்படி பண்ணல, 30 அசுரர்களை எரித்த பொழுது சிவபூஜை பண்ணுற 3 பேரை காப்பாத்தினார், மன்மதனை எரித்தார், ரத்திக்கு அனுகிரகம் பண்ணார், உனக்கு மன்மதன் உண்டு என்று அனுகிரகம் பண்ணார். இது அந்நதா கர்த்திருத்தம், அவர் தான் சுவாமிங்கிறத காட்டினார். அதுபோல பெருமான் சம்போகம் இல்லாமலேயே மீனாட்சிக்கு கர்ப்பம் தரிக்கிற மாதிரி பண்ணினர். தன் சங்கல்பத்தினாலேயே தன் நெற்றியில் தோன்றிய அந்த ஸ்கந்தன் முருகப்பெருமான் இவருடைய வயிற்றில் தோன்றட்டும் என்று நினைத்தாராம். முருகப்பெருமான் அம்பாளுடைய வயிற்றுக்கு வந்துவிட்டார். பரமேஸ்வரன் வேற ஒரு காரியமும் பண்ணலை, தன் நெற்றியில் இருக்கிற முருகப்பெருமான் மீனாட்சியுடைய வயிற்றிலே வரட்டும் அப்படின்னு நினைத்தார். நினைத்தளவில் மீனாட்சிக்கு கர்ப்பமானது உண்டாயிற்று. இந்திரஜால வித்தை போல கர்ப்பம் தரித்தவள் போல் ஆகினாள். அதனால் அவளுக்கு மசக்க உண்டாயிற்று. மசக்க என்னென்னா, என்னவும் எளிய வேணும் அரியன என்ன வேட்டாள். அல்பமாக இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ரொம்ப ஒஸ்தியாக இருக்கிற வஸ்து மாதிரி சாப்பிடணும்னு ஆசை வருமா. பயத்தில் குழந்தை இருக்கும்போது புளியை பார்த்தா திங்கணும்னு தோணும், நெல்லிக்காய் பார்த்தா திங்கணும்னு தோணும். இன்னொருத்தர் கையில் புளி இருந்ததுன்னா இதை கூட நான் வச்சுக்கிறேன், ஏன் உங்கள் காத்துல புளி இல்லையா, ஆற்றுக்கு போகிற வரையும் இது வாயில் கொஞ்சம் போட்டுன்னு போனாங்க. அதுபோல் அந்த மசக்கையானது அவளுக்கு உண்டாயிற்று. அப்படி இந்திர ஜால விஜயை காட்டுவான் என்ன, தன்பால் செந்தழல் நாட்டம் என்ற செல்வனை கர்ப்பம் எய்தாது என்றால் தான் அவள் கர்ப்பத்தில் எய்தாதுன்னு அர்த்தம். அவள் கர்ப்பம் எய்தினாள், பிதா வந்து பத்னியினுடைய கர்ப்பத்திற்குள் தான் செல்வதனால அவள் கர்ப்பம் தரிக்கிறாள் அங்கனம் இல்லாமல். அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு கர்ப்பவாசம் கிடையாதுன்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு புத்திரன் உண்டானாலும் சாஸ்திர ரீதியாக பரமேஸ்வரனுக்கு கர்ப்பவாசம் கிடையாது. அவனுடைய ரேதஸ் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போனாதான் அவனுக்கு கர்ப்பவாசம், அது அவனுக்கு கிடையாது. அவ்வாறு மீனாட்சியானவள் இந்திரகாலம் போல கர்ப்பம் தரிக்க அந்தமில் உயிரும் ஞாலம் அனைத்தையும் ஈன்ற தாயாம் சுந்தரவல்லி தன்பால் தோன்றுமாறு உள்ளம் செய்தான். அப்படி அவன் திருவுள்ளம் செய்தான், அவள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு சோமவாரம் திருவாதிரை நட்சத்திரம் அந்த குரு பார்வை இருக்கிற மாதிரி ஜன்ம லக்னம், ஜன்ம லக்னத்தில் 4 போன்ற 8 போன்ற ஒஸ்தியான இடத்துலேருந்து குரு பார்க்குறார். அந்த குரு பார்வை விழும்படியாக அந்த ஜன்ம லக்னத்தில் உக்ரகுமார பாண்டியருடைய அவதாரமானது நிகழ்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி முருகப்பெருமானே மீனாட்சி வயிற்றில் உக்ரன் என்ற பெயரோடு ஒரு குமாரனாக அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணும்பொழுது அந்த அவதார காலத்தில் இந்திரன் மேருமலை வருணன் இந்த முழு பேருக்கும் இடது தோல் துடித்தனவா, அவளுக்கெல்லாம் ஆபத்துன்னு அர்த்தம், இவனால் அவளுக்கு ஆபத்து. அப்படி தனக்கு பிறந்த குழந்தையை மீனாட்சி என்ன பண்ணாள், ஆசையாக எடுத்துக்கொண்டாள். எடுத்தனள் மொந்து புள்ளி எந்தினள் காந்தன் கையில் கொடுத்தனள். இது உலக வழக்கு, பிறந்த குழந்தையை அம்மா எடுத்துக்கிறது, அதுக்கு மோந்து பார்க்கறது, முத்தம் கொடுக்கறது, அப்பா கையில் கொடுக்கறது. அதுபோல் மீனாட்சி சுந்தர பண்டிர் கையில் அந்த குழந்தையை கொடுத்தாள், திரும்பவும் அவர் கையிலேருந்து வாங்கிட்டாள். வீங்கு கொங்கை நின்று இழிபால் வெள்ளம் விடுத்தனள், தன்னுடைய முலைகளிலிருந்து பொழிகின்ற பால் வெள்ளத்தை ஒரு வெண்மையான வள்ளம், வள்ளம் என்றால் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலே கறந்து கொண்டாள். குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல்வாய் மடுத்தனள் அறுத்தினாள் தன் மைந்தனை எம்பிராட்டி. முருகப்பெருமான் வந்திருக்கிறார் இல்லையா குழந்தையா, அந்த குழந்தையின் வாயிலே இந்த பாலடையை வைத்து அதனை போட்டுகின்றாள். அது குமுதம் போல் அந்த வெள்ளம் இருந்தது, குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல் இருந்துங்கிறதுனால பாலாடை மூலம் பொட்டினாள்னு ஒரு சங்கேதம் இருக்கு. ஏன்னா அம்பாளுக்கு அபீத குச்சாம்பாள்னு பேர். அவள் இன்று வரை யாருக்குமே தன் முலையிலே வாய் வைத்து உண்கின்ற பேற்றினை தரவில்லை என்ற காரணத்தினால தன் வயிற்றில் தோன்றிய உக்ரகுமாரனுக்கும் தன்னுடைய பாலினை ஒரு பாலாடையிலே கறந்துதான் கொடுத்தாள் என்று தோன்றும் வண்ணம் இங்கு சொல்றாரு. அதான் இந்திரஜாலம் போலன்னு சொல்றாரு. குமுத போதுன்னா அள்ளி அந்த குவளை மலர், செங்குவளை மலர், அது எப்படி இருக்கும், பாலாடை போன்ற வடிவம் கொண்டிருக்கும். அதில் பால் நிரம்பியிருக்கு. எப்படின்னா இந்த குவளை மலரை இரவு நேரத்தில் நிலாவானது தன்னுடைய கரங்கள்னால விரிக்கும், அதை விரித்து அது மலரவும் அந்த நிலாவுடைய வெளிச்சம் அதில் வந்து பால் போல படியும். அதுபோல் இந்த பாலடையில் அந்த பாலானது கறக்கப்பட்டது என்ற ஒரு குறிப்பால் உணர வைக்கிறார். அவ்வாறு அந்த அம்பாளானவள் உக்ரகுமார பாண்டியனுக்கு பாலூட்டினாள். அந்த முருகப்பெருமானுக்கு பெருமான் ஜாதகர்மம் முதலிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்தார். உக்ரவர்ம பாண்டியன் என்று அவருக்கு பெயரிட்டார். 4வது மாதத்தில் பிரவேசம் அப்படிங்கிற சம்ஸ்காரம் மாறுது, சந்தி மிதித்தல், குழந்தைய வெளியில் கொண்டு வந்து கோயில் காட்டுறது. அதுக்கப்புறம் 6வது மாதத்தில் அன்னப்பிராசனம், சமச்ச சாதத்தை ஊட்டுறது. அப்புறம் ஓராண்டின் மேலாகிய திங்கள் 13வது மாதத்தில் சவுளம், அதுக்கு வந்து வபனம் பண்ணுறது, அதாவது தலை முடி நீக்குகின்ற அந்த மயிர் வினை மங்கலம். அப்புறம் 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார், 13வது மாதத்தில் பண்ணினர் சவுளத்தை. 5வது ஆண்டில் உபநயனம் பண்ணினார். இது 5வது ஆண்டுங்கிறது எல்லாமே கணக்கு வந்து இந்த வருஷம் கணக்கு வந்து கர்ப்பத்திலேருந்து 5வது ஆண்டு ஆரம்பத்தில் உபநயனம் பண்ணினார். எல்லா கலைகளையும் அவருக்கு அந்த பிரகஸ்பதி ஆகின்ற குருநாதர் வந்து உபதேசித்தார். பாசுபத அஸ்திரங்கிற வித்தியை மட்டும் பரமேஸ்வரன் சாட்சாத்தாக கத்துண்டார், சுந்தர பண்டிட்டு வந்து கத்துந்தார். அது அவருக்கு தெரியாது, பிரகஸ்பதிக்கு தெரியாது. அதனால வேதாதி சாஸ்திரங்களையும் மற்றபடி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாவற்றையும் அந்த வீரனுக்குரிய எல்லா கலைகளையும் பிரகஸ்பதியிட்ட கற்றுக்கொண்டு பாசுபதாஸ்திரத்தை மட்டும் வந்து பரமேஸ்வரத்தையே கற்றுண்டார். 8 ஆண்டு அளவில் எல்லா படிப்பும் அவருக்கு நிரம்பிடுத்தும். எட்டு வயசுல கிராஜுவேட் ஆயிட்டார். அப்படி இருக்கும்போது எட்டு வயசுலேருந்து பதினாறு வயசு வரையும் வெறும் விளையாட்டு தான். எப்படி எட்டு வயசுக்குள்ளே படிப்பு முடிஞ்சுடுத்தோ எட்டு வருஷம் விளையாடுறதுனா எவ்வளோ சௌக்கியம் யோசிச்சு பாருங்க. என்ன பதினாறாம் வயசுல விளையாடின்னு இருக்கார், முதலில் ஆனந்தமாக விளையாடின்னு இருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் அது விலங்குகளோடையும் உயிரினங்களோடையும் இயற்கையோடையும் இன்பமாக பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறார். பதினாறாம் வயது அளவில் அந்த உக்ரகுமாரனுடைய திவ்யமான சாந்திரியா லட்சங்கள் பொருந்திய அந்த புருஷ ஆகிருதியை பார்த்து சுந்தர பாண்டியருக்கும் மீனாட்சிக்குமே கண்ணு சொக்கிறது. சொக்கத்தங்கமாக இருக்கிறார் அந்த உக்ரகுமாரர். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த 32 லட்சணங்களும் இவர்கிட்டே வந்து அமைந்ததாக தெரியுது. அப்போ சுவாமி பண்ணினார், இவனுக்கு நம்ம வந்து முடி கவிப்பதற்கு முன்பாக கல்யாணம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டி திருமணம் தான். திருமணத்தை பண்ணிவிட்டு இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ராஜாங்கத்தை கொடுப்போம் என்று தன்னுடைய கடமையை ஒரு பூமியில் இருக்கிற பிதா செய்வதைப் போல உணர்ந்து சுந்தர பாண்டியர் அதற்கான ஆயத்தங்களை செய்தார். உடனே என்ன பண்ணார், சுயம் சுவாமி பரமேஸ்வரனா கூட மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி இருக்கின்றார் இல்லையா. சுவாமி பூமியில் வந்து பாண்டியனாக இருந்தார்னா ஒரு ராஜா என்ன பண்ணணுமோ அதை மாதிரி நடந்துக்கணும், எல்லாத்தையும் தானே ஜீபும் பாபா பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணார், மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டார், என் மகனுக்கு ஒரு மகள் தேடுங்கள்னு சொன்னார். பெரியவாளை கூப்பிட்டு சொல்லணும், தானே தானும் தேடுறதுக்கு முன்னாடி பெரியவாளை நம்பணும். தான் பெரியவாளை நம்பினாதான் தன் குழந்தை தன்னை நம்பாமல் தானே தேடிக்காமல் இருக்கும், தன்னை போல தான் அந்த பிள்ளை இருக்கும். ஆகவே தனக்கு ஒரு மருமகளை தேடுவதற்கு பெரியோர்கள்ட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சா பிதா அப்படி இருந்தால் தான் இந்த குழந்தை அவசரப்படாமல் இருக்கும் என்று பார்க்கின்றோம். உடனே மந்திரிமார்கள்லாம் வலை போட்டு தேடுறா, இந்த உக்ரவர்மனுக்கு இணையான தவம் பண்ணியிருக்கிற அழகான ஒரு பெண் வேண்டும்னு தேடும் பொழுது இந்த பாண்டிய தேசத்துக்கு வடக்கே இருக்கிற சோழ தேசத்தில் கல்யாணபுரம் என்ற ஒரு ஊர், அதுவும் மணவூர் என்ற பெயர் வரும். அந்த ஊரிலே சூரியவம்சத்திலே தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறார் சோமசேகர சோழராஜா. அந்த ராஜாவுடைய மகள் காந்திமதி திருமண பருவத்தை எழுதியிருக்கின்றாள். அவள் இவனுடைய கரத்தை பிடிப்பதற்கு தகுந்தவள் என்று பெரியவர்கள் எல்லாம் யோசித்து முடிவு பண்ணார்கள். குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து அவருடைய பக்குவத்தெல்லாம் பார்த்து முடிவு பண்ணினார்கள். பண்ணிட்டோம் என்ன பண்ற, பெண் கேட்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வைதிக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பிள்ளையை பெற்றவன் தான் பெண்ணை கேட்க வேண்டும், அதற்கு வரப்பிரேஷன் பேர். இப்படி நடக்கிற கல்யாணம் தான் விதிவத்தா நடக்கிறது. எந்த ஒரு நிலையிலையும் பெண்ணை பெற்றவன் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தன் பெண்ணுடைய ஜாதகத்தை பிள்ளை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அது வேத சாஸ்திரத்துக்கு விரோதம். நம்ம வீட்டு பெண்ணை ஒருத்தருந்து கேட்கணும், எந்த ஜாதியா இருந்தாலும் இதுதான், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் வேதம் தான் பிரமாணம், எல்லா ஜாதியும் வேதம் சொன்ன ஜாதி தான், எல்லா ஜாதிக்கும் வேதம் சாஸ்திரம். வேதம்ங்கிறது பிராமணாளுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்ந்து தான் பொது வேதம். வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்கு, வேதத்தை கொண்டு உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் வேதம் என்பது பொதுவாக இருக்கு. அப்போ வேத விதிப்படி தான் எல்லா ஜாதிகர்களும் மனம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஹிமவானுக்கு தெரிஞ்சுடுத்து நாரதர் சொன்னார், உன் மகளாகின்ற பார்வதிக்கு கைலாசபதியான பரமேஸ்வரன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டார், இன்னார் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் கூட வேத விதிக்கு உட்பட்டு நாம போய் பரமேஸ்வரனை நித்தியப்படி தரிசனம் பண்ணுறார் சுவாமியை கைலாசத்தில், ஆனால் என் பெண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளைன்னு நாரதர் சொன்னார், ஆகவே என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. என்ன காரணம்னா அப்படி சொல்லக்கூடாது விதி. அதனால சுவாமியே என்ன பண்ணார், அகஸ்தியர் முதல சத்தரிஷியில் விட்டு பெண் கேட்டார் என்று அங்கே பார்க்குறோம். அதனால சுந்தர பாண்டியர் மந்திரிமார்களெல்லாம் அனுப்புகிறார், நீங்கள் கல்யாணபுரத்துக்கு போய் உக்ரவர்மனுக்கு அந்த காந்திமதிங்கிற பெண், சோமசேகர சோழனுடைய பெண் காந்திமதினு பேர், அவளை விவாகம் முடிப்பதற்காக கேட்டு பெறுங்கள் என்று சொன்னார். இவா புறப்படுறா, இவா பாதி வழி போயிட்டு இருக்கும்போதே ராத்திரி வருது. ராத்திரியில் சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமான் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய பரம பக்தனாக இருக்கின்ற சோமசேகர சோழராஜாவினுடைய கனவுல போய் சேர்றார். சந்திர கலையோட மான் மழுவோட தலையில கங்கையோட கையில சூலத்தோட இடுப்புல புலித்தோரோட சர்ப்பாபரணத்தோட சாமி தோன்றின உடனே அவன் புல்லரித்து ரோமகர்ஷண மெய்தி கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி கனவிலேயே எழுந்து பெருமானை பலமுறை வணங்கி, பெருமானே எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்களே என்று வியந்து அவரை ஸ்துதித்தான். சுவாமி சொன்னார், நீ பெறாத தவத்தினால் பெற்றிருக்கின்ற அந்த காந்திமதி என்ற உன்னுடைய அரிய மகளை, அருகிலே இருக்கின்ற மதுரையை ஆண்டு வருகின்ற சுந்தர பாண்டியனுடைய பையன் ஆண்மகன் அந்த உக்ரவர்மனுக்கு நீ மணமுடிப்பாயாக, அவர்கள் வந்து உன்னை பெண் கேட்பார்கள் என்று முன்கூட்டி அறிவித்தார். அவ்வாறு சொன்ன உடனே சுவாமியே சொல்லிட்டார், இதில் நாம் மான மரியாதையெல்லாம் பார்க்கக்கூடாது, ஆகவே இந்த பெண்ணை அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்வோம், என்று அவன் ஆரம்பித்தான். இப்படி விதிக்கு விதியை மீறி ஒரு செயல் நிகழறதுன்னா அது பிரேமையினால நிகழது, சுவாமி சொல்லிட்டாங்கிற காரணத்தால் நிகழது என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: முதல்ல இருந்ததை விட 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்ததை விட நம்முடைய பாரத நாட்டில் பல பேருக்கு இந்தியாவில் வருமானம் அதிகமாக இருக்கிறது. சரி, அதே மாதிரி விலைவாசியாக இருக்கு, அதை பற்றி நான் சொல்ல வரல. ஒரு பக்கம் பார்க்கலாம், படிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப என்னை விட என் பசங்க புத்திசாலிகளா இருப்பாங்க. அதாவது எனக்கு தெரியாத டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்ப அந்த காலத்துல ரேடியோனாலே பெரிய விஷயம், டிவிங்கிறது பார்க்கவே முடியாது. இப்ப அவன் கம்ப்யூட்டர் தான் பசங்களே விளையாடுகிறார்கள். இப்ப அறிவு வளர்ந்துருக்குதா? வளர்ந்துருக்குது. ஆனா அதை விட கவலையும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஏராளமான தற்கொலைகள், ஏராளமான கொலைகள், ஏராளமான பலாத்காரங்கள், வன்முறைகள், இப்ப இதே வளர்கிறது. இது ரெண்டு என்னமோ பெரிய ரயில்வே டிராக் மாதிரி, இது வளர வளர இதுவும் வளருகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இப்ப நமக்கு மனத்திலே கவலை இருக்கிறது, நம்முடைய மனத்திலே நிம்மதி இருப்பது கிடையாது, ஒரு ஆனந்தம் இருப்பது கிடையாது. மனுஷன் எதுக்காக வாழ வேண்டும்? எனக்கு ஏராளமான சொத்து இருக்கிறது, ஏராளமான பணம் இருக்கிறது, ஏராளமான படிப்பு இருக்கிறதா? நிம்மதி மாத்திரம் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் உண்டா இந்த படிப்பினாலே, பணத்தினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நிம்மதியே இல்லாத வாழ்க்கையினாலே ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தார். வந்த பொழுது என்ன பண்ணாரா, அந்த வடக்கே கொஞ்சம் பகுதிகளை எல்லாம் பிடித்த அப்படியே காட்டுக்குள்ள ஒரு நாள் போயிட்டு இருந்தாராம். ஒரு மகரிஷி அப்படியே மாந்தோலை போட்டு கீழே உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். கண்ணு மூடி நிஷ்டையில இருந்தார். அலெக்சாண்டருக்கு என்னன்னு சொன்னா, இவர் பெரிய உலகத்தையே வென்றவர் அப்படின்னு சொல்ற காரணத்தினாலே அந்த இடத்துல வந்து என்னடா அது, எனக்கு வந்து இவர் மரியாதை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி கத்தியை எடுத்து அவர் மேல வச்சு, நான் யார் தெரியுமான்னு நாராம். அவர் கண்ணை திறந்து பார்த்த, கவலையே விடுக்கல, திருப்பி கண்ணை முடின்னு பேசாத இருந்த, தட்டி எழுப்பினார், நான் யாரு தெரியுமான்னா, யாரா இருந்த எனக்கு என்னாராம். இல்லை, நான் அந்த உலகத்தையே வென்றவன் அலெக்சாண்டர் பேரரசன் இருந்துட்டு போயேன், நான் என்ன பண்ணும்? இல்ல, என்ன கண்டா நீ பதற வேண்டாமா, கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, உன்னை இப்ப நினைச்சா நான் தலையை வெட்டிடுவேன். வெட்டிட்டு போயேன். இப்படி சொல்ற, நீ கவலையே கிடையாதா, பயமே கிடையாதா? எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? நான் எதை இழக்க போகிறேன், நான் எதை இழக்க போகிறேன், எனக்கு இழப்புன்னு எது இருக்க முடியும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப உனக்கு என்ன ஏதாவது இழப்பு என்ற ஒன்றை நீ நினைத்திருக்கலாம், என்னை என்ன வைத்திருக்கிறேன் நான் இழப்பதற்கு, ஒண்ணும் கிடையாது, எனக்கு என்ன கவலை இருக்கிறது அப்படின்னாரா. அவனுக்கு புரியல என்ன அவர் சொன்னார். உன்னுடைய மனசுல ஏராளமா எனக்கு இது இருக்கு, நான் அவன் நான் இவன் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற ஆன காரணத்தினாலே உனக்கு பயம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன், உலகத்தில் எல்லாமே இறைவனுடைய மயமாக பார்க்கிறேன், எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எல்லாமே இறைவனாக கண்ட எனக்கு எதை பத்தி கவலை இருக்க முடியும்னா. அவனுக்கு அப்படியே வெக்கமா போயிடுத்தான். உலகத்தையே வென்றவன் நான், எனக்கு கூட பாதுகாவலர்கள் வேணும், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு அச்சம் இருக்கும், அவன் கொண்டுடுவானோ இவன் கொண்டுடுவானோ, சாப்பாட்டுல விஷம் வைப்பானோ இல்ல மறைந்திருந்து தாக்குவார்களோன்னு பயம் இருக்கும். இவனிடம் நான் கவலையே இல்லாம நிம்மதியா இருக்கிறான். இந்த நிலையை எப்படி அடைவதுன்னு நானும் எல்லாத்தையும் விட்டுடும். அந்த மகரிஷி சொன்னாரா, எல்லாத்தையும் விட்டுடு, என்ன மாதிரி வந்து என் கூட உட்கார்ந்துக்கோ, உனக்கும் இந்த கவலை இல்லாத தன்மை வரும். அதப்படி விடுறது நான் மகாராஜானா, இந்த மகாராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் மிகப்பெரிய சங்கடமான விஷயம் உனக்கு. அதை விட்டுடும் முதல்ல, அதை விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு வந்து இந்த கவலையே இல்லாத தன்மை கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். இப்போ எனக்கு எல்லா நான் என்னுடையது, எனக்கு இது எனக்கு அது, நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய நினைப்புகளை விட்டுவிட்டால் எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்க போவதில்லை. இந்த கவலையே இல்லாத தன்மை இருந்து விட்டால் ஆனந்தம் இருக்க வருகிறது. கவலை போனால் ஆனந்தம் வருகிறது. இந்த ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயமே தவிர, இதைத்தான் முதல் நாளே நாம பார்த்தோம். ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆனந்தமே இல்லாம எனக்கு வந்து கோடி மேல கோடி இருக்க வேண்டும், வீடு மேல வீடு கட்டி கொண்டிருக்க வேண்டும், ஒன்னும் பிரயோஜனமே இருக்க முடியாது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனந்தம் இருந்தால், நிம்மதி இருந்தால் மட்டும்தான் அது பிரயோஜனப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல கொண்டு வார்கள். இந்த சனக சனாதி முனிவர்களும் கூட, சனகாதி முனிவர்கள் எல்லாம் எத்தனையோ படித்தார்கள், ஆனால் நிம்மதி இல்லை அவர்களுக்கு. அந்த நிம்மதி இல்லாத காரணத்தினாலே அவ்வளவு கற்றிருந்தாலும் கூட அங்கே இறைவனிடத்திலே சென்று அமர்ந்தார்கள். நம்முடைய செல்வம், நம்முடைய கல்வி, நம்முடைய பதவி எல்லாமே இறைவனை அடைவதற்காக, இவற்றிற்கு ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது, ஆனந்தத்தை கொடுக்காது. அப்படி இருக்கப்பட்டவனை அறிந்தால் மட்டுமே நமக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காதுங்கிறது ஒரு கருத்து. சரி, துன்பமே இல்லாம இருக்கணும்னா அடுத்தது எப்படி கிடைக்கும்? அதைத்தான் பார்வதியினுடைய தன்மை சுட்டி காட்டுகிறது. அம்பிகை இறைவனை பற்றி கேட்டாள், இறைவனை பற்றி படித்தாள், மற்றவர்களெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டார். அதுதான் நம்ம பார்த்தோமே, சாது சமாகம சங்கீதனானாம் என்று சொல்லும்படியாக அடியவர்களுடைய நெருக்கம் வேண்டும். அடியவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருந்த இறைவனை பற்றி அறிந்தார். ஆசை வந்தது, ஆனா ஆசையோட நிக்கல. எனக்கும் கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருந்துட்டு ஆச்சா, இது வந்து ஆசை, விஷ் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா ஆங்கிலத்தில், அவ்வளவுதான். விருப்பப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், ஆனால் அடைய வேண்டும் என்கின்ற அவ்வா, அதாவது ஆசையை விட அதிகமான ஆர்வம், விடாப்பிடியான முயற்சி நம்மிடத்தில் இருப்பதில்லை. எனக்கு வேணும், நான் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நானும் என் பெருமான பார்க்கணும், பரமேஸ்வரனை ஆனந்தமாக கண்டு தரிசிக்க வேண்டும், இதெல்லாம் ஆசை இருக்கு, அவ்வளவுதான். கடவுளா வருவாரா, பரமேஸ்வரனே இங்கிருந்து இறங்கி வருவாரா, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு பேரு தான் தவம்னு பேரு. அது என்ன தவம்னா என்ன? தவம் என்பது என்ன? நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளையும் ஒரு முனையிலே குவிப்பது, ஒரு இடத்திலே குவிப்பது, அதுக்கு பேர் தபஸ். அது எதாவது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு முனையிலே ஒரு இடத்திலே குவிக்கிறோமே அதுக்கு பேர் தபஸ். இங்கே அம்பிகை எல்லா பொருளாகவும் இருக்கப்பட்ட எம்பெருமான் என்கின்ற ஒரு முனையிலே குவிக்கின்றாள், அதுதான் தபஸ். அந்த தவத்தை அடைந்தால் மட்டுமே, தவத்தினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். தவமும் தவமுடையார்க்கே, தவத்தினால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அந்த இறைவனை அடைவதற்காக முதல்ல என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பற்றி படிக்க வேண்டும், இறைவனை பற்றி கேட்க வேண்டும், இறைவனுடைய அடியார்களிடத்தை இருக்க வேண்டும், ஆசையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நமக்கு முதல்ல ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். என்ன அறிவுன்னு கேட்டா, இந்த உலகம் நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது. இந்த அனுபவங்கள், பணமோ பதவியோ மகளிரோ மற்றவையோ நமக்கு ஆனந்தத்தை தருவது கிடையாது. இது மீண்டும் மீண்டும் கொண்டு போய் மயக்க கடல் என்று சொல்லும்படியாக கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு ஆசை வரும், இல்லைன்னா வராது. இப்படி இன்னொரு விஷயமும் உண்டு சார், அலை ஓயணும் அப்பத்தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணுவேன், கடல் போய் ஆட வேண்டும், நான் நீராட வேண்டும் கடல்ல போய், அலை ஓயணும், அலை என்னைக்கு ஓயறது? ஓயாது. இப்ப ரெண்டு பக்கமும் சேர்ந்து செல்ல வேண்டும். எப்படி? ஆசையை வளர்த்துக் கொள்வதற்காக நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அதுக்காகத்தான் இது மாதிரி கந்த புராணமோ சிவபுராணமோ தேவார திருவாசகங்களையோ கேட்பது. கேட்கும் பொழுது நமக்கே புரியும், ஆஹா, இப்படிப்பட்டதா அனித்தியமான விஷயம், ஓ அங்கே அப்படி சொல்லி இருக்கிறார்கள், இங்கே நமக்கு இந்த அனுபவம் நடக்கிறது. அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அடியார்களோடு சேரும் பொழுது அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து நாமும் என்ன செய்வோம், இப்படி இருக்கிறதா என்று அவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சில காரியங்களை பண்ணுவோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டு பக்கமும் எப்படி வண்டிக்கு ரெண்டு பக்கமும் சக்கரங்கள் இருக்கிறதோ, ஒரு சக்கரம் இல்லாம எப்படி ரெண்டு சக்கரங்களிலே செல்லுகிறதோ அதே மாதிரி ஒரு சக்கரம் நம்முடைய முயற்சி என்று சொல்லும்படியாக நாம் படிக்கக்கூடியது, கற்கக்கூடியது, அடியார்களுடைய சாது சமாகமம் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் சேர்க்கை, இவற்றையெல்லாம் ஒரு சக்கரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த சக்கரம் நம்முடைய உலக அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் நமக்கு பாடத்தை கற்பிக்கும். இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். சரியான உதாரணம் சொல்லணும்னா பட்டினத்து பிள்ளையார். பட்டினத்து பிள்ளையார் கோட்டீஸ்வரராக இருந்தவர், ராஜாவுக்கே கடன் கொடுப்பாராம். அப்படி இருக்கப்பட்டவர் தன்னுடைய மகன் மருதவாணன் எருமுட்டை வெறும் ஆட்டிதான் அனுப்பிச்சான்னு நினைத்து வருந்தினார். அதை எடுத்து உடைத்து போடும் பொழுது பொன்னும் முத்தும் மணியும் சிதறனவாம். அப்ப ஒரு ஓலை அனுப்பிச்சிருந்தார், காதற்று ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கே. மருதவாணன் அவருடைய மகன் பத்து புத்திரன் அனுப்பிச்சிருந்தாராம். அப்ப விட்டார் அந்த செல்வத்தை. செல்வம் ஏராளமாக வைத்துக் கொண்டிருந்தவர். இதையே பின்னாடி அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு இடத்துல. சோழ தேசத்து வந்தா மன்னன் வந்தானா, வந்து நின்று கொண்டு ஆகா இவ்வளவு அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறீர்கள் பட்டினத்து பிள்ளையாரே, இதுல என்ன சிறப்புன்னு, இப்படி இருக்கிறீரே அதனால என்ன சிறப்புன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாரா, நீர் நிற்க யாம் இருக்க அப்படின்னாராம். அவனுக்கு புரியல மகாராஜாவுக்கு, அது என்ன நீர் நிற்க நாம் இருக்கன்னா என்ன அர்த்தம்னார். மகாராஜா, முதல்ல நான் பட்டினத்தை அடிகளாக இருப்பதற்கு முன்பாக நான் இருந்தேன் பெரிய பணக்காரனாக, கோடீஸ்வரனாக. அப்போ நான் உனக்கு கடன் கொடுப்பேன், கடன் கொடுக்கிற நான் வந்து கீழே நின்று கொண்டிருப்பேன், நீ அரியாசனத்திலே அமர்ந்து கொண்டிருப்பாய். நான் உனக்கு மகாராஜா இத்தனை கோடி பொன் உனக்கு கடனா கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கடனா கொடுப்பேன், நீ உட்கார்ந்து கொண்டு வாங்கிக் கொள்ளுவாய், நான் வணங்கி கடனை கொடுப்பேன். இப்ப என்கிட்ட எதுவுமே கிடையாது, இறைவன் என்கின்ற பெரும் செல்வம் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அப்ப எல்லாம் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் நின்று கொண்டிருக்க நீ அமர்ந்து கொண்டிருந்தாய் அரியாசனத்திலே, இப்ப நீ அதே மன்னன் தான், ஆனா என்னிடத்துல அந்த செல்வம் எதுவுமே கிடையாது. பெரிய செல்வமான எம்பெருமான் என்கின்ற சிவலோகநாதன் என்கின்ற செல்வம் என்னிடத்திலே இருக்கிறது, இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நீ நின்றுட்டு இருக்க பாருங்க. இதுதான் வாழ்க்கை. எது நம்மை காக்கும், எது நமக்கு சுகந்தரும், எதினாலே ஆனந்தம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த உலக பசு பாச தொந்தம், உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு, கிளை, தாயர், தந்தை என்று சொல்லும்படியாக, இந்த மல ஜல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாரா என்று அருணையர் பெருமான் பாடுவார். இப்படி இந்த உறவினாலே மனநிலை கெட்டுக் கொண்டிருக்கிறது. எது ஆனந்தம், எது சுகம், எது உயர்வு, எது சாஸ்வதம் என்றெல்லாம் நம்ம நினைத்துக் கொண்டிருந்தோமோ அதெல்லாம் கிடையாது. சாஸ்வதம் இல்லை, சுகம் கிடையாது, நிம்மதி தராது, நிலையானது இல்லை என்று தெரிந்து கொண்ட பொழுது எது நிலையானது என்கின்ற ஒரு தன்மை வரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் இப்படி தான் வரும். அப்பொழுது நினைக்கிறோம், பரம கருணாமூர்த்தியாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் இருக்கிறானே, அவன்தான் சாஸ்வதமானவன், அவன்தான் சுகத்தை தரக்கூடிய சம்பு சங்கரன், அவன்தான் என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கப்பட்டவன், நித்யன், பரிபூர்ணன், ஆனந்தமே வடிவானவன், அவனைத்தான் நான் அடைய வேண்டும், இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்ன பொழுது அதுதான் இரண்டாவது சக்கரம். இந்த அனுபவங்கள் இருக்கிறதே, நம்முடைய அனுபவங்கள் என்கின்ற ஒரு சக்கரத்திலேயும், அடியார்களுடைய உறவு என்கின்ற இரண்டு சக்கரங்களிலேயும், ஆனந்தம் என்கின்ற இறைவனை நோக்கி அடைவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம் வரும். ஓ சரி,

இந்த கதையில் எப்படி வரும்? மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், மன்மதன் என்பவன் மனத்தினுடைய வடிவம், அவன் இறைவனை நோக்கி வந்து இறைவனை மயக்கு விடலாம் என்று வருகிறான். அவனுக்கு சொல்லும் பொழுது இந்த ஸ்காந்தத்துல ரொம்ப அழகாக சொல்றார்கள். மகாவிட்டு சொல்றாராம், இறைவனை புஷ்பங்களினாலே அர்ச்சனை செய்யலாம், எந்த புஷ்பங்களினால அர்ச்சனை பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைவம்.org-ல ஏராளமாக கொடுத்திருப்பார்கள். நீங்க எல்லாம் பார்க்கலாம், எத்தனை விதமான புஷ்பங்கள், எத்தனை விதமான வில்வங்கள், அஞ்சு விதமான பஞ்ச வில்வங்கள், எத்தனை விதமான பத்திரங்கள் இறைவனுக்கு போடலாம், அதுக்கு வேறு எதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு எத்தனை மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம் இருக்கக்கூடியது, 3 மாதம் இருக்கக்கூடியது, 1 நாள் இருக்கக்கூடியது, 3 நாள் இருக்கக்கூடியது, இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் உண்டு. படிக்கக்கூடியவர்கள் அங்கேயே சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது மாதிரி பலவிதமான பூக்களை இட்டு அர்ச்சனை செய்கிறோம். பாரு, உனக்கெல்லாம் பஞ்ச பானங்களும் என்னன்னா புஷ்பங்களா இருக்கு, நீ அர்ச்சனை பண்ற மாதிரி விடுனாராம் மகாவிஷ்ணு சொல்லித்தர. சாதுரியமா இதையும் சொல்லலாம், ஆனால் மனோ பாவனை இல்லாவிட்டால், நல்ல எண்ணம் இல்லாவிட்டால் அவை பயன் தராது. மனத்தினுடைய வடிவமாக இருக்கப்பட்டவன், அதனால்தான் மனசிஜன் சித்தஜன் என்று சொல்லப்படுகிறான். காமதேவனாக இவன் இருக்கிறான். இவன் இறைவனை நாடி வந்து இறைவனை தன்னுடைய பானங்களினாலே மயக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருக்கின்ற பொறியானது அப்படி மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். பெரிய பொறியெல்லாம் ஒன்னும் சொல்லல, மிகச்சிறிய பொறி வந்து பட்டதான். அதை ரொம்ப அழகா சொல்லுவார், விட்டவெம் பகழியைந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும். இதுக்கு முன்னாடி எப்படி விட்டான்னு சொன்னார், எரிதரு கணிச்சி செங்கை ஈசன் வேல் இலக்க நாடும், குடியினர் போல நின்ற கொடுந்தொழில் மாறன் துஞ்சு நெறியினருக்கு அச்சமுண்டோ, நினைத்தது முடிப்பன் என்ன நறுமலர் வாழியைந்து நாதன் மேல் செல்ல விட்டான். அப்படியே 5 மலர்கனைகளையும், 1 மலர் 2 மலர் இல்ல, 5 மலர்கனைகளையும் அப்படியே அனுபவிச்சானா கொடுந்தொழிந்தார். இங்க மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி இவன் புஷ்பவானத்தை அர்ச்சனை மாதிரி போட்டிருந்தான்னு சொன்னா இதுக்கு கொடுந்தொழில் கிடையாது. சாக்கிய நாயனார் கல்லால எரிந்தார் சிவபெருமானை, ஆனால் கல்லால எரிந்ததுனால அவருக்கு பாவம் கிடைக்கல, அவர் சாக்கிய நாயனார் என்று புகழப்பட்டார். என்ன எந்த பொருள் என்பது முக்கியம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய கருத்து, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பாவனை முக்கியமாக இருக்கிறது. இவன் மலரே விட்டாலும் கூட மலரை இறைவனை மயக்குவதற்காக விடுகிறான், அதனால போட்டார் கொடுந்தொழில் மாறன் துஞ்சி நெறியினருக்கு அச்சமுண்டோ, நினைத்தது முடிப்பன் மறல் வாழியைந்து நாதன் மேல் செல்ல விட்டான். விட்டானா என்ன ஆச்சுனர், ஐந்தும் கொடுமையான பகழினார், ஏன் உலகத்தை எல்லாம் மயக்கக்கூடிய பகழி 5 வியத்தகு விமலன் மீது பட்டதும் மேல அடிய பட்டதான், அவ்வளவுதான். சிறிதே வேலை பார்த்தனன், ஒன்னும் பெருசல்ல, கண்ணத்தன் அப்படி பார்த்தார், அதாவது எந்த விதமான காரணமும் நோக்கமும் இல்லாமல் பார்ப்பதற்கு பேர் பார்த்தல், ஜஸ்ட் அப்படியே பார்க்கறது, அவ்வளவுதான். தமிழ்ல 3 உண்டு, பார்த்தல், காணுதல், நோக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாம சும்மா கண்ணுருவு பாக்குறோம், அவ்வளவுதான். அது திருப்பி கேட்டா நமக்கு ஞாபகம் இருக்காது, என்னடா கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு போனியே, அது தெரியலையா என்ன இருக்குன்ட்டு அப்படின்னா தலைய தலையே சொல்லுவான் எல்லாரும். ஏன் பார்த்தான் ஆனா பதியல, மனத்திலே பதியவில்லை, அதுதான் பார்த்தல்னு அர்த்தம். அடுத்தது காணுதல்னா கண்ணாலே காணுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மனத்துக்குள்ளே பதிந்து கொள்ளுகின்றான். நோக்கத்தோடு பார்க்கிறதுக்கு பேர் நோக்குதல்னு பேர். இப்ப எந்த விதமான நோக்கமும் இல்லை, மனத்துல பதியவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தல்னு பேர். பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டணல் புதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது, பக்கத்துல இருக்கிற ரவி தேவியை விட்டு விட்டது, இவனை மட்டும் அப்படியே சுட்டதும். இது சுட்டதுக்கு என்ன காரணம்னு பின்னாடியும் சொல்லுவார். நந்தியம் பெருமான் பெரிய புகை அப்படியே சூழ்ந்ததான், சூழ்ந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய கிணங்களுக்கெல்லாம் பூதகணங்களுக்கெல்லாம் சொல்றார், வேற ஒன்றும் கிடையாது, மன்மதன் தவறுதலான நோக்கத்தோடு அங்கே சென்றான், அவன் அழிந்து விட்டான், ஆசை அழிந்துவிட்ட காரணத்தினாலே உலகையே ஆலகால விஷம் போல மூடுவதைப் போலவே இந்த புகை சூழ்ந்ததுன்னர்.
அணுகுண்டு சின்னதாக கொண்டு வந்து போட்டான், அது உலகத்தையே அழிப்பதை போலவே ஆசை என்கின்ற ஒன்று உலக

0: அத்தகைய அழிக்கும்படியான தன்மையிலே இருக்கின்றது. ஆனா இறைவனை அழிக்க முடியாது, இறைவன் ஆசையை அழிக்கிறான், இறைவன் ஆசையை அழிக்கிறான், மன்மதனை அழிக்கிறான். ஆனா பக்கத்தில் இருக்கிற ரதி தேவியை மாத்திரம் அழிக்கல. இது என்ன கருத்து? எவன் தவறு செய்தானோ அவனுக்கு தான் தண்டனை, அதனால மன்மதன் தவறு செய்த அவனுக்கு தண்டனை. இது ஒரு விளக்கம். இரண்டாவது உண்டு, இவனை மட்டும் அழிப்பதற்கு அது சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய ஸ்தூலமான நெருப்பு கிடையாது, அது சூக்ஷ்மமான நெருப்பு, அது ஞானமே வடிவான நெற்றிக்கண். ஞானத்தினாலே நம்முடைய அறிவினாலே காமத்தை வெல்ல வேண்டும். காமம் காமம்னு ரொம்ப எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். காமம்னா என்ன அடிப்படையா யோசிச்சு பாருங்க, காமம்னா என்ன? காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமொழிக்கு ஆசைன்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது, ஆசைன்னு பேர். ஆசை எதுவே போனாலும் வரலாம், மனம் இருக்கிறது, அந்த மனத்தினுடைய வேலையே ஆசைப்படுறதுதான், ஏதாவது ஒன்று மேல பட்டி கொண்டிருக்கும். மனம் மாத்திரம் தனியா செயல்படாது, மனம் தனியாக செயல்படாது, ஏதோ ஒரு பொருளே ஒன்றுபட்டு இருக்கும். இதுக்கு பலவிதமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லைன்னா பேப்பர் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப டிவி தான் எல்லாரும் பாக்குறாங்களே, அதனாலதான் நல்ல உதாரணம் நினைக்கிறேன். இந்த பசங்க வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பக்கத்துல சாப்பாடு வச்சிருப்பாங்க, நல்லா கமகமகமகமான இருக்கக்கூடிய வாசனையான சாப்பாடு, வாசனையான சாப்பாடு மூக்குக்குள்ள போகுது, ஆனா உணர்வதற்கு மூக்கினாலே முடியவில்லை. கொசு வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பையனையோ பொண்ணையோ, அப்படியே கொசு வந்து கடித்து கொண்டு இருக்கும். ஆனா ரொம்ப மும்மரமா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சீரியலோ இல்ல ஏதோ ஒரு படமோ ஓடிட்டு இருக்கு. இந்த உடல் நினைப்பு மறந்தது, அவன் அங்கே ஊன்றி மனமானது பார்வையிலே இருக்கிறது, இப்போ காதிலேயும் பார்வையிலேயும் இருக்கிறது. மூக்குங்கிற கரணம் வேலை செய்யல, உடம்புங்கிற கரணம் வேலை செய்யல, வாக்குங்கிற கரணம் வேலை செய்யல. யோசிச்சு பாருங்க, மனம் எங்கே இருக்கிறதோ அந்த பொறி மட்டும்தான் வேலை செய்கிறது. அதை இன்னொரு விதமா பார்த்தா, மனமானது ஏதாவது ஒரு பொறியோடு ஏதாவது ஒரு இந்திரியத்தோடு சேர்ந்துதான் வேலை செய்யும். மனத்துக்கு நாலு விதமான மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு நாலு விதமான தன்மைகள், நாலு பகுப்பாக சொல்லுவார்கள். ஒரு ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்ததை பதிவு செய்து கொள்ளுகிறோம், இதை இன்னொன்றோடு ஒப்பிட்டு நோக்குகிறோம், பின்னாடி இதே மாதிரி ஒன்று வரும் பொழுது அதை எடுத்து பார்க்கிறோம். இப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்றதோ அதைத்தான் இந்த மனமானது மூளையானது செய்கின்றது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயங்களுக்கு சொல்லுவார்கள். இது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். எனக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் பிடிக்கும், உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒரு ஸ்வீட் பிடிக்கும். இப்ப ஸ்வீட்டை நான் பார்த்தேன், வாசனை இருந்தது இல்ல, அதுக்கு மனம் இருந்தது, மனம் அல்லது நிறம் இருந்தது, மனம் நிறம் குணம் மூன்றும் சேர்ந்ததாக இருந்தது. வாயை எடுத்து போட்டேன், ஆஹா என்ன சுவை, என்ன சுவை, அற்புதமான சுவை. சரிங்களா, ஒரு உதாரணம் தாங்க. அப்படியே ஒரு சுவை, நல்ல சுவை இருந்தது. அந்த சுவை என்னாச்சு, பார்த்தேன், பதிவு செய்து கொண்டேன், சாப்பிடுகிறேன். இது ஒரு அனுபவம். இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடுங்கிற நாக்கு விஷயத்துல மனமானது ஒன்றி இருக்கிறது. ஒன்றி இருக்கிற காரணத்தினாலே மனம் அதனை பதிவு செய்து கொள்கிறது. ஓஹோ இந்த இனிப்பு இந்த வகையான சுவையிலே இருக்கிறது, இந்த இனிப்பு சுவை இப்படி இருக்கும். லட்டு ஒரு இனிப்பு, ஜிலேபி ஒரு இனிப்பு, அல்வா ஒரு இனிப்பு, பாதுஷா ஒரு இனிப்பு, ஒன்னும் ஒரு விதம் இல்லையா? இனிப்புன்னு சொல்லிட்டா கூட எவ்வளவோ இருக்கும், வெறும் சர்க்கரை சாட்டா அது ஒரு இனிப்பு. இது அப்படி இல்லை, ஓ வித்தியாசமானதாக இருக்கிறது, பதிவு செய்து கொள்ளுகிறது. பின்னாடி இன்னொரு இனிப்பு பண்டத்தை நம்ம பார்க்கிறோம், அன்னைக்கு சாப்பிட்டமே அது மாதிரி இருக்குமோ, எடுத்து சாப்பிடுறோம், ஐயே நல்லாவே இல்லையே, பார்க்க நல்லா இருந்தது, மனம் நன்றாக இருந்தது, ஆனா டேஸ்ட் மாத்திரம் இல்லையே, சுவை மாத்திரம் அது மாதிரி இல்லையே. எப்படி சொல்லுகிறோம், நம்முடைய மனமானது ஒன்றை அனுபவித்தது, நாக்கின் மூலமாக அனுபவித்தது, அதனை பதிவு செய்து கொண்டது, இப்பொழுது எடுத்து பார்க்கிறது, இது மாதிரி இருக்கிறதா என்று பார்க்கிறது. இதுதான் அனுபவம். இந்த மனமானது இப்படித்தான் செயல்படுகிறது, இல்லைன்னு நடக்காது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். வீட்டுல அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, காஃபியோ அத காஃபி பிரியர்கள், டீ பிரியர்கள் கொண்டு வந்து காஃபி கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு காஃபி இல்லைன்னா தலையே விடிச்சிடும் போல இருக்கும், காலையில காஃபி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஆனா பேப்பர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்திருக்கு, அட்ஜெட்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அவர் படிச்சுட்டு இருக்கிறார், காஃபி சாப்பிடுறார், ரொம்ப அருமையான காஃபி, இப்பதான் ப்ரூவ் பண்ணி வந்திருக்கக்கூடிய காஃபி. அப்பொழுது இருக்கிற
1: ரொம்ப அருமையாக அவ அந்த வீட்டிலே அந்த காலம் மாதிரி அதை வறுத்து அரைச்சு பொடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு அருமையான மனம் நிறம் குணம் எல்லாம் இருக்கிறது சரி, ஆனா நியூஸ்ல மனம் போயிட்ட காரணத்தினாலே இவருக்கு இந்த சுவை தென்படவில்லை. சுவையாக இருந்தாலும் கூட எடுத்து பார்க்கல. ஏன் முதல்ல இந்த சுவையை மனம் நினைத்திருக்கிறது? நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனா இப்பொழுது அந்த மனமானது வேறிடத்திலே லகித்த காரணத்தினாலே, இந்த சுவையிலே இல்லாத காரணத்தினாலே இவராலே இவற்றை அனுபவிக்க முடியவில்லை, இந்த சுவையை அனுபவிக்க முடியவில்லை, வேறெங்கேயோ சென்று விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த மனம் எங்கே இருக்கிறதோ, எங்கே செயல்படுகிறதோ, அதன் மூலமாக நம்முடைய எல்லா பொறிகளும் செல்லுகின்றன. இந்த பொறிகளின் மூலமாக மனம் செல்லுகின்றது. அது என்னாகும்? கொஞ்ச நாள்ல அப்படியே நம்ம இழுத்து கொண்டு போகும். இங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாய் வாழை ஆட்டலாம், தப்பே இல்லை, வாழு நாய ஆட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாய் வாழை ஆட்டினா நல்லா இருக்கும், நன்றியோட இருக்குன்னு அர்த்தம். ஆனா வாழு நாய ஆட்டினா நம்ம என்ன சொல்றது? ஒரு விபரீதமான விஷயம்னு சொல்லுவோம். இதை இப்படியே நீங்க இங்க கொண்டு வந்து ஒப்பிட்டு பாருங்கள். மனம் என்பது ஒரு கரணம், நாய் வாழு மாதிரி, நாம தான் நாய் மாதிரி. நாய் மாதிரின்னு கூட சொல்லப்படாது, கொஞ்சம் மரியாதை ஆகணும்னா சொல்லிக்கலாம், அது அடுத்த விஷயம். நாயின்னு சொல்லிக்கலாம், குரங்குன்னு சொல்லிக்கலாம், மாடுன்னு சொல்லிக்கலாம், ஆனா மனுஷன் மாத்திரம் நம்ம சொல்லிக்கிறதே கிடையாது. என்ன கேட்டா மனுஷனா யாருமே இருக்கிறது இல்லை. அதுவாரு நாய் மாதிரி வெள்ளு வெள்ளு விழுகிறான் பாரு, அவரு அப்படியே கட்டி அவன் நரி மாதிரி சார், கோணா நரி மாதிரி சார், குரங்கு பய சார். நம்ம மனுஷன் ஒருத்தனை கூட ஒத்துக்கிறதே கிடையாது. இப்படிதான் நம்ம இருப்போம். வள்ளலார் இருந்த காலத்துல சென்னையில ஒரு யோகியா இருந்தா, அவர் என்ன பண்ணுவாராம், பகல் நேரத்திலேயே லாந்தரை வைத்து கொண்டு பாப்பாராம், திண்ணையில படுத்துட்டு இருப்பார். இந்த குரங்கு போகுது பார், இந்த நரி போகுது பார், இந்த நாய் போகுது பார், பன்றி போகிறது பார், எரும மாடு போகிறது பார்னு போறவனை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம். எல்லாரும் பைத்தியம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு முறை வள்ளல் பெருமான் அந்த பக்கம் போகும்பொழுது, ஆகா பரிபூர்ணமான மனிதன் போகிறான்னு சொன்னாராம். வள்ளல் பெருமானை பார்த்து மட்டும்தான் அவர் சொன்னாரா, இவர் மனிதன் செல்கிறார். நம்ம எல்லாம் மிருக குணங்கள் மட்டுமே கொண்டு இருக்கிறோம், மனித குணத்தை கொண்டிருப்பது கிடையாது. இருக்கட்டும். இப்போ இந்த நாயை இந்த வால் ஆட்டினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மனமானது நம்முடைய கருவியாக இருக்க வேண்டிய மனம், அந்த கரணத்திலே கருவியிலே ஒன்றான மனமானது நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த ஆட்டி படைப்பதனுடைய விளைவுதான் காமம். இது உடலினாலே வருவதல்ல, இது மனத்தினாலே வரக்கூடியது ஆசை. அது பெண்கள் மீது ஆசையாக இருக்கலாம், ஒரு இனிப்பு பண்டத்திலே இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம், பதவியிலே இருக்கப்பட்ட ஆசையாக இருக்கலாம். மனம் நினைக்கிறது இது நல்லா இருக்கும், நமக்கு ஆனந்தத்தை தரும், அவ்வளவுதான், வேறொன்னும் கிடையாது. மனது அது தொழில் விடுகிறது. இது ஆனந்தமா இல்லையாங்கிற சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எனக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பாதுஷா பிடிச்சிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்றேன். இன்னொருத்தருக்கு அது ரெண்டுமே பிடிச்சிருக்காது, அவங்களுக்கு காரம் பிடித்திருக்கலாம். இப்ப சுவையிலே எப்படி லோகோ பின்ன ருஜிக்கு என்று சொல்லும் முடியாத சுவை மாறுபடுமோ, சுவை மாறுபடுவதை போலவே மனத்திலே இருக்கக்கூடிய தன்மைகளும் மாறுபடுகின்றன.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
5: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 12 முதல் திருவைந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், அனைத்தும் அறிந்த முனிவரே, தாங்களோ ஞான பெருங்கடல், தங்கள் திருவாய்மொழியாக திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேட்க பெரிதும் விரும்புகிறேன், தயவு செய்க. உபமன்ய முனிவர் கூறுகிறார், தேவகியின் செல்வமே, ஸ்ரீ கிருஷ்ணா திரு ஐந்தெழுத்தின் பெருமையை 100 கோடி ஆண்டுகள் வர்ணித்தாலும் முழுமையாக சொல்லி மாடாது, ஆகவே சுருக்கமாக கூறுகிறேன் கேள். சிவனடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் உடனே நிறைவேற்றி வைப்பது இவ்வைந்தெழுத்து. வேதங்களிலும் சிவாகமங்களிலும் இப்பஞ்சாட்சர மந்திரம் ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்த்து ஆறெழுத்து மந்திரமாக கூறப்பட்டுள்ளது. இம்மந்திரத்தில் எழுத்துக்கள் மிக குறைவுதான். ஆனால் அவ்வெழுத்துக்களில் புதிந்துள்ள பொருளோ எல்லையற்றது. இத்திரு ஐந்தெழுத்துக்கள் வேதத்தின் சாரம். முக்தி அளிப்பது, சிவனாரது ஆளுமை நிறைந்தது, ஐயமற்றது, சிவபிரானின் சுரூபமானது, அனிமாதி சித்திகளை தன்னுள் கொண்டது, தெய்வைத்தன்னை பொருந்தியது, மக்களை மகிழ்விப்பது, மனோமனத்தை நீக்குவது, விரும்பியதை அளிப்பது, சிவபிரானின் திருவாக்கின் என்றும் உதித்தது, வாயினால் உச்சரிக்க எளிது, அனைத்து ஜீவராசிகளும் உய்யும் வண்ணம் சர்வஜ்ஞரான சிவபிரான் ஓம் நம சிவாய என்கிற இந்த திருவைந்தெழுத்து மந்திரத்தை கூறியுள்ளார். ஓம் என்னும் பிரணவத்தோடு கூடிய இம்மந்திரம் அனைத்து கலைகளுக்கும் மூல காரணமான விதை. ஆலமரத்தின் சிறுவிதையில் எவ்வாறு அந்த பெரிய மரமே அடங்கியுள்ளதோ அம்மாதிரியே இம்மந்திரம் மிகச்சிறியதாக இருப்பினும் பொருட்செறிவு மிக்கது. ஓம் என்கிற பிரணவமாகிற இந்த ஓரெழுத்து மந்திரத்தில் முக்குணங்களை கடந்த அனைத்தும் அறிந்த அனைத்தையும் ஆக்கித் தருகின்ற தன் ஒளியில் பிரகாசிக்கின்ற எங்கும் நீக்குமர நிறைந்துள்ள பரம்பொருளான சிவபிரான் நிலை கொண்டுள்ளார். ஈசானன் முதலிய நுண்ணிய ஓரெழுத்து பிரம்ம தத்துவங்கள் அனைத்தும் ஓம் நம சிவாயே என்கிற இந்த மந்திரத்திலேயே முறையாக அமைந்துள்ளன. நுண்ணியதான இந்த ஆறெழுத்து மந்திரத்தில் பஞ்ச பிரம்மங்களின் திருமேனியாக விளங்கும் அந்த சிவபிரம்பொருளே இயல்பாகவே சொல்லப்படும் பொருள் என்கிற தத்துவத்தில் விளங்குகிறார். எல்லைக்கு கட்டுப்படாதவர் என்பதால், அதாவது எல்லையற்றவர் என்பதால் சிவபிரான் வாட்சியமான சொல்லப்படும் பொருள் ஆகிறார். திரு ஐந்தெழுத்தோ அவரை கூறும் வாசகமான சொல். சிவபிரான் வாட்சியம், ஐந்தெழுத்து வாசகம். இந்நிலை தொன்மையானது, நித்தியமானது. கோரமான இந்த சம்சார ஆழ்கடல் எவ்வாறு தொன்று தொட்டு உள்ளதோ அதே போலத்தான் உலகியலில் இருந்து நம்மை கரையேற்றும் இறைவனும் தொன்று தொட்டு நித்தியமாக இருக்கிறான். மருந்து நோய்களுக்கு பகைவன் என்பது போல சிவபிரான் உலகியலான இந்த சம்சாரமாகிற பெருநோய்க்கு மருந்தான பகைவன். உலகநாதனான சிவபிரான் இல்லையெனில் இவ்வுலகமே அந்தகாரமான இருண்ட சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கும். ஏனெனில் பிரகிருதியான இயற்கை என்பது ஜடம், ஜீவாத்மாவோ அஜ்ஞானி. ஆகவே இப்பிரபஞ்சத்திற்கு ஒளி தருவது இறைவனே. பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து இடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைதன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது, அதாவது தானாக செயலை செய்பவனாக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலைகளிலிருந்து விடுதலை என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவனாரது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கித் தவிக்கிறான். பிரகிருதி முதல் பரமாணு வரை இருக்கும் அனைத்து ஜடப்பொருள்களும் அதன் தத்துவங்களும் சைதன்யமான புத்தியின்றி தானாக கர்த்தா ஆக முடியாது, தானாக செயலை செய்பவராக ஆக முடியாது. ஜீவாத்மாக்களுக்கு பந்தம் மோட்சம், அதாவது தலையிலிருந்து விடுதலை என்கிற இரண்டு தர்மம் இரண்டும் பந்தம் மோட்சம் என்ற இரண்டும் தர்மம் செய்வதனாலும் அதர்மத்தை விடுதலினாலும் தான் என்று கூறப்படுகிறது. நன்கு ஆராய்ந்து பார்த்தால் சர்வஜ்ஞரான பரம்பொருள் சிவனையன்றி ஜீவராசிகளின் முதல் தோற்றம் சித்தித்திருக்க முடியாது. மருத்துவர் இன்றி நோயாளிகள் நலன் பெற இயலாது தவித்து துன்புறுவது போல சிவபிரானது திருவருள் பெறாமல் சம்சாரியான ஜீவாத்மா பலவாறான துன்பங்களில் சிக்கி தவிக்கிறான். ஆகவே ஜீவர்களை சம்சார கடலில் இருந்து கரையேற்றுவிப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறார் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூரணர், முதல் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர். அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சுரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இச்சிவ பரம்பொருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது வாசகம், அபிதானம். சிவ பரம்பொருளோ வாச்சியம், அபிதேயம், அப்பஞ்சாட்சரத்தினால் குறிக்கப்படுபவர். திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம், அனைத்து சித்திகளையும் தரவல்லது. அதுவே வாசகம், அதாவது அபிதானம், அதுவே வாச்சியமும் அபிதேயமும். ஓம் நமக சிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம், அதுவே சிவஞானம், அதுவே பரமபதமும். இது சிவபிரான் உறுதிபடக் கூறியது, ஏதோ வெட்டியாக வீணாக கூறியதல்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே தூயது. ஜீவர்களை சம்சார கடலில் இருந்து கரையேற்று வைப்பவரான சிவபிரான் எங்கும் தொன்று தொட்டு விளங்குகிறாய் என்பது நிச்சயமாகிறது. அவரன்றோ அனைத்தும் அறிந்தவர், பரிபூர்ணர். சிவபிரானே முதலும் முடிவும் நடுவும் அற்றவர், இயல்பாகவே தூய்மையானவர். அவரே சிவன் என்ற பெயரினர் என்று அறிந்து கொள். அவரது சுரூபத்தை சிவாகமங்கள் நன்கு விளக்குகின்றன. இந்த சிவபரம்பொருளை உணர்த்துவதே திரு ஐந்தெழுத்து, அதாவது அபிதானம், அதாவது வாசகம். சிவபரம்பொருளோ அபிதேயம், அதாவது வாட்சியம். அப்பன் சாட்சரத்தினால் குறிப்பிடப்படுபவர் அச்சிவபிரானே. திரு ஐந்தெழுத்தே சிவஸ்வரூபம். அனைத்து சித்திகளையும் இது தரவல்லது. அதுவே அபிதானம், அதாவது வாசகம். அதுவே அபிதேயமும், அதாவது வாட்சியமும். ஓம் நமக சிவாயே என்கிற திரு ஐந்தெழுத்தே சிவ வாக்கியம். அதுவே சிவஞானம், அதுவே பரம பதமும். இது சிவபிரான் உறுதிபடக் கூறியது, ஏதோ வெட்டியாக கூறியதல்ல. இதே சிவஸ்வரூபம், இயல்பாகவே துயது. அனைத்து உலகங்கட்கும் திருவருள் பொழியும் சிவபிரான் பொய்யுரைப்பாரா? சர்வஜரான அவரது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதானால் என்னென்ன பயன் எந்த அளவு கிடைக்குமோ அதை முழுமையாகத்தானே கூறுவார். ராகம் தேசம் உள்ளவர்கள்தான் பொய்யுரைப்பர். ராகத்வேஷமற்ற, அதாவது விருப்பு வெறுப்பற்ற, அஞ்ஞானமற்ற, குறைகளற்ற சிவபிரானா போய் கூறுவார்? நிச்சயம் இல்லை. குற்றம் குறைகளே இல்லாது என்றும் துயவரான சர்வஜரான சிவபிரான் எந்த ஒரு துயதான மந்திரமான திரு ஐந்தெழுத்தை கூறினாரோ அது பிரமாணமாகத்தானே இருக்க வேண்டும். இதில் ஐயத்திற்கே இடமில்லை. ஆகவே கற்றறிந்தவர்கள் இறைவரது மொழிகளில், அதாவது அவரது சொல்லில் நம்பிக்கை கொள்ளத்தான் வேண்டும். உண்மையாக விளங்கும் புண்ணிய பாவங்களில் சிவபிரானது திருவாய் மொழிகளில் ஸ்ரத்தை, அதாவது நம்பிக்கை கொள்ளாதவன் நரகம்தான் அடைவான். சாந்தமான இயல்புடைய முனிஸ்ரேஷ்டர்கள் சொர்க்கம் மோட்சம் இவற்றை பெறுவதற்காக கூறிய அழகிய நன்மொழிகளே சுபாஷிதங்கள் என்று அறிவோம். விருப்பு வெறுப்பு, பொய், காமம், கோபம், அதாவது சினம், பேராசை ஆகியனவற்றை பின்பற்றி கூறுகிற சொற்கள் துர்பாஷிதம், தீய மொழிகள் என்பதாகும். சொர்க்காபவர்க்க சித்தியர்த்தம் பாஷிதம் யத் சுபோ சுசோபனம் வாக்கியம் முனிவரை சாந்தை தத் விஜ்ஞேயம் சுபாஷிதம் ராகத்வேஷா நிருதக்ரோத காமத்ருஷ்ணானுசாரியத் வாக்கியம் நிறைஹேதுத்வாத் தத் துர்பாஷிதமுச்சதே. அவித்யை, அதாவது அறியாமை, மற்றும் ராகம், அதாவது விருப்பு, இரண்டும் கொண்ட சொற்கள் பிறப்பு இறப்பு என்கிற சம்சார பெருஞ்சுழலுக்கு காரணமாகின்றன. இனிதாக, எளியதாக, மெல்லியதாக அல்லது நன்கு பண்பட்ட சொற்களாக இருந்தும் அதனால் என்ன பயன் கிட்டும்? எந்த சொற்களை கேட்டதும் நன்மை பெறலாகுமோ, விருப்பு வெறுப்பு முதலிய குற்றங்கள் நீங்குமோ, அச்சொற்கள் இனிமையாக இன்றி காதுகளுக்கு கேட்க குசுமாறு இருப்பினும் உண்மையில் அவைதான் நமக்கு நன்மை விளைவிப்பன. அவைகளைத்தான் நாம் என்றும் நினைவில் கொள்ளத்தக்கவைகள். மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. மந்திரங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் சிவபிரானாலேயே ஆக்கப்பட்ட தூய மந்திரமான திரு ஐந்தெழுத்திற்கு ஈடு எதுவுமே இல்லை. ஓம் நமக சிவாய என்கிற இந்த ஆறெழுத்து மந்திரத்தில் நான்கு வேதங்களும் அதன் ஆறு அங்கங்களும் மற்றும் பரந்து விரிந்து கிடக்கும் அனைத்து சாஸ்திரங்களும் பொதிந்துள்ளன. ஆலம் விதையில் அத்துணை பெரியதான ஆலமரமே அடங்கியுள்ளது போல. ஆகவே இதற்கு இணையாக வேறு எந்த மந்திரமும் இல்லை. 7 கோடி மகாமந்திரங்கள் மற்றும் உள்ள அநேக உபமந்திரங்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் இந்த ஆறெழுத்து மந்திரம் நூலும் அதில் கோக்கப்பட்ட மணிகளும் எவ்வாறு வேறு வேறோ அவ்வாறே வேறு வேறுதான். சிவஞான போதம் முதலிய சிவஞான நூல்களும் அனைத்து வித்தியைகளும் இந்த திரு ஐந்தெழுத்தின் விளக்கங்களே. இந்த ஓம் நமக சிவாயே என்கிற ஒரே ஒரு மந்திரம் நம் இதயத்தில் குடிகொண்டால் போதும். மற்ற கோடி கோடி மந்திரங்களோ விரிவான சாஸ்திரங்களோ தேவையில்லை. எவன் நமக சிவாயே என்கிற திரு ஐந்தெழுத்தை உறுதியோடு ஜபித்து தனதாக்கிக் கொண்டானோ அவன் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவன், புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் செய்து முடித்தவன். நமஹா என்கிற இரண்டெழுத்துக்களோடு சிவாயே என்கிற மூன்றெழுத்துக்களும் எவனது நாவின் நுனியில் இருக்குமோ அவனது பிறவியே நற்பிறவி, பயனுடைய பிறவி. திரு ஐந்தெழுத்தை ஓதுகிறவன் பண்டிதனோ பாமரனான அறிவிலியோ தாழ்ந்தவனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனே பாவக்குண்டிலிருந்து விடுதலை பெறுபவன் ஆவான். தேவி கேட்கிறாள், இறைவா, கலியுகம் வெற்றி கொள்ள இயலாதது, ஒதுக்கித் தள்ளவும் முடியாது, எல்லோரையும் கலக்குவது. ஆகவே உலக மக்கள் இக்கலியில் அறநெறி விடுத்து பாவம் என்னும் பேர் இருளில் மூழ்கி வர்ணாசிரம தர்மங்களை இழந்து சங்கடத்தில் துன்பச் சூழ்நிலையில் விடப்போகிறார்களே. இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட போகிறதே. அனைவருடைய அதிகாரம் சந்தேகத்திற்கு இடமாகுமே, அதனால் பெரும் விபரீதங்கள் தோன்றுமே. அப்பொழுது உபதேச முறைகள் நசித்துவிடும், குரு சிஷ்ய பரம்பரை என்பதே இல்லாமல் போய்விடும். இவ்வாறாக வரக்கூடிய கலியுகத்தில் தங்களுடைய அடியார்கள் இவ்வாறு முக்தி பெறுவர்? சிவபிரான் கூறுகிறார், தேவி, கொடுமையான கலியுகத்தில் மனிதர்கள் எனது மந்திரமான திரு ஐநடுத்தின் துணை கொண்டு பக்தி வெள்ளம் புரண்டோடும் மனம் பெற்று உலகியல் தடைகளில் இருந்து முக்தி பெறுவர். சொல்ல முடியாததும் நினைக்கவும் முடியாததுமான மனம், வாக்கு, உடல் இம்மூன்றினாலும் குற்றங்களே இழைத்தவன், செய்நன்றி மறந்தவன், கருணை உள்ளம் அற்றவன், ஏமாற்றுபவன், பேராசை கொண்டவன், தீய எண்ணம் கொண்டவன், இவ்வாறான தீய குற்றங்கள் கொண்டவன் ஆயினும் என்மேல் பக்தி கொண்ட மனது உடையவனாக எனது திரு ஐந்தெழுத்தை ஜபித்து வருவானே யாகில், அவனுக்கு இந்த திரு ஐந்தெழுத்து வித்தையே உலகியல் பயத்தை நீக்கி முக்திக்கரை சேர்த்துவிடும். இம்மந்திரம்தான் தாரக மந்திரமான ஓடம். இவ்வுலகில் மிக மிக கீழ்நிலைக்கு சென்றவன் ஆனாலும் அவன் இத்திரு ஐந்தெழுத்தை ஓதுவானால் உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறுவான். இது எனது வாக்கு. தேவி கேட்கிறாள், ஒரு மனிதன் தனது இழிந்த செயல்களால் கீழ்நிலை அடைகிறான், அதனால் அவனுக்கு நற்கர்மங்கள் செய்ய முடியவில்லை, அவனது செயல்கள் நரகத்தைத்தானே தரும். அவ்வாறான நிலையில் இழிந்த செயல்கள் செய்த ஒருவன் இந்த திரு ஐந்தெழுத்தினால் எவ்வாறு முக்தி பெறுவான்? உலகியல் தடைகளில் இருந்து எவ்வாறு விடுபடுவான்? சிவபிரான் கூறுகிறார், அழகிய மனமுடையவளே, நீ மிகவும் உயர்ந்த சரியான வினாவைத்தான் கேட்கிறாய். இப்பொழுது இதற்கான விடையை கூறுகிறேன் கேள். இது ரகசியமானது என்பதனால் இதுவரை இதை வெளியிடவில்லை. திரு ஐந்தெழுத்தை விடுத்து உலகியலில் மயங்கி வேறு மந்திரங்களை கூறி என்னை வழிபட்டால் அது நிச்சயம் நரகத்திற்குத்தான் வழிவகுக்கும். ஆனால் திரு ஐந்தெழுத்திற்கு அவ்வாறான தடைகள் ஏதுமில்லை. சிலர் நீரை மட்டும் உண்டு, சிலர் காற்றை மட்டும் சுவாதித்து, விரதங்கள் பல இருந்து உடலை இழைக்கச் செய்து தவம் செய்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு எனது உலகம் கிடைக்கும் என்பதில்லை. ஆனால் எவன் பக்தியோடு திரு ஐந்தெழுத்தை மட்டும் ஓதிய வண்ணம் என்னை பூஜிக்கிறானோ அவன் இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையால் எனது உலகை அடைகிறான். ஆகையால் அவமோ, வேள்வியோ, விரதங்களோ, நியமங்களோ ஆகிய இவை எவையும் பஞ்சாட்சரம் கூறி செய்யும் பூஜையில் கோடியில் ஒரு பங்குக்கு கூட சமமாகாது. தலைப்பட்டவனோ முக்தனோ பஞ்சாட்சரம் கூறி பூஜை புரிபவன் சம்சார பாசத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். தேவி, திரு ஐந்தெழுத்து ஓம் என்கிற பிரணவத்துடன் சேர்ந்து சடக்ஷரமாகிறது. ஈசானம், தத்துருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற ஐந்து பிரம்ம தத்துவங்களும் இதன் உறுப்புகள். இம்மந்திரத்தை கூறி காதலாகி கசிந்து உருகி என்னை பூஜிப்பவன் முக்தி பெறுகிறான். பதித்தவனோ, அதாவது ஒழுக்கம் தவறியவனோ, தாழ்ந்தவனோ, உயர்ந்தவனோ, அவன் இந்த திரு ஐந்தெழுத்தை ஓதி என்னை பூஜிக்க வேண்டும். குருவின் உபதேச முறையின் மூலம் மந்திரத்தை பெற்றானோ இல்லையோ என்பதும் தேவையில்லை. சினத்தை வென்றிருந்தால் போதும். மந்திர தீட்சை பெற்றவன் மந்திர தீட்சை பெறாதவனை விட கோடி கோடி மடங்கு உயர்ந்தவன். ஆகவே மந்திர தீட்சை பெற்று செய்திலே உயர்ந்தது. மைத்ரி அதாவது கருணை, முதிதா அதாவது மனநிறைவு முதலிய குணங்கள் கொண்டவனாக, புலன் அடக்கம் கொண்டவனாக, மந்திர தீட்சை பெற்றவனாக இருந்து என்னை பூஜிப்பவன் என்னையே ஒப்பவனாக ஆகிறான். இதில் பல சொல்வதற்கு என்ன உள்ளது? எனது திரு ஐந்தெழுத்தை ஓதுவதற்கு எல்லா பக்தர்களுக்கும் தகுதி உண்டு, அதனால் அது மிகவும் உயர்வானது. திரு ஐந்தெழுத்தின் மகிமையினால் அல்லவோ உலகம் வேதங்கள், மகரிஷிகள், தொன்மையான தர்மங்கள், தேவர்கள் மற்றும் இவ்வுலகங்கள் அனைத்தும் நிலையாக அடிபற்று நிற்கின்றன. தேவி, மகாப்பிரளயமான ஊடிக்காலத்தில் சராசரங்கள் அடங்கிய இவ்வுலகம் அழியும். பிரபஞ்சங்கள் அனைத்தும் பிரகிருதியில் லயத்தை அடையும். அப்பொழுது என்னைத் தவிர வேறொன்றும் இருக்காது. அவ்வேளை அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் திரு ஐந்தெழுத்தில் தங்கிவிடும். எனது திருவருளால் அவைகள் அழிவதில்லை. அதற்கு பின் பிரகிருதி, புருஷன் என்கிற வேறுபாடு கொண்ட படைப்பு என்னிடமிருந்து தோன்றும். அதன் பின் முக்குணங்களையும் அழிக்கும் அவாந்தர பிரளயம் ஏற்படும். அப்பிரளய காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் மாயாமயமான திருமேனியை ஏற்று திருப்பார்கடலில் ஆதிசேஷ சயனத்தில் சயனித்திருப்பார். அவரது தொப்புள் கமலத்திலிருந்து ஐந்து முகங்கள் கொண்ட பிரம்மதேவர் தோன்றுவார். பிரம்மதேவர் மூலகங்களையும் படைக்க எண்ணியும் உதவிக்கு யாரும் இல்லாததால் படைக்க முடியாமல் இருந்தார். அப்பொழுது மிகவும் தேஜஸ் கொண்ட 10 மகர்ஷிகளை படைத்தார். இவர்களை மானச புத்திரர்கள் அதாவது மனதில் இருந்து தோன்றிய புத்திரர்கள் என்பர். இவர்களுக்கு சித்தி கிடைக்க வேண்டி அதாவது மென்மை கிடைக்க வேண்டி பிரம்மதேவரும் என்னிடம் வேண்டலானார். மகாதேவா, தேவதேவா, எனது மக்களுக்கு சக்தியை தாருங்கள். இவ்வாறு அவர் பிரார்த்திக்கவே நான் எனது ஐந்து திருமுகங்களில் இருந்து ஒவ்வொரு எழுத்தாக கூற அவரும் தன் ஐந்து முகங்களினாலும் அதை பெற்றார். பின் வாச்சியமான என்னை வாசகமான திரு ஐந்தெழுத்தின் மூலம் மகேஸ்வரன் என்று அறிந்தார். மந்திரத்தின் பிரயோகத்தை அறிந்து முறைப்படி அதை சித்தி செய்தார். பின் அத்திரு ஐந்தெழுத்தையும் அதன் பொருளையும் தன் 10 மானசீக புத்திரர்களுக்கும் உபதேசித்தார். தங்கள் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து திருவைந்தெழுத்தான மந்திர ரத்தனத்தை பெற்ற அம்முனிவர்கள் மகாமேறு பர்வதத்தில் உள்ள முஞ்சவான் என்கிற பர்வத முகத்திற்கு சென்று 1000 வருடங்கள் கடுந்தவம் ஏற்றினர். அந்த முஞ்சவான் என்கிற பர்வதம் எனக்கு மிகவும் உகப்பான இடம். எனது அடியார்கள் என்றும் அதை சூழ்ந்திருப்பர். உலகை படக்கம் படைக்க மனங்கொண்ட அவர்கள் காற்றையை உணவாக கொண்டு அங்கு பெருந்தபம் ஏற்றினர். அவர்களது பக்தியைக் கண்டு மகிழ்ந்த நான் உடனே அவர்கள் இருக்கும் இடம் சென்று காட்சி தந்து அவர்கள் ஓதி வரும் திரு ஐந்தெழுத்திற்கான ரிஷி, சந்தன்ஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீழகம், அங்கன்யாசம், கரண்யாசம், திக்பந்தனம், விநியோகம் முதலிய அங்கங்களை முழுமையாக உபதேசித்தேன். உலகம் பெருக்கமடைய வேண்டும் என்பதற்காக நான் திரு ஐந்தெழுத்தின் விதிமுறைகளை முறைப்படி உபதேசித்தேன். மந்திரத்தின் மகிமையினால் தவத்தின் பயனை பெற்ற முனிவர்கள் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகியவர்களை படைக்கலாயினர். இனி உயர்ந்ததான இந்த திரு ஐந்தெழுத்தின் சுரூபத்தை விளக்குவேனாக. முதலில் நமக என்கிற பதத்தை கூற வேண்டும். அதன் பின் சிவாயே என்கிற பதம். இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்ததுதான் திரு ஐந்தெழுத்து. இது அனைத்து வேதங்களுக்கும் கிரீட்டம் போன்றது. சொற்கூண்டங்கள் அனைத்துக்கும் தொன்மையான விதை. இந்த திரு ஐந்தெழுத்து முதன் முதலில் எனது திருமுகத்தில் இருந்துதான் தோன்றியது. ஆகவே இது எனது உண்மை தத்துவத்தை, எனது சுரூபத்தை குறிப்பது. இந்த வித்தியை தியானிக்கும் போது ஒரு பெண்பாலாக தியானிக்க வேண்டும். இந்த வித்யாதேவியின் திருமேனி பொலிவு உருக்கி எடுத்த பண்போன்றது. உருண்டு உயர்ந்த மார்பகம், நான்கு திருக்கரங்கள், முக்கண்கள், தலையில் இளம்பிறை, இரு கரங்களில் ஒன்றில் தாமரையையும் மற்றதில் நீலோத்பலப்பூவும், கீழிரு திருக்கைகளில் ஒன்றினால் வரத முத்திரையும் மற்றதனால் அபய முத்திரையும் காட்சி தருகின்றனர். அமைதியான சாந்தம் தவிழும் திருமுகம் இலக்கணங்கள் முழுவதும் நிரம்பியது. திரு ஆபரணங்கள் எங்கும் காட்சி தருகின்றன. வெண்டாமரை ஆசனபீடம், சுருண்ட இருண்ட கேசங்கள், திருமேனியிலோ ஐந்து வர்ணங்கள், அதாவது ஐந்து நிறங்கள், மஞ்சள், கருப்பு, புகை, பொன், சிவப்பு ஆகியன. உடல் காந்தியோ ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. இவற்றை தனித்தனியாக கூறுவோமானால் பிந்துநாதம் என்பதால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக கூற வேண்டும். பிந்து என்பது அரைச்சந்திர வடிவானது. நாதம் என்பது விளக்கில் ஒளிரும் படலம் போன்றது. இத்திருமந்திரத்தின் எழுத்துக்கள் அனைத்தும் பீஜரூபம்தான் என்றாலும் வேறு அக்ஷரங்களும் இதற்கு பீஜம் என்றும் அறியவும். தீர்க்கஸ்வரம் உள்ள நான்காவது எழுத்தை, அதாவது வா, கீழகம் என்றும், ஐந்தாவது வர்ணமான, அதாவது ஐந்தாவது எழுத்தான யாவை, சக்தி என்றும் அறியவும். இம்மந்திரத்தை கண்டுபிடித்த ரிஷி வாமதேவர். ஆகவே அவரே இதற்கு ரிஷி. சந்தஸ் என்பது பங்கி. இம்மந்திரத்தின் தேவதை சிவனான நானே. இதிலே ஒரு குறிப்பு இந்த உரையாசிரியர் கூறுகிறார். ஓம் அஸ்ய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சரி மங்களமந்திரஸ்யா வாமதேவ ரிஷி பங்கி சந்தஹ சிவோ தேவதா மம் பீஜம் எம் சக்தி வாம் கீலகம் ஸ்ரீ சதாசிவ கிருபா பிரசாதோ பல பலத்தி பூர்வம் அகில அகில புருஷார்த்த சித்தகே ஜபே விநியோக என்பது சிவபுராணத்தில் காணும்படி. ஆனால் மந்திர மகாரணவம் முதலிய நூல்களில் ஓம் பீஜம் நமகாசக்தி சிவாய கீலகம் என்றுள்ள வேறுபாட்டையும் கவனிக்க நாம் தொடர்கிறோம். நமக சிவாயே என்கிற இந்த மந்திரத்தில் உள்ள ந முதலான எழுத்துக்களுக்கு ரிஷிகள் முறையே கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்ரர், அங்கிரசர், பரத்வாஜர் ஆகிய ஐவரும். இந்த ஐந்து எழுத்துக்களின் சந்தஸ் முறையே காயத்ரி, அனுஷ்டு, திருஷ்டு, பிரகதி, விராட் என்பன. இவ்வெழுத்துக்களின் தேவதைகள் முறையே இந்திரன், ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா, ஸ்கந்தனான முருகன், நான்கு திசைகளை நோக்கும் எனது நான்கு திருமுகங்கள் மற்றும் மேல் நோக்கிய முகம் ஒன்று ஆக ஐந்து முகங்களுமே இவ்வைந்தெழுத்துக்களின் இருப்பிடம். திரு ஐந்தெழுத்தின் முதல் எழுத்து உதாத்தம் என்கிற ஒலிக்குறிப்பு. இரண்டாவது மற்றும் நான்காவது எழுத்தும் உதாத்தம். ஐந்தாவது எழுத்து ஸ்வரிதம். மூன்றாவது எழுத்து அனுதாத்தமாகும். இதன் மூல வித்தியை சிவன். சைவ சூத்திரம் மற்றும் திரு ஐந்தெழுத்து சிவபிரானின் தொடர்புடைய பீஜமான பிரணமம் எனது பரந்த மனது. நகாரம் தலை, மகாரம் சிகை, சிகாரம் கவசம், வா கண், ய அஸ்திரமாகும். இவ்வெழுத்துக்களின் முடிவில் நான்காவது வேற்றுமையை கூட்டி அதோடு நமஹா, ஸ்வாஹா, வஷட்டு, ஹும், வௌஷட், பட் என்று படித்தால் அது அங்கன்யாசம் எனப்படும். இங்கே உரையாசிரியர் ஒரு குறிப்பை கூறுகிறார். அங்கன்யாசம் என்பது ஓம் ஓம் ஹிருதயா எனமஹ, ஓம் நம் சரசே ஸ்வாஹா, ஓம் மம் சிகாயை வஷடு, ஓம் சிம் கவசாயகும், ஓம் வாம் நேத்திரத்ரயாய பௌஷடு, ஓம் எம் அஸ்திராய பட்டு. கரண்யாசம் என்பது ஓம் ஓம் அங்குஷ்டாபியான் நமஹ, ஓம் நாம் ஓம் நம் தர்ஜனீபியான் நமஹ, ஓம் மம் மத்யமாபியான் நமஹ, ஓம் சிம் அநாமிகாபியான் நமஹ, ஓம் வாம் கனிஷ்டிகாபியான் நமஹ, ஓம் எம் கரதலகரபிருஷ்டாபியான் நமஹ. மந்திரம் கூறும்போது வரக்கூடிய ரிஷிகளை எங்கு தொட வேண்டும் என்பது ஓம் வாமதேவர்ஷயே நமஹ தலையிலே, ஓம் பங்கிச்சந்தசே நமஹ முகத்தில், ஓம் சிவதேவதாயை நமஹ இதயத்தில், ஓம் மம் பீஜாய நமஹ குஹ்யத்தில், ஓம் எம் சக்தியே நமஹ பாதங்களில், ஓம் வாம் கீழகாய நமஹ நாபியில், ஓம் விநியோகாய நமஹ உடல் முழுவதும். முக்கியமான ஒரு குறிப்பு, மந்திரங்களை இங்கே புராணத்திலும் புராண உரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதை கேட்கக்கூடியவர்கள் தயவு செய்து இதை குருநாதர் மூலமாக மட்டுமே அறிந்து தெரிந்து உபாசிக்கவும். தொடர்கிறோம். தேவி, இத்திருந்தரத்தில் ஒரு சிறு மாற்றம் செய்தால் அது உனது மூல மந்திரமாகும். அதாவது திருந்தரத்தின் ஐந்தாவது எழுத்தான ஏ என்பதை பன்னிரண்டாவது ஸ்வரத்தில் சேர்த்தார். அதாவது நம சிவாயே என்கிற சிவமந்திரம் நம சிவாயே என்கிற தேவியின் மூலமந்திரமாகும். ஆகவே இந்த மந்திரங்கள் மூலம் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றின் செயல்பாடுகளில் வேறுபாடு கொண்டு நம் இருவரையும் பூஜிக்கலாம், ஜபிக்கலாம், வேள்வியும் செய்யலாம். அதாவது மானசீக பூஜை, வாஜிகமான பூஜை, சரீர சம்பந்தமுடைய சாரீரக பூஜை என அப்பூஜை மூவகையாகும். அப்பூஜையை ஒருவன் தன் புத்திக்கு எட்டியவாறு செய்யலாம், சமயத்திற்கு ஏற்பவும் செய்யலாம், அறிவிற்கு ஏற்பவும் செய்யலாம், தகுதிக்கு ஏற்பவும் செய்யலாம், தன் செல்வ செழிப்பிற்கு ஏற்பவும் செய்யலாம், உற்சாகத்திற்கேற்பவோ விருப்பத்திற்கேற்பவோ எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு சாதனத்தின் மூலமாகவோ, ஆனால் முழு பக்தியுடன் என் பூஜையை செய்யலாம். அவ்வாறு அவன் செய்த பூஜை அவனை முக்தியை அடையச் செய்யும். மங்களமானவளே, என்னிடமே மனதை நிறுத்தி செய்யும் பூஜை நெறிமுறையானதோ நெறிமுறையற்றதோ எதுவானாலும் அதுவே எனக்கு மிகவும் உகப்பாகும். மேலும் தேவி, ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். ஒருவன் எனது பக்தனாகவும் செயலூக்கத்தில் உற்சாகம் உடையவனாகவும் இருப்பானாகிலும் நான் சாஸ்திரங்களில் வகுத்த நெறிமுறைகளை அவனும் விடாது பின்பற்றத்தான் வேண்டும். இனி மந்திர தீட்சை பெறுவது எப்படி என்கிற வழிமுறைகளை கூறுகிறேன். அவ்வாறின்றி ஜபிக்கும் மந்திரம் பலனளிக்காது. நெறிமுறை தவறாது செய்யும் மந்திர ஜபம் உடனே பலனளிக்கும். இங்கு ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். சாக்கிய நாயனார் சமணர்களுக்கு பயந்து சிவலிங்க மூர்த்தியை மனம் கசிந்துருகி கல்லால் அடித்து பூஜித்தார். ஆனால் அவர் மனம் சிவனிடமே ஒன்று இருந்ததனால் பகவான் அதை ஏற்றார். இது நெறி தவறிய பூஜை. கண்ணப்பன் இறைவனது முகத்தில் அவரது கண்ணருகில் தன் செருப்பு காலை அடையாளத்திற்கு வைத்துக் கொண்டான். இது நமக்கு தவறாக தெரியலாம். ஆனால் அவனது பக்தியின் அளவு இறைவனுக்குமே அறிய முடியாதது என்கிறார்கள் புலவர்கள். கையொன்று செய்ய வெடி ஒன்று நாட கருத்தொன்று நினைக்க நாம் செய்யும் பூஜையோ காண்பதற்கு சாஸ்திர முறைப்படி இருப்பினும் மனை இறைவரிடம் வைக்கவில்லையே, இதுவும் ஒருவித பூஜைதான் என்பது உரையாசிரியனுடைய குறிப்பு.
6: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நமசிவாய.

ஆனந்தத் தழுந்தல் எனப்படுவது பேரின்ப வெள்ளமாகிய சிவவெள்ளத்திலே மூழ்குதல் என்பதாகும். பேரின்ப பெருவாழ்வு என்பது இறைவனுடைய திருவடி கமலங்களை பற்றுதலாம். இத்தகு பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்காக மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனிடம் இறைஞ்சுவதே இப்பகுதியாகும்.

அருளுதற்கு நங்கு கொங்கை மங்கை பங்கை என் கொல்லோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லல்லாவ கேட்பவே அனைத்துலகம் மாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலாம் எனத்தனைத்ததெப்புறத்ததெந்தை பாதமெய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிரானி வஞ்சனர்க்கு உய்தலாவதுன்க நன்றி மற்றொருண்மையின்மையின்

வெந்தையா விழுந்திலேன், என் உள்ளம் வெல்கி விண்டிலேன், எந்தையாய் நின்ன இன்னம் எய்தலுற்று இருப்பனேன், இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய்மடுத்து எனை கலந்து போ.

சிறு நடமாடிய சிறு நடமாடயக்கரிய திரள் அசுரன் முடிசுதர சிறந்த வீரம். எப்படி சூரம்மனாகிய சூரபன்மனா உங்களுக்கு புரியுமா? ராவணன்லாம் எத்தனை கோடி ராவணன் சேர்ந்தாலும் சூரபன்மன் நிற்க முடியாது, அவ்வளவு பச்சரையாக இந்திரனுக்கு அறிவில்லாத வர்க்க பெற்றவன். அவருடைய முடி செலுத்த முடியாது. அவன் என்ன பண்ணாரு? அவனை சந்தாரம் பண்ணல, உருவத்தை மாத்தினாரு. கடைசியா மாமரமான கடல்ல போய் மாமரமான சூரபன்மன் வேலாயத்தை விட்டா ரெண்டா பிறந்தது. இரண்டா பிறந்த உடனே ஒரு பாதி மயிலா வந்துச்சு, ஒரு பாதி சேவலா வந்து, ரெண்டாவது உடல்ல இருந்திருக்கிறான். ரெண்டு சூரம் பதுவான். அப்படி மயில் சேவலமான ஆன உடனே அவனை கண்ணால பார்த்தாரு, அது கண்ணாலே பார்த்த உடனே அவனுக்கு அந்த கட்ட மனம் போயிடுச்சு. உடனே ஒரு பாடு நமக்கு வாகனமா இருந்தாரு மயில சேவல் குடியும், சேவல் குடியும், கோழி குடியும், கடற்கரை

வயசாகி போச்சுன்னா எல்லாம் வெறுப்பா வயசாகி சரீரன் சரீரன் சரியில்லையே வச்சுக்க சரீரன் சரியில்லையே வச்சுக்க கூட்டிகளெல்லாம் வெறுக்கும்.

எனக்கெடுத்தெறிந்தல் வாயு

0: அப்படி பிரம்ம முதலாக தேவர்களால் வெல்ல முடியாத சூரனை அவருடைய அக்கிரமத்தை கிடுத்து கொடியவனை அடியவனாக ஆக்கி, கொடியவனை அடியவனாக ஆக்கி, கெட்டவனை நல்லவனாக ஆக்கி. முருகன் எப்படிப்பட்ட சாமி தெரியுமா உங்களுக்கு? வைராகியம் வாழ வைக்கிறார். வைராகியம் இப்ப நம்ம ஒருத்த வசாரன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு வார்த்தை சேர்த்து அவன வசாரத்தா தூக்கமே வரும். ஒருத்த திட்டம்னு வச்சுக்கப்பா, சும்மா வந்துட்டோம்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி ரெண்டு வார்த்தை கேட்காம விட்டுட்டமே. அப்படின்னு பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே குடியவர்களையும் நல்லவர்களாக ஆக்கு, குடியவர்களையும் அதனால சூரபன்மனை அழிக்கவில்லை, நல்லவனாக ஆக்கி மயிலஞ்சியவருமாக ஆக்கி பக்கத்துல வச்சுட்டார். அந்த தேவர்கள் எல்லாம் அப்ப சூரனுக்கு பயந்துகிட்டு கும்பிட்டான், இப்ப பத்தியா கும்பிடுறான் மயில. அதனாலே அப்படி அளவில்லாத கருணை உள்ளவன் முருகன். அருவம் உருவமாகி
1: அனாதியாய் பலமாய் உண்டாய் பரமமாய் நின்றது கருணால்
0: கரங்கள் பன்னிரண்டு
1: சிறந்த வீரம் கருநடமாரிய முருக அக்கரம் ஈரம்பான் கவிஞர் போற்ற கண்ணடா ஆரியம் தெலுங்கு முதலாக சமஸ்கிருதம் முதலாக பல மொழிகளில் அதாவது
0: பதினெட்டு மொழிகள் சொல்றார். பதினெட்டு தமிழ் மாதிரி பதினெட்டு மொழிகள், அப்படி பதினெட்டு மொழிகளிலையும் முருக பெருமானுடைய போற்ற பெருநடம் ஆடும் கடவுள். பெருநடம் பெருநட்டம் ஆடியை என்பது திருநட்டம் ஆடியை சிற்றம்பலத்து பெருநட்டம் ஆடியை வானவர் போனென்று வாழ்த்துவனை என்பது அப்பர் தேவா சிவபெருமான ஆடாதவா கூத்து, பெரிய கூத்து. பெரிய இந்த கூத்து தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது, கூத்து தான் உலகத்தை காப்பாத்துது, கூத்து தான் உலகத்தை அடிக்குது. கூத்தாடியே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்துமா? உலகத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு கூத்து, அப்புறம் அதை இருக்க வைக்கிறதுக்கு ஒரு கூத்து, அப்புறம் காலி பண்றதுக்கு ஒரு கூத்து, காலி பண்ணுறது வருவது உண்டாகிறதுக்கு ஒரு கூத்து. இப்படி கூத்தாடியே அத்தனை காரியமும் செய்யறேன். கூத்துத்தான் பஞ்சகிருத்தியமும் கூத்துதான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அவ்வளவு பஞ்சகிருத்தியமும் அந்த கூத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர்கள் ரெண்டு முனிவர்கள். கூத்தை அந்த கூத்தை நமக்கு காணும்படியாக உபகாரம் பண்ணினவர்கள் இரண்டு முனிவர்கள். அவங்கதான் பதஞ்சலி வியாக்கரன். இந்த ஆயத்துல பதஞ்சலி வியாக்கரவாதர் திருவுருவம் எழுந்தருளுக்கு அதுக்கு நீங்க எல்லாருமே நிறைய உபகாரம் பண்ணும். பதஞ்சலி வியாக்கரவாதர் பத்தி யாரும் வெளியங்க மாட்டாங்க.

என்பது நந்தன சரித்திரம் சொல்றது. அதனால அப்படி பெருநட்டம் சுவாமி ஆட கூட்டு பெருநட்டம், பெருமை உறுதி நட்டம். உலகத்தவர்கள் எல்லாம் ஆடுகின்ற கூத்து சிறுமை, சிவபெருமான் ஆடுகிற கூத்து பெருமை. பரமஞானிகள் அந்த கூத்தை பார்ப்பார்கள், இந்த கூத்தை பார்க்க மாட்டாங்க. பரமஞானிகள் இந்த கூத்தை தவிர உலகத்தில் ஆடுற கூத்தை பார்க்க மாட்டாங்க. அஞ்ஞானிகள் இந்த கூத்தை பார்ப்பா, அந்த கூத்தை பார்க்க மாட்டாங்க.

பெரிய கூத்தாடுவோராகிய சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற இந்த திருப்புக்குழியூர் ஆலயத்திலே சிறப்பாக விளங்கும்படியாக இருக்கிற மாளிகையிலே கோயிலிலே எழுந்தருளியிருக்கிற செவ்வாய் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அழகு பொருந்திய அந்த சிற்றடிகளை சிறப்பில் வைப்பான் அப்படின்னு சிறுநடவாக அழைக்கரிய தரலகுரன் முனிஷதர சிறந்த வீணம் கரகட மாரியம் ஒரு அக்கரமே ரொம்பான கவிஞர் போற்ற பெருநட மாடுங்கடம் புக்கொழியாலய நிலையம் பரங்கச் சூழ்ந்த திருநட மாளிகை அமர்வு செவ்வேறு சீரடிகள் சிறத்தில் வைப்பான். அப்படி முருகப்பெருமான திருவடி கமலத்தை தலையிலே சூடிக்கொள்வான் என்று இந்த பாட்டில் முருகனை தோத்திரம் பண்றாரு. அடுத்தாப்புல சூரிய பகவானுக்கு தோத்திரம் பண்றாரு. சூரியனுக்கு சூரியன் பிரத்யட்சமா நமக்கு உபகாரம் பண்ற கடவுள். சூரியன் எல்லாருக்கும் உலகத்துக்கு சூரியன் புறப்படையில கண்ணு தெரியாது. சூரியன் புறப்படையினா கண்ணு நல்லா இருந்தாலும் கண்ணு தெரியாது தெரியுமா? உலகத்துக்கு முக்கிய பொருளாக இருப்பது சூரியன். உலகம் வாழ்வதற்கு முக்கியமான பொருளாக இருப்பது சூரியன். நவகிரகத்துல அவர் தான் முதல் கிரகம். நவகிரகத்துல அவர் தான் சூரிய பகவான் ஆதித்த மூர்த்தி தினகரன் பல பெயர்கள். அப்படிப்பட்ட சூரியனை வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். சூரியனை சூரிய நமஸ்காரம் வணங்குகின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அது ஆன்மார்த்த பூஷையில முதல்ல சூரிய பூஷை அப்புறம் தான் ஜெப பூஷை. இந்த மாதிரி ஆன்மார்த்த பூஷை பண்றவங்க முதல்ல சூரிய பூஷையை பண்ணிட்டு தான் அப்புறம் ஜெப பூஷை பண்ணுவோம். கிழக்கு முகமாக உட்கார்ந்து சூரிய பூஷையை பண்ணிட்டு அப்புறம் ஜெப பூஷை. அந்த சூரிய பூஷையில சிவபெருமான் இருக்கிறார். சூரிய மண்டலத்துல சிவபெருமான் அந்த சூரியனுக்கு தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா சூரிய பகவான் ஆதாயத்தை செல்கிறவன் ஓய்வே கிடையாது அவருக்கு. சூரிய பகவான் இப்ப மறைஞ்சிட்டார அடுத்த நாட்டுக்கு போட்டார். அடுத்த சூரியன் மறையது இல்ல நம்ம நாட்டுல இல்ல அடுத்த நாட்டுக்கு போட்டார். பிரதம மந்திரி இப்ப இந்தியாவில் இல்ல ஜப்பான் போயிருக்காரு அமெரிக்கா போயிருக்காருங்கிற மாதிரி அவரு ஏறி செல்லுகின்ற ரதம் ஒரு சக்கரம் கிடையாது. அந்த சக்கரத்துக்கு அந்த ரதத்துக்கு ஒரே சக்கரம் குதிரை ஏழு குதிரை பச்சை குதிரை ஏழு குதிரை ஒரு சக்கரம் ஓடுற சாரதி அவனன் ஓட்ட சாரதி ரதத்தை ஓட்டவன் அவனன் அவனுடைய வேகம் பவர் யாராவது சொல்லி முடியுமா? சூரிய பகவானுடைய வேகம் பவர் அளவுக்கு சொல்ல முடியும். அவர் ஆராய்ச்சியிலே செஞ்சிருக்கிறார். அதை சொல்றாரு விண்ணார்ந்த மணிமறியில் வரவும் ஒரு சகட்டி ரதம் இசையனாயி பண்ணார்ந்த மறைமுனிவர் பாணி தரும் பாணி கொண்டு. இசை தெரிந்தவர்கள் நூலை உணர்ந்த வேதத்தை உணர்ந்த முனிவர்கள் பாணி தரும் பாணி கொண்டு பாணி தரும் பாணி கொண்டு பாணி தரும் பாணினா கையினாலே செலவு தர்ப்பணம் தர்ப்பணம் சடக்கே பரி நிறைப்பார் ஒரு தரமாவது செய்யும் கிழக்கே சலம் இதுவாக்குழு கேதாரம் கிழக்கே சலம் இதுவாக்குழு தர்ப்பணத்தை சொல்றார் போதும். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவதுங்கிற தேவார பதிகத்துல இது மூன்றாவது பாட்டு என்ன சொல்றாருன்னா உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பாருன்னு சிலர் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிடறது கூட ரொம்ப சாப்பிடப்படாது சாப்பிட்டா செலவாக்குறோம்னு பத்திரம் பண்ணி வச்சுட்டு கடைசியா விட்டுட்டு போறவன் பலவு. உலக்கே உண்டு உலகம்னா வீசமுடி வீசமுடி போதுமா நமக்கு பத்தாது உலக்கே உண்டு படைத்தீட்டி வைத்து இழப்பாருன்னு சிலர் வழக்கே இனி குழக்கேன் என்று மதிமாந்திய மாந்தர் சலக்கே ஒரு நினைப்பார் ஒரு தவமாவது செய்யணும் கிழக்கே சில இதுவாக கேதாரம் திரு கேதார தேவா காலையிலே தர்ப்பணம் ரெண்டாயிரத்துல தர்ப்பணம் வந்து அந்த பாணினா கை கையினாலே இடுதல் பாணினா தீர்த்தம் பாணினா தண்ணீர் பாணினா தண்ணீர் பாணினா தீர்த்தம் அந்த ஒரே வாக்கியத்தை அப்படி பண்ற பாணி தரும் பாணி உண்டு பாணி தரும் பாணி உண்டு பதுமம் பார்த்து பதுமம் பார்த்துன்னா சூரியன் முதிச்சாருன்னா பதுமங்கிற தாமரை மலர்ந்துடும். சூரியன் உதித்தா பதுமம்னா தாமரை மலர்ந்துடும். தன்னார்ந்த மதிநிலவு தாழ்றையும் பொழிவாள் அதனால குளிர்ச்சி உறுதிய சந்திரனை சூடி இருக்கிற சிவபெருமான் எழுந்தருடைய இருக்கிற திருப்புக்குழியூர்களே ஆலயத்துல சயபுஞான கண்ணார்ந்த பேருடைய ஆலயத்துல எழுந்தருடைய இருக்கிற சிவபெருமானுக்கு கண்ணாக இருக்கிறவன் சூரியன். சிவபெருமானுடைய வலது கண்ணு சூரிய இடது கண்ணு சந்திரன் நெற்றி கண்ணு ஆக்கி
கண்ணார்ந்த கண்ணார்ந்த மதிநிலவு தாழ்கடகம் முக்கொழி ஜயம்பு ஞான கண்ணார்ந்த பேருடைய கதிரவனை எதிர்பணிந்து கற்பூர் வைப்பான். அதனால இப்படி சூரிய பகவான பணிந்து அந்த மூர்த்தியை கருப்புள்ளே வைப்பான் அப்படின்னு சூரியனுக்கு தோத்திரம் பண்றார். அது மேல பைரவருக்கு தோத்திரம், முருகனுக்கு தோத்திரம், சூரிய தோத்திரம்னு அப்புறம் பைரவருக்கு தோத்திரம் பண்றார். பைரவ மூர்த்தி, பைரவர் வந்து சிவபெருமானுடைய கோபத்தில் உண்டானவர். பரமா வந்து நமக்கு அஞ்சு தலை, சிவபெருமானுக்கு அஞ்சு தலைன்னு நினைச்சான். அதனால பரமனுக்கு படைக்கிற தொழில் இருந்து போச்சு. சிவபெருமானுக்கு அஞ்சு தலை, நமக்கு அஞ்சு தலை அப்படின்னு நினைச்சானே இல்லையோ, அந்த அகத்தையினால அவனுக்கு படைக்கிறது எப்படி படைக்கிறதுங்கிறது அது நினைவு மாறி போச்சு. அது உடனே சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய கோபத்திலிருந்து பைரவர் ஒன்று பண்ணாரு. பைரவர்னு பார்த்து கோயில பைரவர் இல்ல, பைரவான் சாமியை வணங்கினாரு. இந்த மாதிரி பரமனுடைய தலை அஞ்சு தலையில ஒரு தலையை புள்ளிட்டு வாழ்ந்தார், நடுத்தலையை புள்ளிட்டு பைரவர் வந்தார். நடுத்தலைய நகத்துல விழிப்புட்டார், நகத்துல நல்ல மலரின் பேர் நான்முகனாடுதலை ஒல்லை அறிந்ததென்று உந்திவர, உயிரால் அறிந்ததென்று உந்திவர என்று திருவாசகம். நல்ல மலத்தார் நான்முகனாடு அப்படி கிள்ளி அடுத்த மாதிரி தேவத்துக்கு இருந்த அறந்தையெல்லாம் மாற்றி எல்லாருக்கும் புத்தியை உண்டு பண்ணவர் பைரவ. அவருக்கு அஞ்சுகனை ஆதிலது ஆடரவ கங்கணனை, அஞ்சு தலைகளை உடைய விலங்கு என்ற ஆடு என்ற அறவத்தை கங்கணமாக இருந்தவர், பாம்பை கங்கணமாக. அகல் வானில் இஞ்சுகனை மாறி நகர் மேனியனை, வானில் இருக்கின்ற மேகம் போன்ற நிறமுடைய கருப்புணர், வானில் இருக்கின்ற வானத்தில் இருக்கிற மேகம் போன்ற கருப்புணர். விரைந்து தாழும் வாஜியனை விரைந்து தாழும் பல்யுகனை ஏறித்த, வேகமாக செல்லுகின்ற பறக்கின்ற கிளியை வாகனமாக உடைய மன்மதனை, கிளியை வாகனமாக உடைய மன்மதனை எரித்த குப்பொழியூர்ல இருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற ஆலயத்திலே காவல் செய்கின்ற வீரனாகிய பைரவரை வணங்குவோமாக அப்படின்னு மோத்திரம் பண்றார். அஞ்சுகனை ஆதிலது ஆடரவ கங்கணனை, அகலவாடி இஞ்சுகனை மாறிநகர் மேனியனை வாசியனை வரைந்ததாகவும் பைஞ்சுகனை ஏகரித்த குக்கோலியார் இயல்காமல் பறிக்கும் வீர கஞ்சுகனை வேணிமலர் கிஞ்சுகனை பரசுகனை கலகம் செய்வான் அப்படின்னு பைரவருக்கு தோத்திரம். அதுக்கு மேல திருநந்தி தேவர் தோத்திரம். திருநந்தி தேவர் என்பவர் சிவபெருமானுடைய ஆலயத்திலே முதல் வாயில் காவலராக இருப்பவர். அவர் தான் சிவபெருமான பக்கத்துல போய் பேசுறதுக்கான தகுதி உடையவர். சிவபெருமான பக்கத்துல போய் இந்த மாதிரி பரமா வந்திருக்கு நிக்கிறான், விஷ்ணு வந்து நிக்கிறான், வர சொல்லட்டுமா இல்ல எப்ப வர சொல்லட்டும் அப்படின்னு கேட்டு சொல்றவர் அவங்க. யாரு திருநந்தி? அவரு அவதாரம் பண்ண ஊர் இது தெரியுமா? திருநந்தி தேவர் பிறந்த ஊரு திருவையர். திருவையாற்றுல அவதாரம், திருமலைப்பாடியில கல்யாணம். திருவையாற்றுல அவதாரம், திருமலைப்பாடியில திருமண சுயம்பரகாசி. அது எப்போ அளவு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஊருக்காரன் அங்க போய் சாமி கிட்ட வேலை பாக்குறாரு. இப்ப நம்ம கைலாயத்துக்கு போனோம்னு வச்சுக்க, உடனே விட்டுருவார், உள்ள போக பண்ணுவார். பிரமாவத்துக்கெல்லாம் போனா நின்றுங்கடா, பிரமாவத்துக்கெல்லாம் போனா தலையில அடி, தலையில அடி, எல்லா வரிசையா நெரிச்சுட்டு போறாங்கன்னா எல்லாம் தலையில கிரீட வச்சிருக்கிறாங்க. நம்ம கிரீட வச்சுட்டு போமா சாமி கிட்ட? அவனுக்கு எல்லாம் திமுரு செல்வம் இருக்குன்னு திமுருல தலையில நவரத்தன கிரீடத்தை வச்சுட்டு போறாங்க. நல்லா விளங்க பிரமாவிஷ்ணு தேவர்கள்லாம் தலையில கிரீட நவரத்தன கிரீடம், அதை கலட்டி வச்சுட்டு போகணும் சாமிக்கு போட போகும். சாமிக்கு போட போகும்போது என்ன அவனுக்கு அவ்வளவு ஆடம்பரம்? அதனால இப்படி வரிசையா போய் நிக்கிறானா, அவர்களை எல்லாம் திருநந்தி தேவர் தன்னுடைய பரம்பினாலே தலையில அடிச்சு ஒழுங்கு குடுத்தி விடும். தீயோசில நின்றுங்கடான் தீயோசிலம் அப்படின்னு தலையில அடிப்பாங்க. அடிச்சா தலையில நவரத்தனங்கள் எல்லாம் உதிர்ந்துருமா, கிரீடத்துல இருக்கிற நவரத்தனங்கள் எல்லாம் உதிருமா. அங்க இருக்கிற தொண்டர்கள் அதை கூட்டி குப்பையில இருப்பாங்களாம். நவரத்தனம் அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு நவரத்தனம் குப்பை, நமக்கு குப்பை நவரத்தனம், குப்பை நவரத்தனம் தாத்தா. குப்பைக்கு இருக்கிற பெருமை எவ்வளவுங்கிற நமக்கு குப்பைக்கு இருக்கிற பெருமை நம்ம குப்பை தெரியலப்பா. விவசாயிக்கு தெரியும் அந்த அருமை, விவசாயிக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பதவியிலே இருப்பவர் திருநந்தி தேவர். நந்திங்கிறது சிவபெருமானுடைய நாமம், நந்திங்கிறது நந்தி நாமம், நமச்சிவாயம் சந்தையா ரமணியான சம்பந்தம். நந்தி நாமம் நமச்சிவாயம், நந்தினா சிவபெருமானம், நந்தினா சுகத்தை செய்வோம், சுகத்தை செய்வோம். நந்தி என்றால் சுகத்தை செய்வோம். அவருக்கு தோற்றம் சந்திகன வாகுதீசர் புக்கோழி நாயகர் சிவந்த சரணப்போதில். சந்தி காலத்திலே
சந்திக்காலத்திலே கூட்டம் கூட்டமாக, சந்திக்காலம் அப்படின்னா காலையிலே மாலையிலே, சந்தியா காலத்திலே கூட்டம் கூட்டமாக அந்தனர்களும் சிவபூஷர்களும் இருந்து அக்னி காரியம் செய்வார்கள். அக்னி காரியம் அதுல ஆகுது, அக்னியிலே ஆகுது, பொறி மற்ற திரவியங்கள் எல்லாம் போட்டு ஆகுது பண்றோம் யாகத்தில். அப்படி ஆகுதி பண்ணக்கூடியதா இருக்கிற சிவாக்கினிய வளர்க்கின்ற ஊரு இந்த திருப்பு போய் விரும்புறார். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க நிறைய திருப்பூர்ல. இந்த ஊர்ல இருக்கிற ஐயர எல்லாம் தர்மத்தை செய்கின்ற அந்தனர்களாம். அறத்த பூசூரர்கள் பிராமர்களுக்கு பூசூரர்கள், பூசூரர்னா பூமியில இருக்கிற தேவர்கள், பூனா பூமி, சுரர்னா தேவர், அவர்கள் பூசூரர். பூசூரம் ஞானசம்பந்தன் ஒரு பூசூரம் ஞானசம்பந்தம், பூசூரர்னா தேவர், பூமியில இருக்கிற தேவர்கள் பிராமர். அறத்தையும் தருவோர் நினைத்தினந்துள்வாரி அருச்சரிந்த விநாசியுள் மேலிய பெருமாளே என்பது திருப்பூர். அதனாலே அப்படி ஆகுதி வளர்க்கின்ற திருப்புக்குழியூரிலே இருக்கின்ற சிவபெருமானுடைய சிவந்த திருவடி கமலத்தை புந்தியிலே இருத்தியவர், சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை புந்தியிலே இருக்கிறது. நந்தி தேவரை இரண்டாம் சிவன் சொல்றது, திருநந்தி தேவரை இரண்டாவது சிவன் சொல்றோம், இரண்டாவது சிவன். இளைஞர்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, நந்தி தேவர் இரண்டாவது சிவன். புற்புயங்கள் நான்கு இலக, அவருக்கு நான்கு புயங்கள், நான்கு கைகள், நான்கு கைகள், மனித முகம், கும்பிட்ட கரம், மான் மனு, சதுர்புஷம், திருநேத்திரம், நீலகண்டம், நெற்றிக்கண்ணு, எல்லாமே சிவபெருமானுக்கு இருக்கிற அடையாளம் கூட அவருக்கு இருக்கும்.

0: சொன்னதான் மாணிக்க வாசகராக வந்து அவதாரம்.
1: குரா மலரோட மதியம், குரா
0: குரங்கிறது ஒரு வகை மலர்
1: குரா.

குடிக்க அது மதுரைக்கு வர்றவன் எல்லாம் விசாரிச்சாரா, வர்ற சாமியாரு, வர்ற குருமாரு, வர்ற புலவன் எல்லாம் விசாரிச்சாரா, வர்றவன்லாம் ஒருத்தனை கூட விடுறதில்ல மாணிக்கவாசர் மந்திரிய வேலை பார்த்துக்கிட்டு. மதுரைக்கு வராதவன் இருக்க மாட்டான் அதிகம். மதுரைக்கு வராத புலவர்கள், நித்துவார்கள், சாமியார்கள், ஞானிகள் எத்தனை பேர் போய் எல்லாம் பாண்டியன் பரிசு வாங்குறதுக்காக மதுரைக்கு போய் பட்டம் வாங்கிட்டேன்னு கிட்டிக்காரன். ஆமாப்பா, அதான் உச்சாட்டம் இருந்தது. ஏழு விஷய நாடகம் மூன்று தமிழம் உலகிய மதுரை மாணிக்கவாசகர் சிதம்பரத்துக்கு போகும் போது வழியில் இருக்கிற இயற்கை வளங்களை சொல்லும் போது, இயற்கை வளங்களை சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, கடவுள் வாங்குவது இந்த முருக்கம் பூன்னு ஒரு பூ இருக்கு. முருக்கம் முள் முருக்கேன்னு சொல்லுவோம். இந்த குடிக்கால் பக்கத்துல நீர்ச்சாய்கள் இருக்கும். இங்க இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்க பக்கத்துல இருக்க குடிக்கால் பக்கத்துல முள்ளு முருங்கேன்னு, முள்ளு முருங்கேன்னு அது பேரு. அது பூ எப்படி இருக்கு தெரியுமா, கண்ணை பறிக்கும் நேரம் செவப்புன்னா அப்படிப்பட்ட செவப்பு அந்த பூ. வாசனை கொஞ்சம் கூட இருக்க அது மாதிரி வேஷம் போட்டுட்டு வாரவன் பார்க்கும் போதே பாய்ப்படுறாங்க, வேஷம் போட்டு வார நிறைய பேர் அவங்க ஞானமே இருக்காது. எது மாதிரி அந்த முள்ளு முருங்க மாதிரி பாக்குறதுக்கு நிறம் அப்படி இருக்குது, வாசனை இல்ல. இவன் பாக்குறதுக்கு வேஷம் அப்படி இருக்குது, விட்ட ஞானம் இல்ல. இப்படி மதுரைக்கு வந்த பலவர்களாம் ஜோதிச்சு பார்த்து ஞானம் இல்லையா, எப்பொழுது ஞானத்தை கொடுக்கற அஜாரியன் வருவாரு காத்துட்டு இருந்தாரு. யாரு அவருக்காக அவரு வந்து காத்துட்டு இருந்தாரு, ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவரு வந்து காத்துட்டு இருந்தார். யாரு அவரு வந்து காத்துட்டு இருந்தார், காத்திருந்து சிவஞானம் கொடுத்தார். இருந்து என்னை ஆண்டான், இருந்து என்னை ஆண்டு, இருந்து என்னை ஆண்டான். நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வர்றதுக்கு முந்தைய அவன் வந்து இருந்து, நான் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருவாத ஊரந்தான் வருவான் தெரிஞ்சு. அதனாலே மாணிக்கவாசருக்கு வேற வேற உபதேசம் பண்ணா பிடிக்காது. அதனால சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணார். அப்படி நந்திகர உதயம் மத்தளம் அதிர்ந்து மருகா வஞ்சலி கொண்டேத்தும் நந்திகண நாதரடி நாடுமர வாதபடி நயந்து சேர்வான். எப்படி அஞ்சலியுடைய திருக்கரத்தையுடையவராகிய திருநந்தி தேவர் சிவகணங்களுக்கும் அரியவர்கள் எல்லாருக்கும் குருவாக இருக்கிற அரியவர்கள் சிவகணங்கள் ஜபத்தர் அத்தனைக்கும் குருவாக இருக்கிற அந்த நந்தியினுடைய திருவடியை மறவாதபடி நயந்து சேர்வான் அப்படின்னு திருநந்தி தேவர்னு தோற்றம். அடுத்தாப்புல இடமதேவர் இந்த புராண ஆசிரியர் தான், இந்த புராண ஆசிரியர் தான் திருநந்தி தேவர்னு ஒரு தோத்திரம் பண்ணி அடுத்தாப்புல இடமதேவர் தோத்தம் பண்றார். வெகு ஜனங்க அந்த இடமதேவர் கார்வார் படுத்திருக்குவாரு சிவபெருமானுடைய வாகனம் மாடு, அதைத்தான் நந்தி நந்தின்னு சொல்லுவார், அதைத்தான் நந்தின்னு எல்லாரும் சொல்லுவார். இவர் தான் பிரிச்சு எழுதியிருக்காரு திருநந்தி தேவர் தோத்திரம், அப்ப இடமதேவர் தோத்திரம். அந்த சிவபெருமான ஏறுகின்ற வாகனமாக இருக்கிற அந்த கால மாட்டுக்கு இடமும்னு பேரு இடபதேவர், இடப தேவர்னு சொல்றோம். அந்த இடமதேவருக்கு தனியா தோத்திரம் பண்றாரு. திருநந்தேவருக்கு தோத்திரம் நல்ல சைவ ஆரம்பங்களை நல்லா படித்தவர் இந்த புலவர். திருநந்தேவருக்கு தோத்திரம் பண்ணி அப்புறம் இடமதேவர் தோத்திரம், திருநந்தேவர் வேறு இடமதேவர் இந்த படுத்திருக்கிற மாடு திருநந்தேவர் எல்லாரத்தான் நந்தி நந்திம்பா சொல்லலாம். அது உபசாரமா நாமளும் நந்தினேன், நாமளும் நந்தினேன், நாமளும் மாடுதான். நமக்கு மாடுன்னு பேருப்பா சிவபெருமான் பதி, நம்ம பசு. மாடுன்னு சொன்னா வருத்தமா இருக்கும், பசுன்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். நல்லா தான் இருக்கு, வாக்கியம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி அமைதியா இருக்கு.

0: கேட்கும். கேட்டா பல சரக்குகள் நிறைய வந்துட்டே இருக்கும்.
1: நல்ல சரக்கா
0: இந்த மாதிரி சரக்குலாம் வேற எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே சொல்ல முடியா இருக்கு. நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கேன், நல்ல குருநாதர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே 1971 பூசை பண்றேன், சிவபூசை. நிறைய நூல்கள பல பக்கம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற பல நூல்கள் ஒரு புராணம் இல்லை. அதனால நல்ல சரக்கு பல நூல்ல இருக்கிற சரக்குகள் வந்துகிட்டு இருக்கும். இப்ப மாடுன்னு சொன்னா வருத்தம், பசுன்னு சொன்னா கூட்டம், பதி பசு முப்பூர்ல பசு என்பது உயிர்களாகிய நமக்கு உண்டான குரு. அதனால கோயில்ல பதி பசு பாசம் மூணு இருக்கும். கோயில்ல பதி பசு பாசம் பலிபீடம் பாசம், முன்னால படுத்திருக்கிற மாடு பசு, உள்ள இருக்கிற சிவலிங்கம் பதி, அவிநாசிய பொர் பதி, அடுத்தாப்புல பசு, அடுத்தாப்புல பலிபீடம் பாசம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Nama. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நிலம் மரணம் ஏற்படலாம், நீரிலும் மரணம் ஏற்படலாம், நிலத்திலும் மரணம் ஏற்படலாம், எல்லா இடத்திலும் பெருமானி இருக்கின்றாய். நான் நீரில் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும், நான் நெருப்பில் சிக்கிக் கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்திலும் இருக்கிறிய. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலேயே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும். அப்ப உயிர் வேறு உடம்பு வேறு என்று நினைக்கணும். உயிர் தன்னை உயிர் என்று அறிந்தால் அது பற்று ஆகாது. உயிர் தன்னை உயிர் என்று அறிய மறுத்து தானல்லாத ஒன்றை தான் என்று பாவித்தல் தான் அகப்பற்று. புறப்பற்று என்பது தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியதென்று பாவிப்பது புறப்பற்று. நமக்கு எது உரியதோ அது நமக்கு உரியது நினைச்சா அது புறப்பற்று இல்லை. திருவாசகம் நமக்கு உரிய நூல், எம்பெருமான் நமக்கு உரிய தலைவர், குருநாதர் நமக்கு உரிய குருநாதர் என்று நினைப்பது பற்றாகாது. நமக்கு எதுல உண்மையான உரிமை இல்லையோ அதனிடத்திலே நமக்கு உரிமை இருப்பதாக பாவிப்பதற்கு நாம் புறப்பற்று. உண்மையிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்குமே நமக்கு உரிமை கிடையாது, ஏன்னா எல்லாமே பெருமானுடைய சொத்து. ஆகவே இன்னொருத்தர் செல்ல நம்ம செல்ல நினைச்சா தப்பா. அப்ப படைப்பனைத்தும் அடியார்களுக்கு உரியன, நம்முடையது இல்லை என்று புறப்பற்றினை களைந்தார்கள் இடையார்கள்லாம். இயற்பகை நாயனார் புறப்பற்றை களைந்தார். என்ன காரணம்? யாது ஒன்றும் என் பக்கல் உள்ளதாகில் அது எம்பினார் அடியவர் உடைமை, என்னோடது கிடையாது. என் வீட்டுல எது இருந்தாலும் அடியார்களுக்கு சொத்தே தவிர என்னுடைய பொருள் கிடையாது. புறப்பற்று களையப்பட்டது. உன் பொண்டாட்டி அதுவும் உங்களோட தான். என்ன காரணம்? அதுக்காக தான் முன்னாடியே கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரே கல்யாணம் கட்டி வைக்கணும். நீர் வந்து கேட்கும் போது நான் கையை பிசையக்கூடாது. அதுக்காக தான் பெருமான் முன்பே அறிவிச்சிருக்கிறார். அந்த அளவிலே ஒருவன் சிவபக்தி செய்யணும், அடியார் பக்தி செய்யணும். ஆகவே பற்று எவ்வாறு களையப்படும் என்று சொன்னால், பற்று தொண்டினால் தான் களையப்படும். பற்றை களைவதற்கு பாடம் கட்டு பிரயோஜனம் கிடையாது, தொண்டு செய்யணும். பெருமானுக்கு கரத்தினால் தொண்டு செய்து அந்த சரியை கிரியை யோகம் என்ற மார்க்கத்தில் நின்று அகப்புற பற்றுகளாகின்ற பொய்கள் களையப்பட வேண்டும். அந்த பொய்களாகின்ற இருள் நீங்க எதனால் நீங்கன்னா, குருநாதனுடைய அந்த காட்சியினாலேயோ தீட்சையினாலேயோ உபதேசத்தினாலேயோ அகப்புற பற்றுகளாகின்ற பொய்யிருள் நீங்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொய்யிருள் நீங்கும் வண்ணம் சைவ வானிலே ஞானசூரியனாக நம்முடைய குருநாதர் திருவாசம் படின குருநாதர் தோன்றினார். பொய்மையாக இந்த இருள் நீங்க தோன்றினார். பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடர் திருவாசத்திலே வருது. பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடராக தோன்றினார். பொய்மையால் உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தமிழ் அழகில் தள்ளும் சமய தாரகை வழுங்க. சரி, உலகத்துல பொய்யாகின்ற பற்றுகளை ஒழித்து மெய்யாகின்ற கடவுளை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் தேடுகின்றவர்களும் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் நல்ல குருநாதனை அடைகின்ற புண்ணியம் செய்யாத காரணத்தினாலே அசற்குருவிடம் மாட்டிக்கொண்டு பிறவி பயனை இழக்கின்றார்கள். அசற்குருவாகின்ற மாற்று சமயத்தாரிடையே தவமில்லாதவர்கள் அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தங்கள் கருத்துக்களாக பாவித்து பிறவி பயனை இழக்கின்றார்கள். அப்படி ஒருவனுக்கு இருட்டிலே மின்மினிக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஒளி காட்டுவதை போல பாசாங்கு செய்தாலும் நட்சத்திர ஒளியிலே ஒருவனால் அடர்ந்த காட்டிலே செல்ல முடியாது. அந்த காட்டிலே சூரியன் உதித்து விட்டால் அந்த பகலிலே அவன் தங்கு தரையின்றி அச்சமின்றி செல்லலாம். அதுபோல இந்த பிறவியிலும் ஞான சூரியனாக இந்த திருவாதூர்களுடைய அருளை பெற்றவர்கள் தான் பிறவி பிணை இதுவர்களை தவிர எங்கிருந்தோ இருந்து கொண்டு விண்மினிச்சு போல் விண்மினி பூச்சி போல் சிறிய ஒளியை தருகின்ற அந்த விண்ணிலே இருக்கின்ற தாரகங்களை ஒத்த அந்த அசர் குருநாதர்களுடைய அருளை பெறுபவர்கள் அதை பெற முடியாது. அப்பொழுது தன்னுடைய சீடனை ஒரு அசற்குருடன் அனுப்பாமல் தன்னிடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரியன் தாரகை ஒளி வழுங்க தோன்ற வேண்டும். அந்த தாரகைகளே கண்ணிலே புலப்படாத வண்ணம் சூரியன் உதிக்க வேண்டும். நட்சத்திரமே கண்ணிலே தெரியக்கூடாது, அப்ப மாற்று சமயமே தெரியக்கூடாது, இன்னொரு தெய்வமே தெரியக்கூடாது, இன்னொரு ஆசிரியனே தெரியக்கூடாது. திருவாசனத்திலே குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. திருவாசனத்திலே ஒரு புண்ணியத்தினால யார் சிக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு இன்னொரு தெய்வம் தெரியாது, இன்னொரு நூல் தெரியாது, இன்னொரு குருநாதன் தெரிய மாட்டார், அப்படி இவர் தோன்றினார் என்று சொன்னார். அன்னோர் என்றால் உலக மக்கள், அவர்களை தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமய தாரகை. அதுல சமய தாரகைன்னா சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாரதம் சுழித்தரித்தார்த்து உலோகாயிரும் ஒன்றிரப்பாமின் கலாபேதத்து கலாபேதத்த கடிவிடம் எய்தி அதிர்பெருமாயை இணைப்பன சூழவும் தன் குருநாதன் தன்னை வந்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல நம்முடைய குருநாதனோ சமயவாதிகளுடைய சமய பேதங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளாமல் அந்த நட்சத்திர ஒளிகளை நம்பாமல் சூரிய ஒளியை நம்புவதிலே இயல்பாக ஒருவருக்கு ஈடுபாடு ஏற்படுவதைப் போல திருவாசகத்தை கொடுத்து நம்மை ஆட்கொள்கின்றார். எம்மையா உடையா நண்பர் இதே தாமரைகள் என்றால் செம்மையாய் மலர, தாமரப்பு எப்ப மலரும் சூரியனை பார்த்து மலரும், சூரியனை நோக்கி செல்லும். அதே போல எம்மை ஆளுகின்ற எம்பெருமானாகின்ற சிவபெருமான் அவருக்கு தந்து செய்த அன்பர்களுடைய இறைவாகின்ற தாமரைகள் எல்லாம் திருவாசகம் கேட்ட அளவிலே மலரும். பெருமானுக்கு தந்து செய்த அடையாளங்கள் பேரின்பம் என்னன்னா ஒரு திருவாசகம் சொல்லுங்க கேட்கிறேங்கிறது தான். வேற என்ன இன்பம் சிவனுடைய அடையாளங்கள் பெறுகின்ற இன்பம் என்ன? ஓதுவார் வந்தா ஒரு திருவாசகம் சொல்லுங்க, அதுக்குத்தானே அவங்க விரும்புறாங்க. அப்ப இதய தாம அன்பர்களுடைய இதய தாமரைகளை மலர்த்துகின்ற சூரியனை போல் நம் குருநாதர் உதித்தார். இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞானங்கள் செம்மையாய் மலருன்னு சொன்னார். என்னன்னா சில சில தாமரை ஒழுங்கா மலராது, பாதி மலரும் மீதி மலராது, அரும்புகள் உண்டு. இந்த எருக்கம் கொடுக்குங்க அஞ்சு இதழ் தான், ஆனா முழுக்க மலராம ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும். செம்மையாய் மலர வேண்டும் என்றால் நன்றாக மலர வேண்டும், மேற்பிறவி இல்லாமல் ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும். ஞானத்தை முழுமையாக பெற்றால் இனி பிறக்க தேவையில்லை. திருவாசகம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரும். ஆகவே அந்த திருவாசகை தந்த நம்முடைய குருநாதர் தன்னுடைய அடியவர்கள் இந்த பிறவியை ஒழிக்கின்ற ஞானத்தினை முழுவதுமாக பெறுகின்ற அளவிலே சூரியனை போல் உதித்தார். என்ன காரணம்? அவரை அவருடைய குருநாதர் நன்றாக ஆட்கொண்டார். என்றைக்குமே நன்றாக ஆட்கொள்ளணும், அறவரை ஆட்கொள்ளக்கூடாது. அதையும் பரமசர் சொல்றாரு, இந்த தண்ணி பாம்பு தவளையை பிடிச்சிட்டா தவளைக்கும் கஷ்டம் பாம்புக்கும் கஷ்டமா. இந்த தண்ணி பாம்பு வந்து தொண்டை சின்னது, தவளை உடம்பு பெருசு, தவளைய அதை அமுக்கி அமுக்கி திங்கும் தவளைக்கு உடம்பு நோகும், தண்ணி பாம்புக்கு கழுத்தெல்லாம் நோகும். அப்படி இல்லாம புலி மாலை பிடிப்பதை போல பிடிக்கணும். திருப்பரந்தூரில் இருக்கிற ஆன்ம குருநாதர் புலி போன்றவர், நம்முடைய குருநாதர் எழில் வாய்ந்த மான் போன்றவர், மானை புலி பிடிக்கிற மாதிரி பிடிச்சார். மான் புலிட்ட எப்ப அடங்கும் அப்படின்னு கேட்டா புலி பின்னாடியே துரத்தினா மான் அஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். மான் தப்பி செல்வதும் உண்டு, பல மான்கள் தப்பிவிடும். புலி பின்னாடி வந்தாதான் மான் ஓடும், புலி முன்னாடி பார்த்துருச்சுன்னா ஏன் வேஸ்டா ஓடணும், நாம தான் இது வயிற்றுக்குள்ள போகிறோம், சும்மா இருக்கணும். அதான் குருநாதனுடைய காட்சி. திருப்பரந்தூரில் குருநாதனை நெறியிலே கண்டு விட்டால் நம்முடைய குருநாதர் என்ன பண்ணுவார்? பாருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிறுவருவாரே செங்கமல மரபோல ஆறுவாய் என் ஆறுமுகே உன் அடியவர் தொகையினுடைய ஒரு ரூபாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே என்று விண்ணப்பிப்பார். அதே போல ஆளுதல் செம்மையாய் ஆளுதல் ரெண்டும் கட்டான ஆட்கொள்ளக்கூடாது, ஐயமின்றி ஆட்கொள்ள வேண்டும். அப்படி தென்னன் பிறந்தன ஆட்கொண்டான் என்பதை நம்ம குருநாதர் சொல்றார். செஞ்சவே ஆண்டாய் சிவபெருமானை செஞ்சவே என்றால் செம்மையாக பர்ஃபெக்ட்லி 100% கரெக்ட். ஒரு மயிரிழை கூட பெருமானுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. பாக்கி வைக்காம அவர் இந்த உயிருங்கின்ற எம்மான் முழுதுமாக அடக்கி ஆடுகின்ற பெருமான். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே அந்த குருநாதனுடைய திருவாய் மொழியாகின்ற நம்முடைய திருவாசகம் தன்னை கற்றுணர்கின்ற உயிர்களை செம்மையாக ஆளுகின்ற தன்மை கொண்டது. ஆகவே திருவாசகத்தை படிக்கின்ற அன்பருடைய இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலரும் வண்ணம் இவர் சூரியனாக உதித்தார் என்று சொன்னார். அவருக்கு திருப்பெயர் வைக்கின்றார்கள். மறுவாத நெறி பூண்ட மத்தன் என் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர ஒரு வாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உராதவர் அவர்களுக்கு திருவாத ஊரர் எனும் திருநாமம் தரித்தார்கள். மறுவாத நெறி கொண்ட மத்தன், மறுவுதல்ல பொருந்துதல், வேதாகமங்களாகின்ற பிகுணர்ச்சி தருகின்ற பிரமாண நூல்கள், அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மையோடு பொருத்தமில்லாத நூல்கள், பிரமாண நூல்களோடு பொருந்தாத நூல்களுக்கு மறுவாத நூல்கள், வழிக்கு வராதவர்கள். அந்த நெறி பூண்ட மத்தனும் புத்தன், மத்தன் என்றால் பைத்தியக்காரன், உன்மத்தன் பித்தனாகின்ற புத்தன், புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். நீ புத்தனுக்கு ரொம்ப பெருமையெல்லாம் சொல்றாங்க, புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் சொன்னதையே சில பேர் மறுக்கிறாங்க. எப்படி இப்படி சொல்லலாம்? புத்த சமயத்தினுடைய கொண்பாடுகள் சிறப்பா சொல்றாங்களே, ஒரு சிறப்பு கிடையாது. இல்ல புத்தன் என்ன சொல்றாங்கன்னா, கணிக்க விஞ்ஞானவாதம், ஆத்துல ஜலம் போயிட்டு இருக்குது, இந்த கணத்துல இந்த படித்துறையில போற ஜலம் அடுத்த கணத்துல இல்ல, புது ஜலம் தானே வருது. அது போல காண்கின்ற உலகம் புதுசு புதுசா தோன்றுகின்றது, ஆகவே நிலை இல்லாது பொய்யானதுன்னு சொல்றான். இதை யாராவது கடைபிடிக்க முடியுமா? தன் மனைவிடம் போய் சொல்றான், நேற்று பார்த்த அந்த மனைவி நீ இல்ல, நீ வேறொருத்தி. சொன்ன வேலை நடக்குமா? ஒருவனுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நெறி, அது புல்லறிவு நெறி. எவ்வளவு நீட்டி முழுக்கி பேசினாலும், சாதனமா பேசினாலும், ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவன். ஒருவன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது புத்தி சாதனத்தை கொண்டு சொல்கின்றதுனால அவன் புத்தன் பேரு. புத்தன் என்று சொல்வதனாலே அவன் அறிவிலே என்பது சொல்லப்பட்டது. ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தும் காலத்திலே அறிவில்லாதான் ஆனான். ஒருவன் தன் அறிவை மட்டும் பயன்படுத்த கூடாது, எதை பயன்படுத்த வேண்டும்? அருளை பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் நினைக்கிறது கரெக்ட், நான் பேசுறது கரெக்ட், நான் பேசக்கூடாது. நீங்க ஏற்கும் வண்ணம் பேச வேண்டும். உங்கள் மனம் நோகாதனோ, உங்கள் மனம் ஏற்கும்படியா பேச வேண்டும். உங்களிலே ஒருவர் மனம் நான் கூறுவதை ஏற்கவில்லை என்று சொன்னால், நான் சொல்வதிலே திருத்த வேண்டும். நான் இன்னும் கருத்தை செப்பரேட் கொள்ள வேண்டும். பலரும் ஏற்கும் வண்ணம் தான் என் கருத்தை அமைய வேண்டும். நான் சொல்றதை சொல்லிட்டு இருப்பேன், நீங்க சொல்ல செய்து செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்பொழுது புத்தன் என்ற அவன் பெயரே அவன் அபுத்தன், அறிவில்லாத பொருளில் தான் வருகின்றது. அவனை புத்தன் சொல்லும் போதே அவன் புத்தியை மட்டுமே நம்புறான், புத்தி இல்லாதன் அர்த்தம். புத்தன் முதலாய புல்லறிவு, மத்தனும் புத்தனுடன் பெருவாதம் என்று அவனோடு பெரிய வாதத்தை வென்றார். என்ன வாதம் என்றார் அப்படின்னா, பெருமைக்குரிய வாதம் என்பது கட்புலன் ஆக்குகின்ற தன்மை. சம்பந்த பெருமான் சமணரோடு வாதம் செய்தார். முதலிலே அந்த மருந்தை வெப்பு நோயை தீர்த்தொழினார். அப்புறம் அவன் சொன்னாங்க, நாம வந்து சமய கருத்துக்களை வாதிட வேண்டாம், சமய உண்மையை கட்புலனாகும். அஸ்தி நாத்தின்னு பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் புரியாது, ஆனால் பாமரர்களும் எதை புரிந்து கொள்வார்கள்? இந்த கல்லான கரும்பு சாப்பிட்டா மன்னன் ஒத்துப்பான், இந்த கல்லானைக்கு கரும்பு கொடுங்க, தை மாசம் ஒன்னாந்தேதிக்கு எல்லாம் வந்து சித்து கொடுத்தார், அப்ப நான் உங்களை ஒத்துக்கிறேன். அந்த கல்யாணம் என்ன பண்ணது, கரும்பையும் வாங்கி சாப்பிட்டது, மன்னனுடைய கருத்தில் இருந்த முத்துமாலையும் வாங்கி சாப்பிடுச்சு. இப்ப கட்புல வேண்டும், சமய உண்மைகளை பாதிட்டு அதை உணர்ந்து பாராட்டுகின்ற தன்மை எல்லாருக்கும் கிடையாது, ஆனா அற்புத நிகழ்ச்சிகளை அறிந்து பாராட்டுகின்ற தன்மை உலக மக்களுக்கு உண்டு. ஆகவே அனல்வாதம் புனல்வாதம் என்று கட்புலனாக்கின்ற வாதங்கள் தான் வேண்டும் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதே போல இங்கு ஒரு வாதம் செய்யப்பட்டது, சமய சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. அந்த சைவ சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. எழுப்பப்பட்ட தடைகளுக்கெல்லாம் அந்த புத்த சமயத்தை சார்ந்த ஒரு மன்னனுடைய பேச தெரியாத ஒரு பெண்ணை பேச வைத்து விடையளித்தார் பெருமாள். அவ்வாறு கட்புலன் ஆக்கினார், கட்புலன் ஆக்கி வாதத்தையும் செய்தார், கட்புலனும் ஆக்கினார், சைவத்தினுடைய உண்மையை கட்புலனும் ஆக்கினார். அவ்வாறு செய்தனால இதை போல ஒரு வாதம் இதுவரையிலும் செய்யப்படவில்லை என்பதால் பெருவாது உலகத்தில் எங்குமே இவ்வாறு ஒரு வாதம் செய்யப்படவில்லை. தன் சமய உண்மைகளை நிறுவினார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். எப்படின்னா, புத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணே பேச தெரியாதவள் தன் வாய் திறந்து சைவ சமயத்துக்கு எதிரான தடைகளுக்கு விடை கூறுகின்றாள் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய வெற்றி என்ன வேண்டும்? அவ்வாறு செய்தார். பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர, பெருமானுடைய பெருமைக்குரிய நாமமாகின்ற அந்த சிவநாமம் உலக மக்களிடத்திலே வளர என்றால், சிவதீட்சை பெறாதவர்கள், சிவநெறியிலே உழுகாதவர்கள் சிவநெறிக்கு வந்து சிவனுடைய நாமத்தை பயின்று அந்த பலனை அடையும் வண்ணம் சிவநெறி பெறுக. ஒருவாத பிறவீர் சென்று ஒரு நாமம் விடாதவர்க்கு, பிறவி என்பது ஒருவாது, ஒருவதல் தான் நீங்குதல், ஒருவாத தன்மையில நீங்காத தன்மை. பிறவி ஒருவருக்கு நீங்காது பற்றி கொண்டே இருக்கும். பாசம் என்பது தொடர்ந்து ஒருவனை அடரும், அது எப்பொழுது நீங்கும்? ஒருவாது என்பதனால எப்பொழுதுமே ஒருவாது இருக்கும் என்பது இல்லை, ஒரு நாள் நீங்கும், அது நீங்குகின்ற வரையிலும் நீங்காமல் தொடரும். உண்மையான மெய்ஞானம் ஏற்படுகின்ற வரையிலும் எவ்வளவு புண்ணியத்தை ஒருவன் ஈட்டினாலும் ஒரு நற்பிறவி கிட்டுமே தவிர பிறவி நீங்காது. இப்ப ஆஸ்பத்திரி வைக்கிறோம், அன்னதானம் பண்றோம், நல்ல நல்விதைகள் செய்யறோம், புண்ணியங்கள்லாம் செய்யறோம், புண்ணியங்கள் செய்வதால பிறவி நீக்குமாறு ஒரு கேள்வி வருது. புண்ணியம் என்பது ஒரு பொன் விலங்கு அவ்வளவுதான். ஒருவரை காலிலையும் கையிலையும் இரும்பு சங்கிலாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு அவங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஆனா தங்க சங்கிலாம் கட்டி போட்டிருக்காங்கன்னா ஐயோ இவர் கையிலே கால எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னு எதிராளி ஆச்சரியப்பட்டாலும் மாட்டிக்கிட்டு இருக்கணும் கஷ்டம் தான் போடுவான். பரவாயில்ல தங்க சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. தங்க சங்கிலியால கட்டி போட்டா சந்தோஷப்படுறவங்கள்ட பட்டாது ஒரு அறியாம இருக்கு. தவறா வச்சுக்காதுங்க. புதுசா கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு, உடம்பு வலிக்குது. வீட்டுக்காரர் பார்த்தாரு, உனக்கு ஒரு பதக்கம் தங்கத்துல பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். பழங்காலத்துல இயந்திரம் இருக்கும் இல்லையா, கல்லு மாவு அரைக்கிறதுக்கு இந்த கல்லு தான் வட்ட கல்லு இயந்திரம் சொல்லுவாங்க. அதுல வச்சு இந்த அரிசியை பொடி பண்ணா அது எனக்கு சுத்த முடியாது கை வலிக்கணும். அதுக்கே தங்க கவசம் போட்டு கொடுத்தாரு, கழுத்துல பண்ணிக்கலாம் பண்ணிட்டுலாம். அது அறியாமை காரணம் பற்றி. ஆகவே நல்வினை என்பது ஒரு பொன் விலங்கு, இருவினையும் விலங்குகள் தான். ஆகவே மெய்ஞானம் இல்லாமல் வினை ஒழியாது. வினை ஒழியாத வரையிலும் வினையினுடைய பலனை தீர்ப்பதற்காக பிறவி ஒருவாறு நீங்காது மீண்டும் தோன்றும். அப்ப நல்வினையும் பிறவிக்கு வித்திடும். அது ஒரு நல்ல நிலையிலே ஒரு பிறவி தோன்றும். சீரஞ்சிருப்புமா ஒரு பிறவி தோன்றும். ஆனா பிறவி நீங்காது, அந்த தன்மை கொண்ட பிறவி எப்பொழுது நீங்கும்? நல்வினைக்கும் தீவினைக்கும் மாற்றாக ஒரு வினை உண்டு. அந்த வினைக்கு என்ன பெயர்? தேவாரம் அந்த வினைக்கு பெயர் இருக்கு. அது நல்வினையும் ஆகாது தீவினையும் ஆகாது. அது என்ன வினை? அதுதான் தொண்டு. கைவினை செய்தியம் பிலாங்கடல் போற்றூரும் நாமடியோம். நாமடியோம் என்ற அந்த பாவத்தினாலே பெருமான் நமக்கு தலைவன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உயிருக்கு கடவுள் தான் உறவு. இந்த பிறவில இவங்க உறவு, செந்த பிறவில இவங்க எப்படி இருந்தாங்களோ மறுபிறவில எப்படி இருப்பாங்களோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னும் எத்தனை எத்தனை பிள்ளையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. ஒரு ட்ரெயின்ல போகும்போது ஒரே கம்பார்ட்மெண்ட்ல பேசிட்டு போறோம், இன்பமா அன்பா பேசிட்டு போறோம், சில நேரங்களில் சண்டை போட்டுட்டு போறோம். அவங்க அவங்க ஸ்டேஷன்ல இறங்கிடுறோம், மறந்துடுறோம். சண்டையும் மறந்துடுறோம், இன்பமா சல்லாபிச்சதையும் மறந்துடுறோம். நம்ம டிஃபன் பாக்ஸ் இருந்து அவங்க சாப்பிடுறாங்க, அவன் டிஃபன் வந்து நம்ம சாப்பிடுறோம். ஆனா ஒருத்தர் மாயவத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருமத்தில் இருக்காங்க, ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான் வாழ்க்கை. உயிர் எத்துணை பிறவில் எடுத்தாலும் உயிருக்கு உண்மையான அம்மையப்பர் உண்டு. அவர் யாருன்னா அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர். அது உயிர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே உறவு, உண்மையான உறவு. அப்ப அந்த உறவினை பற்றிய உணர்ச்சி வந்து விட்டால் தொண்டு செய்வார்கள். நாம் அடியோம் என்ற உணர்ச்சி வந்து விட்டால், அந்த உணர்ச்சி வராத வரையிலும் காது குத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம், கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம். நாம போகலன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. சித்திரை சதயத்தன்னைக்கு அப்பரம்மனாருடைய அந்த அபிஷேகத்தையும் புறப்பாட்டையும் பார்க்காம எதுக்காக நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம்? நீ ஏன் கல்யாணத்துக்கு வரேன்னு அவங்க சிறந்தாங்கன்னா நீ ஏன் சித்திர சதயத்தை வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணத்துல கேட்க வேண்டியதானே? அப்ப நம்முடைய சார்பு உலகத்தை விட்டு சிவன் பால் சென்றால் நாம் அடியோம். நம்முடைய சார்பு உலக சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக படிப்படியாக மாறினால் நாம் அடியோம். அவன் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் நாம போகாதெல்லாம் தாலி கட்ட மறுத்தானா? இல்லையே. நாம போகாட்டாலும் தாலி கட்டுவாங்க, நம்ம போகாட்டாலும் காது குத்துவாங்க. நம்ம போய் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. அந்த விவேகம் நமக்கு அடியாளர்களா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. அந்த விவேகம் வந்த பிறகு நாம் செய்கின்ற வினை நம்மை பற்றாது. அந்த வினை மகேஸ்வர மகேஸ்வர பூஜை ஆகின்ற வினை, பெருமானுக்கும் பெருமக்களுக்கும் செய்கின்ற தொண்டு. அதுக்காக நீ 24 மணி நேரம் சண்டை போட்டு கொலையே பண்ணினாலும் தீவினை வராது. அடியார்கள் கொலையே புரிந்தாலும் அவர்கள் தீவினை பற்றாது. அச்சம் மிலர், பாவம் மிலர், கேடும் மிலர் அடியார். எரிபத்தர் அச்சம் மிலர், திருத்தொண்டர் பாவம் மிலர், இயற்பை நயனர் கேடும் மிலர். கொள்வாரேனும் குணப்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர் அடியார்களா இருந்தார். அப்பொழுது அடியாருடைய இயல்பு என்னன்னா, கைவினை செய்தையும் பிரான்கள் போற்றுதும் நாம் அடியோம். அப்படி இருந்தால் செய்வினை வந்தவை திண்டப்பெறார். செய்வினை என்பது நல்வினையாகின்ற நல்வினைக்கு இருவினைகளும் அவ்வினைக்கு இவ்வினையான் என்று சொல்லும் அது அறிவீர் என்று சொன்னார். இதை செஞ்சா இது பலிக்குது அப்படின்னு தெரியுது. ஆகவே செய்வதை நிறுத்தினால் பலன் துய்ப்பதை நிறுத்தலாம். செயல்வாண்ட வாவாடி கல்லிடம் குட்டாகும், கயல்மாண்ட கண்ணிதன் பங்கனினை கலந்து ஆண்டதுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றவும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டது அப்படின்னு சொன்னார். செயல் மாண்டதுன்னு சொன்னா உலகத்தை பொருளாக கருதி செய்கின்ற ஈட்டுகின்ற நல்வினை தீவினைகளை செய்தல் மாண்டதே அன்றி பெருமானுக்கு பெருமூர்ந்து செய்கின்ற தொண்டு மாண்டதுன்னு சொல்லல. என்ன காரணம்னா, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் அருள்வார் சோமே, சிவமாக்கி என்னை ஆண்டான் என்று சொன்னாலேயே அவன் ஆண்டான் நான் அவனுக்கு அடிமை செய்கின்றேன் என்று அங்கு அடிமையாகின்ற தொண்டு நிற்கவில்லை என்பதை காட்டினான். அப்ப செயல் மாடுதல் என்பது உலக சார்பான செயல்கள் மாடுதல் தான். அது மாண்டால் பிறவி நம்ம மீண்டு வரணும், பிறவிக்க வரணும். அதுவரையிலும் பிறவி வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. அதனால பிறவிக்கு ஒருவாத பிறவி, நீங்காத பிறவி என்று சொன்னார். இனிமேல் நம்முடைய குருநாதர் ஒரு பிறவியிலே பிறந்து அவருக்கு ஒரு பெயர் வைக்க போறாங்களா? கிடையாது. திருவாசகம் பாடிய இந்த பிறவிதான் அவருக்கு இறுதி பிறவி. இனிமேல் பிறந்து அவருக்கு ஒரு பேர் வைக்க போறது இல்லை. இதுதான் அவருக்கு கடைசி பேர் என்று அறிந்ததை போல திருவாதம் ஊரன்று பேர் வச்சாங்க. இனி ஒரு பேர் அவருக்கு யாரும் வைக்க முடியாது என்ற காரணம் பற்றி திருவாத ஊரன். ஏன் திருவாத ஊருங்கிற பேருக்கு சிறப்புன்னு கேட்டாக்குள் அடங்கியது. ஒரு பெரிய ஆலமரம் எதற்குள் அடங்கியிருக்கு? தவம் என்ற வித்திற்குள் அடங்கியிருக்கின்றது. தவம் என்னும் பெரிய முளை விட்டு எந்த சேற்றிலே அந்த வித்தினை விதைத்திருக்கிறார்களோ அந்த சேற்றிலிருந்து மேலே உயர வளர்ந்தது, சேறு தன்மேல் படாமல் வளர்ந்தது. அருளாளர்கள்லாம் பூமியில தான் தோன்றுறாங்க, ஆனா பூமி அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அவர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேர். ராமகம்சத்தை சொல்ற ஒரு உயிர் உலகத்திலே பிறந்து ஒரு பறவை தமிழ அன்றில் தாய் உயரமான ஒரு மரத்திலே கூடு கட்டி அந்த கூட்டிலே அதனுடைய முட்டையினை அடைகாத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுக்கு இறக்கைகள் வந்து உழைத்து பறக்கின்ற ஆற்றல் வருகின்ற வரையிலும் தான் உணவினை எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய வாயில ஊட்டும். ஊட்டிட்டே அப்படின்னா அதை ரக்க பறக்க அளவுக்கு வந்தோடனே தொடர்ந்து நான் உனக்கு ஊட்ட முடியாது, நீயே உன் உணவை தேடிக்க அப்படின்னு சொல்லி மண்டம் மோதி செத்துருவோம்னு வச்சிருவோம். இந்த பூமியில மண்டம் மோதி செத்துருவோம். அந்த நினைப்பினால் பூமியில அவதாரம் பண்ணியிருந்தாலும் பூமிக்கு வரமாட்டார்கள், சிவனிடத்திலே வாழ்வார்கள். அவர்கள் தான் சமய குரவர்கள். சேற்றிலே அவர்கள் விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட இருக்கின்ற சேறு ஒட்டாமல் பங்கம் என்ற சேரிலே ஜம் என்றால் தோன்றுதல், ஜனன் ஜனனித்தல் ஜம். அப்ப சேற்றிலே தோன்றுதல் தாமரைக்கு பங்கஜம் பேரு. சேறு இல்லாம தாமரை வெறும் நீரிலே தோன்றாது, வெறும் ஜலத்துல தாமரை வெளியே போட்டா வளராது. அது சேறு வேணும், சேத்துல இருக்கிற நியூட்ரிஷன் தான் அதுக்கு வளருது. அப்ப சேற்றில் தான் செத்தாமரை விளைக்கும். பங்கம் என்றால் சேறு, பவம் பங்கம் நீங்கி பவம் என்றால் பிறப்பு, பிறந்த தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். பூமியில பிறப்படுத்திட்டாங்க, ஆனால் பிறந்த குற்றம் அவர்கிட்ட இல்ல. இதை போலன்னு கேட்டா பிறந்ததையே பாக்கியமா கருதுறாங்க. ஒருவன் பிறப்பினை எப்பொழுது பாக்கியமா கருத முடியுமா? முடியும். எப்படி அறிய முடியும்? பெற்றதும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை தெய்தினேன் என்று அறிதல். ஐந்தெழுத்தை பெற்றார், பெற்றவுடனே பெற்றதும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்பதனால இனி பிறவாத தன்மை வந்து எய்துவதை போல பிறவிச்சேறு இனி பிறக்க பிறக்க போகாதவனுக்கு ஒட்டாது. இரண்டு பேரும் பிறக்கிறாங்க. இறுதி பிறவி எடுப்பவனும் பிறக்கிறான், இனி பிறக்க போகவனும் பிறக்கிறான். ஆனால் இனி பல பிறவிகள் பிறக்கப் போகின்றவனுக்கு பிறவியா என்று சேறு ஒற்றோம், இனி பிறக்க பிறவாதவனுக்கு அந்த பிறவி சேறு ஒட்டாது. அந்த பயிர் மட்டும் பவமெனும் பங்கம் நீங்க, பவம் என்றால் மறுபிறவி, மறுபிறவி என்று வாலி மிகுந்த இன்பத்தை தருகின்ற தொகுதி. பவம் என்ற செற்றிலே ஒட்டாமல் அது ரகமான அரிசி செஞ்சாலி என்றால் இருக்கிற அரிசி வெப்பதான் மட்டம், அரிசி வெப்பதா இருக்கணும். நெல்லுதான் நெற்பயிர் வளரும் போது சுருட்டி கொண்டு வளரும், குருத்தாக வளரும். அது எப்படின்னா குளிருக்கு நெடுங்குவன் போர்த்தி கொண்டதை போல, உலகுக்கு நெடுங்குவன் அஞ்சு சென்றதை போல, இந்த மறுபிறவிக்கு அஞ்சு ஒருவன் சிவத்தை போர்த்தி கொண்டு செல்வதை போல, ஒரு பெண் எவ்வாறு நேரே பார்க்காமல் பூமியை பார்த்து அஞ்சு நடக்கின்றாள் அதே போல தோற்றம். அருள் யாருக்கு பதிந்திருக்கின்றதோ அவர்கள் பினாலடியா அனாவடித்தனமா நடந்து கொள்ள மாட்டார்கள். அடங்கி பண்போடு அருளினாலே குருத்து உண்டாகி அவமேலும் கடைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால் அந்த கலையை தன்னுடன் சேர்ந்து அந்த கலையை நீக்கிக் கொள்கின்றது. உழவன் தானே நீக்குகின்றான் கலை கட்டுகின்ற தோய்ந்து அடங்கி கிடைக்கின்ற ஒரு உயிருக்குத்தான் உழவனாகின்ற குருநாதன் கலை கட்டுகின்றான். அதனாலே அந்த பலன் அந்த பயிருக்கு வந்து செய்கின்றன. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காமகோபங்களை தாங்களே அடக்க பயிற்சி செய்வார்கள். சமணர் புத்தர் போன்றவர்கள் தன்னுடைய வலிமையை கருதுகின்றவர்களுக்கு உண்மையான முன்னேற்றம் கிடையாது. ஆனா எல்லாம் பெருமானே உன் செயல் என்று பெருமானத்தில் யார் ஒப்பாக காமகோபங்களையும், காமகோபம் தான் ஞானமாகின்ற பயிர் வளர்றதுக்கு தடை, செம்மையான அறிவு என்ற பயிர் வளர்றதுக்கு எது தடை? உழவன் தான் கட்டுகின்றான். அதே போல தாயான தத்துவங்கள் குருநாதன் நம்முடைய காமகோபங்களிலிருந்து நம்ம நீக்கி வருகின்றான். அதனால்தான் காமனை எரிக்கின்றவனாகவும் காலனை உதைக்கின்றதாலும் கடவுள் காட்டப்பட்டிருக்கின்றார், உயிர் காட்டப்படவில்லை. மன்மதனை எரிப்பவன் யாரு? மன்மத ஜெயம் யாராலே மீதூர இன்பத்துறையினில் எளியனானார். அவரை எது காத்தது? திருநீல கண்டம் என்ற சிவநாமம் காத்தது. அப்ப களை கட்டியது யாரு? சிவநாமம் களை கட்டியது. ஆகவே சிவனுடைய தான் நம்மை காக்கின்றது, உழவன் தான் பயிரை காக்கின்றான். அதே போல இது நல்ல பயிர் என்றால் உழவன் காக்க தவறமாட்டான். நமக்காக சாமி என்ன பண்ணுவாரு? அந்த உதவி செய்வார். நமக்கு பிறவி எடுப்பதனால எந்த ஒரு அச்சம் உண்டோ, காம கோபங்களினால எந்த ஒரு துன்பம் உண்டோ, அந்த துன்பம் நிகழாத வண்ணம் பெருமான் நம்மை காத்து வருவார். கருத்து ரொம்ப தெளிவா சொல்ற தேவாரம் உண்டு, அதை சொல்றேன். என்ன சொல்றாரு சம்பந்த பெருமான்? உனக்கு என்னடா வேலை இருக்கு? உயிருக்கும் வேலை இருக்கா? ஒரு உறங்கினா நன்றா வளரும். அம்மாவை அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடங்கிட்டா அந்த குழந்தை நல்லா வளரும். அது அம்மாவட்ட முரண்டு பிடிச்சானா கஷ்டப்பட்டு வளரும். இப்படியும் அதை வளர்த்துருவா அம்மா. ஆனா தாயுடைய தவிர வாழா இருப்பதே குழந்தைக்கு வளர்ச்சி. குழந்தைக்கு ஒரு செயலும் கிடையாது. பக்தி பேர் வித்திட்டு பரந்தாய் புலன்கள் வாய் பாலே போகாமே விதைக்கிறது. என்னன்னா பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ள வராரு. இப்போது அம்மா கறி சித்தி கறி அத்தை கறிலாம் அந்த பையனோட அதெல்லாம் நம்ம அங்க போய் போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ள என்ன பண்றாரு? என் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்காக போய் போன் பண்ணணும்? என் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சரி நாங்க உங்களுக்கு லெட்டர் போடுறோம் அப்படின்னு இந்த அப்பா சொல்றாருன்னா, பொண்ணோட அப்பா சொல்றாருன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? சும்மா இருக்கு, இதெல்லாம் சொல்லாதீங்க, சும்மா இருங்கப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணு ஏன் எப்படி சொல்றது? அது நேற்று வரைக்கும் சொல்லல. இந்த பிள்ளைக்கு தன்னை பிடித்தனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்ணு ஒரு வாரம் கழிச்சு லெட்டர் போடுறேன்னு சொன்னா இந்த அன்பு உண்டாகாது. அவங்க அப்படி சொன்னா நம்ம யோசிச்சு சொல்லுவோம், முன்பின் யோசிப்போம் தான் தோணும். ஆனால் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது இன்ப வாழ்க்கைக்கு. வீட்டுக்காரருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரை தலை செய்கிறத பார்த்த உடனே இந்த பெண்ணு பிடிச்சிருது. அதே போல கடவுளுக்கு நம்மை பிடித்தால் நமக்கு கடவுளை பிடிக்கும். இதான் விஷயம். பெண்ணிட்டம் பண்டையது அன்பு. எந்த பெண்ணுக்கும் முதல்ல இஷ்டம் கிடையாது, பிள்ளைக்கு இஷ்டம் தான் பெண்ணுக்கு இஷ்டம். அதே போல தலைவனாக இந்த கடவுளுக்கு நம்மை பிடித்தது என்று சொன்னால் நமக்கு அவனை பிடிக்கும். ஆகவே பக்தி என்ற வித்தினை உயிருடைய உள்ளத்திலே விதைப்பவன் கடவுள், ஆட்கொள்பவன் கடவுள். அதான் ஆண்டான் என்ற பெயர். பக்தி பேர் வித்திட்டே அப்ப அந்த பக்தியாகின்ற வித்து அங்குரித்தலுக்கும் வளரமானமா அவன் வளரலாம் பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? பெண்ணை கடத்தி விடுவார்கள். பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளிட்ட போய் சேரணும்னா மரமாமா இருக்கும் போது நீ எப்படி இன்னும் கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்து திருடர்களிடமிருந்து தலைவன் தனக்குரிய தலைவியை தானே கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஐந்து திருடர்களையும் அவனே அடக்குவான். ஒரு பெண்ணாகிய நம்மால் அடக்கிக் கொள்ள முடியுமா? நம்ம அபலை தானே, நம்மகிட்ட என்ன ஆற்றல் இருக்கு? உயிருக்கு என்ன? இந்த கடவுள் தான் செய்வான். அஞ்சும் அடக்கடக்கு என்பார் அறிவிலர். நமக்கு அருள் செய்வதென்று ஒரு கடவுள் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனே அந்த அன்றை அடக்கி விடுவான். புத்திக்கு ஏவி கத்தே வீட்டுக்காரர் அங்க வாங்கி கூப்பிட்டுறாரு, வீட்டுல அனுப்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்காரர் அனுப்பிடுறாரு, நீ கோயிலுக்கு வரலனாலும் நான் ரிஷபர் நீ. ஆகவே பெருமான் ஆசையை அதிகரிக்க செய்து முக்திக்கு ஏவி கத்தே இடையிலே தயாரிக்கின்ற முக்குணங்கள் வாய் மூடா முகுடாராக செய்யும் அவன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரர் சொல்றாரு, இனி நீ வேறு நான் வேறு நினைக்காத, நம் இருவருக்கும் உடல் தான் வேறு உள்ளம் ஒன்று, நீ நினைப்பதை நான் செய்வேன், நான் நினைப்பதை நீ செய்வாய், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் ஒரே வீடு என்று பெருமான் உயிரை தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றான். சேர்வா தானே தானாக செய்பவன், தானாக செய்பவன் உறைவிடம் எது? கத்திட்டோர் சட்டங்கம் கலந்தில்லைங்க நற்பொருள் காலே ஓவாதார் மேலும் கழுமல வளன அவைகளும் கலைகள் நீங்கி ஆக்குவோருளால். இந்த பயிரிட்டு வருகின்ற உடமன் கலைகளை நீக்குகின்றான். அந்த கலைகள் என்ன? நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற நல்வினை தீவினை வந்து அது செய்வது நின்று போனாலும் அந்த வாசனை இருக்கும். வாசனையின் காரணமாக நாம் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய முனைவோம். அது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து அருள் நம்மை காக்கும். பண்ணிய உலகினை பயின்ற பாவம் அதை நன்னி நின்று அறுப்பது நவச்சி வாயம். இப்ப அருள் என்ன பண்ணுது? வாசனாமல விகாரமாகின்ற கலைகளை நீர் இருக்கின்றது. அது சிவம் என்ற உண்மை சிவம் என்ற சிவபோகம் என்ற அந்த நெல்லினை தருகிற நெல்மணிகளை தருகின்றது. அவ்வாறு இந்த பிறவி பயனை திருவாதவூரர் தான் பெற்று நமக்கு பெறுவதற்காக கடவுளே வளர்த்த ஒரு தெய்வ சாலியாக வளர்கின்றார்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம்.
1: அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: வள்ளுவர் கூட இவற்றை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. தென்புலத்தார் இறந்தவர்களுக்கு செய்கின்ற பிதிர்க்கடன். மற்றது தென்புலத்தார் தெய்வம் வந்து இறைவனுக்கு செய்கின்ற கடன். மற்றது விருந்து விருந்தினர்களை உபசரித்தல். ஒக்கல் சுற்றத்தாரை தாங்குதல். செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல். நம்முடைய சுற்றவர்களை சுற்றத்தவர்களை உதவி செய்வதும் அவர்களை அனுசரிப்பதும் ஆதரிப்பதும் கூட ஒரு இல்லறத்தாருக்குரிய ஒரு கடமை. தன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தான் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். வேதங்கள் இந்த பஞ்சயஜ்ஞத்திலே முதல் சொன்ன நான்கையும் கூறி இந்த தான் என்பதை விடுத்து பூதஜக்ஞம், அதாவது மிருகங்களை பிராணிகளை மற்ற பிராணிகளை பாதுகாப்பது கூட ஒரு தர்மமாக சொல்லியிருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு குறளையும் சொல்வார்கள், துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இது இல்லற தர்மத்திலே இருக்கிற வைதிக தர்மம். அந்த வர்ணாசிரமத்திலே வந்து கடமையை சொன்னது. இப்ப வைதிக தர்மத்திலே அதைவிட மேலாக தன்னுடும்பத்தை மட்டும் மையமாக கொண்டல்லாமல் மற்றவர்களை முன்னிட்டு வச்சு செய்கிற வாழ்க்கை நிலையை சொல்லுகின்றது வைதிக தர்மம். வைதிக தர்மத்திலே அடுத்ததாக ரிட்டையர்ட் லைஃப், அதாவது வானப்பிரஸ்தம் என்று சொல்லுவோம். ரிட்டையர்ட் லைஃபில் இப்ப ஒருவர் வந்து நெடுக இப்போதெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பலர் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து தொடர்ந்து அப்படியே போய்கொண்டிருக்கின்ற காலம் கொண்டிருக்கின்றது. அப்படி என்று இல்லாமல் ஒரு நேரத்திலே உங்களுடைய பொறுப்புகளை கடமைகளை சுருக்கிக் கொண்டு உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய மனநலம் உங்களுடைய ஆத்மீக நலனிலே பொறுப்படுத்த வேண்டிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் கிரகஸ்த வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுவது. இந்த வானப்பிரசத்திலே தனியே உங்களுடைய நலன்களை மட்டும் பார்க்காமல் சாதுக்களை அனுசரித்தல் செய்தல், நல்ல அடியார் கூட்டத்தோடு சத் சங்கம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதில் ஈடுபடுதல், அந்த சத் சங்க கூட்டங்களை கூட்டுதல் அல்லது அதிலே பங்கு கொள்ளுதல், அவர்களுக்கு உதவி செய்தல், உணவளித்தல், மற்ற தீர்த்த யாத்திரைகள் மேற்கொண்டு விதமான பெரியவர்களை கோயில்களை தரிசித்தல் போன்றவை எல்லாம் இந்த கிரகஸ்த வானப்பிரசத்திலே இருக்கின்றது. வானப்பிரஸ்திலேயும் கூட மனைவியுடன் இருந்து செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். மனைவி கணவன் சேர்ந்தும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். இருந்து செய்கின்ற பொழுது அது சபத்தினீகம் என்று சொல்லப்படுகின்றது. தனியத்தை இருந்து செய்கின்ற பொழுது அது விபத்தினீகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சன்னியாச தர்மம். சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மநலனை பார்த்துக்கொண்டு போய்விடலாம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், உன்னுடைய ஆத்மநலனை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? எத்தனையோ மக்கள் பன்றிக்குட்டிகளைப் போல கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய ஆத்மநலனை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பலன்? இவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது முயற்சி செய் என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய ஆத்மீகன் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி திருமூலர் சொன்னாரே திருமந்திரத்திலே, அந்த விதத்திலே தன்னுடைய அந்த ஆத்மீகன்கள் மற்ற சமுதாயத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற அவாவுடன் செய்யப்படுவது சன்னியாச தர்மத்திலே வைதிக தர்மம். அப்ப முதல் சொன்ன அந்த நான்கு விதமான வர்ணங்கள் நான்கு விதமான ஆச்சிரங்களும் வைதிக தர்மத்திலேயும் உள்ளன. ஆனால் ஒருபடி மேலாக தன்னை மையப்படுத்தி அல்லாமல் பிறரை மையப்படுத்தியதாக அமைகின்றது. ஆகவே இது அதைவிட உயர்வானது. இந்த விடயங்கள் யாவும் இதுவரை சொன்னதை யாவும் சென்ற வாரம் நாங்கள் பேசியவற்றின் மீட்டல். இப்ப இந்த வைதிக தர்மத்துக்கு மேலாகவும் ஒரு தர்மம் உண்டு. அதை சொல்லுவார்கள் சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் என்று சொல்லுவார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் கூட இதற்கு மேலாக சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் இதை சொல்லுவார்கள் சிவ புண்ணியங்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த புண்ணியங்களை சொல்லுவார்கள் தபம். இன்னொரு பெயர் இதற்கு தபம். தபம் என்றால் ஏதோ காட்டிலே போய் தவம் செய்கின்ற தவம் அல்ல. அதுல சொல்லுவார்கள் இந்த சிவஞான சித்தியாரிலேயே ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, நாடுகளில் புக்குளன்றும் என்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அது இந்த நாடுகளில் புக்குளன்றும் என்ற பாடல்களே அவர் வித்தியாசம் வித்தியாசமான தவ வாழ்க்கையை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப குறிப்பிடுவது அவர் சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் தவங்கள் செய்வதால் கூட இந்த ஞானம் வந்துவிடாது என்பதை அவர் அதிலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலிலே சொல்வது என்னென்று கேட்டால், ஒருவருடைய நாடுகளில் புக்குளன்றும், அதாவது பல பல தேசங்கள் போய் கோயில்களை தரிசித்தும், காடுகளில் சரித்தும், காடுகளிலே போய் தனியாக இருந்து தவம் செய்தும், நாக முளை புக்கிருந்தும், நாகமுளை என்றது இந்த கற்பாறையில் உள்ள குகைகள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே பலவிதமான குகைகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே குகை கோயில்கள் என்றே இருந்தன. சமணர்கள் பிரபலமாக இருந்த காலத்திலே நிறைய குகைகளிலே அவர்கள் தங்கி இருந்து தவம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல இடங்களிலே, திபெத் மற்ற இடங்களிலேயும், பௌத்த மதம் போன்ற சம்பிரதாயங்கள் இருக்கிற இடங்களிலே மக்கள் போய் அடைவதற்கு அரிய மலை உச்சி குகைகளிலே கூட அந்த மொனாஸ்ட்ரி ஸ்தாபித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே மடங்களதுகள் அப்படியான நாகமுளை புக்கிருந்தும் அந்த குகைகளிலே போய் தனித்து தவம் இருந்த கூட, தாக முதல் தவிர்ந்தும், தாகம் பசி முதலியவற்றை தவிர்த்து நீண்ட காலம் உடம்பை வருத்தி விரதங்கள் இருந்தும், நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும். இப்பதெல்லாம் பல சொல்லுவார்கள், காயகல்பம் அல்லது உடம்பை வந்து அதை உடம்பை வந்து ஒரு இரவா உடம்பு மூவா உடம்பு என்பதை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த விதமான ஜோக சாதனைகள் செய்து நீண்ட காலம் இருந்தும் பலவிதமான சித்தர்களை சொல்லுவார்கள். இந்தியாவிலே கும்பமேளா என்று சொல்லி அடிக்கடி நிகழ்கின்ற நிகழ்வு ஒன்று நடக்கின்றது. அது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூரண கும்பமேளாவாகவும், அதற்கு இடையிலே வந்து அனுசரிக்கப்பட்ட கும்பமேளாவாக வட இந்தியாவில் நடக்கின்றது. இந்த கும்பமேளா நிகழ்வு நிகழ்கின்ற காலத்திலே பலவிதமான சன்னியாசிகள் வந்து சேருவார். சொல்லுவார்கள், இந்த லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கேதரிங் இன் தி வேர்ல்ட் வந்து கும்பமேளா.
5: கிட்டத்தட்ட 400,000 பேர்,
4: நான் நினைக்கிறேன் 60,000-50,000 பேர் கிட்ட, கடைசியாக அந்த விவரம் வந்த கடைசியான அந்த கும்பமேளா 60,000-50,000 மேற்பட்ட மக்கள் கலந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த கும்பமேளா நிகழ்விலே பார்த்தீங்கன்னா, அடுத்த நிகழ்வு 2013 ஜனவரி மாச கடைசியிலிருந்து பிப்ரவரி மாச கடைசி வரை நடைபெற இருக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு முறை வருகின்ற பிரபலமான கும்பமேளா. அந்த நிகழ்விலே பலர் போய்கொண்டு வருவதை பார்த்தால், சில சன்னியாசிகள் அங்கு 120 வருடங்கள், 180 வருடங்கள், 200 வருடங்கள் கூட இருப்பதாக சொல்லுகின்றார்கள்.
5: அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய அந்த தவ வலிமை,
4: தவ வலிமை அல்லது யோக சித்தி அதனால் இருந்திருக்கின்றது. பாபாஜி கிரிய யோகா, அவர் பாபாஜி என்ற சுவாமி, எங்களுக்கு தெரியும் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கூட அவருடைய குகைக்கு சென்று தியானம் செய்து வருவது வலிமை. இமாலயத்திலே குகை இருக்கின்றது. இன்றைக்கும் அவர் பலருக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னும் நித்தியர் ஜீவியாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படி பலவிதமான ஆட்கள், பல காலங்கள் இருக்கின்ற சித்திகள் யோகத்திலே சாத்தியம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் மின்மல ஞானத்தை இல்லார், அதாவது மலங்கள் எல்லாம் எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கி போகின்ற, நிர்மலம் என்றால் மலங்கள் எல்லாம் நாசமாகி அல்லது அழிந்து போகின்ற அந்த ஞான நிலை வந்து கிடைக்காமல் போகலாம். நிகழ்ந்திடுவர் பிறப்பிர், மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலை வந்து சேரலாம் என்று இந்த பலவிதமான தவங்களை பற்றி சொல்லியிருக்கின்ற. அப்ப இந்த தவச் செயல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, இந்த சிவபுண்ணியங்களினாலே மட்டும்தான் ஞானம், அந்த இறைவனடியை அடைகின்ற தன்மை வரும் என்று சொல்லி சொல்லுகின்றது. அதை சொல்லுவார்கள் என்னென்று கேட்டால், இன்னொரு பாடல் சொல்கின்றது, தானம். தானம் என்பது நாங்கள் செய்கின்ற தர்மம். இதில் ரெண்டு இருக்கின்றது, தானம் வேறு தர்மம் வேறு. எல்லாரும் சொல்லுவார்கள் தான தர்மம் என்றுதான் சொல்லுவாங்க. தானம் என்பது எம்மினும் பார்க்க உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது தானம். ஆச்சாரியாருக்கு குருமாருக்கு கொடுப்பதெல்லாம் தானம். தர்மம் என்பது எம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது தர்மம். தானம் தர்மம் என்று ரெண்டு இருக்கின்றது. அப்ப ஔவையார் கூட ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழிதிறந்திடுமே என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த தானம், யாகம், தீர்த்தம், ஆச்சிரமம், ஆச்சிரமம் என்பது நாங்கள் சொன்ன வர்ணாச்சிரமம், தவங்கள், தவங்கள் என்பது நாங்கள் இப்போது சொன்ன உடம்பை வெறுத்து செய்கின்ற தவம், காட்டிலே போயிருக்கின்ற தவம், நாடுகளில் சுற்றித் திரிகின்ற தவங்கள், சாந்தி, விரதம், கர்மயோகங்கள், கர்மயோகம் எல்லாம் சரித்தோர் ஈனநிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். இப்படியான இந்த தர்மங்களை அனுசரித்து வருவதால் எங்களுக்கு கிடைப்பது என்னென்று கேட்டால், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல புத்திரர்கள், நல்ல இடத்திலே, நல்ல சுற்றாடலிலே பிறப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல சீர்கை, இவைகள் வந்து இந்த இப்படிப்பட்ட தான தர்ம தவங்களினாலே கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை நெடுத்து போனாலும் கூட மீண்டும் இந்த சுவர்க்க போகங்கள், ஹெவன்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த சுவர்க்க போகங்கள் கிடைக்கும். ஆயினும் அது முடிந்த பிறகு மீண்டும் இங்கே வந்து இந்த தர்மங்களை தொடர்ந்து செய்து இந்த கடைசியாக சொல்லப்பட்ட சிவ தர்மங்களின் ஊடாகத்தான் இறைவனை அடைய முடியும். அப்ப அடுத்த வரியிலே சொல்லுகின்றார், இவர்கள் ஈனமிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர், இந்த சுவர்க்கம் எல்லாம் சுவர்க்க போகங்கள் எல்லாம் அனுபவித்து மீண்டு வருவார்கள். ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றோர், ஈசனுடைய சிவதர்மமான யோகம் கிரியை சரியை சரியை கிரிய யோகத்தில் நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது என்று சொல்லி அந்த முத்தி பதம் வந்து இதற்களுக்கு கூடாகத்தான் வருகின்றது என்று இருக்கின்றது. அப்ப இவ்வளவு நாளும் செய்த தர்மங்களை விட சிவ தர்மம் என்பது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த நான்கும் தான் சிவ தர்மங்கள். இந்த சரியை கிரியை யோக ஞானத்தை தான் தவம் என்று சொல்வது. சொல்லுவார்கள், ஞான சம்பந்தர் தெரியும், எங்களுக்கு சீர்காழியிலே பிறந்திருந்தார், அவருடைய 3 வயதிலே தகப்பனர் அவரை கோயிலுக்கு போகின்ற பொழுது தானும் வருகின்றேன் என்று அடம்பளித்து அழிந்து தகப்பனர் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றேன். இந்த சீர்காழிக்கு யாத்திரை செய்தால் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அந்த கோயில் இருக்கின்றது. அந்த தீர்த்த குளத்தருகிலே குழந்தையை இருத்திவிட்டு அவர் நீரிலே மூழ்கி, அவர் நீரிலே சில வழிபாடுகள் இருக்கின்றது, அகமர்ஷணம் தன்னைக்குள்ளே இருந்து ஜபிக்கின்ற மந்திரம் அகமர்ஷண சூக்தம் இருக்கின்றது. அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தை தந்தையாரை காணாமல் அழத் தொடங்க அங்கே சிவன் உமையோடு தோன்றி அவருக்கு பால் கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்கின்றது. அப்ப இந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் அந்த நேரத்திலே பெரிய புராணத்தில் சொல்கிறார்கள், அந்த பால் குடித்த பிறகு அவர் சொல்லுகின்றார், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில், அதான் அவர் சொல்லுகின்ற வசனம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப தவ முதல்வர் சம்பந்தர் என்றால் இந்த சம்பந்தர் வந்து என்ன தவம் செய்திருக்கின்றார், பிறந்து சீர்காழியில் இருக்கின்றார், 3 வயது ஆகவில்லை, ஒரு புண்ணான இருக்கிற கோயிலுக்கு போவது கூட தகப்பனார் தவப்படுகின்றது, அவரை எப்படி தவ முதல்வர் என்று சொல்வது,
5: அவருடைய முற்பிறப்பு,
4: அவர் முற்பிறப்பிலே செய்த தவம். அப்ப இந்த சம்பந்தருக்கு வந்து இறைவன் திருமலைப்பால் கொடுத்த அமாதரியார் வந்து பொற்கிண்ணத்திலே முளைப்பால் கொடுத்து அதனாலே அந்த ஞானம் வந்தது. இந்த தவம் என்பது என்ன என்பதற்கு சிவஞான சுவாமி சொல்றார், ஈண்டு தவம் எனப்பட்டது சரியை கிரியை யோகங்களையே, சரியை கிரியை யோகங்கள் தான் தவம் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த சம்பந்தர் பாலுண்டதை பற்றி பலர் கேட்பார்கள், சில பேர் கிண்டலாக கூட கேட்பார்கள், இது எல்லாம் நடக்கின்ற காரியமா, சான்றுகள் இருக்கின்றது, இன்றைக்கு போகலாம், சிதம்பரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது சீர்காழி திருப்பதி சம்பந்த தவரித்த தலம், அவருடைய அவதார தலம் இன்றைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய பீடத்தினாலே பேண்டா பாதுகாக்கப்பட்டு வருகின்ற, அவர் இருந்து அவதரித்த வீடு இன்றைக்கும் இருக்கின்றது. அவர் இறந்தது வந்து கிட்டத்தட்ட 1713-14 ஆண்டு அவர் பிறக்கின்றார். அப்ப அது ஒன்று, மற்றது அந்த இடத்திலே போனால் அந்த அவர் குளிக்க போன அந்த தீர்த்தக்கேணி இன்றைக்கும் இருக்கின்றது, அவர் வழிபட்ட கோயில் இன்றைக்கும் இருக்கின்றது, தல புராணம் இருக்கின்றது, அது ஒன்று. இரண்டாவதாக அவருடைய பாடலிலேயே அவர் பாடியிருக்கின்றார், தனக்கு இந்த அமுது தந்ததை, அவருடைய திருவாரத்தில் ஒன்றிலே வருகின்றது, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தானெனை ஆண்டவன், காதையார் குழலினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்தது. இந்த பாட்டை சொல்லுகிறார், இவருடைய கதை என்ன போகின்றது, அவருடைய இந்த உமாதேவியாரும் சிவனும் வந்து இவருக்கு பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள், வாயிலே பால் வடிந்து கொண்டிருக்கின்றது, தந்தையார் வந்து பார்த்தால் குழந்தை அழாமல் இருக்கின்றது சந்தோஷம், கிட்ட வந்து பார்த்தால் வாயிலே பால் வடிகின்றது. எங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரேஞ்சர் சுட்டி ஒன்றும் வேண்டப்படாது, எங்களோட குழந்தைகளுக்கு நடுவோம் சொல்லதானே, டோன்ட் அக்செப்ட் எனி திங் ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஹலோவின் பண்டிகைக்கு வெளியில போய் இனிப்புகள் வேண்டும் பொழுது கூட பெற்றோருடைய சூப்பர்விஷன் தேவை, அது வந்தவுடனும் அதை பார்த்து பகுத்து தான் அவர்களுக்கு உண்ண கொடுப்பது வளமை, சேஃப்டி ப்ரிகாஷன். அதேதான் யாருடன் நீ பால் வேண்டினாய், அவருக்கு கோபம் வந்து விட்டது. அப்ப அதான் சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்தடிசிர், அந்த உமாதேவியார் பொற்கிண்ணத்திலே கொடுத்த அந்த அமுது பாலமுனை பொல்லாதென, இது கூடாது என்று சொல்லி, தாதையார் தந்தையார் முனிவுற கோபப்பட தான் இணை ஆண்டவன், தன்னை என்னை ஆண்டு கொண்டவன், காதையார் குழலினன், காதலே அந்த குலை என்று சொல்லப்படுகின்றது. தோடுடைய செவிகள் என்றுதான் முதலாவது பாடல் பாடுகின்ற அந்த தோடு என்பது உண்மையில இந்த காலத்திலே தோடு என்றால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடுவது. ஆனா அந்த காலத்திலே ஆண்கள் அணுகின்ற காதணி குலை, பெண்கள் அணுகின்றதான தோடு. இதுதான் இலக்கிய மரம். அவர் உமாதேவியரைத்தான் தோடுடைய என்று சொல்லி செவியன் என்று சொல்லி இவரை பாடுகின்றார். இதிலே வந்து இறைவனை சொல்கிறார், காதையார் குழலினன் என்று பாடுகின்றார். இது அகச்சான்று. அவர் தன்னுடைய பாடலிலேயே இறைவன் வந்து தனக்கு திருவமுது பால் ஊட்டியதை, ஆட்கொண்டதை, தகப்பனார் கோபித்ததை எல்லாம் பாடியிருக்கின்றோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு இருந்து இதெல்லாம் நடந்ததா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சான்றுகளை பாதிக்க வேண்டும். எவிடன் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். மெடிசின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எவிடன் பேஸ்ட் பிராக்டிஸ், எப்பொழுதும் ஒரு மருந்து கொடுத்தால் என்ன, ஒரு டெஸ்ட் பண்ணினால் என்ன, அல்லது ஒரு அட்வைஸ் கொடுத்தால் என்ன, அது வந்து தகுந்த ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டும். சும்மா நாங்கள் நினைத்தபடி எல்லாம் கொடுக்க முடியாது. சமயத்திலும் அதுதான் the evidence is practice. அப்ப சம்பந்தர் பால் உண்டார் என்பதற்கு இதுதான் இங்கே ஆதாரம். அப்ப இந்த சம்பந்தருடைய அந்த தவத்தை சொல்ல வணங்குகின்றோம் நாங்கள். இந்த தவம் என்று சொல்லுகின்ற பொழுது சரியைகிரிய யோகங்களைத்தான் தவம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மற்ற எல்லாம் தவம் என்று சொல்லுவது இல்லை. என்னுடைய பாடல் ஒன்றும் இருக்கின்றது, தவமென்று பாயடிக்கு தலை பறித்து நின்றும் அவமொன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என. அதாவது தவம் என்று சொல்லிக்கொண்டு பாயிடுக்கி, அந்த காலத்திலே சில சமய பிரிவினர் சமணர்கள் வந்து இளதலை குலைகளை உடுப்பாக போடுவார்கள் அஹிம்சை வழிகள் என்று. மற்றது தலைமயிர் கூட பீணிருந்து அது கஷ்டப்படும், தலைமையில கூட பிடுங்கி விடுவார்கள். அதான் சொல்லுகின்ற தவம் ஒன்று பாயடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே. இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ் அல்லது அர்த்தமற்ற காரியங்களை தவம் என்று சொல்லாமல், உடம்பை வாட்டுவதை மட்டுமே தவம் என்று சொல்லாமல், இந்த சிவபுண்ணியங்கள் தான் மேலான தவங்கள். இப்ப சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? சரியை என்பது சுருக்கமாக சொன்னால் எமது உடலினாலே செய்கின்ற தொண்டுகள் சரியை. ஒரு கோயிலை அல்லது வீட்டில் இருக்கிற பூசை அறையை கோயிலை சுத்தம் செய்தல், வலம் பெறுதல், கழுவுதல், அல்லது மொப்பண்ணி கழுவி துடைத்தல், விளக்குகள் போன்றவற்றை மினிக்கு கழுவி கொடுத்தல், இப்படியானவை சரியை தொண்டுகள்.
6: கோயிலே அநேகமாக எங்களோட சிலர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
4: எல்லாரும் என்று இல்லை, சில கோயில்களே பார்த்தால் இருக்கின்ற ஷீரடி சாய்பாபா மந்திர் இருக்கின்றது, அங்கே இந்த பணிகளை செய்வதற்கு நிறைய பேர் முன்பு எடுத்து அதை நீங்க போய் பதிந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தே அதை செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கென்று அதை பார்த்து பழக வேண்டும். நாங்கள்
6: கோவில்
4: அந்த மாதிரியான இதுகள் குறைவு. இந்த தொண்டுகள் அதாவது வந்து சொல்லுவார்கள், ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து செய்யவே எங்களுடைய பாவங்கள் நசுகின்றன, நலிகின்றன. அதான் சொல்லுவார்கள். அந்த இது இந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அடி ஒரு ஒரு அடி நிலத்தை துப்புரவு செய்வது, கழுவுவது, மொப்பண்ணுவது போன்றவற்றினாலே எங்களுடைய பாவங்கள் துளைகின்றன, அணிகின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது சரியை தொண்டு. கிரியை தொண்டு வந்து இந்த உடம்போடு மனத்தையும் சேர்த்து செய்வது, பூசை செய்வது. நாங்கள் சொல்றோம் பஞ்ச உபசார பூசை, இலவச இலகுவாக வீட்டிலே பூசை செய்யலாம். உங்களுக்கு இருக்கிற சாமி படத்துக்கு நீங்கள் முன்னாலே ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைத்து ஒரு தண்ணீர் வைத்து அந்த ஊதுபத்தியை காட்டினால் அதுவே பூசை. அதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி வைத்தது. அதையே சற்று முறையாக செய்ய வேண்டும் என்றால் அஞ்சு உபசாரங்கள், அதாவது அவனுக்கு ஒரு தீபத்தை காட்டுதல், மற்றது ஒரு தூபத்தை காட்டுதல், ஒரு சந்தனத்தை காட்டுதல், மற்றது ஒரு நைவேத்தியமாக ஒரு பழத்தை வைத்தல், மற்றது அவருக்கு கற்பூரம் காட்டுதல். இந்த ஐந்து பஞ்ச உபசார பூசை. இந்த உபசார பூசையை செய்ய முதல் எங்களுடைய ஆன்மாவில் இருக்கிற இறையை அங்கு எழுந்தருள பண்ணி பிரார்த்தித்து முடிந்தவுடன் அங்கிருந்து இறையை மீண்டும் எங்களுடைய ஆன்மாவில் எழுந்தருள பண்ணி முடிக்கிறது. இதுதான் இந்த கொஞ்சம் விரிவான ஆகமனப்படியான பூசை. இதை விடவும் விஸ்தாரமாக இருக்கின்றது. ஆனால் இதுதான் இந்த பூஜை என்பது. இது இந்த கிரியை நடைகளுக்குள்ளே வருகின்றது. கோயிலே நடைகொண்ட பூஜைகள் எல்லாம் கிரியைக்குள்ளே வருகின்றது. அடுத்ததாக யோகம். இன்றைக்கு கண்ண பேர் யோகா என்றால் ஆசன பயிற்சிகளை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த யோகாவில் வியாபாரமாகவும் போய்விட்டது. மக்களுக்கு மன அலைச்சல் கூட, அப்ப மன அலைச்சல் கூட, அப்ப இதுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்குமா, யாராவது சாமியார் வருவாரா, யாராவது ஒரு யோகா சொல்லித்தருவாரா, அதுல இருந்து விடுதலை வரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை வைத்து கவர்ந்து வியாபாரம் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அடுத்தது எங்களுடைய அக்கறையையும் பொறுத்தது. இப்ப சமீபத்திலே ஒருவர் கேட்டிருந்தார், எங்களுக்கு யோகாவுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தாருங்க கேட்டிருந்தார். அப்புறம் நான் இடத்தை சஜஸ்ட் பண்ணேன், இங்க இருந்து ஒரு 25 நிமிஷம் தள்ளி போக வேணும் இடத்தை சஜஸ்ட் பண்ணி சொன்னேன். ஐயோ அவ்வளவு தூரம் போகலாது, நாங்கள் எங்களுடைய எங்கே நின்று அழுந்திக் கொண்டிருக்கிறோமோ அந்த சூழலிலே எமது குடும்பம், எமது பிள்ளைகள், எமது உற்றார்கள், எமது வாழ்க்கை சுமைகள்ல இருந்து தூர போகப்படாது, அதுக்குள்ளேயே இருந்து கொண்டுதான் நாங்கள் யோகா செய்வோம் என்பது எங்கே நிம்மதி வருவது அதான் இருக்கிறது. அப்போ ஒரு 20 நிமிஷம் தள்ளி இருக்க முடியாத நாங்கள் எப்படி நாங்கள் யோகா செய்வது அந்த இருக்கின்றது. அதே மாதிரியாக தியான பயிற்சியும் கண்ண பேர் உடனே தியான பயிற்சி என்று போர்டை பார்த்தவுடன் விளம்பரத்தை பார்த்தவுடன் போய் அமர்ந்து விடுவார்கள், கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள். ஒரு அளவுக்கு மனச்சாந்தி உண்டென்றாலும் அந்த முழுமையான பயன்கள் தியானத்தின் அதுக்குரிய சில வடிமுறைகள் இருக்கின்றன. யோகத்தை சொல்லுவார்கள் அட்டாங்கம், 8 பகுதிகள் இருக்கின்றன யோகத்திலே. இந்த அட்டாங்கம் என்றால் முதலாவது இயமம். இயமம் என்றால் இயமம் நியமம் என்பது முதல் 2 படி. இந்த இயம நியமங்கள் வந்து சர்டன் டிசிப்ளின்ஸ் தேவை, அதுக்காக வருத்தி கொண்டு வரவில்லை, அதை தொடங்கி தெரிந்து வைத்திருந்தாலே அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது ஒரு தரம் உடனடியாக இவ்வளவு டிசிப்ளினும் செய்த பிறகுதான் யோகா தொடங்கு சொல்வது நீண்ட பழையனவரை தான் தண்ணிக்கு வரங்க என்று சொல்ற மாதிரி. இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்திருந்தாலே காணும். இந்த இயமத்துக்கு சொல்லுவார்கள் இயமம் என்றால் என்னென்று கேட்டால் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றது, கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்யவல்லான். நடுச்செய்யவல்லான் என்றால் நடுநிலைமை உள்ளவன். பகுந்து உண்பான்,
6: எல்லோருக்கும் கொடுத்து
4: மாசிலான், கள் காமம் இல்லான், இயமத்திடை நின்றானே. இது திருமந்திரத்தில் இதுக்காக இவ்வளவு செய்து போட்டு தான் போறதண்டு இல்லை. இதை தெரிந்திருந்தால் அதுல போய் இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மாசக்கணக்கிலே வேடக்கணக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே மாதிரியாக நியமம் என்பது அடுத்த படி. முதலாவது வந்து கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின் என்று சொன்னா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் மென்டல் டிசிப்ளின் கொஞ்சம் ஹையா போகும். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், உணவை சுருக்குதல், பொறை, பொறுமை, செவ்வை என்றால் நேர்மை, வாய்மை, நிலைமை, எல்லாத்துக்கும் அலைஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க ஒரு நிலையாக தழும்பாமனிட்டல், வளர்த்தலே பண்பு, மற்ற இவை காமங் களவு கொலை என காண்பவை. மற்றதுகளை சில சில பிள்ளைகளை இது பிள்ளை என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். செய்கிறது செய்யாமல் இருக்கிறது, சார்பாக பேசுறது எதிராக பேசுறது ஒரு பக்கம் இருக்க, பிள்ளையை பிள்ளை என்று தெரிந்து கொள்றது முதலாவது படி இல்லையா? அதை தெரிந்து கொள்கின்ற தன்மை. நீனி ஈரைந்து நியமத்த நாமி, நியமத்துக்கு வருகின்றது. அதுக்காக பிரத்யாகாரம் தாரணை, இது இந்த உள்முகப்படுத்தல், கடவுளை அல்லது ஆன்மீகத்தை வெளியே தேடிக்கொண்டிருப்பதை விடுத்து உள்முகப்படுத்தல் தான் பிரத்யாகாரமும் தாரணையும். அதற்கு அடுத்ததாக பிராணாயாமம், மூச்சு பயிற்சி,
6: அதுதான் கடைசி,
4: அது முக்கியமானது. இந்த மூச்சு பயிற்சி வந்து 5வது படி, அட்டாங்க யுகத்தில் 5வது படி. இயமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, அதிலே பிராணாயாமம், மூச்சு பயிற்சி முக்கியமானது. பொதுவாக ஒரு இடத்தில் இருந்து நேராக அமர்ந்திருந்து இந்த ஸ்பைன் அண்ட் ஹெட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுகின்றார், ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நேராக இருந்து என்னுடைய மூச்சை ஆழமாக மெதுவாக உள்வாங்கி வெளியிட்டு அதை அவதானித்துக் கொண்டிருத்தல்லையே மூச்சு பயிற்சி தொடங்குகின்றது. பிறகு அப்புறமாக அதை அவதானித்து இடையிலே நிறுத்தி கொஞ்சம் சில செகண்ட்ஸ் நிறுத்தி பிரகங்கால 3 பகுதிகள் இருக்கின்றது, அந்த பகுதிகளை செய்து பிறகு அதுக்குரிய கால மாத்திரைகள் இருக்கின்றன, அதை செய்து கொண்டு வர்றது. அந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக உடலிலே அந்த பிராணன் நன்றாக தொழிற்பட தொடங்க அந்த மனம் சாந்தமாக வரும். அதை சொல்லுவார்கள் வந்து கேட்டால், புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால், புள்ளன்றது பறவை, புறவி என்றது குதிரை. இந்த பறவையை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற புறவி என்றது இந்த மூச்சுக்காற்று, தண்ட பாட்டு ஓடிக்கொண்டே இருக்குது. புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், இந்த மதுபானங்கள் இன்டாக்சிகன்ஸ் தேவையில்லை, ட்ரக்ஸ் தேவையில்லை, தானே களி தரும். இந்த மனத்தில் சந்தோஷம் தானே பொங்கி வரும், சந்தோஷம் தோறுவரை கவனிக்க வேண்டும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், இந்த உடலை உற்சாகப்படுத்தி துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இது திருமந்திரத்திலே இருக்கின்றது. அப்ப இது வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இது முக்கியமானது உண்டு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மூச்சு பயிற்சி ஒரு காலையில் ஒரு சில நிமிடங்கள் அல்லது வேலையில இருக்கிற சில நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம். இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டே ஒருக்கா செய்து கொண்டு வரலாம். அது ஒன்று. அடுத்ததாக ஆசனம். இந்த ஆசனம் தான் யோகாசனம்.
6: யோகாசனம்
4: அப்ப முன் சொன்ன படிமுறைகளுக்கு வராமல் தனியே போய் கையையும் காலையும் நீட்டி மடக்கி எழுந்தி வருவதனால பயனில்லை. அப்ப இந்த முதல் இது தெரிஞ்சிருக்க வேண்டும், என்னென்ன டிசிப்ளின்ஸ் வந்து இதுல இருக்கின்றது என்று தெரிஞ்சிருந்தால் அந்த பிராணாயாமம் செய்ய தொடங்கி ஆசனம் செய்ய தொடங்க அந்த டிசிப்ளின் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக படிந்து வரும். அதான் அப்படித்தான் நடக்கணும். அந்த ஆசனங்களையும் வலிந்து செய்யப்படாத ஒரு ஆசனத்தையும் தகுந்த ஆசானை கொண்டு செய்யணும், ஒரு உருமுகமாக பயிர் வேணும். சில பேர் டிவியை பார்த்து புத்தகத்தை பார்த்து ஆசனம் செய்வார்கள், அப்படி அல்ல, ஒரு ஆசானை பார்த்து செய்ய வேண்டும். அடுத்தது ஆசனம் முழுமையாக செய்ய முடியாதவர்கள் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு ஆசனம் இருக்கிறது, ஒரு பகுதி 12 போஸ்டர்ஸ் இருக்கின்றது, அந்த பகுதியை மட்டும் செய்து வந்தாலே அது ஒரு மினி யோகா. முழுமையாக செய்ய நேரம் இல்லாவிட்டாலும் இயலுமான வரைக்கும் அதை மட்டும் செய்ய பார்ப்பது, அது அதை மட்டும் செய்து கொண்டாலே ஒரு பெரிய யோகா. அது ஒன்று அப்படியே செய்து கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக தான் தியானம் வருகின்றது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து கண்ணு மூடிக்கொண்டு

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பார்க்கறதெல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையே? அப்ப என்னாச்சு? நம்ம பார்க்கறத பார்க்க மாதிரி இல்ல, வேற விதமாகவும் இருக்கலாம். அந்த குருடனா இருக்கிறவன் நடக்கிறது பாருங்க, ஒரு கையை கம்பல் கையில கம்பு வச்சுட்டு இப்படி எப்படியும் தட்டிண்டு அப்படியும் போறான். என்ன யார் மேலாவது விடுறோமோ, நம்ம கீழ் விழுந்துருவோமோ அப்படின்னு பயத்தோட. அதே ஒருத்தன் இந்த கம்பை பிடிச்சிட்டு எழுதுன்னு போனா வேகமா நடக்கிற மாதிரி தான். நாம அப்படித்தான் இருக்கோம் வாழ்க்கை. இந்த வழியில போனா தேவையில்லையே, அந்த வழியில போனா தேவையில்லையே, ஏதாவது நன்னா இருக்குமா தெரியலையே நமக்கு. கண்ணு இருக்கா போல இருக்கு அவ்வளவுதான், ஆனா அதனுடைய செயல் ஒண்ணும் இல்லையே. மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம். அப்ப நீங்க காப்பாத்தணும்னு பரமேஸ்வர, என்னிடத்துல நான் என்ன பண்ணினேன்னு எனக்கு பார்க்காதியும், எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்காதியும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதியும், இருந்தாலும் நீங்க காப்பாத்தினா உண்டு. பரமாத்மா பரம்பொருளானது என்னை காப்பாத்தனமையானால் அவர் என்னிடத்துல ஒன்னும் எதிர்க்க பார்க்கக்கூடாது. நீங்க சொன்னபடி கேட்டீரா? கேட்கல. இதெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னேனே கேட்டீரா? இல்ல. நீங்க எதை பண்ண வேண்டாம் போய் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன், கெட்ட வழியில போகாதேன்னு போயிருக்கேன், யாருக்கும் தீங்கு பண்ணாத எத்தனையோ பேருக்கு வேணும்னு தீங்கு பண்ணியிருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரிடத்துல ஒரு அபாரமான ஒரு கருணை. யாரா இருந்தாலும் காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்க வேணா என்ன காப்பாற்றணும் அப்படின்னா நான் இருக்கேன். ஏ பரமேஸ்வரா என்னெல்லாம் இப்படி தப்பா, உன்னை கவனிக்காம ஊர்ல சுத்திண்டே இருக்கேன். பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பாதுமுச்சிதம். கிருபையா கிருபா, மற்றவர்களிடத்து எதையும் எதிர்பாராமல் அவர்களுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு கிருபார். கீதையில தம் ததா கிருபையா அவிஷ்டம் அசுபூர்ணா குலேட்சணம். ததா கிருபையா, அது என்ன அவரு கிருபைன்னு? யாருக்கு மேல கிருபை காட்டப்படாதோ அப்படி காட்சித்தாங்க. துரியோதனாதிகள் மேல கிருபை இருக்கலாமோ? ராஜ்யமானது யாருக்கு சேர்ந்தது? பாண்டவாளுக்கு சேர்ந்தது. பாண்டு புத்திரன் தான், பாண்டு ராஜா தான் முதல்ல ராஜாவா இருந்த. திருதராட்டிரன் பாண்டு ராஜான்னு ரெண்டு பேர் பிறந்தா, அந்த ரெண்டு பேர்ல இந்த திருதராட்டிரா இருக்கிறவர் பிறக்கிறப்பவே பிறவி குருடா ஆயிட்டார். அப்ப அவர் என்னாச்சு? அவரை ராஜ்யத்துக்கு அதிபதியா சொல்ல பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு அவர் இல்லைங்கிறதுக்காக பாண்டு ராஜாவா ராஜாவா ஆக்கியாச்சு. எப்பொழுது ராஜா வாக்கியத்தை அடுத்ததாக யார் வரணும்? அவர் குழந்தைத்தான் வரணும். ராஜ்யங்கள்லாம் யாருக்கு சேர்ந்தது? பாண்டவாளுக்கு சேர்ந்தது. இதான் ரூல், தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. துரியோதன் என்ன பண்ணிவிட்டான், அந்த ராஜ்யத்தை தானே எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆனா பாதி ராஜ்யம் இவாளுக்கு பாதி ராஜ்யம் அவளுக்குன்னு பிரிச்சு கொடுத்தான். தண்டை போட்டுக்க வேண்டாம், பாதி பாதி வச்சுங்கோன்னு கொடுத்தான். நன்னத்தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, இந்த துரியோதனுக்கு அந்த பாதி ராஜ்யம் கூட அவங்க வச்சுக்கூடாத, நானே வச்சுக்கணும். என்ன பாருங்க என்ன பண்றது? தர்மபுத்திரர் கூப்பிட்டார், அவரோட சூதாடினார், தோத்து போயிட்டேன் ஏமாத்தி விட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டார். எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க இத்தனை வருஷம் 16 வருஷம் காட்டுல இருக்கணும் அப்படின்னு. இந்த காட்டுல இருக்கணும்னு சொன்னாலும் அது ஆனப்புறம் நீங்க பண்ண கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அந்த ராஜ்யத்தை கொடுக்கலாமா இல்லையா? பாதி ராஜ்யமும் கொடுக்கல, ஒரு 5 கிராமத்தையாவது கொடுக்க பார்த்தார், அதையும் கொடுக்க மாட்டேன். ஊசி குத்தினாலும் எவ்வளவு இடம் இருக்கோ அதையும் நான் குத்த மாட்டேன், அதையும் கொடுக்க மாட்டேன். அந்த பணத்துல எவ்வளவு காசு, பணம் உங்களுக்கு நிறைய வர வர வர வர என்ன ஆச்சுன்னு யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு தோன்றும். பணம் இல்லாத சமயத்துல இல்லையங்கிறதுக்காக கொடுக்கல, பணம் வந்த பிறகு தோணல கொடுக்கல.

0: அந்த காசு நம்மளை விட்டு போகப்படாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குதான் லோபம்னு பேர். இது முதல்ல இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சோம், 10 ரூபாய் இன்னொருத்தர் கொடுத்துடும். நம்மளை விட கீழ்த்தரத்தில் இருக்கிறவாள் கொடுங்க. அதே போலயே ஏதோ எல்லாமே அப்படி கொடுக்க சொல்லுவ, ஏதோ கொஞ்சம் கோவிலுக்கு கொடுக்க, கொஞ்சம் படிக்க வாழ கொடுக்க, ஒரு படிப்புக்கு கொடுங்க, ஒரு நல்ல வியாதி வந்த வாழை குறைக்கிறதுக்காக கொடுங்க. டோட்டலா 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 10 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல இருந்து வர வச்சுக்கணும் நம்ம. ஆனா விவகாரம் என்ன, காசு வர வர என்ன சேர்றதுன்னு, இது எவ்வளவு கட்டம் தெரியும்னு சேர்க்கறது, எவ்வளவு அருமை தெரியுமா அப்படின்னு வச்சுட்டு சேர்த்துட்டே வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு கட்டம். அப்படி அந்த துரியோகன் எதையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்றது, யுத்தத்துக்காக போன. யுத்தத்துக்கு போன பிறகு இத்தனை வருஷமாக நான் யுத்தம் பண்ணணும் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்த அர்ஜுனன் அங்க யுத்த களத்துக்கு போன பிறகு மாறிவிட்டார். ஜனங்கள்லாம் பார்த்தவருக்கு எனக்கு வில் வித்தியை சொல்லிக் கொடுத்தா வாத்தியார் மேலேயே நான் அம்பு போடலாமா, இதே தன் முன்னால வீட்டுல யோஜனை பண்ணலையா, இங்கேதான் வந்து யோஜனை பண்ணுமா, என்ன வளர்த்த தாத்தாவுக்கு மேல நான் அம்பு போடலாமா, ஏன்னா இங்க வந்து யோஜனை பண்றேன், 14 வருஷம் டைம் கொடுத்தனேனா, அத்தனை வருஷமும் அவரை அடிக்கணும் கொல்லணும் தானே நினைச்சேரு, இப்ப வந்து பண்றேன்னா தெரியாதுன்னு. எங்க பார்த்தாலும் புத்திரான் பௌத்திரான் சொசுரான் பேரன்கள் பசங்கள் பேரன்கள் மாமனார்கள் சம்பந்திகள் அத்தனை பேர் இருக்காளே, இவாளோட நான் சண்டை போடலாமா என்றனர். யாருக்கு அந்த தகுதி இல்லையோ அவளிடத்த கிருபையை காட்டினார். தம் ததா கிருபையா விட்ட மற்ற பூர்ணா புலேட்சணம் அப்படின்னு இந்த சம்சாரம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு காணப்படுறது துக்காலயம். சரி, அப்படிதான் துக்காலயமா இருக்கட்டும், என்ன விவகாரம், அங்கேயாவது சாஸ்வதமா இருக்கார். உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் எல்லாம் உண்மையா இருக்கா போலத்தான் காணப்படுறது, பர்மனண்டா இருக்கா போலதான் காணப்படுறது, எதுவும் பர்மனன்ட் இல்ல. நம்ம மறைக்கிறோம், அது வாங்கணும் இது வாங்கணும், பிளாட் வாங்கணும்னா வீடு வாங்கணும்னா எங்கேயோ இங்க இருந்து 100 மைல் கன்னட போய் ஏதோ ஒரு பிளாட் வாங்குறேன் சார், அப்படியே பர்மனண்டா இருக்கும், ஒரு நாளைக்கு அது வேலை ஏறாதா, அன்னைக்கு விற்கலாமா எல்லாம் இருக்கும். 10 வருஷம் அனுப்புறம் அப்படி போய் பார்த்தா அங்க பார்த்தா இவன் பிளாட்டே இல்ல, என்ன சார் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான், யாரோ வீடு கட்டிட்டு தான் குடிச்சே போட்டுருக்கான் போயாட்டு, தினந்தோறும் போயிட்டு பார்க்கணும் வர முடியுமா, முடியல. நாம எது சாஸ்வதம்னு நினைக்கிறோமோ, எது வசதியா இருக்கும் நினைக்கிறோமோ, அது இல்ல வாழ்க்கை. ஆகையால் நீங்களும் நினைச்சா பரமேஸ்வரன் நினைச்சா மாதிரி தானே ஆறுத, சாஸ்வதமான பதார்த்தம் ஒண்ணும் இல்ல. ஆகையால் துக்காலயம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானஹா. என்ன பகவான யாரு நம்புறானோ, யார் பகவானுக்கு பூஜை பண்றானோ, அவன் இப்படிப்பட்டதான உலகத்துல இருந்த போதிலும் பகவான் இடத்துல க்ஷேமத்தை அடையிறான். ஆகையால் அது உன்னுத்தான் வழி. ஆனா நான் என்ன பண்ணிவிட்டேனப்பா தெரியலையே, பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபையா பார்த்து மூச்சித்தம். ஆகிய நீங்க என்ன பண்ணணும், என்ன காப்பாத்தணும், வேற வழி இல்ல, என்ன காப்பாத்துன்னு நானும் கேட்கறதுக்கு ரைட் இல்ல எனக்கு. நம்ம அப்படின்னா இருக்கும் காலம் பிறகு ஒவ்வொரு நாளும் யோஜனை பண்ணிங்க, நம்ம இன்னைக்கு யாருக்காவது உதவினோமா, யாருக்காவது நல்லது பண்ணினோமா, எல்லார் இடத்துலயும் பகவான் இருக்கார், பகவான் இங்கயோ அங்கேயோ கோவில்ல இருக்காரு நினைக்க முடியாது, ஒவ்வொரு வியக்தியிலும் இருக்கார். நம்மளால முடிஞ்ச சகாயம் யாருக்காவது சொன்னோமா, நல்ல வார்த்தை யாரோட பேசினோமா, யாருக்காவது மனசு சந்தோஷமாக இருக்கும்படி பண்ணினோமா, அட மனசு சந்தோஷம் என்ன சார், மனசுக்கு வருத்தப்படாம இருந்தா நடந்துட்டோமா, யாராவது ஒரு சொன்ன பட்டம் நீ மட்டும் என்ன வாழ்ந்ததுன்னு கேட்கிறோம், ஏன் சார் நீர் பொய் சொல்ல, நீர் பொய்ய சொல்ல இருங்க பரந்தண்ணில இருந்து அப்படின்னு திருப்பி கேட்கிறோம். கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம் யஷ தர்ம சனாதன அப்படித்தானே போயிருக்கோம். எப்பவும் நமக்குள்ள நான் தான் வசதிங்கிற ஒரு எண்ணம் ஓடிண்டதுக்கே தவிர, நீங்க வசதியா இருக்கலாம், இன்னொருத்தன் உங்களுக்கு சமானமா இல்லேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கு. இப்படிதான் வாழ்நாள் போயிட்டு இருக்க, பகவான் எப்படி காப்பாத்து, ஏ பரமேஸ்வரா காப்பாத்துங்கிறதுக்கு என் இடத்துல என்ன தகுதி இருக்கு தெரியலையே, என்ன காப்பாத்துவார கேக்கிறார். மதன்ய கோதீன தவ கிருபண ரக்ஷா தீதி புனா, ஹே பரமேஸ்வரா மதன்ய கோதீனஹா, உலகத்துல தேடி தேடி பார்த்தேனால் என்னை விட ரொம்ப மோசமான வியக்தி யாரும் இருக்க முடியாது. என்ன நீங்க சொன்ன காரியத்தை எதையும் பண்ணல, பண்ணாதேன்னு சொல்றத நிறைய என்னுடைய சொந்தமான ஒரு காரியத்துக்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கேனப்பா. ஆகையால் என்னதான் என்னை விட மோசமான வியக்தி உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அதனால ரக்ஷா திணிப்புனா, ஆனா நீங்க எப்படி கோவாமே திருஜகதி சரண்ய பசுபதே, யார நாடுவேன்னா உலகத்துல மூ உலகத்திலையும் யார போய் சரணாகதி பண்ணுவேன், என்னை காப்பாத்துன்னு யார சொல்லுவேன். ஏன் ஒருத்தரிட போய் நம்ம காப்பாத்துன்னு சொன்னா அந்த வியக்தி எப்படி இருக்கணும், நிச்சயமாக என்ன காப்பாத்தணுங்கிற அபிப்பிராயத்தில். ஒருத்தரிட ஒரு சகாயத்துக்கு நம்ம போறோம்னா என்ன எண்ணத்துல போறோம், சார் இவரிடத்துல போறோம்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே எந்த சகாயத்துக்கும் போறோம். நீங்க போனால் அவர் நிச்சயமா பண்ணுவாருங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர் யார் இருக்கா உலகத்துல? யாராவது நம்ம சகாயத்துக்கு போனா அவ எப்படி இருக்கார், நம்மகிட்ட இருந்து என்ன சகாயம் வருதுன்னு எதிர்பார்த்துன்னு அப்புறம் பண்றோம். இன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு இவரால் லாபம் உண்டா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்கிறோம். எல்லோரும் அப்படித்தான் உலகத்தில் அப்படித்தான் காணப்படுறான். ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹெல்ப் பண்றவர் யாராவது இருக்காளா? அது நீங்க ஒருத்தர் தான். ஏன்னா உங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல, யாராலையும் ஆக நைவத்தியகிருத்தே நார்த்தா நாக்கிருத்தே நேக கர்ச்சனா, யாராலையும் எந்த பொருளும் எப்பவும் வேண்டியதில்ல பரமேஸ்வருக்கு. என்ன ஆல்வேஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட், ஒரு காலத்துல இருக்கார் ஒரு காலத்துல இல்லைங்கிறதுல யார்கிட்டையும் எதையும் எதிர்பாராததான ஒரு வியக்தி அவர். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எதையும் எனக்கு சகாயம் பண்ணக்கூடியதான பரிஸ்தித்திலையும் இருக்க. சில பேர் என்ன பண்ணுவா, நான் இதை பண்ண முடியாது எனக்கு, நிஜமே பண்ண முடியாது. ஆனா எங்க பரமேஸ்வரனுக்கு அப்படி இல்லை, எதையும் பண்ணலாம். அதே போல யார்கிட்டையும் எனக்கு இன்னைக்கு பண்ணினா இன்னொரு நாளைக்கு நமக்கு பண்ணுவாராங்கிற விவகாரமும் இல்லை. ஆகையார் திரிஜகதி சரண்ய பசுபதே, திரிஜகதி மூலகத்திலையும் ஹே பசுபதே, பரமேஸ்வர உன்னை விட என்னை காப்பாத்துறவா யார் இருக்கா சொல்ல முடியும். ஆகையால் நிச்சயமாக என்னை காப்பாத்தணும், ஏன்னா தகுதியும் இருக்கு, உம்மிட்ட காப்பாற்றக்கூடியதான சக்தியும் இருக்கு, இன்னொருத்தருக்கு எதையும் எதிர்பாராமல் நம்ம சகாயம் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு அப்படி இல்லையேப்பா. ஆகையால் அதே மாதிரியே நானும் எப்படி இருக்கேன், ரொம்ப கீழ்தனமான நிலையில இருக்கேன். நம்ம நினைக்கிறோம் நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன், எங்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு இவ்வளவு அழகு இருக்கு நினைச்சுதான் பாக்கிறோம். எவ்வளவு காசு இருந்தாலும் காசு காதம் போடாது நம்ம நினைக்கிறோம். வயசான காலத்துல ஏகாக்கியாருல எவ்வளவு காசு கொடுத்தாலும் யாரு வரா, அதை வச்சுட்டு தானே கல்யாணம்ங்கிறேன் குழந்தைகள்ன அவளாவது ஹெல்ப் பண்ணுவாளோ ஒரு நம்பிக்கை தான். அவ பெரிய படிச்சு அமெரிக்கால நியூ ஜெர்சியில போய் உட்கார்ந்துட்டு, அது என்ன ஓல்டு ஜெர்சி இல்லையா அது என்ன தெரியல, அந்த ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு இங்க இருந்து போன் பண்ணினா நான் $4 அனுப்புறேன்பா உங்களுக்கு சரியா இருக்குங்கிறோம், நான் காஃபியா சாப்பிட போறேன். பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பதார்த்தத்தை எடுத்து ஒரு பழத்தை கட் பண்ணி கொடுத்து அது கொடுத்தா ஒரு அபிமானத்தோட அவ்வளவு, அதுதானே வேண்டி இருக்கு வயசான காலத்துல, எவ்வளவு காசு இருந்து என்ன பிரயோஜனம், அது தெரிய மாட்டேங்கிறது தெரிய மாட்டேங்கிறது தெரியுது. அவளும் சொல்றான் நாங்களும் ரிட்டையர் ஆனப்புறம் ஓல்ட் ஏஜ் ஹோம் தான், நாங்களும் என்ன பண்ண போறோம், அது அவளுக்கும் தெரியுது. தெரிஞ்சாலும் சகாயம் பண்ணக்கூடியதான நிலையில அவ இல்ல. ஏன் அங்கே உத்தியோகத்தில் லீவ் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட 2 மடங்கு போன் இந்த பிளேன் சார்ஜியா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பிராணம் போறா போல இருக்கேன்னு டெலிபோன் பண்ணினா அப்புறம் பண்ணுங்கிறோம். நான் இங்கிருந்து வந்துட்டு திரும்பியா இங்க போக முடியலன்னு என்ன பண்றதுங்கிறான். வாழ்க்கை அப்படி கஷ்டமா போயிடுது, கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே நீங்க இன்னொருத்தர தப்பு சொல்றது மட்டும் இல்ல, அவன் நிலையில இருந்து கூட நம்ம யோஜனை பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணிட்டோம், ஏன் அந்த ஊருக்கு போனேன், என்ன பண்றது காசுல ஆசை தான், அங்க போனா நிறைய காசு வரும் அப்படிங்கிற ஆசையில போன அந்த சூழல்ல மாட்டேன், தப்பிச்சுக்க முடியலையே. குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டா இவ வர்த்தகா அவர்த்தாதந்த அவர்த்தந்தரமாசுதே. ஒரு சுழல் இருந்து இன்னொரு சுழல்ல எம்பி எம்பி மாட்டிக்கிறான். அது ஒரு பூச்சி நதி சுழல்ல மாட்டிட்டு இருக்கு, சுத்திட்டே இருக்கு. அது பாட்டுக்கு யாருக்கா பாத்துவாத, அது யாரு பாக்கறான்னு அது பாட்டு சுழல்ல மாட்டிட்டு இருக்கு, மூச்சு தட்டிண்டே இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியல, அப்பப்போ குதிச்சு பாக்கிறது எங்கயாவது தப்பிச்சுன்னு வருமோன்னு மறுபடியும் அந்த சுழல்ல மாட்டி. என்னைக்காவது ஒரு நாள் எம்பி குதிச்சதுன்னா பக்கத்துல இன்னொரு சுழல்ல மாட்டிடு. எங்க பார்த்தாலும் அப்படின்னா இருக்க, கல்யாணம் ஆறதுக்கு முன்னால் ரொம்ப சிரமமா இருக்கு, நானே சமைச்சுக்க வேண்டியதா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பாடு ஒட்டுக்க மாட்டேங்கிறதுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டேன். பிறகு அந்த மாமி என்ன சொல்றதுன்னு, கல்யாணம் பொண்ணு நான் பாதி வேலை செய்யறேன், நீ பாதி வேலை செய்யற, நீ சமைக்கிறியா பாத்திரம் துவைக்கிறியா, ரெண்டுல ஒண்ணு எதை பண்ண போற. எனக்கு இவனுக்கு இதுவும் தெரியல சமைக்க தெரியல, பாத்திரம் துவைக்கிறதுக்கு அது உடம்ப ஒத்துக்க மாட்டேங்கிறது, நான் தான் ஆன் ஆச்ச, நான் பண்ணுவேன் இந்த காரியத்தை. இப்படி அகங்கார் கல்யாணம் ஆனப்பறம் இங்க மாட்டேன்னா, சரி பையன் பிறந்தானா, அவன் பிரம்மராட்சசன பிறந்தான், ஒண்ணும் பண்ண முடியல. ஆத்துல இருந்து காலம் இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு ஆத்துக்கு வந்தவன காலம் இருந்து இதோட நான் பட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் பார்த்து போங்கிறதா, இவன் பாத்துக்கிறதா அவனை பாத்துக்கிறதா தெரியலையே வாழ்க்கையில. ஒரு சுழல்ல இருந்து ஒரு சுழல்ல மாட்டிண்டே இருக்கான் ஜீவன். யோஜனை பண்ணி பார்த்தா தெரியும், இதெல்லாம் வேண்டான்னு சன்னியாசம் வாங்கிட்டு போனான், சிஷியன் வந்து மாட்டான், சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. இப்படி அவர்த்தாது அவர்த்தாந்தர மாசுதே, ஒரு சுழல் இருந்து ஒரு சுழல் இன்னொரு சுழல் இருந்து சுழல் இப்படி மாட்டின்னு கஷ்டப்பட்டே இருக்கப்ப யாரோ ஒரு குரு வந்து அந்த மேல இருந்து பார்த்தா நான் தெரியாம இந்த சுழல்ல மாட்டின் இருக்கேன்னு ஒரு சின்ன ஒரு இலைய பிச்சு போட்டார் அவ்வளவுதான். அது என்னது, தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியம், அது பிச்சு போட்டு அது மேல விழுந்த. இப்ப அந்த பூச்சி என்ன பண்ணிருக்கு தெரியுமா, அந்த இலை மேல வந்து உட்கார்ந்துருக்கு, வேற ஒண்ணும் பண்ண, இன்னும் சுத்தறதுன்னு சுழல்ல சுத்திட்டு இருந்தது, இப்ப இலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, இலை சுத்திட்டு இருக்கு, இப்ப மூச்சு தட்டல. ஓஹோ சுத்திட்டே இருப்போம், இலைய கட்டியே முடிச்சுப்போம், அவ்வளவுதான். அதே போல பகவான் என்ன காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார், எப்ப காப்பாத்துவார் அவருக்கு தெரியல, எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா காப்பாத்துவார். எங்கிருந்தோ ஒரு பெரிய கட்டை வந்தது, வேகமா வந்தது, அந்த கட்டை ஒரு சுழல்ல விழுந்தது, அந்த கட்டை அது சுத்தல சுத்தல என்ன ஆச்சுன்னு, இந்த இலையோட தூக்கி அந்த பக்கம் போட்டுடு, எங்க போட்டுடுதுன்னு, இப்ப வந்து அந்த சுழல்ல இல்ல தூக்கி கரையில வந்து விழுந்துடுது. கரையில வந்த பிறகு இந்த பூச்சி பார்த்துதான், நான் சுத்திட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இலை வேணும், இப்பதான் இந்த கரைக்கு வந்துட்டு இலையை விட்டு போயிடுதானா, பிராப்திய தீர தருட்சாயம் விசிராமியம். அதே போல ஆசான் சொன்னதான அந்த மந்திரத்தையோ அந்த உபதேசத்தையோ எடுத்துண்டு அதை நாம் சுத்தி கொண்டு அதையே இருந்தோமே, ஏனால் கொஞ்ச நாளைக்கு இதுவும் போயிடும், சாஸ்திர வாசனா லோக வாசனா எல்லாம் போய் அந்த பரமனுடைய பாதபத்னத்துல போய் சேருவோம். நீதான் வழி, யாரா இருந்தாலும் சரி, படித்தவனோ படிக்காதவனோ பணக்காரனோ ஏழையோ வழி ஒண்ணுதான். ஆகையால் ஹே பரமேஸ்வரா என்ன காப்பாத்தப்பா, ஜதி மூலத்திலையும் தேடி தேடி பாக்கிறேன், நீ ஒத்தந்தான் என்னால காப்பாடு, சரண்ய பசுபதே சரண்யா, என்னை காப்பாற்றக்கூடியவன் நீங்க ஒத்தந்தான். நான் யார் இடத்துல அடைக்கலத்தை அடைவேன், உங்களிடத்துல சரண்ய பசுபதே, இங்க பசுபதேன்னு சொல்லியிருக்க. பசுக்களாக அஜானத்துல கார்மிக மலம் காயிக மலம் இந்த மலங்களோடு கூடிட்டு இருக்கக்கூடியதான என்ன நீங்க தான் காப்பாத்தன். சரி சார் காப்பாத்துறேன்னு சொல்றேன், பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரன் நமக்கு என்ன பந்துவா, இந்த லோகத்துல பந்துக்கள்னு சில பேர் இருக்கா, ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு சகாயம் பண்றதுக்காக பந்துக்கள் அப்படி சில சொசைட்டிஸ் இருக்கு. அவளுக்கெல்லாம் என்ன, பந்துக்களுக்குள்ள ஒருத்தர் கஷ்டம் வந்துருச்சுன்னா அவளை காப்பாத்துருவா. இந்த குஜராத்தி ஜனங்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, யாராவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருப்பார், அதுல விழுந்து விட்டான்னு வச்சுக்கலேன், ஒரு பத்து பேர் சேர்ந்து அவ சகாயம் பண்ணுவா, அது போல மூணு தரம் பண்ணுவாளாம், மூணு தரம் பண்ணினாலும் அவன் சரியா வரலன்னு விட்டுருவா, அவ்வளவு நீ இங்கே எங்கேயாவது போயிடு. ஆனா நமக்கு யாராவது நம்ம பந்துக்கள் இருக்காளா, ஒண்ணும் இல்ல. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா, எல்லாரும் அப்படி எல்லோருமே விரோதியா இருக்கா, என்ன பண்றது. இந்த பந்துக்கள்னா என்ன, பத்னாதீதி பந்துகுன்னா நம்மள கட்டி போடுறான். என்ன கட்டி போடுறான்? என் காலத்துல கல்யாணம்னு அந்த பத்திரிகை வைப்ப. நீங்க போனேன்னு வச்சுங்களேன், ஏதாவது கிப்ட் கொடுக்கறேடான்னு எதிர்பார்க்கிற. சரி, போகலன்னு வச்சுங்களேன், அடுத்தது பார்த்த பிறகு நீங்க எங்காத்துக்கு வருவீளா? நீங்க பணக்காரத்துக்கு என்ன போவேள்? எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வருவீளா? என்ன ஐயா, இல்லப்பா, நீ கிளாஸ் இருந்தது போக வேண்டிய, அதான் டெய்லி இருக்க, வாழ்நாள் முழுக்க இருக்க. என்ன வாழ்ந்தது கிளாஸ், என்ன புரிஞ்சது? இது விவகாரம் என்னடா? ஏதோ ஒரு விதமா உங்களை கட்டி போட்டு அவன் வழிக்கு இழுத்துட்டு போறதுக்காகத்தான் பந்துக்கள் இருக்க. பந்துக்கள்னா என்ன அர்த்தம்? உங்களை கட்டி போட்டுடணும். நல்ல வழிக்கு தேடுறோம் போகிறோம்னு சொன்னா அதுக்கு முட்டுக்கட்ட போடணும். இப்படிதான பந்துக்கள் இருக்க. ஆனா பந்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நமக்கு சகாயம் பண்றவன் அர்த்தம். ஆகையால் சகாயம் பண்றவா யார் இருக்கார்? ஒண்ணும் தெரியல பரமேஸ்வர. ஆனா ஒண்ணு சொல்ற, நீ ஒருத்தன்னா எனக்கு சகாயம் பண்ணணும். ஏன்னா உங்களை ஒருத்தன் தான் பந்துவா நான் எடுத்துக்க முடியும். பிரபுத்வம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே. ஹே பரமேஸ்வர, ஏழை ஏழுக்கு பந்துவா நீ தானப்பா. தீனனா இருக்கிறவன், வேற யாரும் சகாயம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறவளுக்கு தீனம்னு பேர். சாதாரணமாக தீனம் தீனம்ங்கிற என்ன அர்த்தத்துக்கு என்ன? எளியோர்களாக இருக்கிறவளுக்கு, என்னால இதை பண்ண முடியுங்கிற எண்ணமே இல்லாத மனுஷியாளுக்கு யாரு பரம பந்து? நீங்க தர பண்ணர். பிரபுத்வம் தீனானாம் கலு பரம பந்து பசுபதே பிரமுக்கியோகம் தேஷாமபி. ஆனா அப்படி தீனர்களா எதுக்கும் உதவாதவராக இருக்கிறவன் வாழ்க்கையில நான் அதை பண்ணுவேனா எது பண்ணுவேனா எதையும் பண்றதுக்கு முடியலையே என்னால. அப்படி இருக்கிறவாளுக்குள்ள முதன்மையா இருக்கிற என்ன? தேஷாமபி கிமுத்து கிமுத பந்துத்வம் அனயோஹோ. இவளுக்கு ரெண்டு பேருக்கும் பந்துத்வம் வருமா? என்ன பந்துக்கள்லாம் எப்படி சார் இருப்பார்? சமமாக இருக்கணும். விவாகஸ்த விவாகஸ்த சமயோரேவ சோபதே. கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பொண்ணும் பையனும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணும்னா ஒரே கோத்திரமா இருக்கணும். நான் சொல்லப்படுங்க, ஈக்குவலா இருக்கணும்னா என்ன? ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். பொண்ணு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து கல்யாணம் பண்ணிட்டவள்னா அந்த பொண்ணுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எதை சொன்னாலும் நமக்கு ஒண்ணும் இல்லையே, இவ என்ன பண்ணுவாளோ என்னமோ ஒரு பயம். அதனால விவகாரம் என்ன? அதுவும் சரியா வராது. அதே போல இவாளும் கல்யாணம் பண்ணிட்டவாளும் எது கேட்டாலும் ஆமா உங்கத்துல என்ன இருக்குன்னு பிச்சை எடுக்கிறவா தானே அப்படின்னு நாலு தரம் கேட்போம். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இது ஒத்தரத்துல இல்ல, எல்லாராத்திலயும் நடக்கக்கூடியதான விவகாரம் தான். பிறந்தாத்துல பொண்ணுக்கு சரியான நிலை இல்லைன்னா இந்த ஆத்துல மரியாதை கிடையாது. அதே மாதிரியே பையன் ஏழ்மையா இருந்து பொண்ணுக்கு நிறைய காசு இருக்கிற வாரத்துல காசு இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு நீ அங்கேயும் இருப்ப, நம்ம வந்து இருக்கலாம், வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கலாம். அது என்ன? அங்க இருந்தா இங்க இருந்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன்னு போனேன்னா நாலு நாள் மரியாதை இருக்கும், அஞ்சாவது நாள் செருப்ப கரெக்டா எடுத்து வைங்க, லைனா எடுத்து வைங்க பாரு மாப்பிள்ள, குப்பையா இருக்கு பாருங்க, நேரத்தை எடுத்து வைங்க. ஏன்டா பணம் தான் சார் எல்லாத்தையும் பண்றது? அப்ப விவகாரம் என்ன? ரெண்டும் சமமா இருக்கணும். பொண்ணாத்துல வசதியாவோ இல்ல பையனாத்துல வசதியாவோ எப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கட்டம் தான். அப்ப விவகாரம் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரியே விவாகஸ்த விவாதஸ்த, ரெண்டு பேரும் குத்துச்சண்டை போடுறான், ரொம்ப நேரம் குத்துச்சண்டை நடக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் சமானமா இருக்கணும். பீமசேனனோட வேற யாராவது ஒருத்தர் குத்துச்சண்டை போட்டு ஒரே குத்து பிராண்ட விட்டான் இவன், அப்ப அவருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்ப எப்படி ஒரு சண்டேன்னு வந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படி. மது கைட்டபால்னு ரெண்டு பேர் ராட்சசர், மகாவிஷ்ணு அவளோட ரெஸ்லிங் பண்ணினாராம், ஐயாயிரம் வருஷம் பண்ணிடலாம். பஞ்சவர்ஷ்ராணி பாஹு பிரஹரணோ விபூ, ஐயாயிரம் வருஷம் விடாம பகலும் ராத்திரியும் சண்டை போட்டான்னா என்ன? எவ்வளவு கூட மல்லு கொடுத்துட்டே இருக்கான் சார் அவன். அது எதுக்கு சொல்றது? யாரோ மகாவிஷ்ணு யாருன்னு இல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் நம்மகிட்ட போகணும். அதுக்கு அவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணணும், வேதாந்தத்தை அத்தனை வருஷம் வாசிக்கணும். நம்ம என்ன ஏதோ அப்பப்ப கேட்டுண்டு இன்னும் மகான் ஹெல்ப் பண்ணலையேன்னு கேட்கப்படாது. அவ்வளவு கெட்ட குணம் வச்சுட்டு இருக்கு. பாத்திரமானது அவ்வளவு அழுக்கா இருக்குமே. ஆனால் ஒரு தரம் தேய்ச்சா போறதா, ரெண்டு தரம் தேய்ச்சா போறதா, கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, மணல் இருக்கு பதிலா மணலை வச்சு தேய்ப்பா. நமக்குத்தான் கையில சக்தி ஒண்ணும் கிடையாது, பித்தளை பாத்திரம் அப்பெல்லாம் மணலை விட்டு தேய் தேய்னு தேய்ப்பா, நல்ல பிரகாசமா வரும். இப்ப விமு சோப்பு அது வேற, கையில புடிச்சுக்கிறதா வேற கஷ்டம். அதுக்கு அவனே ஒரு பிரஷ் கொடுக்கறான் விவகாரம் முழுக்க. அது கைய அரிக்கிறதே பாத்திரத்தை ஒண்ணும் பண்ணல, அப்படியேதான் இருக்கு. நம்ம என்னடா டிவியில் அட்டைஸ் பண்றான், அது ஒரு டிராப் போட்டா 5000 பாத்திரம் அலம்பலான்ட்டான். யாரு சார் பட்டம்? ஆனா கேக்குறால, அது போய் வாங்குறால. ஒரு டிராப்புக்கு 5000 பாத்திரம் வருமானு நமக்கு ஞாபகம் இருக்கு. இதுல படிச்சவெல்லாம் ரொம்ப எண்ணெய் ஏக்கிறான். நடக்குமா? போய் வாங்குறோம். ஜடதியா பிரபந்தம்னு சொன்னாரு, அவன் போட்டதெல்லாம் பொய்னு சொன்னாலும் நம்ம போய் அதை வாங்குறோம். பாத்தேடா இப்படின்னா லோகத்துல சிரமமா இருக்கப்பா. ஆகையால் பரமேஸ்வரா நம்ம ரெண்டு பேருக்கும் சமமா இருக்க. என்னாச்சுன்னா எம்மாதிரி ரொம்ப மோசமான வியக்தியும் இல்ல, உங்க மாதிரி ரொம்ப வசதிய காப்பாத்துறவாளும் யாரும் இல்லைன்றது. மத அபராதஸ்த சகலாஹ, மத அபராதஸ்த சகலாஹ, எத்தனையோ அபராதங்கள் தெரியாம பண்ணிருக்கேன், சிலது தெரிஞ்சு பண்ணிருக்கேன், ஒரு தரம் பண்ணிருக்கேன், பல தரம் பண்ணிருக்கேன். இந்த ஆவணி ஆவணத்துல சங்கல்பம் சொல்வர் வாத்திய, தெரிஞ்சு சிறது பண்றத தப்பு, அஜாத கிருதம் ஞாத கிருதம், ஞாத்ததா அபகிருத் கிருதம், அஜாத்தா அசனீகிருதம், அசகிருத்கிருதம் மலினீகிருதம், என்னமோ ஒன்னு ரெண்டுன்னு கிடையாதுன்னு. தெரிஞ்சு பல தப்பு பண்ணிருக்கோம், தெரியாம பல தப்பு பண்ணிருக்கோம், தெரிஞ்ச தப்ப பல முறை பண்ணிருக்கோம். இதோ ஒரு தரம் பண்ணிருந்தோம், போனா போறதுன்னு விட்டுற வேண்டியதானே, வாய்நாள்ல அப்படி பண்ண முடியலையேப்பா, அத்தனை தப்பு பண்ணிருக்கோம். அது நம்ம குழந்தைகளா இருந்தா அவ என்ன தப்பு பண்ணினாலும் நம்ம குழந்தைன்னு பாத்துட்டு இருக்கோம், வேற யாராவது இருந்தா அவளை உதைக்கிறதுக்கு போறோம். நம்ம கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நம்ம மனசுல எத்தனை ஆசைகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை கோபங்கள். ஹே பரமேஸ்வரா இதெல்லாம் பார்த்தா என்னால முடியலப்பா. ஹே சிவா மத அபராத சகலா, எல்லா பாபங்களையும் நீங்க தான் போக்கணும். பகவான் என்ன சொல்லிருக்கார், சில பாபங்களுக்கு பிராயஷ்டித்தம் இல்லப்பா, சிலதெல்லாம் இரிபேரபிள் லாஸ், ஒரு தரம் பண்ணிட்டோம்னா அது அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்டதான பாபங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கேனேதான். ஒரு மனுஷனை அடிச்சு கொஞ்ச நாள் சாரின்னு சொன்னாள், போனா போயிடுச்சு, அவருக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுத்து அது பரவாயில்ல, கொண்டு பிறகு திரும்பி வர முடியுமா? எதை பண்ணினா அது ரிவர்ஸ் பண்ண முடியாதோ அதை பண்ணினா காரியங்கள் எத்தனை பண்ணிருக்கோம். சாதாரணமாக அடிச்சு விட்டாலும் அந்த வடு போயிடும், மனசுனால மனசு தாக்கும்படி பேசினோம்னா அது போகுமா? 20 வருஷம் ஆனப்புறம் அந்த மனு வியக்திய பார்த்ததுமே மனசுல இன்னைக்கு அவன் இப்படி வச்சா பாத்தீரா, அது அப்படியே பச்சையா நம்ம மனசுல இருக்க. மறந்து விடுங்கன்னு எத்தனையோ பேர் சொல்ற, மறக்க மாட்டேங்கிறத. எத்தனை பாபங்கள், எத்தனை துர்குணங்கள் நம்ம பண்ணிருக்கேனப்பா. சகலா பிரயத்னா கர்த்தவ்யம் மதவனம். இன்னொன்னு கேக்குறேனப்பா பரமேஸ்வர, நீங்க என்ன காப்பாத்தணும்னா நீங்க முயற்சி எடுத்து என்ன காப்பாத்தணும். உலகத்தை படைச்சு ரைட், உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கேன், உலகத்தில் ஒரு சமயத்தில் அழிச்சு விடுவேள், ஆனா என்ன காப்பாத்தணும் நீங்க முயற்சி எடுக்கணும். என்ன சார் முயற்சி எடுக்கணும்? பரமேஸ்வரன் அவ்வளவு கஷ்டமா? அவர் தான் எல்லா காரியத்தையும் பண்ண வல்லமல்ல, சர்வஜ்ஞ சர்வவிது சர்வசக்திகர்னு சொல்றே, எல்லா சக்தியும் உங்க இடத்துல இருக்கு, ஆனா என்ன காப்பாத்துறதுதான் முயற்சி எடுக்கணுங்கிறார் ஆச்சாரியர். என்ன சுவாமி முயற்சி எடுக்கணும்னு? உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்கேன். என்ன கான்ஸ்டியூஷன்? ஒருத்தரை காப்பாத்தணும்னா அவன் நல்ல செயல் செய்து இருக்கணும். யார் நல்ல செயல் செஞ்சானோ அவனை தான் காப்பாத்த முடியும், யார் கெட்ட செயல் செஞ்சாரோ அவனை காப்பாத்த முடியாது. என்ன அப்படிதான் நியாயம் சொல்றது? ஒரு கர்மான்னு என்ன சொல்றது? இந்த கர்மா பண்ணினவாளுக்கு என்ன பலம்? நான் தான் புண்ணிய கர்ம எதையும் பண்றது இல்லையே, எதையுமே நான் பண்ணலையே, என்னமா காப்பாத்துவள்? அப்படியா? பிரயத்னாத் கர்த்தவ்யம் மதவனம். மதவனம் என்னை காப்பாத்துவது அதுக்கு ஒரு முயற்சி நீங்க எடுத்துக்கணும். என்ன முயற்சி? ஒரு நல்ல ஆத்மாவை என் வாழ்க்கையில கொண்டு வந்து விடணும். சத்சங்கம்னு ஒண்ணு என்கிட்ட விடணும். என்ன, நானா நல்ல வழிக்கு வர்றதுங்கிறது கிடையாது, முடியாது. ஆனா ஒரு சத்சங்கம் யாராவது வந்தாரேனால் நம்ம வாழ்க்கையில அவளோட நம்ம இருந்தோமையானால் நம்ம மனசுக்கு சாந்தி வரும். நம்ம மனசு இங்கே எங்கேயும் கெட்டு போகாது. அந்த இடத்துலயாவது நான் அந்த சந்தையில நல்ல வழிக்கு வருவேனோ என்னமோ அதான். அவன் மனுஷியாளுக்கு வேண்டியதுன்னா சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சில பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான், காலம் பண்ணிட்டு சாயங்காலத்துக்கு ஜபம் பண்ணிட்டே இருப்பான். என்ன சார், நான் சொர்க்க லோகத்த கையால புடிக்கணுங்கிற ஜபம் பண்றாரு? இல்ல, நான் பண்ணாம இருந்தா போய் பேசிடுவேன் பயம், அவ்வளவுதான். நம்ம ஏதாவது காரணத்தை கெட்ட காரியம் வந்துருமோ என்னமோ, யாரோடையும் பேசல, என்ன பேசினா இன்னொருத்தருடைய மனசு நொந்து போகுமோ, தெரியாமலேயே நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது இன்னொருத்தருடைய மனசை புண்படுத்திடும். அதுக்காக பெரியவா பேச மாட்டாளாம். ஞானே மௌனம் உடம்புல நிறைய சக்தி இருக்கு, ஒரே ஒரு குத்து குத்தினா கீழே விழுந்துருவான். இருந்தாலும் ரொம்ப பொறுமையோட இருப்பாளாம். என்னடா சொன்னார், யாருக்கும் தீங்கு பண்ணப்படாது அப்படின்னா பெரியவா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு தான் சத்து இருக்கு. சத்துனா என்ன, எப்பொழுதும் நல்ல வழியிலேயே தான் இருப்பான், யாரிடத்திலையும் ஜாஸ்தியா அட்டாச்சா இருக்க மாட்டான், எண்ணி அனாவசியமாக பேச மாட்டான், பேசினா நல்லதான் பேசறதுன்னு ஒரு ரத்தத்தோட இருப்பான். இப்படிப்பட்டதான சத்துகள் இருப்பாள் பார்த்தீங்களா, அவளை கொண்டு வந்து நீங்க விடணும். அப்படி என் பக்கத்தில் விட்டலையானால் அவளுடைய ஒரு சம்பந்தத்தினால நம்ம மனசானது கெட்ட வழியில போகாமல் நல்ல வழிக்கு போகுமையானால் அப்பொழுது நான் நல்ல கர்மா பண்ணி என்னட பண்ண வச்சு அப்புறம் நீங்க பலத்தை கொடுக்கலாம். ஏசக்கேவ சாது கர்ம காரகிதம் எமேபியோ லோகேபியோ ஒன்னு நீட்டது. யார தூக்கி விடணும்னு நினைக்கிறாளோ அவளால நல்ல செயலை பண்ணும்படி பண்றாராம். எப்படி நல்ல செயலை பண்ணும்படி பண்றார், நல்ல செயலை பண்ணும்படி பண்ணி அவளுக்கு நல்ல பலம் கொடுத்தா அதுவும் வைஷமியம் இல்லையோ, நைர்ஷண்யம் இல்லையோ, இல்ல சத்துகளோட சேர விடுறார். உலகத்துல எப்படின்னார், ரொம்ப நல்ல பையன் சார், அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, நாத்மா போயிட்டான். அப்படிதான் ரொம்ப பேர் இருக்க, ஒண்ணுமில்ல, வெறும் பொழுதுதானே போறது, ஒன்னும் இல்லப்ப, ஒரு சீட்டா அட்டக் வரணும் அவ்வளவுதான் போச்சுன்னு. ஒரு கை குறையறதுன்னா 20 வருஷமா சீட்டா அடம ஒரு கை குறையறது, கல்யாணத்துல சேர்ந்தான் அவ்வளவுதான். அடுத்த நாள் இருந்து மாட்டின்டா சார், வீட்டில் இருக்கிற எல்லா காசும் போயிடுது. ஏன், ஒரு நாள் துஷ்டம், அந்த கெட்ட பேட் கம்பெனின்னு சொல்ற பாருங்க, அது எப்பாவது மனுஷன் எழுத்துப்படலாம். வழி ஒன்னே ஒண்ணுதான் மனுஷன், யாருக்கா இருந்தாலும் அந்த சாது சங்கம்னு இருக்க பார்த்தீங்களா, அது ஒண்ணுதான் காப்பாற்றும். அப்படி எனக்கு சகாயம் பண்ணினாத்தான் நான் முன்னுக்கு வரேன்ப்பா பரமேஸ்வர அப்படின்னு நிஜமான பந்து நீங்க தான், என்னை காப்பாற்றக்கூடியதான பந்து நீங்க தான். ஆமையா, யாரு எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியதான பந்து பரமேஸ்வரன். அவர் என்ன பண்றார், நேரா நமக்கு காப்பாற்றுறது இல்லாமல் நல்லவாழ் வழியாக நம்மளை சேர்த்து வச்சு நம்மளை காப்பாத்துறாராம். பிரபுத்வம் தீனானாம், ஏ பரமேஸ்வரா, தீனாளுக்கு பிரபுவா இருக்கா, ஏ கலு பரம பந்து பசுபதே, யாராவது உங்க ரிலேஷன் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க பதில் நேர பரமேஸ்வரன் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாரா பரமேஸ்வரன் இருக்காரான்னு கேட்பாள். மனசுல வச்சுருவான், நமக்கு நிஜமான பந்து யாரு, பரமேஸ்வரன் ஒருத்தர்தான். பிரமுக்கியோகம் தேசாமபி கிமுத பந்துத்வமனையோ, நம்ம ரெண்டு பேருக்கும் பந்துத்துவம் எப்படித்தப்ப, ஸ்வயை வக்ஷந்தவ்யா சிவ மத பராதாச்சகலாக, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கெட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும். அது எப்படி, பிரயத்னா கர்த்தவ்யா, கர்த்தவ்யம் பிரயத்னா, முயற்சி எடுத்துட்டு சத்சங்கத்தை கொடுத்து நீங்க காப்பாத்தணும். மதவனம் இயம் பந்து சரணி, இப்படி பண்றதுதான் நிஜமான பந்துக்களுடைய வேலை. அவனம்னு காப்பாத்து அவரக்ஷனே மதவதம் இயம் பந்து சரணி, இதானப்பா பந்துக்களா இருக்க கூடியதான ஒரு நிலை. ஆகையால் ஆக நீங்க எங்களுக்கு பந்துவா இருக்கணும், நான் உங்களுக்கு பந்துவா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம். நம்மளை யாராவது காப்பாத்துவாளவா? பரமேஸ்வரன் ரெடியா இருக்காரு உங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணனா, அவரிடத்துல நம்ம பக்திய செலுத்தணும். அதுக்காக அவர் எப்படி காப்பாத்துவார்? அக்கடைய வைகுண்ட கைலாசத்திலிருந்து காலமாடி ஏறி வந்து வந்து உங்களை இது பண்ணி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். நீங்க இருக்கிற இடத்துல பெயர் உங்களுக்கே ஒன்னும் தெரியாது. என்னைக்கோ ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லவர் வந்து சேர்வர். சேர்ந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மெத்தடே மாறி போயிடும். பகவான் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், உங்களால முடிஞ்ச சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா யாருக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கோம், இப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டே இருப்ப. கொஞ்ச நாளைக்கு நம்ம அறியாமலேயே நம்ம மனசுக்குள்ள பக்தி வந்து அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். அப்படி அழகான ஒரு ஸ்வரூபத்தை இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 6, பகுதி 2. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
3: சங்கரனு அந்த பிரம்மசூத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார். நிறைய மதங்கள்லாம் கண்டனம் பண்றாரு. நான் சொன்ன மாதிரி யோகத்தை கண்டனம் பண்றார், மீமாம்சா கண்டனம் பண்றார், நையாயக்கால கண்டனம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவரோட பாஷத்துல வந்து அத்வைத்த திருஷ்டியில இருந்து ஸ்தாபிக்க விரும்புறாரு. இவரோட ஒரு கருத்து அத்வைத ஸ்தாபனம். இதுதான் அத்வைதத்தோட ஒரு முக்கியமான சில ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்பவும் வந்து அத்வைதா போல, ஏன்னா அது வந்து ரொம்பவும் விஸ்தாரமா சொல்லிட்டே இருக்கு. இப்ப நம்ம அடுத்த ரொம்ப பிரபலமான ஒரு சித்தாந்தம் இருந்தோம்னா விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவா அப்படிங்கறதுதான் தக்குன்னு வரும். நம்ம பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவா அப்படிங்கிற அந்த சித்தாந்திகள் தான் வந்து நமக்கு
4: நியாய வைசேஷிகம் சாங்கிய யோகம் மீமாம்சை எல்லாம் பார்த்ததுல சில தரிசனங்கள் வந்து ஈஸ்வரன் ஒரு ஒரு ஒரு லிமிட்டட் காரியத்துக்காக நயாயிக்கா வந்து படைக்கிறதுக்கு ஈஸ்வரன் வேணுங்கிறான். யோகத்திலயும் வந்து ஏன் ஈஸ்வரன் வேணும் அப்படின்னா, பிரகிருத்தியையும் புருஷனையும் யாரு சேர்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப ஈஸ்வரன் வேணும் அப்படிங்கறதும் சமாதானத்து. ஆனா எங்கேயுமே மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கற எந்த ஒரு இந்த அஞ்சு சித்தாந்தத்துலயும் ஈஸ்வரன் மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கிறது ரொம்ப நிர்திஷ்டமா இல்ல. ஜெய்மினி சொல்றதாக பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் சொல்றார். ஆனா அதுக்கு மேல வந்து ஜெய்மினி வந்து அதை பத்தி ரொம்பவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு கிரந்தங்களாவது கிடைக்கல. அவர் பண்ணிருக்கலாம், ஆனா நமக்கு கையில எதுவும் கிரந்தங்கள் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனா இங்கதான் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துலதான் நாம முதல்ல சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு சேஷ்வரமான ஒரு வேதாந்தத்தை பாக்குறோம். அதாவது என்ன இவாளோட கருத்து என்ன அப்படின்னா, விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட அத்வைத்தம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவா இங்கிலீஷ் சொல்ற மாதிரி குவாலிஃபைடு அத்வைத்தம், நான் டுவல், குவாலிஃபைடு நான் டுவாலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவாளும் அத்வைத்த கொள்கையை ஒத்துக்கிறான். ஆனா இவ எங்க அத்வைத்தம் அப்படிங்கறத வந்து இவ வந்து வரையறுக்கு. இப்போ இவ என்ன சொல்றா அப்படின்னா, பிரம்மத்தை எல்லா வேதாந்தையும் பிரம்மத்தை ஒத்துக்கிறா. இவ வந்து விஷ்ணு தான் பிரம்மம் பரம் அப்படின்னு ஒத்துக்கிறா. அந்த விஷ்ணுவோட இந்த உலகம் அப்படிங்கிறது விஷ்ணுவோட சரீரம் தான் அப்படிங்கிறது, இந்த அதாவது இந்த இனர்ட் மேட்டர், பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்கள் மேட்டர், இதெல்லாம் வந்து பகவானோட சரீரம் அப்படிங்கிறது இவாளோட ஜீவர்கள் இவாளோட கொள்கை. அது மாதிரி ஜீவர்கள்னா பகவானோட உடைமைகள், சேஷி சேஷபாவ அப்படின்னு மாதிரி சொல்றான். இவ என்ன சொல்றா அப்படின்னா, ஆனந்த தாரதமயத்துல நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனந்த தாரதமயத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா இதுவும் கொஞ்சம் வேறுபாடு கிடையாது. அது மாதிரி ஆத்மாவும் நித்தியம், எப்படி ஜீவாத்மா நித்தியமோ அது மாதிரி பரமாத்மாவும் நித்தியம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு அந்த கர்த்தத்துவ பாவம், டூவர், சென்ஸ் ஆஃப் டூவர்ஷிப் அப்படின்னா அது உண்டு. இந்த அத்வை விசிஷ்டாத்வைத்த கொள்கை கூடி உண்டு. ஆனா அத்வைத கொள்கைப்படி ஆத்மாவுக்கு அந்த கர்த்திருப்ய பாவம் கிடையாது, அதுக்கு கர்மாக்களோட தேவை கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவை அப்படின்னு ஏற்பட்டா அது வந்து நித்தியமா இருக்காது. அதனால வந்து ஆனா இங்கே வந்து விசிஷ்டாத்வைதத்துல வந்து ஆத்மாக்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு கர்த்திருத்துவ பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மாதிரி எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியா வந்து பகவான் வந்து இருக்கார் அப்படிங்கிறது இவாளோட ஒரு கொள்கை. இவாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவ வேதாந்தத்தைப்படி நம்ம வந்து அதாவது சரணாகதி பக்தி இருந்தே நம்ம பண்ணலாம். பகவான் வந்து நம்ம அவரோட கிரேஸ் காரணத்தை வந்து காட்டி அவர் வந்து உங்க ஜென்மத்துல இருந்து ஜென்ம அந்த சம்சாரத்துல இருந்து அவர் வந்து அவர் வைகுண்டத்துல வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது இவாளோட சித்தாந்தம். இவா மூணு தத்துவங்கள் இவாளுக்கு இருக்கு. அதாவது இந்த முதல் இவாள் தத்துவம், இந்த மூணு தத்துவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எது நித்தியமான மூணு தத்துவங்கள், ஜீவன், ஜெகத்து, அதாவது ஜெகத்னா இந்த பிரபஞ்சம், பிரகிருத்தின்னு வச்சுக்கலாம் சாங்கியம் மாதிரி, ஈஸ்வரன் அப்படின்னா இங்க விஷ்ணு நாராயணன் தான் பரபிரம்மம். இந்த மூணு தத்துவங்களும் நித்தியமாவே இருக்கு, த்ரீ ரியாலிட்டிஸ் அப்படிங்கிற. இதெல்லாம் அத்வைதிகளை பொறுத்தவரையும் ஜெகத் வந்து இல்லா நிஜமா இருப்பு கிடையாது, மாயை அப்படின்னு சொன்னா, இல்ல பிரம்மத்தோட விவர்த்தம்னு சொன்னா, மாறுதல்னு சொன்னான். ஆனா இங்க வந்து அவ வந்து ஜெகத்துக்கு நித்தியத்துவம் இருக்கு, ஆனா ஜெகத்துக்கு நித்தியத்துவம் இல்ல, சத்தியத்துவம் இருக்கு ஆனா நித்தியத்துவம் கிடையாது. அதாவது ரியாலிட்டி இருக்கு ஆனா பெர்மனன்ஸ் கிடையாது ஜெகத். அதுதான் சொல்றான். அப்புறம் இந்த மூணு தத்துவங்களும் அறிஞ்சவனே எது ஹிதம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவ சொல்ற அவளோட கொள்கைப்படி பக்தியும் பிரபத்தியும் தான் ரெண்டு. பிரபத்தி அப்படின்னா சரணாகதி அடையிறது, ஃபார்மலா சரணாகதி அடையிறது அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து இப்போ வடகலாய் ஸ்கூல்ல ஃபார்மலா சரணாகதி அடையிறது அப்படிங்கிறது அவளோட ஒரு கொள்கை. பாப்போம் அது என்ன வித்தியாசம். இன்னொரு புருஷார்த்தம், புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்ன, மோட்சம் தாங்க. எப்படி மோட்சம் அடைவோம் அப்படின்னா, நம்ம வந்து பகவானை வந்து சரண் அடைஞ்சு அவர் நம்ம வந்து பிறவி அவர் கர்ம வினைகள்லாம் வந்து சரி செஞ்சு நமக்கு வந்து பிறப்பு இறப்பு கடல்ல நம்மளை வந்து மீட்டுள்ள அப்படிங்கறதுதான் வந்து அவரோட அடிப்படையான கொள்கை. இப்ப நான் சொன்ன மாதிரி அவரு வந்து மூணு பிரமாணம் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மூணு தான் வந்து அடிப்படையும் வந்து மூணு தான் வந்து போதும். பிரத்யட்ச அனுமான சப்தம், பிரத்யம் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம வந்து இந்திரியங்களை வந்து பார்க்கறது,
3: சப்தங்கிறது ஸ்ருதி வழியா வருது,
4: அதாவது ஆத்த வார்த்தாளோட இது அப்படின்னு. இதுல பொதுவாக ஒரு மூணு ரூல் இருக்கு நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல அதாவது நம்மளோட ஆத்தியாத்மிகமான விஷயங்கள்ல சப்த பிரமாணம் தான் நமக்கு பிரமாணம் அப்படிங்கிறது நம்மளோட ரூல். அப்புறம் அடுத்தபடியே அனுமானம்,
3: இது வந்து அடுத்த லெவல்ல ஹைரார்க்கில. அப்புறம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் வந்து இப்போ ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் வேறுபாடு இருந்ததுன்னா நம்ம வந்து பிரத்யக்ஷத்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு நம்ம வந்து பிரமாண விதி. ஏன்னா ஸ்ருதி என்னையும்
4: பிரத்யக்ஷமான விஷயத்த சொல்லக்கூடாது, பரோட்சமான விஷயத்தான் சொல்லணும். எல்லா ஸ்ருதி சொல்ற பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா இருந்தது. இப்ப வந்து நெருப்பும் தூரம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த நார்மலா முடியாது,
3: ஆனா ஒரு சில இதுல வந்து அது அர்த்தவாதமா நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் பிரத்யக்ஷ விஷயங்கள்ல விரோதம் வந்ததுன்னா நாம பிரத்யக்ஷத்தை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது
4: நம்ம ஒரு பொதுவான ஒரு தத்துவம். அந்த நாடு வந்து அஞ்சு இதுவா பாக்குறேன், அச்சம் யோகம் இடமும்
3: அந்த அஞ்சும் பகவானோட ஒரு அவதாரம் அல்லது என்ன சொல்றது ஃபார்ம்ஸ் அப்படின்னு பாக்குறான். இதெல்லாம் ஆகும் இல்லைன்னு கிடைக்குது. இந்த அஞ்சும்
4: பொதுவாக அஞ்சாவும் வரையா பாடம் பண்றான், பாஞ்சாரம் அத்வைதிகளின் வேதாந்தத்துக்கு
3: ஆகமத்தை எடுத்துக்கிறது இல்ல. இவாளோட சித்தாந்தத்துல ரெண்டு ஆகமங்கள் இருக்கு, அந்த ரெண்டு ஆகமங்களையும் வந்து அதுல இருந்து அதை எடுத்து நம்ம அதையும் அதுல வர சில தத்துவங்களையும் எடுத்துக்கலாம். இந்த அந்த பஞ்ச
4: வடிவம் அந்த அர்த்தம் இதெல்லாம் வந்து வந்து
3: ஆரம்பங்கள்ல நம்ம கிடைக்கிறது. இவாளுக்கும் இவாளும் பிரஸ்தாக்கரையில பிரஸ்தானத்திரை எடுத்துக்கிறார். அதாவது என்னன்னா பிரம்மசூத்திரம், கீதை, அப்புறமா உபனிஷத். இப்போ வந்து பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் வந்து விஷ்ணாத்வைத தர்சனத்துல இருந்து அவ வந்து அந்த பில்டிங் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி ராமானுஜன் எழுதியிருக்கார். கீதைக்கு வந்து விழிப்பா சைத்தமா பாஷா அவர் வந்து சொல்றாரு ராமானுஜன். அந்த தௌரவா வந்து நிறைய இப்ப மகாபாரதங்கள்ல எல்லாம் வந்து பிரமாணம் இருக்குது. கீதையே ரொம்ப முக்கியமான சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம். ஏன்னா சர்வதர்மான் படித்தேஜ அப்படிங்கிறது வந்து சொல்றா. அதாவது நிறைய உபநிஷத்து வாக்கியங்கள்லாம் இருக்கா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னா அந்த ஒரு வாக்கியத்துக்கு சங்கரர் வந்து என்ன சொல்றாருன்னா அதுதான் பிரம்மத்தோட தன்மையே அப்படிங்கிற இன்ட்ரின்சிக் நேச்சர்ங்கிறாரு. ஆனா ராமானுஜரோட கருத்து என்னன்னா இல்ல, குணமும் குணி இல்லாம குணம் கிடையாது. அதனால ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது பிரம்மத்தோட குணங்கள் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த மாதிரி சில ரெண்டு பேரும் அந்த உபநிஷத்து வாக்கியங்கள்ல கருத்து இருப்பாது நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து இவா வந்து நான் சொன்னேன் முதல் நாலு மகா வாக்கியங்களையும் அதுலயும் ரெண்டு பேருக்கும் வந்து வேதங்கள் உண்டு. இப்போ பொதுவா பார்த்தா தத்துவமசி அப்படிங்கிறது தான் வந்து ராமானுஜருக்கும் சங்கரருக்கும் தான் நிறையவே வேதங்கள் இருக்கு. அதுல இன்டர்பிரேஷன்ல அந்த வாக்கியங்கள்ல நம்ம அதுல டீப்பாலாம் போகணும். ஆனால் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் சொன்னதுக்கெல்லாம் ராமானுஜர்னு சொல்றாங்கன்னா இது பிரம்மமா இருக்க முடியாது, இது பிரம்மமா இருக்க முடியாது, இது மட்டும் பிரம்மமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது பிரம்ம இல்லை அப்படிங்கறத சொல்லாம விசாரிக்கும் போது ஒதுக்கிறதுக்கு இந்த நேயத்தைங்கிறது. இதுல ரெண்டு வருத்தம் வந்து கருத்து வருதாரு. அதனால ஆத்மா ஜீவாத்மாக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியும் பரபிரம்மமும் ஒண்ணு, நீதான் அது அப்படிங்கிறார். நேரடியா ஜீவாத்மா தான் பரபிரம்மம்ன்றது தெங்காய் வடகலை நம்ம பாக்குறோம். இந்த தெங்கலைக்கும் வடகலைக்கும் நிறைய நிறைய பேதங்கள் இருக்கு. நிறைய சில விஷயங்கள்ல அவளுக்கு கருத்து வருவாங்க. அதுல அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் பாக்கலாம். முதல்ல வந்து இவ வந்து மோட்சம் அடைகிறது. இப்போ வரகல வைஷ்ணவன்னா பாரசமர்த்தனம் அப்படின்னு ஒரு அது ஆச்சாரியா இல்லையா பண்ணிக்கிறேன். அவளோட கருத்து என்ன அப்படின்னா அதை பண்ணிட்டா பெருமான் வந்து இந்த பிறவிலே வந்து அவ கணக்கை தீர்த்து வச்சு இன்னும் அனுபவிக்க வேண்டியதுனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கஷ்டத்தை கொடுத்து மீட்டுன்றுவார் அப்படிங்கிறது இவாளோட ஒரு கருத்து. அதனால அவ ஆச்சாரியா வழியா அவ அந்த பாரசமர்ப்பணம்ங்கிறத பண்ணிக்கிறான், பிரபத்தி அப்படின்னு சொல்றான். ஆனா தெங்கலையில வந்து அவன் என்ன சொல்றா அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க தேவையில்லை, அவனுக்கு தெரியும். அதாவது இங்க வந்து மார்ஜால நியாயம், மர்க்காட்டக நியாயம், அதாவது பூனை குரங்கு ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான். இப்ப பூனை பார்த்தா அதுவா வந்து குட்டிய ஒரு இடத்துல இருந்து போய் இன்னொரு இடத்துல விடும் காப்பாத்தும். குட்டி பூனை எதுவுமே பண்ண வேணாம், கூட்ட கூட வேணாம். ஆனா குரங்க பார்த்தா தாய் குரங்கு வந்து குட்டி குரங்கு ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கணும். தாய் தவறான செய்யுமே தவிர புடிச்சுக்க வேண்டியது குரங்கோட கடமை. அதனால இதுக்கு வந்து மார்த்தாட்டக்க நியாயம் பெரு. தெங்கல என்ன சொல்றா தெங்கலக்காரா, இது வந்து அவ வந்து மார்ஜாலிய நியாயம் மாதிரி பூனையோட நியாயத்தை அவ பின்பற்றான். பகவானுக்கு தெரியும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இவாளோட கருத்து வந்து இல்ல, நாமளும் நம்ம பக்கத்துல இருந்தும் நமக்கு முயற்சி தேவை அப்படிங்கிறது இவாளோட கருத்து. இதுல வந்து தெங்கலக்காரா வந்து என்ன சொல்றான்னா நாம ஒன்னும் பிரபத்தி பண்ணிருந்தா அத அதுக்கு ஒன்னும் அஷூரன்ஸ் கிடையாது. பகவான் வந்து எப்ப வந்து கொடுக்குறானா அப்பதான் வந்து அவனுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு தோணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த பிரபத்தி விஷயத்துல இன்னொன்னு லக்ஷ்மி ஸ்ரீ அப்படிங்கிறார். இப்போ வடகல சம்பிரதாயத்துல வந்து ஸ்ரீயும் பிரம்மத்தோட ஒரு பகுதி அப்படிங்கிறார். அவளும் வந்து அனந்தமானவள், அவளுக்கும் வந்து பரமாத்ம தன்மை இருக்கு, அவளுக்கும் மோட்சம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறா. ஆனா வடகலையில இது வந்து வடகலையோட ஒரு தத்துவம். தெங்கலக்காரா என்ன சொல்றா அப்படின்னா அவளும் ஒரு நார்மலான ஒரு ஜீவர் ஜீவாத்மா தான், அவளும் ஜீவாத்மா மாதிரி ஒரு தன்மை உள்ளவள். அதனால அவ அந்த ஒரு புண்ணியத்தினால அவ லக்ஷ்மி தன்மை அடைஞ்சாலே ஒழிய அவளுக்கு வந்து பரமாத்மா தன்மை கிடையாது அப்படிங்கிறது தெங்கலவாதிகளோட கருத்து. ஆனால் கைவல்யம், கைவல்யம்னா ஆத்ம ஞானம் இந்த இடத்துல இருக்கணும். அதாவது ஆத்மாவில இருந்து இப்ப சாங்கியம் மாதிரினா
4: பரபரப்படுறாங்கன்னு சொல்றாங்க, கைவல்யத்தை ஒத்துக்கிறா, அதனால வந்து நித்தியானையும் ஒத்துக்கிறா.
3: கைவல்யம் வந்து என்ன அப்படின்னா பரமபதத்துக்கு வெளியில, பரமபதம் அப்படின்னா விஷ்ணு வைகுண்டத்துல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பரமபதத்துக்கும் அது கொஞ்சம் தாழ்ந்த ஒரு நல்லதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வடகலையோட தத்துவம். வெங்கடகாரா என்ன சொல்றாங்கன்னா கைவல்யம் தேவை இல்லை, அது பரமபதத்து காட்டிலேயே நீச்சமான விஷயம், கைவல்யம் நித்தியம் கிடையாது. கைவல்யம் அடைஞ்சவா இப்போ வந்து ஒரு நகரம் இருக்கு, நகரத்துக்கு வெளியில இருக்கிறது மாதிரி அது வெளியில இருக்கிறவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் இருக்கு. நிறைய நிறைய
4: விஷயங்கள்ல இவாருக்கு வந்து வித்தியாசம். இப்போ வந்து சந்தியாவந்தாரிகள்லாம் பார்த்தா வடகடக்காரன் வந்து கொஞ்சம் வைதிக தர்மத்தை வந்து கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிருந்துட்டான், தென்னலக்காரன் வந்து அது வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான தேவை இருந்தா அப்படிங்கிறான். இந்த மாதிரி வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து விஷ்டாச்சு வேளாண் அப்படின்ட்டு இது வந்து நான் திருப்பி ஒரு மேலாண்மைதான் சொல்ல முடியும். இது ரொம்பவும் வந்து அதனால உபநிஷத் வாக்கியங்களும் நான் சொன்ன மாதிரி நிறைய வித்தியாசங்கள்லாம் வந்து இருக்கு, அது ரொம்பவும் நம்ம ஆழமா பாக்குறது இல்லை. இப்ப விஜயாபீதத்துல நிறைய வடகலையிலுமே நிறைய பிரிவுகள் இருக்கு, முனிசிரயம் இருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள்லாம் வாழ்க்கையிலும்
3: இருக்கு. வேதாந்தத்துலயும் நான் சொன்ன மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதாவது நீங்க இங்க பார்த்தா முக்கியமா பார்க்க வேண்டியது நேரமா வைதீகத்துக்கு வெளியில இருக்கிற கருத்து வேறுபாடுகள் தான். இந்த அத்வைதத்திலையும் விஷ்டாத்வைதத்திலையும் நேர வேதத்துல நம்ம இந்த கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. ஒரு புராணமோ இல்ல ஒரு சம்பிரதாய ஆச்சாரியாரோட ஒரு சம்பிரதாயமா
4: இதான் அடிப்படையா இருப்பாங்க. இப்ப அடுத்த ரொம்பவும் பாப்புலரா இருக்கிற ஸ்கூல் வந்து துவைதவாதம். இதோட பிரவர்த்தகாச்சாரியார் வந்து
3: மத்வாச்சாரியார். அதுக்கு முன்னாடி இங்க மன்னிக்கணும், இத வைஷ்ணவத்துல வேதாந்த தேசிகர் ஒருத்தர், அவர் தென்கரைய வடகரையோட மிக முக்கியமான ஆச்சாரியர்.
4: பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிறவங்க வந்து தென்கலையோட முக்கியமான ஆச்சாரியரா இருக்கப்படுறாரு. நாதமொழியும் தென்கலையோட முக்கியமான ஆச்சாரியர். இவர் வந்துதான்
3: வேதாந்த தேசிகரும் இந்த பிள்ளை லோகாச்சாரியார் ரெண்டு பேருமே வந்து காண்டெம்பரரிஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. இது வந்து விஷ்டாத்வைதம் பத்தி ஒரு ஓவர் வியூ.
4: மத்வாச்சாரியர் இருக்கு பிரவர்த்தகர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா
3: துவைத்தம், அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா அங்க விஷ்டாத்வைத்தத்துலயாவது இவர் அந்தரியாமி இவரோட சைத்தன்யம் தாரதமியம் எல்லாம் ஒண்ணுங்கிறார். இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கண்டிப்பா வேற வேறதான், இதுல எங்கேயுமே காமனாலிட்டி கிடையாது, ரெண்டு மீட்டே பண்ண முடியாது, வேற வேறதான். ஏன்னா ஜீவாத்மா ரொம்ப அல்பமான ஒரு நிலைமையில இருக்கிறது, பரமாத்மாங்கிறது ஒரு மகா மகத்தான ஒரு நிலைமையில இருக்கிறது, இது ரெண்டும் எப்படி ஒண்ணு சேர முடியாது அப்படிங்கிறது இவரோட கொள்கை. மோட்சம் அப்படிங்கிறது வைஷ்ணவா சொல்ற மாதிரி ஒரு வகையில இவ வந்து முக்கியமா கிருஷ்ணரை தான் வந்து முக்கியமா வந்து பரதெய்வமா இருக்கிறார். அங்க வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் முக்கியங்கிற அதுல ஒரு அம்சம் வந்து கிருஷ்ண அவதாரம் இருக்கு, அதுதான் இவாளுக்கு துவைத்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பரபிரம்மம். இவாளுக்கு துவைத்தியர்களுக்கு கிருஷ்ணன் முக்கியமா. மத்வாச்சாரியாரோட மதம் பார்த்தா உடுப்பி, அந்த உடுப்பியில தான் ஸ்தாபனம் ஆயிருக்கு. கிருஷ்ணர் கோயிலும் பழங்காலத்து கிருஷ்ணர் கோயில் உடுப்பிலையும் இருக்கு. இப்ப மத்வாச்சாரியார் வந்து வேற வேற என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த துவைத்தம்ங்கிறது பகவானுக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுவுல இல்ல, அஞ்சு வகையான துவைத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஒண்ணு நாம வந்து பரமாத்ம ஜீவாத்ம துவைத்தம் பார்க்கணும், அப்புறமா வந்து பரமாத்ம நம்ம வந்து இனர்ட் மேட்டர் அதாவது பிரபஞ்சத்தோட துவைத்தம், அப்புறம் ஜீவாத்ம பிரபஞ்சத்தோட துவைத்தம், அப்புறம் ஜீவர்களுக்கே உள்ள ஒரு துவைத்தம், அப்புறமா மேட்டருக்குள்ளேயே உள்ள துவைத்தம். இந்த மாதிரி பஞ்ச துவைத்தங்கள் வந்து அவர் புரிஞ்சுக்கிறது தான் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இவரோட தத்துவம். அதுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தர்க்கத்தை அடிப்படையா வச்சு, ஏன்னா இங்க பிரகிருத்தின்னு வந்துருக்கு. அப்ப வந்து நியாய சம்பிரதாயத்துக்குடி நியாயம் என்ன பண்றது அப்படின்னா பௌத்திக பிரபஞ்சத்தை நியாய வைசேஷிகர்கள் என்ன பண்றது பௌத்திக பிரபஞ்சத்தை வந்து நாம வந்து விசாரிக்கிறது கிளம்புறது அப்படிங்கும்போது இந்த இவரோட ஒரு தத்துவம் என்னன்னா பௌத்திகமா ஒரு வஸ்துக்கும் இன்னொரு வஸ்துக்கும் அதாவது ஜட வஸ்துக்களுக்குமே வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுனால இவ வந்து அந்த வைசேஷிக நியாயத்தோட அந்த பதார்த்தங்கள்லாம் இவ ரொம்பவும் ஆழமா விசாரிக்கப்பட்டா, இவ ரொம்பவும் தர்க்கத்தை வந்து ரொம்பவும் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு லெவல் கொண்டு போயிருக்கான். நம்ம பார்க்கலாம், நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம பேர் மதுசூதன சரஸ்வதி அவர் அத்வைதி, வியாசராயர் அவர் துவைத்தி. இங்க பார்க்க வேண்டியது ரெண்டு பேருமே கிருஷ்ண பக்தா,
4: இவரும் கிருஷ்ண பக்தர், மதுசூதன சரஸ்வதியும் வியாசதீர்த்தனும் கிருஷ்ண பக்தர். ஆனா இவர் ரெண்டு பேரோட சித்தாந்த அணுகுமுறையும் வேற. ரெண்டு இவர் வந்து அத்வைதத்தை கண்டிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் தர்க்கத்தை அடிப்படையா வச்சு எழுதுறாரு. இதை வந்து கண்டிச்சு இவர் வந்து மதுசூதன சரஸ்வதி வந்து திருப்பி தர்க்கத்தை வச்சு வந்து எழுதிட்டார். அதனால பார்த்தா இந்த நியாய சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்க ஸ்ரீச்சிடு ஸ்பீக் இந்த ரெண்டு பேரோட வாதத்தை நமக்கு இது தெரியுது. தர்க்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அத மாதிரி இவா இதே மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி இவா மகா வாக்கியங்கள்லாம் வந்து வேற வேற. இவ தத்துவமசி அப்படின்னா அதத்வமஸ்மி, அதத்வமசி நீ கண்டிப்பா அது கிடையாது, அது நீயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவா வந்து அந்த அத்தாரத்தை போட்டு அந்த மகா வாக்கியத்தை இவா வந்து இன்டர்பிரட் பண்றான். அது மாதிரி ஒவ்வொரு மகா வாக்கியம், அத்வைதிகள் சொன்ன மகா வாக்கியம், உபநிஷத்து வாக்கியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவும் இவா ரெண்டு பேருக்கும் டோட்டலா அந்த துருவங்கள், அதாவது இவ வட துருவம்னா இந்த துவைத்த தென் துருவம், அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் இன்டர்பிரேஷன் இருக்கும். அத மாதிரி பார்த்தா இவ வந்து ஜீவர்களை வந்து நித்திய நடக்கர்கள், நித்திய சம்சாரிகள், மோட்சத்துக்குரிய அதிகாரிகள் இந்த மாதிரி தான் பிரிவினை இருக்கு இவாளுக்கு. வேற எந்த ஒரு சித்தாந்தமோ தரிசனமோ இத வந்து நம்ம வந்து அவ ஏத்துக்கிறது இல்ல. எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒருத்தர் வந்து நடக்கத்துக்கு போலாம் அவர் பண்ண பாவத்தினால, ஒருத்தர் வந்து அவர் பண்ண பாவத்தினால ரொம்ப கொடுமையான மனித ஜென்ம வாழ்க்கை அனுபவிச்சுட்டு அடையலாம். ஆனா எல்லாரும் ஒரு காலத்துல வந்து மோட்சம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான் இவாளோட. மோட்சங்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தான் மோட்சம் கொடுக்கணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் ஒத்துமா இருக்கு. ஆனா அதுல தன்மையில ஆனந்த தன்மையிலையும் இதுலயும் வந்து கண்டிப்பா வந்து வேறுபாடு இருக்கு. இங்கேயும் இவா பகவானோட கிரேஸ் ஆர் கருணை அப்படிங்கறத இவா வந்து முக்கியமா இவ நம்பராவா. அதனால நான் சொன்ன மாதிரி எல்லா ஆத்மாக்களும் வந்து மோட்சம் அடையறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது இவரோட தீர்க்கமான கொள்கை மத்வாச்சாரியர். இதுக்கு நேரடியா எனக்கு வேதத்த பிரமாணம் கிடைக்கல, ஆனா இவரோட கொள்கையே அதுதான். அது மாதிரி இவ பார்த்தா இவ வந்து மிக முக்கியமா வாயையும் ஆஞ்சநேயரையும் ரொம்ப ஏத்துக்கிறான். அதாவது பார்த்தா ஹரி சர்வாத்மா வாயு ஜீவாத்மா, அதாவது எல்லாத்துலயும் வந்து சஞ்சரிக்கிறவர் வாயு. அதனால வாயு இல்லாம ஜீவர்கள்னால வாசமே பண்ண முடியாது. அதனால வந்து இவ வந்து வாயு ஆஞ்சநேயர் ரெண்டு பேரும், ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வாயுவோட புள்ள. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் இந்த துவைத மதத்துல ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து இவ வந்து வழிபடுறா. பார்த்தா நம்ம வந்து பவமான சூத்தம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரிக்வேதத்துல சொல்லுவா. பொதுவா வேதத்துல வருது என்ன அப்படின்னா சோமப்பவமானம் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஆனா இவ அதை எப்படி அர்த்தம் கொள்றா அப்படின்னா ஆஞ்சநேயருக்கா அதை வந்து பவமான சுத்தமா சொல்றா, வாயுக்கும் சொல்றா. அதனால வந்து அந்த பொசிஷனே வந்து இங்க அந்த அந்த தத்துவத்தோடயே வேறையாவே இருக்கு. இவ பவமான மந்திரம் அப்படியே தான், ஸ்வரஸ்தானம் அப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றா அப்படின்னா இவ வந்து அந்த அர்த்தம், அந்த மந்திரத்தை கொள்ற அர்த்தம் வந்து வேறையா வந்து இவா எடுத்துக்கிட்டு. அதோட பார்த்தா துவைத்தர் மத்வாச்சாரியர் வந்து ரிக்வேதத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு சில மந்திரங்கள் வரைக்கும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ள எழுதினாராங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சில மந்திரங்களுக்கு ரிக்வேத பாஷம் பண்ணியிருக்கார். அது மாதிரி ஒரு இவா வந்து பாகவத புராணத்தை நல்லா பிரமாணமா எடுத்துக்கிறார். ஏன்னா நமக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி விஸ்தாரமா கிடைக்கக்கூடியது இங்க இருக்குன்னா நமக்கு வேதங்கள்ல கிருஷ்ணரை பத்தி ஒரே ஒரு மென்ஷன் தான் இருக்கு. ரொம்பவும் கிருஷ்ணரை பத்தி என்ன சொல்றாருன்னா தேவகி புத்திர சாந்தோகியத்துல நினைக்கிறேன், தேவகி புத்திர கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் வந்து கோராங்கிரசர் அப்படிங்கிறவர்கிட்ட வித்தியை பயின்றார் அப்படிங்கறது ஒரு மென்ஷன் தான் இருக்கு தேவகி புத்திர கிருஷ்ணர். ஆனா அவரை பத்தின விஸ்தாரமான கதைகள்னா மகாபாரதத்துல கூட கிடையாது, பாகவதத்துலதான் வந்து பத்தாவது ஸ்தான் நினைக்கிறேன். அதுல ரொம்பவும் வந்து விவரிச்சு கொடுத்துருக்கார் நமக்கு கிருஷ்ணரோட லீலைகள்லாம், பால லீலைகள், அவர் என்னென்ன அசுரன் எல்லாம் வரம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவும் விவரிச்சு பாகவதெல்லாம் கொடுத்துருக்கறதுனால இவா வந்து பாகவதத்தை வந்து ரொம்பவும் ஒரு பிரமாணமா ஏத்துக்கிறான். இவாளுக்கு வேதத்தை வந்து புராணத்தோட ஒட்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறது, இவா வந்து பௌராணிக்கா அப்படின்னு ஒரு வகையில சொல்லலாம் நம்ம. ஏன்னா இவா வந்து முக்கியமா மத்வாச்சாரியர் வந்து இப்ப சங்கரர் பார்த்தா புராணங்களே சொல்லல அவரோட பிரம்மசூத்திர பாஷையும். இவாளும் பிரஸ்தான திரையத்தை ஒத்துக்கிறார், அதாவது பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபநிஷத்தை ஒத்துக்கிறார். ஆனா இவாளோட மத்வாச்சாரியார் எழுதியிருக்கிற அந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் நிறைய புராண பிரமாணங்கள்லாம் வந்து சொல்லி எழுதியிருக்கார். இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா சங்கராச்சாரியார் ஒண்ணுமே அந்த மாதிரி கையாளல, புராணங்களே கையாளலை. ஒரு 10 ஸ்ருதியோ 12 ஸ்ருதியோ தான் எடுத்து அதுல இருந்து அவர் வந்து பிரம்மசூத்திரத்தை வந்து அவர் வந்து விவரிக்கிறார். மத்வாச்சாரியார் பாஷ்யத்துல பார்த்தா கொஞ்சம் புராண ரீதியா நிறைய நம்ம பார்க்கலாம்.

0: இவா ரெண்டு பேருக்கும் இந்த சன்னியாச தசனாமி சம்பிரதாயம் அப்படிங்கிற சன்னியாச விஷயத்துல இவா ரெண்டு பேருக்கும் ஒத்துமை இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க மூணு பாப்புலரான வேதாந்தங்களை வந்து நான் வந்து எடுத்து சொன்னேன். நிறைய சொல்லலாம், ஒவ்வொரு வேதாந்தத்துக்கும் வார கணக்குல சொல்லலாம், ஆனா அதுக்கு இங்க அவகாசம் ஒன்றும் இல்லை. இப்ப இந்த அதை தவிர நான் சொன்ன மாதிரி நிறைய பக்தி, இப்போ பார்த்தா இஷ்டான்னா இருக்கு, அவெல்லாம் பக்தி வேதாந்தியல் நான் சொல்லிக்கிறேன். வங்காளத்துல இந்த கௌடிய வைஷ்ணவம்னு சொல்லிட்டு இருக்கு, அதோட அடிப்படையில இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்ற இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு இயக்கத்துக்கு கௌடிய சைத்தன்ய மகாபிரபு இவாள்லாம் வந்து வந்த நாம சங்கீர்த்தன பரம்பரையில இவா வந்து பிரபுபாதானந்தா அப்படின்னு ஒரு 50 வருஷம் 60களில் இருந்தாரு. அவர் வந்து இந்த இஸ்கான்ங்கிறத ஆரம்பிச்சு இந்த பாகவதத்தை தான் அவ அடிப்படை, அவ வேதத்தை கூட மத்வாச்சாரியார் அவ வைத்திகள்னா அந்த பரம்பரையில வேதத்தை ஸ்ருதியை ஏத்துக்கிறான். ஆனா இவா வந்து ஸ்ருதியை கூட ஏத்துக்கிறது இல்ல, பாகவதத்தை தான் அவ வேதமா வச்சுக்கிறான். இது ஒரு நவீனமான ஒரு ஒரு வேதாந்த சித்தாந்தம் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தா உடம்பு முழுக்க நிறைய நம்ம பாக்குறோம், ஸ்டேஷன்ல பாக்கலாம், எங்க பாக்கலாம், எல்லாரும் கிட்ட கச்சவங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து அவ அதெல்லாம் சொல்றான். இது ஒரு முக்கியமான வேதாந்த சித்தாந்தம் நவீன காலத்துக்கு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதை தவிர நிறைய அச்சிந்தியா வேத வேதம்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து துவைதாத்வைதம்னா இருக்கு, நிறைய நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பிரபலமா இல்லை, அதனால வந்து நம்ம அதை பத்தி ரொம்ப நம்ம வந்து பார்க்க போறது இல்லை. இப்ப இதோட நான் வந்து வேதாந்தத்தை வந்து நான் நிறுத்திக்கிறேன். இதை வந்து நாம வந்து பார்த்தா இது முக்கியமா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 6 தர்சனத்தையும் நம்ம பார்த்தோம்னா இந்த பாரத தேசத்துல எத்தனை ஒரு அறிவு சார்ந்த சம்பிரதாயங்கள் இருக்கு, எத்தனை சிந்தனைகள் வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சில சிந்தனைகள்லாம் ஈஸ்வரன் ஏத்துக்கறதுல, சில சிந்தனைகள்லாம் ஈஸ்வரனை ஏத்துக்கிறது, சில சிந்தனை வேதத்தை ஏத்துட்டே ஈஸ்வரன் ஏத்துக்காத சிந்தனைகள்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது மீமாசகத்தை பார்த்தோம், சாங்கியத்தை பார்த்தோம், இந்த மாதிரி சில சித்தாந்தங்கள்லாம் ஏத்துக்கல. அதே பக்கம் பார்த்தா அந்த சைடு பார்த்தா நாஸ்திகம், வேதத்தையே ஏத்துக்காதவளோட கணக்கை பார்த்தா அவா வந்து அவளும் மோட்சம், அதாவது சாருவாக்கனை தவிர சாருவாக்கன் கம்ப்ளீட் மெட்டீரியலிஸ்ட், அவ வந்து வேதத்தையும் ஏத்துக்கல, அவ மோட்சத்தையும் ஏத்துக்கல, வெறும் இந்திரிய சுகம் தான் அவன் முக்கியம் அப்படின்னு அவன் போயிட்டான். இதே இவா வந்து பௌத்த ஜெயினாள்லாம் பார்த்தா இப்ப மாத்தியமிக்கன்னா அதுல வரலன்னு நினைக்கிறேன். இவாள்லாம் மோட்சத்தை ஏத்துக்கிறான், ஆனா ஆத்மாவை ஏத்துக்கல. இவா சூன்யவாதம்ங்கிறது இவாளோட பேரு, சூன்யவாதம் அதாவது ஒண்ணுமே கிடையாது, பைனலா என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது, வாய்ட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றான் இவாளோட பாக்குற. அதனால இந்த பாரத தேசத்துல இந்த இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் அப்படின்னு பார்த்தா பல, அது தவிர சைவம் இருந்திருக்கு, அது தவிர வந்து சாக்தம் இருந்திருக்கு, அது தவிர தந்திரங்கள்லாம் தாந்திரம் இருந்திருக்கு, தாந்திரீகமான சில சித்தாந்தங்கள் இருந்திருக்கு, அப்புறம் யோக முறைகள், எத்தனையோ யோக முறைகள் இருந்திருக்கு. பார்த்தா பல்லாயிரக்கணக்கான அறிவு சார்ந்த சிந்தனைகள் நிறைய நம்ம பாரத தேசத்துல கோஎக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இது நம்மளோட பரம்பரையோட அந்த அறிவு வளத்தை நம்ம வந்து பார்க்கணும். இது இது சரியா அது சரியா அப்படிங்கறது பார்க்கறதோட கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு அப்ஜெக்டிவ் வியூ பார்த்தா இவ்வளவு பேர் இவ்வளவு வகையா யோசிச்சிருக்கா, நமக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கும். மாத்தியமிக்க இன்னைக்கு எடுத்தா நிறைய விஷயம் அவன் பார்த்தா இன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒட்டியே இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் சொல்றதை படிக்கிறத பார்த்தா. இந்த மாத்தியமிக்க சூத்திரங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அதனால நாஸ்திக சம்பிரதாயம் நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரொம்பவும் நவீன விஞ்ஞானத்தை ஒட்டி வருது வாழ்வதுமே, அதனால அதுல இருந்து நம்ம ஒரு சில சில விஷயங்களை எடுத்துக்கலாம். நம்ம அந்த சித்தாந்தம் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ஆனா வந்து அவளோட அந்த இன்டலெக்சுவல் தாட் அப்படியே அந்த மாதிரி ரொம்பவும் ஆழமா போயிருக்கு. அதாவது பண்டைய பாரதத்துல இவ்வளவு வகையான சிந்தனைகள் இருந்திருக்கு, அதோட பெருமையை எடுத்து சொல்றதுதான் என்னோட ஒரு முயற்சியை தவிர இது பெருசா அது பெருசா ஆஸ்திக தரிசனத்துல அப்படிங்கறது ஸ்தாபிக்கிறதுக்கு நான் இங்க வரல. இந்த வாய்ப்பை கொடுத்த சைவம் டாட் ஆர்க்கு என்னோட நன்றிய சொல்லி இன்னையோட இந்த பேச்சு முடியுது. ரொம்ப நன்றி, வணக்கம். கேட்டதுக்கு எல்லாருக்கும் பொறுமையா நமஸ்காரம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org. Om Namah Shivaya.

சிற்றம்பலம் விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றான்.

0: தன்னாரதவளிக்கும் தன் பாண்டி நட்டானை பெண்ணாளுபாகனை பேணு பெருந்துரையர் கண்ணாறு கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அரகரம பார்வதி பதை தென்னாடுடைய சிவனே போத்தி ஏகம்பத்துறையந்தாய் போத்தி வாகம்பெண்ணுரு ஆனாய் போத்தி சிவனே சொல்வர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக சிந்திப்பது ஒரு நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். அந்த சைவ சமயத்தின் சிறப்பு அம்சங்கள் சாலியன் ஃபீச்சர்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அது சில பொருள்கள் அல்லது சில இயக்கங்களுக்கென்று ஒரு தனித்தன்மைகள். முதலாவதாக அது காலம் கடந்தது, சமயம் நம்முடைய கணக்கிலே எந்த காலத்திலே தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம் உலகத்திலேயே சைவ சமயம் ஒன்றுதான். அதோடு அந்த கொள்கைகளை எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக மற்ற சமயங்கள் வெளிப்படுத்தியது போல மற்ற சமய கருத்துக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. சிவபெருமானே சதாசிவமூர்த்தியாக இருந்து வேதத்தையும் ஆகமத்தையும் அருளி செய்தார். அதனுடைய பொருள் விளக்கங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய மற்றபடி அவர் தானே செய்கிறார் என்றுதான் சிவஞான சித்தியாரிலே ஒரு அருமையான பாடல். அது காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுடர் நர நாகர்க்கு எல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செங்கிடாவை. ரெண்டு செய்தி சொல்ற, ஒன்று அவரேதான் அருளி செய்கிறார் ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றால் வேதம். இன்னொரு செய்தியை சொல்லுகிறார், மற்ற சமயங்கள் எல்லாம் அவருடைய கடவுள் யாருக்கு அறிவுறுத்துகிறார், மனிதர்களுக்குத்தான் அறிவுறுத்துகிறார். அவர்கள் போக்கிலேயே வைத்துக் கொள்வோம், அவர்கள் நோக்கிலேயே வைத்துக் கொள்வோம். மற்ற சமய கொள்கைகள் எல்லாம் அந்த கொள்கை விளக்கம் யாருக்காக சொல்லப்பட்டது என்ன, ஒன்லி ஃபார் மேன் கைண்ட், மனித சமுதாயத்திற்கு தான் சொன்னார்கள். ஆனால் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட வேதம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்கள் கந்தர்வர்கள் இயக்கர்கள் நாரணன் என்ன அருமையா சொல்றார், சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாரே. ஆகவே சகல விதமான உயிரினங்கள், அந்த உயிரினங்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வங்கள், அதில் இருக்கக்கூடிய லோகங்களிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் அருள் செய்கிறார். அதுதான் மற்ற சமயத்திற்கும் நம்ம சமயத்திற்கு பெரிய வேறுபாடு. அடுத்து பொதுவாக திருமுறைகளுக்கு பொருள் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மரபை நம்முடைய ஆண்டோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் வரை இவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதோடு நமக்கென்று ஒரு கேலண்டர், ஒரு கால எல்லையை வரை செய்வதற்கு ஆல்மோனாக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஆல்மோனாக். நம்ம ஒரு பெரிய ஆல்மோனாக் வச்சிருக்கோம், ரொம்ப அற்புதமான ஒரு, அதை நான் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் வந்து 6வது நாளுடைய பாலபாடம் 4வது பகுதியிலே காலப்பிரமாணம் என்ற பகுதியிலே நாவல் அவர்கள் சொல்லுவார்கள். அது ஆகமத்தில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் சில ஒரு 4-5 செய்திகளை சொன்னேன், ஏற்கனவே சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நம்முடைய சமயத்திலேயே சிறப்பு அம்சங்கள் என்ன, அதிலே கூட சங்க இலக்கியங்களிலே பார்த்தால் கூட சில நாம் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த கருத்து அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இப்பொழுது நடக்கக்கூடிய கல்பம் ஸ்வேத வராக கல்பம், இந்த ஸ்வேத வராக கல்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்வேத வராக கல்பத்திலே இப்பொழுது வைவஸ்வத மன்வந்திரம் என்ற ஒரு மன்வந்திரம், அந்த மன்வந்திரத்தில் இருபத்தி எட்டாவது மகா யுகத்தில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கேலண்டர் பாருங்க. இந்த செய்தி எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்திலே பரிவாடல்ல கூட வருது. பரிவாடல்ல ஒரு பாடல்ல இப்ப நடக்கக்கூடிய ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற சங்க இலக்கியங்களில் கூட அதனுடைய ரெஃபரன்சஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றன. அந்த வகையிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கலாம் என்று நானே ஒரு வரையறை செய்து கொள்கிறேன். என்று கேட்டால், நூலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பாடம் நடத்தவில்லை. எல்லா நூல்களின் சாரத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். அதுதான் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கு நாம் வந்து சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்று அம்சங்கள் சைவத்திலே உண்டு. இன்றைக்கு தோத்திரங்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சாத்திரங்களை பற்றி சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே புராணங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு அறிமுகம் இன்றைய வகுப்பு எடுத்துக்கொண்டால் தேவாரம் ஒரு அறிமுகம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த தேவாரம் கிடைத்த வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எப்படி நிர்ணயிக்கிறார்கள்? ஒரு நண்பர் சொல்லுவார் வேடிக்கையாக, சம்பந்தர் எப்பொழுது அவதாரம் செய்தார் என்றால் கிபி 638, அப்பர் எப்போது அவதாரம் செய்தார் கிபி 575. இப்படியெல்லாம் வரலாற்றார்கள் எழுதியிருக்கிறார்களே, இது நமக்கு சைவத்திற்கு ஒரு ஒரு வெட்கக்கேடான சமயம் கருத்து இல்லையான்னு கேட்டார். அவர் எப்படி சிந்திக்கிறார் பார். சம்பந்தர் எப்ப பிறந்தார்னா கிறிஸ்து பிறந்ததை சொல்லிதான் சம்பந்தர் சொல்லணுமா? நல்ல கேள்விதான், நல்ல சிந்தனை. அப்பர் அவதாரம் செய்தது 575 என்று வரலாற்றிலே வருகிறது. வரலாற்று அறிஞர்கள் அதற்கென்றே இப்ப காணா வெள்ளை வாரணனார், சதாசிவ பண்டாரத்தார், கே நீலகண்ட சாஸ்திரி இவர்கள் எல்லாம் இந்த கால ஆராய்ச்சிக்கென்றே நிறைய ஆராய்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அவருடைய அந்த பணி வந்து பாராட்ட தகுந்தது. எவ்வளவு மேற்கோள்கள், எவ்வளவு கல்வெட்டுக்கள், அரசாங்கத்தினாலே வெளியிடப்படக்கூடிய அந்த கல்வெட்டு சம்பந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள், திருமுறையில் வருகிற செய்திகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகள், எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு அம்சம்தான். இருந்தா கூட அப்பர் பிறந்தது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 575, சம்பந்தர் பிறந்தது கிறிஸ்து பிறந்த பிறகு 638 என்று சொன்னால் அது சைவத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா? கேள்வி நல்ல கேள்வி தானே. இப்ப உங்களுக்கு என்று ஒரு கேலண்டர் இல்லையா, உங்களுக்கு என்று ஒரு கால வரையறை இல்லையா என்று ஒரு நண்பர் கேட்டார். நல்ல அருமையான ஒரு கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆகவேதான் பொதுவாக தமிழ்நாட்டுடைய எத்தனையோ கேலண்டர்ஸ், இப்பொழுது தமிழ் ஆண்டு இருக்கிறது, இப்ப திருவள்ளுவர் ஆண்டு, எங்க தமிழ்நாட்டில் பெரியார் ஆண்டு கூட வந்துருச்சு, சாலிவாகன சகாப்தம், கொழும்பு என்னுடைய அந்த கால வரையாற்றுக்கு நிறைய பஞ்சாங்கங்கள், எல்லா செய்தியும் போட்டிருப்பான் பஞ்சாங்கத்தை. இந்த வருஷத்தின்படி கலியுகம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு, வள்ளுவர் தோன்றி எவ்வளவு நாளாச்சு, அப்புறம் நாம கைலாயபுரம் பதில் மெய்கண்டாருடைய ஆண்டு என்று நாங்கள் எழுதுகிறோம். திருவாவடுதிராஜ்யத்தில் மெய்கண்டார் ஆண்டு போடுவாங்க, பெரியார் ஆண்டு வரைக்கும் எத்தனையும் வந்தாச்சு. ஆனால் பொதுவாக கால வரையறையை எப்படி வைத்தார்கள் என்று நக்கீர தேவநாயனார் தான் இறையனார் கலவியல்ல நமக்கு காட்டுகிறார். அதாவது இந்த கிறிஸ்துவ கிறிஸ்டியன் கேலண்டர்லாம் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன கேலண்டர் வைத்துக் கொண்டிருந்தோம் என்பதற்கு தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரை அவர் என்ன வைத்திருந்தார்கள் என்றால், முதற் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. என்னுடைய நக்கீரர் போன்ற பெருமக்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு நக்கீரர் எழுதும் போது அப்படி எழுத இல்லையா, இது முதற் சென்னை எப்பொழுதுன்னா கிமுல இருந்து கிபியில் இருந்து எழுதிக்க அவர் எழுதவில்லை. அவை அந்த மூன்று சங்கங்கள் இருந்ததாக நமக்கு வரலாற்றிலே வருகிறது. அதுல அருமையான செய்தியை நம்முடைய நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். முதற் சங்க காலத்திலே அப்பொழுது தென் மதுரை, அது இப்ப கடல் கொள்ளப்பட்டது, கடல் கோள் தமிழ்நாட்டை வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு கடலானது ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு திரும்பவும் அந்த நிலப்பரப்பை கொடுக்காமலே இருந்தால் அது கடல் கோள். ஒரு கடலானது பொங்கி வந்து நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டு மீண்டும் வடிந்து விட்டால் அதுதான் சுனாமி. இப்பொழுதுதான் ஒரு புதிய பெயர் வைத்திருக்கிறோம், நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறது திரும்ப கடல் உள்ள போயிருது, அது சுனாமி. அது சிற்றூழி என்று வைத்தார்கள். பேரூடி சிற்றூடி என்று நமக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் டெலூஜ் என்று சொல்வார்கள், கடல் கோள். இந்த கடல் கோள் டெலூஜ் என்று சொல்வது. அந்த முதற் சங்க காலத்திலே தென் மதுரை, அதுதான் நம்முடைய பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருந்தது. அது எவ்வளவு நாள் இருந்துன்னு சொல்ற, நான் சொல்லுகின்ற வரலாறுல நான் சொல்றது இல்லை, நக்கீர தேவநாயனார் சொல்லுகிறார். இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார், அங்கே குறிப்பிடுகின்றார். 4440 ஆண்டுகள் இருந்தன முதற் சங்கம். இந்த முதல் சங்க காலம் தென்மதுரையை தலைநகராக கொண்டு, அது நிறைய சொல்ல, எத்தனை புலவர்கள் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்தன, எத்தனை அரசர்கள் சென்றிருக்கிறார்கள். முதற் சங்க காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் 89 பேருங்கிற எல்லாம் தெளிவா கணக்கு சொல்ற, நம்மளுடைய கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அதன் பின்பு இடைச்சங்க காலம், அந்த தென்மதுரை கடல் கொள்ளப்பட்டது, அது வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தான் லிமூரியா என்று சொல்கிறார், லிமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகிறது. கடல் இப்ப கடலுக்குள்ள போயிச்சது. அப்ப கவாடபுரம், அது இரண்டாம் சங்கம் இருந்தது, அது 3700 ஆண்டுகள் இருந்தது என்று சொல்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை, அது உத்தர மதுரை என்று சொல்லப்படும், அந்த மதுரையிலே கடைச்சங்க காலம் 1850 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு. அப்ப எவ்வளவு பெரிய நாட்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன பாருங்க. இந்த காலங்களில் முதல்ல 4440 ஆண்டுகள், அப்புறம் 3700 ஆண்டுகள், அப்புறம் 1850 ஆண்டுகள் கடைச்சங்கம். அவர் பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், என்னென்ன மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க சொல்லப்படுகிறது. உதாரணமாக தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் தான் 1000 வருது, நிலந்தரு திருவர் பாண்டியன் அவயத்து. தொல்காப்பியம் எப்பொழுது அரங்கேறியது என்று கேட்டால் 1000 வருகிறது, நிலந்தரு திருவர் பாண்டியன் அவயத்து என்று அந்த சொல் சொல்கிறது. அதுபோல திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி. திருக்குறள் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டியனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப்பெருவழுதி என்று வருகிறது. ஆக நமக்கு இப்படி ஒரு வரலாற்றை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த காலங்களில் எல்லாம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே தமிழ்நாட்டிலே சைவத்தை தவிர வேறு சமயம் இருந்ததே இல்லை. சைவம் ஒன்றுதான் இருந்திருக்கிற அவ்வளவு பெரிய, இப்ப எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை 1000 ஆகின்றன பாரு. பிற சமயத்தினுடைய தாக்கம் இல்லை, பிற மொழியினுடைய தாக்கம் இல்லை, பிற கலாச்சாரத்தின் தாக்கம் இல்லை. இது ஒரு பெரிய சிறப்பு. அந்த முதற் சங்க காலத்திலேதான் சிவபெருமானே 549 புலவர்களில் ஒருவனாக இருந்து தமிழை ஆராய்ந்தார். ஒரு பெரிய சிறப்பு. 549 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது வந்து சீட், அதாவது முதற் சங்கம் என்று வைத்துக் கொண்டால் இருக்கைகள்னு சொல்றோம் தமிழ்ல, இருக்கைகள். இப்ப எம்எல்ஏ எம்பி சொன்னா இத்தனை இத்தனை கான்ஸ்டிடியூவன்சின்னு சொல்றோம். ஆனா அத்தனை கான்ஸ்டிடியூவன்சில ஒரு எம்எல்ஏ இறந்து போயாச்சுன்னா இன்னொரு எம்எல்ஏ எலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு மந்திரி இறந்து போனா இன்னொரு மந்திரி எலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல முதற் சங்க காலத்தில் இருந்த இருக்கைகள் 549. அந்த இருக்கையிலே அமர்ந்த புலவர்களின் எண்ணிக்கை 4449. அவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், 4449. இடைச்சங்க காலத்திலே 59 இருக்கைகள் இருந்திருக்கின்றன, அதுல 3700 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைச்சங்க காலத்திலே 49 இருக்கைகள். இப்ப திருக்குறள் அரங்கேறும் பொழுது எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் என்று கேட்டால் 49 புலவர்கள். அந்த 49 புலவர்களும் சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. அந்த கடைச்சங்க காலத்திலே 449 புலவர்கள் மொத்தம் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அதாவது நாம் ஒன்று படிக்கிறோம், தருமி என்ற ஒருவனுக்காக சிவபெருமான் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் என்று திருவிழா பாடத்திலே வருது. தருமிக்கு பொற்களி பெறுவதற்காக சிவபெருமானே ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அது எப்பொழுது? கடைச்சங்க காலம். ஆனால் முதற்சங்க காலத்திலே அப்படி இல்லை. முதற்சங்க காலத்திலே சிவபெருமானே சிவன் என்று சொல்லக்கூடியது எல்லாமே சாத்திரத்திலே அது சிவன் என்று பொதுவாக வந்தாலும் கூட அந்த சிவபெருமானை பற்றிய பல நிலைகள் அது சாத்திரங்கள் படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு சாத்திரம் படித்த ஒரு மாணவன் அவனை அழைத்து சங்கத்திலே சிவன் இருந்தான் என்று அவன் சொல்லக்கூடாது. சாத்திரம் படித்தவன் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிவபெருமான் நிலைகளை சொல்லும்போது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்ற நிலை வேற, சதாசிவன் என்ற நிலை வேற, சொரூப சிவம் என்ற நிலை வேற. தத்துவம் கடந்தவர். இப்ப உதாரணமாக நம்முடைய புராணம் இதுதான், அது சாத்திரமும் தோத்திரத்திலும் ஒழுங்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நம்முடைய புராணங்களிலே சொல்லப்படுகின்றவர் எல்லாருமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான். அரக்கர்களோடு அரக்கர்களுக்கு வரம் கொடுத்தது, அவர்களை அழித்தது, அதுக்கப்புறம் வந்து ரிஷப வாகனத்திலே உமாதேவியாரோடு இருப்பது, கைலாயம் அறையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுபவர் பொதுவாக சிவன் என்று சொன்னாலும் கூட அவரை சாத்திர முறையிலே சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அல்லது ஸ்ரீகண்டர், தமிழிலே ஸ்ரீகண்டர் என்று எழுத வேண்டும். அந்த ஸ்ரீகண்டர் தான், இது ஒரு இன்னொரு நாளைக்கு இதை பற்றி விளக்கிறேன் எப்படிங்கிறது, அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கான்செப்ட் ஆஃப் காட் இன் சைவ சித்தாந்தா அல்லது சைவிசம் ரொம்ப முக்கியம். யாரை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம்? என நிறைய கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு கல்யாணம் உண்டா, கடவுளுக்கு மகன் உண்டா, கடவுளுக்கு மனைவி உண்டா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விகள்லாம் எதற்காக என்றா, அது சரியாக அந்த சாத்திர அம்சத்தை கொள்கை விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்விகள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த முதற் சங்க காலத்திலேதான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனே அந்த 549 புலவர்களில் ஒருவராக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழை ஆராய்ந்தார் என்று சொன்னால் தமிழ் மொழியை மட்டும் ஆராய்ஞ்சார்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழியிலே தோன்றி எல்லா கலைகளும் இங்கே தமிழ் மொழியிலே இருந்தன என்பதுதான் பொருள். தமிழ் லிட்ரேச்சரை மட்டும்தான் ஆராய்ச்சாருன்னு சொல்லிடக்கூடாது. அதான் திருவிழா பாடத்தை சொன்னார், கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிவோர் என்னிடப்பட கிடந்ததோ என்னவும் படுமோ. அருமையா சொல்ல திருவிளையாட பிரணாசிரியர், அந்த கண்ணுதர் கடவுள் கழகத்திலே அமர்ந்து தமிழை ஆராய்ந்தார், ஒரு பெருமை. கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து அருமையா. அது எப்போ? முதற் சங்க காலத்துல தான். கடைச்சங்க காலத்துல ஒரு பாடல் மட்டும்தான் அடித்தர்ற, இதெல்லாம் வேறுபாடு. ஆகவே தலைச்சங்கத்திலே அவர் சிவபெருமான் ஒரு புலவனாகவே இருந்து தமிழை ஆராய்ந்ததாக ஒரு வரலாறு வருகிறது. ஆகவே தலைச்சங்க புலவர் இதை எப்படியெல்லாம், ஏன்னா இந்த கருத்தை இப்ப நமக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடாங்க நம்ம சிந்திக்கணும். இதுதான் பெரிய விஷயம். சைவத்திலே ஒரு வரம்பு வைத்தார்கள், நீ ஒரு ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வதனால் அந்த ஆராய்ச்சி உண்மையாகி விடுமா என்றால் ஆகாது. அது நம்முடைய ஞானிகள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அது ஆராய்ச்சி, இல்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல மூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சேக்கலார் பெருமான் இதை சொல்லுகிறார். இந்த கருத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த மதுரையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அவ்மூதூர் ஆலவாய் பெருமான் எம்மை பவந்தீர்ப்பவர் சங்கம் இருந்தது. பெரிய புராணத்தை வருது இந்த கருத்து. இதை குறித்துக் கொள்ளுங்கள். மூர்த்தி நாயனார் புராணம் 7வது பாடம் நான் சொல்லு. அங்கே சிவபெருமான் தலைச்சங்கத்திலே இருந்தார் என்ற செய்தியை சேக்கலார் சொல்கிறார். அதே போல திருநாவுக்கரச நாயனார் புராணம் 403வது பாடலிலே சொல்லுகிறார், அப்பர் சுவாமிகள் மதுரைக்கு வருகிறார். அங்கே வந்து எப்படி சொல்லணும் நியாயமாக, சொக்கலிங்க பெருமானை வணங்கினார், சோமசுந்தர கடவுளை வணங்கினார், அப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொன்னார்? அப்பர் வந்து யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்திய நூல் சங்கத்தில் அங்கிருந்து தமிழாராய்ந்தருளி அங்கனர் கோவில். அகச்சாந்தி எவ்வளவு தெளிவா இருப்பார். அப்பர் சுவாமிகள் யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்தியனூர் சங்கத்தில் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனார் கோவில். அப்ப ஞானிகளுக்கு அந்த கருத்து உடன்பாடுன்னு தெரியுது இல்லையா? அதே போல சம்பந்தர் புராணத்திலே சொல்லுவார், அந்த நீலமாமிழற்று ஆளவாயான் என்ற திரு இருக்கு குரல், அருமையான ரெண்டு அடிகளே உடைய அந்த திரு இருக்கு குரல் என்று அது ஒரு யாப்பு. அந்த யாப்பிலே அந்த நீல மாமிட அளவாயிலான் பல தாயினார் ஞாலமாழ்வரே, அருமையா அந்த நராகம் தெரிஞ்சு பாடல் மிக அருமையாக இருக்கும். அப்பொழுது என்ன சொன்னார், இந்த திரு இருக்கு குரலை சம்பந்தர் எப்போது பாடினார், எங்கே பாடினார் என்று சேர்க்கிறார். எப்படி சொல்லுகிறார், நீலமாமிழற்று ஆளவாயான் என நிலவும் மூலமாகிய திருகிருக்கு குரல் மொழிந்து சீலமாதவ திருத்தொண்டர் தம்முடன் திளைத்தார் சாலு மேன்மையில் தலைச்சங்கப் புலவனார் தம்முன். அங்கேயும் சொல்ற இந்த திருகிருக்கு குரலை மதுரை சோமசுந்தர கடவுள் முன் பாடினார் அல்லது மீனாட்சி முன் பாடினார் அப்படித்தானே சொல்லணும். ஆனா எப்படி சொல்றாரு, சாலு மேன்மையில் தலைச்சங்க புலவனார்தம் முன். என்ன தெரிகிறது என்றால், இந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடு, அதற்காக சொல்லவில்லை. எதுவுமே ஒரு பிரமாணம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. சைவர்களுக்கு எப்படியும் ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால், நாம் சொல்லுவதை ஞானிகள் சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த மூன்று சங்கங்கள் இருந்த காலத்திலேயும் தமிழும் சைவமும் சிவபெருமானுடைய மேன்மையை சொல்லுகின்ற செய்திகளும் தான் நடந்து வந்திருக்கின்றன. இந்த மூன்றாம் சங்கம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, கிபி 100 மூன்றாம் சங்கம், அதாவது அந்த வருஷம் 1850 அந்த 1850 நிறைவு செய்யும் பொழுது இன்னைக்குள்ள நம்ம கேலண்டர், அதற்கு ஒரு கன்கார்டன்ஸ் அல்லது கோரலேஷன் சொல்லுவாங்க, அது எப்போ வருகிறதுனா கிபி 100 வரைக்கும் வருகிறது. அந்த காலத்தில்தான் திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்றால் கிமு 31. ஏன்னா அந்த கேலண்டர் வராதுக்கு முன்னாடியே சொல்றோம், கிமுன்னு சொன்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியும் சொல்லியாச்சுன்னா அப்படி எப்படி கேலண்டர் வந்திருக்கும் இல்லையா? அதே கணக்கு இப்படி இது பின்னாடி போய் பார்க்கணும் அவ்வளவுதான். கிமு 31 அந்த உக்கிரப் பெருவெளியினுடைய அவைக்களத்திலேதான் திருக்குறள் அரங்கேறியது. அந்த திருக்குறளுக்கு 49 புலவர்கள் கொடுத்த சாற்றுக் கவியோடு அந்த மன்னனும் ஒரு சாற்றுக் கவி கொடுத்திருக்கிறான். உக்கிரப் பெருவெளி பாடிய பாடலும் திருவள்ளுவர் மாலையிலே இருக்கிறது. அதன் பின்பு அந்த சங்கம் முடிந்து விட்டாலும் கூட அந்த சங்கம் மருவிய காலம் என்று ஒரு காலம் வைத்திருந்தார். அது கிட்டத்தட்ட கிபி 300 வரை இந்த சங்கம் மருவிய காலம் வருகிறது. அந்த சங்கம் மருவிய காலத்திற்கு பின்பு ஒரு காலம் வருகிறது, அதான் இருண்ட காலம் என்று ஒரு காலம். அது கிட்டத்தட்ட கிபி 300 600 வரை இருண்ட காலம் என்று சொல்லப்படுவார். இந்த இருண்ட காலத்திலேதான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்னவென்றால், அதுவரை தமிழ்நாட்டிலே நடந்த போரெல்லாம் தமிழனுக்குள்ளேயேதான் போர். சேரன் பாண்டியன் மீது போர் தொடுப்பான், பாண்டியன் சோழன் மீது போர் தொடுப்பான், அல்லது பல்லவருக்கும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் சோழர்களுக்கும் போர் என்றுதான் தமிழ்நாட்டிலே வரலாறு போறாமே. இன்னும் சொல்ல போனா சோழனுக்குள்ளேயே போர், சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் போரை நிறுத்துவதற்காக கபிலர் சென்று பாடிய பாடல் இருக்கிறது அல்லவா, புறநானூரில் இருக்கிறது. சோழ மன்னர்களுக்குள்ளே சண்டை, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி, அவர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்காக கபிலர் செல்கிறார் என்று புறநானூற்றிலே ஒரு பாடல் வருகிறது. அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இருக்கே, கிபி 300 வரைதான் தமிழ்நாட்டிலே ஒரு புதுமை நடக்கிறது. அது என்னவென்றால், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை தமிழ் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே படையெடுக்கிறார்கள். அதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்பொழுதுதான் யார் உள்ளே நுழைகிறார், அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, அவருடைய சமயம் சைவம் இல்லை, வேற்று சமயம் வேற்று மொழி வேற்று கலாச்சாரத்தை உடைய மன்னர்கள் முதன் முதல்ல படையெடுக்கிறார்கள். அந்த படையெடுத்த காலத்திலேதான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே பல சின்னங்களை அழித்து விட்டார்கள். ஆகவே வரலாற்றாளர்கள் என்ன பெயர் கொடுத்தாங்க, இருண்ட காலம். என அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பலவரை அழிந்து போன காரணத்தினாலே அந்த லிங்க் என்று சொல்வார்கள், தொடர்ச்சி கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த இருண்ட காலத்திலேதான் களப்பிரர்கள் அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. அவர்கள் தான் களப்பிரர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுவார்கள். அந்த களப்பிற மன்னன் தான் நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்போது நாம் மானக்கஞ்சாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குடைக்கலையும் வடிகாலில் கூத்தனார் அருளாலே மழைக்குதவும் பெருங்கத்தின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன்சூழ்ந்த இப்பிறவி குடுஞ்சூழல் இழைக்கும் வரி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இங்குதான் பெரியபுராணத்தினுடைய மேன்மை பளிச்சென தெரிகிறது. நமது சமயத்திலே ஒரு கோட்பாடு உண்டு, புத்து என்பது ஒரு நரகம். பெற்றோரையும் பெண்குலத்தாராகிய முன்னோரையும் புத்துவின் நரகத்திலே புக விடாமல் தடுப்பவரே புதல்வர். அதனாலே அவர் புத்திரர் எனப்படுவார். புத்து எனும் நரகத்துக்கு பெற்றோரை புக விடாமல் தடுப்பவர் புத்திரர். கவுனியங்கள் இங்கே பெண்ணை பற்றி சொன்னார். இவர் என்ன நரகத்திலே புக விடாமல் தடுப்பது? சொர்க்கமும் எங்களுக்கு வேண்டாம், பொன்னுலகமாக இறைவன் சிவனுலகத்துக்கு எங்கள் தந்தையை கொண்டு சேர்ப்போம் என்று சூழ்நிலைப்பது போல ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தாராம் பெரியவர் மானக்கஞ்சார். அந்த அம்மையை பற்றி சொல்லும் பொழுது திருமகட்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் என்கிறது பெரிய புராணம். இவருடைய பெருமை என்னவோ என்ன தெரியுமோ, தந்தையாகிய மானக்கஞ்சாரருக்கு முக்தியை கொடுத்தவர், அதாவது கணவராகிய கலிக்காமருக்கு முக்தியை கொடுத்தவர் இவர் தான். பிறந்த வீட்டுக்கு மட்டும் பேரின்பத்தை தாராமல் புகுந்த வீட்டுக்கும் பேரின்பத்தை தந்தவர் இந்த பிராட்டியார் கலிக்காமர் தேவியார் மானக்கஞ்சாரர் திருமகளா. அதை சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த அம்மைக்கு திருமணம் பேசுகிறார்கள் கலிக்காமரை. கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவதற்கு முன்பு ஈசர் வருகிறார் மாவிரத வடிவிலே. பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய கேசத்தான் இந்த கருப்பு பூணில் அணிந்தவராய் வந்தவர் நேரடியாக மானக்கஞ்சார் இல்லத்துக்கு போகின்றார். இங்கு நிகழும் சோபனம் என்ன, என்ன நிகழ்ச்சி நடக்கிறது மங்களமா? மானக்கஞ்சார் தாழ்ந்து அடிபணிந்து, யான் பெற்றது ஒரு பெண் கொடிதன் வதுவை, நான் ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தேன், பெண்ணுக்கு நீ கல்யாணம், இந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து வந்திருக்கிற மாவிரத வடிவத்தார வணங்க வைக்கிறார் மானக்கஞ்சார். தம் சரணத்திடை பணிந்து தாய்ந்தெழுந்த மடக்கொடிகள் மஞ்சி தடைத்து நம் மலர்ப்பந்தல் புறநூக்கி சாமி சோதிக்கணும் அல்லவா, சோதிச்சாதான் அன்பு தெரியும். இத சோதனை என்று சொல்வது பாமர வழக்கு, அன்பு நுகர்தல் என்பது புராண வழக்கு. இறைவர் சோதிக்கிறார் என்று சொன்னால் பாமரத்தன்மான தன்மையான பேச்சது. இறைவர் அன்பை நுகர வந்தார் என்று சொன்னால் புராணத்தனமான பேச்சு. சான்று அதிபத்தர் புராணத்திலே வரும், ஆளும் அமுது செய்தார் அன்பனும் அமுது நுகர்வார். சிறுத்தொண்ட புராணத்திலே வரும், இத்தன்மையராய் நிகழ்ந்தான் இவர் திருத்தின் இரு கையிலை அத்தர் திருவடியினை கீழ் சென்றடைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர்தான் சித்தமரும் பைரவராய் மெய்த்தன்மை அன்று உயர்ந்த அருளுவர்க்கு வீரவராய் வராரு அங்க சொல்லு. ஆகவே அதே போல மனக்கஞ்சார புராணத்துல இந்த பெண்ணினுடைய கூந்தல் எனக்கு வேணுங்கிறார். காரணம், மானக்கஞ்சாருடைய அன்பை நுகர்வதற்கு ஒரு முடி கூட காலந்தாயத்துல. இது என்ன அசாதாரண செயல்னா, பெண்பாளர் அவர் நேர்த்தி கடனுக்காக தலைமையை எடுத்துக்கலாம், வெவ்வேறு நாட்கள்ல திருமண நாள் அன்று எது மங்கள சின்னமா கருதப்படுமோ, எதை நீக்கின விதவை கோலமா கருதப்படுமோ, அந்த உயரிய பொருளை அல்லவா கேட்கிறார் சாமி நாயனர். என்ன செய்யறார், அருள் செய்த மொழிகேளா அடல் சுருகை தனி உருவி சுருகை குருவாள் பொருள் செய்தாம் இனப்பத்தை நிலக்கொண்டு பூங்குடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மறு செய்த பிறப்பொறுப்பார் மலர் கரத்தின் இடை நீட்ட ஒரு முடிகூட யோசிக்கல. இந்த மாதிரி தொண்டெல்லாம் கனவுல செய்ய முடியுமா? கனவுல கற்பனையிலேயே செய்ய முடியுமா? அந்த செயற்கரிய செயல் செய்த தீரர்களாம் நாயன்மார்களை வணங்குவோம். வீரம் என்னால் விளங்கும் பகையதோ ஆசிரியர் பெருமா. அவர் வீரத்தை யார் பேச முடியும்? இப்ப அந்த பெண்ணு கல்யாணத்துக்கு ஏற்கனவே வந்துட்டார். இங்க ஒரு நுட்ப ஆசிரியர் ரொம்ப கண்ணியமாக காவியம் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய பெருமான். அவர் வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்திருக்கு. வானவர் நாயகர் அருளால் புனைந்த மலர் குழல் பெற்ற பூங்குடி அப்படிங்கிறார். கணவன் பார்க்க கூந்தல் இல்லாம இருக்கலாமா? இதெல்லாம் நன்கு அறிந்தவர் ஆசிரியர் பெருமான். அவரை போல நம்ம நாகரிகம் கற்று வல்ல தீர்ந்த பெரியார் வேறு யாவர்? இந்த அளவுல இந்த அம்மா தந்தைக்கு முக்தி வாங்கி கொடுத்தார் அல்லவா. கல்யாணம் பண்ணி பூந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அது திரு பெருமங்கலம் ஊரு, திருப்புங்கூர் பக்கத்துல இருக்கு. புள்ளிருக்கும் திருவேலூர்னும் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஊர். அங்க போயிட்டாங்க. ஏர்கோனாருக்கு ஒரு கொள்கை உண்டு, சாமிக்கு யார் அடியவரோ அவரை வணங்குவார். இப்படி கொள்கை உடையவருக்கு சுந்தரர் ஈஸ்வர ஏவல் கொண்டு இரண்டு முறை பறவையாருடைய இல்லத்துக்கு தூது விட்டார் என்று அறிந்தவுடனே கோபம் வருது. அவர் ஈஸ்வரருக்கு அடிமையா இருக்கிறவர் தானே வணங்குவார்னு சொன்னேன். அப்ப ஈஸ்வர வேலை வாங்கினவர் எப்படி வணங்குவார்? யஜமான சாமி நீங்க எப்படி வேலை வாங்கலாம்? அந்த கோபம் தருது அவருக்கு. அஞ்சு பாடல்ல அவருடைய கோப கனலை கொட்டுகிறார் தேவச்சக்கீடா. நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று. நாயன் தலைவன் சாலை ஏழு நின்று இதனை செய்தான் தொண்டனாம் என்னே பாவம். பேயனை பொறுக்க உண்ணா பிழையினை செவியார் கேட்பது ஆயின பின்னும் மாயா இருந்ததின் ஆவி. கருகை தன்பால் செல்லும் தார காதலால் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ தேரணி வீதி ஊடு செல்வது வருவதாகி ஓரிரவெல்லாம் தூது புழல்வராம் ஒருவர். அறிவி காரணத்தினாலே ஆளுடை பரமதம்மை இரவினில் தூது போக ஏது எங்கிருந்தான் தன்னை வருவது காண்பேனாக வருவது என்னாம் கொல். சுந்தரனை பார்த்தா என்ன நடக்கும் தெரியாது, அவ்வளவு கோபம். கவனிங்கோ, ஏர்கோனர் இவ்வளவு கோச்சுக்கிட்டார் சுந்தரர் பார்த்து. சுந்தரர் என்ன சொல்லலாம், ஐயா நீங்க சாமிக்கு தொண்டர், நானும் தொண்டர். நீங்க தொண்டருங்கிற நிலையில உங்க உறவு முடியுது. நான் தோழன்கிற முறையும் உடையவன். என் தோழன்ட்டு நான் தோழனை உரிமையினாலே சில கேட்க அவர் செய்தளித்தத குறை கூற நீங்கள் எந்த உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அதான் சுந்தரர் பெருமை. அவர் என்ன நினைக்கிறார், ஏர்கோனார் ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிறவர். ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிற ஏர்கோனார் என்னையும் கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சார்னா அது வசையல்ல வாழ்த்து, அது பழியல்ல பாராட்டு. இப்படி நினைக்கிறது எவ்வளவு பெரிய மனம் வேணும். நம்ம எல்லாம் நினைப்போமா? யாராவது சொன்னா கச்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகுதான் நம்ம உள்ள தூண்டும். இந்த சொல்றாரு சீக்கிரார் பெருமான், இருளா புகழின் ஓங்கும் ஏர்கோனார்தான் என்ன பேரிது பெற்றார். கவுனிங்களே, அடியார்கள் நம்மளை வசப்பாடினா கூட பேருதான். ஏன் தெரியுமா? சிவனையே கும்பிடும் என்ற திருவுடை பெரியாருடைய சிந்தனையில் நாம் இடம்பெற்றமை கண்டு மகிழ்தல் வேண்டுமே தன்றி காய்தல் வேண்டாம். கண்ணம் வச்சுட்டார். சுந்தர பெருமான் வேண்டார், எனக்கு அவருடைய தோழமை வேணும், தோழமை வேணும், நட்பு வேணும். சாமி பாக்குற சரி, ரெண்டு பேருக்கு தோழமை புரியணும். என்ன சிக்கல்னா, ஆச்சாரியாரையோ அடியாரையோ பற்றி வசைப்பாடினா பழி வரும். நம்ம எங்கிருந்து பேசுறோம், பேச்சுக்கு அடிநாதம் மூலாதாரமாகிய தொப்புள் குடியிலேயே தொடங்குது. அங்க போகுது வின சூழ்நோயை கொடுத்தார். அனல் செய் வேல் குடைவதென்ன, ஏர்கோணருடைய வயிற்ற குடைகின்றது அந்த நோய். சுந்தரரை துச்சமாக நினைத்து பேசிய சொற்கள் எழுந்த இடம் அது ஆனமையினா. ஆனா அப்ப கூட ஏர்கோணர் கொள்கையை விட்டு கொடுக்கல. சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயர். அத என்ன அழகா சொல்றாரு ஆசிரியர் பெருமான், சுந்தரர் பக்கம் சாமி போயிட்டார், இப்ப ஏர்கோணா தனியா இருப்பாரு, அவர் பக்கம் தெய்வ சேக்கியார் போயிட்டார். எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பாலீசர், தாசு சரியா இருக்கணும். சாமி ஒரு பக்கம் இருந்தா ஆச்சாரிய ஒரு பக்கம், அப்பதான் தாசு சரியா இருக்கு. பந்துனை வருத்தும் சூளை பந்துடன் தீர்க்கில் என்று ஒழியாது. அப்ப சொல்றார், பிரான் என்றை தந்தை தந்தை என் கூட்டம் எல்லாம் தம்பிரான் வழிவழி சார்ந்து வாழும் இம்பறி மிக்க வாழ்க்கை என்று இறந்துகளை ஒன்பன் ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பார். நீங்க ஓலை கொடுத்து ஆட்கொண்ட பிறகுதான் சுந்தரருக்கு நீங்க தலைவர்னு தெரியும். நான் பிறந்ததுலேருந்து உங்களை தலைவரா கொண்டு ஒழுகிறேன். இடையில வந்து அவர் பெரியவரா, ஆதில கும்பர நாம் பெரியவரா, நல்லா இருக்கு உங்க கட்சி, அவருக்கே நீங்க உறுதி செய்றீங்களே. அப்படி அவர் வந்து தீர்ந்து தீர்த்து இந்த உயிர் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எடுத்தார் குப்புடை வாளை கிழித்தார் வயிற்றை, சூளையும் தீர்ந்தது உயிரும் போயிற்று. இப்ப பாருங்க, இந்த நாயனாருடைய மனைவிதான் மனக்கஞ்சாரர் திருமகளார், மறந்துட வேண்டாம். திருமகட்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். அந்த அம்மன் என்ன முடிவெடுக்கிறான், இல்லாம வருந்தல இந்த முழுகி போகுது பெரிய புராணம். கனவும் இருந்தா வருந்தலையா, என்ன இது கேலி கூத்து. அந்த அம்மி கணவனோடு போகிறதுக்கு தயாராயிட்டான், தன் உயிரை மாய்த்துக் கொண்டு. அத சொல்றார் ஆசிரியர், கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமற் தேவியாரும். இந்த மாதிரி போன ஒரு மாதரசி மாதினியார். புராணத்தில் அவரை பற்றி சொல்லும் போது இங்கெல்லாம் ஆசிரியருடைய தெய்வ திருவுள்ள நன்கு புலப்படும். மற்றவர்களெல்லாம் தனித்தனியா தான் சொல்லுவார். ஏன் ஆனானப்பட்ட பகவதி அம்மையை சொல்லும் போது கூட தனியா தான் சொல்வார். மற்றவர்கள் திருமணையார் வாய்ந்த மறை மரபின் ஒரு பெற்றியினார் எவ்வுலகம் பிறக்கரிய பெருமையினார் பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார் கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார் அப்படின்னு சொல்ற. இதே பவித்திரை அம்மா, பவித்திரை அம்மா சண்டேஸ்வருடைய அம்மா, அவரை சொல்லும் போது என்ன சொல்றார், மற்ற திருமணையோன் மனைவி பற்றையறையும் பற்றி வர சார்பாய் உள்ள பவித்திரை, அவரையும் தனியா தான் சொல்றார். அதாவது பவித்திரை சண்டேஸ்வருடைய அம்மா, பகவதி பிள்ளையாருடைய அம்மா, சம்பந்த பெருமானுடைய அம்மா, அவங்களெல்லாம் கணவரோட சேர்த்து சொல்லாம தனியா தான் சொல்றார் ஆசிரியர். ஆனா மாதினியார் எப்படி சொல்றார், புகழனா தமக்குரிமி பொருவில் குல குடியின்பன் மகிழவர் மனம் குணந்த மாதினியார். ஏன் கணவரோட சேர்த்து சொல்றார், யோசிக்க வேண்டி வருது. கணவர் உயிர் நீத்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, கணவர் புகழனார் முன்னாடி உயிர் நீத்துருவார், மற்றவர்தம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் புகழ் ஆகவே நீத்து பெற்றிமையால் உடன் என்னும் பிரியாத உலகு எய்தும் கற்பு நெறி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார். கணவனாரோடைய உடன்கட்டை ஏறிய அந்த மாதரசிய கணவனாரோடு சேர்த்து அறிமுகப்படுத்திய பெரியார் ஆசிரியர் பெருமான். இப்ப நம்ம மானக்கஞ்சார் மகளார்கிட்ட வருவோம். அதாவது கலிக்காமர் தேவியார், கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமர் தேவியாரும் ஒருவரும் கணவரோடு போவது புரியும் காலை. இங்க கூர்ந்து கவனிக்கணும் பெருமக்கள். மாதராருக்கு ரெண்டு இலக்கணம் தான் பெரியபுராணம் வகுத்தது என்று முன்னுமே சொன்னேன், ஒன்று கற்பு மற்றது மனையரம். இந்த அம்மா கணவரோட கூட போனா கற்பு நிலைநாட்டப்படும், மனையரம் என்ன ஆகும். அந்த நேரத்துல வாசலில் வந்தடைந்தார் நம்பி செய்தி வருது. கணவனாருடைய இறப்புக்கே காரணம், இறப்புன்னு சொல்லலாம் தற்கொலைன்னு கூட சொல்லிக்கலாம், காரணம் நம்பிகள் தான். அந்த நம்பிகள் வாசல்ல வந்திருக்காங்க. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, இங்கதான் புகுந்த வீட்டு பெருமை தெரியுது. இந்த அம்மா மானக்கஞ்சாரர் திருமகளார் அல்லவா, தான் பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீட்டு ஆக்குறாங்க. இவங்க கணவனோட ஒழுங்கட்ட ஏறிந்தா என்ன ஆயிருக்கும்? பேச்சு விடும். நம்ம கணவனோட போனதெல்லாம் சரிதான், ஈசருக்கே தோழரா இருக்கிற சுந்தரர் வந்தாங்க, அவங்களுக்கு கூட திருமதி படைக்காம அப்படி என்ன வேண்டி கிடக்கு உடன்கட்டை ஏறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும். இது நன்கு உணர்ந்தவர்கள் அந்த அம்மை. தொருவரும் கணவரோடு போவது புரியும் காலை, மறுவி அணைந்தார் நம்பி என்று வந்தார் கூட, ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. காவல்காரங்களும் அழறாங்க, அவர் சேனை தளபதி, சேனா வீரர்கள் அழுவதை நிறுத்த சொல்லி துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள செல் என்றார். புனர்நிலை வாயில் தூணும் பூர்ணகும் பம்பை கவனிக்கலாம். கணவனா இறந்த வீட்டுல, அதாவது இழவு நிகழ்ந்த வீட்டுல ஒரு அன்பர் வந்துட்டார்னு பூர்ணகும்பம் வைப்பதோ, தோர்ண வாயில் அமைப்பதோ, மானை தூக்கி செல்வதோ யாருக்காவது இயலுமா? மானக்கஞ்சார திருமகளாருக்கு என்றது சுந்தரவர்மா வந்துடுறது. செம்மை சேர் சிந்தை மாதர் சென்று எதிர் கொண்டு போற்ற நம்மை ஆணுடைய நம்பி நகை முகம் அவர்க்கு நல்கி புன்முறுவலோட வர்றார். நீமையாய் விருப்பினோடு மேவி உட்புகுந்து நிற்க நீமலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்தபோது, ஈசனுடைய தோழர் அல்லவா, ஆச்சாரியார் வேற பூஜை பண்றாங்க, தகுந்த அர்ச்சனைகள் செய்கின்றார்கள். வந்த உடனே அதெல்லாம் முடிந்த உடனே சொல்ற முனைப்பாடி நாடர் சுந்தர பெருமான், ஏற்கனவே பார்க்க வந்தேன், எனக்கு புட்டிடம் கொண்டாரிட்ட ஆணை அவருடைய சூழ்நிலை தீர்க்க நான் வந்தேன். இப்ப பாருங்க திருப்பி கற்பு வந்துடுது, மனையறம் முடிஞ்சிருது, அவருக்கு திருமணம் படைச்சாச்சு பூஜை பண்ணியாச்சு. கற்பு என்ன? கணவரை காட்டி கொடுக்க கூடாது. இந்த அம்மாவை மாதிரி பெரியவா யாரு இருக்கா? கணவன் இறந்த பிறகு மனையறம் பேண வந்தவருக்கு திருமதி படைச்சாங்க, வந்தவர்த்த கணவர் செத்து போயிட்டாரு சொல்லி அவருக்கு இழுக்கு நேராவன்னும் ஒண்ணு நடக்கலன்னு சொன்னாங்க. வந்தவருக்கு திருமதி படைத்ததுனால மனையறம் பேணப்பட்டது, கணவரை காட்டி கொடுக்காமையினால கற்பும் பேணப்பட்டது. இந்த அம்மைய போல பெண்ணின் பெருந்தத்தை அவள. இப்ப சுந்தர சொல்றார், ஒத்துக்கல் அவர் இல்லையே, நான் ஈஸ்வர் அருளால வந்தேன், பாத்துட்டு போனா எனக்கு திருப்தி விடுங்க. திரும்ப திரும்ப சொல்லும் போது மறுக்க கூடாது, ஏன்னா வந்தவர் பெரியவர் அல்லவா, பெரியவராகி ஈஸ்வரையே பணி கொண்ட பெரியவர். உள்ளாச்சின்னு போறாங்க, பார்த்தா அவர் குருதி சோற குடலும் சோற விந்து கிடக்கு ஏறுகோனார். எப்படி இருக்கும் சுந்தரம் இருக்கு? நான் காப்பாத்தணும்னு நினைச்சு வந்தேன், நீங்க உயிரை மாச்சுட்டீங்களே. சரி, உயிரை மாச்சிக்கிற திறமை உங்களுக்கு மட்டும்தானா? அதே குற்றவாளை எடுத்தார், மார்பில நாட்ட போறார் சுந்தர பெருமான். ஏவோனார் குத்தின்ற போது தடுக்காத எம்பெருமான் குத்தும் போது தடுக்கல, தடுத்து என்ன பண்ண அவரா தடுக்கல, வீழ்ந்து கிடந்தாரை கழிக்காமர் அவரை எழுப்பி உன்னால பகை கொண்டுதான் பேசினார், பகையெல்லாம் மாற்றி சொந்தக்காரன்னு சொல்ல வைக்கிறார். கேளீரே அது கேட்டேன், கேளீர்னா உயிர் சுற்றம்னு அர்த்தம், உறவு சுற்றத்தை கிளைஞர்மாங்க, நல்லா கவனிங்கோ, பெரிய புராணத்தில் இதை கத்துக்கலாம். கிளைஞர்னு ஏன் உறவு சுற்றத்தான சொன்னாங்கன்னா, மரக்களை மாதிரி சடம் மாடி இருப்பான் சொந்தக்கார. கேளுன்னு ஏன் உயிர் சுற்றமாகி அடியார சொன்னாங்கன்னா, ஒரு அடியாருக்கு துன்பம்னா துவண்டி எழுந்து பாய்வான் உருத்திர பல்கணத்தாராம் பேரடியார்கள். ஆகவே அடியார்களை உயிர் சுற்றமாகவும் நமது கூட பிறந்தவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் உறவு சுற்றமாகவும் சொல்வது பெரிய புராண வழக்கு. இப்ப அவர் இவரை நண்பராக கொண்டு, இவர் திருவடியில விட சுந்தரர், அவர் திருவடியில விட முதல்ல விழுந்த ஒரு சுந்தர பெருமான் தான். வாளினை மாற்றி வண்டுந்தர் வணங்கி வீழ ஏயர் கொற்றவனார் நம்பி குறைகடல் பணிந்து வீழ்ந்தார் என்று பிரிவுரான சொல்லுது. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? செத்து போன கணவரை மீட்டெடுத்த பெருமை மனையறமும் கற்பரமும் பேணிய மானக்கஞ்சார திருமகளார் கலிக்காமர் தேவியார் என்று சொன்னால் பெண்ணின் பெருந்தத்தை ஆவள். புராணத்திலே பல இடங்களிலே மாதரார் பெருமை பேசப்படும். திருநீலகண்டத்து கோவனாரை எடுத்துக்கொள்வோமே, அவருடைய மனைவியாரை எப்படி சொல்லும்? அருந்ததி கற்பின் மிக்கார் தேமலர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார். அடுத்த நாயனார் இயற்பகை நாயனார், ரொம்ப அற்புதமா சொல்றார். இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை. இருவர் யார்? மேலே பறந்த அயன், கீழே அகழ்ந்த மால். மால் அயன் அறியாத வானவர் ஈசர் பின்னாலே செல்கிறார். இந்த அம்மை ஏற்பகையார் தேவி வந்த அடியவருக்கு தமது மனைவியை வழங்கியவர் ஏற்பகையார். வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். ஒரு கேள்வி எழும், மாற்றாரோடு சென்ற மனைவியாருடைய கற்பு நிலை என்ன என்று. தெய்வ சேக்கிழார் தீர்ப்பளிக்கின்றார்கள், தேற்றம் மருவிய தெய்வ கற்பின் மனைவியார், தேற்றம் மருவிய உறுதி பொருந்திய என்று பொருள். மற்றவர் கற்பு கற்பாக இருக்கலாம், இவரது தெய்வ கற்பு தேற்றம் மருவிய தெய்வ கற்பு என்கிறார் ஏற்பகையார் மனைவியார். அடுத்தவர் இளையான்குடி மாறநாயனார், அவரை செழுந்திரு மாதர், மேம்படு கற்பின் மிக்கார், திருமணையார், தாரமாதர் என்றெல்லாம் சொல்லும் புராணம். ஈசர் வாக்கிலேயே ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கும். அன்பர் பூசை அளித்த அணங்கு, இந்த பெருமை இளையான்குடியார் தேவியா இருக்கு. அன்பர் பூசை அளித்த அணங்கு. அடிவாள் தாய் நாயனார் மனைவி, நைகரம் இல்லா அன்பின் நங்கை. நைகரம் குறைவு அல்லது தாழ்வு, தாழ்வில்லா அன்பு குறைவில்லா நேயம் உடையவர் அறிவாட்டாய நாயனார் மனைவி. இனி திலகவதியாரை பற்றி சொல்லும், நிகழுமல செங்கமல நிறையிதழி நகவையினில் திகழ வரும் திருவனைய திலகவதியார், பேராத பாச பிணிப்புழிய பிஞ்சகன்பால் ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார், தூண்டுதவ விளக்கணையார், மீமைப்பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனிநாயகனார் கடலில் தம் ஈச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார். அந்த அம்மாவை நினைக்கும் போது சைவ உலகம் அவர் உச்சி மேல வச்சு கொண்டாடணும். 4, 5, 6 திருவுருகளை நமக்கு தந்த நாவினுக்கு வேந்தர், சொல்லினுக்கு அரசர், நம்மை உடையவர் கழற்கு நயந்த திரு தொண்டாலை இம்மையிலும் பிழைப்பதென எங்கோல்வாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசரை சைவ உலகத்துக்கு தந்த தன்னேரில்லா மாதரசியார் அந்த அம்மை. இப்படி பறவையாரை பற்றி சொல்வார், செங்கிலியாரை பற்றி சொல்லுவார், மதங்கு சூளாமணியார் நீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய மனைவியார், மண்ணும் இசைவடிவான மதங்கு சூளாமணியார், பருநீர்மி இசைப்பாட்டு மதங்கு சூளாமணியார். நீங்களா அவங்களை புகழணும், ஆசிரியர் சொல்லியிருக்கார், மங்கையார் புகழ் மதங்க சூளாமணியார். திருஞான சம்பந்த தேவியை பத்தி சொல்லும் போது, செம்மஞ்சை வாசிச்சூட்டு திருமணி புனைபூன் செல்வ பைமொழியின் மாலை வேந்த பவளமும் கொடி வைப்பார், ஏகமாம் சிவமஞ்ஞானம் இசைந்தவர் வளப்பாலேதி நாகமார் பணப்பேரல்குள் நற்றவ கொழுந்தண்ணா. இப்படி எல்லாம் திருஞான சம்பந்த தேவியை பத்தி சொல்றார். கோப்புளியார் பெண்கள் ரெண்டு பேர், சிங்கடி வனப்பகை, ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும் போது பெரிய புராணம், கோதை சூழ்ந்த குடலார் அப்படின்னு சொல்லுவோம், கோதை சூழ்ந்த குடலார். தனியா சொல்லும் போது தேனார் கோதை சிங்கடியார், மானார் நோக்கின் வனப்பகையார். மானியாரை பத்தி கேட்கவே வேண்டாம், மானியார்னா பெருமைக்குரியவர் அர்த்தம். அங்கே கரசியார் அவங்களால நாடே வளம் பெற்றது அல்லவா. அந்த அம்மி பலவட சொல்லுவார், கரு குழல் கற்றை மேல் குவி கைத்தளிர் உடையார், பருங்க யானை வாழ் வளவர்கோன் பாவையார், வரிசீலை தென்ன வந்தான் உயிர்க்கு வளவர்கோமான் திருவுயிர் தருணம் செல்வ பாண்டிமா தேவியார், சைவனின் மரபில் வந்த தட மயில் மட மின் சாயல் பைவளர் அறவேலல்கள் பாண்டிமா தேவியார். இவ்வளவு பெருமை நமக்கு ஏனால வந்தது, அவங்க திருஞான சம்பந்தரை கேட்ட உடனே அவருடைய மார்பகங்கள் பால் சொரிந்தனவா. திருஞான சம்பந்தர் குழந்தையா பாவித்த உடனே பெரிய நாச்சியார் கூட திருஞான சம்பந்தர் அழுத பிறகுதான் பால் கொடுத்தாங்க, திருஞான சம்பந்தர் வந்தளவிலே பால் கொடுத்தவங்க மங்கையர்கரசியார். இது சாத்திரம் பேசுது, திருக்களிற்று படியாருங்கிற ஞான சாத்திரம். சுரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம், சுரந்தளித்தார் பிள்ளை என சொல்ல சுரந்த தென்பாண்டி மாதேவி தனமுடையாள் தாழ்ந்த மனமுடையாள் அன்பிருந்தவாறு அப்படின்னு இத நால்வர் நால்மணி மாலை சொல்லுது. நிலை விளம்ப பொங்கை சுரந்த அருள் கோமகள் மங்கையர்கரசியார். அந்த அம்மையாரோட வாழ்வு மிகப்பெரிய வாழ்வு. இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் பின்னால இருந்து அவங்களை வளப்படுத்தியவங்களை பத்தி பேசிக்கிட்டு வர்றேன். இயற்பகையார், இளையங்குடியார், திருநீலகண்டத்து குயவனார், அறிவாழ்த்தாய நாயனார், என் மெய்ப்பொருளார் மனைவியை சொல்றார், திருமகள் என்ன நின்ற தேவியார், அமனியார் மனைவியை சொல்றார், பொனிமலக்குழல் மனைவியார்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு: சொன்ன சொல்லேதென்று. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: முதல் பகுதி ஈஸ்வரனுடைய லட்சணம். ஆதியாகவும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் அறிவாகவும் நின்று இளங்கும், ஜோதி ரூபமான அறிவாக நின்று இளங்கும் அந்த தத்துவம் மௌனியாய் தோன்றி அவரே குருவாக தோன்றி எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். வாக்குக்கு எட்டாத தத்துவத்தை வாக்கின் துணை கொண்டு எனக்கு காட்டினார். இதை எப்படின்னா, இந்த உதாரணம் மனசுல இருந்தா புரிஞ்சிடும். கிளை எட்டாத அந்த சந்திரனை காட்டியது போல வாக்கு செல்லாத இடத்தில் ஆனால் இந்த வாக்கின் மூலமாக நாம் சென்றோம். இதுதான் முதல் பகுதி, முதல் பாடல். இப்படிப்பட்ட இறைவன் குருவாக தோன்றி வாக்கினால் விளக்க முடியாத தத்துவத்தை எனக்கு உபதேசம் செய்தார். இதோடு முதல் பாடல் முடிவடைகின்றது. இரண்டாவது பாடலுக்கு செல்லலாம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி, முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இது இரண்டாவது பாடல். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இது ரொம்ப சுலபமா இருக்கு, எளிமையா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன, இதை படிச்சாவே நமக்கு புரிகின்றது. படிச்சு பார்ப்போமே. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், எனக்கு குரு வந்து சொல்லாத வார்த்தையை சொன்னான்னு முடிச்சார். இப்போ சொல்லாத வார்த்தையை எனக்கு சொன்னார் இல்லையா, சொல்ல முடியாத வார்த்தையை என்கிட்ட சொன்னார், அதை எப்படி பிறகு நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அவர் எனக்கு சொல்ல முடியாத தத்துவத்தை சொன்னார், அந்த சொல்ல முடியாத தத்துவத்தை உணர்த்தினார், அதையும் நானும் சொல்ல முடியாதுதான். ஆகவே சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், எனக்கு புகட்டிய சொல்லை எப்படி நான் எடுத்து சொல்வேன், ஏதென்று சொல்வேன்னா என்னால சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொன்ன சொல் என்றால் அந்த சொன்ன சொல்லினால் எனக்கு புகட்டப்பட்ட தத்துவம், அதை நான் எப்படி எடுத்து சொல்வேன் என்றால் எடுத்து சொல்ல முடியாது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். பிறகு என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி. சூதாய் அப்படின்னா ஏமாற்றி, வஞ்சகமாய் என்னை வந்து ஏமாற்றி தணிக்கவே தனிமைப்படுத்தினார். என்னை வந்து ஏமாற்றி தனிமைப்படுத்தினார். ஏமாற்றினா இந்த இடத்துல என்ன பொருள், இந்த இடத்துல சூது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சில சமயங்கள்ல குழந்தைகளை பெற்றோர்கள் ஏமாற்றி வீட்டுல விட்டுட்டு போய்விடுவார்கள். அவர்கள் எங்கேயோ கிடைக்கு, அதை முக்கியமான வேலைக்கு போகணும். குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கும், நானும் வர்றேன்னு அடம் பிடிக்கும். பிறகு அவர்கள் ஏதாவது சூது செய்வார்கள், அந்த குழந்தையினுடைய கவனத்தை திருப்பி பிறகு அந்த நேரத்தில் அவர்கள் தப்பிக் கொள்வார்கள். இப்படி பெற்றோர்கள் எப்படி குழந்தையை ஏமாற்றுகிறார்களோ அதுதான் இந்த இடத்துல சூது. அப்படி என்னை சற்று ஏமாற்றி என்ன பண்ணாராம் அந்த இறைவன், இந்த இடத்துல குரு, இந்த குரு வந்து கொஞ்சம் ஏமாற்றினாராம். அதெல்லாம் என்ன ஏமாற்றுதல்னு பிறகு பார்ப்போம் விளக்கத்துல. என்ன கொஞ்சம் ஏமாற்றி தணிக்கவே, என்றால் என்ன வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தினார், மற்றவங்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு ஒரு அசங்கமாக்கி விட்டார். முன்ன வந்து ஆட்டு மந்தை போல அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஓடிட்டு இருந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டாராம், என்ன கொஞ்சம் தனிமைப்படுத்தினார். அதனாலதான் சிங்கத்தினுடைய பெருமையை சொல்றது. சிங்கம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கார், இந்த ஆடு மானெல்லாம் பார்த்தா தான் அது கூட்டம் கூட்டமா இருக்கு, அதனால தனிமையில் இருக்க முடியாது.

சித்தார் தனிமைப்படுத்தி வேற ஒன்னும் செய்ய வைக்கல, சும்மா இருத்தி பிறகு என்ன பண்ணாராம், முன்னிலை ஏதும் இல்லாதே. முன்னிலை ஏதும் இல்லாதே என்றால் எனக்கு முன்னாடி எந்த பொருளும் கிடையாது, எந்த விஷயமும் கிடையாது. முன்னிலைனா கண்ணுக்கு முன்னாடி, இந்திரியங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளும் இல்லாமல், இல்லாதே என்பது இல்லாது இல்லாத என்று பொருள். இந்த ஏ அப்படிங்கிறது தேற்ற ஏகாரம் அப்படின்னு சொல்றது, சமஸ்கிருதத்துல ஏவ அப்படின்னு சொல்றது. நிறுத்தி முன்னிலை ஏதும் இல்லாத, முன்னிலை ஒன்றும் இல்லாத என்று பொருள். இல்லாத சுகம் முற்ற செய்தே, முன்னிலை எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லாமல் ஆனால் சுகத்தை முற்ற செய்தான் என்றால் மேலான சுகத்தை எனக்கு கொடுத்து. அதாவது பொதுவா சுகம் வேணும்னா முன்னாடி ஏதாவது இருக்கணும், முன்னாடி ஏதாவது இருந்தா தான் சுகம். முன்னாடி டெலிவிஷன் ஓடிட்டு இருந்தா சுகம், முன்னிலை ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி சுகம்? ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா, எனக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லை ஆனால் சுகம் எப்படின்னா, முன்னாடி ஒண்ணுமே இல்லையே துக்கமா இருக்கிறேன்னா கிடையாது, முன்னாடி எந்த சுகமும் இல்லை ஆனால் பொருளும் இல்லை ஆனால் சுகம் முற்ற செய்து. அப்படின்னா முற்ற செய்துன்னா சுகத்தினுடைய எல்லையை இவர் காட்டினார். அவ்வளவுதான் இந்த உலகத்துல சுகத்தை அடைய முடியும். இந்த மனித ஜென்மத்தில் எடுத்து இந்த உலகத்துல எவ்வளவு மேக்சிமம் சுகத்தை அடைய முடியுமா, அப்படிப்பட்ட மேலான சுகத்தை முற்ற செய்தே என்றால் முற்ற செய்து அப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்து என்னை பற்றி கொண்டான். என்னை பற்றி கொண்டான்னா என்னை தன்மயமாக்கி கொண்டான், என்னை பற்றி கொண்டாண்டி. இதுதான் இதனுடைய பொருள். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாக தணிக்கவே, தனிமைப்படுத்தி சும்மா இருத்தி எந்த பொருளும் முன் இல்லாமல் சுகத்தினுடைய எல்லைக்கு என்னை எடுத்து சென்று என்னை பற்றி கொண்டான், என்னை தன்னுள் அடக்கி கொண்டான். இதுதான் இதனுடைய மொழிபெயர்ப்பு. இனி வந்து இதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து நம்ம சிந்திப்போம். அப்படித்தான் இனிமேல் நம்ம சிந்திக்க போறோம். ஒவ்வொரு பாடலினுடைய நேரடியான அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு பிறகு அதிலிருந்து ஏதாவது சில சொற்கள் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போம். இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ற கருத்து, சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்ததில் ஒண்ணும் இல்லை சிந்திக்கிறதுக்கு. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் இதோட ஓவர் தான், அல்லது முடிச்சுக்கலாம், அல்லது இதை வச்சு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். சிந்திக்க வேண்டிய பாடல் இவைகள் எல்லாம். தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு வந்து நல்ல கருத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன சிந்தனை கிடைக்கிறதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல நடக்கிற கஷ்டம் என்ன, சங்கடம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு சில கருத்தை புரிய வைக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு நான் இதை உணர்த்த முடியவில்லைன்னு சொல்லித்தான் சங்கடப்படுறோம். பெற்றோர்கள் எதுக்கு சங்கடப்படுகிறார்கள், குழந்தைக்கு நாம் புரிய வைக்க முடியல, இந்த பாடல் எல்லாம் படி நல்லா இருன்னு புரிய வைக்க முடியல. அல்லது சில பேர் என்ன செய்கிறார்கள், வயதான தாய் தந்தைக்கு எனக்கு புரிய வைக்க முடியல. ஒன்னா சின்ன குழந்தைக்கு புரிய வைக்க முடியல, இல்ல வயதாயிடுது அதனால புரிய வைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு கஷ்டம். இப்படி எல்லாருக்கும், நண்பன் வந்து இனி ஒரு நண்பனுக்கு என் மனசை புரிய வைக்க முடியல, ஒரு பிசினஸ்ல பார்ட்னருக்கு இனி ஒரு பார்ட்னருக்கு புரிய வைக்க முடியல, கணவன் வந்து மனைவிக்கு இதை புரிய வைக்க முடியல, மனவன் வந்து கணவனுக்கு இதை புரிய வைக்க முடியலன்னு சொல்லி நம்மளுடைய சங்கடமே பார்த்தோம் சொன்னா, மற்றவர்களுக்கு நான் புரிய வைக்க முடியவில்லை. இது எப்ப இந்த சங்கடம் வருதுன்னா, சில விஷயம் நமக்கு புரிஞ்சுட்டா, நமக்கே ஒன்னும் புரியலன்னு வச்சுக்கோமே, இந்த சங்கடமே வராது. அதனாலதான் அறியாமையோட முட்டாளா இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் அறிவு வந்துட்டா தான் சங்கடமே. காரணம் என்ன, அறிவு வந்தாச்சு, அறிவு வந்த உடனே அந்த அறிவோட நம்மால வாழ முடியவில்லை. இப்ப வந்து தூய்மையா இருந்து ஒரு வாழ்க்கையே தெய்வீகமா இருந்தா நல்லா இருக்குங்கிற அறிவு வந்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணலன்னு வச்சுக்கோமே, எல்லாம் அசுத்தமா இருக்காங்க, அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கு. அதுக்கு இந்த அறிவு வராம இருந்துட்டா நல்லா இருக்குமோன்னு நமக்கு தோணும், அப்பதான் இந்த சங்கடம் வரும். அவங்களுக்கு புரிய வைக்க முடியலையே, துணியையும் இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியலையே. காரணம் என்ன, நமக்கு புரிஞ்சிடுது. அப்போ நம்ம மனதுல புத்தியில ஒரு வர்ற போராட்டம் எந்த நேரத்துல அப்படின்னா, நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு அது நமக்கு நல்லதை கொடுக்குன்னு தெரிஞ்சு அது நமக்கு சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் மீது நமக்கு கொஞ்சம் பற்று வேற இருக்கு. அதுதான் அங்க கஷ்டம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னமோ பண்ணிட்டு போட்டும், நமக்கு யார் மீது பற்று இருக்கோ, யாரோ

0: கூட நம்ம விவகாரம் பண்ணி ஆகணுமோ, அவர்களிடம் நம்ம வந்து புரிய வைக்க முடியலைங்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், வேதனைப்படுறோம். இந்த வேதனை காரணம் என்னன்னா வேதாந்தம் தான். ஏதோ வேதாந்தம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டதுனாலதான் எக்ஸ்ட்ரா துக்கம். இந்த மாதிரி நீங்க தாய்மானவர் பாடல் படிச்சு ஒன்னும் கேட்கலன்னு வச்சுக்கோமே, இந்த துக்கம் எல்லாம் இருக்காது. இப்ப இந்த துக்கம் ஏன் வருது அப்படின்னா புரிய வைக்க முடியவில்லை. இப்ப இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதுதான் இந்த முதல் வரியில இருக்கு. வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கணும், என்ன என்றால், யாருக்கும் நாம் எதையையும் புரிய வைக்க முடியாது. இது ஒரு பேருண்மை, யாருக்குமே நாம் எதையும் புரிய வைக்க முடியாது. இத வந்து மனசுல அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுதான் மந்திரமே. நீங்க வந்து ஓம் நமசிவாயன்னு ஜபிக்கிறத விட கொஞ்ச நாள் இத ஜபிங்க. என்னன்னா, யாருக்கும் எதையும் நான் புரிய வைக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பிறகு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, யாருக்கும் ஒன்னே புரிய வைக்க முடியாதுன்னா நீங்க பேசி எங்களுக்கும் புரிய வைக்க முடியாது, அப்ப எதுக்கு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? தாய்மானவர் தான் எதற்கு இதை பாடினார், சாஸ்திரம் தான் எதற்கு இருக்கு, அது புரிய வைக்கிறதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, பிறகு நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் எங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னா நாங்க தான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அந்த சந்தேகம் வரும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், நாம் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள ஒரு கருவியாக செயல்படலாம், கர்த்தாவாக இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், ஆனா காரணமாக இருக்கலாமே தவிர புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு கர்த்தாவாக செயல்பட முடியாது. இப்போ உபனிஷத்தாகட்டும் அல்லது என்னுடைய வாக்காகட்டும், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், காரணமே தவிர கர்த்தா அல்ல. இத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நான் புரிய வைக்கிறேங்கிற கர்வம் எல்லாம் இருக்க, நான் ஒரு ஆசிரியர் மற்றவங்களை எல்லாம் திருத்திட்டேங்கிற எண்ணமே நமக்கு வராது. இப்ப என்னாலதான் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கவே மாட்டோம். காரணம் என்ன, யாரையும் நம்ம மாற்றுறதுக்கான உரிமை கர்த்தான்னு சொன்னாவே உரிமை உடையவன், சுதந்திரக கர்த்தா. பாணினியினுடைய லட்சணமே, கர்த்தாவுக்கு ஒரு லட்சணம் சொல்றார், சுதந்திரமாக இருப்பவன். உரிமை யாருக்கு இருக்கோ அவன் கர்த்தா. இப்ப வந்து எனக்கு மற்றவர்களை புரிய வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது, பிறகு என்ன இருக்குன்னா மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஒரு கருவியாகத்தான் நான் செயல்பட முடியும். பிறகு யாருக்கு உரிமை இருக்குன்னா அவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது, புரிஞ்சு கொள்றவங்களுக்கு தான் உரிமை இருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கிறமே தவிர நம்ம வந்து எதையும் மாற்ற எதையும் புரிந்து கொள்ள ஒரு கர்த்தாவாக இல்லை. இத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா மனதில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்துடும், மனதில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, நம்ம சொல்லி என்ன யாரு கேட்க போறா, யாரும் கேட்க போறதில்லை. நம்ம சொல்லுவோம் ஒரு கருவியாக இருந்து நல்லதை சொல்லுவோம், என்ன சில விஷயங்களை தெரிஞ்சிட்டோம், நல்லதை தெரிஞ்சிட்டோம் சொல்லுவோம். கேட்டு மாறுவதும் புரிந்து கொள்வதும் அவர்களுடைய விருப்பம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், நான் என்னெடுத்து சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சலிச்சுட்டு சொல்றார், நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் கிடையாது. காரணம் என்ன, நான் வந்து வெறும் கருவிதான், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறேனே தவிர நான் கர்த்தாவாக இல்லை. இப்ப இந்த பாடத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நைட்ல இருந்தே புரிஞ்சுக்கணும். என்னன்னு இத கேட்டதுல இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும்னா இந்த இடத்துலயும் கர்த்தா அல்ல நான், காரணம் தான். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உங்க இஷ்டம் தான். இந்த போய் மத்தவங்களுக்கு நான் புரிய வைக்கத்தான் போறேன்னு போலாம். நீங்க போயிட்டீங்களே, இவ்வளவு நேரம் நான் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. புரிய வைக்க முடியாதுன்னா புரிய வைக்க முடியாதுதான். நம்ம எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், காரணமாக இருக்கலாம். நான் ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். என்னிடத்துல ஒருவர் வந்து சொன்னார், தன்னுடைய மாமனார் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவரை அவமானப்படுத்திட்டாராம். உடனே அவர் என்னிடத்துல ரொம்ப சீரியஸா சொன்னார், என்னுடைய ஃபாதர் இன்லா என்னுடைய மாமனார் வந்து அவமானப்படுத்திட்டார், அவர் பேசினது தப்புன்னு நான் புரிய வைக்க போறேன் சாமி, சண்டை போட்டு புரிய வைக்க போறேன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அவரிடம் சொன்னேன், அவருக்கு ரொம்ப வயசாயிடுது, ஏதோ தெரியாம சொல்லிட்டார், அவருக்கு புரிய வைக்க முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு. இல்ல சாமி, நான் அவருக்கு புரிய வைக்கத்தான் போறேன். இல்ல முடியாது, விட்டுருங்கோ அப்படின்னு கொஞ்ச நேரம் என்ன எரியாம அவரோட ஆர்குமெண்ட். அதற்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி இவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி, அவருக்கு போய் அதை புரிய வைக்க முடியாதுன்னு இவருக்கு எனக்கு புரிய வைக்க முடியும் நினைச்சதுனாலதான் நான் கொஞ்ச நேரம் அவரோட வாதம் பண்ணேன். அப்ப நான் பேசாம இருந்துட்டேன், சரி முயற்சி பண்ணுங்க வெற்றி அடைஞ்சா நல்லதுன்னு சொல்லி. நான் என்ன புரிஞ்சிட்டேன், இவருக்கு புரிய வைக்க முடியாதுங்கிற விஷயத்த புரிய வைக்க முடியாது, அவராக புரிஞ்சிட்டா உண்டு. இத தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். என்னன்னா வாதம் பண்றதையே நம்ம விட்டுருவோம், ஆர்குமெண்டே இருக்காது. எதுக்கு போய் யார்கிட்ட வாதம் பண்றது, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம். எப்பெல்லாம் ஆர்குமெண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம கர்த்தா ஐட்டம் நடத்தும். ஏன்னா நான் அங்க நிலைநாட்டணும்ங்கிற எண்ணம் வந்துடுது. என்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கரணமா இருக்கிறமோ அங்க வந்து வாதம் இல்லை, மனது சந்தோஷமா. நம்ம மனதை கரணமா வச்சிருக்கிற வரைக்கும் மனது நமக்கு சந்தோஷமா இருக்கும். மனது கர்த்தாவாகும் பொழுதுதான் மனது நம்ம அளக்கடிக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து சாதாரண விஷயத்துக்கும் இதுதான், பிரம்ம ஞானத்துக்கும் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் என்ன உணர்கிறார்கள்னு சொன்னா, நான் வந்து யாருக்கும் அந்த பிரம்மத்தை எடுத்து சொல்ல முடியாது. காரணம் என்னுடைய குருவே எனக்கு அவர்னால வாயில சொல்ல முடியல, அதே கதிதான் எனக்கும். பிறகு நான் என்ன பண்றேன்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒரு கருவியா இருந்துட்டு இருக்கேன், புரியறவங்க அது புரிந்து கொள்ளலாம். என்னுடைய குருவும் கருவியா இருந்தார், இப்ப அவருடைய குரு அவருக்கு கருவியா இருந்தார். இப்படி நம்ம எல்லாம் ஒரு கருவியாக இருந்து வருகின்றோமே தவிர யாரும் கர்த்தா அல்ல என்று உணர்ந்தவுடன் அந்த ஒரு மன நிறைவு இருக்கின்றதல்லவா. என்ன நிறைவுனா, பேசணுங்கிற ஆதங்கம் போயிரும், நிரூபிக்கணும், இந்த இடத்துல நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு எல்லாத்துக்கும். பேசி நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகம், அதெல்லாம் போன உடனே மனசுக்கு வர்றது டோட்டல் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், முழுமையா வருகின்ற அமைதி. அந்த அமைதியினுடைய வெளிப்பாடு தான் இந்த சொல். நான் இதை அதிகமா சொல்றது காரணம், இந்த சொல் பல இடங்கள்ல இனி வரப்போகுது. அதாவது பேசாத காரியம் பேசினான், பெற்றதை ஏதென்று சொல்வேன். இப்படி நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்றது என்னால சொல்ல முடியாது, பெற்றதை நான் எப்படி சொல்லுவேன்னு என்னால சொல்ல முடியாது, அதாவது என்னால புரிய வைக்க முடியாது, என்னால் விளக்க முடியாது என்று பல இடங்களில் தாயுமானவர் பேசுகின்றார். இந்த ஆனந்த கழிப்பு மட்டுமல்ல, பல இடங்கள்ல தன்னுடைய சொல்லினுடைய பயனின்மையை அவர் உணர்ந்தார். அப்போ அவர் உண்மையிலேயே புரிய முடியாத தத்துவத்தை அவர் புரிஞ்சிட்டதுனாலதான் இப்படிப்பட்ட சொற்கள் அவரிடம் இருந்து வந்துள்ளது. அதனால் இந்த மாதிரி சொல்லல எந்தெந்த இடத்துல வருதோ அந்த அனைத்துக்கும் இதுதான் நம்ம பார்த்ததுதான் விளக்கம். சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், இதனுடைய பொருள் என்ன, இதுதான் பாவார்த்தம்ங்கிறது. பாவம்னா எந்த உணர்விலிருந்து தாய்மானவருக்கு இந்த சொல் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நான் வந்து என்னன்னு எடுத்து சொல்லுவேன், என்னால சொல்ல முடியாது, நான் ஊமையாகி விட்டேன், நான் மௌனத்தை அடைந்து விட்டேன். காரணம் என்ன, எப்பொழுது வாய் பேசிட்டு இருப்போம், எப்பொழுது நான் கர்த்தா, நான் இதை நிலைநாட்டி விடுவேன், எனக்கு வந்து வாக் சாதுரியம் இருக்கு, எனக்கு வந்து இலக்கணம் தெரியும், தர்க்கம் தெரியும், பேசி புரிய வச்சிருப்பேன்னு என்ன இருக்கிற வரைக்கும் பேசிட்டு இருப்போம். பிறகு யாருக்கு ஒன்னும் புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சவுடன் மௌனத்தை நாம் அடைவோம். இதற்கு இனி ஒரு நல்ல உதாரணம் இருக்கின்றது. சதாசிவ பிரம்மேந்திரான் ஒருவர், அவருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கு, சில சமஸ்கிருத பாடல்கள். அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் வந்து ஒரு குருவிடம் நன்கு வேதாந்தம் எல்லாம் பயின்றார். பயின்றது கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தார், யாரெல்லாம் அவரிடம் வருகிறாரோ அவரிடமெல்லாம் வாதம் பண்ணி வாதம் பண்ணி வென்று கொண்டே இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் தர்க்கத்தை வச்சு பேசி பேசி எல்லாத்தையும் வெற்றி பெறுவர், இப்படி இருந்து கொண்டு இருந்தார். ஒருவர் வந்து என்ன செய்தார், உங்களுடைய சிஷ்யன் நல்ல அறிவாளிதான், நல்லவர் தான், ஆனா எப்பொழுது பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் வாதம் பண்ணி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னார். தன்னுடைய குருவிடம் போய் சொன்னார். உடனே குரு கூப்பிட்டு அவர் சொன்னார், சதேசிவ பிரம்மேந்திரா கிட்ட சொன்னார், என்னன்னா ஊர்வாயெல்லாம் நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாயை எப்ப மூட போறேன்னு கேட்டார். ஊர்வாயை நீ மூடிட்டு இருக்க, உன்னுடைய வாயை எப்ப மூட போறேன்னு, அதுதான் அவர் கடைசியா பேசினது. அதற்கு பிறகு அவர் வாயை திறக்கவே கிடையாது. அவர் வாழ்க்கை பூரா அதற்கு பிறகு மௌனத்தை அடைஞ்சார். ஏன்னா வாய் அதிகமா பேசிட்டு இருக்க சிந்தனை தவம் நல்லா செய்ய முடியாது. அதற்கு பிறகு நன்கு தவம் செய்து ஸ்ரோத்ரியனாக இருந்த அவர் பிரம்மனிஷ்டனாக மாறினார். காரணம் என்னன்னா, இந்த சொல்லுதான், சொல்லு என் கையில ஒரு ஆயுதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பிரயோகம் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு ஆயுதம் அல்ல, அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உணரணும். நம்ம எத்தனை சொற்களை படிச்சு வச்சிருக்கிறோமோ அதை யாருக்கும் நான் ஒன்னும் பண்ணிட முடியாது. பிறகு என்னன்னா, மேபி ஒரு கருவியா வச்சிருக்கலாம், பயனடைறவங்க அடையலாம்னு உணரும் பொழுதுதான் நம்ம மனதில் ஒரு மௌனத்தை அடைவோம். அது மனதில் அடைற மௌனம், அது தாய்மானவர் அடைஞ்ச காரணத்தினாலதான் இந்த மாதிரி சொற்கள் பல அவரிடம் இருந்து வந்துள்ளது. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் அடுத்த பாட்டிலேயே இருக்கு, பெற்றதை ஏதென்று சொல்வேன், பேசாத காரியம் பேசினார். இப்படி பல இடங்கள்ல அவர் சொல் ஒரு கருவி, நான் ஒரு கரணம் என்பதை உணர்ந்தார். நான் ஒரு கர்த்தா அல்ல. நான் வந்து லௌகிக்க உதாரணமா சொன்னேன், இதுவே பிரம்ம விஷயத்திலையும் சரி, பிரம்ம ஞானத்திலையும் சரி, லௌகிக்க விஷயத்திலையும் சரி, யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆனால் நாம் ஒரு கருவியாக செயல்படலாம். நம்மளுடைய சொல் தூய்மை, சிந்தனை தூய்மை, இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல கருவியாக செயல்படலாம். நாம் ஒரு கருவியே தவிர கர்த்தா அல்ல. அதுதான் இதனுடைய பாவனை. இனி அடுத்த சொல்லுக்கு வந்தால், என்னை சூதாய் தணிக்கவே. இந்த இடத்துல அழகான சில கருத்துக்கள் இருக்கு. என்ன வந்து பகவான் என்ன செய்தார்னா, சூதாய் ஏமாற்றினார், குரு வந்து ஏமாற்றினார். என்ன ஏமாற்றினார் அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்போ ஒருவன் வந்து ஏழையா இருந்துட்டு இருக்கான் அல்லது பக்தனா இருக்கான், அவன் வந்து பகவான் மீது பக்தி செலுத்தி கொண்டு இருக்கின்றான். திடீர்னு அவனுக்கு பணம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, பணம் புகழ் உறவினர்கள் எல்லாம் வரும். உடனே அவன் என்ன சொல்லுவான், பகவான் வந்து எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவான். ஒருவன் ரொம்ப ரொம்ப தவம் பண்றான், ரொம்ப தவம் பண்ண உடனே நல்ல ஒழுக்கமா வாழ்ந்து கடும் தவம் பண்ண உடனே அதனுடைய பலனா பணம் வந்ததுன்னா அவன் என்ன நினைக்கிறான், பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார். ஆனா உண்மையிலேயே பகவான் அங்க சூதுதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, பணத்தை கொடுத்து மயக்கிட்ட, கொஞ்ச நாள் நீ என்ன சிந்திக்காத, தவம் எல்லாம் பண்ணாத, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லி சூது பண்ணியிருக்காரு பகவான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார்னு நினைச்சிட்டு இருக்கான். கட்டோபனிஷத்துல நச்சிகேதங்கிற ஒரு மாணவன் வந்து பரபிரம்ம தத்துவத்தை கேட்கும் போது யம தர்மராஜா என்ன பண்ணார், ஆசிரியரா இருக்கிறவர், உனக்கு இதை தர்றேன் அதை தர்றேன், அந்த தத்துவத்தை கேட்காத சூது பண்ணினார். ஆனா அந்த பொடி பையன் என்ன பண்ணா, சூதுக்கு மயங்கல, இதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு கடைசியில் அந்த பரபிரம்மத்துக்கு வந்தா. அப்படி பகவான் வந்து பல இடங்கள்ல நமக்கு எது நன்மைன்னு சுகம்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை கொடுத்து சூது பண்ணுவார். இது ஒரு விதமான சூது. இனி ஒரு விதமான சூது என்ன தெரியுமோ, ஒருவன் நல்லா தவம் செய்து வந்தால் கஷ்டத்தை கொடுப்பார் பகவான். கஷ்டத்தை கொடுத்து பிறகு அது ஒரு சூதுதான், பிறகு என்ன செய்ய போறார், பெரும் நன்மையை செய்ய போறார். அவைகளெல்லாம் எப்படி என்பதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
1: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த சுந்தரம சுவாமிகள் பூதவத்தில் வாழ்கிற சமயத்தில் திருமுல்லவாயில் பெருமான் மீது அவ்வளவு அத்தியந்த பக்தி. சுந்தர பெருமான் 18 ஆண்டுகள் இந்த பூதவத்தில் இருந்துட்டு தென்கையில் தென்பகுதியிலிருந்து வடகையிலைக்கு வருகிற போது உபமனிய மகர்ஷி இந்த அருங்காட்சியை பார்க்கிறார். இத சுந்தரமு சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்திலேயே அந்த யானை மீது கை வைத்து வரும்போது யாரெல்லாம் அவர் சுற்றி வருகிற ஒரு பாட்டில் அருமையா யானை மீது வருகிற போது ஒரு அருமையான பதிகம். சுந்தர பெருமான்
3: அதறிந்து தன் பொன்னடிக்கே
2: என்று ஒரு அழகான பதிகம் தொடங்குறது. அதுல
3: இந்திரன்மால் பிரமல் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்ததில் கொண்ட என்னை மத்த யானை அருள் புரிந்து வந்ததில் கொண்ட என்னை மத்த யானை அருள் புரிந்து
2: அப்படி தேவர்கள் எல்லாம் சுத்தி சூழ ஒரு அருமையான வெள்ளையானை அருள் புரிந்தானே பரமேஸ்வரன். அப்பொழுது அங்கிருக்கிற முனிவர்கள் எல்லாம் இந்த வரக்கூடியவர் யாருன்னு கேட்டபோது
3: நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் உத்தமனே நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே
2: வருது யாருமா யார் தெரியுமா நம்முடைய சோழன் வருகிறான்னு சோறு மாதிரி அண்ணன் காட்டினார் முனிவர்களுக்கு. அப்படி இந்திரன் மாபெரும் எழுதார் மீது தேவர்கள் எல்லாம் வந்த இதில் கொள்ள மக்க யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரன அந்த மந்திர மந்திரன் மலை மலையில் இருக்கிற முனிவர்னா இது யாரு அப்படின்னு கேட்டாங்க.
3: மந்திர மாமுனிவர் இவன் ஆரன எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே.
2: சுந்தரமு சுவாமியே இந்த விஷயம் சொல்ற. ஆகவே கைதைக்கு வருகிற சமயத்துல யாருன்னு கேட்ட போது நம்முடைய சோழர் வருகிறான்னு சுவர்மான் அடையாளம் கேட்ட உமனிய மகிழ்ச்சி இந்த பெருமையை சொல்லப்போற சுந்தர பெருமானுடைய பெருமையை கேளுங்கள் என்று சொல்லப்போற. இப்போ தெலுங்கு புராணம் வந்ததே கைலாயத்திலதான் வந்தது. ஆனா நம்ம கைலாயத்துக்கு போற காரணம் தான் நாம் இங்கே சிந்திக்க இருக்கிற அருமையான தெலுங்கு புராண சிந்தனையெல்லாம் உருவாவதற்கு அருள் ஊற்று கைலை மலை. சுந்தர பெருமான் கைலாயத்திலிருந்து பூலவத்துக்கு வர எதுக்கா வந்தார்? நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களுடைய பெருமையை சொல்வதற்காக வந்தார். அது ஏன் வந்தாலும் இப்ப பாக்க போறோம். அந்த செய்தியை கைலையில அழகான ஒரு பூஞ்சோலை இந்த விஷயத்தை சொல்வது உபமரி மனசு மனதானிங்க கேட்பது இங்க இருக்கிற 40-50 பேர் எல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் கேட்கிறாங்க. உபமரி மனசு இங்க நம்ம அழுப்பு சலுப்புமா கேட்டு இருக்கோம், அங்க அப்படி இல்லை, எல்லாரும் உற்சாகமா கேட்டு. அப்பொழுது கைலை மலையில ஒரு அழகான பூங்கா ஒரு சோலை. சோலைக்கு ஒரு நாள் நம்முடைய சிவருமானுடைய அணுக்க சுந்தர் ஆளாள சுந்தர் பூக்களை பறிப்பதற்கு வர சுவாமி பூபந்தி கைல மலை வர்றது ஆளாள சுந்தர் ஆளாள சுந்தர் சிவருமானுடைய அணுக்க தொண்டர் கைலையில பக்கத்திலிருந்து தொழில் செய்வார். அந்த தங்க விபூதி மறைவை கையில வச்சுட்டு சிவருமான் பக்தர் வச்சிருப்பார். அவர் எப்படிதான் ஊதி பூசணுமோ அந்த தங்க மறைவை அப்படி காட்டுவார். திருப்பார் கடல்ல அவர்கள் கடையும் போது ரெண்டு விஷம் வந்து வாசி பாம்பூர் விஷத்தை கக்குச்சு கடலுக்குள்ள விஷம் வந்து ஆழம் காலம் ரெண்டு விஷம் அந்த ரெண்டு விஷம் சேர்ந்தது தேவர்களை தாக்குச்சு ஓன்னு அழுகுறான். சிவருமான் அவர்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக இது பண்ணலாம் அந்த ஆளுக்கார விஷயத்தை கொண்டு வரணுமே அதற்காக அவர் யார சந்தேஷம் பண்றாரு. கைலையில ஒரு அழகான கல்யாணி முன்னாலே சிவருமான் நிக்கிறார். போய் சுந்தரா வாங்குற அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து சுந்தரம் சொல்றாரு. கண்ணாடியில இவர் பார்த்தாருன்னா இவருடைய பிம்பம் தான் தெரியும். சிவபெருமான் பிம்பம் எப்படி இருக்கும், ஜடாபாரம், கங்கை நந்தி, போருடைய செவி, விடையேறுதல், ஒரு சூழல் மதிசூலி, இந்த காலுடைய சுடலை பொடி, அதுக்கப்புறம் யானத்தோடு புலித்தோடு கபால ஓடுகள், பாம்பு, இதெல்லாம் இருக்கணும். அந்த கண்ணாடியில அப்படிதான் தெரியணும். ஆனா கண்ணாடியில அழகான சுந்தர் மிக்க ஒரு அருமையான பெருமாள் வர சுந்தரா வாங்குற பத்தியடா. அவர் சிவபெருமானும் அவர் ஒண்ணுதான் தெரியும். கண்ணாடியில பார்த்தா அவர் தான் வரணும். அப்ப அவர் சுந்தர வடிவத்துல வர சுந்தரா வாணார். அந்த விசேஷம் கொண்டு வாழ்னார். நேர போனார், அப்படி கையை நீட்டினார். அழகான விஷயம், உழுந்து அளவு உழுந்த அளவு கொண்டு சுந்தரம் சாமி அதான் பிரதமர் உழுந்து கொடுத்தோம். உழுந்து நைவேத்தியங்களுக்கு காரணம் தான் உழுந்த அளவு இருக்குது. அதை கொண்டு வந்து சிவபெருமான் திருக்கரத்துல கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர் அழகான சுந்தர். அவர் பூப்பித்து வந்திருக்கிறார். அதே சமயத்துல அன்னை உமாதேவியாருடைய இரண்டு தோழியர்கள் அம்மைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிற இரண்டு சேடியர், ஒரு அம்மையார் பேரு கமலினி, இன்னொரு அம்மையார் பேரு அனிந்திரை.